0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திரு இடையாறு என்ற நடுநாட்டு தலம் திருவெண்ணிநல்லூருக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகத்தை பெற்றது. திருக்கோவிலூரிலிருந்து திருவெண்ணிநல்லூர் அரசூர் செல்லும் வழியில் சித்தலிங்கமடம் என்ற ஊருக்கு அடுத்ததாக அமைந்துள்ள ஊர் திரு இடையாறு. இங்குள்ள திருக்கோயிலில் இறைவன் இடையாற்றுநாதர் என்றும் இடையாற்றீஸ்வரர் என்றும் குறிப்பிடப்படுகின்றார். அம்பிகை சிற்றிடை நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். கொடிமரத்தில் மான் ஏதுவது போன்ற ஒரு சிற்பம் அமைந்திருக்கிறது. எய்தமான் இடையாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கில் வருகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 திருப்பதிகங்களில் பல்வேறு சிவஸ்தலங்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றார். அவையாவன திரு நாட்டுத்தொகை என்பதும் திரு இடையாற்றுத்தொகை என்பதும் ஊர்த்தொகை க்ஷேத்திரக்கோவை ஆகிய 3 திருப்பதிகங்கள் இவ்வாறு அமைந்துள்ளன. எனவே திரு இடையாற்றை வந்து அடைந்தபோது இப்பதிகத்தை பாடும் முகமாக பிற தலங்களையும் நாம் நினையுமாறு அருளி செய்துள்ளார் நம்பியாரூரர். இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்வதால் பல சிவஸ்தலங்களில் உள்ள திருக்கோயில்களை நாம் நினைவு கூறுகின்றோம், சிவபுண்ணியத்தை பெறுகின்றோம். இந்த பதிகத்தை கூற வல்லார்கள் வினையெல்லாம் நீங்கிவிடும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தவாறு இப்பதிகத்தை நாம் பாராயணம் செய்கின்றோம். முந்தையூர் முதுகுன்றம் குரங்கனில் முட்டம் சிந்தையூர் நன்று சென்றடைவான் திருவாரூர் பந்தையூர் பழையாறு பழனம் பைங்கிலி எந்தையூர் எய்தமான் இடையாறு இடை மருதே சுற்றும் ஊர் சுழியல் திருச்சோபுரம் தொண்டர் ஒற்றும் ஊர் ஒற்றியூர் திரு ஊரல் ஒழியா பெற்றம் ஏறி பெண் பாதி இடம் பெண்ணை தண்ணீர் எற்று ஊர் எற்றும் ஊர் எய்தமான் இடையாறு இடை மருதே கடங்களூர் திருக்காரிக்கரை கைலாயம் விடங்களூர் திருவெண்ணி அண்ணாமலை தெய்ய படங்களூர் என்ற பாம்பு அறையான் பரஞ்சோதியிடம் கொள்வூர் எய்தமான் இடையாறு இடைமருதேயே கச்சையூர் காவம் கழுக்குன்றம் காரோணம் பிச்சையூர் திரிவான் கடவுர் வட பேரூர் கச்சியூர் கச்சி சிக்கல்

0: திங்களூர் திருவாதிரையான் பட்டினம் ஊர் நங்களூர் நறையூர் நனி நாளிசை நாளூர் தங்களூர் தமிழான் என்றும் பாவிக்க வல்ல எங்களூர் எய்தமான் இடையாறு இடை மருதே கருக்க நஞ்சு அமுது உண்ட கல்லாலன் கொல் ஏற்றன் தருக்கு அருக்கனை செற்று உகந்தான் தன் முடிமேலிருக்கு நான் மலர் இண்டையும் மத்தமும் சூடி இருக்கும் ஊர் எய்தமான் இடையாறு இடைமருதே தேசனூர் வினை தேய நின்றாந்து ஆக்கூர் பாசனூர் பரமேட்டி பவித்திர பாவனாசனூர் நனிப்பள்ளி நல்லாற்றை அமர்ந்த ஈசனூர் எய்தமான் இடையாறு இடைமருதே இடைமருதே பேரனூர் பிறைச்சென்னியினான் பெருவேளூர் தேரனூர் திருமாமகள்கோன் திருமால்வோர் கூரனூர் குரங்காடுதுறை திருக்கோவல் ஏரனூர் எய்தமான் இடையாறு இடைமருதே ஏ ஊரிவாயின நாடிய வன்தொண்டன் ஊரன் தேருவார் சிந்தை தேரும் இடம் செங்கண் வெள்ளேறு ஏறுவார் எய்தமான் இடையாறு இடைமருதை கூறுவார் வினை எவ்விடம் மெய் குளிர்வாரே ஏற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் அமரநிதி நாயனா கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் இதில் ஆட்சி கதை நேரம். என்ன கதை தெரியுமா? அமரநிதி நாயனார் வரலாறு. யாரோடது? அமர்நீதி நாயனார் வரலாறு. இல்ல, அமர்நீதி நாயனார் நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தங்க. சரியா, இவங்க என்ன சில தொண்டு செஞ்சாங்கன்னு பாப்போமா. இவங்க நம்ம சோழ நாட்டுல தழையாறை அப்படிங்கிற ஊர்ல வணிகர் குலத்துல பிறந்தாங்க. வணிகர் குலம்னா என்ன? பிசினஸ் பண்றவங்க இல்லையா, வியாபாரம் பண்றவங்க. அந்த குலத்துல பிறந்தாங்க. இவங்க எப்போது சிவபெருமான் திருவடியிலே மனசுல நினைச்சிட்டே அவங்க காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு வர்ற சிவனடியார்களுக்கு எல்லாம் நல்ல அமுது செய்வித்து, அமுது செய்வித்துன்னா என்ன, நல்ல அறுச்சுவை உழவு கொடுத்து இல்லையா, அமுது செய்வித்து என்ன பண்ணுவாங்க, அந்த வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் ஒரு கோவணம் கொடுப்பாங்க. இந்த கோவணத்தை அவங்க நீந்து அதை சிவனடியார்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு. இந்த சிவத்தொண்டு செய்யறதுக்காக திரு நல்லூர்ங்கிற ஊர்ல ஒரு மடம் அமைச்சிருப்பாங்க. அந்த மடத்துல எப்போதும் சிவனடியார்களை வரவேற்று அன்னம் பாதிப்பு செய்விட்டு என்ன பண்ணுவாங்க, கோவணம் கொடுப்பாங்க இல்லைங்களா. இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுடைய சிவத்தொண்டுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி சிவபெருமான் ஆசைப்படுவார். அதனால என்ன பண்ணுவாரு, தானே ஒரு சிவனடியார் போல வருவார். இங்க வர்றாரு திருநல்லூர்ல அந்த மடத்துக்கு வர்றாரு. அமர்நீதி நாயனார் ஒரு மடம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த மடத்துக்கு வர்றாரு நம்ம சாமி. வர்றவர் எப்படி வர்றாரு தெரியுமா, ஒரு வேதியர் போல வர்றாரு. ஒரு கோவணத்தை கட்டிட்டு ஒரு ஒரு தண்டு வச்சிருப்பார் கையில. தண்டுன்னு என்ன, குச்சி, ஒரு கோல். அந்த கோல்ல ரெண்டு கோவணத்தை கட்டிட்டு வருவார். ஒரு துணி போய் கட்டி வச்சிருப்பார், அப்புறம் தற்பை போய் கட்டி வச்சிருப்பார். என்னென்ன கட்டி வச்சிருக்காரு, ஒரு கொல்ல

0: ரெண்டு கோவணம், ஒரு பெண்ணுட்டை, கற்பை போல் இவ்வளவு கட்டி வச்சுட்டு ஒரு பிரம்மச்சாரி போல ஒரு வேதியர் போல வருவார். வந்தவர் அமன் நிதி நாயனாருடைய அந்த மடத்துக்கு வந்தவனே அமன் நிதி நாயனார் ஓடி போய் வணங்கி ஏறு கொண்டு அழைச்சு சாமி வரணுஞ்சாமி வரணுஞ்சாமின்னு வரவேற்று உள்ள கூட்டிட்டு வரார். அப்ப நம்ம பெருமான் என்ன சொல்றாரு, பெருமான் எப்படி வந்திருக்காரு, வேதியர் போல வந்திருக்காரு இல்லையா. அவர் என்ன சொல்லுவாரு, ஓ நீ மடத்துல வச்சு நீ எல்லாருக்கும் எல்லா சிவனடியார்களுக்கும் உணவு கொடுத்து கோவணம் கொடுக்குறியாமே, அதை கேள்விப்பட்டுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம அம்மன் நிதி நாயனார் என்ன சொல்லுவார், சாமி நீங்களும் உங்க மடத்துல உணவு எடுத்துக்கணும் சாமி, நீங்களும் வரணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, சரி சரி நான் பக்கத்துல காவிரியார் பொன்னியார் ஓடிட்டு இருக்கோம் சரியா, அங்க போய் நான் குளிச்சுட்டு வரேன், வந்து வந்து நானும் இங்க உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, நீங்க மழை வர்ற மாதிரி இருக்கு, எங்கிட்ட ரெண்டு கோவணம் இருக்குது, ஒரு கோவணம் மாத்து கோவணமா நான் கொண்டு போறேன், மழை வர்ற மாதிரி இருக்கு, அதனால ஒரு கோவணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், அது நல்ல உலர்ந்த கோவணம், அது ட்ரையா இருக்கிற கோவணம், அது நீ பத்திரமா வச்சுரு, நான் வந்து வாங்கிட்டேன், இல்லைன்னா மழையில நனைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தன்னோட தண்டுல ரெண்டு கோவணம் வச்சிருந்தாரு இல்லையா, அதுல ஒரு கோவணத்தை அவுத்து என்ன கொடுத்துருவாரு, அம்மன் நிதி நாயனார் கையில கொடுத்துருவாரு, கொடுத்து இதை பத்திரமா வை, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு கோவணம் கட்டியிருக்காரு, ஒரு கோவணம் தண்டுல மாற்று கோவணமா கொண்டு போறாரு குளிக்க போகும்போது இல்லையா. சரி இப்ப போறவரு நம்ம சாமியா நினைச்சதை நினைச்சபடி செய்ய வச்சிருவாரு இல்லையா, என்ன பண்ணுவாரு, மழை வர வச்சிருவாரு, வச்சு கோவணத்தை நினைச்சிருவாரு, நினைச்சிட்டு கோவணம் நினைஞ்சிருச்சு அப்படின்னு இங்க உள்ள வந்துருவாரு. இப்போ குளிச்சுட்டு வரும்போது மாத்து கோவணம் நினைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இன்னும் இங்க என்ன ஆகும், நம்ம அமன் நிதி நாயனார் அந்த கோவணத்தை வேதியர் கொடுத்த கோவணத்தை பத்தமா கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பாரு. சரி வேதியர் வந்தோடனே திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரா, வச்சது இப்போ சாமி காணாம பண்ணிடுவாரு. நம்ம சாமியா நாடகம் போடத்தானே வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, தானே கோவணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த கோவணத்தை தானே காணாம போகவும் பண்ணிடுவாரு சரியா. இப்ப என்னாச்சு, கோவணத்தை ஆனா வேதியர் இப்பதான் வந்துட்டு என் கோவணம் நனைஞ்சிச்சு, உங்ககிட்ட கொடுத்த நீ ஒரு கோவணம் அதை கொடு அப்படின்னு கேட்டார். அமன் நிதி போய் தேடுவாரு, அங்க வச்ச இடத்துல இல்ல, அவருக்கு என்ன செய்யணும் தெரியல, ஏன்னா இங்கதானே வச்சோம், எங்க போச்சு காணுமே அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடுவாரு. எல்லாம் அவங்க அவங்க இதுல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த மடத்துல இருக்க எல்லாத்தையும் கேட்பாரு, ஒரு குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் கேட்பாரு, இங்க ஒரு கோவணம் வச்சனே பாத்தீங்களா, யாராவது பாத்தீங்களான்னு கேட்பாரு, யாரும் இல்லைன்னு விடுவாங்க. கோவணத்தை காணும் என்ன பண்ண, அப்படியே கலங்கிடுவாரு, ஐயோ சிவனடியார் கொடுத்ததாச்சே, இது இப்ப காணாம அடிச்சுட்டுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கலங்கி போய் ஓடி வந்து, சாமி நீங்க கொடுத்த கோவணத்தை காணும் சாமி, பொறுத்துக்கணும் மன்னிக்கணும், எனக்கு என்ன செய்யணும் தெரியல, நீங்க கொடுத்தத நான் பத்திரமா தான் வச்சேன், ஆனா காணும் சாமி அத அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற கோவணம் கொடுத்துட்டுமா சாமி, அதை எடுத்துப்பீங்களா அப்படின்னு ரொம்ப பாவமாவது கேட்பாரு. நம்ம சாமிதான் வேணும்னா நாடகம் தானே போடுறாரு இல்லையா, அவரால் என்ன பண்ணுவாரு, என்ன நீ கொடுத்த கோவணத்தை எல்லாம் திருடிக்கிறியா, இதுதான் நீ பண்ற வேலையா, இதைத்தான் எல்லாரும் எல்லா சிவனடியாளுக்கும் கோவணம் கொடுக்கறதா சொல்லிக்கிறியா நீ வெளியில அப்படின்னு கோவப்படுற மாதிரி பண்ணுவார். அப்ப அமண்டிதி நாயனாருக்கு என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப அப்படியே திருவடியில விழுந்துருவாரு, சாமியா தப்பு பண்ணிட்டேன், இப்படியே பொறுத்துக்கோங்க, நான் வச்ச இடத்துல காணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற கொடுக்குறேன் சாமி, தட்டாடி கொடுக்குறேன் சாமி அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனா சாமி என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு கொஞ்ச நேரம் கோவப்படுற மாதிரி பண்ணிட்டு, அப்புறம் சரி சரி இவரு தராசு கோல் கொண்டு வா, அதுல என் கோவணத்தை வைக்க, அதுக்கு எடைக்கு எடை நீ மற்ற பொருள் கொடு அப்படின்னு சொல்லுவார். ஒரு கன்செஷன் கொடுக்குற மாதிரி நம்ம சாமி, நம்ம சாமியா நாடகம் தானே போடுறாரு இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு தராசை கொண்டு வர சொல்லிட்டு தன்னோட கோவணத்துல ஒரு கோவணத்தை வந்து வைப்பார், அந்த தராசு கட்டில வைப்பார். வச்சுட்டு அடுத்த பக்கத்துல அமன் நிதி நாயனார அதுக்கு ஈக்குவலா அதுக்கு சமமா வர மாதிரி எடை உள்ள பொருளை வைக்க சொல்லுவார். அமன் நிதி நாயனார் என்ன பண்ணுவாரு, மத்த சிவனடியாளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய கோவணம் வச்சிருப்பாரு இல்லையா, பண்டில் பண்டில் வச்சிருப்பாரு இல்லையா, அது எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வைப்பாரு. வச்சா கூட தராசு தட்டு அசையவே அசையாது, இந்த கோவணம் இருக்கிற தட்டு அப்படியே தரையே இருக்கும். மத்த இவர் வைக்கிற எல்லா பொருளும் தட்டுல வச்சுக்கிட்டே இருப்பாரு, கொஞ்சம் கூட தட்டு அசையாது, அப்படியே இருக்கும். கோவணம் இருக்கிற தட்டு கீழே இருக்கும், மத்த பொருளா இருக்கிற தட்டு மேலேயே இருக்கும். என்ன பண்ணனே தெரியல, ஏன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டுருவாங்க, ஒரு கோவணத்துக்கு ஈக்குவலா இவ்வளவு துணியை வச்சு கூடாது, ஈக்குவலாகலையே இப்படி அப்படின்னு எல்லாருக்கும் அப்பதான் என்னவோ நடக்குதுங்க, ஏதோ ஒரு அதிசயம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாரு, அமலா தங்கிட்ட இருக்க எல்லா பட்டாடையும் வைப்பாரு, எல்லா துணிகளையும் வைப்பாரு. தட்டு ஆசைய வேசையா அப்ப என்ன பண்ணுவாரு சாமிட்ட, சாமி எங்கிட்ட இருக்கிற எல்லா துணியும் வச்சுட்டேன், தட்டு அசையல, எங்களுக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் நான் வைக்கட்டுமா சாமி அப்படின்னு கேட்டார். சாமி சரி சரி வச்சுக்கோ அப்படின்ட்டார். அப்ப என்ன பண்ணுவாரு அமலி நாயனார், தங்கிட்ட இருக்க தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் அதுல கொண்டு வைப்பாரு. அப்பவும் தட்டு அசையவே அசையாது, வேற ஒண்ணும் இல்லை, அவற்றை வைக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் வச்சாச்சு, தட்டு அசையவே இல்லை. ஏன் இப்ப என்ன பண்ணுவாரு அமலியனா, திரும்ப சாமிட்டு போய் சாமி இருக்க எல்லாத்தையும் வச்சுட்டேன், தட்டு அசையல, நான் என் மனைவி என் மகன் மூணு பேர் தான் மிச்சம் இருக்கிறோம், எங்களையும் நீங்க ஒரு பொருட்டா ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளா நினைச்சீங்கன்னா எங்களை அந்த தட்டுல ஏற விடுவீங்களா சாமி அப்படின்னு கேட்டேன். அப்ப சாமி சரி சரி அப்படின்பார். இந்த அமலியன என்ன பண்ணுவாரு, தன் மனைவி தன் மகன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே அந்த துலாக்கோலம் என்ன தராசு இல்லையா, அந்த தராசு அப்படியே வலம் வந்து வணங்கி திருநல்லூர்ல இருக்கிற சிவபெருமான மனசார வணங்கி ஐந்தெழுத்து சொல்லி ஐந்தெழுத்துல என்ன நம சிவாய அல்ல சிவாய இல்லையா, அந்த ஐந்தெழுத்து சொல்லி என்ன சொல்வார் தெரியுமா, நான் இதுகாறு செஞ்ச சிவத்தொண்டுல அன்பிலோ அல்லது திரீக்கு உண்மை அடிமைத்தனத்திலோ துளை எதுவும் இல்லை என்றால் இந்த துலாக்கோல் மேலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்வாரு. என்ன சொல்வாரு, அடியேன் செய்த சிவத்தொண்டில் அன்பிலோ இல்லை திருநீற்று அடிமை திறத்திலோ துளை எதுவும் இல்லை என்றால் இந்த துலாக்கோல் மேலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி வணங்கி ஐந்து எழுத்து சொல்லி தட்டுல ஏறி உட்காருவாரா. அப்போ தராசு தட்டு நேரம் வந்துடும். இதுல இருந்து என்ன தெரியுது, சாமி கொண்டு வந்திருக்கிற கோவணமும் சாதாரண கோவணம் இல்லை, நம்ம எல்லாம் இங்க வச்சிருக்கிற துணி போல இல்லை, இன்னொன்னு நம்ம சாமி கொண்டு வந்திருக்கிற அந்த சிறப்பான கோவணத்துக்கு ஈக்குவலா இந்த பக்கத்தில் சிவத்தொண்டு மட்டுமே நிற்க முடியும், நம்மகிட்ட இருக்கிற பட்டு பட்டாடை அணிகலன் தங்கம் வெள்ளி இது எல்லாம் அதுக்கு நிகராக முடியாது, சிவத்தொண்டு மட்டுமே நிகராக முடியும் அப்படிங்கிறத இது காட்டுது. தராசு கட்டு நேரம் வந்துருச்சு, சுத்தி எல்லாம் பாத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணு தண்ணி வருது, சாமி இப்படி ஒரு அவசியம் நடக்குது அப்படின்னு. அப்ப அப்படி வானத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் அப்படியே பூ மாறி பொழிகிறாங்க, பூ மாதிரி அப்படியே பொழிகிறாங்க. அப்ப என்னது அந்த தராசு கட்டு அதுவே ஒரு விமானம் போல ஆகி அப்படியே அமல் நிதிநாயனோட குடும்பத்தோட அவர் அந்த தட்டுல வச்சு அவர் தட்டுல மூணு பேர் ஏறி உட்காந்தாங்க இல்லையா, அந்த மூணு பேரோட அப்படியே அது பறந்து சிவபெருமானோட அப்படியே மேல போய் சிவபுரத்துக்கு போயிடுது. சரியா, இதுல என்ன தெரியுது, அமல் நீதி நாயனார் தன்னோட சிறப்பான சிவத்தொண்ட இப்ப உலகம் தெரிஞ்சிருச்சு, இதுக்காக சாமி நடத்தின நாடகம் இது. கடைசியில என்னாச்சு, அமல் நீதி நாயனாருடைய சிறப்பு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது, அமல் நீதி நாயனாருக்கு சிவபுரத்தில் இடம் கிடைத்தது. இல்லையா, சிவத்தொண்டு ரொம்ப சிறப்பா நடக்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் வாழ்க்கையில ஒருத்தர் செய்ய வேண்டிய ஒன்று. சரியா, சிவத்தொண்டை எந்த இடையூறு வந்த போதும் விடக்கூடாது. சரிங்களா, சரி, இப்போ குழந்தைகளுக்குலாம் புரிஞ்சுதா, அமல் நீதி நாயனார் வரலாறு புரிஞ்சுதா, இது நடந்த ஊர் திருநல்லூர், இப்போ கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். சரியா, போகும்போது அமல் நீதி நாயனாரை மனசார வணங்கிக்கணும். சரிங்களா, சரி, நாளை பார்ப்போமா, திருச்சி சம்பளம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இறைவர் அருளானையை ஏற்று மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையிலிருந்து மதுரை மாநகரம் வருகின்றார். இடம் மதுரை மாநகரம், மாணிக்கவாசகப் பெருமானுடைய இல்லம். மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னனை சந்தித்து குதிரைகள் விரைவில் வந்து சேரும் என்றும் அக்குதிரைகளால் பாண்டிய மன்னன் துரகபதி என்னும் சிறப்பு பெயரை பெறுவான் என்றும் கூறினார். இதனை கேட்ட பாண்டிய மன்னன் திருவாத ஊரரை பாராட்டி வெகுமதிகள் பல அளித்தான். மாணிக்கவாசகர் தனது திருமனைக்கு எழுந்தருளுகிறார். அவரது உறவினர்கள் அவரை இன்னும் திருவாத ஊரராகவே பார்க்கின்றனர்.
3: திருவாத ஊரரை, அமைச்சர் பொறுப்பினை ஏற்றால் அரசனுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுதல் வேண்டும் என்று அதனுள் வல்லுநர்கள் கூறுவார்கள். அது உமக்கு தெரியாததா?
4: வாதவரே, அரசலும் அமைச்சரும் தெரிந்த நீவீர் நடந்து கொண்ட விதம் பொருத்தம்தானோ? நாங்கள் உமக்கு அறிவுரை கூறத்தக்கது யாது உள்ளது?
3: மறுநாள் குதிரைகள் வருவதாக சொன்னீர்கள். நாளை குதிரைகள் வரவில்லை என்றால் யாது செய்வீர்?
4: உம்மை சார்ந்துள்ள உறவினர்கள், நண்பர்கள், நல்லோர்கள் முதலானவர்களை காப்பது உமது கருத்தல்லையோ?
2: உறவினர்கள், நண்பர்கள், இன்பம், துன்பம், உடற்பற்று, பொருட்பற்று, சினம், பெருமை, சிறுமை, நல்வினை, தீவினை முதலானவை யாவும் திருப்பெரும் துறைபுரை ஈசன் அருளால் விட்டொழிந்தேன். இனி எனக்கு தாய், தந்தை, ஆசான் என யாவும் சிவபெரும்பொருளே. சிவனடியாரே உறவினர்கள், உருத்ராக்கமே ஆபரணம். பாண்டியன் என்னை தண்டித்தாலும் பரிசளித்தாலும் எனக்கு ஒன்றே, நான் சிவபெருமான் என்றும் வரவேன்.
3: இவருக்கு என்ன ஆயிற்று?
4: ஏன் இப்படி பேசுகின்றார்?
3: பாண்டிய மன்னன் என்ன செய்யப் போகிறார் என்று தெரியவில்லையே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: மகக்கு மகள் பெற்ற மகனை மலக்கு மகள் பெற்ற மகனை கயபுகத்தனை மனத்தெழுதிய அலத்தினி பெறப்பற அணுக்களை அகற்றிய முனிக்கு அருளின உலப்பில் கருணை கட உருத்திர புருத்தனியுதித்த குமரன் இலக்கும் எலை களி இழைக்கவும் உழைப்ப

அளவனத்த மலநடங்கொண்டு வந்த காரைக்கால அம்மை தன்னை பாலருந்தி உமை முலையிற்பதிகவிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தோழந்தன்னை மாலை மணிவாதகனை மற்ற எடியதையும் அடி வணங்குவோமே ஏ

பாடல் பொய்யாமறை பாடல் புரிந்த நூலே செய்யா

0: પાર્વતી ભજે அருட்கடலாகிய பாலபுஜாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவ தருமோத்தரம் என்கின்ற ஒரு சிறப்பான சைவ நூல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களாகிய நமக்கு தனு கரண போன போகங்கள் என்கின்ற நால் வகையான உபகாரங்களை செய்து இந்த மண்ணுலகத்திலே வாழச் செய்து மண்ணுலகத்திலே வாழும்போது அவனுடைய பெருமையும் அவன் செய்த உபகாரத்தையும் நினைந்து அதன் மூலமாக அவனை பத்தி பண்ணி அதற்கு மேலே அவனுடைய திருவருளை திருவடியை அடைவதற்கான ஒரு உபகாரத்தை சுவாமி செய்திருக்கிறார். அந்த உபகாரம் தான் வேதாகமங்கள் என்கின்ற முதல் நூல்களை நமக்கு அதிர்ச்சிக்கு தந்தது. வேதாகமங்களாகிய முதல் நூல்களை நமக்கு அதிர்ச்சிக்கு தரவில்லையானால் உயிர்களாகிய நமக்கு உலக வாழ்வும் தெரியாது, அவனை அடைகின்ற முறையும் தெரியாது, பரமவிஷ்ணுக்களுக்கும் தெரியாது. என்றால் மனிதர்களாகிய நமக்கு மாத்திரம் இல்லை, பரமவிஷ்ணுக்களுக்கும் தெரியாது. என்றார் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாளி கழிப்பவர் இல்லையா? காரணம் என்கின்ற வேதத்தையும் ஆகம் என்கின்ற சிவாகமத்தையும் சிவபெருமான் திருமேனி தரித்துக் கொண்டு அருள் செய்யவில்லையானால் உலகத்து உயிர்கள் உயர்ந்த கடியை உயர்ந்த பலன்களை அடைய வாய்ப்பே கிடையாது. அது நமக்கு மாத்திரம் இல்லை என்றார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாளி கழிப்பவர் இல்லையா? நாரணன் முதலாயுள்ள நர சுரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சென்றிடாதே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இப்படி நூல்களை அருள் செய்து அந்த நூல்களின் மூலமாக தன்னை நினைக்கும்படி செய்து தன்னை நினைந்து பத்தி பண்ணுவதற்கான முறைகளையும் நமக்கு சிவபெருமான் அருளிச்சிருக்கிறான். சிவபெருமான் செய்த உபகாரங்களிலே இந்த வேதாகமங்களாகிய முதல் நூல்களை அருள் செய்து அந்த நூல்களை முனிவர்கள் வாயிலாகவும் அதற்கு மேலே அருளாளர்கள் வாயிலாக மற்றைய வடமொழியிலும் தென்மொழியிலும் நமக்கு பல வகையான நூல்களை வேதாகம சாரமாக விளங்குகின்ற நூல்களை எல்லாம் நமக்கு சுவாமி கொடுத்திருக்கின்ற ஒரு பெருங்கருணை, யாரும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான உபகாரம், உயர்ந்த உபகாரம். அந்த நூலை உணரவில்லையானால் மக்களும் மக்களும் உண்டு. உயர்ந்த மக்கள் என்று சொன்னால் நல்ல நூல்களை உணர்ந்தவர்களுக்குத்தான் உயர்ந்த மக்கள் என்று பெயர். அந்த நூல்களை உணராதவர்களுக்கு முக்கங்கள் என்று பெயர். விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இறையவர் என்பார் திருவள்ளுவர். அதனாலே நூல்களை கற்பதும் சிவ நூல்களை கற்பதும் அந்த நூல்களை கேட்பதும் அந்த நூலிலே சொன்னதை கடைபிடிப்பதும் முக்கியமான கடமை மனிதர்களுக்குத்தான். மிருகங்களுக்காகவோ பச்சைகளுக்காகவோ நூலை அப்படி செய்யவில்லை. அதுகளுக்கு படிக்க தெரியாது, கேட்க தெரியாது. மனிதர்களாகி நமக்குத்தான் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறான்ல, அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் யாருக்காக கட்டியிருக்கிறான்? மிருகங்களுக்காக, மனுஷர்களுக்கு. அது போலத்தான் இந்த நூல்களும் மனிதர்களுக்கு. அதனாலதான் நூலால் நன்றா நினைவுங்கள் நோய்கடன்னாரு அப்ப சுவாமி இந்த கடம்பூர் தேவாரத்துல கடைசி வாக்கியம். அது வந்து தங்கத்தகத்தில் எழுத வேண்டிய வரி. நூலால் நன்றான நோய் கடந்தால் நோய் என்பது பிறவி நோய் தான் முக்கியமானது. பிறவி நோய்க்கு மருந்தாக இருப்பது அவனுடைய திருவருள். அந்த திருவருளை பெறுவதற்கு அவன் அருள் செய்த நூல்களில் சொல்லப்பட்டபடி நின்று வழிபாடு செய்வதுதான் அந்த பிறவி நோயை தீர்ப்பதற்கான திருவருளை சம்பாதிக்கும் முறை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நூல்கள் வேதாகமங்கள் என்று சொல்லப்படுகிற வடமொழியில் இருக்கிற நூல்களுக்கு அந்த நூல்களின் சாரமாக அந்த நூல்களை வடமொழியில் இருக்கிற வேதாகமங்களை உணர்ந்த அருளாளர்கள் தமிழிலும் நூலை ஏற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட நூல்களில் ஒன்றுதான் இன்று சொல்ல போகிற சிவ தருமோத்தரம் என்கின்ற இந்த நூல். இந்த சிவ தருமோத்தரம் என்கின்ற நூல் மறைஞான சம்பந்தர் என்கின்ற ஒரு அருளாளர் இயற்றியுள்ளார். அந்த மறைஞான சம்பந்தர் என்பவர் சந்தான ஆச்சாரியர்களில் ஒருவராக இருக்கிற மறைஞான சம்பந்தர் அல்ல, இவர் வேறு மறைஞான சம்பந்தர். அப்படிப்பட்ட மறைஞான சம்பந்தர் கலந்த என்கின்ற ஊரிலே அவதாரம் பண்ணி இருக்கிறார். அங்கே இருந்த ஞான பிரகாச பண்டார என்கின்ற இடத்திலே உபதேசம் கேட்டிருக்கிறார். அதன் பிறகு திருக்காலத்தை சென்றிருக்கிறார். அங்கே சென்று கண்ணப்ப பண்டாரம் என்கின்ற மூது அருளாளர்கிட்ட பாடம் கேட்டிருக்கிறாரு. அவர்கள் அருளை தேடிக்கொண்டே திரிந்திருக்கிறார்கள். எங்கே அருள் இருக்கும், எங்கே அருளாளர்கள் இருப்பார்கள், எதெல்லாம் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். வண்டு தேரை தேடுவது போல, வண்டுகள் தேரை தேடுவது போல தேடியிருக்கிறார்கள். அப்படி அருளாளர்கள் மூலமாக, ஞானிகள் மூலமாக உபதேசத்தை பெற்று, அதற்கு மேலே வடமொழிதன் மொழி ஆகிய நூல்களெல்லாம் நிறைய கற்று, அதற்கு மேலே இடைவிடாது சிவத்தியானம் பண்ணி, அந்த சிவத்தியானத்தினாலே வந்த சிவஞானத்தினாலே, சிவத்தியானத்தினே வந்த சிவஞானத்தினாலே இந்த சிவ தர்மோத்தரயம் என்ற நூல்கள் முதலாக அவர் ஒரு 21 நூல்கள் அருளி செய்திருக்கிறார். 21 நூல்கள் அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நூல்களிலே ஒரு சிறப்பாக இந்த நூல் விளங்குகிறது சிவ தர்மோத்தரம் என்பது. இந்த நூலுக்கு மூல நூல் எது என்று கேட்டால், 28 ஆகமங்களிலே காமில முதலாக வாதுளமீராக சொல்லப்படுகிற சிவபெருமான் அருளி செய்த 28 ஆகமங்களிலே ஒன்றாக விளங்குகின்ற சர்வோத்தம என்கின்ற ஆகமத்திலிருந்து இது சொல்லப்படும். அந்த ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு, ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு. அப்படிப்பட்ட அந்த சர்வோத்தம என்கின்ற ஆகமத்திலே சொல்லப்படுகின்ற இந்த சிவ தர்மோத்தரம் என்பதே, அகத்திய முனிவரானவர் முருகப்பெருமானை வணங்கி, பெருமானே இந்த உலகத்தில வாழ்வது எப்படி, திருவருளை அடைவது எப்படி, எது தர்மம், அந்த தர்மம் எப்படிப்பட்டது, எது உயர்ந்த தர்மம், அந்த தர்மத்தை எப்படி செய்வது, யாருக்கு செய்வது, எங்கே செய்வது, பாவம் என்ன, புண்ணியம் என்ன, சுர்க்கம் என்ன, நரகம் என்ன, யோகம் என்ன, ஞானம் என்ன என்றெல்லாம் இந்த சைவ சம்பந்தமாக இருக்கிற சமாச்சார அத்தனையும் அகத்திய முனிவர் முருகப்பெருமானை கேட்க, முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு உபதேசம் பண்ணியது. முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணியது இந்த நூல், அற்புதமான நூல். இது 12 இயல்களை உடையது, 1208 பாடல்களை உடையது. இவர் வாழ்ந்த காலம் 16 நூற்றாண்டிலே தான் வாழ்ந்திருக்கிறார். பக்கத்தில்தான் வாழ்ந்திருக்கிறார். 16 நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறார். கையாள இது 12 இயல்களை உடையது. இயல்கள் என்றாலும் அதிகாரம் என்றாலும் படலம் என்றாலும் ஒன்றுதான். அது 1 முதல் பரம தர்மாதியல், 2 சிவஞான தானவியல், 5 யாகவியல், விசிட்ட காரணவியல், சிவ தர்மவியல், பாவவியல், சுவர்க்க நரகவியல், ஜனன மரணவியல், சுவர்க்க நரக சேடையல், சிவஞான யோகவியல், வரிகாரவியல், கோபுரவியல் என்று 12 படலங்களாக, இயல்களாக இவர் அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த 12 இயல்களிலே முதலாக சொல்லப்படுவது பரம தர்மாதியல் என்று பெயர். இதிலே இந்த நூலிலே முதல்ல கணபதியுடைய வணக்கத்தை ஆரம்பிச்சு, அந்த கணபதி வணக்கத்திலேயே, கணபதி வணக்கத்திலேயே இந்த நூலை அருள் செய்தவன் முருகன் என்றும், அந்த நூலை கேட்டவர் அகத்திய முனிவர் என்றும், இந்த நூலை எதற்கு முருகப்புறமான அகத்தியனுக்கு சொன்னான் என்று கேட்டால், உலகிலே வாழ்கின்ற உயிர்களுக்கு அல்லற் பிறவியாகிய பிணியை அறுப்பதற்காக இந்த நூலை அறிவிச்சுதான். அல்லற் பிறவி அறுப்பானே ஓதென்று வருகிறது அல்லவா சிவபுராணத்துல, அந்த வாக்கியத்தை அவர் எடுத்துக்கிட்டார் இந்த ஆசிரியர். மலைக்கு மகள் பெற்ற மகனை, மலைக்கு மகள் பெற்ற, மலைக்கு மகள் என்றால் பார்வதி, அவள் பெற்ற மகனை, மலைக்கு மகள் பெற்ற மகனை, கயமுகத்தனை, கயமுகத்தன்னா யானை முகத்தனை, மனத்து எழுதியான் விநாயகர் பெருமானுடைய அந்த திருவுருவத்தை மனத்திலே நான் எழுதி கொண்டு, உள்ள கிளியும் உருவெழுதி என்பது அப்பர் தேவாரம். அப்படி எழுதி கொண்டு அலப்பினி பரப்பர அணுக்களை, அணுக்களை துன்பப்படுத்துவதாயிருக்கிற அல்லற்படி, அது சொல்ல இரும்பரவி சூழும் தலைமைக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேங்கிறது அல்லவா. அப்படி அல்லல் என்றால் துன்பம், துன்பத்துக்கு மூல காரணம் பரப்பு. அந்த பரப்பாகிய பிணிகளை நீக்குவதற்காக சிவபெருமானுடைய திருமேனியிலிருந்து உதித்தவனாகிய குமார பெருமான் அகத்தியனுக்கு சொன்ன அந்த நூலை களி இழைக்கவும், களி என்கின்ற பாவம் இல்லாமல் போக, உயிர்கள் உயர்ந்த களி அடைவதற்காக இந்த நூலை சொல்லுகிறேன் என்று அந்த விநாயகர் வணக்கத்திலே இத்தனை விஷயம் விளங்குகிறது. விநாயகரை வணக்கமாக ஒரு வரி சொல்லி மற்ற விவரங்கள் எல்லாம் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டது. அதற்கு மேல சிவபெருமானுடைய வணக்கம், திருமாலும் பொதினனும் தேவருமா முனிவருமே தெரிந்து போர் மறுவாரும் பொழிநிலவும் தில்லைமணி மன்றாடும் மகிழ்வாண்டனை உருவாகி தான் உயிர்களுக்கு உருவாக்கி அடித்தடக்கி உயிர் செய்யும் பெருமானை நிறுவனரை சிவனையடி வடிங்குளத்தில் பேணுவானே, சின்மயனை சிவனை மல வரிதுளைய விஞ்ஞான கலத்து செப்பும் சொன்மயனை துகளிலேயே தொலையிலேயே குறியறவும் சுழற்கொப்பாலும் பொன்மயனும் புகழவரும் புரிவானே அனைத்துயிரும் பொருந்தி பேத மின்மயனை பதம் பணிவார் இனியவரும் இனியபடி எய்துவாரே. அப்பாருக்கு அப்பாரை கப்பாலா அறிவறிய அவளதென்னை அப்பாலும் தானாகி சொல்லையும் எத்தாதே ஏற்றுவாரே முப்போதும் அழகுவும் முடிசாய்த்து மனத்தகத்தே முன்னுவாரை தப்பாலே பரப்பருக்கும் சிவகாம சௌந்தரிய பணிவார்ந்தான். அதற்கு மேலே காரைக்காலமேயர் முதலாக அந்த நால்வருக்கும் காரைக்காலமேயரோட ஐவருக்கும் ஒரு தோத்திரம். ஆடவன தமரனிடம் கண்டு வந்த காரைக்கால முதன்னை பாலரந்தி முனைமொழியில் பதிகவிதம் பரவகந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானே தடுத்தாண்டான் தொடர்ந்தன்னை மாலைமணி வாசகனும் அட்டையடிகளையும் அடி வணங்குவானே என்று அந்த சமயாச்சாரியருக்கு தோத்திரம் சொல்லி அதுக்குள்ள வாழ்த்து சொல்லுகிறார். வாழ்த்து என்பது அவசியமானது. வானவரும் பூசுரரும் மாதவரும் கோதனமும் அண்ணி வாழ்க. வானவரும் பூசுரரும் மாதவரும் கோதனமும் அண்ணி வாழ்க. வானவர்கள் என்ற தேவர்களும் பூசுரர் என்கின்ற பூலோகத்தில வாழ்கின்ற சிவனை அர்ச்சிக்கின்ற பூசுரர்கள், சிவனை பூசை பண்ணுகிற அந்தவர்கள். மாதவர் மாதவர் என்பது சிவன் அடியார்கள். மாதவர் என்றால் சிவன் அடியார்கள். கோதனம் கோதனம் என்பதுதான் பசுக்கள். அதை வாழ்க அந்தனது வானவரானினும் வீழ்கதன் புனல் வேந்தனு ஓங்குக ஆழ்க செய்யதெல்லாம் அரண்மானமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவேன்னு பாடுகிறார் அல்லவா, அதையெல்லாம் சேர்த்து மனசுல வச்சுக்கிட்டு பாடுறார். வானவரும் புசுரரும் மாதவரும் கோதனமும் அண்ணி வாழ் காணமடி நடமாடி அடியாருக்கும் பதமறுத்தும் கருணையாரும். ஏழை கானம் என்கின்ற காணம் என்கின்ற மயானத்திலே தனுசங்கார காலத்திலே மயானத்திலே ஆடுவோராகிய சிவபெருமானுடைய அடியார்களுக்கு உணவு கொடுக்கின்ற கருணையாளர்கள், மாகேஸ்வரர் பூஜை செய்கின்ற கருணையாளர்கள் ஊனவரை ஒங்கிடுவர். அவர்கள் ஊனம் பரவி என்கின்ற உணவு இல்லாமல் ஒங்கிடுக. உலகிதனை மனுமுறையால் ஓங்குமல்ல. இந்த உலகத்தை மனுநீதிப்படி ஆட்சி பண்ணுகின்ற மன்னர்கள் தான வினையுடு தலைக திங்கள்தூரும் உம்மாறி புரிகிறானே என்று இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை சொல்லி அதற்கு மேலே அவையடக்கம் என்று சொல்லுகிறார். அதற்கு மேல இந்த நூல் சிறப்பும் வரலாறும் தொகுத்து உணர்த்துகின்றார். ஆதி நடு அந்த அமலம் அதையால ஆதி நடு அந்த என்பது இல்லாதவனாகி சிவபெருமான் ஆதியனே அந்த நடுவாகி அல்லானேன்னு அல்லவா, அதனால ஆதியும் இல்லை நடுவும் இல்லை அந்தமும் இல்லாமல் இருக்கிற அமலனாகிய சிவபெருமான் உயிர்க்கு அழுக்கறுக்க அறிந்த வாய்மை. உயிரிலே இருக்கிற ஆணவங்கணமாயி அழுக்கை அறுப்பதற்காக சொல்லப்பட்டது இந்த நூல்கிறார். அழுக்கறுக்க அறிந்த வாய்மை வேத முதல் உணர்ந்த புகழ்யாலே உயிர்களுக்குண்டான அழுக்கை அறுப்பதற்காக வேத முதலான எல்லா நூல்களையும் உணர்ந்தவனாகிய புகன் இருக்கிறான் முருகப்பெருமான். அவன் விரைமலத்தால் அகத்தியம்தான் வரைந்து போச்சு. முருகப்பெருமானுடைய திருவடியை தோத்திரம் பண்ணி அகத்தியம் இவர் போதகனே அனைத்துயிர்க்கும் புலமாக்கும் நெறி புகழாய் என்ன கந்தன். அதையினாலே ஞானாசிரியனாக விளங்குகின்ற சுவாமியே எல்லா உயிருக்கும் அறிவை கொடுக்கின்ற ஒரு நெறியை சொல்லுவாயாக என்று கந்தனிடத்திலே அகத்தியர் கேட்க ஓதியரும் சிவ தருமோத்தர நூலை தொகை செய்து உழைப்பாம் வருது. அப்போது அந்த அகத்தியருக்கு முருகப்பெருமான் அருளி செய்த அந்த சிவ தருமோத்தரத்தை சொல்லுகிறேன் என்று அந்த ஆரம்பத்தை சொல்லி அதற்கு மேலே அகத்தியர் முருகப்பெருமானை தோத்திரம் பண்ணி சொல்லுகிறார் ஒரு பாட்டு. நின்னதடி கண்டிடினும் நீசர்வினை நீங்கி பொன் உலக மீதி அதன் நண்பொருள் உணர்ந்து இன்னிசை இருக்க மொழி அந்தனர்கள் என்ன பின்னனைவர் என்னறைவன் மற்றையவர் வேறே. அதையால உன்னுடைய திருவடியை கண்டவர்களாய் இருக்கின்ற அஞ்ஞானமுடையவர்களாய் செண்டாளர்களாய் இருக்கின்றவர்கள் கூட உன்னுடைய திருவடியை கண்டார்களே, ஆனால் அவர்கள் ஞானத்தை உணர்ந்து பொன் உலகத்தை எய்தி அங்கிருக்கின்ற போகங்களை எல்லாம் அனுபவித்து அதற்கு மேலே இன்னிசை இருக்கு என்கின்ற வேதங்களை உணர்ந்த அந்த நரளாக பூமியிலே வந்து பிறந்து அதன் பிறகு உன்னுடைய திருவடியை அடைவார்கள் என்று சொன்னால் ஞானத்தோடு பக்தியோடு உன்னை வணங்குகின்றவர்கள் அடைகின்ற பேச்சை நான் சொல்ல வேண்டுமானார். பொல்லாதவனாயிருந்தால் உன்னுடைய திருவடியை கண்டானால் அது செய்யவை புரிந்தாரேனும் குமரவீழ் திரும்பும் உற்றார் கந்த புராணம் செய்யவை புரிந்தாரேனும் குமரவீழ் திரும்பும் உற்றார் தூயவராகி மேலே தொய்கதி அடைவர் என்கை ஆயம் வேண்டும் கொல்லோ அடுசவர் இன்னாட்சியிடம் ஆயையின் மகன் ஒன்றோ வரம்பிலார் உருவத்தும் தான் என்பது கந்த புராணம். அதனாலே பொல்லாதவனாயிருந்தாலும் கூட சுவாமி தர்சன மாத்திரத்தினால அவன் நல்லவன் ஆகிறான். தர்சன மாத்திரத்தே நல்லவனாக நல்லவனாக இருந்து சுவாமியை போய் பத்தி பண்ணினான்னா அவனுக்கு கிடைக்கிற வலிமை சொல்லவே வேண்டியதில்லை இல்லவா. பொல்லாதவனுக்கே வளம் கிடைக்கிறது என்றால் நல்லவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லவே வேண்டியதில்லை. அதை அப்படி சொல்றா, நின்னதடி கண்டிடினும் மீசர் வினை நீங்கி பொற்புலக மீதியத நண்பொருள் உணர்ந்து இன்னித இருக்கு மொழி அந்தனர்கள் என்ன பின்னடைவர் என்னறைவன் பின்னறைவர் பின்னடைவர் என்னறைவன் மற்றையோந்தியது எந்தினிய வாய்மைகள் எம்பியரை ஊர அன்றுமை தனக்கையிலே நீதியும் அறிந்தாய் இன்று இது தனக்குறுதி நெய்யருளனக்கே ஒன்றியது நின்றவையும் உன்னொடுறவோனே என்று இப்படியாக சண்முகனை இப்படி ஏசரவு வீசினார். ஏசரவுன்னா தோத்தரம், இப்படி தோத்தரம் பேச அந்த சண்முகனுக்கு சந்தோஷம் வந்து பாச இருள் நீங்கும்படியாக சொல்லுகிறான். அதற்கு கேட்கிறார் அகத்தியர், கேட்கிறாரு என்றும் நீ சண்முகனை ஏசரவு பேசி நின்று வினும் ஆதரவு நீட நிறை கூட அன்று வினவுந்தர அனைத்தையும் அடித்தே இன்றறைவல் பாச இருள் ஈடர விளைத்தே உத்தம சுரக்கு அறிவ ஊனகனை ஓட்டும் வித்தக விசாக மயில் வாகன விண்மேவும் புத்தியுடு முத்திரு போதக புலாலும் சக்தி தர யான்பனவர் கேட்டு விட சார். இப்படி முருகப்பெருமானுடைய பெருமை எல்லாம் இந்த பாட்டுல சொல்லி யார நான் கேட்கின்ற இந்த வராக்களுக்கு தேவரீர் உத்தரவு தர வேணும் என்று கேட்கிறார். தக்க சிவ தன்மநெறி, தக்க சிவ தன்மநெறி, முதலிலே மனிதன் அறிய வேண்டியது எது என்று கேட்டால் தர்மத்தை அறிய வேணும். அது அறம் விசாரித்தல் என்பது, அது அருமுகிரிநாதர் அரகரா என மூடது திருவண்ணீர் இடா மூடது அடிகள் பூசியா மூடது கரையேற அறிவு நூல் கடா மூடது நெறியிலே நிலா மூடது அற விசாரியா மூடர் நரகுகளின் புரட வருவார். தர்மத்தை விசாரித்தல், தர்மத்தை விசாரித்தல், தர்மத்தை செய்ய விரும்புதல், செய்ய விரும்புதல், அப்புறம் தர்மத்தை செய்தல், அதை அறம் செய்ய விரும்புனாங்க. அதனாலே தக்க சிவ தர்ம நெறி தன்முடையார், சிவ தர்ம நெறி உயர்ந்தது அதிலே அரிதாய சிவதர்மம், சிவதன்மம் உயர்ந்தது அந்த சிவதன்மத்திலேயும் உயர்ந்த சிவதன்மம் இது ரொம்ப ரூபமான சிவதன்மம். அந்த சைவர்களுக்கு தான் அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறோம். தன்னுள் அரிதாய மிக்க சிவ தர்ம நெறி யாது விபரீத உக்குணர் உதித்திட உரைக்கும் உரையாதோ நக்க நடி அச்சனை ஆதிவன் நவித்தாய். அதனால அப்படி சிவ தர்மத்திலே மிக உயர்ந்த சிவதர்மமாக இருப்பது இது. வாக்கியங்கள் அநேகத்திலும் கையால ஐயந்திருவு இல்லாமல் மெய் உணர்வு தோன்றும்படியான உரை வாக்கியம் இது, மெய்யுணர்வு உண்டாகும்படியான ஞான உபதேசம் இது வாக்கியம் இது. அதற்கு மேல சிவபெருமானுடைய திருவடியில பூஜை செய்யும் முறைமை எப்படிப்பட்டது, நாடறிய ஞானதர ஞானம்னு அறிவித்தாய். அதனால ஞானத்திலே பல வகையான ஞானம் இருக்கிறது, தானத்திலே பல வகையான தானங்கள் இருக்கிறது, அதிலே உயர்ந்த தானங்கள் இது, ஒன்று கொண்டு உயர்ந்த தானங்கள் இது. ஈடுபெறு வேதமும் எனக்கு முறை பேசாய் ஈடுபெற ஈயும் முறை ஈபவர் இறப்பார் கையால ஈகின்ற முறை, ஈகின்ற முறை என்றால் தர்மம் செய்கின்ற முறை, ஈபவர் இறப்பார் கையால இறப்பவருடைய தன்மை அதுக்கு உண்டாகிற பயன் கூடு பயன் ஆகி அவன் அனைத்தையும் அனைத்து முறை ஊராய். இப்படி எல்லாம் இந்த விவரங்களை எல்லாம் எனக்கு சொல்ல வேணும்னு அகத்தியர் கேட்டாரு. யாருகிட்ட? முருகப்பெருமான் கிட்ட கேட்டாரு. கேட்கிற அதுவும் ரொம்ப சின்ன ஆளுதான், சொல்ற அதுவும் சின்ன ஆளுதான், அந்த குடும்பத்திலேயே அதுதான் சின்ன ஆளு. சினித்த புத்தரில் எச்சரியோனை முருகன் தான் கடைசி பிள்ளை, சின்ன பிள்ளை கேட்கறவங்க குறுமுகிதான், குறுமுகிதான் சிறுவையன் சொல்ல குறுமுனி கேட்கிறான், சிறுவன் சொல்ல குறுமுனி கேட்கிறான். விஷயத்துல ரெண்டு பேரும் பெரியாளுகள் அச்சிரிய பெருந்தகையாரும்பாரு ஞாபகம் வந்த. அது போல இப்படி நமக்காக அகத்தியர் முருகன்கிட்ட கேட்க, நமக்காக அகத்தியர் முருகன்கிட்ட கேட்க, நமக்காக முருகன் அகத்தியர் சொல்ல, நமக்காக முருகன் இடத்துல அகத்தியர் கேட்க, நமக்காக முருகன் அகத்தியர் சொல்ல, இதனாலதான் நமக்கு நூல் கிடைச்சிருக்க. அதனால் பெரியவர்கள் என்ன பண்ணுவார்கள், தன்னலன் கருதி எதையும் செய்ய மாட்டார்கள், உலகத்தவர் நலன் கருதி அடுத்தவர் நலன் கருதி தான் பெரியவர்கள் செய்வார்கள். அதனால அப்படிப்பட்ட பெரியவர்களே மிகப்பெரியவர் அகத்தியர், முனிவர்களே மிகப்பெரியவர் அகத்தியர். அத இந்த முருகன் வந்து இந்த சின்ன பிள்ளையா இருந்த காரணத்தினால இந்த அம்மாவோட அப்பாவோட ரொம்ப கூட ரொம்ப நாள் கூடவே விளையாண்டு இருந்திருக்கிறேன். நல்ல எல்லாம் ஞாபகம் கூடவே போய் மடியில் தூக்கி உட்கார வைக்க, அவன் மடியில் தூக்கி உட்கார வைக்க, இப்படி பக்கத்திலேயே இருக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத இவன் கேட்டுக்க, அப்புறம் இவனும் கேட்க, இப்படி பல வகையில இவனுக்கு பாடம் ஆகி போச்சு. யாருக்கு? முருகனுக்கு பாடம். அம்மா அப்பாவை கேட்க, அப்பா அம்மாவுக்கு சொல்ல, அதையெல்லாம் கூடவே இருந்து கேட்க. நல்ல ஞாபகம் பண்ணிக்கிட்டேன். அது அதனாலே அவன் ஞானமே வடிவானவனாகினாலே முருகப்படுவான். அதுக்கு மேலே அவன் உயிர்களுக்கு அருசிவதற்காகவே அந்த திருவியை எடுத்துக்கொண்டான். உயிர்களுக்கு அருசிவதற்காகவே அந்த திருவி எடுத்துக்கொண்டான். அந்த கருத்தை முருகப்பெருமானுடைய அவதாரத்துல கட்சியப்ப சிவாச்சர சுவாமிகள் அருவமும் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் உங்க ஜோதி புலம்பு அது ஒரு மேனியா அருமையான பாட்டு. அருவமும் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் இந்த சோதிப்படம் அது ஓர் மேனியாக கருணை ஓர் முகங்கள் ஆறும் கரங்கள் பண்ணியிருக்கும் கொண்டே ஒரு திருமுருகன் அந்த அனுபவித்தவன் உலகம். இப்படி ஆறு திருமுருகனோடு பண்ணியிருந்த திருக்கடங்களோடு சோதிப்படம்பாக இருக்கிற சுவாமி இப்படி திருமணம் எடுத்துக்கொண்டான். எதுக்கடான்னா உலகம் இவதற்காக திருமணம் எடுத்துக்கொண்டான். ஆகையினாலே அவன் அசுரங்களை சம்பாதனையில் தேவர்களுக்கு நன்மை செய்தோடு அல்லாமல் தேவர்களுக்கு நன்மை செய்வது அல்லாமல் அகத்தியர் முதலான முனிவர்களுக்கு ஞானோபதேசத்தை செய்திருக்கிறான். வீரனுக்கு வீரனாக இருக்கிறான், வீரருக்கு வீரனாக இருக்கிறான், ஆசிரியர்களை ஞானாசிரியர்களை தலைமை பெற்ற ஞானாசிரியனாகவும் இருக்கிறான். முருகன் இல்லற வாழ்க்கையிலேயே பெரிய ஆளா இருக்கிறான். முருகன் இல்லற வாழ்க்கையிலேயே ரெண்டு கல்யாணம் பண்ணாங்க, காதல் மனம் கற்பு மனம் எல்லா வகையிலும் கிடைக்காது, எல்லா வகையிலும் கிடைக்காது. முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான், தேவர்களுக்கு தேவனாக இருக்கு. பார்த்தாது தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான், முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான், குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூர்த்தன் தான் முருகப்பெருமானுடைய திருமேனி, அவனுடைய அவதாரம். அப்படிப்பட்டவனாக இருந்தாலே இப்போ அகத்திய முனிவருக்கு உபதேசத்தை பண்ண தமிழ உபதேசம் பண்ணினான், இப்படி ஆகமத்த உபதேசம் பண்ணினான். நல்ல பொருத்தமான ஆளு உபதேசம் பண்றது, பொருத்தமான ஆளு உபதேசம் பண்ணினா அது பலவிருத்தம் கிடைக்கும். கஞ்சனு கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா அவனே வச்சுக்க வெளியே சொல்ல மாட்டான். வள்ளத்த பொருளை கொடுத்தோம்னு வச்சுக்க அது எல்லாத்துக்கும் வாரி வழங்குவான். அது போல வள்ளலாய் இருக்கிற அகத்திய முனிவருக்கு உபதேசம் பண்ண சிவனிகள் புதியவரை முனிவனகம் மகளிர் செவிகுளிர இனிய தமிழ் பகர்வோனை என்பது திருப்பொருள். அதனால இப்படி அகத்திய முனிவருக்கு இந்த உபதேசத்தை சொல்லுகிறான். அது சிவ தர்மோத்தரம் என்கிற சிவ என்கின்ற பரமேஸ்வனுடைய திருவடி அடைவதற்காக செய்யப்படுகின்ற புண்ணியங்கள் இன்னதென்று சொல்ல, அத இன்னதென்று அகத்தியன் கேட்க, அதற்கு முருகப்பெருமான் சொல்லிய உத்தரம் என்பதுதான் சிவ தர்மோத்தரம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்கநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம்

அருட்களாகிய அம்பரவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே மூர்க்கநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நாயன்மார்கள் எல்லாம் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்து அதனாலே சிவ சமானமாக சிவாலயத்திலே இருந்து எல்லாராலும் வணங்கப் பெறுகின்ற தகுதியை பெற்றுள்ளார்கள். சிவத்தை வணங்குகின்றவன் சிவமாகிறான். அப்படி சிவத்தை வணங்கவில்லவான மறுபடி பிறவி இருக்கிறார். அதனாலே சிவத்தை வணங்கி சிவனடியார்களை வணங்கி அதன் மூலமாக சிவபுண்ணியத்தை சேர்த்து அந்த சிவபுண்ணியத்தினாலே சிவனுக்கு சமானமாக சிவனாலே மதிக்கப்படுகின்ற ஆன்மாவாக சிவனாலே மதிக்கப்படுகின்றவர்கள் என்று சொன்னால் அவருடைய பெருமை அளவிடத்து ஒரு அரசன் ஒருவனை மதிக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அரசனாலே ஒருவன் மதிக்கப்படுகிறான் என்றான். அது போல எல்லா உலகங்களுக்கு அரசனாயிருக்கிற சிவன் இந்த நாயன்மார்களை மதித்து தன்னோடு தான் இருக்கிற கோயிலிலே எழுந்தளோய் அதனாலே அவர்கள் குந்திலே மிக உறுதியுடையவர்களாக இருந்தார்கள். சிவத்தொண்டு செய்வது அந்த சிவத்தொண்டுக்கு ஏதாவது இடையூறு வந்தா அந்த இடையூற்றுக்கு இடையூறு செய்வது சிவத்தொண்டுக்கு இடையூறு வந்தால் அந்த இடையூற்றை வெந்து விடுவார்கள். அந்த இடையூற்றை கொண்டு விடுவார்கள். அந்த இடையூறுக்காக தொண்டை விட்டுவிட மாட்டார். அவர் செய்த பணிக்காக அந்த இடையூற்றுக்கு அஞ்ச மாட்டார்கள். அப்படி அஞ்சாமல் பணி செய்தபடியினாலேதான் அவர்கள் நாயன்மார்கள் என்ற பட்டத்தை பெற்று சிவபெருமானுடைய பிரதிபிம்பமாயிருக்கின்ற சுந்தரமூர் சுவாமிகளாலே கோத்தரிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்களிலே என்று சொல்ல போகிற நாயனார் மூர்க்க நாயனார். மூர்க்க நாயனார் பேருக்கு வந்து முயலையும் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாதுள் என்று உடம்பு உலகத்தில மூர்க்கன் என்பவன் அறிவில்லாமையினாலே தான் கொண்ட காரியத்தை தான் சொன்ன வார்த்தையே தவறாக இருந்தாலும் கூட அதையே உயர்ந்ததென்று சாதிப்பவனை மூர்க்கன் சொல்றது. மூர்க்கன் முதலையும் கொண்டது விடாது, முதலையும் பிடிச்சத புரிய விடாது, விழுங்கிட்டுதான் மற்ற விழுந்த. அதே போல மூர்க்கனும் தான் கொண்டதை விட மாட்டான். ஆனா இந்த மூர்க்கர் எப்படிப்பட்டவர்னா சிவபுண்ணியத்தை மேற்கொண்டு அந்த சிவபுண்ணியத்துக்கு இடையூறு வந்த போதும் விடாது நின்று அந்த சிவபுண்ணியத்தை செய்தபடியினாலே இவருக்கு மூர்க்கர். அதனாலே அப்படிப்பட்ட மூர்க்க நாயனார் வாழ்ந்த பதி திருவேற்காடு. திருவேற்காடு என்பது தொண்டை நாட்டில் இருப்பது, சென்னைக்கு பக்கமாக இருப்பது. அப்படிப்பட்ட அந்த ஊர் தொண்டை நாடு எப்பொழுது சான்றோர்களை உடையது. தொண்டை நாடு சான்றோர்களை உடையது. சான்றோர்கள் என்றால் புலவர்கள், அருள் அரசு, பணக்காரனுக்கு அந்த பிறகு கூட மதிப்பு அதோட சிறு தீர்ந்து போச்சு. பணக்காரனுக்காக எங்கேயாவது கோயில் கட்டியிருக்கேன். இது பணக்காரப்பா அவன் கோயில் அருளாளர்கள் தான் கோயில். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, கோடி சின்னதா போச்சு. கோடி சின்னதா போச்சு. முன்னெல்லாம் கோடி பெருசா இருந்துச்சு, இப்ப கோடி சின்னதா போச்சு. ஆனா இவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்த பிறகு அவனுக்கு கோடீஸ்வரனுக்கு நான் கோயில் கட்டேன். இப்போ கோடீஸ்வரன் செத்து போனேன், இதுவாறு எல்லாம் கோடீஸ்வரன் கோயில் இல்லவே இல்லை. அருளாளர்கள் தான் இருக்கு, மகான்கள் கோயில், நாயன்மார்கள் என்று அவர்களுக்கு தான். அதனால அந்த அருளாளர்கள் இருக்கும் போதும் அவர்களுக்கு பெருமை, இந்த உலகத்தை விட்டு நீங்கின பிறகும் பெருமை. அவர்கள் இறந்தும் இருப்பவர்கள், இவன் இருந்தும் இறந்தவன், அருளை எண்ணாதவன். அதனாலே அருளாளர்கள் தேகத்தை பூத தேகத்தை விட்டாலும் புகழுடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருளாளர் வரிசையிலே நாயன்மார்கள் என்பவர்கள் தனிச்சிறப்புடையவர்கள். 63 தனிச்சிறப்புடையவர் அருளாளர்கள் உலகத்தில் மகான்கள் ஏராளம். அருளை பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே அதிகம்.
இது நூல்களிலே வராமல் தெரியாமல் இருக்கின்றவர்கள் நிறைய, நம்ம காதுக்கு வராமல் இருக்கின்ற மகான்கள் நிறைய. நூலிலே சுந்தரனால பாடப்பட்டவர்கள் தனியா 63, இவர்களை பின்பற்றி வந்தவர்கள் ஏராளமானது, நாயன்மார்களை பின்பற்றி அருள் பெற்றவர்கள் ஏராளமானது. அப்படிப்பட்ட நாயன்மார்களே இந்த மூர்க்க நாயனார் மன்னிப்பெருகும் பெருந்தொண்டை வளநாடனில் வயல் பரப்பும் நன்னிச்சிலவன் தரைப்பாளி நதியின் வடவால் நலங்கொள்வதி. தொண்டை நாட்டிலே பாலி நதி கி வட பக்கத்தில் இருப்பது, பாலி நதியினுடைய வடகரையில இருப்பது. அன்னப்படைகள் குடைவாவி அலர்வுக்காட அரங்கினடை மின்னுக்கொடிகள் திகிர்கொடிகள் விளைவிற்காடு வேற்காடு. அதையால அன்னப்பச்சிகள் குடைந்து விளையாடுகின்ற வாவிகள் நீர்நிலைகளை உடையது. அதற்கு மேலே வந்து அரங்கத்திலே மின்னுக்குடிகள், மின்னுக்குடிகள் என்கின்ற நாட்டிய பெண்கள் ஆட, அதற்கு மேலே வந்து

அப்படிப்பட்ட கோயில். அது சென்னப்பட்டினத்து பக்கமா இருக்கிறது. திருவேற்காடுன்னா இன்னொரு சாமி இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாமி, உலகமே தெரிஞ்ச சாமி. திருவாற்காடுன்னா அந்த சாமி தான் வரும். இப்ப நான் உறையூர்ல சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா என்ன கேக்குறாதுமா, அது வெக்காளியம்மனுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு முந்தைய எவ்வளவு காலமா இருக்காரு இந்த பஞ்சவர்ண சுவாமி, அவரு பேமஸா இல்லை. இந்த வெக்காளியம்ம இருக்கிற பேமஸுக்கு அவரு அதனால அம்மன் சொன்னா நரிமனுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அம்மன் இப்படி வந்து இவ்வளவு தெளிவான உலகமாக இருக்கிறது. அதனால எப்படிப்பட்ட திருவேற்காடு, செம்பர் புருஷை திருவேற்காடு அமர்ந்த செய்ய செடைக்கற்ற நம்பருக்கு வேறு திருவேற்காடு முருகப்பெருமான் பூஜை பண்ணியது. வேர்க்கடவுளாயிருக்கிற முருகன் பூஜை பண்ணியதுனால வேர்க்காடுன்னு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம். செய்ய செடைக்கற்ற நம்பருக்கு உம்பருக்கு அமுதளித்து நஞ்சை அமுது செய்தவருக்கு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து தான் நஞ்சை அமுதமாக உண்டவருக்கு இம்பர்த்தலத்தில் வழியடிமை என்றும் கொன்றா இயல்பெறும். அதனால அவருடைய பக்தி நெறியிலே வழியடிமையாக என்றும் கொன்றா இயல்பெறும், எப்பொழுதும் அந்த அன்பிலே பக்தியிலே குறைவில்லாதவராக விளங்குவோம் ஒருவர் தம்பத்துடைய நிலை வேளாண் குலத்தில் தலைமை தாழ்ந்துள்ளார். அவர் வேளாளர் குலத்திலே அவதாரம் பண்ணினவர். கோதில் மறைவில் படர்ந்து பறந்து வளர்ந்து அறிவு கொண்டான ஆள் தொடங்கி அந்த வேளாளர் குலத்திலே தோன்றினாரு. தோன்றி அறிவு கொண்டான ஆள் தொடங்கி, அறிவு என்கிறது ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசு இந்த மாதிரி வந்து அவர் பாடு. அவருக்கு புத்தி எப்படி போச்சு? ஒருவனுக்கு சின்ன வயசுலயே நல்ல புத்தி வர்றது இருக்குது, சின்ன வயசுலயே கெட்ட புத்தி வர்றது இருக்குது. சின்ன வயசுலயே கெட்டவனா இருந்து அப்புறம் பின்னாடி நல்லவன் ஆயிடுறான், சின்ன வயசுல நல்லவனா இருந்து பின்னாடி கெட்டவன் ஆயிடுறான். சில பேர் வந்து சின்ன வயசுலயே எந்த பழக்கத்தை இருக்கானோ அதே வரல ஆயுள் வலிதான், தொட்டில் பழக்கம் குடுகாடு மட்டும்தான். ஆனா அந்த பழமொழி எல்லாத்துக்கும் பொருந்துறது இல்லை. சின்ன வயசுல கெட்டவனா இருக்கிறேன் அப்புறம் நல்லவனா வருது இல்லையா, நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனாகவும் அறிவு. அதனாலே இந்த அறிவு கொண்டான ஆள் தொடங்கி இதற்கெல்லாம் காரணம் முன்ன செய்த பாப புண்ணியங்கள், முன் ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியங்களாலே இந்த ஜென்மத்தில் அந்த புத்தி உண்டாகும். அதுக்கு தகுந்த அவரை சேர்த்து சேரும். கோதில் மறைவில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்டான ஆள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடையே பொருள் என்று அறிந்து ஆதி முதல்வராகிய சோர்மார். ஆதி முதல் முதல்வர், ஆதி முதல்வர் சிவருமான் முதல்வர், எல்லாருக்கும் முதல்வர் ஆதி முதல். ஆதி முதல்வர்னா அவருக்கு மேல முதல்வர் இல்லை என்பது. அதைத்தான் திருவள்ளுவர் ஆதி முதல்வர் ஆதி பகவன். முதல் திருக்குறளிலே ஆதி பகவன், பகவன் என்பவர் பலவு இருக்கிறாங்க. பலவு இருக்கிற சனி பகவான், விஷ்ணு பகவான், பகவான் புத்த பகவான், பல பகவான் இருக்காங்க. அந்த பகவான்ல இரண்டாவது பகவான், மூணாவது பகவான் சிவபெருமான் தான் ஆதி பகவான், முதற் பகவான், முதற்கடவுள்னு சொல்லுது, முதற்கடவுள். அதனாலே ஆதி முதல்வர் திருநீற்றின் அடையே பொருள் என்று அறிந்தார். சிவபெருமானுடைய திருநீற்றின் நெறியே உயர்ந்த நெறி என்று அதை பின்பற்றி கொண்டார். சைவத்துல பிரதானமான முக்கியமான உயர்ந்ததாயிருக்கிற பொருள் எது வந்து கேட்டால் திருநீர்தான் முதல். ரெண்டாவது உத்தராசரம், ரெண்டாவது பஞ்சாட்சரம், மூணாவது. மூணு முக்கியமானதுதான் திருநீர், உருத்தராக்கம், பஞ்சாக்கம், அடையாளம். அடையாளம் அது குறி, குறி அடையாளம். இப்ப கருப்பு செவப்பு வேட்டிக்கிட்டு என்ன சொல்லுவா, ஓ இவர் டிஎம்கே என்று கண்டுபிடிக்கிறோம் அல்லவா. அது போல எல்லாவற்றிற்கும் அடையாளமாக இருப்பது நம்முடைய சைவத்துக்கு அடையாளமாக இருப்பது என்றால் திருநீர். திருநீருக்கு மேல உயர்ந்த பொருள் கிடையவே இல்லை. திருநீற்றை நிலநிறுத்துவதற்காகவே ஒருத்தர் சொசலா அவதாரம் பண்ணினார். திருநீற்றை நிலநிறுத்துவதற்காக, திருநீற்றை பூசுவதற்கு தடை வந்த காலம், திருநீற்றை பூசுவதற்கு தடை வந்த காலம், திருநீர் பூசணவனை கண்டா திட்டுற காலம், கண்டா திருட்டுன்னு சொல்லுகிற காலத்துல ஒருத்தர் வந்தார். திருநீர் தான் உயர்ந்தது, அவர்கள் சொல்லுவதெல்லாம்

0: தவறு என்று சொல்லி அவர்களை கழுவறையே ஏற்றுவிட்டார். திருநேற்ற எவன் தடுத்தானோ அவனை கழுவறையே ஏற்றுவிட்டான். திருநேற்ற நிலைநிறுத்துவதற்காகவே வந்தது அந்த அவதாரம். திருநேற்று பதிகம் பாடுவதற்காகவே வந்தது அந்த சுந்தர அவதாரம். திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக சுந்தர அவதாரம் திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக வந்தது. மற்ற பதிகங்கள் எல்லாம் ரெண்டாவது இல்ல விளங்குத. மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதியிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். திருத்தொண்ட தொகையை தருவதற்காக வருகிறார். சுந்தரமுன் சுவாமிகள் பாடிய பாடல்கள் இன்றைக்கு 1026 பாட்டு இருக்குது. அதில் இந்த 11 பாட்டு முக்கியமானது விளங்குத. அதனாலே அப்படி அவர் திருத்தொண்ட தொகை பாட வந்தது போல இவர் திருநேற்று பதிகம் பாடவே வந்தார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமைவங்கன், திருவாள வாயான், திருநீரே திருநீரே திருநீரேன்னு 11 பாட்டு. அதனால சைவ சமயத்திலே முக்கியமான அடையாளமாக இருப்பது திருநீரு உருத்திராட்சம். இது புறச்சின்னம்னு, புறச்சின்னம்னு வேறு, பஞ்சாட்சர அகச்சின்னம்னு அகத்துல கருத்தின் பயனாம் எடுத்து. அதனால திருநீர் ஒருத்தன் பூசி விட்டானால் அவன் வந்து சிவ கணங்களோடு ஒன்றாக எண்ணப்படுகிறான். திருநீர் பூசாத நெத்தியை சுடுன்னு விதஞ்சுக்கிறான் அரசனுக்கு. அந்த காலத்துல இருந்தாலும் இந்த காலத்துல என்ன பூசதே சிவாலய இல்லாத கிராமத்தை சுடுன்னு சொல்லு. சிவாலய இல்லாத கிராமத்தை சுடு, திருநீர் பூசாத நெத்தியை சுடு என்று வேதத்தில் இருக்கும். அதனாலே இந்த நாயன்மாராகிய முருக்க நாயனார் ஆதி முதல்வர் திருநீற்றின் அடவே பொருள், திருநீற்றின் நெறியே பொருள், முக்கியமான பொருள், உயர்ந்தது சைவமை திருவின் சார்வே பொருளனச் சாருகிறார் என்பது திருநீலகண்ட நாயனார். அதனாலே அந்த திருநீற்றி நெறியில் இருந்து சிவனுக்கு பணி செய்தார். அப்படி சிவனுக்கு பணி செய்வதோடு அல்லாமல் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு பணி செய்தார். இவர் சங்கமபக்தி, பூபக்தி, லிங்கபக்தி, சங்கமபக்தின்னு சொல்றது குரு லிங்க சங்கமபக்தின்னு மூன்று வகையாக. அதில் இவர் முக்கியமாக எடுத்துக்கொண்ட பக்தி சங்கமபக்தி. சங்கமபக்தின் அடியார்கள் பக்தி. அடியாரிடத்தில் ஒருவனுக்கு பக்தி இருந்தால் சிவனுடைய திருவருளை எளிதாக பெற்றுக் கொள்ளலாம். சிவனை பற்றி பண்ணியார்களை பெறுவது கொஞ்சம் கருசு. அடியார்களிடத்திலிருந்து பக்தி திருவருளை பெறுவது மிக எளி. அதனாலே வந்து அடியார் பக்தியிலே நின்றவர். அது ஒரு சிவஞான தீபம் ஒரு நூல் சொல்லுது. கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமீனி, கூறிய சங்கமம் முகமா. கோதனத்தின் முலை லிங்கம், பசுவினுடைய முளைக்காம்பு இருக்கிற அது லிங்கம். கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமீனி, மே இருக்குதே அது குரு. மே உடம்பு இருக்கே அது குரு. கூறிய சங்கமம் முகமா, அடியார்கள் அந்த பசுவினுடைய முகம். அடியார்கள் பசுவினுடைய முகம், அந்த பசுவினுடைய உடம்பு குரு, பசுவினுடைய அந்த முளைக்காம்பு லிங்கம். மூணு பகுதியா இருக்குல்ல, முகம் உடம்பு முளைக்காம்பு. பால் எது கொடுக்குது? முளைக்காம்பு தான் பால் கொடுக்குது. பால் முளைக்காம்பு கொடுக்குதுன்னு சொல்லி அதனால நல்ல பச்சை புள்ள முளைக்காம்பு கிட்ட போட்டு சாப்பிடு சாப்பிடுனா சாப்பிடுமா? முளைக்காம்பு சாப்பிடுமா? கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமேனி, கூறிய சங்கம், சங்கமம்னா அடியார்கள், கூறிய சங்கமம் முகமாம், குலவும் கீரம், கீரம்னா பால், போத முலை பொழிந்துடும் என்று. முளை தானே பால் கொடுக்குது. அறிவில்லாம போய் பால் கொடுக்கற முளைக்காம்பு விட்டுட்டு முகத்துக்கு போடுறான் வாய்க்கு போடுறான் புள்ள அப்படின்னு சொல்லுவானா? குருவாமேனி, குலமங்கீரம், போத முலை பொழிந்துடும் என்று அதற்கு அன்பாக புல்லளித்தால் அருந்தியிடா உடலும் கொள்ளா, நீதியினால் அறிந்து முகத்தளித்தா எங்கும் நிறைவா. முன்னாடி முகத்துக்கிட்ட போட்டோம்னா சாப்பிடுகிறது, சாப்பிட்டு அதனால பாலை கொடுக்கறது, உடம்புக்கும் அது எல்லா வகையாலும் நிறைவாகுது. நீதியினால் அறிந்து முகத்தளித்தால் என்றும் நிறைவாக. நூத்தி சிவலிங்கத்தையும் நூத்தி சிவலிங்கத்தையும் ஏதவன் சங்கமத்தை வழிபடுவார்க்கு அன்றி எய்தறிய சிவானுபவம் எய்தோனார். அடியாரலை வழிபட்டாத்தான் சிவானுபவம் கிடைக்கும். இது போலன்னா முகத்துக்கு புண்டு போட்டோம்னா பால் கொடுப்பது போல. அதனாலே அப்படி அடியார்கள் பெருமை மிகப்பெரிது. அதிலே இவர் அந்த உண்மையை அறிந்து அடியார்களுக்கு தினந்தூறு அமுது செய்து வைப்பார். இளையான்குடி மாரநாயனாரை போல அடியார்களுக்கு அமுது. இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு சிவன் வந்தார். ராத்திரி 11 மணிக்கு மழை கொட்டுகிற நேரத்தில் வந்தார். மழை கொட்டுது, 11 மணி, இரவு, இருட்டு, மின்னல், இடி, ரெண்டு பேரும் பட்டியல். அந்த வேளையிலே விருந்து வந்தது. விருந்து வந்தால் என்ன பண்ண வேணும்? உபசாரம் வந்துட்டார். அந்த ஈரத்தை போக்குவதற்கு வேற வஸ்திரம் கொடுத்தார். ஈரத்தை தொடச்சுக்கிட்டாரு, வேற வஸ்திரம் உடுத்திக்கிட்டாரு. வந்த சாமியா இருப்பா, ஒரு வம்புக்கான சாமியா இருப்பா, அக்கிரமமான சாமியா இருக்கு. அந்த வழியில வருவாங்க. சாப்பாடு போறதுனாலும் கூட விருந்து போனா எந்த நேரத்துக்கு போறதுன்னு தெரியல இல்லையா? அந்த நேரத்துக்கு இரவேணியை நீக்கி இடம் கொடுத்து, இரவேணியை நீக்கி இடம் கொடுத்து இடம் கொடுத்தார் இருப்பதற்கு. ஆரை இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையார் வந்தவர் வரும்போதே பசியும் இருந்தார். டிபன் சாப்பிட்டையா, நான் தங்கிட்டு போறையா, பரவாயில்ல. வரும்போதே பசினார், தாதி பிண்டி பசி தலைக்கொண்டதுனார். அதுவும் பசி தலைக்கு வந்துருச்சான், வயிற்று இல்லை தலைக்கொண்டு. தாரிப்பிண்டி பசி தலை கொண்டு அப்படின்ட்டு வந்தார். இவருக்கு ஆசை சரியான ஆசை. யாருக்கு? சாப்பாடு போட வேணுமே. ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையா, அமுது ஊட்டுவதற்கு ஆசை. தாரமாதரை நோக்கி மனைவியை பார்த்தார். சபோதனர் தீரவே பசித்தாசை. இவர்கள் சம்போதனராகி வந்திருக்கிற அடியவர் தீரையே பசித்தார். தீரையே வச்சா நுட்ப பசி கூட வந்திருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு பொருள், நம்முடைய பிறவி தீருவதற்காக பசி விடும். தீரவே பிறவி இதோடு தொலைஞ்சு போறதுக்காக இவர் பசி விடும். தீரவே பசித்தார். என்ன தீரவே? பிறவி தீரவே பசி என்றார். அப்புறம் சாப்பாடு தயார் பண்ணிட்டார். அவர் ஒன்னும் இழைக்கல. இளையான் குடிமாரனாரு இழைக்கல. சாப்பாடு தயாராச்சு, அவர்தான் சாப்பிடுறது. இவர் சாப்பாடு தயார் பண்ணிட்டார். அதனால அந்த அடியவர்களுக்கு திருவமுது படைப்பது என்பது கிடைக்காது. அது அந்த இளங்கடி நாயனார் புராணத்துல சொல்றாரு. இவர் சொல்றாருன்னா, சங்காரந்தன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார். சிவபெருமானுடைய அடியாரனுக்கு அமுது கொடுக்குன்ற தவமுடையவன். அப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருந்தார் குடும்பாளூர்ல. அவர் என்ன பண்ணினாரு தெரியுமா? தெருந்தூர் அடியாரு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பணமும் இல்லை, நெல்லும் இல்லை. அரசனுடைய பண்டாரத்துல போய் களஞ்சியத்துல, நெல்லு களஞ்சியத்துல போய் திருடி இருக்கிறார். எப்படியும் நெல்ல திருடி வந்து அதை அரிசி ஆக்கி சாப்பாடு போடலாம். அது திருட சமயத்துக்கு சாமி காட்டி கொடுத்துட்டாரு. காவலர் விட்டு ஆளு புடிச்சு ராஜா கிட்ட ஓடி இருக்கு. இப்ப உதவி பண்ணப்படாத அடியாரர்களுக்கு திறந்தோறும் சாப்பாடு போடுவோம்ங்க, அது இன்னைக்கு ஒன்னும் கிடைக்கல, முத்துப்பட்டு போச்சு. அதனால இந்த நெல்லை தீடிக்கிட்டு போய் அடியாரர்களுக்கு சாப்பாடு போடலாம்னு வந்தேன் உண்மையை சொன்னான். அப்படியா? அப்படின்னு என்ன பண்ண? அடியாரர்களுக்கு பறை அறிவித்து எல்லாரும் வந்து நிறைய கொள்ளை அடிச்சுக்கிட்டு போங்க, எல்லா வாரிட்டு போங்கன்னு அவன் உத்தரவு கொடுத்தான். இவர்தான் எனக்கு பண்டாரம். பண்டாரம்னா அந்த நெல் வச்சிருக்கிற இடத்துக்கு பண்டாரம்னு போயிருப்பா. இவர் தான் எனக்கு மூல பண்டாரம். இவர் தான் மூல பண்டாரம். அதனால அந்த கொள்கைக்கு வந்து இடையூறு வரும்போது எந்த வகையினாலையாவது அந்த கொள்கையை நிறைவேற்றுவது. அப்படி எந்த வகையினாலாவது அந்த கொள்கையை நிறைவேற்று. அப்படி திருநீற்றினுடைய நெறியே உயர்ந்தவர்கள் இருந்து அறிந்து அந்த திருநீற்றுக்கு தலைவராயிருக்கிற சிவனுடைய அருளை பெறுவதற்காக அவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு, அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த தொண்டிலே திறந்தோறும் அடியவர்களுக்கு திருவமுது செய்ய காதல் அடியார்க்கு அங்காக்கி அமுது செய்ய கண்டு சோரமானுடைய அடிவர்களுக்கு திருமுறை அமைத்து அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்ந்து அதன் பிறகு கடைசியா இவரு மகேஸ்வர பூசிஜியிடம் முதல்ல சாப்பிடக்கூடாது கடைசியா
1: மகேஸ்வர பூசியில முதல்ல அடியாரோட உட்கார்ந்துருப்பாரு எல்லா அடியவர்கள்லாம் சாப்பிட்ட ஒரு பாடு
0: அடியவர்கள் உத்தரவு கொடுத்த ஒரு பாடு சாப்பிடும் மகேஸ்வர பூசியை பார்க்கிறது தான் முடியும் பார்க்கிறது மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் முட்டிட்ட பண்பில் உருத்தரப்பல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதிவோ பூம்பாவை அட்டிட்டல் அடியவர்களுக்கு அமுது படைக்கின்ற அந்த நிகழ்ச்சியை காணாமல் போகின்றாயே பூம்பாவாய் அப்படின்னு அந்த சட்டத்தை கேட்டு அவள் எழுந்து வந்துட்டான் அப்படிப்பட்டது மகேஸ்வர பூசி எலும்பையும் ஜாம்பலையும் பெண்ணாக்கியது மகேஸ்வர பூசி அப்படின்னா மகேஸ்வர பூசியினுடைய அருமையை சொல்லி முடியுமா
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஒரு பெரிய தத்துவம் இருக்கு, பிரம்மஸ்வரூபம் எங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றான். நோக்கம் தெரியல, நீங்க உங்களை பார்த்தாக்க முரளிதரன் தெரியும், பிரம்மமா தெரியுறதோ, பிரம்மன் பேர் வச்சாலே பிரம்மமா தெரியல, நமக்கு ஏதோ பை அம்பி மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் ஆத்மாங்கிறதான ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஆத்மா இருக்காரு. இந்த வேதாந்தத்தையும் நடப்புற கொஞ்சம் சொல்றேன் கேட்டுங்க. ஆத்மா எங்கும் இருக்கார், எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஒரு இதற்கு ஆத்மான்னு சொல்றவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். இதை நாம சொன்னா நம்ப முடியல. இப்போ இந்த டிவியில ஒரே ஒரு வேதாந்த கருத்தை நிரூபிக்கிறது என்னன்னா, எங்கேயோ கிரிக்கெட் விளையாடுறான் ரெண்டு பேர், எல்லா ராத்திரியும் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதுல 11 பேரும் இருக்கான்னா, அவன் உடம்போட சேர்ந்து இருக்கானே. டிவி கடையில பார்த்தேன்னா 100 இடத்துல இருக்கான். அப்போ அவன் எங்க இருக்கான் அதை காட்டு. அப்போ எல்லாத்துக்கும் நமக்கு தேவையா உள்ளதாக இருக்கிறவர் அவருங்கிறது அந்த டிவியில காட்டுறான். எல்லா இடத்துலையும் இருக்கோங்கிறத கூட அவ காட்டுறா. லௌகிகமான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்க, இந்த இந்திராதி தேவதைகளுக்கு திருப்தி வரணுமே ஆனால் நாம இங்கேருந்து டிரான்சாக்ஷன் ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்த இன்டர் வேர்ல்டு டிரான்சாக்ஷனுக்கு என்ன பண்றதுங்கிறத கண்டுபிடிச்சு தான் பழைய சயின்டிஸ்டா உள்ள ரிஷிகள் எல்லாம் யஜ்ஞம் யாகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்டர்நேஷனல் லிங்க்கு நம்ம எஸ்டிடி போறோம் இல்லையா, நம்ம செல்போன் போறோம் இல்லையா, 0 போட்டு போடணுங்கிறான், 0004ங்கிறான் அமெரிக்காவுக்கு, அதுவோ கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த எர்த்துக்குள்ள இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கான்டாக்ட் பண்றது உங்க கையில ஒரு சின்னதாக ஒன்று இருக்கு, கரத்வனியா சம்ஸ்கிருத்தில் என்ன சொல்றோம் செல்போனுக்கு, ஜங்கம வாணி ஒருத்தன் சொல்றான், கை கை போனுங்கிறதுக்கு ஒன்று சொல்றான். எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கணும். ஒரு தூரம் நான் ரோட்ல ஏதோ பேசிட்டே போயிட்டு வந்தான், அவன் கையிலையும் வச்சுக்கல காதில் ஏதோ ரகசியமாக வச்சுருக்கான். அவன் கிட்டக்கு போய் பார்த்தேன், என்ன பேசிட்டு இருக்கான், என்ன பைத்தியமோன்னு பார்த்தா கடைசியில் நாம தான் பைத்தியாங்க. அவன் ஏதோ பேசிட்டே இருக்கான், ஒரு பதில் வந்துட்டே இருக்கு. இது இது யூரின் போர்ச்சே டபுள்ஸ் போர்ச்சே கூட இதுதான் பீச்சு. ஒரு நிமிஷம் ஓயாத பீச்சு. பசங்க எவ்வளவு கெட்டு போறது தெரியுமோ, வர கர்ம பிசாஜ் பிசாஜ் எல்லாம் சின்ன சப்தம்ப்பா, அதெல்லாம் போறவே போறாரு. இது பிடிச்சிருக்கிற புடிய பார்த்தா தாங்கவே முடியல, ஹவு டு கெட் ரிட் ஆஃப்னு ஒத்துணுக்கும் புரியல. இதுதான் சிக்கலுக்கே பேர். புரியறதில்ல, ஒண்ணு மாட்டி நோட்டோம்னா அது பரிகாரம் இருந்தா பரவாயில்ல. தஸ்மாத் அபரிகாரியத்தை நத்துவம் சோஜித்து மருகசி. நீங்க ஒன்றும் வருத்தப்படாங்கன்ற கிருஷ்ணன் முன்னாடியே. அதுபோல இங்கேருந்து லிங்க் கண்டுபிடிக்கணுமோ, இன்டர் வேர்ல்டு லிங்க் இதை கண்டுபிடிச்சது. துதோ ஹகாம் சயஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத்
4: விநிமயேனோதுர்புவனத்வயம்
3: காளிதாசன் சொல்றாரு. ஏன்னா காளிதாசன் சொன்னாத்தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய பழையகாலத்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட். இப்ப அதை கூட மாத்துறாங்கிறான், இவனுக்கு மந்திரிக்கு யாரா வேண்டியவனுக்கு ஆபத்தா இருந்தா சட்டத்தை மாத்துங்கிறான். ததத்துர் புவனத்வயம், த ஹோல் யூனிவர்ஸ்ல உள்ளதான பல லோகங்களோட லிங்க் வேணும்னா நீங்க மந்திரத்தை சொல்லி அக்னியில ஹோம் பண்ணும். இதுல இருந்து அங்க போறது, அங்கேருந்து இங்க வருது. நீங்க பாத்தீங்களா கிருஷ்ணர் பார்த்து சொல்றார், தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய கீத அபியான்ல கீத கீதைங்கிறது வேதசாரம் தானே. ஸ்ரேய ஏ அதில் வேதசாரங்கிறது சந்தேகமே வேண்டாம். எப்படின்னு கேட்டேலேயானால், ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரா தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சேவைன்னா தேங்காய் சேவையா எலுமிச்சம்பழ சேவையாங்கிறான் இவன். இவனுக்கு இந்த சேவை தான் தெரியும். சேவைன்னு பேர் உண்டு. இந்த ஊர்லேயும் அதான கன்னடத்தில் என்ன பேர், மாவை எடுத்து புழிஞ்சே சாவிக்கு சேவான்னு பேர் எங்கள் ஊரில். முழுக்க சேவை, அதுக்கப்புறம் பருப்புசிலி சேவைன்னு ஒன்று கண்டுபிடிச்சி பண்ணார். என்ன இருந்தது கஷ்டம், பருப்புசிலி அதில் போட்டுருவோம். முழுகு சேவை, ததி சேவை, வெள்ள சேவை, இந்த சேவை தான் நமக்கெல்லாம் இருக்கு. பகவத் சேவையெல்லாம் காலியர். கர்மாபியேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இப்போ கீதை சொல்லும்போது ஒரு அபூர்வமான கருத்து எனக்கு தோணித்து. மங்கள ஸ்லோகம் சொல்லும்பொழுது இந்த வேதாந்தம் வந்துடுத்துன்னு நினச்சின்னு இந்த கர்மாவெல்லாம் விடலாமான்னு ஒரு யோஜனை நமக்கு. இப்போ இது கூடாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் தத்துவஞானியாக இருக்கிறதான கிருஷ்ண பரமாத்மா, அவருக்கு இருக்கிற ஞானம் எனக்கு இருக்க முடியுமோ? முடியாது. அவர் பெரிய பிரபஞ்ஞானி. அவர் என்ன பண்ணுறார், உபதேசம் பண்ணுறார், ஜகத்துக்காக உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணும்போது எந்த இடத்துல உபதேசம் பண்ணுறார், யுத்த காலத்தில். இவருடைய டியூட்டி என்ன, தேரோட்டி. ஒரு கையில் சாட்டை, ஒரு கையில் கடிவாளம், இந்த பக்கம் திரும்பிண்டு பார்த்துருக்கல இல்லையா, இந்த பக்கம் திரும்பிண்டு இவர் கீதோபதேசம் பண்ணுறார். வேதாந்தம் படிக்கிறச்சே கர்மாவெல்லாம் விட்டுவிட்டு சந்தியாந்தம்லாம் பண்ணப்படாதுங்கிற மடையனுக்கு இதை சொல்லணும். அவர் பண்ண ஆரம்பித்த கர்மாவை கரெக்டாக பண்ணிண்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்து இந்த பக்கம் திரும்பி பார்த்து வெள்ளிச்சொம்ப கரையில் வச்சுட்டு நதியில் ஸ்நானம் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம் தனியாக போனால். பாதுகாம் துவாரி விநியஸ்ய, புது செருப்பு வாங்கியிருக்கான் பேட்டா, வாசலில் வச்சுட்டு கிருஷ்ணன் கோயிலுக்கு போனான் வைகுண்ட ஏகாதசின்னுக்கு. ஐயோ என்னாச்சு, செருப்பு என்னாச்சு, செருப்பு என்னாச்சுன்னு கிருஷ்ணர் பார்க்கும்போதெல்லாம் செருப்பு ஞாபகம் வருது. எல்லா ஸ்வரூபும் கிருஷ்ணன் தாங்கிற அண்ணா கேட்டா. இந்த கோபிகைகளுக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. அது என்ன ஞாபகம் வந்தது தெரியுமோ இல்லையா, கோவிந்த் அற்பித சேத்த விருத்தி. ஒரு பாடியிருக்கார் ஒருத்தர், தத்யா

0: ಮುರಾರಿ ಪಾದಾರ್ಪಿತ ಚಿತ್ತ ವೃತ್ತಿ ದಧ್ಯಾಧಿಕಂ ಮೋಹವಶಾದವೋಚತ್ ಗೋವಿಂದ ದಾಮೋದರ ಮಾಧವೇದಿ. ಅಂದೂಲಂದು ನಾನು ಗೋಪಿ ಹೇಳಲ್ಲ, ಪಾಲ್ ತೈರುವಣುವ, ಪಾಲ್ವಣುವೋ ತೈರುವಣುವೋ, ವೆಣ್ಣವಣುವೋ ನೈವಣುವೋ, ನಾನು ಕೇಟ್ನು ಹೋಗೋಣ. அந்த காலத்தில் வெண்ணையை ஆற்றுல கொண்டு காய்ச்சி ஊற்றுவா, தெரியுமில்லையோ, வெண்ணையை கொண்டு வந்து நமக்கு நேர காய்ச்சி அவள் உழக்கில் அளந்து விடுவாள். இதில் நம்முடைய அல்பத்தனை என்னங்கிறதையும் அந்த அவளுடைய கொஞ்சம் மெக்னானிமஸையும் சொல்லணும். இப்போ இதில் நடுப்புறேன், எனக்கு அதை சொல்லலைன்னு பொழுது போக. இந்த பண்ட மாற்றுதல்னு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்தது, அரிசியை போட்டு கொத்தமல்லி வாங்குறது இதெல்லாம் உண்டு இல்லையா? இல்லை நீங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கணும் பார்க்கலையோ தெரிஞ்சுங்க. ஒருபடி அரிசியை போட வேண்டியது, கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா வச்சுட்டு போவேன். இப்போ என்ன வச்சுட்டு போவான்னா கன்னத்தில் அரை கொடுத்துருவா ஒருபடி அரிசி. இந்த நெய்யை வாங்குற இந்த பாட்டி மன்னுவா, இதுக்கு என்ன அவளுக்கு நெய்யத்துக்கு திருப்பி கொடுக்குறதுன்னா பணம் குறைச்சல் அந்த காலத்தில். இவளுக்கு 100 வேலி நிலம் இருக்குது, அந்த நெல்லை அரைச்சி தவிடு உமியெல்லாம் இருக்கும். அந்த தவிடு மாட்டுக்கு வேணும், அது ஒரு தவிடு பிஸ்கட்டுக்கும் வேணும். தவிடில் ரொம்ப பிஸ்கட் பண்ணுறாங்க அந்த அதில். அதில் இந்த தவிடை ஒரு மூட்டை எடுத்துன்னு போம்பா, அது அளக்கிறதுக்கு ஒரு படி ஒன்று இருக்கும், கவனிச்சிருக்கணும் இல்லையா? நீ அழன்னா அவ அளக்கிறச்சே தவிடை கொஞ்சம் கூட, ஐயோ அமுக்கி அமுக்கி அளக்குறியே எப்படி, அதாவது ஒரு 20 படி வரணும்னா அவ 22 18 படியாக அளக்கிறான்னு வச்சுக்கோமே, அளக்கிறதுனாலே ஃப்ராடுன்னு அர்த்தம். ஏன்னா 8 முழம் கதம்பம் வாங்கி ஆற்றுல அளந்தால் 5 முழம் தான் இருக்கும். இதனால தான் அளவைங்கிறதே ஃப்ராடு. 1 கிலோ வாங்கிதா 950 தான் இருக்கு ரேஷன் கடையில், அளக்கிறதுன்னு பேரு. இப்போ இந்த தவிடை அளக்கிறச்சே இந்த பாட்டிக்கு என்ன எண்ணம் பார்த்தாலும் இல்லையோ, ஐயோ மேலே அளமா வழிய வழிய அளக்கிறியே. அவள் பாவம் எவ்வளவு ஏழை, இவன் 100 வேலி நிலத்தை வச்சுண்டு சும்மாவே தவிடு கொடுக்கலாம் மாட்டுக்கு. நம்முடைய கார்பண்யத்தை சொல்றேன். இது முடிஞ்சு போச்சா, நெய்யை அளக்கரிச்சே அவ ஏதோ உழக்கு இப்படி வச்சுருப்பா, நீளமா ஒன்று வச்சு ஒரு இரும்பு உழக்கு இருக்கும், அதில் நெய்யை காய்ச்சி புத்தூருக்கு நெய்யா விடுறா, நல்ல கமகமான வாசனையா இருக்கு. ஏ நீ பிடிச்சிக்காத, நான் பிடிச்சிக்கிறேன்ட்டு அந்த பாட்டி. இந்த பாட்டி பிடிச்சுட்டு இருக்கா, விட்டுண்டே இருக்க வெளியிருது, இன்னும் கொஞ்சம் விடுமா, கை ஆடுறது என்னால் வெளியிருது, இன்னும் நெய் விட. நெய்யை அளக்கரிச்சே நிறைய விடணும், தவிட அளந்துன்னு போறச்சே ஜாக்கிரதையை அளக்கணும். என்னங்கண்ணே இது, இவளுக்கு என்னைக்கு மோட்சம் வரும்? அதுபோல இவாள்லாம் பாவம் பால் தயிரை வித்து என்ன இன்னசென்டாருன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்னாச்சு, விக்கிரே துக்காமாக்கில கோபகன்யா, இது வியாபாரம் பண்றதுக்கு தானே போறா, போகும்போது கீரை தயிர்த்தண்டு தக்காளி முருங்கா உருளைக்கிழங்கு அப்படின்னு வாசலில் வரும். இவன் முருங்கா வாங்கலான்னு போனா அவன் என்ன தெரியும் முதல்ல சொல்லுவோ, இல்லை சார் நான் சொன்னேன் என்ன, இல்லை ஆரம்பிக்கிறச்சு ஆரம்பிச்சு அந்த வாயில சொல்லிவிட்டேன் பெல்லேன்னுட்டான். இந்த காமதேவன் சூப்பர் மார்க்கெட்ல போனா உங்களுக்கு வேணுங்கிற சாமான் மட்டும் இருக்காதுங்க, கேட்டா நேத்தி வரைக்கும் இருந்தது. மட் விக்கிரேத்து காமாக இல்லை கோபகன்யா, இவ சின்ன பொண்ணு என்ன பண்ணணும், பால் வாங்கலையோ தயிர் வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோ நெய் வாங்கலையோன்னு படுத்த பால் தயிர் நெய்ன்னு தானே சொல்லணும். இவளுக்கு கோவிந்த பாதார்பித சித்த விருத்தி, அவளுக்கு எப்போ இந்த கிருஷ்ணனே நினைச்சு நினைச்சு நினைச்சு அதுதான் வார்த்தை வருது. இவன் என்ன பண்ணா, கோவிந்தன் வாங்கலையோ தாமோதரன் வாங்கலையோ கிருஷ்ணன் வாங்கலையோ கோவிந்த தாமோதர மாதவேதி, பால் தயிர் நெய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு இதெல்லாம் கிருஷ்ணனாக தெரிஞ்சுது. நமக்கு கிருஷ்ணர் கத்திரிக்காயாக தெரிகிறார், ரெண்டும் நீல கலர் தாங்கிறான். ஏன்னா கத்திரிக்காய் அடுப்பில் போட்டு சமையலில் போட்டு வந்திருக்காண்ணா, இப்போ வைகுண்ட ஏகாசி சுவாமி பார்க்கணுமே, எனக்கு கத்திரிக்காய் ஞாபகம் வருது, ஒருத்தருக்கு செருப்பு ஞாபகம் வருது, அவனுக்கு எதை விட்டானோ ஞாபகம் வருது. இது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி இங்கே என்ன பிரகிருதமான விஷயம்னா, அதை பண்ணும்போது அந்த கவனத்தோடு பண்ணணும். அந்த கவனத்தோடு பண்ணலன்னா அது ஒன்றும் சரியானபடி பிரயோஜனப்படாது, வேறு ஏதோ பண்ணும். அதனால இந்த கர்மாக்கள் பண்ணுறதுங்கிறது இன்டர் வேர்ல்டு லிங்க். துதோககாம் சயஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம், கொடுக்கல் வாங்கல் சரியாக இருந்தால் தான் நேஷனுக்கு நேஷன் இன்டர்நேஷனலான கனெக்ஷன் ஸ்மூத்தாக ஓடும், பர்மனண்ட்டாக ஓடும். ஒரு பைசாவோட வட்டி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான், நாமத்தை சாத்தி விடுவான். அவ்வளோ இது நாமத்தை சாத்துறதுன்னு ஏதோ சொல்லிக்காய்ங்க, இது ஒரு கோவிந்தா நாமான்னா இது நஷ்டம்னு அர்த்தத்தை சொல்கிறோம், விபூதி விட்டுருவோம்னு சொல்கிற வழக்கம் இல்லை. கோவிந்த தாமோதர மாதவேதின்னு கூப்பிட்டாள். இந்த இன்டர் வேர்ல்டு லிங்கில் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், அதனால தான் ரெண்டு லோகமும் நன்னா இருந்தது, இச்சுவாகு நாட்டில் ஏண்டா நன்னா இருந்ததுன்னு கொடுக்கல் வாங்கல் சரியாக இருந்தது, கிவ் அண்ட் டேக் பாலிசி. அது மாதிரி இந்த யாகங்கள் எல்லாம் அப்படி பண்ண வேண்டியது. யாகம் பண்ண முடியலன்னா யாகம் பண்ணால் என்ன பலன் அந்த மந்திரம் வருமோ அதை சொன்னாலே வரும்னு இருக்கு. இப்போ பாருங்க, ரோகங்கள் ரொம்ப படுத்துறது. இந்த மந்திரம் ருக்வேதத்தில் இருக்கு, யஜுர்வேதத்தில் இருக்கு, வேதக்காரர் உத்யன்னத்யேதி மந்திரோயம் சௌர பாப பிரணாசன ரோகக்னஸ்ச விஷக்னஸ்ச புக்தி முக்தி பலப்பிரதா அப்படின்னு ருக்விதானத்தில் ஒரு சூத்திரம் எடுத்திருக்கார் சௌனகர். சௌனகர் என்னென்ன இருக்க என்னென்ன மாதிரி பண்ணான், இப்படி வால்மீகி ராமாயணத்தில் என்னென்ன ஸ்லோகம் பண்ணால் சனேஸ்வரனுடைய என்னென்ன புக்தி போகும் அப்படின்லாம் இருக்கோ அதுபோல் அவர் எடுத்து எழுதியிருக்கார். சமவிதான பிராமணம் இருக்குது நமக்கு யஜுர்வேதத்தில், யஜுர்வேத பிராமணத்தையும் சுருப்பத்து வைக்கா தனியாக பிராமணம் இல்லை நமக்கு. என்ன மந்திரம் சொன்னால் என்ன போகுங்கிறது அங்கங்கேயே சுருப்பத்து. இந்த யஜுர்வேதம் எடுத்து வாங்கி பேசியிருக்கு. இப்போ உத்யன்னத்யமித்ரமஹ
1: ஆரோஹன்னுத்தராந்திபம்
0: அவருக்கு இப்படி சொல்லட்டும்.

காப்பி அப்படியே எதுலேருந்து என்ன காப்பிங்க சிஷந்தம் மம ரந்தயன்மோ அகந்தேஷதோரதம் இருக்கு. இது நமக்கு சூரிய நமஸ்காரத்திலேயே பன்னெண்டு சூரிய நமஸ்காரங்கள்லேயே இதை பெரட்டி பெரட்டி சொல்றது. பெரட்டி பெரட்டி ஒரு வாக்கியத்தை இங்கே சொல்லி அது மித்ராயன்மா சொல்லி இந்த வாக்கியத்தை அந்த வாக்கியத்தையும் சொல்லி இது ஒரு பெரட்டி. அதுக்கு ஒரு நிறைய ஸ்பெஷலான எதிர்கட்சுமே இது என்ன சொல்றதுன்னா ஹார்ட் டிசீஸ்லேருந்து ஆரம்பிச்சு சகல விதமான நேசல் ஆப்ரேஷனு கூட சொல்லலாம். இது இப்போ தோன்றது இதில் இருக்கு உத்யன்னத்யேதி மந்த்ரோயம். இந்த மந்திரம் இருக்கு சௌரஹா சூரியனை சேர்ந்தது. சூரியன் தான் எல்லா ரோகத்தையும் போக்கக்கூடியதான ஒரு பெரிய மருந்து. சௌரம் சம்சார பேஷஜம். சூரிய மண்டலத்தில் இருக்கிற சம்சார பேஷஜம் இந்த உலகமே வியாதின்னு கொடுத்து இந்த உலகத்திலேருந்து தாண்டணுங்கிறதுக்கான நாம் பார்க்கணும். இருந்தாலும் இப்போதைக்கு சம்சாரஸ்ய பேஷஜம் சம்சார ஏவ ரோகா தஸ்ய பேஷஜம் ரெண்டு இருக்கு. இது பாப பிரணாசனகா நம்ம மிந்தின பண்ணதான தீய வினைகள் தான் ரோகமாவது அப்படின்னு சுஷ்ருதர் சரகருங்கிறதான ஆயுர்வேதத்தில் பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றான் சர்வஸ்ய ரோகஸ் நிதானம் பூர்வ ஜென்ம கிருத பாபம். இதை நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் அலோபதியில இதே இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க திடீர்னு ஒரு ஒரு ஜுரம் வருது பறவை ஜுரங்கிறான் பேர்டு பேர்டு பேர்டு ஃபுல் ஏன்யா என்ன காரணம்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் சார்னா இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு கேட்டேன் அவனுக்கும் சொல்லத்தரல எனக்கும் சொல்லத்தரல. அது எதுவும் பொல்யூஷனுங்கிறான் ஏன் சார் அதே ஜலம் தானே நானும் குடித்தேன் பிஸ்லரி பாட்டில் பாதி பாதி ரெண்டு பேரும் தானே குடித்தோம் அவருக்கு மட்டும் ஏன் வந்ததுன்னு அது சொல்லத்தரல. சரி சார் இது எப்போ போகும்னா இந்த மருந்து ஷாப்பிண்டே வாங்குவோம் அப்புறம் சொல்கிறேன்ட்டான். ஒரு 8 நாள் ஆச்சு சார் இது சிக்கன் குனியா இப்படி தான் இருக்குங்கிறான் அப்புறம் எதுவும் சொல்லிட்டே இருக்கான் மாத்தியமா சிக்கன் குனியான்னு என்னன்னு எனக்கு புரியல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரபஹா பாபம்னு இவா சொன்னால் தப்புங்கிற இல்லைங்க. அந்த பாபையன் இந்த ஜுரமாக வந்து அந்த பாபையன் தலைவலியாக வந்ததுன்னு அது என்ன சொல்ல முடியும் என்ன கலவையில் என்ன என்ன கலவைன்னு ஒரு ஊர் இருக்க என்ன கலப்புன்னு தெரியல அதில். அதனால் எல்லா பாபத்தையும் போக்கணும். பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறான் ஏதோ பண்ணின தீய வினை தான் பாபம் ஆகிறது. பாபம் போகுது அப்புறம் இருக்கட்டும் சார் ரோகம் போகுமா போகாதான்னு முதல்ல ரோகக்னஸ்ச ஏதோ விஷத்தினால வருது பாய்சன்னு சொல்கிறாளேன்னு விஷக்னஸ்ச இதெல்லாம் கிடக்க எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஜபிச்சுருக்கேனேன்னா புக்தி முக்தி பலப்பிரதா எல்லா பலனும் இருக்கு. ரோகம் இருந்தால் ரோகத்தை போக்கும் விஷம் இருந்தால் விஷத்தை போக்கும் ஒன்றும் இல்லைன்னா சித்த சுத்தியை உண்டு பண்ணி ஞானத்தை கொடுக்கும் வீணாக போகிறது இல்லை. இப்போ இப்போ பார்த்தேன்னா இப்போ கும்பமேளாலாம் நடக்கிறதோ இல்லையோ வடக்க நல்ல கூட்டம் வருது. நம்ம ஊரில் கும்பமேளான்னா நம்ம ஊரில் கும்பமேளான்னா எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் மகாமகம் இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் தான். ஏன் தெற்கு தேயிறது பக்தியில் வடக்க பார்த்தேன்னா பல கோடி பேர் போகிறானே பிரமாதமாக இருக்கு அது எதுவும் இருந்துட்டு போட்டோம். அப்போது இவன் போறச்சே என்ன பண்ணுறான் டாக்டர்கிட்ட போய் அவன்லாம் சொல்கிறான் சார் என்னதான் இருந்தாலும் ப்ரிவென்டிவாக நீங்கள் ஒரு ஊசி போட்டுக்கோங்கிறான். அது எல்லோரும் ஒரு ஊசி போட்டுக்கணும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் போனால் வரலாம் வராமலும் இருக்கலாமோ இல்லையா ஊசி போட்டிருந்தாலும் வரலாமோ இல்லையா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் இப்போ ஊசி போட்டிருந்தாலும் வரலாம் தடுப்பூசி போட்டாலும் வரலாம். இப்போ நான் கேட்குறேன் இவன் தடுப்பூசி போட்டுட்டான் ஏதோ இன்ஜெக்ஷனுக்கு 50 ரூபா டாக்டருக்கு 200 ரூபா கன்சல்டேஷன் புரியுது இல்லையா. சில டாக்டர் ரொம்ப உயர்ந்த டாக்டர் அர்த்தம் சில்லறை நிறைய வாங்கினானோ ரொம்ப பெரிய டாக்டர்னு அர்த்தம். கன்சல்டேஷன் வேற ஏற அந்த டாக்டர் ரொம்ப பெரியவர்னு ஒரு பிரசித்தி. அதே போல் உபன்யாசத்துக்கு ரொம்ப ரேட் ஆச்சுன்னா அவர் பெரிய உபன்யாசகர்னு பேர். இப்போது இவர் போட்டார் போகிறார் நான் கேட்டேன் ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டாம்னு இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மருந்து போட்டுனது வேஸ்ட்டு தானேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் நீங்கள் இல்லை சார் இது இங்கே சந்தேகத்துக்காக போட்டுனுட்டேள் இருந்தாலும் சைடு எஃபெக்ட் இருக்காது ஒல்லியோங்கிறான் ஏதோ சொல்கிறான். அப்புறம் இதுபோல் நீங்கள் உத்தியநத்தியமித்திரா ஜபிச்சுட்டே இருக்கணும் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களா என்னாகும்னா நமக்கு மைண்டு டிசீஸ் இருக்குது எல்லாம் மென்டல் கேஸ் மென்டல் கேஸ்னால் மனசில் தானே ராகத்வேஷங்கள்லாம் இருக்குது அதனால் அதில் போய் சரிப்படுத்துறது இங்கே இங்கே இருக்கிறது அங்கே போய் சரிப்படுத்தும். அதுபோல உத்யன்னத்யமித்ர என்ன சொல்றது சூரியன் உதிக்கும் போதோ மித்ர மகஹா மகஹான ஒளி அந்த ஒளியானது அந்த கிரணங்கள் வழியாக எத்தனை விதமான தீயதெல்லாம் போக்குறது நன்மையை கொடுக்கறது நம்மால் சொல்லவே முடியாது. அது தாவரங்களுக்கு தான் தெரியும் அந்த சோலார்லேருந்து வரக்கூடிய கிரணங்களை அது குளோரோஃபில் தயார் பண்ணி ஜோராக இருக்குங்கிறான். வெயிலில் நிற்க நிற்க நிற்க மரம் பசுமையாக இருக்கு நீங்கள் 1:30 மணி நில்லுங்க
இவ்வளோ விட்டமின் சாப்பிட்றேன், இவ்வளோ சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோரும் சாதம், அது வெறும் மண்ணை தங்கிறது, மண்ணையும் ஜலத்தையும். அதுகள் இவ்வளோ வெயில் அடிக்க அடிக்க பசுமையாக இருக்குது, வாடவே இல்லை. அந்த செடியை கொண்டு போய் ஏசி ரூமில் வைங்கோ, கிருஷ்ணா அர்ப்பணம் வஸ்து. இதான் நம்ம விட சக்தி ஜாஸ்தி அதுகளுக்கு. அதில் இருக்கிற சக்தியிலேருந்து அது ஆக்சிஜனை கொடுத்து நம்ம காப்பாற்றுறது. இப்போ ஏற்பட்ட மரத்தை வெட்டிவிட்டு மறுகாரியம் பார்க்குறேன்னு வன மகோத்சவத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன போக்குறத்தனமான காரியம்! ஒரு செடியும் கொடியும் வெட்டிவிட்டு பண்ணுறதுங்கிறத போல இன்னைக்கு பெரிய ஆபத்தாக இருக்கு. யூகோலஜிங்கிறான், அது உஷ்ணம் ஜாஸ்தி, குளோபல் வார்மிங்கிறான், எல்லாம் ஆபத்தை கலப்பி விட்டுட்டு ஆபத்துக்கு பரிகாரத்தை யோஜனை பண்ணி ஆபத்தை ஜாஸ்தி பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு உள்ளதான டெவலப்மெண்ட். இதில் ஒருவேளை இந்த ஜபங்கள்லாம் பண்ணி பகவான் சத்தை ஏதாவது சரி பண்ணா தான் சரி பண்ணலான்னு என்னுடைய சொந்த கருத்து. ஒத்துண்டா ஒத்துங்க, ஒத்துக்காட்டா விட்டுருங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, பல செடி கொடிகளில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் சேர்ந்து, புஷ்பங்களுடைய எனர்ஜி எல்லாம் சேர்ந்து தேனாக ஆயிருக்குங்கிறான். அந்த பூவும் இல்லை, தேன், இந்த தேனி, இந்த மாதிரி பட்டுப்பூச்சி, இது மாதிரிலாம் இதெல்லாம் எதை எடுத்தாலும் சம்ஹாரம்னா, இந்த பையனால் சும்மா இருக்க முடியாது. ஒரு புடவை கட்டிக்கணும்னா எத்தனை ஆயிரக்கணக்கான பட்டுப்பூச்சியை கொள்றான். என்ன பெரிய ப்ராப்ளம்! மகாபிரிவா சொன்னா, முடிகொண்டான்ங்கிற ஊரில் ரொம்ப வருஷம் முன்னாடி கேம்ப் பண்ணும் பொழுது வத்தி மாடெலாம் சேர்ந்துருக்கா, என் மாதிரி பிரகச்சரணமும் போயிருக்கா, அஷடுகள் எல்லாமே இருக்கும், கூட்டம் நிறைய வச்சுப்போமே. அவர் வந்து இறங்கினா சந்திரசேகர சரஸ்வதி சாயந்தரம் வெள்ளம் வரார், வந்தோடனே மேடையெல்லாம் போட்டு உபன்யாசம் பண்ணுவார்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். இவர் என்ன பண்ணார், மேடையில் ஏறினார். ஏறி விட்டு அப்போ புதுப்பெருவெல்லாம் வெள்ளம் ரொம்ப முன்னாடி காலம், நான் கேள்விப்பட்ட ஸ்டோரி. மேடையில் ஏறினார், மூணே வார்த்தை தா தா தான்னு பிரஜாபதி உபதேசம் பண்ண மாதிரி மூணு சென்டென்ஸ் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா இல்லையா? நீங்கள்லாம் காஃபி சாப்பிட்றத நிறுத்துங்கோ, போகணும் இல்லையா? நடக்காத காரியம் மூணையும் சொல்லிட்டார். அதனால பல லாபம் வரும், சரி உடம்புக்கும் லாபம் வரும், பணம் பட்டு புடவை கட்டிக்காதீங்க. அதோட மோசமான சமாச்சாரம் மூணாவது, இதோட மோசம், வரதட்சணை வாங்காதீங்க சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். அறாவது உபன்யாசம் பண்ணுறேன்னு என்னை பற்றி ஃபெலிசிட்டேஷன் வச்சுங்களேன், விஷ்ணுமூர்த்தி சாஸ்திரி ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணார்னா போகாது, இதாக இழுத்து விடணும். அஞ்சாரும் இவர் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, கலங்கஞ்சி உப்பு இல்லாமல் குடித்தார், அதை பண்ணார், இதை பண்ணார், இந்த சேர்லாம் தேய்ச்சார், ஏதோ சொல்லிட்டே இருக்கணும். ரொம்ப நல்ல பையன் இவர் ரிட்டையர்ட் ஆகிறார்னு மட்டும் சொன்னால் போகாது. நமக்கு சர்வாபிஷ்ட சித்தி ரஸ்துன்னா போடுறதோ, ராஜத்வாரே சர்வானுகூல சித்தி துவாரா, இதாக ரெண்டாங்கிட்டான ஆரம்பிச்சு லக்ஷ்மி ஸ்திரதர நிவாச சித்தி, வாக் சித்தி, தவ சித்தி, யோக சித்தியே இப்படி சொல்லே இருக்கணும். சர்வாபிஷ்ட சித்தின்னு அதுக்குள்ளே இருக்கா இல்லையா, அர்த்தம் தெரியுது. அதுபோல் மூணு வாக்கியம் சொல்லி இறங்கிப்பட்டார். வாஞ்சனா ஐயர் கூட போனார், இங்கேருந்து அவர் ஸ்நானத்துக்கு போகிறாருன்னு, பூஜைக்கு வர போகிறார். பூஜை கேட்கலான்னா கேட்கணுங்கிறதுக்காக தான் இல்லைன்னு வரா, இங்கே பார்க்கணுங்கிறதுக்காக வரா, கேட்கணுங்கிறதுக்காக வரா. அவரை பார்த்து தெரியவா கேட்டாலும், ஏண்டா வாஞ்சியே எல்லாருக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுத்தோன்னாராம். இப்படி அவர் சொன்ன வார்த்தை, எல்லா ஜனங்களுக்கும் டிசப்பாயின்மெண்ட்டு. சுவாமிகளுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்குறியா? அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் கூட தெரியாது. என்ன ஆத்ம தத்துவ ஞானம் இருக்கிறவா, யஸ்மின் விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதி. அவளை நினைச்சா நீ என்னாலேயே இப்போ போய் இவ்வளோ உபன்யாசம் பண்ண முடியுதுன்னா ரெண்டும் கட்டாம் பையன் அவளுக்கு எவ்வளோ இருக்கணும். இவர் என்ன சொல்லுவார், ஆமான் டிசப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லாமா, சொன்னாக்க பக்தராக இருக்க முடியுமா? ஏன்னு அப்படியே ஏன்னு வஞ்சி நேரம் தெரியுமோ இல்லையா உங்களுக்கு, வஞ்சி தெரியாதா சொன்னாராம். பிரிவா பார்த்தாலும் சரி இவன் சொல்ல மாட்டான்ட்டு, நான் ஏன் தெரியுமா அப்படி பண்ணேன், நான் பல ஊரில் கிராமத்தில் பல உபன்யாசங்கள் பண்ணி பண்ணி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த ஊர்லெல்லாம் அப்புறம் வந்து சுவாமிகள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினேன், என்ன பேசினேன்னு மனசில் நிற்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டா, எசன்ஸா சொன்னால் நிற்குமோன்னு பார்க்குறேன். நடக்காத காரியத்தை சொல்லிவிட்டுவேன்னு சொல்லலை, அவர் வந்துட்டார் வச்சுங்களேன். அன்னைக்கு பட்டுப்புடவையை விட்டு, வரதட்சணையை விட்டு, காஃபியை விட்டதான ஃபேமிலிஸ் இருக்கு இன்னைக்கு, இருக்குன்னு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். அதில் ஒத்த இன்டர்பிரட் பண்ணுறான், வரதட்சணை கையில் வாங்குவாங்கன்னு சொல்லிருக்கா, கீழே வச்சுருங்கோங்கிறான். இப்போ எங்கேயுமே கொடுக்கலும் கிடையாது, வாங்கலும் கிடையாது, எல்லாம் பேங்க் டிரான்சாக்ஷன்னு கிரெடிட் கார்டு. இப்போ ஒத்துணுமே கையில் பணத்தை தொடுறதே இல்லை, எல்லாம் கார்டு. கிரெடிட் கார்டுனா கடன் கார்டுன்னு அர்த்தம். கிரெடிட்னா நான் ஏதோ பெருமைன்னு நினச்சேன், கிரெடிட்னா ரெண்டு அர்த்தமும் இருக்குது. எங்கள் பேங்கில் கிரெடிட் வாங்கிக்கோங்க சார். என்ன கிரெடிட்டு? கிரெடிட் இருந்தால் தான் கிரெடிட் தான், கடன் இருந்தால் தான் கிரெடிட்னு ஆயிடுச்சு. இப்போ ஒத்தனும் ஒன்றும் தொடர்றதே கிடையாது, எல்லாம் அப்படி அப்படி ஆன்லைன் புக்கிங்.
இப்ப எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி சில உபதேசங்களை சுருக்கமா பண்ண வேண்டியிருக்கு. இந்த சூரியனானவர் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவராக இருக்கார். சபத்னா அன்மே அனீனஷ திவை நான் வித்யுதா ஜெஹி. இந்த பாபங்கள் தான் நம்ம பாபமெல்லாம் இது மாதிரி வர்றது. வரக்கூடியத்தை அந்த பாபத்தையும் போக்கி ரோகத்தை, எது இது இவ்வளவு இல்லைன்னா வேறதுக்கு உபயோகப்படும். நீங்க பேங்க்ல லோன் வாங்கிருக்கீள், மாசம் மாசம் கட்டண்டே வரு, சரியா கவனிக்கலன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கெல்லாம் பேங்க்ல இந்த ஃப்ராடெல்லாம் வரல, அது ஒன்னே சேவிங்ஸ் பேங்க்ஸ்ல போட்டு அதை ஏதோ உங்களுக்கு கொடுத்துரும், அதையும் சேர்த்து அவன் எடுத்துக்க மாட்டான். இந்த அளவில் பேங்க் கொஞ்சம் நியாயமா இருக்குன்னு என்னுடைய ஃபீலிங். புரியுறதோ இல்லையோ? சில சமயம் கொடுக்கச்சு பத்து நோட்டுக்கு பேர பதினோட்டு கொடுத்தா கேஷியர் திருப்பி கொடுத்துட்றோம். இந்த கேஷியர் ரெண்டு கட்டானான்னு அது வேற விஷயம். அது மாதிரி ஒரு ஒரு நியாயம் இன்னைக்கு இருக்கு. அப்போ அவர் எல்லாத்தையும் போக்கணும். ஹிருத்ரோகம் மம சூர்யா, ஹார்ட்டில் ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து பம்பிங்கில் ப்ராப்ளம் இருக்கும்போது எல்லா ஹரிமானஞ்ச ஹரிமானம்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளட் ப்ரெஷரோ இதுவோ ஜாஸ்தியாக போய் இதெல்லாம் வந்ததுனாக்கா இவனுடைய கலர் மாறுமா, ஒரு பச்சையாக வந்துடும். சுகேஷுமே அந்த ஹரிமானங்கிறதான பச்சைத்தன்மை உடம்புல பச்சை பச்சை பாரிச்சு போய்டுறதோ இல்லையோ, இந்த கலர் எடுத்து என்ன பண்ணுறதுன்னா கிளியில் வச்சுருன்னுட்டான். சுகேஷுமே ஹரிமானம், பச்சை கிளி நல்லா இருக்குமோ இல்லையா? நமக்கு பச்சையாக இருந்தால் எனக்கு பச்சை மேனி வண்ணன்னு அது எதுவும் பச்சைன்னு அப்படியே அர்த்தம் இல்லைங்க. அவருக்கு எதுவும் ரோகமாங்க கூட எங்கிட்ட பச்சை மாமணி மேனின்னு அங்கே பச்சை வேறு, இந்த ஹரிதம்னா இது ஒரு தினசான பச்சை. இதை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு கிளியில் கொண்டு சுகேஷுமே ஹரிமானம் இது மாதிரிலாம் இடத்துல கொண்டு போய் விட்டு என்னை காப்பாத்துங்கிறதாக மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை ஜபிச்சாலே சகல ரோகங்களும் போறும்னு ஒன்று சொல்கிறார். ரிக்வேதத்தை மட்டும் உள்ளதான சில விஷயம் சொல்லிடுறேன். சுனாத்வா ஜபேத் அனர்வாணம் நமஸ்கிருத்ய ப்ரஹஸ்பதிம் வீரான் தனஞ்ச பிராப்னோதி சாலோக்கியஞ்ச நிகச் அனர்வா.

0: அப்படின்னு ஒரு இருக்கு. இதுல இந்த மாதிரி சொல்றதுங்கிறது இருக்கு, இது ஒரு பெரிய தரோவா இருந்தது அப்படின்னு நான் இங்கேயோ ஆரம்பிக்கிறேன். அவர் இவ்வளோ பெரிய புத்தகத்தில் எடுத்து சொல்றாருன்னா அவருடைய மெமரி அப்ரிஷியேட் பண்ணும். நான் இங்கே ரொம்ப பேர் தெரியுமான்னு கேட்டுட்டு சொல்றது, இது ஆரம்பித்த முழு வெற்றி. நகாஸ்வரர் அனர்வாணம் ரிஷபம் மந்திரஜிஹ்வம் பிரகஸ்பதியும், பிரகஸ்பதிங்கிறவர் உபலட்சணம், பிரகஸ்பதியுடைய சிஷ்யால் தான் தேவதைகள் எல்லாம். இந்த பிரகஸ்பதிங்கிறவர் தேவதைகளுக்கெல்லாம் ஆபத்து வரும்போது நிறைய மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அவர் கேட்பா பண்ணுறார். நான் இதோடு பூர்த்தி பண்ணிப்படுறேன், மணி 8:25 8:00 முடிச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நாளைக்கு நீங்களாம் நாளைக்கு ஆஃபீஸ் வேறு இருக்கும், இது இது சார் தான் நாளைக்கு ஆப்சென்ட் ஆகிட்டேன்னா உங்களுக்கு நஷ்டம்ங்கிறது இல்லை, எனக்குமே நிறைய மனுஷால் பார்த்தா தானே சொல்ல வரும். அதனால் அந்த இதில் இதுலேருந்து ஒரு கதை சொல்லணும். பிரகஸ்பதிங்கிற வாத்தியார், வாத்தியாருக்கு பிரகஸ்பதியும் பேர் இந்த மாதத்தில், இந்த வாத்தியாரெலாம் பண்ணி வச்சு அவருக்கு என்ன பேர், பிரகஸ்பதியின் பேர். பிரகஸ்பதினா நிஜமான அர்த்தம் நல்ல புத்திசாலித்தனமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுதான் லேர்னட் பர்சன். இந்த காலத்தில் மண்டூ பிரகஸ்பதிங்கிறான், வடகாம் பிரகஸ்பதி, அது விபரீத லட்சணம். அப்படி இருக்கக்கூடாது, பெரிய பிரகஸ்பதியா. இந்த பிரகஸ்பதிங்கிறவர் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தேவதைகளுக்கெல்லாம் பண்ணதுனால இவர் சொன்னதை தேவதைகள்லாம் கேட்பான். இந்த பிரகஸ்பதியினுடையதான ஹாப்பினஸ் எவ்வளவுன்னா இந்திரனுடைய ஹாப்பினஸை விட 100 பங்குன்னு இருக்கா. அது அது ஒரு கதை. தேயே சதமிந்திரஸ்யானந்தாஹ சயேகோ பிரகஸ்பதேரானந்தஹ. மனுஷாளில் கேடர் பிரித்து அந்த ஹாப்பினஸ் வளர்றதுக்கு காரணம் சொல்லிருக்கு. இது இவ்வளவுக்கும் பேசிக்கான காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ, அவளுக்கு ஆசை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆசை குறைய ஆனந்தம் பெருக, அதை நாளைக்கு வச்சுப்போம். இப்போ அந்த அந்த பிரகஸ்பதியை பார்த்து சொல்றார், காதான்ய சுரதா. அப்போ நீங்க வந்து பலவிதமான ஆபத்துகள் வரும்போது மந்திர சித்திகள்லாம் உடையவராக இருக்கிறதுனால என்னால் அது முடியாததுனால எனக்கு பதிலாக ஏன்னா வாத்தியாரையும் பிரகஸ்பதி தட்சிணை கொடுத்து நமக்காக ஜபிக்க சொல்கிறோம் இல்லையா, எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் அபகீர்த்தி எல்லாம் வராமா இருந்தால் அது போகிறதுக்காக அபகீர்த்தி பரிகாரம் புத்திராதி பிராப்தி ரோக நிவர்த்தி பணம் கிடைக்கிறது இவ்வளோக்கும் சொல்கிறேன். இதை ஜபிச்சுட்டே இருந்தான்னா சாலோக்கெஞ்ச நிகச்சதி, பிரகஸ்பதி லோகத்தில் போய் வாழலாங்கிறார். இவ்வளவு ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய மந்திரங்களுக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. எஃபெக்ட் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது, மந்திரத்துக்கு எஃபெக்ட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிரயோகம் பண்ணி வரலன்னா பால், நான் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு பால்காரன் 100 வீட்டுக்கு பால் விடுறான், 99 பேராத்தில் அது திரிஞ்சு போச்சுன்னா அன்றைக்கி பாலுக்கு பணத்தை கொடுத்துருவோம். ஒரே ஒரு ஆற்றுல திரிஞ்சு போச்சுன்னா உங்கள் ஆற்று பாத்திரம் சரியில்லைம்பன், புரிஞ்சுதான் இல்லையா. இந்த பாத்திரம் சரியில்லை, இந்த பாத்திரங்கிறதுக்கே நாம் அதுக்கு தகுதி உடையவளாக இருக்கணும். இந்த பாத்திரத்தில் தோஷம் இருந்ததுன்னா அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் பகவத் கிருபைக்கு வேத புருஷனுடைய கிருபைக்கு பாத்திரர்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்கிறோம். நாமெல்லாம் சத்பாத்திரமாக சுபாத்திரமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாமி கேட்டால் நானாகவே சொல்லான்னு இருந்தேன். நாம் நினைக்கிறதெல்லாம் வாழ்த்து, ஸ்திரீகளுக்கு சூட்ச புத்தி. நாங்கள்லாம் சில கேள்விகள்லாம் கேட்கலாமா, இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வைக்கணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இங்கே வந்தவா, நான் சொன்ன வேதத்திலேயா இருந்தாலும் சரி, இல்லை அனுஷ்டானங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நாளைக்கு வரைச்சே கிறிஸ்பாக கேள்விகளை ஒரு ஸ்லிப்பில் எழுதி கொடுத்தேன்னா கூடிய மட்டும் ஆன்சர் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி நான் சொல்கிறதா இருக்கேன். ஆனால் கேள்வி எழுதுறேன்னு ஆரம்பித்து நான் என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா தாத்தான்னு அப்படிலாம் கதையெல்லாம் எழுதப்படாது. பாயிண்ட்டாக கேளுங்கோ, பாயிண்ட்டாக பதில் சொல்ல முடியும். இந்த பேப்பரை படித்து நான் அர்த்தம் சொல்லணுன்னா பேப்பர் படிக்கிறதுக்கு 2-3 பக்கம் இருந்துன்னு வச்சுங்க, எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா நாங்களாம் பல செமினாரில் கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணிருக்கோம். இப்போ கூட போனதுனா இதில் இதில் நடந்தது என்ன, தும்கூரில், இதெல்லாம் ரொம்ப நிறைய பழக்கம் எனக்கு. அதனால சொல்கிறேன், வெறும் செமினாருக்கும் போயிருக்கேன், உபன்யாசத்துக்கும் போயிருக்கிறதுனால ப்ரொஃபஸராக இருந்ததுனால அவசியம் கேள்வியெல்லாம் கேட்கலாம், கேட்டு பதில் சொல்கிறதுங்கிறதும் இருக்குது. அது இந்த நான் சொன்ன விஷயங்களில் தான் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே எதாவது கேட்க வேண்டியதாக இருந்ததுனால் கேளுங்க. இடமடைஞ்சாலும் யோசிக்காதீங்க, இடமடைஞ்சலாந்தே கேள்வியே தப்புன்னு நான் சொல்லிட்டு போடுவேன், எனக்கு பதில் தெரியலன்னா. இருந்தாலும் ஓரளவுக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாளைக்கு எல்லாரும் சாயந்தர செஷனாக இருந்தாலும் ஈவினிங் ஏதாவது ராத்திரி செஷனாக இருந்தாலும் 7:30 நிறுத்தி 1:30 கொஸ்டின் ஆன்சர் செஷன் நாளைக்கும் நாளன்னைக்கும். கடைசி நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கும் அவசரமாக இருக்கும் உங்களுக்கும் அவசரமாக இருக்கும். ஒரு தினம் 5ஆம் தேதி பூர்த்தி பண்ணி நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டும் இந்த வேத சப்தாகம் ரொம்ப நன்னா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மகாபெரியவாளுடைய பரோட்சமான அனுகிரகம், பாலபெரியவா பெரியவாளுடைய அனுகிரகம். இதில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு, இங்கே வந்திருக்கார் மடத்துலேருந்து, அவர் தான் நேற்றுக்கு சைக்கிள் ஃபெடல் வாங்கி கொடுத்தார், சைக்கிள் வாங்கி கொடுக்கல ஃபெடல் வாங்கி கொடுத்துருக்கார். சைக்கிள் படலுங்கிற பத்திரிக்கை பார்த்துக்கலாம், இல்லைன்னா நேற்றுக்கு வாங்கிக்காத இன்றைக்கி வாங்கிங்க. பெரியவா ரொம்ப என்ன சொல்கிறா, இவா மூலமாக அந்த சுப்பிரமணிய சுவாமிங்கிறவர் வேதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கலியுக விரதன், சுவாமி மலையில் இவா வேத பாராயணங்களை வச்சு நிறைய நடத்துகிறா. அதில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா. அதனால் அங்கே போய் நீங்கள் வேத பாராயண சிரமணம் பண்ணலாம், இல்லை நடக்கிறதுக்கு உதவி பண்ணுறவா உதவி பண்ணலாம். அந்த சுவாமி மலை வேத பாராயண ஸ்கீமை பற்றி பத்திரிகை கொடுத்துருக்கார். அதனால் அதை நான் அனௌன்ஸ் பண்ண சொன்னதால் கேட்டுக்கிறார். ஹர ஹர நம பார்வதி பதயே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை மருது சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார்கள் திருச்சிற்றம்பலம்.
3: ஒரு ஒரு ஆகமத்திலையும் முன்னாடி பார்த்தேன்னா வக்ஷே, இப்போ யாகத்தை பற்றி சிவபெருமான் சொல்லும் பொழுது வக்ஷே யாகார்ச்சனம் புண்ணியம் காரணாகமும், இதில் சிவபெருமான் யாக அர்ச்சத்தினுடைய பலனை சொல்கிறார். வக்ஷே அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வக்ஷே யாகார்ச்சனம் புண்ணியம், யாகார்ச்சனம் புண்ணியத்தை தரவல்லது, நல்வினையை தரவல்லது. பசுனாம் பாசநாசனம், இந்த விரிவினை ஒப்பு பெற்றவர்களுக்கு ஆகிய பசுக்களுக்கு அது பாசத்தை நாசம் செய்யக்கூடியது. பசுனாம் பாசநாசனம் தர்மார்த்த ஞான சித்திஞ்ச. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்து கவனிக்கணும். அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது ஞானங்கிறத இன்பம் இன்பம் பெறுதலே இன்பம் அப்படின்னு இதன் மூலமாக நமக்கு பெறப்படுகிறது. மற்றதெல்லாம் மற்ற காமிய விஷயங்களெல்லாம் இன்ப விஷயங்களெல்லாம் நிலையானதல்ல, ஞானத்தால் பெறப்படும் இறை ஞானத்தால் இறை அனுபவியால் பெறப்படுகின்ற இன்பமே நிலையாயது கலையாயது என்பதை கொண்டு இங்கே இறைவனார் அறிவுறுத்துகிறார். தர்மார்த்த ஞான சித்திஞ்ச சோன்தே சாயுஜ்யம் ஆப்புணியாது. அதனுடைய நீண்ட வாழ்வுக்கு பின்னால் நமக்கு சாயுஜ்யத்தை அனுகிரகம் செய்கிறார். இந்த நமக்குள்ள முக்தி நிலைகளாகிய நான்கு நிலைகளில் சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் ஆகிய நான்கு நிலைகளில் சாயுஜ்ய நிலையை தரும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே யோகபெருமான் தன்னுடைய வாக்காக காரணாகமத்திலே அருள் செய்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த வேள்விகள் எல்லாமே ஞானத்தை கருதியே செய்யப்படுவன, வேத வேள்விகள் அனைத்தும் ஞானத்தை கருதி மட்டுமே செய்யப்படுவனல்ல, பயன் கருதி பலன் கருதி செய்யப்படுகின்ற வேள்விகளும் அவற்றுக்குள்ளே காணப்படுகின்றன. அவ்வாறான வேள்விகள் ஊன் வேள்விகளாக இருக்கின்றன. வேள்வி செய்வித்தலை தொழிலாக கொண்ட அந்தணர்கள் அந்த வேள்விகள் அரசர்கள் செய்வதற்கு உதவுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் எல்லோரும் ஆமிசம் உண்டார்கள் அப்படின்னு நாம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இதனுடைய பொருளாக பெறப்படுகிறது. இப்போ வந்து கடவுள் வழிபாடு செய்யப்படாது ஒழினும் ஒழிக உயிர் கொலை கூடாது என்பது தான் புத்த சமண மதங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. கடவுளே வழிபாடு பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீ வந்து ஊன் கொலை செய்யக்கூடாதுன்னு. நாம் என்ன பண்ணுறோம், ஒழிவது கடவுள் வழிபாடின்றி ஊழ்கொலை என்று அப்படின்னு நமது முத்துக்குமார சுவாமி தம்பிரான் அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிடுறார். அதாவது காசி மடம் திருப்பனந்தாள் ஆதித்தனுடைய முதல்வர் அவர்கள் சுவாமிகள் அவர்கள் சொல்லும்பொழுது எஜமான சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அவர் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விலங்கு நேற்றை பார்த்த அந்த புஸ்தகத்தை பற்றி அந்த நூலிலே அவர் அவ்வாறு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, கடவுள் வழிபாடு உயிர்கொலையோடு கூடாது நிற்றலே சிறப்பு. கடவுள் வழிபாடுங்கிறது வந்து உயிர்கொலை இல்லாது செய்யறது தான் சிறப்பு, கூடினும் அமைக அப்படி சரி அப்படி இருந்துட்டு அப்படின்னா பரவாயில்ல, இப்போ வழிபாடாக செய் அப்படின்னு நாம் சொல்லணும் என்பது வேத மதத்தினுடைய கருத்தாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன புரிஞ்சுக்கோங்க, கடவுள் வழிபாடு உயிர் கொலையோடு கூடாது நிற்றாலே சிறப்பு. உயிர் கொலையோடு கூடாது அப்படின்னா உயிர் கொலை இல்லாது செய்கிறதே சிறப்பு கடவுள் வழிபாட்டை. சரி, அப்படி செஞ்சிட்டோம், அப்படி உயிர் கொலையோடு அமைஞ்சால் பரவாயில்ல செய்யும், ஆனால் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க அப்படின்னு வேத மதங்களுடைய கருத்து அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த வேத யாகங்களுடைய கருத்தாக அவருடைய பார்வை அவ்வாறு இருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வழிபாடு உயிர் கொலையோடு கூடாது நிற்றலே சிறப்பு, கூடினும் அமைக என்பது வேத மதங்களின் கருத்து அப்படின்னு சொல்கிறார். கடவுள் வழிபாடு செய்யப்படாது ஒழினும் ஒழிக உயிர் கொலை கூடாது என்பது புற மதங்களுடைய கொள்கை. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடவுள் வழிபாட்டை பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனால் உயிரெல்லாம் கொலை பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது நமக்கு இந்த கடவுள் வழிபாட்டு விஷயத்தை விட அந்த உயிர்கள் மேலுள்ள பாசம் கொள்வது தான் உயர்ந்த விஷயமாக நமக்கு தோணும். இதெல்லாம் பல விஷயங்கள் இப்போ உலகத்தில் நமக்கு தோன்றுகிறது. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அங்கே மனித நேயம் நசுக்கப்படுவதாகவும் இப்படியெல்லாம் நாம் இப்போது பல விஷயங்களை தவறாக புரிந்து கொள்கிறோம். ஒரு விஷயத்தை இங்கே செய்யும் பொழுது அது வந்து பல கோணங்கள்லேருந்து அதை பார்க்க வேண்டும். நம்முடைய ஒரே கோணத்திலிருந்து அதை பார்த்துட்டு அதுக்கு தீர்ப்பு நாம் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு நீதிபதி இருக்கிறாருன்னா ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி அது அவற்றை ஆய்ந்து அந்த வழக்கை ஆயும் பொழுது அதை பல கோணங்கள்லேருந்து பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு துப்பறிவாளர் இருக்காருன்னா அவர் அவருடைய துப்பறியும் பொழுது அதை பல கோணங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து பார்த்து அதனுடைய உண்மையை கண்டறிவதற்கு முற்படுவார். அப்போதான் அவரால் அது சரியான இடத்தை நோக்கி அவரால் சென்று அதை சரியான உண்மையை வெளிக்கொணர முடியும். அது மாதிரி நாம் வந்து இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது எல்லா கோணங்களிலிருந்தும் பார்க்க வேண்டும், ஒரே கோணத்திலிருந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து இவ்வாறு இருக்குது. ஆகையினால இதில் வந்து வேதத்தை உடம்பட்டமை புலனாகும் அப்படின்னு சொல்கிறார். திருவள்ளுவருடைய திருவள்ளுவ நாயனாரும் வேதத்துக்கு உடம்பட்டதை பல இடங்களில் அந்த வேத விஷயங்களை சொல்கிறது மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். வேதத்தில் அறம் எலாம் உல என்றதன் வேதம் அறத்தினை கூறும் பொதுநூல் என்பது பெறப்படுகிறது. அறத்தை கூறுவதற்கு தான் வேதம் இருக்கிறதே தவிர உயிர்கொலை செய்வதை சொல்வதற்காக இல்லை. ஆனால் பலன்கருதி யாகங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் அதில் இருக்குது, அதில் உயிர்கொலையும் இருக்குது. அதிலிருந்து விலகி நாம் நல்வழியை நோக்கி செல்ல வேண்டும், அல்லது எனக்கு இந்த பலன்தான் வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கிடைக்கும். அதாவது ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய குழந்தைக்கு ஆவண எல்லாவற்றையும் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே வாங்க தொடங்கி விடுகிறார், அல்லது அதற்கான தகவமைப்பை அதற்கு முன்பாலிருந்தே யோசிக்க துவங்குகிறார்கள். ஒரு குழந்தை பிறந்துருதுன்னா நமக்கு வந்து அதுக்கு செலவுக்கு பணம் வேணும். இந்த காலத்தில் படிக்க வைக்கிறது பெரும் பொருட்செலவு. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருடைய ஆஸ்தி அப்படிங்கிறது இப்போ படிப்பு என்கின்ற நிலைமைக்கு வந்துடு. பெரிய ஆஸ்தி முழுவதையும் செலவு பண்ணி தான் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த படிப்புங்கிறது இதை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது தான் அப்படின்னு நாம் நினைத்திருக்கிறதுனால அதுவும் படிப்பு தான். அது இந்த இல்வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு முக்கியம் இருந்தாலும் படிப்புங்கிறது அதத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் உணர்ந்தோர் கூறும் கூற்றாக இருக்கிறது. அதனால் அது மாதிரி அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் நிறையா செலவு பண்ணுறோம் இந்த வாழ்க்கையில். இருந்தாலும் அது எல்லோருக்கும் சிறப்பாக அமைந்ததில்லை. ஒரு படிப்புங்கிற விஷயத்துக்காக தன்னுடைய குழந்தைகள் படிக்கணுங்கிறதுக்காக பெரியவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாம் பார்க்குறோம். இப்படி ஒரு ஒரு விஷயத்துலேயும் படிப்பு முதற்கொண்டு அவர்களுடைய உடை உறைவிடம் இதெல்லாம் முதற்கொண்டு அவர்கள் நம்மை விட சிறப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு செய்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்துகிறார்கள். இதுதான் இந்தியனுடைய சமுதாயத்தினுடைய மரபு. காலம் இருக்கும் வரை தகப்பனுடைய அனைத்து பொருள்களிலும் மகனுக்கு முழுமையாக உரிமை நேரடியாக இங்கே இருக்கிறது. ஆனால் மகனுடைய பொருள்களில் தகப்பனுடைய உரிமை சற்று குறைவாகவே காணப்படுகிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் என்ன தியாக வாழ்க்கையை கொள்கிறார்கள் பெற்றோர், அதனால தான் அவர்கள் பேணுவது தாய சிறப்பாக இருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறார் ஒளவையார். வேதங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, தைத்திரியத்தில் மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவா அப்படின்னு சொல்கிறது. இப்படியே அவர்கள் தேவர்களாக முதன்மை தேவர்களாக தேவர்களை சொல்லும்பொழுது அவங்கள தான் முதல்ல சொல்கிறது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வழக்கு வேத வழக்கில் எப்படி இருக்குன்னா, மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா என்று வருகிறது. அதற்கு பிறகு அதிதி தேவோபவான்னு வருது. தெய்வங்கிறது வந்து அதிதிகளை பூஜை செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த அதிதி பூஜை அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது ஏதோ அது நம்ம தமிழ் வழக்குக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா நினச்சிக்க வேண்டாம். விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் அந்த அதிதி மூட்டைங்கிறது. இந்த விருந்தோம்பல்ங்கிறது வந்து சாதாரண இல்லற வாழ்க்கை முறையில் நம்ம கொள்ளணும். ஆனால் மெய்ஞான வாழ்க்கை முறையில் சொல்லும்பொழுது அது அதிதி தேவோபவாங்கிறத எப்படி கொடுத்துக்கணும்னா, அடியவர்களுக்கு அமுது செய்வித்தல், அடியவர்களை பேணுதல், அது மாதிரி. அதாவது அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும், அதுதான் இறை வழிபாடு, அதுதான் இறை அப்படின்னு அந்த வேதவதி நமக்கு உணர்த்துவதாக நாம் கொள்ள வேண்டும். அதுதான் சரியான பார்வையாக இருக்கும். மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, அதிதி தேவோ, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா என்று சொல்லுகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற இடத்திலே அதிதிகளை அடியவர்களை சொல்லுகிறது. நம்முடைய சைவ சமயத்திலே அதை கடைபிடித்து தான் நாம் வேத வழியில் இப்படித்தான் நாம் பொருள் கொண்டதுனால நம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அடியார்களுக்கு அபது செய்தே வீடு வேற்றை பெற்றவர்கள் நிறைய பேர்களை நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மற்ற மாடு வீடு செல்வம் எல்லாம் வந்து சிவனடியாருக்கு சேவை செய்வதற்கு தான் சொல்கிறார் பெரிய புராணத்தில். இப்படியாக இப்படி அதிதி தேவோபவா என்று சொல்கிறது. இப்போ எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு பெற்றோர் என்பவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள், செய்வார்கள். ஆனால் குழந்தைகள் என்ன செய்கிறதுனா, பெற்றோர் கருத்துக்கு மாறாக பல வேண்டுதல்களை அவர்களிடம் வைக்கின்றன இல்லையா. இதான உலகத்தினுடைய இயல்பு, மனித இயல்பு, உயிர் இயல்பு. ஆகையினால பெற்றவர்கள் அந்த வேண்டுதல்களையும் நிறைவேற்றுபவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருந்தாலும், எத்தனை விதமான பொம்மைகள் இருந்தாலும், கடை வழியே செல்லும் பொழுது குழந்தை காட்டுகின்ற அனைத்து பொருட்களையும் வாங்க ஆவல் உள்ளவர்களாகவே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் வறியவர்களாக அடிமைகளாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை அரசன் போல இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். அதாவது அவன் அரசனாக செல்வத்தில் மட்டும் இருந்தால் போராது, அவன் அறத்திலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம், சைவ சமயம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாக இருக்கிறது. இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். அப்படி இந்த உலகத்து அனைத்திற்கும் மாதாவாக பிதாவாக இருக்கக்கூடிய அம்மையப்பர் நமக்கு எல்லாவற்றையும் அளித்திருக்கிறார். வேதங்களையும் ஞானங்களையும் அருளி செய்திருக்கிறார். தனு புவன கரண புவன போகங்களையெல்லாம் அருளி செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் தந்திருக்கக்கூடிய அவர்கிட்ட நாம் எதை பிறண்டுவோம் அதை மட்டும் கேட்பதில்லை. எல்லாம் தெரியவில்லாத விஷயங்களையெல்லாம் அவர்கிட்ட கேட்குறோம். அப்படி வேத காலத்திலிருந்து விதிக்கப்பட்ட விஷயங்களாக பலன் கருதி செய்கின்ற யாகங்கள் வேதங்கள் இருக்கின்றன. வேணும்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு அவ சொல்கிறான். அதுக்காக ஏன்னா இதிலிருந்து விலகி யார் ஒருவன் தேர்கிறானோ அவனை தன்னோடு சேர்த்து கொள்கிறார், சாயுத்தியம் அளிக்கிறார் இறையம் பெருமானாகிய நம்முடைய பெற்றோர். வாதர்த்தா இவ சம்பிரத்தவ் வாதர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு காளிதாசர் பெயர் பாடல். காளிதாசர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாததாக இருக்கிறதோ அது மாதிரி பிரிவில்லாதிருக்கக்கூடிய ஒரே ஒருவனாகிய அந்த இறைவன் தானே தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறான். அதாவது பார்வதியாகவும் பரமேஸ்வரனாகவும் இருக்கிறான். அப்படி அந்த இறைவன் இந்த உலகத்திற்கு மாதாவாக பிதாவாக இருக்கிறான். அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பிதா என்றும், அவனுடைய கருணையானது மாதா என்றும் கொள்ள வேண்டும். மாதா பிதானோனே ரெண்டு கடவுள்கள், பார்வதி பரமேஸ்வரனோனே ரெண்டு கடவுளும் நாம் எடுத்துட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வரிலேயே வாகர்த்தா இவ அப்படிங்கிறார். வாக்கும் சொல்லும் எப்படி பிரிக்க முடியாததாக இருக்கிறதோ அது மாதிரி பிரியாதவர்களாக இருக்கக்கூடிய பிரியாதவனாகிய இறைவன் அருள்

தீட்சையை செய்து கொண்ட அந்நல்லடியார்கள் எல்லோரும் பார்வதி பரமேஸ்வரனை தன்னுடைய தகப்பன் தாயாக கொண்டவர்களாக ஆவார்கள். தீட்சையின் பொழுது சமய தீட்சை என்பது நம்முடைய சமய பிரவேசத்தை குறிப்பது. விசேஷ தீட்சை என்பது அதற்கு அடுத்த நிலையிலே சென்று இறை வழிபாட்டுக்கு நம்மை தயார்படுத்துகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது நாம் பார்வதி பரமேஸ்வரர்களை அவுத்திரி என்று சொல்லக்கூடிய ஹோமத்தோடு கூடிய தீட்சைகளிலே அவர்களை மாதா பிதாக்களாக அக்னியிலே ஆவாகனம் செய்து அவர்கள் மூலமாக விசேஷ தீட்சையானது அவர்களுக்கு செய்ய வைக்கப்படுகிறது. ஏதாவது மந்திரோபதேசம் மற்றும் தீட்சை என்கின்ற ஞான வழியிலே உயர்ந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு ஞானவாதியாக தீட்சை செய்கின்ற ஞானாச்சாரியர்கள் அவர்களுக்கு விசேஷ தீட்சையின் பொழுது தன்னுடைய பரிசுத்தினாலே அவர்களை தூய்மையாக்கி அவர்களுடைய மனங்களிலே இந்த இகப்பற முதலானவற்றிலிருந்து விடுத்து இறைவனையே தன்னுடைய அடையும் பேராக தாய் தந்தையாக கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அழைத்து சென்று ஞானோபதேசம் செய்து விடுவார்கள். சாதாரண சகலர்களாகிய நம்மை போன்றவர்கள் அவுத்திரி என்கின்ற யாகத்தின் மூலமாக பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி அவர்களை உணரச் செய்து, இவர் பார்வதி பரமேஸ்வரனுடைய குழந்தைகள், நீங்கள் உங்களுக்கு இனிமே தான் பேர் அப்படின்னு ஈசானம் முதலான இறைவனுடைய திருமுக நாமங்களை அவர்களுக்கு அளித்து முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் என்ற வகையை சொல்லி தான் தீட்சையை விளக்குவார்கள். அப்படி அந்த நாமத்தை கேட்டு அவர்களுக்கு சொல்லி அந்த இறைவனுடைய திருநாமத்தை கேட்டு அவனோடு இருந்து செஞ்சவள் அவனுடைய பெயரை மாற்றி இறைவனுடைய திருப்பெயரை தாங்கி அவருடைய குழந்தையாக மாறுவது தீட்சையினுடைய மரபாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த பார்வதி பரமேஸ்வரர்கள் என்கிறவர்கள் தான் நம்மளுடைய தாய் தகப்பனார்கள் அப்படிங்கிறது தான் இதனால் பெறப்படுகின்ற செய்தி. மாதா சம்போ பிதா கௌரி பிராதா சம்பு விநாயகவு அப்படின்னு ஒரு பாடல் உண்டு சம்ஸ்கிருதத்தில். மாதா சம்பு, மாதா கௌரி பிதா சம்பு, மாதா கௌரி பிதா சம்பு பிராதவு ஸ்கந்த விநாயகவு அப்படின்னு. அதாவது கௌரி அம்மாவாகவும் பிதா சம்பு ஆகிய பரமேஸ்வரராகவும் நம்மளுடைய சகோதரர்களாக விநாயகர் முருகப்பெருமானம் இருப்பதாகவும் சுதேசே புவனத்ரயம் நமக்கு மூன்று உலகங்களுமே நம்மளுடைய தேசம்தான் அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது. இதே மாதிரி வைஷ்ணவர்களும் எல்லாம் வந்து வைஷ்ணவ குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எல்லா உயிர்களையும் ஒரு ஒரே குடும்பமாக அவர்கள் எண்ணுவார்கள். இது மாதிரி நிறைய உயர்ந்த கொள்கைகளை உடையதாக தான் வேத நதியானது எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறது. சைவம் வைஷ்ணவம் எல்லா விஷயங்கள்லையும் நாம் பார்க்கும்பொழுது இந்த உயர்ந்த கொள்கையே அங்கே காணப்படுவதை காணலாம். அப்படி இருக்கும்பொழுது நாம் வந்து இந்த குழந்தை கடை வழியே செல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் பல பொருட்களை எல்லாம் இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கின்ற பொருளையெல்லாம் கேட்பது போல நாம் கேட்கும் பொழுது கொடுப்பதற்காக வேதத்திலே பயன் கருதிய வேள்விகளை எல்லாம் இறைவன் விதித்திருக்கிறார். அவ்வாறு ஆகிய வேள்விகள் அது ஊன் வேள்விகளாகவும் அமைந்து விளங்குகின்றன. ஊன் வேள்விகளாகவே இருக்கின்றனன்னு சொல்ல முடியாது, ஊன் வேள்விகளாகவும் அமைந்து விளங்குகின்றன. அந்த வேள்விகளையும் செய்யத்தக்கவர்களாகவே, ஏன்னா வேட்டு வித்தல்ங்கிறது தன்னுடைய அறமாக இருப்பதனாலே அந்தனுக்குரிய நான்கு தொழிலே அந்த வேட்டுவித்தல் என்கின்ற வியாகம் செய்வித்தலும் இருக்கிறதுனால அவர்கள் மற்றவர்களுக்காக அவற்றை செய்ய வேண்டி வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த கொல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மறைந்து கொண்டு மற்ற சமயத்தவர்கள் அந்த காலத்திலே புத்தர் சமணர் முதலானவர்கள் நம்மை வந்து ஆட்கொண்டு சைவம் என்பது உயிர்கொலை முதலானவற்றையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கற்பிப்பது என்று அந்த காலநிலையிலே அவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம், அல்லது அது பெரிதுபடுத்தப்பட்டிருக்கலாம். அவ்வாறு பெரிதுபடுத்தப்பட்டு அது வந்து அதற்குள்ளே மறைந்து கொண்டு அந்த சமயத்தை பரப்புரை செய்தார்கள். இதுதான் அவர் எப்படி சொல்லுவார்னா, கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் அதில் சொல்லுகிறார் செட்டிடார் பெருமான். கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கொல்லாமைங்கிற விஷயத்தை மறைந்து உரையும், அதை உள்ளே வச்சுட்டு அவங்க மற்ற பிரமாதமான விஷயங்களையெல்லாம் ஆடவாரமான உரைகளையெல்லாம் நிகழ்த்தி எல்லாரையும் இப்போ நிறைய பேர் கைகொள்வது மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்து மற்ற சமயங்களுக்கோ மற்ற கருத்துக்களுக்கோ நம்மை இழுத்து செல்வார்கள். அதன் மூலமாக நாம் ஏமாந்து அவ்வாறு சென்று விடாமல் உண்மையான நல்ல நிலைகளை ஆய்ந்து கண்டுபிடித்து நான் சொன்னேங்கிறதுக்காகவோ இன்னொருவர் கூறினார் என்பதற்காகவோ அவற்றை எடுத்துக்கொள்ளாமல், இவர் சொல்லிட்டார் இந்த புஸ்தகத்தில் போட்டுருச்சு இந்த நூலில் இருக்கு, ஏன்னா நம்மளுடைய இதில் வந்து இறைவனே வந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிற கற்றைவார் சடையார் நெற்றி கண்ணினை சிறிதையை காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோலாக முற்று நீர் கண்ணானாலும் முடிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்பான் தன்பாலா.

0: ஆட்டிய குற்றம் தேரான் அப்படின்னு திருவிளையாடற்றான பாடல். இதில் அந்த தர்மி அவருக்கு பொற்கிழி கொடுக்கறதுக்காக நக்கீரரோடு இறைவன் விளையாடிய திருவிளையாடற் செய்தி செய்கின்ற அந்த திருவிளையாடற் வரலாறு. அந்த தர்மிக்கு பொற்கிழி அருளினோன்கான் அப்படின்னு திருப்பத்தூர் தேவாரத்தில் நற்கனக நற்சங்க புலவனாக சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன்கான்னு திருப்புத்தூர் என்கின்ற திருத்தலத்திலே அருள் செய்கிறார். இந்த சங்க இலக்கிய செய்தியை, திருவிளையாடற் புராணச் செய்தியை தன்னுடைய திருமுறையிலே ஏற்றி நமக்கு அறிவுறுத்துகிறார். அது மாதிரி இறைவனார் நமக்கு பல வகையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியான நோக்கிலே செல்வதற்காக அருளி செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அவற்றிலிருந்து மாறி பல தடங்களுக்கு சென்று விடுகிறோம். அவ்வாறு செல்லாமல் இவர் அது சொன்னார், இவர் இதை சொன்னார், இந்த நூலில் இருக்கிறது அதில் இருக்கிறது என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சுயமாக சிந்தித்து நூல்களை பார்த்து தெரிந்து தேறி பிறகு பல்வேறு கோணங்களிலே அதை அலசி ஆராய்ந்த பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வருவதுதான் உண்மையான பரித்து பகுத்தறிவாகும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்ந்து அப்படிப்பட்ட அந்த யாகங்களிலே கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயங்கள் முதலானவற்றிலே சென்று சேராமல் கொல்லாமையே குறிக்கோளாக கொள்வது போல காட்டிக்கொண்டு அவர்கள் பல விதமத்திலும் துன்புபடுத்துவதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக திருவாரூரில் அந்த கண் தெரியாத தண்டியடிகளை அந்த சமணர்கள் படுத்திய பாடு பெரிய புராணத்திலே நமக்கு விவரிப்பிருப்பதை நாம் பார்க்கும்பொழுது சாதாரணமான ஒரு அருளுணர்ச்சி கொண்டவர்கள் கூட கருணை உடையவர்கள் கூட மிகவும் வருந்துவார்கள். அது வந்து இந்த சமயத்தை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த இனத்தை சேர்ந்தவர், இந்த மொழியைச் சேர்ந்தவர் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். எந்த இதவராக இருந்தாலும் துன்பப்படுபவர்களை கண்டுகின்ற இறங்குகின்ற ஒரு உண்மையான விஷயமே கொல்லாமையாகும். அதுதான் கொல்லாமையை தவிர நான் உயிர் கொலையெல்லாம் செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பலரை துன்பப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நாம் வரலாற்றில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த வேத விஷயத்தை விட்டு இதை பற்றியே நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். இதை உங்கள் புரிந்து கொள்வதற்காக சில இடங்களை குறித்து காட்டுகிறேன். நீங்கள் போய் தேடி தெரிந்து தேறி கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்காக இந்த உலகத்தில் இறைவன் அருளி இருக்கிறார். நீங்களே போய் பார்க்கலாம், பொருள் தெரிந்து கொள்ளலாம். புரியாத இடங்களை நீங்கள் பல்வேறு நூல்களை பொருளுரைகளை கண்டோ அல்லது அருளாளர்களுக்கு நேரில் சென்று அவர்களிடம் கேட்டோ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். முடியாது என்று எதுவும் முயற்சி இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை, எல்லாம் முடியும். எல்லா விதமான விஷயங்களையும் இறைவன் நமக்காக திறந்து வச்சுருக்க, நாம் தான் அவைகளை போய் தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். தேர்ந்திருக்கின்ற பூக்களை தேனீக்களுக்கு யாரும் காட்டுவதில்லை, அவைகள் தானாகவே சென்று தேனை சேமித்துக் கொள்கின்றன, சேமித்து வைக்கின்றன. அதை அபகரித்து கொள்ளுகின்றவர்களாக நாம் இருக்காமல் நாம் தேனீக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இந்த அபிசுரிந்து ஆவின வேட்டல் என்ன வள்ளுவர் சொன்னதையும் உயிர் செறிந்து செகுத்து உண்ணாமை நின்று என்கின்ற அந்த குரலை ஒரு தோணியாக பற்றிக்கொண்டு இந்த இடத்துல நாம் கடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இதில் வந்து இதை பற்றின விஷயம் இலக்கியங்கள் எங்கேயாவது இருக்கா? அதாவது இந்த பாக யஜ்யங்களில் உயிர் வேள்வியை உயிர் கொலையை தவிர்த்த வேறு எதுவும் யாகங்களை மட்டும் செய்ய முடியுமா? 21 யாகத்தையும் கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணுமா? அப்படின்னா அதுக்கு யாராவது அந்த மாதிரி செய்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்பொழுது நாம் அதை பற்றின ஒரு விஷயத்தை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மனநிறைவடைகிறேன். சொல், பெயர், நாட்டம், கேள்வி, நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அவைத்துணையாக எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. நல்லா புரிஞ்சுங்க, எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. எவ்வம்னா எந்த ஒரு உயிருக்கும் கெடுமை செய்யாது நிறைந்த கொள்கையால் உறைந்த நிறைவுடையோர் இடர் கிடையா அப்படின்பர். அது மாதிரி அந்த உயர்ந்த கொள்கை எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. காலை என்ன சீர்கால் வாய்மொழி உருகெழு மரபில் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர் எழுதோறும் விரும்பி மெய் பறந்த பெரும் பெயர் ஆவுதி. ஆவுதிங்கிறது ஆகுதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல் இங்கே வந்து ஆவுதின்னு தமிழ்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து எட்டுத்தொகை அப்படிங்கிற நூலில் சொல்லப்படுகிறது. இந்த எட்டுத்தொகை நூல்களில் 10 என்கின்ற ஒரு நூல். இந்த 10 10 சேர மன்னர்களை குறித்து பாட்டுகளை தலைவனாக கொண்டு 10 புலவர்களாலே பாடப்பட்டது. இதிலே 3வது பற்று பாடல்களை கௌதமனார் அப்படிங்கிற ஒரு அந்தன புலவர் பாடுறார். அந்த கௌதமனார் அந்த மன்னன்ட்ட போய் என்ன கேட்டு பெறுகிறார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதில் வந்து ஒரு விஷயம், அந்த எவ்வளம் சூழாதுங்கிறத மனசில் வச்சுக்கோ. இதில் சொன்ன விஷயம், சொல் பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அவை துணையாக எவ்வளம் சூழாது விளங்கிய கொள்கை காலை அன்ன சீர்கால் வாய்மொழி உருகெழு மரபில் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர் எழுதோறும் விரும்பு மெய் பறந்த பெரும்பெயர் ஆகுதி ஆகுதின்றது இப்போ இங்கே இருக்குது. ஆகையினால இந்த விஷயத்தில் நல்லா காதில் வைங்க. சுடர் எழுதோறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, எவ்வம் சுடாது விளங்கிய கொள்கைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இந்த எவ்வம் சுடாது விளங்கிய கொள்கைங்கிறது உரையாளர்களாக எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நான் சொல்லலை, உரையாளர்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு உயிருக்கும் தீமை விளைவிக்காத கொள்கையுடைய யாகமாக இருக்கணுமா. அப்போ இந்த உயிர்கொலை இல்லாத யாகங்கள், உயிர்கொலைகளை உள்ள யாகங்களையெல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா பலனை விரும்பாமல் செய்கின்ற யாகங்களை செய்யும் பொழுது இந்த உயிர்கொலையெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யாகங்களை, அந்த உயிர்கொலை இல்லாத யாகங்களை செய்து அவர்கள் விரும்பிய அந்த மோட்சத்தை அடைகிறார்கள். இதை அடைந்தவர் யார் அப்படின்னா, அவர் பேர் அந்தனர், அவர் பேர் கௌதமனார் என்பது. அவர் என்ன பாடுறார் அப்படின்னு சொன்னால், இந்த 100 பாடல்களை உடைய பதிற்றுப்பத்தில் 10 மன்னர்களை குறித்து ஒரு ஒருத்தருக்கும் 10 பாட்டு, அப்படி 100 மன்னர்களை குறி 10 மன்னர்களை குறித்து பாடப்பட்ட 100 பாடல்கள். இதில் 3வது ஒரு 10 பாடல், அதை பாடியவர் வந்து கௌதமனார் அப்படிங்கிறவர். அவர் வந்து யாரை பாடுறார் அப்படின்னா, அந்த பாட்டுடைய தலைவன் பல் யானை செல் செழுங்குட்டுவன், பல் பல் யானை செல் செழுங்குட்டுவன், செங்குட்டுவன் சொல்கிறோம் இல்லையா, அதான் செழுங்குட்டுவன் என்கின்ற மன்னரை பற்றியது. இவர் யார் அப்படின்னா, இமயவரம்பன் நெடும் சேரலாதனின் தம்பி. இமயவரம்பன் சேரலாதனுடைய, நெடுஞ்சேரலாதனுடைய தம்பி. இவரை பற்றிய இந்த பாடல் சொல்லவிருக்கிறது. இதில் வந்து இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உதயன் சேரலாதன் முதலானவர்கள் எப்படி பெரிய கேட்டதெல்லாம் கொடுப்பவர்களாக இருப்பவர்கள், அவர்கள் வந்து மகாபாரத யுத்தத்திலே 2 படைத்திறத்திற்கும் உணவிட்டவர்கள், அவ்வளோ பெரிய கொடையாளி, அதனால் அவர்கிட்ட போய் நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி பல இடங்களையெல்லாம் கடந்து அவங்க போகிறார்கள். அங்கே போய் அவங்க போய் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. எனக்கு ஒன்று வேணும், அரசராகிய தாங்கள் வந்து அதை தந்தருள வேண்டும்னு சொல்கிறாங்க. இங்கே வேண்டியதை பெறுவீர்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த பொருள்கள் போகங்கள் மேலெல்லாம் ஆசை இல்லை, நாங்கள் மோட்சமடைய வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த மறையவர்களை எல்லாம் கூட்டி ஆய்வு செய்து சிறந்த 10 யாகங்களை செய்கிறார். அது எப்படிப்பட்ட யாகம்னா, எவ்வளம் சூடாது விளங்கிய கொள்கையுடைய யாகங்கள். அதாவது உயிர்கொலை இல்லாத இந்த 21 யாகத்தில் உயிர்கொலை யாகங்களை தவிர்த்து ஒரு 10 யாகங்களை செய்து, அந்த யாகம் 9வது யாகம் முடிந்து 10வது யாகம் வரும்பொழுது அந்த பார்ப்பனம் பார்ப்பனத்தையும் அந்த யாகத்திலிருந்து கண்ணுக்கு காணாமல் சென்று விடுகிறார்கள். ஏன்னா அவங்க அங்கே வந்து மறைந்து விட்டார்கள், அவர்கள் அவர்கள் அடைய வேண்டிய நற்கதியை அடைந்து விட்டார்கள், அவர்கள் பெற வேண்டிய நற்கதியை, அவர்கள் மன்னிடம் கேட்ட அந்த நற்கதியை பெற்றார்கள் என்பது இலக்கிய செய்தியாக, சங்க இலக்கிய செய்தி. இது வந்து ஏதோ சமய இலக்கியம் இல்லை, வேறு ஒரு புராண விஷயம் இல்லை, ஏதோ அற்புதம் நிகழ்ந்து இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் இல்லை. சங்க இலக்கியத்தினுடைய செய்தி, சங்க இலக்கியத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, பரிசாக நீங்கள் வேண்டியதை பெற்று செல்லலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் தன்னுடைய மனைவியோடு 10 யாகங்களை அங்கே இருக்கிற அந்தனர்களை எல்லாம் வச்சு செய்து 9 யாகம் முடிந்தவுடன் அந்த பார்ப்பனம் பார்ப்பனத்தையும் காணப்படவில்லை அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது. இப்படியாக அதன் மூலமாக என்ன பெறப்படுகிறதுன்னா, இங்கு இந்த மாதிரி உயிர்கொலை நீற்ற யாகங்களை செய்தல் மரபு என்பதும், அவ்வாறு செய்கின்ற பொழுது நான் விரும்பிய ஞானப்பேற்றையும் அல்லது வீடு பேற்றையும் பெற முடியும், அல்லது சொர்க்கம் முதலான போகங்களையும் பெற முடியும், ஊன்வேள்விகளை செய்து நாம் விரும்பிய பலனையும் பெற முடியும், ஊன்வேலி செய்யாது ஞானத்தையும் பெற முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆகையினாலே இந்த ஊன்வேள்வி மட்டுமே இதில் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது இல்லை என்பது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஊன் வேள்வியை தவிர்த்து மற்ற யாகங்களை செய்தவர்களும் இருக்கிறார்கள் நமக்கு தெரிகிறது. அடுத்தது பெரிய புராணத்தில் சோமாசி மாரநாயனார்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த ஹவிர் யஜ்யங்களை செய்தவர். அவ்வாறு செய்வதற்கும் பொழுது அவர் வந்து இரண்டு துறைகள்லையும், அதாவது வேதத்துறை சைவத்துறை இரண்டு துறைகள், வேதத்தினுடைய சைவத்துறையிலும் அவர் வந்து ரொம்ப விருப்பமுடையவராக இருப்பதாக பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. அவர் செய்து எந்த உயிர்களுக்கும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதவராக அவர் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிலாம் சொல்லி அந்த சோமாசி நாயனாருடைய வரலாறில் அவர் அந்த சோமயாகம் சோமயாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை, அப்படி அந்த சோமாசி அப்படின்னு அதை தமிழ் படுத்தியிருக்கார் நமது பொய்யாமொழி புலவராகிய சோமயாஜி என்கின்ற அந்த வடச்சொல்லை தமிழ் சொல்லாக இலக்கணப்படி தொல்காப்பிய இலக்கணப்படி மாற்றும் பொழுது, அதாவது வருடம் அப்படின்னு வருஷத்தை சொல்கிறது மாதிரி, மூடிகம் அப்படிங்கிறது மூஷிகத்தை சொல்கிறது மாதிரி, இந்த தகாரம் சகாரம் தகாரம் இவைகளை அந்த நம்ம வடச்சொல் வராமல் நீக்கி நம்ம தமிழ் சொல்லாக ஏற்றுக்கொள்வது போல, இந்த இடத்துல சோமயாஜி என்கின்ற அந்த சொல்லை சோமாசி அப்படின்னு மாற்றி சோமாசி மாரநாயனார் அப்படிங்கிற புராணமானது தெரிவிக்கிறது. அவர் அந்த வேத வேள்வியை செய்து மோட்சம் பெற்றார் அப்படிங்கிற செய்தி நமக்கு பெறப்படுகிறது. இது மாதிரி அவருடைய புராண முதலானவற்றையெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்படி வேள்விகளில் 21 வகையான வேள்விகள் இருக்கிறது. அவைகளில் ஊன் வேள்விகளும் சில உள்ளன. ஊன் வேள்விகள் பலன்கருதி செய்யப்படுவனவாகும். இந்திரனுக்கு சதமகன் என்று ஒரு பெயர். சதமகன்னா 100 யாகம் செய்தவன் என்று அர்த்தம். 100 அஸ்வமேத யாகங்களை செய்தால் ஒரு இந்திர பதவி கிடைக்கும். அரசர்கள் ராஜசூயம் அஸ்வமேதம் வாஜ்பேயம் முதலான யாகைகளை எல்லாம் அதனால தான் செய்வார்கள். அவர்கள் அந்தனர்கள் ஏன் செய்தார்கள்னா, அவங்க யார் எது செய்ய வைக்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய கடமை, அவருடைய தொழில். அதனால் அவர்கள் வந்து அவர்களுக்குரிய அறம், அதனால் அவர்கள் வந்து வேண்டி அவர்கள் செய்கின்ற யாகங்களில் அவற்றை தவிர்த்து மற்றவர்களுக்காக அவ்வாறு வேண்டி செய்ய சொன்னால் அவற்றை செய்வார்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதற்கான விஷயங்களும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே வேத வேள்விகளுக்குள்ளே அவைகளும் அடக்கம். அவற்றை சேர்த்து தான் மற்றும் சோமயஜம் 7, ஹவிரயஜம் 7, பாகயஜம் 7 ஆகிய ஒன்றும் இருக்கிறது. இப்படியாக இந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கு ஓரளவு எனக்கு தெரிந்தவரை சிந்தித்திருக்கிறோம். நீங்கள் நான் சொன்னதை அப்படியே நம்ப வேண்டும் என்பது அல்ல, அது மாதிரி செய்யவும் கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் வந்து இறை சிந்தனையோடு இருக்கும் பொழுது நாம் வந்து நம்ம எல்லாவற்றையும் கடந்தவர்களாக, மனம் மொழி இனம் செயல் முதலானவர்களாக கடந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை ஒன்றையே கொண்டாக பற்றாக கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய உண்மையான சமயத்தினுடைய இது. இதை தான் நம்மளுடைய சமய நூல்கள் சாத்திர நூல்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அதனால் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா என்பதை தேடி சென்று படித்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை இதுபோல பல விஷயங்களை நீங்கள் உங்களோடு இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லது விஷயம் உலகத்தில் நடப்பது இறை திருவுள்ளமாகும். ஏன்னா இறைவன் எப்பொழுதும் இங்கே எல்லாவற்றையும் நன்மையே செய்கிறார். நன்மையே செய்வதனாலே தான் அவருக்கு சங்கரன்னு பேர். சம் கரன் என்கின்ற அந்த பொருளை சொல்லும் பொழுது சம் என்பது நன்மை, கரன் என்பது செய்பவர். அதனால் நன்மையே செய்பவர் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். திரு மாணிக்கவாசகர் சொல்லுவார், எப்படி சொல்லுவார்னா, நீங்கள் வந்து கெட்டதும் செஞ்சிருவியோ அப்படிங்கிறது மாதிரி, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆறுகளோ சதுரர் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று சிந்தையே கோயிலாக அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் இதில் சொல்லும்பொழுது ஒரு சொல்லுவார். இந்த மணிவாசகருடைய திருவாசக பாடல் எனக்கு இந்த பதட்டம், இந்த மாதிரியான நேரடி காணொலிகளில் நான் அவ்வளவாக பேசி பழக்கம் இல்லாதவன், அதனால் பதட்டத்தினால இதாகிறேன். நீங்கள் எதுவும் தவறாக எண்ண வேண்டாம். நான் சொல்லதை நீங்கள் கேட்க வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்களாகவே சென்று தேடிப்பாருங்கள். உங்களுடைய அறிவுக்கும் நம்முடைய முன்னோர்கள் செய்த உரைகளையும் நன்றாக அலைசி ஆராய்ந்து கொள்ளுங்கள். அதனுடைய வழி என்ன, நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து தெளிந்து தேடி ஞானம் பெறுவோமாக. சிவஞானம் அனைவருக்கும் சித்திக்கும் பொருட்டு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரரே அந்தம் ஒன்றிலானந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பா.
1: சிந்தையேகு. கோயில் கொண்ட திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டாய், இதற்கு யான் இளங்கோர் கைவாரே.
0: இறைவன் நமக்குள்ளே இருந்து நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு தெரிவித்து நம்மை ஆட்கொள்வான் என்று பிரார்த்தனை செய்து தொடர்ந்து உரையை நாளைய தினம் முதலாக நாளை ஒரு நாள் என்னால் இந்த உரையை தொடர முடியவில்லை. வேறு அலுவல்கள் பணிகள் காரணமாக தொடர்ந்து நாளை மறுநாள் முதலாக திரும்பவும் உரை செய்ய முயற்சி செய்வோம். திரையருள் துணை நிற்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஹர ஹர நம பார்வதி பத ஜே, ஹர ஹர மகாதேவா. இடை மருதுரை எந்தாய் போற்றி, அதை இடையின்கை தரித்தாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்தாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து. சிவாய நமஹ. வணக்கம்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: நம்ம இப்ப காத்திரத்துக்குள் நுழைய இருக்கிறோம். அதுக்கு முன்பு அவையடக்க பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பார்க்க. அவையடக்கம், தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார், எம்மை உடைமை எமை இகழார், தம்மை உணரார் உணரார், உடங்கு இயைந்து தம்மி புணராமை கேளாம் புறன். தம்மை உணர்ந்து, இந்த இடத்துல தம் என்பது உயிர்கள், உயிர்களை குறிக்கிறது. தாம் சிவபெருமானுக்கு உடைமை பொருள் என்பதனை முன் உணர்ந்து, தன்னை உணர்தல்னா நம்ம யாரு, எங்க பிறந்தோம், எந்த ஊரு, எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கறதா இப்ப நம்ம தெரிஞ்ச தன்னை உணர்தல். இங்கு நாம் உயிர் என்று நம்மை உணர வேண்டும். அப்படி உணர்ந்த பிறகு நம்மை உடையவன் சிவபெருமான், தம்மை உணர்தல்னா உடையவனை உணர வேண்டும். உடையவன் சிவபெருமான், உயிர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அடிமைகள். சரி, பாசம் என்ன சிவபெருமானுக்கு? உடைமை பொருள். உலகம் அவனுக்கு உடைமை, உடைமை பொருள் நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இல்லையா, அப்படிதான் மாயை அவன் பயன்படுத்துகிறான், உடைமை பொருள். ஆணவம் சிவபெருமானுக்கு மறுதலை பொருள், இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தன்னை உணர்தல் அடங்கும். ஆணவம் சிவபெருமானுக்கு மறுதலை பொருள். சிவபெருமான் நமக்கு ஞானத்தை வழங்குகின்றவன், ஆணவம் நமக்கு என்னதை வழங்குத, அறியாமை வழங்குகிறது. அப்படின்னா அதுக்கு மறுதலை பொருள். இந்த ஞான நிலை அடைபவர்கள் தம்மை உணர வேண்டும். அதுதான் முதல்ல குறிப்பிடுகிறார், தம்மை உணர்ந்து. முதல்ல நம்ம உணரணும், நம்ம யாருன்னு உணரணும். நம்மை உணர்வதற்கு நாம் உடல் அல்ல, உடலுக்குள்ளே வாழ்கின்ற உயிர் நாம் என்பதை உணர வேண்டும். தான் உயிர் என்ற பொருள் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது. உலகவாதிகள் சொல்லுவாங்க, உயிர்னு ஒண்ணு கிடையாது, வாழ்றவர்களும் வாழ்க்கை, வாழ்ந்து முடிஞ்ச பிறகு செத்து போனா அதோட எல்லாமே சரியா போயிட்டு என்பார்கள். உலகத்துல நம்ம அடையக்கூடிய புலனின்பங்கள் தான் முக்தி. முக்தி என்பதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம், புலனின்பங்கள் தான் முக்தி என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, உயிர் என்பது உடலுக்கு வேறானது. உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது, அந்த உயிருக்கு அறிவு குணம், அறிவை குணமாக உடையது உயிர். அப்போ இந்த உயிர் அறிவை குணமாக உடைய குணி பொருள், உடையது குணி, நம்ம குணி. நம்முடைய குணம் என்ன? அறிவு. அறிவுக்கு குணி பொருள் எதுனா உயிர். அறிகின்ற தன்மை இருக்கிறதே தவிர உயிருக்கு தானாக எதையும் அறிய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தம்மை உணர்தல்னு சொல்லிவிட்டாரு, அப்ப தம்மை உணர்தல் என்னன்னு தெரியும் இல்லையா. அதற்கு அடுத்தபடியாக தான் அறிவிக்கத்தான் நம்மாலே அறிய முடியும் என்பதை உணர வேண்டும். அறிவிப்பதற்கு யார் அறிவிக்க முடியும்? நமக்கு இருக்கிறது மூணு பொருள் தான் உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்துல அந்த மூணுக்கு அப்பால எதுவுமே கிடையாது. அதான் நம்ம பதி பத்து பாசம் அப்படின்னு சொல்றோம். இதுல பாசம் என்பது சடப்பொருள், அதால அறிவிக்க முடியுமா? முடியாது. நம்ம தான் அறிவிக்க அறியும் பொருளா இருக்கும். நமக்கும் அறிவிக்கின்ற அறிந்து தான அறிந்து கொள்கிற தன்மை இல்லை. ஆகவே நமக்கு அறிவிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரே பொருள் எதுன்னா பதிதான், இறைவன் தான். ஆகவே இறைவனால் தமக்கு அறிவிக்கத்தான் நமக்கு அறிவு விளங்கும். இறைவனுடைய அறிவு இல்லாமல் நமக்கு அறிவு கிடையாது என்று உணர வேண்டும். ஆகவே அவனுடைய செயல் இல்லாமல் நமக்கு செயல் இல்லை என்பதை உணர வேண்டும். இறைவன் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய அருள் வழி நிற்பதற்குத்தான் நாம் உரிமையுடையவர்கள். நமக்கென்று சுதந்திரம் கிடையாது, நம்ம பரதந்திரர்கள் தான். உலகியலோடு வாழும் பொழுது இந்த உடம்பு கடிமை, உடம்பு என்ன சொல்லுதோ உடம்பினுடைய சொல்ல கேட்டு உடம்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்கிதான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். சிவத்தை சார்ந்த பிறகு, சிவத்தை எப்பொழுதும் சார்ந்தா இருக்கும் ஆனா தெரியல நமக்கு, இந்த உடல் பற்றிலிருந்து கழிந்த பிறகு நாம் சிவத்தினுடைய சங்கல்பத்தில் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நடத்துக் கொண்டிருக்கிறது, அவன் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று உணர வேண்டும். இதெல்லாம் நம்மை உணர்தல். ஆகவே இந்த முதல்ல என்ன சொல்றாரு, தம்மை உணர்ந்து அதற்கு அடுத்தபடியா தம்மை உணர வேண்டும். இப்படி இறைவனுக்கு நாம் அடிமை அப்படிங்கிறது ஒரே சுருக்கமா சொன்னா இறைவனுக்கு நாம் அடிமை. அடிமைக்கு என்னென்ன இலக்கணங்கள் உண்டோ அவ்வளவுதான் நமக்கு உண்டு. நம்ம வேற யாரும் உலகாய மக்களுக்கெல்லாம் அடிமை கிடையாது, இறைவன் இறைவனுக்கு அடிமை, பரிபூரணனுக்கே அடிமை. அப்புறம் தமை உடைய தன் உணர்வார், இங்க தம் என்பது நம்முடைய உயிரை குறிக்கிறது, தன் என்பது இறைவனை குறிக்கிறது. தமை உடைய இந்த உயிராகிய இந்த உயிர்களை உடமையாக உடையவன் சிவபெருமான், அவன் உடையவன் நாமெல்லாம், அவன் ஆண்டான் நாம் அடிமை. ஆகவே அந்த இறைவனையும் உணர்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த இறைவனை தலைவனை உணர்தல் என்னன்னா நமக்கு மேலாக ஒரு பேராற்றலும் பேரறிவும் அனுக்கிரகமும், இந்த மூணு சொல்லணும். சாமின்னா அனுகிரகம், அதை முக்கியமா சொல்லணும். அனுகிரகம் இல்லாததான் நம்மளாம் கிடையாது. பேரறிவு, பேராற்றல், அனுகிரகம், இது மூன்று உடைய தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பசு பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன், நம்மை பாசம் பற்றும் அவனை பாசம் பற்றாது, அதனால தெளிவா உணர்ந்திருக்கணும். அவன் திரிகுணத்தில் இல்லாதவன், ஒன்றை மற்றொன்றா நினைக்கிறவன், இந்த உலகம் எல்லாம் நிஜம்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கை நடத்தும் பொழுது எதெல்லாம் சாதகம் இல்லாத பொருளோ அதெல்லாம் சாதகமான பொருளா நம்ம நினைக்கிறோம். அந்த திரிகுணர்ச்சி அவனுக்கு இல்லாதவன். அவன் எல்லா அறிவும் எல்லா வல்லமையும் எல்லா ஞானமும் உடையவன். உயிர்களை பாசத்தில் இருந்து கை கொடுத்து தூக்குகிறவன் அவன் தான். அந்த பெருங்கருணை அவன்கிட்ட தான் உண்டு. அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒருத்தருக்கு அறிவு நிரம்ப இருக்கிறது என்றால் அந்த அறிவினுடைய விளைவாக செயல்பாடு எப்படி இருக்கணும், அறிவாளிவன் அப்படின்னு ஒருத்தனை சொன்னா, யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் அறிவாளிகள். கேம்பிரிட்ஜில் போய் படிச்சா அறிவாளிகள் கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சா அறிவாளிகள் கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அறிவாளி கிடையாது கிடையாது, எத்தனை பட்டம் வச்சாலும் அறிவாளி கிடையாது. யார் ஒருவன் தன்னோய் போல் பிரிதின் நோய் காணுகிறார்களோ, இறக்கப்படுகிறார்களோ, அப்படி இறக்கப்படுவது மட்டுமல்லாமல் தன்னாலான உதவிகளை யார் செய்கிறார்களோ அவன் தான் அறிவுடையவன். இவன் பேரறிவுடைத்தவன் என்பதனாலே இந்த உயிர்கள் மேல் அளவில்லாத கருணை உடையவனாக இருக்கிறான். ஆகவே இவன் உயிர்களை பாசத்தில் இருந்து கை கொடுத்து தூக்கக்கூடிய பேராற்றலும் பெருங்கருணையும் படைத்தவன். ஏன்னா அதுக்கு அவன் தான் தகுதி. அவன் அழுப்பு செழிப்பு இல்லாமல் செய்யக்கூடிய பேராற்றல் அவனுக்கு தான் உண்டு. அதுதான் சொல்கிறார் மணிவாசக பெருமான், மெய்தரு வேதியனாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி. அப்படி கை கொடுத்து தூக்குறவன் கைதர வல்ல கடவுள் போற்றி. மூவேழ் சுற்றம் முரணூர் நடைகளை ஆடாமையருள் அரசையை போர், மூ ஏழு சுற்றம் முரணூர் நடைகள், வெவ்வேறு விதமான தண்டனைகளை கொடுக்கிறதா. முரணூர் நரகிடை, ஒரு நரகத்தில் இருக்கிறது போல இன்னொரு நரகத்தில் இருக்காதா? அப்படி எத்தனை நரகம் இருக்கு, பல நரகங்கள் இருக்கின்ற. மூவேழ் சுற்றம் முரணூர் நரகிடை ஆழாமே, அதுக்குள்ள அழுந்தி நாம் துன்பப்படாமல் காத்தருள்கின்றவன். அப்பர் பெருமான் ஒரு பாடல் ஐயாரன் திரு ஐயாற்று தளத்துல பாடக்கூடியவர், கடு நரக குழியிலிருந்து நம்மை கைதூக்கி கூட வல்லவன். இறைவனை உணர வேண்டும், நம்மை உணர வேண்டும். நம்ம இறைவனை உணர்தல் என்றால் அவன் பெருங்கருணையாளன் என்று அவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு செய்திகளும் நம்ம இந்த இடத்துல சொல்லுகின்றோம். தலைவனை உணர்தல், இருள் தரு துன்ப படலம் மறைப்ப, இருள் தரு துன்ப படலம் மறைப்ப, ஆனால் மறைக்குது. மெய்ஞானம் என்னும் பொருள் ஒரு கண்ணிழந்து உண்பொருள் நாடி புகழிழந்த, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தம்மை பரவ, அப்படி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ. ஆனாமலத்தில் அறியாமையில் அழுந்தி கிடக்கின்றவர்கள் கூட தன்னை வந்து அடைய வேண்டும் என்று கருணை உள்ளம் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன செய்யறானா, கொடு நரக குடியின்று அருள்தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாறு நடித்தலவை. அவன் வரவேண்டாத இடம் நரகம், அங்க கூட அவன் வருகிறான். ஏனென்றால் இந்த உயிரினுடைய துன்பம் பொறுக்காமல் சாக்கடையில நம்ம குழந்தை விழுந்துட்டு தாய் என்ன பண்றாங்க, பட்டு சேலை 50,000 ரூபாய் பட்டு சேலையாக கவலைப்பட மாட்டாங்க, குழந்தைய காப்பாற்றும் அழுக்க கழுவி அதுக்கு எல்லா நன்மையும் செஞ்சுட்டு இருந்ததுதான் இவங்க குளிக்க போவாங்க. அதுபோல இறைவன் எல்லாருக்கும் தாயானவன் தந்தையானவன், அதனால அவன் கருணையே அவனுடைய உருவம். அவன் கொடு நரக குடி நின்று அருள்தரு கை கொடுத்து, நம்ம கையால தூக்குறோமே அதுபோல அவன் தூக்குகின்ற கை எதுனா அருள்தரு கை, அருளால் தூக்குகிறான் கை கொடுத்து ஏற்றும் ஐயாறு நடித்தலமே. ஆகவே இறைவனை பாதத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய கருணையுடையவன் என்று நாம் அவனை சிந்திக்க வேண்டும். இப்ப இந்த பாடல் என்ன சொல்லுகிறார், தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார், தமை உடையவனாகிய தன் தன் என்று சொல்லக்கூடிய இறைவனை யார் உணர்கிறார்களோ, இப்ப அவன் சொன்னதெல்லாம் அவனை உணர்தல், இப்படி உணர்கின்றவர்கள் சித்தாந்த சைவர்கள். இறைவன் தான் தலைவன், நாம் அவனுடைய அடிமைகள், இந்த உலக பொருள்கள் அனைத்தும் அவனுடைய உடைமைகள், அவன் பெருங்கருணையாளன், அவன் பேரறிவு படைத்தவன், நாம் அறிவிக்க அறியும் தன்மை உடையவர்கள் என்று இவ்வாறெல்லாம் இறைவனை பற்றியும் நம்மை பற்றியும் யார் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சித்தாந்த செய்வர்கள், அவர்கள் எம்மை உடைமை. அப்படிப்பட்ட சித்தாந்த செய்வர்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறேன். யார் சொல்றா? மெய்கண்டார். ஒருத்தருக்கு அவர் அடங்குகிறார், இன்னொருத்தர் அடக்குகிறார். அடுத்த ஆள் யாரெல்லாம் இறைவனையும் தன்னையும் இவ்வாறு உணர்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இந்த உண்மையை யார் உணராமல் இருக்கிறார்களோ அவர்களை நான் மறுதளிக்கிறேன், அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சொல்லுக்கு அர்த்தமே இல்லை, அது புறப்பேச்சு, அந்த புறப்பேச்சை புறந்தள்ளி விடுகிறேன் அப்படின்னு சொல்ற. அடுத்து எம்மையார், இப்படி யாருக்கு சித்தாந்த சைவர்களாக இருக்கிறார்களோ, இனிமேல் நான் சிவபெருமானை பற்றிய சிவபெருமானை அறியக்கூடிய ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். சிவஞான போதத்தில் இந்த கருத்துக்களை இறைவனையும் தன்னையும் உணர்ந்த ஞானிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இது என்னுடைய வார்த்தை அல்ல, சதாசிவமூர்த்தி அருளியது சிவஞான போதம். சதாசிவமூர்த்தி அனந்தேஸ்வரருக்கும் அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்டருத்திரருக்கும் ஸ்ரீகண்டருத்திரர் நந்தியம்பெருமானுக்கும் நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கும் சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிகளுக்கும் சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோன் முனிவருக்கும் அருளிய சிவஞான போதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால இதை யார் புறந்தள்ளுகிறார்களோ அவர்கள் சித்தாந்த செய்வர் இல்லை, இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் நிச்சயமாக உண்மை உணர்ந்தவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இந்த நூலில் உள்ள கருத்துக்களை இகழமாட்டார்கள். எமை இகழார், எமது குறையை நோக்கி எம்மை இகழமாட்டார்கள், எம்மால் செய்யப்பட்ட இந்த நூலையும் இகழமாட்டார்கள். ஏனால் இகழ்வதற்குரிய செய்திகள் இங்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் அனைத்தும் நாதனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை. அதனால் இகழக்கூடிய செய்திகள் இதுல கிடையவே கிடையாது. முற்றிலும் நூற்றுக்கு நூறு எது ஞானமும் ஞானத்தை முழுதாக இறக்கப்பட்டிருக்கிற நூல் சிவஞான போதம். தம்மை உணரார், யார் தம்மை உணரார்? இவ்வாறு தம்மையும் தன்னுடைய தலைவனையும் உணராதவர்கள் அவர்கள் யார்னு கேட்டீங்கன்னா, ஒரு நான்கு விதமான சமயத்தை உடையவர்கள். அவர்கள் தம்மை உணரார், அவர்கள் யாருன்னா புறப்புற சமயம், புறத்தமயம், அகப்புற சமயம், அகத்தமயம், இப்படி நாலு சமயங்கள் பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஆறு சமயம் இருக்கு. ஆக மொத்தம் 24 சமயவாதிகள் இந்த தைவ சித்தாந்த உண்மைகளை அறிய மாட்டார்கள். அவர்களை தான் நம்ம வந்து பரபக்கத்திலையும் சங்கற்ப நிராகரணத்திலையும் அவருடைய பொருந்தாத கருத்துக்களை எடுத்து கட்டியிருக்கோம். மற்றவர்கள் எல்லாம் கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு ஆள் பலம் சேர்ப்பாங்க, அடிக்கடி சண்டை போடுவாங்க. இதுவரையிலும் உலக போர்ல இருந்ததை விட சமய சண்டையில இருந்த ரத்தம் தான் ஜாஸ்திங்கிறாங்க. ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் கொள்கைகளுடைய பொருந்தாமையை தெளிவாக அறிவுபூர்வமா எடுத்து காட்டுகிறது. எங்கேயும் நம்ம ஆளுக்கு போய் சண்டை போட்டு கிடையாது. பரபக்கத்தை எடுத்து பார்த்தீர்களானால் இவ்வளவு நாகரிகமா யாரும் அவர்களை அவர்களுடைய மனம் கோணாமல் அவருடைய கொள்கையில என்னென்ன பொருந்தாமை இருக்கிறது, குற்றம் கூட அந்த வார்த்தை சொல்ல பாருங்க. அவங்க சொல்ற வார்த்தை பொருந்தாமை தான். என்னென்ன பொருந்தாமை இருக்கிறது, உண்மைக்கு பொருந்தாது, அந்த உண்மைக்கு பொருந்தாது எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை தர்க்கபூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் எடுத்துக்காட்டுகிறார். அதான் முக்கியம். ஏதோ மானாங்கனியா வாய்க்கு வந்ததை பேசுறது இல்ல, உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது பேச கிடையாதுங்க. அது அது வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலே பொருந்தாமை எடுத்து காட்டுகிறார். அப்படி பொருந்தாதவர்கள் யாருன்னு பேரை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். புறப்புற சமயத்துல இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அவங்க வேதங்களையும் சிவாகமங்களையும் ஒப்புக்கொள்ளாதவர்கள். அவங்க புறப்புற சமயம் ரொம்ப எட்டி நிக்கணும், அவர்கள் பக்கமே வர முடியல. இன்னும் அதை கூட சிவபெருமான் தான் அப்படி அவர்களை வைத்திருக்கிறான் என்று ஒரு செய்தி நம்முடைய அருளாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய தகுதி அறிந்து தகுதிக்கு தகுந்தது மாதிரி போதனை செஞ்சு அங்கிருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா மேல கொண்டு வரான் சாமி, ஒவ்வொரு படிகளாக மேல கொண்டு வருகிறான். அவர்களெல்லாம் இன்னும் சிந்தனையில் வளர்ந்து வர வேண்டியவர்கள். அதனாலதான் நம்ம பொருந்தாமைன்னு சொல்லுகிறோம், குற்றம்னு சொல்லல. புறப்புற சமயத்துல இவங்க வேதங்களையும் சிவாகமங்களையும் மறுக்கின்றவர்கள், அவர்கள் யார் ஒப்புக்கொள்ளாதவர்கள். அவர் யாருன்னா உலோகாயதர், மாத்தியமிகர், அவங்க வந்து பௌத்த சமயத்துல ஒரு பிரிவு. யோகச்சாரம் அது ஒரு மதம். சௌத்திராந்திகம் இதெல்லாம் பௌத்தத்துல ஒரு பிரிவு தான். வைபாடிகம் சமணம். இந்த ஆறு சமயமும் புறப்புற சமயங்கள். அந்த கேளாம்புரம் இவருடைய பேச கேட்காத, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது புறத்தமயம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வேதங்களையும் சிவாமங்களையும் முற்றிலும் நிராகரிக்கிறார்கள். இவர்கள் என்ன புறப்புற புறச்சமயத்தில் உள்ளவர்கள், பொதுவா வேதங்களை ஒத்துக்கிறாங்க, சிவாகமங்களை இகழ்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் புறச்சமயம், வேதங்களை கொஞ்சம் ஒத்துக்கிறதுனால இவங்களை புறப்புற சமயம் இல்லாம புறச்சமயமாக வைத்திருக்கிறார்கள். தார்க்கிகம், மீமாம்சகம், ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம். அவங்க ஆகமத்தை ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம சைவாகமத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க பாஞ்சராத்திரிகள். அதற்கு அடுத்தது அகப்புறச்சமயம், வேதம் சிவாகமங்களையும் ஒத்துக்கிறாங்க. அப்ப சைவர்களை சேர்த்துக்க வேண்டியதுன அப்படின்னா வேறு சில நூல்களும் நமக்கு இருக்கிற பிரமாண நூல்களாக இருக்கின்றன, அதையும் சேர்த்துக்கணும். வேதத்தையும் நம்ம சிவாகமங்களையும் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் வேறு சில பாசுபதம் முதலியான நூல்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் புறமா வெளியில போறாங்க. இவர்கள் அகப்புறச்சமயத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத தெய்வம், இந்த ஆறு சமயத்தை சேர்ந்தவர்கள். இதற்கு அடுத்தபடியாக அகச்சமயம். அகச்சமயம்னா நம்ம அல்ல, அதுலயும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன, அவர்களும் சித்தாந்த செய்வர்கள் அல்ல. இந்த இந்த இந்த அகச்சமயத்தில் உள்ள கருத்துக்களை தான் சந்தர்ப்ப நிராகரணத்துல எடுத்து வச்சு தோல் உரிகிறார். அது என்னென்ன பொருந்தா இவா அகச்சமயம் தான், பதி பசு பாசம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா முக்தி நிலையில் இவர்கள் வேதம் சிவாகமம் ரெண்டையும் ஒப்புக்கொள்வார்கள். முக்தி நிலை வீடு பேசிய நிலையில் சித்தாந்தத்துடன் சிறு கருத்து வேறுபடுகிறார்கள். அவர்கள் வந்து முத்தி நிலையில சிவம் நாமும் சமமும் சமாவாதி, அது மாதிரி ஆறு பேர் இருக்காங்க இங்க. ஆனாலும் சித்தாந்த செய்வர்களுடைய கருத்துக்களில இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நிஜம் போலையும் இருக்கும். ஏனென்றால் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அறிவிலே மிக தெளிந்தவர்கள். அவருடைய சொல்ற கருத்து உண்மை போல நமக்கு தெரியும், ஆனால் அதிலே சிறு பொருந்தாமல் இருக்கிறது. அதை நம்முடைய சித்தாந்த சைவம் தன்னுடைய அளவுகள் கொண்டு வரையறுத்து அந்த தேவையில்லாத பகுதிகளை நீக்கித்தான் சைவ சித்தாந்தம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த இவர்கள் அகச்சமயத்தை சேர்ந்தவர்கள். வேதம் ஆகமம் ரெண்டையும் ஒத்துக்கொண்டாலும் முக்தி நிலையில் உயிர் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய கருத்து வேறுபாடு இருப்பதனாலே இவர்கள் சித்தாந்த சைவர்களாக இல்லாமல் அகச்சமயமாக கருதப்படுகிறார்கள். ஒன்று பாடானவாத சைவம், அவர்கள் என்ன முக்தி நிலையில உயிர் அப்படியே ஜடம் போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆனமலத்தோட இருக்கும் பொழுதும் உயிர் பாட ஜலம் போல இருந்தது, அப்ப இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு அது நுணுக்கமான விவாதம் போகும், அப்புறம் பார்க்கலாத. அடுத்தது பேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், நிமித்த காரண பரிணாமவாத சைவம். இப்படி அதுல ஆறு அகச்சமயத்தில் இருக்கு. இவர்கள் எல்லாம் தம்மை உணரார். இந்த 24 கூறுகள் இருக்கு இல்லையா, புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம், இந்த அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆறு பகுதிகள், இதுல இருக்கிற எல்லாரும் தம்மை உணரார். சித்தாந்த சைவர்கள் மட்டும்தான் தன்னை உணர்ந்தவர்கள். ஏனென்றால் சிவம் அவன் முழுமுதற் கடவுள், அவனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை, அவன் தான் எல்லா ஆற்றலும் எல்லா அறிவும் எல்லா அனுகிரகமுடைய பெரும் பொருள், அவனுக்கு நாமெல்லாம் அடிமைகள், அவன் அறிவிக்கத்தான் எனக்கு அறிவு வருகிறது, அவனுடைய செயல் இல்லாவிட்டால் எனக்கு செயல் இல்லை என்று யார் உணர்கிறானோ அவன் சித்தாந்த சைவன். அப்போ தம்மை உணரார் உணரார், அவர்கள் தன்னையும் உணரமாட்டார்கள், தம்முடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனையும் அவர்கள் உணரமாட்டார்கள். இந்த 24 சமயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, உடங்கு இயைந்து தம்மி புணராமை, அவர்களுக்குள்ளையாவது ஏதாவது ஒத்துமை இருக்கான்னா அவரவருடைய கொள்கையை சொல்லி கொண்டு இந்த 24 பேரும் குழு குழுவாக அங்காங்கே இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமய போரிட்டுக் கொண்டு ஒற்றுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் மறுத்து ஆரவாரம் செய்து கொண்டு தெரிவார்கள். உண்மை உணர்ந்த ஞானிகள் பொருந்தாமை எடுத்து காட்டிவிட்டு அவர்கள் வெளியில் அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்கள் யார் அவர்கள் சாவசித்தராக இருக்கிறார்களோ அவர்கள் பேசாமல் இருந்து விடுவார்கள். பிராகிருதர்களுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லியும் புரியாது. ஆகவே வைணிகராக இருக்க வினய சம்பத்துடையவர்கள், ஒடுக்கமுடையவர்கள், சீலமுடையவர்கள், நல்ல ஞான தேட்டத்தை உடையவர்களுக்கு அந்த சமய உண்மைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் தமக்குள்ளேயே பிணக்கூடிய தம்முடைய தலைவனையும் உணரமாட்டார்கள், தன்னையும் உணரமாட்டார்கள். பிணக்கு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டும் சண்டை போட்டுக் கொண்டும் இவர்கள் வாழ்வார்கள். அவர்களுடைய சொல்லை புறன் கேளாம், அவர்கள் எம்மை இகழ்ந்து கூறுவார்கள். கூறினால் இந்த சைவ சித்தாந்தமாகிய இந்த சிவஞான போதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை மறுத்தோ அல்லது எதிர்த்தோ இதற்கு புறம்பாக சொன்னால் அந்த புறம் கேளாம், அவர்கள் இகழ்ந்து கூறுகின்ற மொழிகளை யாம் ஒரு பொருளாக கொள்ளும். அவர்கள் புறம்னா அவர்கள் இதற்கு புறம்பாக சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம கேட்க வேண்டாம், இகழ்ந்து சொல்கிற சொல்ல கேட்க வேண்டாம். அவர்கள் நமக்கு எதிர்க்க இல்லாம வேற எங்கேயாவது பேசியிருந்தாங்கன்னா அந்த புறத்தையும் புறங்கூறுதல், அதையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த பாடலில் சொல்கிறார். ரொம்ப அற்புதமான அவையடக்கம். இந்த மாதிரி அவையடக்கம் வேற எங்கேயுமே நீங்க பாத்துக்க முடியாது. அவையடக்கத்துல அடக்கம் தான் இருக்கும், இங்க ஒன்றை ஒன்றைக்கு அடங்குகிறார், இன்னொன்ற அடங்குகிறார். ரெண்டு செய்தியும் சேர்த்து இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடல். நீங்க இதை வந்து இன்னும் இதுக்குள்ள பூந்து நம்ம சொன்ன கருத்துக்களை எல்லாம் சிந்திச்சு இந்த பாடல் படிச்சீங்கன்னா, நீங்க படிக்க படிக்க இந்த பாடல் மிக ரத்தனையாக இருக்கும். மாரியம்மை தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். தம்மை என்பது உயிர், தன் என்பது சிவன். அப்படி அதை குறிப்பு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பொருள் சொல்ல முடியும், நல்லா இருக்கும். எம்மை உடைமை, யாரு தன்னையும் தனது தலைவனையும் உணர்கிறார்களோ அவருடைய உடைமை நான், அவர்களுக்கு அடக்கம், அவர்களுக்கு அடங்கி போயிடுவேன். அப்படிப்பட்டவர்கள் இந்த தன்னையும் தன்னுடைய தலைவனையும் உணர்ந்தவர்கள் முற்றிலும் சிவை சைவ சித்தாந்திகளாக இருப்பார்கள். சைவ சித்தாந்த உண்மைகளை அவர்கள் தெளிந்திருப்பார்கள். அவர்கள் இந்த நூலில் இருக்கின்ற அனைத்தும் சிவரம்பொருளால் சொல்லப்பட்ட உண்மைகள் என்று கருதி என்னுடைய நூலை அவர்கள் இகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை உணரார் உணரார், தம்மை உணராதவர்கள், தன்னுடைய தலைவனை உணராதவர்கள் பல பல பேசிக்கொண்டு தம்முள் இயைந்து உடந்து இயைந்து தமிழ் புணராமை அவர்களுக்குள்ளையாவது கருத்து ஒற்றுமை இருக்கிறான்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசிக்கிட்டு அவர்கள் ஆரவாரித்துக் கொண்டு நிற்பார்கள். அவர்கள் பேசுகின்ற இந்த சைவ சிவத்திற்கு புறம்பான செய்திகளை கேளாமல் விட்டுவிட வேண்டும். அவர்கள் நம்மை விட்டு வெளியிலே சென்று நம்மை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்களையும் கேளாம என்று கருத்து அதுக்கு அப்படி சொல்றார். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார், எம்மை உடைமை எம்மை இகழார், தம்மை உணரார் உணரார், உடங்கு இயைந்து தம்மில் புணராமை கேளாம் புறன்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று, தலைப்பு நூலின் வழி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் ஆழ்வாய் ஐங்கரத்தன் தரு ஓட்டம் பெற எதழித்தாஷடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் புடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போருண்டோ நின்று காண வல்லவரில் உமை போருண்டோ பொருத்தி வைக்க பதஞ்சலி புலியை போல பூவுலையில் முனிவருண்டோ போற்றி செய்ய அறுத்தமுள திருமுறை ஓர் நூலும் உண்டோ அரிச்சிக்க தில்லை வாழ் அந்தனர் போலுண்டோ கருத்துள்ள செய்வம் போல் சமயம் உண்டோ காசினியில் எங்குமே இல்லை இல்லை வாத ஊரையன் போல் ஞானியுண்டோ வாத ஊரையன் போல் ஞானியுண்டோ வழங்கிய நல் வாசகம் போல் நூலும் உண்டோ சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வம் உண்டோ தில்லை போல் தலமும் உண்டோ பூதிமணி அஞ்செடுத்து போல நல்ல பொருள் உண்டோ சைவம் போல் சமயம் உண்டோ சீதமிகு செந்தமிழ் போல் மொழியும் உண்டோ தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை நம்ம பார்வதி சிச்சவேஷா சிதம்பரேஷா சிவ அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே நூலின் வழி என்கின்ற பொருள் பற்றிய பாடல் இப்பொழுது விரிவுரை. பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே உயிர்கள் உயர்வதற்காக அருளி செய்த நூல் வேத சிவாகமம். அந்த வேத சிவாகமத்தினுடைய பொருள்களை எல்லாம் பின்னாலே வந்த முனிவர்கள் அருளாளர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து பாடியிருக்கிறார்கள். அதிலே வேதம் புதுவென்றும் சிவாகமம் சிறப்பென்றும் சொல்லப்படும். நூல்களிலே முதல் நூலாக இருப்பது சிவபெருமானாலே அருளி செய்யப்பட்டது வேத சிவாகம். நல்ல இப்படி சிவபெருமானாலே அருளி செய்யப்பட்ட நூல் முதல் நூலாக இருப்பது வேதமும் சிவம். அதுக்கு மேல நூலே கிடையாது. எல்லா நூல்களும் அதன் வழியாக வந்தது. அருமறை ஆகமம் அங்கம் அனைத்தும் உரைக்கையினால் வேதத்திலையும் ஆகமத்திலையும் சொல்லாதது இல்லை, எல்லாம் சொல்லி இருக்கிறபடியினாலே அருமறை ஆகமம் அங்கம் அனைத்தும் உரைக்கையினால் அளப்பரிதான் அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் தருவர்கள் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் என்பது சித்தியார் தான். வேதசிவாகமங்கள் எல்லா பொருளையும் சொல்லிவிட்டபடியினாலே அந்த வேதசிவாகமங்களிலே இருக்கிற பொருளை அணுக்களாகி உயிர்களாலே அளந்து அறிய முடியாது. அளப்பரிதான் அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் சிவபெருமானுடைய அருளை அருளை பெற்றவர்களாகிய பெரியோர்கள் அந்த வேதசிவாகமத்தில் இருக்கின்ற பொருளை ஏதோ ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு அதற்காக ஒரு நூலை செய்வார்கள். அது எப்படி சொல்றாருன்னா அனைத்தும் உரைக்கையினால் அளப்பரிதா அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் தருவர்கள் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் தர்க்கமடு உத்தரங்களினால் சமயஞ்சாதித்து தாம் அறிந்த அளவில் அதற்கு பொருளை அவர்கள் ஏற்றுவார்கள். ஆகவே இப்ப இதுல என்ன முக்கிய குறிப்பென்றால் முதல் நூலாக இருப்பது பரமேஸ்வரனாலே அருளி செய்யப்பட்ட நூலாக இருப்பது வேதமும் சிவா. அதற்கு மேல நூலே கிடையாது. அந்த நூலிலே வேதம் புதுவென்றும் சிவாகமம் சிறப்பென்றும் சொல்லப்படும். சிவாகமத்தை பார்க்க வேதம் தாழ்ந்ததாக இருக்கும். சிவாகமத்தை பார்க்க வேதம் தாழ்ந்ததாக இருக்கும். வேதம் பலபட சொல்லும், சிவாகமம்
உறுதியாக ஒன்றை சொல், தெளிவாக சொல். வேதம் பலபட சொல், பல பல பல பொருளை சொல், பல தெய்வங்களுக்கும் பரத்துவம் சொல். சிவாகமம் அப்படி அல்லாமல் இதுதான் முடிவு. சிவாகமம் சித்தாந்தமாகும், சிவாகமம் சித்தாந்தமாகும். அதனாலே வேதம் பொதுவென்றும் சிவாகமம் சிறப்பென்றும் சொல்லுகின்றபடியினாலே சிவாகமம் சிறந்த. சிவாகமத்துக்கு மேலே நூலே கிடையாது, ஆகமத்துக்கு மேலே நூலே கிடையாது. இது நல்ல சைவர்களாக இருக்கிறவங்க இந்த அடிப்படையே தெரியணும். அதான் ஒரு பெரிய குறை. இந்த காலத்து சைவர்களுக்கு இதை பற்றி ஞானம் இல்லை, இதை விரோதமாக எண்ணிவிட்டார்கள். அதான் அந்த ஆகமம் சிறப்பு என்று சொன்னால், அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட பாதங்கள் நான்கு. சரியாவாதம், கிரியாவாதம், யோகவாதம், ஞானவாதம் என்று நான்கு பாதத்தை சொல்லுவோம். சரியாவாதத்தை பார்க்க கிரியாவாதம் உயர்ந்தது, கிரியாவாதத்தை பார்க்க யோகவாதம் உயர்ந்தது, யோகவாதத்தை பார்க்க ஞானவாதம் உயர்ந்தது. சிவாகமத்துக்கு மேலே நூல் இல்லை, சிவாகமத்தில் ஞானவாதத்துக்கு மேலே உயர்ந்த வாதம் இல்லை. ஆனால் சரியை இல்லாமல் கிரியை இல்லை, கிரியை இல்லாமல் சரியை இல்லை, கிரியை இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் ஞானம் இல்லை. சரியையினாலே கிரியையும், கிரியையினாலே யோகமும், யோகத்தினாலே ஞானமும். அது விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோபரா. சரியை அரும்பு, கிரியை மலர், யோகம் காய், ஞானம் கனி. கனி உயர்ந்தது என்றால் காய் இல்லாமல் எப்படி கனி போறது? அதனாலே விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞான நான்கு அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோபராபரமே என்று சொன்னபடியாலே கனி உயர்ந்தது. கனி கனிக்கு மேல உயர்ந்தது இல்லை அல்லவா? கனியை பார்க்க காய் தாழ்ந்தது. இதுல இருந்து வந்தாலும் கனிக்கு உள்ள சிறப்பு காய்க்கு கிடையாது. இப்ப நான் சொல்றது புண்ணி தந்த தானா, நூல்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது சிவாகமம், சிவாகமத்தில் உயர்ந்த பாதமாக இருப்பது ஞானபாதம். அந்த ஞானபாத பொருளைத்தான் இந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்பொழுது நீங்க கேட்கிற பொருள் எந்த பொருள்? ஞானபாத பொருள். சிவாகமத்தில் சொல்லப்பட்ட ஞானபாத பொருளை இப்பொழுது நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். ஞானபாத பொருளை சொல்லுகின்ற ஆசிரியன் நல்ல ஞானமுடையவனாயிருந்து, ஞானாசிரியனாயிருந்து கேட்கின்றவன் ஞானத்திலேயே விருப்பமுடைய சீடனாக இருந்தான்னா ஞானம் உடனே பிறந்து. இப்போ நமக்கு ஓரளவாக இருக்குது, அது அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் இதை பயிலுவதினாலே இந்த ஞானம் உண்டா? இந்த நூலை பயிலுவதினாலே கேட்பதினாலே அந்த ஞானம் வந்துடும். இந்த பிறவியிலேயே சிலருக்கு வரலாம், அல்லது அடுத்த பிறவியிலே வந்துடும். ஒரு மக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எடுமையும் ஏமாப்புடைத்து என்றார் போல இந்த கல்வியானது உயிரோடு உயிரோடு வரும். அதனாலே ஞானபாத பொருளாக இருக்கிற பதிபசுபாச உண்மைகளை தெளிவாக சொல்லுவது சித்தாந்த நூல்கள். அந்த பதிபசுபாச முப்பொருளையும் ஆகமத்திலே சொல்லியிருக்கிற சௌருமான் சொல்லியிருக்கிற அந்த கருத்தை இந்த நூலாசிரியர்கள் சொல்லி நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறார்கள். பெரிய உபகாரம். இவ்வாறு செய்திருக்கிற உபகாரம் தோத்தராசிரியரிடம், சாத்திராசிரியரிடம், புராண ஆசிரியரும் செய்திருக்கிற உபகாரம் இந்த நாட்டுக்கு சொல்லி முடியாது. அந்த உபகாரத்தை உபகாரமாக பெரிதாக எண்ணுகின்றவர்கள் ஓரளவு குறைவு தான். உபகாரம் என்று சொன்னால் புரியுதா? ஒருவேளை சோறு போடுகிறான்னு உபகாரம், உப்பிட்டவரை உள்ளளவுன்னு உபகாரம். அதுபோல இன்னும் மற்றைய உலகியல் உபகாரம் வேறு, இது அருளியல் உபகாரம். உலகியல்லே செய்கின்ற உபகாரமும் உபகாரம் தான், ஆனால் அது தேகத்துக்கு மாத்திரம் பொருந்தும், பயன் தரும். ஆனால் இந்த உபகாரம் தேகத்துக்கும் தரும், உயிருக்கு ஆன்மாவுக்கும் தரும். இது ஆன்மாவுக்கு கிடைத்த பெரிய பிரசாதம், சிவப்பிரசாதம் ஆன்மாவுக்கு கிடைத்தது. அதனாலே இந்த ஞானபாத பொருளை நன்றாக கவனமாக கேட்டானால், அப்புறம் சிந்தித்தானால், அப்புறம் தெளிந்தானால், அப்புறம் நிட்டை ஊடிவிடுவேன். சிவமும் இவனும் வேறாக இருக்க மாட்டார்கள். இப்போ சிவமும் நாமும் வேறாக இருக்கிறோம், சிவமும் நாமும் வேறாக இருக்கிறோம். ஒன்றாகின்ற வரையிலும் அந்த இன்பம் தோன்றாது. ஒன்றாகவாதுக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். நீ வேற நாது இருக்க, நான் வேற நாது இருக்க, நேராக வாழ்வதற்கும் அருள். சுவாமி வளர்த்துருக்கு, நீ வேற நாது இருக்க, நான் வேற நாது இருக்க, நேராக வாழ்வதற்கும் உன் அருள் கூற என்பது திருப்பூர். அதனாலே சிவமும் ஆன்மாவும் ஒன்றா இரண்டான்னா எங்க இருக்கு சிவம்? ஆன்மாவில். சிவம் ஆன்மாவிலே, அது தெரியுமில்ல உங்களுக்கு, உயிருக்கு உயிராகுது. அது திருமூலர் சொன்னாரு, சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சிவனார் சிவனாரே அருகில ஒன்னாதான் இருக்கிறான். ஆனா அவனை இவன் அறிவதற்கான தகுதி இல்லை, புத்தி வரல. சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை,
சீவனார் சிவனாரை அறிகிறார். சீவனார் சிவனாரை அறிந்தவன் சீவனார் சிவனாயிட்டு இருப்பார். இது ரொம்ப தெளிவுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. திருவந்தத்துல சீவனன்ன சிவனன்ன வேறு இல்லை, சீவனன்ன சிவனன்ன வேறு இல்லை, ஒரே இடத்துலதான் இருக்கு. சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தவன் சீவனார் சிவனாயிட்டு இருப்பார். சிவனார் சிவனாரை அறியாத வரையிலும் சிவனாகவே இருக்கிறான். சிவனை அறிந்து விட்டால் சீவன் சிவனாகிவிடும். சீவன் அதுதான் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அதே தான் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அதனாலே இப்படி சீவனை அறிவித்து சிவனை அறிவித்து சீவனை அறிவித்து ஆன்மாவினுடைய இலக்கணத்தை அறிவித்து அதற்கு மேலே வந்து சிவனுடைய இலக்கணத்தை அறிவித்து இந்த இரண்டையும் சேர விடாமல் நடுவே தடுத்து கொண்டிருக்கிற பாசத்தின் இலக்கணத்தை அறிவித்து சீவனை அறிவித்து சிவனை அறிவித்து இந்த இரண்டும் சேர விடாமல் நடுவே தடுத்து கொண்டிருக்குது பாரு பாசம். இப்ப அறிவிக்கும் போது ஓஹோ இவ்வளவு காலம் நம்ம வந்து கெடுக்கிறவனோட கூடியிருந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வந்து இனி அவனோடு சேர வேணுமே என்கிற புத்தி வரும். அப்படி சேர வேணுமே என்கிற புத்தி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்ய வேணும்? அதுதான் இலக்கணவையல் பிரமாணவையல் சாதனவையல் பயனில் சிவஞான போதம். இலக்கணவையல் பதிபசுவாச இலக்கணம், பிரமாணவையல் அதற்கு பிரமாணம், இது இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்றதுக்கு பிரமாணவையல். அப்புறம் சாதனவையல், சாதனவையல் என்றால் அதை அந்த பொருளை அடைவதற்காக அனுட்டிக்கின்ற சாதனம். அந்த பொருளை அடைவதற்காக, இந்த பொருளை அடைவதற்காக தொழில் செய்கிறோம் அல்லவா, உலகப் பொருளை அடைவதற்காக தொழில் செய்கிறோம் அல்லவா, இந்த பொருளை அடைவதற்கான முயற்சி பண்ணவில்லையால் இந்த பொருள் சேராது, அதே போல அந்த பொருளை அடைவதற்கான முயற்சி செய்யவில்லையானால் அந்த பொருளை அடைய முடியும். அதுதான் சாதனவையல். சாதனவையல் சாதனம் பண்ணிட்டான்னா அப்புறம் என்ன பயன் கிடைக்கும்? பயணியம், பயணியம் இலக்கணவை பரமா இலக்கணவையல் பரமானவையல் சாதனவையல் பயணி நான்கு அழகாப்பாடு. ஆக ஆன்மா பயனை பெற வேணுமா பெற வேண்டாமா என்றால் கட்டாயம் பெற வேண்டும். பெறவில்லையானால் ஆன்மா வீணே போய்விடுகிறது, வாழ்ந்து வீணே போய்விடும். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிறாரடி வேணார், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரடந்தாரி. பயனில்லாமல் போகக்கூடாது. அந்த பயன் என்னவென்றால் திருவருளாகிய பயனை ஆன்மா அடைதல். பொருளை அடைவது போல அருளை அடைதல். அந்த அருளை அடைவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த அருளை எதன் மூலமாக அடையலாம், யார் மூலமாக அடையலாம், யார் மூலமாக அடையலாம், என்ன செய்தால் அடையலாம், அதுதான் இப்ப சாஸ்திர விசாரம். இது விசாரம், இதற்கு பேர் என்ன பேரு? விசாரம், விசாரித்தல், தீர விசாரித்தல். தீர கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தலே மெய் என்பதுதான் இந்த சாஸ்திர விசாரம். தீர விசாரித்தல் எது? தீர பிறவி தீர விசாரித்தல், பிறவி தீர விசாரித்தல். புரியுதா? தெரியாத இடத்துக்கு ஒருத்தன் போகணும்னா என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். தெரியாத இடத்துக்கு ஒரு ஊருக்கு போறான்னா அவன் என்ன பண்ணுவேன்? விசாரிப்பான். இப்ப நமக்கு சிவபுரம் தெரியாது, தெரியாத ஊருக்கு தான் இப்போ பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். தெரியாத ஊருக்கு போறதுக்காக இப்போ மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எந்த வழியா போறதுன்னு இப்போ விசாரிச்சுக்கிறோம். நல்லா விளங்குதா? இந்த விசாரிப்பு ஆனது நன்றாக நீ விசாரித்து கொண்டாயானால், நன்றாக விசாரித்து அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போறதும் நன்றாக விசாரிச்சுக்கணும். அப்படி ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்ல மறந்துட்டு போனீங்கன்னா ஊருக்கு போய் சேர மாட்டேன். ரோட்டில் போ இன்ன மாதிரி ரைட்டில்வோ இந்த மாதிரி லெஃப்டில்வோ இன்னும் அடையாளம் இருக்கும் அப்படின்னு இருக்கல்லவா? அந்த மாதிரியாக அவன் சொல்லுவதை நன்றாக கேட்டு ஞாபகத்தில் வைத்து கொண்டானாலும் இந்த ஊருக்கு போவான். அதே போல ஞானாசிரியன் சொல்லுகிற திருவருளை அடைவதற்காக சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதன்படி நடந்தான்னா அந்த ஊருக்கு போயிடுவான். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு போறதுக்காக வழியே தெரிஞ்சவனிடத்துல கேட்டு, தெரிஞ்சவனிடத்துல கேட்டு அந்த திரு அவன் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி போனான்னா ஊர் அடைவானா அடைய மாட்டானா? கண்டிப்பாக. அதே போலத்தால் இந்த நூலிலே ஞானாசிரியன் சொல்லுகிற வாக்கியத்தை நன்றாக கேட்டு இப்படி போனாயானால், இது செய்தாயானால் இது கிடைக்கும் என்று ஞானாசிரியன் சொல்லுகிற நெறியில் நின்று அதை அனுட்டித்தானால் அந்த ஊருக்கு போவானா போகமாட்டானா? கட்டாயம் போவான். சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். நல்ல விளங்குதா? ஆகவே இந்த விசாரித்தனைக்கும் விசாரித்தலுக்கும் அந்த ஊரை அடைவதற்கும்
இடையிலே நமக்கு வழி சொல்லுபவர்களாக இருப்பவர்கள் தான் ஆச்சாரியர். ஆன்மாவையும் சிவனையும் சேர்த்து வைக்கின்றவன் ஆச்சாரியன், பெண்ணையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்கிறவன் புரோகிதன். புரியுதா? அதே போல இந்த பெண்ணாகிய ஆன்மாவையும் புருஷனாகிய சிவனையும் சேர்த்து வைக்கிறவன் ஆன்மாக்கள் எல்லாம் பெண். அது உங்களுக்கு தெரியுமில்ல, ஆன்மாக்கள் எல்லாம் பெண். சிவன் ஒருவன் தான் புருஷன், சிவன் ஒருவன் தான் புருஷன். அந்த புருஷனை அடைய இந்த பெண்களாகிய ஆன்மாக்கள் என்ன நோன்பு நோற்றால் அடைய முடியுமோ அந்த நோன்பை அடையும். அது இது நல்ல. எந்த நோன்பை நோற்றால் இந்த புருஷனை அடையவும் நோன்பு வேணும், அந்த புருஷனை அடையவும் நோன்பு வேணும். இந்த புருஷன் என்ன நோன்பு செய்யாத உடைந்தானா நல்ல புருஷன் அமைய மாட்டான் இங்கே. அதே போல அந்த நோன்பையும் நன்றாக அனுட்டித்தானால் அந்த நல்ல புருஷன் கிடைப்பான், இல்லையானா ஆவாச புருஷன் கிடைப்பான். இதில் விளங்குதா? அதனாலே உயிர்களாகிய ஆன்ம வர்க்கங்களாகிய பெண்கள் நாயகனாகிய சிவருமான் நாயகன் பேரு சிவருமானுக்கு நாயகன். அந்த நாயகனை அடைய நாயகியாக இருக்கின்ற ஆன்மாக்கள் அவனை அடைவதற்காக என்ன செய்ய வேணும், என்ன செய்ய என்ன படிப்பு படிச்சா இந்த வேலை கிடைக்கும், என்ன நோன்பு நோற்றால் இந்த பலனை அடையலாம் என்கின்ற உண்மைகளை எல்லாம் சொல்லுவதுதான் இந்த சாத்திரம். ஆனால் சாத்திரத்துக்கு இந்த மாதிரி யார் இப்போ சொல்ற இடத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா சாத்திரத்துக்கு ஒரு தனி பவர். இதுதான் கடவுள். அந்த கடவுள் இப்படிப்பட்டவர், நீ இப்படிப்பட்டவர். அவன் யாவர்க்கும் மேலாம் அளவில் ஆச்சியருடையான் அவன், நீ யாவர்க்கும் கீழாம் ஆன்மா. என்ன சொல்லு சித்தாந்தம் பாரு திருவாசகம், யாவர்க்கும் மேலாம் அளவில் ஆச்சியருடையான் நீ யாவர்க்கும் கீழாம். ஆனா அவனை நீ அடைந்தாயானால் யாவரும் பெற்றறியா என்பது வைப்பான். அவனை நீ அடைந்தாயானால் யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைப்பான். அதனாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் ஆன்மாவுக்கு அவசியம். அது ஞானாசிரியன், நல்ல ஞானாசிரியனா இருக்கணும். குருட்டினை நீக்கும் குருவாக இருக்கணும். குருட்டினை நீக்கும் குரு. குருங்கிற சொல்லுக்கே கூ என்றால் அஞ்ஞானம், ரூ என்றால் நீக்குவர். கூ என்றால் அஞ்ஞானம், ரூ என்றால் நீக்குவர். அஞ்ஞானத்தை நீக்குவர் குரு. குரு குரு குரு கேள்விப்பட்டீங்கள? அதுதான் பாசத்தை கழித்து ஆண்ட குரு மனிதன் தாழ்வாள். யார் சொல்றா? பாசத்தை கழித்து கோகலி கோ பாசம் கோ பசு இல்லவா? பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தாள். கோ களி ஆண்ட குருமன். இதுக்கு பிளே பிளே போலவர்கள் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? கோகலினான திருவாவுடுதுறை அப்படின்னு எழுதியிருக்காங்க.

என்று பின்னால வருகின்றபடியினாலும், கோ என்று முன்னால வருகின்றபடியினாலும், நடுவிலே களி என்ற சொல்லு வருகின்றபடியினாலும், கோ என்கின்ற பசுத்தன்மையை நீக்கி கழித்து ஆண்ட பசித்தன்மையை கொடுத்து ஆண்ட குருமி என்று ஆழ்வார். அதனாலே பசுவாய் இருக்கின்ற நீ பதியாக வேண்டுமானால் பதியை பற்றி கொள்ளும், பதியே பற்றி கொள்ளும். பசுவாய் இருக்கின்ற நீ பதியாக வேண்டுமானால் பதியை பற்றி கொள்ளும். விடாப்பிடியா விடா தொண்டராயி தொடர்ந்து விடாதவருக்கு அண்ட ஆழவும் வைப்பராறு உணரு. தொண்டராயி தொடர்ந்து விடாது, இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன் இங்கெடுந்தருவோம். அதனாலே நீ வந்து எப்படி இருக்கணும்னா குரங்கு குட்டிய போல இருக்கும். குரங்கு குட்டி எப்படி இருக்கும், ஐயோ அது எத்தனை மரம் தாவினாலும் சரி குட்டி தாயை விடாது. புரியுதா? மார்ச்சால நியாயம் மர்கட நியாயம் சொல்லுவார். மார்ச்சாலம் பூனை, மர்கடம் குரங்கு. நான் அப்படி குரங்கு மாதிரி இருக்க முடியாது சாமி, நான் வந்து பூனை மாதிரிதான் இருப்பேன். பூனை தான் குட்டியை தூக்கி போ, குட்டிக்கு கவலை இல்லை பூனைக்கு தான். பார்த்துருக்கீங்களா, ஐயோ வாயில கவி கொண்டு போ, அதுக்கு வேற இது இருக்காது, கெடுதல் இருக்காது, வாயில கவி கொண்டு போகும், குட்டிக்கு கவலை இல்லை. இங்க வந்து குரங்கு குட்டிக்கு கவலை, தாய்க்கு கவலை இல்லை. நான் அந்த மாதிரி குரங்கு மாதிரி இருக்க முடியாது சாமி, நான் பூனை மாதிரி தான் இருப்பேன். விட்டு விடாது, அதான் திருவாசம், விட்டு விடாது. நான் கெட்டுக்கோடிலோ கெடுவேன். அதனாலே இப்படி பதித்தன்மையை அறிவித்து, பசுத்தன்மையை அறிவித்து, பாசத்தன்மையை அறிவித்து, அந்த பாசத்தினாலே உனக்கு அந்த வந்த கேட்டையும் அறிவித்து, பாசத்தினாலே இதுவரையில் எண்ணில்லாத ஜென்மங்கள், எண்ணில்லாத உலகங்கள் எல்லாம் சுற்று, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்றபடி நீ பாசத்தோட சேர்ந்து பாசத்தை நம்பி நீ எல்லா உலகங்களிலும் எல்லா ஜென்மங்களிலும் நீ பரவியை எடுத்து அலைந்து திரிந்து கெட்டுப்போனாய் என்று ஆச்சாரியன் அறிவித்து, ஆச்சாரியன் அறிவித்து, அதன் பிறகு இனிமேல் பரவாமல் இருக்கின்ற, இறவாமல் பரவாமல் எனையாசர் குருவாய், நம்ம அவினாசி திருப்புகள் அழகா இருக்குல்ல, இறவாமல் பரவாமல் ஆர் சிவா எனையாள் சற்குருவாய். சர்க்குரு தான் அப்படி செய்வோம், சர்க்குரு அசர்க்குரு ரெண்டு குரு சொல்றாரல்லவா. அதனாலே இறவாமல் பரவாமல் எனையாள் சர்க்குருவாகி பரவாகி தரமான பெருவாழ்வை தருவாய். அவினாசி திருப்பூர். ஆகையினாலே இப்படி பசுவாகிய ஆன்மாவினுடைய இலக்கணத்தை அறிவித்து, இந்த ஆன்மா இதுவரையிலும் சேர்ந்திருந்த அந்த ஆட்களை அறிவித்து, இன்னாரோட சேர்ந்ததுனால நீ கெட்டு போனாயா, கெட்டு போனாய் என்று அறிவித்து, அதன் பிறகு கெடாது காப்பாற்றுகின்றவன் அறிவித்து, அதைத்தான் கெடாது காப்பாற்று வாழ்கின்றாய், வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதை சூழ்கின்றாய், கேடு உனக்கு கேடு உனக்கு கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவளை கடலாய வெள்ளத்தே என்று ஆச்சாரியன் அறிவித்து, அது மோசம் என்று அறிவித்து, பாசம் மோசம் என்று அறிவித்து, அதனோடு நீ சேர்ந்து கெட்டு போனாய் என்று அறிவித்து, அதுக்கு மேலே பதியினுடைய தன்மை அறிவித்து, அது எப்படிப்பட்டது என்றால் தன்னை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எல்லை இல்லாத இன்பத்தை வழங்குகின்றது பதி. பதியோடு சேர்ந்தால் இன்பம், அதுதான் எங்கும் இல்லாத இன்பம். அந்த இன்பம் இது செங்கணவன் வாழ் திசைமுகன் வாழ் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்ப நம்பாலாதா குங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி. இல்ல சித்தாந்த நிறைய வருது திருவாசகத்தில், முடிச்ச திருவாசகம் விடாம கேடுங்கதா. ஆகையினாலே இப்படி உபகாரம் பண்ணுகின்றே, உபகாரம் பண்ணுகின்றவரிலே சிவன் செய்கின்ற உபகாரத்தை, சிவன் செய்கின்ற உபகாரத்தை அறிவித்து அதை அனுட்டிக்க வச்சு அதற்கு வழிகாட்டியாக இருப்போன் ஆச்சாரியன். ஆச்சாரியன் அப்படி ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் இல்லையானால் சிவனை அடைய முடியாது, ஆச்சாரியன் அனுக்கிரகம் இல்லையானால் சிவனை அடைய முடியாது. இதில் விளங்குதா? அதுதான் வேதவாகம சென்னியில் விளைபொருள் அபேதம் வேதமாகிய பண கருத்து இருப்பினி அவிழ்த்து நாதனாகிய தன்னை என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதாமால். மாணிக்கவாசகர் கவலை மந்திரியா இருக்கும்போதுப்பா. வேதவாகம சென்னியில் விளைபொருள் அபேதம் வேதமாகிய பண கருத்து இருப்பினி அவிழ்த்து நாதனாகிய தன்னையை என்னையும் நல்கும், நல்கு சேர்த்து வைக்கிறேன், போதனாகிய குருவரன் வருவது. அதனாலே இப்படி எண்ணில்லாத காலம் பாசத்தோடு சேர்ந்து எண்ணில்லாத பிறவி எடுத்து பிறவி பெருங்கடலிலே விழுந்து கிடக்கின்ற என்னை இனிமேல் பிறவியிலே புகாதபடி, பிறவிக்கடலிலே புகாதபடி, பிறவிக்கடலிலே கிடக்கின்ற என்னை இனிமேல் பிறவியிலே சேராத வண்ணம் பிறவியிலே

0: சேர யார் செய்வா? ஞானாசிரியன். அது மாதிரி ஞானாசிரியன் கிடைக்கும், ஞானாசிரியன் கிடைக்கும். நல்ல ஞாபகம் கெடுங்க, ஞானாசிரியன் அந்த மாதிரி கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோ. அது நம்ம தாய்மார் சொன்னாரு, இருப்பா இருந்திட பேர் இன்ப வெளிக்கே குறுப்பார்வை இல்லாமல் கூட கிடைத்திடும். இருப்பா இருந்திட அங்குங்கு அலையாமே, அங்குங்கு அலையாமே. ஒரு புலவர் சொன்னார், புலவர் சொன்னார், நான் யமனுக்கிட்டேயும் பரமனுக்கிட்டையும் சிக்கிக்கிட்டேன், யமனுக்கிட்டையும் பரமனுக்கிட்டையும் சிக்கிக்கிட்டேன், பரமன் படைச்சு இங்கே தள்ளுறேன், யமன் அடித்து அங்கே தள்ளுறேன், நான் என்ன செய்வேன் சாமி? இங்கிருக்க என்றால் யமன் ஒட்டான், இங்கு விட்டு அங்கு இருக்க என்றால் அயன் ஒட்டான், இங்கு வைத்து பேணுவேன் ஊடலை பித்தா பிறச்சூடி தானுவே சுக்கநாதம் என்று ஒரு சுக்கநாத புலவர் பாடியிருக்கார். அதனாலே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி. அன்மாவானது பிறவி பெருங்கடலை நீந்துவதுதான் முக்கியமானது. அதே திருவாரத்தில் குறித்து சொன்னார், தனியனேன் பெரும்பிறவி பப்பத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி கணியை நேர் தோர்வாயார் இன்னுங்காலார் கலக்குண்டு காமவான் சொரவின் வாய்ப்பட்டு எத்தினி கண்டா. அப்பா புரியுதா பாட்டு? புரியுதா? தனியனேன் பெரும்பிறவி, பெரும்பிறவி அதான் பிறவி பெருங்கடல், பவ்வம்னா கடல். தனியனேன் பெரும்பிறவி பப்பத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி கணியை நேர் துவர் வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றெண்டி அஞ்சலத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை. முனைவனே முதலந்தம் மில்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனுக்கு. அதனாலே இப்படி பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு புனையாக இருப்பது அஞ்செழுத்து. சரி, அந்த அஞ்செழுத்தை யார் சொல்லணும்? ஆச்சாரியன் மூலமாக அதைத்தான், ஆச்சாரியன் மூலமாக பெற்றதைத்தான் நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம விளங்குதா? நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம என பெற்றேன், பெற்றேன் கொடுக்க பெற்றேன். ஆச்சாரியன் அஞ்செழுத்தை அறிவித்து அயன் எழுத்தை அழிப்பான், அஞ்செழுத்தை அறிவித்து அயன் எழுத்தை அழிப்பான். அதனாலே இப்படி அஞ்செழுத்தை அறிவித்து அந்த அஞ்செழுத்தை நன்றாக கணித்தானால் ஜபித்தானால் பிறவி பெருங்கடல் நீந்தி விடுவான். ஆச்சாரியன் கொடுக்க இப்போ எல்லாம் செவுத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், துண்டுல எல்லாம் போட்டு கொடுக்குறேன் அஞ்செழுத்து, எல்லாம் இடுப்பில் கட்டிட்டு இருக்கேன், பெரிய பெரிய குருக்கள் எல்லாம் இடுப்பில் கட்டிட்டு அலையிறான். ஐயோ பார்க்கும்போது நமக்கு உசிரே போகுது, பெரிய பெரிய குருக்கள் எல்லாம் சிவாயனமா நம சிவாய போட்டு துண்டை கட்டிக்கிட்டு பெரிய பெரிய பக்தர்னு தெரியுமா? அப்படி யாருக்கு அந்த உண்மையை தெரியலம்மா? அஞ்செழுத்துன்னா அது என்ன சொல்றது? அதே நாட்டிகம் தேவலாம் அதுக்கு. அதனாலே இப்படி அஞ்செழுத்தை ஆச்சாரியன் உபதேசிக்க பெற்று அந்த அஞ்செழுத்தை என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்றார் போல சிவஞான போதும். ஊனக்கண் பாச உணராப்பதியை ஞானக்கண்ணினர் சிந்தை நாடி உராத்துறை தேர்த்தன பாசம் உருவ தன் இழலாம் தன் இழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்பது சிவஞான போதும் ஒன்பதாம் சூத்திரம். அதனாலே ஆச்சாரியன் மூலமாக அஞ்செழுத்தாயி தப்பத்தை கொடுக்கும். இப்ப இந்த உருவகம் நல்லா இருக்கா? ஆச்சாரியன் ஞானாச்சிரியன் அஞ்செழுத்தாயி தெப்பத்தை கொடுக்கும். அந்த தெப்பத்திலே நீ இருந்தாயானால் கடலை கடந்து விடுவாய். இந்த கடலை கடக்க தெப்ப வேணும், அந்த கடலை கடக்க அந்த அஞ்செழுத்தாயி தெப்பம். அஞ்செழுத்தின் புனை பிடித்து, இந்த வாக்கிய வேற எந்த நூல்லையும் கிடையாது, அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேன், புனைய விடாது, புனையை பிடித்து கிடக்கின்றதே முனைவரே பூதலந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி. அதனாலே எத்தனையோ கூடி ஜென்மங்கள் எடுத்து எவ்வளவு ஜென்ம அளவில்லாத ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி. அப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்களை எடுத்து இழைத்து போன என்னை இனிமேல் பிறவாதபடி புறவியில சேராதபடி அருள் செய்தான் மெய்கண்ட தேவன். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து, என்னை இப்பவத்தில் பவம்னா பிறப்பு, இப்பவத்தில் சேரா வகை எடுத்து இனிமேல் பிறப்பிலே புகாதபடி எடுத்து. எங்கிருந்து எடுத்து? பிறவி பெருங்கடல் இருந்து எடுத்து. எடுத்துங்கிற வாக்கியம் மிகச் சிறப்பான வாக்கியம், எடுத்துங்கிற வாக்கியம் மிகச் சிறப்பான வாக்கியம். பெரிய புராணத்தில் விநாயகர் தோத்தர் எப்படி தெரியுமா? எடுக்கும் ஆக்கதை, எடுக்கும் ஆக்கதை. இந்த கதையை படிக்கின்றவர்கள் படிக்கின்றவர்களை இந்த கதை என்ன பண்ணும்னா பிறவி பெருங்கடலிருந்து எடுக்கும், எடுக்குமாக.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எங்குமில்லாத ஆகும்னா எங்கும் கிடைக்காத ஆகும்னு ஒரு பொருள். எந்த ஆகமத்துக்குள்ளேயாவது ஆகம இருக்கலாம், சுவடி இருக்கலாம், உள்ள இதுவா இருக்கும். அது எங்கும் இல்லாததோர் ஆகமும் அது மட்டுமல்ல, கொடு வந்தேன் எம்ப என்றான். அந்த சொல்லறிவை பார்த்தார். கொண்டு வந்தேன் சொல்லுவதற்கு, என்ன சொல்லணும், சொல்லுவதற்கு கொண்டு வந்தேன் சொல்லணும், எம்ப கொடு வந்தேன் கொண்டு வந்தேன் சொல்லுங்க. வாய் தருமாறுது தன்னை மீறி என்ன நுணுக்கமா பத்தி இதெல்லாம் சொல்லு சொல்லுதான். அதுதான் இப்படி இப்படித்தான் நமக்கு நயம் இருக்குமே தவிர அந்த விஷயத்துல வெறும் பதவி பதவி வந்துருது. உடனே பேரனுக்கு இதன் மேல் உண்டோ பிரான் அருள் செய்த இந்த செய்ய இந்த மாறில் ஆகமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்ன. நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும் என்றனம். என்ன சொன்ன அப்படியான பாருங்க, இவரும் சரி சுவாமி ரொம்ப அருமையானது. ஏ தத்தன் இங்க வாப்பா, ஐயாவை கொண்டு அடிச்சு அந்த அறையில வச்சு வேண்டியதெல்லாம் செய்ய அடியன் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு ஆரம்பிக்கல. ஈடுபாடு தன்னை மறந்து தன் நாமம் கெட்டாளுங்கிற மாதிரி அந்த ஈடுபாட்டினால சுவாமி அந்த ஆகமத்தை சொல்லுங்களே கேட்டுடுறேன் அப்படின்னு. எப்ப போன நேரம் ரெண்டாம் கட்டு நேரம் அதுல ஒரு அம்மா எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பினதோட வந்து நின்ற உடனே இவர் வந்து நான் உங்களுக்கு ஆமம் சொல்ல வந்தேன்னு சொன்ன உடனே, ஆமம் சொல்ல வந்தேன்னு சொன்ன ஒரு ஆசிரிய பெருமகனாரை நாளைக்கு வாங்கன்னு சொல்லாமா. அதனால அருள் செய்யும் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல்ல இந்த அம்மா இங்க இருக்கப்படாது. ஏன்னா ஞான நூல்களை உபதேசமாக பண்ணுகின்ற பொழுது பிறருக்கு செய்யக்கூடாது. உபதேசம் அந்த ஆன்மாவுக்கு தான் தெரியும். குருநாதன் அவன் கிட்ட இருக்கிற மாநாடு. இவன் மூன்றாவது ஆள், உனக்கு மனைவியா இருக்கலாம், உபதேசம்னு வருகின்ற பொழுது அந்த அம்மா இருக்கணும். எப்படி இருக்கணும், நாறு பூங்கோதை மாது. அந்த அம்மா எப்படின்னா அருமையாக மாலை அணிந்த கூந்தலை உடையவளா இருக்கா. தவிரவே அவள் இங்க விட்டு நீங்க நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும். இந்த ஆமத்தை சொல்லணும்னு சொன்னா நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும். இங்கேயும் சீக்கிய என்ன நுழையலா இருக்கீங்களா. இப்ப நம்ம என்ன என்ன சொல்லுவோம், நாறு நாறுகின்ற பூ பூவானது கோதை அந்த மாலையுடைய கோந்தல் கூந்தலானது தவிரவே நீங்கவே நானும் நானும் நீயும் நீயும் நான் கூட கரமா பாடுது வர நீயும் பாரமனும் போடுவேன். பையன் போறான்னா நாம ஒரு காரணம் தான், அடல் சொல்லவ வேணா சின்ன பையன். நாறு பூங்கோதை மாது தவிரவே இந்த அம்மா வந்து இந்த இடத்துல வந்து இருக்காமே அவ நீங்கட்டும், நீய நானுமா இருந்து இதை நான் சொல்றேன்னு சொன்ன. அதான் அந்த பாட்டுடைய கருத்து. இவர் என்ன பண்ணார், நாறு பூங்கோதை தனியா வச்சுங்க, தலையில் என்ன இருக்கிறது அந்த பெண்மணி இடத்துல, இப்பொழுது இதோ மாலை இருக்கிறது, இந்த மாலை இனி தவிரவே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாலை ஒரு பூவுமின்றி பொட்டுமின்றி போராடி, நீ இந்த பூ இனிமே தலையில் இருக்காது. நாறு பூங்கோதை மாது தவிரவேன்னு சொல்லணும், நாறு பூங்கோதை மாது தவிரவே. இனிமே இந்த அம்மா என் கொந்தல்ல தலையில் தவள வாழ்நகை கோவலம் இழப்ப கொங்கை முந்தில் குங்குமம் எழுதாள் மங்கள அணியில் பிரிதனி மகிழாள். கணவனை விட்டுட்டு அப்படி விழுந்துடணும். எப்படி விழாம இருக்கிறது, அப்படி எப்படி விழாம இருக்க முடியுமா. அதனால வே நாறு பூங்கோதை நிறுத்திட்டு மாது தவிரவே. இனி முதற்கொண்டு இந்த பெண் கொந்தல்ல அந்த மாலை நீங்க போவ. இன்னொன்னு நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும். அதுக்கு கண்டுபிடிக்காது, நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும், நீயும் நானும் தனியா ஒரு இடத்துல இருக்க வேண்டும். ஒரு உரை இனிமேல்பா, நீயும் திருக்கோவிலூர்ல இருக்கிற நானும் திருக்கோவிலூர்ல இருக்கிறேன், இனிமேல் நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும். நீ இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அருட்செல்வராக ஆகி நீ இங்க போற விண்ணுலகம் போற, நான் என்ன பண்ண போறேன், இவனால் நீக்கப்பட்டு ஏழு ஏழு நரகத்திலையும் போறேன். வேறு இடத்து இருக்க வேண்டும். வேறு இடம் என்பது நீ புண்ணிய பூமியிலும் நான் நரக பூமியிலுமாக வேறு இடத்து இருக்க வேண்டும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊன் உண்ணன் அருமை அருமை பார்த்தீங்களா, அண்ணாத்தல் செய்யாத அலறினர். திருவள்ளுவருக்கு நிறவங்கள்லாம் உண்டு நமக்கு, நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல, ஆனா திருவள்ளுவருக்கு உண்டுன்னு தெரியும், நம்பிக்கை உண்டு, அதை மறைக்க முடியாது. ஏ இந்த உயிரில்லாதது கோழி கூவுதே குன்னு பாவம், குயில் கூவுதே, இந்த இதெல்லாம் இருக்குதே, அதனால என்னன்னாரு, நீ அதெல்லாம் உள்ள வாயில போடாத இருக்கிறதுனால அதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குது, எல்லாம் ஒவ்வொன்னா வாயில போட ஆரம்பிச்சுன்னா அதெல்லாம் வாழாதுடா ராஜா, உண்ணாமல் உள்ளது உயிர்நிலை, நாம எல்லாம் அதை சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த உயிர்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. உடனே ஒரு திருப்பு கொடுத்தான், ஊன் உண்ணு கேள்டா கேள்டா, ஏ சாமி இதெல்லாம் நாங்கள் வாயில போட ஆரம்பிச்சா, நீ இதை முழுங்கினா ஒன்ன ஒருத்த முழுங்குறது முழுங்கிடும், உன்னை விழுங்கிய நரகம் இருக்குது அது என்ன, அண்ணாத்தல் செய்யாது, அண்ணாத்தால் நான் வாயவே திறக்காதான் என்ன, அப்படியே நரகமான ஒண்ணு முழுங்கிடுதுன்னா நீ வந்து அப்படி கொஞ்சம் என்ன விடுங்கல என்ன விடுதலை பண்ணுங்கள முழுங்கியே இருக்கும், அண்ணாத்தல் வாயை திறக்காதுன்னு பரிமேலகன், அவனை விழுங்கிய நரகம் பின் உமிழ்தற்கு அங்காவாது. தமிழ் தெரியணும்னா போய் பறிக்கணும் சாமி, சும்மா கிக்கின்னு வந்துச்சு போய்ச்சி நின்றுச்சு தான் ஒரே, ஒரு பக்கம் தமிழும் அறியலாம் ஒரு பக்கம் உரையும் வளமும் அறியலாம் பரிமையில உரையில, அவனை விழுங்கிய நிறையம் அது இந்த மாதிரி ஊனு ஊனுன்னு நினைக்கிற நரகம் இவனை விழுங்கிடுமா, விழுங்கிடுதுன்னு சொன்னா இவன் உள்ள இருந்து மெதுவா வர்றத முயற்சி பண்ணி குஞ்சம் குஞ்சம் வாய் தருகிறார் விழுங்கிடுமா, அவனை விழுங்கிய நிறையம் பின் உமிழ்தற்கு அங்காவாது வாயை திறக்காது. ஆகவே வேறிடத்து இருக்க வேண்டும், நீ எங்க இருப்பே அருமையா பெருமானத்தில் இருப்பேன், நான் எங்க இருப்பேன் விழுங்கிய நரகம் பெண் உமிழ்தற்கு அங்காவாது, வேறிடத்து இருக்க வேண்டும். அதை சொல்லுகின்ற சொல்லிலேயே எதிர்கால பின்விளைவுகளை அப்படி அதில் இணைத்து பார்க்க, திருமகள் என்ன நின்ற தேவியா தம்மை நோக்கி புரிவுடன் விரையாந்த புறத்திடை போக ஏவி சொன்னேனா ஆணை அல்லவா, சரி அப்படியான நீ அரண்மனையில அரண்மனையில அப்படின்னு அர்த்தம் போகணும்னு அர்த்தம், போன சொல்லுவாங்க நாகரிக மதன, அப்படி என்ன நீ அரண்மனையில அப்படின்னா என்ன முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கணும் சொற்கள் எல்லாம் அப்படி அருமையா அந்தமா போயிட்டாங்க. சரிவே இப்போ தருதவ தருதவ வேடத்தானி, தருதவ வேடத்தானி அது என்ன தருதவன், இந்த தவம் வந்து இயற்கை தவம் அல்ல, தருதவம் இவனா தூக்கி தலையில போட்டுட்டு இருக்கிற தவமே தவிர குற்ற நோய் நோண்டல் உயிர் குறுகம் செய்யாம அற்றே தவத்திற்கு அந்த தவமா இல்ல, இது வாங்கின தவம், கடை வாங்கின தவம், தருதவ வேடத்தானி தவிசின் மேல் இருத்தி தாமும் இரு நிறத்து இருந்து போற்றி இனி அருள் செய்யும் என்றார் குருநாதன். என்ன வைக்கணும் இது மாதிரி ஒரு பெரிய இதுல உட்கார வச்சு குருநாதா இதுல உட்காருக்கு உட்காருங்க, இவர் எங்கே உட்கார்ந்தார், இரு நிலத்து இருத்தி தரையில இருந்துகிட்டு கீழே தரையில இருந்துகிட்டு அப்படியே குருநாதன் சொல்றதே அப்படி செய்வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை விடாதுளத்தமைத்து போ என போதல் என்பனார் புலவர், இலக்கணம் அப்படிலாம் இருக்கும்னு சொல்லிச்சு பையன், அப்படி இருந்தாதான் வாத்தியார் சொல்ற அறிவு வரும்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ, திருமகள் என்ன நின்ற தேவியா தம்மை நோக்கி புரிவுடன் விரைய அந்த புறத்திலே போக ஏவி தருதவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி தாமும் இரு நிலத்து இருந்து போற்றி நீ அருள் செய்யும் என்றார். உடனே பெருமானையும் குருநாதா எங்களுக்கு இங்க உபதேசம் பண்ணும்னு, அவன் உபதேசமா பண்ணவன் தான் இப்ப ஒளியும் ஒளியும் என்ன தெரியுமா காட்டணும், இந்த தத்தன் மாதிரி ஆமா சார்தான் தவ வேட முனிவர் எல்லாம் உபதேசம் பண்ண வந்தார், இந்த நேரம் பார்க்க வந்தாரு, அதுவும் இப்ப யாரும் அரசாங்கத்துல யாரும் இல்லையே, அந்த பக்கத்துல தத்தன் நிக்கிறேன், நாமும் அரண்மனைக்கு உள்ள போயிட்டோம்னா யார் இருப்பா, அந்த பெண் உள்ளத்தை காட்டுங்க நிச்சயம் இருக்கு. சில சமயங்கள் நம்ம வந்து என்னமோ நாய் குறைக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க, ஆமா அப்படின்னா போகாதீங்கன்றாங்க திறக்காதீங்க, சத்தியம் எங்க மனைவி சொன்னது இவட பல தர நாயினா என்னமோ நாய் குறைக்குது பாருங்க ஆமா அப்படின்னு போகணும் போகணும், லைட் எல்லாம் போட்டுக்குவோம் இங்கேயே இருப்போம், போனா தீங்கு வருமோ, இதெல்லாம் பெண்பாலா இருக்கு நிச்சயம், அதுலாம் ஒண்ணு இல்லாம. அது போல இந்த பெண் அப்படியே அங்கிருந்து அந்த அவனை விட்டு நீங்கும் போது கொஞ்சம் கால் நிரடணும் நிரடி இருக்கும் அதெல்லாம் காட்டணும், ஆமா ஒலியும் ஒலியும் காட்டினா அவன் சும்மா இருக்கு சும்மா கிடப்படாது, இதுக்குன்னு அவன் ஆட்படணும் எழுத்து கெடுத்து சேர்க்கல அவரோடவே தெரிந்து அப்படி போகணும், அதனால போயிருக்கான் அவ அங்க இருக்கிறான், இந்த இவங்க தத்தன் இங்க இருக்கிறான், இப்ப குருநாதன் மேல இருக்க இங்க கீழே வந்து மெய்ப்பொருள் உட்கார்ந்து இருக்கு என்ன செய்யணும், கைத்தாளத்து இருந்த வஞ்ச கவலிகை மடி மேல் வைத்து. இதெல்லாம் சொல்ற இது வரைக்கும் இங்க வச்சிருந்தான் தக்கத்துல. இப்ப என்ன பண்ணான்னு கேட்டா, இப்ப சேர்ந்த உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப வந்து. ரெண்டாவது அவர் என்ன பண்றாரு, எது எமை பணி கொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பண்டி எழுந்தருளாயே. எது எமை பணி கொளுமார் அதுக்கு என்று அவர் பெண் அப்படி இருக்காரு. அதனால அவர் கண்ணுக்கும் தெரியாது. அதனால என்ன பண்ணாரு, மடித்தளத்து வைத்து மேதுவா எடுத்துட்டு வச்சார். ஒரே ஒன்றில் காட்டணும் சாமி, இதுல என்ன சமயமா கலக்குது இல்லைய, சமயம் கலந்து கடைசியில் வேணா அவர் என்ன அறிவருங்கிறத பொறுத்தவரை வேற ஒண்ணு இங்க ஒண்ணு எந்த வித இதுவும் இல்லை. சரிங்களா, நல்லாவே காட்டலாம். இப்படி எல்லாம் ஒரு பணியாளர் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, காட்டலாம். இவன் காட்ட போறான், புத்தகம் அவிழ்ப்பான் போன்று என்ன கயிறு கட்டி இருக்கிறேன். ஆனா அந்த வந்து அந்த இதை வந்து சுமடியை பெரட்டி வருவது பாடம் சொல்றதுக்கு எடுக்கிறது மாதிரி இவர் எங்க வச்சிருக்காரு, ஒரு 30-40 சுவடிக்கு நடுப்புற வச்சிருக்காரு. அதை பார்த்தீங்களா, யாருக்கு புரியல, இப்ப எதை வச்சிருக்காருங்கிறது யாருக்கு மனங்கிறியா. அப்படியே போகணும், அப்படியே போகணும். எதை வைத்திருக்கிறார், அதை வைத்திருக்கிறார். அதனால அப்படி ஒரு 20-30 சுவடி இப்படி தாண்டணும்னு கயிற வைக்கிற மாதிரி அதை எழுதிட்டாராம். எழுதிட்டு புத்தகம் ஆவிப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில். இது ஏற்கனவே இப்படியே இருக்குல்ல, இவர் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொன்னோட மீண்டும் ஒரு வணக்கம் போடுது. ஏன் சௌரியமா இருக்கிறது இல்ல, பாவம் இது சௌரியமாகணுமே அவருக்கு. அதனால இப்படி வணங்கிச்சான். நல்ல நேரம் இது. வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி, பத்திரம்ங்கிறது அந்த ஆயுதம் வாங்கி என்ன செய்தார். இது ஒரு அழகு, எல்லாரும் சொல்றதும் எல்லாம் சொல்றதும் கேட்கிறார். இந்த ஒழுக்கமுடையாருக்கு ஒல்லாதே தீய வழிக்கியும் வாயார் சொல்லல். தீமையான காரியத்தை மறந்தும் வாய்னால வராது. யாருக்குனர் ஒழுக்கமுடையாருக்கு, ஒழுக்கமுடையாருக்கு ஒல்லாதே தாரணையும் மறந்துடும். வழிக்கியும் வாயார் சொல்லல்னு மறந்துட்டான். ஆதலால் தேக்கிலா பெருமான் தீய வழிக்கியும் வாயார் சொல்ல மாட்டார். அதனால் என்ன செய்தார், தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய, தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய. இந்த மாதிரி கவிஞர் எங்கேயா இருக்காரு, குத்தனா பொழைச்சிட்டான் இதுனா அடிச்சான் ஓடனா ஓனியான்னு இப்படி பாரம் இருக்கான்னு தவிர, இவ்வளவு நாகரிகமும் அந்த சொல்லை கூட சொல்லப்படாது இருக்கிறாரு. இப்ப எங்க பார்த்தாலும் அதுவா இருக்கு, எங்க பார்த்தாலும் பேப்பர் பார்த்தா தினமும் அதுவா இருக்கு. தான் நினைத்த அப்பரிசே செய்ய அவர் என்ன செய்தார், மெய் தவ வேடமே மெய்ப்பொருள். அப்போ என்ன சொன்னாரு, இது மாதிரி எவரேனும் தாமாக, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் இருக்குது, அவர் எனக்கு அறிவு. அதனால மெய் தவ வேடமே மெய்ப்பொருள் என இங்கதான் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். அதற்கு உரை வகுக்கிறார் நம்முடைய சேக்கிரா பெருமான். இதற்கு திருக்குறள் உரை, அது என்ன வெல்லுவதில் மிக வல்லமையா வெல்றதுன்னு என்னங்க, அதெல்லாம் படிக்கணும்ப்பா சொல்லுக்கு சொல்லுங்க. வெல்லணும், அந்த வெல்வதில் மிக வல்லமையா வெல்லணும். இவருக்கு எதில் பற்றி, எது எது மிக வல்லமை, இவருக்கு எதில் மிக வல்லமை, இறைவனும் இறைவனுடைய அடியார்களை தொழுது வாழ்வதுதான் எனக்கு வல்லமை. எனக்கு என்ன, இறைவன் இறைவனுடைய அடியவர்கள் அவர்களை தொழுது வணங்கி அவருக்கு அறிவு செய்வதுதான் எனக்கு வாழ்நாளில் வெற்றி அப்படின்னு. அப்போ இவருடைய வெல்லுதல் என்னன்னு கேட்டா அவர்களை வணங்கி வாழ்தல் சரிங்களா. அதனால தொழுது வென்றார் யார, அந்த அடியவரை அந்த நேரத்திலும் தொழுது வென்றாராம். அப்ப மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால், தம்முடைய தகுதி எது, கடைசி வரைக்கும் எவரானாலும் சரி அடியவர் அடியவர்னா வணங்குவதுதான் அடியவர், எனவே தொழுதல் தான் அவருக்கு, எனவே தொழுதே வென்றார். தாம் தம் தகுதியால் வென்றார். தாம் தம் தகுதி என்பது இன்று அடியவரை வணங்கி வாழ்தல், அந்த வணங்குதல் எந்த ஒன்றையிலேயே வென்றார் வென்றார். அவ்வளவுதான், மறைந்தவன் மறைத்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன். இப்ப தத்தனை பேர் சொல்ற, இந்த ஆள் உள்ள நுழைஞ்சதுல இருந்து மனசு அவனுக்கு அப்படியே இந்த புளி கரைக்கிற மாதிரி, அதாவது சொல்லுவாங்க பெண்கள் இங்க உண்டானது இல்ல புளி கரைக்கிற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் கொட்டையோட சேர்ந்துருக்கும், அதனால இவங்க என்னன்னு கேட்டா இதுன்னு கொட்டையை எடுக்கணும். அது மாதிரி எனக்கு என்னமோ அந்த கடிதம் பார்த்தோடனே புளியோ கரைக்குதுங்க, ஏன்னா அமாவாசை போட்டு எழுதியிருப்பாங்க நல்லா இருக்கு உடம்பெல்லாம் சரிமா இருக்கு, அமாவாசை அமாவாசை போட்டுன்னு என்ன அர்த்தம், என்னமோ எனக்கு புளியோ கரைக்குதுங்க. அங்காட்டின புலிகறிக மாதிரி இந்த அந்த தவன் வந்து உள்ளத்துல அந்த அந்த இதுக்குள்ளே தன்னை தாண்டி நீயும் நின்றுடு என்று அப்படி உள்ள போகும்போது மறைத்தவன் பூந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தம். இந்த உடம்பு தான் வெளியில் நிற்குது, உள்ள யாரோட போச்சுன்னா அந்த இவனோடய போச்சு. இறைப்போடு தின்கண் கூடி வெள்ளடிச்சு வல்ல வெள்ளடிச்சு எங்கடா நான் சென்ஸுக்காரன் எங்கடா போட்டான் டீ குடிக்க போட்டானாங்க. சரி சரி வந்தா வர சொல்லு. சரி அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு ஐயா மணி அடிச்சு ஒரு மணி நேரம் அவர் ஆமா இதுதான் வேலை அவருக்கு மனுஷன் அடிச்சுட்டே இது வச்சுவே 20வது நூற்றாண்டு தொழிலாளர் இவர் அந்த கீமும். அதனால அவர் இறை போடுவதின்கண் கூடி போனா யாரும் அழைக்கல போகல. இங்க உள்ள என்னன்னு தானே அது மாதிரி கொஞ்சம் அந்த அது செய்த உடனே ஒரு சத்தம் கேட்டுருக்கும்ல, சிறு சத்தம் கேட்டுருக்கும். அந்த சத்தம் அது இன்னமும் சதக்குன்னு சத்தம் உள்ளது. இறை பொழுதின்கண் கூடி வாளினால் எரியலுற்றான். அப்ப அவர் நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார், நீண்ட கையால் தரைப்படும் அளவில் சத்தான் அமர். அப்படி கீழே விழுவதே விடணும், ஏன்னா அந்த உடையல் எடுக்கிறது போக்குவரத்து எல்லாம் இது இவருக்கு கைவரத்து. அவர் அப்படியே இந்த கீழே விழுப்ப சத்தான் அப்படி சத்தான் அமர். வேதனை எய்தி வீழ்ந்த வேந்தரால் விளக்கப்பட்ட நாதனாம் தக்கந்தானும் தலையினால் வணங்கி தாங்கி என்ன பண்ணிருப்பான். அப்ப உரையை அப்படியே பட்டுன்னு போட்டான், கடக்குன்னு சத்தம் கேட்கணும். ஒலியும் ஒலியில வச்சா ஒலியும் ஒலியும் இல்ல காட்டீங்க நீங்க ஒலி அவரே கடக்கு அப்படியே கீழே தாங்கிற தலையை தாங்க. ஏன்னா கீழே விழுந்துட்டே சொல்ற தாங்கி அருமையானதுங்க இதெல்லாம். யாது நான் செய்கிறேன் என்ன எம்பிரான் அடியார் போக மீறிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய் விடு என்றார். எந்த வித இடையூறு அவருக்கு இல்லாம எப்படி எப்படி இவர இதுல வந்து கொருமண்டபத்தில் இருந்த அரசாணை வகுக்கிறார். இங்க கீழே விழுந்துகிட்டே அது தலை கிளம்பிட்டு அவர் ரொம்ப தூரம் போய் வர வரைக்கும் எந்த தீங்கு வராம கொண்டு போய் விட்டு விடுங்கும் போது கிடைப்படுத்து அவ்வளவுதான். அத்திரம் அறிந்தார் எல்லாம் அரசனை தீங்கு செய்த பொய்த்தவன் தன்னை கொள்வோம் என புடை சூழ்ந்த போது அதுக்குள்ள அரை மணி நேரம் செய்தி வெளி வந்துட்டு வந்த உடனே யார் யாவே உள்ள அந்த பயல புல்லா ஒரு சத்தம் அந்த உள்ளே வந்த உடனே வெளியில சத்தம் கேட்டு ஆனாலும் ரொம்ப அருமை சின்ன செஞ்சாங்க. இப்பொழுது வெளியில வந்துட்டான் வந்தவொடனே என்ன செய்வான் அரசனுடைய ஆணை இவருக்கு எந்த வித இடையூறும் நேரக்கூடாதுன்னு. அதனால என்ன பண்ணும் ஒரு இடையூறு வரக்கூடாது, தான் கத்தி கூட மோதிடக்கூடாது, உரையில போட்ட கத்தி கூட ஒரு இடி பிடிச்சிடக்கூடாது. ஏன் எந்த வித இடையூறு இல்லாம கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் விடணும். அதனால என்ன இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பான் தெரியுங்களா. அடாடாடா அதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் நம்மை நினைக்குமாறு விட்டார். சரி பெரியவங்க வரட்டும் பெரியவங்கன்னு தான் சொல்லியிருப்போம். ஏன் எதியமை பணிகொழுமார் அப்படி கேட்டார் அவருடைய உள்ளம் செய்யல. அதனால நாய வாடா பெரிய நிச்சிரியங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார், சொல்லக்கூடாது, சொன்னால் தத்தன் ஜெயிக்கலாது அப்படி பாடுது. அதனால பெரியவங்க வரட்டும் இப்படி இப்படியே தான் அப்படியே தான் நேராக போகணும். அப்புறம் வெளியில் வந்து வாழ கையில் போயிட்டார். ஏன்னா யாராவது எங்கேயே அழைச்சிட்டு போறீங்க தத்தா என்ன எழுதி போறீங்க நம்ம அரசனை கொண்டுறது அப்படி ஒரு உருவம் காட்டுறது அரசர் ஆணி. இந்த அரசர் ஆணின்னு சொன்னோடனே அங்கே அங்கே எடுத்தவங்க இங்கே எடுத்தாங்கன்னா அரசர் ஆணி அப்படிலாம் காட்டு. நானே கூட நினச்சி பார்க்கலான்ட்டு அழைத்து கொண்டு போனான். யாரும் எல்லாம் இல்லை வெறு வெறு வெறும் நீரா மிக தொலைவு. கிருஷ்ணனை கண்டால் தூர விலகினர் இங்கே தூர விளக்குனர். ஏன்னா இவர் தூர போக முடியல இறந்து கிழவுகள் அதனால தூர விட்டு நாலஞ்சார் பாட்டில் ஆற்றும் துணையும் பொறுக்க வேற்றுமை இன்றி கலந்திருவர் நட்டக்கால் தேற்றா ஒடுக்கம் ஒருவன்கள் உண்டாயும். நீதி நூல் கூட வைக்கப்படாது எங்கேயாவது ரெண்டு பேர் படிக்கிட்டு வந்தாங்க 10 ஆண்டு 15 ஆண்டா அதில் ஒரு ஆள் கொஞ்சம் குணம் போதாமல் இருந்துக்கிட்டான். என்ன பண்ணுறாரு ஆற்றும் துணையும் பொறுக்க திருவா ஆற்றும் முடிஞ்ச வரைக்கும் அவனை திருத்த கருத்த பார்த்து இதேன்னு பண்ணுறேன் முடியல சார் இனி இந்த மக்கு திருந்தாரு புறாநாயின் ஊற்றாதே தூர விடல். இதெல்லாம் தெரிய வேணாமா மக்களுக்கு இந்த அறமெல்லாம் தெரியப்படாத ஊற்றாதே தூர விடல். நேராக கொண்டு போனான் கொண்டு விட்டான் மீண்டும் இங்கே வந்தான். வந்தது என்னன்னாரு ரொம்ப அருமையா செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனம் என்று கூற. இவர் என்ன பண்றான் அந்த ஆவி போகுது இருந்தாலும் இவன் இந்த சத்தன் கொண்டு போய் நன்றாக விட்டுவிட்டு வந்தான்ங்கிற செய்தி காதல வாங்கறதுக்காக அந்த உயிர் அப்படியே தாங்கிட்டு இருக்கான். சோர்கின்ற ஆவி தாங்கும், அது போகுது இருந்தாலும் அந்த ஆவியை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த நல்ல செய்தி கேட்கணும். எந்த நல்ல செய்தி? எந்த விதையோடு இல்லாம அரசருடைய ஆணையின் மண்ணும் அந்த அவரை அந்த மீத்தவரை கொண்டு போய் விட்டு வந்து விட்டேன் என்று அந்த அந்த சொல்லு கேட்கணும். சொன்னோட சொல்லிவிட்டான். சொன்னோடனே இங்கி வந்து ஐயன் செய்தது யார் செய்தது என்றார். பணியாளன் அல்ல, இங்கிவை ஐயன் செய்தது. என்னுடைய தலைவன் தொழிலாளிகள் கம்யூனிஸ்ட் படிக்கப்படாத ஐயன், இதுவரை பணி செய்தவர் எனக்கு தலைவன். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ. அந்த சொல் சாமி, அந்த சொல் ஐயனும் நீ. அந்த சொல்ல யாருக்கு பயன்படுத்துறா? தம்மிடத்தில் இதுவரை பணி செய்தவரை. எப்பொழுது? சோர்கின்ற ஆவி தாங்கி கொண்டு எதை செய்து? தனக்கே உலை வைத்த ஒருவனை அப்படி செய்து. இங்கிவன் ஐயன் செய்தது யார் செய்தது? அவர் சொல்லிடும் போதே அந்த புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அடிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்து வருது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பேரரசு, நீங்கள் சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள், என்ன கட்டளையிட்டு சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். என்ன சொன்னார்? கடைசி சொல், விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து வைத்தி. திருநீர் தான் நமக்கு மெய்ப்பொருள், அது ஒன்றுதான் நாம் அடைய வேண்டிய செல்வம், அதுதான் நான் உங்களுக்கு நிறைவாக சொல்ல வேண்டுவது. விதியினாலே பரவிய திருநீர்த்தன்பு பாதுகாத்து அப்படி சொல்லி பிறகு பெருமானுடைய திருவடியைச் சேர்ந்தார். இந்த இடத்துல ஒரு அருமையான பாட்டை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்வது பாரதியார் பாட்டில் பல பாடல்கள் இந்த எங்கிருந்தோ வந்தான்ங்கிறது இருக்குதே, இங்கிருந்து தான் வந்தான், இங்கிருந்து தான் வந்தான். அவருக்கு அந்த கண்ணனே அப்படி அருமையாக இருக்கிறது. சொல்லி எங்கிருந்தோ வந்தான் சொல்லும்போது அது அவர் சொல்றார், இருந்தாலும் எங்கிருந்து வந்தானோ இங்கிருந்து வந்தான் சொல்ற. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனி யான் பெறவே என்னதவும் செய்து விட்டேன். பாடபேதம் சத்தன் பாடவேதம் தான் என் மதிப்பில் இருக்குது. அதனால எங்கேயோ ஒன்று வந்தான், வீடு பெருக்கிடுவேன், விளக்கே வைத்திடுவேன், மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், சின்ன பிள்ளைக்கு சிங்கார பாட்டிருப்பேன். அருமையான படம், லட்சம் இல்ல கோடி படம். அத பின்னால அரசனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாயி. அவன் யாருன்னு கேட்டா வேலையால் மட்டுமல்ல, எனக்கு ஒரு பெரிய துணை போகின்ற அமைச்சராய் அரசராய் நல்லா. அது அருமையான பாட்டை யார் பாடுன்னு தெரியல, அந்த பாட்டு எல்லாம் வைக்கவே மாட்டேங்கிறான். நல்லாசிரியனுமாய், நல்ல ஆசிரியனுமாய், இவர் ஐயன்னு சொன்னார் பாருங்க. நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய், பண்புல சொன்ன ஆசிரியன் என்ன, தெய்வமாவே சொல்லுகிறார். ஆனால் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், எங்கள் மெய்ப்பொருளாலிருந்து வந்தான்.
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் கூட்டியுள்ளது. ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள திருவருள் பயன் என்ற அரிய சாஸ்திரத்திலே இறுதியில் விளங்குகின்ற 10வது அதிகாரமாகிய அணைந்தோர் தன்மை என்ற அதிகாரத்தில் சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த அணைந்தோர் தன்மை என்ற அதிகாரத்திலே சீவன் முத்தர்களுடைய இயல்பினை குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே முதல் 3 அதிகாரங்களிலே சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களை பற்றி விளக்கும் முகமாக முதல் அதிகாரமாக பதி முதுநிலையையும், 2 அதிகாரமாக உயிரவை நிலையையும், 3 அதிகாரமாக இருள்மலை நிலையையும் வைத்திருந்தார். இந்த 3 அதிகாரங்கள் மூலம் முப்பொருள்களை நிறுவி விளக்கி நல்லதொரு தெளிவினை தந்துவிட்டு அடுத்தாற்போல அந்த 3 அதிகாரத்திலே கூறப்பட்ட இருள்மலமானது எவ்வாறு நீங்கும் என்றால், அது சிவபிரான் திருவருள் ஒன்றால் தான் நீங்கும் என்பதனாலே அந்த இருள்மலம் அதனை நீக்கவல்ல திருவருளை பற்றி, அந்த திருவருளின் இயல்பினை பற்றி மிகச்சிறப்பாக அருளது நிலை என்ற அதிகாரத்திலே அருள் செய்தார். அந்த திருவருளானது சிவபுண்ணியங்களை ஆன்மா செய்ய செய்ய நல்ல பக்குவமான நிலை வரும்பொழுது அந்த திருவருளானது குருவருளாக அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அதாவது உயிர்க்குயிராக நிற்கின்ற சிவபெருமானே குருவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தன்னுடைய திருவருளை குருவருளாக வழங்குவான் என்ற உண்மையினை குறிப்பிடும் முகமாக அருள் உருநிலை என்ற அதிகாரத்தை அதற்கு அடுத்தார் போல அமைத்திருந்தார். அந்த குருமூர்த்தியுடைய உபதேசத்தினை எவ்வாறு ஆன்மா அறியும் என்பதை விளக்கும் முகமாக, அதை அறியக்கூடிய முறையினை விளக்கும் முகமாக அறியும் நெறி என்ற அதிகாரம் அதற்கு அடுத்தார் போல, அருளுரு நிலைக்கு அடுத்தார் போல அந்த அறியும் நெறி என்ற அதிகாரமானது விளங்கியது. ஆக குருமுதல்வன் உணர்த்துவதை ஆன்மா எந்த முறைப்படி உணரும் என்பதையும் அந்த குருமூர்த்தியினுடைய உபதேசத்திறனையும் மிக அருமையாக அந்த அதிகாரத்திலே விளக்கியிருந்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்டு அதன் வழி ஆன்மா நிற்கும் பொழுது ஆன்மாவானது மும்மலங்களிலிருந்து முற்றிலுமாக நீங்கி தன்னுடைய தலைவனாகிய சிவத்தோடு இரண்டர கலந்து அதன் மூலம் தன்னுடைய வியாபகத்தன்மையை அது பெறுகின்றது. ஆணவ மலத்தினால் அதுகாரம் தடுக்கப்பட்டிருந்த வியாபகத்தன்மையை பாச நீக்கத்தின் மூலமாகவும் சிவச்சார்பின் மூலமாகவும் ஆன்மா பெறுகின்றது என்ற உண்மையினை விளக்கும் முகமாக உயிர் விளக்கம் என்ற அதிகாரம் ஏழாவது அதிகாரமாக அந்த அறியும் நெறியினை தொடர்ந்து அமைந்துள்ளது. அதாவது அறியும் முறைப்படி, அறியும் முறையாவது அவன் அருளின் வழி நின்று அவன் அருளில் அடங்கி அவனை அறிதல். அவ்வாறு அறியவே சிவச்சார்பு கைகூடி ஆன்மாவினுடைய பாசமானது முற்றிலும் நீங்கி ஆன்மா வியாபகத்தன்மையை பெறுகின்றது. ஆகவே அந்த வியாபகத்தன்மை ஆன்மா பெறுவதுதான் விளக்கமுறுதல் என்பது. அந்த நிலையிலே சிவசமம் என்கின்ற ஒரு எண்ணமானது வரவே கூடாது என்பதை இந்த ஏழாம் அதிகாரத்திலே உயிர் விளக்கத்திலே மிக நன்றாக வலியுறுத்தி அருள்கின்றார்கள். அடுத்தார் போன்று விளங்கக்கூடிய எட்டாவது அதிகாரம் இருக்கின்றதே, அவ்வாறு சிவச்சார்பற்ற உயிர் என்ன அனுபவிக்கும்? பேரின்பத்தையே அனுபவிக்கும். அந்த சிவப்பேரினால் கிட்டக்கூடிய பேரின்ப நிலையினை ஒரு நூலின் துணை கொண்டு எந்த அளவு சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு இன்புறு நிலை என்ற அதிகாரம் வைத்து அதிலே அந்த சிவச்சார்பற்ற உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை பற்றி சுக்கூறினார்கள். அதான் இன்புறு நிலை. முக்கியமாக பிற சமயம் கூறுகின்ற முத்திக்கும் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முத்திக்கும் உள்ள வேறுபாடு நாம் நன்றாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார்கள். மற்றபடி அந்த முத்தி இன்பத்தினை வந்து வார்த்தைகளால் சொல்லி நம்மை உணர செய்ய முடியாது. ஆகையினாலே முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் முத்தி நிலையிலே சிவமும் உயிரும் பொருளால் இரண்டாகத்தான் இருக்கும். அதிலே வந்து எந்த மாறுபாடும் கிடையாது. சிவம் ஒரு பொருள் என்றும் ஆன்மா ஒரு பொருள் என்றும் நிச்சயமாக உள்ளன. இதை மிக அருமையாகவும் எளிமையாகவும் நம்முடைய சித்தாந்தம் விளக்கிவிடுகின்றது. எப்படி என்றால் முத்தி இன்பத்தை அனுபவிப்பவன் யார்? ஆன்மா. அந்த முத்தி இன்பத்தை அருள்பவன் யார்? சிவபெருமான். ஆகவே முத்தி இன்பத்தை அருள்பவனும் இருக்க வேண்டும், அதை பெறுபவனும் இருக்க வேண்டும். அருள்பவன் பெறுபவன் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னா இன்பம் அப்புறம் என்ன இருக்கு? இன்பம் இல்லையா? ஒரு பொருளாக மட்டும் இருந்து கொண்டு என்ன இன்பம் இருக்கும்? ஆகையினாலே உள்ளதற்கு கேடு இல்லை, இல்லதற்கு தோற்றம் இல்லை என்ற கொள்கைதான் சர்க்காரியவாத கொள்கை. உள்ளதுதான் தோன்றும் என்பது. அதன் மூலமாக நாம் பெறுகின்ற கொள்கை என்னவென்றால் இல்லது என்னைக்குமே இல்லாததுதான், உள்ளது என்றுமே உள்ளதுதான், உள்ளதற்கு அழிவில்லை. அப்ப ஆன்மா முதல்ல உள்பொருளா இருந்துட்டு அப்புறம் முத்தி நிலையில் வந்து அழிவதற்கா? அப்ப கடைசியில் போய் அழிவதற்கா இத்தனை சாதனங்களும் வழிபாடு முறைகளும்? ஆகையினாலே திருமுறைகள் எல்லாம் நான் கெட்டவாபாடி என்றார் போன்ற அருளுரைகள் வந்திருக்கின்றன என்றால் அவற்றை நாம் தெளிவாக உணர வேண்டும் என்றால் சாத்திரம் நோக்கினாலன்றி நம்மால் உணர முடியாது. அல்லது ஒவ்வொருவர் ஒவ்வொரு தடைகளை எழுப்புவர், நம்மால் விடை கூற இயலாமல் போய்விடும். ஆகையினாலே தான் கெடுதல் என்பது என்னவென்றால் அங்கே தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையும் அந்த ஆன்மாவானது கைவிட்டு சிவ பேரின்பத்திலே அமிழ்ந்து அந்த பேரின்பத்தினை அது அனுபவிக்கின்றது. அது பல்கி பெருகக்கூடிய பேரின்பமாகும். உலக இன்பங்கள் அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எதா இருந்தாலும் தூரப்பட வேண்டியது. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிழ்தும் நெஞ்சுன்னா உலக இன்பத்தை பொறுத்த வரைக்கும் பழமொழிதான் வைத்திருக்கின்றார்கள். எல்லாம் ஒரு அளவு தான். ஆனால் சிவச்சார்பு என்பது அது அளவில்லாத பேரின்பம். ஆன்மாவுக்கு வந்து ஏற்ற இன்பமும் அதுதான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏன் அப்படி சொன்னாங்க, அளவுக்கு மீறினால் அமுதம் என்று எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, இங்க உலகப் பொருளா சடம், சடப்பொருளை சார்ந்து அதில் சடப்பொருளாகிய உடலை சார்ந்து விட்டது இது ஆன்மா. ஆனால் உடலுக்கு ஏகப்பட்ட சார்புகள், உடலுக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பிடம் வேண்டும். சரி, இந்த அத்தியாவசியமானது மட்டும் கிடைச்சா மட்டும் திருப்தி வந்துருதா? இல்லை, இன்னும் மேலே என்னெல்லாமோ வேண்டும் என்று பற்றுகள் பல்வி பெருகுகின்றன. அப்ப எல்லா சார்புகளும் இருக்கு. நமக்கு உடல் நல்லா இருக்கும் போது அனுபவத்திற்குரிய பொருள்கள் நமக்கு கிடைக்கணும், அது அரிது. அப்புறம் உடல் அப்புறம் அனுபவித்துக்குரிய நல்ல பொருள்கள்லாம் கிடைக்கும் போது நம்முடைய உடல் அதை அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள். ஏன்னா உலக போகங்கள் வந்து வினைக்கீடாகத்தான் கிடைக்கும். வகுத்தான் வகுத்தவை என்றால் கோடி தொகுத்தா இருக்கும், துய்த்தால் அரிதுன்ற. ஆகவே இப்படி வினைக்கீடாக உழன்று வருந்தி ஏதோ ஒரு இன்பம் அனுபவிச்சமா இருந்தது, அவ்வளவுதான். வேறு என்ன இந்த உலக இன்பங்கள் என்ன உணர்வு ஏற்படுத்துகின்றன? ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரைதான் இதையுமே அனுபவிக்க முடியும். அதுக்கு மேலன்னா அதுவே திகட்ட ஆரம்பிச்சிருது, வேண்டாம் வெறுத்திருக்கும், திருப்பி இடைவெளி விட்டு திருப்பி வேண்டும். அப்போ மேலும் மேலும் வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தையும் தவிப்பையும் தந்து நிற்கின்றனவே ஒழிய ஒரு நிறைவை தரக்கூடிய இன்பம் என்று இந்த உலகத்திலே எந்த இன்பமும் கிடையாது என்பதை நன்கு உணர்ந்தமையால் தான் வள்ளுவ பெருமானும் நமக்கு உபதேசித்தான். இந்த உலகத்தில் எதெல்லாம் விட்டு நீ நீங்கி இருக்கையோ அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லைன்னு தான் நம்ம நல்லா கவனிக்கணும். அதனால் வரக்கூடிய இன்பமும் இல்லைன்னு சேர்த்து சொல்லலாம் இல்லையா? இன்பம் இருக்கதாகவே அவர் கருதவில்லை, ஏன்னா அவருக்கு தெளிவு வந்துவிட்டது, உலக இயல்பை நன்கு உணர்ந்தவர்கள். ஆகவே உலகத்தில் எதை எதை விட்டு நீங்கி இருக்கின்றாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லை, அதனால் வரக்கூடிய நோவு இந்த நோதல் உனக்கு இல்லை என்று சொன்னார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் மகிழ்தல் சொல்லல, இன்புறுதல் சொல்லல. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று அருமையாக சொல்லியிருக்கு. எதை ஒவ்வொன்னையும் சொல்ல தனித்தனியா சொல்ற. இந்த பொருள் விட்டு நீங்கிக்கியா, அப்ப இந்த பொருளால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லை. அந்த பொருளை தவிர்த்துட்டியா, அப்ப அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லை. இப்ப ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை செய்யக்கூடியவை என்பதை அல்லவா வள்ளுவர் பேராசான் நமக்கு உணர்த்தி வருகின்றார்கள். ஆகவே இவையெல்லாம் இன்பம் என்று ஞானாசிரியர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதான் முத்தி இன்ப நிலை, முத்தியில் இன்புறு நிலை என்றெல்லாம் கூட அடைமொழி கொடுக்கவில்லை. இன்புறு நிலையினே கொடுத்தார்கள். ஏன்னா இன்பம்னாலே அது சிவபெருமான் தருகின்ற இன்பம் தான். அவ்வாறு அந்த இன்புறு நிலையினை வைத்தவர்கள் அந்த இன்புறு நிலையை இருந்து கொண்டு அதே சமயத்திலே இந்த உலகிலும் இருக்கின்றார்களே, அதாவது அவருடைய உடல் இந்த உலகத்திலே இருந்து வருகின்றது, உடல் இன்னும் நீங்காமல் இருந்து வருகின்றது. அந்த ஆன்மா இருப்பது சிவத்திடம்தான், அதுல எந்த விதமான இரண்டாம் கருத்தும் சிந்தனையும் இல்லை. ஆன்மா சிவத்திடம்தான் உள்ளது, உடல் வந்து இன்னும் நீங்காமல் இருக்கின்றதல்லவா. ஆகவே அந்த சீவன் முக்தர்கள் தம்முடைய அந்த சீவன் முக்தி நிலையிலே அவர்கள் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் அஞ்சலித்து அவர்களுக்கு துணை செய்கின்றது. அந்த அஞ்சலித்தினுடைய இயல்பினையும் பெருமையினையும் அது எவ்வாறு சீவன் முக்தர்களுக்கு துணை செய்கின்றது என்பதையும் அஞ்சலித்தில் வைத்தே காட்டினார்கள். அந்த அஞ்சலித்தவர்களுடைய சிறப்பு என்னவென்றால் ஐந்தெழுத்திலே ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை உணர்த்துவார், ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை உணர்த்தும். ஆகவே அந்த முறைப்படி அஞ்செழுத்தினுடைய எழுத்துக்களை பயன்படுத்தியே அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு அதிகாரமாக ஐந்தெழுத்தர நிலையை அமைத்திருந்தார்கள். ஐந்தெழுத்திலே சிகாரம், அதாவது சி என்ற அந்த சிகாரம் சிவத்தையும், வா என்ற வகாரம் அருட்சக்தியையும், ய என்ற யகாரமானது உயிரையும், ந என்னும் அந்த நகாரமானது திரோதான சக்தியையும், மா என்னும் மகாரமானது ஆணவ மனத்தையும் குறிக்கும் என்ற உண்மையினை அஞ்செழுத்து அருள்நிலையிலே குறித்து அதன் பின்பு அவர்கள் அந்த அக்கரங்களை வைத்துக் கொண்டே அருமையாக விளக்கினார்கள். சிகாரத்தை முன்வைத்து ஓத வேண்டும். அதனுடைய குறிப்பு என்னவென்றால் நீ சிவத்தை சிந்திக்க வேண்டும், சிவ சிந்தனைக்கு உன்னை அர்ப்பணித்து விட வேண்டும். வீடு பெயர் வேண்டும் என்று நிற்கின்ற ஞான நெறியிலே இருப்பவன் சைவத்தில் வந்து எத்தனையோ பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் நன்கு பகுத்து சொல்வார்கள். பொது சிவ புண்ணியம், சிறப்பு சிவ புண்ணியம் எத்தனையோ வைத்திருக்கின்றார். புகழ் வேண்டி, பொருள் வேண்டி, வேண்டுவோம் சிவபுண்ணியம் செய்யலாம். அதுக்கு யார் யாருக்குனாலே போக வேண்டியதில்லை. மாபாடியத்தில் எட்டாம் சூத்திரத்திலே மிக அருமையாக உணர்த்தி விட்டார். எல்லா பேர்களும், இம்மை பேர்களும், பரமை பேர்களும் அதான் நம்முடைய மகாத்மா தண்டமணி செய்தவர்கள் அருமையாக சொல்வார். என்றால் முடியுடை மூவேந்தரிடம் போய் பிடியரிசி கொடுனா கொடுக்க மாட்டார்களா? அப்படி கேட்பதற்குத்தான் நமக்கு வந்து வெக்கமா இருக்கணும். அவருக்கு அவற்றது இருக்குமா இல்லையாங்கிற, அவர் கொடுப்பாரா கொடுக்க முடியுமாங்கிற கேள்விக்கே இடமில்லை. அத மாதிரி உலக வளங்களை எல்லாம் சிவபெருமானால் கொடுக்க முடியுமா என்ற கேள்விக்கே இடமில்லை. எவ்வளவு நாளும் கொடுப்பார். குபேரனுக்கு கட்டளை இடுபவரே அவர் தான். அது குன்றையூர் கிழாறு பற்றி சொல்லும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறு ஏறுவன் கலிக்காவர் நாயன் புராணத்திலே வருகின்றது. அப்ப குன்றையூர் கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்று அவர்கள் திருத்தொண்டு செய்து வந்தார்கள். அப்போது கொடுப்பதற்கு பொருளிலேயே என்று அவர்கள் வருந்திய போது குபேரனை ஏவி எம்பெருமான் குபேரனை ஏவிவிட்டார், ஏவி நெல்ல குவித்து விட்டார். கொண்டு போக ஆடிலேன்னு அதுக்கு ஒரு பதிகம் பாடி அப்புறம் பூதப்படை வந்து கொண்டு போய் சேர்த்தது திருவாரூர். ஆகவே எல்லா வளங்களையும் கொடுப்பார். ஆகையினாலே அந்த பெருமான் இருக்கின்றாரே, அவரிடம் ஞான நெறியில் நிற்பவன் வேண்டுவது என்ன? மற்றவர்கள் இருந்தாலும் வேண்டலாம். ஒரு ஐயா ஒரு சரியக்கரிய யோகம் பூர்த்தி பண்ணிட்டான், ஞான நெறிக்கு வந்து விட்டான், அவன் வீடு பேர் தான் வேண்டுவான், அவன் மற்ற எப்படி வேண்டுவான்? ஆகவே அப்படிப்பட்டவன் எவ்வாறு மந்திரத்தை சிந்திக்க வேண்டும்? குருமுகமாக குரு உபதேசமாக சொல்வது, நம்ம திருமணங்களில் பாடல்களை பார்த்து சொல்லக்கூடாது. அங்கு அது சூக்க பஞ்சாக்கிரமாகவோ தூள பஞ்சாக்கிரமாகவோ இருக்கவில்லை, பாடலே எப்படி இருக்கணும் அப்படி வச்சிருப்பார்கள். ஆகையினாலே நூல் என்றும் பொருள் அது தோத்திரங்கள், அது நூலாக அருளி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே செய்யப்பட்டவை இல்லை. தரந்தரமாக எம்பெருமானை வழிபட்டு பாடிய தோத்திரங்கள், அதே தொகை நூலாக நாம் தொகுத்திருக்கின்றோம். நூல் என்று வரும்பொழுது அதிலே உபதேச முறையிலே சொல்லக்கூடியவற்றை நாம வந்து தள்ளிவிட முடியாது, இதற்கு ஏற்றபடி அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அதுதான், ஆகவே சிகாரம் முதலாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுதுதான் அந்த சிவமானது நமக்கு கிட்டுகின்றது, வீடு பேர் கிட்டுகின்றது, நகாரமாகிய திரோதான சக்தியானது மாறி அருட்சக்தியாக விளங்கி நமக்கு சிவத்தையே அருள்கின்றது என்ற செய்திகளை எல்லாம் ஐந்தெழுத்து அருள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த முத்தான்மாவானது அது எப்பொழுதுமே திருவருளுக்கும் சிவத்துக்கும் இடைப்பட்டு நிற்க வேண்டும், அது ஆணவமனத்தை சாரவே கூடாது. சிவன் முத்த நிலையை உள்ளவர்கள் பழைய பயிற்சி காரணமா என்ன செய்திடக்கூடாது, ஆணவமலச்சார்பில் வந்து விழுந்துடக்கூடாது. அதான் அந்த தன்முனைப்புன்னு வருதுன்னா அங்கே ஆணவமலச்சார்பு வந்துட்டு இருக்கோம். ஆணவமலச்சார்பை எப்படி விளங்கிக் கொள்வது? அந்த யான் எனதுங்கிற உணர்வு வந்துட்டுதுன்னா அப்ப ஆணவமலச்சார்பு வந்துட்டு இருக்கும். ஆணவமலத்தை தான் வந்து நேரடியாக அறிய முடியாது. யான் எனது என உணர்வு நீங்கியது சிவம் அங்கே காட்சிப்படும். யான் எனது என்ற இடமே திருவடியா என்று சொல்வார்கள். ஆகவே அந்த திருவடி சார்பு கிடைத்ததென்றால் அப்போ நமக்கு யான் எனது என்ற உணர்வு நீங்கியது, எல்லாம் சிவமே அப்படிங்கிற உணர்ச்சி மேலோங்கும் பாருங்க. அப்ப நாம தெரிந்து கொள்ள ஆணவங்களும் நம்மிடம் இல்லை, அப்படிதான் தெரிந்து கொள்ள முடியும். அது வந்து மற்றபடிய நேரடியாக அறியக்கூடியதல்ல. அது மாதிரி இந்த யான் எனது என்ற உணர்வு வந்துவிட்டது, உலக மயக்கம் தோன்றிவிட்டது, உலக பற்று தலை தூக்குகிறதுனாலே அப்ப ஆணவமல சார்பு வந்துவிட்டது அப்படின்னு தான் பொருள். ஆகையினாலே அந்த ஆணவமல சார்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சிவத்துக்கும் அந்த சீக்கும் வாக்கும் இடையிலே அந்த யா என்ற அந்த ஆன்மாவானது நிற்க வேண்டும். ஆணவமலச்சார்பு மேற்கொண்டால் அந்த அருட்சக்தி வா என்ற அருட்சக்தி என்ன ஆயிரும்? திரோதான சக்தியா மாறிடும். சரி என்ன ஏன் மாறுது? சரி உனக்கு உலகப்பற்று வேண்டுங்க, அப்ப அந்த உலகப்பற்றை உனக்கு ஊட்டுகிறேன். ஏன்னா சிவ இன்பத்தை திருவருள் ஊட்டினாதான் நமக்கு கிடைக்கும், உலக இன்பத்தும் உலக இன்பமும் திருவருள் ஊட்டினால்தானே கிடைக்கும். ஆகவே உலக இன்பத்தை நாடினான் என்றால் அந்த அருட்சக்தி என்ன ஆயிரும்? திரோதான சக்தி ஆயிரும். ஆக என்ன பண்ணும் அது வந்து உலக இன்பத்துக்கு உனக்கு சிவ சிந்தனை எனக்கு சிவ இன்பத்தை விட உனக்கு உலக இன்பம் தான் வேணும் போல அப்படின்னு சொல்லி அந்த அருட்சக்தியானது திரோதன சக்தியாக மாறி உலகை காட்டிவிடும். அதற்கு அந்த சிவமுத்தர்கள் இடம் கொடுக்க கூடாது என்று அருள்கின்றார்கள். அருளும் விடாது, அவர்களை வந்து அந்த நிலைக்கெல்லாம் விடாது, உடனே காப்பாற்றிவிடும். இப்படி வந்தால் இப்படி நடக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே அந்த திருவருள் சக்தியானது திரோதான சக்தி என்ற நிலையிலே இல்லாமல் அருள் சக்தியாகவே இருக்கும் வண்ணம் அதனுள்ளே அடங்கியிருந்து அவர்கள் சிவத்தையே துய்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அருமையாக இங்கே கூறுகின்றார்கள். சிவஞான சித்தியாரை பார்ப்போம் என்றால் அதிலேயும் அருமையாக சொல்வார்கள், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையை பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார் என்று சொல்வார்கள். ஆகவே அப்படி பதார்த்தங்களை பாராமல் இருப்பதற்கும் பரத்தையே பார்த்து இருப்பதற்கும் தேவையான உபாயங்களை எல்லாம் அஞ்சலித்தே கூறும் அஞ்சலத்தை சிந்திக்க சிந்திக்க உலகப்பற்று நீக்கமும் சிவ பேரின்பமும் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும், யாருக்கு? சிவன் முத்தருக்கே என்று அருமையாக சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்தார்கள். அடுத்தார் போல இந்த அணைந்தோர் தன்மைக்கு வரும்பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட தன்மையோடு இருப்பார்கள் சிவன் முத்தர்கள் என்று சொல்லும்பொழுது சிவஞானத்துக்குள்ளே பரிபூர்ணமாக அடங்கியிருப்பார்கள். சிவஞானம் திருவருள் திருவடி எல்லாம் ஒன்றுதான், அந்த திருவருளுக்குள்ளே பரிபூரணமாக அடங்கி இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய அறிவிலே பேரின்பமானது தங்கியிருக்கும். இதற்கு மேல வேற என்ன நான் சொல்ல முடியும் என்று சொல்கின்றார். வேற என்ன உண்டு அப்படின்னும் போது வேற என்ன அவர்களுக்கு தேவை? எல்லாத்தை விடவும் பெரிய பேரு கிடைத்து விட்டது. தாய்மான் அடிகள் அருமையாக சொல்வார்கள், எம்மார் சிவப்பேரு எப்படிப்பட்ட பேரு தெரியுமா? நமக்கு ஒரு பேரு கிடைக்கின்ற உலகத்துல நமக்கு ஒரு பேரு கிடைக்கின்றது, ஒரு பொருள் நமக்கு கிடைக்கின்றதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு பொருள் ஒரு சிறப்பு கிடைச்சிருது, அந்த சிறப்பு கிடைச்சது அப்படின்னால இருக்கதெல்லாம் நம்ம வந்து தூர வீசிட முடியுமா? சரி, எவ்வளவோ இருக்கு, அதோட இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் வாங்கி வைப்போம். ஆனா சிவப்பேர் வந்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லைன்னு உதறி தள்ளக்கூடிய அளவிற்கு முழுமையான பேர் அதுதான். ஏன்னா மற்றதெல்லாம் இன்பமும் செய்யும் துன்பமும் நிறைய செய்யும் மற்ற பேர்கள்லாம், ஆனா இந்த பேர் இன்பம் மட்டுமே செய்யும் துன்பமே செய்யாது. அப்படிப்பட்டது கிடைச்ச பிறகு மற்றதெல்லாம் நமக்கு எதுக்கு இல்லையா? மற்றதை சார்ந்தால் அது இந்த சிவப்பேருக்கும் இடையூறு. அப்படி இருக்கும்போது மற்ற பேர்களை வைத்திருப்போமா? அவ்வளவுத்தையும் தூக்கி வீசிடுவோம். அப்படிப்பட்ட பேரு சிவப்பேரு என்று தாய்மானடிகள் சொல்வார்கள். பேரனைத்தும் அணுவனவே உதறித்தள்ள பேரின்பமாக வந்த பெருக்கே என்று தாய்மானடிகள் அறிவி செய்வார்கள். மற்ற நம்ம உள்ள பேரெல்லாம் அணுவாக கருதி உதறித்தள்ளும் அளவிற்கு பேரின்பமாக வந்த ஒரு பெருக்கு என்பருமான அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பேரு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. யாருக்கு? சீவன் முத்தர்களுக்கு. அந்த சிவஞான பேரு அவர்களுக்கு சித்தியாகிவிட்டது. அந்த சிவஞானத்துள் தாம் அடங்கப்பெற்று அதனாலே பேரின்பத்திலே அவர்கள் திளைத்திருக்கின்றார்கள். வேறு அவர்களுக்கு என்ன வேண்டும், வேறு நான் என்ன சொல்வது அவர்களை பற்றி என்று அருமையாக மற்ற ஏதுண்டு சொல் என்று அருமையாக கூறினார்கள். தூங்குவர் என்று சொல்லும் பொழுது தன் செயல் அற்றிருப்பர் என்பது அங்கே பொருள். எப்படி ஆணவ மனத்தில் அழிஞ்சு கிடக்கவன் தன் செயல் அற்று அவன் வந்து மயக்கத்தில் அறியாமையில் இருக்கானோ, அதே மாதிரி இவர்கள் திருவருளில் அடங்கியிருந்து பேரறிவையோடு விளங்கி எந்த செயலும் சிற்றறிவு இல்லை, ஆகவே சிறுதொழிலும் இல்லை, ஆகையினாலே செயலற்று இருப்பார், சிறுதொழிலற்று இருப்பார். ஏனென்றால் அவர்கள் சிற்றறிவு இல்லை, சிவஞான சார்பு வந்து விட்டது, பேரறிவிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் தூங்குவர் என்ற சொல்லாட்சி அங்கு வைத்தார்கள். சரி, பேரறிவு வந்து விட்டது என்பதனாலே பெருந்தொழிலாகிய ஐந்தொழிலை செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள். அது எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது. அப்ப இவர்களுக்கு என்ன வேலை? சித்தியார் அருமையாக சொன்னது, உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்று சொன்னது. ஐயா, உம்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரிய, உற்பத்தினா படைத்தல், உற்பத்தி ஆதினா படைத்தல் முதலிய, அப்ப படைத்தல் காத்தல் அஞ்சு ஒளிகளையும் சேர்த்துக்கிடணும், அதான் உற்பத்தி ஆதி. ஆதி என்பது முதலிய என்ற பொருள் வருது. உற்பத்தி ஆதினா படைத்தல் ஆதி, படைத்தல் காத்தல் அளித்தல் மறித்தல் அருளல் ஐந்து ஒளிகளையும் சேர்த்துக்கிடணும். அதெல்லாம் யாருக்குரியவை? அவையெல்லாம் எம்பெருமானுக்குரியவை. அப்ப இந்த முத்தான்மாவுக்குரியது சிவானுபவத்தை அனுபவித்தல் ஒன்றுதான், சிவபேரின்பத்தை நுகர்தல் ஒன்றுதான் முத்தான்மாவுக்குரியது. கும்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்குரிய உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கு உரித்தே என்று சொன்னார்களே, அந்த முறைப்படி இங்கே கூறினார்கள். ஐந்தொழிலும் செய்ய மாட்டார்கள். காரணர்கள் ஆந்தொழிலும், அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேசன் சதாசிவன் இந்த மாதிரி அதிதேவதைகள் இருந்து கொண்டு அவர்கள் திருவருளாலே அவர்கள் செலுத்தப்பட்டு ஏதாவது தத்தமக்குரிய தொழில்களை செய்வார்கள். அந்த மாதிரி இருந்து கொண்டு காரணர்களாக இருந்து கொண்டு ஒவ்வொரு தொழிலையும் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். சரி, நம்மள மாதிரி உலக போகங்களை நுகர்ந்த தொழில் கிடையவே கிடையாது, அதுவும் கிடையாது. போக நுகர் வெந்தொழிலும் மேவா, போக நுகர்தல் இருக்கின்றதே அது கொடுந்தொழில் ஆகும். அவர்கள் நிலைக்கு அது வந்து வெய்ய தொழில், நமக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நாம அந்த அளவுக்கு பக்குவப்படலை. என்ன இதன் மீது நம்ம வந்து ஒரு வெறுப்பும் எம்பெருமான் மீது ஒரு அன்பும் வைத்தோம் என்றால் இது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எம்பெருமான் உயர்த்துவார். அந்த அன்பை நாம் தான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் முத்தர்கள் எல்லாம் அந்த அன்பினை பெருக்கி அந்த முத்தியாக இலக்கையை அடைந்து விட்டவர்கள். அவர்களை பொறுத்தவரை உலக போகம் என்பது அவர்களுக்கு கொடுமையானது. ஆகையினாலே அவர்கள் அந்த விடயங்களே பார்க்க மாட்டார்கள், எல்லாவற்றிலும் சிவத்தைத்தான் பார்ப்பார்கள். அது விரிந்த நூல்களிலே நன்கு விளக்கி சொல்லப்பட்டுள்ளன. சிவபிரகாசம் போன்ற நூல்களை பார்த்தோம் என்றால், சித்தியாரை பார்த்தோம் என்றால் நன்கு சொல்லப்பட்டுள்ளன. அந்த நூல்களை சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புகளை எல்லாம் மிக விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து இந்த அளவிலே அவர்கள் உலக போகங்களை நுகரவே மாட்டார்கள் என்ற அளவிலே சிந்தித்துக் கொள்வோம். மிக என்று முடித்தார், மிக அப்ப வந்து அறவே சிறிதும் அவர்கள் நுகரமாட்டார்கள். ஐந்தொழில் செய்வதை பற்றி சிறிதும் அவர்கள் கருத மாட்டார்கள். அதிதேவர்களாக இருப்பதற்கும் அவர்கள் சிறிதும் விரும்ப மாட்டார்கள். அப்புறம் வந்து போக உலக போகங்களை நுகர்கின்ற தொழிலையும் சிறிதும் செய்ய மாட்டார்கள், சிறிதும் பொருந்த மாட்டார்கள் என்பதற்கு தான் மிக என்ற சொல்லாட்சி வைத்தார். அடுத்த குரட்பாவிலே கூறினார்கள், எல்லாம் அறியும் அறிவுரினும் இங்கிவர் ஒன்று அல்லாது அறியார் ஆறார். முத்தான்மாவுக்கு வந்து சிவபெருமானுடைய எண்குணங்களும் முத்தான்மாவுக்கு பொருந்துகின்றன என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அவற்றின் வழிவந்த நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் யாவும் கூறுகின்றன. அப்ப பேரறிவு இந்த முத்தான்மாவுக்கு கிட்டுகின்றதே, அப்போ அந்த முற்றறிவு என்பது கிட்டுகின்றதே, அப்ப எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு அந்த முத்தான்மாவுக்கு உள்ளதல்லவா என்று ஒரு கேள்வி வரும்பொழுது, ஆமா, எல்லாவற்றையும் அறியக்கூடிய முற்றறிவு முத்தான்மாவுக்கு உள்ளது. ஆனாலும் அந்த முத்தான்மா சிவம் ஒன்றையே அறியும், மற்ற எதையும் அறியாது. ஏன்னா உயிருடைய இயல்பு இருக்கின்றதே, அதனுடைய தனித்தன்மை இருக்கின்றதே, அந்த தனித்தன்மை வந்து முத்தி அடைந்தாலும் மாறாது. ஒரு செயற்கையாக ஏற்பட்டதுதான் மாறி இருக்கு. என்ன? ஆணவ மலச்சார்பு. ஆணவ மலச்சார்பு உயிருக்கு இயற்கை என்ற செயற்கை தான். என்ன இயற்கைன்னா எப்படி இருக்கும்? இயற்கைனா வந்து ஆன்மாவுடைய குணமாக ஆணவ மனம் இருந்ததுன்னா அது இயற்கை, அது ஒரு நாளும் குணம் வந்து அந்த பொருளை விட்டு நீங்காது. அப்படி இல்லையே, அங்க வந்து ஒரு பொருளுக்கு வந்து எது குணமோ அந்த குணம் வந்து பொருளை விட்டு நீங்காது. ஆமா, ஆனா ஆணவ மனத்தை நாம என்ன சொல்லவில்லை, உயிரின் குணம் என்று சொல்லவில்லை. ஆணவ மனம் வேறு பொருள், உயிர் வேறு பொருள், ரெண்டுமே அனாதி பொருள்கள். உயிருடைய அறிவு அனாதியே வந்து வளம் குன்று இருப்பதனாலே அது சிவச்சார்பினை மேற்கொள்ள மாட்டாது, இந்த மலச்சார்பிலே சிக்கிவிட்டது. அதான் அதான் ஆணவ மலச்சார்பு காரணம். அதுதான் அதுக்கு ஒரு தொடக்கம் கூறுவதோ அல்லது உயிர் வந்து மலத்தின் மீது இச்சை வைத்து அதை சார்ந்ததுன்னு சொல்வதோ அதெல்லாம் சித்தாந்தத்துக்கு சிறிதும் இயலாத கொள்கை, அவரவர் சொந்த கற்பனைகள். அதெல்லாம் உயிரின அறிவு வந்து எப்படி இருந்தது, அது வந்து வன்மை குன்றிதான் இருந்தது. அறிவு திறன் மிகவும் தாழ்ந்து இருக்கின்றது, அதுல சந்தேகமே இல்ல. நம்ம படிப்படியா தான் அறிவு திறனை வளர்த்து வருகின்றோம். இந்த உலக பிறவி ஏன் கொடுத்திருக்கார், உலக பிறவியில உலக வாழ்க்கையில் நடப்பது என்ன, அறிவை படிப்படியாக வளர்த்து வருகின்றோம். அதுதான் நம்முடைய உலக பிறவியில நடக்கின்றது. எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா நிலையில உள்ளவர்களுக்கும் பொருந்தும். சின்ன குழந்தை, வீட்டில் இருக்க குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக அறிந்து வருகிறது. பள்ளிக்கு செல்கின்ற மாணவனாக போன பிறகும் அறிவை வளர்த்து வருகின்றது. அதுக்கப்புறம் உத்தியோகம் போன பிறகும் அந்த உத்தியோகத்துறையில வந்து அறிவை வளர்த்து வருகின்றது. உலக நடப்புகளிலே, சொந்த வாழ்க்கையிலே, உலக வெளி வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அறிவை வளர்த்து வருகின்றது. அப்ப வந்து இன்னும் வளர்ந்துதான் வருகின்றது அறிவு என்றால், அப்போ எவ்வளவோ வளர வேண்டிய நிலையில் தான் இந்த அறிவு தாழ்ந்து உள்ளது என்பதுதானே அதுக்கு வந்து பொருள். அப்போ இந்த உலக பிறவியை எடுப்பதற்கு முன்னால் எவ்வளவு தாழ்ந்து இருக்கணும் இந்த உயிருடைய அறிவு எல்லாம். அந்த தாழ்ந்த அறிவு ஆணவ மனத்தை பற்றியிருக்கும், சிவத்தை எப்படி அது சார்ந்திருக்க முடியும். ஆகையினால்தான் உயிர்கள் எல்லாம் ஆணவ மனத்தை பற்றி கிடந்தன என்று சித்தாந்தம் தெளிவாக சொல்லிட்டு. சித்தாந்தம் வாழ்வியல், வாழ்வியல் என்ன இருக்கோ அதை நம்ம எதை எடுத்துக்காட்டு நம்ம சொன்னாலும் சித்தாந்தத்துக்கு நன்றாக பொருந்தும். இந்த வாழ்வியலுக்கு பொருந்தாத எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்றக்கூடிய அந்த வழக்கமே சித்தாந்தத்தில் கிடையாது, மிக தெளிவாக சொல்கின்றார்கள். ஆகையினாலே இந்த முத்தி நிலையில் தான் அந்த உயிரின அறிவு வந்து முழுமை அடைகின்றது. என்ன, சிவத்தை சார்ந்ததனாலே அந்த ஆன்மாவுக்கு சார்ந்ததன் வண்ணமா தன்மை இருப்பதனாலே அந்த சிவத்துக்குரிய அந்த முற்றறிவு முதலிய பெருங்குடங்கள் எல்லாம் இந்த உயிருக்கும் பொருந்துகின்றன. ஆனாலும் இந்த உயிருக்குரிய சிறப்புத்தன்மைன்னு சொன்னன, அந்த சிறப்புத்தன்மை என்னவென்றால் ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறியாதிருத்தல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சைவசாந்தத்தில் இந்த மாதிரி பாயிண்ட்கள்லாம் மனசிலேயே அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய பாயிண்ட்கள், அவ்வளவு அருமையான பாயிண்ட். ஒன்றே அறியும் போது இன்னொன்றை அறியாது உயிர் வந்து. அதை அடிப்படையா வச்சுதான் மாமாடியத்துல விரித்து சொல்கின்றார்கள். என்ன, அதான் வேற எதையாவது இந்த முத்தான்மா அறிந்தால் அது சிவச்சார்புக்கு தடையாகும். வேறொன்றை அறியாமையே அதற்கு வந்து அங்க சிறப்பு. என்ன முத்தான்மா சிவத்தை தான் அறியுமா, வேற ஒன்றையும் அறியாதா? ஏன் முத்தான்மா வந்து வேற எதுவுமே அறியாதா, சிவத்தை மட்டும்தான் அறியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து முத்தான்மாவுக்கு வந்து அதோட தகுதிக்கு வந்து பொருந்துமான கேட்டா அதான் அதுக்கு தகுதி. வேறொன்றே அறியாம இருக்கதான் தகுதி. ஏன் தெரியுமா, வேற எதையாவது அந்த முத்தான்மா அறிந்தது என்றால் அதற்கு சிவ பேரின்பத்திலே இடையூறு ஏற்படுகின்றது, சிவ சார்பிலே இடையூறு ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒன்றை பற்றினால் அது இன்னொன்றை விட்டுதான் பற்ற முடியும். அதனாலதான் விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு ஒன்பது குரல் சொன்ன வள்ளுவர் வந்து பத்தாவது குரல் என்ன சொன்னார், பற்றுகன்னு. பற்ற இணையா துறவுன்னு அதிகாரம் தலை கொடுத்திருக்காரு, பற்ற விடு விடுங்கார். பத்தாவது குரல் என்னடா, பற்றுகன்னு சொல்றாரு அப்படின்னா, ஒன்பது குரலையும் நான் எதுக்காக உன்னை விட சொன்னேன் தெரியுமா, இந்த சிவத்தை பெறுவதற்காகத்தான் விட சொன்னேன். ஆகையினாலே நீ சிவத்தை பெற்றால் அவனை போலவே நீயும் பற்றற்று இருக்கலாம். ஏன்னா அவன் பற்றற்றவன், நீயும் முழுக்க முழுக்க பற்றற்றவனாக இருக்க வேண்டும் என்றால், முற்ற துறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் சிவத்தை பற்று. சிவத்தை பற்றியவர்களே முற்ற துறந்தவர்கள். சிவத்தை பற்றாமல் வேற எதை பற்றினாலும், வேற எதுவுமே முற்ற துறந்தது இல்லையே, வேற எல்லா பொருளுமே தத்துவங்களோடு கூடியது, வேற எந்த எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் தான் இருப்பிடம், ஆகமும் தெளிவா சொல்லிட்டு. அப்ப அவர்களை பற்றினா அவர்கள் இருக்கிற தத்துவ கோணங்கள்ல போய் நாம பிறக்கலாம், அவ்வளவுதான். சிவத்தை பற்றி வந்தான் 36 தத்துவங்களையும் துறந்தவன், முற்ற துறந்தவன், அவனே பேரின்பத்துக்குரியவன் என்று அருமையாக சொன்னார். ஆகையினாலே அப்படி இருக்கும்போது இந்த முத்தான்மா மற்றதையே அறிய போறான். எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு அவனுக்கு வந்தாலும் அவன் சிவத்தை தவிர வேறு எதையும் என்ன செய்ய மாட்டான், அறியவே மாட்டான். அதான் சொன்னார், எல்லாம் அறியும் அறிவு உரினும் அந்த முற்றறிவு இருக்கு வாஸ்தவம் தான், ஆனாலும் இங்கு இவர் ஒன்று அல்லாது, இங்கு இந்த முத்தி நிலையில் இவர் இந்த முத்தான்மாக்கள் ஒன்று அல்லாது சிவமாகிய அந்த ஒரு பரம்பொருளை தவிர அது

0: மாற்றப்பட்டுவிட்டது என்றாலே இது சிவச்சார்பன் என்று நீங்கி மலச்சார்பை சிறிதே பொருந்திவிட்டது அப்படின்னு அங்க அர்த்தம் ஆயிடுச்சு. ஆகவே அந்த இன்னல்களுக்கெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சு நொந்து போய் அப்புறம் வந்து அவற்றின் மீது தெளிவு வந்து பற்றுவிட்டு இந்த முத்தி அடைந்திருக்கின்றது, எத்தனை பிறவிகளிலே சிவபுண்ணியங்களை ஈட்டி இந்த பிறர்க்கரிய முத்தியினை பெற்றிருக்கிறது அப்படிங்கும் போது திருப்பி போய் அந்த உலகத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு அது நினைக்குமா? பார்க்கவே மாட்டாது. ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக ஏதாவது உலக பொருள் காட்சி பட்டுது அப்படின்னா அவர்கள் செய்கை எப்படி இருக்குமா? யாராவது மனிதன் இருக்க வந்தா அப்படின்னா ஆமையோட செயல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. என்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணிரும்? அது வந்து ஓட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளும் அல்லவா? யாராவது வந்து பூமியில வந்து நடந்து போகும்போது எதுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே அவரை கண்டு அஞ்சு தன்னுடைய தலையினை என்ன செஞ்சுவிடும்? ஓட்டுக்குள்ள இழுத்துக் கொள்ளும் அல்லவா? இழுத்து தன்னை மறைத்துக் கொள்ளும். அதை போலவே உலக விடயங்கள் காட்சிப்பட்டன என்றால் உடனடியாக என்ன செய்வார்கள்? தம் முதல்வனாகிய அவர்களுக்குத்தான் அவன் வந்து தாயாக இருக்கின்றான். நாம அவன் தாயாக இருக்கும்படி நாம வந்து நமக்கு தலைவனாக இருக்கின்றான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 15.
1: மறைத்தல் பந்தம் என்றும் அருளல் வீடு என்றும் கூறப்படும். பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு என வரும் திருவாசக அடியில் திருப்பொற்சுண்ணம் 20 ஐந்தொழிலும் இவ்வாறு இரண்டாய் சொல்லப்பட்டவை காணலாம். முத்தொழிலில் அடக்கி கூறுதல். பல சமயத்தவரும்
2: இந்த தத்துவங்கள் படிக்கிற பொழுது ஒரு முன்பும் சொன்னேனோ தெரியவில்லை, ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் நம்முடைய தத்துவம் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டால் திருமுறைகள் தான் அதனுடைய சோத்திரப்பாடல்கள். அதிலே நாம் மாற்றம் காணக்கூடாது. அது சில பேர் பிடிவாதமாக சொன்னே ஏன் அப்படி என்று கேட்பார்கள். தத்துவமாக சித்தாந்தத்தை படித்தால் தோத்திரமாக வேதா திருமுறை தான் படிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த அடிப்படையெல்லாம் குழம்பி ஒரு காலத்திலே இதை நம்முடைய தமிழர்கள் பேணினார்கள். ஏனென்றால் நம்முடைய திருமுறைகள் இந்த முப்பொருள் உண்மை அடிப்படையிலே தான் மொத்த செய்தியும் சொல்லும். ஆகவே முப்பொருள் அடிப்படையிலான தத்துவத்தை படிக்கிறவர்கள் முப்பொருள் அடிப்படையான தோத்திரங்களை படித்தால்தான் ஒன்றுக்கொன்று முரண்பாடு வராது. இப்போ எதையும் படிக்கலாம் என்று வந்துவிட்டது என்றால் எதையும் நாங்கள் பொருள் அறிந்து யோசித்து படிப்பதிலே சும்மா வாய் சொல்வதாலேயே நாங்கள் படிப்பை முடித்துக் கொள்கிறோம் என்றபடியால் முப்பொருள் உண்மையை படித்துவிட்டு அதற்கு முரணான ஒரு தோத்திரத்தை படித்தோம் என்றால் விளங்கி படித்தோம் என்றால் நமக்கு புத்தியிலே குழப்பம் வந்து முப்பொருள் என்கிறார்களே இங்கே இப்படி வருகிறார்கள். ஆகவே சைவர்களை பொறுத்தளவிலே தோத்திரம் திருமுறைதான், பாத்திரம் சைவ சித்தாந்தம் தான். இந்த நிலையை நாம் விளங்கி கொண்டு படிக்க வேணும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
1: முத்தொழிலில் அடக்கி கூறுதல். பல சமயத்தவரும் பொதுவாக கொள்வது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலேயே. அதற்கேற்ப ஐந்தொழிலை முத்தொழிலில் அடக்கி கூறலாம். அங்கனம் கூறும்போது மறைத்தல் காத்தல் தொழிலில் அடங்கும், அருளல் அழித்தல் தொழிலில் அடங்கும்.
2: அதாவது ஐந்தொழிலையும் முதல் படைத்தல்லையும் அருளல்லையும் மறைத்தல்லையும் அடக்கி காட்டினார். இப்பொழுது அந்த அருளலையும் மறைத்தலையும் முத்தொழிலே அடக்கி காட்டுகிறார். அதுக்கு ஏன் அப்படி இது என்ன ஒரு வித்தை பண்ணுகிறார்களா என்றால் இல்லை.

0: பெரும்பான்மையான சமயத்தவர்கள் முத்தொழிலைத்தான் சொல்வார்கள். ஆகவே முத்தொழில் என்று நீ வழங்கிக் கொள்ளப் போகிறாய் என்றால் அருளல் எங்கே போய் பொருந்தும், மறைத்தல் எங்கே போய் பொருந்தும் என்று எடுத்து காட்டுகிறார். மறைத்தலை கொண்டு போய் எங்கே பொருத்தி காட்டுகிறார்?
1: காத்தல்,
0: காத்தலுக்குள்ளே கொண்டு போய் காட்டுகிறார். அருளலை அழித்தலுக்குள்ளே கொண்டு போய் காட்டுகிறார்.
1: அங்கனம் கூறும்போது மறைத்தல் காத்தல் தொழிலில் அடங்கும், அருளல் அழித்தல் தொழிலில் அடங்கும். திடப்பெறவே இச்செய்யுளில் ஆசிரியர் பிற தொழில்களை வாழா கூறி மறைத்தல் தொழிலை மட்டும் திடப்பெறவே என அடை கொடுத்து குறித்துள்ளமை நோக்குதற்குரியது.
0: உங்களுக்கு இப்ப தமிழோடு பரிச்சயம் ஏற்பட்டபடியால் அதிகம் பிரச்சனை இல்லை. வாழா கூறி என்பது உங்களுக்கு என்னென்று தெரியும் தானே? வெறுமனே கூறி,
1: வெறுமனே கூறி. திடப்பெறவே என அடை கொடுத்து குறித்துள்ளமை நோக்குதற்குரியது. ஏனைய தொழில்களை மாணாக்கர் எளிதில் விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் மறைத்தல் தொழிலை விளங்கிக் கொள்ளுதல் அத்துணை எளிதன்று. அதன் நோக்கம்
0: விளங்கிவிட்டால் அது மறைத்தல் தொழிலாக இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மறைத்தல் என்பதே விளங்க முடியாமல் பண்ணுவது தானே. ஆகவே அந்த தொழிலை விளங்கப்படுத்துவதற்கு சொல்லுகிற பொழுது திடம்பெறவே என்ற அடைமொழியை சேர்க்கிறார் என்கிறார்.
1: ஆனால் மறைத்தல் தொழிலை விளங்கிக் கொள்ளுதல் அத்துணை எளிதன்று, அதன் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுதலும் எளிதன்று. அதனை கருதியே ஆசிரியர் அடைமொழி தந்து மறைத்தலின் நோக்கத்தை கிளந்தெடுத்து கூறுகின்றார். திடப்பெறவே என்பதை
0: தவிர, தமிழை தவிர வேற எந்த மொழியும் நம்முடைய சமயத்தோடு உறவு கொண்டாட முடியாது. இந்த அளவு உறவு கொண்டாட முடியாது. இதை சொன்னால் இப்ப அடிக்க வருவார்கள். அதனாலே யாழ்ப்பாணத்திலே ஒரு தொடர் பிரயோகத்திலேயே இருக்கிறது, சைவமும் தமிழும் தான் சொல்வார்கள். தனியே தமிழ் தமிழும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இங்க பாருங்க, கவிதைக்குள்ளே ரொம்ப கடினமான ஒரு வெண்பா வடிவத்துக்குள்ளே தத்துவம் சொல்லுகிறார். தத்துவத்தை சும்மா சொல்றதே கஷ்டம். இங்க பாருங்க, நாங்க படுகிற பாடு தெரியுறதுதானே, இதே சும்மா வார்த்தைகளுக்குள்ளே அடக்குவதே கஷ்டம். கவிதைகளுக்குள்ளே மிகச்சிரமமான வெண்பா வடிவத்துக்குள்ளே சொல்லுகிறார். அதற்குள்ளேயும் பாருங்கள், இந்த கவிதையாக சொல்லுகிற பொழுதும் இந்த திடம்பரவே என்று ஒரு சொல்லை எடுத்து வைத்துக் கொண்டு, அல்லது ஒரு அந்த அடையை எடுத்து வைத்துக் கொண்டு, அதற்கு நயங்கள் சொல்லுகிற தன்மை என்பது தமிழிலே தான் வருது. வேறொரு கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்கிறார்கள், அது வெறும் வசனங்களாக சொல்ல முடியுமே தவிர இப்படி பாடலாக, கேட்க இனிமை தருகிற பாடலாக, பொருள்நுட்பமுடைய விஷயங்களாக சொல்ல முடியாது. அது நான் அவர்களை குற்றம் சாட்டி சொல்லவில்லை, அது இந்த மொழியோடு இயைந்து வரவில்லை, மொழியோடு இயைந்து வரவில்லை. அதெல்லாம் பிற்காலத்திலே வேறு வேறு இடங்களில் இருந்து வந்தபடியால் இணைக்கப்பட்டிருக்கிறதே தவிர இணையவில்லை. சைவ சமயமும் தமிழும் இணைந்து போய் நிற்கிறது. நம்முடைய நாட்டிலே பிறந்ததான சமயங்களுக்கும் மொழிக்குமான தொடர்பு இதுதான். ஆகவே நாங்கள் சைவர்களாக பிறந்தோம் என்கிற பெருமையை விட தமிழர்களாக பிறந்தோம் என்றும் பெருமைப்பட வேண்டி இருக்கிறது. இவ்வளவு அற்புதமான ஒரு கவிதை ரூபத்திலே தத்துவத்தை கொண்டு வந்து பொருத்தி இவ்வளவு சுலபமாக இவ்வளவு நுட்பமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெருமை.
1: ஆனால் மறைத்தல் தொழிலை விளங்கிக் கொள்ளுதல் அத்துணை எளிதன்று, அதன் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுதலும் எளிதன்று. அதனை கருதியே ஆசிரியர் அடைமொழி தந்து மறைத்தலின் நோக்கத்தை கிளந்தெடுத்து கூறுகின்றார். திடப்பெறவே என்பதற்கு உறுதியடையும்படி என்பது பொருள். உயிர்கள் உறுதியடையும்படி மறைத்தலை செய்கின்றான் என்பது கருத்தாகிறது. உறுதியடைதல் என்றால் என்ன? ஆணவ மதத்தின் தூண்டுதலால் உயிர் யான் யான் என்று எச்செயலுக்கும் தன்னையே தலைவனாக கொண்டு செருக்குற்று நிற்கும். இறைவனது மறைத்தல் தொழிலால் உயிர் பிறப்பு இறப்புகளில் மாறி மாறி சுழன்று அளவிலாத துயரங்களை மாறி மாறி அனுபவிக்கும் போதுதான் உயிரை பிடித்துள்ள ஆணவ மலத்தின் சக்தி குறையும். அறியாமை தேய்ந்து நல்லுணர்வு தோன்றும். தனக்கென ஒரு செயலும் இல்லை என்பதையும் எல்லாம் அவன் செயல் என்பதையும் சிறிது சிறிதாக உணரும்.
0: ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதாவது யான் யான் என்ற அந்த உணர்வு, ஆணவ முனைப்பு தருகிற யான் யான் என்ற உணர்வு எல்லா விஷயத்திலும் கலக்கிறது. சுருக்கமாக சொன்னால் யான் சித்தாந்தம் படித்து விட்டேன் என்பதும் ஆணவத்தினுடைய வெளிப்பாடுதான். இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் வெளியிலே வர வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேணும் என்றால், அருணகிரிநாதருக்கு முருகன் செய்த உபதேசம் சும்மா இரு. திருவண்ணாமலையிலே தற்கொலைக்கு முயற்சிக்கிற அருணகிரிநாதருக்கு இவ்வளவும் தான் சொன்னார் உபதேசம் என்றால், நாங்களே எத்தனை மணித்தியாலும் பேசினார், எவ்வளவு நேரம் சொன்னார், அப்படித்தானே எங்களுக்கு உடனே தெரியும் உபதேசங்கள் எத்தனை, இப்ப என்ன என்ன பாட்டு சொன்னார் ஒன்றும் இல்லை. முருகனுக்கு நாக்கை நீட்ட சொல்லி ஓம் என்ற பிரணவத்தை எழுதிவிட்டு சும்மா இருந்து விட்டு போய்விட்டார். இதெல்லாம் என்ன என்ன ஏதோ வாக்கியம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த அந்த வார்த்தை காதல விழுந்த உடனேயே ஞானம் உதிக்க தொடங்கும். அதுதான் அந்த குரு வாக்கியத்துக்கு இருக்கிற சிறப்பு. இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பேசுகிறோம், படிக்கிறோமே தவிர ஞானம் உதிக்கவில்லை. நாங்கள் வார்த்தைகளையே தொகுத்து தொகுத்து இந்த விஷயத்தை பாட்டை விளங்கி கொண்டிருக்கிறோமே தவிர, சுத்தமான ஒரு ஞானியினுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த படிப்பு கிடைப்பு எல்லாத்தாலும் வருவதாகிய ஞானம் என்று ஆன்மாவிலே வர வேண்டும். அது வந்தால்தான் அது இந்த ஞான குரு என்று பெயர். நாங்கள் இப்ப படிக்கிறதெல்லாம் வித்யா குரு. நாங்கள் ஒரு வித்தை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த வித்தையாலே ஒரு சிலருக்கு ஞானம் வரலாம், ஒரு சிலருக்கு வித்தை விளங்காமல் போகலாம், ஒரு சிலர் இந்த வித்தையை படித்து பிழையாக விளங்கலாம். இந்த இதை இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் இதுல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஞான குருவிடம் பாடம் கேட்கிற பொழுது என்னென்றால், அவர் ஒன்றும் அவருக்கு இதெல்லாம் அம்பத்தொரு பாட்டு சூத்திரம் பயனற்று சூத்திரம் இது ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒன்று சும்மா சுண்டி விடுவார். இப்படி சுண்டி விட்ட உடனே கடற அப்படியானால் அந்த குரு எங்கே இருக்கிறார் சீக்கிரம் சொல்லுங்கள் என்னென்று இங்க நினைச்சு. அந்த குரு நாம் தேடி பிடிக்கக்கூடியவர் அல்ல, அவர் நம்மை தேடி பிடிப்பார். அதுதான் அந்த குருவுக்கு இருக்கிற சிறப்பு. அதாவது பக்குவப்பட்டு இனி இந்த ஆன்மா எனக்குரியதென்று இறைவன் உறுதி செய்த உடனே அவரே வந்து சும்மா ஒரு ஒரு தொடுகை செய்வார். தொடுகை என்பது அது வார்த்தையாலே இருக்கலாம், மனதாலே இருக்கலாம், உடையாலே இருக்கலாம், அதான் அந்த திச்சை மனசு திச்சை ஸ்பரிச திச்சை என்று சொல்ற சும்மா ஒரு தொடுகை செய்வார். செய்த உடனே ஆன்மா ஆணவ மலத்திலிருந்து கலரும். அது எப்படி என்றால், இந்த அதுக்கு உதாரணம் சொல்வார்கள், வெள்ளரி பழம். தோட்டங்களிலே வெள்ளரி பழம் பார்த்தவர்களுக்கு தெரியும், பெரிய பழம். அதான இயற்கையை கவனிக்கிற வாய்ப்பையே விஞ்ஞானம் நமக்கு அடைத்து நம்மை எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்களிலே சிறை வைத்து விட்டது. இயற்கையை கவனித்தால் தான் தெரியும், வெள்ளரி பழம் கொடியிலே பெரிய பழமாக இருக்கும். அதை பிடுங்குவதானால் ரொம்ப கஷ்டப்படணும் ஆரம்பத்தில். பழுத்த உடனே, அது நல்ல பழுத்த நிலை வந்த உடனே சும்மா தொட்ட உடனே காம்புல இருந்து விடுபட்டது. எல்லா பழுத்துக்கும் உரியது வெள்ளரி பழத்திலே அது ரொம்ப நுட்பமாக தெரியும். பழுத்த உடனே ஒரு குருவி வந்து உட்கார்ந்தாலே பழங்கள் ரெண்டு படுத்தது. அதுபோல ஞான குரு எப்படி கிடைப்பார் என்று கேட்டால், இந்த படிப்பு கிடைப்பு இந்த புத்தகம் உண்மை விளக்கம் சித்தாந்த விளக்கம் இதெல்லாம் இது வித்யா குரு. அப்ப இதனுடைய தேவை இல்லை என்றால் இதை ஏன் படிப்போம் என்றால், இது அந்த இடம் நோக்கி நம்மை நகர்த்தக்கூடிய நூல்கள் அவ்வளவுதான். இதை படிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஞானிகள் ஆகிவிட்டதாக தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் அப்படின்னு பல பேர் நினைத்து சிவபெருமானுக்கே காடியன்களாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்தாந்தம் படித்தவர்கள் தாங்கள் தான் சிவபெருமான் இப்படி பண்ணப்படாது, அவர் இது பண்ணப்படாது என்று எல்லாரையும் பிரயத்தித்துக் கொண்டு, அதனாலதான் சேர்க்கிறார் என்ன செய்தார் உடை தருகிறார் அந்த எண்ணத்தை. எனக்கு சைவத்திலே வர்ற பெருமை என்பது இதுதான். சேர்க்கிறார் என்ன செய்கிறார், மிக உயர்ந்த ஞானிகளையும் படைத்து காட்டுறார், ஒன்றும் இல்லாததையும் படைத்து காட்டுறார். வேடுவன ஒரு வேடுவனுக்கு அரண் அல்ல முத்தி, நல்லா படைத்த நாவுக்கருக்கு 81 வயசுலே முத்தி. இது என்ன ஏன் இப்படி எல்லாம் பண்ணினார் என்றால், இது விளங்கிக்கோள், இதெல்லாம் உன் விஷயத்திலே இல்லை, இறைவன் தீர்மானம் பண்ண வேணும். இறைவன் தீர்மானம் பண்ணிவிட்டார். ஒரு வார்த்தை, அதான் வார்த்தை சொல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே தாய்மானவர் சொன்னார். வார்த்தை சொல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே, ஒன்னும் பண்ண தேவையில்லை. அது வந்து சும்மா ஒரு சொல்லி சொல்லும், அருணகிரிநாதருக்கு சும்மா இரு இவ்வளவு தான். அந்த ஒரு வார்த்தையே சுழன்று சுழன்று சுழன்று சுழன்று சினிமா படங்கள்ல காட்டு வர கொண்டு போற மாதிரி கொண்டு போய் பக்கண்ட ஆன்மாவை கலட்டி. ஆகவே இவை எல்லாம் கூட நாங்கள் படிக்கிற படிப்பு, அதுலயும் நான் முன்பு சொன்னேன் திரும்பவும் சொல்லுகிறேன், தத்துவ படிப்பு படிக்கிற பொழுது ஒரு பெரிய திமிர் வரும். ஏனென்றால் சூக்குமத்தை யாராகிற அறிவு இது. நாங்கள் படிக்கிற பொழுது இது என்ன, இந்த அணு என்ன வடிவமானது, இது கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதா, நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக படுறோம் எப்பாடு, அதன் நிறம் என்ன, அது கலர் என்ன, அது இன்றைய விஞ்ஞானத்தோடு எப்படி பொருந்துறது, இதெல்லாம் விளையாட்டுகள். இதுக்குள்ளே மாட்டிக்கொண்டோமானால் வெளியிலே பெறவே மாட்டோம். அதனாலதான் படிப்பறிவு இல்லாதவன் டக்குண்டு கடவுளை அடைஞ்சிட்டான் என்று அர்த்தம். அண்ணப்பருக்கு படிப்பறிவே கிடையாது. கண்டார் கண்ட ஆறாவது நாள் முத்தி, அது அது ஒரு அது ஒரு பெரிய ரகசியத்தை சேர்க்கலார் சொல்லுகிறார். ரொம்ப அறிவிருந்தால் ஆராயத்தல் அறிவினுடைய வேலையே ஆராய்வது. அதனால பாருங்க, நான் இதை வலியுறுத்தி இவ்வளவு நேரமா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாங்கள் இந்த தத்துவத்தை தீயெய்தும் பொருட்டு கற்கிறோம் என்று நான் முன்னமே சொல்லிவிட்டேன். திருக்குறளை வாழும் பொருட்டு கற்கிறோம், தத்துவத்தை முத்தி அடையும் பொருட்டு கற்கிறோம். ஆகவே இதை அடிக்கடி மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும், அடிக்கடி மனதிலே நினைத்துக் கொள்ளும். இந்த குரங்குக்கு அடி போட்ட கதை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லவா, சாமியார் வீட்டிலே குரங்கு வளர்க்கிறார், அது ஒரு விருந்தினர் வருகிறார், சாப்பாடு அது எல்லாம் பழக்கி வச்சு சாப்பாடு போடுகிறது. சாமி உபரதிரம் போடுகிற பொழுது ஒரு அடி, ஒரு பெரிய பிரம்பு வச்சு குரங்கு சோறு போட்டவனே அடிக்கிறார், கறி போட்டவன் அடிக்கிறார். இந்த வந்தவனுக்கு சைக்கி வச்சு ஏனப்பா இந்த அடி அடிக்கிறது, அது வேலை சரியா செய்வது என்ற உடனே அடிக்காமல் விட்டு காட்டுறேன் பார் என்று விட்ட உடனே அது சாம்பாரை விட்டுட்டு பார்த்தது சாமி அடிக்கல, சாம்பார் இருந்தது சாமியார் தலையில ஊற்றி. நம்ம புத்தியும் அப்படித்தான், அடித்து கொண்டே இருக்கவர் அடிக்காத பட்சத்திலே அது தன்னை அறிஞ அறிவு அறிவை ஒரு மகுடமாக சூட்டி கொண்டு ஆடத் தொடங்கிவிடும். தத்துவ படிப்பிலே அது ரொம்ப தெளிவாக என்றால் கல்வி அறிவு என்ன செய்யும் என்றால் வித்தை அறிவு ஆராய்ச்சி அறிவை தரும். இது அதுவா அதுவா இதுவா என்று போட்டு முடிவு செய்து மற்றவனுக்கு தெரியாத கேள்விகளை கேட்டுவிட்டு பிறகு அந்த கேள்விக்கான விடை எனக்கு தெரியும் என்று பெருமைப்பட்டு இதுக்குள்ளே கடவுள் காணாமல் போய்விடுவார். இதை புரிந்து கொள்ளுங்கள். அதான் கருடாழ்வார் வருகையிலே கம்பன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆராயின் ஏதும் இலையாதி. ஆராய தலைப்பட்டால் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவான் கடவுள், ஆராய்ச்சி தான் நிற்கும். அப்போ ஆராய வேண்டும், அதே நேரத்திலே ஆராயத்திலிருந்து தப்ப வேண்டும், பந்தத்துக்குள்ளே போக வேண்டும், பிறகு அதிலிருந்து விடுபடவும் வேண்டும், அப்பொழுதுதான் முக்தி வரும் என்கின்ற உண்மையை ஒவ்வொரு நிமிஷமும் தத்துவம் படிக்கிற பொழுது படித்துக் கொள்ளுங்கள். திடீரென்று தன் நிலையை காட்ட ஆரம்பிக்கும், நான் இதை கண்டுபிடித்து விட்டேன், அதை படித்து விட்டேன், எனக்கு இது விளங்கி விட்டது என்று நினைக்கிற நினைப்புகள் எல்லாம் தூக்கி மூளையிலே போட்டுட்டு படிக்க வேண்டும் என்பதை இடையிடையே சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நீங்கள் தொடரலாம்.
1: தனக்கென ஒரு செயலும் இல்லை என்பதும் எல்லாம் அவன் செயல் என்பதையும் சிறிது சிறிதாக உணரும்.
0: இதுவரை இருக்கிறேன், இந்த குருவாசகம் வார்த்தையாகத்தான் வர வேண்டும் என்பது கூட இல்லை, ஒரு வாசனையாக கூட வரலாம். இதெல்லாம் இந்த அதிநுட்ப விஷயங்கள் நான் சொல்லுகிறேன். சில நேரத்திலே குறிப்பிட்ட ஒருவனுக்கு ஒரு ஒரு வாசனை கட்டென்று ஞானத்தை உரிய பணி, ஒரு சத்தம் ஒரு ஒரு குருவியினுடைய சத்தம் வந்துவிடும், கண்ணிலே காணுகிற ஒரு காட்சி சும்மா ஒரு இலையை பார்க்கிறோம் டக்குன்று அதுக்குள்ளே இருந்து முத்தி வந்துடும். அதனாலதானே பாரதியார் பாடினா காக்கை சிறகின் இல்லையே நந்தலாலா, அவருக்கு முத்தி நிலை வந்துவிடுங்க, என் கரிய நிலம் தோன்றுகிறதே நந்தலாலா. ஆகவே இதெல்லாம் ஞான உருவை வரிவிப்பதற்கான முயற்சி, அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஞான உருவை எல்லாரும் பல பேர் இந்த தவறை செய்கிறார்கள், ஞான உருவை எங்க எங்கே இந்த தேடித்திருந்து ஞான உருவை சுற்றி தாங்களும் கட்டு ஞான உருவையும் கிட பண்ணி புத்துதான் இப்ப சமயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு இப்ப நாங்கள் நினைப்போம் ஒரு குரூப் சேர வேணும் என்று கொஞ்ச நேரத்தை கொஞ்சம் பேர் நினைப்போம், அடைய கடவுள் குருவாக வருவதுன்னா ஒரு 25 பேராவது வேண்டாமா அந்த பகுதியோடு, அப்பதானே கடவுள் வரலாம் என கேட்டு இந்த ஒரு கிளாஸ் நடத்துறதுன்னா ஒரு 15 பேராவது வேண்டாமா என்ற மாதிரி நினைக்கிறோம் இல்லையே, அது தாபம். ஒரு ஆன்மா பக்குவப்பட்டாலும் ஆண்டவன் ஞான குருவாக வருவான், ஏதோ விதத்திலே தேடி வந்து அந்த குருவை விடுவித்து அந்த மாணவனை விடுவித்து தான் போவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வழிபாடினது கூட கூப்பிட்டா மலர் தேடி வந்து வரும், அதால் குறிப்பிட்டா கொய்யாவை கிழிவத்து. பக்குவப்பட்ட ஆன்மா வந்து விட்டால் இறைவன் பறந்து ஓடி வருவான். ஏனென்றால் இறைவன் தவம் கிடக்கிறானான், என் பிள்ளைகள் எல்லாவரும் வெளிநாடுகளுக்கு போய் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள், இப்ப என்னிடம் திருப்பி வருவார்கள் என்று இறைவன் தவம் கிடக்கிறான். ஆகவே ஒரு ஆன்மா வந்து விட்டாலே அது ஒரு 10 அடி வந்தால் ஆண்டவன் 100 அடி முன்னே வருவானா, என் புள்ளி வர்றான் என்று கட்டிப்பிடித்துக் கொள்வதற்காக வருகிறானா. ஒரு வைஷ்ணவ பாடல் நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எங்களுடைய திருக்குறள் வகுப்பிலே எனக்கு அந்த பாடல் முழுதாக தெரியாது, ஒரு வைஷ்ணவ அடியார் ஆழ்வார் பாடல்களிலே ஒரு பாடல், அது இந்த இறைவனுடைய பெருமாளுடைய வடிவம் சொல்லும், எதனுடைய ஒளி எதிலே வந்தது என்று ஆராய்ச்சி பண்ணுவார். முகச்சோதி உந்தன் முடிச்சோதி, முடிச்சோதி உந்தன் முகச்சோதி ஆனதுவோ என்று பாடல் தொடங்கும். முடியினுடைய உன்னுடைய முடியினுடைய ஒளிதான் உன்னுடைய முகமொழியானதா, அல்லது முகச்சோதி உந்தன் முடிச்சோதி ஆனதுவோ மாறி, அல்லது முகச்சோதியாலே முடி ஒளிகிறதா, முடியாலே முகமொழிகிறதா, இப்படியே ஒவ்வொன்றாக சொல்லிக்கொள்ளி வந்து பாடலை முடிப்பார். கடைசியிலே அடிச்சோதி என்ன தாமரையாய் தாமரையாலே பாதம் ஒளிபெறுகிறதோ அல்லது ஒளியாலே பாதம் ஒளிபெறுகிறதோ என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாட்டை நீங்க எடுத்து பாருங்க, முழுசா பாடம் இல்லையா, இந்த குருநாதர் ராதாகிருஷ்ணய்யா சொல்லுவார். இதுலயே ஒரே ஆசிரியர்கள் ஒரு கேள்வி எழுப்பார்கள், இந்த பாட்டிலே இறைவனை பாடுகிற பொழுது பாதாதிகேசமாக பாட வேணும் என்பது மரபு, நான் தானே சொன்னேன், இதெல்லாம் நாம் வகுத்து கொண்ட சட்டங்கள், ஞானத்துக்கு சட்டம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் உடை தெரிஞ்சு விட்டு போயிடும். இவர்கள் இந்த சட்டத்தின்படி வந்தவர்கள் கேள்வி கேட்பார்கள், பாதத்திலே இந்த அளவா பாடியிருக்க வேணும், என்னென்று இவர் முகச்சோதி முடிச்சோதி உந்தன் முகச்சோதி ஆனதோ என்றால் தலையில இருந்து தொடங்குகிறார். இதெல்லாம் பொது சட்டங்கள், சரிய கிரியை சட்டங்களை தவிர யோக ஞானத்துக்கு இந்த சட்டம் இல்லை. நாவுக்கரசர் பாடுகிற பொழுது வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், பலர் சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும், கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண் குழைதோடு தோடும் என்று ஒரு பாடல் இருக்கிறது திருத்தாண்டகத்திலே ஒரு பாடல். அதுல அவர் என்ன பாடுவார் என்றால், படிவேறு திரிசூலம் தோன்றும், தலைக்கு மேலே இருந்தே பாட்டு தொடங்குவார், திரிசூலம் அதுக்கு மேலே நிற்குதான். படிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், பலர் சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும், அப்போ தலையிலிருந்து பாடுறார். அவை சட்டம் எல்லாம் பெரும்பான்மை பற்றியதை விட விதிவிலக்குகளுக்கு சட்டமே கிடையாது. அவரை இதை தூக்கிறஞ்ச உடனே உரையாசிரியர்கள் கேட்டார்கள், இவர் எப்படி பாடலாம், முடிச்சோதி முகச்சோதியானதுவோ என்று கேட்டதுக்கு, இந்த வைஷ்ணவ உரையாசிரியர்கள் போல நயம் மிகுந்த உரையாசிரியர்கள் உலகத்திலே கிடையாது. அவர் என்ன சொன்னார் ஒருத்தர், அது பாடினது தப்பில்லை, ஏன் அப்படி பாடினார் என்றால், பெரியாழ்வார் பெரியாழ்வாரோ யாரோ இந்த நாலு பேர்ல யாரோ ஒரு ஆளுக்கு பாட்டு, இந்த பாடல்கள் இப்ப ஏன் பாடினார் என்றால், இத்தகைய பக்குவம் பட்ட ஒரு ஆன்மா வருகிறது என்று தெரிந்தவுடனே அவரை வரவேற்க திருமால் குனிந்து கும்பிட்டு கொண்டு ஓடி வந்தார். இப்படி ஒரு ஆன்மா தன்னை நோக்கி வருகிறது என்ற உடனே திருமால் குனிந்து கும்பிட்டு கொண்டு ஓடி வந்தார். அதனாலே அவருக்கு முதல் முதல் முடிதான் தெரிந்தது, அதனாலே முடிச்சோதி இந்த முகச்சோதியானது என்று அங்கிருந்து ஆரம்பிச்சார். இது இப்படி நயக்க இந்த சமயம் தான் அனுமதி தரும், இந்த தமிழ் தான் அனுமதி தரும். ஆகவே இறைவனுடைய திருவருள் எப்படியும் வந்து கிடைக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது கல்வி உட்பட எல்லா சிறையையும் ஒழித்து விட வேண்டும். நிதி பெண்டில் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகு என்றார் திருவாசன். அவர் லிஸ்ட் பண்ணுகிறார், எதாவது கடவுள்கிட்ட போகக்கூடாது என்று லிஸ்ட் பண்ணுகிற பொழுது, வைத்த நிதி, வைத்த நிதி என்பது பேங்க்ல இருக்கிற காசு, வைத்த நிதி பெண்டில் அது துப்புரவா போக விடாது, அம்புட்டா அம்புட்டதுதான், மக்கள் பிள்ளைகள் குலம் ஜாதி, மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகு, அதுல அந்த லிஸ்ட்ல எதை சேர்த்தனா கல்வியையும் சேர்த்து விட்டார். இதெல்லாம் நம்மை ஆண்டவனிடம் போகாத விஷயங்கள், இதை உடைத்து கொண்டு வெளியிலே வருகிற போதுதான் உண்மையான ஞானம் கிடைக்கும். ஆகவே முதல் பற்றுதலை பண்ணி மறைத்தலை சொல்லி தந்து பிறகு வீட்டை சொல்லித் தருகிறார் என்பதுதான் இவருடைய கருத்து.
1: இதுவரை தன்னையே பெரிதாக மதித்திருந்த உயிர் இப்பொழுது இறைவனே என் வாழ் முதலாகிய பொருள் என்று உறுதியை பெறும்.
0: இந்த வார்த்தை மணிவாசர் பயன்படுத்துகிற வார்த்தை, ஒற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே என்று உணர்ந்தது பூமன பூம்புணல் பாட்டு, அதாவது திருப்பள்ளி எழுச்சியில வரும் அந்த பாடலை எடுத்து பாருங்கள், போற்றியன் வான் முதல் ஆகிய பொருளே. இந்த வார்த்தை நான் சிலர்க்கிற வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்ன சொன்னார் என்றால், இறைவனை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கைக்கு முதல் நீதான் என்கிறார். முதல் என்றது கேபிட்டல், இங்கிலீஷ்ல சொன்னதே தமிழ் விளங்குகிறது. எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன முதல் போட்டிருக்கிறேன் என்றால், உன்னைத்தான் நான் முதலாக போட்டிருக்கிறேன், ஆகவே நீதான் எல்லாம் பார்த்துக்கணும், போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே அந்த வார்த்தைக்குரியவும் சொல்கிறார்.
1: இதுவரை தன்னையே பெரிதாக மதித்திருந்த உயிர் இப்பொழுது இறைவனே என் வாழ் முதலாகிய பொருள் என்று உறுதியை பெறும். ஆடை நெய்யும் இடத்தில் நூல் இழைகளின் ஊடே இங்கும் அங்கும் மாறி ஓடும்
0: குழல் எங்கள் எல்லாருக்கும் வாழ் முதல் வேறே. நான் படித்த படிப்பு வாழ் முதல், என்னுடைய குடும்ப பெருமை என்னுடைய வாழ் முதல், என்னுடைய அழகு என்னுடைய வாழ் முதல். நடிகர்களுக்கு எல்லாம் வாழ் முதல் என்றால் அவர்கள் அவர்களுடைய அழகுதான், இழந்து போனா எல்லாம் போயிருப்பேன். இப்படி ஆளுக்கு ஒரு முதல் வைத்திருக்கிறோம். இந்த முதல் எல்லாம் அழியக்கூடிய முதல்கள். செல்வம் அழிந்துவிடும், அழகு அழிந்துவிடும், கல்வி அழிந்துவிடும், எல்லாத்திலையும் பிரயோசனம் இல்லை. அழியாத ஒரு புதலே ஒரு பொருளை வாழ்க்கைக்கான முதலாக வைத்திருந்தால் நாமும் அழிய மாட்டோம். அதனாலேதான் மணிவாசகர் அழியாத பொருளை தன்னுடைய வாழ்க்கையின் முதல் என்கிறார். வாழ் முதல் ஆகிய பொருளை.
1: ஆடை ஆடை நெய்யும் இடத்தில் நூல் இழைகளின் ஊடே இங்கும் அங்கும் மாறி மாறி ஓடும் குழல் போல எனது உள்ளம் உலக ஆசைகளில் பட்டு அலைந்தது. அதனால் உன்னை மறந்தேன். மயக்கத்தை செய்யும் உடம்பிலே கிடந்து இழைத்தேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலம் என்று இறைவரிடம் முறையிடும். உலகத்தை நோக்காது இறைவனையே நோக்குகின்ற இந்த உறுதிதான் உயிரின் பக்குவ நிலையாகும்.
0: அதாவது இந்த நூல் நெய்கிற பொழுது அந்த நடுவிலே அது ஏதோ ஒரு பேர் கூடையோ ஏதோ சொல்வார்கள். அது இப்படி ஒரு பக்கம் மூலம் இப்படி ஒரு பக்கம் மூலம் வாழ்க்கையும் அப்படித்தான். அப்பப்ப இறைவனிடமும் தொட்டுக் கொள்கிறோம், இறைவனையும் தொட்டுக் கொள்கிறோம். பிறகு உலகத்திலே ஒரு பக்கத்துக்கு ஓடி விடுகிறோம், மாறி மாறி ஓடுகிறோம். பக்குவம் கூட கூட நிற்கிற பகுதி கூடும். பக்குவம் குறைய குறைய எங்களுக்கு உலக பக்கமாகவே நின்று அப்பப்ப மனம் போய் ஆண்டவனை தொட்டுவிட்டு வரும். பக்கவும் கூடுகிற பொழுது அந்த பக்கமாக போய் நின்று அப்பப்ப இங்கு வந்து விட்டு போகும். இதெல்லாம் பக்குவம் கூடுகிறது குறைவதை அறிவதற்கான பரிசோதனைகள். உலகத்திலேயே அதிக நேரம் நின்று எங்களுக்கு எல்லாம் அதுதான் நிலைமை. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கடவுள்கிட்ட போய் நின்றாலே மனம் பெரிய விஷயம், மற்றபடி உலக விஷயத்துக்குள்ளே வந்து விடுகிறது. ஞானியின் ஞானத்தன்மை கூட கூட கூட கடவுள்ல போய் நின்று எப்பயாவது உள்ளதுக்கு இந்த அது இடையிலே ஒரு தடுமாற்றமான ஒரு நிலை இருக்கிறது. பலதரம் நான் அந்த வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது எதை பிடிப்பது, இந்த பிடிப்பதா அங்க பிடிப்பதா என்று ஒரு குழப்பம் வரும். இதெல்லாம் படிக்கிற பொழுது ஒரு எல்லையிலே ஒரு குழப்பம் வரும். மணிவாசகரான மணிவாசகரே தான் அந்த குழப்பத்துக்கு உட்பட்டே நிற்கிறார். இறைவன் வந்து கூப்பிட போக முடியவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், உலகம் ஒரு பக்கம் பிடித்து இழுத்தது, நான் உன்னை விட்டு விட்டேன், பல பேர் உன்னோடு வந்து விட்டார்கள், நான் இழுத்து விட்டு விட்டேன் என்று கதறி எழுகிறார். திருவாசகம் பல பாடல்களையும் அந்த செய்தி உண்டு. அவர் அதற்கு சொல்லுகிற அந்த வரி, எனக்கு அந்த வரி எங்க வருதுன்றும் மறந்து போச்சு. அந்த வரி பிடிக்கும். ரெண்டிலையும் என்ன என்ன உங்களுக்கு அந்த வரி ஞாபகம் இருக்குதா? என்னமோ அது சொல்றேன். அது அதாவது இரண்டு மிலி தமியனேனை என்பார். இரண்டு மிலி தமியனேனை சென்டருக்கு வர்ற பொழுது ஒரு பக்கத்துல இருக்கிறது பிரச்சனையே இல்லை. உலகிலேயே வாழ்ந்துருவோம். ஞானத்துக்கு போயிட்டாலும் பிரச்சனையே இல்லை, ஞானத்துக்கு வாழ்ந்துருவோம். கொஞ்சம் மேல போகிற பொழுது உலகத்திலையும் வாழ முடியாது, ஞானத்திலையும் வாழ முடியாது. ஞானத்திலே இப்படி ஒரு நிலை உண்டு. அது ரொம்ப அந்த அது எங்க ஊர் பாசையில அந்தரமான நிலை. எங்க யாழ்ப்பாணத்திலே அந்தரம் இவன் அந்தரப்படுறான் என்று சொன்னால் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று நிற்கிற நிலை. அதுக்கு அந்தரம் என்று சொல்ற. அதாவது இடைநிலையிலே கிடந்து குழம்புவோம். மணிவாசகர் சொல்லுகிறார், நான் அப்படித்தான் ஆண்டவனே இருந்தேன். இரண்டு மிலி தமியனேனை என்கிறார். அங்கேயும் சரியா இல்லை இங்கேயும் சரியா இல்லை. அது அது இல்லாமல் ஒரு நிலைக்கு போவதுதான் உண்மையான ஞானத்தினுடைய அடிப்படை. அதைத்தான் இந்த இந்த இந்த நெய்கிற பொழுது இந்த குழல் ஓடுகிறதுக்கு சான்றாக சொல்லுவார்.
1: அதனால் உன்னை மறந்தேன். மயக்கத்தை செய்யும் உடம்பிலே கிடந்து இழைத்தேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலம் என்று இறைவனிடம் முறையிடும்.
0: அடைக்கல பத்து என்று திருவாசகத்திலே ஒரு தொடர் இது இருக்கிறது. 10 பாடல்கள், அதை படியுங்க.
1: உலகத்தை நோக்காது இறைவனையே நோக்குகின்ற இந்த உறுதிதான் உயிரின் பக்குவ நிலையாகும். இந்த உறுதி நிலையை உயிர்கள் பெறும் பொருட்டே இறைவன் மறைத்தல் தொழிலை செய்கின்றான். இவ்வாறெல்லாம் விரித்து பொருள் கொள்ளும்படியாக திடப்பெறவே என்ற சிறிய அடைமொழியை அமைத்துள்ள ஆசிரியரின் சொல்லாட்சி எண்ணி மகிழ்தற்குரியது.
0: இந்த திடம்பெறவே என்ற அடைச்சொல்லை விளங்கப்படுத்துவதற்காக இப்படி எல்லாம் ஓடி தெரியாமல் உறுதிப்பட்டு இறைவனிடம் சேர்வதை சொல்வதற்காகத்தான் அந்த திடம் பிறவை என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது பாடலில்லை என்று நூலாசிரியர் விளங்கப்படுத்துகிறார். அடுத்த தலைப்பு என்ன?
1: ஐம்பூதங்களின் செய்தி தொகுப்பு. இதுவரை சொன்னது அப்படியே தொகுக்கிறாருங்க,
0: அதை சொல்லுங்க, அதை படிங்க.
1: இதுவரையில் நாம் அறிந்த ஐம்பூதங்களின் வடிவம் முதலிய செய்திகளை இங்கே தொகுத்து கூறுவோம். பிருத்வி அதாவது மண், வடிவம் நாற்கோணம், நிறம் பொன்மை, குறி அதாவது அடையாளம் வஜ்ராயுதம், எழுத்து லகரமை, அதிதெய்வம் பிரமன். அப்பு அதாவது நீர், வடிவம் அரைவட்டம், நிறம் வெண்மை, குறி தாமரைப்பூ, எழுத்து வகரமை, அதிதெய்வம் திருமால். தேயு அதாவது தீ, வடிவம் முக்கோணம், நிறம் செம்மை, குறி சொத்திகம், எழுத்து ரகரமை, அதிதெய்வம் ருத்ரன். வாயு அதாவது காற்று, வடிவம் அறுகோணம், நிறம் கருமை, குறி ஆறு புள்ளி, எழுத்து யகரமை, அதிதெய்வம் மகேஸ்வரன். ஆகாயம் அதாவது வான், வடிவம் வட்டம், நிறம் புகைமை, குறி அதாவது அடையாளம் அமுத விந்து, எழுத்து ஹ, அதிதெய்வம் சதாசிவன். இதோட முடிதுங்கயாங்க.
0: சரி, இன்றைக்கு இந்த அளவுலயே நிறுத்துவோம். தலைப்பு என்ன?
1: பூதங்களின் குணமும் செயலும்.
0: நாளைக்கு படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: இந்த நூற்பாவில யாவையும் சூனியம் சத்ததிர் ஆதலின், யாவையும் சூனியம் சத்ததிராதலின், சத்தே அறியாது, சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, அசத்து இலது, என்னது இலது? அறிவு இலது, அசத்துக்கு அறிவு இலது, அதனால் அறியாது. எனவே இந்த ரெண்டும் எது? இந்த ரெண்டும் எது? யாவையும் சூனியம் சத்தெதிர், அதுவும் அசத்து அறிவிலது, அதனால் அறியாது என்ற இரண்டு என்னது? ஏதுக்கள். எதுக்கு ஏது? இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா என்பதற்கு. எனவே இந்த ஆறாவது நூற்பாவில் நாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இருதிறன் அல்லது சிவசத்து, இந்த ரெண்டும் அல்லாதது சிவசத்து. இங்கே ஏழில் இருதிறன் உள்ளது, அது என்னது? அது பசுவினர். விளங்குதா? எனவே இந்த யாவையும் சூனியம் சத்ததிர், யாவையும் சூனியம் சத்ததிர், சத்தாகிய சிவத்தின் முன்னால யாவையும் சூனியம், யாவையும் சூனியம். சூனியம்னா என்ன? என்னதுமா? ஏப்பா யார் வெற்றிடம்? வெற்றிடம் அல்ல. நீங்க உங்கள் கருத்து பூரா சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே முதலே. ஆசிரியர் என்ன சொல்கிறான்னு சொல்லுங்கள், நீங்கள் படித்ததை சொல்லுங்கள். இங்கே வந்து ஒத்தையாரட்டையாக பார்த்துக்கிட்டு. யாவையும் சூனியம், சூனியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? முனைத்து நில்லாது. அம்மா சொல்கிறது சரி, முனைத்து நில்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். முனைத்து நில்லாதுன்னா என்ன? அது தெரியணுமே. முனைத்து நில்லாதுன்னு எழுதியிருக்காரு, அந்த வகையில் பரவாயில்ல. உங்களுக்கு உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த அம்மா பதிலை சொல்லிட்டாங்க, முனைத்து நில்லாது. விளங்கி தோன்றுதல்னா என்னது? இப்படியே சொன்னால் நான் என்ன செய்ய அப்படிங்காங்க. விளங்கி தோன்றுதல் அப்படின்னா அதுவே விளங்க மாட்டேக்க, விளங்குதா ஐயா உங்களுக்கு? விளங்கி தோன்றுதல்னா என்னன்னு? எது சான் சார் விளங்குச்சு? என்னைக்கு இங்க வந்தனோ அன்னைக்கே விளக்கம் போச்ச, அது உண்மைதான். அடா பாவமே, நாம விளங்கிக்கிறதுக்கு வந்தா விளங்கி தோன்றாது. ஏன்னா இந்த இதுல சொல்லக்கூடிய இந்த கலை சொற்கள், இதுக்கெல்லாம் என்ன பேரு? கலை சொற்கள். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதை அகராதியை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நிகண்ட போய் தேடி பார்த்தாச்சு, லெக்சிக நான் பார்த்துட்டேன் சார், இதுல இல்லைன்னா இருக்காது. அப்போ இந்த விளங்கி தோன்றாமையாவது, இப்போ நம்ம மாணவர்கள்ல நவகோடி நாராயணன் தெரியுமா? தெரியுமா? இருக்காரா? இருக்காரு, இருக்காரு. பார்த்துக்கங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. சரி, நீங்க எப்படி பின்னால போய் கார் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரனால வரலங்க, அதை பத்தி பண்ணும். இந்த ஐயா வந்து வகுப்பு முடிந்த உடனே ஊருக்கு போய் இங்க பஜாரில் போய் இவங்களுக்கு ஒரு ஜாமான் வாங்கணும்னு போறாங்க. இல்லை சிவஞான போதும் தான் வாங்க போறாங்க, பாடியம் வாங்குறதுக்கு போறாங்க. சிவஞான மாபாடியம் வாங்கிட்டு வந்துட வேண்டிதான், இங்க வைக்கல, இங்க புக்கில் இல்லை, இங்கே நாம் அங்கே போய் வாங்கிடுவோம்னு ஒரு புக் ஸ்டாலுக்கு போகிறாங்க. அது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதில் போகிறாரு. மால் மால்னு இங்கே மால்லாம் இருக்கா? சரி இருக்கட்டும், இருக்காமல் அதில் போகிறாரு. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ஜாமான்கள் இருக்குது, கடைகள் இருக்குது, ஜாமான்கள் இருக்குது. அதெல்லாம் அப்படி சூப்பர்ஃபிஷியலாக அப்படியே பார்த்துட்டே போகிறாரு. புத்தக கடை வந்தோடனே சிறப்பு வகையாக பார்க்குறாரா இல்லையா? அப்போது அந்த புஸ்தக கடைக்குள்ளே போன உடனே அங்கே எத்தனையோ நூல்கள் இருக்கும், அந்த நூல்களெல்லாம் மேலோட்டமாக பார்க்குறார். அங்கே எங்கேயோ போதும் சிவஞானம் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை என்ன செய்கிறோம்? இப்போ எந்த ப்ராடக்ட்னால தான், இப்போ ஒரு சோப்பு வாங்க போகிறோம்னா நீங்கள் சோப்பு எத்தனையோ இருக்கும், நீங்கள் நினச்சி வந்த பிராண்ட் இருந்தால் அது மாத்திரம் எப்படி தெரியுது? பெருசாக தெரியுதா இல்லையா? விளங்குதா? அதுதான் விளங்கு, பிரகாசம் விளங்குதா? நீங்க இச்சித்த பொருள் அங்க தோன்றுனா அதுக்கு பேர் என்ன பேரு? பிரகாசம். இப்போ ஐயா கூட பக்கத்துல இருக்க ஐயா, அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்க இவரோட கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் வாங்க வரல, அவங்க சீக்கிரம் வந்து துளைய மாட்டுக்கானேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கடையில உள்ள சாமான்கள் எல்லாம் பாக்காங்க, அந்த பொருள் எதையும் அவரை கவர்வதில்லை. ஏன்? அவருக்கு தேவையில்லை. விளங்குதா? சிவபெருமான் குறைவில்லா நிறைவு, அவனுக்கு என்ன தேவை இருக்கு? எனவே அவன் அது அவன் முன்னால் யாவையும் சூனியம், அதான் சூனியம். விளங்குதா? எனவே நமக்கு இச்சை இருக்கு, தேவை இருக்கு, ஆஹா ஓகன் ஒன்னா பார்க்கும், நம்ம அதை கவருது, அவனை ஒன்றும் கவராது. விளங்குதா? எனவே இது போலதான் சிவஞானியர் முன்னாலையும், சிவஞானம் பெற்றாச்சுன்னா அந்த பேரின்பத்தை நுகர்ந்தவருக்கு சூனியம் என்பது நத்திங் என்பது மாதிரி இல்லையா? இப்போ கந்த புராணத்துல சொல்றாரு, அந்த சூரபதுமன் அந்த முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறாரு இல்லையா? தன்னை அதுவரைக்கு பெரிதாக மதித்து கொண்டிருந்தவன், 108 அண்டங்களை 108 யுகங்கள் ஆண்ட அந்த தன்னையே மதித்து நின்றவன், அப்போ அந்த முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு முடியில இவனுடைய 108 அண்டத்தை பார்க்கான். அப்போ அதுக்குள்ள இவன் இருக்காம்னா அவனுடைய உயர்வெங்கே, என்னுடைய சிறுமை எங்கே? பார்க்கறானா இல்லையா? பார்க்கறானா இல்லையா? அப்போ அவன் முன்னாலவன் நத்திங், அதான் சூனியம். அவனுடைய பெருமைக்கு முன்னால இது தூசு இல்லையா? அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் என்ன, மூச்சே காட்ட மாட்டேங்கீங்க. வண்டி தள்ளுனாலும் போக மாட்டேக்கு, தள்ளுன கீழே தான் விழும்பு இருக்கு. இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும், ஏன்னா இந்த கருவி நூலெல்லாம் படிச்சுட்டு வந்தாதான் இதை படிக்கணும். விளங்குதா? எனவே பேரனைத்தும் அணுவெனவே உதறி தள்ள பேரின்பமாய் வந்த பெருக்கே என்பார். விளங்குதா? எனவே அந்த அருள் வந்தாச்சுன்னா நாம் வாழ்க்கையில எதை உயர்ந்ததாக கருதி கொண்டிருந்தோமோ அதெல்லாம் என்ன ஆயிரும்? அணுவாயிரும். அதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை லட்சியமா நினைச்சிட்டு இருந்திருப்போம், அதெல்லாம் இப்ப என்ன ஆயிருது? அணு அணுவெனவே உதறித்தள்ள சீன் வருத்து போதும். விளங்குதா? பேரின்பமாய் வந்த பெருக்கே என்று அருளின் பெருமையை சொல்லுவார். விளங்குதா? எனவே இங்கே அந்த சிவம் குறைவில்லா நிறைவு, அவனுக்கு முன்னால் மற்ற பொருள்கள் எல்லாம் சூன்யம். அதுபோல தான் சிவஞானி இருக்கும் இல்லையா? இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடையில் உள்ள காபி பிடிக்கும். விளங்குதா? அப்படித்தானே? அந்த காபியை குடித்தாதான் அவளுக்கு திருப்தி. கும்பகோணம் டிகிரி காப்பியும் பாரு, அதை சாப்பிட்டாதான் காப்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாரு இல்லையா? அது என்ன இருந்தாலும் அதை விட உயர்ந்த ஒரு பதார்த்தத்தை, நல்ல திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்டாரு ஒரு கிலோவை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த காப்பியை போய் குடிச்சாருன்னா எப்படி இருக்கு? அது முன்னால இது இனி அதை ருசியே தெரியல. அது போலத்தான் சிவம், சிவ இன்பத்தை ஒருத்தர் அனுபவிச்சுட்டாமன்னா உலக இன்பம் எப்படி இருக்கும்? நத்திங், சுவைக்காது. அதான் சூனியம். விளங்குதா? அதனால சத்ததில் யாவையும் சூனியம். எனவே அவன் இதை அனுபவிக்க மாட்டான். எதை? உலகத்தை. அசத்து அறிவில், அது அசத்துக்கு என்ன இல்லை? அனுபவம் என்பது அறிவுடைய பொருளுக்கு தான், அது அறிவே இல்லை. எனவே அந்த உலகமும் ஒன்றையும் அனுபவிக்காது என்று இந்த இரண்டையும் பாரிஷேட அளவையால் நீக்கவே, ரெண்டையும் பாரிஷேடம்னா தெரியுமல்ல ஒழிவு, ஒளிவி அளவையால் நீக்கவே எஞ்சி இருப்பது எது? பசுதான் இல்லையா? அதனால இரண்டையும், ஏன்னா இரண்டும் எதெல்லாம்? உலகம் பாசம் உள்பொருள், பதி உள்பொருள் இல்லையா? பசுபதி பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி. இந்த முப்பொருள் உண்மையும் நம்ம முதலே பார்த்துட்டோம். இதெல்லாம் இருக்குன்னு பிரமாணமே பார்த்தாச்சு இல்லையா? உள்பொருள்னு முதல்ல நிறுவிட்டோமா இல்லையா? இப்போ இங்க வந்து அதை அனுபவிக்கிற பொருள் இல்லைன்னா அது இல்பொருள்னு ஆயிருமா இல்லையா? அப்போ அதை அனுபவிக்கிற பொருள் ஒன்று இருந்தே ஆக வேண்டும். இந்த ரெண்டு பொருளும் விளக்கப்படவே அப்ப எதுன்னு தெரியுது? மூன்றாவதாகிய பசுதான். எனவே அந்த பசு இரண்டு நீக்கப்படவே மூன்றாவதாக பசுதான் அதை ரெண்டையும் அனுபவிக்கும், இரண்டையும் அனுபவிக்கும். அந்த பசு அந்த சிவம் போல தூய அறிவுடையதும் அல்ல, அந்த சடமான பாசம் போல அறிவே இல்லாததும் அல்ல இல்லையா? அப்போ எப்படிப்பட்டது? அததான் இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளதுன்னா என்ன? அந்த அது ஒரு தொகை சொல், அது ஒரு தொகை சொல். அந்த தொகை சொல்லை விரித்து இருதிறனையும் அறிவது இரண்டாம் வேற்றுமை உருபு விரிக்கிறார். இருதிறனையும் அறிவது. இங்க திறன், திறன்னா என்ன? பகுதி. திறன் என்பது பகுதி. இரு திறனையும் அறிவதுனா ரெண்டு பகுதியையும் அறிவது. இரு திறனை அறிவது, இரு திறனால் அறிவது. என்னது? திறனால். ஆள்னா எத்தனை வேற்றுமை? மூணாம் வேற்றுமை. எனவே ரெண்டையும் அனுபவிக்கும், ஆனா துணையின்றி அனுபவிக்காது, வியஞ்சகமின்றி அனுபவிக்காது, துணை கொண்டு அனுபவிக்கும். எனவே இந்த உலகை அனுபவிக்கும் பொழுது பாசத்தின் துணை கொண்டு அனுபவிக்கும், பாசக்கருவிகளின் துணை கொண்டு அனுபவிக்கும். சிவத்தை அனுபவிக்கும் பொழுது சிவஞானம் துணை கொண்டு அனுபவிக்கும். விளங்குதா? எனவே இரண்டையும் அனுபவிக்கும், இரண்டால் அனுபவிக்கும், அது அதுவாய் நின்று அனுபவிக்கும். இரண்டின்பாலும் உளதாய், இரண்டின்பாலும் உளதாய் என்று ஏழாம் வேற்றுமை. எனவே இரண்டையும் அனுபவிக்கும், துணை கொண்டு அனுபவிக்கும், அழுந்தித்தான் அனுபவிக்கும், அது அதுவாய் மாறித்தான் இல்லையா? பாசத்தை அனுபவிக்கும் போது பாசமயமாக நின்றுதான் அனுபவிக்கும், சிவத்தை அணியும் போது சிவமயமாக நின்றுதான் அனுபவிக்கும் இல்லையா? எனவே அந்த இருதிறன் அறிவுலக சொல்ல இரண்டாம் வெற்றுமை, மூணாம் வெற்றுமை, ஏழாம் வெற்றுமை உருவு விரித்து கொண்டு இந்த மூன்று தன்மையையும் விளக்குகிறார். இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்கிறார். எனவே இருதிறனையும் அறியும் எது போல? கண் போல என்று ஒருமை காட்டுகிறார். எது போல? கண் போல. இருளையும் அனுபவிக்கும், ஒளியையும் அனுபவிக்கும் கண் போல. துணை கொண்டு அனுபவிக்கும் இரண்டையும். எது போல? ஆகாயம் போல. ஆகாயம், ஆகாயத்தினுடைய குடம் என்ன? சப்தம். அந்த சப்தம் எப்போ விளங்கும்? துணைப்பொருள் இருந்தால் விளங்கும். முரசு, குனிர் போன்ற துணைப்பொருள் இருந்தால் தான் சத்தம் வெளியே கேட்கும். துணைப்பொருள் இல்லைன்னா கேட்காது. அது மாதிரி இந்த ஆன்மா ரெண்டு அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? துணைப்பொருள் வேண்டும். சுதந்திரமாக அனுபவிக்காது, துணை கொண்டு தான் அனுபவிக்கும். அடுத்தது அது அதுவாய் நின்று அனுபவிக்கும். எது போல? படிகம் போல. எது போல? படிகம் போல. இல்லையா, படிகம் எதை சாருகிறதோ அந்த மயமா மாறி நிற்கிறது. அதுபோல இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். எனவே இப்போ நமக்கு இந்த ஏழாவது நூற்பாவில் சாதனையினுடைய முதல் பாதம், சாதனையினுடைய முதல் பாதத்தில் சாதிப்பவனுடைய இலக்கணம் சொன்னார். சாதிப்பவனுடைய இலக்கணம் அல்லது அதிகாரி, அதிகாரின்னு ஆபீசர்ன்ற கூடாது, அதிகாரின் யாரு? தகுதி உடையோன். இதுக்கு தகுதி உடையோன் யாருன்னா ஆன்மா என்று அந்த ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். விளங்குதா? சொல்லி இப்போ அப்படி அந்த சாதனையில் முதல் பாதத்தில் சாதிப்பவனுடைய இலக்கணம் சொல்லவே அவனுக்கு சாதனம் எது? சாதிக்கிறதுக்கு ஒரு கறி வேணுமா இல்லையா? சாதனம் எது? அது எப்போது வரும்? அந்த சாதனம் எப்போது வரும்? யார் தருவார் சாதனத்தை? யார் தருவார்? அதனால் என்ன பயன்? அந்த சாதனத்தினால நமக்கு என்ன பயன்? விளங்குதா? அப்போ என்னெல்லாம் வருது இங்க கேள்வி? சாதனம் எது? அது எப்போது வரும்? யார் தருவார்? தந்தால் அதன் பயன் என்ன? இந்த நான்கு கேள்விகளுக்கும் விடையாக வருவதுதான் எட்டாவது நூற்பா. இதுதான் நாம பார்க்க வேண்டிய நூற்பா. இதைத்தான் விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கு பார்த்ததெல்லாம் அதுக்கு தோற்றுவாய். இப்போ நமக்கு ஏழாம் நூற்பாவில் என்ன சொன்னோம்? சாதிப்பவன் இல்லையா, சாதிப்பவன் அவன் இருதிறன் அறிவுளாய் அனுபவிப்பவன் பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த இருதிறன், இருதிறன் என்பது ஒன்று பாசம், நிலையில்லாத பாசம், இன்னொன்று நிலைத்த சத்தான பதி. ரெண்டும் கான்ட்ரடிக்டாக உள்ளது. அப்படிதானே, அப்படித்தானே? ரெண்டும் எதிர்மறையான பொருட்கள் நேர் எழுதி. அதனால ரெண்டும் மாறுபட்ட பொருள்கள். தமிழ் மாறுபட்ட இரண்டையும் அறிவு உளதாமாறு யாங்கனம். ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறது எப்படி? ஒத்த அனுபவங்கள் நிகழும், மாறுபட்ட அனுபவமாக இருக்கு, அது எப்படி என்ற ஒரு தடை எங்கே எழுகிறது, ஆசங்கை எழுகிறது. அதனால அந்த ஐயத்தை நீக்கும் முகத்தான் நமக்கு அதிகரண இயைவு பெறப்படுகிறது. விளங்குதா? அப்புறம் இந்த ஏழா நூற்பாவில் ஆன்மாவின் இலக்கணம் சொன்னார் இல்லையா, பொது வகையில் சொல்லியிருக்காரு சிறப்பு இலக்கணத்தை. அது ஆன்ம ரூபம். அதுக்கு என்ன பேரு? ஆன்ம ரூபம். ரூபம்னா என்னது? தசகாரியத்தில் வடிவம்னு சொல்லக்கூடாது. வடிவம் வேற, உருவம் வேற. அது தெரியாதுன்னு இதுவும் தெரியாதுன்னு காட்டிடாதீங்க. ரூபம், ரூபம் தரிசனம் சுத்தி தசகாரியம் நடக்கலாம் இல்லையா? அதில் என்ன சொன்னாங்க முதல்ல? ரூபமாவது பொதுவாய் அறிதல், பொதுவாய் அறிவது, அதுக்கு பேர் ரூபம் இல்லையா. அப்புறம் ஐயமாய் அல்லது தெரிவாய் அறிவது என்னது? ஐயமாய் அறிவது தரிசனம், ஐயம். பொதுவாய் அறிவது ரூபம், ஐயமாய் அறிவது தரிசனம், தெளிவாய் அறிவது சுத்தி, அதானே. எனவே இங்கே நம்ம ஆன்மாவை பற்றி பொதுவாக அறிஞ்சிருக்கிறோம். அதனால் அது ஆன்ம ரூபம் ஏழாம் நூற்பாவில். எனவே இந்த ஆன்ம ரூபம் ஏழாம் நூற்பாவில் அறியப்படவே அந்த ஆன்மா ரூபம் பார்த்தாச்சுன்னா அடுத்தாப்புல என்ன பார்க்கணும்? தரிசனம் பார்க்கணும் இல்லையா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தானே எனவே ஈண்டு அதனை தரிசிக்குமாறு உணர்த்துதல். இங்கே ஆன்ம தரிசனம் எப்படி பெறுவது என்பதை காட்டுவதுதான் எட்டாவது நூற்பா. எனவே இந்த எட்டாம் நூற்பாவில் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம் எப்போ நடக்கும், சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம் அதை சொல்வது, அது பற்றி சூத்திர இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த ஏழாவது நூற்பாவில் அதிகாரியை சொன்னோம், ஏழாவது நூற்பாவில் அதிகாரியை சொன்னோம். அப்புறம் அந்த அதிகாரி, அதை அதிகாரி யாருன்னு தெரிஞ்சாச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம சொன்ன சாதனம், அவனுக்கு அதிகாரிக்கு சாதிக்கணுமா ஒரு சாதனம் வேணுமா, கருவி வேணும்ல, சாதனம்னா என்னது, கருவி, கருவி எது எப்போ வரும், யார் தருவா, பயன் என்ன, இதை சொல்வதனால ஓத்தியைவும் பெறப்படுகிறது. ஆக இந்த இந்த எட்டாம் நூற்பாவில் இப்போ வந்துச்சா இல்லையா, எனவே சாதிப்பவனுக்கு சாதனம் எது, அது எப்போ வரும், யார் தருவாள், அதை பெற்றால் என்ன பயன், இந்த கேள்விக்கு பதில் சொல்வது. ஆக இந்த எட்டாம் நூற்பாவில் நமக்கு ஆன்ம தரிசனம் சொல்கிறார். சொல்லும் பொழுது இதுவரைக்கு இந்த ஆன்மா ஆன்மா இருதிறன் அறிவுள்ளதுன்னு பார்த்தோம். எனவே அசத்தை அசத்தை அசத்தைன்னு என்ன, நிலையில்லாத உலகை, நிலையில்லாத உலகை, அசத்தை அசத்தால் அறிந்து, எதை கொண்டு அறிஞ்சது, அசத்தால், அசத்துனா என்ன, அசத்தால்னா பாசத்தால், பாசக்கருவிகளால், அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உளதாய் அசத்தாய் நின்றவாறும், விளங்குதா, அசத்தை அசத்தைனா அசத்தாகிய உலகத்தை அசத்தால் அறிந்து, அப்போ அசத்தாக நிலையில்லாத பாசக்கருவிகளின் துணை கொண்டு, பாசக்கருவி தனுகரண புவன போகம்தான், இதன் துணை கொண்டு அறிந்து, அறிந்துனா அனுபவிச்சுன்னு அர்த்தம், அறிந்து அசத்தாய் அசத்தின்பால் உளதாய், அசத்தின்பால் உளதாய், அசத்தின்பால் உளதாய் என்ன, நாமே இந்த உடம்பு அப்படின்னு தானே இருந்தோம், எனவே நாமே அப்படின்னு இந்த பாசமே நாம வாழ்ந்தோம் இல்லையா, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, எங்க படிச்சீங்க, உண்மை விளக்கம் படிச்சீங்களா இல்லையா, ஆ எனவே ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது. எனவே ஆன்மாவை சொல்லும் போது என்ன சொல்றாரு, பாசத்தை சார்ந்து பாசமயமாகவே நிற்கின்ற நான் என்கிறார், விளங்குதா. அதனால இங்க அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உள்ளதாய், அப்போ அது அதுக்கு அடங்கியிருந்தா அதுவும் அந்த மயமா மாறுமா இல்லையா, அசத்தாய் நின்றவாறு இல்லையா, நிலை இல்லாம நினைப்பு மறப்பு இறப்பு இல்லையா பிறப்பு அப்படித்தானே, இன்பம் துன்பம் இப்படி மாறிட்டே தானே இருந்தது, நிலை இல்லாம தானே இருந்தது. எனவே இவ்வாறு எத்தனையோ காலம் கழிஞ்சு போச்சு, எத்தனையோ பிறவி கழிஞ்சு போச்சு, இதுதான் முதல் ஆறு நூற்பாவில சொல்லியிருக்காரு. எனவே அதை இறந்த காலத்தில் சொல்றாரு, அசத்தாய் நின்றவாறும், அசத்தாய் நின்றவாறும் சத்தை, சத்தை நானா சத்தாகிய சிவத்தை, சத்தை சத்தால் அறிந்து, சிவஞானத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய், அப்பவும் எப்படி இருக்கணும் அதுக்கு அடங்கி, சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்குமாறும், இனிமே நிற்க போறான், இனிமே நிற்க போறான், நிற்குமாறும் உணர்த்துதல், அதான் எட்டாம் நூற்பா, இதை உணர்த்துவதுதான் எட்டாம் நூற்பா, விளக்குச்சா. எனவே இந்த ஆன்மா சிவத்தை சிவஞானம் துணையாக கொண்டு அறிந்து அனுபவித்து நிற்க போறத சொல்ல போகிறார். இப்போ அதிகாரியை சொல்லியாச்சு, இப்போ சாதனத்தை சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்றாரு இல்லையா. எனவே இங்க இந்த எட்டாம் நூற்பாவில் சாதனம், சாதனம் எது, ஞானம்தான் சாதனம், ஞானம்தான் சாதனம், அது எப்போ வரும், தவத்தை முற்றுவித்தால் வரும், எப்போ வரும், தவத்தை முற்றுவித்தால் வரும் இல்லையா, தவத்தை முற்றுவித்தல்னா என்ன, எங்கேயாவது கொண்டு போய் வித்துடலாம்னு பாக்கியடா. ஆ, முற்று வித்தால்னு என்ன? அதான் ஐயா, அதை முற்று வித்தல்னா என்னதுன்னு கேட்கேன். இப்போ சரியையை முற்று வித்தல் அப்படின்னா சரியைனா என்னது? சரீரத்தால பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அதை முற்று வித்தல்னா பெருக்கி முடிச்சாச்சு, சரியையை முடிச்சாச்சுன்னு அர்த்தமா? கோயிலில் போய் அழகிடுதோம், அழகிட்டு முடிச்சாச்சுன்னா சரியை முடிச்சாச்சுன்னு அர்த்தமா? அப்போ எது அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்குறேன். சரியையை முற்றுவித்தல், ஏன்னா அப்போ கிரியைக்கு போனோம்னா முற்றுவித்தல் முருகுதல் அப்படிலாம் வரும். இங்கே சரியையில் முறிய பின் கிரியை முருகுதல். முருகுதல்னா என்னது? முற்றுவித்தல்னா என்னது? அதாவது முருகுதலாவது அல்லது முற்றுவித்தலாவது இந்த சரியையாகிய தொண்டினை செய்த புண்ணியத்தின் காரணமாக ஆன்மாவிடத்திலே ஒரு அப்ளிப்மெண்ட், கொஞ்சம் முன்னேற்றம், என்ன உலகப்பற்று குறைஞ்சி சிவப்பற்று வருது இல்லையா? சிவபெருமானை பூசிக்க வேண்டும் என்ற ஆசை பெருகுனா அது என்னது? அதுதான் முருகி வந்திருக்குன்னு அர்த்தம். விளங்குதா? இதுவரைக்கும் உலகத்திலையும் தூல பொருளைத்தான் பொருள் என்று நினைத்து வந்தோம் இல்லையா? இப்போ இறைவனை, அதாவது அந்த சிவத்தையே அருவுருவ திருமேனியே பொருள், அருவுருவ திருமேனியே பொருள் என்று உணரக்கூடிய பக்குவம் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் என்ன இருந்தது? உருவ திருமேனியே பொருள் என்று இருந்த ஆன்மா நுணுகி அருவத்திருமேனியே பொருள் என்று உணர்கின்ற பக்குவத்திற்கு வருதல், அதான் முருகுதல். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே அப்புறம் அந்த கிரியையை செய்த புண்ணியத்தினாலே, அந்த சிவபூசனையை செய்த புண்ணியத்தினாலே அது என்ன வருகிறது? படிப்படியா இந்த ஆன்மாட்ட அகபூசையிலே விருப்பு மிகுகிறது, அகபூசையில உரைப்பு ஏற்படுகிறது. அதுதான் என்னது? யோகம் முதிர்வு இல்லையா? அந்த யோக முதிர்விலே என்ன ஆகுது? அறிவு பூசையிலே, அறிவு பூசையிலே விருப்பம் நிகழ்கிறது, அதுதான் ஞான பூசை இல்லையா? அதான் முருகுதல். விளங்குதா? எனவே இதை முற்றுப்பித்தல்னா சரிய கிரிய யோகங்கள் ஞானம் இருக்காது. அந்த சரிய கிரிய யோகத்தை முடிச்சு இங்கே ஞானத்திலையும், ஞானத்திலையும் ஒரு மூணு படி இருக்கு, ஞானத்திலையும் மூணு படி. அது இந்த நூலை படிக்கும் போதே சித்தியாரின் சேர்த்தே படிக்கணும். அப்போ இந்த ஞானம் என்பது அது நாலு படியா இருக்கு. கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை கூடுதல் என்று இருக்கு. இந்த முதல் ஞானமாகிய கேட்டல் ஞானத்தை பெறுவதற்கு முன்னாலேயே நான் அதுக்கு பிரிலிமினரியா ஒரு மூணு, அதுக்கு பிரிலிமினரியா மூணு, அதை முற்றுப்பிச்சாதான் இதுக்கே வர முடியும். விளங்குதா? அது என்னதுன்னா ஞான நூல்தானை ஓதல், ஓதிவித்தல், நட்பொருளை கேட்பித்தல். இந்த மூணையும் முற்றுப்பிச்சாதான் யார் வருவா? சிவம் குருவாய் வருவார். சிவம் குருவாய் வருவார். அப்போ இந்த தவம் என்பது என்னது? தவம் என்பது என்னது? அதுதான் உழவு. உழத்தல்னா என்ன? உழவுன்னா என்னது? எல்லாம் உழவுதான். உழவு என்று சொன்னாலே சரீர வருத்தம் இல்லையா? உடம்புன்னு என்னது? உடம்புன்னு என்னது? உடல் சொல்றோம்ல, உழத்தல் பற்றி உடல் என்றாயிற்று. உழத்தல் பற்றி உடல் என்றாயிற்று. இமயம் உழவு என்கிறார். யார் சொல்றா? நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். மெய்மயாம் உழவு, எதை? இந்த தவத்தை சொல்றார். அது என்ன செய்யுது? உழவு என்ன செய்யும்? உழவு என்ன செய்யும்? மண்ணை மிருதுவாக்கும், விளைச்சலுக்கு தகுதிப்படுத்தும். அதுவே என்ன விளைக்காது? பயிரை விளைவிக்காது. அதனால உங்க தவமே என்ன செய்யாது? ஞானத்தை தராது. அப்ப என்ன தரும்? ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை தரும். ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை தரும். சரி, செஞ்சிட்டு வாங்க, அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம்.
6: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் சைவம்.

நூலை வைத்து நாம் சிந்திப்போம். முதன் முதலாக 1 முதல் 4 கன்னிகள் வரை சிவபுரானது சுரூப லட்சணத்தையும் தடத்த லட்சணத்தையும் உணர்த்துகிறார். அதாவது அவன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாக இருக்கிறான். வேதங்களாலும் உணரப்படாது உயரத்தே இருக்கின்றான். ஆன்மாக்களால் எளிதிலே அங்கே அடைய முடியாத தன்மையிலே பெருநிலையிலே இருக்கின்றான். அப்பொழுது ஆன்மாக்கள் மீது கருணை கொண்டு இந்த ஆன்மாக்களை கடைதேற்றுவதற்காக சொரூப நிலையிலே இருந்து அங்கே அருவம் அரு உருவம் உருவம் என சொல்லக்கூடிய அந்த தடத்த நிலைக்கு உயிரில் பொருட்டு வருகின்றான். இதை முதலில் சொல்லி காட்டுகிறார். பூமண்ணு நான்முகத்தோன் புத்தேழி ராங்கவர்கோன் மாமண்ணு சோதி மரிமார்பனா மண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாத நாதாந்த நடு வேதம்

மணிஷூள் மண்டுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை ஓற்றி. இப்பொழுது இதற்கு ஒரு பொழிப்புரை போல பார்ப்போம். பூ மண்ணு நான் முகத்தோன், தாமரை பூவில் இருக்கின்ற நான்கு முகங்களை உடைய பிரமன். பூ சைவத்தின் கண்ணே மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவத்தை குறிக்கும். புராணம் என்று பொதுவாக சொன்னால் பெரிய புராணத்தை குறிக்கும். இதே போல பூ என பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பூ எனப்படுவது பொறிவாள் பூவே. எனவே பூ மண்ணு நான் முகத்தோன், தாமரை பூவில் இருக்கின்ற நான்கு முகங்களை உடைய பிரமனும், புத்தேடி தேவர்களும், ஆங்கவர்கோன் அத்தேவர்களுக்கும் அரசனாகிய இந்திரனும், மா மண்ணு சோதிமணி மார்பன், லெக்கும தேவியை மார்பிலே பொருத்தி இருக்கின்ற ஒளிபொருந்திய கௌத்தமணி அணிந்த மார்பனை உடைய விஷ்ணுமூர்த்தி. விஷ்ணுமூர்த்தி யார் என்று சொல்லி காட்டுகிறார்? லெக்கும தேவியை உடையவராக இருக்கிறார். அவர் மார்பிலே கௌத்துவமணியை அணிந்திருக்கின்றார். இந்த கௌத்துவமணி என்பது என்ன? அது இறைவனது கருணை பிரவாகத்தை காட்டுகிறது. விஷ்ணுவுடனது மார்பிலே ஒரு கௌத்துவமணி உண்டிருக்கிறது. அந்த மணியை அணிந்தவர்களுக்கு வெற்றியும் கீர்த்தியும் வந்து கொண்டே இருக்கும், சேர்ந்து கொண்டே இருக்குமா? அந்த கௌத்துவமணி என்பது எப்படி விஷ்ணுவுக்கு வந்தது, யார் கொடுத்தது என்றால், அதற்கு ஒரு செய்தி இருக்கின்றது. தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து அமிர்தத்தை நினைந்து பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி பார்க்கடலை கடைகின்ற பொழுது முதலில் ஆலகால விடம் தோன்றியது. அப்படி ஆலகால விடம் தோன்றியதற்கு பின்பாக அந்த ஆலகால விடத்திற்கு அஞ்சி தேவர்கள் சிவனிடம் சென்று சரணடைந்தார்கள். உடனே நம்முடைய பெருமான் தன்னிடம் சரணடைந்ததற்காக அந்த ஆலகால விடத்தை தானே உண்டு தேவர்களுக்கு அங்கே உயிர் கூடும்படியாக உயிர் பிச்சை கொடுத்தார். வெந்தான் பாதி பரிசென்னி கொண்டானே, கோலக்கா கோயில் கண்டானே, பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சினை உலகம் உய்யவே. ஆகையினாலே அனைவரையும் காப்பதற்காக நஞ்சினை உண்டு விட்டார். பின்பு கருணை கொண்ட நம்முடைய பெருமான், தேவர்களே நீங்கள் அமிர்தத்தை விரும்பி நீங்கள் செயல்பட்டீர்கள், உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவோம், இப்பொழுது மீண்டும் பார்க்கடலை கடையுங்கள், உங்கள் எண்ணம் நிறைவேறும். நான் இறைவனது அருளானையை கொண்டு மீளவும் தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து பார்க்கடலை கடைகிறார்கள். அப்படி பார்க்கடலை கடைகின்ற பொழுது பன்னீர் என்று பரிசு பொருட்கள் முதலில் தோன்றியது. அதற்கு பின்புதான் அமிர்தம் தோன்றியது. பன்னீர் என்று பரிசு பொருட்கள் எவை என்றால், காமதேனு உஜ்ஜேசரவசம் என்று சொல்லக்கூடிய குதிரை, ஐராவதம் பஞ்ச தருக்கள், இந்த கௌஸ்துபமணி, மூதேவி 60 கோடி தேவமாதர்கள், மதுவாகிய சுரா, சந்திரன், மகாலட்சுமி, சிவமந்தகமணி, தன்வந்திரி, இப்படி பன்னீர் தோன்றியது. இதிலே காமதேனு அது தேவலோகத்திலே தங்கி நல்ல

0: மனைவியை பெற்றிருக்கின்ற முனிபுங்கர் ஆசிரமத்திற்கு அது செல்லும். உஜ்ஜை சிரவஸ் என்ற குதிரை பறக்கும், ஒற்றை கொம்பை உடையது, வலிய சிறகு. ஐராவதம் நான்கு கொம்பு உள்ள யானை. இதை இந்திரன் தனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டான். பஞ்ச தருக்கள் ஐந்து மரங்கள், அரிசந்தனம், கற்பகம், சந்தனம், பாரிஜாதம், மந்தாரம் என சொல்லக்கூடியதை தேவர்கள் விரும்பி கேட்க அது வானுலகத்தே தங்கிவிட்டது. கௌசுவம் என சொல்லக்கூடிய இந்த மணியை திருமகள் கேட்டு பெற்றுக்கொண்டார். இதில் கண்ணை பறிக்கின்ற அழகான ஒளி வீசும், அணிந்தவர்களுக்கு அளவற்ற ஆற்றலையும் வெற்றியையும் புகழையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதை திருமாலானவர் கேட்டு பெற்றுக்கொண்டார். இந்த மணியைத்தான் இங்கே நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். அடுத்து மூதேவி என சொல்லக்கூடிய, மூதேவி என்றால் முன்னே பிறந்தவள், என பின்னே வந்து நம்முடைய மகாலட்சுமி பிறக்கிறார். இந்த மகாலட்சுமிக்கு முன்னே பிறந்த காரணத்தினாலே மூத்த தேவி. இவள் அழகு குறைந்தவள், கழுதை வாகனமாக உடையவள், காகம் குடைபிடிக்க உள்ளவள். இவள் தூக்கம் சோம்பல் தருபவள். இவர்களை யாரும் ஏற்க மறுத்து விட்டனர். அப்பொழுது பெருமானானவர் இந்த மூதேவியை பூவுலகத்திற்கு அனுப்பி வைத்தார், நம்ம உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அனுப்பி வைத்திருக்கின்ற பொழுது நான் எங்கே சென்று தங்குவதுன்னு மூதேவி கேட்கிறான். அப்பொழுது ஒரு பட்டியல் உண்டு, இப்பொழுது அந்த பட்டியல் நீண்டு கொண்டிருக்கும். மாலை நேரங்களில் கற்களில் விளக்கு வைக்காத வீடுகளிலும், அன்னத்திலே மயிர் கடக்கின்ற அந்த இல்லத்திலும், இல்லத்தின் முன்னே கருக்களிலே நடையிலே நின்று கொண்டு அங்கே தலையை வாரிக்கொண்டிருக்கின்ற பெண்கள் இல்லத்தினுள்ளும், அம்மி மேல் பெண்கள் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற அந்த இல்லத்தினுள்ளும் இப்படி ஒரு பட்டியல் வரும், அந்த வீட்டுக்கெல்லாம் நீ போ என்று மூதேவி அனுப்பியதாக ஒரு பட்டியல் அங்கே சொல்லப்படும். எனவே மூதேவி அடுத்து 60 கோடி தேவ மாதர்கள், பேரழகு பொருந்த இந்த தேவ மாதர்களை தேவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து மதுவாகிய சுரா, இதுக்கு சுராதேவி அதிதேவதை, அசுரர்கள் இதை ஏற்றுக்கொண்டனர். அடுத்து சந்திரன், அமுத சுவையுடன் விடம் நீக்கக்கூடிய ஒரு மருந்து. அதற்கு பின் மகாலட்சுமி தோன்ற, அந்த மகாலட்சுமி அப்படியே திருமார் பெற்றுக்கொண்டார். ஸ்ரீமந்தகமணி, 100 கோடி சூரிய பிரகாசம் கொண்டிருக்கின்ற இந்த மந்தகமணி, இதற்கு தினமணி என்ற பெயர். இது இந்த மணி இருப்பவர்களுக்கு வெற்றியும் ஆற்றலும் புகழும் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து தன்வந்திரி, தேவ மருத்துவர், அவரிடம் இருந்த கலசத்தில் இருந்து விழுந்தவர்கள் தான் தேவ மாதர்கள் தோன்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த 12 பரிசு பொருள்களில் ஒன்றுதான் கௌத்துவமணி என்று சொல்லக்கூடியது. இந்த கௌத்துவமணி அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகின்றது. மாமண்ணு சோதி மணி மார்பன், இப்ப இறைவன் யாருக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அப்படியே பட்டியலில் போடுறார். மாமண்ணு சோதி மணி மார்பன், நா மண்ணு வேதம், நாக்கிலே விளங்குகின்ற 4 வேதம். ஏன் நா மண்ணு வேதம் என்றால், வேதம் என்பது எழுதா கிளவி. முன்னே இருந்து ஒருவர் ஓத, பின்னே அதை அவர்கள் வாங்கி ஓதுவார்கள். இது எழுதா கிளவி ஆகையினாலே, இது எப்பொழுதுமே ஓதிக்கொண்டே இருக்கின்ற நியமத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இதை நா மண்ணு வேதம் என்று குறிப்பிடுகிறார். இதுவும் சிவன் தந்தவே வேதாந்தம், அவ்வேதங்களின் முடிவாகிய உபனிஷத்துக்கள். யார் இதையெல்லாம் சிவனது பெருமையை சொல்றார். இவைகளெல்லாம் அறிய முடியாதது. பிரம்மனால் அறிய முடியவில்லை, விஷ்ணுவால் அறிய முடியவில்லை, வேதங்களால் அறிய முடியவில்லை, உபனிஷத்துக்களால் அறிய முடியவில்லை. உபனிஷத்து என்றால் என்ன என்றால், வேதங்களின் முடிவு அல்லது வேத சிரஸ் என்று சொல்லப்படுகிறது. இது இறைவனை துதிக்கும் வேதத்தினுடைய பாகம் என்று சொல்லி காட்டுவார்கள். உப நிஷத் என்றால், உப என்றால் சமீபம், நிஷத் என்றால் கேட்க வேண்டியது, சமீபத்தில் இருந்து கேட்க வேண்டியது, குருமுகமாக இருந்து கேட்க வேண்டியது உபனிஷத். இந்த உபனிஷத் என்பது உப என்பதிலே அருகிலே இருந்து சொல்லி கேட்க வேண்டியது என்று பொருள். அதனாலதான் ஆசிரியர்களுக்கு பழைய காலத்தில் உபாத்தியாயர், உப என்றால் சமீபத்தில் வைத்து, அத்தியாயம் செய்பவர், திரும்ப திரும்ப பாராயணம் செய்யும்படியாக செய்வர், உப அத்தியாயர் என்று பெயர் வந்தது. எனவே இங்கு உபனிஷத் அருகிலே இருந்து கேட்க வேண்டியது உபனிஷத். இந்த உபனிஷத்து 1180 உபனிஷத்துகள் இருக்கிறது. இதிலே 108 உபனிஷத்துக்கள் பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 108 உபனிஷத்துக்களும் சைவ நூல்களிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. 7 உபனிஷத்திலே திருநீற்றின் பெருமை தனியாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த உபனிஷத்தினுடைய சாரம்தான் திருமுறைகளிலே நிறைய இடங்களிலே வருகிறது. ஆகையினாலே இந்த காலபாச குருந்தொகை என்று சொல்லக்கூடிய எப்படி வந்தது என்று சொன்னால், கடோபனிஷத்தினுடைய ஒரு சாயல் என்று சொல்வார்கள். இந்த கடோபனிஷத் என்பது என்ன என உபனிஷத்து அதனாலும் அறிய முடியவில்லை என்கின்ற பொழுது உபனிஷத்தை பற்றியும் லேசாக நாம் தெரிந்து கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் கடோபனிஷத் என்றால், ஒரு ஊரிலே வாஜசிரஷ் என்று சொல்லக்கூடிய அந்தனர் இருந்தார். அவருக்கு நசிகேதன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதல்வர் இருந்தார். இந்த வாஜசிரஸ் தான் யாகம் செய்யுகின்ற பொழுது தனக்கு உதவாத பொருள்களை மட்டும் தானம் கொடுத்தார். இதை கண்டுகொண்டிருந்த மகனாகிய நசிகேதன், தந்தையே உதவாத பொருள்களை நீங்கள் தானம் செய்கின்றீர்களே என்று சொல்லி காட்டியுமே தந்தை அந்த செயலை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் மகன் நசிகேதன், தந்தையே எல்லா பொருளையும் தானம் கொடுக்கின்ற நீங்கள் என்னை யாருக்கு தானம் கொடுக்கப் போகிறீர்கள்? உடனே தந்தையாகிய வாஜசிரஸ், உன்னை யமனுக்கு தானம் கொடுத்து விட்டேன். உடனே நசிகேதனானவன் இந்த உலகிலே இருந்து புறப்பட்டு யமலோகத்திற்கு சென்றான். யமலோகத்திற்கு சென்று கொண்ட பொழுது வாயில் காவலர்கள் அவரை மறித்து, நீ அனுமதி இல்லாமல் வந்திருக்கின்றாய், யமதர்மன் இப்போது இங்கு இல்லை என்று வாயிலே காவல் வைத்து விட்டார்கள். அங்கே தடுத்து நிறுத்தி விட்டார்கள். நம்முடைய நசிகேதனாகிய சிறுவர் 3 நாட்கள் அங்கேயே வாயில் காவலிலேயே வாயிலேயே காத்து கிடந்தார். 3 நாட்கள் கழிந்து யமதர்மன் வருகின்ற பொழுது ஒரு பாலகன் தனக்காக காத்திருப்பதை அறிந்து, இப்படி நடந்து விட்டதை என அறிந்து அந்த பாலகனை அழைத்து தம் பக்கத்திலே அறிந்து, எதற்காக வந்தாய்? உடனே தந்தை என்னை உமக்கு தத்தம் செய்து விட்டார், ஆகையினாலே நான் உனக்கு வந்து உன் பொருளாக வந்து சேர்ந்து விட்டேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ வருதல் கூறாது, நீ வருவதற்கு உரிய உனக்கு விதி உன்னிடம் இல்லை என்றான். இல்லை, என்னை உனக்கு தத்தம் செய்து விட்ட காரணத்தினாலே நான் திரும்ப போவதில்லை என்று அவன் கூறினான். உடனே அவருடைய நிலையை அகமழிந்து, 3 நாட்கள் உன்னை நான் காக்க வைத்து விட்டேன், அந்த 3 நாட்கள் காக்க வைத்ததற்காக நீ 3 வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் அப்படிம்பார். உடனே ஒரு 3 வரத்தை கேட்கிறார். அந்த 3 வரங்களிலே ஒன்று, அதாவது என்ன வரம் கேட்கிறார்னா, நான் கேட்கிற 3 கேள்விக்கு நீ பதிலை சொன்னாலே அதுதான் எனக்கு பெரிய வரப்பிரசாதம். அப்படி 3 கேள்விகளை கேட்கிறார். அதுல 3வது கேள்விதான், மரணத்திற்கு பின்பு அந்த உயிரின் நிலை என்ன? இந்த மரணத்திற்கு பின்பு உயிரின் நிலை என்ன என சொல்லுகின்ற பொழுது அதை யமதர்மன் சொல்ல மறுக்கிறார். அப்பொழுதுதான் நசிகேதனாகிய சிறுவர், நீ சத்தியம் செய்து கொடுத்தபடி வாக்கு கொடுத்தபடி உபதேசம் செய் என சொல்ல, ஒரு உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு என்னெல்லாம் நிகழ்கிறது என்பதை அப்படியே அழகான ஒரு உபதேசத்தை செய்தார். அந்த உபதேசத்தை பெற்ற நம்முடைய நசிகேதன் இந்த பூலகத்திற்கு யமதர்மனுடைய அனுமதியோடு வந்து கடர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருக்கு உபதேசம் செய்கிறார். அந்த கடர் என்கின்ற அந்த முனிவரானவர் நசிகேதன் தனக்கு செய்த உபதேசத்தை அப்படியே ஒரு வேதச்சாரமாக வைத்து ஒரு நூலை செய்தார். அதுதான் கடோ உபனிஷத். இதுதான் இந்த ஆன்மாக்களானது தீவினை செய்கின்ற பொழுது எப்படி யமன் வயப்பட்டு துன்பம் அடைகிறது, இந்த ஆன்மா நல்வினை செய்து சிவன் அடிமைகள் ஆகிவிட்டால் எப்படி உபச்சாரம் செய்து பெருமைப்படுத்தப்படுகிறான் என்ற விவரமெல்லாம் அதில் அங்கே அழகாக சொல்லி காட்டப்படும். ஆக அந்த வேறு அந்தம் என சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்தங்களும் என்ன செய்யவில்லை, இறைவனை அறிய முடியவில்லை. அதைத்தான் நாமன்னு வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம், அறிவை விளக்கம் செய்கின்ற விந்து தத்துவமும் நாட தத்துவமும் அந்த நாட தத்துவத்தின் முடிவாகிய குடிலை, அதாவது சுத்த மாயையும் தம் நடுவே போதத்தால் ஆம் அளவு தேட, இவைகளெல்லாம் தன்னுடைய அறிவினால் இயன்ற மற்றும் சிவத்தை காண்பதற்கு முயல, அளவு இறந்த அப்பாலை இவைகளையெல்லாம் கடந்து, அந்த பசுஞானங்கள் எல்லாவற்றையும் கடந்து அப்பால் சேம ஒளி பேரின்ப ஒளியாகிய சிவபெருமான், இவைகளையெல்லாம் கடந்து அவன் எப்படி இருக்கின்றான், சேம ஒளியாக அவன் இருக்கின்றான். ஆக இறைவன் சொரூப நிலை எந்த ஒரு ஆன்மாவினாலும் தன்னுடைய ஆன்ம போதத்தாலோ அல்லது பசு ஞானத்தாலோ அறிய முடியாத ஒரு பேரின்ப ஒளியாக சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த பெருமான் இந்த உயிர்களை நோக்குகின்றார். இந்த உயிர்களை எல்லாம் பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு சுழலிலே அகப்பட்டு துன்புறுகிறது. மேல் வீட்டுக்காரனுக்கும் கீழ் வீட்டுக்காரனுக்கும் அங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு யாரால் முடிகிறது? ஒரு நீதிபதியால் முடிகிறது. இதே போல இந்த ஆன்மாவிடத்தில் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற வழக்கினை தீர்த்து வைக்க நீதிபதி போல நம்முடைய பெருமான் அங்கே தொழிற்படுறார். அதான் அடுத்த வரையில் சொன்னார், பிறவி வழக்கு அறுக்க ஆன்மாக்களது பிறவி தொடர்பை அறுத்தெறியும் பொருட்டு. ஆன்மாக்களது அந்த பிறவி பிறவி தொடர்பை அறுத்து எரியும் பொருட்டு மாமணிசூழ் மன்றுள் எவரும் தேரும் வகை. அதாவது மாமணிசூழ் ரத்தினங்கள் சூழ்ந்திருக்கின்ற திருச்சிற்றம்பலம் என்னும் சிதம்பரத்துள் எவரும் தேரும் வகை தன்னை எல்லா ஆன்மாக்களும் தெளிந்து தரிசிக்குமாறு நிறைந்து நின்ற நிறுத்த நிலை போற்றி உருவ திருமேனி தாங்கி எங்கும் எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஆண்டவர் ஆனந்த தாண்டவ நிலையை அடியேனை காத்தருவதாக. ஆக எவரும் தேரும் வகை நிறைந்து நின்ற நிறுத்த நிலை போற்றி. எனவே இறைவனானவன் உயிர்கள் பொருட்டு சொரூப நிலையிலே இருந்து தடத்து நிலைக்கு வந்து உபகாரம் செய்கிறான். அந்த உபகாரம் செய்கின்ற அந்த பெருமான் அந்த அந்த ஆனந்த தாண்டவ நிலை என்னை காப்பதாக என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த கண்ணியிலே பிரம்மன் தேவர் இந்திரன் விஷ்ணு வேதங்கள் உபனிஷத்துகள் எதுவுமே காண முடியாதபடி கடந்து நிற்கின்ற பெருமான் ஆன்மாக்களது சனன மரண துக்கத்தை நீக்குவதற்காக சிதம்பரம் என்கின்ற தலத்திலே திருமேனி தாங்கி சபையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த ஆனந்த தாண்டவ நிலை, ஆனந்த தாண்டவ நிலை என சொல்லுகின்ற பொழுது நிறுத்து நிலை என்பதை ஆனந்த தாண்டவ நிலை என்று சொல்லி காட்டுகிறார். அதாவது அவர் ஆனந்த தாண்டவ நிலை உயிர்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. இதை சுந்தரக்கூத்து என்று நம்முடைய நூல்கள் குறிப்பிடுகிறது. இந்த சுந்தரக்கூத்தை தான் நம்முடைய அப்பர் பெருமான் சந்தித்திருக்கின்றார். என் தோல் வீசி நின்றாடும் பிரானை கண்டால் காண்மீன்களோ என்று சொல்லி காட்டுவார். இதே போன்று எந்தோள் வீசி நின்று என்று எந்தோள் முக்கன் எம்மானே என்று மணிமாசகரும் குறிப்பிடுகிறார். இது உயிர்களுக்கு உணர்த்துகின்ற சுந்தரக்கூத்து. இறைவனுக்கு நான்கு திருக்கைகள் தான் என்று நூல்களிலே படிக்கின்றோம். மான்மடு அபயகர வரணகரம் இருக்கின்றது. ஆனால் இங்கு எந்தோள் என்று சொல்லப்படுகிறது. இந்த எந்தோளை காட்டி ஆன்மாவுக்கு முதலே தன்னை உணர்த்துகிறார். இது திருமந்திரத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இறைவனானவன் இந்த ஆனந்த சொல்லக்கூடிய இந்த சுந்தர கூத்திலே எட்டு கைகளோடு காட்சி தருகிறார். இந்த எட்டு கைகளும் எதை உணர்த்துகிறது, எதை தாங்கி இருக்கிறார் என்றால் எட்டு கைகளிலும் நெருப்பு அகல், உடுக்கை, அக்கமாலை, பாசம் அங்குசம், முத்தரை சூடம், பிரமகபாலம், நீல மயிர், இவைகளையெல்லாம் தன்னுடைய கைகளிலே தாங்கிக் கொண்டு எட்டு கைகளோடு காட்சி தருகிறார். இந்த கைகளிலே தாங்கி இருக்கின்ற இது ஆன்மாக்களுக்கு எதை உணர்த்துகிறது? நெருப்பு அகல், சங்காரகர்த்தா நானே, நீ பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கின்றாய், உன்னிடம் ஆணவமலம் இருக்கின்றது, அதை வலி கெடுப்பதற்கு நீ ஐந்தொழிலே அமிழ்த்தப்பட்டிருக்கின்றாய் என்ற உண்மையை உணர்த்துவதற்கு நெருப்பு அகல் சங்கார அடையாளம். உடுக்கை படைப்பு, அக்கமாலை யோக நிலையிலே தன்னை கூடும்படி, அதான் மன ஒருமைப்பட்டு யோக நிலையிலே என்னை வந்து அடை. பாசம் அங்குஷம், ஆணவ மலத்தை ஒடுக்குதல், அதற்குள்ள உபாயத்தை தேடு. முத்தலை சூலம், ஆரணி ஜனனி ரோதரித்திரி மூலமாக மும்மூர்த்திகளையும் நான் அதிர்ஷ்டித்து செலுத்துகின்றேன். பிரமகபாலம், ஊழிக்காலம் அழிந்த பின்பும் கூட உளிக்காலம் அழிந்த பின்பு கூட அழிவின் தன்மையை உலகோருக்கு காட்டுவதற்காக நான் அந்த பிரமன் அது கபாலத்தை நான் தாங்கி இருக்கின்றேன், அவனையும் நொடிக்கின்றேன். நீல மலர், இந்த நீல மலர் என சொல்லக்கூடியது ஞானத்தையும் உலக போகத்தையும் குறிக்கிறது. எனவே நான் இம்மைக்கு வேண்டிய பலனையும் தருவோம், மறுமைக்கு உரிய பலனையும் தருவோம் என்பதற்காக அந்த நீல மலரை கையிலேயே தாங்கி ஞானத்தையும் போகத்தையும், போகமும் திரும்பும் புணர்ப்பவன் யானே என்று காட்டுவதற்காக அவர் அந்த ஆனந்த நடனத்தை, சுந்தர கூத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே அதைத்தான் இந்த அந்த திருக்கூத்தினை காட்டுகின்ற அந்த பெருமானது திருவடியை நான் வணங்குகின்றேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இப்படி இறைவனானவன் உயிர்களுடைய மனநீக்கம் அங்கே நிகழ்வதற்காக தான் ஐந்தொழிலை இயற்றுகின்றான். இந்த ஐந்தொழில் எப்பொழுது நிகழ்கிறது? இன்று நேற்று நிகழ்வது அல்ல, தொன்று தொட்டே நிகழ்கிறது. இறைவன் நித்தியம், உயிர்களும் நித்தியம். நித்தியமாக இந்த உயிரானது எல்லா உயிர்களும் அங்கே வீடு பேர் பெறுகின்ற வரை அவன் நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நாலாவது கன்னி முதல் ஆறாவது கன்னி வரை இறைவன் உயிர்கள் பொருட்டு செய்கின்ற அந்த ஐந்தொழில் அனாதி பண்டுதொற்றே நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்கும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். குன்றாத பல்வியவர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும் தொல்லையும் அந்தம் அடி நடுவென்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழிபோற்றி. அழகாக சொல்லி காட்டுகிறார். குன்றாத பல் உயிர், இதுவரை முத்தி அடைந்த ஆன்மாக்கள் பலவாயினும் குன்றாத பல் உயிர், எண்ணிக்கையில் குறைவுபடாமல் பல்வேறு தன்மைகளை உடைய ஆன்மாக்கள். அதாவது நம்முடைய சைவத்திலே என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால், எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு வரையறை செய்தது. ஆனால் அளவு வரையறை என்று செய்யப்படாத ஒன்று உயிர்களினுடைய எண்ணிக்கை. இந்த உயிர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு என்று எந்த நூலும் அறுதியிட்டு சொல்லவில்லை. அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய நூல்களிலே இதுவரை இறைவனது ஐந்தொழிலினால் திருவடி பெயர் பெற்ற உயிர்கள் எண்ணிறந்தன, இன்னும் அடைய வேண்டிய உயிர்களும் எண்ணிறந்து இருக்கின்றன. அப்படிதான் சொல்லி முடிக்கும். கற்பங்கள் தோறும் நடம் செய்ய கடல் அடைந்தோர் கணிப்பில. கோயில் புராணத்துல நம்முடைய உமாவதி சிவாச்சாரியர் சொல்லி காட்டுகிறார், ஒவ்வொரு கற்பகாலத்திலும் உயிர்களை சென்று அடைய உயிர்கள் சிவத்தை சென்று அடைந்த எண்ணிக்கை கணிப்பில்லை, அது அளவிட முடியாது என்று சொல்லி காட்டுகிறார். இதே செய்தியினை உமாபதி சிவாச்சாரியார் திருவுட்பயன் என்கின்ற நூலிலே தான்மாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. சிவதினத்தை சென்று அடைந்த உயிர்களும் சிவத்தை சென்று சார இருக்கின்ற உயிர்களும் போலும் உயிர்கள் எண்ணிக்கின்றார். ஆகையினால் இவைகளெல்லாம் நாம் அளவிட முடியாது என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஆகையினால குன்றாத பல் உயிர், எண்ணிக்கையில் குறைவுபடாத பல தன்மைகளை உடைய ஆன்மாக்களை வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும், வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும், வெவ்வேறு படைத்தும் என்பது ஆன்மாக்களினுடைய அந்த வினை வலிமைக்கு ஏற்ப எந்த வினையின் பயனை எப்பொழுது ஊட்டுவது என்பதை கணித்து அதற்கு ஏற்ப ஒரு பிறவியை தனு கரண போன பாவத்தை கொடுப்பார். எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒன்றாவது செய்த வினை, இரண்டாவது செய்த வினை, மூன்றாவது செய்த வினை என்று கூட வரிசைப்படியாக அனுபவிப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, இந்த ஆன்மா இப்பொழுது எந்த வினையின் பயனை அனுபவிப்பதற்கு அது தகுதி பெற்றிருக்கிறது, எந்த வினையின் பயனை அனுபவிப்பதற்கு இது பக்குவப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேத்த பிறவியை கொடுப்பார். ஆகையினால வரிசை கிரமம் என்பது அங்கு இல்லை. அந்த இதன்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார், வெவ்வேறு படைத்தும் நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு 84,000 யோனி வேதத்தில் அந்த உயிர்களை படைத்தும் அவை காத்தும், அவைகளை காத்தும், அவைகளெல்லாம் காத்தும், இழைப்பு ஒழிய அவைகள் எல்லாம் பிறப்பு இறப்புகளால் அவைகளுக்கு நேர்ந்த இழைப்பு, அந்த களைப்பு நீங்குவதற்கு. கொல்லாகி கூடாகி புழுவாகி மரமாய் என்று கூறுகின்ற போது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எனவே இந்த ஆன்மா அந்த இழைத்திருக்கின்ற நேரத்தில் இழைப்போடிய எல்லையிட்டு அதை சங்கார காலமாகிய முடிவில் அவர்களை அப்படியே அங்கே காரண கேவலாவத்தையில் அப்படியே அங்கே ஒடுக்கி வைத்து அதை என்ன செய்கிறார், அடி நடு அந்தம் சிருஷ்டி திதி சங்காரம் என சொல்லக்கூடிய அந்த முத்தொழிலையும் தொல்லை உரும் என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி, இப்படி எல்லா உயிர்களுக்காக அடி நடு அந்தம் படைப்பு காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தொழிலையும் அனாதியிலிருந்து செய்து கொண்டிருக்கின்ற அளவு இறந்து வந்த பெரிய வழி போற்றி கணக்கில்லாமல் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய கருணை முறையினை அடியேனை காத்தருள்வாயாக என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனானவர் அந்த முத்தொழிலை பண்டு தொட்டே செய்கிறார். இறைவனுடைய எட்டு குணத்தை ஆறு குணத்திலே அடக்கி சொல்வார்கள், ஷட்குணம் என்று சொல்லுவார்கள். இதே போல மலம் ஐந்து, ஆணவம் கண்மம் மாயை திரோதம் மாயம் என்று சொல்லக்கூடியது, அதை மும்மலத்திலே அடக்கி காட்டுகிறோம். இதே போல படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பதை இதை மறைத்தலை காத்தல் தொழிலும் அழித்தலை அருளல் தொழிலும் ஒடுக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழிலே சொல்வது உண்டு. ஆகினால் ஐந்தொழில் தான், அதை முத்தொழிலே அடக்கி சொல்கிறார். அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறார், பண்டு தொட்டே செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதாவது இறைவனது ஐந்தொழில் நாம் இப்போது இருக்கின்ற இந்த சகல நிலைக்கு முன்னே இருக்கின்ற கேவல நிலையிலும் அவர் பண்றார். இந்த சகல நிலையிலே இருந்து பரிபோக்கம் பெற்று முத்தி நிலைக்கு சென்ற பின்னும் அங்கேயும் ஐந்தொழில் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே கேவல நிலையிலே ஐந்தொழில் நடத்துகிறார், உயிரினுடைய சகல நிலையிலேயும் ஐந்தொழில் நடத்துகிறார், உயிர்கள் சுத்த நிலையிலே அடைந்த பின்னும் அவர் ஐந்தொழில் நடத்துகிறார். கேவல நிலையிலே இருக்கின்ற பாடானமாக ஆணவ மலைப்பினால் மறைக்கப்பட்டு கேவல நிலையிலே அனாதியாய் கிடக்கின்ற அந்த கேவல நிலை செய்கின்ற அந்த ஐந்தொழிலுக்கு சூக்கும ஐந்தொழில். இது சூமானது தன்னுள் அந்த ஐந்தொழிலை நிகழ்த்தும். அதற்கு பின்பு அந்த கேவல நிலையிலே இருந்து தனு கரண பூண போகத்தை கொடுத்து இந்த ஆன்மாவை மேலே தூக்கி விடுகின்ற அந்த சகல நிலையிலே அதுக்கு தூல ஐந்தொழில். இது மாயிடத்தை நிகழும். அதுதான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்று சொல்லிக் கொடுக்கும். அடுத்து சுத்த நிலை. சுத்த நிலையிலே அடைந்த ஆன்மாக்களுக்கு அந்த சுத்த நிலையை செய்கின்ற அந்த ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழில். இது உயிரினிடம் நிகழும். ஏனெனில் அந்த உயிரினிடத்தே ஆணவமலமானது தாக்காது, அது இன்பத்தையே தூய்த்துக் கொண்டிருப்பதற்காக அது என்ன செய்து கொண்டிருக்கின்றது. அங்கே இறைவனானவன் அந்த சுத்த நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களிடத்தும் ஒரு ஐந்தொழிலை ஏற்றுகின்றான். ஆக இந்த ஐந்தொழில் என்பது எல்லா உயிரிலும் கடைத்தேறுகின்ற வரை நிகழ்கிறது. ஒவ்வொரு ஆன்மாக்களிடத்தும் கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் இந்த ஐந்தொழிலானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஐந்தொழிலை நிகழ்த்து கொண்டிருக்கின்ற இதை அவர் இடையிலாமல் செல்கிறார், நடனம் செய்கிறார். அப்படி ஐந்தொழிலை ஏற்றுகின்ற அந்த வடிவம் தான் நடராஜ பெருமானுடைய அந்த திருவுடிவம். ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கிக் கொண்டு அப்படி ஐந்தொழிலை செய்வதை உணர்த்துகிறார். இப்படி ஐந்தொழிலை அவர் சரியாவது செய்கின்றார் என்பதற்காக அவருக்கு அவர் கால் சலிப்பது இல்லை. ஒற்றை காலிலே அங்கே ஊன்றி ஒரு காலிலே ஊன்றி நடனம் செய்கிறார். பல்லூலி காலமாக ஒரே காலிலே நின்று நடனம் செய்தாலும் அவர் சலிப்பினர். ஆனால் அவருக்கு பதஞ்சலியார் என்று பெயர். இதை குமரகுருவர் சுவாமிகள் தன்னுடைய நூலிலே இந்த பதஞ்சலியார் என்ற ஒரு அருமையான சொன்னாட்சியை வைத்து காட்டுகிறார். அவர் உயிர்கள் பொருட்டு இடைவிடாது சரியாது பதம் சரியாது அந்த கிருத்தியத்தை செய்கிறார். இந்த உண்மையை உயிர்கள் அறிந்தால் தன் பொருட்டு அந்த பெருமான் எப்படி இந்த கிருத்தியத்தை இடைவிடாது செய்கிறார் என்று அவரது கருணையை நினைந்து அவன் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்படித்தான் ஆனந்தவல்லானை தரிசிக்கிறார் ராஜசேகர பாண்டியன். தொழிலாளர் புராணத்தில் வருகிறது. அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு நம்முடைய பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த பின்பு ராஜசேகர பாண்டியன் கண்ணீர் வடிக்கிறார். உடனே அன்பரை நோக்கி, ஏன் கண்ணீர் வடிக்கிறார் என கேட்டதற்கு சொன்னார், பெருமானே உயிர்கள் கணிப்பில்லை, நீரோ பண்டு தொட்டே ஆடு கொண்டிருக்கின்றீர், இன்னும் எத்தனையோ உயிர்கள் கதையடைய வேண்டியிருக்கிறது, ஒரே காலை ஊன்றிக் கொண்டு திருடம் செய்கின்றீரே, உங்களுடைய திருவடி நோகுமே அப்படின்னார். உடனே திருவடி நோகுமே என்று அவர் மனம் வந்தது, சுவாமிக்கு நோகல. உடனே திருவடி நோகுமே என்று மனம் நொந்த நம்முடைய ராஜசேகர பாண்டியன் வருத்தம் தீர்வதற்காக தன்னுடைய வலக்காலை உண்டு இடக்காலை தூக்கி அதுவரை ஆடிய பெருமான் இடக்காலை உண்டு வலக்காலை தூக்கி அங்கே நடனத்தை மாற்றினான். இதுதான் கால் மாறி ஆடிய படலம் என்று திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஏன் வந்தது? இறைவன் இடைவிடாது அங்கே கிருத்தியத்தை செய்து கொண்டிருக்கின்றான். நம்பொருட்டு அவன் இடைவிடாது செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையினை நினைந்தால் அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி கடப்பாடு உடையனாக இருத்தல் வேண்டும் என்று இந்த ஆன்மா நிச்சயமாக உணரும். இதைத்தான் சொல்லி காட்டுவிட்டார். அதற்கு பின்பு இந்த ஆன்மாவுக்கு நம்முடைய பரம்பொருளானவர் ஐந்து விதை செய்கிறார் என சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இறைவன் செய்கின்ற எச்செயலும் உயிர்கள் மீது இருக்கின்ற கருணையினாலே, அவன் தனக்கென்று எதையுமே செய்வது இல்லை. எனவே இறைவனானவன் தான் ஐந்தொழிகள் செய்வது உயிர்கள் பொருட்டே, உயிர்கள் பரிபக்கம் அடைதல் பொருட்டே என்பதை ஆறாவது கன்னி முதல் பதிமூன்றாவது கன்னி வரை அழகாக அதை உணர்த்த இருக்கிறார். இப்படி உயிர்கள் பொருட்டு நம்முடைய பெருமானவர் செய்கின்ற அந்த ஐந்தொழில் தன்னை நினையாது உயிர்கள் நலம் பொருட்டு உயிர்கள் உயிர் கூட வேண்டும் என்பதற்காக அவர் செய்கின்ற அந்த ஐந்தொழிலினை பற்றி, அவரது கருணையை பற்றி, ஆன்மாவினுடைய லாபத்தினருக்கு செய்கின்ற அந்த தருணத்தை பற்றி வருகின்ற கண்ணிகளை சொல்ல இருக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்த அமர்விலை சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: 29வது பாடலிலே சிந்தனை இருந்து வருகின்றது. ஞானாசிரியர் அருள் திரு அம்பலவான தேசிகர் 24 பாடல்களிலே தசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவையான செய்திகளை எல்லாம் தொகுத்து கூறி 24வது பாடலிலே தசகாரியத்திற்கு அருமையாக தோற்றுவாய் செய்தருளினார். அதாவது முப்பொருள்களுக்கும் ஈர் இயல்புகள் உள்ளன. ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று தன்னியல்பு என்று சொல்லக்கூடிய உண்மை இயல்பு. முப்பொருள்களுக்குமே பொது இயல்பும் உண்டு, சிறப்பு இயல்பும் உண்டு என்று அந்த பாடலை சொல்லி அதற்கு அடுத்த பாடலில் இருந்துதான் தசகாரியங்களை வரையறுத்து விளக்கிச் சொல்கின்றார்கள். ஆகவே தசகாரியங்களை படிக்கும் பொழுது முப்பொருள்களுடைய பொது இயல்பும் நம்மால் அறியப்படும், முப்பொருளுடைய உண்மை இயல்பும் அறியப்படும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மூன்று பொருள்களுக்குமே பொது இயல்பு, உண்மை இயல்பு என்ற இரண்டு இயல்புகள் உள்ளன என்று ஆசிரியர் தொடங்கிக் கொள்கின்றார். இவ்வாறு தொடங்கிக் கொண்ட ஆசிரியர் தசகாரியங்களை சொல்கின்றார் என்றால், தசகாரியங்களை அறிந்தால் முப்பொருள்களின் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களின் பொது இயல்பையும் உணரலாம், சிறப்பு இயல்பையும் உணரலாம் என்ற உண்மையினை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார். மேலும் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் இவற்றையெல்லாம் முதலே சொல்லி வைத்தார்கள். ஏன் சொல்லி வைத்தார்கள் என்றால், தசகாரியங்கள் இருக்கின்றனவே தத்துவ ரூபம் தொடங்கி தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி அப்படியே வந்து கடைசியா சிவபோகம் என்று முடிகின்றது. இந்த 10 காரியங்கள், இந்த தசகாரிய அனுபவம் யாருக்கு கிட்டும் அதனை குறிப்பிடத்தான் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் இவற்றையெல்லாம் கூறி அருளினார்கள். இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்கள் அவை மல மலவென்று முத்தியை நோக்கி முன்னேறி செல்லும். இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்கள், ஏனென்றால் இருவினை ஒப்பு வந்துவிட்டதென்றால் மலச்சக்தி நன்கு தேய்ந்துவிடும். மலச்சக்தி தேய்ந்துவிட்டால் திருவருள் இருள் நீங்கினால் ஒளிதான். ஆகவே மலபரிபாகம் நிகழ்ந்தால் மலச்சக்தி குன்றிவிட்டால், இந்த மலச்சக்தி தானே தடுத்துக் கொண்டிருந்தது திருவருளானது, அதாவது இந்த ஆன்மாவானது தன் அறிவில் கலந்திருக்கின்ற ஆன்மா அறிவிலே திருவருள் தொன்று தொட்டு கலந்திருக்கின்றது. ஆனாலும் அந்த திருவருளை இந்த ஆன்மா சாரவில்லை. அப்ப தன்னோடு அத்துவிதமாய் கலந்திருக்கின்ற அந்த திருவருளோடு உயிரை சார விடாமல் தடுத்து வந்தது இந்த ஆணவ மல சக்தி தான. உயிர் அறிவிலே தான் திருவருள் இருக்கின்றது, ஆனால் அந்த திருவருளை உயிர் சாரவில்லை. அதுக்கு தடையாக இருந்தது ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தின் சக்தி கெடுகின்றது என்றால் அப்போ அந்த திருவருள் சார்புக்கான தடை நீங்குகின்றது. எனவே திருவருள் சார்பு கைகூடுகின்றது. அந்த திருவருள் சார்பு கைகூடுதலே சத்தினிபாதம். அவையினாலே இருவினை ஒப்பு வந்துவிட்டால் உடன் நிகழ்ச்சியாக மலபரிபாகம், சத்தினிபாதம் நிகழ்ந்துவிடும். அந்த சத்தினிபாதர்களுக்கு சிவாகமத்தை உபதேசிக்க எம்பெருமானே குருவாக எழுந்துவிட்டு வந்துவிடுவார். எம்பெருமான் குருவாக வந்து இந்த தசகாரிய உண்மைகளை அனுபவத்தில் வைத்து உணர்த்துவார். ஆகவே இந்த தசகாரியங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியவை, படித்து தெரிந்து கொண்டு சென்றுவிடக்கூடியவை அல்ல, அனுபவிக்கக்கூடியவை. நம்மை பொறுத்த மட்டிலே நாம் சரியை நெறிய, கிரியை நெறி என்று தொடக்க நிலைகளிலே இருக்கின்றோம். அதுவும் உபாய சரியில் தான். உலகியல் பற்றினை முற்றும் விட்டு உண்மை சரியை, உண்மை கரியை இவற்றையெல்லாம் ஏற்றும் பொழுதுதான் சாலோகம், சாமீபம் போன்ற உயரிய பதங்கள் கிட்டுகின்றன. உபாய சரியை ஏற்றினால் பலன் இல்லையான, அப்படி இல்லை, உபாய சரியை உபாய கிரியைன்னு தொடங்கிட்டாலே அதற்கப்புறம் உண்மை சரியைகளை செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல பிறவியை சுவாமி கொடுத்து விடுவோம். அதாவது சைவ சமயத்திலே நுழைபவனுக்கு நம்பிக்கையும் தர வேண்டும், அதே சமயத்திலே உண்மையையும் நாம் கூற வேண்டும். என்னவென்றால் உபாய சரியை செய்கின்றான் என்றால் அவனுக்கு உண்மை சரியை செய்ய பலன் கிட்டுவிடும். இது எதற்கு? சிவபெருமானை ஏதோ எல்லா தெய்வங்களையும் வணங்குவனாகவே இருக்கட்டும், அவன் சிவபெருமானையும் விட்டுவிடாமல் வணங்கினான் என்றால் அதுவே அவனுக்கு சிறந்த புண்ணியமாகி மறுபிறப்பிலே அவன் சைவனாக வந்து விடுவான். இது மாபாளியத்திலே சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கிறார். சைவனாக வந்தால் உபாய சரியைகளை செய்வான், அதாவது உலகியல் வேலைகளையும் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு இந்த தீக்கை பெற்ற அனுஷ்டானம் இவற்றையெல்லாம் செய்வது நம்மனவர் போல செய்வான். அதை அந்த பிறவி அதிலே ஒரு நாட்டம் கொண்டு அதை நன்றாக செய்து வந்தான் என்றால் உண்மை சரிகளை செய்யக்கூடிய நல்ல பிறவிகளை பெறுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு மேலும் மேலும் முன்னேற்றம் தான். அதுக்கு முந்தைய எத்தனை வினைகள்னாலும் செய்திருக்கலாம். மந்திரம் அண்ண பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகல்வரே சிந்து மல்வினை செல்வம் மல்வால் அந்தி நாம நமச்சிவாய் என்றார். ஏன்னா தீக்க பெற்றா அவன் வந்து செவிக்க போவது, தியானிக்க போவது எல்லாம் இந்த அஞ்செழுத்து மந்திரம் தான். ஆகவே அந்த வினைகள்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிடும். அவன் சிவநதியிலே மேலும் மேலும் ஈடுபடத்தக்க பிறவிகளைத்தான் சுவாமி வழங்குவார். அப்படி வழங்கி அவன் உண்மை சரியாதிகளை ஏற்றி அந்த உண்மை சரியாதிகளை முற்றுவித்து அதன் பயனாக இருவினை ஒப்பு என்னவென்றால் அவனுக்கு நாட்டம் பூரா சிவபுண்ணியங்கள் தான், இன்ப துன்பங்கள் தான் இல்ல. இன்பம் துன்பங்கள் முன்வினைக்கீடாக வரும், அது என்ன வந்துட்டு போட்டு சிவபுண்ணியங்கள தான் நாட்டம். அப்படி நிற்பவனுக்கு மேல் வினை இல்லை, என்னன்னா இருவினை வகுப்பு யாருக்கு வந்துட்டதோ அவர்கள் மேற்கொண்டு வினைகளை செய்யப்போவதில்லை. இதுவரை செஞ்சிருக்கின்ற வினைகள் தான் இருக்கின்றன, மேற்கொண்டவர்கள் செய்யப்போவதில்லை. ஏன்னா இருவினை வகுப்பு வந்துருந்துன்னா விருப்பு வெறுப்பு வராது. இருவினை ஒப்பு என்றால் என்ன, இரண்டு வினையும் அவன் ஒப்ப காணுவான், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சமமாக கருதுவான். ஏனென்றால் எல்லாம் முன்வினைப்படம், முன்வினைப்படனை வந்து நாம் அனுபவிக்கணும். அவ்வளவுதான், இது அவனால் வந்தது இவனால் வந்தது என்று அந்த நோக்கிலே உலகிய நோக்கிலே பார்க்காமல் அவன் வந்து தத்துவ நோக்கிலே காணக்கூடிய வல்லமையை பெறுவான் இருவினை ஒப்பு வந்தவன். ஆகவே அவனுக்கு புதிதாக ஏறக்கூடிய வினைகள் இல்லை, ஏற்கனவே ஈட்டிய வினைகள் தான். அவற்றையெல்லாம் அத்துவ சுத்தியிலே கெடுப்பதற்கு ஆச்சாரியனாக சிவபெருமானை எழுந்தடி விடுவான். அந்த சிவபெருமான் வந்து எழுந்தடி வந்து தசகாரிய அனுபவங்களை உணர்த்துகின்றார். எனவே தசகாரிய அனுபவம் யாருக்கு என்றால் இருவினை ஒப்பு வந்தவனுக்கு. அவனுக்கு மடபரிவாகம் சத்திரிவாதம் போன்ற அனுபவங்கள் எல்லாம் நிகழும் என்று சொல்வதற்காகத்தான் முதலில் இருவினை ஒப்பு மடபரிவாகம் சத்திரிவாதம் இவற்றை பற்றியெல்லாம் வரையறுத்தார்கள். வரையறுத்து இந்த தசகாரியங்களிலே முப்பொருள்களின் ஈரியல்பும் அடங்கும் என்பதற்காகத்தான் 24 பாடலிலே முப்பொருளின் ஈரியல்பையும் உணர்த்தினார்கள். அதாவது தசகாரிய அனுபவத்திலே என்ன நிகழ்கிறது என்றால், அவர்கள் ஈரியல்புகள் சொன்னார்களே, பிற பொருளை சார்ந்து நிற்றல் பொதுவியல்பு, அந்நியமான பொருளை சார்ந்து நிற்றல் பொதுவியல்பு, அந்நியமான பொருளில் இருந்து நீங்கி நிற்றல் சிறப்பியல்பு என்று சொன்னார்கள். ஆகையினால இந்த தத்துவ ரூபம் தொடங்கி வருகின்ற இந்த தசகாரியத்திலே, இந்த தசகாரியத்தில் என்ன நிகழ்கின்றது என்றால், உயிரானது தன்னுடைய பொதுவியல்பு நீங்கப்பெற்று உண்மை இயல்பை அடைகின்றது. அதுதான் தசகாரிய அனுபவ நிகழ்ச்சி. ஆகையினாலே உயிரானது பொதுவியல்பு நீங்கப்பெற்று உண்மை இயல்பை அடைவதனாலேதான் அந்த பொதுவியல்பு உண்மையை முதலில் சொல்லிவிட்டார்கள். மேலும் மூவகை ஞானங்களும் சொன்னார்கள். தசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இதெல்லாம் சொன்னார்கள். மூவகை ஞானம், பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம், முப்பொருள்களை ஞாபகம் வச்சுட்டா போறோம். முப்பொருளை வச்சுதான் மூவகை ஞானம். ஆகவே இந்த தசகாரிய அனுபவத்திலே உயிரானது முதலில் பாச ஞானம் நீங்கப்படுகிறது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், இதில் பாச ஞானத்தை பற்றி நன்கு விளங்கிக் கொள்கின்றது, நன்றா புரிஞ்சுக்கிறது. உயிர் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த தத்துவ சுத்தின்னு எழுது பாருங்க. மூணாவதாக அந்த தத்துவ சுத்தியில தான் உயிர் பாச ஞானத்தில் என்றும் நீங்குகின்றது. சுத்தினா என்ன, அத ஒன்ற சத்துவ சுத்தின்னா தத்துவத்தின் சார்பை விட்டு விடுதல். சுத்தினா இந்த இடத்துல விடுதல் தான், விடுவதன் மூலமாக அந்த உயிர் சுத்தமடைகின்றது. எனவே தத்துவ சுத்தி என்றார்கள். இப்ப நாமெல்லாம் தத்துவங்களை விட முடியுமா? விட்டா நம்ம ஆணவ மனத்துல தான் சாரணும். உறக்க நிலையில எத்தனையோ தத்துவங்களை நாம் விட்டு விடுகின்றோம். அப்ப நமக்கு என்ன வருகின்றது, அறியாமைதான், அறியாமைதான் நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் இந்த ஞானிகளும் வந்து தத்துவங்களை விடுகின்றார்கள் என்றால், நாம் தத்துவங்களை விட்டால் ஆணவ மலத்தில் அழுந்துகின்றோம். ஏற்கனவே அதில் அழுந்திருக்கோம், கொஞ்சம் அதிலிருந்து நீங்கி தான் தத்துவங்களை பெற்றிருக்கோம். இந்த தத்துவங்களை விட்டா ஆணவ மலத்தில் முழுமையாக அழுந்திரும். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, அவர்களும் தத்துவங்களை விடுகின்றார்கள், ஆனால் ஆணவ மலத்தில் அழுந்துவதில்லை, திருவருளிலே அழுந்துகின்றார்கள். அதனால நம்மள மாதிரி அதுவும் அஞ்சவத்தை தான். தசகாரியத்திலே அஞ்சவத்தைகள் வருகின்றன. தசகாரியங்கள் பத்தா சொல்றாங்க, அதை அஞ்சம் அடக்கி சொன்னா அஞ்சவத்தை. ஆனா அஞ்சவத்தை ஒண்ணு நாம அன்றாடம் அடைகின்ற அஞ்சவத்தை போன்றவை அல்ல அந்த அஞ்சவத்தைகள். அவை நின்மல அஞ்சவத்தை, அதான் அடைமொழி கொடுத்தார்கள். நின்மல மலச்சார்பு அற்ற அஞ்சவத்தைகள். நாமும் தத்துவங்களிலிருந்து நீங்குகின்றோம், ஆனால் மலத்தில் அழுந்துகின்றோம். ஆணவ மலத்திலே ஞானிகள் தத்துவங்களிலிருந்து நீங்குகின்றார்கள், ஆனால் அருளில் அழுந்துகின்றார்கள். மலத்தில் அழுந்துவதால் அறியாமையே மேலோங்குகின்றது. ஞானிகளோ அருளில் அழுந்துவதால் அவர்களுக்கு பேரறிவு வெளிப்படுகின்றது. ஆகையினாலே நின்மல அஞ்சவத்தைகள் தசகாரியங்கள் ரெண்டும் ஒரே அனுபவம் தான். அஞ்சா சொன்னா நிம்மல அஞ்சவத்தைகள், பத்தாக விரித்தால் தசகாரியம். தசகாரியம் தான் இங்கே சொல்லுகின்றார்கள் என்றாலும் அதோட நிம்மல அஞ்சவத்தைகளையும் இணைத்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி சொல்லக்கூடிய தசகாரியம் பற்றிய சாத்திர நூல் வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய ஆதினத்து பண்டார சாத்திர தசகாரியத்தை போல பத்து தசகாரியங்களோடு அஞ்சு நிம்மல அவத்தைகளையும் இணைத்து எந்த தசகாரியத்திலே எந்த நிம்மல அவத்தையை நாம் வந்து பொருத்திக் கொள்ள வேண்டும், இந்த தசகாரியம் இந்த நிம்மல அவத்தைக்கு சமம் என்று எப்படி சொல்வது என்றெல்லாம் இதில் தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தத்துவ சுத்தியில வந்து பாச ஞான நீக்கம் பெறுகின்றது. 25 பாடலிலே பார்த்தோம், 25 பாடலிலே அதன்படி தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி இந்த மூன்றுக்கும் வரையறை பார்த்தோம். 36 தத்துவங்களின் தொழிலையும் தனித்தனியே காணுதல் தத்துவ ரூபம் என்று கூறினார். அப்புறம் தத்துவ தரிசனம் இரண்டாவது, அது என்ன என்றால், இந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டை கண்ட ஆன்மா இந்த தத்துவங்கள் இவ்வாறு தொழிற்படினும் இவை சடமே, இவை தாமாக தொழிற்படுவதில்லை, அருளால் தான் தொழிற்படுகின்றன என்று உணர்தல் தத்துவ தரிசனம். அப்புறம் தத்துவ சுத்தி, இந்த தத்துவங்கள் நித்த பொருள்கள் அல்ல, மகாசங்கார காலத்திலே முதற் காரணமாயிலே ஒடுங்கி ஒன்றுமில்லாமல் மறைந்துவிடும், இருந்தும் இல்லாத மாதிரிதான். முதற் காரணத்தில் இருக்கின்றது தற்காலிகவாதம் சரிதான், ஆனால் இருந்து என்ன பயன், சூக்குமருவமாக ஒடுங்கி இருக்கும், நிலையானவை அல்ல இந்த தத்துவங்கள். மேலும் இந்த தத்துவங்கள் ஏகதேசமானவை, அதாவது வியாபக பொருள்கள் அல்ல. ஏகதேசமான இந்த தத்துவங்கள் வியாபக பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லன அல்ல. இவற்றோடு சேர்ந்திருக்கும் வரை நாம் சிவபெருமானை அனுபவமாக தரிசனம் செய்ய முடியாது. சிவலிங்கம் போன்ற திருமேனிகளிலே ஆவாகனம் செய்துதான் வழிபட முடியுமே ஒழிய சிவ அனுபூதி, நேரடியாக சிவத்தையே தரிசித்தல், அந்த சிவத்தோடு கலந்து விடுதல், அந்த அனுபூதி, அந்த சிவானுபவம் இந்த தத்துவங்களை சார்பாக கொண்டிருக்கும் வரை கிட்டவே கிட்டாது. தத்துவங்களின் சார்பை நீத்தால்தான் அருட்சார்பு கிடைக்கும். இப்ப நாம நீத்தா நமக்கு கிடைக்கலையா? நாம அருளை வேண்டி சிவபுண்ணியங்களை ஆற்றினால், அந்த சிவபுண்ணியங்களுடைய சரியை கிரிய யோகத்தை முற்றுவித்தால் நமக்கும் கிட்டும். அது அவன் செலுத்துகிறான் நம்மை. எப்போ நாம முற்றுவிக்கணும் அவன் தான் முடிவு செய்வான். நாம அந்த சிவபுண்ணியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டிய. ஆகவே எல்லா வழிபாடும் முடிச்சாச்சு. புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு, புற வழிபாடு உருவத்திருமையை வழிபடுதல், அகப்புற வழிபாடு ஆத்மார்த்த சிவபூசை, சிவலிங்கம் வைத்து பூசை விடுதல், அகப்புற வழிபாடு. நாங்க அகத்தும் வழிபாடு செய்யறோம், புறத்தும் வழிபாடு செய்யறோம் சிவபூசையில. அக வழிபாடு யோக நெறி, புற வழிபாடு சரியை, அகப்புற வழிபாடு கிரியை, அக வழிபாடு யோகம். ஆகவே அகமும் புறமும் எல்லா வழிபாடையும் முற்றுவித்த நிலை வந்துவிட்டுதான். இந்த அகப்புற வழிபாட்டிலே நிறைவு எனக்கு வரவில்லை, புற வழிபாடும் பண்ணியாச்சு, அக வழிபாடும் பண்ணியாச்சு, இந்த புறம் அகம் இதையெல்லாம் கடந்து வியாபக சிவத்தை நேரடியாக வழிபட்டு அவனோடு கலந்து விட வேண்டும் என்ற தாகம் அப்பந்தான் வரும். அந்த தாகம் வந்து, அந்த தாகம் வரும்போது அதை தணிப்பதற்கு ஆச்சாரியனாக சிவபெருமான் எழுந்தருளி வந்து இந்த தத்துவங்களை எல்லாம் அந்த ஆன்மாவுக்கு வேறாக காட்டி அந்த ஆன்மாவை தன் அருளிலே சேர்த்துக் கொள்கின்றான். அருளின் துணை கொண்டு தத்துவத்தை காண்கின்றான். இப்ப கண்ணின் துணை கொண்டு பிற பொருள்களை காணலாம், ஆனால் கண்ணை எவ்வாறு காண்பது? கண்ணை கொண்டு நம் கண்ணையே காண முடியாது, கண்ணை கொண்டு பிற பொருள்களை தான் காணலாம். அது மாதிரி தத்துவங்களின் துணை கொண்டு உலகப் பொருள்களை பார்க்கலாம். தத்துவங்களை எப்போ நாம தனியா பார்க்கறது? கண்ணை தனியாக பார்க்கணும்னா அப்ப வந்து அங்க கண்ணாடி என்று இன்னொரு துணை நமக்கு தேவைப்படுகிறது. கண்ணாடியின் துணை கொண்டு கண்ணை காண்கிறோம் அல்லவா? அது மாதிரி எல்லா தத்துவங்களையே நாம தனியா பிரிச்சு பார்க்கணும்னா அங்க திருவருளின் துணை வேண்டும். அது குருவருளாக வருகின்றது. அந்த குருவருளை சார்பாக கொண்டு ஆன்மா தத்துவங்களை தன்னின் வேறாக காண்கின்றது. அந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிகின்றது. தொழிற்பட்டாலும் அவை சடமே என்று உணர்கின்றது. அவற்றால் சிவவரம்பொருளை உணர முடியாது என்று தெளிகின்றது. சிவவரம்பொருளை காட்டாத இந்த தத்துவங்களின் சார்பு நமக்கு தேவையில்லை. சிவவரம்பொருளை காட்டுவது திருவருள், அந்த திருவருள் சார்பே நமக்கு வேண்டும் என்று சொல்லி தத்துவங்களின் சார்பை நீத்து அருளில் அழுந்துகின்றது. அதான் தத்துவ சுத்தி. அப்படி அருளில் அழுந்தக்கூடிய நிலையிலே என்ன நடக்கலாம்? இடைப்பட்ட ஒரு நிலையில வந்து என்ன ஆன்மா படிமுறைதான், அது முத்தி வரைக்கும் அதை வந்து நிலைநிறுத்தி காட்டுறாங்க பாருங்க. அதான் சித்தாந்தத்துல ஒரு சிறப்பு. எப்போதும் ஒரு பொருளின் இயல்பை சொல்லும் போது எந்த நிலையிலும் அந்த இயல்புக்கு மாறா சொல்ல மாட்டான். இவன் இவன் வந்து படிமுறையில தானே வளர்ந்து வந்திருக்கான். சரியை கிரிய யோகம் ஏன் அதுக்கும் முன்னாடி பல பல சமயங்கள், புறப்புறச்சமயம் புறச்சமயம் இவற்றிலெல்லாம் ஒழுகி ஒழுகி படிமுறையில் தானே மேல் மேல் சமயங்களுக்கு வந்து அப்புறம் பல குழப்பங்கள் எல்லாம் குழம்பி அப்புறம் தானே தெளிவா வந்து சிவாகம் நெறி நின்று சித்தாந்த சைவத்துக்கு வந்திருக்கான். அந்த சித்தாந்த சைவத்துக்கு வந்து அவன் அதுல சரியை கிரியை யோகம்னு படிமுறையை அனுசரிச்சுதான் வந்திருக்கான். அதே மாதிரி தத்துவங்களின் சார்பை நீத்து இந்த ஆன்மா அருளில் தோய்வதும் ஒரு படிமுறையை நிகழ்கிறது. அப்ப இடையில வந்து சில பிறழ்ச்சிகள் நிகழ வாய்ப்பு உண்டு. என்னவென்றால் அந்த தத்துவங்களை விட்ட ஆன்மா அருளில் சார்ந்திருந்தாலும் அருள் சார்பை அது எண்ணி பார்க்காமல் எல்லாம் அருளால் வந்தது என்ன என்று எண்ணாமல் தன்னால் வந்தது என்று எண்ணி தன்னை பெரும்பொருளாக மதித்து நிற்கும். அந்த நிலை ஆன்ம ரூபம் என்று சொல்ல சொல்லப்படும். இப்போது நான் தத்துவங்களை நீத்துவிட்டேன், நான் வியாபக பொருளாக இருக்கின்றேன். வியாபகம் எதனால் வெளிப்பட்டது? அருளால் தான் வெளிப்பட்டது. ஆகாயம் பறந்து விரிந்து விளங்குவதுதான் ஆகாயம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா எப்போ அதன் வியாபகம் வெளிப்படும்? இருள் அழுதி கிடக்கு இந்த ஆகாயம். அப்ப ஆகாயம்னு ஒரு இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது, எங்கும் இருளாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியும். எப்போ இந்த ஆகாயம் வெளிப்படும் என்றால் சூரிய ஒளி எங்கும் பரவி விளங்கினால், அந்த ஆகாயம் எங்கும் சூரிய ஒளி பரவி விளங்கினால், அந்த சூரிய ஒளியினால் இந்த ஆகாயமானது வெளிப்பட்டு எங்கும் ஆகாயம் வெட்ட வெளி எங்கும் பெரிய வெட்ட வெளி இருக்கின்றது என்று ஒருவன் அறிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆகவே ஆகாயத்தின் வியாபகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சூரிய ஒளி தான் வெளிப்படுத்த முடியும். ஆன்ம வியாபகமும் அந்த ஆன்மா அருளை சார்ந்தால் தான் வெளிப்படும். எனவே திருவருளால் வெளிப்பட்டது தன்னுடைய வியாபகம் அப்படின்னு உணர அந்த உணர்ச்சியை மறந்து நான் இவ்வளவு வியாபக பொருளாக இருக்கின்றேன் என்று தன்னை சுதந்திரமான வியாபக பொருளாக அது கருதி கொள்கின்றது. ஆன்ம ரூபம் இதுதான் ஆன்ம ரூபம். இதைத்தான் பசுஞானம் என்று சொல்வார்கள். தன்னை பெரும் வியாபக பொருள், எனவே தான் பிரம்மத்துக்கு சமமாகிவிட்டோ என்று கருதுகின்றானே இந்த நிலையைத்தான் பசுஞானம் என்பார்கள். இது நின்மல அவத்தைகளிலே நின்மல நனவு, நின்மல சாக்கிரம், சாக்கிரம் நனவு எல்லாம் ஒண்ணுதான். எனவே இந்த பசுஞானம் தான் நின்மல சாக்கிரம், நின்மல நனவு. இதை சொல்லக்கூடிய ஒரே நூல் அம்பலவாணி தேசிக தசகாரியம் தான். அடுத்தார் போன்ற அடுத்தார் போல நாம் பார்ப்பது என்னவென்றால், அப்படி இருக்கும் பொழுது குருவானவர் உபதேசம் செய்கின்றார். இன்று உன்னை வியாபக பொருளாக மதித்து நிற்கின்றாயே, இதுகாரம் நீ எத்தனை பிறவிகளிலே உடன்று வந்தாய், சொர்க்க நரகங்களில் எல்லாம் தோய்ந்து வந்தாய், அப்பெல்லாம் உன்னை நீ சற்றும் எண்ணி பார்த்தாயா? இப்ப மட்டும் என்ன முடிந்தது என்றால் அது அருளால் அளவா என்று உணர்த்த உடனே அந்த ஆன்மா தன்முனைப்பை விட்டு அருளே கதி என்று அது அருளை போற்றி நிற்கின்றது. இந்த இடத்துல தான் பிரம்மம் அப்படின்னு நின்று அந்த ஆன்மா அந்த உணர்வை விட்டு எனக்கு அறிவு விளங்கினாலும் சரி, இச்சை வெளிப்பட்டாலும் சரி, செயல் வெளிப்பட்டாலும் சரி, எல்லாம் அருளால் தான் வெளிப்படுகின்றன, அருளே முதன்மையானது, அருளின் உதவியின்றி எனக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது என்று அருளின் மேன்மையினையும் தன்னுடைய தாழ்வையும் உணர்ந்து இருக்கின்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படும். இது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனத்தில் வச்சு விளங்கிக்கலாம். தத்துவங்களே தொழிற்படுவதாக கருதுதல் தத்துவ ரூபம். இல்ல இல்ல, தத்துவங்கள் தானா தொழிற்படல, அருளால் தான் தத்துவங்கள் தொழிற்படுகின்றன, தத்துவ தரிசனம். அதே மாதிரி தானே அறிவு உள்ள பொருள், தானே இச்சை கிரியெல்லாம் உள்ள பொருள், தன்னை மதித்து நிற்றால் ஆன்ம ரூபம், தான் சித்து பொருள், தான் வியாபக பொருள். அப்படி இல்லை, அருளால் தான் நான் அறிகின்றேன், அருள் வெளிப்படுத்தியதால் தான் நான் என்னுடைய வியாபகம் வெளிப்பட்டது, திருவருள் என் வியாபகத்தை தடை செய்த மனசக்தியை அது நீக்கியது, என்னை சிவநெறியிலே செலுத்தி செலுத்தி இந்த திருவருள் தான் மலத்தடையை நீக்கி அந்த மலத்தடைக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்த என்னுடைய வியாபகத்தை வெளிப்படுத்தியது, திருவருள் தான் எனக்கு உணர்த்துகின்றது. அதனால்தான் இந்த வியாபகம் பெற்ற பிறகும் நான் உணர்ந்து வருகின்றேன், அது உணர்த்தாவிட்டால் நான் உணரமாட்டேன் என்று சொல்லி அது தரிசனம். பார்த்தீங்களா, தத்துவங்கள் சிவபெருமானால் அவனுடைய திருவருளால் தொழிற்படுகின்றன, தத்துவ தரிசனம். அது மாதிரி ஆன்மாவாக என்னுடைய அறிவு திருவருளால் தான் விளங்குகின்றது, ஆன்ம தரிசனம். திருவருளுடைய மேன்மையை உணர்வு தான் தரிசனம்னு வருது, ஆன்ம தரிசனம். இந்த ஆன்ம தரிசனம் நிலை அஞ்சவ நின்மல அஞ்சவத்தையிலே நின்மல கனவு, நின்மல சொப்பனம், அந்த அருள நன்றாக இந்த ஆன்மா அழுந்தி அந்த அருள் சார்பு இன்னும் மிகும். அதுக்கு மிகும் போது அப்போ ஒரு திரட்சி ஆன்மாவுடைய ஏற்படுகின்றது. பாருங்க, இந்த படிமுறையில செல்லும்போது பிறழ்ச்சி நிறைய வருது, ஆனா குருமூர்த்தி கூடவே இருக்கார், பிறழ்ச்சி வரும்போதெல்லாம் காப்பாத்திடுறார். அருமையான அந்த செய்திகளை எல்லாம் இந்த நூல் தான் மிகச்சிறப்பாக சொல்கின்றது. இவ்வளவு விளக்கமா, எப்பெல்லாம் இந்த தசகாரிய படிநிலைகள்ல இந்த ஆன்மா அப்படி ஏறி ஏறி செல்லும் போது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆன்மாவுக்கு விபரீதம் என்ன வருகின்றது, அங்க என்ன வரவும் உடனே அந்த குருவானவர் அருகில் இருந்து எத்தனை ஆன்மாக்களை உய வச்சிருப்பார். அப்ப அந்த குரு உடனே அருகில் இருந்து அந்த பிறழ்ச்சி நின்றும் அந்த ஆன்மாவை காப்பாற்றி அந்த ஆன்மாவை ஈடேற்றுகின்றார். இப்ப என்ன விபரீதம் என்ன வருகின்றது, ஒரு சின்ன விபரீதம், அருள் சார்பு மிகும் போதும் அந்த விபரீதம் என்ன வருது, என்னன்னா, ஆகவே சிவபெருமானுடைய திருவருள் இப்போது நம்பால் இருப்பதனாலே, இந்த அருளால் தானே சிவபெருமான் ஐந்து வழியிலே ஏற்றுகின்றார், இந்த அருளும் நம்பால் நிறைந்திருப்பதனாலே, நம்மிடத்து இந்த அருள் நிறைந்திருப்பதனாலே, அவரை போல நாமும் ஐந்து ஒளிகளை, அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்து ஒளிகளை நாமும் செய்வோமே. சிவபெருமானும் பாசத்தடை நீங்கியவர், நாமும் அவர் அருளால் பாசத்தடை நீங்கிட்டோம், அவர் அருள் பூரணமா இப்ப நம்மகிட்ட இருக்கு, நாமளும் அந்த ஐந்து ஒளி செய்தாமே அப்படின்னு ஒரு சிறிய இச்சை வருகின்றது. அந்த ஆசைய வந்து போக்குவது குரு தான். அப்ப குரு குருவுடைய நிலை எப்படிப்பட்டதுக்கும், அவர் துணையின்றி முத்தி கிட்டுமா, இப்படி எல்லாம் வந்து மருள் விபரீத எண்ணம் உயிருக்கு வந்தா உயிர் என்னைக்கு சிவானுபவத்தை அனுபவிக்குது. அப்ப சொல்றார், நீ ஐந்தொழில் செய்ய வேண்டும் ஆசை கொள்ளாதே, ஏனென்றால் அது உனக்கு பொருந்தாத காரியம். ஐந்தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அது சிவபெருமான் ஒரு நாளே செய்யக்கூடியது பதிப்பொருள். நீ முத்தி அடைந்தாலும் நீ வந்து உயிர் தான், சிவம் சிவம் தான், உயிர் உயிர் தான். ஆகவே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையினால உயிர் சிவமாம் தன்மையை பெறுமோ ஒழிய மற்றபடி அந்த ஐந்தொழில்களையும் செய்ய முடியாது. அதை எப்படின்னு ஓமையில வச்சு குருவானவர் உணர்த்துகின்றார். என்னவென்றால், கதிரவன் ஒளியிலே கண் ஒளியானது கலந்து விட்டால் அந்த கண் என்ன செய்யும், தன்னால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யும். கண் வந்து பொருள்களை காணும், உருவத்தை காணும், அதைத்தான் அந்த கண்ணால செய்ய முடியும். கதிரவன் வந்து எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒளி, எல்லாருக்கும் எல்லா பொருளையும் காட்டுவது கதிரவன் ஒளி தான். அவன் காட்டுவதனாலதான், அந்த கதிரவன் காட்டுவதனாலதான் நம்ம கண்டு வருகின்றோம். இப்ப கண்ணில கதிரவன் ஒளி நிறைய முழுமையாக கலந்து விட்டதுங்கிறதுனால அந்த கதிரவன் செய்கின்ற காட்டும் தொழிலை இந்த கண்ணு செய்ய முடியுமா? கதிரவன் காட்டுவான், நம்ம கண் அதை காணும், அது காட்டுற பொருளை காணும் இல்லையா? ஆனா நம்ம கண் வந்து இன்னொரு கண்ணுக்கு காட்ட முடியுமா? நம்ம கண்ணால இன்னொருத்தனை கூட்ட ஏதா பாரு அப்படின்னு காட்டுனா அவனும் தன்னுடைய கண்ணால கதிரவனுடைய துணை கொண்டு தான் காண்றான். நாம சொல்லியிருப்போம் அவ்வளவு, நம்ம சொன்னதை கூட்டு பார்த்தாலும் நம்முடைய கண்ணுடைய துணை கொண்டு அடுத்தவன் காண்பதில்லை, அவனும் கதிரவனுடைய துணை கொண்டு தான் காண்கின்றான். எனவே காட்ட வல்லது கதிரவன் ஒளி மட்டும்தான். கதிரவன் ஒளியோடு கண்ணு பரிபூர்ணமா கலந்திருக்கலாம், கதிரவன் ஒளி கண்ணுக்கு முழுமையாவே கிடைச்சிருக்கலாம். கிடைச்சாலும் காட்டும் செயல், கதிரவன் ஒளி செய்கின்ற காட்டும் செயலை கண்ணுடியால் செய்ய முடியாது, அது காணத்தான் முடியும். அத மாதிரி சிவபெருமானுடைய திருவருள் இந்த முத்தான்மாவிடம் நன்கு முழுமையாக அது கலந்திருந்தாலும் ஐந்தொழிலே அவனுடைய அருள் தான் செய்ய முடியும். இந்த முத்தான்மா கண் வந்து காணத்தான் முடியும், இந்த முத்தான்மா அவன் தருகின்ற இன்பத்தை நுகரத்தான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதான் உம்பர்வினான் உற்பத்தி ஆதிகளுக்குரிய உற்பத்தினா என்ன படைத்தல், படைத்தல் ஆதினா மத்த நாலு துடிகளையும் சேர்த்துக்கணும், அஞ்சு ஒடியும் ஐந்து ஒடிகளையும் வச்சுக்கணும். உம்பர்வினான் தேவர் தலைவனாகி சிவபெருமான், உம்பர்வினான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். அப்ப உயிர் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்று சிவஞான சித்தியார்களே அருமையாக சொன்னார்களே. அங்கே ஒரு ஓமையிலே சொன்னார்கள், இங்கே இன்னொரு சிறப்பான முறையிலே சொன்னார்கள். ஆகையினாலே இந்த ஆன்ம தரிசனம் நின்மல சொப்பனம், அதுக்கு அப்புறம் வந்து நின்மல சுளுத்தி அப்படின்னு ஒரு அனுபவம் வருகின்றது, அதான் நின்மல உறக்கம். அந்த நின்மல சுளுத்தி வரும்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், உயிருக்கு உயிர் அருளோடு நன்கு பொருந்தி அந்த அருளின் துணை கொண்டு ஐந்தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய இச்சையை அது மேற்கொள்கின்றது. இந்த நிலையில தசகாரிய அனுபவம் எதுவும் கிடையாது, ஆன்ம தரிசனம்ங்கிற தசகாரியம் தான். ஆன்ம தரிசனத்துல நின்மல சொப்பனம், அதாவது அருள் சார்பு. அதுக்கப்புறம் அந்த அருள் சார்பு மிகு மிகுதியாகும் போது நின்மல சுளுத்தி, அந்த நின்மல சுளுத்திக்கு சமானமா அந்த நின்மல சுளுத்திங்கிறது தசகாரியத்துல எது அப்படின்னா, அதுக்கு தசகாரியம் எதுவும் கிடையாது. இதை இந்த செய்தியை சொன்னவர்கள் நம்முடைய அம்பலவான தேசிகர் மட்டும்தான். எங்கே சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், சிவஞான போத சிந்தனை உரையிலே சொல்லியிருக்கின்றார். ஆன்ம ரூபம் அப்படிங்கிற தசகாரியம், அதுக்கு இணையா நின்மல அவத்தையில நின்மல சாக்கிரம், அப்புறம் ஆன்ம தரிசனம் என்பது நின்மல சொப்பனம். பாத்தீங்களா, தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அதுலாம் நின்மல அவத்தையில சொல்லல. ஏன்னா அந்த நனவு கனவு அப்புறம் வந்து உறக்கம் பேருவக்கம் உயிர் படங்கள் இவைதானே அஞ்சவத்தைகள். இந்த அஞ்சவத்தைகளை அடைவது யார், ஆன்மா தானே. அதனால ஆன்ம ரூபத்திலிருந்து தான் தொடங்குது அஞ்சவத்தைகள், நின்மல அஞ்சவத்தைகள் ஆன்ம ரூபத்திலிருந்து தான் தொடங்குது. ஆன்ம ரூபம் தன்னை மதித்து நிற்றல், தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் தன்னை மதித்து நிற்றல், தன்னை சுதந்திரமுடைய பொருளாக கருதி செருக்குற்று நிற்றல், இதுதான் ஆன்ம ரூபம். இது நின்மல அவத்தையில நின்மல நனவு சாக்கிரம். அப்புறம் இல்லை இல்லை, அருளால் தான் எனக்கு இந்த முதன்மை கிடைத்துள்ளது என்று அருளின் முதன்மை உணர்தல் நின்மல சொப்பனம். அந்த அருளை நன்கு அழுந்தி அந்த அருளின் துணை கொண்டு ஐந்தொழில் செய்ய வேண்டும் என்று கருதுதல், அதுதான் நின்மல சுளுத்தி நின்மல உறக்கம். ஆனா இது தசகாரிய நிலையில இதை வைக்க மாட்டார்கள், தசகாரியம் இது வராது. இந்த செய்தியை நம்முடைய அம்பலவான தேசிகர் தான் அருள் செய்துள்ளார் சிவஞான போத சிந்தனையிலே. சரி, நின்மல சொப்பனத்துக்கு அப்புறம் நின்மல சுளுத்தி வருது, அதாவது ஐந்தொழில் செய்யணுங்கிற ஒரு இச்சை ஆன்மாவில் தோன்றுகிறது. அந்த இச்சையை குருமூர்த்திகள் உடனே போக்கி விடுகின்றார்கள், அருமையாக ஓமையெல்லாம் சொல்லி போக்குகின்றார்கள். போக்கிய உடனே அந்த ஐந்தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அது கைவிடுகின்றது, கைவிடுகின்றது. அந்த கைவிடுத நிலைதான் நின்மல சுளுத்திக்கு அப்புறம் என்ன துரியம், நின்மல துரியம். ஐந்தொழில் செய்ய வேண்டும் இச்சையை கைவிட்டு சிவபோகமே வேண்டும் அப்படின்னு நிற்கிய அது நின்மல துரியம். சரி, இனி வந்து அடுத்த தசகாரியத்தை சொல்ல வருகின்றார். அடுத்த தசகாரியம் என்ன, ஆன்ம தரிசனத்தில் நிற்கின்றது, ஆன்மா தன்னை மதித்து நின்றது, தானே வியாபக பொருள், அப்புறம் அருளால் தான் தனக்கு எல்லாம் எல்லா மேன்மையும் கிட்டி உள்ளது, இன்று பிறவியை கடந்திருக்கின்றேன் என்றால் அது அருளால் தான் என்று குருவின் உபதேசம் மூலம் அது நன்கு உணர்ந்து கொண்டது. அப்படி ஆன்ம தரிசனத்தில் நிற்கும் போதுதான் நின்மல சொப்பனம் நின்மல சுளுத்தியெல்லாம் நிகழ்கின்றன. சரி, அப்புறம் ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் என்னது, ஆன்ம சுத்தி. ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி என்பது என்ன என்றால், அந்த அருள் அருளால் ஐந்தொழில் செய்வோம் என்ற எண்ணத்தை கைவிட்டு அந்த அருளிலே முழுமையாக அடங்கி தனக்கு என்ன ஐந்தொழில், தான் என்ன ஐந்தொழில் செய்வதற்கு தான் யார் என்று அது நன்கு உணர்ந்து அந்த இச்சையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு தன் தனக்கு என்ன செயல் இருக்கின்றது, தன் செயலெல்லாம் அருளின் செயலே, அருள் செலுத்த நாம் செய்யும், நாம் எப்படி செய்ய முடியும் ஐந்தொழில், தன் தான் எது செய்தாலும் அது திருவருள் செலுத்தித்தான் நிகழ்கின்றது. எனவே நம்முடைய செயலுக்கெல்லாம் கர்த்தா, உண்மையான கர்த்தா யாருன்னா சிவபெருமான் தான். கர்த்தா தன்மையே தனக்கு கிடையாது, நாம் ஏதாவது செய்யணும்னா அது சிவபெருமான் செலுத்தி நம்மை செய்ய வைத்தால்தான் உண்டு என்ற தெளிவான ஒரு உணர்ச்சி அதுக்கு ஏற்படுகின்றது. அதான் தன் பணியெல்லாம் அரண்பணி என கருதுதல், அதான் அரண்பணி நிற்றல், இறைவணி நிற்றல் என்பார்கள். ஏகனாகி இறைவணி நிற்க சொல்வார்களே, அந்த இறைவணி நிற்றல் அதுதான் ஆன்ம சுத்தி. இறைவணி நிற்றல்னா உலகினில் என் செயலெல்லாம் உன் செயலே என்ற உணர்ச்சி, மெய்யுணர்ச்சி வாய்க்கப்பெறுதல். அப்ப தன் பணியை விடுதல் ஆன்ம சுத்தி, அல்லது தன் பணியெல்லாம் சிவன் பணி என்று தெளிதல் ஆன்ம சுத்தி என்று கூறலாம். ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் ஆன்ம சுத்தி நிகழ்கிறது. அந்த ஆன்ம சுத்தி என்பது தனக்கு செயலில்லை என்று உணர்ந்து இறைவணி நிற்றல், அதுவே ஆன்ம சுத்தி. அதான் அதுவேயாக குலவிடல் துரியம், அந்த திருவருளே ஆக ஐந்தொழில் செய்ய வேண்டும் என்ற இச்சையை விட்டு அந்த திருவருளோடு ஒன்றை சிலைத்து விடுதல் நின்மல துரியம். இந்த நின்மல துரியம் தான் ஆன்ம சுத்தி. அஞ்சவத்தையில நின்மல துரியம்னு சொல்கின்றோம், தசகாரியத்துல அதையே ஆன்ம சுத்தின்னு சொல்கின்றோம். குலவிடல் துரியம் அடுத்தால சுத்தின்னு சொல்லிட்டாங்க. சுத்தினா ஆன்ம சுத்தி, சுத்தி. இந்த ஆன்ம சுத்தியை கொண்டால், இந்த ஆன்ம சுத்தி என்ற அனுபவத்தை பெற்றால் சிவமதாகும். அந்த ஆன்மா வேறு சிவம் வேறுங்கிறது கிடையாது, இந்த ஆன்மா சிவமயமாய் விளங்கும். அப்படி சிவத்தோடு ஒன்றிவிடும். ஏன்னா தன்னை பற்றி நினைப்பே அதை விட்டுட்டுது. ஆகையினாலே அது சிவமயமாய் விளங்கும். அடுத்தார் போல ஒரு இந்த இடத்துல ஒரு ஐயப்பாடு எவ்வளவு செய்திகள் சொல்றாங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஃ. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: 1300 ஆண்டுகள், 1600 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அம்மா மூத்த திருப்பதிகம், ஒன்று நட்டபாடை, மற்றொன்று இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. ஞான சம்பந்தம் முத முதல்ல சோழருடைய சிவன் என்பது அம்மா போட்ட அந்த பதிக பெருவழியிலே பன்னிசை பாடினார். சோழருடைய சிவன் மூத்த திருப்பதிகம். மற்றொன்று இந்தள பண்ணில் அமைந்தது, அதை சுந்தரர் எடுத்துக்கொண்டார். பெரியவங்க போன அம்மா போட்ட பிச்சை. காரைக்காலமையார் பாடினார். அவங்க பாடி காட்டின பிறகு பாட வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அர்த்தம், தாய் பாடி காட்டினருக்கா தாய் வழிய நம்ம போக வேண்டாம், தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் இல்லையா. பெருமானுடைய பெரும்புகளை அந்த அம்மா பாடி காமிச்சாங்க. அறவா நீ ஆடும் போது உன்னுடைய அடியின் கீழே சும்மா உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து பாடணும். அதனால உங்களை கொஞ்சம் பாட சொன்னேன் இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாடுகிற உணர்ச்சி இருக்கிறது, அந்த உணர்ச்சிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேணும். நல்லா ஓடுவார்கள், பாட தெரிந்தவர்கள் அவர்களை அழைத்து ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கேட்கணும். இந்த ரெட்ட ஓட்டம் இருக்கு பாருங்க, அந்த குருதி ஓட்டத்தினுடைய வேகம் அடங்கும். வேகம் கெடுத்தல், வேகம் கெடுத்தாண்ட வேண்ட நடி. இந்த வேகம்

அந்த குளத்துல தண்ணி கிடையாது. இருந்த முதலை இல்ல, உண்ட பாலன் இல்ல. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. இப்படியா வசன நடையில பேசினார் சுந்தரம் சாமி. அழகாக போய் அந்த குளக்கரையில நின்று பெருமானை நினைந்து இசை நாள் பாடினாரு. அந்த குளம் நிறைந்தது, நீர் நாளை நிறைந்தது. எப்படி அகத்துல இன்பம் நிறைகிறதோ அதுபோல நீர் நிறைந்தது. அதிலிருந்து முதலை வந்தது. அந்த முதலையிலே வளர்ந்த பிள்ளை வந்தது. இசையினாலே முடியாது, ஒன்றும் கிடையாது. இசையினாலே பயிர் வளர்க்கலாம் இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அன்றைக்கு அருமையான இசை பாடினால சூழ இருக்கக்கூடிய மிகச்சிறந்ததாக இருக்கிற வளப்பம் இருந்த வயல்கள் எல்லாம் தானாகவே உரம் போடாமே வளர்ந்துருக்கு. ஆனா தான் சொன்னார், சிறைவான் புனத்தில்லை சித்தம் பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். மணிகாசாமி சார், சிறைவான் புனத்தில்லை சித்தம் பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். ஒன்று சிதம்பரத்தில் இருக்கணும், அல்லது என் உள்ளத்தில் இருக்கணும். எவ்வளவு நிச்சயம் பாருங்க. உயர் உறைவான் உயர் மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்த நல்ல இயல் தமிழ்ல பாடம் கட்டுச்சியா, அல்லது ஏழிகை சூழல் புக்கோ, நல்ல சங்கீத சபாவுக்கு போயிட்டியா, ஏழிகை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்று என்கோலாம் பூந்து எய்தியதே. ஒரு பெருவீரன், இளைஞன், மலை போன்ற தோழவுடையவன், அப்படியே மெலிஞ்சு கிடக்கிறான். தோல் குந்தி சுமந்தி அப்படி கிடக்கிறான். நந்தன் பார்த்தா, நீ என்னப்பா, அவனுக்கு வேற என்னன்னு போகல, ஒன்று மதுரையில போய் தமிழ் படிக்கிற தியாகராசர் கல்லூரியில் போய் சேர்ந்துட்டியா, அல்லது இசை ராஜா முத்தையாமன்றத்துக்கு போய் இசை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டியா, பண்ணி செய். ஏன் தோல் சும்பி போச்சுன்னா, அவர் வந்து ஒரு பெண்ணை கண்டு மயங்கி அந்த வருத்தத்தில் இருக்கிறார். ஓமை சொல்றாரு, இந்த ரெண்டு நாள் தான் தோல் வெளியும். நீ பெரிய ஆடவர்கள் பெருவீரன், வலிமையும் தோற்றமும் உடையவன். இந்த தோற்றம் தோல்னாலே தெரியும். உன் தோல் வெளிவுக்கு காரணம், ஒன்று தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதனால தமிழ் படிச்சவங்க கொஞ்சம் வீக்கார் பண்ண நினைச்சிடாதீங்க. இசை பட்டவங்களும் ரொம்ப நொய்மையா இருப்பாங்க, ரொம்ப நுட்பமா இருப்பாங்க. வலிமை வலிமை உடம்புல இருக்காது, ஆனா உள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா வல்ல ஒரு பொருளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால தங்களுடைய உடல் வலிமையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். மதுரை மணியர்லாம் அப்படி அருமையான மதுரையில இருந்து எம் எம் தண்டபாணியெல்லாம் இங்க இருந்து கற்று பெரிய ஆளானவர். எத்தனை பேர், எத்தனை பேர் மதுரையில் இருந்து. மதுரை இசைக்கு இருப்பிடமாக இல்லை என்று பலர் சொல்வார்கள். தஞ்சாவூர் தான் இசைக்கு இருப்பிடம். மதுரை சங்ககாலத்துக்கு முன்னே இருந்து இன்று வரைக்கும் இசைக்கு இருப்பிடமாக இருக்கிறது. இசை வளர்ச்சியில் மதுரையினுடைய பங்கு மிகப்பெரிய, தொடர்ந்த பங்களிப்பு. செல்சியல் இடைக்காலத்தில் வந்திருக்கு. சம்பந்த பெருமான் இந்த மதுரையில வந்து இசையினாலேதான் வென்றார். தமிழினாலே வந்தாலும் இசை தமிழாலே வந்தார். அவர் பாடிய 21 பண்கள்ல ஏறத்தாழ 11 பண்புகள் மதுரையிலே சிறப்பாக வல்லமை காட்டி இருக்கிறது. இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இசை மதுரையில என்ன செய்தது? இன்றைக்கு இருக்கிற பெருநிலைக்கு வெற்றித்தானமாக இசை இருந்திருக்கிறது. வெற்றியை தருகிற வல்லபம் அந்த இசைக்கு இருந்திருக்கிறது. ஆனால் தான் முதலே சொன்னேன், மண்ணின்றி உண்கொடுக்கும் மணிகண்டன் மருமம் இடம்.

ரொம்ப நன்றி. இங்க பெருமான் குடியாக இருக்கிறான் என்று நான் அடியன் கருதுகிறேன். அகம் பெருமான் எங்க எப்படி கூப்பிட்டாலும் இசைக்கு ஓடி வருவான். ஏமநாதன் வந்தான், இந்த இசை இதே மாதிரி இசை, அது செவிசை தான், நல்ல இசை தான், ஆனால் பக்தியோடு கலவாறு இல்லை, கனத்த தத்துவமுற்ற இசை, அகங்காரத்தினாலே பாடுவது. நினைத்ததனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கரித்த நித்திய நித்தி அருவாயே மறித்தர் பத்தர் தமக்கு எளியோனே. இந்த எளிமையாக எப்ப வருவான்னா பெருமானுடைய திருவடியில இசை பாடினா மிக எளிமையாக வருவான். நீளங்கள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதை குண்மணனாரும் மா தங்கு தாரைத்தான் தருளாயே. எப்படி என்ன வேணுமோ அத்தையும் இந்த இசை பாட்டு நமக்கு தருங்கிற நம்பிக்கை திருமுறைகளினாலே சாதிக்கப்பட்டிருக்கின்றன. அடியார்களுக்கு காவல்கார பெருமானாக பெருமான் எப்ப இருப்பான் என்று சொன்னால், சம்பந்தனுடைய திருவடிகளை சம்பந்தனுடைய நற்றமிழை நல்லிசையை எவர்கள் பாடுகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் மிக எளிமையாக வந்து நிற்கிறான். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் கோகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே அவரே சொல்கிறார். எம்பந்தம் என்று சம்பந்தனுடைய திருவடிகளை பற்றிக் கொண்டு அவன் பாடிய பாடல்களை பாடினார். வெறுமனை கும்பிட்டு போகக்கூடாது, அவர் காட்டின வழியில இசை பாட வேண்டும். அப்படி பாட்டினா அதுதான் எழில் ஞான பூஜை. அதனால்தான் ராஜராஜ சோழன் காலத்தில் தேவார தேவரனே ஒரு திருமூர்த்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாடுறது இப்ப சாமி இருக்கு பாடுற அழகாம், பாடுறதுக்கு நிபந்தனைகள், கண்ணு தெரியாத குருடர்கள், திரு ஆமாத்தூர்னு விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஆமாத்தூரம்மானே அமாத்தூரம்மானேன்னு அந்த கண்ணு தெரியாத குருடர்கள் பன்னிசை பயிற்சி பெற்று திருப்பதி எங்கெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு அவர்களை கைபிடித்துக் கொண்டு வழிகாட்டுகிறவர்கள் ஊட்டுவார் சமயக்காரர் வேணுங்கிற இதெல்லாம் செய்து அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து நிபந்தனைகள் ஆக்கி சோழர்கள் காலத்துல இந்த பாடுவார் கூட்டத்தை மிக பெருகிய அளவிலே பெருக்கியிருக்கார். ஆனால் தான் சொன்னார் சுந்தரமூர் சுவாமிகள் திருக்குறுகாவிற்கு போற போது பசியோட போனாரு, கொதிச்சோரை வச்சுக்கிட்டு பாடுவார் பசி தீப்பாய் பரவுவார் பிணி களைவாய் என்னென்ன துன்பங்கள் இருக்கும் அத்தனை நீக்குவாராம். ஓடு நன் தலனாக உன்பலி குழல்வானே. நீ கையில ஓட்ட வச்சிட்டு எல்லாருக்கும் போய் பிஞ்சு எடுக்கிற, நீ பாடுவார் பசித்து இருப்பாய். பாடுகிறவர்களுக்காக பரமன் என்ன வேலையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான். கச்சூர் ஆலக்கோயில்ல 12 மணி வெயில்ல உச்சி காலத்துல சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வருகிறார். பரிசாரகர்கள் வரல, பசி கொண்டு ராஜா வீட்டுல வளர்ந்தவர், உயர்ந்த பசி இல்லாத குருக்கள் வீட்டுல பிறந்து எந்த விதமான வளம் இல்லா குறைவில்லாத வளம் நிறைந்த அரசர் வீட்டுல நரசிங்க நாடு வாழ் நரசிங்கர் முனையர் வீட்டுல வளர்ந்தவர், ஒரு துன்பமும் அறியாதவர். அந்த 2 வருஷத்துக்குள்ள அவர் போட்டு பாடாப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுத்தும் அவர் நெய்ய வச்சுட்டாரு. 16 to 18 வயசுக்குள்ள அந்த பெருமான் பட்டினியோட இருக்கிறான்னு சாமி வந்து ஒரு அந்த நடவடிக்கை நீர் பசித்திருக்க சமயக்காரெல்லாம் வரல, கூடவே பரிசனங்கள் எல்லாம் வருவாங்க, இருந்தாலும் இது நான் போய் சாப்பாடு கொண்டாரு. எங்க போறாரு? அந்த கச்சூர்ல இருக்கக்கூடிய செல்வர்களுடைய செழுமனைகள் தோறும் போறாரு. ஒரு வீட்டுல ரசம் ரொம்ப நல்லா வைப்பாங்க, அங்க போய் ரசம் வாங்கினாரு. ஒரு வீட்டுல பொரியல் நல்லா வைப்பாங்க, அங்க போய் வாங்கிட்டு வந்தாரு. இப்படி ஒவ்வொரு வீடுகள்ல யாராருக்கு என்னென்ன சமையல் தரமுடைய பெண்கள் அந்த வீட்டுல இருக்கிறாங்க, செல்வர்களா இருக்கிறாங்களா, வளமா சமைச்சிருக்காங்களா, தேடி தேடி தேடி ஒவ்வொரு ஹோட்டல இருந்து சாமான வரவழைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உயர்ந்ததையெல்லாம் வரவழைச்சு சாமி தூண் சாப்பிடுனாரா. எப்படி பாருங்க, பாடுகிறவருடைய பசி தீர்ப்பார், பன்னிடை இசை ஒப்பாய், பழத்தினில் அந்த சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமல்

0: இருப்பதற்காக. இந்த ஏமநாதன் என்பவன் சிறந்த இசைய வரகுல பாட்டினுடைய செவியில மாற்றி மகிழ்ந்து அவன் வரிசை தந்து அழகாக தங்குவதற்கு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இடத்தை கொடுத்து போய் தங்க சொல்றான். பெரிய கூட்டத்தோட வந்திருக்கிறான், ஒரு ஆளா வரல. தங்கித விட்டுவாங்க எல்லாம் தனியா வந்தா மதிப்பு இருக்காது. இயல் புலவர்கள் கூட்டத்தோட வரக்கூடாது, இயல் வல்ல புலவர்கள் கூட்டத்தோட வரக்கூடாது. தங்கித காரனோட நாடகக்காரன் அதிக கூட்டம் ஒரு ரயில் கூட பாலாமணி ஸ்பெஷல் வருது. யாருக்கும் தெரியாது பாலாமணி ஸ்பெஷல் பாப்பா எவ்வளவு புகழோட இருந்திருக்கிறாங்க. எத்தி கிட்டப்பா அம்மா கொடுமுடி அம்மா இத்தனை பேர் இத்தனை பேர் மதுரை மண்ணில் இப்ப இசை கேட்கறதுக்கு இடமே காணும். சபாக்களுக்கு எங்க போறது நம்ம மாதிரியா சாமி? தெருத்தோரம் கச்சேரி நடக்கும், இப்ப கதாகாலட்சம் நடக்கும், ஆடல் பாடல் எல்லாம் போச்சு. இப்ப எல்லாம் பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம காடுறதுதான் பார்க்கணும். ஆக மனம் சுருங்கி போச்சு. பறந்துபட்ட என் நலங்களாகிய அறிவுகள் விரிவதற்குரிய மார்க்கம் இல்ல. நுகர்வு கலாச்சாரம் ஆயிட்டு தவிர அந்த இறை நிலையை அனுபவிக்கக்கூடிய தேவார கொச்சிகள் ஆவணி மாசத்தில் எத்தனை பேர் வரும்? விடிய விடிய பாடுவாரு. இங்கே சாமி ஏமநாதனை பார்த்து வரவண வாழ்ந்தே நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பானபத்தனை கூப்பிடுனர். பானபத்தன வணங்கி நின்றான். அப்பா வடநாட்டிலிருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் ரொம்ப சும்மாந்து இருக்கிறான், அவனை நீ வெற்றி கொள்ள முடியுமா? வெற்றி கொள்ள முடியுமான்னு ஒரு சொல்லு. அப்ப சொல்ற தென்னவர் பெருமை, இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த பாட்டை தான் இன்னைக்கு படிக்கிற போது நினைச்சுக்கிட்டேன். தென்னவர் பெருமை யான் உன் திருவலனும் திருவுளவலனும் உள்ள வலிமையினாலும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலும் கூடல் முன்னவன் அருளும் ஊற்று முயற்சியான். உன்னுடைய என்ன வலு இறைவனுடைய திருவுருள் ரெண்டும் எனக்கு கொடுக்கிற முயற்சியினால நான் பாடி வெல்வேன். நானும் அடியன் திருவிளையாடப்பட்டு சொல்லி முடிப்பேன் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த வலிமை. பெருமான் எனக்கு தந்திருக்கிற என் பொருட்டு என்னுடைய தகுதிக்கேற்ப தந்திருக்கிற திருவுருள், அதனால் விளைகிற முயற்சினாலே உங்கள் முன்னே சொல்கிறேன். தவிர என்னுடைய அறிவு நலத்தினாலோ என்னுடைய ஆற்றலினாலோ நான் சொல்லுகிறேன் என்று தவிக்கொள்ள வேண்டாம். தவறுகள் இருந்தா என்பால் நன்மைகள் இருந்தா உங்களுடைய முன்னிலை என்று நான் உங்களுக்கே இப்பொழுது சமர்ப்பிக்கிறேன். அதை மாணவத்தில் சொன்ன முன்னவன் அருளும் ஊட்டு முயற்சியான் முயன்று பாடி, என்னால் எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் சொல்லலாம், முயன்று பாடி அன்னவன் விருது வாங்கி அவனை வீடு அளிப்பேன். அந்த இறைவனுடைய திருவருளினாலே இருக்கக்கூடிய அந்த திருவருள் வல்லமையினால வரக்கூடிய உள்ள திணிவு இருக்கு பாருங்க, அதுதான் வேணும். நாம் ஆர்க்கும் குடியல்லோ. ஏன் கோமார்க்கே நீள ஆளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோம். அது பெருமான் தடுக்கிற திருவடி தடுக்கிற வலிமை. அந்த நாளைக்கு இப்படி சொல்ல முடியுமா யாராவது? நான் வீடு அளிப்பேன் என்று சொன்னார். சரி பாப்பா ராஜா உத்தரவு வந்துட்டாங்க சொல்லிட்டானே தவிர கவலை வந்து நேர பெருமானுடைய சன்னியாசத்துக்கு போனான். வேற எங்க போவார்கள்? எந்த நிலையில இருந்தாலும் யார் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் இறைவன் முடியாத போது இறைவனுடைய முன்னிலைக்கு தான் போகணும். ஏன்னா இந்த ஏமநாதனுடைய மாணவர்கள் ஊரு பூரா சுத்தம் அந்த விளம்பரம் இருக்கு பாருங்க. அந்த காலத்துலயே ஜாஸ்தி 10 பேரை கூட கூட்டியிருக்க மாட்டான், போஸ்டர் 2000 அடிச்சிருப்பான். பார்க்கணும் இல்லையா? 10 பேரை கூட இருந்து கேட்டுக்க மாட்டான், அது பாதி பாதி எழுந்திரிச்சு போடுவான், அவன் ஏழு ஆனவும் நடத்துவான். அதுக்கு பாத்தீங்கன்னா விளம்பர உலகம். இப்படி நடந்துதாமே ஒருத்தனும் போய் கேட்டுக்க மாட்டான், பார்த்திருக்க மாட்டான். அப்படி நடந்ததுதாமே பேப்பர்ல வரல பார்த்துட்டு இவன் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆகா அப்படின்னு சொன்னாரு. ஆக உலகத்துல அந்த காலத்துல இந்த விளம்பர டெக்னிக் மகாவித்வான் பொன்சாமி உள்ள மதுரையில் உள்ளவர் எப்போ அவர் போனா வந்து கூட்ட மாதிரி மலர் தேன் மண்டு கூட மாதிரி வரும். இருந்தாலும் கூட தான் உற்சாகம் பெறுறதுக்காக ஒரு 10 பேரை கூட கூட்டிட்டு போவாராம். இசை வல்லவர்கள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அங்க சாப்பாடு எல்லாம் போட்டு அவங்க கொடுக்கிற அந்த உற்சாகத்துல அன்னைக்கு ரொம்ப பிரமாதமா வாழ்ச்சிடுவாராம். அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவர் சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ணாருன்னா, இந்த கூட இருக்கிறவங்க சாப்பாடு போட்டு எந்த வித்வான மாதிரி செய்ய மாட்டான், அதுன கூட கூட்டி போக மாட்டான். அடுத்தவங்க இருந்து ஏதாவது வெத்தலை காம்பு கூட வாங்குவான். வெத்தலை வாங்குறது இல்ல, வெத்தலை காம்ப வாங்குறது. எதுக்குன்னா அதுல கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து கொடுங்கம்மா, அப்புறம் கொஞ்சம் குடிச்சுதான் வச்சு நல்ல வெத்தலையா இருக்குமே உங்கள்கிட்ட இருந்து ரெண்டு வெத்தலை வாங்கி கொடுத்து. எல்லாம் சங்கீதத்தோனுடைய பழக்கம். சங்கீதத்தோன் தப்பா நினைக்க கூடாது. நான் பார்த்தது என்னுடைய வாழ்க்கை. இதெல்லாம் மீறி வந்து பெருமானுடைய திருவுள்ள நிக்கிறது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பிறவிகள்ல நமக்கு அதெல்லாம் சித்திக்கணும். அங்க பெருமானுடைய அருள்வரத்தினால வெளிவேன்னு வந்துட்டான். அங்க மாணவர் எல்லாம் வந்து வீடு பேசுறாரு, எங்க வாத்தியார் மாதிரி யாராவது இருந்தா கைத்துல புளிய கரைச்சு விடுவான், நாளைக்கு அதை பாடப்படாரு இந்த பாடப்படாரு. இந்த பாடி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சங்கதி. சிவகங்கையில மகா பெரிய வைத்தி சின்ன வைத்தின்னு ரெண்டு பேரு, உவேசாமியார் இதெல்லாம் சின்ன வைத்தி பெரிய வைத்தி அண்ணன் தம்பி, ரொம்ப பிரமாதம். எவ்வளவு அவங்க முன்னாடி யாரும் பாட முடியாது. கல்லடக்குறிச்சியில திருவாரூர் ஆதரித்து சின்ன பட்டம் மேலகரம் சுப்பிரமணியர் இருக்கிற போது மழவராயன் சொல்லி மழவைன்னு சொல்லி தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல ராமசாமி சிவம் மகாவிஜயநாதன் வைத்தியநாதன் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க, சன்னமான குரல். அவங்களை அழைச்சிட்டு அங்க வந்திருந்தாங்க. இந்த மேல சுப்பிரமணியத்தில் பாட கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நாளைக்கு பாடுங்கிட்டாரு. இங்க டாம்ப வாங்கடா உட்காந்துருக்காங்க, அது பெரிய வைத்தி சின்ன வைத்தி அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு அப்பதான் அவங்களை பாட சொல்லணும். பாடுறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டான், இடமே கொடுக்க மாட்டான். யாராவது உச்சத்துல போனீங்கன்னா எவ்வளவு பெரிய சிபாரிசு வேணும் தெரியுமா அவங்களுக்கு? சாதாரணமா மேட ஏற்றிவிட மாட்டாங்க. அங்க வந்து இவரை பாட சொல்ல நினைக்கிறார். அப்ப பெரிய வைத்திய பார்த்து இந்த வைத்தியநாதன் ஒரு உங்க பேர் உள்ளவன் அவர் ஃபீல் பண்றாரு. பெரிய தேசிகர், எல்லாருக்கும் சம்பாவனை கொடுக்கக்கூடியவர், அவரும் கூட கலைவல்ல முதல்வருக்கு ரொம்ப மரியாதை நடந்துட்டு உங்க பேர் உள்ளவர் இங்க பெரிய வைத்தி நீங்க வாங்கி பாடிட்டா அவர் பாடுவார் பின்னாடி, அதை நீங்க பாடணும். அதுக்குதான் வந்து போடுறது பல்லவி மேடம் போடுறது. ஒரு பெரிய வித்வான் வெளியூர்ல இருந்து வந்தாலும் வச்சுங்க, உள்ளூர்காரர் முதல்ல வாசிக்கணும், வாசித்த பிறகு அவர் வாசிக்கணும். வெளியூர்காரர் வாசித்த உள்ளூர்காரர் வாசிக்கணும், உள்ளூர்காரர் வாசித்த வெளியூர்காரர் வாசிக்கணும். அந்த காலத்துல அப்படியே போட்டி ஒரு பண்ணாரு பெரிய வைத்தி. உடனே இன்னும் ராகம் தெரிஞ்சு பாடிவிட்டார். யார் சின்ன வைத்தி சின்ன பிள்ளை. அப்புறம் நீங்க பாடுங்க வேண்டாம் வேண்டாம்னாங்க. இந்த சொன்ன உடனே இவர் போனார் ஒரு மிக சக்கரவாகம்னு ஒரு ராகம். அது அந்த காலத்துல பழக்கம் கிடையாது. இப்ப பல பல ராகங்கள் வந்துருச்சு, நினைச்சல் நினைச்செல்லாம் பாடுறாங்க. அந்த காலத்துல சக்கரவாகம் பாட தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, உருப்படியும் கிடையாது. அந்த சக்கரவாகத்தை ஒரு விநியாசம் பண்ணா என்ன ராகம்னு ஒருத்தருக்குமே தெரியல. அதாவது சங்கீதத்துல பயமுறுத்தணும்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி பண்ணிவிடணும். மற்றவங்களை அனுபவிக்க விடாம அறிவுபூர்வமா கொண்டு போயாச்சும். நமக்கு என்ன ராகம் தெரியுது என்ன தாழ அறிவித்தான் கவலை கிடையாது. மனம் ஒன்றிட்டா அதான் இசை. அப்படி விட்டா வித்வான் இல்லவன். மனம் ஒன்ற மற்றவர்களை லயிக்கும்படியா செய்யறதுதான் பெரிய இசையினுடைய தன்மை. ஆண்டவனத்துல லயிக்கிற மாதிரி ஆலயம் மாதிரி இசையில லயிக்கணும். அது என்ன ராகம் என்ன தாழம் மிரட்டக்கூடாது. ஜனங்கள் இந்த மிரட்டுறதுனாலே ரொம்ப பேர் பாடாம ஓடி போறாங்க. இதெல்லாம் வேண்டாம். இந்த வாத்தியார் பாட்டு சொல்லி கொடுக்குற வாத்தியார் வந்து பயமுறுத்துற பயமுறுத்துல அப்பா 32 வயசு வரைக்கும் சங்கீத பக்கம் போகாம இருந்தேன். எங்க வாத்தியார கூப்பிட்டு வாப்பாடலாம் ஒண்ணும் இல்ல, வா வா கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னேன். அப்ப கரடு மட்டும்தான் தாரிகிறோம். அந்த அருள் வந்து ஆசிரியருடைய அருள் இருக்கு பாருங்க, எளிமை இருக்கு பாருங்க. அது நமக்கு எல்லா வகையான கலைஞானங்களும் கொடுக்கும். அனுபவிக்க நம்ம பாடணும் தொழில் செய்யணுங்கிறது கிடையாது. அடுத்தவங்க என்ன பாடுறாங்க அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். நல்ல ஓவிய தீட்டி இருக்கு, அது என்ன அழகா அதுல வரைய வரைஞ்சிருக்கிறாரு, அதுல என்ன தத்துவ பொருள் இருக்கு, அதை பார்த்து கலைகளை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான். நாம கலை வல்லாராக நினைக்கிற கலை உணர்ச்சி இருந்ததுன்னா பல சிலர் கலைஞர்களை நம்ம மதிக்க முடியும். நல்ல தமிழ் அறிவு இருந்ததுன்னா கவி பாடணுங்கிறது இல்ல. ஆக்கி பருமான கவிஞராக படிச்சு விட்டு நான் கவி பாடணும் இல்ல. நல்ல கவிகளை அனுபவிக்கிறதுக்கு எங்க பிரித்து படிக்கிறது என்ன பொருள் நலம் இதெல்லாம் தூள்களை கற்றுக்கொள்றதுனால நாம அனுபவிப்பதற்கு அடுத்தவங்களை மிரட்டுறதுக்காக இல்ல. அந்த பிள்ளைகள் மாணவர்கள் மிரட்ட மிரட்டல அவர் இந்த நீங்க பெரிய வைத்திய இருக்கீங்க சின்ன வைத்திய இருக்கீங்க இவரை என்ன வைத்தியன்னு சொல்றது. மூணாவது வைத்தியம் வந்து அடிச்சுப்போம், பெரிய வைத்தி சின்ன வைத்தி இவர் அவரே சொன்னார் மகா வைத்தியன்னு. இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஞானிகள் ஜாம்பவானிகள் இருந்த நாடு. அதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாணபக்தன் ஏமநாதன் எல்லாம் இருந்தாங்க. இந்த ஏமநாதன் மாணவர்கள் வந்து பண்ணர் இத பார்த்துட்டு படோடபட்ட பார்த்துட்டு இவருக்கு பாணபக்தருக்கு இந்த பையன்களை இப்படி பாடினான்னா அந்த ஆள் எப்படி பாடுவான் சாமி கிட்ட போல. நேரம் போய் சொன்னார் மையானையமிடத்தினானே மதுரை நாயகனை வந்திட்டு அங்க கண்டத்துல மைய வச்சிருக்காரு, ஆளாள விஷத்தை வச்சிருக்காரு. மையானையமிடத்தினானே மதுரை நாயகனை வந்திட்டு ஐயனே ஐயனே ஐயாயன வேதங்கள் ஆண்டு அகண்ட நுண்ணியன் ஐயா ஐய ஐய ஐய நின்னதல்லதில்லை மற்றோர் பத்து வஞ்சனேன் பொய்கலந்ததல்லதில்லை மணிகர் ஐயனே அடியேற்று இன்று உன் அருள் துணை செய்யல் வேண்டும். உன்னுடைய துணை எனக்கு வேணும் சாமி. ஆனால்தான் முருகன் துணை, கற்ப விநாயகர் துணை, மீனாட்சி சுந்தரேஸ்வர் துணை எல்லாம் போடுறது இருக்கு, எடுத்துல இல்ல. உள்ளபடியே வேண்டிக் கொண்டா துணையாக வருவான் அவன். அவன் ஒரு துணை இல்லாதவன், ஒரு யாரையும் வேண்டாத கூட்டு ஒருவரையும் வேண்டாத பெரியவன் அவன். நமக்கு கூட்டி சேர்ந்துக்கலாம். அவன் பேரில் வச்சுக்கிங்கன்னா எல்லாம் விளங்கும் விளங்கும். இங்க சொன்னார் செய்யல் வேண்டும் என்று அன்பு தோய்ந்த பொய்யரு மனத்தான். சாமி கிட்ட கூட வழிபாடு பண்றவங்களோட சில பேரு சொல்லுவாங்க, எனக்கு நீ ஒரு ரூபாய் தந்தீங்கன்னா உனக்கு எட்டனா தர்றேன்னு சொல்லிட்டு அந்த எட்டனா கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன ஒன்றோ சாமியிட்டே சொல்லுவான். அதுவே வேற செலவு கேட்டுக்கேன் சாமி, அப்புறம் நாளைக்கு ஒன்றும் ரெண்டு பங்க தர்றேம்மா, உனக்கு என்ன அவசரம், எனக்கு செலவு ஒன்றுமா. சாமி நேரத்துல போய் கரவில் செய்கிறவர்கள் கரவு உடையார்கள் பால் விரவாடார் அவன் கிட்ட நெருங்க மாட்டான். சாமி இங்க சொன்ன பொய்யரு மனத்தான், அன்பு தோய்ந்த பொய்யரு மனத்தான். இத கேட்ட உடனே சாமி உடனே வேஷம் கட்டாரு. இந்த சாமிக்கு தான் இந்த வேஷம் கட்டுறது இல்ல, அவர் மிகப்பெரிய ஜடாபாரம் உடையவர். அதுக்கு பேரு ஜடாபாரின்னு பேரு. அந்த ஜடை வல்லபம் உடையது, வல்லபம்னா பெருவெற்றி ஆற்றல் உடையது. அந்த தடையினால எத்தனையோ வல்லமைகள் தான் செஞ்சிருக்காரு சாமி. பெரிய ஜடையை தரித்தவர். ஜடை தரிக்கிறதுனா சாமானியம் இல்ல. எங்க தர்மம் சொன்னாலும் ஜடைய இன்னும் வச்சுருக்காங்க, ரொம்ப சிரமம். ஜடைய வச்சுக்கிறதுனா சிக்கல் இல்லாம வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். அதோரம் அரசி கழிச்சு போட்டு அது சிக்கல் ஆயிட்டு சிரி பிரிச்சு போச்சுன்னு ரொம்ப சிரமம். இப்படி இப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு அந்த ஜடையை தரிப்பதே ஒரு பேராற்றல். அந்த ஜடையினாலே பல நல்லவைகள் செய்வதற்கு அதுக்கு பேர் ஜடா வல்லபம். சாமியினுடைய ஜடை என்ன வல்லபெல்லாம் செஞ்சதுன்னு புராணங்கள் வாயிலாக கண்டறிங்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பழையதாகவும் புதியதாகவும் இருக்கக்கூடியது புராணம் என்று சொல்வார்கள். அப்படி பலவிதமான கருத்துக்களை இங்கே சொல்கின்றார். இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம தொடர்கின்றோம். அவன் தாரகாசுரனுடைய யுத்தம் தாங்க மாட்டாது, எல்லாரும் ஓடுகின்றார்கள். அவனுடைய அடி தாங்க மாட்டாது, ஓடுகின்றார்களாம். அஸ்திர சஸ்திரங்களோடு அவ்வளவு மிகச்சிறப்பாக தாரகாசுரன் தன்னுடைய யுத்தத்தை செய்கிறான். யானை முக துதிக்கினாலே பல பேரை அடித்து எடுத்து கடல்ல எடுத்து வீசுகின்றானா, ஓடுகின்றார்களாம் அவர்களெல்லாம். தன்னுடைய காலினாலே உதைப்பவர், தன்னுடைய தண்டத்தினாலே அடிப்பவர் என்று பலவிதமாக நடக்கின்றது. அப்ப வீரகேசரி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய தம்பி, வீரபாகவனுடைய தம்பி வந்து நவவீரர்களுடைய ஒருவர். இவனிடத்திலே யுத்தம் எடுக்கிறார். யுத்தம் இடும் பொழுது ஏராளமான பாணங்களினாலே யுத்தம் எடுக்கிறார். ஆனால் தன்னுடைய இறுதியாக தன்னுடைய கதாயுதத்தினாலே அவருடைய மார்பிலே அடிக்க வீரகேசரி மூர்ச்சியாகிறாராம். மிக சந்தோஷமாக சிரித்து கொண்டு எல்லாரையும் அடித்து கலக்குகின்றான். அப்ப வீரபாகுதேவர் மிகவும் கோபத்தோடு வந்து அவனிடத்திலே சண்டை இடுகின்றார். நீ வந்து அவரை வீரகேசரியை அடித்துவிட்ட காரணத்தினாலே மிகச்சிறந்தவன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், இப்பொழுது பார் என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சண்டை இடுகின்றார். இரண்டு பேருமே மிகச்சிறப்பாக சண்டையிடுகின்றார்கள். ஒரு முறை தாரகாசுரன் மிகச்சிறப்பாக ஆடுகின்றார், இன்னொரு பக்கம் பார்க்க வீரபாகுதேவர் மிகச்சிறப்பாக சண்டையிடுகின்றார். ரெண்டு பேரும் அப்படியே மேல கீழே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது இவன் சொல்லுகின்றானா, தாரகாசன் கோபத்தோடு பேசுகின்றான், விஷ்ணுவினுடைய சக்கரத்தையே நான் ஏற்றுக்கொண்டவன், என்னுடைய மார்பிலே வந்து அந்த விஷ்ணுவினுடைய சக்கரமும் என்று ஒன்றும் செய்ய முடியவில்லை, காலதேவனுடைய தண்டாயுதமும் ஒன்று செய்ய முடியவில்லை, தேவேந்திரனுடைய வஜ்ராயுதமும் ஒன்று செய்ய முடியவில்லை. இப்ப நீயா என்ன அடிக்கப் போகிறேன், இப்பொழுது என்ன செய்கிறேன் பாதி என்று சொல்லி அவன் அஸ்திரங்களை விட அந்த அந்த அஸ்திரங்களுக்கு பிரதி அஸ்திரமாக, இப்ப அக்னேயாஸ்திரம் விட்டால் வாரணாஸ்திரம், இது போல ஒவ்வொரு அஸ்திரங்களுக்கும் இவர் நிகரான அஸ்திரங்களை அவர் விட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப தாரகாசுரன் பொறுக்க மாட்டால் தன்னுடைய மாயையினாலே மிகச்சிறந்ததாக தன்னுடைய சமோகனாஸ்திரத்தினாலே எல்லாவரையும் மயக்குகிறாராம். அப்பொழுது இவர் வீரபாகு வீரபத்ர படை என்று சொல்ல முடியாது, வீரபத்ர படையை ஏவுகின்றார். எல்லா விதமான மாயையும் அழிந்து விடுகின்றது. அப்பொழுது பொறுக்கு பார்க்கிறான், இதுக்கு மேல இவரை இப்படி செய்ய முடியாது, அதாவது நியதியான நேர்மையான யுத்தத்திலே இவரை அழிக்க முடியாது என்று நினைத்து தன்னுடைய மாயையினாலே யுத்தம் செய்து அப்பொழுதும் அவரை அழிக்க முடியாத காரணத்தினாலே கிரௌஞ்ச கிரியினுக்குள்ளே ஓடுகின்றானாம் தாரகாசுரன். அப்போ ஓடக்கூடியவனை கொல்லக்கூடாது, அவனை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்படியாக இவர் அந்த கிரௌஞ்ச கிரிக்குள்ளே வீரபாகுதேவர் நுழைகின்றார். கிரௌஞ்சகிரியும் தாரகனுமாக சேர்ந்து கொண்டு வீரபாகுதேவரை அங்கும் இங்கும் அலைக்கழித்து அவரை மயங்கும்படியாக செய்து விடுகின்றான். மயங்கி கீழே விழுகின்றாராம் வீரபாகுதேவர். போனவர் வரவில்லையே என்று சொல்லி அவருடைய எட்டு தம்பிமார்களும் தன்னுடைய சைன்யங்களோடு செல்லுகின்றார்கள். அவர்களையும் மயக்குகின்றான் கிரௌஞ்சகிரியோடு சேர்ந்து, எல்லாரும் மயங்கி கீழே விழுகின்றார்கள். இப்போ வீரபாகுதேவர் இங்கு மயங்கி விழுவதற்கு முன்பாக ரொம்ப அழகாக ஸ்காந்தத்தில் அதை பற்றி வரும். நான் என்ன தம்பியாய், முருகப்பெருமானுடைய தம்பியாக இருக்கிறேனா, என்னுடைய மனமானது கலங்குகின்றதே, நான் ஒரு வீரன் தானா, என்னிடத்திலே பராக்கிரமானது இருக்கிறதா இல்லையா, என்னுடைய தொங்கிக் கொண்டிருப்பது தோழியில் இருந்து தொங்கிக் கொண்டிருப்பது என்னுடைய கைதானா இல்லை வெறும் மலரா, இப்படியெல்லாம் அவர் அங்கே பேசுவார். ஆனால் அவர் மயங்கி விழுகிறார். வெளிவந்த தாரகாசுரனும் இந்த பூத கணங்களை எல்லாம் அடித்து துவைக்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை நம்ம பார்க்கணும். இப்ப தாரகாசுரன் சில கருத்துக்கள் நம்ம கடைசியா முழுமையாக ஒரு கருத்துக்களாக பார்க்க வேண்டும். அதாவது மயில்னா என்ன, சேவல்னா என்ன, அல்லது யானைன்னா என்ன, ஆடுன்னா என்ன, அதாவது அவருடைய வாகனம் முருகப்பெருமானுடைய வாகனங்கள், வேல் என்பது என்ன, வள்ளி தேவசேனா அப்படின்னா என்ன, தாரகாசுரன் சிங்கமுகன் கஜமுகாசுரன் அஜமுகி இந்த நாலு பேர் அப்படின்னா என்ன, இவர்கள் செய்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்று இந்த கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சிறு கருத்து இங்கே சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்விலே முதன் முதலாக நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது இந்த மாயை என்று சொல்லக்கூடியது, அவித்தை என்று சொல்வார்கள். இந்த அவித்தைங்கிறதுனால தான், அதாவது எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறோம், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். இதுக்கு காரணம் என்ன சொன்னா அவித்தை என்று சொல்லப்படும். இந்த அவித்தையின் காரணத்தினாலே அல்லது மாயையின் காரணத்தினாலே ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்றிலே ஆணவம் என்றைக்கும் அழியாத மலமாக இருக்கும். ஆணவம் என்றைக்குமே அழியாத ஒன்று. அதனுக்கு உறுதுணையாக துணை செய்வதை போலவே நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடியது. இந்த மாயை என்று சொல்லக்கூடிய தத்துவத்துக்குத்தான் தாரகாசுரன் கஜமுகாசுரன் என்று சொல்ல முடியாது, அதாவது யானை தலையோடு இருக்கப்பட்ட தாரகாசுரன் இங்கே சொல்லப்படுவான். அது மட்டும் கிடையாது, இவன் முன்னாலே தனக்கு மாயாபுரி, அவன் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு பேரே மாயாபுரின்னு பேர். அந்த மாயாபுரி பட்டணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியதுதான் கிரௌஞ்சகிரி. இந்த கிரௌஞ்சகிரிங்கிறது என்னன்னா இந்த அநாதிகால அவித்தையினாலே வரக்கூடிய வாசனா என்று சொல்லக்கூடிய தன்மை. கர்மங்கள் செய்கிறோம், மாயையினாலே கர்மங்கள் செய்கிறோம், ஆதலினாலே வாசனா என்று சொல்லக்கூடிய தன்மை வருகிறது. கொஞ்சம் உன்னிப்பாக்க நீங்கள் கதை கதையா சண்டை சண்டையா பார்க்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களாக ரொம்ப சந்தோஷமா பார்க்கலாம். அப்பப்ப கொஞ்சம் கருத்தும் பேசணும் இல்லையா, நம்ம கேட்டுக்கணும் இல்லையா. வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்தில அவித்தை என்று சொல்லக்கூடிய இந்த மாயையின் காரணத்தினாலே நாம் மயங்கி செய்யத்தகுந்தவற்றை செய்யாமல் செய்யக்கூடாதவற்றை எல்லாம் செய்கின்றோம். இப்போ அந்த மாயைக்கு எது முக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொன்னா மாயையின் காரணத்தினாலே கர்மங்களை செய்கிறோம். இதுக்கு காரணம் ஆணவம், ஆணவத்திலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து மாயை. மாயை என்ன செய்கிறதுன்னா அநாதி காலமாக நமக்கு செய்து செய்து செய்து படலமாக வாசனா என்று சொல்லுவார்கள். வாசனை என்ன, அதான் மனம்னு சொல்லுகிறோம் இல்லையா. ஆனால் அந்த மனம் எப்படி வருகிறதுனா, உயிரானது ஒரு சின்ன அந்த வேத கருத்தை அப்படியே எடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறேன். உயிர் பல ஒன்று கிடையாது, அத்வைதம் இங்கே சொல்லப்படவில்லை, அதை மட்டும் மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் பல ஒன்று கிடையாது, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பதி வேறு, பசு என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் வேறு, அந்த ஜீவாத்மாக்கள் அநேகம், சரிங்களா. அந்த ஜீவாத்மாக்களையும் இந்த பதி என்று சொல்லக்கூடிய இறைவனையும் பிரிக்கக்கூடியது பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை. இதன் காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்ணுகிறோம், அதுல இருந்து பிரிந்து வருகிறோம். சரி, இந்த உயிர்கள் அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறது, இந்த ஜீவாத்மாக்களை இறைவன் படைத்த பொழுது அந்த ஜீவாத்மாக்கள் ஒரு பிறப்பு எடுக்கிறதுனா, புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லச்சுடராகி முனிவனாய் செல்லாய் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எப்படி பிறப்பு வருகிறது நமக்கு, முக்கியமான விஷயம், எப்படி பிறப்பு வருகிறது, பிறப்பு என்ன காரணத்தினாலே வருகிறதுன்னு சொன்னால் அறியாமையினாலே. அந்த அறியாமை பிறக்கும் பொழுது எப்படி வருகிறது, ஜட்டம் என்கின்ற வாயு அறியாமை நம்மை பீடிக்கிறதும். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எல்லா அறிவோடையும் இருக்கிறார்களாம், ஆனால் கர்ப்பத்திலிருந்து வெளியில வரும்போது சட்டம் என்று சொல்லக்கூடிய அறியாமை நம்மை பீடிக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த அறியாமை பிடித்தால் என்ன ஆகும், நம்மோடு என்ன என்ன வரும், ஒரு உயிரானது ஒரு இடத்திலிருந்து, அதாவது இப்பொழுது இருக்கிறேன் நான், இறந்த பிறகு இந்த உயிரானது ரெண்டு வழியில போகலாம், அதாவது ரெண்டு வழியில போகலாம். ஒன்று, என்னுடைய நல்வினை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நல்வினையின் காரணத்தினாலே நல்ல இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஒன்று செல்லலாம், அதுதான் பூர் புவ சுவகா என்று சொல்லக்கூடிய சொர்க்கலோகம் வரைக்கும் போய் அங்கே அடுத்தது போகலாம், போயிட்டு மீண்டும் வரணும், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தீவினையின் காரணத்தினாலே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்று கீழே இருக்கக்கூடிய ரௌரவாதி நரகங்களுக்கு போகலாம். நல்ல கர்மம் தீய கர்மம், நல்ல கர்மா செய்யும் பொழுது நல்வினை காரணத்தினாலே நல் பயன்கள் வரும், அனுபவிக்கணும். தீய வினைகளின் காரணத்தினாலே கெட்டது பண்ண, அதுக்கு பாவம் பண்ண, அதுக்கு அனுபவிக்க வேண்டி இருக்கும். தீக்கர்மாக்கள் செய்யும் பொழுது அதை தீய செயல்கள் செய்தால் அதற்கு இருக்கக்கூடிய தண்டனை உண்டு, நல்ல புண்ணிய செயல்கள் செய்தால் அதற்கு இருக்கக்கூடிய விஷயம் உண்டு. இது ரெண்டுமே ஒரு பகுதி தான், நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு பண்ணாலுமே, நீங்க புண்ணியம் பண்ணாலும் பாவம் பண்ணாலும் மீண்டும் பிறப்புண்டு, நல்லா கவனிக்க வேண்டும். இந்த புண்ணியம் பாவம் போகிற வரை என்னாகும், அனுபவிக்கணும். அந்த புண்ணியத்தினுடைய பலனை பாவத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். பிறகு நீங்க அந்த ஜென்மாவில எடுப்பீர்கள் இல்லையா, இந்த புண்ணியம் அல்லது பாவத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு ஜென்மா வரும். இப்ப நான் ஏதோ நல்ல புண்ணியமா பண்ணிருக்கிறேன் சொன்ன, அடுத்த பிறப்பிலையும் ஒரு மனிதனாக பிறந்து, சரி இவனுக்கு பல பேர் நம்ம பார்க்கலாம், ஏன் பணக்காரனாவோ அழகனாவோ பலவிதமான சம்பத்துக்களோடோ அறிவோடோ ஏன் பிறக்கிறார்கள், அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய புண்ணிய பலன்கள் தான் காரணம், வேறொன்றுமே கிடையாது. ஒரே ஒரு இந்த பிறப்பிலேயே முடித்துவிடக்கூடிய விஷயம் கிடையாது, நம்முடைய சனாதன தர்மம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. இது ஒரு பெரிய தொடர்ச்சியாக இருக்கும், இது ஒரு பெரிய தொடர்ச்சி, சங்கீத தொடர். இதை அறுத்து கொண்டு செல்லுகின்றவரை, இதை அறுத்து கொண்டு செல்லுகின்றவரை, அதான் இரண்டாவது மார்க்கம். முதல் மார்க்கம் இப்போ நல்லது, நல்ல வினை தீவினை எது செய்தாலும் மீண்டும் மீண்டும் பிறப்பு வரும். இந்த பிறப்புங்கிற சக்கரத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய விஷயம் அது. ரெண்டாவது இன்னொரு மார்க்கம் உண்டு, ரெண்டு மார்க்கம் உண்டு. இதைத்தான் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று ரெண்டு சொல்லுவார்கள். தட்சிணாயணம் என்று சொல்லக்கூடியதுக்கு மீண்டும் பிறப்புக்கு வந்து சேர வேண்டும். உத்தராயண மார்க்கம் என்பது நான் இங்கே சொல்லக்கூடியது சூரியன் போகக்கூடிய பாதை இல்லை, கவனிக்க வேண்டும், சூரியன் போகக்கூடிய பாதை இல்லை, அது தட்சிணாயணம் உத்தராயணம் அது வேற. இந்த உயிர்கள் போகக்கூடிய பாதை, இது பகவத்கீதையில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், அதாவது வேதத்தில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூம வித்யா என்று சொல்லக்கூடிய வித்யை எல்லாம் பகவத்கீதையில இறைவன் சொல்லுகிறான். அந்த உத்தராயணத்திலே பகல் பொழுதிலே இப்படி எல்லாம் இறக்கக்கூடியவர்கள் என்னை அடைகின்றார்கள் என்று சொல்லுவான். இதெல்லாம் வந்து அப்படி இல்லை, அந்த தேவதைகளின் மூலமாக செல்ல வேண்டும். இப்ப உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை இச்சிக்கக்கூடிய ஞான மார்க்கம், பிரவிற்த்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது, இன்னொன்று தட்சிணாயன மார்க்கமாக மீண்டும் மீண்டும் பிறப்பு, மீண்டும் பிறப்பு என்று புல்லாகி போடாய்தான் பல்லுவிரமாகி எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்று கர்மாக்களினாலே பிறக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை காரணம், அதன் காரணத்தினாலே பிறப்பு நமக்கு ஏற்படுகிறது. சரி, இந்த நல்வினை தீவினைகள் என்ன செய்கிறதுனா, இந்த பிறப்பில் இருந்தால் இந்த பிறப்பிலேயே அனுபவித்து விட முடியாது, இந்த பிறப்பில் கொஞ்சத்தை அனுபவிப்போம், அடுத்தது இந்த பிறப்பின் காரணத்தினால ஏற்படக்கூடிய வினையில இருந்து எது மிச்சம் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய சூக்ஷ்மமான சரீரமானது அடுத்த பிறப்புக்கு போகிறது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடனே போயிடாது, அப்படியே அதாவது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்துட்டு தான் போகிறது என்று சொல்வார்கள். மேலே இருந்து இது ஆகாசத்திற்கு செல்லும், ஆகாசத்திலே இருந்து மேகத்துக்கு வரும், மேகத்திலே இருந்து மின்னல் முதலிய விஷயங்களுக்கு வரும், மின்னலிலே இருந்து மழைக்கு வரும், மழையிலே இருந்து பூமிக்கு வரும், பூமியிலே இருந்து தாவரங்களாக உற்பத்தியாகும், தாவரங்களின் மூலமாக ஒருவனுடைய வயிற்று அல்லது ஒருத்தினுடைய வயிற்றுக்கு வரும், அதன் மூலமாக குழந்தையாக பிறக்கும் என்று இந்த வேத சாஸ்திரமானது பெரிய ஒரு பெரிய சைக்கிளே சொல்லும். இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் விட்டு போயிடுவோம். ஒரு சின்ன கருத்துக்காக இதை சொல்லுகிறேன். இந்த வாசனா என்று சொல்லுவார்கள், நான் செய்ய செய்ய ஒரு காரியத்தை செய்ய செய்ய அந்த காரியத்தின் அந்த கர்மங்களின் காரணத்தினாலே வாசனா என்று சொல்லக்கூடிய தொடர்பு எனக்கு ஏற்படுகிறது. இதுக்கு பேரு உதாரணமா சொல்ல போனா இது பழக்கம், சிம்பிளா சொல்ல போனோம் வேற ஒண்ணும் கிடையாது. ஹேபிட்னு சொல்றோம் இல்லையா, ஹி இஸ் ஹேபிச்சுவேட்டட். எதுக்கு, எதுக்கோ உனக்கு அவன் திருடலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லாமே ஒரு பழக்கத்தின் காரணத்தினாலே ஏற்படுகிறது, அவ்வளவுதான். இந்த பழக்கம் என்பதை நாம வேணும்னா வாசனைன்னு சொல்லலாம். வாசனா என்று சொல்லும்படியாக நாம் செய்யக்கூடிய செயல்களின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய தொடர்பு. இப்போ நான் தொடர்ச்சியாக பூஜை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு பழக்கமாகும், இது வாசனை என்று சொல்லி என் மீது அந்த தொடர்பு ஏற்படும். இதே போலத்தான் நான் ஒரு தீச்செயல்கள் செய்து கொண்டு வருகிறேன், எல்லாரையும் திட்டுறது இல்லை ஏதோ ஒரு திருடுவது, இப்படியே நான் செய்து கொண்டு வந்தேன் என்று சொன்னால் இது ஒரு பழக்கமாகும். அந்த பழக்கம் அல்லது அதனுடைய தொடர்பு வாசனையாகி இந்த தீச்செயல் அல்லது நெச்செயல் அல்லது புண்ணிய கர்மா பாப கர்மா இந்த இரண்டின் காரணத்தினாலே அடுத்த பிறப்பிலே இந்த தொடர்பு உடையதாக, இது அந்த தொடர்பு, இந்த பிணிப்புக்கு பேர் வாசனைன்னு பேர், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பழக்கம்னு சொல்லலாமா, நம்ம 10 நாள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தா 16வது நாள் அதே மாதிரி பண்ணுவோம் இல்லையா. இதே போலத்தான் ஒரு பிறப்பிலே என்ன செய்கிறோமோ அந்த பிறப்பினுடைய தொடர்பு அடுத்த பிறப்புக்கு வருகிறது, அதுக்கு வாசனைன்னு பேரு. அந்த வாசனை என்பது இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கும். இந்த நற்செயல்கள் தீச்செயல்கள் இந்த வாசனையோடு சேர்ந்து இந்த உயிரோடு அடுத்த பிறப்புக்கு வருகிறது. அதனால தான் சில பேருக்கெல்லாம் முற்பிறவிலே இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாசனையினுடைய தொடர்பின் காரணத்தினாலே ஏற்படுகின்றன. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா பார்க்கணும்னா, சிம்பிளா சொன்னா ஒரு விஷயம்தான், பழக்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. பெரிய தத்துவத்துல சொல்லக்கூடியதை ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல போனா என்னன்னா பழக்கம். ஒரு காரியத்தை 10 தடவை 100 தடவை பண்ணம்னா பழகி பழகி சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தோதொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்று அவையார் பாடுவாரே, அதே மாதிரி தான் பழக பழக ஒன்று நம் மீது படுகிறது இல்லையா, அந்த படிவு அந்த பழக்கம் அதை வாசனைன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனோம் இதுதான். இதை வந்து நல்வினை தீவினை செய்ய செய்ய அதன் மீது செய்யக்கூடிய காரணத்தினாலே ஏற்படக்கூடிய பலன்கள் நம் மீது சாருகின்றன. இதுதான் வடமொழியில சொல்லக்கூடிய வாசனை. இந்த வாசனை போறதில்லை, நம்மோடு வரும். இந்த கர்மாக்கள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்று சொல்லும்படியாக 3 விதமான கர்மாக்கள், அதை அப்படியே சேர்த்துட்டு வருவோம். ஒரு பிறப்பு, அந்த பிறப்புல நல்லதினையோ தீவினையோ ஏதோ ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணுதான், வேற ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான், நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அதுக்குன்னு ஒரு பலன் உண்டு. இந்த பலன் என்னாகும், அதே பிறப்பிலேயே அனுபவித்து முடித்து விட முடியாது. ஆன காரணத்தினாலே அடுத்த பிறப்புக்கு, இப்ப டெபாசிட் போட்டு அடுத்த நாளைக்கு வர்ற மாதிரி, அப்படி வட்டி வர்ற மாதிரி இதோட சேர்த்து அடுத்த பிறப்புக்கு வரும். இப்ப அடுத்த பிறப்புல நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், கர்மா பண்ணுவோம். இப்ப ஒரு யூனிட் லெவல் உதாரணத்துக்காக சொன்னேன், இந்த ஜென்மால நான் வந்து 50 புண்ணியம் 50 பாவம் பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான், நம்ம 50 இல்ல 50,000 இல்ல 50 லட்சம் இல்ல 50 கோடி இல்ல, நம்ம பண்றதெல்லாம் அவ்வளவு கர்மாக்கள். இப்ப பேசுறது, உட்கார்ந்து இருக்கிறது, நடக்கிறது, எத்தனையோ கர்மாக்கள். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நீங்க பயந்துருவீங்க. நளன் அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய காலை கழி அதாவது மலஜலம் கழித்து விட்டு வரும் பொழுது காலை கழுவிக்கணும். அவன் கழுவி கொள்ளும் பொழுது புறங்கால் கழுவிக்கல, சரியா கழுவல, சனி வந்து பிடிச்சிருந்தான். அத்தனை வருஷம் படாத வாடு நள மகாராஜா பட்டானான். சின்னதை யோசிச்சு பாருங்க, ஒரு புறங்கால் கழுவாததற்கு இவ்வளவு வரும் என்று சொன்னால், அதுக்கால் அதாவது ஒரு செயலின் காரணத்தினாலே ஒரு விளைவு இப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம பண்றதை பத்தி யோசிச்சாது பார்க்க முடியுமா? நம்ம ஒரு நாளைக்கு பண்ற பாவமோ புண்ணியமோ எவ்வளவு, புண்ணியம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பாவம் எவ்வளவு, புண்ணியம் பண்ணாலும் இதே கதிதானே, புண்ணியம் பாவம் செய்வதற்கு யோசித்து பாருங்கள். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கும். இந்த புராணங்கள் அதுக்கு தான் இருக்கிறது, அதை நினைத்துத்தான் நல்ல விஷயங்களுக்கு வரணுங்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது மாதிரி பழக பழக்க என்ன ஆகும், இப்ப 50-50 அந்த உதாரணத்துக்கு வருகிறேன், 50 புண்ணியம் 50 பாவம், இந்த பிறவியிலேயே என்னால அனுபவிக்க முடியல, 25-25 முடிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம். இப்ப 25 புண்ணியம் 25 பாவம் அடுத்த பிறப்புக்கு வரும். இப்போ அடுத்த பிறப்புக்கு என்ன இருந்தது, எனக்கு ஓபனிங் பேலன்ஸ், இந்த அக்கௌண்டன்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ ஓபனிங் பேலன்ஸ் என்ன, 25 புண்ணியம் 25 பாவம் வந்தாச்சு. இப்ப அந்த பிறப்புல இவன் பண்ணுவான் இல்லையா, அந்த பிறப்புல இன்னொரு 100 இவன் பண்றான்னு வச்சுக்கலாம், அதுல 50-50 மிச்சம் இருக்கும், என்ன ஆகும், 75-75 அடுத்த பிறப்புக்கு போகும். எப்ப முடியறது யோசிச்சு பாருங்க, எப்ப முடியறது, ஒரு பிறப்பிலே நம்மால அனுபவிக்க முடிக்க முடிவது கிடையாது. இப்போ பாவமும் புண்ணியமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார், எப்ப போகும், எப்படி போகும், இது எப்படி போகும், இதுதான் இங்க கிரவுன்ஸ் சொல்லக்கூடியது. அதுக்காக தான் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த வாசனாங்கிற தன்மை இருக்கிறது, படிமங்கள் நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப உதாரணம், அடுப்புங்கிறதா, இந்த அடுப்புங்கிற என்ன ஆகும், அதை என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க, சமைக்க அந்த ஜிட்டு சேருதுன்னு சொல்லுவாங்களே, ஜிட்டு சேருதோ எது சேருதோ அப்படியே ஒரு படலம் படலமா அழுக்கு சேரும். இல்ல நான் வீடை ரொம்ப நாள் பூட்டி வச்சிருந்தா நான் படலம் படலமா அழுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும், அது அழுக்க போக்குறது ரொம்ப கஷ்டமான காரியம், அவ்வளவு படலமா இருக்கும், அந்த படலத்தினுடைய அழுக்க போக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படணும். இந்த அழுக்கு மாதிரி தான் இது, கொஞ்ச நாள் அழுக்கே இப்படி இருக்கே, ஜன்ம ஜன்மமா அழுக்கு வந்தா எப்படி இருக்கும், ஒரு பெரிய கல்லு கல்லா இருக்குமா, பாறைகள் படிவ பாறைகள்னு சொல்லுவாங்க, இப்ப இமயமலை எல்லாம் படிவ பாறைகள், ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் நம்முடைய நல்வினை தீவினைகள் எல்லாம் படிவ பாறை மாதிரி இருந்து திண்மையாக இருக்கிறதா, அதை கழுவுறது கட்டம், வீட்டுல அனுபவிச்சிருப்பீங்களே இல்லையா, இதே தான் நம்முடைய வாழ்வுல. இது அருணகிரிநாதர் பாடுவார், திணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, திணியான மனோ சிலை மீதும், ரொம்ப அற்புதமான பிரயோகம் இது. மனத்திலே இந்த வாசனைகள் சேர்ந்து கொள்ளுகின்றன, அதான் நம் மீது இந்த வாசனை என்று சொல்லக்கூடிய படிவங்கள் சேருகின்றன. அது எப்படி இருக்கிறது, திண்மையாக கெட்டிப்பட்டு போயிருக்கிறது. கெட்டி எப்பப்படும், ஜென்ம ஜென்மமா, எருவாய் கருவாய் தனிலே உயிரா என்று அந்த திருப்புகழ்ல பாடுவார், ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய், ஒரு அம்மா ரெண்டு அம்மா இல்ல, பட்டினத்தார் பாடுவாரு, அம்மாவும் என்ன பண்ணா சலித்தாள், பிரம்மனும் வேதாவும் கைசலித்து ஓய்ந்தானே என்று பாடுவார். அவனுக்கு இதன் தலைவரியை எழுதி எழுதி அட போப்ப, இந்த பையன் எத்தனை ஜென்மாதான் இப்படி எடுப்பானோ அப்படின்னு அவனுக்கும் போச்சான். மாதாவும் உடல் செழித்தாள், அவளும் பெத்து பெத்து எத்தனை அம்மா, ஒரு தாயா ரெண்டு தாயா, ஒரு தாய் இரு தாய் பல கோடியதா என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அது மாதிரி எத்தனையோ எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஆடி ஆடி என்று பாடுவார். எத்தனை கோடி பிறவி வந்து வந்து வந்து வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும், நான் சொன்னது ஒரு உதாரணம், 25-25 50-50 ஒரு பிறவிக்குன்னு வச்சுட்டா, எத்தனை கோடி பிறவி, அத்தனை கோடி பிறவியிலே சேர்ந்து சேர்ந்து படலாம் படலாம் படலாம் படலமா வருகிறதே, இதுதான் கிரவுஞ்சன் என்று சொல்லக்கூடிய தன்மை, இதுதான் கிரவுஞ்சன் என்று சொல்லக்கூடிய தன்மை. இந்த படலம் படலமா இருக்கிறது அடுத்த விஷயத்துக்கு வழிவகுக்கும், என்ன, மாயைக்கு வழிவகுக்கும். இந்த மாயை என்பது இந்த வாசனையோடு சேர்ந்தது, மாயையும் கர்மமும் இந்த வாசனை, அதாவது ஒன்ன தொடர்ந்து அடுத்தது வரும். எனக்கு பழகி போச்சு, 10 நாள் 5 மணிக்கு இல்ல 8 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கறது, லேட்டா எந்திரிக்கிறதே பழகி போயிட்டா 11வது நாள் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது, ஏன், பழக்கம் காரணம், அப்பவும் 8 மணிக்கு தான் எழுப்ப வேண்டி இருக்கும். அதே போலத்தான் இத்தனை கோடி பிறவிகளாக இருக்கக்கூடிய வாசனையின் காரணத்தினாலே, கர்ம வாசனையினாலே மாயையானது சேர, அந்த மாயை கர்மத்தை கொடுக்க ஒரு பெரிய விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் இல்லையா, விஷச்சக்கம், விஷச்சக்கரம், விஷ வட்டம், இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த கிரவுஞ்சன் என்பது இந்த இடத்துல வாசனா என்று சொல்லக்கூடிய படிவம், மாயையின் மாயாபுரி என்று சொல்லக்கூடியது மாயை என்று சொல்லக்கூடிய தாரகாசுரன், மாயை என்று சொல்லக்கூடிய தத்துவம், இந்த ரெண்டும் எப்படி போகும், நல்ல ஷார்ப்பான ஒரு விஷயத்தை வச்சு எப்படி அழுக்க சுரண்டி சுரண்டி எடுப்புமோ, அதே போல உணத்தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, எப்படி அரும்பும், வேல் என்று சொல்லக்கூடிய ஞானத்தின் காரணத்தினாலே தான் இது நடக்குமே தவிர வேறு எதாலே நடக்காது. அதனால தான் கிரௌஞ்சகிரியையும் தாரகாசுரனையும் வேலாலே கொன்றார் என்று பின்னால பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்பதற்கு அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானப்படை இருக்கிறதே, வேல் இருக்கிறதே, இங்கே இந்த ஞானத்தினாலே மட்டும்தான் போதும்பா சாமி போதும், இதுக்கு மேல எனக்கு நல்ல வினையும் வேண்டாம் தீய வினையும் வேண்டாம், இதை எங்கேயாவது நிறுத்த வேண்டும் என்று ஓரிடத்திலே நிறுத்துவதற்காக நாம பிரயத்தனப்படுகிறோம். அந்த பிரயத்தனப்படுவதற்கு ஞானம் தேவை. ஞானம் தேவை என்றால் முருகனுடைய நாமம் தேவை. கவனிக்க வேண்டும், திருப்பி அதே இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அதுக்கு தான் முதலே ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், நாம பிரபாவம் இருக்கிறதே, நாம பிரபாவத்துக்கு என்ன பெரிய விஷயம் என்று சொன்னால் ஆசை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல நம்ம பாப புண்ணியங்களை ஓட்டும், புண்ணியத்தை கொடுத்து முதல்ல பாபத்தை கழித்து புண்ணியத்தை கொடுத்து பிறகு இறைவனை பற்றிய அந்த சிந்தனையை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும். இந்த வாசனை அல்லது மாயை இதை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்மால ஒழிக்க முடியாது, இறைவனுடைய அருளாலே மட்டும்தான், ஞானத்தினாலே மட்டும்தான் ஒழிக்க முடியும். அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அடிப்படையான விஷயம் இறைவனுடைய திருநாமா, அதான் முக்கியமான விஷயம். அந்த திருநாமா இருந்தால் மட்டும்தான் நம்மால முடிக்க முடியும். இப்போ அந்த கௌஞ்சகிரி என்பது வாசனை, தாரகாசுரனுடைய மாயாபுரி தாரகாசுரன் என்பது மாயை, இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு அருமையான வேத கருத்து அடுத்தது முருகப்பெருமானுடைய வாயாலே நம்ம கேட்க போகிறோம். ஸ்காந்தத்துல மிகச்சிறப்பாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மாயையிலே வீரபாகுதேவர் மயங்கி கிடந்தார். நான் என்ன அர்த்தம்னா, ஞானியராக இருந்தாலும் கூட, ஞானியராக இருந்தாலும் கூட மாயையிலே மயங்கி இருப்பார்கள், அவர்களை ஞானம், இறைவனுடைய அனுக்கிரகம், இறைவனுடைய இறைவன் தரக்கூடிய ஞானம் மட்டுமே மாயையிலே இருந்து அவர்களை விடுவிக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய தத்துவம். முருகப்பெருமானுடைய தம்பியான வீரபாகுவுக்கே அப்படின்னா சார் நம்ம எப்படின்னா, கவலையப்பட வேண்டாம், எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான், அவித்தை எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஞானம் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் திணியான மனோசிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, அவன் என்ன பண்ணுகிறான், கருணையோடு இருக்கக்கூடியவன், கருணையை தவிர வேற தெரியாதவன். அதனால தான் சொன்னார், பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரன். முருகப்பெருமான் இப்ப தயையிலே உயர்ந்தவன், பரம் உயர்ந்தவன் இவன், தயையிலே உயர்ந்தவன். தயை என்பது என்ன, அவ்யாஜ கருணை என்று சொல்லுகிறோம் இல்லையா. ஒரு காரணம் பற்றி அல்லாது தன்னுடைய இயல்பாகவே கருணை கொண்டிருப்பது முருகப்பெருமானுடைய இயல்பு. அதனால தான் தயாபரன் என்று இந்த இடத்துல சொல்லுவார். தாயேயான தயாபரன் எம்மிரை என்று பாடுவார். எல்லாவற்றிற்கும் தாயேயான தயாபரன் இருக்கின்றாரே சிவபெருமான், அதே போல தான் இங்க தயாபரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கருணையினாலே இதையெல்லாம் நீக்கி கொடுப்பாராம். ஆன காரணத்தினாலே வீரபாகு மயங்கினார், கிரௌஞ்சகிரியிலே மயங்கி விழுந்தார் என்பது நம்முடைய மாயையினாலே, வாசனாதி அவித்தியினாலே நாம் இந்த உலகத்திலே மயங்கி கிடக்கக்கூடிய தத்துவத்தை இது சொல்லும். இதை யார் சொன்னார்னா, நாரத முனிவர் வந்து முருகப்பெருமானிடத்திலே சொல்லுகிறார். இதை எப்படி நீக்கும், ஞானம் எதன் மூலமாக கிடைக்கும், ஒரு குருவின் மூலமாக கிடைக்கும். இங்கே நாரதர் என்று சொல்லக்கூடியவர் குருவாக இருந்து நாரத குருவெண்டிராயா என்று ரொம்ப மிகச்சிறப்பு தியாகராஜர் பாடுவார். நாரதர் என்னுடைய குரு என்று சொல்லி குருதான், அவருடைய அவருக்கு குரு அவர் தான். அந்த குருவாக இங்கே நாரதர் வருவார். அவர் வந்து சொல்லுகின்றாரா, முருகப்பெருமானே இவர்களெல்லாம் மயங்கி இங்கே கிடக்கின்றார்களே, முருகப்பெருமானுக்கு தெரியாதா, எங்கெங்கினாதபடி இங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு தெரியாதா என்ன தெரியும். ஆனால் ஒரு குருநாதன் வந்து சொல்லுகிறார், சொன்ன உடனேயே முருகப்பெருமான் அந்த கோபத்தை காட்டுகின்றாராம். இந்த உலகத்திலே இங்கு மீண்டும் இந்த கருத்தானது நான் முதல்ல சொன்னதே மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. என்னை தஞ்சம் அடைந்தவர்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது, அவர்களுக்கு விரோதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள், என்னுடைய அன்பர்களுக்கு விரோதிகள் என்று இருக்கவே மாட்டார்கள். எனக்கு தீங்கு நினைத்தால் அவர்களை ஒருவேளை நான் மன்னித்தாலும் மன்னித்து விடுவேன், ஆனால் என்னுடைய அடியவர்களுக்கு எவன் ஒருவன் தீங்கு நினைக்கின்றானோ அவர்களை நான் மன்னிப்பது கிடையாது, அவர்களை அழிக்கிறேன் என்று சொல்லும்படியாக இறைவன் அந்த வாயுவை சாரதியாக கொண்டு தன்னுடைய லட்சம் குதிரைகள் பூட்டி இருக்கக்கூடிய ரதத்திலே கோபத்தோடு அந்த கிரௌஞ்சனையும் தாரகாசுரனையும் அழிப்பதற்காக தன்னுடைய வேலாயுதத்தோடும் 11 ஆயுத படைக்கலங்களோடும் மீண்டும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பூதசைனியங்களை எல்லாம் அழைத்து கொண்டு முருகப்பெருமான் வருகின்றார் என்று அங்கே புறப்பட்டாராம் முருகப்பெருமான்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, அதிலே 2வதான சதீகண்டம், 24. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, ஜீவராசிகளை படைத்து அவற்றின் முன்வினைக்கேற்ப இனிவரும் பிறப்புகளையும் வாழ்க்கையையும் நிர்ணயிக்கும் கருணைக்கடலே, சிவபெருமான் மற்றும் நலன்களை வாரி வழங்கும் சதிதேவியின் புகழ்கதைகளை கூறி அருளினீர்கள். அவர்களது திருப்புகள் கூறும் கதைகளை கருணையோடு மேலும் கூற வேண்டுகிறேன். சிவதம்பதிகள் கைலையில் மேலும் செய்த திருவிளையாடல்களை கூற வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவ தம்பதிகளின் சரித்திரத்தை நான் கூற அன்போடு கேள். அவர்கள் அங்கு கைலையில் உலகியலை ஏற்று அதன்படி திருவிளையாடல்களை செய்யலானார்கள். இவ்வாறு இருக்கையில் சதிதேவி ஒரு சமயம் சிவபெருமானை விட்டு பிரிய நேர்ந்ததே என்று சிறந்த அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் முனிவரே, உண்மையில் அவர்கள் இருவர்களுக்குள்ளும் பிரிவு எவ்வாறு ஏற்படும்? ஏனெனில் அவர்கள்தான் சொல்லும் பொருளும் போல் ஒருங்கு இணைந்து உள்ளனரே. சக்தி சக்திமானை விட்டு பிரிய இயலுமா? ஈருருவும் ஓர் உருவான சித் சுரூபமன்றோ? ஒருவேளை திருவிளையாடல்களில் காணும் ருசிக்கேற்ப பிரிவும் நேரலாமே. ஈஸ்வரர்களாக இருப்பினும் உலகியலுக்கு ஏற்ப அவர்கள் நடத்தும் திருவிளையாடல்கள் ஒருவேளை நாடகமாகவும் இருக்கலாம். வேள்வியில் சிவபெருமானை ஒதுக்கியதாக தெரிந்த சதீதேவி தன் தந்தை தட்சன் செய்யும் வேள்விக்கு சென்றாள். அங்கு தன் மணாளரான சிவபெருமானுக்குரிய மரியாதையின்மையைக் கண்டு அங்கு வேள்வித்தீயில் தன் உடலை மாய்த்து கொண்டாள். அந்த சதீதேவியே பார்வதி என்னும் திருப்பெயருடன் திரும்பவும் இமவானின் திருமகளாக பிறந்து கடும் தவம் இயற்றி சிவபெருமானையே மணாளராக அடைந்தாள். சூதபுராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, இவ்வாறு பிரம்மதேவர் கூறியதை கேட்ட நாரதர் சிவாசிவர்களின் புகழ் பாடுவதை பற்றி மேலும் கேட்கலானார். நாரதர் கேட்கிறார், பெரியோரே, ஸ்ரீமன் நாராயணனின் முக்கிய சீடரே, சிவ தம்பதிகளின் விருப்பமான எண்ணங்கள் நடைப்பழக்க வழக்கங்கள் கொண்ட சரித்திரங்களை சற்றே விளக்கமாக கூற வேண்டுகிறேன். சிவதம்பதிகளின் விருப்பமான எண்ணங்கள் நடைப்பழக்கங்கள் கொண்ட சரிதங்களை சற்றே விளக்கமாக கூற வேண்டுகிறேன். தந்தையே, தன் உயிரை விட அதிகமாக நேசித்த தன் தர்மபத்தினியான சதீதேவையை பகவான் சங்கரர் ஏன் தியாகம் செய்தார்? இந்நிகழ்ச்சி சற்றே விசித்திரமாக தோன்றுகிறது. ஆகவே இதை அவசியமாக கூறத்தான் வேண்டும். தங்கள் திருமகனான தட்சணது வேள்வியில் சிவபெருமானுக்கு அவமரியாதை ஏற்பட்டது எப்படி? தன் தந்தையின் வேள்விக்கு சென்ற சதீதேவி எவ்வாறு தன் உடலை நீத்தாள்? அதன்பின் அங்கு என்னதான் நடந்தது? சிவபெருமான் என்ன செய்தார்? இவற்றை கேட்க என் மனம் துடிப்பதால் தாங்கள் அவசியம் விளக்கமாக கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நற்பிள்ளாய் நாரதா, நீ சிறந்த அறிவாளி. இளம்பிறை அணிந்த சிவபெருமானது சரித்திரத்தை மற்ற மகரிஷிகளோடு ஆனந்தமாக கேள். ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவராலும் வணங்கத்தகுந்த சிவபெரும்பொருளை வணங்கி அவரது ஒப்புயர்வற்ற சரித்திரத்தை கூற விழுகிறேன். முனிவரே, இதுவும் சிவனது ஒரு திருவிளையாடலே ஆகும். பல பல திருவிளையாடல்கள் புரிந்திடனும் அவர் சுதந்திரர், விகாரமற்றவர். சதீதேவியும் அவர் போன்றவளேதான். இல்லையே, அவ்வாறான செயல் புரிவரில் யார்தான் திறனுடையார்? சிவபெருமானன்றோ பரம்பிரம்மமான பரம்பொருள். மூவுலகங்களிலும் சுற்றி திறந்து திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் முன்பொரு சமயம் சதீதேவியுடன் தன் காளை வாகனத்தில் அமர்ந்து இந்நிலவுலகை சுற்றி வந்தார். அவ்வாறு சுற்றி வந்த இறைவன் தண்டகாரண்யம் வந்தடைந்தார். அங்கு இலக்குவனோடு விற்றிருக்கும் ஸ்ரீராமபிரானை கண்டார். ஸ்ரீராமனோ ராவணன் கபடமாக கவர்ந்து சென்ற சீதா பிராட்டியை தேடிக்கொண்டிருந்த சமயம் அது. ஹே சீதே, ஹே சீதே என்று இங்குமங்கும் நாற்புறமும் உறக்க கூவிக்கொண்டு கதறி அழுத வண்ணம் இருந்தார். அவர் மனதிலோ விரகம் படர்ந்திருந்தது. கதிரவன் குலத்திற்கோர் குலவிளக்காய் தயரதன் மதலையாய் படியில் குணத்து அழக்க முடியாத நற்குணம் பரதநம்பிக்கு அண்ணனாய் வீரருக்கு வீரராய் திரு அவதாரம் செய்த ஸ்ரீராமபிரானே, மகிழ்ச்சியின்றி இலக்குவனோடு வனத்தில் இங்குமங்கும் அலைந்து திரிகிறாரே. திருமுகமும் ஒளியின்றி வாடித்து வண்டு கிடக்கிறது. இச்சமயத்தில் பெருமனம் கொண்ட பூர்ண காமனான சிவபெருமான் பெருமகிழ்ச்சியோடு அந்த ஸ்ரீராமனை வணங்கி போற்றி போற்றி என்று கூறிக்கொண்டே வேறிடம் சென்றார். அடியார்க்கு ஆட்பட்ட விமலனான சிவபெருமான் அவ்வனத்தில் ஸ்ரீராமனுக்கு தன் தரிசனத்தை அளிக்கவில்லை. மோகத்தில் ஆழ்த்தும் இம்மாதிரியான சிவலீலையை கண்டு சதீதேவி மிகவும் வியந்தாள். அவரது மாயையில் சிக்கிய சதீதேவி கூறலானாள். சதீதேவி கேட்கிறாள், தேவதேவரே, தாங்கள் அனைத்திற்கும் ஈசன், பரபிரம்மமும் பரமேசனும் தாங்களே. பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் என்றும் எப்பொழுதும் தங்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். அனைவராலும் போற்றப்படுபவர் தாங்கள். சேவிக்க தகுந்தவரும் தியானிக்க தகுந்தவரும் தாங்களே. பலவாறான முயற்சிகள் கொண்டே வேதாந்த சாஸ்திரங்கள் தங்களை அறிய முயல்கின்றன. தாங்களோ விகாரமற்றவர், தலைவருக்கெல்லாம் தலைவர். பிரிவாற்றாமையால் வாடி வதங்கி சோர்ந்து அலைந்து திரியும் இவ்விருவரும் யார்? கைகளில் வில், பார்க்கச் சிறந்த வீரர்களாக காட்சியளிக்கின்றனர். திரிவதோ வனத்தில், சோர்வாக வேறு காண்கின்றனர். என்ன கொடுமை இது! இவர்களில் மூத்தவர் நீல தாமரையை ஒத்த கருநீல நிறத்தர். அவரை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொண்டது ஏனோ? சித்தமும் தெளிவடைந்ததாக தெரிகிறதே. ஏதோ ஒரு சிறந்த பக்தனை போல வணக்கமாக நிற்பது ஏனோ? இறைவா நலன் அருளும் நால்வேத பொருளே, தலைவனான ஒருவன் பணியாளனான சேவகனை வணங்குவானா? இது சரியாக தெரியவில்லையே. தங்கள்தான் என் ஐயத்தை போக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மங்களங்களே வடிவெடுத்த ஆதிசக்தியான பரமேஸ்வரி சதீதேவி சிவமாயையில் மயங்கி சிவபரம்பரோளிடம் இவ்வாறு கேட்கவே, இதை செவிமடுத்த சிவபெருமான் சற்றே புன்மறுவிழித்து கூறலானார். அவர்தான் ஆடல் அரசனாயிற்றே. சிவபெருமான் கூறுகிறார், தேவி, நான் ஒளிவு மறைவின்றி உள்ளதை உள்ளவாறு கூறுகிறேன். வரமளித்தலின் பெருமையாலேயே நான் இவர்களை ஆதரவுடன் வணங்கினேன். வீரர்கள் கொண்டாடும் வீரர்களான இவர்கள் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் என்னும் சகோதரர்கள். சூரிய வம்சத்தில் உதித்தவர்கள். மன்னன் தசரதனின் புதல்வர்கள், அறிவு செம்மல்கள். விழுப்பாயிருக்கும் இளையவன் ஆதிசேடனின் திரு அவதாரம். அவன் பெயர் இலக்குவன். இவனது அண்ணன் ஸ்ரீராமன். ஸ்ரீமன் நாராயணனே தன் முழு கலைகளுடன் இத்திருமேனியில் தோன்றியுள்ளார். இவரை சொல்ல இன்னல்கள் களையும். சான்றோர்களான நல்லோர்களை காக்கவும் நம் போன்றோர்க்கு நலம் அளிக்கவுமே இந்நிலவுலகில் திரு அவதாரம் செய்துள்ளார். ஆக்கும் கடவுளான சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு சற்றே மௌனம் சாதித்தார். இவ்வாறு கூற கேட்டும் சதீதேவியின் மனதில் நம்பிக்கை பிறக்கவில்லை. ஏனெனில் சிவமாயை திரள் உடையதன்றோ? மூவுலகங்களையுமே மாயவலையில் தலைப்பதாயிற்றேன். தன் வார்த்தையால் சதீதேவியின் மனதில் நம்பிக்கை பிறக்கவில்லை என்பதை அறிந்த ஆடல் அரசன் பழையாடி சிவபெருமான் மேலும் கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், தேவி, நான் சொல்வதை கேள். நான் கூறியதில் உனக்கு நம்பிக்கை இல்லை எனில் நீயே அங்கு சென்று உன் புத்திக்கு எட்டியபடி பரீட்சை செய்து கொள். உன் மயக்கம் தெளிய வேண்டுமல்லவா? அதற்கேற்ப செயல்படுத்து. அதுவரை நான் இந்த ஆலமரத்தின் அடியில் நிற்கிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவபெருமானின் கட்டளைப்படி சதீதேவி அங்கு சென்றாள். சென்றவள் வனத்தில் திரிந்து தவிக்கும் ராமபுரானை நான் எவ்வாறு பரீட்சிப்பேன்? சரி, நான் சீதையின் வேடத்தில் ராமனிடம் செல்வேன். ஸ்ரீராமன் உண்மையாகவே ஸ்ரீ விஷ்ணுவாக இருப்பின் நிச்சயம் அனைத்தையும் அறிவார். இல்லையே என்னை அடையாளம் காணவியலாது என்று மனத்திலே சிந்தித்தாள். இவ்வாறு சிந்தித்த சதீதேவி சீதையாக மாறி ஸ்ரீராமனை பரீட்சிக்க அவர் அருகில் சென்றாள். உண்மையில் அவள்தான் சிவமோகத்தில் மயங்கியன்றோள் இருக்கிறாள். சீதையின் வடிவில் சதீதேவி வந்துள்ளதைக் கண்ட ரகுகுலத் தோன்றலான ஸ்ரீராமன் சிவத்திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம் அனைத்தையும் அறிந்து சற்றே முருவலைத்து வணங்கி கூறலானார். ஸ்ரீராமன் கூறுகிறார், சதீதேவியே வணக்கம். சிவபெருமான் எங்கு சென்றார் என தயவு செய்து கூறுங்கள். மணாலரான அவரை விடுத்து தாங்கள் தனித்து இவ்வனத்துக்கு ஏன் வந்தீர்கள்? தங்கள் இயற்கையான வடிவத்தை விடுத்து புதிதான இத்திருமேனை தாங்கியது ஏன்? என்மேல் கருணை கொண்டு அந்த காரணத்தை கூறுங்கள். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவ்வாறு கூறவே சதீதேவி வியப்பில் ஆழ்ந்தாள். சிவபெருமான் கூறியது உண்மையே என்றறிந்த சதீதேவி வெழுகினாள். ஸ்ரீராமன் சாட்சாத் சிவன் நாராயணனே என்றறிந்து தன் சுய உருவை ஏற்று மனதாலே சிவபெருமானது

அங்கே மிக்க ஆனந்தத்தில் திளைத்தார். தூய்மையான இத்திருமேனியை தரிசித்ததாலேயே பரமானந்தம் பெற்றார். ராகவா, சிவபெருமான் கூறியதில் சற்றே ஐயம் தோன்றவே நான் அவர் கட்டளைப்படி தங்களை பரீட்சித்தேன். ராமா, இப்பொழுதுதான் தாங்கள் ஸ்ரீமன் நாராயணனே என்றறிந்தேன். தங்களது சர்வ வல்லமையையும் கண்டேன். இப்பொழுது என் ஐயம் நீங்கியது. இருப்பினும் அறிஞரில் அறிஞரான ராமா, சிவபெருமானாலும் வணங்கத்தக்கவராக தாங்கள் ஆனது எப்படி என்பதன் உண்மையை எனக்கு கூறுங்கள். என் மனதில் உள்ள இச்சந்தேகத்தை நீக்கும் முழுமையான மன அமைதியை விரைவில் நல்குவீராக. சதீதேவி கூறியதைக் கேட்ட ஸ்ரீராமனது திருக்கண்கள் அன்றளர்ந்த செந்தாமரையை ஒத்தன. மனதாலேயே தன் பிரபுவான சிவபெருமானை நினைத்தார். அதனால் அவர் இதயத்தில் அன்பு வெள்ளம் ஊற்றெடுத்தது. முனிவரே, இறைவன் கட்டளையின்மையால் ஸ்ரீராமன் சதீதேவியோடு சிவபெருமானிடம் செல்லவில்லை. சிவபெருமானின் பெருமைகளை மனதிலே கொண்டு ரகுநந்தனான ஸ்ரீராமன் சதீதேவியிடம் கூறலுற்றார். அத்தியாயம் 25. ஸ்ரீராமன் கூறுகிறார், தேவி, முன்பொரு சமயம் அனைத்தையும் ஆக்கியருளும் பரம்பொருளான சிவபெருமான் விஸ்வகர்மாவை தன் இடர் இருப்பிடத்திற்கு அழித்து தன் பசுத்தொழுவத்தில் ஓர் அழகிய பெரிய மாளிகையை ஆக்கிக் கொண்டார். அம்மாளிகையில் ஓர் உயர்ந்த சிங்காதனத்தையும் அமைத்துக் கொண்டார். அச்சிங்காதனத்தில் விஸ்வகர்மா மூலமாக தெய்வத்தன்மை கொண்ட ஓர் உயர்ந்த வெண்கொற்ற குடையையும் அமைக்கச் செய்தார். இந்திரன் முதலிய தேவகணங்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், நாககணங்கள் மற்றும் நாற்றிசைகளிலும் உள்ள அனைத்து தேவர்களையும் விரைவிலேயே அழைத்து வரச் செய்தார். நால் வேதங்கள், 86 ஆகமங்கள், பிரம்மதேவர் மற்றும் அவரது திருக்குமாரர்கள், முனிவர்கள், அனைத்து செல்வங்களும் நிறைந்த மற்றும் உள்ள தேவிமார்கள் ஆகிய அனைவரையும் அழைத்திருந்தார். மேலும் தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மங்களப் பொருள்களை கையிலேந்தி நிற்கும் 16 பிரிவுகள் கொண்ட நாககன்னிகைகள் ஆகிய அனைவரையும் கூட அழைத்திருந்தார். வீணை, மிருதங்கம் முதலிய பல பல இசைக்கருவிகள் முழங்க இன்னிசை பாட பெரும் திருவிழாவே அமைக்கப்பட்டிருந்தது. அரசர்க்கு உரிய திருநீராட்டத்திற்கான உயர்ந்த பொருட்கள், மூலிகைகள் முதலியன சேகரிக்கப்பட்டன. அதில் திருமேனி தாங்கி வந்த தெய்வீக நதிகளின் புனித நீர் நிறைக்கப்பட்ட 5 கலசங்கள் வைக்கப்பட்டன. இவை தவிர மேலும் பல்வேறு உயர்ந்த பொருட்களையும் தன் பார்ஷதர்கள் மூலம் சேகரிக்கச் செய்தார். வேத கோஷம் விண்ணை பிளந்தது. தேவி, ஸ்ரீமன் நாராயணனது அளவிலா பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் முழு மனதோடு அவரை ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து அழைத்து வரச் செய்து ஒரு நல்ல சுப முகூர்த்தத்தில் அவரை அவ்வுயர்ந்த சிங்காதனத்தில் அமர்த்தி தானே அன்போடு பல பல வகையான ஆபரணங்களை அணிவித்தார். தலையில் அழகானதொரு முகுடத்தை அணிவித்து கௌதுகமான, அதாவது மங்களமான காப்பு நான் கட்டச் செய்தார். இவையனைத்தும் ஆன பிறகு மகேசனான பரமசிவன் பிரம்மாண்டமான மண்டபத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு திரு அபிஷேகம் செய்தார். வேறு எவரிடமும் இல்லாத தன்னிடம் மட்டுமே உள்ள அனைத்து செல்வங்களையும் அவருக்கு அளித்தார். சர்வ சுதந்திரான சிவபெருமான் ஏழை பங்காளன் அல்லவா? ஆகவே சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணனை துதித்து தன் எளிமையை, அடியார்க்கு அடியவன் என்னும் தன்மையை எங்கும் விளங்கச் செய்தார். பின் பிரம்மதேவரிடம் கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், உலகநாயகரே, இன்று முதல் என் கட்டளைப்படி ஸ்ரீமன் நாராயணன் என்னால் வணங்கத்தக்கவர் ஆனார். நான் கூறுவதை எல்லோரும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறீர்கள்? பிரம்மதேவரே, தாங்கள் அனைத்து தேவர்களோடும் ஸ்ரீமன் நாராயணனை இன்று முதல் வணங்குங்கள். இந்த வேதங்களும் என் கட்டளைப்படி ஏற்று என்னைப் போலவே ஸ்ரீமன் நாராயணனையும் கொண்டாடி வர்ணிக்க வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறுகிறார், சதீதேவி, ஸ்ரீமன் நாராயணனது சிவபக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்த பக்தவச்சலனும் வரதனும் ஆன சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு கருணக்கூடியோரான ஸ்ரீமன் நாராயணனை தானும் வணங்கினார். பின் பிரம்மதேவர் முதலிய தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் ஆகியோரும் ஸ்ரீஹரியை வணங்கினர். சிவபெருமான் அடியார்க்கு எளியவன் அன்றோ? ஆகவே மனம் மகிழ்ந்த அவர் தேவர்கள் அனைவரும் காண ஸ்ரீஹரிக்கு பல பல வரன்களை அளித்தார். மகேசர் கூறுகிறார், ஹரியே, தாங்கள் எனது கட்டளையை ஏற்று அனைத்து உலகங்களையும் படைத்து காத்து அழிப்பவராக ஆகுவீர். அறம், பொருள், இன்பம் நல்குவீர். மறச்செயல்கள், தீரச் செயல்கள் செய்யும் தீயோர் அனைவரையும் தண்டிப்பீராக. அளவிடற்கரிய பெருந்திரளையும் பராக்கிரமத்தையும் பெறுவீர். உலகங்கள் கொண்டாடும் உலகநாயகன் ஆவீர். போரில் உம்மை எவரும் வெல்ல முடியாது. என்னிடம் கூட நீர் தோல்வியை தழுவ மாட்டீர். நான் இப்பொழுது தரும் 3 விதமான சக்திகளையும் பெறுவீர். 1, இச்சை, அதாவது விரும்பியதை செய்யும் சக்தி, சித்தி. மற்றொன்று, பலவாறான திருவிளையாடல்களை ஆற்றும் திறல். 3, உலகங்களிலும் எப்பொழுதும் சுதந்திரனாக இருப்பது. உம்மிடம் பகை கொள்பவர்கள் நிச்சயமாக என்னால் தண்டிக்கப்படுபவர்களே. விஷ்ணுவே, உன் அடியாருக்கு நான் உயர்ந்த முக்தியை அளிப்பேன். என் மாயையும் பெற்றுக் கொள்வீர். அதை போக்குவது தேவர்களுக்கும் கடினமே. அதனால் மயங்கும் உலகு ஜடமாகிவிடும். அதற்கு மயங்கும் உலகும் செயலற்றுவிடும். ஹரியே, நீர் எனது இடதுகரம், பிரம்மா வலதுகரம். நீர் இந்த பிரம்மனுக்கும் தோற்றுவாயாகவும்

0: பார்த்து அருள்பவராகவும் ஆவீராக. என் இதயமான ருத்ரன்தான் நானும், இதில் ஐயமே வேண்டாம். அந்த ருத்ரன் உமக்கும் பிரம்மனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் கொண்டாடத்தக்கவன். நீர் இங்கிருந்து கொண்டு அனைத்து உலகங்களையும் காத்தருள்வீர். பல பல திருவிளையாடல்கள் புரியும் பல பல திரு அவதாரங்கள் செய்து அனைத்தையும் காத்தருள்வீர். சின்மயமாக விளங்கும் எனது இடத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து மிகவும் பிரகாசமாய் விளங்கும் உமது இந்த இடம் கோலோகம் என புகழ் அடையட்டும். நில உலகில் நீர் கொள்ளும் அவதாரங்கள் அனைத்தும் அனைவரையும் காப்பாற்றுவதாகவும் எனது பக்தர்களாகவும் ஆகட்டும். நான் நிச்சயம் அந்த அவதாரங்களை தரிசிப்பேன். எனது வரத்தினால் அவை அனைத்தும் பொலிவுடன் விளங்கட்டும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறுகிறார், தேவி, இவ்வாறு எல்லையற்ற தன் செல்வங்கள் அனைத்தையும் ஸ்ரீ ஹரியிடம் ஒப்படைத்த உலக உமையொருபாகனான சிவபெருமான் கைலையங்கிரியில் இருந்து கொண்டே தன் சிவகணங்கள் பலவிதமான திருவிளையாடல்களை தன் சிவகணங்களுடன் பலவிதமான திருவிளையாடல்களை புரிந்த வண்ணம் இருந்தார். அது முதற்கொண்டு திருமகள் கழ்வரான ஸ்ரீஹரி அந்த கோலோகத்திலேயே கோபனுடைய திருமேனி தாங்கி கோபர்கள் கோபியர்கள் பசுக்கணங்கள் ஆகியனவற்றிற்கு அதிபதியாக நின்று மகிழ்ச்சியோடு அனைத்து உலகங்களையும் காத்து அருளனானார். சிவனது கட்டளையை ஏற்ற அவர் பல பல திரு அவதாரங்கள் செய்து உலகை காத்தருள்கிறார். இப்பொழுதும் அந்த சிவபெருமானது அருட்கட்டளைக்கு ஆட்பட்டே நான்கு சகோதரர்களாக திரு அவதாரம் செய்துள்ளார். அந்நால்வரில் மூத்தவன் ராமனாகிய நான், இரண்டாவது பரதன், மூன்றாம் அவன் லக்ஷ்மணன், நான்காவது சத்ருக்னன். தேவி, தந்தையின் கட்டளைக்கு இணங்க நான் சீதை மற்றும் இலக்குவனோடு கூடி காடு வந்தேன். இங்கு யாரோ ஒரு அரக்கன் என் மனைவி சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றான். பிவாற்றாமையில் வாடும் நான் தம்பியுடன் என் மனைவியை தேடி வனத்தில் அலைகிறேன். எப்பொழுது தங்களது தரிசனத்தை பெற்றேனோ அப்பொழுதே நிச்சயம் எனக்கு நலனே ஏற்படும். தாயே சதீ தேவி, தங்கள் அருளால் என் காரியம் பயனுடையதாக ஆகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சீதையை திரும்ப அடைவது நிச்சயம். தங்களது வரம் அருள்வதாக ஆகும். தங்கள் அருளால் துன்பமளிக்கும் பாவியான அவ்வரக்கனைக் கொன்று நிச்சயம் சீதையை பெறுவேனாக. இன்றே எனது பொன்னான நாள். ஏனெனில் இன்று நீங்கள் இருவரும் எனக்கு அருள் புரிந்தீர்கள் அல்லவா? எவன் பக்கலில் தாங்கள் கருணை கொள்கிறீர்களோ அவரே பாக்கியம் செய்தவர். அவர்தான் உயர்ந்தவரும் கூட. இவ்வாறு பல பல சொல்லிய ரகுகுல திலகமாகிய ஸ்ரீ ராமபிரான் மங்களச் செல்வியான சதீ தேவியை வணங்கி விடைபெற்று அவ்வனத்தில் சீதையை தேடலானார். தூய எண்ணம் கொண்ட ஸ்ரீராமபிரான் கூறியதை கேட்ட சதீ தேவி சிவபக்தரான ஸ்ரீராமனை மனதாரப் புகழ்ந்து மகிழ்ந்தாள். ஆனால் தன் விதியை நினைத்து நொந்த அவள் மனதளவில் பெரும் துயரம் அடைந்தாள். அவளது திருமேனி எழில் மங்கியது. மனம் வெதும்பிய நிலையில் சிவபெருமானிடம் திரும்பிச் சென்றாள். சிவபெருமானது சொல்லை ஏற்காமல் ஸ்ரீராமனை பற்றி தவறாக எண்ணம் கொண்டோமே என்று வழி நெடுகிலும் நினைந்த வண்ணம் திரும்பினாள். இப்பொழுது சிவபெருமானிடம் சென்று என்ன பதில் கூறுவது? இவ்வாறு தொடர்ந்து நினைத்த சதீ தேவி மிகவும் பச்சாதாபம் அடைந்தாள். சிவனிடம் சென்ற சதீ தேவி மனதளவிலே அவருக்கு வணக்கம் செலுத்தினாள். முகத்திலே கவலை படர்ந்திருந்தது. சோகத்தில் கலக்கமுற்றிருந்த சதீ தேவி ஒளியிழந்து காணப்பட்டாள். சோகமுற்றிருந்த சதீ தேவியைக் கண்ட சிவபெருமான் அன்போடு நலன் விசாரித்து கேட்கலானார். சதி, நீ எவ்வாறு பரீட்சை செய்தாய்? இதை கேட்ட சதீ தேவி தலைகுனிந்து நின்றாள். அவளது மனமோ சோகத்தில் கலங்கியிருந்தது. சிவபெருமானோ தியானத்தில் சதீ தேவியின் செயலை அறிந்து அவளை மனதளவில் தியாகம் செய்தார். வேதங்களில் கூறும் நெறிமுறைகளை முறைப்படுத்தி அருளும் சிவபெருமான் தான் முதலில் செய்துள்ள சபதத்தை வீணாகும்படி செய்வாரா? இவ்வாறு மனதளவில் சதீதேவியை ஒதுக்கிய சிவபெருமான் தன் இருப்பிடமான கையிலே சென்றார். வழியில் சிவபெருமானும் சதீதேவியும் கேட்குமாறு ஓர் ஆகாயமாணி ஒலித்தது. பரமேஸ்வரா, தாங்களே புண்ணியம் செய்தவர். தாங்கள் செய்த சபதமும் புண்ணியமே. மூவுலகங்களிலும் தங்களைப் போல பெருந்தவ யோகிகளோ ஆளுமை பெற்றவர்களோ வேறு எவரும் இல்லை. ஆகாயவாணியை கேட்ட சதீதேவியின் ஒளி மங்கியது. உடனே அவள் சிவபெருமானிடம், இறைவா, பரமேசா, நீங்கள் அப்படி என்னதான் சபதம் செய்தீர்கள்? தயவு செய்து கூறுங்கள் என்று கேட்டாள். சதீதேவி இவ்வாறு கேட்டும் அவளது நலனை விரும்பும் சிவபெருமான் முதலில் தன் திருமணம் பற்றி ஸ்ரீ விஷ்ணுவும் முன்னிலையில் தான் செய்த சபதத்தை கூறவில்லை. ஆனால் முனிவரே, சதீதேவி தன் உயிர் காதலராகிய சிவபெருமானை தியானித்து தன்னை தன் மணாளன் தியாகம் செய்ததன் காரணத்தை அறிந்தாள். சிவபெருமான் தன்னை ஒதுக்கியதை அறிந்த சதீதேவி சோகத்தில் ஆழ்ந்து தேம்பலானாள். சதீதேவியின் உட்கருத்தை அறிந்த சிவபெருமான் அவளுக்காகத்தான் செய்த சபதத்தை மறந்து வேறு பற்பல நிகழ்ச்சிகளை பற்றி கூறலானார். பலவாறான கதைகளை கூறிக்கொண்டே சதீதேவியோடு கைலி சென்றார். அங்கு நல்லதொரு ஆசனத்தில் அமர்ந்து மனமோட்டத்தை நிலைநிறுத்தி சமாதி நிலையில் தனது ஆன்மஸ்வரூபத்தை தியானிக்கலானார். மனம் வருந்திய சதீதேவியும் அங்கேயே இருக்கலானாள். முனிவரே, சிவ சிவையின் இத்திருவிளையாடல்களை யார்தான் அறிந்தோர்? விருப்பம் போல் திருமேனை தாங்கி உலகியலுக்கொப்ப திருவிளையாடல்களை புரியும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு இவ்வாறே வெகு காலம் கழிந்தது. பின்பொரு சமயம் சிவபெருமான் தியானம் கலைந்தார். இதையறிந்த சதீதேவி அங்கு சென்று நெஞ்சு நோக சிவ சரணங்களில் வணங்கினாள். பெருமனத்தரான சிவபெருமான் ஓர் உயர்ந்த ஆசனத்தை அளித்து அதில் தன்னதில் அமரச் செய்து அன்போடு இன்மையான பல பல கதைகளை கூறினார். இவ்வாறான திருவிளையாடல் மூலம் சதீதேவியின் வருத்தத்தை அந்நொடியிலேயே போக்கினார். சதீதேவியும் முன்போலவே மகிழ்ந்தாள். ஆனால் சிவனோ தன் சபதத்தை கைவிடவில்லை. அன்பனே, சிவபெருமானை பற்றியதில் இது ஒன்றும் ஆச்சரியமில்லை. முனிவர்களும் இவர்களை பற்றி இதுபோன்றுதான் கூறுகிறார்கள். சில மனிதர்கள் அவர்கள் பிரிந்துள்ளதாக நினைக்கின்றனர். ஆனால் அவர்களுள் பிரிவு என்பது எப்படி ஏற்படும்? அவர்களது திருவிளையாடல்களை உண்மையில் யாரே அறிவர்? அவர்கள் இருவரும் தம் இச்சைப்படியே என்றும் திருவிளையாடல்களை புரிந்து பலவாறு விளையாடுகிறார்கள். சிவனும் சதியும் சொல்லும் பொருளும் போன்று இணை பிரியாதவர்கள். அவர்களுள் பிரிவு என்பது என்றுமே இல்லை. அவர்கள் விருப்பப்படியே அவர்களுள் விளையாட்டன பிரிவு ஏற்படலாம். வாகர்த்தாவிவ சம்பிரத்தோ சதா கலு சதி சிவோ தயோர் வியோகோ சம்பாவியா சம்பவேதிஷ்சயா தயோ சம்பவேதிஷ்சயா தயோ. அத்தியாயம் 26.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருமலை வலம்புரி சருக்கம். மலைவலம் வரும் செயலை சொல்ல வேண்டுதல். கனகமல கனகமலர் தடங்கள் அது பெருமையினால் கழித்தேன் அந்த அனகமலை வலம்புரியும் செயலினையும் தெரிய உரை தருள்வா என்று சனகமுனி எழுந்து பணிந்துரைக்குதலும் மனம் மகிழ்ந்து கிரணக் கோலில் தினகரனார் திறந்தடைக்கும் திருக்கோயில் கடவுளிவை செப்பல்லானான். அருணகிரி வலத்தின் நலம். கற்பமேலாம் அரிய தவம் புரிந்தவரும் அதன் பெருமை காண மாட்டார். அற்பதவம் புரிந்தவரு கருணகிரி வலத்தின் நலம் அறியலாமோ? சித்பரதன் புகழ் கேட்கும் விருப்புடையாயென உனக்குச் செப்ப நின்றேன். அற்புதமிக் கதையமுதைச் செவி வழியே புகட்ட இன்பம் அருந்துகையின்றான். சோணகிரி வலம் புரிதல் பிறவி எனும் பெருங்கடற்குத் தோணியாகும். ஏழ் நரகக் குழிபூதாதறிய முக்தி வழிக்கேற ஏணியாகும். காணறியதவத்தினுக்கும் அறத்தினுக்கும் அரும்பொருட்கும் காணியாகும். வாழ்நுதல் மின் இடத்திருக்கும் கண்ணுதலை மனமுறுக்கும் மகிழ்ச்சியாகும். அருணகிரிய வலம் வருக என்பதற்கு ஏதும் நிகராகுமோ? காசி முதல் சிறப்புடைய தலங்களிலே இருந்திரைய கற்ப காலம் பூஜை செய்யும் ஒரு பலமும் நெடுங்காலம் அரிய தவம் புரிகைதானும். தேசிகனார் உரைத்தபடி சமாதியிலே இருந்து பெறும் சித்திதானும். நேசமுடன் அருணகிரி வலம் வருக என் உரைப்பதற்கு நிகரதாமோ? மலை வலம் வரும் பலன். அருணகிரி வலம் வருக என் உரைப்பளவில் அதிக விரமத்தி நீங்கும். நறுமதையின் அளவும் அது அருந்துபவம் வருந்தி நடுநடுங்கியோடும். மறுபு பெரும் பொருள் கவர்ந்த பழவினையும் கரம் குவித்து வழிக்கொண்டேகும். குருபரர்க்குத் தவறிழைத்த கொடுவினையும் பயந்து கருக்குலையும் தானே. பலவகையான பாவங்கள் போகும் அந்த வினை உடன்படரும் பெருங்காற்றின் நெறிச்சுடர் போல் அவியா நிற்கும். தந்தையரை கடிந்த வினை கருடனுற்ற அறவெனவே தளர்ந்துமாயும். மைந்தரையும் மகளிரையும் தொலைத்த வினை கடல் சுவரிவரியவாகும். எந்த பொருள் கவர்ந்த வினை தனக்கிருக்கும் இடமேதென் இசைக்கும் தானே. கிரிவல பலன். ஓரடிக்கியாகம் செய்த பலத்தினை உதவா நிற்கும். ஈரடி ராஜசூய பலம் தரும் இனிய மூன்று. நேரடி பரிமேதத்தின் பலத்தினை நிறைக்கும் நாலு. அப்பாரடி இழுவார்க்கியாக பலனெல்லாம் பலிக்கும் தானே. ஏனைய பலன்கள்: பலம் கொள்ளோர் அடியே பூமி வலம் செய்யும் பலத்தை நல்கும், அலங்கும் ஈர் அடியே தீர்த்தம் ஆடிய பலன்கள் ஈயும், தலங்கொள் மூன்றடிகள் ஈரன் தானத்தின் பலத்தை நல்கும், இலங்கு நாள் அடிக்கு யோகத்து என்பகை பலத்தை நல்கும். வைத்த ஓர் அடியே பூஜை பலனெல்லாம் வழங்கும் மங்கே, உய்த்த ஈர் அடியே லிங்கம் தாவித்த உறுதி நல்கும். மெத்தவே அடிமூன்றிட்ட பலன் சொலின் விமானம் கோடி, எத்தனை ஸ்தூபிக் கோயில் சமைத்தவேரெல்லாம் நல்கும். நீடருண கிரிவலத்தோர் அடியிட்டோர் உருத்திரர் வாழ்நிலை கை கொண்டோர், நாடி இரண்டு அடியிட்டோர் மகேசுரர் தம் பதத்தடைந்தார் நதியும் சூடி, ஆடரவம் புனைந்த மலை வலமாக எழுந்தொரு மூன்றடியிட்டார்க்கே, கோடி தலை முறையவரை சிவலோகம் தனில் கொடுபோய் குடி வைத்தாரே. கைலாய வழி குறையும் பாவங்கள் ஓடும். நன்றி தரும் அருணகிரி வலமாகச் சிறிது வழி நடந்த வேர்க்கு, துன்று நெடும் கிரண வெள்ளி கைலமலை வழிகடுகித் தொலையா நிற்கும். அன்றியும் அம்மலை வலமாய் நடந்த வழி பரலுறுத்து மழச்சியாலே, கன்றிய கால் அரைக்கானில் கன்றிய கால் அரைப்போலக் காணும் பாவம். வலம் புரிந்தோர் பாததூளியின் பெருமை: வன்னிமலை வலம் புரிந்தோர் பதத்துகளுண்டொரு வாயுவசத்தினாலே, புன்னரகம் அணையிடம் புகுதில் அது கைலையெனப் புனிதம் ஆகும். இன்னும் அவர் பதத்துகளோர் மனிதருடல் செரியில் அவர் இறப்பு நீங்கும், துண்ணும் அவர் பிறப்பொழியும் வலம் புரிந்தோர் பெருமைகள் என் சொல்லுவோமே. வலம் வந்தோர் கைலையில் அடையும் சிறப்பு: அந்த மலை வலம் புரிந்தோர் சிவனிருக்கும் கைலையினில் ஏகும் போதில், சந்திரன் வெண் குடை எடுக்கும் இரவி விளக்கெடுக்கும் அங்கை தருமம் தாங்கும். அந்தரமே இந்திரனாரவ்வழிக்கு மலர் பரப்பிடுவான் அழகை கோமான், வந்தனை செய்த அருகுவரும் கந்தமலர் மழை சொறிவர் வசுக்கள் தாமே. மேனகையும் அரம்பையுடன் உருப்பசியும் திலோத்தமையும் வீணை ஆர்க்கும், கானநடம் புரிவர் கங்கா நதியுடனே யமுனை நதி கவரி வீசும். போனகையின் அமுதும் மலை துகிலும் முகிலெடுத்தெதிரே போகும் போதும், நாணமும் கொண்டலர் மடந்த நணுகு முன்னே மறைபுகழ்ந்து நடக்கும் தாமே. இப்பலனுக்கு எப்பலனும் ஒப்பாது. செயல்பொதிந்துகளும் கங்கை படிவதும் சிறந்த தானம், பார்ப்பதும் யோகத்தாலே வருதலும் பலமுவாதால், ஆற்பொலி சடையின் சோனா சலத்தினை வலமாய்ச் சூழல், கால்பலன் என்றெண்ணாதே முழுப்பலம் கருதும் காலே. பரலால் சிவந்தது பணியால் சிவக்கும், நிரந்தரம் இமையோர் போற்றும் நெடியமால் வரையைச் சூழ்வோர், பரந்திடும் வழியில் தோன்றும் பரலினால் சிவந்தவாதம், வரங்குள வணங்கும் வானோர் மகுடகோடிகளில் தைத்து விரிந்த செம்மணிகள் தாக்கி மீளவும் சிவக்கும் மாதோ. மலை வலம் புரியார் உய்யார் கால்நடை கொடுக்கப் பெற்றென், கரிய கண் தெரியப் பெற்றென், மானுடப் பிறவி உற்றென் மலைவலம் புரியாமந்தர், ஊனுடைப் புழுக்கூடேறி நரகிடை ஊசல்லாடி தானிடப்படுவதல்லால் உய்கிலர் சனக என்றார். வேண்டுதல்கள் நிறைவேறும். வஞ்சியர் புணர்ச்சி வேண்டின் மன்னர் கை வசமா வேண்டில், அஞ்சிய பகைமையெல்லாம் அக்கணத்தகற்ற வேண்டின், பிஞ்சில மதிபோல் நல்ல புதல்வரைப் பெறுதல் வேண்டில், சஞ்சிதம் முதலாமூன்று கருமமும் தவிர்க்க வேண்டின், முயலகன் அலகை பூதம் கணங்களை முனிய வேண்டில், துயருரு பிணியுமாக சோகமும் தவிர்க்க வேண்டின், இயல் இசை அறிய வேண்டின் எழுதரும் கோலம் வேண்டில், வயல்லரு புகழை வேண்டின் மலைவலம் புரிவார் வல்லார். ஞாயிறு திங்களில் வலம் வரும் பலன்: வரம் தரும் அறுக்கவாரம் மலைவலம் புரிந்தோர் வெய்யோன், தெரிந்த மண்டலத்தைக் கீறி சிவகதி பதியாய் சேர்வார். திறம் தரும் சோமவாரம் திருமலை வலமாய் வந்தோர், புரந்தரன் என ஏழ்பாரும் புரந்தரன் தன்மை பூண்பார். செவ்வாய் புதனில் வலம் வரும் பலன்: மங்கள தினத்தில் சூழ்வோர் கடனுடன் வறுமை நீங்கி சங்கிலி தொடராம் ஏழு பிறப்பையும் தவிர்ப்பார் புந்திக்கு எங்கள் நாயகரை சூழ்வோர் இருங்கலை மறைகள் நாளாறு அங்கமும் தெளிந்த முத்திக்கு அருகராய் அமரர் ஆவார். வியாழன் வெள்ளியில் வலம் வரும் பலன் மாவியாழத்தில் செய்ய மணிவரை வலமாய்ச் சூழ்வோர் மூவரும் புகழத்தேவர் முனிவர்தம் குறவராவார். தாவிலா வெள்ளி வாரம் தனில் வலம் புரிந்தோர் கஞ்சப் பூவையைப் புணரும் பூவை புணரும் மால் புறத்தில் சேர்வார். சனிக்கிழமை மற்றும் சிறப்பு நாட்களில் வலம் வரும் பலன் உதயமே சனி நாள் சூழ்வோர்க்கு ஒன்பது இரகம் நன்றாய் பதினோராம் இடத்தில் தூய பலன்களை பலியா நிற்கும் மதியணி சிவன் இராவும் வருடம் வந்துதிக்கும் நாளும் அதிகமாம் அதிகமாகும் ஐப்பசி முதலாம் மூன்றும். அயன நாளிலும் நாள்தோறும் பலம் வரும் பலன் அயன சங்கிராமம் மாசி மகத்திலர்தோதயத்தில் வெயிலுறும் கதிரைப் பாம்பு விழுங்கு நாள் விதிபாதத்தில் பயனுற வலம் செய்வோர்க்கு பலன்களில் கோடியாகும் அயர்வரத் தினமும் சூழ்வார் பெற்றையார் அறிய வல்லார். மலை வலம் வரும் முறை காரிகை அவரை அற்றை கனவிலும் புணர்ந்திடாமல் நீரினில் மூழ்கித் தூயது உடுத்துவெண் நீரு சாத்தி ஆரிடம் முறையே தானம் அளித்துதாம் அவை கொள்ளாமல் பாரிடை நடந்து சூழ்ந்த தேவரைப் பணிந்து போற்றி கஞ்சுகம் போர்வை நீத்து கவிகையும் செருப்பும் நீத்தே அஞ்சுதல் வெகுளி சோகம் அக்கணத்தகற்றி வாஜி குஞ்சரம் முதலா உள்ள வாகனம் குறுகியிடாமல் விஞ்சிய அடைக்காய் உண்டி வழியிடை வெறுப்பதாக்கி செங்கை வீசாமல் சோராது உவகையா சிரத்தில் கூப்பி மங்கையர் பதிதர் நீச்சர் உறுப்பிலா வடிவு நோக்காது அங்குறும் அடியின் ஓசை செபிப்புகாதரச மாதர் திங்களை இரண்டும் சென்று நடந்திடும் செயல்போல் சென்று இருவினையகற்றும் அந்த மலையையன் திசையும் வீழ்ந்து பரவியங்கதனைச் சூழ்ந்த கடவுளர் பணிந்து போற்றி அருவமாய் வலமாம் சித்தர் அமரரை மனத்தால் போற்றி உருகியங் அவர் மேல் கை கால் படுமென ஒதுங்கிச் சென்று வானமார் மலையைப் பொன்னில் படிகனல் மணியா எண்ணி மோனமாய் நடக்க அல்லது இறைபுகழ் மொழியைக் கேட்க ஆனையிச் செயலினாலே வலம் செய்தாலயத்தில் நன்னி ஏன முன் அறியாந்தாளை பணிந்து தன் இருக்கை எய்தி குண்டெனும் குணத்தார் சூழ இருந்து தீம் கனிபால் கொள்க அன்றியே புலவு நீத்த அடிசிலை உண்க நீதி நின்ற அத்தலத்தோர் செய்யும் நிலைமையீது அதிதூரத்தில் சென்றவர் வருத்தமாய வகைவலம் செய்யினும் சீராம் தண்டுதலிலாத ஞான சனகையிச் சைலம் சூழ என் திசை புறப்போர் தம்பேரினில் சிவ உருவம் கண்டார் வண்டிசை பெருகும் மோதி மலைமகள் மலையின் கீழ்பால் கண்டனல் பவள வெற்பில் கையிலை வெற்பிறைவன் காட்சி மணிவரை பரியில் சூழ்ந்த வஜ்ஜிராங்கதன் அப்போது புனர்பவம் தவிர்க்கத் தென்பால் புழுகணி இறையைக் கண்டான் தனிவிழா வினைகள் நீக்கத் தமியனேன் மலையின் மேல்பால் அணியண்ணா மலையான் என்னும் அருவுரு இறையைக் கண்டேன். சூரியலிங்கம் முதலானவை வாலபெம் கதிர்மேல் சோன வரைகடந்தொரு நாள் பாய்ந்து சாலுமத் துயரம் தீரத் தனது பேர் இறையைக் கண்டான் ஆலயம் முழுதும் தேவர் அரவநாட்டுரைவோர் சித்தர் சீலமா முனிவர் கண்ட சிவனுரு தெரிக்கொணாதே. மூன்று காதங்கள் தூரம் வரை சிவலிங்கங்கள் ஈசனார் வடிவமான இலிங்கம் அவ்வெல்லை சூழ யோசனை முன்றும் சேர நெருங்கும் வான் உடுக்கள் போல பேசுவதெவனோ அந்த தலத்தினின் பெருமை வேலன் தேசுரும் கௌரியானை முகத்தனும் தெரிக்கொணாதே. பாவங்கள் நீங்கும் வழியைக் கேட்டது தாதவிழ் மலரோ நிவ்வார் உரைத்தலும் சனகன் போற்றி வேதனே பிறவி தீர்க்கும் விமலனே விமலன்னான ஆதியைப் பழித்தோர் செம்பொன் கவர்ந்த பேர் அடையும் தீங்கும் பாதகம் தவிர மாறும் பகரனப் பதுமன் கூறும்.
2: ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் நமஸ்சிவாய்.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: ஓ

சகனோபுனக்து சகவீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீரமஸ்து மாவித்திஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே வாஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதேஸ்வரே வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதிம் சிவகாமி சமோபேதம் சுந்தரம் லோகசுந்தரம் சம்போனகுலதெய்வதம் பசுபதே சாம்ப த்விஜீயாவயம் சாம்பம் ஸ்தௌமி

சூமாமழ நின்றதிரவே சோருவின் நிறையோடும்

温柔，随着温柔的日月追，水波波，今夜那样的

0: தொந்துபி குழல் யாழ் முந்தைவான் இயம்ப தொடர்ந்து இருளியர்கணம் துதிப்ப நந்திகை முழவம் முகிழல முழங்க நடம் குறி வருவர் பரமசங்கோயில் அந்தியன் மறை நான்கு ஆரணம் கொதிந்த அருண் பெறல் மறைப்பொருள் மறையோ சிந்தையில் அரும்பம் பெரும் வெற்ற புனையோ திருவளர் திருச்சிற்றம்பலமே சீரும் திருவும் பொலிய சிவலோகநாயகன் திருவழிக்கு யாரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகம் கழற உளறி உமைவனவாடனுக்காட்பாரும் விஷம்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு போருதுவே மறைவளரும் சிறுவே வைதிக நிலையே வளர் ஞான பொறையணி முகிலே புகழியல் புகழே பொறுப்பன்னை துறை பெருமணியே சுருதியன் ஒழிஜே வெளியே வந்து இளையவன் உமையாளுடன் அல்கர எய்தினை அன்ப வேதப்பொருள் உணாந்தேன் மேவு சிவாகமற்று தீரே பொருளும் தெளிந்து உய்ந்தே ஏது குறை தெற்றிசோள் சிங்க சிவயானவாமுனிவன் ஒற்றாமரை அடுக்கு போக்கு நம பார்வதி மதனேரமாதே என் நகரின் கண்ணை எழுந்தொழிக்கின்ற ஸ்ரீ திருமூலநாதருடைய திருவுளில் துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான இந்த சாஸ்திர புராண சிந்தனைகளை கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் என வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ சமயத்துக்கு பரம பிரமாண நூல்கள் வேத சிபாதவங்களும் அதன் வழித்தாக வந்த பன்னிரு திருமுறைகளின் 14 சாஸ்திரங்களும் ஆகும். பாஷ்யம் என்று குறிப்பிடப்படுவது சிவஞான போதத்திற்கு ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகளை செய்த பாஷ்யம். பாஷ்யம் என்பவை அனைவரும் வடமொழியிலான இருக்கின்றன. தமிழிலே மாபாடியம் என்பதான ஒன்று இல்லாமல் இருந்தது. அந்த குறையை நிவர்த்தி செய்தவர்கள் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள். மாபாடியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இலக்கணத்தோடு அமைத்துக் கொடுத்தவர்கள் சுவாமிகள். அவரை அருளி செய்துதான் ஸ்ரீ காஞ்சி புராணம். அஞ்சு காஞ்சி புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சர்க்கவாரியாக. பழனி ஈசான சிவாச்சாரிய சுவாமிகளின் திறந்தார் போன தலைமுறையில் அவர் சொல்வார், கேட்பவருடைய தகுதி கேட்பதான் நம்ம வாயிலிருந்து வரும்ப்பா, நாம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சுட்டு போய் உட்காருவோம், அங்கே வேறொன்று முன்னால் வந்து நிற்கும். அது காரணம் அதுதான். சுவாமி இருக்கார் சிவஞான சுவாமிகள், நம்ம கைவிட மாட்டார் என்று சாஞ்சிபுராணத்திலே சிந்தித்துக் கொண்டிருப்பது மணிகண்டேஸ்வர படலம் என்பது. அசுரர்களும் தேவர்களும் பார்க்கிறதை கடைந்த வைபவம் இந்த வைபவம். சிவத்தானத்தின் உண்மையை போன வாரங்களிலே சிந்தித்தோம். இப்பொழுது பார்க்கிறதை சுரர்களும் அசுரர்களும் பார்க்கிறதை கிடைந்த வைபவத்தை இப்படி சிந்திக்க இருக்கின்றோம். நிமிருகால் உழக்க முகை உழைந்து அலர்ந்து நெட்டிதழ் வாய்தொறும் நரவம் உமிழ்மலத்தழஞ்சூள் திருச்சிவாத்தான தொன்மையை தெரித்தவாறுரைத்தான். நிமிரு என்பதைத்தான் அங்கே நிமிரு என்று போட்டிருக்கிறது. சில இடங்கள் செய்யவில்லை, அப்படி மாறி வரும். நிமிரு என்றால் வண்டு. வண்டு அந்த மலரிலே உட்காருகின்றது. உட்காரும் பொழுது அரும்பு உடைந்து அதனுடைய தேன் அந்த சொட்டி அதனாலே உமிழ் மரம் தடன் சூழ் அப்படி சோலைகள் சூழ்ந்த திருச்சிவாச்சானம். அதாவது அந்த சாணத்தினுடைய செழிப்பை குறிப்பிடுகின்றார். சோலைகள் மிக நெருங்கி இருக்கின்றது. எப்படிப்பட்ட சோலைகள் என்றானா, அதாவது வண்டுகள் வந்து மலரிலே உட்காருகிறது. அப்படி மலரிலே உட்காரும் பொழுது அதனுடைய வெயிட் தாங்காம தேனை சிந்துகிறது மலர்கள். அப்படி தேனை சிந்துகின்றதான சோலைகள் நிறைந்த சிவஸ்தானம். அதைவிட ஒரு அமிழம் இருக்கிறது என்ன, அமிழமும் கைப்ப குழாங்குழாமாகி அறிஞதான் கழகங்கள் தோறும் தமிழ் தெரி காஞ்சி வரைப்பினில் மணி கண்டேஸ்வரத்தலத்தியல் உரைப்ப. காஞ்சியிலே இருக்கின்றதான மணிகண்டேஸ்வரம் என்ற தலத்தை பற்றி சொல்கிறோம். அந்த தலத்தில் என்ன விசேஷம் என்ன, தமிழ் தெரி காஞ்சி, தமிழை ஆள்கின்றதான காஞ்சிபுரம். குழாங்குழாமாகி அறிஞரெல்லாம் குழுக்குழுக்காக குழுகுழுவாக கூடி கழகங்களோரும் தமிழ் ஆராய்ச்சி செய்து அதனால என்ன, அமிழமும் கைப்ப அந்த தேவாமரமும் கைச்சி போகாது, கசக்கி போகிறது. தமிழ் ஆராய்ச்சி இருக்கின்றது. தமிழ் வந்து அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதனுடைய நயத்தை எல்லாம் தெரிய போகும் பொழுது அமிழமும் கைப்பாக ஆகிவிடும், தேவையில்லாது கசப்பாக ஆகிவிடும். அப்படி கசப்பாக ஆகின்ற அந்த அமிழே கசப்பாக போகின்ற அளவுக்கு தமிழ் ஆராய்ச்சி அங்கே நடக்கின்றது. அப்படிப்பட்ட மணிகண்டேஸ்வர தலத்தை உரைப்போம். பாட்டணி உளரும் கற்பக நருந்தாற் பனிமுடி கலர் உளர்ந்தாம் வாட்டிரல் படைத்த அசுரரும் முன்னாள் வல்வினை இறப்பினு கெஞ்சி வேட்டனர் வாசனை பொருந்திய கற்பக மரணகள் நிறைந்த பனிமுடியை கடவுளதாம் யாருன்னு, அவர் பிரம்மா. அவர் என்ன பண்றாரு, வாய் திரள் படைத்த அசுரரும் தேவரும் அசுரரும் வாழ்த்திரல் படைத்தனா சண்டை போடலாம கட்டிக்காரங்க வாழ்ச்சண்டை போடுறது. அந்த வாழ்த்திரல் வாய்ச்சண்டை போடுகின்ற திறமையுடைய அசுரர்களும் முன்னாள் வல்வினை இறப்பினு கஞ்சி, முன்னாள் செய்த வல்வினைக்கெல்லாம் பிறப்பு ஏற்படுகின்றதே, பிறந்து இறந்து இறந்து பிறக்கிறோமே அதற்கு அஞ்சு. அதாவது தேவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றால் அசுரர்கள் எப்படி அஞ்சுவார்கள், அசுரர்களுக்கு இதை பற்றி சிந்தனையே கிடையாதே. அதுக்குத்தான் முன்னாள் வல்வினை இறப்பினு கஞ்சி, ஏதோ முன்னாள் செய்த ஒரு தபத்தினாலே வல்வினையினாலே பிறப்புக்கு இறப்புக்கு அஞ்சி வேட்டனர் விரும்பினர். இது சாவா மருந்தினை பெறுவான். சாவே வரக்கூடாது, பிறப்பு வரக்கூடாது சொல்றது பேசுங்க. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமைனார்கள். நாம வேண்டுவது என்னன்னா, இனிமே எனக்கு பிறகு வேண்டாம், அப்பா அம்மம்மா நான் அஞ்சுமாறே சொல்ற பயமா இருக்கப்பா, எனக்கு நீ பிறவியே வேண்டாம், அதுதான் கேட்கணும். அது கேட்டா மற்ற தானா வரும். நீ மற்ற ஏதாவது ஒன்னு கேட்க போனா அதோடு நின்னுவோம். ஆகையினால வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை சொன்னால் பிறமாய்க்கே வேண்டும். இவங்க என்ன பண்ணா, இறப்பு கஞ்சி இறந்து போறதுக்கு பயந்தவனாங்க. இன்னும் எப்போது சாஸ்வதமா இருக்கணும், எப்போ இப்படியே இருந்து கொண்டு இந்த உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். ஆகையினால சாவாம் அருந்தினை பெறுவான் வெறினரா கொப்பழி தளர்ந்த தோள் அணி கமல கிழவனை எய்தி. அதாவது வெறினரா கொப்பொழி திறந்த தோற்றணி கமல கிழவன், அந்த குளிர்ச்சியுடைய தாமரை மலராக கொண்ட கமல கிழவனை, அந்த தாமரை கிழவன் யாரு, பிரம்மா. அவன்கிட்ட போய் துணையடி வழிச்சு நின்றுரைப்ப, பிரம்மாவிட்ட போய் சொன்னான், நமக்கு இறப்பே இருக்கக்கூடாது, சாவே கூடாதுப்பா, அதுக்கு ஏதாவது நான் ஒரு வழி பண்ணணும். முக்குண பகுப்பின் உறவுரு கொண்டு முத்துடில் இயற்றியோய் எங்கும் தொக்க நின்று விழிப்பின் இமைப்பினில் எமக்கு தோற்றமும் ஒடுக்க முன்னாமா. அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரர் அவர் உலகத்தினை தோற்றி நிறுத்தி அழிக்கின்றார். அழிப்பது தமோகணம், காப்பது சத்துவகணம், தோற்றுவது ரஜோகணம் என்ன. ஆனா அவருடைய இயல்பு குணம் என்னன்னா இதுக்கு நேர்மாறானது. சத்துவகுணத்தவர் ரஜோகுணத்தை உடையவராக இருக்கார், தமோகுணம் உடையவர்கள் சத்துவகுணம் உடையவராக இருக்கார். ஏன், அந்த தொழிலுக்கு ஏற்ப குணத்தை வைத்திருக்க. எனக்கு ஒரு குணம் இருந்தாலும் நான் ஒரு எந்த தொழில் இருக்கணும் அந்த தொழிலுக்கு உண்டான குணம் கிட்ட இருக்கணும். இப்ப அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது, தொழிலுக்கேற்ற குணம் இருக்கணும் இல்லையா. இவர்களிடத்திலே அப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிற ஒக்கணம் இறப்பு கஞ்சி வந்தடைந்தோ. பிறவி கஞ்சிங்க வந்திருக்கோம் யா, இறப்பு கஞ்சி. உலா புறா திருந்து போர் புரிய தக்கதோர் உபாயம் தெரித்து எமக்குறையாய் தலைவனே. அதுக்குண்டான ஒரு உபாயம் எங்களுக்கு நீங்க சொல்லணும். அப்பிரம்மா என்ன செய்வார், அவரே பிறப்புடையவர். ஆமா, எத்தனையோ பிரம்மா வந்துட்டு போயாச்சு. அவர் யோஜனா பண்ணார், சரி இதுக்கு சரியான ஆள் நாம இல்லைன்னு சொல்லி, மடநடை கலைவான் இளமுறை நிலைக்கும் மார்பினான் சரஸ்வதி அணைந்து கொண்டிருக்கிறான் பிரம்மா. அவரோடும் எழுந்து நடலை நீர் காட்சி வைகுந்தவரை நண்ணுவு துன்பத்தை தரைக்குன்றிய அந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் வைந்த பெருமான் இருக்கிறானே, அவனை போய் பார்ப்போம்னு யாரும் புரட்டு போறான். விடியுறைக்கின்ற சுஷ்டமா அவரை பார்த்து பேசினான், படவரா அணையன் முனிவரன் பழிச்ச மலர்மகள் பதாம்புயம் வருட அரசினை கலுடன் முதலியோ சூழ அரிதுயில் அமர்ந்த நாயகன். அவர் எப்படி உட்கார்ந்துருக்காருங்க, வைண்ட பெருமாள் பாம்பனையில் உட்கார்ந்து படுத்து கிடக்கார், முனிவர்கள் எல்லாம் வாழ்த்துவார்கள். மலர்மகள் பதாம் புயம் வருட. மலர்மகள் லட்சுமி இருக்காள, அவருடைய திருவடியை தலையை பிடித்துக் கொண்டிருக்கிறாள். அடசினை கலுடன், அதாவது இறகுடையுடைய கருட பகவான், கருட ஆழ்வார். கலுடன் என்றார் கருடன், அது அடர் சிறை கருடன், சிறைகளையுடைய அடர்ந்த சிறைகளையுடைய கருடன். அவன் எவ்வளவு தூரம் வேணாலும் உயரமா பறப்பான், ஆமா அவ்வளவு சக்தி உடையவன் அவன். அந்த அவன் முதலியோர் சூழ அரிதுயன் அமர்ந்தான் ஆயகனே, அந்த விஷ்ணுவை பார்க்கிறார்கள். கண்டு நாத்தழும்ப தனித்தனி சுதித்து கண்துயன் எழுப்பி முன்வணங்கி முண்டகன் முதலாம் சுராசுரன் குழிவி மொழிபரா. அங்க போன நாச்சலம், அதாவது நம்ம பெரியவரை போய் பார்க்கணும் போவோம், இங்க போய் கலெக்டர்கிட்ட போய் இந்த விஷயத்த பேசிட்டு வந்துட வேண்டிதான். நானும் எல்லாரும் சேர்ந்து வளர்த்து போவோம். அங்க போனா அங்க அங்க டெக்கோரேஷன் எல்லாம் பார்த்தோன்னா வாழ ஒண்ணும் வராது. என்ன சொல்றது தெரியாம சப்ஜெக்ட் இருந்தா சப்ஜெக்ட் சிங்கிளா இருந்தா ப்ரிடிகேட் ப்ளூரா இருக்கும், என்னச்சா பேச மார்க் வளரும். அந்த மாதிரி அங்க போன உடனே கண்டு நாத்தழும்புகிறது. தனித்தனி துதித்து, தனித்தனியாக எல்லோரும் துதிக்கிறார்கள் அவரை. கண் தூங்கினின் எழுப்பி, அவர் தூங்கினிருக்கிற எழுப்புறார். அவர் தூங்குறன பெரிய கஷ்டம், அதாவது ஒரிஜினலா தூங்குறவன எழுப்புதான், தூங்குற மாதிரி பாதாபட எழுப்புறது கஷ்டம். அவர் எங்க தூங்குறார், எப்பவுமே பாவலாதான் தூங்குற மாதிரி அப்படி படுத்திருப்பார்களாம். அவரை எழுப்புறார்கள். முண்டகன் முதலாம் சுராசுரன் குழுமி. முண்டகன் என்றால் பிரம்மா, அதாவது முண்டகம் என்ற சொல் தாமரையை குறிக்கும், தாமரையில இருப்பவனாகினாலே பிரம்மா. அவள் முதல் சுராசுரர், சுரர் அசுரர், தேவர் அசுரர் எல்லோரும் குழுமி அவர்கிட்ட போய் இறப்புக்கு அஞ்சு பேசுகிறார்கள். உன் தலித் சரணம் சரணம் என்றடைந்தோம். இறப்பு கஞ்சி உன்னுடைய தாய், உன்னுடைய திருவடியே சரணம் சரணம் என்று வந்து அடைந்திருக்கிறோம். உழப்பினை கடக்குமாறு எமக்கு தன் துழாய் அலங்கருணயங்கடலே. அந்த பிறவி கடலை கடக்குவதற்கு கண் தன் துழாய் அலங்கர், அலங்கலினா மாலை, துழாய் என்ற துளசி, துளசி மாலை அணிந்தவர். தன் துழாய் அலங்கர் கருணயங்கடலே சாச்சன. விஷ்ணுகிட்ட போய் எல்லாரும் நமக்கு ஒரு உபாயம் நீங்க சொல்லணும். ஆனால் அவர் நியாயமானவராக இருந்தா நேர பரமேஸ்வரன்ட்ட போங்கோ, உங்களுக்கு உபாயம் சொல்லுவார். இல்லை அவருடைய திருவிழை இருந்தால் உங்களுக்கு பிறப்பு கிடையாது, இறப்புக்கு அஞ்ச வேண்டாம்னு சொல்லியிருப்பார். அவர் அப்படி சொல்லல, அவர் நியாயமா சொன்னாரா, இந்த கவு கிடையாது இந்த பேரிட்ட இப்படித்தான் சொல்லணும்னு சொன்னாரா தெரியல. அவர் என்ன சொன்னார், நெடிது போது எண்ணி ரொம்ப நேரம் யோசிச்சாங்க, எப்போ இதுக்கு எவ்வளவு நேரம் ரொம்ப யோசிச்சாரு. ஆனா அத ஏன்னா ஏன் ரொம்ப நேரம் யோசிச்சாருன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எம்மருமான திருவிழியை காண்பதற்கு இலசில்லை முடியாது, அப்படி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு வராது. அதனால ரொம்ப நேரம் யோசிச்சிருக்காங்க, யோசிச்சு யோசிச்சு செய்வகை துணிந்து, சரி இதுதான் சரி, அதனால அவர் மனசு துணிஞ்சாராம். நீங்கள் மற்ற அஞ்சலீர், நீங்கள்லாம் பயப்படாதீங்க நான் இருக்கேன். இனி நாம் முடிவரா திருப்பர் கடல் கடைந்தெடுத்து, நாம் எல்லாம் சரி திருப்பார் கடலை கடைவோம், அப்படி கடைஞ்செடுத்து முனிவர பருகுவோம் அபிஷம், அதுல அமிர்தம் வரும், அது நாம் எல்லாம் சாப்பிடும், அதுதான் வழி திருப்பார் கடலை கடைவோம். கடிபடம் அமிஷம் பருகி பருகிடன் இறப்பை கடக்கலாம் என்றும். அந்த அமிர்தத்தை பரியாச்சனும் இறப்பை கடந்து விடலாம், எப்போதும் சாஸ்வதமாக இருக்கலாம். கழிகூர்ந்த அடியினை வணங்கி கடையுமாறு எவ்வாறு அளக்கரை என வினாயினார். அதை சொல்லி கடன் எப்படி கடையிறது என்பதற்கு அவர் வழி சொல்வார். வழி சொல்லணுங்க, என்ன சொல்ற? இந்திரை கொழுநன் உளத்திடை எண்ணி. இந்திரை என்றால் லட்சுமி, அந்த லட்சுமியினுடைய கொழுந்தன் வேறு திருமால். அதாவது இந்த சொல் வந்து சில தமிழ் சொற்கள் வந்து ஒரு காலத்துல ஒரு அர்த்தத்துல புழங்கியிருக்கு, காலம் கடந்த கண்டு வேற ஒரு அர்த்தத்துல புழங்கியிருக்கு. உதாரணமா வடமொழியிலையும் அப்படி இருக்கு. அதாவது கட்சி நடக்கிறது, சங்கீத கட்சி இசைக்கச்சேரி ரொம்ப பிரமாதமா நடக்கு. அப்படி நடக்கிறோம் என்ன சொல்றாங்கன்னா, சவாஷ் பிரமாதம் ஆங்கிறாங்க. பிரமாதம் என்கிற சொல்லுக்கு போய் பார்த்தா தவறுன்னு அர்த்தமா இருக்கு. ஆனா என்ன சவாஷ் பிரமாதம் என்ன நல்லா இருக்குங்கிறதுக்காக பயன்படுத்து, ஆனா பொருள் பார்த்து தவறுன்னு இருக்கு. அது பிற்காலத்தில் இப்படி புழங்கியது. அதே மாதிரி கொழுநன் என்பது கணவனை குறிக்கிற சொல், இப்ப கணவனுடைய சகோதரரை குறிக்கிற சொல்லாக பவந்திருக்கு. அதான் இங்க இந்திரை கொழுநன் உளத்திடை எண்ணி எரிபுனல் அறிவியஞ்சாரல் மந்தர பரம்பு மத்தன நாட்டி வாசுகி கயிற்றன பூட்டி கந்தர திருப்பார் கடலினை கடைந்து சுவை அமழ்கிறது எழுத்தும் என்றுரைப்ப. விஷ்ணு சொல்ல ஒன்றும் பெரிய காரியம் இல்லைப்பா, எல்லாரும் வாங்க போவோம், பார்க்கடலை போய் கடைவோம். மந்திர மலை உள்ள போட்டு வாசியை கயிறா கட்டி இழுப்போம், அமிர்தம் வரும், நாம் எல்லாம் சாப்பிட்டு இறப்புக்கு இல்லாமல் எப்போ சாஸ்வதமாக இருக்கலாம். வரை நரா துளிக்கும் பசுந்துழாய் அலங்கள் விண்டவன் ஒன்று பேசுவனா. துளிக்கும் பசுந்துழாய் நறுமணம் நிறைந்த துளசி மாலை அணிந்தவர் அவர் என்ன பண்றார், அலங்கள் விண்ணவன் ஒன்று பேசுவனால் அவர் சொல்ல. அதனால பார்க்கிறது கழகம் வாங்க. இரு சீரத்து அவர்கள் வான் சுவை அமிழம் எருளினால் கடைந்தெடுத்தவரே பருகிட தகுமால் ஏனையோர் எய்தற்பாரதன்பது கேட்டு. யாரு நல்ல பலத்தோட கடையிறாளோ அவளுக்கு அமுதம் கிடைக்கும். அப்படி கடையிறவாய்தான் அமரம் சாப்பிடலாம். கடையிற மாதிரி பாவலா பண்றவளுக்குலாம் அமரம் கிடைக்காது. ஆக ஒரே விஷ்ணு சொல்லிட்டார் விஷயத்த. அப்படி பொருதிரன் அசுரன் மகிழ்ந்து எழுந்து ஆர்த்து நாமதான பலசாரி தேவர்களோட பாத்திரம் ஒரு கை பொறியரா இருகுடை பற்றி தருபலி மிகையால் ஈர்த்தனர் அசனம் தன்பயர் நாட்டியதன்றே போட்டி எடுத்தாங்க. அசனம் என்றால் மலை. அதுக்கு ஏன் வந்தது அசனம்னா, சலம் என்றால் அசைதல், அசனம்னா அசையா இருக்கு, அசையாம இருக்கிறனால்தான் அதுக்கு மலைன்னு பேரு அசனம். இந்த அசனங்கிற பேரை நிலைநாட்டிச்சான், அது அசைஞ்சு கொடுக்கல, இழுத்து பாருங்கள அப்படியே நிக்கிறாங்க. இயக்கல் ஆற்றாமை இழைத்து அப்படியே இழைச்சு போயிட்டாங்களா, இழுத்து இழுத்து ஒன்றும் கதை நடக்கல. தானவரை எதிரும் கடவுளோ கடவுளர் நோக்கி வியத்தக எழுந்து நீர் இனி விடுமின். இயக்கல் ஆற்றாமை இழைத்த தானவரை எதிரும் கடவுளர் நோக்கி வியத்தக எழுந்து நீர் இனி விடுமின் விடுமினின் செய்தி வாசுகியை வயத்துடன் பற்றி ஈர்த்தனர் அவரும் மது இழந்து எய்த்தனர் நின்றார் சயத்தகம் சிரம் ஏதீனியன யாரும் சிந்தையிற்கவரை கூறுவோடு. நீ விடல நான் இருக்கேன், என்ன பெரிய எழுக்க எடுக்கிறேன், இழுக்கிறேன் இருக்கேன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கேன். முடியாது போட, நான் இழுக்கிறேன் பாருல ஆனால் சொல்லி இவன் இழுக்கிறான் போடா, நீ எல்லாம் இழுத்த செண்டாக்கின பாரு இவன் இழுக்கிறான். ஒன்றும் கதை நடக்கலை, அசனை அப்படியே தான் இருக்கு, அசையவே இல்லை. வலி இழந்து எய்த்தானர் தன்னுடைய வலிபுறம் உயர்ச்சி இழைச்சாச்சு அப்படி நிக்கிறத்துல சயத்தகம் சிரம் ஏது இனியன யாரும் சிந்தையும் கவலை கூர்ந்து இனி செய்யறதுதான் எப்படி, இதை என்ன செய்யறது ஆன்னு சொல்லி கவலையோட உட்கார்ந்தான். மலன் உயிர் சொகுத்த மாணவன் உயிர்த்த மாலையான் குரணையும் தலைவன். அந்நேரத்த வாலி வந்து சேர்றான். இன்னைக்கு என்னுடைய கதையில என்னுடைய சரக்கைக்கும் சேர்த்துருவேன்ல, சேர்த்தேன். வாலியை பற்றி சொன்ன வாலியை செவ்வூஜா துறந்தரன். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சமுத்திர கரையில அனுஷ்டானம் பண்ண அவனுக்கு. ஆமா, இன்னைக்கு காலை அனுஷ்டானம் கன்னியாகுமரி கடல்னா, மாலை அனுஷ்டானம் வங்கக்கடல், ஆய்காலத்து அனுஷ்டானம் அரபிக்கடல், இப்படி அவன் அனுஷ்டானம் பண்ணுவான். அப்படி சூஜை பண்றான், அப்படி செய்யறவன். சூரிய வம்சத்து வண்ணவர் அத்தனை பேரும் சூஜா துறந்தர்கள். ஆமா, அது சொல்ல மாட்டாங்க. சூரிய வம்சத்திலே பிறந்த அத்தனை ராஜாக்களும் அவ்வளவுதான் சூஜா துறந்தர்கள் தான். அதனால அந்த வாலி வந்தான். எப்படி வரான்? வலன் உயிர் செகுத்த வானவன் உயிர்த்த வாணி, பலன் என்ற அசுரனை வரைத்தவன் அவன். அந்த உயிர்த்த வாலி அங்கு குரங்கின தலைவன், குரங்கின தலைவன் கண்டு சேர்றான். பலகளிடத்தம் சென்று பாண்டரக்கன் பதாம்புயன் அருச்சனை புரிவன். பல கடல் இடத்துல சென்று நம்முடைய எம்பெருமானுடைய பாதத்தை அர்ச்சனை புரிபவன். ஒவ்வொரு காலத்துல ஒரு கடல்ல போய் பண்ணுவான். புலன் உயர் சிறப்பின் ஆயிடை இயல்வாள் போதனும், இயல்பா வரா இயற்கையா வரா வாரியங்க வந்த நல்ல சிதி எல்லாரும் கேட்கணும். மாலையன் முதலோர் நலமுற நோக்கி உவகை மேதுர நல்வரவேற்ற நின்றன. அப்பா இப்ப ஒரு ஆள் கிடைச்சாயா நமக்கு, வாங்க வாங்க வாங்க உங்கள்தான் இதுவாதிட்டே இருக்கோம். அவரை நம்ம வரவேற்புடன் கொடுத்து வாரியை காத்தி வச்சு அவன் என்ன செய்தி இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் சொல்றார். வந்தவன் அயனை மாயனை வணங்கி வானவர் கஞ்சலி அழித்து சிந்தனை ஒருக்கி நீர் இவன் முயலும் செயல் இது என்னவ. பிரம்ம விஷ்ணுக்களை வணங்கினார் எல்லாரையும், அவருக்கு வேணுங்கிற உபச்சாரங்களால் செய்தார். வானவர்களையும் வணங்கினான், வணங்கி இங்கெல்லாம் என்ன செய்யறியே எல்லாம் உட்கார்ந்து கூட்டம் போட்டுன்னு கேட்கிறார்.
1: கண்ட மாமலரோன் உள்ளவாறு உரைத்து கருதரும் தெய்வம் இங்கு உன்ன தந்ததால் எமக்கு நீ துணை செய்யத்தகுவென்றிருத்தனும்.
0: பிரம்மா விஷயத்தை வரான் சொன்னார். இந்த மாதிரி நாங்கள் அவளுடைய இறப்பு கஞ்சி விஷ்ணுட்ட போனோம், அவர் இந்த மாதிரி பாடுக்கலர் கடைஞ்சா அமுதம் கிடைக்கும், சாப்பிட்டா இறக்கவே முடியாதுன்னு சொன்னார். அதை வச்சு நாங்கள் போட்டு கடைஞ்சிட்டே இருக்கோம், ஒரு கை கடை நடவரில்ல, நல்ல வேலை நீங்கள் வந்து சேர்ந்தியே ஆன்னு சொல்லி அவற்றை எங்களுடைய இணைகள் என்று சொன்னார்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: மச்சிது செய்தார் யாரோ பெருமானுக்கு இந்த இனிய பெருமான் உவக்கின்ற பெருமான் இன்புறுகின்ற செயல்களை யார் செய்தார்கள் அப்படின்னு கண்ணப்பன் என்ன கேட்கிறார். நானே பார்த்து நானே ஹிண்டை புரிஞ்சுக்கிட்டு நாயனாரை போல பெருமான் இன்புறுகின்றான் என்பதை அவன் அறிய தவறினான். ஆனால் நாயனார் என்ன கேட்கிறாருங்கிற அளவில் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் என்ன சொல்றான், உன் தகப்பனோடு நான் முன்பு இங்கு வந்தபொழுது ஒரு பார்ப்பான் இங்கு வந்து பெருமானுடைய தலையில நீரினாலே அபிஷேகம் செய்து இலைகளையும் பூக்களையும் சூட்டி அவன் முன்பாக சிறிது சோறு வைத்து முணுமுணு என்று அவனிடம் பேசி அதை ஊட்டி விட்டு சென்றான். அவன் தான் இன்றைக்கும் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த காட்டில் வேற ஐயரை பார்க்க முடியாது. அவன் ரொம்ப தைரியமான ஐயரு. அவன் வேடனுக்கும் பயப்பட மாட்டான், வரிப்புலிக்கும் பயப்பட மாட்டான். ஏன்? பெருமான் காப்பான் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருக்கு. சிவகோச்சரியா இருக்காரு, அந்தனர்கள் நுழையாத அருங்காட்டுக்குள்ள இருக்கிறார். அவன் தான் இன்னைக்கு வந்திருக்கணும். ஏன்னா இன்னொரு பயம் வரமாட்டான், இன்னொரு பயலுக்கு தைரியம் கிடையாது. அதே பார்ப்பானே தான் இன்றைக்கு வந்திருக்க வேண்டும்.

ഉപ്പം, ദീപം, നൈവേദ്യം, അഭിഷേകം, വസ്ത്രം, ധൂപം, ദീപം, നൈവേദ്യം. ഇത് കുറഞ്ഞ പക്ഷം. എന്നുടേ ഗുരുനാഥൻ എനിക്ക് ദീക്ഷ കൊടുത്തപ്പോൾ ഞാൻ കേട്ടേ, മിനിമം എന്നെന്നെ വേണം പൂജയ്ക്ക്, എന്നാ അത് ഇല്ലാമ പൂജയ്ക്ക് ഉക്കാരക്കൂടാതെ അടിപ്പടയാ എന്നെ വേണം. അവർ കൊഞ്ചം യോജിച്ചിട്ട് സുന്നാറ് ഉണ്മേലെ പൂജയ്ക്ക് എന്നെ വേണം, സ്വാമി വേണം, നീ വേണം, മറ്റതെല്ലാം താനാ വെറും. പെരുമാനുളൻ നാം ഉളവും എന്ന് അന്ന എണ്ണം ഇരുന്നതിനാ. അപ്പൊ ഒരു അമ്മ അപ്പടി തന്നെ നിനക്കിറ അമ്മക്ക് കുഴഞ്ഞക്ക് ഊട്ടുറത്ക്ക് അവ എന്നാ പണ്ട വെക്കത്തെ വിട്ടിട്ട് വെളിയൂർക്ക് വന്നിരിക്കുമ്പോ പശുമ്പാൽ കിടക്കുമാനും മുൻപിനെറിയാവരുടെ കേക്കറ ഏൻ കേക്കറ. അപ്പ അന്ത കുഴന്തയ്ക്ക് ഉണവ് ഊട്ടുവതിക്ക് ഉണവ് തേവയില്ല, അന്ത തായ്ക്ക് കുഴന്നിട്ട് അൻപുതാണ് തേവ. അൻപ് എൺപത് എല്ലാത്തിനും എന്നെ പണ്ണോ സമ്പാദിത്തു വിടും. സിരുത്തുണ്ട നായനാട്ട പെരുമാൻ വന്നാർ വീട്ടുക്ക് ബൈരവരാ. നായനാർ വന്ന് എങ്ക വീട്ടില നീ ഇന്നക്ക് അമുത് എടുത്തുക്കണു സാർ. അതെല്ലാം നീ വന്ന് എനിക്ക് അമുതുട്ട നീ മുയച്ചി പണ്ണാത, എനിക്ക് അമുതുട്ടുവത് ഉനക്ക് ശ്രമോ അപ്പൊ അവർ. நான் எண்ணாது அடியேன் மொழியேன், நான் அமுதுட்டுவேன் சொன்னார். யோசிக்காம சொல்ல மாட்டேன், அவசியம் உங்களுக்கு அமுதுட்டுவேன் என்று சொன்னார். புராணத்தில் இந்த பழைய இந்த இடத்த படிக்கும் போது நெருடும். என்ன நெருடும்னா, நாயனார் அகங்காரத்தினால சொல்றாரு போல இருக்கு. சாமியே சொல்றாரு மாட்டிக்காதடா, எனக்கு அமுதுட்டுவது உனக்கு முடியாதுடா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கிறீங்க, அதெல்லாம் நான் கேட்கறத உங்களால சாப்பாடு போட முடியாதுங்க, வேணாங்க நான் பாத்துக்கிறேன் வெளியில, நீங்க நான் இசுக்கோ நான் சுக விட்டுருணும், நாம ஏன்பா மாட்டிக்கணும்னு விட்டுருணும். சாமி அதே மாதிரி எஸ்கேப் பண்றது எஸ்கேப் பண்றதுக்கு ரூட் கொடுக்கிறார். நாயனார் என்ன பண்றார், அதெல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு இன்றைக்கு அமுது ஊட்டித்தான் தீருவேன். நாம் உண்பது பசு வீழ்த்து உண்பது அப்படிங்கிறார். அசைவம் சாப்பிடுவேன், அசைவம் சாப்பிட்டாலும் வந்திருக்கிற சிவனடியார், அவர் சைவர் தான், பரவாயில்ல. முன்னிறையும் என்னிடம் உண்டு. முன்னிறைனா ஆடு மாடு கோழி மூணு எங்கிட்ட இருக்கு. மூணு எங்கிட்ட இருக்குன்னு சிறுத்தொன்றர் சொல்றாரே, அது மூணையும் டெய்லி சாப்பிட்றவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த புராணம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான புராணம். மூணு எங்கிட்ட உண்டுன்னு சொன்னா, நீங்க விரும்புறத என்னால காசு கொடுத்து வாங்கி செய்ய முடியும்னு அர்த்தம். அவ்வளவுதான், என்பால் உண்டு என்று சொன்னால் என்னுடைய ஆற்றலின்கள் உண்டு, என்னால் அதனை ஈட்டித்தர முடியும். இயற்பை நான் வீட்டுக்கு சாமி வந்தாரு, நான் கேட்கறத மறுக்காம கொடுப்பேன்னா தான் நான் கேட்பேன், இல்லை என்றால் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டு நீ கொடுக்கலன்னா அது எனக்கும் அவமானம் உனக்கும் அவமானம், வேணாம். அப்ப நாயனார் சொன்னார், யாதும் ஒன்றும் என் பல என் பக்கல் உளதாகில் அகுது எம்பிரான் அடியவர் உடைமை. வந்திருக்கிற கடவுள்னு அவருக்கு தெரியாது, அடியவர் நினைச்சிட்டு சொல்றார். என்னிடம் ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் உளதாகில்ங்கிறார். அது உண்டான் தன்மை உண்டென்றால், அதாவது என்னால் ஈட்டித்தர முடியும் என்றால், அது நிச்சயமா எம்பிரான் அடியவர் உடைமை. பக்தர்களுக்கு சொந்தமானதுதான், சந்தேகமே இல்லை. தைரியமா கேளுங்கனர். இவர் மனைவியை கேட்டார், அப்ப அவர் அவருக்கு நன்றி சொன்னார். 10 ரூபாவை கையில் எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வரா மாதிரி அந்த வேலை வைக்காம அடுப்பங்கரையிலே ரெடிமேடா இருக்கிற பொருளை கேட்டீங்களே உங்களுக்கு நன்றின்னு. வீட்டு வாசப்படி தாண்டி கடையில போய் வாங்க வேணாம், அந்த சிரமம் இல்லை, ரெடிமேடா இருக்கு அந்த பொருள். அப்படின்னா யாதும் ஒன்றும் என் பக்கல் உள்ளதாகிறதுக்கு என்ன பொருள்னா, என்னால் ஈட்டித்தர முடியும் என்றால் அர்த்தம். நம்மால ஒரு பொருளை சம்பாதிக்க முடியும்னா அதை சம்பாதிச்சு கொடுத்துடணும். அடையாளர்கள் கேட்கும் பொழுது எங்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் சோறு இல்லை, அடையாளம் வந்திருக்காங்க, சோறு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை சோற்றினை ஆக்கி தர வேண்டும், இல்லாத வாங்கி தர வேண்டும். நம்மால முடியுமே, முடிந்ததே முடியாது என்று சொல்லக்கூடாது. ரகு என்ற மன்னன் நாட்டை துறந்து காட்டில கொட்டாங்கச்சியில சமைச்சு சாப்பிட்டுட்டு துருவ வாழ்க்கை வாழறாரு. அப்போ ஒரு அண்ணன சிறுவன் அவன் மன்னனாக இருக்கின்றான் என்று நினைத்து அவனிடம் வருகின்றான். அவன் வாழ்கின்ற துறவு வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், கேட்க வந்தைய கேட்காமல் திரும்பி போகிறான். இங்க வா, உனக்கு என்ன வேணும்னு கேட்க வந்தையோ கேட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. உன்னால முடியாதுங்கிறான், என்னால முடியுமா முடியாதாங்கிறது அப்புறம் பார்த்துமா, நீ எதுக்காக கேட்க எதுக்காக என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லு அப்படிங்கிற. எங்க குருநாதர்ட்ட நான் வேதம் படிச்சேன், நான் ரொம்ப ஏழை, கருணையினால வேதம் சொல்லி கொடுத்தார். குரு தட்சிணையா எல்லாரும் கொடுக்கும்போது எனக்கும் குருநாதனுக்கு ஒரு 10 ரூபாவது குரு தட்சிணை தரணும்னு ஆசைப்பட்டது. அதனால குருதட்சிணை வாங்கிங்க பெருமானேன்னு சொன்னேன். நீ ரொம்ப ஏழப்பா, நீ படிச்ச வேதத்தை மறக்காம நீ பாராயணம் பண்ணிட்டு இருப்பதே எனக்கு குருதட்சிணை தான், அதனால நீ வேற காசு எனக்கு தர வேண்டாம் அவர் சொன்னார். அவர் சொன்னதை மீறி இல்லை இல்லை எல்லார போல எங்கிட்டையும் நீங்க வாங்கிக்கணும் நான் ரெண்டாவது சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இந்த ஆணவம் உனக்கு கூடாது, குருநாதனுக்கு அடங்கணும், நாம் என்கின்ற எண்ணமே வரக்கூடாது, நமக்கு பிடிச்சதை செய்யறது கூடாது, என்னைக்குமே குருநாதனுக்கு அடங்கி வாழ்வதுதான் சைவம். அவர் சொன்னார், வேணான்னு சொல்றேன், வாங்கிட்டு போன்னு நீ என்ன வற்புறுத்துறியா, 10,000 பவுன் கொண்டு வந்துட்டார். இவன் தலைகீழ நின்று எத்தனை பிறவி எடுத்து சம்பாதிச்சாலும் இவனுக்கு 10,000 பவுன் வராது. அப்ப அவன் நினைத்தான், 10,000 பவுன் கொடுத்தே தீரணும்,

0: ஆகவே அயோத்தி மன்னனாகின்ற ரகு அவர்கிட்ட போய் 10,000 மோர் கேட்டு வாங்கலாம், அயோத்திக்கு வந்தா ராஜா ஊர்ல இல்ல, காட்டுக்கு போயிட்டார், காட்டுல தவ வாழ்க்கையை செய்யறார். அங்க போனார், நான் 10,000 மோர் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தே, நீ கொட்டாங்கச்சியில சோறு சமைச்சு சாப்பிடுற, நீ எங்க எனக்கு தரப்போற காசுன்னு கேட்டார். ஏய், எங்கிட்ட சல்லி காசு கிடையாது, ஆனா உனக்கு 10,000 மோர் என்னால தர முடியும்னாரு. அதான் யாதும் ஒன்றும் என் பக்கல் உளதாகில். ஒரு க்ஷத்ரியன் எதை துறந்தாலும் தன்னுடைய வில்லையும் அம்பையும் துறக்க கூடாதுன்னு மனு சொல்றார். அதனால காட்டுக்கு வந்தாலும் கையில வில்லும் அம்பு இருக்கு. யார்கிட்ட? ரகு என்ற மன்னன், ராமனுடைய தாத்தா ரகு என்ற மன்னன். அவர் குபேரரை நோக்கி அந்த அம்பை வச்சாராம். குபேரர் மேல போட்டுறாதீங்கன்னு ஓடி வந்தார். என்ன வேணும்னார், இந்த பையன்ட்ட 10,000 ரூபாய் கொடுங்கன்னு. ஏ, உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு அவர் சொன்னார். 10,000 போன அந்த பையன்ட்ட மட்டும் கொடு, அவனுக்கு கூட வேணும்னா கொடுன்ட்டார். அந்த பையன் சொன்னா, இந்த ரகுவை பார்த்துட்டு அவன் சொன்னா, குருநாதனுக்கு சேர வேண்டிய 10,000 பவுனை மட்டும் கொடு, அதை விட சல்லி காசு 1 கிராம் தங்கம் கூட வாங்கிக்க மாட்டேன்ட்டான். அந்த அளவுக்கு பற்றில்லாதவர்களாக வாழ வேண்டும். பணத்திற்கு அடிமை இல்லாம வாழ்ந்தாதான் ஒழுக்கம் நிற்கும். பணத்தினால்தான் எல்லா விதமான ஒழுக்கமும் கெட்டு போகும். பணத்தின் மீது ஆசை வந்து விட்டால் எல்லா ஒழுக்கமும் கெட்டு போயிடும் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த வந்த பையன் குபேரனே கொடுக்கறான். குபேரன் கொடுக்கும்போது எண்ணியா கொடுப்பான். வாங்குற பையன் எண்ணி வாங்கிட்டான், 1 கிராம் கூட வாங்கிட்டோம்னா தப்பா போயிடும். குபேரன் எண்ணியா கொடுப்பான், அள்ளிண்டு போனா கொடுப்பான். அப்படி அள்ளிண்டு போன கொடுத்த போது கூட அவன் 10,000 பவுன் தான் எடுத்துக்கொண்டான். ரகு, அப்ப ரகுனுடைய ஆற்றல் இருக்கு. அவன்கிட்ட காசு இல்லாட்டாலும் யாரு கேட்ட காசையும் கொடுக்கற ஆற்றல் இருக்கு. அது போல நாயனார் வந்து கோழியும் ஆடும் தின்னுட்டு இருந்தா நினைக்க கூடாது. புராணத்தை படிச்சுட்டு அதுக்காக சொல்றேன், நாயனார் ஆட்டையும் மாட்டேன்னு நீங்கல்ல, ஆனால் வீட்டுக்கு வருகின்ற ஒரு அடியவர் எனக்கு ஆட்டு மாம்சம் வேணும்னு சொன்னார்னா அவரால் போட முடியும். அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு, அவரால் முடியாது இல்லை. அதெல்லாம் எல்லாம் முடியும்னு சொன்னார். அப்புறம் சாமி என்ன சொன்னார் வந்து, அது முடிஞ்சா கூட நான் சாப்பிட்றது நீ வச்சுருக்கிற முன்னிறையில் ஒன்று இல்லை, நான் உண்பது நரப்பசு அப்படின்னார். நரப்பசுனால நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், எண்ணாத அடியேன் மொழியேன்னு சொல்லும்பொழுது நமக்கு என்ன நினைக்குமோ, என்னடா இவர் இப்படி போய் மாட்டிக்கிறாரே, எண்ணாத அடியேன் மொழியேன், யோசிக்காம சொல்ல மாட்டேன், என்னால் முடியும்னு சொல்றாரே, இது ஒரு அகங்காரமோ, இது ஒரு ஆணவமோ, நாயனார் இப்படி சொல்றாரே, சொல்லலாமா அப்படின்னு அறியாதவர்கள் நினைப்பார்கள். அதுக்கு உண்மை என்னன்னு கேட்டா, உலகத்திலே கிடைத்திருக்க அறியவர்கள் யாருன்னா இறைவனுடைய அடியார்கள் தான். இறைவனுடைய அடியார்களே கிடைத்த பிறகு அவர்களுடைய உணவா தேடுவதற்கு அறியது. ஒருவன் எல்லையில்லாத புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இறைவன் அடியார்கள் அவன் வீட்டிற்கு வருவார்கள். உங்க வீட்டுக்கு அடியார்கள் வராங்கன்னா நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு அடியார் வீட்டுக்கு வர அளவுக்கு நிறைய புண்ணியம் பண்ணினா உங்களுக்கா சக்கரை பொங்கலும் இதுவும் பண்றதுக்கான புண்ணியம் இருக்காது. அவர் சொல்றாரு, எனக்கு 4 விதமான ஸ்வீட்டு பண்ணணும், எனக்கு பஜ்ஜி பக்கோடா பண்ணணும், இந்த தொகையல் பண்ணணும், வறுவல் பண்ணணும், அப்பளம் பொறிக்கணும், எதை வேணா பண்ணணும், எதை பண்ணணும், 10 மணி நேரம் சமைக்கணும்னு சொல்றாரு. சமைக்க மாட்டீங்களா? என்னன்னா, அடியார் நம் வீட்டிற்கு வருகின்ற புண்ணியத்தை செய்திருப்பவர்களால அதை விட குறைந்த புண்ணியம் போதும் அடியாருக்கு உணவிடுவதற்கு. நான் சொல்றது புரியுதா? அதே போல கடவுளை பூசிப்பவனுக்கு முதலிலே கடவுள் வேண்டும். கடவுளே உன்னிடம் இருக்கும் பொழுது அந்த கடவுளை பூசிப்பதற்கு என்ன வேண்டும் என்று ஏன் கேட்கின்றாய் என்று என் குருநாதர் சொன்னார். அஞ்செழுத்தையும் பூஜையும் எடுத்து கொடுக்கும் போது உனக்கு நான் கடவுளை தருகின்றேன். இப்ப சாமியை பூஜைக்கு உரிய கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு வீட்டுக்காரரையே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணும்? வீட்டுக்காரர் இருந்தா எல்லாமே கிடைக்க போகுது. கற்பு கரசியாக ஒரு பெண் இருக்கிறாள் வீட்டில், ஒரு அரிசி மணி இல்ல, இளையன்குடி மாறனால சாப்பாடு போட முடிஞ்சதா இல்லையா? என்ன காரணம்? யார் வேண்டுமோ அவர்கள் வேண்டும், அரிசி தேவையில்லை, பருப்பு தேவையில்லை. யார் வேண்டும்? கற்பு கரசியா இருக்கின்ற ஒரு பெண் வேண்டும். இல்லதன் இல்லவள் மாண்பானால், உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. நல்ல மனைவி இருக்கும் போது வீட்டில் இல்லாதது என்பது இல்லை, ரெண்டும் கட்டானா இருக்கும் போது இருக்கிறதுங்கிறது இல்லை, எது இருந்தாலும் இல்லை, அவள் இருந்தாலே போதும், இல்லை என்பதே இல்லை. அதை இளையன்குடி மரணியாருடைய புராணத்தில் நம்ம நிரூபிக்கிறோம். ஆகவே பூஜை எடுத்து கொடுக்கும்போது பூஜைக்கு அடிப்படையில் என்ன தேவைன்னு கேட்கும்போது கடவுள் வேண்டும், நீ வேண்டும் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கடவுள் வேண்டும் அவனை பூஜிக்காது இருக்கக்கூடாது. அந்த கடவுளே நம்மிடம் இருக்கும்பொழுது வயத்தில் ஒரு குழந்தை இருக்குங்கும் போது அந்த தாயார் எப்படி அந்த குழந்தையை காப்பாத்துறா? வயத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த தாய் எவ்வளவு கவனமா இருக்கா அந்த குழந்தைக்கு, வயத்துக்குள்ள குழந்தை இருக்குங்கிற. அது போல ஒரு பக்தனிடத்துல அவன் பூஜையில உடையவர் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவன் ஜாகிரதையா இருக்கிறான், ஆட்டோமேட்டிக்கா அவனால பூஜை பண்ண முடியும். இந்த பக்தி உணர்ச்சி இருந்தால் போதும். இருந்தாலும் அந்த கிரியா மார்க்கத்துல பெருமானை பூசிக்கும் பொழுது புறப்பூசை தான் முக்கியம், அகப்பூசை என்பது கம்மி. என்ன காரணம்னா, அன்பு இல்லாமல் புறத்திலே ஒன்று நிகழாது, புறத்தே செய்யப்படுகின்ற பூசையினால்தான் மனமானது அடங்கும் என்று பார்க்கின்றோம். இந்த பெருமானை புறத்தை பூஜை பண்ணும்போது அதுக்கு தூப தீப நைவேத்தியங்கள், பெருமானுடைய அபிஷேகம் போன்றதெல்லாம் முக்கியம். அந்த கிரியா மார்க்கத்தில் உள்ள அங்கங்கள் எல்லாம் சொல்றார். கந்த வர்க்கமும், கந்த வர்க்கம்னா பலவிதமான வாசனை திரவியங்கள் பெருமானுடைய திருமேனிலே பூசுவதற்கு, சந்தனம், அகில், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போன்ற வாசனை மிக்க அந்த பேஸ்ட், இதில் பலவிதமான வாசன திரவியங்கள்னால பெருமானுக்கு திருமேனியிலே பூச்சிடுவதற்கு வேண்டும். இதை தயார் பண்ணி வச்சுக்கணும். அதாவது பெருமானுடைய பூசைக்கு அமர்வதற்கு முன்பாக ரெண்டு விஷயத்த, பெருமானுடைய பெட்டியை திறந்து பெருமான அபிஷேக வேதியில கொண்டு வந்து வச்சு எழுந்துள்ள பண்ணி பெருமான ஆவாகனம் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு ஐட்டம் முக்கியமா தயார் பண்ணி வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்னா, பெருமானுடைய திருமேனி பூச்சுக்கான சந்தன தரத்தை வச்சுக்கணும், பெருமானுடைய நைவேத்தியத்துக்கான அமுது தயாரா இருக்கணும். அமுது தயாரான அப்புறம் தான் பெருமானுக்கு நீராட்ட வேண்டும், சட்டம் என்று பார்க்கணும். அதில் தயார் பண்ணி வச்சுக்கணும். அதில் நம்ம பார்ப்போம். இப்போ சிவராத்திரி வருது, சிவராத்திரியில் நாலு காலம், நாலு காலத்தில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கந்தவர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காலத்தில் அகில், இரண்டாவது காலத்தில் சந்தனம், மூன்றாவது காலத்தில் பச்சைக்கற்பூரம், நான்காவது காலத்தில் குங்குமப்பூ. இந்த நாலு திரவியங்கள்னால அவருக்கு திருமேனி பூச்சு விசேடமாக சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கின்றோம். அந்த கந்தவர்க்கமும் கிளர் மணப்புகையும், பெருமானுக்கு நல்ல நறுமணப்புகை, அகில் கட்டைகள், சந்தனக்கட்டைகளை பொடி செய்து சாம்பிராணி அல்லது குங்குலியம் போன்ற புகையோடு கூட்டி அந்த புகை நின்று பெருமானை சூழ்வதற்காக சிறிதே பசு நெய் கலந்து கொள்ள வேண்டும். நெய் கலந்த அந்த தூபம், கிளர் மணப்புகையும், கவின்கொள் தீபமும், அழகான பார்ப்பதற்கு அழகா இருக்கின்ற தீபம். அந்த தீபம் எப்படி இருக்கணும், அந்த பித்தளை தேய்ச்சிருக்கணும். அன்றாடம் பெருமானுக்கு நேற்றுக்கு பயன்படுத்தின அந்த பெருமானுடைய பூஜையில் பயன்படுத்தின பாத்திரங்களை எல்லாம் மறுநாள் பூஜைக்கு வரும்பொழுது தூய்மையாக தேய்ச்சி பலப்பலன்னு வச்சிருக்கணும். அது ஸ்ரத்த தான், கவின்கோள் தீபம்னர். அந்த அடுக்கு தீபார்த்தனை பண்ணாலும் பஞ்சாரதி பண்ணாலும் பலப்பலன்னு புதுசாக கடலிருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கணும். கவின்கோள் தீபம், புனித மஞ்சனமும், தூய்மையாக இருக்கிற மஞ்சனம். என்ன, இப்போ நம்ம வந்து சௌச்சம் பண்ணிட்டு, சௌச்சம்னா உடல் தூய்மை பண்ணி கொண்டு திருநீர் அணிந்து சில திரவியங்களை சேகரிக்கலாம். பால், தயிர் போன்ற அபிஷேக திரவியங்களை சேகரிக்கலாம். பால், தயிர் போன்ற அபிஷேக திரவியங்களை சேகரிப்பதற்கு நாம் நீராடி இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் பெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய திருமஞ்சன நீர், அதை நாம் வந்து தயாரிப்பதற்கு முன்பாக விழுப்போடு தயாரிக்கக்கூடாது. விழுப்புன்னா என்ன, நாம் வந்து நீராடி தூய ஆடையை உடுத்துவதற்கு முன்பாக இருக்கின்ற நிலைக்கு விழுப்புன்னு பேர். நீராடி தூய ஆடையை உடுத்த பிறகு இருக்கின்ற நிலைக்கு மடின்னு பேர். இதெல்லாம் சில குழுக்குறிகள். விழுப்பா இருக்கிறோம்னா நீராடலன்னு அர்த்தம். நீராடி தூய்மையா இருந்தாலும் விழுப்பு பட்டுக்கிட்டோம் அப்படின்னா விழுப்பாயிடுவோம், விழுப்பின் மீது பட்டால் விழுப்பாயிடுவோம். மடியா இருக்கிறோம் அப்படின்னா தூய்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப சந்தனம் அரைக்கிறதோ, புஷ்பங்களை பறித்து கட்டுவதோ, வில்வத்தை ஆயிரதோ, அல்லது பெருமானுக்கு நைவேத்தியம் வைக்கிறதோ, அபிஷேகத்துக்கான நீரை கிரகிப்பதோ, பால், தயிர் போன்ற தேன் போன்றவற்றை கிரகிப்பதை போல நீராடுவதற்கு முன்பு செய்யக்கூடாது. நீராடி மடியா இருக்கும் போது தான் செய்யலாம். அதனால புனித மஞ்சனம் என்று சொன்னார். தூய்மையான மஞ்சனம்னா மஞ்சனத்துக்கு உரிய நீர், மஞ்சனம்னா அபிஷேகம், அது ஆகுபயிராக மஞ்சனத்துக்குரிய நீரினை சொல்கின்றது. புனித மஞ்சனமும், கொந்தவிழ் தார் மலரும், கொத்து கொத்தாக பூக்கின்ற அந்த தாருக்குரிய மாலைகளுக்குரிய மலர்களும், மற்ற உளவும் கொண்டு, ஏனையவற்றையும் கொண்டு. அப்ப பூஜையில இதெல்லாம் மினிமம், மற்றதெல்லாம் அதிகபட்சமா மற்ற உபச்சாரங்கள்லாம் கொண்டு. மாயையின் குணங்கள் ஒன்றிலராய், மாயையின் குணங்கள் என்ன, மாயைக்கு குணங்கள் மூன்று, சத்வம், ரஜஸ், தமஸ்னு. அந்த மூன்று குணங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு அன்றாடம் ஒரே நாளிலேயே இந்த மாயினுடைய குணங்கள் மாறி மாறி வந்து அமையும். இவை மனதினை வந்து தன்வசப்படுத்தும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப சத்வ மனம், சத்வ புத்தி இருக்கு. அப்படின்னா யாராவது இடிச்சுட்டா கூட, அவங்க சாரி கேட்டா கூட, இதுக்கு எதுக்கு சார் சாரி, இதெல்லாம் நிகழ்வு வேணும்னா செஞ்சீங்க, சால் ரைட் சார். அப்ப நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்கு, சத்வம்னு பேர். ரஜஸ்னு ஒரு குணம், ஆசையும் கோபமும் ரஜஸ். அது எப்படின்னா வந்து ஒரு குழந்தை மிதிச்சுட்டா கூட பட்டுன்னு அடிச்சுடுறது, பெத்தா போருமா வழக்க தெரியல அப்படின்னு அவன் அம்மாவுக்கும் திட்டு வரும். குழந்தை தானே, ஓடி வந்து மேலே விழுந்துருத்து, வேணும்னா பட்டினது அப்படின்னு மன்னிக்கிற குணம் இல்லை, அதுக்கு ரஜோ குணம் ரஜஸ்னு பேர். தமோ குணம்ங்கிறது வெறும் உறக்கம், சோம்பேறித்தனம். உட்கார்ந்துட்டே இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, இல்ல பேப்பரை தனக்கு விருப்பமான பேப்பரை படிச்சுட்டே இருக்கிறது, செல்லு பார்த்துட்டே இருக்கிறது, நேரத்தில் இருந்து நீராடியே ஜபம் பண்ணி கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாம சோம்பல ஆடு மாடு போல, ஆடு மாடு போலன்னு சொன்னா ஆட்டு மாட்டுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அதுகளும் கூட சிரத்தையா இருக்கலாமே, இந்த மனுஷனுக்கு எங்களை போய் எடுத்துக்காட்டா சொல்றீங்களே, நாங்க என்ன தப்பு பண்ணினோம்னா சண்டைக்கு வந்துடும். எருமை மாடுன்னு ஒருத்தர் திட்டத்துக்கு எனக்கு கூச்சமா இருக்கும். ஏன்னா எருமை மாடு எத்தனை விதத்துல பயனுள்ளதா இருக்கு. நாம ஒரு விதத்திலும் பயனில்லாத மனிதனை போய் எருமை மாடுங்கிறோம், ஆனா எருமை மாடு நல்லா பயனுள்ளதா இருக்கே. ஆகவே எருமை மாடுன்னு அவனை சொல்லக்கூடாது. நம்ம உண்மையில எருமை மாடு நம்மள்ட்ட சண்டைக்கு வரணும் அப்படி சொல்றதுனால அந்த நிலைக்கு தமோ குணம்னு பேரு, சோம்பல். ஆணவ மலத்தினுடைய நேரடியான விளைவு தமோ குணம். இப்ப மாயின் குணங்கள்னு சொல்லும் பொழுது மாயையின் குணங்களிலே தீய குணங்களாக இருக்கின்ற இரண்டு குணங்கள் இல்லாதவர்களாக அர்த்தம். மாயின் குணத்திலே சத்துவ குணம் இருக்கலாம். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக என்ற பெரிய புராணம் இதற்கு சான்றாக இருப்பதனால பெருமானை பூசிக்கும் போது மாயின் முக்குணங்களையும் கடந்து சென்று பூசிக்க வேண்டிய தேவையில்லை. மாயின் இரண்டு குணங்களாகின்ற ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய இரண்டையும் சத்துவகுணம் என்ற குணத்திற்குள்ளே அடக்கி ஆள வேண்டும். நம்ம வீட்டுல படுத்துற பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த படுத்துற பசங்களை ஏதோ ஒரு விதமா வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நல்ல பசங்க மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க வர்றவங்க நல்ல பிள்ளைங்களா பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போன அப்புறம்தான் இவங்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். அது போல பூஜை முடிகிற வரையிலும் இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் அடங்கி இருக்கணும், நல்ல பேர் வாங்கி தரணும். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக. இப்ப மாயின் குணங்கள் ஒன்றிலரா என்று சொன்னால் பூஜைக்கு நடுப்புற ஆசை வரக்கூடாது, பூஜைக்கு நடுப்புற கோபம் வரக்கூடாது. பூஜைக்கு நடுப்புற ஒருத்தர் வந்து டிவியை போட்டுட்டு சத்தமா பக்கத்து ரூம்ல பாடிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க, அதுல மனம் செலுத்தாமல் பூஜையில நம்ம மனம் செலுத்தணும். அவங்கள நம்ம கடிஞ்சுன்ற கூடாது, கோச்சுன்ற கூடாது. விடுபட நம்ம மேல ஒருத்தர் வந்து பட்டுட்டாங்க, அதனால பூஜையில குற்றம் விளையாது. இடையில எழுந்து செல்லக்கூடாது. அப்ப நமக்கு சினமோ ஆசையோ, சமயக்கட்டில இருந்து அந்த வெங்காய பக்கோடா வாசனை வருது, வெங்காய பக்கோடா போல இருக்கு இன்னைக்கு மெனு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பூஜையை சீக்கிரம் முடிச்சா சுட சுட பக்கோடா விடும் இலையில அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவ்வாறு இந்த ரஜோகுணத்துக்கு இடம் கொடுக்காமல் பூஜைக்கு நடுப்புற கொட்டாவே வரக்கூடாது. காஞ்சி பெரியவர் சொல்லிருக்கிறார், இந்த பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் ராத்திரி பயணம் பண்ணிட்டு காலையில வந்த உடனே டக்குன்னு பூஜைக்கு உட்கார வேண்டாம், கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உறங்கி விட்டு எழுந்து கூட பூஜை பண்ணலாம். என்ன காரணம்னா பூஜை பண்ணும்போது மனம் பெருமானத்தில் ஈடுபட வேண்டும். நாம உறங்கி கொண்டே பூஜை பண்ணினா பூஜை பண்ண மாதிரியே தெரியாது, அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியாது. பூஜை பண்ணும்பொழுது பெருமானை விட பூஜை பண்றவனுக்கு தான் இன்பம் அதிகம். இது அப்பர பெருமான் சொல்றார், இன்புற்றார் இட்ட பூ ஏறும்படி. சாமி திருடியில ஒருத்தன் பூ வைக்கிறான்னா அந்த பூ இன்புற்றவன் கையினால வைக்கிறான், வைக்கும் போதே அவனுக்கு இன்பம் வந்துருது. இன்பத்தை அடைந்து சம்பளத்தை வாங்கிட்டு தான் வேலையை செய்யறோம். பெருமானுக்கு தொண்டு செய்யும் பொழுது தொண்டு நிறைவேறுவதற்கு முன்னாடி சாமி சம்பளம் கொடுத்துடுறார், இன்பமான இன்பம் என்ற சம்பளத்தை கொடுத்து விடுகின்றார். இன்புற்றார் இட்டப்பூ ஏறும் மடி என்பதனால அந்த சிவானந்தத்தை உணர்ந்து பூசிக்க வேண்டும் என்பதனால அந்த கொட்டாவை விட்டுக்கிட்டு உறக்க நிலையிலே பூசிக்காமல் உடம்பிற்கு தேவையான ஓய்வினை கொடுத்து விட்டு எழுந்து பூசித்தால் குற்றம் இல்லை. பெரியவர் சொல்லிருக்கிறார், காஞ்சி பெரியவர். அப்ப மாயின் குணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தமோ குணம் என்பது உறக்கம், தமோ குணத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. பூஜை என்பது இடம் கொடுக்காது என்பதனால உறங்கி எழுந்து பூசிக்கலாம். பூஜையின் போது உறங்கக்கூடாது என்பதற்காக உறங்கி விட்டு எழுந்து நீராடி விட்டு பூசிக்கலாம். மாயின் குணங்கள் ஒன்றிலராய் ஐந்து சுத்தி செய்து என்றால் பஞ்ச சுத்தி என்பது என்ன? முதல்ல நம்ம பூஜை பண்ற இடத்தை சுத்தம் பண்ணிக்கணும், அதுக்கு பூ சுத்தி என்று பெயர். தூய்மை செய்வது சுத்தினா தூய்மை செய்வது. அப்ப திரவிய சுத்தி, பூஜைக்கு ஏகப்பட்ட திரவியங்கள் வச்சிருக்கிறோம், பால் கறந்து வச்சிருக்கிறோம். அந்த பால் கறந்த பால் அப்படியே சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது, அதை நம்ம இந்த டீ ஃபில்டர் மாதிரி சுவாமியினுடைய அபிஷேக பாலை மட்டும் ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணணும். அந்த ஃபில்டர்ல அந்த பாலை ஃபில்டர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். என்ன காரணம்னா மாட்டு மட்டிலேருந்து கறக்கும் பொழுது நுண்மையான ரோமங்கள் அப்புறம் வந்து ஈ எறும்பு அதெல்லாம் அதில் விழும், கொசுவெல்லாம் விழும் அதுக்கு. அப்போ கறந்த பாலாக இருந்தாலும் அதை வடிகட்டி தான் பயன்படுத்தணும். பழங்காலத்தில் வஸ்திரத்தில் வடிகட்டுவார்கள், நமக்கு அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், சுவாமியுடைய அபிஷேக பாலை மட்டும் வடிகட்டுறதுக்கு என்றைக்குமே பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்துகின்ற திரவியங்கள் பாத்திரங்கள்னு வச்சிருக்கணும். அது நம்ம வீட்டு சமையலுக்கோ சாப்பிட்றதுக்கோ அதை பயன்படுத்தக்கூடாது. பெருமானுக்கு இந்த அடுக்கிலேருந்து தண்ணீர் ஒப்பி அபிஷேகம் பண்ணுறோம்னா அது பெருமானுடைய பூஜைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அது வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பெருமானுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு அமுது படைக்கிறோம்னா அது தொடர்ந்து ஒவ்வொரு வேளைக்கும் பெருமானுக்கு அமுது எடுத்துன்னு வரத்துக்கே பயன்படுத்தணும் அந்த பிளேட்டை. அந்த பிளேட்லேருந்து இருந்து நம்ம வாயில் போட்டுன்றக்கூடாது. அந்த அமுதத்தை நாம் நுகர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டு அதை மாத்திரணும். பெருமானுக்கு நிவேதனம் என்ற பிளேட்ல இருந்தே நாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்ப எல்லா உபகரணங்கள், கருவிகள், பாத்திரங்கள், திரவியங்கள் எல்லாம் பெருமானுக்கு இருக்கணும். பெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு பாட்டில தேன் இருக்கு, அந்த தேனை நாம பருகுவதற்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த பாட்டில இருந்தே மருந்துக்கு வேணும் பயன்படுத்தக்கூடாது. பெருமானுடைய நிர்மால்யமான தேனை வேணா நம்ம பயன்படுத்தலாம். ஒரு பாட்டில இருந்து பெருமானுக்கும் அபிஷேகம் பண்றோம், நாமளும் எடுத்து வாயில விட்டுக்கிறோம், அடுத்த வேளைக்கு அதே பாட்டில இருந்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. இப்ப பெருமானம் எல்லாம் செப்பரேட்டா இருக்கணும் பெருமானுக்கு எல்லாம். அதான் சுத்தி, திரவிய சுத்தி. இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் நம்மை அறியாமல் நாமே தப்பு பண்ணிருக்கலாம், அல்லது வீட்டுல மத்தவங்க தப்பு பண்ணிருக்கலாம் என்பதனால அந்த வேளை பூஜையில கிரகிக்கப்பட்ட திரவியங்களுக்கு சுத்தி பண்ணணும். அதுக்கெல்லாம் சம்ஹிதா மந்திரங்கள்னால சுத்தி பண்ணணும், புரோக்ஷணம் பண்ணி சுத்தி பண்ணணும், பூமியை சுத்தி பண்ணணும், திரவியத்தை சுத்தி பண்ணணும், அப்புறம் மந்திரத்தினால சுத்தி பண்ணணும், ஆத்ம சுத்தி, பூஜக்காரனாகிய தன்னை சுத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று லிங்க சுத்தி என்று பெருமானுடைய உடையவர் பானம் இருக்கின்றதே அதற்கு அந்த பிம்பத்துக்கு சுத்தி பண்ணணும். இப்படி பஞ்ச சுத்தி, ஐந்து சுத்தி செய்து அகம்புறம் இறைஞ்சி பெருமானை உள்ளத்தாலும் வெளிப்படையாகும், பெருமானே உன்னை பூசிக்கின்ற வாழ்வு எனக்கு கொடுத்தாயே என்று நன்றியோடு பூசை ஆரம்பித்ததற்கு முன்பாக அன்பு பாராட்ட வேண்டும். உன்னை பூசிப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்தாய், பூசிப்பதற்கான மார்க்கத்தினை அறிவித்தாய், பூசிப்பதற்கு ஒரு குருநாதனை எனக்கு காட்டினாய் என்று சொல்லி அந்த அன்பு ஒழுக அகத்தும் புறத்தும் பெருமானை வணங்கித்தான் பெருமானை எழுந்தொழ செய்ய வேண்டும். அகம்புறம் இறைஞ்சி அப்புறம் நமக்கு உபதேசித்திருந்தார்கள் என்று சொன்னால் முதலிலே அக்னி காரியத்தை செய்ய வேண்டும். அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அக்னியிலே பெருமானை எழுந்தொழ செய்து அதுல பெருமானுக்குரிய மந்திரங்கள்னால ஆகுதிகள் செய்து பிறகு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கு ஸ்நப்பனம்னு பேர். அக்னி முகமாக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு ஸ்நப்பனம் என்று பெயர். நமக்கு உபதேசம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆனா அதுக்கு கொஞ்சம் சிரமமான மார்க்கம் என்பதனால பொதுவா குருநாதர் எப்படி உபதேசம் பண்ணுவார், எடுத்த உடனேயே பெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு நமக்கு உபதேசம் பண்ணி தருவார். அங்கியின் கடன் முடித்து என்றால் அக்னி காரியத்தை செய்து, அருள் வழி நின்று என்றால் பெருமான் உணர்த்துகின்ற வழியிலே, அன்றன்றைக்கு பெருமான் உணர்த்துவார் எனக்கு இது வேண்டும்னு. எப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போற குழந்தை, பெண் குழந்தை, இன்னைக்கு எனக்கு எல்லோ ட்ரெஸ் போட்டு விடுங்க, அங்கும் எல்லோ ஃப்ராக்கு, எல்லோ ஸ்கர்ட்டு, அப்புறம் எல்லோ எல்லோவிலேயே ரிப்பன் தலையில எல்லாம் மேட்சா, நெயில் பாலிஷும் எல்லோவா இருக்கணும், அப்போ காலுக்கு ஷூ கூட எல்லோ கலர்ல இருக்கணும், எல்லாம் எல்லோவா மேட்சிங்க. அதுபோல பெருமான் உணர்த்துவானா எனக்கு இது வேண்டும் என்று, எனக்கு இந்த அலங்காரம் வேண்டும், இந்த நிவேதனம் வேண்டும் என்று உணர்த்துவதும் உண்டா பெருமான் அன்போடு பூசிக்கின்ற பக்தன்ட. அவ்வாறு யாருக்கு உணர்த்தினார் என்று கேட்டால் முருகனாயனுக்கு உணர்த்தினார். சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், குறிப்பறி முருகன் செய் கோலம். பெருமான் எதை விரும்புகின்றான் என்று அறிந்து அலங்காரம் பண்றாராம். பெருமான் இந்த கோலம் எனக்கு நீ அர்த்தநாதீஸ்வரா அலங்காரம் பண்ணுனா அந்த மூலஸ்தான லிங்கத்தை அர்த்தநாதீஸ்வரா அலங்காரம் பண்ணுவார். பெருமான் இன்னைக்கு என்ன சோமாஸ்கந்தரா அலங்காரம் பண்ணுனா பண்ணுவார், இன்னைக்கு நான் நடராஜாவா அலங்காரம் பண்ணுனா பண்ணுவார். பாவனை அந்த லிங்க திருமேனிலே அந்த புஷ்பங்களை சாத்தும் போது அந்த எண்ணம் வரும். அதுபோல குறிப்பறி முருகன் செய் கோலம் என்பதனால பெருமானை பூசிக்கும் போது அருள் வழி நின்று பூசிக்க வேண்டும். திருவருளுக்கு விளக்காக பூசிக்க கூடாது, அதாவது தன் இச்சைப்படி பூசிக்க கூடாது, பெருமான் திருவருள் குறி நின்று பூசிக்க வேண்டும். இந்த நற்பெரும் கிரியை அன்புடனே இயற்ற வல்லவர் எம் அருகு இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலக அளிப்போம் என்று முதல் பாட்டில் சொன்னார். பெருமானுக்கு உடம்பினாலே யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் பெருமானுடைய உலகத்தினை சென்று அடைவார்கள். சைவத்தில் பதமுக்தி என்றும் பரமுக்தி என்றும் இரண்டாக பிரித்தார்கள். பதமுக்தி என்பது பெருமான் வாழ்கின்ற உலகிலேயே வாழ்வது, அதுக்கு சாலோக்கியம் என்று பெயர். அடுத்த பதமுக்தி என்பது சாமீப்யம், பெருமான் அருகில் வாழ்வது, பெருமான் அருகில் வாழ்வது. அடுத்தது சாரூப்யம், பெருமானை போன்ற தோற்றம் கொண்டு அந்த கைலாயத்தில் எழுந்துள்ளது. இது மூன்றும் பதமுக்திகள். இறுதியாக இருப்பது பரமுக்தி, மேலான முக்தி. அந்த பரமுக்தி என்பது மீண்டும் பிறவா நெறியை தரும். பெருமானுடைய திருவடியிலே இரண்டர கலத்தல், மீண்டும் உடம்பு கொண்டு இந்த உயிர் பிறக்காது, நோ ரிட்டர்ன், ந புனராவர்த்ததே என்று வியாசமுனிவர் சொல்றார். அந்த பதமுக்தியை பெற்ற உயிர் மீண்டும் பிறப்பதில்லை. அப்ப மீண்டு வாரா வழியமக்கருளி, திருவாசகம் மீண்டு வாரா வழியமக்கருளி என்று வருகின்றது. அது பதமுக்தி, பரமுக்தி, சாயுஜ்யம், திருவடியாகின்ற பேரு. அது ஞான நிலையிலே இருப்பவர்களுக்கு கிட்டுகின்றது. இப்ப பதமுக்தி என்றால் மட்டம் என்றோ, பரமுக்தி என்றால் ஒஸ்தி என்றோ பொருள் வரல. பதமுக்தியில் இருப்பவர்கள் பிறந்துதான் தீர்வார்கள் என்பது இல்லை, ஆனால் பதமுக்தியில் இருந்தால் பிறந்தாலும் பிறக்கலாம். பதமுக்தியில் இருப்பவர்கள் எவ்வாறு பிறப்பார்கள், இறைவனுடைய அருள் ஆணைப்படி பிறப்பார்கள். சாமி சொல்லி பூமியில பிறந்தால் என்ன குத்தம் இருக்கு, குத்தம் இருக்கா? சாமி சொன்ன காரியத்தை சாமி காரியத்தை செய்யறோம், பெருமான் ஏவலுக்கு கட்டுப்படுறோம் அவ்வளவுதானே. அப்ப பதமுக்தி நிலையிலே இருந்து பூமியிலே நமக்கு வழிகாட்டுவதற்காக பிறந்தவர்கள் தான் சமயக்குறவர் நால்வரும். அவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? பதமுக்தி நிலையிலே இருந்தார்கள். இருந்து அந்த பதமுக்தி நிலையில் இருந்தால் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு, பிறந்துதான் தீர வேண்டும் என்பதில்லை. எத்தனையோ கோடி உயிர்கள் பதமுக்தி நிலையிலே இருந்து பெருமான் திருவடியிலே அங்கேயே இருந்து கலந்துவிடும். அதுல ஒரு சிலர் மட்டும் பூமியிலே பிறந்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஏற்றமா இல்ல இழிவா? கரெக்டா சொல்லுங்க. எப்படி இப்ப ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன், ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, எல்லாரும் வராங்க, சாப்பிடுறாங்க, மேடையில் போய் புதுமண தம்பதிகளுக்கு கை கொடுக்குறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோவில் இருக்காங்க, உடனே புறப்பட்டுறாங்க. ஒரு நாலு பேர் மட்டும் அன்னைக்கு ராத்திரி அவங்க கூட தங்குறாங்க, அவங்களுக்காக தொண்டு செய்யறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வெளியில் போய் வாங்கிட்டு வராங்க, அவங்க கூட இருக்காங்கன்னா இந்த நாலு பேருக்கு அது ஏற்றமா இழிவா? ஏற்றம். அதுபோல பதமுக்தி நிலையில் இருந்தபடியே கைலாயத்தில் இருந்து முறையாக பரமுக்தி கைலாயத்திலேயே நந்தியம்பெருமான் மூலம் அந்த சிவஞான போதத்தை கேட்டு இறைவன் திருவிழிலே சேர்வார்கள் பதமுக்தியில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான உயிர்களிலே ஒரு நால்வர் மட்டும் பூமியிலே மீண்டும் பிறந்தார்கள் சொன்னா அந்த நால்வர்களுக்கு தகுதி அதிகம். சாமி நம்ம வேலையை இவன்ட்ட கொடுப்போம் நினைச்சிருக்கிறார். அதனால ஏற்றம். பதமுக்தி நிலையில் இருந்து பூமியிலே அவதாரம் செய்த சமயக்குறவர் நால்வருக்கும் ஏற்றம். அப்ப ஆனா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு மன வருத்தம், பெருமானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமேன்னு. அதெல்லாம் அவங்க பாட்டுல இருக்குது. நீக்கி முன்னனை தன்னுடும் நிலாவகை குரம்புயில் புகப் பெய்து அப்படின்னு திருவாசத்துல வருந்தரர். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய் அப்படின்னு சம்பந்தர் வருந்தரார். ஆனா சாமி என்ன சொல்றார், நீ வருந்தினாலும் என் வேலையை செய்கின்றாய், வருந்தாது செய் அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுத்து வேலையை வாங்கிப்பார். அப்படி பதமுக்தி என்பதனால பதமுக்தி எனக்கு வேணாம், பரமுக்தி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்காக இந்த சைவ மார்க்கம் சொல்லல. Beggars are not the choosers. நமக்கு திருவருள் எதை கொடுக்குதோ அதை தான் நம்ம செய்யணும். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் இலர். ஆகவே இது பெருமானுக்கு உடம்பினால் தொண்டு செய்வதனால நமக்கு பதமுக்தி தானே கிடைக்கும் அப்படிங்கிற அற்பமான எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. அன்பின் அடிப்படையில உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் பெருமானுக்கு உடம்பால் தொண்டுபடாது இருக்கக்கூடாதுன்னு பெருமானுடைய எண்ணம் தான் இருக்கணுமே தவிர வீட்டு பேற்றின் மீது ஆசை கூட இருக்கக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட முக்தி நிலைக்கு செல்லுவோம் என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்க வேண்டும். உண்மையான அன்புடைய தொண்டர்கள்லாம் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். சாத்திரம் என்ன சொல்லுதுன்னா, சரியிலே நிட்டை கொண்டவர்கள் சாலோக்கியத்தை பெறுவார்கள், கிரியிலே நிட்டை கொண்டவர்கள் சாமிப்பியத்தை பெறுவார்கள் என்று சாத்திரத்திற்காக சொல்லப்பட்டது. அதற்காக நாம அது நமக்கு வழிகாட்டுதலுக்காக சொல்லப்படல. நம்மை பொறுத்தவரையிலும் பெருமானுக்கு உடம்படுத்தினா பெருமானுக்கு உடம்பினால் தொண்டு செய்ய வேண்டும், பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற பெயர் ஆசை ஏற்படும் பொழுது பெருமானுடைய பூசையை எழுந்தொழித்துக் கொள்ள வேண்டும், பெருமானை பூசிக்க வேண்டும். இவ்வாறு சரியும் கிரியும் செய்யும் பொழுது இந்த மனம் என்ற நாய் நம்மை நான்கு திசைகளிலும் இழுத்துச் செல்கின்றது, அல்லது இந்த மனம் என்ற தேரினை ஐந்து குதிரைகள் வெவ்வேறு திசைகளில் இழுத்துச் செல்கின்றன என்று அறியும் பொழுது அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்காக யோகத்தை பயில வேண்டும். இந்த மூன்றிலும் உரைப்பு ஏற்படும் பொழுது பெருமான் பரமுக்திக்குரிய ஞானத்தை நமக்கு அளிப்பான் என்பதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல சிறப்பாக பார்ப்போம். சரியே கிரியாக இந்த இரண்டை பற்றியும் இந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். நம பார்வதி பதயே சகர மகாதேவா.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: நேர்களே, இன்று சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்கின்ற அற்புதமான இந்த விரத காலத்திலே இன்றைய நிகழ்ச்சியிலே முதலில் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு ஆசிரியர் சின்னையா சிவநேசன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். தொடர்ந்து அவர் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக இங்கே டாக்டர் லம்போதரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று நேயர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான கேள்விகள் சிவராத்திரி பற்றியவாக இருக்கின்றன.
3: அவர்கள் அப்ப செய்யலாம், செய்யும் பொழுது அங்க இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன்ல இருந்தாலும் ஒரு தரம் இருந்தாலும் ஆலய தரிசனம் செய்து முறைப்படி ஆலய தரிசனம் செய்ததை ஊக்குவிக்க வேண்டும். நிச்சயமாக தேவை, இல்லாவிட்டா குளிக்க போய் சேறு பூசுற
4: மாதிரி.
3: கனி இருப்ப காய் கலந்த பாட்டு என்று சொல்லி ஒரு குறை இருக்கின்றது. இன்சொல்லுக்கு அவர் சொல்லுவார் வள்ளுவர். அதே மாதிரி கோயில்கள் திருக்கோயில்கள் விதிப்படி சாபிக்கப்பட்டு சிவாச்சாரிகள் விதிப்படி பூஜை செய்து கொண்டிருக்க அந்த தரிசனம் அந்த புண்ணியம் இல்லாமல் நாங்கள் சவர்களே அடைந்து கொண்டு பாடுவதிலேயோ கூடுவதிலேயோ பயன் குறைவு. கோயில் இல்லாத இடத்துக்கு ஓகே.
4: இப்ப இன்றைக்கு வந்து நான் இதை குறிப்பா சொல்றதா நேயர்கள் பிள்ளையா விளங்க கூடாது. வழக்கமாக இந்த நாட்கள்ல
3: முழு நேர பஜனைகள் உண்மை இருக்கிறது, ஆனா ரொட்டேஷன் வந்திருக்க வேண்டும். அதாவது வந்து ஒரு தரம் என்றாலும் சிவா வழிபாடு ஆலய வழிபாடு செய்திருக்க வேண்டும். சத்யசாய் பாபா சென்று தரிசிக்காத போன்று புண்ணிய வளங்கள் எல்லாத்துக்கும் போயிருக்கின்றார். ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கின்றார், கன்னியாகுமரிக்கு போயிருக்கின்றார், காசி விஸ்வநாதரையே போய் தரிசித்திருக்கின்றார். அப்ப அந்த தன்மை இருக்கின்றது. காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே போய் அந்த லிங்கத்துக்கு முன்பக்கம் பின்பக்கம் என்று தெரியாது, விதிமுறைகள் கொஞ்சம் மறந்து விட்டது. முகலாய ஆட்சி எல்லாம் மாறப்பட்டது. அப்ப அந்த லிங்கத்துக்கு இந்த பக்கமாகத்தான், முன் பக்கம் இதனம் பூனாகத்தான் ஆக்கள் வந்து வழிபட வேண்டும் சொன்னது சாய்பாபா.
4: அதன் பிறகுதான் அவர்கள்
3: இன்றைக்கு அது எனக்கும் தெரியாது எந்த பக்கம். நான் அந்த நேரம் அவர் அணிகலனை எடுத்து கொடுத்து அந்த பக்கம் எடுக்கக்கூடியதாக அணிவித்திருக்கிறார். அதே மாதிரியாக லிங்கத்துக்கு சொட்டுகின்ற அபிஷேக நீர் இருக்கிறதானே அது இன்றும் பெறக்கூடிய அபிஷேக நீர் வரக்கூடியதாக ஒன்று போட்டார். அதுக்கென்று அந்த அபிஷேகம் எடுத்துக் கொடுக்கின்ற குடும்பம் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு அது குந்தகமாக இருக்கப்படாமல் அதை நிப்பாட்டிட்டார். அப்படி அந்த
4: ஒரு குடும்பமே அதுக்கென்று
3: அவர்களுடைய வேலை தந்தையில் இருந்து தண்ணி கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த சொட்டுகின்ற நிரப்புறது.
4: நான் சென்றவனை பார்த்தேன், அதுல போய் டாக்டர் நான் கவனித்தேன். அந்த ஆலயத்துல ஒரு நின்று ஒரு ரெண்டு நிமிடமும் ஒரு நிமிடம் கூட நிக்க முடியாத அளவுக்கு பக்தர்கள் வந்து
3: வந்து கொண்டே இருக்கிறார். அதுல காசி லிங்கத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் கட்டுப்பாடு குறைவு. நீங்கள் உங்கள் கையினாலேயே தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாம். நீங்கள் போகின்ற நாட்களை பொறுத்தது, புண்ணிய நாட்கள் மற்ற நாட்களில் போகின்ற பொழுது அது வந்து கூடுதலான நாட்கள் வைப்பார்கள். அதான் கோயில்களிலே எல்லாம் லிங்கத்துக்கு சில பேர் தாங்களாக அபிஷேகம் செய்கின்ற வழிபாடு செய்கின்ற மரபு இருக்கின்றது இல்லையா, அது உண்மையிலே ஆகம மரபு அல்ல. ஆனாலும் கோயிலே எல்லா கோயிலும் காசி லிங்கம் என்று ஸ்தாபித்திருப்பார்கள். இந்த காசி லிங்கத்துக்கு மட்டும் அந்த நாங்கள் எங்கள் கையாலேயே அந்த அபிஷேகம் செய்வதோ பூஜை செய்வதோ அனுமதிக்கப்படலாம். அதுதான் அங்க இருக்கு. ஆனா மூலஸ்தான லிங்கத்துக்கு நாங்கள் கைதொட்டு, அதாவது முப்போதும் பிரிமேனி தூண்டுவார் கடியேன் என்பது சிவாச்சாரியர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. அந்தனர்களிலேயே சிவாச்சாரிய பெருமக்களுக்கு அந்த ஐந்து கோத்திரங்களிலே வந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கு மட்டும்தான் அது உண்டு. அகஸ்தியர் காசியவர் அந்த ஐந்து மரபு இருக்கின்றது. அந்த ஐந்து மரபிலே வந்த அவர்களுக்கு தான் இருக்கின்றது. அவர் கேட்டிருந்தார் இந்த குலம் என்றால் என்ன, கோத்திரம் என்றால் என்ன ஒரு கேள்வி என்று வந்திருந்தது. குலம் வந்து பிறப்பினாலே வருவது, இவருடைய குலத்திலே பிறந்தது, அவருடைய குலத்திலே பிறந்தது. ரகு குல திலகா ராமா இந்த ரகுவம்சத்திலே வருவார். அவருடைய சரித்திரத்தை காளிதாசன் பாடியிருக்கிறார், அதுக்கு பேர் ரகுவம்சம். ரகுவினர்கள் வந்தது பரத வம்சத்திலே வந்தவர் தான் பாண்டவர்கள் எல்லாரும் அப்படி இருக்கின்றது. அதே மாதிரியாக ராவணன் சொல்லியிருந்தார், நீ புலஸ்தியனுடைய பேரன், புலஸ்திய வம்சத்திலே வந்தவன், புலஸ்தியன் என்பது ஒரு பிராமணர் அபுணிவர் இப்படி வந்தது. இப்படி ஐந்து ரிஷிகளுடைய கோத்திரத்திலே வந்தவர்கள்லாம் சிவாச்சாரியார்கள், அவர்கள் மட்டும்தான். அப்ப அந்த குலம் என்பது வேறு, அது பரம்பரையாக. கோத்திரம் என்பது உபதேச வழிவாரது. குலம் என்பது பிறப்பாளவார், அதே கருது ஜீன்ஸ். கோத்திரம் என்பது உபதேச வழிவாரது. அந்த உபதேச வழியில ஐந்து உபதேச மரபுகளிலே வருகிறவர்கள் தான் சிவாச்சாரிய.
4: அவர்களுக்கு அந்த உபதேசம் கிடைச்சிருக்க
3: அந்த மரபிலே வர வேண்டும், அந்த மரபிலே வர வேண்டும். அதான் அங்கே இருக்கிறது. அதான் சொல்லுவார்கள், அதிலேயும் வந்து அந்த நாளிலேயும் வந்து சொல்லிவிட்டு கேட்டால் எப்பவும் ஒரே ஐடியாலஜிக்கே இருந்து கொண்டிருந்தால் அந்த ஐடியா வளர்ச்சி விடாது, செயல்படாது. அதான் அந்த காட்சி ஒரு கோத்திரத்திலே திருமணம் செய்யப்படாது. ஒரே குரு பரம்பரை அந்த கோத்திரத்துக்குள்ள நீங்க திருமணம் செய்யப்படாது. ஏனென்றால் மரபுகள் கலக்க வேணும், வலமுறைகள் கலக்க வேணும், புதிய சிந்தனைகள் புறக்க வேணும். அதுக்குதான் கோத்திரங்கள்ல ஒரே கோத்திரத்துல கல்யாணம் செய்யப்படாது.
4: அது பொதுவாக இந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கல்யாணம் பொருத்தம் பார்க்கிறவர்கள் கூட அதை சொல்லுகிறார்கள். நீங்கள் கோத்திரம் மாறி செய்யறது நல்லது.
3: கோத்திரம் ஒரு கோத்திரத்துக்கு திருமணம் செய்யப்படாது என்பது விதி. விதி அது உண்டு. அப்ப இந்த நிலையிலே இந்த பூஜை செய்பவர்கள் என்ன செய்வாங்க, பூஜைக்கு அதிகாரம் இல்லாத மற்ற இந்த சிவபுராண பாராயணம் பஞ்சாட்சர நாம ஜபம் மந்திரம் அடுத்தவர்கள் மந்திரஜபம் செய்ய வேணும். அனுஷ்டானம் கனவு பூஜைச்சு எடுத்திருப்பார்கள், அனுஷ்டானம் செய்யாவிட்டிருப்பினும் இன்றைக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும், அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அதற்குரிய நித்திய அனுஷ்டான விதி எங்களுடைய திணையத்தளத்திலும் இருக்கின்றது. சந்தியா காலம் மாறி இருக்கின்றது. அதே மாதிரி அந்த புஸ்தகம் எங்களிடம் இருக்கின்றது. இன்னைக்கு மாலையிலே கூட நம்முடைய வகுப்புகளுக்கு வருகின்ற மாணவர்கள் மற்ற பெரியவர்கள் சமய ரூட்சியை எடுத்தவர்கள் இன்றைக்கு அனுஷ்டானம் செய்துதான் அவர்கள் அந்த இதை தொடங்குவார்கள். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு பிரதோஷமும் கூட, பிரதோஷ காலத்திலேயும் ஆலய வழிபாடு முக்கியம். பிரதோஷ காலத்திலே செய்யப்படாத காரியங்கள்ல கணக்கே இருக்குது. அதுல ஒன்று சாத்திரம் படித்தல், அதாவது இந்த மீன்களை படித்தல். ஏனென்று ஆலய வழிபாடு இருக்கிறது. அப்ப அந்த ஆலய வழிபாட்டுக்கு குந்தகம் வரப்படாத காத்தனை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு பிரதோஷம் இருக்கின்றது, சிவராத்திரி இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு ஒரு சிறந்த நாள் திருவோண நட்சத்திரம். அப்ப உறவனுக்கு சிவனுக்குரிய ரெண்டே ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று ஓணம் மற்றது ஆதிரை. இந்த நட்சத்திரங்கள்ல ஆதிரை நட்சத்திரமும் ஓண நட்சத்திரமும் தான் சிவனுக்குரியது. இந்த 21 நட்சத்திரங்களிலே இந்த 2 நட்சத்திரங்களுக்கு தான் திரு என்கின்ற அடைமொழி, ப்ரீஃபிக்ஸ் திரு என்ற மொழி. திரு திருப்பரணி திரு கார்த்திகைகள்லாம் சொல்லுவதில்லை. இந்த ரெண்டுக்கும் தான் அந்த அடைமொழி இருக்கின்றது.
4: உண்மையில ஒரு சிறப்பு
3: அவனுடைய மிகவும் புண்ணியமான நாள். அதுல மிகவும் சிறப்பான விஷயம் கனடாவில நாளைக்கு ஃபேமிலி டே. இப்ப இன்றைக்கு விஜிலாக இருந்தால் நாளைக்கு வேலையை பாதிக்கும், பள்ளிக்கூடத்தை பாதிக்கும் என்று பயப்பட தேவையில்லை. அதில் உறவன் உங்களுக்கு என்று வந்திருக்கிறார். அடுத்ததாக வந்து யோசிக்க வேண்டும் பலரும். நாங்கள் பிள்ளைகள்ல நாங்கள் படிப்பதற்காக இத்தனை திருமணம் எடுத்திருக்கிறோம். வேலைக்காக 12 மணிக்கு வேண்டாம், 12 மணிக்கு போவோம், 2 மணிக்கு வேண்டாம், 2 மணி கிளம்பி போகின்றோம். இரவு முழுக்க முடித்திருந்து வேலை செய்யணும். வேலைக்காக, படிப்புக்காக, பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக என்று தூக்கத்தை எத்தனை வரை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். இந்த ஒரு நாள் மகாசிவராத்திரி இதை கண்டு இந்த தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும். இயலாதவர்கள் அந்த லிங்கோத்தவ காலம் வரையிலும் ஆகுது. லிங்கோத்தவ காலம் ரொம்ப தமிழ்நாடு அவாறு வதக்கினாவது நிறுத்திருந்து சிவாலய வழிபாடு ஒன்றை கூடுதல் என்றாலும் செய்து பஞ்சாட்சரத்தை சொல்லி சிவபுராணத்தை சொல்லி வழிபட வேண்டும். போதுமானவர்கள் பூபலம் அவர்கள் வைத்து வழிபடலாம்.
4: இல்ல டாக்டர், ஒரு கேள்வி நான் யோசிக்கிறேன் என்றால், இப்ப இதுவரைக்கும் நாங்கள் உரிய வரைக்கும் முழித்து விட்டு பிறகு அவர்கள் நித்திர கொள்கிறார்கள், அதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள.
3: அது அப்படி என்பதல்ல, அதாவது ஒவ்வொருவருடைய இதை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதிலே உபவாசம் உத்தமம், அதாவது உணவு இல்லாமல் இருப்பது. பாலேனும் நீரேனும் என்பது மத்தினம். இது ஆரோக்கியம் சொல்வது, பால் நீர் கொடுக்குவது மத்தினம். பழம் என்பது அதமம், பழம் சாப்பிடலாம், அது இயலாதவர்கள். தோசை முதலிய பணிகாரம் என்பது அதமா அதமம், அதை கூடாது என்று சொல்லவில்லை. இயலாதவர்கள் மரியாதை சாப்பிடலாம் இவ்வளவுதான் அவர் சொன்னது. ஆனால் யுவர் சுவாமிகளுடைய வரலாற்றில பார்த்து வந்தால், அவர்கள் முந்தைய ஒரு தோட்டம் அரியாலையில் ஒரு தோட்டத்தில் கூடுவார்கள் சிவராத்திரி சுதந்திரத்துக்கு முந்தின காலத்திலே. அங்கேயெல்லாம் மன் என்ன செய்வார் என்று கேட்டு, அப்ப அவர் வருவார் சுவாமிகள். அங்கே வருகின்ற காலத்திலே நண்பகல்ல சாப்பாடு கொடுப்பினும், அதாவது உபவாசம் இல்லாதாக்கள் ஒரு நேர சாப்பாடு சாப்பிடுறாக்கள் மத்தியானம் சாப்பிடலாம். அந்த விதிமுறை இருக்கு. நேரம் முதலாக சொல்லி போட்டார், உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். அதுகொண்டு அப்ப இதுல வந்து சிவராத்திரி திராத்திலே ராத்திரி 14 நாளிகைக்கு மேல் ஒரு முகூர்த்தம் லிங்கோத்தவ காலம் நான் சொன்ன வந்தது இல்லையா. அப்ப 6 மணி மணி தெரியாத போடுறதுக்கு 12 கால மணி உண்டு போடையில. சூரிய அஸ்தமனத்தில் தான் இரவு தொடங்குது. சூரிய அஸ்தமனத்தில இருந்து 14 நாளிகைக்கு மேல ஒரு முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் வந்து 2 நாளிகை. அப்ப 14 இருந்து 16 நாளிகை. அப்ப 24 நிமிஷம் 48 நிமிஷம் வரையில் லிங்கோத்தவ காலம். அப்ப சிவராத்திரி தினத்திலே ராத்திரி 14 நாளிகைக்கு மேலே ஒரு முகூர்த்தம் லிங்கோத்தவ காலம். நான் அடுத்த சொல்றேன், நீங்க கேட்டீங்களே நித்திரை எல்லாரும் சொல்ல வேணுமாண்டு சாப்பாட்டுன்னு சொல்லி போட்டேன். 4 காலமும் நித்திரை ஒழிக்க இயலாதவர் லிங்கோத்தவ காலம் நீங்கும் வரைவாயினும் நித்திரை ஒழித்தல் வேண்டும். பாத்தீங்களா, ஆர்வம் எப்படி பிளெக்சிபிலிட்டி பாத்தீங்களா, உணவுக்கும் பிளெக்சிபிலிட்டி இருக்கு, விஜில் நித்திரையின்மைக்கும் பிளெக்சிபிலிட்டி இருக்குது. ஆகவே லிங்கோத்தவ காலம் நீங்கும் வரையிலமாக நித்திரை அளிக்க வேண்டும். இக்காலத்திலே சிவ தரிசனம் செய்வது உத்தமோ உத்தம புண்ணியம். புண்ணியங்கள்ல 3 வகை உண்டு. சிவராத்திரி விளக்கம் சொன்னால் சிவராத்திரிக்கு பல விளக்கங்கள் உண்டு. அடுத்ததாக வருவோம் சிவராத்திரியுடைய விளக்கம் என்ன உண்டு. சிவராத்திரிய விளக்கத்திலே வந்து பல விளக்கங்கள் அடிமனிதேடிய வரலாறு இருக்கின்றது. பிரம்மா விஷ்ணு இருவரும் ஜோதியாக தோன்றிய அந்த உரையினுடைய அடிமுடியை தேடுகின்றார்கள். பிரம்மையார் சரஸ்வதியை பத்தினியாக கொண்டவன், கலை தெய்வத்தை பத்தினியாக கொண்டவன். ஆகவே இவ்வளவு அறிவை நாங்கள் உடைமை பொருளாக கொண்டிருந்தாலும் இந்த அறிவால, ஆராய்ச்சியால, தர்க்கத்தால, வாதத்தால இறையை அறிய முடியாது. You never reach the God or know the God, experience the God by your intellectual capacities and analysis. அது வராது. அதான் சாத்திரத்தை ஓதிரற்கு சத்குருவின் பண்பசன மாத்திரைக்கே வாய்க்கு நலம் வந்துருவோம். இவ்வளவு சாஸ்திரங்கள் நூல்களை படித்தாலும் ஒரு சத்குரு வந்து ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் சொன்னா அது போல வேற வருமோ? ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தீந்துடுவோம். கடல் தண்ணி குடிச்சா தாகம் போயிருவா? அப்ப இவ்வளவு சுபஞான போதும், இவ்வளவு சித்தி சுபஞான சித்தியர், இவ்வளவு சௌமியாவோட வந்து கட்டி கட்டி படிச்சு இவ்வளவு வாரணிகள்ல சொல்லி சொல்லி சொன்னாலும் இந்த ஞானம் வராது. ஒரு குருவுடைய ஒரு வார்த்தைக்குனால வேற ஞானம் படிப்பால வராது. அதுதான் பிரம்மா முடிவேறி அறிய முடியாத விஷயம். விஷ்ணுயார் லக்ஷ்மிபதி, லட்சுமி என்றால் செல்வம், சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான லட்சுமி, அந்த லட்சுமியை தன்னிடத்தில் கொண்டவன். எங்களுக்கு ஐஸ்வர்யம் என்றால் கணக்கிற செல்வம் மட்டும் உண்டு, அஷ்ட ஐஸ்வர்யம் எட்டு. வீரம், வீரம் இருக்க வேண்டும். விஜயம், புகழ் இருக்க வேண்டும். சந்தானம், பிள்ளைகள் இருக்க வேண்டும். தானியம், தானியம் என்றால் உணவுப் பொருள் அனுபவிக்கும் அந்த உணவு திறமை இருக்க வேண்டும். தனம், தனம் என்றால் இது இருக்க வேண்டும். கஜம் என்றால் மிருகங்கள், கட்டில் அந்த அதுகள் இருக்க வேண்டும். அப்படி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன. இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள், அதாவது உங்களுடைய நல்ல பிள்ளைகளாலேயோ, நல்ல புகழாலேயோ, படிப்பாலேயோ, பதவியாலேயோ, வீரத்தாலேயோ, பராக்கிரமத்தாலேயோ நாங்கள் எங்களுடைய புண்ணிய செயல்கள். Some people say service is the goal. Service is a tool, not the goal. Service is the tool, not the goal. சேவை செய்வது ஒரு ஒரு கருவி, இறை அடைவதற்கு, உறவாளியில போவதற்கு, சித்த சுட்டிக்கு உதவும். ஆனால் அதுதான் கடவுள் என்றல்ல, அது பாடு என்றல்ல. அவை என்ன நீங்கள் உங்களுடைய செல்வத்தை வைத்து, இந்த செல்வங்களை வைத்து செய்தாலும் யூ நெவர் ரீச் த கோட். அதுதான் விஷ்ணு போட முடியாதான. இதுலயும் வந்து இந்த அறிவுள்ளவர்கள் தான் குடக்கவாதம் பேசுவார்கள். அதான் இந்த பிரம்மா வந்து முடிய கண்டு நின்று பேசினான் இல்லையா? அதான் சொல்லுவாங்க, மன மாலவியா நான் முகனும் காணாமலகினை, மா கூட தோல்வியா அறியாத மலை காணா, நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும், நாம் அறிவோம். உரை இப்படித்தான் இருக்கின்றது, சமயம் இப்படித்தான் சொல்லுகின்றது, இன்றைய புஸ்தகம் இப்படித்தான் சொல்லுகின்றது, இன்றைய சபை இப்படித்தான் சொல்லுகின்றது, இப்படி வருவது, அவர் இப்படி வருவார் என்று பல பேர் நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அவன் மாலவியா நான்முகனின் காணா மலையினை, திருமாலன் நான்முகனின் காணாத அந்த மலை இறைவனை நாம் போல் அறிவோம், எங்களுக்கு தெரியும், அவர் இப்படித்தான் இருப்பார், அவர் இப்படித்தான் கும்பிட வேண்டும், அவர் இப்படித்தான் பார்க்கலாம் என்று எல்லாம் குதிர்கம்பு நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பொக்கம் என்றால் பரு பொய், பச்சை பொய், பொய்யர்கள் பொக்கங்களே பேசும். இப்படி சொல்லுவார்கள் இந்த பொக்கங்களை, நல்லா சொல்லுவார்கள், சபகூட்டி இனிக்க இனிக்க சொல்லுவார்கள். அவங்க டிஸ்கோர்ஸ் கேட்க நல்ல இனிமையா இருக்கும். கனவே உடுத்து படுத்து போய் இருந்து கேட்கணும், ஆஹா என்ன அருமையாக சொல்லுகின்றார், என்ன அருமையாக இதுக்கு வியாக்கியானம் செய்கின்றார், என்ன அருமையா கீதை சொல்லுகின்றார், என்ன அருமையா தியானம் சொல்லி தருகின்றார், என்ன அருமையா யோகம் செய்கின்றார் என்றால், பாலூறு தேங்காய் படிவி, பாலும் தீனும் ஊர்ற வாயாலதான் சொல்லுகிறேன். அப்ப இனிமையாக சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாரும் போய் சேருவார்கள். ஆனால் ஞானம் கிடையாது. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கிற குருவினை கொல்ல மாட்டார்கள், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடன் குருடன் குருட்டாட்டம் ஆடி குருடன் குருடன் குழு விடுவார். அப்ப உண்மையான ஞானத்தினுடைய பாதை வித்தியாசமானது. அப்ப இந்த லிங்கோத்தவ காலத்தில் இதனது ஒரு தத்துவம், அது ஒரு தத்துவம். இரண்டாவது தத்துவம் சொல்லுவார்கள், அமை உமையம்மையாரே இறைவனை வழிபட்டது சிவராத்திரியில், சக்தியும் சிவனை வழிபடும் காலம், சக்தி சிவனை வழிபடுகின்ற பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுவார், கந்தபுராணத்தில் வருகிறது, உமையம்மையார் என்னுடைய கண்ணை பொத்தினால் உலகம் முழுவதும் இருந்தது சகல காரியங்களும் தம்பித்தன. அதற்கு பிராயச்சித்தமாக அவர் ஒரு இரவு முழுக்க பூஜை செய்தார், அது சிவராத்திரி நாள். அது உண்டு. அண்ணாமலையிலே இப்படி லிங்கம் தோன்றியனால், ஜோதியாக தோன்றியனால் சிவராத்திரி. இன்றைக்கும் திருவண்ணாமலை இந்தியாவில் இருக்கின்றது. பல பேர் கேட்பார்கள் இது என்ன கதையா என்று. திருவண்ணாமலை செட்டில் டவுன் வொல்கானோ, ஒரு எரிமலை, அந்த காலத்து எரிமலை, இப்ப செட்டில் டவுன் பண்ணி இருக்குது. பல எரிமலை ஆக்டிவிட்டி சோ மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முந்தி, ஆகவே அது அழலாக வந்தது உண்மை. தி ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ் பூமியில. அப்ப அழகாக வரவில்லை என்று சொல்ல முடியாது. அது ரெண்டு. அடுத்ததாக சொல்லுவார்கள் இதுல வந்து இந்த புண்ணியங்கள், அவர் சொல்றாருன்னா இந்த காலத்திலே சிவ தரிசனம் செய்வது உத்தமோத்தம புண்ணியம். உத்தமோத்தம புண்ணியம் என்றால் இந்த சிவ புண்ணியங்கள் என்று இருக்கின்றன, உலக புண்ணியங்கள் இருக்கின்றன. நாங்கள் ரோட்ல போகிற பொழுது டிராபிக் ரூல்ஸ் பார்த்து விட வேணும், பார்க்கிங் ரூல்ஸ பார்த்து தான் நாங்கள் இந்த வெஹிக்கிள்ஸ பார்க் பண்ண வேணும். அதே மாதிரியாக அது ஒரு வகையான புண்ணியம். அது சொல்வார்கள் இந்த ஊர்லி பர்மா, உலக புண்ணியங்கள். அடுத்த வகையான பர்மம் இருக்கின்றது வேதிக் பர்மா. வேதிக் பர்மான்னு சொன்னா வேதம் விதித்தபடி செய்கின்றது. பெற்றோரை பேண வேண்டும், பிள்ளைகளை சரியான விதத்திலே வளர்க்க வேண்டும், கணவன் மனைவியை பராமரிக்க வேண்டும், மனைவி கணவனை பாதுகாக்க வேண்டும், குரு சிஷ்யர்கள் இந்த இரவுகளை சொல்வது வேதிக் பர்மா. இந்த உலக தர்மங்களோ இந்த வேதிக் தர்மங்களோ உங்களுக்கு ஆன்ம விடுதலையை தரா. இதை மேல உலக தர்மம் வந்து உலகத்திலே சுமூகமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் சமூகம் இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் உதவும். எனவே சொல்லுவார்கள் சமூகம் என்னத்துக்கு என்று கேட்டால் ஒரு சமூகம் ஒழுங்கா இயங்குறதுக்கு. ஆனா அது அல்ல, அது சமயத்தின் பேசிக் உலக தர்மத்துக்கு தான். அது அதுக்கு மேல வேதிக் தர்மா இருக்குது. வேதிக் தர்மா என்றால் தன்னை மையமாக கொள்ளாமல் மற்றவர்களை முன்னிலையில் வைத்து செயற்படுகின்ற தர்மம் வேதிக் தர்மம். குரு சிஷ்யன், தந்தை பிள்ளைகள், தாய் பிள்ளைகள், கணவன் மனைவி எங்கேயும் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னை அடுத்த நிலையிலே வைத்துக் கும்பிடுவது, அது வேத புண்ணியங்கள், வேதிக் தர்மா. மூன்றாவது தர்மா இருக்கிறது இதுதான் இறை தர்மா, சிவதர்மா, சிவபுண்ணியம். அங்கே இறைவனுக்கு முன்னிலை முதலிது, மற்றவர்களுக்கு இரண்டாவது இடம், தனக்கு கடைசி இடம். சத்யசாய்பாபாவுடைய கடைசி ஆண்ட காலத்திலே பல நாடுகளிலிருந்து மாணவர்கள் பல பேர் போனார்கள். இப்ப கனடாவிலிருந்து போயிருந்தார்கள். அவருக்கு ஒரு டென் கோட்ஸ் வந்து அவர்கள் நாங்கள் இதை ஒழுகுவோம் என்று சொல்லி கையெழுத்து வைத்து அவருக்கு கொடுத்தார்கள். சத்யசாய்பாபாவுடைய கடைசி ஆண்டிலே மிகவும் பெருமைக்குரிய விஷயம் மாணவர்கள். அதிலே ஒரு கட்டளை என்னென்று கேட்டால், நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைக்கு முதலிடத்தையும் மற்றவர்களுக்கு இரண்டாவது இடத்தையும் எனக்கு கடைசி இடத்தையும் கொடுப்பேன். அதுதான் இந்த உலக தர்மம், வைதீக தர்மம், மற்றது சிவதர்மம். ஆகவே இந்த சிவபுண்ணியம் என்பது இந்த சிவதர்மத்தை பொறுத்தது. இந்த சிவதர்மத்தில்தான் இந்த சிவபுண்ணியம் நடக்கின்றது. ஆகவே இந்த சிவராத்திரியிலே சிவ தரிசனம் செய்வது சிவபுண்ணியம். இது பேர் கேட்டகரிய தர்மம். அப்ப சிவராத்திரிக்கு அடுத்த விளக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கதை இருக்கின்றது. யார் விவேகநாதன் வேட்டைக்கு சென்றான். அன்று இரவு அவனுக்கு அகப்படவில்லை என்றும் அவனுடைய நீர்மலை அருகில் ஒரு பீங்க மரத்திலே ஏறி அமர்ந்து கொண்டான். தாகத்துக்கு பருவதற்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். இந்த தண்ணீர் குடிப்பதற்கு விலங்குகள் நான் இரவிலே வந்தால் அதை அந்த இது அன்றைக்கு விடுத்தலாம் என்ற நோக்கத்திலேயே அவன் அங்கே இருக்கிறான். அவனுக்கு சிவனும் தெரியாது, ஜோதிஷமும் தெரியாது. அவனுக்கு தெரியும் வயிற்று பூசி பசி. அதில் ஏறி இருந்தபோது அவன் தூக்கம் பெறாமல் இருப்பதற்காக இந்த வீங்க நிலைகளை பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்கிறான். இடக்கில அந்த தண்ணீரும் சிந்துப்பட்டு கீழே விழுகின்றது. இந்த வீங்க நிலையும் தண்ணீரும் அங்கே கீழே மரத்தங்களில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு விழுகின்றது. அது அவனுக்கு சிவ பூஜையாகின்றது, சிவ பூஜையாகின்றது. அந்த காலையிலே அவன் சிவகதி வைப்பான் என்று சிவருகிறது. சிவராத்திரி புராணத்திலே இருக்கின்றது. சிவராத்திரி புராணத்தை தமிழிலே அருமையாக பாடியிருக்கின்றார் சுன்னாகம் ஸ்ரீ வரதராஜ பண்டிதர். நூல்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் எடுத்து அதை ஓத வேண்டும், தாவிக்க வேண்டும். இது வழக்கொழிந்து போகின்ற ஒரு நூல். இந்தியாவிலே இது பெரிய பெருமையாக வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சிவராத்திரி புராணம் சுன்னாகம் வரதராஜ பண்டிதர் எழுதினது. அதே மாதிரியாக பிள்ளையார் கதையையும் கூட அவர் அருமையாக எழுதியிருக்கின்றார். அதெல்லாம் பிள்ளையார் கதை காலத்திலே பாராயணம் பண்ணக்கூடிய ஒன்று. இதுவே இந்த வரலாறு வருகின்றது. இந்த வரலாறு என்னன்னா சிவ புண்ணியத்துக்குரிய முக்கியத்துவம். மூன்று வகையான த்ரீ லெவல் ஆஃப் தர்மாவில சிவ புண்ணியம் மேலானது. அந்த வேதனைக்கு சிவனுடைய சிந்தனையும் இல்லை, இதுவும் இல்லை. அவன் பூமியை யோசிக்கவும் இல்லை. அவன் செய்வதே சிவபுண்ணியமாகுது. ஏனென்றால் அவன் சிவனுக்கு செய்கின்றான். அது எப்படி சிவபுண்ணியமாகுது என்று சொல்வார்கள், ரெண்டு இன்டென்ஷனலா செய்கிறது, மற்றது அன்இன்டென்ஷனாக செய்கிறது. இவன் அன்இன்டென்ஷனாக செய்தான், அதுக்கு பூர்வமான சிவபுண்ணியம் என்று சொல்வார்கள். He was not intended, but he did that in the same day. அவ்வளவு மகிமையான நாள் இன்றைக்கு அபித்து பூர்வமாக செய்கின்ற அன்இன்டென்ஷனல் சிவபுண்ணியத்துக்கு அவ்வளவு பலன் என்றால் இன்டென்ஷனாக செய்தால் அவ்வளவு இருக்கும். அதுதான் சிவபுண்ணியத்தின் முக்கியத்துவம். சிவராத்திரியின் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இவன் சொன்னோம், போனவரை சொன்னோம். இது மனோநாசம், மனோனி கிரகத்துக்குரிய நாள். ஏனென்றால் சந்திரன் வந்து ஜாதகத்திலே மனத்தை குறிக்கும், வளர்ந்து தேர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனத்தை நாசம் பண்ணுகின்ற, மனோ நிகிரகம் பண்ணுகின்ற தியானங்கள் தேய்பிரை காலத்திலே 14 பதினைந்தாம் பதினைந்தாம் நாட்களும் நடக்க வேண்டும். பதினைந்தாம் நாள் தான் பிரதோஷம் வரும், திரியோதசி. பதினாலாம் நாள் சவித்த சிவசிவராத்திரி வருகிறது. அந்த நாட்களில் செய்கின்ற தியானம் ஜபம் வந்து என்னுடைய மனோ நிகிரகம் மனோநாசத்துக்குதவி என்னுடைய ஆத்ம நிலையிலே அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இது சிவராத்திரிக்குரிய அடுத்த விளக்கம். இப்ப நான்கு விதமான தத்துவ விளக்கங்களை சொல்லி இருக்கின்றோம். இதுவே பாரதிநாளுடைய வசனத்திலேயே நின்று நிற்கின்றோம். சொன்னார், இக்காலத்திலே சிவ தரிசனம் செய்வது உத்தம உத்தம புண்ணியம். உத்தம உத்தம என்றால் மிகவும் சிறப்பான புண்ணியம். இச்சிவராத்திரி உறவம் சைவ சமயம் யாரராயினும் ஆவசியகம் அனுஷ்டிக்கத்தக்கது என்றால் நிச்சயமாக இந்த சிவராத்திரி உறவத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது முதலாம் விரதம் என்றால் என்ன என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விரதத்தினுடைய வழிமுறை என்ன, விதிமுறை என்ன, எங்கே இந்த விதிமுறை இருக்கின்றன, இத்தனை வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றன, இவற்றை அனுஷ்டிக்கின்ற முறைகள் என்ன, இவனுடைய தத்துவ விளக்கங்கள், அதாவது மனோநாசம், மற்றது ஒரு கல்வியாலும் செல்வத்தாலும் அடைய முடியாத தன்மை, மற்றது சிவபுண்ணியங்களுடைய சிறப்பு, இந்த மூன்று வகையான வைதி உலக தர்மம் வேத தர்மம் மற்றது சிவ தர்மத்திலே சிவபுண்ணியங்களுடைய சிறப்பு, அதுவும் என்னுடைய அன்னிந்தனா செய்கிறார்கள் வர சிறப்பு, இந்த காலத்தில் செய்கின்ற நித்தியமணி செய்கின்ற மந்திர ஜபம் நாம ஜபம் சோத்திரம் பஜனை அவைக்குரிய பலன்கள், இந்த காலத்திலே ஆலய வழிபாடு மிகவும் முக்கியம், மறக்கக்கூடாது. ஆலய வழிபாடு மிகவும் முக்கியம். அமைப்புகள் சங்கங்களுடைய பஜனைகள் கூட்டங்கள் அதுகள்ல ஆலய வழிபாட்டை அது அனுசரித்து அதுக்கு இடையில போய் உட்கார்ந்தாலும் ஆலய தரிசனம் செய்து விட்டு வரக்கூடிய அளவிலே அவைகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் இந்த சிவராத்திரிக்குரிய வழிபாட்டு முறைகள். இதிலே அன்பர்கள் யாராவது ஏதாவது கேள்விகள் வினாக்கள் இருந்தால் வந்து கலந்து கொள்ளலாம்.
4: நேரில் வந்து வந்து போனாலும் நான் உங்களை இடைநிறுத்த விடும்ப இல்லை. அதனால் நேரில் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு வரலாம். இப்போது உங்களுக்காக அந்த நேரம் ஒதுக்கப்படுகிறது. இப்ப இங்கே ஒரு நேர் வந்து டாக்டர் கேப்பாங்க அவரே. வணக்கம்.
5: வணக்கம் இருவருக்கும்.
3: வணக்கம்.
6: வணக்கம்
5: டாக்டர். எனக்கு ஒரு கேள்வி, இப்ப சிவராத்திரிக்கு இந்த இரவைக்கு முழித்திருந்தால் நாளைக்கு பகல் நித்திர கொள்ளலாமா? சில நாளைக்கு ஓய்வெடுத்து அடுத்த நாள் பகல் முழுக்க நித்திர கொள்ளுகிறார்கள், அது சரியா? அல்லது அடுத்த நாள் இரவுக்கு தான் நித்திர கொள்ள வேண்டுமா?
3: அடுத்த நாள் இரவு நித்திரை கொள்வதுதான் சிறப்பு உத்தமம். இங்கே சொன்னோம் சிவராத்திரியிலேயே நித்திரை ஒழிக்க வருகிறார்கள். அந்த லிங்கோத்துவ காலம் முடிந்த பிறகு இன்றைக்கு நித்திரை கொள்ளலாம். சரி, கால வரைக்கும் முடித்தவர்கள் அடுத்த நாள் இரவு நித்திரை கொள்ளவும் உத்தமம் உத்தமம். அதுல இன்னொரு விடுதலை இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு போலாம் தெரியும், இரவுலதான் நித்திரை கொள்ள தெரியும். எங்களுடைய பாரம்பரிய மரபிலே மத்தியானத்துக்கு பிறகு ஒரு தூக்கம் இருக்கிறது, பகல் தூக்கம். இப்ப மறந்து போன ஒன்று எல்லாருக்கும் கிடையாது. ஆலயங்களில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது எந்த ஆலயத்துக்கு போனாலும் மத்தியான பூஜைக்கு பிறகு நாலு மணி வரைக்கும் ஆலயம் நடைபெறாது. ஒரு காலம் இந்தியாவில் சைவ திருமணங்களுக்கு போனாலும் அந்த பன்னெண்டு மத்தியான முன்போறது பின்னர் நாலு மணி வரைக்கும் அவருடைய ஓய்வு காலம் அந்த இது இருக்கிறது. ஆகவே இரவு வரைக்கும் முடிக்கிறார்கள். இந்த ஓய்வு காலம் வரைக்கும் என்றாலும் முடிச்சிருந்து அதை செய்யலாம். அப்ப ஒவ்வொரு விலவல்ல உங்களுக்கு சிறப்பு மூணுக்குள்ளான முடித்திருந்து அடுத்த நாள் இரவு நித்திரை கொள்வது அதுதான் சிறப்பானது. சீலாளர்கள் அவர்கள் கூடிய ஈட்டு வகையிலே அறிவித்துக்கொள்ள ஒவ்வொரு மணி தன்னை வருத்தி. இது முக்கியமானது ஆன்ம முன்னேற்றம், ஆன்ம சிந்தனை அதான் இருக்க வேண்டும். இதுவே நான் நித்திரை முடிக்கின்றேன் நான் முன்னே என்பது அல்ல. அது உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வேலை மற்ற நியமங்களுக்கு தக்கவாறு நீங்கள் அதை செய்து கொள்ள வேண்டும். சிவத்தியானம், சிவநாமம், சிவாலய வழிபாடு முக்கியம்.
5: நன்றி டாக்டர்.
3: நன்றி நன்றி.
4: வணக்கம். இன்னொரு நேர் வந்திருக்கிறார்.
7: வணக்கம். நான் சிவகுமார் ஆதரிக்கிறேன்.
3: சொல்லுங்க சிவகுமார்.
7: சீனசன் ஐயா அவர்களுக்கும் ஆன்மீக டாக்டர் லம்பதன் அவருக்கும் எனது வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
7: இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்க சிவராத்திரிய காலங்காலமா நாங்க பிடிச்சொண்டு வந்தோம். சிவபெருமான முழு முதல் கடவுளா கும்பிட்டோம். சிவபெருமான் வந்து சிவபெருமான் எந்த உருவத்துல எங்களுக்கு காட்சி அளிப்பது? ஏனென்றா சிவபெருமான் வருகை நீல கண்டன வருவர், நீல கலரோட கழுத்துல பாம்போட வருவர், தலையில கங்கையோட வருவர். அப்ப எங்களுக்கு வந்து ஒரு பயம் மாதிரி இருக்கும், இவர்தான் சிவபெருமானோன்னு சொல்லி. ஏன்னா அந்த புட்டுக்கும் மனுஷம் வந்த அந்த கதையில கூட அவர் மாறு இடத்துல அவர் வந்தவர். ஏனென்னா அந்த எங்களோட ஆன்மா வந்து அதை ஒத்துக்கொள்றதுக்கு பயப்படுது. அப்ப எங்களோட ஆன்மாக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த உருவத்துல காட்சி அளிப்பார்? நன்றி வணக்கம்.
3: இது இறைவனுடைய தோற்றம் எப்படி நிகழ
4: என்ன மாதிரி காட்சி அளிப்பார்?
3: முதலாவது நாங்கள் என்ன வடிவாக அவரை வழிபடுகிறோமோ அந்த வடிவத்திலே வருவார். இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வழிபடுவதற்கு அவர் உருவமில்லாகத்தான் இருப்பார். உருவம் கொடுத்தால் உருவமாகத்தான் வருவார். திருவாளர் புராணத்திலே நாரைக்கு முத்தி கொடுத்த வரலாறு காணப்படுகின்றது. நாரைக்கு ஒரு ஈகிரட்டுக்கு அந்த நாரை மரத்தில் இருந்தபோது முனிவர்கள் இந்த மதுரையில் இருக்கின்ற சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை பற்றி கூறுவதை கேட்டு அந்த அதனால ஈர்க்கப்பட்டார்கள். முன்பிறப்பு புண்ணிய பலன் ஈர்க்கப்பட்டு இந்த மதுரைக்கு வந்து அங்கே இருக்கிற பெத்தாளர் குளத்திலே நீராடி வழிபட்டு வர இறைவன் நாரைக்கு காட்சி கொடுக்கிறார். நாரை எல்லாம் கோவிலுக்குள்ளே கற்பகிரகத்துக்கு போயிடலாம், அதுக்கு அங்கே இந்த மாதிரி இருக்கணும் தெரியாது. இறைவன் காட்சி கொடுத்தபோது திருவாரூரத்தில் வருகின்றது. நாரை என்ன வடிவத்திலே இறைவனை வணங்கி நின்றதோ அந்த வடிவத்திலே இறைவன் காட்சி கொடுத்தான். அது ஒன்று. பன்றி குட்டிகளுக்கு இறைவன் பால் கொடுத்ததெல்லாம் ஒண்ணு. அங்கே இறைவன் தாய் பன்றியாக வந்தான். பன்றி அந்த பிஜாவர் வேறு
6: அப்ப அந்த வழிபாடு கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரியாக இது நடைமுறை விளக்கம்.
8: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
9: Sandhyaram bhavijrambhitam sudishirasthanantaradhittitam saprema bhramarabhiramamasakrat sadvasanashobhitam భోగింద్రాభరణం సమస్త సువనపూజ్యం గుణావిష్టృతం సేవే శ్రీగిరిమల్లికార్జున మహాలింగం శివాలింగితం భృంగిచ్ఛా నటనోత్కట కరిమదగ్రాహీ స్ఫురన్మాధవాక్లాదో నాదయుతో మహాసిత వపు పంచేషుణాచాద్రుత సత్పక్ష సుమనోవనేషు స పునః సాక్షాన్మదీయే మనో రాజీవే భ్రమరాధిపో విహరతాం శ్రీశైలవాసీ విభో కారుణ్యామృతవర్షిణం ఘన విపద్గ్రీష్మచ్చిదాకర్మఠం విద్యాసస్య ఫలోదయాయ సుమనః సంసేవ్యమిచ్ఛాకృతిం నృత్యద్భక్తమయూరమద్రినిలయం చంచచ్చటామండలం శంభో వాంఛతి నీలకందర సదా త్వాం మే మనశ్చాతకః. சிவானந்த லஹரி பிரகரணம். ஆச்சாரியால் இந்த பிரகரணத்துல ஒரு வசத்தியான ஒரு காவிய சைலிய நமக்கு காமிச்சிருக்கார். பரமேஸ்வரனிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தி, அந்த பக்தி பிரபாவமானது எப்படின்னா எந்த பொருளை பார்த்தாலும் பரமேஸ்வரனா காணப்படுறது. அந்த உபாசனா மகிமை எப்படி இருக்குன்னா எதை பார்த்தாலும் பகவானாக காணப்படக்கூடியதான் நிலைக்கு உபாசனம் பேர். அப்படி இந்த சிவோபாசனமானது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் எதை பார்த்தாலும் சிவனாகத்தான் காணப்படும். அப்போ அந்த பரமேஸ்வர பாவனை என்னென்னமாக இருக்குது, எப்படி இருக்குது என்கிறது அழகாக அந்த அவருடைய திருஷ்டியானது இந்த ஸ்லோகங்களில் தெரிகிறது. இப்போ சாதாரணமாக போனதர் ஒரு மல்லி புஷ்பத்தை பார்த்து சிவனுக்கும் மல்லி புஷ்பத்துக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சாதிருஷ்யத்தையும் அதனால ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷத்தையும் காண்பித்தார். அதே போலயே அடுத்ததா ஒரு ஸ்லோகத்துல ஒரு வண்டு எப்படி இருக்கோ அது மாதிரி பரமேஸ்வரர் இருக்கார். சாதாரணமாக ஒரு வண்டு பார்க்கிறோம், அந்த வண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி வண்டோட பரமேஸ்வரனுக்கு ஒரு சம்பந்தத்தை கல்பிச்சு வச்சிருக்கார். இப்ப பாருங்க, ஒரு மயில பார்த்தா பரமேஸ்வரன், ஒரு மேகத்தை பார்த்தா பரமேஸ்வரன், மலையை பார்த்தா பரமேஸ்வரன், வண்டை பார்த்தா பரமேஸ்வரன். இப்படி எந்த ஒரு பொருளானது உங்களுக்கு வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அந்த பொருள்களெல்லாம் பரமேஸ்வர சம்பந்தமாக இருக்கிறதாக காணப்படுறது. இதுதான் உத்தம உபாசக லட்சணம். அவனுக்கு இதம் சர்வம் எதயம் ஆத்மா, எதை பார்த்தாலும் அந்த பிரம்மஸ்வரூபமாகவே காணப்படுகிறது. ஆகையால் அவனுக்கு லௌகிகமான விஷயங்களில் விருப்பு வெறுப்புகளோ காமக்ரோதாதிகளோ ஒன்றும் ஏற்படுவதில்லை. அந்த ஒரு ஸ்வரூபத்தில் இங்கேன்னு சொல்ல ஒரு வண்டை காமித்து அந்த வண்டு மாதிரி பரமேஸ்வரன் இருக்கார் பாருங்க அப்படிங்கிற இந்த ஸ்ரீசைலத்தில் இந்த சிவானந்த லஹரி எழுதினதாக ஒரு சரித்திரம். அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு மல்லிகார்ஜுனன்னு பேர், அங்கே இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பிரமராம்பான்னு பேர். அந்த பிரமரம்னு சொன்னால் ஒரு வண்டு, அந்த வண்டு மாதிரி அம்பாள் சுற்றின்னு இருக்காளாம் பரமேஸ்வரனையே. பரமேஸ்வரனுடைய லிங்கத்துக்கு மேலே வச்சதான மல்லி புஷ்பங்கள் அந்த மல்லி புஷ்பங்கள் மேலே சுற்றி கொண்டிருக்கா, அதே விதமாக அந்த பரமேஸ்வரோட லிங்கத்தையும் சுத்தி கொண்டே இருக்கா, பிரதட்சிணம் பண்ணி கொண்டிருக்காங்கிற ஒரு சரித்திரம் அந்த ஊருடைய ஸ்தல புராணம். இப்போ அந்த வண்டை பற்றி விசேஷமாக மல்லிப்புஷ்பத்தை பார்த்தார், மல்லிப்புஷ்பத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சாதிருஷ்யத்தை சொன்னார். இப்போ அந்த மல்லிப்புஷ்பத்தை சுற்றி வண்டு இருக்கக்கூடியதான வண்டு அவருடைய மனசில் கவர்ந்தது, இந்த வண்டுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருக்குங்கிறது இப்போ சொல்கிறார். இந்த வண்டை பற்றி பார்ப்போம். ஒரு வண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண் வண்டு அது பெண் வண்டு எப்படி சிரிக்குமோ அப்படி பார்க்குறது.

அந்த பெண் வண்டுக்கு தகுந்தா போல அதுக்கு இஷ்டமாக நடந்து கொண்டிருக்கு. வண்டு என்ன பண்றது? இன்னொன்னு, யானையுடைய தலையில மதம் இருக்க மத ஜலம் பெருகும். யானையானது நல்லா சாப்பிட்டு அது சந்தோஷமா இருக்கும் பொழுது அதனுடைய கண்டஸ்தலத்திலிருந்து லலாட்டத்திலிருந்து மத ஜலம் பெருகும். அந்த மதலமானது நல்ல வாசனையோட இருக்கும். அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்ட இந்த வண்டானது அதுல போய் வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும். யானை கண்டஸ்தலத்திலிருந்து வரக்கூடியதான மத ஜலத்துக்கு மேல வந்து உட்கார்ந்து கொண்டே இருக்கும். இந்த வண்டெல்லாம் எப்ப அதிகமாக காணப்படும் தெரியுமோ? நான் வசந்த ருத்துவில், அந்த வசந்த ருத்துவில் தான் நிறைய புஷ்பங்கள் பூக்க ஆரம்பிக்கும், நிறைய வாசனைகள்லாம் இருக்கும், அங்கே தேன் நிறைய கிடைக்கும். ஆகையால் அந்த வசந்த ருத்துவில் வந்து ஆனந்தமாக அது எல்லோருக்கும் தெரியும். வண்டு மட்டும் என்னன்னா அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா எப்பொழுதும் ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கும்னு ஒரு சத்தம். வண்டு எங்கே இருந்தாலும் சத்தம். நீங்கள் தூங்கிட்டே இருக்கிற உங்கள் காதை சுத்திண்டு ஒரு ஒரே கொசு அது சத்தம் பண்ணிகிட்டே இருக்கோ இல்லையோ, அதுக்கு தான் அதுக்கு சக்கரின்னு பேர். மகாவிஷ்ணுடைய கையில் சக்கரம் மாதிரி உங்கள் காதில் இருக்கிற கொசுவுக்கும் சக்கரின்னு பேர். ஏன்னா சுத்திண்டே இருக்கு பாருங்க, காதை சுத்தும் சுத்திண்டே இருக்கு. அதே போலயே இந்த வண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கு, ஒரு சத்தம் பண்ணிட்டே இருக்கு. அதோட இல்ல அதனுடைய சொரூபம் என்ன? கருத்த கருப்பு. வண்டனுடைய சொரூபம்னா கருத்த கருப்பா இருக்கு. இன்னொன்னு, இந்த வண்டு எப்ப வந்தாலும் அந்த மனுஷியாளுக்கு அதை பார்த்து பார்த்து மனுஷியாளுக்கு அந்த மன்மதனுடைய ஒரு ஆசையானது அதுக்கு ஏற்படும் அந்த வண்டுனால, அதை பார்க்கறதுனால. அது ஒண்ணு. இது எங்க இருக்கு? எப்பொழுதுமே நல்ல புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான வனத்தை சுத்திண்டே இருக்கும், வேற எங்கேயும் போறாது. அந்த வண்டனுடைய சுவாவம் என்ன? நிறைய புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான வனம், பார்க்கு, அவைகள்லாம் சுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த வண்டானது என்னுடைய மனசு எனக்கூடியதான அந்த இதில் பிரமராதீபமான அந்த மண்டானது என்னுடைய மனசுன்னு தாமரையில் உட்காரட்டும் இப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டானது பெண் வண்டுக்கு இஷ்டமாக நடந்து கொண்டிருக்கு. யானையினுடைய மத ஜலத்தில் பருகிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கேயே சுற்றி கொண்டிருக்கு. வசந்த ருத்து கண்டால் அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு, ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு, கருப்பான ஒரு நிறத்தை கொண்டிருக்கு. மன்மதனால் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துண்டு அந்த வண்டுக்கு மன்மதனுடைய அனுகிரகம் இருக்கு. நல்ல ஒரு பார்க்கு, வருஷங்கள் இது புஷ்பங்கள் இருக்கிற இடத்துல சுற்றி கொண்டிருக்கு. அப்படிப்பட்டதான வண்டானது என் மனசில் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை இப்ப நடக்கிறது. ஆனா இங்க வண்டுன்னு சொன்னீங்கள, எந்த வண்டு சார் அப்படின்னு கேட்கிறார். பிருங்கீட்சா நடனோட்கடஹா கரிமதகிராஹி ஸ்புரன் மாதவாக்லாதா நாதயுதா மகாசிதவபு பஞ்சேஷுணா சாத்ருதா சத்பட்சஸ்ஸு மனோவனேஷு சபுன சாட்சான் மதியே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபு. இங்க என்ன சொல்றது? பிரமராதிபா, இந்த வண்டுக்கு அதிபையா இருக்கக்கூடியதான பிரமராம்பாவுக்கு அதிபர். பிரமராம்பாள்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான அம்மா, அந்த மகா தேவி இருக்காளே அவருடைய ஆத்துக்காரா இருக்கக்கூடியதான இந்த பிரமராதிபன் என்னுடைய மனசுல விஹரதாம் எப்பொழுதும் ஆனந்தமா விஹரித்து கொண்டிருக்கட்டும். அவர் யாரு? ஸ்ரீசைலவாசி விபு, ஸ்ரீசைலவாசியா இருந்துருக்கார். அப்படிப்பட்டவர் அவர் எப்பொழுதும் என் மனதில் இருக்கட்டும். சரி, அந்த பிரமராதிபனாக ஸ்ரீசைலவாசி எப்படி இருக்கார்? வண்டோடு அவரை சேர்த்து வச்சிருக்க. அந்த வண்டானது வண்டுக்கு பிருங்கம்னு பேரு சம்ஸ்கிருதத்தில். புருங்கீச்சா நடனோக்கடஹா, பெண் வண்டுக்கு இஷ்டமாக நாட்டியமாடுபவர் அந்த அந்த வண்டுக்கு சொன்ன. இங்கே எப்படின்னர் புருங்கீச்சா நடனோத்சுகா, இங்கே புருங்கி அப்படிங்கிற ஒரு முனிவர். அதே போலயே அவர் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கார், தன்னுடைய வாகனமா இருக்கார் நந்தீஸ்வரர். இந்த நந்தீஸ்வரன் புருங்கி எனக்கூடியதான மகர்ஷிகள்லாம் தாளம் போட்டு இருக்கார். அந்த தாளத்துக்கு தகுந்தா போல நாட்டியம் ஆடிட்டு இருக்கார். இவர் எப்படி இருந்திருக்கார்? புருங்கி புருங்கி பிருங்கரி டஸ் தண்டு நந்தி.

0: நான் உன்னந்திகேஸ்வரவ் அப்படின்னு பிருங்கி பிருங்கிரிஜன் தண்டு நந்தி நந்திகேஸ் இப்படிப்பட்டதான மகர்ஷிகள்லாம் அவள்லாம் இருந்துட்டு அவள் நாட்டியம் ஆடும் பொழுது தாளம் போட்டுருக்க அந்த தாளத்துக்கு தகுந்தா போல நாட்டியம் ஆடுறாராம். நாட்டியம்ங்கிற ஒரு கலை இருக்க, அதுக்கு ஸ்ருதி இருக்கணும், அதோட சங்கீதம் இருக்கணும், நாட்டியம் இருக்கணும், பாவம் இருக்கணும், இந்த பாவங்களோடு சேர்ந்து நாட்டியம் ஆடணும், அப்போ தான் அது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த புருங்கி முதலிய மகர்ஷிகளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நாட்டியம் ஆடிருக்கார். புருங்கிச்சா நடனோத்கடா ஒண்ணு கரிமத கிராகி யானை கஜாசுரன் ஒரு அசுரன், ஒரு அரக்கன் யானை வேஷத்துல வந்துட்டு பரமேஸ்வரன் எல்லோரையும் மிச பண்ணிட்டு இருந்த. அப்ப அந்த கஜாசுரனை அடக்கிறதுக்காக பரமேஸ்வரன் வந்து அவரை கொன்னார். அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான மேல் தோலை கிழிச்சு அதை தன்னுடைய சரீரத்தில் ஒரு வஸ்திரமா தரித்தார் அப்படின்னு இருக்கு. கரி மத கிராகி, கரி யானை, யானையினுடைய மதத்தை கொழுப்பை அழைத்தவர். முன்னால கரிமத கிராகின்னு கரி யானை யானத்தினுடைய யானையினுடைய மத நீர் மத ஜலம், அந்த மத ஜலத்தை பெருகக்கூடியது வண்டுன்னு சொன்னேன். இப்ப என்னாச்சுன்னு கரிமத கிராகி கரி கஜாசுரனுடைய மதத்தை அழித்தவர் கரிமத கிராகி பரமேஸ்வரன் ஸ்புரன் மாதவாஹ்லாதா. முன்னால என்ன சொன்னேன், மாதவம்னா மது மாசம், மது மாசம்னா வசந்த ருத்து, வசந்த ருத்துல ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு ரீங்காரம் பண்ணிட்டு எங்கும் சுத்தி கொண்டிருக்கிறவர்னு சொன்னேன். எது யாரு சுத்தி கொண்டிருக்கிறது, வண்டு. பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், அதே பதத்தினாலே தெரியும், ஸ்புரன் மாதவாக்லாதா. மகாவிஷ்ணு இருக்காரு, அந்த மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அழகான மோகினி வடிவத்தை பார்த்தார். இங்க மாதவன்னு சொன்னா மாது மாசம் இல்லை, இங்க மாதவன்னு மாதவ ருத்து இல்லை, அந்த ருத்துங்கிறது வண்டுக்கு சொன்னேன் வசந்த ருத்துன்னு. இங்க மாதவன்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணார், மோகினி வேஷத்தை போட வேண்டியதான நிர்பந்தம் வந்தாச்சு. எதற்காக மோகினி வேஷம் போட வேண்டி வந்தது அப்படின்னா, அமிர்தம் கிடைச்சதுமே அரக்கர்கள் அந்த அமிர்த குடத்தை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சுவிட்டான். அந்த சந்தர்ப்பத்தில் தேவதைகளுக்கு இல்லாமல் போயிடும். அதுக்காக ஒரு அழகான ஒரு ரூபத்தை எடுத்தார், திரிலோக சுந்தரனா ஒரு ரூபத்தை எடுத்தார். அந்த உருவத்தை பார்த்ததுமே ராட்சசாலோ தேவதைகளில் மோகிச்சு விட்டா. அப்ப என்ன சொன்ன அந்த அம்மாள், நீங்கள்லாம் வரிசையா உட்காருங்கோ, உங்களுக்கு நான் அமிர்தத்தை எல்லோருக்கும் பரிமாறுகிறேன். நான் வரிசையா உட்கார்ந்த அரக்கர்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார், அப்புறம் நான் போடுறேன், முதல்ல தேவதைகள் ஒவ்வொரு சொட்டு மட்டும் விட்டுவிட்டு வரேன். இப்படி வரிசையாக எல்லாத்தையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னார், அவர் முடியறதுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு அரக்கர் அங்கிருந்து இங்கே வந்ததுமே, இந்த பக்கம் வந்ததுமே அவரை தான் தன்னுடைய சக்கராயுதத்தினால கொண்டு விட்டார். அந்த அவதாரம் முடிஞ்சச்சு. இப்படி ஒரு மோகினி அவதாரம் முடிஞ்சதுமே பரமேஸ்வரன் அங்கே இல்லை, அதுக்கு முன்னால் ஹாலஹால விஷத்தை பருகினார். அவருக்கெல்லாம் சந்தோஷம் வந்ததுமே கிளம்பி போயிட்டார் அவர். இந்த ஒரு உருவமானது திரிலோக சுந்தரமான உருவம் எல்லா தேவதைகளையும் எல்லா அரக்கர்களுக்கும் ஒரு ஆச்சரியத்தை வியப்பை உண்டு பண்ணித்து அப்படிங்கிற வார்த்தை கொஞ்ச நாள் ஆனப்புறம் அவருக்கு தெரிஞ்சது. பார்த்தார், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நாம் பார்க்க வேண்டாமா, மகாவிஷ்ணு இப்படிப்பட்ட ஒரு பெண் வேஷத்தை போட்டதை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு வைகுண்டத்துக்கு போனார். அப்பொழுதும் கேட்டார், அந்த உருவத்தை பார்த்து ஆனந்தப்பட்டார். கரிமத கிராகி ஸ்புரன் மாதவாக்லாதா, ஸ்புரன் மாதவா, ரொம்ப அழகாக பிரகாசிக் கொண்டிருக்கக்கூடியதான் அந்த பெருமாளுடைய உருவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவர். அது அப்படி ஸ்புரன் மாதவாக்லாதா. அதுக்கு பிறகு நாதயுதா, அந்த வண்டுக்கு ஒரு நாதம் இருக்க, அந்த நாதத்துக்கு ரீங்காரம்னு பேர், மூணு சுத்தின்னு இருக்கும். அது பரமேஸ்வரனுக்கு என்ன நாதம் இருக்குன்னு, இவருக்கு ஓங்கார நாதம், நாதத்தோடு கூடினவர். நாத தனு மனிஷம் சங்கரம், நாத தனுவாக இருந்து கொண்டிருக்கார். ஆனால் இவர் எப்படி எந்த நாதம், அங்கே இருக்கக்கூடியதான வண்டு மாதிரியான ரீங்காரம் இல்லை, இந்த பரமேஸ்வரனுக்கு ஓங்கார நாதம், அகார உகார மகார நாதங்கள் அப்படின்னு. இது ஜாகரஸ்வப்ன சுஷுப்தி துரியம், அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்டதான ஒரு நாதத்தோடையே இருக்கார். ஆகையால் அந்த பரமேஸ்வரனை சொல்றதுக்கு சொல் இல்லை. சிவா என்ற பதமோ ஹரா என்ற பதமோ, இந்த பதங்கள்லாம் பரமேஸ்வரனுடைய உருவத்தை காட்டுமே தவிர அவருடைய நாதத்தனுவா இருக்கக்கூடிய இந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை இவைகள்லாம் ஒன்றும் காட்டாது. ஓங்கார லட்சியமா பரமாத்மா இருக்கார், அப்படிப்பட்டதான அந்த நாதத்தனு நாதயுதா, பரமேஸ்வரன் நாதயுத. அதற்கு பிறகு பிருங்கி இந்த வண்டு எப்படி இருக்குன்னு சொன்னேன், கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன். மகா சீத வபு, மகா சீத வபு, பரமேஸ்வரன் விளவிளையில் இருக்கார். வண்டானது மகா அசித வபு, சம்ஸ்கிருதத்தில் எப்படி பிரிக்கிறது பாருங்க, மகா அசித வபு, கார் கருப்பாக இருந்துருக்கார், இருந்தது வண்டு. எங்க பரமேஸ்வரன் எப்படி மகா அசித வபு விளவிளையில் இருக்கறியா, அந்த ரெண்டுக்கும் ஒரே பதம் போட்டிருக்கார். மகா சீத வபு பஞ்சேஷுணா சாத்ரதா, இவர் என்ன பண்ணினார், அந்த வண்டானது பஞ்சேஷுணா சாத்ரதா, பஞ்சபானங்கள் இருக்கக்கூடியதான மன்மதன் அந்த வண்டுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தார். அவர் என்ன பண்ணினார், புஷ்பங்கள்லாம் வரும் பொழுது எல்லோருடையும் ஒரு ஆசையை உண்டு பண்ணுறது, எல்லோருடைய மனசுலையும் ஆசையை உண்டு பண்ணுறதுக்காக வண்டுகளை விடுவார். அந்த வண்டானது அப்படியே போய் ரீங்காரம் பண்ணி அங்கேயே இருந்ததுன்னா அந்த புஷ்பங்கள் மேலே நம்ம காசிபுரம் அதை எடுக்க போவா, அதை பிடிப்பா, அந்த வாசனையை கேட்பா, அவ மனசில் விகாரம் ஏற்படும். இப்படி இருந்தது, இதுதான் சாதாரணமாக நடக்கொடுக்கிறது. வெறும் மனுஷியால் மட்டும் இல்லை, பிராணிகளுக்கு கூட அந்த காலத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் இப்படி ஏற்படும். அதுதான் வசந்த ருத்து ருசூனாம் குசுமாகரஹான்னு சொல்கிறது. அப்படி அந்த வசந்த ருத்துனுடைய ஒரு ஸ்ரைத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறவர் இங்கே என்ன பண்ணினார் பரமேஸ்வரனுக்கு, பஞ்சேஷுனா சாத்ரதா, பஞ்சேஷுனா மன்மதனால் என்ன ஆயிடுது, ஆத்ரதா பரமேஸ்வரனால், பரமேஸ்வரன் மன்மதனால் தான் சிக்ஷையை அனுபவித்தார். அந்த பரமேஸ்வரனிடத்திலிருந்து சிக்ஷையை மன்மதன் அனுபவித்தார். அப்படி சத்பட்ச சுமனோவனேஷு, அதே போலயே சுமனோவனேஷு அங்கே ஒரு சிலேஷம் இருக்கு. சுமனா நல்ல மனசுள்ள இருக்க மனுஷியால் இருக்காளே, அவளுடைய அவளுக்கு நல்ல வாசனையும் நல்ல வனங்கள்லையும் நல்ல சுமனமான புஷ்பம், நல்ல புஷ்பங்களோட கூடியனதான காத்து, இது காடில் இருக்கக்கூடியதான காடுகள்லையோ அல்லது பார்க்கலையோ அவருக்கு நல்ல ஆசை கொண்டிருக்கிறது பிருங்கம் வண்டு. அந்த வண்டானது எப்படி இருக்க, நல்ல காடு புஷ்பித்திருக்கக்கூடியதான், நல்ல புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான காடில் மனம் கொண்டது, பிரீதியை கொண்டது. சத்பட்ச சுமனோவனேஷு அப்படின்னு வண்டுக்கு சொன்னேன். ஆனால் இங்கே என்ன, சத்பட்ச சுமனோ அவனேஷு, அவனம்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம், சுமனால்னா தேவதைகள் அர்த்தம், தேவதைகளை காப்பாத்துறதுல ஆசை கொண்டவர் எங்கள் பரமேஸ்வரன். அங்கே பிருங்கமானது வண்டானது நல்ல புஷ்பங்கள் கொண்டதான காடில் இருக்கணும்னு ஆசைப்படுறது வண்டு. எங்கள் பரமேஸ்வரன் எப்படி சத்பட்ச சுமனோ அவனேஷு அப்படி பிரிக்கணும், அவரட்சணேங்கிற சாதுனால் என்னாச்சு, அவனேஷு சுமனோ அவனேஷு, தேவதைகளை காப்பாத்துறதுல சத்பட்ச நல்ல அபிப்பிராயம் கொண்டவர், நல்ல அபிப்பிராயம், பக்தாளுக்கும் தேவதைகளையும் காப்பாற்றணும் என்று நினைக்கிறார். சபுனஹா, இப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் சாட்சான் மதி ஏ மனோராஜீவே. அந்த வண்டை சொல்றார், எங்கெல்லாம் சுத்தின்னு இருக்கேப்பா, என் மனசு எனக்கூடியதான தாமரையில் இருக்கப்படாத, அதே போலயே இந்த பரமேஸ்வரனும் என் மனசு எனக்கூடியதான தாமரையில் பிரமராதிபோ விஹரதாம். அங்கே பிரமராதிபன்னா வெறிய வண்டுன்னு அர்த்தம், இங்கே பிரமராதிபன்னா பிரமராம்பாவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமின்னு அர்த்தம். சத்பட்ச சுமனோவனேஷு தபுன சாட்சான்மதியே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதம் ஸ்ரீசைலவாசி விபு. ஸ்ரீசைலவாசி ஸ்ரீசைலத்தில் இருக்கார், ஸ்ரீசைலத்தான் இருக்கணுமா, அவர் தான் விபு. அச்ச எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், விசேஷேன பவதீதி விபு, எங்கும் போக செல்கிறவர், எங்கும் இருக்கிறவர், எங்கும் இருக்கிறவர் என்னுடைய மனதிலையும் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்குற அந்த பிரமரத்துக்கு அதுவும் ஒரு இடத்துல சுத்தாது, இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்கும். அதே போல் அந்த வண்டாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் என் மனசுலையும் இருக்கட்டுமே அப்படின்னு வண்டு மாதிரி பரமேஸ்வரத்தில் ஒப்பிட்டு, வண்டானது பெண் வண்டுக்கு தகுந்தா போல ஆடிக்கொண்டும், யானைகளுடைய மத ஜலத்தை பெருகி கொண்டும், வசந்த ருத்துவில் ஆனந்தமாக இருந்து கொண்டும், ரீங்கார சப்தத்தை பண்ணிக்கொண்டும், கருப்பான உருவத்தை அடைந்து கொண்டும், மன்மதனால் சேவிக்கப்பட்டும், காடுகள்லையும் நல்ல புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடியதான காடுகளில் சந்தோஷமாக இருந்து கொண்டும் இருக்குமே, அந்த பிரமரம் மாதிரி ஹே பரமேஸ்வரா, நீங்களும் எப்படி நீங்களும் பிருங்கி நந்தி இப்படிப்பட்டவர்களுடைய தாளங்களுக்கு தகுந்த போல ஆடிக்கொண்டிருக்கள். யானை கஜாசுரனான யானையினுடைய மதத்தை கொழுப்பை அடக்கியிருக்கள். மகாவிஷ்ணு மாதவன் இருக்காரே, அந்த மகாவிஷ்ணுவினுடைய ஒரு விசேஷமான ஒரு உருவத்தை கண்டு சந்தோஷப்பட்டிருக்கள். ஓங்கார நாதத்துடன் கூடியிருக்கள். வெளவெளேல்கிற ஒரு சுரூபத்தை கூடியிருக்கள். மன்மதனை அடக்கியிருக்கள். மகாவிஷ்ணு மகா தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்காளே, அந்த தேவதைகளை காப்பாற்றுவதில் எப்பொழுதும் அபிப்பிராயத்தை கொண்டிருக்கேள். அப்படிப்பட்ட தாங்கள் மதியே மனோராஜீவே, என்னுடைய மனசு எனக்கூடியதான தாமரையில் பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபு. விபுவா இருந்து கொண்டு, இங்க விபுன்னா பிரமரபட்சத்துல எங்கும் சுத்துறதுன்னு அர்த்தம். இங்க விபுன்னு எங்கும் வியாபிச்சிருக்கிற தாங்கள் என் மனசுல வரப்படாதோ, என் மனசை பார்க்கப்படாதோ அப்படின்னு ஒரு வண்டோட பரமேஸ்வரனை ஒப்பிட்டு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். பிருங்கேச்சா நடனோத்கடஹா கரிமதகிராஹி ஸ்புரன் மாதவாஸ்கிளாதா நாதயுதா மகாசீதவபு. ஒரு தரம் மகாசீதவபு, இன்னொரு தரம் மகா அசிதவபுன்னு பிரிக்கணும். பஞ்சேஷுனா ஜாத்ரதா சத்பட்சஸ்ஸு மனோவனேஷு, ஒரு தரம் இன்னொரு தரம் சத்பட்சஸ்ஸு மனோ அவனேஷு சபுனசாட்சான் மதியே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபூ அப்படின்னு இந்த 51வது ஸ்லோகத்தில் பரமேஸ்வரனை வண்டாக சொல்லி நமக்கு சொல்லியிருக்கார். அதே போலயே அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்க, பரமேஸ்வரனை ஒரு மேகமாக பார்க்கிறார். வண்டு இருக்கிற இடத்துல எப்படி இருக்க மேகங்கள்லாம் இருக்க, மழை தூறிண்டு இருக்க, அந்த மழை கொட்டின்றே இருக்கும் பொழுது நிறைய புஷ்பங்கள் வளர்ந்துட்டு இருக்கு பூத்துண்டே இருக்க, அப்படிப்பட்ட அந்த மேகத்தை பார்த்து, ஹே பரமேஸ்வரா மேகம் மாதிரி இருக்கீங்களே நீங்க, மேகத்தை பண்ணதுமே அவருக்கு ஆச்சாரியாளுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்க, பரமேஸ்வரன் தான் ஞாபகம் வந்திருக்கு. நமக்கு ஏதோ ஒன்று பார்த்தா வேற ஏதோ லௌகிகமான விஷயம் ஞாபகம் வரும், எவ்வளோ இந்த கலரில் புடவை வாங்கணுமே நினைப்பிருப்பா. அப்படி இல்லை, லோகத்தில் ஒரு கலர் பார்த்ததுமே நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படி இருந்தா இருக்குங்கிறது தான் சாதாரண மனுஷியாளுக்கு தோணும், தப்பு இல்லை அது. ஆனால் பரமே ஆச்சாரியாளுக்கு எப்படி தோணிருக்கு, அந்த மேகத்தை பார்த்ததுமே ஆஹா பரமேஸ்வரன் இப்படி வியாபகமாக இருந்துட்டு மேகத்தினுடைய நிறத்திலையும் இருந்துட்டு இருக்கார், அந்த மேகத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் எவ்வளவு ஒரு சாதிருஷ்யம் இருக்கு அப்படின்னு மேகத்தை கண்ட பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்றார். இப்படி இருக்கணும் நமக்கு, எந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணாரோ, கணபதி தியானமோ அல்லது சுப்பிரமணிய சுவாமியோ சூரியனுடைய தியானமோ அம்பாளுடைய தியானமோ பரமேஸ்வர தியானமோ மகாவிஷ்ணு தியானமோ எந்த ஸ்வரூபம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணும் பொழுது உங்க உபாசனையினுடைய ஒரு விசேஷமான உச்சகட்டம் எப்படி இருக்க, எதை கண்டாலும் அது ஞாபகம் வரணும். எத்யத் பசியதி, எதை பார்க்கிறளோ தத்ததேவ பகவான் அப்படின்னா நமக்கு வரணும். சம்போ தவாராதனம்னு சொல்லிட்டு இருக்கேள, அந்த ஸ்வரூபம் வர வேண்டாமா? எத்யத் கர்ம கரோதி தத்ததகிலம் சம்போ தவாராதனம்னு தாங்கள் எதை பண்ணினாலோ, நடந்தாலோ போனாலோ பார்த்தாலோ கேட்டாலோ எல்லாம் அந்த பரமேஸ்வருடைய ஆராதனமாக முடியணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படி இல்லாமல் மனசு ஒரு க்ஷணம் இங்கே ஒரு க்ஷணம் அங்கே ஒரு க்ஷணம் ஏதோ அப்படின்னு சுற்றி கொண்டிருந்தால் மனசுக்கு லாபம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இறங்கி போயிடும். ஆகையால் மனசு முழுக்க பரமாத்மானிடத்தில் சேர்த்து வைக்கணும். அது சேர்த்து வைக்கக்கூடியதான வழியை நமக்கு சொல்கிறார். எதை கண்டாலும் பரமேஸ்வரன் தானேப்பா அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, இந்த பரமேஸ்வரனை பற்றி இந்த மேகத்தோடு சேர்ந்து மேகத்துக்கும் பரமேஸ்வரனுக்கு இருக்கிற சாதிருசியத்தை நமக்கு அழகாக அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். காருண்யாமிருத வருஷணம் கனவிபத் கிரீட்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஸ்வம் சேவ்யம் இச்சாக்ருதிம் நத்யநிருத்யத் பக்தமயூரமத்ரி நிலையம் சஞ்சச்சடாமண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தர ததா துவாம் மே மனச்சாதகா. இந்த மனசு எனக்குடையதான சாதக பட்சி, ஏ பரமேஸ்வரா உங்களையே எதிர்பார்க்கிறதப்பா, இந்த மனசுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு பரமேஸ்வரனையே தியானம் பண்ணணும் அவரையே நினைக்கணுங்கிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்போ அதிகாரியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரி அப்படிங்கறது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேத வேதாங்கத்தை படிச்சவர். வேத வேதாங்கத்தை படிச்சவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேத வேதாங்கத்தினுடைய பொருளை உணர்ந்தவர். பொருளை உணர்ந்தவர்னு சொல்லி சொன்னா, நம்மள பலரும் வந்து இதுல தகுதி இல்லாமலே ஆயிடுவோம் அப்படிங்கறதுனால அவர் அதுல இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு. இஹ ஜென்மனி ஜென்மாந்திரேவா அப்படிங்கிற, இந்த ஜென்மத்திலயோ அஸ்மின் ஜென்மனி இஹ ஜென்மனி, ஒன்னும் பெரிய வித்தியாசம் தான். இந்த ஜென்மத்திலயோ இல்ல போன ஜென்மத்திலயோ இதுல முந்தின ஜென்மங்கள்லயோ நமக்கு உண்டான சம்ஸ்காரத்தினால காமிய நிஷித்த வர்ஜன புரஸ்தரம், காமிய கர்மமும் நிஷித்த கர்மமும் விடுதல் மூலியமாக, அதை விடுறது மூலியமாக நித்திய நைமித்திக பிராயச்சித்த உபாசன அனுஷ்டானின, நித்தியம் நைமித்திகமான கர்மத்தையும் பிராயச்சித்த கர்மத்தையும் அதே மாதிரி அனுஷ்டானங்களையும் ஒழுங்கா செய்யறதுனால, அனுஷ்டான கிரமேன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அனுஷ்டானம் சொல்லி சொல்லும் நித்திய நைமித்திக பிராயச்சித்த அனுஷ்டானம்னே எடுத்துட்டுலாம். நித்திய நைமித்திக பிராயச்சித்தம் மாத்திரமே அனுஷ்டானம் சொல்லி சொன்னா அனுஷ்டிக்கிறவர், கடைபிடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதை கடைபிடிக்கிறவர் அப்படின்னு எடுத்துட்டுலாம். இல்ல நித்தியம் நைமித்திகம் பிராயச்சித்தம் மற்றும் அனுஷ்டானத்தை கடைபிடிப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரியான அனுஷ்டானங்களை செய்யறதுனால, இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால, சில விஷயங்களை கடைபிடிக்காததுனால நிர்கதனிக்கல கல்மஷத்தையா, அவருக்கு மனதில் இருக்கும் கல்மஷம், கல்மஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா அழுக்கு, அந்த அழுக்கானது அவருக்கு முழுவதுமான நீங்கினதுனால, முழுவதுமாக அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க வந்து ஒரு உபச்சார சொல்லு தான். முழுவதுமாக நீங்கினது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஞானம் இல்லாம முழுவதுமா நீங்கிறது அப்படிங்கறது சாத்தியம் இல்ல. அதனால ஞானம் அடையறதுக்கு தகுதியாக, ஞானம் அடைய தகுதியான அந்த சிரவணத்துக்கு தகுதியா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க இருக்கு அவருக்கு அப்படின்னு. சிரவணத்தை சிந்திக்கிறதுக்கு அதாவது சிரவணம் செய்யணும், சிரவணோ கர்த்தவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரவணம், அந்த சிரவணத்துக்கான அந்த சம்ஸ்காரமானது உண்டார அளவுக்கு அவருக்கு மனதானது தூய்மை அடைஞ்சிருக்கு. நிதாந்த நிர்மலா சுவாந்த, அப்படிப்பட்டதான நிர்மலமான அடங்கிய மனதுடு. அதனாலதான் சொல்லு, அடங்கிய விருத்தியான் என்று அவந்தனை கண்ட தேசிகரும் அப்படின்னு சொல்லிட்டு கைவில் நாம் திருப்பி திருப்பி சொல்றது என்ன அப்படின்னா, எப்படிப்பட்டவனுக்கு நாம் இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடங்கிய விருத்தியான், யாருக்கு விருத்திகளானது மனதில் எண்ணங்களானது அடங்கியிருக்கோ அவனுக்கு தான் உபதேசம் பண்ணணும். அப்படி நிர்மல சுவாந்தக, அப்படிப்பட்ட மனது சமாதானம் அடைந்தவனா இருக்கிறவன், சாதன திருஷ்டய சம்பன்ன பிரமாதா, அந்த அதிகாரி யார் அப்படின்னா, இந்த மாதிரி சாஸ்திரத்தை வேதத்தை படிச்சவன் அப்படிங்கறது மாத்திரம் இல்லாம, இது வந்து இந்த ஜென்மத்திலயோ இல்ல போன ஜென்மத்திலயோ அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துடலாம். ஆனா இந்த ஜென்மத்துல கண்டிப்பா இருக்க வேண்டிய அம்சம் என்னது அப்படின்னா, சாதன சதுஷ்டயம். அதான் இங்க சொல்லியாச்சு. இக ஜென்மனி ஜென்மாந்திரேவா அப்படிங்கறது வேத வேதாங்கங்களுக்கு பொருந்தும், ஆனா சாதன சதுஷ்டயம் இந்த ஜென்மத்துல இருக்கும், நான் போன ஜென்மத்திலேயே இருந்தேனே அப்படின்றது கணக்கு எடுக்க முடியாது. சாதன சதுஷ்டயமானது பக்குவத்தினால மேல் மேலும் வளர்ந்து இந்த ஜென்மத்திலையும் அது அதோடைய லட்சணமானது தெரிபடும், காணத்துக்கு வரும். அதனால அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டயத்தை இந்த ஜென்மத்துல உடையவரா இருக்கிறவர். ஏன்னா சாதாரணமா விசாரமானது பண்ணும்போது எப்படி அப்படின்னா, அவன் ஒருத்தருக்கு இப்ப ரமண மகர்ஷி மாதிரி ஆளுங்களுக்கு சாஸ்திர சிரவணமே பண்ண வேண்டாதுன்னு ஒரு நிலை. ஏன் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்துல அவங்க சாதனை பண்ணிட்டாங்க, சாஸ்திர சிரவணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பதில். அப்படின்னா என்ன அர்த்தம், சில பேர் பக்தியே பண்றது இல்ல, போன ஜென்மத்துல பக்தி பண்ணிட்டாங்க அப்படின்றது. இப்படி ஒருவனத்துக்கும் ஒரு ஒரு காரணம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஞானம் அடைஞ்ச நிலையில, ஞானம் அடையறதுக்கு முன்னாடி இல்ல, ஞானம் அடைஞ்ச பின்னாடி அவங்களுடைய காரியத்தை பார்த்து காரணத்தை அனுமானம் பண்றாங்க, ஊகிக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க போன ஜென்மத்துல பண்ணிருப்பாங்க. அதனாலதான் எப்படின்னா, இந்த ஜோசியக்காரங்கெல்லாம் சொல்றது என்னது, இப்ப எல்லா அரசியல் தலைவர்களும் ஆட்டங்கான்றாங்க, அதனால இது குரு பயிற்சியோட மாற்றம் அப்படின்றாங்க. குரு பயிற்சியினால உண்டாருது அப்படிங்கறது முன்னாடி, இந்த மாதிரி உண்டாகும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நியாயம், ஆயிட்ட அப்புறம் சொல்றது அப்படிங்கறது காரியத்தை வச்சு அனுமானம் பண்றாங்க அவங்களும். அப்படி அந்த அனுமானம் ஊகிக்கிற மாதிரி இங்கேயும் என்ன சொல்றது, அவங்களுடைய காரியத்தை வச்சு அவங்களுடைய நிலைகளை பார்த்து ஊகிக்கிறோம், நம்ம இப்படிப்பட்டதா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க போன ஜென்மத்தை செஞ்சிருக்கணும். அப்போ அந்த மாதிரி போன ஜென்மத்துல அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் சொல்றது என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு 10 இட்லி சாப்பிடுவான் அப்படின்னு வச்சிருந்தா, 4 இட்லி சாப்பிட்டிருக்கான் போன ஜென்மத்திலேயே, இந்த ஜென்மத்துல அவனுக்கு 6 இட்லி போதும். இது உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா நமக்கு இட்லி தோசை உதாரணம் ரொம்ப சுலபமா புரியும் அப்படிங்கறதுனால. சரி, இதுல இப்போ வந்து 10 இட்லி தான் நம்மளுடைய சாதாரணமான ஒரு டயட் அப்படின்னு வச்சுட்டா, அப்போ நான் போன ஜென்மத்தில 8 இட்லி சாப்பிடலன்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு கேட்பாங்க? இல்ல பாப்பா, நீ ஜபம் பண்ணு, நீ வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் இதை அனுஷ்டானம் எல்லாம் பண்ணுவேன், நான் 8 இட்லியோ 6 இட்லியோ சாப்பிடலன்னு, அதாவது நான் இந்த கர்மத்தை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, நான் போன ஜென்மத்திலே பண்ணிட்டேன் பண்ணலங்கிறது உங்ககிட்ட என்ன ஆதாரம்? இல்ல, எனக்கிட்ட ஒரு ஆதாரமும் இல்லை. காரிய லிங்கக்கு அனுமானம் இதெல்லாமே காரியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். ஒருத்தர் வந்து சாத்விகரா இருக்காரா இல்லையாங்கிறத வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, வெளித்தோற்றத்தை வச்சு அனுமானம் பண்ண முடியும் இவர் சாத்விகமானவர். ஏன், நல்லா நாமம் போட்டு இருக்கார் இல்ல பட்டை அடிச்சுட்டு இருக்கார், அடுத்தவங்களுக்கு நாமம் போடுறாருன்னு சொல்லல, நம்ம நாமம் போட்டு இருக்கார் இல்ல பட்டை அடிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத வச்சுட்டு அவரு சாத்விகமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனுமானம், காரியலிங்கிற அனுமானம் பழகி பார்த்தாதான் தெரியும் எப்படி அப்படின்ட்டு. அதனால அந்த மாதிரி அனுமானத்தை பார்த்து தான் நம்ம வச்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, தவிர இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. தாத்பரியம் என்ன, இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு ஆளும் அந்த கிரமத்துல நம்ம போக முயற்சி பண்ணும்போது, அந்த கிரமத்துல போகும்போது அந்த கிரமத்துக்கு உண்டாக வேண்டிய பலனானது உடனே நமக்கு உண்டாகும். ஜபம் பண்ணிருக்கார் போன ஜென்மத்திலேயே அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஜபம் போன ஜென்மத்திலேயே பண்ணிருக்கிறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இட்லி சாப்பிடுற கணக்குற மாதிரி பல்ல நோண்டி வச்சுட்டு போயிருக்கு வேற ஒரு ஆளு, அந்த இடத்த நீங்களும் வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்த வாங்கும் போது ஏற்கனவே பல்ல நோண்டி இருக்கு, திருப்பி நோண்டதுக்கு அவசியம் இல்ல, அதுக்கு மேல இருந்து திருப்பி நோண்டணும் நீங்க. அந்த மாதிரி உங்களுடைய போன ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த சாதனையை பண்ணிருக்கீங்கிறதுனால அந்த சாதனையோட பலம் அதுல உண்டாகும். அந்த ஜபத்தை நீங்க கண்டினியூ பண்ணும்போது, தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது, அதனுடைய பலனானது பிரத்யக்ஷப்படுறது. ஜபத்துக்கான ஜபம்ங்கிறது மந்திரம் அப்படிங்கறது ஒரு சயின்ஸ் மாதிரி, அறிவியல்ல ஒரு விஷயம், சாஸ்திரத்தை எப்பவுமே நான் சம்பந்தப்படுத்தவே மாட்டேன் சயின்ஸ்ல. ஒரு லெவல் வரைக்கும் நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா இப்படி பண்ணினா இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவுதான். அங்கேயும் கூட எப்பவுமே அப்படியே ஆகுங்கிறது இல்ல, ஆனா இந்த இடத்துல மந்திர சாஸ்திரத்துல அப்படி இல்ல, எப்பவுமே இப்படித்தான் ஆகும், அதனுடைய பலன் இப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்றாரு, சாதன சதுஷ்டய சம்பன்ன, அந்த சாதன சதுஷ்டயத்தை இவர் அடைஞ்சவரா இருக்காரு. அதனால என்ன சொல்றது அப்படின்னா, கிரமத்தை நீங்க இத்தனை சாதனை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அந்த சாதன கிரமத்துக்குள்ள நம்ம ஈடுபடும் போது அதனுடைய பலனை வச்சுதான் நாம அனுமானம் பண்ண முடியுமே தவிர, முன்னாடியே நான் இப்படிப்பட்டவன் தீர்மானம் பண்ணிட்டு நம்ம விவகாரத்தை எடுக்க ஆரம்பிக்க முடியாது. முன்னாடியே இப்படி தீர்மானம் பண்ணிட்டு விவகாரத்தை ஆரம்பிக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டயன் யாருகிட்ட இருக்கோ அவர் தான் அதிகாரி, அவர் தான் இங்க பிரமாத்தா, அவர் தான் அறிபவர், அந்த அறிபவர் தான் அதிகாரின்னு சொல்லிட்டு இருக்கோம். நித்தியம்னா என்ன, நைமித்திகம்னா என்ன, காமியம்னா என்ன அப்படிங்கிற விசாரத்தை ஆரம்பிச்சாரு. காமியம்னா என்ன, ஸ்வர்க்கம் முதலிய விருப்பப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கான கர்மங்கள், ஒரு பலன் மேல ஆசைப்பட்டு அந்த பலனுக்காக செய்யப்பட வேண்டிய படக்கூடிய கர்மங்களுக்கு காமிய கர்மம், காமம் இச்சா ஆசை, ஆசையினால் தூண்டப்பட்டு செய்யப்படுகின்ற கர்மம் காமிய கர்மம். நித்திய கர்மம்னா தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மம், என்னவா இருந்தாலும் சரி அந்த கர்மத்தை மாத்திரம் விடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்ப சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இதுல எல்லாம் கூட விசாரம் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு கிளை விசாரம் போயிட்டே இருக்கும். அது சந்தியா வந்தனம் யார் பண்றது, எப்ப பண்றது, வேதோ நித்தியம் தீயதாம் தது தினம் கர்ம சுனிஷ்டியதாம், அந்த மாதிரி சாதனா பஞ்சகத்துல இந்த விசாரம் ஒன்னு ஒன்னா பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, யாரு பண்றது, யாருக்கு பண்ணக்கூடிய தகுதி இருக்கு, யாருக்கு தகுதி இல்லைன்னு தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அவங்களுக்கு அப்படிங்கறது தான் அர்த்தம் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஒரு கர்மத்துக்கும் ஒரு சமயம் விதிச்சிருக்கு, இந்த சமயத்துல இந்த கர்மத்தை செய்யணும் அப்படின்ட்டு. அந்த கர்மத்தை அந்த சமயத்துல செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா செய்யப்படாததா ஆயிடுறது அந்த கர்மம், இந்த கர்மம் செய்யப்படாததாகவே ஆயிடுறது. அப்படி யஜ்ஞோபவித தாரணம் அப்படிங்கிறது, பூணல் போடுறது அப்படிங்கறது என்னைக்கு பண்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள், 40 வயசு அவனுக்கு இல்ல 35 வயசு, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கேரியர் எல்லாம் வாழ்க்கையில நான் நின்ன அப்புறம், என் சொந்த கால நின்ன அப்புறம் அப்படின்னு அவன் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியே 30 வயசு ஆயிடுது, 35 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு அவனுக்கு பொண்ணு எல்லாம் ரெடி ஆகி கல்யாணம் வரைக்கும் வரும்போது 35 வயசு. இப்போ அந்த 35 வயசுல அவன் முன்னாடி நாள் பூனால போட்டுன்னு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிப்பான். 35 வயசுல அவன் பிரஷ்டன் ஆயாச்சு, அவன் அந்த தகுதியை இழந்துட்டான். எப்படி இதெல்லாம் ஒரு கிரமத்தை சொல்லியிருக்கு. மூணு வருஷம் மூணு ஜென்மத்துல ஒருத்த வந்து, மூணு ஜென்மம்னா மூணு பரம்பரையா வந்து ஒருத்தங்க இந்த பூணல்ல போடல அப்படின்னு சொல்லி சொன்னா, பூணல் சம்ஸ்காரமானது செய்யப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா, யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம்னு சொல்லி சொல்ற அந்த சம்ஸ்காரமானது செய்யப்படல, உபநயனம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேர், உபநயன சம்ஸ்காரமானது செய்யப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா மூணு தலைமுறையா அவங்க அதுக்கு தகுதி இல்லாமலா போயிடுறாங்க. அதே மாதிரி யஜ்ஞோபவீதம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சொல்லியிருக்கு. சில சாஸ்திர சில தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, அதுலயும் கூட இந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி இந்த வயசுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்ஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இந்த பிராயச்சித்தம் நீ கண்டிப்பா அனுஷ்டிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனாலதான் நான் அதை கிண்டல் பண்றேன். 35 வயசுல நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறது இல்ல, பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு சில தர்ம சாஸ்திரம் ஒத்துக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிராயச்சித்தத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்குறது. இந்த பிராயச்சித்தத்தை கடைபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இந்த பிராயச்சித்தம்னே என்னன்னு தெரியாது உங்களுக்கு, அந்த பிராயச்சித்தம் என்னன்னு தெரியாது. பிராயச்சித்தம்னாலே என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த பிராயச்சித்தம்னா என்னன்னு தெரிஞ்சா கூட பிராயச்சித்தம் எப்படி பண்றதுன்னு தெரியாது, எந்த பிராயச்சித்தம் பண்றதுன்னு தெரியாது, இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அந்த தகுதி போயிடுறது. அதனாலதான் அதே மாதிரி மூணு வருஷம் ஒருத்தர் சம்ஸ்காரம் பண்ணிட்டதுக்கு அப்புறம், யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் உபநயன சம்ஸ்காரம் பூணல் கல்யாணமானது நடந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷம் வரைக்கும் இந்த சந்தியாவந்தனாதிகளை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, புதுசா திருப்பியும் பூணல் திருப்பியும் ஒரு பூணல் உபநயனம் வச்சாகணும், திருப்பி பண்ணி ஆகணும், அந்த சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு மூணு மாசம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா பூனலை மாத்திட்டதுக்கு அப்புறம் தான் புது அவங்களே மாத்திக்கலாம். அது கிரம பிரகாரம் எப்படி பண்றதோ, நம்ம தீட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்துக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பூனல் எப்படி மாத்துறோமோ அந்த மாதிரி ஒரு மொட்டை அடிச்சுட்டு வர்றது, மொட்டை அடிச்ச உடனே பூனலை மாத்துறது, இல்ல ஏதாவது ஒரு கர்மத்துக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி கர்மத்துக்கு போயிட்டு வரும்போது பூனல் மாத்துறது. இப்படி இந்த மாதிரியான அசுச்சியான தூய்மையற்றதான அந்த மாதிரியான நிலைகளை நம்ம போயிட்டு அடையும் பொழுது அதுல இருந்து வர்றதுக்கு பூனலை மாத்துற மாதிரி திருப்பியும் பூனலை மாத்திட்டு தான் கர்மத்தை பண்ணணும். இப்படி எல்லாம் நிலைமைகள் நீ அங்க தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இப்போ அந்த மாதிரியான நித்தியமா சொல்லப்பட்ட கர்மங்கள் தினம் தினம் செய்யப்பட வேண்டியது, இந்த மாதிரி தகுதியுள்ளவன் இந்த உபதேசத்தை அடைஞ்சவன் தினம் தினம் செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிற கர்மத்துக்கு அங்க ஆதாரம் சொல்லிக்கிறார் நித்திய அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நைமித்திக்க, நைமித்திக்கம்னா என்ன அப்படின்னா புத்திர ஜென்மாதி அனுபந்தீனி ஜாத்தியஷ்டியாதீனி, புத்திர ஜென்மம் முதலிய வகைகள்னால கட்டுப்பட்டதுனால, அதாவது ஒரு மகன் வேண்டும் அப்படின்றதுனாலயோ இல்ல மகன் பிறந்தது அப்படிங்கறதுனாலயோ உண்டாகக்கூடிய கர்மங்கள் ஜாத்தியஷ்டி முதலிய கர்மங்கள் பிராயஷ்சித்தானி. அடுத்தது பிராயஷ்சித்த கர்மம்னா என்ன அப்படிங்கிறாரு, பாபக்ஷய சாதானி சாந்திராயணாதீனி. பாபக்ஷயத்துக்கு பிராயஷ்சித்தம்னா என்ன அப்படின்னா, பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது நாம செஞ்ச கர்மங்களுக்கு மாற்று கர்மங்களா உண்டாடுறதுக்கு பேர் பிராயஷ்சித்தம். செய்ய கர்மங்களுக்கு மாற்று கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல கர்மம் செஞ்சுட்டேன், போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் செஞ்சுட்டேன், அந்த புண்ணியத்தை அழிக்கிறதுக்காக இப்ப பாவம் செஞ்சுட்டு யாரும் பண்றது இல்ல. செஞ்ச பாவ கர்மத்துக்கு மாற்று கர்மமா செய்யறது புண்ணிய கர்மம், அந்த புண்ணிய கர்மம் பிராயஷ்சித்தமா செய்யறது. இது எப்படி பண்ணணும் பிராயஷ்சித்தம் புண்ணிய கர்மம்னா, கோயிலுக்கு லைட் லைட் கொடுக்கறது, அந்த லைட்டு ஃபுல்லா எழுதிடுறது பேரு உபயம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தாத்தா பாரு பாட்டி பாரு எல்லாமே லைட்டே வெளியில வராது, வெளிச்சமே வெளியில வராத மாதிரி. அந்த மாதிரியான கர்மத்தில இருந்து தொடங்கி பல கர்மங்கள் இருக்கு. பிராயஷ்சித்தம் யஜ்யம் தானம் முதலிய பல வகையில பிராயஷ்சித்தம் பண்ணலாம். இங்க என்ன சொல்லியிருக்கு, சாந்திராயணாதீனி, இதுல கிருச்சிர கர்மங்கள்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் சாந்திராயணாதீனி அப்படின்றதெல்லாம் அந்த கிருச்சிர வகையை சேர்ந்த கர்மங்கள், இதுவும் பிராயஷ்சித்த வர வகைதான். சாந்திராயணம் அப்படிங்கிற கர்மம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட கர்மம் இல்ல, சாதுக்களுக்காக சொல்லப்பட்ட கர்மம் இல்ல. சாந்திராயணம் நான் பண்றேன்னு பெருமையாரா சாது சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா சரி அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுருங்க. சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட கர்மம் இல்ல, சாதுக்களுக்கு சொல்லப்பட்டது மிதாகாரம், எல்லாத்திலையும் முறைப்படி இருக்கிறது அப்படின்ட்டு. இந்த பகவான் புத்தாவோட பியூட்டிஃபுல் டீச்சிங் என்ன, மிடில் பாத் அப்படிம்பாங்க. மிடில் பாத் பகவான் புத்தனோட இல்ல, எல்லாம் வேதத்துல சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது, பகவத்கீதையில அதைதானே சொல்றாரு, மிதமான உறக்கம் மிதமான ஆகாரம் மிதமான செயல் அப்படிங்கிறது பகவத்கீதையில சொல்லப்பட்டது. மிதம் அப்படிங்கிறது தான் மிடில் பாத் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படி அந்த நடுநிலையான மிதமான, எல்லாமே அதிகமாவும் இல்லாம கம்மியும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட நியமம். இந்த கிருச்சிர சாந்திராயணி விரதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, உடம்ப துன்புறுத்துறதான ஒரு விரதம். உடம்ப துன்புறுத்துறது வறுமையா ஏத்துக்கணும் அப்படிங்கறது சாது தன்மையா இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான துன்பத்தை அவங்க உடம்புக்கு கொடுக்க கூடாது. ஏன், பிராணனானது க்ஷயமாகும் க்ஷீணமாகும், அவங்களுக்கு சக்தி இருக்காது, புத்தியில தாரண சக்தி இருக்காது. இதுக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல கதையும் வருது,
4: சாப்பாடு உள்ள ஒழுங்கா போகலன்னா பிராணனுக்கு சக்தி இருக்காது, புத்தி தாரண சக்தியை இழந்துரும், நாலு நாள் சாப்பிடலன்னா வேற மந்திரமே ஸ்மரணம் பண்ண வராது. அந்த மாதிரி கிருச்சிர சாந்திராயணம்ங்கிற ஒரு விரதம், என்ன விரதம், சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறைக்கு ஏற்ற மாதிரி பௌர்ணமியில இருந்து தொடங்கணும். பௌர்ணமியில 15 கவலம், பௌர்ணமியில 15 கவலம், அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா குறைச்சு குறைச்சு 14, 13, 12 அப்படின்னு குறைச்சு அமாவாசையில ஒண்ணுமே சாப்பிடாம அதுக்கப்புறம் திருப்பியும் 1 கவலம், 2 கவலம்னு கூட்டி திருப்பியும் பௌர்ணமி வரைக்கும் 15 கவலம் வரைக்கும் நிக்கணும். 15ல இருந்து ஆரம்பிச்சு 0க்கு வந்து திருப்பியும் 15க்கு போகணும். இது ஒரு சாந்திராயண விரதம். இந்த மாதிரி சாந்திராயண விரதமானது செய்யப்படலாம் எதுக்கு, பாபக்ஷயத்துக்கு அப்படின்ட்டு. நம்ம பாபக்ஷயத்துக்கு அழகா சொல்லியிருக்கு, கங்கையின் ஸ்மரணம் தர்ஷனம் எல்லாமே. சோ அதுவே அதுவே விரதம் தான், அதுவும் பாபக்ஷயத்துக்கு சொல்லப்பட்ட பிராயச்சித்த கர்மம் தான். உபாசனானி, உபாசனம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சகுண பிரம்ம விஷய மானச வியாபார ரூபானி சாண்டில்ய வித்யானினி. உபாசனம்னா என்ன அப்படின்னா, சாண்டில்ய வித்தியன்னு சொல்லப்பட்ட உபநிஷத்துல சொல்லப்பட்ட சாண்டில்ய வித்தை முதலிய உபாசனைகள், அது அது வந்து அங்க சொல்லப்பட்ட சகுண உபாசனைகள், வேதத்தை அடிப்படையா வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிப்படையா வச்சு பண்ணக்கூடிய உபாசனைகள் சாண்டில்ய வித்தியில சொல்லப்பட்டதெல்லாம். மற்ற இன்னொரு வகை, இதுல இவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த சாண்டில்ய வித்தியை மாத்திரம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இங்க முதல் பாகத்தை நம்ம எடுத்துக்கணும், சகுண பிரம்ம விஷய மானச வியாபார ரூபாணி அப்படிங்கறத மாத்திரம் எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணமா கொடுத்த சாண்டில்ய வித்தியை அப்படிங்கறத எடுத்துக்க கூடாது, ஆக்சுவலி அங்க கொடுத்துருக்க கூடாது அந்த உதாரணத்தை அவரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாண்டில்ய வித்தியை அப்படிங்கறது வேதத்துல சொல்லப்பட்ட வேத விகிதமான ஒரு கர்மம். இப்போ இக ஜென்மனே ஜென்மாந்திரேவா அப்படிங்கறது மேல சொல்லப்பட்ட ஒரு ஹேத்து, இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ, இந்த ஜென்மத்துல அவங்க செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அந்த கர்மமானது நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு வேதத்துல தகுதி இல்லாம போயிடுறது. வேதத்துல தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது அங்க அப்படின்னா, வேதத்தோடைய ஞானத்துல தகுதி இல்லைங்கிறதுல வேதத்துடைய உபாசனையில தகுதி இல்லை அப்படின்றது. சாண்டில்ய வித்தைங்கிறது உபாசனைக்கு சகுன பிரம்ம விஷயமா சொல்லிக்கூடாது. உபாசனை அப்படிங்கிறது நம்ம சகுன பிரம்ம விஷயமா இருக்கிற எந்த உபாசனையா வேணாலும் எடுத்துக்கலாம். கணேசம் உபாசனை, கணேச மந்திர ஜபம் பண்றவங்களுக்கு கணேச உபாசனை, சிவ மந்திர ஜபம் பண்றவங்க சிவ உபாசனை, அப்படி சிவன் விஷ்ணு இந்த மாதிரி எல்லாம் கார்த்திகன் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பிரம்மத்துடைய சகுன ரூபமா பாக்குறது. பிரம்மம் ரெண்டு நிலையில இருக்கு, ஒன்னு சகுணம் இன்னொன்னு நிர்குணம், அப்படி குணம் கூடியது குணமற்றது அப்படிங்கறது ரெண்டு நிலை பேச்சுக்கு. அப்படிப்பட்ட குணம் கூடிய நிலையில இருக்கிறது தான் அந்த ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்துடைய உபாசனையை தான் இங்க நம்ம உபாசனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாண்டில்ய வித்யா ஆதீனி அப்படிங்கறதுனால, அங்க சாண்டில்ய வித்யா ஆதீனி அப்படிங்கிற ஆதி பதத்தினால நீங்க எடுத்துருந்தோம் சிவ உபாசனை, முருக உபாசனை, கார்த்திக உபாசனை, ஸ்கந்த உபாசனை, இல்லாட்டி கணேஷ உபாசனை, இந்த மாதிரி உபாசனை எடுத்துருந்தோம் அங்க. அப்படி அது உபாசனையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதேஷாம் நித்யாதீனாம் புத்தி சுத்தி பாரமம் பிரயோஜனம். இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா, சரி இந்த உபாசனை எல்லாம் எதுக்கு பண்ணணும்னா, நித்திய கர்மத்தை பண்ணணும், இந்த நைமித்திக் கர்மத்தை பண்ணணும், காமிய கர்மத்தை விட்டுடணும், இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும், காமியே மதிஸ்தியஜ்யதாம் அப்படிங்கிறார் பகவான் பாஷ்யக்காரர். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், காமிய கர்மத்துல புத்தியானது பற்றானதை நான் விடணும், நித்திய நைமித்திக் கர்மத்தை நான் பண்ணணும், ததுதித்த கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் அப்படிங்கிறாரு. வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதித்த கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷ்ய விதீயதாம் அபச்சதி காமியே மதிஸ்தியஜ்யதாம் அபச்சதி காமியே மதிஸ்தியஜ்யதாம் அப்படிங்கிறார். வேதத்தை தினமும் படியுங்கள், அதில் சொல்லப்பட்ட கர்மங்களை முறைப்படி செய்யுங்கள், அதை ஈஸ்வரனுக்கு சமர்ப்பியுங்கள், உபாசனை உபாசனை ஆயிடுறது, செய்யப்படுற கர்மமானது உபாசனை ஆயிடுறது. அபசதி காமிய மதிஸ்தனமே பிரச்சனைக்கு கொண்டு போகக்கூடிய காமிய கர்மத்தை நம்ம மனசுல உதயமாகாம இருக்கணும், தடுத்துடணும், இல்ல அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த மாதிரி ஏதேஷாம் நித்யாதீனம் இந்த கர்மத்தை செய்யறதுக்கான பிரயோஜனம் என்ன, இந்த கர்மத்தை செய்யறதுக்கான பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஏதேஷாம் நித்யாதீனாம் புத்தி சுத்திஹி பரமம் பிரயோஜனம், சித்த சுத்திஹி, புத்தி சுத்திஹினா சித்த சுத்தி, மன தூய்மை தான் இதுக்கு பரமம் பிரயோஜனம். இதனுடைய நிலை என்னது, அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, நான் வந்து சாதனை பண்ணிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சாஸ்திர சிரவணம் ஏதாவது பண்றேன், இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னோட சாதனை பண்ணிட்டு இருக்கேன், சாதனை பண்ணிட்டு இருக்கேன், எதுக்குடா அப்படின்னா, சித்த சுத்திக்கு சாதனை பண்ணிட்டு இருக்கேன், சித்த சுத்தியை வச்சு என்னடா பண்ணுவேன், சித்தசுத்தி தான் முக்கியம், சித்தசுத்திக்கு சாதனை பண்ணிட்டு இருக்கேன், சத்தியம் சித்தசுத்தி தான் முக்கியம், சத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், உண்மை இல்ல, அது அங்கீகாரே. சாஸ்திரத்துல பொறுத்த வரைக்கும் சத்தியம் எங்க சொல்றோமோ சத்தியம்னு சொல்லி சொன்னா அர்த்த அங்கீகாரே, பாதி ஒத்துக்கிறோம் நம்ம அவங்க வாக்கியம், அதுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்ற, சத்தியம் நீங்க சொல்றது கரெக்ட் தான், சித்தசுத்தியானது அவசியம், சித்தசுத்தியை மாத்திரம் வச்சுட்டு நாக்கு வெடிக்க முடியாது. அந்த சித்தசுத்தியில மன தூய்மையான நிலையில அந்த தூய்மையான மனதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், எதை பிடிச்சுக்கிறதுக்கு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். யானைக்கு தும்பிக்கு ஆட்டின்றே இருக்கிற யானைக்கு அது காலில் கட்டி இருக்கிற செயினியை கொடுத்துட்டீங்கன்னா அடங்கி நிக்கிறது. அந்த மாதிரி இந்த கோழிக்கு கண்கட்டு வித்தை அப்படிமா என்ன அப்படின்னா, கோழி மூக்கு அப்படியே குனிய வச்சு அப்படி அந்த அது அதோட மூக்கிட்ட ஒரு ரவுண்ட் அப்படி வளைய மாதிரி போட்டு விட்டுருவோம். அது என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தன்னோட மூக்கோட அந்த கோடு போட்டதை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து அங்கே நகரவே நகராது. அந்த மாதிரி நம்மளுடைய மனசு அடங்கி நிக்கிறதுக்கு, மனசு சுத்தமாயிருக்கு, சுத்தமான மனசு அடங்கி நிக்கிறதுக்கு, பிடிச்சு நிக்கிறதுக்கு, பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், எது சாஸ்திரம். ஏன்னா அதுதான் பலனை கொடுக்கக்கூடியது. வெறும் மனசு தூய்மையான தூய்மையான மனசு பலனை கொடுக்காது, உங்களுக்கு பலனுக்கு தகுதி உடையதா இருக்கு. அதனால என்ன சொல்றாருங்க, பரமம் பிரயோஜனம் சித்தசுத்தி, அதனுடைய பரமமான பிரயோஜனமானது நித்திய கர்மத்தை செய்யறது சித்தசுத்திக்கு தான், புத்தி சுத்திக்கு தான். அந்த புத்தி சுத்தியானது என்னத்துக்கு பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த புத்தி சுத்தியானது சாஸ்திரத்தை கேட்கக்கூடிய தகுதியானது உண்டு பண்ணும், ஜிக்யாசாவை உண்டு பண்ணும். பாமதிகாரர் சொல்றது என்னது, ஆசையை உண்டு பண்ணும், சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணக்கூடிய ஆசையை உண்டு பண்ணும். தூய்மையான மனது இருந்தாதான் சாஸ்திர சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே உதயமாகும். எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் சாஸ்திர சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உதயமாறது எப்போ அப்படின்னா, மனத்து தூய்மையா இருக்கிற நிலையில மாத்திரம்தான், அது உண்டான நிலையில மாத்திரம்தான். அதனால உபாசனானாம் தூ, சரி இது நித்திய கர்மத்துக்கானது பலன்.
5: ஓம் நம சிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அவரே என்னென்ன கண்டிஷன், ஆதிசைவ மரபுல வந்திருக்கணும், அவர் வந்து ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும், மூணாவது என்ன, ஹி மஸ்ட் பி மேரீட், நோ பேச்சுலர் கேன் டூ, அவர் கல்யாணம் ஆகிருக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க விக்கிரத தொடருக்கு உரிமையே கிடையாது. இன்னைக்கும் எங்கள் நாட்டில் சட்டம் அப்படிதான் இருக்கு. யூ கேன் என்ஃபோர்ஸ் விதிகள் தான். இப்போ எங்கள் நாட்டில் ரைட் ஹேண்ட் டிரைவ் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இனி எனக்கு வழக்கினா தான் நான் எடுப்பேன், என்னன்னா லைசன்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அங்கே கேன் யூ சே நான் ரைட் ஹேண்ட் டிரைவில் தான் வந்தேன், நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் எடுக்க மாட்டேன்னா உங்கள் கனடியன் கவர்மெண்ட் எக்ஸ்கியூஸ் பண்ணுமா பண்ணாதான்? அப்போ கவர்மெண்ட்டில் நீங்கள் முதல் எக்ஸ்பிளைன் ஹவு பெட்டர் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் இஸ் பெட்டர் எனக்கு ப்ரூவ் பண்ணு, தென் ஐ வில் டேக் த லைசன்ஸ். அதே மாதிரிதான் சொல்லியிருக்கேன். ஆர்வத்துலேயும் பதில் இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு.
2: வந்தது
1: வந்தது
2: வளமையான வளமையான,
1: அதாவது சில சொற்களுக்கு ரெண்டு மூணு விதமாக குரல் இருக்கும்னு சொல்லுவேன். ஆகமம் என்றால் வந்ததுன்னு அர்த்தம். அதாவது நான் சொல்லிட்டேன்ல, வாட் இஸ் அ லா, ஆகமங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம டாபிக். அது சிவபெருமான் சொன்னதா இல்லையா, அது எப்படி சொன்னா, அதை சொன்னா தமிழில் சொன்னாரா இங்கிலீஷில் சொன்னாரா அப்படின்னு போயிட்டே அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஒரு உதாரணமே சொல்லி காமிச்சு. இதையே ஆனான்னு சொல்லணும், இதையே ஆவண்ணான்னு சொல்லணும்னு கேள்வி கேட்டால் அவன் படிக்க போறதே இல்லை. அன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், சிவபெருமான் ஐந்து ரிஷிகள் மூலமாக வெளிப்படுத்தினா சொல்லட்டான், அஞ்சனமேனி அறிவையோர் பாரதன். அப்ப திருமூலர் வாக்க நம்பலன்னா திருமூலத்தில் திருமந்திரத்தில் படிச்சு என்ன பண்ணீங்கன்னா, அஞ்சனமேனி அறிவையோர் பாரதன் அஞ்சொழு 23 ஆகமம் அஞ்சலி கூட்டி 66 அஞ்சலாமுகத்து அரும்பொருள் கேட்டதே. ஐ வில் டிசைட் திருமந்திரம் பட் ஐ ஓன்ட் பிலீவ் திருமூலர் முடிவே கிடையாது. வரம்பிஞ்சி ஓடல் அது போயிட்டே இருக்கும், அது முடிவே கிடையாது.
3: அப்ப தமிழ் பூசைக்கு வழக்கு போட்டது நியாயம் சொல்றீங்க?
1: அதாவது சுப்ரீம் கோர்ட் போகும்போது எல்லாமே வந்து அவங்க எல்லாம் கேட்டு தானே கொடுக்கறாங்க. சிவன் வருமா? சான்ஸ்கிரிட்ல வராது, சிவன் சொல்லணும் இல்லையா, சிவன்
2: சிவன்
1: சான்ஸ்கிரிட்ல சிவன் சொல்லக்கூடாது. மாகேஸ்வர, அதாவது அந்த பேரு மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு பேரு. அதாவது மகேஸ்வரன் மாகேஸ்வரன், அதுல மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்பது அந்த சிவபெருமானே தன்னுடைய சக்தியினாலே அவன் கற்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த உருவங்கள் இருக்கக்கூடியதுக்கு தேவகோஷ்டம்னு பேர். இந்த நடராஜர் பைரவர் சோமாஸ்கந்தர் ரஜமுகா அனுகிரகமூர்த்தி இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரே பேர் வந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள். அந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை வழிபடுவது பூஜை செய்வதற்கு அதுக்கு என்ன பேர்னா தேவகோஷ்டம்னு பேர், தேவகோஷ்டம். அதுக்கு வழிபாடுகள் முடித்து விட்டு தான் பரிமார மூர்த்திகளுக்கு பண்ணுவாங்க, அது பரிமார கோஷ்டம்னு பேர். பரிமார கோஷ்டத்தில் யாரெல்லாம் இருக்கா, சூரியன் சந்திரன் அகத்தியர் சமயபுரவர்கள் சந்தானபுரவர்கள், அதாவது அவர்கள் நம்மோன்று ஒரு ஆன்மாவாக இருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றவர்களை நம்முடைய ஆலயத்திலே நாம் அதுதான் அவர்களை குருமார்களாக. ஆகவே அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பரிவார கோஷ்டம். அந்த பரிமார கோஷ்டத்தில் அந்த பரிமார மூர்த்திகளுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேற, மாகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேற, பூஜை முறையுமே மாறுபடும். அதுலயும் என்ன சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், பரிவார கோஷ்டத்துல அந்த வைக்கக்கூடிய அந்த ஆன்மார்த்த அதுக்கு பேர் என்னன்னா அனுபட்சம்னு பேர், அனுபட்சம் சம்புபட்சம். அதுக்குள்ள வார்த்தை. சம்புபட்சம் என்பது அந்த திருமேனியை சிவபெருமானே எடுப்பது சம்புபட்சம். அதே உருவத்தை ஆன்மாக்களுக்கும் கொடுப்பார். உதாரணமாக பிரம்மா என்றால் இந்த பிரம்மாவுடைய முகூர்த்தம் எப்படி இருக்கோ அதே போல தானே பிரம்மாவாக இருப்பார். அது சம்புபட்சம் பேர். சம்புபட்சம் அணுபட்சம் அது ஆகமங்கள்ல சொல்லப்படுகின்ற செய்திகள். அதன் பின்பு வழிபட்டு விட்டு அந்த முதல்ல வந்து தேவகோஷங்களை மூலவருக்கு முடிச்சு, தேவகோஷங்களுக்கு முடிச்சு, அப்புறம் பரிவார கோஷங்களுக்கு முடிச்சு, அப்புறம் நாமளும் வழிபடும் பொழுது பிரதட்சிணமாக வரும்பொழுது அன்றைக்கே சொன்னேன் அந்த பிரதட்சிணமாக வந்துவிட்டு கடைசியாக சண்டேஸ்வரர், அதாவது இந்த பூஜைக்கு அன்றைக்கே சொன்னேன் சௌராதி சண்டாந்த பூஜை. பொதுவாக சிவபெருமானை நோக்கி செல்லப்படுகின்ற எல்லாமே சூரியன்ல ஆரம்பிச்சு சண்டியில முடியணும். அதனால சௌராதி, சௌராதின்னு என்ன அர்த்தம், பிகினிங் வித் சூரியன். சூரியன்கிறது சௌரம் அப்படி வரும், இந்த மாதிரி சிவம் சைவம் வருதுல அது போல. சண்டி என்பது ஒரு பதம், அந்த பதத்துல பலவிதமான ஆன்மாக்கள் அந்த கற்ப பேதங்கள்னு வரும். அகமங்கள் எப்படின்னு கேட்டா கற்ப பேதங்கள்னு ஒரு பெரிய செய்தி வருது. இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்ப அந்த சண்டிங்கிற தத்துவம் வந்து இப்பொழுது நடக்கக்கூடிய கலியுகத்துல அந்த சண்டி வந்து எப்படி அமைக்கணும், துவாபர யுகத்துல எப்படி அமைக்கணும், திரேதாயுகத்துல எப்படி அமைக்கணும், கிரேதாயுகத்துல எப்படி அமைக்கணும் ஆகம சொல்லு. அப்படி வரும்பொழுது இப்பொழுது கலியுகத்தில இருக்கக்கூடியவர் தான் யாரு, நம்ம சண்டேஸ்வர நாயனாராக அவதாரம் செய்து இப்பொழுது இருக்கின்றவர் இந்த கலியுகம் வரை அங்கே இருக்கிறார். அதனால அவருக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு கொடுத்தார்கள். அத திருப்பல்லாண்டுல அருமையா பாடினார், தாதையை தாளரவீசிய சண்டிக்கு இவ்வண்டத்தொடும் உடனே உதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும். அதாவது சிவாலயத்துக்குள்ளேயே ஒரு விமானம், தனி கோயில் தனி விமானமாக அமைந்திருப்பது அவர் ஒருவர் தான். இப்ப இங்க உள்ள கோயில்கள் ஒரு விதமா வச்சிருக்கிறாங்க. ஆகவே அங்க பொற்கோயிலும் போனகமும், போனகம்னு என்ன அர்த்தம், சிவபெருமானுக்கு படைக்கப்படுகின்ற உண்ணக்கூடிய நைவேத்தியம் அவைகள், போனகமும் பொற்கோயிலும் அவருடைய நிர்மால்யம் எல்லாமே அவருக்கு வந்து ஐந்து விதமான உரிமைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு. அங்கே வந்து எப்படி செய்யறோம் நாம் அப்படின்னு கேட்டா, அவருக்கு வந்து அந்த சிவபெருமானுக்குள்ள சண்டி இருக்கார் இல்லையா, அந்த சண்டிக்கு என்ன பேர்னா துனிச்சண்டன்னு பேர். துனிச்சண்டன் ஒவ்வொருவருக்கும் ஒரு சண்டி உண்டு. பொதுவாக முருகனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சண்டிக்கு சுமித்ர சண்டர்னு பேர். இப்ப திருச்செந்தூர் இருக்கக்கூடிய சண்டி வந்து சுமித்ர சண்டர், சிவபெருமானுடைய சண்டர் வந்து துனிச்சண்டர்.
2: எல்லாரும் சண்டை சொல்றதுதானே,
1: அந்த சண்டிங்கிற பதம் வந்து எல்லா சண்டிகளும் கிடையாது. அதாவது இப்ப முருகப்பெருமானுக்கு சண்டியா இருக்கிறவர் வேற, அவர் இன்னொரு ஆன்மா. மூன்று ஜென்மங்கள்ல சுப்பிரமணியரை வாசனை செய்து கொண்டிருந்த ஒருவரை தான் அங்க வச்சிருக்கிற.
2: என்ன பேர் சொன்னீங்க?
1: அவருக்கு வந்து சுமித்ர சண்டை.
2: முருகனுக்கு
1: சுமித்ர சண்டை, சிவபெருமானுக்கு இருக்கிறது துனிச்சண்டை.
2: துனிச்சண்டை
1: விநாயகருக்கு வந்து கும்போதர சண்டை, அம்பாளுக்கு வந்து யமனி சண்டீஸ்வரி. அங்கே அதாவது சிவ புண்ணியங்கள், நாம் செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, இப்ப உலக புண்ணியங்கள் சிவ புண்ணியங்கள். அத இன்னொரு விதமா சொல்ல போனீங்கன்னா த சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் ஆஃப் லார்ட் சிவா. அதே போல உலக புண்ணியத்தையெல்லாம் அக்கவுண்ட் பண்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் யமனுடைய பிரைவேட் செக்ரட்டரி, சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் வந்து உலக புண்ணியங்களை அக்கவுண்ட் பண்றவர். அவர் வந்து இஸ் எ பிரைவேட் செக்ரட்டரி லார்ட் யமா, அவன் தென்திசை தலைவன். யமனுக்கு வந்து நிறைய அவருக்கு பவர்ஸ் கொடுத்துருக்க யமனுக்கு. அதுல ஒன்று தென்திசை காவலன், அவன் அட்டதிக்கு பாலர்கள தெற்கு திசைக்கு அவன் காவலன். இன்னொன்று அந்த யமலோகம் இருக்கு இல்லையா, யமலோகம் அது எந்தெந்த கோணங்கள்ல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யமலோகத்துக்கு அவன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இஸ் HOD. இன்னொன்று பிதிர்லோகத்துக்கு அவன் தான் பெயர். அதாவது நம்முடைய ஆன்மா வந்து மறுபடியும் மறுபிறப்பை அடைகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் தான் பித்ருக்கள். அந்த பித்ருக்களும் யமனுடைய கண்ட்ரோல தான் இருப்பாங்க. அது சான்ஸ்கிரிட்ல இருக்க பேர் பித்ருக்கள். அதுக்குள்ள இது தமிழ் பேர் என்ன, அதுதான் திருவள்ளுவர் பயன்படுத்தினார், தென்புலத்தார். தென்பு அது திருக்குறள் பெரிய சர்ச்சை. தென்புலத்தார் என்பது யாரை குறிக்கும்னு, தென்புலத்தார் என்பது சைவ இலக்கியங்கள் யாரை சொல்லியிருக்கு, கந்த புராணத்தில் தென்புலத்தார்னு யாரை சொல்லியிருக்கு, பித்திருக்கள் தான். பித்திருக்களுக்குள்ள தமிழ் பெயர் தான் தென்புலத்தார். அதுக்குள்ள ஆங்கில சொல்ல மேன்ஸ், எம்ஏஎன்இஎஸ் மேன்ஸ், எம்ஏஎன்இஎஸ் மேன்ஸ்ங்கிறதா இங்கிலீஷ் வார்த்தை. அந்த திருக்குறளை மொழிபெயர்த்த ஜியு போப் வந்து அந்த வார்த்தையை தான் போடுறார், தென்குலத்தாருக்கு அவரை அதை தான் யூஸ் பண்ணுறார். ஆகவே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, திருக்குறளை வந்து எத்தனையோ வகையில் சொல்லி நமக்கு வந்து நம்முடைய அந்த கான்செப்டை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நம்முடைய சமயம் சொல்லக்கூடிய கான்செப்டை ஏற்றுக்கொள்ள நமக்கு சைவன்களை பேர் கிடையாது. தெற்க வசிக்கிறவங்க நான் ஒருத்தன் ஆளுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறான், திருக்குறள் எளிய உரைன்னு ஒன்று இருக்கு, திருக்குறள் எளிய உரை. அது எங்கள் பெரிய பெரிய தமிழ் புலவராக இருந்தவர் டாக்டர் மு வரதராசனார், மதுரையின் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு அவர் வைஸ் சான்சலராக இருந்தவர், எளிய உரைன்னு ஒன்று போட்டிருப்பார். அதை படிச்சீங்கன்னா என்ன இருக்கும் தெரியுமா, தென்புலத்தார் இசி கொண்டு தென்புலத்தார். இதுக்கு எதுக்கு உரையதுக்கு, உரையாசிரியர் நமக்கு எந்த இடத்துல சிக்கல் வருதோ அதை சொல்றவங்க தானே உரையாசிரியர். எதுக்குடா டிஸ்பியூட்னு எடுத்து பாருங்க, உரைய தென்புலத்தார் இசி கொண்டு தென்புலத்தார். அவரு அதாவது அவங்க வந்து அந்த பகுத்தறிவு கொள்கையிலிருந்து வந்தவர் தானே அவரு, அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அத ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை சொல்லி, பிதரராவார் பரிமையில் என்ன எழுதினாரு, பிதரராவார் படைப்பு காலத்து அயனால் படைக்கப்பட்டதோர் கடவுச்சாரி தான் பரிமையில் உரை. அதாவது திருக்குறளை வந்து ஒரு சின்ன திருக்குறள் இன்னொருனால தான் சொல்லணும்னு இருக்கேன், அதாவது திருக்குறளை வந்து சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிமேலழகர் உரையும், ஆனால் பரிமேலழகர் உரை சில இடத்துல புரியாது. அதுக்காக நீ என்ன பண்றீங்கன்னா, பரிமேலழகர் உரையை புரிந்து கொள்வதற்காக ஒருத்தர் எழுதின, அவர் தான் வந்து தேப்போ மீனாட்சிங்கனாருடைய குரு, அவர் வந்து கோவண்ணா வடிவேலு செட்டியார். கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் எப்பொழுதுமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்ரிபடி கேன் டிஸ்அக்ரி வித் எனிதிங். இந்த நாட்டில் உரிமை கொடுத்துருக்கு, நான் சொல்ல தப்புன்னு சொல்லுங்க உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க சொல்ல தப்புன்னு சொல்லுங்க எனக்கு உரிமை இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சொற்களுக்கு பாரம்பரியமாக என்ன பொருள் சொல்லியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம, அதுக்கப்புறம் தான் கொஸ்டினா டிஸ்அக்ரிமெண்ட். இன்னைக்கு அதுதான் கிடையாது, இன்னைக்கு என்ன என்ன அதை நான் ஒத்துக்க மாட்டேன், இதை ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கலாம் யாரு கிளாஸ் ஒத்துக்கிறதுனால சமயத்துக்கு ஒன்றும் குறைபாடு வந்துட போறது இல்லையா. அதனால அவர் கோ வடிவேலு செட்டியார் என்ன பண்ணாருன்னா, அது உங்க டாக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த நூல் வந்து கட்டாயம் நீங்க வாங்கி வச்சோம், அதுதான் கீ ஃபார் பரிமையுடைய உரை. அது வந்து அதை பார்க்கும்போது தான் அந்த இடத்துல அவர் என்ன நல்ல விளக்குவார், இந்த மேற்கோள்கள்லாம் பிரமாதமாக கொடுத்துருப்பார். ஏன்னா தமிழ் வடமொழி ரெண்டுலையும் பெரிய ஸ்காலர், கோவண்ணா வடிவேலு செட்டியார்னு பேர், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூணுக்கு முழுமையாக அழியிருக்கிறார், ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ். அதை நம்ம படிச்சுட்டு இந்த பரிமையில உரை எங்கேயெல்லாம் சிக்கல் வருதோ, இப்போ நான் என்ன கேட்டேன்னா, பரிமையில உரையை பற்றி பேசுறவங்ககிட்ட முதல்ல நான் என்ன சொல்லுவேன், 27வது குறளுக்கு பரிமையில உரை என்ன எழுதியிருக்கிற அதை முதல்ல படி, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சுன்னா யூ ஆர் குட். அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல சொல்லு, அப்புறம் டிஸ்அக்ரிமெண்ட் அப்புறம் இருக்கட்டும், டெல் மீ வாட் இஸ் சேஸ். இந்த 27வது குறள் ரொம்ப ரொம்ப நுட்பமானது, அதை ரொம்ப விரிவாக, அதாவது இன்னொரு அதில் ஏன் இந்த குரலை நாங்கள் வலியுறுத்துறோம் கேட்டீங்கன்னா, அந்த அந்த குரலுக்கு உங்களுக்கு அர்த்தம் விளங்கி போச்சுன்னா சைவ சித்தாந்தமும் 50% புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், எனக்கு ரெண்டு இன்டர் ரிலேட்டட். அந்த குரலுக்கு அவருடைய பரிமையை உரை புரிஞ்சு போச்சுன்னா யுவர் நோன் சைவ சித்தாந்த 50% or 60%. அவ்வளவு அருமையான ஒரு உரை, அதனால தான் அவர் அவ்வளவு சிறப்பு கொடுத்தது காரணம் தான். ஆகவே அங்க எழுதினாரு பிதரராவார், தென்புறத்தார் என்பது பிதரர், பிதரராவார் படைப்பு காலத்து அயனால் படைக்கப்பட்டதோர் கடவுச்சாதி. அதுதான் ஆகவே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீத்தார்கடன் அப்படின்னு சொல்றாங்க, நீத்தார்கடன், நீத்தார் நீத்தார் பெருமைன்னு செத்து போனவங்களை பற்றியா சொல்றாரு திருவள்ளுவர், நீத்தார்ங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் எப்படி பயன்படுத்துறார், நீத்தார் வறுமைன்னு ஒரு அதிகாரம் பாடியிருக்காரு இல்லையா, அப்ப நீத்தார் வறுமையில செத்து போனவங்களை பற்றியா சொல்றாரு, அவர்கள் துறவிகளை நீத்தாருங்கிறாரு. அதனால தென்புலத்தார் என்பதுதான் மீன்ஸ், பித்திருக்கள் பித்திருக்கள். அந்த சித்திருக்கள் வந்து அந்த யமனுக்கு வந்து சிறப்பதான் தென் திசை தலைவனை செலுத்துவீர்பர்களின். அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த சிவபுண்ணியங்கள் உலக புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, அந்த உலக புண்ணியத்தை அக்கௌண்ட் பண்றதா சித்திரகுப்தன். அவன் யமனோட பிரசன்ஸ் செக்ரட்டரி. ஆனா இங்க சிவபுண்ணியங்கள் அக்கௌண்ட் பண்றவர் யாரு, சண்டி. இவர் தான் சிவபெருமானுடைய அந்த சிவபுண்ணியங்களை அக்கௌண்ட் பண்றார். அவரை எப்படி வழிபட வேண்டும் என்றால் அவரை போய் இப்படி தட்டுறாங்க. உங்க இதுல வந்து என்னன்னு கேட்டா ஒண்ணு போல தட்டுறாங்க, சியர் கிளாஸ். அப்படி அப்படி இல்லை, அவரை வந்து தனியாக போய் அவருக்கு வந்து கோவிடான முத்திரை, இது பேரு கோவிடான முத்திரை. இந்த முத்திரையினால தாளத்ரயம், அது பேர் என்ன, தாளத்ரயம், மூணு தடவை அது வந்து உள்ளங்கையில தட்டி இந்த சிவ தரிசன பரணி எனக்கு தந்தருளும் கேக்குறோம். அவருக்கு மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் அவருடைய சன்னிதிக்கு செல்லும் பொழுது வந்த வழியே வரணும். அது ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்திலே செய்யத்தகாத குற்றங்கள் 33 குற்றம் குற்றங்கள்ல ஒரு குற்றம் என்ன, நிர்மால்யத்தை தாண்டுதல், நிர்மால்யத்தை மிதித்தல். இது சிவாலயத்தில் செய்யக்கூடாத குற்றங்கள்ல ஒன்று. ஆகையினால என்னன்னு கேட்டா, அந்த சிவனுடைய நிர்மால்யம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னு நேர சர்க்கியூட்டா முடிச்சீங்கன்னா என்ன ஆகும், அந்த குற்றம் வந்துருது. நிர்மால்யத்தை தாண்டுதல் குற்றம் வந்துருது இல்லையா, அதுக்காக தான் அது வரக்கூடாது. அந்த நூல் போடுறதுங்கிற பழக்கம் வந்து கிடையாது. அது வந்து சிகேஎஸ் ஐயாவர்கள் பெரிய புராணத்தில் அற்புதம் அடிக்கிறார். எல்லா கேள்விக்கும் பெரியவங்க உரை சொல்லியிருக்காங்க, என்ன எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கு. இந்த சிகேஎஸ் சிவமையிலையார் பெரிய புராண உரையில தெளிவாக நூல் போடக்கூடாது. அது நூல் போடுகின்ற பழக்கம் எப்படி வந்ததுங்கிறதையும் வளைக்கிருக்கிறாங்க, அது எப்படி வந்துச்சுங்கிறதையும். சில விஷயங்கள் வந்து பழக்கங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வருது, அப்புறம் அதுவே நூல் ஆயிருது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நிர்மால்யம் என்பது சிவபெருமானுக்கு சாத்திய இந்த உண்ணுவது உண்ணக்கூடாது, ரெண்டு இருக்குல்ல, சிவபெருமானுக்கு கொடுக்கறது உண்ணுவது இருக்கு, உண்ணக்கூடாது ஒன்று இருக்கு. அந்த உண்ணக்கூடாதது இருக்குல்ல வஸ்திரங்கள், அவைகளெல்லாம் உண்ணக்கூடாதது, அதுக்கு தான் நிர்மால்யம் பேர். நிர்மால்யம் அதாவது அந்த பாவனையின் அப்படிதான் வரும். கோயில் அந்த அபிஷேகம் பண்ண அந்த தண்ணீர் வந்து சண்டேஸ்வரத்தால தான் வருதான் அப்படிதான் இருக்கும். அமைப்பு பார்த்தது இல்லையா, ஒரு தாரை வழியாக வந்துட்டு இருக்கும். அதனாலதான் அவரை வந்து அப்படி ரவுண்டா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த 32 குற்றங்கள்ல ஒரு குற்றம் நம்மை சாரும் சிவாலயத்துல, புசிப்பது நெய்வேத்தியம். அதாவது அவருக்கு படைத்து நாம் உண்ணுகிறோம் இல்லையா, அது நெய்வேத்தியம், அது உண்ணுவது.
4: சண்டேஸ்வரருக்கு கற்பிச்சார்கள் காதுகளுக்காக
1: அப்படி ஒரு கதை.

0: அது அப்லூஷன், ABLUTIOY அப்லூஷன். பாருங்க அர்த்தம் கரெக்டா இருக்கும். நந்தி தேவர் குறுக்க போக கூடாதுன்னு அந்த நைவேத்தியம் என்பது உண்ணுவது, அது ஆப்லேஷன் ஓபி. அதான் அதாவது சைவ உணவு அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன், சைவ உணவு டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ், சைவ உணவு எப்படி இருக்கணும், நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க
1: அப்படி சொல்லணும்,
0: அதுதான் நியரஸ்ட் ஈக்குவலன்ட். ஆமா அபிஷேகத்துக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமா, அபிஷேகம், அபிஷேகம் அனாயின்ட்மெண்ட், அனாயின்ட்மெண்ட் அபிஷேகம். அதாவது அது என்னன்னு கேட்டா சிவபெருமானுக்கு இருக்காது, ஆனா அது அது அர்த்தம் வரும், சிவான் வருமானங்க வராது வராது, அது நியரஸ்ட். அவர் சிவாய் சொன்னாலும் இட் இஸ் அ, இட் இஸ் நாட் அ சாட்டிஸ்பாக்டரி ஈக்குவலன்ட், பட் இட் இஸ் அ ஈக்குவலன்ட் அவைலபிள் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதிகாரம் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, விசேட தீட்சை பெற்றுக் கொண்டால் நீங்கள் வந்து நீங்க செய்யலாம், அக்னிகாரியம் அக்னிகாரியம் அக்னிகாரியம் பண்ணலாம், ஆனாலும் பரார்த்தத்தில் செய்ய முடியாது, அக்னிகாரியம் பண்ணலாம் ஆனாலும் பரார்த்தத்தில் செய்ய முடியாது. பரார்த்த பூஜை வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்னொன்னு என்ன செய்யலாம்னா, அந்த அந்த கோயில் கொடிமரத்துக்கு அந்த பக்கம் எந்த கிரியையும் செய்யறதுக்கு அந்த ஆதிசேவனுக்கு மட்டும்தான் உரிமை.
1: அங்காலேருந்து செய்யலாம்,
0: அங்காலேருந்து செய்யலாம்னா அதுக்க வேண்டி பெர்மிட் பண்ண ஆளாளுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவானே பிரச்சனை. அதாவது ஃப்ரீடம் கொடுத்தாச்சுன்னா எங்க போய் நிக்கும்னு
2: ஆதி செய்வதால முடியாது
0: ஐயா, அது செய்வ
2: ஆக முடியாது,
0: பிறப்பு மட்டும் இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் அதை
2: வச்சிருக்காங்க.
0: அதாவது ஆதி செய்வர் என்பது பிறந்ததுனால மட்டும் கொடுக்கலையே, அதுக்கு மேலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க.
1: கோயில்ல ஒரு கிரியையும் செய்யக்கூடாது, மற்றவர்கள் ஒரு
0: கிரியையும் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னா, 600 இயர்ஸா என்ன இது இருக்கோ அதை மாத்துறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. This is a judgment. If you prove that the same thing is adopted for more than 600 years,
1: you can't change it.
0: The government has no power to change.
2: வந்த காலத்திலேயே கடசுவனே அநியாயம் செய்தது.
0: ஆக இது ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். அதோடு அந்த அன்னைக்கு ஒரு கருத்து சொன்னேன், அந்த பஞ்சமூர்த்திகள் எப்பொழுதுமே சிவாலயங்கள்ல அந்த சிவபெருமான் வெளியில உற்சவராக வரும்பொழுது பஞ்சமூர்த்திகளாக தான் வரணும். அப்படிதான் ஆலயங்கள்ல பஞ்சமூர்த்தி திருவீதி உலா அப்படிதான் போடுவாங்க. அந்த இது கூட சொல்ல மாட்டாங்க, ஊர்வலங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, பஞ்சமூர்த்தி வீதி உலா அப்படி போடலாம், வீதி உலா. அதுதான் சைவ மரபு, பெரிய கோயில்கள்லாம் அப்படிதான் பத்திரிகை அப்படிதான் அடிப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஞானிகளுக்கு ஆலய வழிபாடு உண்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்போ என்ன என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன பண்றாங்க அப்படி சொல்றாங்க, அதாவது ஆலய வழிபாடு ஒன்லி ஃபார் பிகினர்ஸுக்கு தான், நாங்கள் வந்து தியானமும் அதெலாம் பெரிய நிலைக்கு அடைஞ்சோன்னு ஆலய வழிபாடு தேவையில்லை அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் பல இயக்கங்கள் இருக்குது, இந்தியாவில் அப்படி இயக்கங்கள் சொல்லுகின்றன.
1: சங்கரெல்லாம் வந்து லைனில் தானே போகிறாங்க,
0: இல்லை சங்கரை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆகமாக பிரமாணம் இல்லை இல்லையா அவங்களுக்கு, அதனால் அவங்க வேவலிங்களை வலியுறுத்துவாங்க, அவர்களுக்கு வேற கிரியைகள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக அபேண்டன் பண்ண மாட்டாங்க. அது வந்து அதுதான் அந்த மீமாஞ்சர்களுடைய கொள்கை. அதாவது இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீமாஞ்சகர் என்பவர் அதுதான் சரின்னு சொன்னாங்க, அவங்க விரதமே பரமாகனு மாணிக்கவாசர் சொன்னது. அவர்களை வந்து நெறிப்படுத்துவதற்காக தான் சிவபெருமான் வந்து பிச்சாடன வடிவத்தை மேற்கொண்டார் என்று வருகிறது அந்த புராணங்களில் வருகிறது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சில காலங்களில் அந்த இயக்கங்கள் அப்படியே வந்தது, அதாவது அதுக்கு

0: ஆரிய சமாஜினே ஒரு பெரிய இயக்கம் தோன்றியது இந்தியாவில், தயானந்த சரஸ்வதியின் பேரு. அவங்க வந்து ஆலை வழிபாடு கூடாது, வந்து வேள்விகளை பண்ணை தரும் என்ற அந்த கொள்கை, ஆனால் வேதங்களை உடன்படுவார்கள். அதனால தான் நம்ம அவங்களை வந்து என்ன வச்சோம், புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் அப்படிதான் நம்ம கிளாஸிஃபை பண்றோம் சைவ சித்தாந்தத்தில். அதனால வேதத்தை உடன்படுகிறவளை வந்து என்ன சொல்றோம்னா புறச்சமயம்னு சொல்றோம். வேதாங்களை உடன்படாத புறப்புற சமயம் வச்சுக்கிறோம். பௌத்தம் சமணம் புறப்புறத்தில் வருது, புறத்தில் வந்து ஆகம உடன்பாடு இல்லை, வேத உடன்பாடு புறத்தில் வர்றாங்க. அகப்புறத்தில் யார் வர்றா, வேதாகமும் உடன்பாடு ஆறுபுர உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். அவளை வந்து புறப்புறத்தில் வைக்கணும், அகப்புறத்தில் வைக்கணும். அது சைவத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் என்ன வேறுபாடு நான் சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி வகுப்பில் சொன்னேன் இல்லையா, சைவ சித்தாந்த சைவத்திற்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அது சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மையை ஏற்றுக்கொண்டு ஆறு பொருள்கள் அனாதியாகவே இருக்கின்றன என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் சைவ சித்தாந்தங்கிற ஒன்றுக்குள்ள நுழையிறீங்க நீங்க. லார்ட் சிவா இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னா இவர் நாட்டில் ஆனால் சைவன் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மையை ஏற்றுக்கொண்டா சைவன் தான் இல்லையா, வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யாட்டிலும் சரி அவன் சைவன் தான். அதுமே அவங்கள அப்புறம் பிரிக்கும், அது எப்படி பிரிப்பது என்னன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த கேள்விக்கு நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பதில், எப்பொழுதுமே இந்த கொஸ்டினுக்கு நம்முடைய ஞானிகள் என்ன பதில் சொன்னாங்க. அதனால அவர் என்ன சொன்னாரு, சீவன் முத்தர்களுக்கே ஆலை வழிபாடு வேண்டும் தான் முடிச்சிடாச்சு ஞானபுரத்தில். ஆனா அப்படி பார்த்தால் இப்ப சரியே கிரிய யோகம் ஞானம் என்று நிற்கக்கூடிய எல்லாருக்குமே ஆலை வழிபாடு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு சைவம் என்ன பதில் சொல்லுதுன்னா, அதுதான் நாவலர் அவர்கள் மிக அற்புதமாக சைவ வினாவுடைய 207, 208, 209, 210 ஞானிகளுக்கும் ஆலய வழிபாடு கட்டாயமாக வேண்டும், ஆனால் சிவபெருமான் அருள் செய்கின்ற விதம் மாறும். இதுதான் அவர் சொல்லுது, இது சித்தியாரில் சொல்லப்பட்ட செய்தியை தான் அவர் சொல்ற. வேற ஒன்று சித்தியாரில் இந்த கேள்விக்கு பதில் இருக்கும். அதாவது அவன் அருள் செய்கின்ற விதம் ஒன்று இருக்கு இல்லையா. இப்ப நான் வந்து இப்ப நான் கனடாவுக்கு வர்றேன், மன்மோகன் சிங் கனடாவுக்கு வர்றாரு, ரெண்டு பேருக்கும் வரவேற்பு வித்தியாசமா இருக்குமா இல்லாத, எனக்கு கொடுத்த வரவேற்பு செய்ய கொடுப்பீங்களா இல்லையா. ஆனா அவருக்கும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கும் அந்த லெவல்ல என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். அது போலத்தான் ஞானிகளுக்கு அருள் செய்கின்ற விதம் வேற, யோகிகளுக்கு அருள் செய்கின்ற விதம் வேற, ஆனால் வழிபாடு எல்லாருக்கும் உண்டு. அதனாலதான் கடைசியில் முடிக்கும் போது மெய்கனா எப்படி முடிச்சிட்டாரு, ஆலயந்தானும் அரண்மன் தூர்மே. அதுல ஒரு நயன் சொல்லுவார், சுவாமி தொழுக என்று வியங்கோள்ள சொன்னாம தொழும் என்று சொன்னார். அந்த சிவஞான போகத்தில் ஒரு நயன் சொல்றார், செம்மலர் நோந்தாள் சேரல் வட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்த அவர் வேடமும். மலிந்தவர் வேடம் சொல்லக்கூடாது, மலிந்த அவர் வேடமும். அதாவது அந்த மாபாடியத்தில் என்ன எழுத்துக்கு எழுத்து எப்படி பிரிக்கணும் எப்படி சொல்லணும், அதுல அங்க எப்படி
1: சொன்னாரு,
0: தொழுகன்னா வியங்கோள், வியங்கோள்ல சொன்னாம தொழும் என்று இயல்பாக சொன்னார். அது வஜ்ரவேலுமொழியார் என்ன எழுதுவார்னா, இஸ் இட் பிரிஸ்கிரிப்டிவ் ஆர் டிஸ்கிரிப்டிவ், இட் இஸ் நாட் பிரிஸ்கிரிப்டிவ். ஏன்னா சீவன் முத்திரைகளை சொல்றதுனால பிரிஸ்கிரிப்டிவா சொல்லக்கூடாது, சோ இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ். தொழும் அவருடைய இயல்பு இருக்கும். அப்ப என்ன சொன்னாரு, நீ உனக்கு தொழுக அவங்களுக்கு தொழும். ஆகவே ஃபார் அதர்ஸ் இட் இஸ் பிரிஸ்கிரிப்டிவ், ஃபார் ஜீவன் முக்தா இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ். வஜ்ரவேலுமொழியார் டிரான்ஸ்லேஷன் பாடிய
1: தொழுகோட்,
0: அதாவது ரெண்டு இருக்குது, பை ஆர்டர் சொல்றது வேற இல்லையா, அது வந்து ஒரு விஷயத்த ஆர்டரா சொல்றது வேற, அது இம்பரேட்டிவ். இன் இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் இம்பரேட்டிவ். இப் ஐ சே இம்பரேட்டிவ் இட் இஸ் அன் ஆர்டர். ஆனா வியங்கோள் ஆணையா சொல்றது வேற, வியங்கோள்னு பேர் தமிழ்ல வியங்கோள். இந்த வியங்கோளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வேற, இம்பரேட்டிவ் வேற, அது வேற. வியங்கோளுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு, ஆப்டேட்டிவ். ஆப்டேட்டிவ் இட் இஸ் நாட் இம்பரேட்டிவ், இட் இஸ் ஆப்டேட்டிவ். எல்லாம் இருக்கிகள் இருக்கு எல்லாத்துக்கும்.
1: ஞானிகள் என்னத்தை தொடக்குறாங்க, அவங்களுக்கு ஞானம் வந்துடுது.
0: அதாவது அவர்களுக்கு நூல் வேண்டியது இல்லை, அவர்கள் இயல்பு இவ்வாறு இருக்கும். நம்ம நம்மளை புஸ்தப்படி தெரிவிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சீமன் முத்தர்கள். சீமன் முத்தர்கள்னா என்ன அர்த்தம் டிஸ்கிரிப்ஷன், அதான் அணைந்தோர் தன்மையினர். இந்த சீமன் முத்தர்கள்ங்கிறதுக்கு தமிழ் சொன்னார் இதில் உண்மை, இதில் நம்ம திருவருப்பம் இல்லை. அணைந்தோர் தன்மை,
1: அணைந்தோர்
0: கால் ஜீவன் முக்தாஸ்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: தலை நெறியாக சமயம் தன்னை அழித்து உன்னுடைய நம்ம நூல்களை நல்லா படிக்கணும் அல்லவா, நமக்குரிய நூல்களை படிக்க வேண்டாமா? நூல்களை படிச்சாதானே தெரியும். 14 சாத்திர நூல் இருக்கு, 12 கோத்திர நூல் இருக்கு. இதெல்லாம் முழுமையா ஓரளவா முழுமையா படிக்க முடியாது. ஒரு ஆயுசு காலம் போராடு, ஒரு ஆயுசு காலம் நிச்சயமா போராடு. இன்றளவா படிக்கணும். ஒரு நூல்ல நல்லா தேர்ச்சி பெறணும், ஒரு நூல் நல்லா தேர்ச்சி பெறணும், அப்பதான் முழுமையா ஞானம் இருக்கு. தலை நெறியாக சமயம் தன்னை அழித்து உன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பின் நெறியடித்த பொறியிலேயே அலைபுரிவாய். அந்த துன்புறுத்து அலைபுரிதல் வாட்டுதல் வருத்துதல் என பரவி வயால் அஞ்சாது உரைத்தார். கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஏன் அஞ்சாதுன்னு சொன்னார்? இங்க ஒரு நுட்பம். இத உலகியல்லையும் தப்பு, அருளியல்லையும் தப்பு. உலகியல் என்ன தப்பு? தர்மசேனர் அல்லது திருநாவுக்கரசு சுவாமிகள் அல்லது அப்பரடிகள் தமிழகமைத்து அழிக்கணும்னு திகா செய்வதற்கு போல, அவர் விதி பெறணும்னு திகா போனார். அதுக்காக இவர் அழிக்க இவங்க முற்படுறது அநீதி அதர்மம். ஆகவே அது உலகியலுக்கும் மாறுபட்டு. இனி அருளியல்ல பாப்போம். அருளியல்ல நுட்பமான ஒரு உண்மை. சிவனடியார பகைத்து அவருக்கு கெடுதி நேர வேண்டும் என்று எண்ணினால் நமக்கு தான் கெடுதி நேரும். இது ஒரு நுட்பம். இதுக்கு என்ன சான்று? பொன்மன்ன தந்தாரி ஏரமானாருடைய வாசல் நலகா மலரால் அர்ஜிமின் நாள் நரகத்தில் இருக்கும் அழகா முருவி அரண் அடியாரை அலைவீங்களே. அடியாரில் துன்புறுத்தாத அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்கிட சிதவுகள் செய்தவர் அத்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்று மாண்டிகள் சத்தியம் சதானந்தி யானையே. அது சிவனடியாரருக்கு கெடுதி வேலை நாம விரும்பக்கூடாது. மூக்கனார் புராணத்தில் சொல்ற முழுதும் பழுதே புரி மூர்கன். சிவனடியாருக்கு துன்பம் வரும் மூர்கன். அவன் முழுதும் பழுதே புரி மூர்கன் என்பதெல்லாம் உணர்த்தப்பட்ட. ஆகவே அஞ்சாது அஞ்சனும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவா தொழில் இந்த திருவள்ளுவர் அஞ்சு வேண்டியது அஞ்சு அது அஞ்சல். அவன் கொலை புரியா நிலை கொண்டு பொய் ஒழுகும்னு சொன்னான். கொலை செய்யல கொலை செய்யலாம், ஆனா பண்றதெல்லாம் இருக்கு. சில பேர் அதனாலதான் நாம ஒண்ணு படிக்கிறோம் சாமிகிட்டா எந்த அளவு பின்பற்றணும். பின்பற்றாம படிக்கிறது பிரயோஜனம் இல்லை. போதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையறி பேதையறில் எல்லாரும் எந்த அளவு நம்ம சமய சமயத்தில் இருக்குமா? இப்ப சைவ சமயத்தினுடைய கோட்பாடுகள் எந்த அளவு கடைபிடிக்கும்? நயன்மார் மாதிரி நீ யாரும் வாழ முடியாது. நயன்மார் மாதிரி யாராலே வாழ முடியாது. அதுக்கப்புறம் இந்த நூலே வேண்டாமா? அப்ப நூலை மூட்டு சொல்லுவாமா? இயன்ற அளவு கத்துக்கிறோம், பல உண்மைகள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அண்ணம்பாருக்கு எப்படி செய்யணும் போனாலும் தெரியும் சொல்லித்தரு. அடியார் எப்படி வரவேற்கணும்? ஏன் அடியார வரவேற்கணும்? அடியார் வேறு சாமி வேற இல்ல.
5: பூவல சுவை மனம் அடிக்குள்ள பாட்டு அவ்வளவு செம்மையா சிவமனக்கும் பார்த்தா இருக்கிறதுனால போற வயதில் இருக்கிற சோலைகள்லாம் என்ன பண்ணலாம், மலர்களை தூவி தூவி திருநாவுக்கு திருமணி கழுவும். பொருள் மொழியின் காவலம் உண்மையான பொருள் சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருளையே சொல்லப்பட்ட தேவாலயத்தின் பொருளாக கொண்ட மொழிக்கு அரசர் திருநாவுக்கரசன் மொழி மொழிக்காக செல்வ திரு கெடிலத்தை கடந்தா கெடிலையை கடந்து அரியன் நதியில வாழ அடியார்களும் மற்ற மக்களும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? வரலாறு எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு தானே எப்பேற்பட்ட பேரற்புறம் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. இங்க கூட ரொம்ப பாதி
6: சிவனாருடைய திருவடிய
5: அன்பு பெருகுது, அந்த அன்பு கண்ணீரா பாய்வான் பாய்வது போ அன்பு நீர் பொழிக்க அன்பு நீரா மாறிட்டு. சில பேர் அழுவாங்க, துக்கத்தினால அழுவாங்க, கஷ்டமா இயல்பா அழு வந்துடும், உடம்புல நோவு வியாதி உபாத அழிவு அப்ப சாமி விடுவாங்க. நோயுள்ளார் வாயுள்ளார் எல்லாத்துக்கும் யாராயில சாமியா நோயுள்ளார் வாயுள்ளார்னு சொல்ற வியாதி சொல்லிட்டே இருக்கும். ஆனா அவனுக்கு தெரியும், அதான் தெரியும் சாமி பத்தி அது வரைக்கும் நம்ப மாட்டான். நோயுள்ளார் வாயுள்ளான்னு இவர் அப்படி இல்லை, சாதாரண சொல்ல செம்மை சொல் செவ்விய பெருமாநிலத்திலே சேர்க்க ஆற்றல் பெற்ற சொல் ஆனதினாலே செஞ்சொல் என்றார். மேய செவ்வாய் செஞ்சொல்லு பொருந்தியவாய் செவ்வாய் தான், ஆகவே செவ்வாய் நுழையிறாரு பெறுவான், இந்த சபைக்குள்ளே நுழையிறாரு பெறுவான். இந்த பாடல் வாயிலா கண்டார்கள் கை தலைநேர் குவித்து பார்த்தவுடனே ஆக்கிரமத்தை காணா தலைநேர் கருணை அப்படி இருக்குது. இந்த கருணை கண்டா கருணை பதிவு கண்டாலும் சொல்லல, கருணை கண்டாலே சொல்லிடுற கருணை வேறு நாவரதர் வேறு இல்ல, நாவரதர் தான் கருணை, கருணை தான் நாவரதர். விஞ்ஞான சம்பந்தத்தை கூட ஞானத்தின் திருகுருன்னு கருணை திருகுருன்னு சொல்லாம கருணையுமே சொல்லிடுற. கருணைக்கு இருக்கிற பல பொருள்கள் ஒரு தலையாய பொருள் நாவுக்கரசு. இந்த கருணை கண்டால் மிண்டாய் செய்ய அமன் குண்ட தீங்கு விழிக்க செட்டம் உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம் இங்கு உழைப்பார்கள் இன்னும் தொண்டு ஆண்டு கொண்ட பிராணி தொழுது துடித்தனரே. கொடியவனா கவனை கருணை வடிவமா கருணையே வடிவமா எழுந்து வருகிறார் என்பதுமா துன்பே. இந்த பாவி இவர் ஆட்கொண்ட அந்த அதிக வீரத்தை சொல்ற பெருமை அவருக்கு ஒன்றுதானே, இல்ல சாமி காரணம் தானே, சாமி அமையான இவ்வண்ணம் போல என பல வாக்கள் இயம்பிய. இது உலக மக்களை சொன்னார், மாக்கள்னு சொன்னதுனால உலக மக்கள்னு தெரியும். அடியார்கள் என்ன பண்றாங்க, அதை அர்த்தம் அடிக்க சொல்றாரு. மெய்வண்ண நீர்த்தொழி மேலும் குழாங்கு விலகி செல்ல குழாங்கல்ல கூட்டம் கூட்டமா போய் நீங்க போன திருக்கூட்டங்கள் பாருங்கள், பல திருக்கூட்டங்கள் இருக்கோ அந்த திருக்கூட்டங்கள் போல அன்னைக்கு குழா குழாவை போனோம் அவங்க பாரு. அதனாலதான் சாமி சொல்றாரு, இன்மிதை வீணையர் யாழினர் ஒரு பால் இருப்பொரு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் உண்ணிய பேமலர் கையினர் ஒரு பால் உழுகையர் அழுகையர் துகைகையர் ஒரு பால் எல்லஞ்சலை கூப்பிட ஒரு பால் பல கருத்தினர் சிரிப்பார் கழிப்பார் தெரிவிப்பார். அது போல ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு சில பேர் சரியின்னு தெரியை தொண்டையோ வீணர்களால குழாங்கள் என்று சொன்னார். தேவி செல்ல ஆனா எல்லாத்தையும் திருநீர் சொல்லு வேணா வித்தியாசம் சொல்லு ஒற்றுமை வேடத்துல என்ன இருக்கு எல்லாருக்கும் மெய்வண்ண நீத்துழி உண்மையான வேணா திருநீ தூழி தான் அதெல்லாம் ஒளிப்படுத்தியதல்ல மெய்வண்ண நீத்துழி என்றார். மேவுதல் விரும்புதல் ஒரு பொருள் ஒரு பொருள் விரும்புதல் இந்த திருநீத்த விரும்புறாங்களாம் நிறையாரெல்லாம் அவ்வண்ணம் நன்னிய அன்பரும் இவரெல்லாம் ஆராய்ச்சி பெறுவனாகவே அவ்வண்ணம் தான் அகரத்தை தொடர் அகரத்திலிருந்துதான் ஏனைய எழுத்துக்கள் தொடங்கும். ஆகவே அப்பறத்திலிருந்துதான் ஏறைய தொண்டுகள் தொடரும். ஆகவே அப்பண்ணம் ஒரு பிரச்சனை அன்பரும் நந்தி அவன் அம்பவள செவ்வண்ண கோவில் இரு வீரத்தானத்தை சேர்ந்தனரே நுழையிறது. முழுமையா வெற்றி பெற்று சாமி பண்ணப்படுற முதல்ல வந்தபோது தமக்கே ஆறால உள்ள செலுத்தப்பட்டவர் அப்போ கீழே விழுந்து புலம்பி கூட்டாயினவாறு பாடினார். முழுமையா ஞான நிலை முடிந்த நிலையில் எழுதுவான் ஆகிறத இரண்டாம் முறை அறிகிறேன் சொல்ற பார்க்க போறார். கும்பதம் போல உடைய பிரானை உள்புக்கி இறங்கி நம்பொரு அன்பின் அயப்புரு காதலினால் பிழைத்தே எம்பெருமாந்தனை ஏழையே நான் பண்டு இயல்பதென்று பெரியவருடைய இயல்பு தெரியப்படுறேன். நம்ம நான் என்ன போட்ட வளர்ந்த எடுத்துருவேன், நான் அந்த கடலில் இருந்தேன் நீச்சல் இருந்தேன் பெரியவருடைய தத்துவமே பேசிக்கிறேன். நான் என்ன நினைக்கவே இல்லை. அவன் பேருக்கு என்ன மறந்துடுறாங்க, சிறுமி ஏன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த பெருமானையா நான் எழுந்து பேசினேன், இவரை இகழத்துக்காகவா சமண கூட்டத்துல சேர்ந்தேன், இப்படியாகவா கல்மனம் கொண்டு காலத்தை கடித்த ஊருக்கு அங்கே திருத்தம் நம்ம பாடிடுறது எவ்வளவு பாடினாலும் தெரியாது. கிடைச்சதான் தனி சிறப்பு அஞ்சு திருத்தாண்டம் அஞ்சு திருநேசர் பெற்ற ஒரே ஊர் அம்பரிவா திரு தாண்டக சின்னமி சாட்சி வாழ்ந்தார். 14 நுட்பமான ஒரு சேர்ந்த அரியருக்கு அரியாமை, அரியவருக்கு எரியார், அடியார் யார், அடியார் இல்லாதார் யாருன்னு அடியார் இல்ல, அதுதான் பெருமான் அரியவனா இருக்கான். அரியவர் திருவடி சார்ந்தவர் அவர்களுக்கு எளியவனா இருக்கு. பெருமானுக்கு அருமையும் இருக்கு, எளிமையும் இருக்கு. அந்த அருமையும் எளிமையும் ஒரே அடியை புலப்படுத்துகின்றார் ஆசிரியர். கண்முனைப்பு கொண்டு பெருமானை வணங்குபவருக்கு அவன் அரியவன் தான். தன்னை பெருமானத்தை ஒப்பு கொடுத்து எல்லா செயலும் உஞ்சையிலே இந்த எண்ணத்தோடு கடைபவருக்கு அவன் எளியவன் தான். விளைத்த சமணர்களை அவர் பதவிக்கு அழிச்சிடலாம், கொல்லாங்கல் புரிந்துக்கலாம். பெரிய திருநாகர் சுவாமி பகைவனுக்கே அருள் பண்ணுவார்னா அவளை பணிந்தவருக்கு எவ்வளவு அருள் பண்ணும், படைத்தவருக்கு இவ்வளவு அருள் பண்ணக்கூடிய தெளிவரிய பெருந்தன்மை பணிந்தவருக்கு எவ்வளவு அருள் பண்ணும். நமக்கு நல்ல பணியை காப்பாற்றணும், நிச்சயமா கருணை வரையுமா, கருணையே உருவமா இருக்கிற அந்த சுவாமி காப்பாற்று. பரிவு செந்தமிழ் பாட்டு பல பாட்டு செந்தமிழ் பாட்டு பரிவு மனம் பரிவு உண்மை அன்பில பணி செய்யும் நாள் ராஜாக்கு இதுக்கு மேல அவனுக்கு யாரோட விளக்கமும் தேவையில்லை. 4 சோதனை பார்த்தோம்னா சமணர்களை அறிவுதான் இவர்தான் பெரிய வந்து கண்டுபிடிச்சோம். 4 சோதனை அறிவு புல்லறிவு சமணர், காரணம் புல்லறிவு, அது வந்து வெளிப்படைய சொல்லிடுறேன். புல்லறிவு சமணர் தான் கொல்லாங்கு புரிந்தொழும் பல்லவனும் தன்னுடைய பறவை பாதம் பறிய அல்லல் ஒழிந்து அங்கு எழுதி ஆண்டவத்தினை பணிந்து பல்லவனை கவனித்து மழவிடையும் தவறடைந்தா சமணர்களை கைவிட்டான். பள்ளிகளையும் பாடிகளையும் இடிச்சு தலைமட்டமாக்கணும். பள்ளினா சமணர் வழிபடுற கோவில், பாடினா சமண தங்கர மனம், ரெண்டையும் இடிச்சான். அந்த கருங்கல் முதலான கொள்கைகளை கொண்டு திரவியங்களை கொண்டு உணவரை திறந்த பெதவர் புது கோயில கட்டுறான். இப்ப இடிந்த நிலையில இருக்கு. திருவதியில் இருக்கான திருக்கோவிலுக்கு மேற்கு திசையில இருக்கு, இணைஞ்ச சிவிலமடைந்த நிலையில இந்த கோயில் இருக்கு. இந்த ராஜாவுடைய பட்டப்பேரில் உண்டு குணபரன் என்பது அவருடைய குணபர ஈஸ்வரம். குணபரனே பெயருடையவனாலே உண்டாக்கப்பட்டதுனால இந்த கோயிலுக்கு குணபரீஸ்வரம் பேரு. ராமனாலே உண்டாக்கப்பட்டதுனால ராமேஸ்வரம், சாரகினாலே உண்டாக்கப்பட்டதுனால சாரகேஸ்வரம் என்பது. புல்லறிவில் கமணக்கா பொல்லாங்கு புரிந்தளவும் பல்லவரும் தன்னுடைய பழவடை பாதம் தெரிய உணர்ந்து ரொம்ப ஞானம் பொய்யெல்லாம் மெய்ய தெரியும், மெய்யெல்லாம் பொய்ய தெரியும். காரவனும் திருவதிக நகரங்கள் கண்ணுதற்கு பாரதி குத்திரத்தை அவன் பள்ளி ஒரு பாடிகளும் கூட இடித்துக் கொண்டு குணவரை சேர்ந்திருக்கான். அந்த மன்ன கட்டின கோவில் தான் இந்த குறைவடை குடைவரை கோவில் என்று சொல்லிய நிபுணர்கள் ராஜா பண்ணிக்கிறதுனால இவர் என்ன செஞ்சார், இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற இன்றவைக்கு மன்னான வாகியிருக்க இனிய தவைக்கு மன்னர். இந்த ஈஸ்வரன் வேற மாதிரி சொன்ன இந்த வைக்கு மன்னரும் வாகியிருந்து திருமுடி சாதாரண முனிவர் இல்ல, திருமுனிவர் முனிவர்கள் பெருமான வணங்காமல் இருக்கிறாங்க. அருகாவது மதித்தனவே பன்னாக மனிதவரும் பரிபலவும் தெரிஞ்சு சொன்னா தமிழ் புரிந்து தூண்டு செய்வா தொடர்ந்து
6: மருவது பரிபிரம் வணங்கி வளர்த்தவள் பாடி வளம் பொருந்திய தமிழ் பாடி
5: பெருகு நிற்புடன் விளையாடுகள் பெண்ணாகரம் அடைந்தா
1: அந்த போதுன்னா தின்னா இருந்தது இந்த பொட்டியை
5: மாணவர்கள் அறியாறே வகீர திருத்தோய் சேருடைய பூமியிலே சூழல் சீன விதையுடன் சாத்த ஒரு பக்கம் கால உத்தர சிவ உத்தர இன்னொரு பக்கம் சூழல் உத்தர சொல்லி சாப்பிட்டார் அது தெரியல ஆண்டவரும் திருத்தோய் நம்ம பிரதான எத்தனை நாள சாமி கும்பிடாம இருந்திருக்கோம் அவர் சொல்லுங்கிற மாதிரி நமக்கு தெரியும் அந்த இடமே இந்த தப்புல இருக்கும் சாமி அந்த வைப்பு பிறந்தே கும்பிடுறாங்க
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை காலபாச திருக்குறுந்தொகை.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5ஆம் திருமுறை ஆதிபுராண திருக்குறுந்தொகை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஃ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திரு இடையாறு என்ற நடுநாட்டு தலம் திருவண்ணைநல்லூருக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகத்தை பெற்றது. திருக்கோவிலூரிலிருந்து திருவண்ணைநல்லூர் அரசூர் செல்லும் வழியில் சித்தலிங்கமடம் என்ற ஊருக்கு அடுத்ததாக அமைந்துள்ள ஊர் திரு இடையாறு. இங்குள்ள திருக்கோயிலில் இறைவன் இடையாற்றுநாதர் என்றும் இடையாற்றீஸ்வரர் என்றும் குறிப்பிடப்படுகின்றார். அம்பிகை சிற்றிடை நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். கொடிமரத்தில் மான் எய்துவது போன்ற ஒரு சிற்பம் அமைந்திருக்கிறது. எய்தமான் இடையாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கில் வருகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 திருப்பதிகங்களில் பல்வேறு சிவஸ்தலங்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றார். அவையாவன திரு நாட்டுத்தொகை என்பதும் திரு இடையாற்றுத்தொகை என்பதும் ஊர்த்தொகை க்ஷேத்திரக்கோவை ஆகிய 3 திருப்பதிகங்கள் இவ்வாறு அமைந்துள்ளன. எனவே திரு இடையாற்றை வந்து அடைந்தபோது இப்பதிகத்தை பாடும் முகமாக பிற தலங்களையும் நாம் நினையுமாறு அருளி செய்துள்ளார் நம்பியாரூரர். இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்வதால் பல சிவஸ்தலங்களில் உள்ள திருக்கோயில்களை நாம் நினைவு கூறுகின்றோம், சிவபுண்ணியத்தை பெறுகின்றோம். இந்த பதிகத்தை கூற வல்லார்கள் வினையெல்லாம் நீங்கிவிடும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தவாறு இப்பதிகத்தை நாம் பாராயணம் செய்கின்றோம். முந்தையூர் முதுகுன்றம் குரங்கனில் முட்டம் சிந்தையூர் நன்று சென்றடைவான் திருவாரூர் பந்தையூர் பழையாறு பழனம் பைங்கிலி எந்தையூர் எய்தமான் இடையாறு இடை மருதே சுற்றும் ஊர் சுழியல் திருச்சோபுரம் தொண்டர் ஒற்றும் ஊர் ஒற்றியூர் திரு ஊரல் ஒழியா பெற்றம் ஏறி பெண் பாதி இடம் பெண்ணை தண்ணீர் எற்று ஊர் எற்றும் ஊர் எய்தமான் இடையாறு இடை மருதே கடங்களூர் திருக்காரிக்கரை கைலாயம் விடங்களூர் திருவெண்ணி அண்ணாமலை தெய்ய படங்களூர் என்ற பாம்பு அறையான் பரஞ்சோதியிடம் கொள்வூர் எய்தமான் இடையாறு இடைமருதேயே கச்சையூர் காவம் கழுக்குன்றம் காரோணம் பிச்சையூர் திரிவான் கடவுர் வடபேரூர் கச்சியூர் கச்சி சிக்கல் நெய்த்தானம் முழலை இச்சையூர் எய்தமான் இடையாறு இடைமருதே நிறையனூர் நின்றியூர் கொடுங்குன்றம் அமர்ந்த பிறையனூர் பெருமூர் பெரும்பற்ற புலியூர் மறையனூர் மறைக்காடு வலஞ்சுழி வாய்த்த இறைவன் ஊர் எய்தமான் இடையாறு இடைமருதே திங்களூர் திருவாதிரையான் பட்டினம் ஊர் நங்களூர் நரையூர் நனி நாளிசை நாளூர் தங்களூர் தமிழான் என்றும் பாவிக்க வல்ல எங்களூர் எய்தமான் இடையாறு இடைமருதே கருக்க நஞ்சு அமுது உண்ட கல்லாலன் கொல் ஏற்றன் தருக்கு அருக்கனை செற்று உகந்தான் தன் முடிமேல் இருக்கு. நான் மலர் இண்டையும் மத்தமும் சூடி இருக்கும் ஊரெய்தமான் இடையாறு இடைமருதே தேசனூர் வினை தேய நின்றாந்து ஆக்கூர் பாசனூர் பரமு அட்டி பவித்திர பாவனாசனூர் நனிப்பள்ளி நல்லாற்றை அமர்ந்த ஈசனூர் எய்தமான் இடையாறு இடைமருதே ஏ இடைமருதே பேரனூர் பிறை சென்னியினான் பெருவேளூர் தேரனூர் திருமாமகள்கோன் திருமால்வோர் கூரனூர் குரங்காடுதுறை திருக்கோவல் ஏரனூர் எய்தமான் இடையாறு இடைமருதேயே ஊரிவாயின நாடிய வந்தொண்டன் ஊரன் தேருவார் சிந்தை தேரும் இடம் செங்கண் வெள்ளேறு ஏறுவார் எய்தமான் இடையாறு இடைமருதை கூறுவார் வினை எவ்விடம் மெய் குளிர்வாரே ஏற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் அமரநிதி நாயனா கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
5: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? அமரநிதி நாயனார் வரலாறு. யாரோடது? அமர்நீதி நாயனார் வரலாறு. இல்ல, அமர்நீதி நாயனார் நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தருங்க. சரியா, இவங்க என்ன சிவத்தொழுது செஞ்சாங்கன்னு பாப்போமா. இவங்க நம்ம சோழ நாட்டுல தழையாறை அப்படிங்கிற ஊர்ல வணிகர் குலத்துல பிறந்தாங்க. வணிகர் குலம்னா என்ன? பிசினஸ் பண்றவங்க இல்லையா, வியாபாரம் பண்றவங்க. அந்த குலத்துல பிறந்தாங்க. இவங்க எப்போது சிவபெருமான் திருவடியிலேயே மனசுல நினைச்சிட்டே அவங்க காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு வர்ற சிவனடியார்களுக்கு எல்லாம் நல்ல அமுது செய்வித்து, அமுது செய்வித்துன்னு என்ன, நல்ல அரிசுவை உணவு கொடுத்து இல்லையா, அமுது செய்வித்து என்ன பண்ணுவாங்க, அங்க வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் ஒரு கோவணம் கொடுப்பாங்க. இந்த கோவணத்தை அவங்க நீந்து அதை சிவனடியார்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு. இந்த சிவத்தொண்டு செய்யறதுக்காக திரு நல்லூர்ங்கிற ஊர்ல ஒரு மடம் அமைச்சிருப்பாங்க. அந்த மடத்துல எப்போதும் சிவனடியார்களை வரவேற்று அன்னம்பாதிப்பு செய்விட்டு என்ன பண்ணுவாங்க, கோவணம் கொடுப்பாங்க இல்லைங்களா. இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுடைய சிவத்தொண்டுடைய சிறப்ப உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி சிவபெருமான் ஆசைப்படுவார். அதனால என்ன பண்ணுவாரு, தானே ஒரு சிவனடியார் போல வருவார். இங்க வர்றாரு திருநல்லூர்ல அந்த மடத்துக்கு வர்றாரு. அமர்நீதி நாயனார் ஒரு மடம் வச்சிருக்கார் இல்லையா, அந்த மடத்துக்கு வர்றாரு நம்ம சாமி. வர்றவர் எப்படி வர்றாரு தெரியுமா, ஒரு வேதியர் போல வர்றாரு. ஒரு கோவணத்தை கட்டிட்டு ஒரு ஒரு தண்டு வச்சிருப்பார் கையில. தண்டுனா என்ன, குச்சி, ஒரு கோல். அந்த கோல்ல ரெண்டு கோவணத்தை கட்டிட்டு வருவார். ஒரு துணிட்டு போய் கட்டி வச்சிருப்பார். அப்புறம் தற்பை போய் கட்டி வச்சிருப்பார். என்னென்ன கட்டி வச்சிருக்காரு, ஒரு கோல்ல ரெண்டு கோவணம், ஒரு திருநூற்றுப்பை, கற்பை போல். இவ்வளத்தை கட்டி வச்சுட்டு ஒரு பிரம்மச்சாரி போல ஒரு வேதியர் போல வருவார். வந்தவர் அமர்நீதி நாயனாருடைய அந்த மடத்துக்கு வந்தவுடனே அமர்நீதி நாயனார் ஓடி போய் வணங்கி ஏறு கொண்டு அழைச்சு சாமி வரணும் சாமி வரணும் சாமின்னு வரவேற்று உள்ள கூட்டிட்டு வர்றார். அப்ப நம்ம பெருமான் என்ன சொல்றாரு, சிவபெருமான் எப்படி வந்திருக்காரு, வேதியர் போல வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லுவாரு, ஓ நீ மடத்துல வச்சு நீ எல்லாருக்கும் எல்லா திருநடிகார்களுக்கும் உணவு கொடுத்து கோவணம் கொடுக்குறியாமே, அதை கேள்விப்பட்டுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம அம்மநீதி நாயனார் என்ன சொல்லுவார், சாமி நீங்களும் உங்க மடத்துல உணவு எடுத்துக்கணும் சாமி, நீங்களும் வரணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, சரி சரி நான் பக்கத்துல காவிரியார் பொன்னியார் ஓடிட்டு இருக்கோம் சரியா, அங்க போய் நான் குளிச்சுட்டு வரேன், வந்து வந்து நானும் இங்க உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, இங்க மழை வர்ற மாதிரி இருக்கு, எங்கிட்ட ரெண்டு கோவணம் இருக்குது, ஒரு கோவணம் மாத்து கோவணமா நான் கொண்டு போறேன், மழை வர்ற மாதிரி இருக்கு, அதனால ஒரு கோவணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், அது நல்ல உலர்ந்த கோவணம், அது ட்ரையா இருக்கிற கோவணம், அது நீ பத்திரமா வச்சுரு, நான் வந்து வாங்கிட்டேன், இல்லைன்னா மழையில நனைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தன்னோட தண்டுல ரெண்டு கோவணம் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு கோவணத்தை அவுத்து என்ன கொடுத்துருவாரு, அமன்னி நாயனார் கையில கொடுத்துருவாரு, கொடுத்து இதை பத்திரமா வை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு கோவணம் கட்டியிருக்காரு, ஒரு கோவணம் தண்டுல மாத்து கோவணமா கொண்டு போறாரு குளிக்க போகும்போது இல்லையா. சரி இப்ப போறவரு நம்ம சாமியா நினைச்சதை நினைச்சபடி செய்ய வச்சிருவாரு இல்லையா, என்ன பண்ணுவாரு, மழை வர வச்சிருவாரு, வச்சு கோவணத்தை நினைச்சிருவாரு, நினைச்சிச்சு கோவணம் நினைஞ்சிருச்சு அப்படின்னு ரெண்டு உள்ள வந்துருவா இருப்போம், குளிச்சுட்டு வரும்போது மாத்து கோவணம் நினைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இன்னும் இங்கே என்ன ஆகும், நம்ம அமன்நிதி நாயனார் அந்த கோவணத்தை வேதியர் கொடுத்த கோவணத்தை பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பாரு, சரி வேதியர் வந்தோடனே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரா, வச்சது இப்போ சாமி காணாம பண்ணிடுவாரு. நம்ம சாமியா நாடகம் போடத்தானே வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, தானே கோவணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த கோவணத்தை தானே காணாம போகவும் பண்ணிடுவாரு சரியா. இப்ப என்னாச்சு, கோவணத்தை காணும், ஆனா வேதியர் இப்பதான் வந்துச்சு, நீ கோவணம் நனைஞ்சிச்சு, உங்ககிட்ட கொடுத்த நீ ஒரு கோவணம் அதை கொடு அப்படின்னு கேட்டார். அமன்நிதி நாயனார் போய் தேடுவாரு, அங்க வச்ச இடத்துல இல்ல, அவருக்கு என்ன செய்யணும் தெரியல, இங்கதானே வச்சோம், இப்போ எங்க போச்சு காணுமே அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடுவாரு, எல்லாம் அந்த அவங்க இதுல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த மடத்துல இருக்க எல்லாத்தையும் கேட்பாரு, குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் கேட்பாரு, இங்க ஒரு கோவணம் வச்சனே பாத்தீங்களா யாராவது பாத்தீங்களான்னு கேட்பாரு, யாரும் இல்லைன்னுடுவாங்க, கோவணத்தை காணும் என்ன சொன்ன, அப்படியே கலங்கிடுவாரு, ஐயோ திருநடியார் கொடுத்ததாச்சே, இது இப்ப காணாமட்டுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கலங்கி போய் ஓடி வந்து, சாமி நீங்க கொடுத்த கோவணத்தை காணும் சாமி, பொறுத்துக்கணும் மன்னிக்கணும், எனக்கு என்ன செய்யணும் தெரியல, நீங்க கொடுத்தத நான் பத்திரமா தான் வச்சேன், ஆனா காணும் சாமி அதை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற கோவணம் கொடுத்துட்டுமா சாமி, அதை எடுத்துப்பீங்களா அப்படின்னு ரொம்ப பாவமா வந்து கேட்பாரு. நம்ம சாமிதான் வேணும்னா நாடகம் தானே போடுறாரு இல்லையா, அவரால் என்ன பண்ணுவாரு, என்ன நீ கொடுத்த கோவணத்தை எல்லாம் திருடிக்கிறியா, இதுதான் நீ பண்ற வேலையா,

என் கோலத்தை வைக்க, அதுக்கு இடைக்கு இட நீ மற்ற பொருள் கொடு அப்படின்னு சொல்லுவார். ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி நம்ம சாமி, நம்ம சாமியா நாடகந்தானம் போடுறாரு இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு கராசை கொண்டு வர சொல்லிட்டு தன்னோட கோவணத்துல ஒரு கோவணத்தை வந்து வைப்பார், அந்த கராசு கட்டில வைப்பார். அமைச்சிட்டு அடுத்த பக்கத்துல அமன் நிதி நாயனார அதுக்கு ஈக்குவலா அதுக்கு சமமா வர மாதிரி எடையுள்ள பொருளை வைக்க சொல்லுவார். அமன் நிதி நாயனார் என்ன பண்ணுவாரு, மற்ற செய்தியுடைய எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய கோவணம் வச்சிருக்காரு இல்லையா, பண்டில் பண்டிலா வச்சிருக்காரு இல்லையா, அதுல கொண்டு வந்து குறைஞ்சு வைப்பாரு. வச்சா கூட தராசு தட்டு அசையவே அசையாது, இந்த கோவணம் இருக்கிற தட்டு அப்படியே தரையிலே இருக்கும். மற்ற இவர் வைக்கிற எல்லா பொருளும் தட்டுல வச்சுக்கிட்டே இருப்பாரு, கொஞ்சம் கூட தட்டு அசையாது, அப்படியே இருக்கும். கோவணம் இருக்கிற தட்டு கீழே இருக்கும், மற்ற பொருளா இருக்கிற தட்டு மேலேயே இருக்கும். என்ன பண்ணனே தெரியல, இன்னும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டுருவாங்க, ஒரு கோவணத்துக்கு ஈக்குவலா இவ்வளவு துணியை வச்சு கூடாது, ஈக்குவல் ஆகலையே இப்படி அப்படின்னு எல்லாருக்கும் அப்பதான் எதுவோ நடக்குதுங்க, ஏதோ ஒரு அதிசயம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு அமலே நாயனார் தங்கிட்ட இருக்க எல்லா பட்டாடையும் கொண்டு வைப்பாரு, எல்லா துணிகளையும் கொண்டு வைப்பாரு, தட்டு ஆசைய வேசையாரு. அப்ப என்ன பண்ணாரு, சாமிட்ட சாமி எங்கிட்ட இருக்கிற எல்லா துணியும் வச்சுட்டேன், தட்டு அசையல, எங்கிட்ட இருக்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் வைக்கட்டுமா சாமி அப்படின்னு கேட்டார். சாமி சரி சரி வச்சுக்கோ அப்படின்றார். அப்ப என்ன பண்ணுவாரு, அமலே நாயனார் தங்கிட்ட இருக்க தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் அதுல கொண்டு வைப்பாரு, அப்பவும் தட்டு அசையவே அசையாது, வேற ஒண்ணும் இல்லை, அவற்றை வைக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் வச்சாச்சு, தட்டு அசையவே இல்லை. ஏன் இப்ப என்ன பண்ணுவாரு, அமல் நேரம்னா திரும்ப சாமிட்டு போய், சாமி இருக்க எல்லாத்தையும் வச்சுட்டேன், தட்டு அசையல, நான் என் மனைவி என் மகன் மூணு பேர் தான் மிச்சம் இருக்கிறோம், எங்களையும் நீங்க ஒரு பொருட்டா ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளா நினைச்சீங்கன்னா எங்களை அந்த தட்டுல ஏற விடுவீங்களா சாமி அப்படின்னு கேட்டார். அப்ப சாமி சரி சரி அப்படின்றார். இந்த அமல் நேரம் என்ன பண்ணுவாரு, தன் மனைவி தன் மகன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே அந்த துலாக்கோல என்ன தராசு இல்லையா, அந்த தராசு அப்படியே வலம் வந்து வணங்கி திருநல்லூர்ல இருக்கிற சிவபெருமான மனசார வணங்கி ஐந்து எழுத்து சொல்லி, ஐந்து எழுத்துல என்ன, நம சிவாய அல்ல சிவாய இல்லையா, அந்த ஐந்து எழுத்து சொல்லி என்ன சொல்வார் தெரியுமா, நான் இதுவாறு செஞ்ச சிவத்தொண்டுல அன்பிலோ அல்லது திரீக்கு உண்மை அடிமைத்தனத்திலோ பிழை எதுவும் இல்லை என்றால் இந்த துலாக்கோல் நிறை நிற்கட்டும் அப்படின்னு சொல்வாரு. என்ன சொல்வாரு, அடியேன் செய்த சிவத்தொண்டு அன்பிலோ இல்லை திருநீற்று அடிமைத்திறத்திலோ பிழை எதுவும் இல்லை என்றால் இந்த துலாக்கோல் நிறை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி வணங்கி ஐந்து எழுத்து சொல்லி தட்டுல ஏறி உட்காருவாரா, அப்போ தராசு தட்டு நேரம் வந்துடும். இதுல இருந்து என்ன தெரியுது, சாமி கொண்டு வந்திருக்கிற கோவணமும் சாதாரண கோவணம் இல்லை, நம்ம எல்லாம் இங்க வச்சிருக்கிற துணி போல இல்லை, இன்னொன்னு நம்ம சாமி கொண்டு வந்திருக்கிற அந்த சிறப்பான கோவணத்துக்கு ஈக்குவலா இந்த பக்கத்தில் சிவத்தொண்டு மட்டுமே நிற்க முடியும், நம்மகிட்ட இருக்கிற பட்டு பட்டாடை அணிகலன் தங்கம் வெள்ளி இது எல்லாம் அதுக்கு நிகராக முடியாது, சிவத்தொண்டு மட்டுமே நிகராக முடியும் அப்படிங்கிறத இது காட்டுது இல்லையா. இப்ப என்ன ஆகுது, தராசு கட்டு நேரம் வந்துருச்சு, சுத்தி எல்லாரும் பாத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வருது, சாமி இப்படி ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு. அப்ப அப்படி வானத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் அப்படியே பூ மாறி பொழிகிறாங்க, பூ மாறி அப்படியே பொழிகிறாங்க. இப்ப என்ன ஆகுது, அந்த தராசு கட்டு அதுவே ஒரு விமானம் போல ஆகி அப்படியே அமல் நிதி நாயனரோட குடும்பத்தோட அவரு அந்த தட்டுல வச்சு அவர் தட்டுல மூணு பேர் ஏறி உட்காந்தாங்க இல்லையா, அந்த மூணு பேரோட அப்படியே அது பறந்து சிவபெருமானோட அப்படியே அமன்நிதி நாயனாருடைய சிறப்பு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது, அமன்நிதி நாயனாருக்கு சிவபுரத்தில் இடம் கிடைத்தது இல்லையா. சிவத்தொண்டு ரொம்ப சிறப்பா நடக்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் வாழ்க்கையில ஒருத்தர் செய்ய வேண்டிய ஒன்று சரியா. சிவத்தொண்டை எந்த இடையூறு வந்த போதும் விடக்கூடாது சரிங்களா. சரி, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் புரிஞ்சுதா, அமல் நீதி நாயனார் வரலாறு புரிஞ்சுதா, இது நடந்த ஊர் திருநல்லூர், இப்போ கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம் சரியா, போகும்போது அமல் நீதி நாயனார மனசார வணங்கிக்கணும் சரிங்களா. சரி, நாளை பார்ப்போமா, திருச்சி செம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: இறைவர் அருளானையை ஏற்று மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையிலிருந்து மதுரை மாநகரம் வருகின்றார். இடம் மதுரை மாநகரம், மாணிக்கவாசக பெருமானுடைய இல்லம். மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னனை சந்தித்து குதிரைகள் விரைவில் வந்து சேரும் என்றும், அக்குதிரைகளால் பாண்டிய மன்னன் துரகபதி என்னும் சிறப்பு பெயரை பெறுவான் என்றும் கூறினார். இதனை கேட்ட பாண்டிய மன்னன் திருவாத ஊரரை பாராட்டி வெகுமதிகள் பல அளித்தான். மாணிக்கவாசகர் தனது திருமனைக்கு எழுந்தருளுகிறார். அவரது உறவினர்கள் அவரை இன்னும் திருவாத ஊரராகவே பார்க்கின்றனர்.
2: திருவாத ஊரரே, அமைச்சர் பொறுப்பினை ஏற்றால் அரசனுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுதல் வேண்டும் என்று அதனுள் வல்லுநர்கள் கூறுவார்கள். அது உமக்கு தெரியாததா?
3: வாதவுரே, அரசரும் அமைச்சரும் தெரிந்த நீவீர் நடந்து கொண்ட விதம் பொருத்தம்தானோ? நாங்கள் உமக்கு அறிவுரை கூறத்தக்கது யாது உள்ளது?
2: மறுநாள் குதிரைகள் வருவதாக சொன்னீர்கள். நாளை குதிரைகள் வரவில்லை என்றால் யாது செய்வீர்?
3: உம்மை சார்ந்துள்ள உறவினர்கள், நண்பர்கள், நல்லோர்கள் முதலானவர்களை காப்பது உமது கருத்தல்லையோ?
4: உறவினர்கள், நண்பர்கள், இன்பம், துன்பம், உடற்பற்று, பொருட்பற்று, சினம், பெருமை, சிறுமை, நல்வினை, தீவினை முதலானவை யாவும் திருப்பெருந்துறை உரை ஈசன் அருளால் விட்டொழிந்தேன். இனி எனக்கு தாய், தந்தை, ஆசான் என யாவும் சிவபெரும்பொருளே. சிவனடியாரே உறவினர்கள், உருத்ராக்கமே ஆபரணம். பாண்டியன் என்னை தண்டித்தாலும் பரிசளித்தாலும் எனக்கு ஒன்றே, நான் சிவபெருமான் என்றும் மறவேன்.
2: இவருக்கு என்ன ஆயிற்று?
3: ஏன் இப்படி பேசுகின்றார்?
2: பாண்டிய மன்னன் என்ன செய்யப் போகிறார் என்று தெரியவில்லையே.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: மகக்கு மகள் பெற்ற மகனை மலைக்கு மகள் பெற்ற மகனை கயபுகத்தனை மனத்தெழுதிய அலத்தினி பெறப்பர அணுக்களை அகற்றிய முனிக்கு அருளின உலப்பில் கருணை கட உருத்திர புருத்தனில் உதித்த குமரன் இலக்கும் இலை களி இழைக்கவும் உரைப்பார்.

அலவனத்த மலநடங்கொண்டு வந்த காரைக்காலம்மை தன்னை பாலருந்தி உமை முலையில் பதிகவிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்த அந்தோழந்தன்னை மாலை மணிவாதகனை மற்ற எடியதையும் அடி வணங்குவோமே.

பாடல் பொய்யாமறை பாடல் புரிந்தார்.

0: విశ్వంబలము పార్వతీ భజే. అరుక్కడలాగియ బాలభుజాంబాట మీద కడంబోనేశ్వరుడయ பெருங்கருணையினாலே இந்த சிவ தருமோத்தரம் என்கின்ற ஒரு சிறப்பான சைவ நூல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களாகிய நமக்கு தனு கரண போன போகங்கள் என்கின்ற நால் வகையான உபகாரங்களை செய்து இந்த மண்ணுலகத்திலே வாழச் செய்து மண்ணுலகத்திலே வாடும்போது அவனுடைய பெருமையும் அவன் செய்த உபகாரத்தையும் நினைந்து அதன் மூலமாக அவனை பத்தி பண்ணி அதற்கு மேலே அவனுடைய திருவருளை திருவடியை அடைவதற்கான ஒரு உபகாரத்தை சுவாமி செய்திருக்கிறார். அந்த உபகாரம் தான் வேதாகமங்கள் என்கின்ற முதல் நூல்களை நமக்கு அருளிச்சிட்டு தந்தது. வேதாகமங்களாகிய முதல் நூல்களை நமக்கு அருளிச்சிட்டு தரவில்லையானால் உயிர்களாகிய நமக்கு உலக வாழ்வும் தெரியாது, அவனை அடைகின்ற முறையும் தெரியாது, பரமவிஷ்ணுக்களுக்கும் தெரியாது. என்றால் மனிதர்களாகிய நமக்கு மாத்திரம் இல்லை, பரமவிஷ்ணுக்களுக்கும் தெரியாது. என்றார் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாளி கதிப்பவர் இல்லையா. காரணம் என்கின்ற வேதத்தையும் ஆகமம் என்கின்ற சிவாகமத்தையும் சிவபெருமான் திருமேனி தரித்துக் கொண்டு அருள் செய்யவில்லையானால் உலகத்து உயிர்கள் உயர்ந்த கடியை உயர்ந்த பலன்களை அடைய வாய்ப்பே கிடையாது. அது நமக்கு மாத்திரம் இல்லை என்றார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாளி கதிப்பவர் இல்லையார். நாரணன் முதலாயுள்ள நர சுரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாரே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இப்படி நூல்களை அருள் செய்து அந்த நூல்களின் மூலமாக தன்னை நினைக்கும்படி செய்து தன்னை நினைந்து பத்தி பண்ணுவதற்கான முறைகளையும் நமக்கு சிவபெருமான் அருளிச்சிருக்கிறான். சிவபெருமான் செய்த உபகாரங்களிலே இந்த வேதாகமங்களாகிய முதல் நூல்களை அருள் செய்து அந்த நூல்களை முனிவர்கள் வாயிலாகவும் அதற்கு மேலே அருளாளர்கள் வாயிலாக மற்றைய வடமொழியிலும் தென்மொழியிலும் நமக்கு பல வகையான நூல்களை வேதாகம சாரமாக விளங்குகின்ற நூல்களை எல்லாம் நமக்கு சுவாமி கொடுத்திருக்கின்ற ஒரு பெருங்கருணை, யாரும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான உபகாரம், உயர்ந்த உபகாரம். அந்த நூலை உணரவில்லையானால் மக்களும் மக்களும் உண்டு. உயர்ந்த மக்கள் என்று சொன்னால் நல்ல நூல்களை உணர்ந்தவர்களுக்கு தான் உயர்ந்த மக்கள் என்று பெயர். அந்த நூல்களை உணராதவர்களுக்கு முக்கங்கள் என்று பெயர். விலங்குழு மக்கள் அமையர் இலங்கு நூல் கற்றாரோடு இறையவர் என்பார் திருவள்ளுவர். அதனாலே நூல்களை கற்பதும் சிவ நூல்களை கற்பதும் அந்த நூல்களை கேட்பதும் அந்த நூலிலே சொன்னதை கடைபிடிப்பதும் முக்கியமான கடமை மனிதர்களுக்கு தான். மிருகங்களுக்காகவோ பச்சைகளுக்காகவோ நூலை அருள் செய்யவில்லை. அதுகளுக்கு படிக்க தெரியாது, கேட்க தெரியாது. மனிதர்களாகி நமக்குத்தான் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறான்ல, அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் யாருக்காக கட்டியிருக்கிறான்? மிருகங்களுக்காக, மனுஷர்களுக்கு. அது போலத்தான் இந்த நூல்களும் மனிதர்களுக்கு. அதனாலதான் நூலால் நன்றா நினைவுங்கள் நோய்கடன்னாரு அப்ப சுவாமி. இந்த கடம்பூர் தேவாரத்துல கடைசி வாக்கியம் அது வந்து தங்கத்தகட்டில் எழுத வேண்டிய வரி. நூலால் நன்றான நோய் கடந்தால், நோய் என்பது பிறவி நோய் தான் முக்கியமானது. பிறவி நோய்க்கு மருந்தாக இருப்பது அவனுடைய திருவுருள். அந்த திருவுருளை பெறுவதற்கு அவன் அருள் செய்த நூல்களில் சொல்லப்பட்டபடி நின்று வழிபாடு செய்வதுதான் அந்த பிறவி நோயை தீர்ப்பதற்கான திருவுருளை சம்பாதிக்கும் முறை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நூல்கள் வேதாகமங்கள் என்று சொல்லப்படுகிற வடமொழியில் இருக்கிற நூல்களுக்கு அந்த நூல்களின் சாரமாக அந்த நூல்களை வடமொழியில் இருக்கிற வேதாகமங்களை உணர்ந்த அருளாளர்கள் தமிழிலும் நூலை ஏற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட நூல்களில் ஒன்றுதான் இன்று சொல்ல போகிற சிவ தருமோத்தர என்கின்ற இந்த நூல். இந்த சிவ தருமோத்தர என்கின்ற நூல் மறைஞான சம்பந்தர் என்கின்ற ஒரு அருளாளர் இயற்றியுள்ளார். அந்த மறைஞான சம்பந்தர் என்பவர் சந்தான ஆச்சாரியர்களில் ஒருவராக இருக்கிற மறைஞான சம்பந்தர் அல்ல, இவர் வேறு மறைஞான சம்பந்தர். அப்படிப்பட்ட மறைஞான சம்பந்தர் கலந்தை என்கின்ற ஊரிலே அவதாரம் பண்ணி இருக்கிறார். அங்கிருந்த ஞான பிரகாச பண்டார என்கின்ற இடத்திலே உபதேசம் கேட்டிருக்கிறார். அதன் பிறகு திருக்காலத்தை சென்றிருக்கிறார். அங்கே சென்று கண்ணப்ப பண்டாரம் என்கின்ற ஊர் அருளாளர்கிட்ட பாடம் கேட்டிருக்கிறார். அவர்கள் அருளை தேடிக்கொண்டே தெரிந்திருக்கிறார்கள். எங்கே அருள் இருக்கும், எங்கே அருளாளர்கள் இருப்பார்கள், எதெல்லாம் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். வண்டு தேரை தேடுவது போல, வண்டுகள் தேரை தேடுவது போல தேடியிருக்கிறார்கள். அப்படி அருளாளர்கள் மூலமாக, ஞானிகள் மூலமாக உபதேசத்தை பெற்று, அதற்கு மேலே வடமொழி தென்மொழி ஆகிய மொழிகளெல்லாம் நிறைய கற்று, அதற்கு மேலே இடைவிடாது சிவத்தியானம் பண்ணி, அந்த சிவத்தியானத்தினாலே வந்த சிவஞானத்தினாலே, சிவத்தியானத்தினே வந்த சிவஞானத்தினாலே இந்த சிவ தர்மோத்தரங்கின்ற நூல்கள் முதலாக அவர் ஒரு 21 நூல்கள் அருளிச்சிருக்கிறார். 21 நூல்கள் அருளிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட நூல்களிலே ஒரு சிறப்பாக இந்த நூல் விளங்குகிறது சிவ தர்மோத்தரம் என்பது. இந்த நூலுக்கு மூல நூல் எது என்று கேட்டால், 28 ஆகமங்களிலே காமிக முதலாக வாதுளமீராக சொல்லப்படுகிற சிவபெருமான் அருளிச்சது 28 ஆகமங்களிலே ஒன்றாக விளங்குகின்ற சர்வோத்தம என்கின்ற ஆகமத்திலிருந்து இது சொல்லப்படும். அந்த ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு, ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு. அப்படிப்பட்ட அந்த சர்வோத்தம என்கின்ற ஆகமத்தில் சொல்லப்படுகின்ற இந்த சிவ தர்மோத்தரம் என்பதே, அகத்திய முனிவரானவர் முருகப்பெருமானை வணங்கி, பெருமானே இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி, திருவருளை அடைவது எப்படி, எது தர்மம், அந்த தர்மம் எப்படிப்பட்டது, எது உயர்ந்த தர்மம், அந்த தர்மத்தை எப்படி செய்வது, யாருக்கு செய்வது, எங்கே செய்வது, பாவம் என்ன, புண்ணியம் என்ன, சுர்க்கம் என்ன, நரகம் என்ன, யோகம் என்ன, ஞானம் என்ன என்றெல்லாம் இந்த சைவ சம்பந்தமாக இருக்கிற சமாச்சார அத்தனையும் அகத்திய முனிவர் முருகப்பெருமானை கேட்க, முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு உபதேசம் பண்ணியது. முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணியது இந்த நூல், அற்புதமான நூல். இது 12 இயல்களை உடையது, 1208 பாடல்களை உடையது. இவர் வாழ்ந்த காலம் 16 நூற்றாண்டிலே தான் வாழ்ந்திருக்கிறார். பக்கத்துல தான் வாழ்ந்திருக்கிறார். 16 நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறார். கையாது இது 12 இயல்களை உடையது. இயல்கள் என்றாலும் அதிகாரம் என்றாலும் படலம் என்றாலும் ஒன்றுதான். அது 1 முதல் பரம தர்மாவியல், 2 சிவஞான தானவியல், 5 யாகவியல், விசிட்ட காரணவியல், சிவ தர்மவியல், பாவவியல், சுவர்க்க நரகவியல், ஜனன மரணவியல், சுவர்க்க நரக சேடையல், சிவஞான யோகவியல், பரிகாரவியல், கோபுரவியல் என்று 12 படலங்களாக, இயல்களாக இவர் அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த 12 இயல்களிலே முதலாக சொல்லப்படுவது பரம தர்மாதியல் என்று பெயர். இதிலே இந்த நூலிலே முதல்ல கணபதியினுடைய வணக்கத்தை ஆரம்பிச்சு, அந்த கணபதி வணக்கத்திலேயே, கணபதி வணக்கத்திலேயே இந்த நூலை அருள் செய்தவன் முருகன் என்றும், அந்த நூலை கேட்டவர் அகத்திய முனிவர் என்றும், இந்த நூலை எதற்கு முருகப்புறமான அகத்தியனுக்கு சொன்னான் என்று கேட்டால், உலகிலே வாழ்கின்ற உயிர்களுக்கு அல்லற் பிறவியாகிய பிணியை அறுப்பதற்காக இந்த நூலை அறிவிச்சுதான். அல்லற் பிறவி அறுப்பானே ஓவென்று வருகிறது அல்லவா சிவபுராணத்துல. அந்த வாக்கியத்தை அவர் எடுத்துக்கிட்டார் இந்த ஆசிரியர். மலைக்கு மகள் பெற்ற மகனை, மலைக்கு மகள் பெற்ற, மலைக்கு மகள் என்றால் பார்வதி, அவள் பெற்ற மகனை, மலைக்கு மகள் பெற்ற மகனை, கயமுகத்தனை, கயமுகத்தனா யான முகத்தனை, மனத்து எழுதியான் விநாயக பெருமானுடைய அந்த திருவுருவத்தை மனத்திலே நான் எழுதி கொண்டு, உள்ளக்கிளியும் உருவெழுதி என்பது அப்பர் தேவாரம். அப்படி எழுதி கொண்டு அலப்பினி பரப்பர அணுக்களை, அணுக்களை துன்பப்படுத்துவதாயிருக்கிற அல்லற்பறி, அது சொல்ல இரும்பறவி சூழும் தலைமைக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேங்கிறது அல்லவா. அப்படி அல்லல் என்றால் துன்பம், துன்பத்துக்கு மூல காரணம் பரப்பு. அந்த பரப்பாகிய பிணிகளை நீக்குவதற்காக சிவபெருமானுடைய திருமேனியிலிருந்து உதித்தவனாகிய குமார பெருமான் அகத்தியனுக்கு சொன்ன அந்த நூலை களி இழைக்கவும், களி என்கின்ற பாவம் இல்லாமல் போக, உயிர்கள் உயர்ந்த களி அடைவதற்காக இந்த நூலை சொல்லுகிறேன் என்று அந்த விநாயகர் வணக்கத்திலே இத்தனை விஷயங்களில் விநாயகர் வணக்கமாக உருவரி சொல்லி மற்ற விவரங்கள் எல்லாம் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டது. அதற்கு மேலே சிவபெருமானுடைய வணக்கம், திருமாலும் பொதினனும் தேவருமா முனிவருமே தெரிந்து போர், மறுவாரும் பொழிநிலவும் தில்லைமணி மன்றாடன் மகிழ்வாண்டன் உருவாகி தான் உயிர்களுக்கு உருவாக்கி அடித்தடைக்கு உயிர் செய்யும் பெருமானை நிறுவனரை சிவனையடி வடிங்குளத்தில் பேணுவானே. சின்மயனை சிவனை மட வரிதுளைய விஞ்ஞானகலத்து செப்பும் சொன்மயனை துகளிலேயே தொலையிலேயே குறியறவும் சுரக்குப்பாரும் பொன்மயனும் புகழவரும் உரிவான அனைத்துயிரும் பொருந்தி பேத மின்மயனை பதம் பணிவார் இனியவரும் இனியபடி எய்துவாரே. அப்பாருக்கு அப்பாருக்கு அப்பாரா அறிவறிய அவளதென்னை அப்பாலும் தானாகி சொல்லைந்து எத்தாரே ஏற்றுவாரை முப்போதும் அறுதூர் முடிசாய்த்து மனத்தகத்தே முன்னுவாரை தப்பாரே பரப்பருக்கும் சிவகாம சௌந்தரிய பணிவார்ந்தான் முன். அதற்கு மேலே காரைக்காலமையர் முதலாக அந்த நால்வருக்கும் காரைக்காலமையரோட ஐவருக்கும் ஒரு தோத்திரம் ஆடவன தவறலுடன் கண்டு வந்த காரைக்கால முதன்மை பாலரந்தி மொழிமொழியில் பதிகவிதம் பரவகண்ட பாலரந்தன்னை சூளையனை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தொடர்ந்தன்னை மாலைமணி வாசகனும் அற்றையடிகளையும் அடி வணங்குவானே என்று அந்த சமயாச்சாரியருக்கு தோத்திரம் சொல்லி அதுக்குள்ள வாழ்த்து சொல்லுகிறார். வாழ்த்து என்பது அவசியமானது. வானவரும் பூசுரரும் மாதவரும் கோதனமும் அண்ணி வாழ்க. வானவரும் பூசுரரும் மாதவரும் கோதனமும் அண்ணி வாழ்க. வானவர்களுடைய தேவர்களும் பூசுரர் என்கின்ற பூலோகத்தில வாழ்கின்ற சிவனை அர்ச்சிக்கின்ற பூசுரர்கள், சிவனை பூச பண்ணுகிற அந்தவர்கள். மாதவர் மாதவர் என்பது சிவன் அடியார்கள். மாதவர் என்றால் சிவன் அடியார்கள். கோதனம் கோதனம் என்பதுதான் பசுக்கள். அதை வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்கதன் புனல் வேந்தனு ஓங்குக ஆழ்க தெய்யதெல்லாம் அரண்மனமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவேன்னு பாடுகிறார் அல்லவா, அதையெல்லாம் சேர்த்து மனசுல வச்சுக்கிட்டு பாடுறாரு. வானவரும் புசுரரும் மாதவரும் கோதனமும் அண்ணி வாழ்க. காணமடி நடமாடி அடியாருக்கும் பதமறுத்தும் கருணையாரும் ஏல கான் என்கின்ற காணம் என்கின்ற மயானத்திலே தனுசங்கார காலத்திலே மயானத்திலே ஆடுவோராகிய சிவபெருமானுடைய அடியார்களுக்கு உணவு கொடுக்கின்ற கருணையாளர்கள், மாகேஸ்வர பூஜை செய்கின்ற கருணையாளர்கள் ஊனவரை ஒங்கிடுக. அவர்கள் ஊனம் பரவி என்கின்ற உணவு இல்லாமல் ஒங்கிடுக. உலகிதனை மனுமுறையால் ஓங்கும் மன்னர், இந்த உலகத்தை மனுநீதி இப்படி ஆட்சி பண்ணுகின்ற மன்னர்கள் தாழ வினையுடு தலைக திங்கள்தூரும் உம்மாறி புரிகிறானே என்று இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை சொல்லி அதற்கு மேலே அவையடக்கம் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே இந்த நூல் சிறப்பு வரலாறு தொகுத்து உணர்த்துகின்றார். ஆதி நடு அந்தமிலா அமலம் அதனால ஆதி நடு அந்த என்பது இல்லாதவனாகி சிவபெருமான் ஆதியனே அந்த நடுவாகி அல்லானேன்னு அல்லவா, அதனால ஆதியும் இல்லை நடுவும் இல்லை அந்தமும் இல்லாமல் இருக்கிற அமலனாகிய சிவபெருமான் உயிர்க்கு அழுக்கறுக்க அறிந்தவாயினை, உயிரிலே இருக்கிற ஆனவங்கனமாயி ஆகிய அழுக்கை அறுப்பதற்காக சொல்லப்பட்டது இந்த நூல்கிறார். அழுக்கறுக்க அறிந்த வாய்மை வேத முதல் உணர்ந்த புகழ்யாலே உயிர்களுக்குண்டான அழுக்கை அறுப்பதற்காக வேத முதலான எல்லா நூல்களையும் உணர்ந்தவனாகிய புகழ் இருக்கிறான் முருகப்பெருமான். அவன் விரைமனத்தால் அகத்தியம்தான் வரைந்து போற்றி முருகப்பெருமானுடைய திருவடியை தோத்திரம் பண்ணி அகத்தியம் இவர் போதகனே அனைத்துயிர்க்கும் புலமாக்கும் நெறி புகழாய் என்ன கந்தன். அதனாலே ஞானாசிரியனாக விளங்குகின்ற சுவாமியே எல்லா உயிருக்கும் அறிவை கொடுக்கின்ற ஒரு நெறியை சொல்லுவாயாக என்று கந்தனிடத்திலே அகத்தியர் கேட்க ஓதியரும் சிவ தருமோத்தர நூலை தொகை செய்து உழைப்பாம் வருதே. அப்போது அந்த அகத்தியருக்கு முருகப்பெருமான் அருளி செய்த அந்த சிவ தருமோத்தரத்தை சொல்லுகிறேன் என்று அந்த ஆரம்பத்தை சொல்லி அதற்கு மேலே அகத்தியர் முருகப்பெருமானை தோத்திரம் பண்ணி சொல்லுகிறார் ஒரு பாட்டு. நின்னதடி கண்டிடினும் நீசர்வினை நீங்கி பொன்னுலக மீதி அதன் நண்புருள் உணர்ந்தே இன்னிசை இருக்க மொழி அந்தனர்கள் என்ன பின்னனைவர் என்னறைவன் மற்றையவர் வேறே. அதையால உன்னுடைய திருவடியை கண்டவர்களாய் இருக்கின்ற அஞ்ஞானமுடையவர்களாய் செண்டாளர்களாய் இருக்கின்றவர்கள் கூட உன்னுடைய திருவடியை கண்டார்களே ஆனால் அவர்கள் ஞானத்தை உணர்ந்து பொன் உலகத்தை எய்தி அங்கிருக்கின்ற போகங்களை எல்லாம் அனுபவித்து அதற்கு மேலே இன்னிசை இருக்கு என்கின்ற வேதங்களை உணர்ந்த அந்தனர்களாக பூமியிலே வந்து பிறந்து அதன் பிறகு உன்னுடைய திருவடியை அடைவார்கள் என்று சொன்னால் ஞானத்தோடு பக்தியோடு உன்னை வணங்குகின்றவர்கள் அடைகின்ற பேச்சை நான் சொல்ல வேண்டுமானார். பொல்லாதவனாயிருந்தாலும் உன்னுடைய திருவடியை கண்டானால் அது தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுற்றால் கந்த புராணம் தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுற்றால் தூயவராகி மேலே தொய்கதி அடைவர் என்கை ஆயம் வேண்டும் கொள்ளோ அடுசவர் இன்னாட்சியிடம் ஆயையின் மகன் என்றோ வரம்பிலாகுவது தூய்தான் என்பது கந்த புராணம். அதனாலே கொல்லாதவனாயிருந்தாலும் கூட சுவாமி தர்சன மாத்திரத்தினால அவன் நல்லவனாகிறான். தர்சன மாத்திரத்தே நல்லவனாகிறான். நல்லவனாக இருந்து சுவாமியை போய் பத்தி பண்ணினான்னா அவனுக்கு கிடைக்கிற வளமை சொல்லவே வேண்டியதில்லை இல்லவா? கொல்லாதவனுக்கே வளம் கிடைக்கிறது என்றால் நல்லவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லவே வேண்டியதில்லை. அதை அப்படி சொல்ற நின்னதடி கண்டிடினும் நீசர் வினை நீங்கி பொற்புலக மீதியத நன்பொருள் உணர்ந்து இன்னிசை இருக்கு மொழி அந்தனர்கள் என்ன பின்னடைவர் என்னறைவன் பின்னடைவர் என்னறைவன் மன்றையோந்தேடு எந்தினிய வாய்மைகள் எம்பியரை ஊர அன்புமை தனக்கையில் நீதியும் அறிந்தாய் இந்து இதனக்குருதி நெய்யருளனக்கே ஒன்றியரு நின்றவையும் முன்னொடுறவோனை என்று இப்படியாக சண்முகனை இப்படி ஏசரவு வீசினார். ஏசரவுன்னு தோத்திரம் இப்படி தோத்திரம் பேச அந்த சண்முகனுக்கு சந்தோஷம் வந்து பாச இருள் நீங்கும்படியாக சொல்லுகிறான். அதற்கு கேட்கிறார் அகத்தியர் கேட்கிறாரு என்றும் நீ சண்முகனை ஏசரவு பேசி நின்று வினும் ஆதரவு நீட நிறை கூட அன்று வினவுந்தர அனைத்தையும் அடித்தே இன்றரைவல் பாச இருள் ஈடர விளைத்தே உத்தம சுரக்கு அறிவ ஊனகனை ஓட்டும் வித்தக விசாக மயில் வாகன விண்மேவும் புத்தியுடு முத்திதொரு போதக புலாலும் சக்தி தர யான்பனவர் கேட்டு விட சாற்றார். இப்படி முருகப்பெருமானுடைய பெருமை எல்லாம் இந்த பாட்டுல சொல்லி யாரும் நான் கேட்கின்ற இந்த வராக்களுக்கு தேவரீது உத்தரவு தர வேணும் என்று கேட்கிறார். தக்க சிவ தன்மநெறி தக்க சிவ தன்மநெறி முதலிலே மனிதன் அறிய வேண்டியது எது என்று கேட்டால் தர்மத்தை அறிய வேணும். அதை அறம் விசாரித்தல் அதை அருமுகநாதர் அரகராய் நாம் மூடது திருவண்ணீர் இடா மூடது அடிகள் பூசியா மூடது கரையேற அறிவு நூல் கடா மூடல் நெறியிலே நிலா மூடல் அற விசாரியா மூடர் நரகுகளின் புரட வருவார். தர்மத்தை விசாரித்தல் தர்மத்தை விசாரித்தல் தர்மத்தை செய்ய விரும்புதல் செய்ய விரும்புதல் அப்புறம் தர்மத்தை செய்தல் அதை அறம் செய்ய விரும்புனாங்க. அதனாலே தக்க சிவ தர்ம நெறி தன்னுடையதார் சிவதர்ம நெறி உயர்ந்தது அதிலே அரிதாய சிவதர்மம் சிவதன்மம் உயர்ந்தது அந்த சிவதன்மத்திலேயும் உயர்ந்த சிவதன்மம் இது ரொம்ப ரூபமான சிவதன்மம். அந்த சைவர்களுக்கு தான் அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறோம். தன்னுள் அரிதாய மிக்க சிவ தர்ம நெறி யாது விபரீத உக்குணர் உதித்திட உரைக்கு முறையாதோ நக்க நடி அர்ச்சனை ஆதிவன் நவித்தாய். அதனால அப்படி சிவ தர்மத்திலே மிக உயர்ந்த சிவதர்மமாக இருப்பது இது. வாக்கியங்கள் அநேகத்திலும் கையால ஐயன் திருவு இல்லாமல் மெய் உணர்வு தோன்றும்படியான உரை வாக்கியம் இது. மெய்யுணர்வு உண்டாகும்படியான ஞான உபதேசம் இது வாக்கியம் இது. அதற்கு மேல சிவபெருமானுடைய திருவடியில பூஜை செய்யும் முறைமை எப்படிப்பட்டது நாடறிய ஞானதர ஞானமும் அவித்தாய். அதனால ஞானத்திலே பல வகையான ஞானம் இருக்கிறது தானத்திலே பல வகையான தானங்கள் இருக்கிறது அதிலே உயர்ந்த தானங்கள் இது ஒன்றுக்கு ஒன்று உயர்ந்த தானங்கள் இது. வீடுவது வேதம் எனக்கு முறை பேசாய் ஈடுவேற ஈயும் முறை ஈபவர் இறப்பார் கையால ஈகின்ற முறை ஈகின்ற முறை என்றால் தருமம் செய்கின்ற முறை ஈபவர் இறப்பார் கையால இறப்பவருடைய தன்மை அதுக்கு உண்டாகிற பயன் கூடு பயன் ஆதி அவன் அனைத்தையும் அனைத்து முறை ஊராய். இப்படி எல்லாம் இந்த விவரங்களை எல்லாம் எனக்கு சொல்ல வேணும்னு அகத்தியர் கேட்டாரு. யாருகிட்ட? முருகப்பெருமான் கிட்ட கேட்டாரு. கேட்கிற அது ரொம்ப சின்ன ஆளுதான், சொல்ற அது சின்ன ஆளுதான். அந்த குடும்பத்திலேயே அதுதான் சின்ன ஆளு. சினித்த புத்தரில் எச்சரியோனை முருகன் தான் கடைசி பிள்ளை சின்ன பிள்ளை கேட்கறவரு குறுமுகிதான் குறுமுகிதான். சிறுமையை சொல்ல குறுமுகி கேட்கறான் சிறுவன் சொல்ல குறுமுகி கேட்கறான். விஷயத்துல ரெண்டு பேரும் பெரிய ஆளுகள் சிறிய பெருந்தகையாரும் ஞானம் வந்து அது போல இப்படி நமக்காக அகத்தியர் முருகன்கிட்ட கேட்க நமக்காக அகத்தியர் முருகன்கிட்ட கேட்க நமக்காக முருகன் அகத்தியர் சொல்ல நமக்காக முருகன் இடத்துல அகத்தியர் கேட்க நமக்காக முருகன் அகத்தியருக்கு சொல்ல இதனாலதான் நமக்கு நூல் கிடைச்சிருக்க. அதனால பெரியவர்கள் என்ன பண்ணுவார்கள் தன்னலம் கருதி எதையும் செய்ய மாட்டார்கள். உலகத்தவர் நலம் கருதி அடுத்தவர் நலம் கருதி தான் பெரியவர்கள் செய்வார்கள். அதனால அப்படிப்பட்ட பெரியவர்களே மிகப்பெரியவர் அகத்தியர் முனிவர்களே மிகப்பெரியவர் அகத்தியர். அத இந்த முருகன் வந்து இந்த சின்ன பிள்ளையா இருந்த காரணத்தினால இந்த அம்மாவோட அப்பாவோட ரொம்ப கூட ரொம்ப நாள் கூடவே விளையாண்டு இருந்திருக்கிறேன். நல்ல
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்கநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம்

அருட்களாகிய அம்பரவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே மூர்க்கநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நாயன்மார்கள் எல்லாம் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்து அதனாலே சிவ சமானமாக சிவாலயத்திலே இருந்து எல்லாராலும் வணங்கப்பெறுகின்ற தகுதியை பெற்றுள்ளார்கள். சிவத்தை வணங்குகின்றவன் சிவமாகிறான். அப்படி சிவத்தை வணங்கவில்லை மறுபடி பரவி இருக்கிறார். அதனாலே சிவத்தை வணங்கி சிவனடியார்களை வணங்கி அதன் மூலமாக சிவபுண்ணியத்தை சேர்த்து அந்த சிவபுண்ணியத்தினாலே சிவனுக்கு சமானமாக சிவனாலே மதிக்கப்படுகின்ற ஆன்மாவாக சிவனாலே மதிக்கப்படுகின்றவர்கள் என்று சொன்னால் அவருடைய பெருமை அளவிடத்து ஒரு அரசன் ஒருவனை மதிக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அரசனாலே ஒருவன் மதிக்கப்படுகிறான் என்றான். அது போல எல்லா உலகங்களுக்கு அரசனாயிருக்கிற சிவன் இந்த நாயன்மார்களை மதித்து தன்னோடு தான் இருக்கிற கோயிலே எழுந்தளோய் அதனாலே அவர்கள் துண்டிலே மிக உறுதியுடையவர்களாக இருந்தார்கள். சிவ தொண்டு செய்வது அந்த சிவத்தொண்டுக்கு ஏதாவது இடையூறு வந்தா அந்த இடையூற்றுக்கு இடையூறு செய்வது சிவத்தொண்டுக்கு இடையூறு வந்தால் அந்த இடையூற்றை வெந்து விடுவார்கள். அந்த இடையூற்றை கொண்டு விடுவார்கள். அந்த இடையூறுக்காக தொண்டை விட்டுவிட மாட்டார். அவர் செய்த பணிக்காக அந்த இடையூற்றுக்கு அஞ்ச மாட்டார்கள். அப்படி அஞ்சாமல் பணி செய்தபடியினாலேதான் அவர்கள் நாயன்மார்கள் என்ற பட்டத்தை பெற்று சிவபெருமானுடைய பிரதிபிம்பமாயிருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே கோத்தரிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்களில் என்று சொல்ல போகிற நாயனார் மூர்க்க நாயனார். மூர்க்க நாயனார் பேருக்கு வந்து முயலையும் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாதுள் என்று படம். உலகத்தில மூர்க்கன் என்பவன் அறிவில்லாமையினாலே தான் கொண்ட காரியத்தை தான் சொன்ன வார்த்தையே தவறாக இருந்தாலும் கூட அதையே உயர்ந்தது என்று சாதிப்பவனை மூர்க்கன் சொல்றது. மூர்க்கன் முதலையும் கொண்டது விடாது, முதலையும் பிடிச்சத புரிய விடாது, விழுங்கிட்டு தான் மற்ற விழுவா. அதே போல மூர்க்கனும் தான் கொண்டதை விட மாட்டான். ஆனா இந்த மூர்க்கர் எப்படிப்பட்டவர்னா சிவபுண்ணியத்தை மேற்கொண்டு அந்த சிவபுண்ணியத்துக்கு இடையூறு வந்த போதும் விடாது நின்று அந்த சிவபுண்ணியத்தை செய்தபடியினாலே இவருக்கு மூர்க்கர். அதனாலே அப்படிப்பட்ட மூர்க்க நாயனார் வாழ்ந்த பதி திருவேற்காடு. திருவேற்காடு என்பது தொண்டை நாட்டில் இருப்பது, சென்னைக்கு பக்கமாக இருப்பது. அப்படிப்பட்ட அந்த ஊர் தொண்டை நாடு எப்பொழுது சான்றோர்களை உடையது. தொண்டை நாடு சான்றோர்களை உடையது. சான்றோர்கள் என்றால் புலவர்கள், அருளாளர்கள், பணக்காரனுக்கு அந்த பிறகு கூட மதிப்பு அதோட சரி தீர்ந்து போச்சு. பணக்காரனுக்காக எங்கேயாவது கோயில் கட்டியிருக்கேன். இது பணக்காரப்பா அவன் கோயில் இல்லை, அருளாளர்களுக்கு தான் கோயில். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, அவன் கோடி சின்னதா போச்சு. கோடி சின்னதா போச்சு. முன்னெல்லாம் கோடி பெருசா இருந்துச்சு, இப்போ கோடி சின்னதா போச்சு. அவன் இவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்த பிறகு அவனுக்கு கோடீஸ்வரனுக்கு நான் கோயில் கட்டேன். இப்போ கோடீஸ்வரன் செத்து போனேன், இவ்வாறு எல்லாம் கோடீஸ்வரன் கோயில் இல்லவே இல்லை. அருளாளர்கள் தான் இருக்கு, மகான்கள் கோயில், நாயன்மார்கள் என்று அவர்களுக்கு தான். அதனால அந்த அருளாளர்கள் இருக்கும் போதும் அவர்களுக்கு பெருமை, இந்த உலகத்தை விட்டு நீங்கின பிறகும் பெருமை. அவர்கள் இறந்தும் இருப்பவர்கள், இவன் இருந்தும் இறந்தவன், அருளை எண்ணாதவன். அதனால அருளாளர்கள் தேகத்தை பூத தேகத்தை விட்டாலும் புகழுடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருளாளர் வரிசையிலே நாயன்மார்கள் என்பவர்கள் தனிச்சிறப்புடையவர்கள். 63 தனிச்சிறப்புடையவர் அருளாளர்கள் உலகத்தில் மகான்கள் ஏராளம். அருளை பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே அதிகம்.
இன்னும் நூல்களிலே வராமல் தெரியாமல் இருக்கின்றவர்கள் நிறைய, நம்ம காதுக்கு வராமல் இருக்கின்ற மகான்கள் நிறைய. நூலிலே சுந்தரனால பாடப்பட்டவர்கள் தனியா 69, இவர்களை பின்பற்றி வந்தவர்கள் ஏராளமானது, நாயன்மார்களை பின்பற்றி அருள்பெற்றவர்கள் ஏராளமானது. அப்படிப்பட்ட நாயன்மார்களே இந்த மூர்க்கநாயனார், மன்னிப்பெருகும் பெருந்தொண்டை வளநாடனில் வயல் பரப்பும் நன்னிச்சிலவன் திரைப்பாளி நதியின் வடவால் நலங்கொள்வதி. தொண்ட நாட்டிலே பாலி நதி கி வட பக்கத்திலே இருப்பது, பாலி நதியினுடைய வடகரையில இருப்பது. அன்னப்படைகள் குடைவாவி அலர்வுக்காட அரங்கினடை மின்னுக்கொடிகள் திகிர்கொடிகள் விளைவிற்காடு வேற்காடு. அதையால அன்னப்பச்சிகள் குடைந்து விளையாடுகின்ற வாவிகள் நீர்நிலைகளை உடையது. அதற்கு மேலே வந்து அரங்கத்திலே மின்னுக்கொடிகள், மின்னுக்கொடிகள் என்கின்ற நாட்டிய பெண்கள் ஆட. அதனால அதற்கு மேலே வந்து கொடிகள் அந்த நாட்டுக்கு அந்த அரசனுக்குரிய கொடிகள் விளங்குகின்ற விழாக்களையும் பொருந்தியதாக இருப்பது அந்த வேற்காடு. திரு வேற்காடுன்னு இருக்குது கோயில், சுமாரன் நடுத்தரமான கோயில், உள்ளே சுவாமி அம்பாள் திருமண குளமா இருக்கிறாங்க, முன்னாடி சிவலிங்கம், அப்படிப்பட்ட கோயில் அது. சென்னப்பட்டினத்து பக்கமா இருக்கிறது. திருவேற்காடுன்னா இன்னொரு சாமி இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாமி, உலகமே தெரிஞ்ச சாமி. திருவேற்காடுன்னா அந்த சாமி தான் வரும். இப்ப நான் உறையூர்ல சுவாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா என்ன கேக்குறாருமா, அது வெக்காளியம்மனுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு முந்தைய எவ்வளவு காலமா இருக்காரு அந்த பஞ்சவர்ண சுவாமி, அவரு பேமஸ் அல்ல. இந்த வெக்காளியம்மை இருக்கிற பேமஸுக்கு அவரு இல்லை. அதனால அம்மன்னு சொன்னா நரிமனுக்கு தானே அப்படிங்கிற அம்மன். இப்படி வந்து இவ்வளவு தெளிவான உலகமாக இருக்கிறது. அதனால எப்படிப்பட்ட திருவேற்காடு, செம்பற்புருஷை திருவேற்காடு அமர்ந்த செய்ய செடைக்கற்ற நம்பருக்கு வேறு திருவேற்காடு முருகப்பெருமான் பூஜை பண்ணியது. வேர்க்கடவுளாயிருக்கிற முருகன் பூஜை பண்ணியதுனால வேற்காடுன்னு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம் செய்ய சடைக்கற்ற நம்பருக்கு உம்பருக்கு அமுதளித்து நஞ்சை அமுது செய்தவருக்கு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து தான் நஞ்சை அமுதமாக உண்டவருக்கு இம்பர்த்தலத்தில் வழியடிமை என்றும் கொன்றா இயல்பெறும். அதனால அவருடைய பக்தி நெறியிலே வழி அடிமையாக என்றும் குன்றா இயல்பெறும், எப்பொழுதும் அந்த அன்பிலே பத்தியிலே குறைவில்லாதவராக விளங்குபவர். தம்பத்துடைய நிலை வேளாண் குலத்தில் திறமை தார்ந்துள்ளார். அவர் வேளாளர் குலத்திலே அவதாரம் பண்ணினவர். கோதில் மறைவில் படர்ந்து பறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி அந்த வேளாளர் குலத்திலே தோன்றினாரு. தோன்றி அறிவு கொண்ட நாள் தொடங்கி, அறிவு என்கிறது ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசு இந்த மாதிரி வந்து அவர் பாடு. அவருக்கு புத்தி எப்படி போச்சு? ஒருவனுக்கு சின்ன வயசுலயே நல்ல புத்தி வர்றது இருக்குது, சின்ன வயசுலயே கெட்ட புத்தி வர்றது இருக்குது. சின்ன வயசுலயே கெட்டவனா இருந்து அப்புறம் பின்னாடி நல்லவனா ஆயிடுறான், சின்ன வயசுல நல்லவனா இருந்து பின்னாடி கெட்டவனா ஆயிடுறான். சில பேர் வந்து சின்ன வயசுலயே எந்த பழக்கத்தில் இருக்கானோ அதே வரல ஆயுள் வலி தான், சுற்றி பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆனா அந்த பழமொழி எல்லாத்துக்கும் பொருந்தறது இல்லை. சின்ன வயசுல கெட்டவனா இருக்கிறேன் அப்ப நல்லவனா வருது இல்லையா, நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனாகவும் அறிவு. அதனாலே இந்த அறிவு கொண்ட நாள் தொடங்கி இதற்கெல்லாம் காரணம் முன்ன செய்த பாப புண்ணியங்கள், முன் ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியங்களாலே இந்த ஜென்மத்தில் அந்த புத்தி உண்டாகும். அதுக்கு தகுந்த அவரை சேர்த்து சேரும். கோதில் மறைவில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடையே பொருள் என்று அறிவு. ஆதி முதல்வராகிய சிவருமார், ஆதி முதல் முதல்வர், ஆதி முதல்வர் சிவருமான் முதல்வர், எல்லாருக்கும் முதல்வர் ஆதி முதல். ஆதி முதல்வர்னா அவருக்கு மேல முதல்வர் இல்லை என்பது. அதைத்தான் திருவள்ளுவர் ஆதி முதல்வர் ஆதி பகவான். முதல் திருக்குறளிலே ஆதி பகவான், பகவான் என்பவர் பல பேர் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிற சனி பகவான்.
விஷ்ணு பகவான், பகவான் புத்த பகவான், பல பகவான் இருக்காங்கல்ல, அந்த பகவான்ல ரெண்டாவது பகவான், மூணாவது பகவான், சிவபெருமான் தான் ஆதி பகவான், முதற் பகவான், முதற்கடவுள் சொல்லுதல், முதற்கடவுள். அதனாலே ஆதி முதல்வர் திருநீற்றின் அடையே பொருள் என்று அறிந்தார். சிவபெருமானுடைய திருநீற்றின் நெறியே உயர்ந்த நெறி என்று அதை பின்பற்றிக் கொண்டார். சைவத்தில பிரதானமான முக்கியமான உயர்ந்ததாயிருக்கிற பொருள் எது என்று கேட்டால் திருநீர்தான். முதல் ரெண்டாவது உத்தராசரம், ரெண்டாவது பஞ்சாசரம், மூணாவது, மூணு முக்கியமானதுதான் திருநீர். உருத்தராக்கம் பஞ்சாக்கம் அடையாளம், அடையாளம் அது குறி, குறி அடையாளம். இப்ப கருப்பு செவப்பு வேட்டி கட்டுறத என்ன சொல்லுவா, ஓ இவர் டிஎம்கே என்று கண்டுபிடிக்கிறோம் அல்லவா. அது போல எல்லாவற்றிற்கும் அடையாளமாக இருப்பது, நம்முடைய சைவத்துக்கு அடையாளமாக இருப்பது என்றால் தெரியும். திருநீருக்கு மேல உயர்ந்த பொருள் கிடையவே கிடையாது. திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காகவே ஒருத்தர் சொசலா அவதாரம் பண்ணினார். திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காக, திருநீற்றை பூசுவதற்கு தடை வந்த காலம், திருநீற்றை பூசுவதற்கு தடை வந்த காலம், திருநீர் பூசணவனை கண்டா திட்டுற காலம், கண்டா திருட்டுன்னு சொல்லுகிற காலத்துல ஒருத்தர் வந்தார். திருநீர் தான் உயர்ந்தது, அவர்கள் சொல்லுவதெல்லாம் தவறு என்று சொல்லி அவர்களை கழுவிலே ஏற்றிவிட்டார். திருநீற்றை எவன் தடுத்தானோ அவனை கழுவிலே ஏற்றிவிட்டான். திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காகவே வந்தது அந்த அவதாரம், திருநீற்று பதிகம் பாடுவதற்காகவே வந்தது அந்த சுந்தரர் அவதாரம், திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக, சுந்தரர் அவதாரம் திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக வந்தது. மற்ற பதிகங்கள் எல்லாம் ரெண்டாவது மாதவன் செய்த செந்திசை வாழ்ந்திட தீதியிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார், திருத்தொண்ட தொகையை தருவதற்காக வருகிறார். சுந்தரமுனி சுவாமிகள் பாடிய பாடல்கள் இன்றைக்கு 1026 பாட்டு இருக்குது, அதில் இந்த 11 பாட்டு முக்கியமானது விளங்குத. அதனாலே அப்படி அவர் திருத்தொண்ட தொகை பாட வந்தது போல இவர் திருநீற்று பதிகம் பாடவே வந்தார். ஞானம் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமைவங்கம் திருவாள வாயான், திருநீரே திருநீரே திருநீரேன்னு 11 பாட்டு. அதனால சைவ சமயத்திலே முக்கியமான அடையாளமாக இருப்பது திருநீரு, உருத்தராட்சம். இது புறச்சின்னம்னு, புறச்சின்னம்னு வேறு, பஞ்சாட்சர அகச்சின்னம்னு, அகத்து கருத்தின் பயனாம் எடுத்த. அதனால திருநீர் ஒருத்தன் பூசி விட்டானால் அவன் வந்து சிவ கணங்களோடு ஒன்றாக எண்ணப்படுகிறான். திருநீர் பூசாத நெத்தியை சுடுன்னு விதஞ்சுக்கிறான் அரசனுக்கு. அந்த காலத்துல இருந்த காலத்துல என்ன பூசதே சிவாலய இல்லாத கிராமத்தை சுடுன்னு சொல்லு, சிவாலய இல்லாத கிராமத்தை சுடு, திருநீர் பூசாத நெத்தியை சுடு என்று வேதத்தில் இருக்கும். அதனாலே இந்த நாயன்மாராய மூர்க்க நாயனார் ஆதி முதல்வர் திருநீற்றின் அடவே பொருள், திருநீற்றின் நெறியே பொருள், முக்கியமான பொருள் உயர்ந்தது, சைவமை திருவின் சார்வே பொருளனை சாருகிறார் என்பது திருநீலகண்ட நாயனார். அதனாலே அந்த திருநீற்றின் நெறியில் இருந்து சிவனுக்கு பணி செய்தார். அப்படி சிவனுக்கு பணி செய்வதோடு அல்லாமல் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு பணி செய்தார். இவர் சங்கமபக்தி, பூபக்தி, லிங்கபக்தி, சங்கமபக்தின்னு சொல்றது, குரு லிங்க சங்கமபக்தின்னு மூன்று வகையாகும். அதில் இவர் முக்கியமாக எடுத்துக்கொண்ட பக்தி சங்கமபக்தி. சங்கமபக்தின் அடியார்கள் பக்தி. அடியாரிடத்தில் ஒருவனுக்கு பக்தி இருந்தால் சிவனுடைய திருவருளை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். சிவனை பற்றி பண்ணி அருளை பெறுவது கொஞ்சம் கடுசு. அடியார்களிடத்திலிருந்து பக்தி திருவருளை பெறுவது மிக எளிது. அதனாலே வந்து அடியார் பக்தியிலே நின்றவர். அது ஒரு சிவஞான தீபம்னு ஒரு நூல் சொல்லுது. கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமி, கூறிய சங்கமம் முகமா. கோதனத்தின் முலை லிங்கம், பசுவினுடைய முளைக்காம்பு இருக்கிற அது லிங்கம். கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமீனி, மே இருக்குதே அது குரு.

முளைக்காம்பு கொடுக்குன்னு சொல்லி அதனால நல்ல பச்சை புள்ள முளைக்காம்பு கிட்ட போட்டு சாப்பிடு சாப்பிடுனா சாப்பிடுமா? முளைக்காம்பு சாப்பிடுமா? கோதனத்தின் முளை லிங்கம் உருவாமேனி கூறிய சங்கம் சங்கமம்னு அறியார்கள். கூறிய சங்கமம் முகமாம் குலவும் கீரம் கீரம்னா பால். போத முளை பொழிந்திடும் என்று முளைதானே பால் கொடுக்குது. அறிவில்லாம போய் பால் கொடுக்கற முளைக்காம்பு விட்டுட்டு முகத்துக்கு போடுறான் வாய்க்கு போடுறான் புள்ள அப்படின்னு அவன் சொல்லுவானா? உருவாமேனி குலவும் கீரம் போத முளை பொழிந்திடும் என்று அதற்கு அன்பாக புல்லளித்தால் அருந்தியிடான் உடலும் கொள்ள நீதியினால் அறிந்து முகத்தளித்தார் எங்கும் நிறைவாகும். முன்னாடி முகத்துக்கிட்ட போட்டோம்னா சாப்பிடுகிறது, சாப்பிட்டு அதனால பாலை கொடுக்கறது, உடம்புக்கும் அது எல்லா வகையாலும் நிறைவாகுது. நீதியினால் அறிந்து முகத்தளித்தால் எங்கும் நிறைவாகும். முத்தி சிவலிங்கத்தையும் முத்தி சிவலிங்கத்தையும் ஏதமல் சங்கமத்தை வழிபடுவார்க்கு அன்றி எய்தறிய சிவானுபவம் எய்தோனார். அடியாரனை வழிபட்டாதான் சிவானுபவம் கிடைக்கும். இது போலன்னா முகத்துக்கு புண்டு போட்டோம்னா பால் கொடுப்பது போல. அதனாலே அப்படி அடியார்கள் பெருமை மிகப்பெரிது. அதிலே இவர் அந்த உண்மையை அறிந்து அடியார்களுக்கு தினந்தூறு அமுது செய்து வைப்பது. இளையான்குடி மாரநாயனாரை போல அடியார்களுக்கு அமுது. இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு சிவன் வந்தார். ராத்திரி 11 மணிக்கு மழை கொட்டுகிற நேரத்துல வந்தார். மழை கொட்டுது, 11 மணி, இரவு, இருட்டு, மின்னல், இடி, ரெண்டு பேரும் பட்டி. அந்த வேளையிலே விருந்து வந்தது. அந்த வேளையிலே விருந்து வந்தது. விருந்து வந்தால் என்ன பண்ண வேணும்? உபசாரம் வந்துட்டார். அந்த ஈரத்தை போக்குவதற்கு வேற வஸ்திரம் கொடுத்தார். ஈரத்தை துடைச்சுக்கிட்டாரு, வேற வஸ்திரம் உடுத்திக்கிட்டாரு. வந்த சாமியா இருப்பா, ஒரு வம்புக்கார சாமியா இருப்பா, அக்கிரமமான சாமியா இருக்கு. அந்த வழியில வருவாங்க. சாப்பாடு போறதுனாலும் கூட விருந்து போனா எந்த நேரத்துக்கு போறதுன்னு தெரியாது இல்லையா? அந்த நேரத்துக்கு இரவேணியை நீக்கி இடம் கொடுத்து, இரவேணியை நீக்கி இடம் கொடுத்து இடம் கொடுத்தாரு இருப்பதற்கு. ஆரை இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையார் வந்தவர் வரும்போதே பசியும் இருந்தார். டிபன் சாப்பிட்டையா, நான் தங்கிருந்து போறையான்னா பரவாயில்ல. வரும்போதே பசினாரு, தாதிப்பிண்டி பசி தலைக்கொண்டு வந்தாரு. அதுவும் பசி தலைக்கு வந்துருச்சா, வயிற்று இல்லை தலைக்கொண்டு, தாரிப்பிண்டி பசி தலைக்கொண்டு அப்படின்னு வந்தாரு. இவருக்கு ஆசை சரியான ஆசை யாருக்கு? சாப்பாடு போட வேணுமே. ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னும் ஊட்டுவதற்கு ஆசையால் அங்கு ஊட்டுவதற்கு ஆசையா தாரமாதரை நோக்கி மனைவியை பார்த்தார். சகோதரர் தீரவே பசித்தாசை இவர்கள் சகோதரர் ஆகி வந்திருக்கிற அடியவர் தீரவே பசித்தார். தீரவே வச்சுதான் உப்ப பசி கூட வந்திருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு பொருள், நம்முடைய பிறவி தீருவதற்காக பசி விடுவது. தீரவே பிறவி இதோடு தொலைஞ்சு போறதுக்காக இவர் பசி கொடுவோம். தீரவே பசித்தார். என்ன தீரவே? பிறவி தீரவே பசி என்றார். அப்புறம் சாப்பாடு தயார் பண்ணிட்டார். அவர் ஒண்ணு இழைக்கல, இளையான் குடிமாறான இழைக்கல, சாப்பாடு தயாராச்சு. அவர் தான் சாப்பிடல, இவர் சாப்பாடு தயார் பண்ணிட்டார். அதனாலே அந்த அடியவர்களுக்கு திருவமுது படைப்பது என்பது எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்காது. அது அந்த இடங்களி நாயனார் புராணத்துல சொல்றாரு. குரு சொல்றாருன்னா, சங்காரந்தன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார். சிவபெருமானுடைய அடியாருக்கு அமுது கொடுக்குந்த தவமுடையவர். அப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருந்தார் குடும்பாளூர்ல. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? தெந்தூர் அடியார் சாப்பாடு போட்டுருந்தாரு. ஒரு நாள் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பணமும் இல்லை, நெல்லும் இல்லையே. அரசனுடைய பண்டாரத்துல ஓய் களஞ்சியத்துல, நெல்லு களஞ்சியத்துல போய் திருடி இருக்கிறார். எப்படியோ நெல்ல திருடி வந்து அதை அரிசி ஆக்கி சாப்பாடு போடலாம். அது திருடுற சமயத்துக்கு சாமி காட்டி கொடுத்துட்டு காவலர் விட்டு ஆளு புடிச்சு ராஜாவிட உதவி இருக்கு. உதவி பண்ணப்படாத ராஜா வந்து ஆளுகள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. மாதிரி நெல்லு களஞ்சியத்துல இந்த ஆளு வந்து திருடுறாங்க. அத ராஜா கேட்டார்,

0: அடியாறுகளுக்கு திறந்தோறும் சாப்பாடு போடுவோம்ல, அது இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, முத்து போட்டு போச்சு. அதனால இந்த நெல்லை தீடிக்கிட்டு போய் அடியாறுகளுக்கு சாப்பாடு போடலாம்னு வந்தேன் உண்மையை சொன்னான். அப்படியா அப்படின்னு என்ன பண்ண, அடியாறுகளுக்கு பறை அறிவித்து எல்லாரும் வந்து நிறைய கொள்ளை அடிச்சுக்கிட்டு போங்க, எல்லாம் வாரிட்டு போங்கன்னு அவன் உத்தரவு கொடுத்தான். இதுதான் எனக்கு பண்டாரம். பண்டாரம்னா அந்த நெல் வச்சிருக்கிற இடத்துக்கு பண்டாரம்னு போயிருப்பா. இவர் தான் எனக்கு மூல பண்டாரம், இவர் தான் மூல பண்டாரம். அதனால அந்த கொள்கைக்கு வந்து இடையூறு வரும்போது எந்த வகையினாலையாவது அந்த கொள்கையை நிறைவேற்றுவது, அப்படி எந்த வகையினாலாவது அந்த கொள்கையை நிறைவேற்று. அப்படி திருநீற்றினுடைய நெறியே உயர்ந்த குரல் இருந்து அறிந்து அந்த திருநீற்றுக்கு தலைவராயிருக்கிற சிவனுடைய அருளை பெறுவதற்காக அவருடைய அடியவர்களுக்கு தொண்டு, அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த தொண்டிலே திறந்தோறும் அடியவர்களுக்கு திருவமுது செய்து வைக்கும். காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டும் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு திருவமுது அமைத்து அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்ந்து அதன் பிறகு கடைசியா இவர் மகேஸ்வர பூசையில முதல்ல சாப்பிடக்கூடாது, கடைசியா மகேஸ்வர பூசையில முதல்ல அடியாரோட உட்கார்ந்துருப்பாரு. எல்லா அடியவர்கள்லாம் சாப்பிட்ட ஒரு பாடு, அடியவர்கள் உத்தரவு கொடுத்த ஒரு பாடு சாப்பிடும். மகேஸ்வர பூசையை பார்க்கிறது தான் முடியும், பார்க்கிறது மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபால் ஈச்சரம் அமர்ந்தான் முட்டிட்ட பண்பின் உருத்தரப்பல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவை. அட்டிட்டல் அடியவர்களுக்கு அமுது படைக்கின்ற அந்த நிகழ்ச்சியை காணாமல் போகின்றாயே பூம்பாவாய் அப்படின்னு அந்த சட்டத்தை கேட்டு அவள் எழுந்து வந்துட்டான். அப்படிப்பட்டது மகேஸ்வர பூஷை எலும்பையும் ஜாம்பலையும் பெண்ணாக்கியது மகேஸ்வர பூஷை. அப்படின்னா மகேஸ்வர பூஷையினுடைய அருமையை சொல்லி முடியுமா?
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஒரு பெரிய தத்துவம் ஒன்று இருக்கு, பிரம்மஸ்வரூபம் எங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றான். நோக்கம் தெரியல, நீங்க உங்களை பார்த்தாக்க முரளிதரன் தெரியும், பிரம்மமா தெரியுறதோ, பிரம்மன் பேர் வச்சாலே பிரம்மமா தெரியல, நமக்கு ஏதோ பை அம்பி மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் ஆத்மாங்கிறதான ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஆத்மா இருக்காரு. இந்த வேதாந்தத்தையும் நடப்புற கொஞ்சம் சொல்றேன் கேட்டுங்க. ஆத்மா எங்கும் இருக்கார், எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஒரு இது இருக்கு ஆத்மான்னு சொல்றவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். இதை நாம சொன்னா நம்ப முடியல. இப்போ இந்த டிவியில ஒரே ஒரு வேதாந்த கருத்தை நிரூபிக்கிறது என்னன்னா, எங்கேயோ கிரிக்கெட் விளையாடுறான் ரெண்டு பேர், எல்லா ராத்திரியும் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதுல 11 பேரும் இருக்கான்னா உடம்போட சேர்ந்து இருக்கானே. டிவி கடையில பார்த்தேன்னா 100 இடத்துல இருக்கான்னா, அப்போ அவன் எங்க இருக்கான் அதை காட்டு. அப்போ எல்லாத்துக்கும் நமக்கு தேவையா உள்ளதாக இருக்கிறவர் அவருங்கிறது அந்த டிவியில காட்டுறான். எல்லா இடத்துலயும் இருக்கோங்கிறத கூட அவ காட்டுறா. லௌகிகமான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்க, இந்த இந்திராதி தேவதைகளுக்கு திருப்தி வரணுமே ஆனால் நாம இங்கேருந்து டிரான்சாக்ஷன் ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்த இன்டர் வேர்ல்டு டிரான்சாக்ஷனுக்கு என்ன பண்றதுங்கிறத கண்டுபிடிச்சுதான் பழைய சயின்டிஸ்டா உள்ள ரிஷிகள் எல்லாம் யஜ்ஞம் யாகம்னு கண்டுபிடிச்சிருக்கான். இது இன்டர் நேஷனல் லிங்க்கு நம்ம எஸ்டிடி போறோம் இல்லையா, நம்ம செல்போன் போறோம் இல்லையா, 0 போட்டு போடணுங்கிறான், 0004ங்கிறான் அமெரிக்காவுக்கு, அதுவோ கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த எர்த்துக்குள்ள இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கான்டாக்ட் பண்றது உங்க கையில ஒரு சின்னதா ஒண்ணு இருக்கு, கரத்வனியா சம்ஸ்கிருத்தில் என்ன சொல்றான் செல்போனுக்கு, ஜங்கம வாணி ஒருத்தன் சொல்றான், கை கை போனுங்கிறதுக்கு ஒன்று சொல்றான். எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை நான் ரோட்டில் ஏதோ பேசிகிட்டே போயிட்டு வந்தான், அவன் கையிலையும் வச்சுக்கல காதில் ஏதோ ரகசியமாக வச்சுருக்கான். அவன் கிட்டக்கு போய் பார்த்தேன், என்ன பேசிட்டு இருக்கான், என்ன பைத்தியமோன்னு பார்த்தா கடைசியில் நாம தான் பைத்தியாங்க. அவன் ஏதோ பேசிகிட்டே இருக்கான், அவர் பதில் வந்துட்டே இருக்கு. இது இது யூரின் போர்ச்சே டபுள்ஸ் போர்ச்சே கூட இதுதான் பீச், ஒரு நிமிஷம் ஓயாத பீச். பசங்க எவ்வளவு கெட்டு போறது தெரியுமா, கர்ம பிசாஜ் பிசாஜ் எல்லாம் சின்ன சப்தம்பா, அதெல்லாம் போறவே போறாரு. இது பிடிச்சிருக்கிற புடிய பார்த்தா தாங்கவே முடியல, ஹவு டு கெட் ரிட் ஆஃப்னு ஒத்துணுக்கும் புரியல. இதுதான் சிக்கலுக்கே பேர். பிரியர்தல் ஒண்ணு மாட்டி நோட்டோம்னா அது பரிகாரம் இருந்தா பரவாயில்ல. தஸ்மாத் அபரிஹாரியத்தை நத்துவம் சோஜித்து மருகசி. நீங்க ஒண்ணு வருத்தப்படாங்க கிருஷ்ணன் முன்னாடி. அதுபோல இங்கேருந்து லிங்க் கண்டுபிடிக்கணுமோ இல்லையோ, இன்டர் வேர்ல்டு லிங்க் இதை கண்டுபிடிச்சது. துதோ ஹகாம் சயஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத்
3: விநிமயேனோத்வயம்.
2: காளிதாசன் சொல்றாரு. ஏன்னா காளிதாசன் சொன்னாத்தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய பழைய காலத்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட். இப்போ அதை கூட மாத்துறாங்கிறான். என்ன இவனுக்கு மந்திரிக்கு யாராவது வேண்டியவனுக்கு ஆபத்தா இருந்தா சட்டத்தை மாத்துங்கிறான். ததத்துர் புவனத்வயம், த ஹோல் யூனிவர்ஸில் உள்ளதான பல லோகங்களோட லிங்க் வேணும்னா நீங்கள் மந்திரத்தை சொல்லி அக்னியில் ஹோம் பண்ணும். இதுலேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருது. நீங்கள் பார்த்தீங்களன்னா கிருஷ்ணர் பார்த்து சொல்கிறார், தேவான் பாவயதானேனே தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய. கீதா அபியான்ல கீதை, கீதைங்கிறது வேதசாரம் தானே. ஸ்ரேய ஏ அதில் வேதசாரங்கிறது சந்தேகமே வேண்டாம். எப்படின்னு கேட்டீங்களேயானால், ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரா தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சேவைன்னா தேங்காய் சேவையா எலுமிச்சமொழி சேவையாங்கிறான் இவன். இவனுக்கு இந்த சேவை தான் தெரியும். சேவைன்னு பேர் உண்டு இந்த ஊர்லயும் தானே. கன்னடத்தில் என்ன பேரு? மாவை எடுத்து புழிஞ்சே சாவிக்கு சேவான்னு பேர் எங்கள் ஊரில். முழுகு சேவை, அதுக்கப்புறம் பருப்புசிலி சேவைன்னு ஒன்று கண்டுபிடிச்சி பண்ணார். என்ன இருந்தது கஷ்டம், பருப்புசிலி அதில் போட்டுருவோம். முழுகு சேவை, தஜி சேவை, வெள்ள சேவை, இந்த சேவை தான் நமக்கெல்லாம் இருக்கு. பகவத் சேவையெல்லாம் காலியர். கர்மாபியேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இப்போ கீதை சொல்லும்போது ஒரு அபூர்வமான கருத்து எனக்கு தோணித்து. மங்கள ஸ்லோகம் சொல்லும்பொழுதோ இந்த வேதாந்தம் வந்துடுத்துன்னு நினச்சின்னு இந்த கர்மாவெல்லாம் விடலாமான்னு ஒரு யோஜனை நமக்கு. இப்போ இது கூடாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் தத்துவஞானியாக இருக்கிறதான கிருஷ்ண பரமாத்மா, அவருக்கு இருக்கிற ஞானம் எனக்கு இருக்க முடியுமோ? முடியாது. அவர் பெரிய பிரம்மஞானி. அவர் என்ன பண்ணுறார்? உபதேசம் பண்ணுறார். ஜகத்துக்காக உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணும்போது எந்த இடத்துல உபதேசம் பண்ணுறார்? யுத்த காலத்தில். இவருடைய டியூட்டி என்ன? தேரோட்டி. ஒரு கையில் சாட்டை, ஒரு கையில் கடிவாளம், இந்த பக்கம் திரும்பிண்டு பார்த்துருக்கல இல்லையா, இந்த பக்கம் திரும்பிண்டு இவர் கீதோ உபதேசம் பண்ணுறார். வேதாந்தம் படிக்கிறச்சு கர்மாவெல்லாம் விட்டுவிட்டு சந்தியாந்தம்லாம் பண்ணப்படாதுங்கிற மடை எனக்கு இதை சொல்லணும். அவர் பண்ண ஆரம்பித்த கர்மாவை கரெக்டாக பண்ணிண்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்து இந்த பக்கம் திரும்பி பார்த்து வெள்ளிச்சோம்பை கரையில் வச்சுட்டு நதியில் ஸ்நானம் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம் தனியாக போனால்? பாதுகாம் துவாரி விநியஸ்ய, புது செருப்பு வாங்கியிருக்கான் பேட்டா, வாசலில் வச்சுட்டு கிருஷ்ணன் கோயிலுக்கு போனான் வைகுண்ட ஏகாதசின்னுக்கு. ஐயோ என்னாச்சோ செருப்பு, என்னாச்சோ செருப்பு, என்னாச்சோன்னு கிருஷ்ணர் பார்க்கும்போதெல்லாம் செருப்பு ஞாபகம் வருது. எல்லா ஸ்வரூபமும் கிருஷ்ணன் தாங்கிற அண்ணா கேட்டா. இந்த கோபிகைகளுக்கு இப்படித்தான் ஞாபகம் வந்தது. அது என்ன ஞாபகம் வந்தது தெரியுமோ இல்லையா? கோவிந்த் அற்பித்த சேத்த விருத்தி ஒரு பாடியிருக்கார் ஒருத்தர்.

0: ಮುರಾರಿ ಪಾದಾರ್ಪಿತ ಚಿತ್ತ ವೃತ್ತಿ ದಧ್ಯಾಧಿಗಂ ಮೋಹವಶಾದವೋಚತ್ ಗೋವಿಂದ ದಾಮೋದರ ಮಾಧವೇದಿ ಅಂದೂಲಂದ ನಾನು ಗೋಪಿ ಹೇಳಲ್ಲ, ಪಾಲ್ ತೈರುವಣುವೋ ಪಾಲ್ವಣುವೋ ತೈರುವಣುವೋ ವೆಣ್ಣವಣುವೋ ನೈವಣುವೋ ನಾಲ್ಕು ಕೇಟ್ನು ಹೋಗೋಣ. அந்த காலத்தில் வெண்ணெய் ஆற்றுல கொண்டு காய்ச்சி ஊற்றுவா, தெரியுமில்லையோ, வெண்ணெய் கொண்டு வந்து நமக்கு நேர காய்ச்சி அவள் உழக்கில் அளந்து விடுவா. இதில் நம்முடைய அல்பத்தனை என்னங்கிறதையும் அந்த அவளுடைய கொஞ்சம் மெக்னானிமஸையும் சொல்லணும். இப்போ இதில் இதில் நடுப்புறேன், எனக்கு அதை சொல்லலைன்னு பொழுது போகல. இந்த பண்டம் மாற்றுதல்னு கொஞ்ச நாம நடு வரைக்கும் இருந்தது, அரிசியை போட்டு கொத்தமல்லி வாங்குறது இதெல்லாம் உண்டு இல்லையா? இல்லை நீங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கணும் பார்க்கலாம் தெரிஞ்சுங்க. ஒருபடி அரிசியை போட வேண்டியது, கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா வச்சுட்டு போவேன். இப்போ என்ன வச்சுட்டு போவான்னா கன்னத்தில் அரை கொடுத்துருவா ஒருபடி அரிசி. இந்த நெய்யை வாங்குற இந்த பாட்டியம்மா நோண்ணுவா, இதுக்கு என்ன அவளுக்கு நெய்யத்துக்கு திருப்பி கொடுக்குறதுன்னா பணம் குறைச்சல் அந்த காலத்தில். இவளுக்கு 100 வேலி நிலம் இருக்குது, நெல்லை அரைச்சி தவிடு உமியெல்லாம் இருக்கும். அந்த தவிடு மாட்டுக்கு வேணும், அது ஒரு தவிடு பிஸ்கட்டுக்கும் வேணும். தவிடுலாம் ரொம்ப பிஸ்கட் பண்ணாங்க அந்த அதில். அதில் இந்த தவிடை ஒரு மூட்டை எடுத்துன்னு போம்பா, அது அளக்கிறதுக்கு ஒரு படி ஒன்று இருக்கும், கவனிச்சிருக்கணும் இல்லையா? நீ அழன்னா அவ அளக்க வச்சே தவிடை கொஞ்சம் கூட, ஐயோ அமுக்கி அமுக்கி அளக்குறியே எப்படி? அதாவது ஒரு 20 படி வரணும்னா அவள் 22 18 படியாக அளக்கிறான்னு வச்சுப்பேன். அளக்கிறதுனாலே ஃப்ராடுன்னு அர்த்தம். ஏன்னா 8 முழம் கதம்பம் வாங்கி ஆற்றுல அளந்தால் 5 முழம் தான் இருக்கும். இதனால தான் அளவேங்கிறதே ஃப்ராடு. 1 கிலோ வாங்கிதான் 950 தான் இருக்கு ரேஷன் கடையில், அளக்கிறதுன்னு பேரு. இப்போ இந்த தவிட அளக்கிறச்சே இந்த பாட்டிக்கு என்ன எண்ணம் பார்த்தாலும் இல்லையோ, ஐயோ மேலே அளமா வழிய வழியே அளக்கிறியே. அவள் பாவம் எவ்வளவு ஏழை, இவன் 100 வேல் நிலத்தை வச்சுண்டு சும்மாவே தவிடு கொடுக்கலாம் மாட்டுக்கு. நம்முடைய கார்பண்யத்தை சொல்றேன். இது முடிஞ்சு போச்சா, நெய்யை அளக்கரிச்சு அவ ஏதோ உழக்கு இப்படி வச்சுருப்பான், நீளமாக ஒன்று வச்சு ஒரு இரும்பு உழக்கு இருக்கும், அதில் நெய்யை காய்ச்சி புத்துருக்கு நெய்யா விடுறா, நல்ல கமகமான வாசனையா இருக்கு. ஏ நீ பிடிச்சிக்காத, நான் பிடிச்சிக்கிறேன்ட்டு அந்த பாட்டி. இந்த பாட்டி பிடிச்சுட்டு இருக்கா, விட்டுட்டே இருக்க வெளியிருது, இன்னும் கொஞ்சம் விடுமா, கை ஆடுறது என்னால் வெளியிருத, இன்னும் கொஞ்சம் நெய் விட. நெய்யை அளக்கரிச்சே நிறைய விடணும், தவிட அளந்துன்னு போறச்சே ஜாக்கிரதையை அளக்கணும். என்னங்கண்ணே இது, இவளுக்கு என்னைக்கு மோட்சம் வரும்? அதுபோல இவாள்லாம் பாவம் பால் தயிர வித்து என்ன இன்னசென்டா இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு என்னாச்சு, விக்கிரே துக்காமாக்கில கோபகன்யா, இது வியாபாரம் பண்றதுக்கு தானே போற, போகும்போது கீரை தயிர்த்தண்டு தக்காளி முருங்கா உருளைக்கிழங்கு அப்படின்னு வாசல்ல வரும். இவன் முருங்கா வாங்கலான்னு போனா அவன் என்ன தெரியும் முதல்ல சொல்லுவோ, இல்ல சார் நான் சொன்னேன் என்ன இல்ல ஆரம்பிக்கிறச்சு ஆரம்பிச்சு அந்த வாயில சொல்லிவிட்டேன் பெல்லேன்னுட்டான். இந்த காமதேவன் சூப்பர் மார்க்கெட்ல போனா உங்களுக்கு வேணுங்கிற சாமான் மட்டும் இருக்காதுங்க, கேட்டா நேற்று வரைக்கும் இருந்தது. மாதிரி விக்கிரேத்து காமாக்கில கோபகன்யா, இவ சின்ன பொண்ணு என்ன பண்ணணும், பால் வாங்கலையோ தயிர் வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோ நெய் வாங்கலையோன்னு இப்படி தான் பால் தயிர் நெய்னு தானே சொல்லணும். இவளுக்கு கோவிந்த பாதார்பித சித்த விருத்தி, அவளுக்கு எப்போவும் இந்த கிருஷ்ணனே நினைச்சு நினைச்சு நினைச்சு அதுதான் வார்த்தை வருது. இவ என்ன பண்ணா, கோவிந்தன் வாங்கலையோ தாமோதரன் வாங்கலையோ கிருஷ்ணன் வாங்கலையோ கோவிந்த தாமோதர மாதவேதி, பால் தயிர் நெய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு இதெல்லாம் கிருஷ்ணனாக தெரிஞ்சுது. நமக்கு கிருஷ்ணர் கத்திரிக்காயாக தெரிகிறார், ரெண்டும் நீல கலர் தாங்கிறான். ஏன்னா கத்திரிக்காய் அடுப்பில் போட்டு சமையல் போட்டு வந்திருக்காண்ணா, இப்போ வைகுண்ட ஏகாசி சுவாமி பார்க்கணுமே என்ன கத்திரிக்காய் ஞாபகம் வருது, ஒருத்தருக்கு செருப்பு ஞாபகம் வருது, அவனுக்கு எதை விட்டானோ ஞாபகம் வருது. இது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி இங்கே என்ன பிரகிருதமான விஷயம்னா, அதை பண்ணும்போது அந்த கவனத்தோடு பண்ணணும். அந்த கவனத்தோடு பண்ணலன்னா அது ஒன்றும் சரியானபடி பிரயோஜனப்படாது, வேறு ஏதோ பண்ணும். அதனால் இந்த கர்மாக்கள் பண்ணுறதுங்கிறது இன்டர் வேர்ல்டு லிங்க். துதோககாம் சயஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம், கொடுக்கல் வாங்கல் சரியாக இருந்தால் தான் நேஷனுக்கு நேஷன் இன்டர்நேஷனலான கனெக்ஷன் ஸ்மூத்தாக ஓடும், பர்மனண்ட்டாக ஓடும். இவன் ஒருவா 1 பைசாவோட வட்டி கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான், நாமத்தை சாத்தி விடுவான். அவ்வளோ இது நாமத்தை சாத்துறதுன்னு ஏதோ சொல்லிக்காய்ங்க, இது ஒரு கோவிந்தா நாமான்னா இது நஷ்டம்னு அர்த்தத்தை சொல்கிறோம், விபூதி விட்டுருவோம்னு சொல்கிற வழக்கம் இல்லை. கோவிந்த தாமோதர மாதவேதின்னு கூப்பிட்டார். இந்த இன்டர் வேர்ல்டு லிங்கில் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், அதனால தான் 2 லோகமும் நன்னா இருந்தது, நான் இட்ஷ்வாகு நாட்டில் ஏண்டா நன்னா இருந்ததுன்னு கொடுக்கல் வாங்கல் சரியாக இருந்தது, கிவ் அண்ட் டேக் பாலிசி. அது மாதிரி இந்த யாகங்கள் எல்லாம் அப்படி பண்ண வேண்டியது. யாகம் பண்ண முடியலன்னா யாகம் பண்ணால் என்ன பலன் அந்த மந்திரம் வருமோ அதை சொன்னாலே வரும்னு இருக்கு. இப்போ பாருங்க, ரோகங்கள் ரொம்ப படுத்துறது. இந்த மந்திரம் ருக்வேதத்தில் இருக்கு, யஜுர்வேதத்தில் இருக்கு. வேதக்காரர் உத்யன்னத்யேதி மந்திரோயம் சௌர பாப பிரணாசனஹ ரோகக்னஸ்ச விஷக்னஸ்ச புக்தி முக்தி பலப்பிரதா அப்படின்னு ருக்விதானத்தில் ஒரு சூத்திரம் எடுத்திருக்கார் சௌனகர். சௌனகர் என்னென்ன இருக்க என்னென்ன மாதிரி பண்ணான், இப்படி வால்மீகி ராமாயணத்தில் என்னென்ன ஸ்லோகம் பண்ணா சனேஸ்வரனுடைய என்னென்ன புக்தி போகும் அப்படின்லாம் இருக்கோ அது போல அவர் எடுத்து எழுதியிருக்கார். சமவிதான பிராமணம் இருக்கு நமக்கு யஜுர்வேதத்தில், யஜுர்வேத பிராமணத்தையும் சுருட்டு வைக்கா தனியாக பிராமணம் இல்லை நமக்கு. என்ன வந்தோம் சொன்னால் என்ன போகுங்கிறது அங்கங்கேயே சுருட்டு, இந்த யஜுர்வேதம் எடுத்து வாங்கி பேசியிருக்கு. இப்போ உத்யன்னத்யமித்ரமஹ
1: ஆரோஹன்னுத்தராந்திபம்
0: அவருக்கு எப்படி சொல்லட்டும்?

0: द्विषन्तं मम
1: रन्धयन्मो अहं द्विषतो रथं निर्क.
0: இது நம்ம சூரிய நமஸ்காரத்திலேயே 12 சூரிய நமஸ்காரங்கள்லேயே இதை பெரட்டி பெரட்டி சொல்றதுக்கு பெரட்டி பெரட்டி ஒரு வாக்கியத்தை இங்கே சொல்லி அதுக்கு மித்ராயன் சொல்லி இந்த வாக்கியத்தை அந்த வாக்கியத்தையும் சொல்லி இது ஒரு பெரட்டி. அதுக்கு ஒரு நிறைய ஸ்பெஷலான எதிர்கட்சுமே இது என்ன சொல்றதுன்னா ஹார்ட் டிசீஸ்லேருந்து ஆரம்பிச்சு சகல விதமான நேசல் ஆப்ரேஷனு கூட சொல்லலாம். இது இப்போ தோன்றது இதில் இருக்கு உத்யன்னத்யேதி மந்த்ரோயம். இந்த மந்திரம் இருக்கு சௌரஹா, சூரியனை சேர்ந்தது. சூரியன் தான் எல்லா ரோகத்தையும் போக்கக்கூடியதான ஒரு பெரிய மருந்து. சௌரம் சம்சார பேஷஜம், சூரிய மண்டலத்தில் இருக்கிற சம்சார பேஷஜம். இந்த உலகமே வியாதின்னு கொடுத்து இந்த உலகத்திலேருந்து தாண்டணுங்கிறதுக்கான நாம் பார்க்கணும். இருந்தாலும் இப்போதைக்கு சம்சாரஸ்ய பேஷஜம், சம்சார ஏவ ரோகா தஸ்ய பேஷஜம் ரெண்டு இருக்கு. இது பாப பிரணாசனஹா, நம்ம மிந்தின பண்ணதான தீய வினைகள் தான் ரோகமாக வர்றது அப்படின்னு சுஷ்ருதர் சரகருங்கிறதான ஆயுர்வேதத்தில் பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறான், சர்வஸ்ய ரோகஸ்ய நிதானம் பூர்வ ஜென்ம கிருத பாபம். இதை நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் அலோபதியில் இதே இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க திடீர்னு ஒரு ஒரு ஜுரம் வருது, பறவை ஜுரங்கிறானே, பேர்டு பேர்டு பேர்டு ஃப்ளூ. ஏன்யா என்ன காரணம்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் சார்னா. இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு கேட்டேன், அவனுக்கும் சொல்லத்தரல எனக்கும் சொல்லத்தரல. அது எதுவோ பொல்யூஷனுங்கிறான். ஏன் சார் அதே ஜலம் தானே நானும் குடித்தேன், பிஸ்லரி பாட்டில் பாதி பாதி ரெண்டு பேரும் தானே குடித்தோம், அவருக்கு மட்டும் ஏன் வந்ததுன்னு அது சொல்லத்தரல. சரி சார் இது எப்போ போகும்னா இந்த மருந்து ஷாப்டே வாங்குவோம் அப்புறம் சொல்கிறேன்ட்டான். ஒரு 8 நாள் ஆச்சு சார் இது சிக்கன் குனியா இப்படி தான் இருக்குங்கிறான். அப்புறம் எதுவும் சொல்லிட்டே இருக்கான் மாத்தியமா சிக்கன் குனியான்னு என்னன்னு எனக்கு புரியல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரபஹா பாபம்னு இவா சொன்னால் தப்புங்கிறீங்க. அந்த பாபம் இந்த ஜுரமாக வந்து அந்த பாபம் தலைவலியாக வந்ததுன்னு அது என்ன சொல்ல முடியும்? என்ன கலவையில் என்ன என்ன கலவைன்னு ஒரு ஊர் இருக்க வழியே என்ன கலப்புன்னு தெரியல அதில். அதனால் எல்லா பாபத்தையும் போக்கணுட்டு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறான் ஏதோ பண்ணின தீய வினை தான் பாபம் ஆகிறது. பாபம் போகுது அப்புறம் இருக்கட்டும் சார், ரோகம் போகுமா போகாதான்னு முதல்ல ரோகக்னஸ்ச ஏதோ விஷத்தினால வருது பாய்சன் சொல்றாளேன்னா விஷக்னஸ்ச. இதெல்லாம் கிடக்க எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் ஜபிச்சுருக்கேன்னு. புக்தி முக்தி பலப்பிரதா, எல்லா பலனும் இருக்கு. ரோகம் இருந்தா ரோகத்தை போக்கும், விஷம் இருந்தா விஷத்தை போக்கும், ஒன்றும் இல்லைன்னா சித்த சுத்தியை உண்டு பண்ணி ஞானத்தை கொடுக்கும். வீணா போறது இல்லை. இப்போ இப்போ பார்த்தேன்னா இப்போ கும்பமேளாலாம் நடக்கிறதோ இல்லையோ வடக்க நல்ல கூட்டம் வருது. நம்ம ஊர்ல கும்பமேளான்னா நம்ம ஊரில் கும்பமேளான்னா எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் மகாமகம், இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் தான். ஏன் தெற்கு தேயறது பக்தியில் வடக்க பார்த்தேன்னா பல கோடி பேர் போகிறானு பிரமாதமாக இருக்கு. அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். அப்போது இவன் போகிறச்சே என்ன பண்ணுறான், டாக்டர்கிட்ட போய் அவன்லாம் சொல்கிறான் சார் என்னதான் இருந்தாலும் ப்ரிவென்டிவாக நீங்கள் ஒரு ஊசி போட்டுக்கோங்கிறான். எல்லோரும் ஒரு ஊசி போட்டுக்கணும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், போனால் வரலாம் வராமலும் இருக்கலாமோ இல்லையா, ஊசி போட்டுருந்தாலும் வரலாமோ இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் இப்போ ஊசி போட்டிருந்தாலும் வரலாம், தடுப்பூசி போட்டாலும் வரலாம். இப்போ நான் கேட்குறேன், இவன் தடுப்பூசி போட்டுருந்தான் ஏதோ இன்ஜெக்ஷனுக்கு 50 ரூபா டாக்டருக்கு 200 ரூபா கன்சல்டேஷன், புரியுது இல்லையா? சில டாக்டர் ரொம்ப உயர்ந்த டாக்டர்னு அர்த்தம், சில்லற நிறைய வாங்கினான்னு ரொம்ப பெரிய டாக்டர்னு அர்த்தம். கன்சல்டேஷன் வேற ஏற அந்த டாக்டர் ரொம்ப பெரியவர்னு ஒரு பிரசித்தி. அதே போல் உபன்யாசத்துக்கு ரொம்ப ரேட் ஆச்சுன்னா அவர் பெரிய உபன்யாசகர்னு பேர். இப்போ இவர் போட்டார், போகிறார். நான் கேட்டேன், ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டாம்னு இருக்கிற மாதிரி இருந்தா இந்த மருந்து போட்டுனது வேஸ்ட் தானேன்னு கேட்டேன். என்ன சொல்லுவீங்க? இல்லை சார் இது இங்கே சந்தேகத்துக்காக போட்டுனுட்டேள், இருந்தாலும் சைட் எஃபெக்ட் இருக்காது ஒல்லியோங்கிறான். ஏதோ சொல்றான். அப்புறம் இது போல நீங்கள் உத்யன்னத்யமித்ரா ஜபிச்சுட்டே இருக்கணும், உண்டு ஹார்ட் டிசீஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா, நமக்கு மைண்டு டிசீஸ் இருக்கு, எல்லாம் மென்டல் கேஸ். மென்டல் கேஸ்னா மனசில் தானே ராகத்வேஷங்கள்லாம் இருக்கு, அதனால் அதில் போய் சரிப்படுத்துறது, இங்கே இங்கே இருக்கிறது அங்கே போய் சரிப்படுத்தும். அதுபோல உத்யன் நத்யமித்ர என்ன சொல்றது, சூரியன் உதிக்கும் போதோ மித்ர மகஹா, மகஹான ஒளி, அந்த ஒளியானது அந்த கிரணங்கள் வழியாக எத்தனை விதமான தீயதெல்லாம் போக்குறது நன்மையை கொடுக்கறது நம்மளால் சொல்லவே முடியாது. அது ஸ்தாவரங்களுக்கு தான் தெரியும். அந்த சோலார்லேருந்து வரக்கூடிய கிரணங்களை அது குளோரோஃபில் தயார் பண்ணி ஜோராக இருக்குங்கிறான். வெயிலில் நிற்க நிற்க நிற்க மரம் பசுமையாக இருக்குது. நீங்கள் அரை மணி நில்லுங்க, இவ்வளவு விட்டமின் சாப்பிட்றேன், இவ்வளவு சாம்பார் சாதம், ரசஞ்சாதம், மோரஞ்சாதம், அது வரும் மண்ணத்துங்கிறது, மண்ணையும் ஜலத்தையும். அதுகள் இவ்வளவு வெயில் அடிக்க அடிக்க பசுமையா இருக்கு, வாடவே இல்லை. அந்த செடியை கொண்டு போய் ஏசி ரூம்ல வைங்கோ, கிருஷ்ணா அர்ப்பண வஸ்து. இதான் நம்ம விட சக்தி ஜாஸ்தி அதுகளுக்கு. அதுல இருக்கிற சக்தியிலேருந்து அது ஆக்சிஜனை கொடுத்து நம்ம காப்பாத்துறது. இப்பேற்பட்ட மரத்தை வெட்டிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன்னு வன மகோத்சவத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன போக்குறத்தனமான காரியம்! ஒரு செடியும் கொடியும் வெட்டிட்டு பண்றதுங்கிறத போல இன்னைக்கு பெரிய ஆபத்தா இருக்கு. உஷ்ணம் ஜாஸ்தி, குளோபல் வார்மிங், எல்லாம் ஆபத்தை கழிப்பு விட்டுட்டு ஆபத்துக்கு பரிகாரத்தை யோஜனை பண்ணி ஆபத்தை ஜாஸ்தி பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு உள்ளதான டெவலப்மெண்ட். இதுல ஒருவேளை இந்த ஜபங்கள்லாம் பண்ணி பகவான் சத்தை ஏதாவது சரி பண்ணா தான் சரி பண்ணலாம்னு என்னுடைய சொந்த கருத்து. ஒத்துண்டா ஒத்துங்க, ஒத்துக்காட்டா விட்டுருங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, பல செடி கொடிகளில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் சேர்ந்து, புஷ்பங்களுடைய எனர்ஜி எல்லாம் சேர்ந்து தேனாக இருக்குங்கிறான். அந்த பூவும் இல்லை, தேன், இந்த தேனி, இந்த மாதிரி பட்டுப்பூச்சி, இது மாதிரிலாம் இதெல்லாம் எதை எடுத்தாலும் சம்ஹாரம்னா, இந்த பையனால சும்மா இருக்க முடியாது. ஒரு புடவை கட்டிக்கணும்னா எத்தனை ஆயிரக்கணக்கான பட்டுப்பூச்சியை கொள்றான். என்ன பெரிய ப்ராப்ளம்! மகாபிரிவா சொன்னா, முடிகொண்டான்ங்கிற ஊரில் ரொம்ப வருஷம் முன்னாடி கேம்ப் பண்ணும்பொழுது வத்தி மாடெலாம் சேர்ந்துருக்கா, என் மாதிரி பிரகச்சரணமும் போயிருக்கு, அஷடுகள் எல்லாமே இருக்கு, கூட்டம் நிறைய வச்சுப்போமே. அவர் வந்து இறங்கினா சந்திரசேகர சரஸ்வதி சாயந்தரம் வெள்ளம் வரார், வந்தோடனே மேடையெல்லாம் போட்டு உபன்யாசம் பண்ணுவார்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். இவர் என்ன பண்ணார், மேடையில் ஏறினார். ஏறி விட்டு அப்போ புதுப்பெருவாள்லாம் வரல, ரொம்ப முன்னாடி காலம், நான் கேள்விப்பட்ட ஸ்டோரி. மேடையில் ஏறினார், மூணே வார்த்தை தா தா தான் பிரஜாபதி உபதேசம் பண்ண மாதிரி மூணு சென்டென்ஸ் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா இல்லையா? நீங்கள்லாம் காஃபி சாப்பிட்றதை நிறுத்துங்கோ, போரும் இல்லையா? நடக்காத காரியம் மூணையும் சொல்லிட்டார். அதனால பல லாபம் வரும், சரி உடம்புக்கும் லாபம் வரும், பணத்து பட்டு புடவை கட்டிக்காதீங்க. அதோட மோசமான சமாச்சாரம் மூணாவது, இதோட மோசம், வரதட்சணை வாங்காதீங்க சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். ஹராவத்து உபன்யாசம் பண்ணுறேன்னு என்னை பற்றி ஃபெலிசிட்டேஷன் வச்சுங்களேன். விஷ்ணுமூர்த்தி சாஸ்திரி ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணார்னா போகாதே, இதாக இழுத்து விடணும். அஞ்சாரும் இவர் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, கலங்கஞ்சி உப்பு இல்லாமல் குடித்தார், அதை பண்ணார், இதை பண்ணார், இந்த சேர்லாம் தேய்ச்சார், ஏதோ சொல்லி இருக்கணும். ரொம்ப நல்ல பையன் இவர் ரிட்டையர்ட் ஆகிறார்னு மட்டும் சொன்னால் போகிறது நமக்கு. சர்வாபிஷ்ட சித்தி ரஸ்துன்னா போடுறதோ, ராஜத்வாரே சர்வானுகூல சித்தி துவாரா, இதாக ரெண்டாம் கிட்டான ஆரம்பிச்சு லக்ஷ்மி ஸ்திரதர நிவாச சித்தி, வாக் சித்தி, தவ சித்தி, யோக சித்தி, இப்படியும் சொல்லே இருக்கணும். சர்வாபிஷ்ட சித்தின்னு அதுக்குள்ளே இருக்கா இல்லையா, அர்த்தம் தெரியுது. அதுபோல் மூணு வாக்கியம் சொல்லிட்டு இறங்கிப்பட்டார். வாஞ்சநாயகர் கூட போனார், இங்கேருந்து அவர் ஸ்நானத்துக்கு போகிறாருன்னு. பூஜைக்கு வரப்போறார், பூஜை கேட்கலான்னா கேட்கணுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லைன்னு வரேன், இங்கே பார்க்கணுங்கிறதுக்காக வர, கேட்கணுங்கிறதுக்காக வர. அவரை பார்த்து பெரியவா கேட்டாலும், ஏண்டா வாஞ்சியே எல்லாருக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுத்தோன்னாராம். இப்படியே அவர் சொன்ன வார்த்தை, எல்லா ஜனங்களுக்கும் டிசப்பாயின்மெண்ட். சுவாமிகளுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்குறியா? அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் கூட தெரியாது. என்ன ஆத்ம தத்துவ ஞானம் இருக்கிறவா, எஸ்மின் விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதி. அவளை நினைச்சா நீ என்னாலேயே இப்போ போய் இவ்வளோ உபன்யாசம் பண்ண முடியுதுன்னா ரெண்டும் கட்டாம் பையன், அவளுக்கு எவ்வளோ இருக்கணும். இவர் என்ன சொல்லுவார், ஆமாம் டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லாமா, சொன்னாக்க பக்தராக இருக்க முடியுமா? ஏன்னு அப்படியே ஏன்னு வஞ்சனையர் தெரியுமோ இல்லையா உங்களுக்கு, வஞ்சி தெரியாதா சொன்னாராம். பெரியவா பார்த்தாலும், சரி இவன் சொல்ல மாட்டான்ட்டு, நான் ஏன் தெரியுமா அப்படி பண்ணேன், நான் பல ஊரில் கிராமத்தில் பல உபன்யாசங்கள் பண்ணி பண்ணி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த ஊர்லெல்லாம் அப்புறம் வந்து சுவாமிகள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினேன், என்ன பேசினேன்னு மனசில் நிற்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டா, எசன்ஸாக சொன்னால் நிற்குமோன்னு பார்க்குறேன். நடக்காத நடக்காத காரியத்தை சொல்லிவிட்டேன்னு சொல்லலை, அவர் வந்துட்டார் வச்சுங்களே. அன்னைக்கு பட்டுப்புடவையை விட்டு, வரதட்சணையை விட்டு, காஃபியை விட்டதான ஃபேமிலிஸ் இருக்கு இன்னைக்கு, இருக்குன்னு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். அதில் ஒத்த இன்டர்பட் பண்ணுறான், வரதட்சணை கையில் வாங்குவாங்கன்னு சொல்லிருக்கா, கீழே வச்சுருங்கோங்கிறான். இப்போ எங்கேயுமே கொடுக்கலங்க கிடையாது, வாங்கலங்க கிடையாது, எல்லாம் பேங்க் டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு, இப்போ ஒத்தனையுமே கையில் பணத்தை தொடுறதே இல்லை, எல்லாம் கார்டு. கிரெடிட் கார்டுனா கடன் கார்டுன்னு அர்த்தம். கிரெடிட்னா நான் ஏதோ பெருமைன்னு நினச்சேன், கிரெடிட்னா ரெண்டு அர்த்தமும் இருக்குது. எங்கள் பேங்கில் கிரெடிட் வாங்கிக்கோ சார். என்ன கிரெடிட்டு? கிரெடிட் இருந்தால் தான் கிரெடிட்டான், கடன் இருந்தால் தான் கிரெடிட்னு ஆயிடுச்சு. இப்போ ஒத்துணும் ஒன்றும் தொடர்றதே கிடையாது, எல்லாம் அப்படி அப்படி ஆன்லைன் புக்கிங். இப்ப எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி சில உபதேசங்களை சுருக்கமா பண்ண வேண்டியிருக்கு. இந்த சூரியனானவர் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவராக இருக்கார். சபத்னே அனீனஷா திவைனானு வித்யுதா ஜெஹி. இந்த பாபங்கள்லாம் தான் நம்ம பாபமெல்லாம் இது மாதிரி வர்றது. வரக்கூடியத்த அந்த பாபத்தையும் போக்கி ரோகத்தை, எது இது இவ்வளவு இல்லைன்னா வேறதுக்கு உபயோகப்படும். நீங்கள் பேங்கில் லோன் வாங்கிருக்கீள், மாதம் மாதம் கட்டுண்டே வரு, சரியாக கவனிக்கலன்னா ஜாஸ்தி ஆகிடுச்சுனா என்ன பண்ணுவோம், இன்றைக்கெல்லாம் பேங்க்கில் இந்த ஃப்ராடெல்லாம் வரல, அது ஒன்றே சேவிங்ஸ் பேங்க்ஸில் போட்டு அது ஏதோ உங்களுக்கு கொடுத்துருவோம், அதையும் சேர்த்து அவன் எடுத்துக்க மாட்டான். இந்த அளவில் பேங்க் கொஞ்சம் நியாயமாக இருக்குன்னு என்னுடைய ஃபீலிங். புரியுறதோ இல்லையோ, சில சமயம் கொடுக்கச்சு பத்து நோட்டுக்கு மேலே பதினோட்டு கொடுத்தா கேஷியர் திருப்பி கொடுத்துட்றோம். இந்த கேஷியர் ரெண்டு கட்டானான்னு அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு ஒரு நியாயம் இன்றைக்கி இருக்குது. அப்போ அவர் எல்லாத்தையும் போக்கணும். ஹிருத்ரோகம் மம சூர்யா, ஹார்ட்டில் ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து பம்பிங்கில் ப்ராப்ளம் இருக்கும்போது எல்லா ஹரிமானஞ்ச ஹரிமானம்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளட் ப்ரெஷரோ இதுவோ ஜாஸ்தியாக போய் இதெல்லாம் வந்ததுனாக்க இவனுடைய கலர் மாறுமா, ஒரு பச்சையாக வந்துடும். சுகேஷுமே அந்த ஹரிமானங்கிறதான பச்சைத்தன்மை உடம்புல பச்சை பச்சை பாரிச்சு போய்டுறதோ இல்லையோ, இந்த கலர் எடுத்து என்ன பண்ணுறதுன்னார், கிளியில் வச்சுருன்னுட்டான். சுகேஷுமே ஹரிமானம், பச்சை கிளி நல்லா இருக்குமோ இல்லையா, நமக்கு பச்சையாக இருந்தால் எனக்கு பச்சை மேனி வண்ணன்னு அது எதுவும் பச்சைன்னு அப்படியே அர்த்தம் பண்ணாங்க. அவருக்கு எதுவும் ரோகமாங்க கூட எங்கிட்ட பச்சை மாமணி மேனின்னு அங்கே பச்சை வேறு, இந்த ஹரிதம்னா இது ஒரு தினசான பச்சை. இதை எடுத்து என்ன பண்ணுறதுன்னார், கிளியில் கொண்டு சுகேஷுமே ஹரிமானம் இது மாதிரிலாம் இடத்துல கொண்டு போய் விட்டு என்னை காப்பாற்றுங்கிறதாக மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை ஜபிச்சாலே சகல ரோகங்களும் போறன்னு ஒன்று சொல்கிறார். ரிக்வேதத்தில் மட்டும் உள்ளதான சில விஷயம் சொல்லிடுறேன். சுனாத்வா ஜபேத் அனர்வாணம் நமஸ்கிருத்ய ப்ரஹஸ்பதிம் வீரான் தனஞ்ச ப்ராப்னோதி சாலோக்கியஞ்ச நிகச் அனர்வா.

0: அப்படின்னு ஒரு இருக்கு. இதில் இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது இருக்கே, இது ஒரு பெரிய தரோவாக இருந்தது அப்படின்னு நான் எங்கேயோ ஆரம்பிக்கிறேன், அவர் இவ்வளோ பெரிய புத்தகத்தில் எடுத்து சொல்கிறாருன்னா அவருடைய மெமரி அப்ரிஷியேட் பண்ணும். நான் எங்கேயா ரொம்ப பேர் தெரியுமான்னு கேட்டுட்டு சொல்கிறது, இது ஆரம்பித்தேன் முழு வெற்றி. நகாஸ்வரன் அனர்வாணம் ரிஷபம் மந்திரஜிஹ்வம் ப்ரஹஸ்பதியும், ப்ரஹஸ்பதிங்கிறவர் உபலட்சணம், ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யால் தான் தேவதைகள் எல்லாம். இந்த ப்ரஹஸ்பதிங்கிறவர் தேவதைகளுக்கெல்லாம் ஆபத்து வரும்போது நிறைய மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அவர் கேட்பா பண்ணுறார். நான் இதோட பூர்த்தி பண்ணிவிடுறேன், மணி 8:25 முடித்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நாளைக்கு நீங்கள்லாம் நாளைக்கு ஆஃபீஸ் வேறு இருக்கும், இது இது சார் தான் நாளைக்கு ஆப்சென்ட் ஆகிட்டேன்னா உங்களுக்கு நஷ்டம்ங்கிறது இல்லை, எனக்குமே நிறைய மனுஷால் பார்த்தா தானே சொல்ல வரும். அதனால் அந்த இதில் இதுலேருந்து ஒரு கதை சொல்லணும். ப்ரஹஸ்பதிங்கிற வாத்தியார், வாத்தியாருக்கு ப்ரஹஸ்பதின்னு பேர், மாத்தில் இந்த வாத்தியாரெலாம் பண்ணி வச்சு அவருக்கு என்ன பேர், ப்ரஹஸ்பதின் பேர். ப்ரஹஸ்பதின்னா நிஜமான அர்த்தம் நல்ல புத்திசாலித்தனமாக நிறைய விஷயம் தெரிஞ்சதான லேர்னட் பர்சன். இந்த காலத்தில் மண்டுவ ப்ரஹஸ்பதிங்கிறான், வடகாம் ப்ரஹஸ்பதி, அது விபரீத லட்சணம். அப்படி இருக்கல பெரிய ப்ரஹஸ்பதியா, இந்த ப்ரஹஸ்பதிங்கிறவர் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தேவதைகளுக்கெல்லாம் பண்ணதுனால இவர் சொன்னதை தேவதைகள்லாம் கேட்பான். இந்த ப்ரஹஸ்பதியினுடையதான ஹாப்பினஸ் எவ்வளவுன்னா இந்திரனுடைய ஹாப்பினஸை விட 100 பங்குன்னு இருக்கா. அது அது ஒரு கதை. தேயேசதமிந்திரஸ்யானந்தாஹ சயேகோ ப்ரஹஸ்பதேரானந்தஹ. மனுஷாளில் கேடர் போயிச்சு அந்த ஹாப்பினஸ் வளர்றதுக்கு காரணம் சொல்லிருக்கு. இது இவ்வளவுக்கும் பேசிக்கான காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ, அவளுக்கு ஆசை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆசை குறைய ஆனந்தம் பெருக, அது அதை நாளைக்கு வச்சுப்போம். இப்போ அந்த அந்த ப்ரஹஸ்பதியை பார்த்து சொல்கிறார், காதான்ய சுரதா, அப்போது நீங்கள் வந்து பலவிதமான ஆபத்துகள் வரும்போது மந்திர சித்திகள்லாம் உடையவராக இருக்கிறதுனால என்னால் அது முடியாதனால எனக்கு பதிலாக, ஏன்னா வாத்தியாரையும் ப்ரஹஸ்பதியை தட்சிணை கொடுத்து நமக்காக ஜபிக்க சொல்கிறோம் இல்லையா, எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் அபகீர்த்தி எல்லாம் வராமல் இருந்தால் அது போகிறதுக்காக அபகீர்த்தி பரிகாரம் புத்திராதி பிராப்தி ரோக நிவர்த்தி பணம் கிடைக்கிறது இவ்வளோக்கும் சொல்கிறேன். இதை ஜபிச்சுட்டே இருந்தான்னா சாலோக்கெஞ்ச நிகச்சதி, ப்ரஹஸ்பதி லோகத்தில் போய் வாழலாங்கிறார். இவ்வளவும் ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய மந்திரங்களுக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. எஃபெக்ட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது, மந்திரத்துக்கு எஃபெக்ட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிரயோகம் பண்ணி வரலன்னா பால், நான் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு பால்காரன் 100 வீட்டுக்கு பால் விடுறான், 99 பேராத்தில் அது திரிஞ்சு போச்சுன்னா அன்றைக்கி பாலுக்கு பணத்தை கொடுத்துருவோம். ஒரே ஒரு ஆற்றுல திரிஞ்சு போச்சுன்னா உங்கள் ஆற்று பாத்திரம் சரியில்லைம்பன், புரிஞ்சுதான் இல்லையா, இந்த பாத்திரம் சரியில்லை. இந்த பாத்திரங்கிறதுக்கு நாம் அதுக்கு தகுதி உடையவளாக இருக்கணும். இந்த பாத்திரத்தில் தோஷம் இருந்ததுன்னா அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் பகவத் கிருபைக்கு வேத புருஷனுடைய கிருபைக்கு பாத்திரர்களாகும் கூட கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்கிறோம். நாமெல்லாம் சத்பாத்திரமாக சுபாத்திரமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாமி கேட்டால் நானாகவே சொல்லான் இருந்தேன். நாம் நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கை ஸ்திரீகளுக்கு சூட்ச புத்தி. நாங்கள்லாம் சில கேள்விகள்லாம் கேட்கலாமா, இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வைக்கணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நீங்கள் இங்கே வந்தவா, நான் சொன்ன வேதத்திலேயா இருந்தாலும் சரி, இல்லை அனுஷ்டானங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நாளைக்கு வரைச்சே கிறிஸ்பாக கேள்விகளை ஒரு ஸ்லிப்பில் எழுதி கொடுத்தேன்னா கூடிய மட்டும் ஆன்சர் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி நான் சொல்கிறதா இருக்கேன். ஆனால் கேள்வி எழுதுனேன்னு ஆரம்பித்து நான் என்னாருன்னா எங்கள் அப்பா தாத்தான்னு அப்படிலாம் கதையெல்லாம் எழுதப்படாது. பாயிண்ட்டாக கேளுங்கோ, பாயிண்ட்டாக பதில் சொல்ல முடியும். இந்த பேப்பரை படித்து நான் அர்த்தம் சொல்லணும்னு பேப்பர் படிக்கிறதுக்கு 2-3 பக்கம் இருந்துன்னு வச்சுங்க, எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்ல. ஏன்னா நாங்களாம் பல செமினாரில் கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணிருக்கோம். இப்போ கூட போன தினம் இதில் இதில் நடந்தது என்ன, தும்கூரில். இதெல்லாம் ரொம்ப நிறைய பழக்கம் எனக்கு. அதனால சொல்கிறேன், வெறும் செமினாருக்கும் போயிருக்கேன், உபன்யாசத்துக்கும் போயிருக்கிறதுனால ப்ரொஃபஸராக இருந்ததுனால அவசியம் கேள்வியெல்லாம் கேட்கலாம், கேட்டு பதில் சொல்கிறதுங்கிறதும் இருக்குது. அது இந்த நான் சொன்ன விஷயங்களில் தான் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே எதாவது கேட்க வேண்டியதாக இருந்ததுனால் கேளுங்க. இடமடைஞ்சாலும் யோசிக்காதீங்க, இடமடைஞ்சலாந்தே கேள்வியே தப்புன்னு நான் சொல்லிட்டு போடுவேன், எனக்கு பதில் தெரியலன்னா. இருந்தாலும் ஓரளவுக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாளைக்கு எல்லாரும் சாயந்தரம் செஷனாக இருந்தாலும் ஈவினிங் ஏதாவது ராத்திரி செஷனாக இருந்தாலும் 7:30 நிறுத்தி 1:30 கொஸ்டின் ஆன்சர் செஷன் நாளைக்கும் நாளன்னைக்கும். கடைசி நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கும் அவசரமாக இருக்கும் உங்களுக்கும் அவசரமாக இருக்கும். ஒரு நிமிஷம் 5ஆம் தேதி பூர்த்தி பண்ணிட்டு நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு, இந்த வேத சப்தாகம் ரொம்ப நன்னாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மகாபெரியவாளுடைய பரோட்சமான அனுகிரகம், பாலப்பெரியவா பெரியவாளுடைய அனுகிரகம். இதில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு, இங்கே வந்திருக்கார் மடத்துலேருந்து, அவர் தான் நேற்றுக்கு சைக்கிள் ஃபெடல் வாங்கி கொடுத்தார். சைக்கிள் வாங்கி கொடுக்கல, ஃபெடல் வாங்கி கொடுத்துருக்கார். சைக்கிள் படலுங்கிற பத்திரிகை பார்த்துக்கலாம், இல்லைன்னா நேற்றுக்கு வாங்கிக்காத இன்றைக்கி வாங்கிங்க. பெரியவா ரொம்ப நல்லா சொல்கிறா, இவா மூலமாக அந்த சுப்பிரமணிய சுவாமிங்கிறவர் வேதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கலியுக விரதன். சுவாமி மலையில் இவா வேத பாராயணங்களை வச்சு நிறைய நடத்துகிறா. அதில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா. அதனால் அங்கே போய் நீங்கள் வேத பாராயணம் சிரமணம் பண்ணலாம், இல்லை நடக்கிறதுக்கு உதவி பண்ணுறவா உதவி பண்ணலாம். அந்த சுவாமி மலை வேத பாராயண ஸ்கீமை பற்றி பத்திரிகை கொடுத்துருக்கார். அதனால் அதை நான் அனௌன்ஸ் பண்ண சொன்னதுனால கேட்டுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: ஒரு ஒரு ஆகமத்திலையும் முன்னாடி பார்த்தேன்னா வக்ஷே, இப்போ யாகத்தை பற்றி சிவபெருமான் சொல்லும் பொழுது வக்ஷே யாகார்ச்சனம் புண்ணியம் காரணாகமும், இதில் சிவபெருமான் யாக அர்ச்சத்தினுடைய பலனை சொல்கிறார். வக்ஷே அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வக்ஷே யாகார்ச்சனம் புண்ணியம், யாகார்ச்சனம் புண்ணியத்தை தரவல்லது, நல்வினையை தரவல்லது. பசுனாம் பாசநாசனம், இந்த விரிவினை ஒப்பு பெற்றவர்களுக்கு ஆகிய பசுக்களுக்கு அது பாசத்தை நாசம் செய்யக்கூடியது. பசுனாம் பாசநாசனம் தர்மார்த்த ஞான சித்திஞ்ச. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்து கவனிக்கணும். அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது ஞானங்கிறத இன்பம், இன்பம் பெறுதலே இன்பம் அப்படின்னு இதன் மூலமாக நமக்கு பெறப்படுகிறது. மற்றதெல்லாம் மற்ற காமிய விஷயங்களெல்லாம் இன்ப விஷயங்களெல்லாம் நிலையானதல்ல. ஞானத்தால் பெறப்படும் இறை ஞானத்தால் இறை அனுபவியால் பெறப்படுகின்ற இன்பமே இலையாயது கலையாயது என்பதை கொண்டு இங்கே இறைவனார் அறிவுறுத்துகிறார். தர்மார்த்த ஞான சித்திஞ்ச சோன்தே சாயுஜ்யம் ஆப்புணியாது. அதனுடைய நீண்ட வாழ்வுக்கு பின்னால் நமக்கு சாயுஜ்யத்தை அனுகிரகம் செய்கிறார். இந்த நமக்குள்ள முக்தி நிலைகளாகிய நான்கு நிலைகளில் சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் ஆகிய நான்கு நிலைகளில் சாயுஜ்ய நிலையை தரும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சிவபெருமான் தன்னுடைய வாக்காக காரணாகமத்திலே அருள் செய்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த வேள்விகள் எல்லாமே ஞானத்தை கருதியே செய்யப்படுவனோட, வேத வேள்விகள் அனைத்தும் ஞானத்தை கருதி மட்டுமே செய்யப்படுவனல்ல, பயன் கருதி பலன் கருதி செய்யப்படுகின்ற வேள்விகளும் அவற்றுக்குள்ளே காணப்படுகின்றன. அவ்வாறான வேள்விகள் பூன் வேள்விகளாக இருக்கின்றன. வேள்வி செய்வித்தலை தொழிலாக கொண்ட அந்தணர்கள் அந்த வேள்விகள் அரசர்கள் செய்வதற்கு உதவுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் எல்லோரும் ஆமிசம் உண்டார்கள் அப்படின்னு நாம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இதனுடைய பொருளாக பெறப்படுகிறது. இப்போ வந்து கடவுள் வழிபாடு செய்யப்படாத ஒழினும் ஒழிக உயிர்கொலை கூடாது என்பது தான் புத்த சமண மதங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. கடவுளே வழிபாடு பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீ வந்து ஊன்கொலை செய்யக்கூடாதுன்னு. நாம் என்ன பண்ணுறோம், ஒழிவது கடவுள் வழிபாடின்றி ஊன்கொலை என்று அப்படின்னு நமது முத்துக்குமார சுவாமி தம்பிரான் அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிடுறார். அதாவது காசிமடம் திருப்பனந்தாள் ஆதித்தனுடைய முதல்வர் அவர்கள் சுவாமிகள் அவர்கள் சொல்லும்பொழுது எஜமான சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அவர் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விலங்கன் நேற்றை பார்த்த அந்த புஸ்தகத்தை பற்றி அந்த நூலிலே அவர் அவ்வாறு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, கடவுள் வழிபாடு உயிர்கொலையோடு கூடாது நிற்றலே சிறப்பு. கடவுள் வழிபாடுங்கிறது வந்து உயிர்கொலை இல்லாத செய்யறது தான் சிறப்பு, கூடினும் அமைக அப்படி சரி அப்படி இருந்துட்டு அப்படின்னா பரவாயில்ல, இப்போயே வழிபாடாக செய் அப்படின்னு நாம் சொல்லணும் என்பது வேத மதத்தினுடைய கருத்தாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன குறிப்பிட்டுங்க, கடவுள் வழிபாடு உயிர் கொலையோடு கூடாது நிற்றாலே சிறப்பு. உயிர் கொலையோடு கூடாது அப்படின்னா உயிர் கொலை இல்லாது செய்கிறதே சிறப்பு கடவுள் வழிபாட்டை. சரி, அப்படி செஞ்சிட்டோம், அப்படி உயிர் கொலையோடு அமைஞ்சால் பரவாயில்ல செய்யும், ஆனால் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க அப்படின்னு வேத மதங்களுடைய கருத்து அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த வேத யாகங்களுடைய கருத்தாக அவருடைய பார்வை அவ்வாறு இருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வழிபாடு உயிர் கொலையோடு கூடாது நிற்றலே சிறப்பு, கூடினும் அமைக என்பது வேத மதங்களின் கருத்து அப்படின்னு சொல்கிறார். கடவுள் வழிபாடு செய்யப்படாது ஒழினும் ஒழிக உயிர் கொலை கூடாது என்பது புற மதங்களுடைய கொள்கை. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடவுள் வழிபாட்டை பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனால் உயிரெல்லாம் கொலை பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது நமக்கு இந்த கடவுள் வழிபாட்டு விஷயத்தை விட அந்த உயிர்கள் மேலுள்ள பாசம் கொள்வது தான் உயர்ந்த விஷயமாக நமக்கு தோணும். இதெல்லாம் பல விஷயங்கள் இப்போ உலகத்தில் நமக்கு தோன்றுகிறது. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அங்கே மனித நேயம் நசுக்கப்படுவதாகவும் இப்படியெல்லாம் நாம் இப்போது பல விஷயங்களை தவறாக புரிந்து கொள்கிறோம். ஒரு விஷயத்தை இங்கே செய்யும் பொழுது அது வந்து பல கோணங்கள்லேருந்து அதை பார்க்க வேண்டும். நம்முடைய ஒரே கோணத்திலிருந்து அதை பார்த்துட்டு அதுக்கு தீர்ப்பு நாம் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு நீதிபதி இருக்கிறாருன்னா ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி அதை அவற்றை ஆய்ந்து அந்த வழக்கை ஆயும் பொழுது அதை பல கோணங்கள்லேருந்து பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு துப்பறிவாளர் இருக்காருன்னா அவர் அவருடைய துப்பறியும் பொழுது அதை பல கோணங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து பார்த்து அதனுடைய உண்மையை கண்டறிவதற்கு முற்படுவார். அப்போதான் அவரால் அது சரியான இடத்தை நோக்கி அவரால் சென்று அதை சரியான உண்மையை வெளிக்கொணர முடியும். அது மாதிரி நாம் வந்து இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது எல்லா கோணங்களிலிருந்தும் பார்க்க வேண்டும், ஒரே கோணத்திலிருந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து இவ்வாறு இருக்குது. ஆகையினால இதில் வந்து வேதத்தை உடம்பட்டமை புலனாகும் அப்படின்னு சொல்கிறார். திருவள்ளுவநாயனாரும் வேதத்துக்கு உடம்பட்டதை பல இடங்களில் அந்த வேத விஷயங்களை சொல்கிறது மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். வேதத்தில் அறம் எலாம் உல என்றதன் வேதம் அறத்தினை கூறும் பொதுநூல் என்பது பெறப்படுகிறது. அறத்தை கூறுவதற்கு தான் வேதம் இருக்கிறது, தவிர உயிர்கொலை செய்வதை சொல்வதற்காக இல்லை. ஆனால் பலன்கருதி யாகங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் அதில் இருக்குது, அதில் உயிர்கொலையும் இருக்குது. அதிலிருந்து விலகி நாம் நல்வழியை நோக்கி செல்ல வேண்டும், அல்லது எனக்கு இந்த பலன்தான் வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கிடைக்கும். அதாவது ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய குழந்தைக்கு ஆவண எல்லாவற்றையும் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே வாங்க தொடங்கி விடுகிறார், அல்லது அதற்கான தகவமைப்பை அதற்கு முன்பாலிருந்தே யோசிக்க துவங்குகிறார்கள். ஒரு குழந்தை பிறந்துருதுன்னா நமக்கு வந்து அதுக்கு செலவுக்கு பணம் வேணும். இந்த காலத்தில் படிக்க வைக்கிறது பெரும் பொருள் செலவு. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருடைய ஆஸ்தி அப்படிங்கிறது இப்போ படிப்பு என்கின்ற நிலைமைக்கு வந்துட்டு பெரிய ஆஸ்தி முழுவதையும் செலவு பண்ணி தான் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த படிப்புங்கிறது இதை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது தான் அப்படின்னு நாம் நினைத்திருக்கிறதுனால அதுவும் படிப்பு தான். அது இந்த இல்வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு முக்கியம். இருந்தாலும் படிப்புங்கிறது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதா உணர்ந்தோர் கூறும் கூற்றாக இருக்கிறது. அதனால் அது மாதிரி அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் நிறையா செலவு பண்ணுறோம் இந்த வாழ்க்கையில். இருந்தாலும் அது எல்லோருக்கும் சிறப்பாக அமைவதில்லை. ஒரு படிப்புங்கிற விஷயத்துக்காக தன்னுடைய குழந்தைகள் படிக்கணுங்கிறதுக்காக பெரியவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாம் பார்க்குறோம். இப்படி ஒரு ஒரு விஷயத்துலேயும் படிப்பு முதற்கொண்டு அவர்களுடைய உடை உறைவிடம் இதெல்லாம் முதற்கொண்டு அவர்கள் நம்மை விட சிறப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு செய்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்துகிறார்கள். இதுதான் இந்தியனுடைய சமுதாயத்தினுடைய மரபு. காலம் இருக்கும் வரை தகப்பனுடைய அனைத்து பொருள்களிலும் மகனுக்கு முழுமையாக உரிமை நேரடியாக இங்கே இருக்கிறது. ஆனால் மகனுடைய பொருள்களில் தகப்பனுடைய உரிமை சற்று குறைவாகவே காணப்படுகிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் என்ன தியாக வாழ்க்கையை கொள்கிறார்கள் பெற்றோர், அதனால தான் அவர்கள் பேணுவது சிறப்பாக இருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறார் ஒளவையார். வேதங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, தைத்திரியத்தில் மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவா அப்படின்னு சொல்கிறது. இப்படியே அவர்கள் தேவர்களாக முதன்மை தேவர்களாக தேவர்களை சொல்லும்பொழுது அவங்கள தான் முதல்ல சொல்கிறது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வழக்கு வேத வழக்கில் எப்படி இருக்குன்னா, மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா என்று வருகிறது. அதற்கு பிறகு அதிதி தேவோபவான்னு வருது. தெய்வங்கிறது வந்து அதிதிகளை பூஜை செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த அதிதி பூஜை அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது ஏதோ அது நம்ம தமிழ் வழக்குக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்க வேண்டாம். விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் அந்த அதிதி மூட்டைங்கிறது. இந்த விருந்தோம்பல்ங்கிறது வந்து சாதாரண இல்லற வாழ்க்கை முறையில் நாம் கொள்ளணும். ஆனால் மெய்ஞான வாழ்க்கை முறையில் சொல்லும்பொழுது அது அதிதி தேவோபவாங்கிறத எப்படி கொடுத்துக்கணும்னா, அடியவர்களுக்கு அவது செய்வித்தல், அடியவர்களை பேணுதல், அது மாதிரி. அதாவது அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும், அதுதான் இறை வழிபாடு, அதுதான் இறை அப்படின்னு அந்த வேதவதி நமக்கு உணர்த்துவதாக நாம் கொள்ள வேண்டும். இதுதான் சரியான பார்வையாக இருக்கும். மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, அதிதி தேவோ, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா என்று சொல்லுகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற இடத்திலே அதிதிகளை அடியவர்களை சொல்லுகிறது. நம்முடைய சைவ சமயத்திலே அதை கடைபிடித்து தான் நாம் வேத வழியில் இப்படித்தான் நாம் பொருள் கொண்டதுனால நம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அடியார்களுக்கு அபது செய்தே வீடு வேற்றை பெற்றவர்கள் நிறைய பேர்களை நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மற்ற மாடு வீடு செல்வம் எல்லாம் வந்து சிவனடியாருக்கு சேவை செய்வதற்கு தான் சொல்கிறார் பெரிய புராணத்தில். இப்படியாக இப்படி அதிதி தேவோபவா என்று சொல்கிறது. இப்போ எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு பெற்றோர் என்பவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள், செய்வார்கள். ஆனால் குழந்தைகள் என்ன செய்கிறதுன்னா, பெற்றோர் கருத்துக்கு மாறாக பல வேண்டுதல்களை அவர்களிடம் வைக்கின்றன இல்லையா. இதான உலகத்தினுடைய இயல்பு, மனித இயல்பு, உயிர் இயல்பு. ஆகையினால பெற்றவர்கள் அந்த வேண்டுதல்களையும் நிறைவேற்றுபவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருந்தாலும், எத்தனை விதமான பொம்மைகள் இருந்தாலும், கடை வழியே செல்லும் பொழுது குழந்தை காட்டுகின்ற அனைத்து பொருட்களையும் வாங்க ஆவல் உள்ளவர்களாகவே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் வறியவர்களாக அடிமைகளாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை அரசன் போல இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். அதாவது அவன் அரசனாக செல்வத்தில் மட்டும் இருந்தால் போராது, அவன் அறத்திலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம், சைவ சமயம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாக இருக்கிறது. இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். அப்படி இந்த உலகத்து அனைத்திற்கும் மாதாவாக பிதாவாக இருக்கக்கூடிய அம்மையப்பர் நமக்கு எல்லாவற்றையும் அளித்திருக்கிறார். வேதங்களையும் ஞானங்களையும் அருளி செய்திருக்கிறார். தனு புவன கரண புவன போகங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் தந்திருக்கக்கூடிய அவர்கிட்ட நாம் எதை பிறண்டுவோம் அதை மட்டும் கேட்பதில்லை. எல்லாம் தெரியவில்லாத விஷயங்களையெல்லாம் அவர்கிட்ட கேட்குறோம். அப்படி வேத காலத்திலிருந்து விதிக்கப்பட்ட விஷயங்களாக பலன் கருதி செய்கின்ற யாகங்கள் வேதங்கள் இருக்கின்றன. வேணும்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு அவ சொல்கிறான். அதுக்காக ஏன்னா இதிலிருந்து விலகி யார் ஒருவன் தேர்கிறானோ அவனை தன்னோடு சேர்த்து கொள்கிறார், சாயுத்தியம் அளிக்கிறார் இறையம் பெருமானாகிய நம்முடைய பெற்றோர். வாதர்த்தா இவ சம்பர்த்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு காளிதாசருடைய பாடல். காளிதாசர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாததாக இருக்கிறதோ அது மாதிரி பிரிவில்லாது இருக்கக்கூடிய ஒரே ஒருவனாகிய அந்த இறைவன் தானே தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறான். அதாவது பார்வதியாகவும் பரமேஸ்வரனாகவும் இருக்கிறான். அப்படி அந்த இறைவன் இந்த உலகத்திற்கு மாதாவாக பிதாவாக இருக்கிறான். அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பிதா என்றும், அவனுடைய கருணையானது மாதா என்றும் கொள்ள வேண்டும். மாதா பிதானோனே ரெண்டு கடவுள்கள், பார்வதி பரமேஸ்வரனோனே ரெண்டு கடவுள் நாம் எடுத்துட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வரிலேயே வாக்கர்த்தா இவ அப்படிங்கிறார். வாக்கும் சொல்லும் எப்படி பிரிக்க முடியாததாக இருக்கிறதோ அது மாதிரி பிரியாதவர்களாக இருக்கக்கூடிய பிரியாதவனாகிய இறைவன் அருளு தன்னுடைய அருளாகிய சக்தியை நமக்கு அம்மையாக பார்வதியாக இருக்கிறான். தான் தகப்பனாக பரமேஸ்வரனாக இருக்கிறான். வாகர்த்தா இவ சம்பர்த்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ். ஜெகதம்னா உலகம், பிதரவுன தாய் தந்தை பெற்றோர். ஜெகத பிதரவ் வந்து பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு சொல்கிறோம். வைஷ்ணவ குடும்பத்திலும் இது உயர்ந்த கொள்கைகள் இது மாதிரி இருக்குது. அவள் வந்து இதே போல் விஷயத்தை சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த மகாவிஷ்ணுவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படின்னு கொள்கை உடையவர்கள் அவர்கள். நாம் எப்படி சொல்கிறோன்னா, தீட்சை செய்து கொண்ட அந்நல்லடியார்கள் எல்லோரும் பார்வதி பரமேஸ்வரனை தன்னுடைய தகப்பன் தாயாக கொண்டவர்களாக ஆவார்கள். தீட்சையின் பொழுது சமய தீட்சை என்பது நம்முடைய சமய பிரவேசத்தை குறிப்பது. விசேஷ தீட்சை என்பது அதற்கு அடுத்த நிலையிலே சென்று இறை வழிபாட்டுக்கு நம்மை தயார்படுத்துகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது நாம் பார்வதி பரமேஸ்வரர்களை அவுத்ரி என்று சொல்லக்கூடிய ஹோமத்தோடு கூடிய தீட்சைகளிலே அவர்களை மாதா பிதாக்களாக அக்னியிலே ஆவாகனம் செய்து அவர்கள் மூலமாக விசேக தீட்சையானது அவர்களுக்கு செய்ய வைக்கப்படுகிறது. ஏதாவது மந்திரோபதேசம் மற்றும் தீட்சை என்கின்ற ஞான வழியிலே உயர்ந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு ஞானவாதியாக தீட்சை செய்கின்ற ஞானாச்சாரியர்கள் அவர்களுக்கு விசேஷ தீட்சையின் பொழுது தன்னுடைய ஸ்பருசத்தினாலே அவர்களை தூய்மையாக்கி அவர்களுடைய மனங்களிலே இந்த இகப்பர முதலானவற்றிலிருந்து விடுத்து இறைவனையே தன்னுடைய அடையும் பேராக தாய் தந்தையாக கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அழைத்து சென்று ஞானோபதேசம் செய்து விடுவார்கள். சாதாரண சகலர்களாகிய நம்மை போன்றவர்கள் அவுத்ரி என்கின்ற யாகத்தின் மூலமாக பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி அவர்களை உணரச் செய்து, இவர் பார்வதி பரமேஸ்வரனுடைய குழந்தைகள், நீங்கள் உங்களுக்கு இனிமேதான் பேர் அப்படின்னு ஈசானம் முதலான இறைவனுடைய திருமுக நாமங்களை அவர்களுக்கு அளித்து முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கு வண்ணம் கேட்டாலும் என்ற வகையை சொல்லி தான் தீட்சையை விளக்குவார்கள். அப்படி அந்த நாமத்தை கேட்டு அவர்களுக்கு சொல்லி அந்த இறைவனுடைய திருநாமத்தை கேட்டு அவனோடு இருந்து செஞ்சவள் அவனுடைய பெயரை மாற்றி இறைவனுடைய திருப்பெயரை தாங்கி அவருடைய குழந்தையாக மாறுவது தீட்சையினுடைய மரபாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த பார்வதி பரமேஸ்வரர்கள் என்கிறவர்கள் தான் நம்மளுடைய தாய் தகப்பனார்கள் அப்படிங்கிறது தான் இதனால் பெறப்படுகின்ற செய்தி. மாதா சம்போ பிதா கௌரி பிராதா சம்பு விநாயகவு அப்படின்னு ஒரு பாடல் உண்டு சம்ஸ்கிருதத்தில். மாதா சம்பு, மாதா கௌரி பிதா சம்பு, மாதா கௌரி பிதா சம்பு பிராதவு ஸ்கந்த விநாயகவு அப்படின்னு. அதாவது கௌரி அம்மாவாகவும் பிதா சம்பு ஆகிய பரமேஸ்வரராகவும் நம்மளுடைய சகோதரர்களாக விநாயகரும் முருகப்பெருமானம் இருப்பதாகவும் சுதேசே புவனத்ரயம் நமக்கு மூன்று உலகங்களுமே நம்மளுடைய தேசம்தான் அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது. இதே மாதிரி வைஷ்ணவர்களும் எல்லாம் வந்து வைஷ்ணவ குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எல்லா உயிர்களையும் ஒரு ஒரே குடும்பமாக அவர்கள் எண்ணுவார்கள். இது மாதிரி நிறைய உயர்ந்த கொள்கைகளை உடையதாக தான் வேத நதியானது எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறது. சைவம் வைஷ்ணவம் எல்லா விஷயங்கள்லையும் நாம் பார்க்கும்பொழுது இந்த உயர்ந்த கொள்கையே அங்கே காணப்படுவதை காணலாம். அப்படி இருக்கும்பொழுது நாம் வந்து இந்த குழந்தை கடை வழியே செல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் பல பொருட்களை எல்லாம் இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கின்ற பொருளையெல்லாம் கேட்பது போல நாம் கேட்கும் பொழுது கொடுப்பதற்காக வேதத்திலே பயன் கருதிய வேள்விகளை எல்லாம் இறைவன் விதித்திருக்கிறார். அவ்வாறு ஆகிய வேள்விகள் அது ஊன் வேள்விகளாகவும் அமைந்து விளங்குகின்றன. ஊன் வேள்விகளாகவே இருக்கின்றனன்னு சொல்ல முடியாது, ஊன் வேள்விகளாகவும் அமைந்து விளங்குகின்றன. அந்த வேள்விகளையும் செய்யத்தக்கவர்களாகவே, ஏன்னா வேட்டு வித்தல்ங்கிறது தன்னுடைய அறமாக இருப்பதனாலே அந்தனுக்குரிய நான்கு தொழிலே அந்த வேட்டு வித்தல் என்கின்ற வியாகம் செய்வித்தலும் இருக்கிறதுனால அவர்கள் மற்றவர்களுக்காக அவற்றை செய்ய வேண்டி வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த கொல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மறைந்து கொண்டு மற்ற சமயத்தவர்கள் அந்த காலத்திலே புத்தர் சமணர் முதலானவர்கள் நம்மை வந்து ஆட்கொண்டு சைவம் என்பது உயிர் கொலை முதலானவற்றையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கற்பிப்பது என்று அந்த காலநிலையிலே அவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம், அல்லது அது பெரிதுபடுத்தப்பட்டிருக்கலாம். அவ்வாறு பெரிதுபடுத்தப்பட்டு அது வந்து அதற்குள்ளே மறைந்து கொண்டு அந்த சமயத்தை பரப்புரை செய்தார்கள். இதுதான் அவர் எப்படி சொல்லுவார்னா, கொல்லாமை மறைந்துறையும் அமன் சமயம் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் அதில் சொல்லுகிறார் செட்டிடார் பெருமான், கொல்லாமை மறைந்துறையும் அமன் சமயம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கொல்லாமைங்கிற விஷயத்தை மறைந்து உறையும், அதை உள்ளே வச்சுட்டு அவங்க மற்ற பிரமாதமான விஷயங்களையெல்லாம் ஆடவாரமான உரைகளையெல்லாம் நிகழ்த்தி எல்லாரையும் இப்போ நிறைய பேர் கைகொள்வது மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்து மற்ற சமயங்களுக்கோ மற்ற கருத்துக்களுக்கோ நம்மை இழுத்து செல்வார்கள். அதன் மூலமாக நாம் ஏமாந்து அவ்வாறு சென்று விடாமல் உண்மையான நல்ல நிலைகளை ஆய்ந்து கண்டுபிடித்து நான் சொன்னேங்கிறதுக்காகவோ இன்னொருவர் கூறினார் என்பதற்காகவோ அவற்றை எடுத்துக்கொள்ளாமல், இவர் சொல்லிட்டார் இந்த புஸ்தகத்தில் போட்டுருச்சு இந்த நூலில் இருக்கு, ஏன்னா நம்மளுடைய இதில் வந்து இறைவனே வந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்ற, கற்றைவார் சடையார் நெற்றிக் கண்ணினை சிறிதையை காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் கும்பரார் பதிபோலாக முற்று நீர் கண்ணானாலும் முடிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்பான் தன்பாலாகிய குற்றம் தேரான் அப்படின்னு திருவிளையாடப்படுவான பாடல். இதில் அந்த தர்மி அவருக்கு பொற்கிழி கொடுக்கறதுக்காக நக்கீரரோடு இறைவன் விளையாடிய திருவிளையாடற் செய்தி செய்கின்ற அந்த திருவிளையாட வரலாறு. அந்த தர்மிக்கு பொற்கிழி அருளினோன்கான் அப்படின்னு திருப்பத்தூர் தேவாரத்தில் நற்கனக நற்சங்க புலவனாக சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன்கான்னு திருப்புத்தூர் என்கின்ற திருத்தலத்திலே அருள் செய்கிறார். இந்த சங்க இலக்கிய செய்தியை திருவிளையாடற் புராணச் செய்தியை தன்னுடைய திருமுறையிலே ஏற்றி நமக்கு அறிவுறுத்துகிறார். அது மாதிரி இறைவனார் நமக்கு பல வகையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியான நோக்கிலே செல்வதற்காக அருளி செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அவற்றிலிருந்து மாறி பல தடங்களுக்கு சென்று விடுகிறோம். அவ்வாறு செல்லாமல் இவர் அது சொன்னார், இவர் இதை சொன்னார், இந்த நூலில் இருக்கிறது, அதில் இருக்கிறது என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சுயமாக சிந்தித்து நூல்களை பார்த்து தெரிந்து தேறி பிறகு பல்வேறு கோணங்களிலே அதை அலசி ஆராய்ந்த பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வருவதுதான் உண்மையான பரிசு பகுத்தறிவாகும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்ந்து அப்படிப்பட்ட அந்த யாகங்களிலே கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயங்கள் முதலானவற்றிலே சென்று சேராமல் கொல்லாமையே குறிக்கோளாக கொள்வது போல காட்டிக்கொண்டு அவர்கள் பல விதமட்டிலும் துன்புபடுத்துவதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக திருவாரூரில் அந்த கண் தெரியாத தண்டியடிகளை அந்த சமணர்கள் படுத்திய பாடு பெரிய புராணத்திலே நமக்கு விவரிப்பிருப்பதை நாம் பார்க்கும்பொழுது சாதாரணமான ஒரு அருளுணர்ச்சி கொண்டவர்கள் கூட கருணை உடையவர்கள் கூட மிகவும் வருந்துவார்கள். அது வந்து இந்த சமயத்தை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த இனத்தை சேர்ந்தவர், இந்த மொழியைச் சேர்ந்தவர் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். எந்த இதவராக இருந்தாலும் துன்பப்படுபவர்களை கண்டுகின்று இறங்குகின்ற ஒரு உண்மையான விஷயமே கொல்லாமையாகும். அதுதான் கொல்லாமையை தவிர நான் உயிர்கொலையெல்லாம் செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பலரை துன்பப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நாம் வரலாற்றில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த வேத விஷயத்தை விட்டு இதை பற்றியே நாம் இப்போ பேசிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். இதை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சில இடங்களை குறித்து காட்டுகிறேன். நீங்கள் போய் தேடி தெரிந்து தேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்காக இந்த உலகத்தில் இறைவன் அருளி இருக்கிறார். நீங்களே போய் பார்க்கலாம், பொருள் தெரிந்து கொள்ளலாம். புரியாத இடங்களை நீங்கள் பல்வேறு நூல்களை பொருளுரைகளை கண்டோ அல்லது அருளாளர்களுக்கு நேரில் சென்று அவர்களிடம் கேட்டோ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். முடியாது என்று எதனுடைய முயற்சி இருந்தால் முடியாதுன்னு எதுவும் இல்லை, எல்லாம் முடியும். எல்லா விதமான விஷயங்களையும் இறைவன் நமக்காக திறந்து வச்சிருக்க, நாம் தான் அவைகளை போய் தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். தேன் இருக்கின்ற பூக்களை தேனீக்களுக்கு யாரும் காட்டுவதில்லை, அவைகள் தானாகவே சென்று தேனை சேமித்துக் கொள்கின்றன, சேமித்து வைக்கின்றன. அதை அபகரித்து கொள்ளுகின்றவர்களாக நாம் இருக்காமல் நாம் தேனீக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இந்த அபிசுரிந்து ஆவிரம் வேட்டல் என்ன வள்ளுவர் சொன்னதையும் உயிர் செறிந்து செகுத்து உண்ணாமை நின்று என்று

ஆட்டம் கேள்வி நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அவை துணையாக எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. நல்லா புரிஞ்சுங்க, எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. எவ்வம்னா எந்த ஒரு உயிருக்கும் கெடுமை செய்யாது நிறைந்த கொள்கையால் உறைந்த நிறைவுடையோர் இடர் கிடையா அப்படின்பது. அது அந்த உயர்ந்த கொள்கை, எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. காலை என்ன சீர்கால் வாய்மொழி, உருகெழு மரபில் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர் எழுதோறும் விரும்பி மெய் பறந்த பெரும்பெயர் ஆவுதி. ஆவுதிங்கிறது ஆகுதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல், இங்கே வந்து ஆவுதின்னு தமிழ்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து எட்டுத்தொகை அப்படிங்கிற நூலில் சொல்லப்படுகிறது. இந்த எட்டுத்தொகை நூல்களில் பதிற்று பத்து என்கின்ற ஒரு நூல். இந்த பதிற்று பத்துங்கிறது பத்து சேர மன்னர்களை குறித்து பாட்டுகளை தலைவனாக கொண்டு பத்து புலவர்களாலே பாடப்பட்டது. இதிலே மூன்றாவது பற்று பாடல்களை கௌதமனார் அப்படிங்கிற ஒரு அந்தன புலவர் பாடுறார். அந்த கௌதமனார் அந்த மன்னன்ட்ட போய் என்ன கேட்டு பெறுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ஒரு விஷயம், அந்த எவ்வம் சூழாதுங்கிறத மனசில் வச்சுக்கோ. இதில் சொன்ன விஷயம், சொல் பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அவை துணையாக எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை. காலை அன்ன சீர்கால் வாய்மொழி, உருகெழு மரபில் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர் எழுதோறும் விரும்பு மெய் பறந்த பெரும்பெயர் ஆகுதி. ஆகுதிங்கிறது இப்போ இங்கே இருக்குது. ஆகையினால இந்த விஷயத்தில் நல்லா காதில் வைங்க. சுடர் எழுதோறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. எவ்வம் சுழாது விளங்கிய கொள்கைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இந்த எவ்வம் சுழாது விளங்கிய கொள்கைங்கிறது உரையாளர்களாக எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லலை, உரையாளர்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு உயிருக்கும் தீமை விளைவிக்காத கொள்கை உடைய யாகமாக இருக்கணுமா. அப்போ இந்த உயிர்கொலை இல்லாத யாகங்கள், உயிர்கொலைகளை உள்ள யாகங்களையெல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா பலனை விரும்பாமல் செய்கின்ற யாகங்களை செய்யும்பொழுது இந்த உயிர்கொலையெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யாகங்களை, அந்த உயிர்கொலை இல்லாத யாகங்களை செய்து அவர்கள் விரும்பிய அந்த மோட்சத்தை அடைகிறார்கள். இதை அடைந்தவர் யார் அப்படின்னா, அவர் பேர் அந்தடர், அவர் பேர் கௌதமனார் என்பது. அவர் என்ன பாடுறார் அப்படின்னு சொன்னால், இந்த நூறு பாடல்களை உடைய பதிற்றுப்பத்தில் பத்து பத்தா பத்து மன்னர்களை குறித்து ஒரு ஒருத்தருக்கும் பத்து பத்து பாட்டு, அப்படி நூறு மன்னர்களை குறி பத்து மன்னர்களை குறித்து பாடப்பட்ட நூறு பாடல்கள். இதில் மூன்றாவது ஒரு பத்து பாடல், அதை பாடியவர் வந்து கௌதமனார் அப்படிங்கிறவர். அவர் வந்து யாரை பாடுறார் அப்படின்னா, அந்த பாட்டுடைய தலைவன் பல் யானை செல் செழுங்குட்டுவன். பல் பல் யானை செல் செழுங்குட்டுவன், செங்குட்டுவன் சொல்கிறோம் இல்லையா, அதான் செழுங்குட்டுவன் என்கின்ற மன்னரை பற்றியது. இவர் யார் அப்படின்னா, இமயவரம்பன் நெடும் சேரலாதனின் தம்பி. இமயவரம்பன் சேரலாதனுடைய, நெடுஞ்சேரலாதனுடைய தம்பி. இவரை பற்றிய இந்த பாடல் சொல்லவிருக்கிறது. இதில் வந்து இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உதயன் சேரலாதன் முதலானவர்கள் எப்படி பெரிய கேட்டதெல்லாம் கொடுப்பவர்களாக இருப்பவர்கள், அவர்கள் வந்து மகாபாரத யுத்தத்திலே இரண்டு படைத்திறத்திற்கும் உணவிட்டவர்கள், அவ்வளோ பெரிய கொடையாளி, அதனால் அவர்கிட்ட போய் நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி பல இடங்களையெல்லாம் கடந்து அவங்க போகிறார்கள். அங்கே போய் அவங்க போய் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. எனக்கு ஒன்று வேணும், அரசராகிய தாங்கள் வந்து அதை தந்தருள வேண்டும்னு சொல்கிறாங்க. இங்கே வேண்டியதை பெறுவீர்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த பொருள்கள் போகங்கள் மேலெல்லாம் ஆசை இல்லை, நாங்கள் மோட்சமடைய வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த மறையவர்களை எல்லாம் கூட்டி ஆய்வு செய்து சிறந்த பத்து யாகங்களை செய்கிறார். அது எப்படிப்பட்ட யாகம்னா, எவ்வம் சூடாது விளங்கிய கொள்கையுடைய யாகங்கள். அதாவது உயிர்கொலை இல்லாத இந்த 21 யாகத்தில் உயிர்கொலை யாகங்களை தவிர்த்து ஒரு பத்து யாகங்களை செய்து, அந்த யாகம் 9வது யாகம் முடிந்து 10வது யாகம் வரும்பொழுது அந்த பார்ப்பனம் பார்ப்பனத்தையும் அந்த யாகத்திலிருந்து கண்ணுக்கு காணாமல் சென்று விடுகிறார்கள். ஏன்னா அவங்க அங்கே வந்து மறைந்து விட்டார்கள். அவர்கள் அவர்கள் அடைய வேண்டிய நற்கதியை அடைந்து விட்டார்கள். அவர்கள் பெற வேண்டிய நற்கதியை அவர்கள் மன்னிடம் கேட்ட அந்த நற்கதியை பெற்றார்கள் என்பது இலக்கிய செய்தியாக, சங்க இலக்கிய செய்தி. இது வந்து ஏதோ சமய இலக்கியம் இல்லை, வேறு ஒரு புராண விஷயம் இல்லை, ஏதோ அற்புதம் நிகழ்ந்து இந்த மாதிரி கட்டுக்கதைகள்

0: எல்லாம் இல்லை. சங்க இலக்கியத்தினுடைய செய்தி சங்க இலக்கியத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, பரிசாக நீங்கள் வேண்டியதை பெற்றுச் செல்லலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் தன்னுடைய மனைவியோடு 10 யாகங்களை அங்கே இருக்கிற அந்தரங்களை எல்லாம் வச்சு செய்து 9 யாகம் முடிந்தவுடன் அந்த பார்ப்பனமும் பார்ப்பனத்தையும் காணப்படவில்லை அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது. இப்படியாக அதன் மூலமாக என்ன பெறப்படுகிறதுன்னா, இங்கு இந்த மாதிரி உயிர்கொலை நீற்ற யாகங்களை செய்தல் மரபு என்பதும், அவ்வாறு செய்கின்ற பொழுது நான் விரும்பிய ஞானப்பேற்றையும் அல்லது வீடு பேற்றையும் பெற முடியும், அல்லது சொர்க்கம் முதலான போகங்களையும் பெற முடியும், ஊன்வேள்விகளை செய்து நாம் விரும்பிய பலனையும் பெற முடியும், ஊன்வேலி செய்யாது ஞானத்தையும் பெற முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆகையினாலே இந்த ஊன்வேள்வி மட்டுமே இதில் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது இல்லை என்பது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஊன்வேள்வியை தவிர்த்து மற்ற யாகங்களை செய்தவர்களும் இருக்கிறார்கள் நமக்கு தெரிகிறது. அடுத்தது பெரிய புராணத்தில் சோமாசி மாரநாயனார்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த ஹவிர் யஜ்யங்களை செய்தவர். அவ்வாறு செய்வதற்கும் பொழுது அவர் வந்து இரண்டு துறைகள்லையும், அதாவது வேதத்துறை சைவத்துறை இரண்டு துறைகள், வேதத்தினுடைய சைவத்துறையிலும் அவர் வந்து ரொம்ப விருப்பமுடையவராக இருப்பதாக பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. அவர் செய்து எந்த உயிர்களுக்கும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதவராக அவர் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிலாம் சொல்லி அந்த சோமாசி நாயனாருடைய வரலாறுல அவர் அந்த சோமயாகம் சோமயாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை, அப்படி அந்த சோமாசி அப்படின்னு அதை தமிழ் படுத்தியிருக்கார் நமது பொய்யாமொழி புலவராகிய சோமயாஜி என்கின்ற அந்த வடச்சொல்லை தமிழ் சொல்லாக இலக்கணப்படி தொல்காப்பிய இலக்கணப்படி மாற்றும் பொழுது, அதாவது வருடம் அப்படின்னு வருஷத்தை சொல்கிறது மாதிரி, மூடிகம் அப்படிங்கிறது மூஷிகத்தை சொல்கிறது மாதிரி, இந்த தகாரம் சகாரம் தகாரம் இவைகளை அந்த நம்ம வடச்சொல் வராமல் நீக்கி நம்ம தமிழ் சொல்லாக ஏற்றுக்கொள்வது போல, இந்த இடத்துல சோமயாஜி என்கின்ற அந்த சொல்லை சோமாசி அப்படின்னு மாற்றி சோமாசி மாரநாயனார் அப்படிங்கிற புராணமானது தெரிவிக்கிறது. அவர் அந்த வேள்வியை செய்து மோட்சம் பெற்றார் அப்படிங்கிற செய்தி நமக்கு பெறப்படுகிறது. இது மாதிரி அவருடைய புராணம் முதலானவற்றையெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்படி வேள்விகளில் 21 வகையான வேள்விகள் இருக்கிறது. அவைகளில் ஊன் வேள்விகளும் சில உள்ளன. ஊன் வேள்விகள் பலன்கருதி செய்யப்படுவனவாகும். இந்திரனுக்கு சதமகன் என்று ஒரு பெயர். சதமகன்னா 100 யாகம் செய்தவன் என்று அர்த்தம். 100 அஸ்வமேத யாகங்களை செய்தால் ஒரு இந்திர பதவி கிடைக்கும். அரசர்கள் ராஜசூயம் அஸ்வமேதம் வாஜ்பேயம் முதலான யாகைகளை எல்லாம் அதனால தான் செய்வார்கள். அவர்கள் அந்தரவர்கள் என்ன செய்தார்கள்னா, அவங்க யார் எது செய்ய வைக்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய கடமை, அவருடைய தொழில். அதனால் அவர்கள் வந்து அவர்களுக்குரிய அறம், அதனால் அவர்கள் வந்து வேண்டித்து அவர்கள் செய்கின்ற யாகங்களில் அவற்றை தவிர்த்து மற்றவர்களுக்காக அவ்வாறு வேண்டி செய்ய சொன்னால் அவற்றை செய்வார்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதற்கான விஷயங்களும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே வேத வேள்விகளுக்குள்ளே அவைகளும் அடக்கம். அவற்றை சேர்த்து தான் மற்றும் சோமயஜம் 7, ஹவிரயஜம் 7, பாகயஜம் 7 ஆகிய ஒன்றும் இருக்கிறது. இப்படியாக இந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கு ஓரளவு எனக்கு தெரிந்தவரை சிந்தித்திருக்கிறோம். நீங்கள் நான் சொன்னதை அப்படியே நம்ப வேண்டும் என்பது அல்ல, அது மாதிரி செய்யவும் கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் வந்து இறை சிந்தனையோடு இருக்கும் பொழுது நாம் வந்து நம்ம எல்லாவற்றையும் கடந்தவர்களாக, மனம் மொழி இனம் செயல் முதலானவர்களாக கடந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை ஒன்றையே கொண்டாக பற்றாக கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய உண்மையான சமயத்தினுடைய இது. இதை தான் நம்மளுடைய சமய நூல்கள் சாத்திர நூல்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அதனால் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா என்பதை தேடி சென்று படித்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை இதுபோல பல விஷயங்களை நீங்கள் உங்களோடு இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லது விஷயம் உலகத்தில் நடப்பது இறை திருவுள்ளமாகும். ஏன்னா இறைவன் எப்பொழுதும் இங்கே எல்லாவற்றையும் நன்மையே செய்கிறார். நன்மையே செய்வதனாலே தான் அவருக்கு சங்கரன்னு பேர். சம் கரன் என்கின்ற அந்த பொருளை சொல்லும் பொழுது சம் என்பது நன்மை, கரன் என்பது செய்பவர். அதனால் நன்மையே செய்பவர் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். திரு மாணிக்க வாசகர் சொல்லுவார், எப்படி சொல்லுவார்னா, நீங்கள் வந்து கெட்டதும் செஞ்சிருவியோ அப்படிங்கிறது மாதிரி, தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆறுகளோ சதுரர் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று சிந்தையே கோயிலாக அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் இதில் சொல்லும் பொழுது ஒரு சொல்லுவார், இந்த மணிவாசகருடைய திருவாசக பாடல் எனக்கு இந்த பதட்டம், இந்த மாதிரியான நேரடி காணொலிகளில் நான் அவ்வளவாக பேசி பழக்கம் இல்லாதவன், அதனால் பதட்டத்தினால இதாகிறேன், நீங்கள் எதுவும் தவறாக எண்ண வேண்டாம், நான் சொல்லதை நீங்கள் கேட்க வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்களாகவே சென்று தேடிப்பாருங்கள், உங்களுடைய அறிவுக்கும் நம்முடைய முன்னோர்கள் செய்த உரைகளையும் நன்றாக அலைசி ஆராய்ந்து கொள்ளுங்கள். அதனுடைய வழி என்ன, நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து தெளிந்து தேறி ஞானம் பெறுவோமாக. சிவஞானம் அனைவருக்கும் சித்திக்கும் பொருட்டு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரே அந்தம் ஒன்றிலானந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பயில் கொண்ட திருப்பெரும் துறை உரை சிவனே எந்த ஏசா உடலிடம் கொண்டாய் இதற்கு யான் இளங்கோர் கைமாறே. இறைவன் நமக்குள்ளே இருந்து நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு தெரிவித்து நம்மை ஆட்கொள்வான் என்று பிரார்த்தனை செய்து தொடர்ந்து உரையை நாளைய தினம் முதலாக நாளை ஒரு நாள் என்னால் இந்த உரையை தொடர்க்க முடியவில்லை, வேறு அலுவல்கள் பணிகள் காரணமாக தொடர்ந்து நாளை மறுநாள் முதலாக திரும்பவும் உரை செய்ய முயற்சி செய்வோம். திரையருள் துணை நிற்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஹர ஹர நம பார்வதி பத ஜே, ஹர ஹர மகாதேவா. இடை மருதுரையந்தாய் போற்றி, அதை இடை கங்கை தரித்தாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்தாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து. சிவாய நமஹ. வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
3: நம்ம இப்ப காத்திரத்துக்குள் நுழைய இருக்கிறோம், அதுக்கு முன்பு அவையடக்க பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பார்க்க. அவையடக்கம், தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார், எம்மை உடைமை எமை இகழார், தம்மை உணரார் உணரார், உடங்கு இயைந்து தம்மி புணராமை கேளாம் புறன். தம்மை உணர்ந்து, இந்த இடத்துல தம் என்பது உயிர்கள், உயிர்களை குறிக்கிறது. தாம் சிவபெருமானுக்கு உடைமை பொருள் என்பதனை முன் உணர்ந்து, தன்னை உணர்தல்னா நம்ம யாரு, எங்க பிறந்தோம், எந்த ஊரு, எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கறதான் இப்ப நம்ம தெரிஞ்ச தன்னை உணர்தல். இங்கு நாம் உயிர் என்று நம்மை உணர வேண்டும். அப்படி உணர்ந்த பிறகு நம்மை உடையவன் சிவபெருமான், தம்மை உணர்தல்னா உடையவனை உணர வேண்டும். உடையவன் சிவபெருமான், உயிர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அடிமைகள். சரி, பாகம் என்ன சிவபெருமானுக்கு? உடைமை பொருள். உலகம் அவனுக்கு உடைமை, உடைமை பொருள் நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இல்லையா, அப்படிதான் மாயை அவன் பயன்படுத்துகிறான், உடைமை பொருள். ஆணவம் சிவபெருமானுக்கு மறுதலை பொருள், இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தன்னை உணர்தல் அடங்கும். ஆணவம் சிவபெருமானுக்கு மறுதலை பொருள். சிவபெருமான் நமக்கு ஞானத்தை வழங்குகின்றவன், ஆணவம் நமக்கு என்னதை வழங்குது, அறியாமை வழங்குகிறது. அப்படின்னா அதுக்கு மறுதலை பொருள். இந்த ஞான நிலை அடைபவர்கள் தம்மை உணர வேண்டும். அதுதான் முதல்ல குறிப்பிடுகிறார், தம்மை உணர்ந்து. முதல்ல நம்ம உணரணும், நம்ம யாருன்னு உணரணும். நம்மை உணர்வதற்கு நாம் உடல் அல்ல, உடலுக்குள்ளே வாழ்கின்ற உயிர் நாம் என்பதை உணர வேண்டும். தான் உயிர் என்ற பொருள் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது. உலகவாதிகள் சொல்லுவாங்க உயிர்னு ஒன்னு கிடையாது, வாழ்றவர்களும் வாழ்க்கை, வாழ்ந்து முடிஞ்ச பிறகு செத்து போனா அதோட எல்லாமே சரியா போயிட்டு என்பார்கள். உலகத்துல நம்ம அடையக்கூடிய புலனின்பங்கள் தான் முக்தி. முக்தி என்பதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம், புலனின்பங்கள் தான் முக்தி என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, உயிர் என்பது உடலுக்கு வேறானது. உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது, அந்த உயிருக்கு அறிவு குணம், அறிவை குணமாக உடையது உயிர். அப்போ இந்த உயிர் அறிவை குணமாக உடைய குணி பொருள், உடையது குணி, நம்ம குணி. நம்முடைய குணம் என்ன? அறிவு. அறிவுக்கு குணி பொருள் எதுனா உயிர். அறிகின்ற தன்மை இருக்கிறதே தவிர உயிருக்கு தானாக எதையும் அறிய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. தம்மை உணர்தல் சொல்லிவிட்டாரு. அப்ப தம்மை உணர்தல் என்னன்னு தெரியும் இல்லையா? அதற்கு அடுத்தபடியாக தான் அறிவிக்கத்தான் நம்மாலே அறிய முடியும் என்பதை உணர வேண்டும். அறிவிப்பதற்கு யார் அறிவிக்க முடியும்? நமக்கு இருக்கிறது மூணு பொருள் தான் உலகத்திலேயே. இந்த பிரபஞ்சத்துல அந்த மூணுக்கும் அப்பால எதுவுமே கிடையாது. அதான் நம்ம பதி பசு பாசம் அப்படின்னு சொல்றோம். இதுல பாசம் என்பது சடப்பொருள், அதால அறிவிக்க முடியுமா? முடியாது. நம்ம தான் அறிவிக்க அறியும் பொருளா இருக்கும். நமக்கும் அறிவிக்கின்ற அறிந்து தான அறிந்து கொள்கிற தன்மை இல்லை. ஆகவே நமக்கு அறிவிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரே பொருள் எதுன்னா பதிதான், இறைவன் தான். ஆகவே இறைவனால் தமக்கு அறிவிக்கத்தான் நமக்கு அறிவு விளங்கும். இறைவனுடைய அறிவு இல்லாமல் நமக்கு அறிவு கிடையாது என்று உணர வேண்டும். ஆகவே அவனுடைய செயல் இல்லாமல் நமக்கு செயல் இல்லை என்பதை உணர வேண்டும். இறைவன் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய அருள் வழி நிற்பதற்குத்தான் நாம் உரிமையுடையவர்கள். நமக்கென்று சுதந்திரம் கிடையாது. நம்ம பரதந்திரர்கள் தான். உலகியலோடு வாழும் பொழுது இந்த உடம்பு கடிமை. உடம்பு என்ன சொல்லுதோ உடம்பினுடைய சொல்ல கேட்டு உடம்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்கி தான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். சிவத்தை சார்ந்த பிறகு, சிவத்தை எப்பொழுதும் சார்ந்தா இருக்கும் ஆனா தெரியல நமக்கு. இந்த உடல் பற்றிலிருந்து கழிந்த பிறகு நாம் சிவத்தினுடைய சங்கல்பத்தில் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று உணர வேண்டும். இதெல்லாம் நம்மை உணர்தல். ஆகவே இந்த முதல்ல என்ன சொல்றாரு? தம்மை உணர்ந்து, அதற்கு அடுத்தபடியா தம்மை உணர வேண்டும். இப்படி இறைவனுக்கு நாம் அடிமை அப்படிங்கறது ஒரே சுருக்கமா சொன்னா இறைவனுக்கு நாம் அடிமை. அடிமைக்கு என்னென்ன இலக்கணங்கள் உண்டோ அவ்வளவுதான் நமக்கு உண்டு. நம்ம வேற யாரும் உலகாய மக்களுக்கெல்லாம் அடிமை கிடையாது. இறைவன் இறைவனுக்கு அடிமை, பரிபூரணனுக்கே அடிமை. அப்புறம் தமை உடைய தன் உணர்வார். இங்க தம் என்பது நம்முடைய உயிரை குறிக்கிறது, தன் என்பது இறைவனை குறிக்கிறது. தமை உடைய இந்த உயிராகிய இந்த உயிர்களை உடமையாக உடையவன் சிவபெருமான். அவன் உடையவன் நாமெல்லாம், அவன் ஆண்டான் நாம் அடிமை. ஆகவே அந்த இறைவனையும் உணர்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த இறைவனை தலைவனை உணர்தல் என்னன்னா நமக்கு மேலாக ஒரு பேராற்றலும் பேரறிவும் அனுக்கிரகமும், இந்த மூணும் சொல்லணும். சாமின்னா அனுகிரகம், அதை முக்கியம் நான் சொல்லணும். அனுகிரகம் இல்லாததான் நம்ம எல்லாம் கிடையாது. பேரறிவு, பேராற்றல், அனுகிரகம், இது மூன்று உடைய தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பத்து பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன். நம்மை பாசம் பற்றும், அவனை பாசம் பற்றாது. அதனால தெளிவா உணர்ந்திருக்கணும். அவன் திரிகுணர்ச்சி இல்லாதவன். ஒன்றை மற்றொன்றா நினைக்கிறவன். இந்த உலகம் எல்லாம் நிஜம்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கை நடத்தும் பொழுது எதெல்லாம் சாதகம் இல்லாத பொருளோ அதெல்லாம் சாதகமான பொருளா நம்ம நினைக்கிறோம். அந்த திரிகுணர்ச்சி அவனுக்கு இல்லாதவன். அவன் எல்லா அறிவும் எல்லா வல்லமையும் எல்லா ஞானமும் உடையவன். உயிர்களை பாசத்தில் இருந்து கை கொடுத்து தூக்குகிறவன் அவன் தான். அந்த பெருங்கருணை அவன்கிட்ட தான் வந்தது. அறிவினான் ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒருத்தருக்கு அறிவு நிரம்ப இருக்கிறது என்றால் அந்த அறிவினுடைய விளைவாக செயல்பாடு எப்படி இருக்கணும்? அறிவாளிவன் அப்படின்னு ஒருத்தனை சொன்னா யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் அறிவாளிகள். கேம்பிரிட்ஜில் போய் படிச்சா அறிவாளிகள் கிடையாது, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சா அறிவாளிகள் கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அறிவாளி கிடையாது. எத்தனை பட்டம் வச்சாலும் அறிவாளி கிடையாது. யார் ஒருவன் தன்னோய் போல் பிரிதி நோய் காணுகிறார்களோ, இறக்கப்படுகிறார்களோ, அப்படி இறக்கப்படுவது மட்டுமல்லாமல் தன்னாலான உதவிகளை யார் செய்கிறார்களோ அவன் தான் அறிவுடையவன். இவன் பேரறிவு படைத்தவன் என்பதனாலே இந்த உயிர்கள் மேல் அளவில்லாத கருணை உடையவனாக இருக்கிறான். ஆகவே இவன் உயிர்களை பாசத்தில் இருந்து கை கொடுத்து தூக்கக்கூடிய பேராற்றலும் பெருங்கருணையும் படைத்தவன். ஏன்னா அதுக்கு அவன் தான் தகுதி. அவன் அழுப்பு செழிப்பு இல்லாமல் செய்யக்கூடிய பேராற்றல் அவனுக்கு தான் உண்டு. அதுதான் சொல்கிறார் மணிவாசக பெருமான், மெய்தரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி. அப்படி கை கொடுத்து தூக்குறவன் கைதரவல்ல கடவுள் போற்றி. மூவேழ் சுற்றம் முரணூர் நடைகளை ஆடாமையருள் அரசையை போற்றி. மூ ஏழு சுற்றம் முரணூர் நடைகள் வெவ்வேறு விதமான தண்டனைகளை கொடுக்கிறதா. முரணூர் நரகிடை, ஒரு நரகத்தில் இருக்கிறது போல இன்னொரு நரகத்தில் இருக்காதா? அப்படி எத்தனை நரகம் இருக்கு? பல நரகங்கள் இருக்கின்ற. மூவேழ் சுற்றம் முரணூர் நரகிடை ஆழாமே, அதுக்குள்ள அழுத்தி நாம் துன்பப்படாமல் காத்தருகின்றவன். அப்பர் பெருமான் ஒரு பாடல் ஐயாரன் திரு ஐயாட்டு தளத்துல பாடக்கூடியவர், கடு நரக குழியிலிருந்து நம்மை கைதூக்கி கூட வல்லவன். இறைவனை உணர வேண்டும், நம்மை உணர வேண்டும். நம்ம இறைவனை உணர்தல் என்றால் அவன் பெருங்கருணையாளன் என்று அவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு செய்திகளும் நம்ம இந்த இடத்துல சொல்லுகின்றோம். தலைவனை உணர்தல். இருள் தரு துன்ப படலம் மறைப்ப, இருள் தரு துன்ப படலம் மறைப்ப. ஆனா மூலம் மறைக்குது. மெய்ஞானம் என்னும் பொருள் ஒரு கண்ணிழந்து உண்பொருள் நாடி புகழிழந்த உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தம்மை பரவ, அப்படி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ, ஆனாமலத்தில் அறியாமையில் அழுந்தி கிடக்கின்றவர்கள் கூட தன்னை வந்து அடைய வேண்டும் என்று கருணை உள்ளம் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய திருப்பெருமான் என்ன செய்யறானா, கொடு நரக குடியின்று அருளரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாறு நடி தலைமை. அவன் வரவேண்டாத இடம் நரகம், அங்க கூட அவன் வருகிறான். ஏனென்றால் இந்த உயிரினுடைய துன்பம் பொறுக்காமல் சாக்கடையில நம்ம குழந்தை விழுந்துட்டு தாய் என்ன பண்றாங்க, பட்டு சேலை 50,000 ரூபாய் பட்டு சேலையாக கவலைப்பட மாட்டாங்க, குழந்தைய காப்பாற்றும் அழுக்க கழுவி அதுக்கு எல்லா நன்மையும் செஞ்சிருந்ததுதான் இவங்க குளிக்க போவாங்க. அதுபோல இறைவன் எல்லாருக்கும் தாயானவன் தந்தையானவன், அதனால அவன் கருணையே அவனுடைய உருவம். அவன் கொடு நரக குடி நின்று அருள்தர் கை கொடுத்து நம்ம கையால தூக்குறோமே, அதுபோல அவன் தூக்குகின்ற கை எதுனா அருள் தரு கை, அருளால் தூக்குகிறான் கை கொடுத்து ஏற்றும் ஐயாறு நடித்தலமே. ஆகவே இறைவனை பாதத்தில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய கருணையுடையவன் என்று நாம் அவனை சிந்திக்க வேண்டும். இப்ப இந்த பாடல என்ன சொல்லுகிறார், தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார், தமை உடையவனாகிய தன் தன் என்று சொல்லக்கூடிய இறைவனை யார் உணர்கிறார்களோ, இப்ப அவன் சொன்னதெல்லாம் அவனை உணர்தல், இப்படி உணர்கின்றவர்கள் சித்தாந்த சைவர்கள். இறைவன் தான் தலைவன், நாம் அவனுடைய அடிமைகள், இந்த உலக பொருள்கள் அனைத்தும் அவனுடைய உடைமைகள். அவன் பெருங்கருணையாளன், அவன் பேரறிவு படைத்தவன், நாம் அறிவிக்க அறியும் தன்மை உடையவர்கள் என்று இவ்வாறெல்லாம் இறைவனை பற்றியும் நம்மை பற்றியும் யார் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சித்தாந்த சைவர்கள், அவர்கள் எம்மை உடைமை. அப்படிப்பட்ட சித்தாந்த சைவர்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறேன். யார் சொல்றா, மெய்கண்டார். ஒருத்தருக்கு அவர் அடங்குகிறார், இன்னொருத்தர் அடக்குகிறார். அடுத்த ஆள் யாரெல்லாம் இறைவனையும் தன்னையும் இவ்வாறு உணர்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இந்த உண்மையை யார் உணராமல் இருக்கிறார்களோ அவர்களை நான் மறுதளிக்கிறேன், அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சொல்லுக்கு அர்த்தமே இல்லை, அது புறப்பேச்சு, அந்த புறப்பேச்சை புறந்தள்ளி விடுகிறேன் அப்படின்னு சொல்ற. அடுத்து எம்மையிகளார், இப்படி யாருக்கு சித்தாந்த சைவர்களாக இருக்கிறார்களோ, இனிமேல் நான் சிவபெருமானை பற்றிய சிவபெருமானை அறியக்கூடிய ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். சிவஞான போதத்தில் இந்த கருத்துக்களை இறைவனையும் தன்னையும் உணர்ந்த ஞானிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இது என்னுடைய வார்த்தை அல்ல, சதாசிவமூர்த்தி அருளியது சிவஞான போதம். சதாசிவமூர்த்தி அனந்தேஸ்வரருக்கும் அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்டருக்கும் ஸ்ரீகண்டருத்திரர் நந்தியம்பெருமானுக்கும் நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கும் சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிகளுக்கும் சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கும் அருளிய சிவஞான போதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால இதை யார் புறந்தள்ளுகிறார்களோ அவர்கள் சித்தாந்த சைவர் இல்லை, இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் நிச்சயமாக உண்மை உணர்ந்தவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இந்த நூலில் உள்ள கருத்துக்களை இகழமாட்டார்கள். எமை இகழார், எமது குறையை நோக்கி எம்மை இகழமாட்டார்கள், எம்மால் செய்யப்பட்ட இந்த நூலையும் இகழமாட்டார்கள். ஏனால் இகழ்வதற்குரிய செய்திகள் இங்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் அனைத்தும் நாதனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை. அதனால் இகழக்கூடிய செய்திகள் இதுல கிடையவே கிடையாது. முற்றிலும் 100க்கு 100 எது ஞானமும் ஞானத்தை முழுதாக இறக்கப்பட்டிருக்கிற நூல் சிவஞான போதம். தம்மை உணரார், யார் தம்மை உணரார், இவ்வாறு தம்மையும் தன்னுடைய தலைவனையும் உணராதவர்கள். அவர்கள் யார்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 விதமான சமயத்தை உடையவர்கள். அவர்கள் தம்மை உணரார், அவர்கள் யாருன்னா புறப்புற சமயம், புறத்தமயம், அகப்புற சமயம், அகத்தமயம், இப்படி 4 சமயங்கள் பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் 6 சமயம் இருக்கு. ஆக மொத்தம் 24 சமயவாதிகள் இந்த சைவ சித்தாந்த உண்மைகளை அறிய மாட்டார்கள். அவர்களை தான் நம்ம வந்து பரபக்கத்திலையும் சங்கற்ப நிராகரணத்திலையும் அவருடைய பொருந்தாத கருத்துக்களை எடுத்துக்கட்டிருக்கோம். மற்றவர்கள் எல்லாம் கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு ஆள் பலம் சேர்ப்பாங்க, அடிக்கடி சண்டை போடுவாங்க. இதுவரையிலும் உலக போர்ல இருந்ததை விட சமய சண்டையில இருந்த ரத்தம் தான் ஜாஸ்திங்கிறாங்க. ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் கொள்கைகளுடைய பொருந்தாமையை தெளிவாக அறிவுபூர்வமா எடுத்துக்காட்டுகிறது. எங்கேயும் நம்ம ஆளுக்கு போய் சண்டை போட்டு கிடையாது. பரபக்கத்தை எடுத்து பார்த்தீர்களானால் இவ்வளவு நாகரிகமா யாரும் அவர்களை அவர்களுடைய மனம் கோணாமல் அவருடைய கொள்கையில் என்னென்ன பொருந்தாமை இருக்கிறது, குற்றம்னு கூட அந்த வார்த்தை சொல்ல பாருங்க. அவங்க சொல்ற வார்த்தை பொருந்தாமைதான். என்னென்ன பொருந்தாமை இருக்கிறது, உண்மைக்கு பொருந்தாது, அந்த உண்மைக்கு பொருந்தாது எப்பாறெல்லாம் இருக்கிறது என்பதை தர்க்கபூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் எடுத்துக்காட்டுகிறார். அதான் முக்கியம். ஏதோ மானாங்கனியா வாய்க்கு வந்ததை பேசுறது இல்ல, உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது பேச கிடையாதுங்க. அது அது வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலே பொருந்தாமை எடுத்துக்காட்டுகிறார். அப்படி பொருந்தாதவர்கள் யாருன்னு பேரை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். புறப்புற சமயத்துல இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அவங்க வேதங்களையும் சிவாகமங்களையும் ஒப்புக்கொள்ளாதவர்கள். அவங்க புறப்புற சமயம் ரொம்ப எட்டி நிக்கணும். அவர்கள் பக்கமே வர முடியல. இன்னும் அதை கூட சிவபெருமான் தான் அப்படி அவர்களை வைத்திருக்கிறான் என்று ஒரு செய்தி நம்முடைய அருளாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய தகுதி அறிந்து தகுதிக்கு தகுந்தது மாதிரி போதனை செஞ்சு அங்கிருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா மேல கொண்டு வரான் சாமி, ஒவ்வொரு படிகளாக மேல கொண்டு வருகிறான். அவர்களெல்லாம் இன்னும் சிந்தனையில் வளர்ந்து வர வேண்டியவர்கள். அதனாலதான் நம்ம பொருந்தாமைன்னு சொல்லுகிறோம், குற்றம்னு சொல்லல. புறப்புற சமயத்துல இவங்க வேதங்களையும் சிவாகமங்களையும் மறுக்கின்றவர்கள், அவர்கள் யார் ஒப்புக்கொள்ளாதவர்கள். அவர் யாருன்னா உலோகாயதர், மாத்தியமிகர். அவங்க வந்து பௌத்த சமயத்துல ஒரு பிரிவு. யோகச்சாரம் அது ஒரு மதம். சௌத்திராந்திகம் இதெல்லாம் பௌத்தத்துல ஒரு பிரிவு தான். வைபாடிகம் சமணம். இந்த ஆறு சமயமும் புறப்புற சமயங்கள். அந்த கேளாம்புரன் பேச கேட்காத கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது புறத்தமயம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வேதங்களையும் சிவாமலையும் முற்றிலும் நிராகரிக்கிறார்கள். இவர்கள் என்ன புறச்சமயத்தில் உள்ளவர்கள், பொதுவா வேதங்களை ஒத்துக்கிறாங்க, சிவாகமங்களை இகழ்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் புறச்சமயம். வேதங்களை கொஞ்சம் ஒத்துக்கிறதுனால இவங்களை புறப்புற சமயம் இல்லாம புறச்சமயமாக வைத்திருக்கிறார்கள். தார்க்கிகம், மீமாம்சகம், ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம். அவங்க ஆகமத்தை ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம சைவாகமத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க பாஞ்சராத்திரிகள். அதற்கு அடுத்தது அகப்புறச்சமயம். வேதம் சிவாகமங்களையும் ஒத்துக்கிறாங்க, அப்ப சைவர்களை சேர்த்து வேண்டியதுனே. அப்படின்னா வேறு சில நூல்களும் நமக்கு இருக்கிற பிரமாண நூல்களாக இருக்கின்றன, அதையும் சேர்த்துக்கணும். வேதத்தையும் நம்ம சிவாகமங்களையும் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் வேறு சில பாசுபதம் முதலியான நூல்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் புறமா வெளியில போறாங்க. இவர்கள் அகப்புறச்சமயத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம் இந்த ஆறு சமயத்தை சேர்ந்தவர்கள். இதற்கு அடுத்தபடியாக அகச்சமயம். அகச்சமயம்னா நம்ம அல்ல, அதுலயும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன, அவர்களும் சித்தாந்த செய்வர்கள் அல்ல. இந்த இந்த இந்த அகச்சமயத்தில் உள்ள கருத்துக்களை தான் சந்தர்ப்ப நிராகரணத்தில் எடுத்து வச்சு தோல் உரிகிறது. அது என்னென்ன பொருந்தாமைவா? அகச்சமயம் தான். பதி பசு பாசம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா முக்தி நிலையில் இவர்கள் வேதம் சிவாகமம் ரெண்டையும் ஒப்புக்கொள்வார்கள். முக்தி நிலை வீடு பெற்ற நிலையில் சித்தாந்தத்துடன் சிறு கருத்து வேறுபடுகிறார்கள். அவர்கள் வந்து முக்தி நிலையில சிவம் நாமும் சமமும் சமாவாதி அது மாதிரி ஆறு பேர் இருக்காங்க இங்க. ஆனாலும் சித்தாந்த செய்வர்களுடைய கருத்துக்களில இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நிஜம் போலையும் இருக்கும். ஏனென்றால் இவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, அறிவிலே மிகத்தெளிந்தவர்கள். அவருடைய சொல்ற கருத்து உண்மை போல நமக்கு தெரியும், ஆனால் அதிலே சிறு பொருந்தாமல் இருக்கிறது. அதை நம்முடைய சித்தாந்த சைவம் தன்னுடைய அளவுகள் கொண்டு வரையறுத்து அந்த தேவையில்லாத பகுதிகளை நீக்கித்தான் சைவ சித்தாந்தம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த இவர்கள் அகச்சமயத்தைச் சேர்ந்தவர்கள். வேதம் ஆகமம் ரெண்டையும் ஒத்துக்கொண்டாலும் முக்தி நிலையில் உயிர் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய கருத்து வேறுபாடு இருப்பதனாலே இவர்கள் சித்தாந்த சைவர்களாக இல்லாமல் அகச்சமயமாக கருதப்படுகிறார்கள். ஒன்று பாராணவாத சைவம். அவர்கள் என்ன முக்தி நிலையில உயிர் அப்படியே ஜலம் போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆனமலத்தோட இருக்கும் பொழுதும் உயிரின் பாட ஜலம் போல இருந்தது. அப்ப இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு அது நுணுக்கமான விவாதம் போகும், அப்புறம் பார்க்கலாத. அடுத்தது பேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், நிமித்த காரண பரிணாமவாத சைவம். இப்படி அதுல ஆறு அகச்சமயத்தில் இருக்கு. இவர்கள் எல்லாம் தம்மை உணரார். இந்த 24 கூறுகள் இருக்கு இல்லையா, புறப்புற சமயம், புறத்தமயம், அகப்புற சமயம், அகச்சமயம், இந்த அதுல இருக்கிற ஒவ்வொன்று ஆறு பகுதிகள். இதுல இருக்கிற எல்லாரும் தம்மை உணரார். சித்தாந்த சைவர்கள் மட்டும்தான் தன்னை உணர்ந்தவர்கள். ஏனென்றால் சிவம் அவன் முழுமுதற் கடவுள், அவனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை. அவன் தான் எல்லா ஆற்றலும் எல்லா அறிவும் எல்லா அனுகிரகமுடைய பெரும் பொருள். அவனுக்கு நாமெல்லாம் அடிமைகள். அவன் அறிவிக்கத்தான் எனக்கு அறிவு வருகிறது. அவனுடைய செயல் இல்லாவிட்டால் எனக்கு செயல் இல்லை என்று யார் உணர்கிறானோ அவன் சித்தாந்த சைவன். அப்போ தம்மை உணரார் உணரார், அவர்கள் தன்னையும் உணரமாட்டார்கள். தம்முடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனையும் அவர்கள் உணரமாட்டார்கள். இந்த 24 சமயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, உடங்கு இயைந்து தம்மிப்புணராமை. அவர்களுக்குள்ளையாவது ஏதாவது ஒத்துமை இருக்கன்னா அவரவருடைய கொள்கையை சொல்லிக் கொண்டு இந்த 24 பேரும் குழு குழுவாக அங்காங்கே இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமய போரிட்டுக் கொண்டு ஒற்றுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் மறுத்து ஆரவாரம் செய்து கொண்டு தெரிவார்கள். உண்மை உணர்ந்த ஞானிகள் பொருந்தாமை எடுத்து காட்டிவிட்டு அவர்கள் வெளியில் அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்கள் யார் அவர்கள் சாவசித்தராக இருக்கிறார்களோ அவர்கள் பேசாமல் இருந்து விடுவார்கள். பிராகிருதர்களுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லியும் புரியாது. ஆகவே வைநாயகராக இருக்க வினய சம்பத்துடையவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், தீலமுடையவர்கள், நல்ல ஞான தேட்டத்தை உடையவர்களுக்கு அந்த சமய உண்மைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் தமக்குள்ளேயே பிணக்குடைய தம்முடைய தலைவனையும் உணரமாட்டார்கள், தன்னையும் உணரமாட்டார்கள். பிணக்கு கொண்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டும் சண்டை போட்டுக் கொண்டும் வாழ்வார்கள். அவர்களுடைய சொல்லை புறன் கேளாம், அவர்கள் எம்மை இகழ்ந்து கூறுவார்கள். கூறினால் இந்த சைவ சித்தாந்தமாகிய இந்த சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மறுத்தோ அல்லது எதிர்த்தோ இதற்கு புறம்பாகவோ சொன்னால் அந்த புறம் கேளாம், அவர்கள் இகழ்ந்து கூறுகின்ற மொழிகளை யாம் ஒரு பொருளாக கொள்ளும். அவர்கள் புறம்னா அவர்கள் இதற்கு புறம்பாக சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம கேட்க வேண்டாம், இகழ்ந்து சொல்கிற சொல்ல கேட்க வேண்டாம். அவர்கள் நமக்கு எதிர்க்க இல்லாம வேற எங்காவது பேசியிருந்தாங்கன்னா அந்த புறத்தையும் புறங்கூறுதல், அதையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த பாடலில் சொல்கிறார். ரொம்ப அற்புதமான அவையடக்கம். இந்த மாதிரி அவையடக்கம் வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது. அவையடக்கத்துல அடக்கம் தான் இருக்கும். இங்க ஒன்றை ஒன்றைக்கு அடங்குகிறார், இன்னொன்ற அடக்குகிறார். ரெண்டு செய்தியும் சேர்த்து இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடல். நீங்க இதை வந்து இன்னும் இதுக்குள்ள பூந்து நம்ம சொன்ன கருத்துக்களை எல்லாம் சிந்திச்சு இந்த பாடல் படிச்சீங்கன்னா, நீங்க படிக்க படிக்க இந்த பாடல் மிக ரத்தனையாக இருக்கும். மாரியம்மை தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். தம்மை என்பது உயிர், தன் என்பது சிவன். அப்படி குறிப்பு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பொருள் சொல்ல முடியும், நல்லா இருக்கும். எம்மை உடைமை, யாரு தன்னையும் தனது தலைவனையும் உணர்கிறார்களோ அவருடைய உடைமை நான், அவர்களுக்கு அடக்கம், அவர்களுக்கு அடங்கி போயிடுவேன். அப்படிப்பட்டவர்கள் இந்த தன்னையும் தன்னுடைய தலைவனையும் உணர்ந்தவர்கள் முற்றிலும் சிவை சைவ சித்தாந்திகளாக இருப்பார்கள். சைவ சித்தாந்த உண்மைகளை அவர்கள் தெளிந்திருப்பார்கள். அவர்கள் இந்த நூலில் இருக்கின்ற அனைத்தும் சிவரம்பொருளால் சொல்லப்பட்ட உண்மைகள் என்று கருதி என்னுடைய நூலை அவர்கள் இகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை உணரார் உணரார், தம்மை உணராதவர்கள், தன்னுடைய தலைவனை உணராதவர்கள் பல பல பேசிக்கொண்டு தம்முள் இயைந்து உடங்கு இயைந்து தமிழ் புணராமை அவர்களுக்குள்ளையாவது கருத்து ஒற்றுமை இருக்கிறார்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிக்கிட்டு அவர்கள் ஆரவாரித்துக் கொண்டு நிற்பார்கள். அவர்கள் பேசுகின்ற இந்த சைவ சிவத்திற்கு புறம்பான செய்திகளை கேளாமல் விட்டுவிட வேண்டும். அவர்கள் நம்மை விட்டு வெளியிலே சென்று நம்மை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்களையும் கேளாமல் என்று கருத்து அதுக்கு அப்படி சொல்றார். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார், எம்மை உடைமை எம்மை இகழார், தம்மை உணரார் உணரார், உடங்கு இயைந்து தமிழ் புணராமை கேளாம் புறன்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று, தலைப்பு நூலின் வழி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
5: நம. ஒரு கோட்டன் இரு சிவியன் உம்மதத்தன் ஆழ்வாய் ஐங்கரத்தன் தாழடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள்

0: தந்தை திருகோட்டும் அயந்திருமார் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போலுண்டோ நின்று காண வல்லவரில் உமை போலுண்டோ பொருத்தி வைக்க பதஞ்சலி புலியை போல பூவுலையில் முனிவருண்டோ போற்றி செய்ய அறுத்தமுள திருமுறை ஓர் நூலும் உண்டோ அரிச்சிக்க தில்லை வாழந்தனர் போலுண்டோ கருத்துள்ள சைவம் போல் சமயமுண்டோ காசினியில் எங்குமே இல்லை இல்லை வாத ஊரையன் போல் ஞானியுண்டோ வாத ஊரையன் போல் ஞானியுண்டோ வழங்கிய நல் வாசகம் போல் நூலும் உண்டோ சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வம் உண்டோ தில்லை போல் தலமுண்டோ பூதிமணி அஞ்செடுத்து போல நல்ல பொருளுண்டோ சைவம் போல் சமயமுண்டோ சீதமிகு செந்தமுள் போல் மொழியும் உண்டோ தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை திருச்சிற்றம்பல நம்ம பார்வதி வதையே சிச்சவேஷா சிதம்பரேஷா சிவ அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞானபூஷையிலே நூலின் வழி என்கின்ற பொருள் பற்றிய பாடல் இப்பொழுது விரிவுரை. பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே உயிர்கள் உயர்வதற்காக அருளி செய்த நூல் வேத சிவாகமம். அந்த வேத சிவாகமத்தினுடைய பொருள்களையெல்லாம் பின்னாலே வந்த முனிவர்கள் அருளாளர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து பாடியிருக்கிறார்கள். அதிலே வேதம் பொதுவென்றும் சிவாகமம் சிறப்பென்றும் சொல்லப்படும். நூல்களிலே முதல் நூலாக இருப்பது சிவபெருமானாலே அருளி செய்யப்பட்டது வேத சிவாகமம். நல்ல இப்படி சிவபெருமானாலே அருளி செய்யப்பட்ட நூல் முதல் நூலாக இருப்பது வேதமும் சிவாகமம். அதுக்கு மேலே நூலே கிடையாது. எல்லா நூல்களும் அதன் வழியாக வந்தது. அருமறை ஆகமம் அங்கம் அனைத்தும் உரைக்கையினால் வேதத்திலையும் ஆகமத்திலையும் சொல்லாதது இல்லை, எல்லாம் சொல்லியிருக்கிறபடியினாலே அருமறை ஆகமம் அங்கம் அனைத்தும் உரைக்கையினால் அளப்பரிதான் அப்பொருளை அறநருளால் அணுக்கள் தருவர்கள் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் என்பது சித்தியார்தான். வேதசிவாகமங்கள் எல்லா பொருளையும் சொல்லிவிட்டபடியினாலே அந்த வேதசிவாகமங்களிலே இருக்கிற பொருளை அணுக்களாகி உயிர்களாலே அளந்து அறிய முடியாது. அளப்பரிதான் அப்பொருளை அறநருளால் அணுக்கள் சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்களாகிய பெரியோர்கள் அந்த வேதசிவாகமத்தில் இருக்கின்ற பொருளை ஏதோ ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு அதற்காக ஒரு நூலை செய்வார்கள். அது எப்படி சொல்றாருன்னா அனைத்தும் உரைக்கையினால் அளப்பரிதா அப்பொருளை அறன் அருளால் அணுக்கள் தருவர்கள் பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் தர்க்கமோடு உத்தரங்களினால் சமயஞ்சாதித்து தாம் அறிந்த அளவில் அதற்கு பொருளை அவர்கள் இயற்றுவார்கள். ஆகவே இப்ப இதில் என்ன முக்கிய குறிப்பென்றால் முதல் நூலாக இருப்பது பரமேஸ்வரனாலே அருளி செய்யப்பட்ட நூலாக இருப்பது வேதமும் சிவா. அதற்கு மேலே நூலே கிடையாது. அந்த நூலிலே வேதம் பொதுவென்றும் சிவாகமம் சிறப்பென்றும் சொல்லப்படும். சிவாகமத்தை பார்க்க வேதம் தாழ்ந்ததாக இருக்கும். சிவாகமத்தை பார்க்க வேதம் தாழ்ந்ததாக இருக்கும். வேதம் பலபட சொல்லும், சிவாகம உறுதியாக ஒன்றை சொல்லும், தெளிவாக சொல்லும். வேதம் பலபட சொல்லும், பல பல பல பொருளை சொல்லும், பல தெய்வங்களுக்கும் பரத்துவம் சொல்லும். சிவாகம அப்படி அல்லாமல் இதுதான் முடிவு. சிவாகமம் சித்தாந்தமாகும். சிவாகமம் சித்தாந்தமாகும். அதனாலே வேதம் பொதுவென்றும் சிவாகமம் சிறப்பென்றும் சொல்லுகின்றபடியினாலே சிவாகமம் சிறந்த சிவாகமத்திற்கு மேலே நூலே கிடையாது. சிவாகமத்துக்கு மேலே நூலே கிடையாது. இது நல்ல சைவர்களாக இருக்கிறவங்க இந்த அடிப்படையே தெரியணும். அதான் ஒரு பெரிய குறை. இந்த காலத்து சைவர்களுக்கு இதை பற்றி ஞானம் இல்லை.
1: இதை விரோதமாக எண்ணி விட்டார். அந்த ஆகமம் சிறப்பு என்று சொன்னால், அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட பாதங்கள் நான்கு. சரியாவாதம், கிரியாவாதம், யோகவாதம், ஞானவாதம் என்று நான்கு வாதத்தை சொல்லு. சரியாவாதத்தை பார்க்க கிரியாவாதம் உயர்ந்தது, கிரியாவாதத்தை பார்க்க யோகவாதம் உயர்ந்தது, யோகவாதத்தை பார்க்க ஞானவாதம் உயர்ந்தது. சிவாகமத்துக்கு மேல நூல் இல்லை, சிவாகமத்துல ஞானவாதத்துக்கு மேல உயர்ந்த வாதம் இல்லை. ஆனால் சரியை இல்லாமல் கிரியை இல்லை, கிரியை இல்லாமல் சரியை இல்லை, கிரியை இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் ஞானம் இல்லை. சரியையினாலே கிரியையும், கிரியையினாலே யோகமும், யோகத்தினாலே ஞானமும். அது விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோபரா. சரியை அரும்பு, கிரியை மலர், யோகம் காய், ஞானம் கனி. கனி உயர்ந்தது என்றால் காய் இல்லாமல் எப்படி கனி போறது? அதனாலே விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞான நான்கு அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோபராபரமே என்று சொன்னபடியாலே கனி உயர்ந்தது. கனி கனிக்கு மேல உயர்ந்தது இல்லை அல்லவா? கனியை பார்க்க காய் தாழ்ந்தது. இதுல இருந்து வந்தாலும் கனிக்கு உள்ள சிறப்பு காய்க்கு கிடையாது. இப்ப நான் சொல்றது புனிதந்ததானா, நூல்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது சிவாகமம், சிவாகமத்தில் உயர்ந்த பாதமாக இருப்பது ஞானபாதம். அந்த ஞானபாத பொருளைத்தான் இந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்பொழுது நீங்க கேட்கிற பொருள் என்ன பொருள்? ஞானபாத பொருள். சிவாகமத்தில் சொல்லப்பட்ட ஞானபாத பொருளை இப்பொழுது நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். ஞானபாத பொருளை சொல்லுகின்ற ஆசிரியன் நல்ல ஞானமுடையவனாயிருந்து, ஞானாசிரியனாயிருந்து கேட்கின்றவன் ஞானத்திலேயே விருப்பமுடைய சீடனாக இருந்தான்னா ஞானம் உடனே பிறந்தது. இப்போ நமக்கு ஓரளவா இருக்குது, அது அந்த அளவுக்கு. ஆனாலும் இதை பயிலுவதினாலே ஞானம் உண்டா? இந்த நூலை பயிலுவதினாலே கேட்பதினாலே அந்த ஞானம் வந்துடும். இந்த பிறவியிலேயே சிலருக்கு வரலாம், அல்லது அடுத்த பிறவியிலே வந்துடும். ஒரு மக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எடுமையும் ஏமாப்புடைத்து என்றார் போல இந்த கல்வியானது உயிரோடு உயிரோடு வரும். அதனாலே ஞானபாத பொருளாக இருக்கிற பதிபசுபாச உண்மைகளை தெளிவாக சொல்லுவது சித்தாந்த நூல்கள். அந்த பதிபசுபாச முப்பொருளையும் ஆகமத்திலே சொல்லி இருக்கிற சிவருமான் சொல்லி இருக்கிற அந்த கருத்தை இந்த நூலாசிரியர்கள் சொல்லி நமக்கு உபகாரம் பண்ணி இருக்கிறார். பெரிய உபகாரம் இவ்வாறு செய்திருக்கிற உபகாரம். தோத்தராசிரியரிடம், சாத்திராசிரியரிடம், புராண ஆசிரியரும் செய்திருக்கிற உபகாரம் அந்த நாட்டுக்கு சொல்லி முடியாது. அந்த உபகாரத்தை உபகாரமாக பெரிதாக எண்ணுகின்றவர்கள் ஓரளவு குறைவுதான். உபகாரம் என்று சொன்னால் புரியுதா? ஒருவேளை சோறு போடுகிறான்னு உபகாரம், உப்புட்டவரை உள்ளளவுன்னு உபகாரம். அதுபோல இன்னும் மற்றைய உலகியல் உபகாரம் வேற, இது அருளியல் உபகாரம். உலகியல் செய்கின்ற உபகாரம் உபகாரம் தான், ஆனால் அது தேகத்துக்கு மாத்திரம் பொருந்தும், பயன் தரும். ஆனா இந்த உபகாரம் தேகத்துக்கும் தரும், உயிருக்கு ஆன்மாவுக்கும் தரும். இது ஆன்மாவுக்கு கிடைத்த பெரிய பிரசாதம், சிவப்பிரசாதம் ஆன்மாவுக்கு கிடைத்தது. அதனாலே இந்த ஞானபாத பொருளை நன்றாக கவனமாக கேட்டானால், அப்புறம் சிந்தித்தானால், அப்புறம் தெளிந்தானால், அப்புறம் நிட்டை ஊடிவிடுவேன். சிவமும் இவனும் வேறாக இருக்க மாட்டார்கள். இப்ப சிவமும் நாமும் வேறாக இருக்கிறோம், சிவமும் நாமும் வேறாக இருக்கிறோம். ஒன்றாகின்ற வரையிலும் அந்த இன்பம் தோன்றாது. ஒன்றாகவாதுக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். நீ வேற நாது இருக்க, நான் வேற நாது இருக்க, நேராக வாழ்வதற்கும் அருள். சுவாமி வளர்த்துட்டு போகணும். நீ வேற நாது இருக்க, நான் வேற நாது இருக்க, நேராக வாழ்வதற்கும் உன் அருள் கூற என்பது திருப்பூர். அதனாலே சிவமும் ஆன்மாவும் ஒன்றா இரண்டான்னா எங்க இருக்கு சிவம்? ஆன்மாவுள்ள சிவன் ஆன்மாவிலே, அது திருமூலர் உங்களுக்கு உயிருக்கு உயிராகுது. அது திருமூலர் சொன்னாரு, சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை. சிவனார் சிவனாரே அறிகிறார், ஒன்னா தான் இருக்கிறான். ஆனா அவனை இவன் அறிவதற்கான தகுதி இல்லை, புத்தி வரலை. சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சிவனார் சிவனாரே அறிகிறார். சிவனார் சிவனாரை அறிந்தவன் சிவனார் சிவனாயிட்டு இருப்பார். ரொம்ப தெளிவுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. திருவந்தத்துல சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, ஒரே இடத்துலதான் இருக்கு. சிவனார் சிவனாரை அறிகிறார், சிவனார் சிவனாரை அறிந்தவன் சிவனார் சிவனாயிட்டு இருப்பார். சிவனார் சிவனாரை அறியாத வரையிலும் சிவனாகவே இருக்கிறான். சிவனை அறிந்து விட்டால் சிவன் சிவனாகிவிடும். சிவன் அதுதான் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் ஜீவலிங்கம். அதே தான் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அதனாலே இப்படி சிவனை அறிவித்து ஆன்மாவினுடைய இலக்கணத்தை அறிவித்து, அதற்கு மேலே வந்து சிவனுடைய இலக்கணத்தை அறிவித்து, இந்த இரண்டையும் சேர விடாமல் நடுவே தடுத்து கொண்டிருக்கிற பாசத்தின் இலக்கணத்தை அறிவித்து, இந்த இரண்டும் சேர விடாமல் நடுவே தடுத்து கொண்டிருக்குது பாரு பாசம். இப்ப அறிவிக்கும் போது, ஓஹோ இவ்வளவு காலம் நம்ம வந்து கெடுக்கிறவனோட கூடி இருந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வந்து இனி அவனோடு சேர வேணுமே என்கின்ற புத்தி வரும். அப்படி சேர வேணுமே என்கின்ற புத்தி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்ய வரும்? அதுதான் இலக்கணவியல், பிரமாணவியல், சாதனவியல், பயனியல். சிவஞான போதம் இலக்கணவியல், பதிபசுவாச இலக்கணம், பிரமாணவியல் அதற்கு பிரமாணம், இது இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்றதுக்கு பிரமாணவியல். அப்புறம் சாதனவியல். சாதனவியல் என்றால் அதை அந்த பொருளை அடைவதற்காக அனுட்டிக்கின்ற சாதனம். அந்த பொருளை அடைவதற்காக, இந்த பொருளை அடைவதற்காக தொழில் செய்கிறோம் அல்லவா, உலகப் பொருளை அடைவதற்காக தொழில் செய்கிறோம் அல்லவா, இந்த பொருளை அடைவதற்கான முயற்சி பண்ணவில்லையானால் இந்த பொருள் சேராது, அதே போல அந்த பொருளை அடைவதற்கான முயற்சி செய்யவில்லையானால் அந்த பொருளை அடைய முடியும். அதுதான் சாதனவியல். சாதனவியல் சாதனம் பண்ணிட்டான்னா அப்புறம் என்ன பயன் கிடைக்கும்? பயணியல். பயணியல் இலக்கணவை பரமா இலக்கணவியல், பரமாணவியல், சாதனவியல், பயணியல், நான்கு. அழகாப்பாடு. ஆக ஆன்மா பயனை பெற வேணுமா பெற வேண்டாமா என்றால் கட்டாயம் பெறவும், பெறவில்லையானால் ஆன்மா வீணே போய்விடுகிறது, வாழ்ந்து வீணே போய்விடும். விருதற்கரிய பிறவியை பெற்றும் விருதற்கரிய பிராரடி வேணார், விருதற்கரிய பிராணிகள் எல்லாம் விருதற்கரிய பேரடந்தாரே. பயனில்லாமல் போகக்கூடாது. அந்த பயன் என்னவென்றால் திருவருளாகிய பயனை ஆன்மா அடைதல், பொருளை அடைவது போல அருளை அடைவது. அந்த அருளை அடைவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால், அந்த அருளை எதன் மூலமாக அடையலாம், யார் மூலமாக அடையலாம், என்ன செய்தால் அடையலாம், அதுதான் இப்ப சாஸ்திர விசாரம். இது விசாரம், இதற்கு பேர் என்ன பேரு? விசாரம், விசாரித்தல், தீர விசாரித்தல். தீர கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்தலே மெய் என்பதுதான் இந்த சாஸ்திர விசாரம். தீர விசாரித்தல் எது? தீர பிறவி தீர விசாரித்தல், பிறவி தீர விசாரித்தல். தெரியாத இடத்துக்கு ஒருத்தன் போகணும்னா என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். தெரியாத இடத்துக்கு ஒரு ஊருக்கு போறான்னா அவன் என்ன பண்ணுவேன்? விசாரிப்பான். இப்ப நமக்கு சிவபுரம் தெரியாது, தெரியாத ஊருக்கு தான் இப்போ பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். தெரியாத ஊருக்கு போறதுக்காக இப்போ மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எந்த வழியா போறதுன்னு இப்போ விசாரிச்சுக்கிறோம். நல்லா விளங்குதா? இந்த விசாரிப்பு ஆனது நன்றாக நீ விசாரித்து கொண்டாயானால், நன்றாக விசாரித்து அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போகிறதும் நன்றாக விசாரிச்சுக்கணும். அப்படி ஒன்று சொல்ல, நீ ஒன்று சொல்ல மறந்துட்டு போனீங்கன்னா ஊருக்கு போய் சேரமா, ரோட்டில்வோ இன்ன மாதிரி ரைட்டில்வோ இந்த மாதிரி லெஃப்டில்வோ இன்னும் அடையாளம் இருக்கும் அப்படின்னு இருக்கல்லவா? அந்த மாதிரியாக அவன் சொல்லுவதை நன்றாக கேட்டு ஞாபகத்தில் வைத்து கொண்டானாலும் இந்த ஊருக்கு போவான். அதே போல ஞானாசிரியன் சொல்லுகிற திருவருளை அடைவதற்காக சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதன்படி நடந்தானா அந்த ஊருக்கு போயிடுவான். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு போறதுக்காக வழியே தெரிஞ்சவனிடத்துல கேட்டு, அந்த திரு அவன் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி போனான்னா ஊர் அடைவானா அடைய மாட்டானா? கண்டிப்பா. அதே போலத்தால் இந்த நூலிலே ஞானாசிரியன் சொல்லுகிற வாக்கியத்தை நன்றாக கேட்டு இப்படி போனாயானால், இது செய்தாயானால் இது கிடைக்கும் என்று ஞானாசிரியன் சொல்லுகிற நெறியில் நின்று அதை அனுட்டித்தானால் அந்த ஊருக்கு போவானா போகமாட்டானா? கட்டாயம் போவான். சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். இதில் விளங்குதா? ஆகவே இந்த விசாரித்தனைக்கும் விசாரித்தலுக்கும் அந்த ஊரை அடைவதற்கும் இடையிலே நமக்கு வழி சொல்லுபவர்களாக இருப்பவர்கள் தான் ஆச்சாரியர். ஆன்மாவையும் சிவனையும் சேர்த்து வைக்கின்றவன் ஆச்சாரியன், பெண்ணையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்கிறவன் புரோகிதன். புரியுதா? அதே போல இந்த பெண்ணாகிய ஆன்மாவையும் புருஷனாகிய சிவனையும் சேர்த்து வைக்கிறவன் ஆச்சாரியன். ஆன்மாக்கள் எல்லாம் பெண், அது உங்களுக்கு தெரியுமில்ல? ஆன்மாக்கள் எல்லாம் சிவன் ஒருவன் தான் புருஷன், சிவன் ஒருவன் தான் புருஷன். அந்த புருஷனை அடைய இந்த பெண்களாகிய ஆன்மாக்கள் என்ன நோன்பு நோற்றால் அடைய முடியுமோ அந்த நோன்பை அடையும். அது நல்ல எந்த நோன்பை நோற்றால் இந்த புருஷனை அடையவும் நோன்பு வேணும், அந்த புருஷனை அடையவும் நோன்பு வேணும். இந்த புருஷன் என்ன நோன்பு செய்யாத உடனே நல்ல புருஷன் அமைய மாட்டான் இங்கே. அதே போல அந்த நோன்பையும் நன்றாக அனுட்டித்தானால் அந்த நல்ல புருஷன் கிடைப்பான், இல்லையானா ஆவாச புருஷன் கிடைப்பான். இதில் விளங்குதா? அதனாலே உயிர்களாகிய ஆன்ம வர்க்கங்களாகிய பெண்கள் நாயகனாகிய சிவருமான் நாயகன், நாயகனாகிய நாயகன் பேர் சிவருமானுக்கு நாயகன். அந்த நாயகனை அடைய நாயகியாக இருக்கின்ற ஆன்மாக்கள் அவனை அடைவதற்காக என்ன செய்ய வேணும், என்ன செய்ய வேணும், என்ன படிப்பு படித்தா இந்த வேலை கிடைக்கும், என்ன நோன்பு நோற்றால் இந்த பலனை அடையலாம் என்கின்ற உண்மைகளை எல்லாம் சொல்லுவது தான் இந்த சாத்திரம். ஆனால் சாத்திரத்துக்கு இந்த மாதிரி யார் இப்போ சொல்கிற இடத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா சாத்திரத்துக்கு ஒரு தனி பவர். இதுதான் கடவுள், இதுதான் கடவுள். அந்த கடவுள் இப்படிப்பட்டவர், நீ இப்படிப்பட்டவன். அவன் யாவருக்கும் மேலாம் அளவில் ஆச்சீருடையான் அவன், நீ யாவருக்கும் கீழாம் ஆன்மா. என்ன சொல்லு சித்தாந்தம் பாரு திருவாசகம், யாவருக்கும் மேலாம் அளவில் ஆச்சீருடையான் நீ யாவருக்கும் கீழாம். ஆனா அவனை நீ அடைந்தாயானால் யாவரும் பெற்றறியா என்பது வைப்பான், அவனை நீ அடைந்தாயானால் யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைப்பான். அதனாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் ஆன்மாவுக்கு அவசியம். அது ஞானாசிரியர், நல்ல ஞானாசிரியனா இருக்கணும், குருட்டினை நீக்கும் குருவாக இருக்கணும். குருட்டினை நீக்கும் குரு. குருங்கிற சொல்லுக்கே கூ என்றால் அஞ்ஞானம், ரூ என்றால் நீக்குவர். கூ என்றால் அஞ்ஞானம், ரூ என்றால் நீக்குவர். அஞ்ஞானத்தை நீக்குவர் குரு, குரு குரு குரு கேள்விப்பட்டீங்களா? அதுதான் பாசத்தை கழித்து, பாசத்தை கழித்து ஆண்ட குரு மனிதன் தாழ்வாள். யார் சொல்றா? பாசத்தை கழித்து கோகலி கோ பாசம் கோ பசு இல்லவா? பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தாள், பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தாள். கோ களி ஆண்ட குருமணி. இதுக்கு பிளே பிளே போலவர்கள்லாம் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? கோகலி நான திருவாவுடுகரை அப்படின்னு திருவாவுடுகரைன்னு எழுதியிருக்காங்க. திருவாவுடுகரைக்கு திருவாசகத்தில் சம்பந்தம் இல்லை, பிரசனம் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் அது வேறு. ஆனால் திருவாசகத்தில் திருவாவுடுகரைக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அதே அந்த சுந்தரமுனிவர் எழுதின திருப்பெருந்துறை புராணம் மற்ற ஆசிரியர்கள்லாம் கோகலியே திருவாவுடுகரைன்னு எழுதியிருக்காங்க. கோ என்கின்ற பசுத்தன்மையை நீக்கி பதித்தன்மையை ஆண்ட கொடுத்த, பசுத்தன்மையை நீக்கி பதித்தன்மையை கொடுத்த குரு மனிதன் தாழ்வார். குரு என்று பின்னால வருகின்றபடியினாலும், கோ என்று முன்னால வருகின்றபடியினாலும், நடுவிலே களி என்ற சொல்லு வருகின்றபடியினாலும், கோ என்கின்ற பசுத்தன்மையை நீக்கி கழித்து ஆண்ட பதித்தன்மையை கொடுத்து ஆண்ட குரு மனிதன் தாழ்வார். அதனாலே பசுவாய் இருக்கின்ற நீ பதியாக வேண்டுமானால் பதியை பற்றி கொள்ளும், பதியே பற்றி கொள்ளும். பசுவாய் இருக்கின்ற நீ பதியாக வேண்டுமானால் பதியை பற்றி கொள்ளும். விடா பிடியா விடா தொண்டராயி, தொடர்ந்து விடாதவருக்கு அண்ட ஆழவும் வைப்பறாரு உணரு. தொண்டராயி தொடர்ந்து விடாது, இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெடுந்தருவோம். அதனாலே நீ வந்து எப்படி இருக்கணும்னா குரங்கு குட்டியை போல இருக்கும். குரங்கு குட்டி எப்படி இருக்கும்? ஐயோ அது எத்தனை மறந்து ஆகினாலும் சரி குட்டி தாய விடாது. புரியுத? மார்ச்சால நியாயம் மர்கட நியாயம் சொல்லுவார்கள். மார்ச்சாலம் பூனை, மர்கடம் குரங்கு. நான் அப்படி குரங்கு மாதிரி இருக்க முடியாது சாமி, நான் வந்து பூனை மாதிரிதான் இருப்பேன். பூனை தான் குட்டியை தூக்கி போவோம், குட்டிக்கு கவலை இல்லை பூனைக்கு தாங்க. பார்த்துருக்கீங்களா? ஐயோ வாயில கவி கொண்டு போ, அதுக்கு வேற இது இருக்காது, கெடுதல் இருக்காது, வாயில கவி கொண்டு போவோம், குட்டிக்கு கவலை இல்லை. இங்க வந்து குரங்கு குட்டிக்கு கவலை, தாய்க்கு கவலை இல்லை. நான் அந்த மாதிரி குரங்கு மாதிரி இருக்க முடியாது, அப்படி நான் பூனை மாதிரிதான் இருப்பேன். விட்டு விடாது, அதான் திருவாசகம், விட்டு விடாது. விட்டுன்னா நான் கெட்டுக்கோவேன், குடிலோ கெடுவேன். அதனாலே இப்படி பதித்தன்மையை அறிவித்து, பசுத்தன்மையை அறிவித்து, பாசத்தன்மையை அறிவித்து, அந்த பாசத்தினாலே உனக்கு அந்த வந்த கேட்டையும் அறிவித்து, பாசத்தினாலே இதுவரையில் எண்ணில்லாத ஜென்மங்கள், எண்ணில்லாத உலகங்கள் எல்லாம் சுற்று, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்றபடி நீ பாசத்தோட சேர்ந்து பாசத்தை நம்பி நீ எல்லா உலகங்களிலும் எல்லா ஜென்மங்களிலும் நீ பரவியை எடுத்து அலைந்து திரிந்து கெட்டுப்போனாய் என்று ஆச்சாரியன் அறிவித்து, ஆச்சாரியன் அறிவித்து. அதன் பிறகு இனிமேல் பரவாமல் இருக்கின்ற இரவாமல் பரவாமல் எனையாசர் குருவாகி நம்ம அவினாசி திருப்பூர் அழகா இருக்குல்ல, இரவாமல் பரவாமல் ஆர் சிவா எனையாள் சர்க்குருவாகி, சர்க்குரு தான் அப்படி செய்வா, சர்க்குரு அசர்க்குரு ரெண்டு உரு சொல்றாரல்லவா, அதனாலே இரவாமல் பரவாமல் எனையாள் சர்க்குருவாகி பரவாகி தரமான பெருவாழ்வை தருவாய் அவினாசி திருப்பூர். ஆகையினாலே இப்படி பசுவாகிய ஆன்மாவினுடைய இலக்கணத்தை அறிவித்து இந்த ஆன்மா இதுவரையிலும் சேர்ந்து இருந்த அந்த ஆட்களை அறிவித்து நாரோட சேர்ந்ததுனால் நீ கிட்டு போனாயா கிட்டு போனாய் என்று அறிவித்து அதன் பிறகு கெடாது காப்பாற்றுகின்றவன் அறிவித்து அதைத்தான் கெடாது காப்பாற்று வாழ்கின்றாய், வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு கேடு உனக்கு கேடு உனக்கு சொல்கின்றேன் பொல்காலும் வீழ்கின்றாய் நீ அவளை கடலாய வெள்ளத்தே என்று ஆச்சாரியன் அறிவித்து அது மோசம் என்று அறிவித்து பாசம் மோசம் என்று அறிவித்து அதனோடு நீ சேர்ந்து கிட்டு போனாய் என்று அறிவித்து அதுக்கு மேலே பதியினுடைய தன்மை அறிவித்து அது எப்படிப்பட்டதென்றால் தன்னை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எல்லை இல்லாத இன்பத்தை வழங்குகின்றது பதி. பதியோடு சேர்ந்தால் இன்பம் அதுதான் எங்கும் இல்லாத இன்பம். அந்த இன்பம் இது செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்வால் எங்கும் இல்லாததோர் இன்ப நம்பாலாதா குங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இல்ல சித்தாந்த நிறைய வருது திருவாசகத்தில் முடிச்ச திருவாசகம் விடாம கேடுங்கதா. ஆகையினாலே இப்படி உபகாரம் பண்ணுகின்றே உபகாரம் பண்ணுகின்றவர்களே சிவன் செய்கின்ற உபகாரத்தை அறிவித்து அதை அனுட்டிக்க வச்சு அதற்கு வழிகாட்டியாக இருப்போன் ஆச்சாரியன். ஆச்சாரியன் அப்படி ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் இல்லையானால் சிவனை அடைய முடியாது. ஆச்சாரியன் அனுக்கிரகம் இல்லையானால் சிவனை அடைய முடியாது. இதில் விளங்குதா. அதுதான் வேதவாகம சென்னியில் விளைபொருள் அவேதம் வேதமாகிய பண கருத்து இருப்பினி அவிழ்த்து நாதனாகிய தன்னை என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதாமால். மாணிக்கவாசகர் கவலை மந்திரியா இருக்கும்போதுப்பா. வேதவாகம சென்னியில் விளைபொருள் அவேதம் வேதமாகிய பண கருத்து இருப்பினி அவிழ்த்து நாதனாகிய தன்னையை என்னையும் நல்கும் நல்கு சேர்த்து வைக்கிறேன் போதனாகிய குருவரன் வருவது. அதனாலே இப்படி எண்ணில்லாத காலம் பாசத்தோடு சேர்ந்து எண்ணில்லாத பிறவி எடுத்து பிறவி பெருங்கடலிலே விழுந்து கிடக்கின்ற என்னை இனிமேல் பிறவியிலே புகாதபடி பிறவிக்கடலிலே புகாதபடி பிறவிக்கடலிலே கிடக்கின்ற என்னை இனிமேல் பிறவியிலே சேராத வண்ணம் பிறவியிலே சேரா யார் செய்வா ஞானாசிரியன். அது மாதிரி ஞானாசிரியன் கிடைக்கும் ஞானாசிரியன் கிடைக்கும் நல்லங்க ஞானாசிரியன் அந்த மாதிரி கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோ. அது நம்ம தாய்மார் சொன்னாரு இருப்பா இருந்திட பேர் இன்ப வெளிக்கே குறுப்பார்வை இல்லாமல் கூட கிடைத்திடும். இருப்பா இருந்திட அங்கு இங்கு அலையாமே அங்கு இங்கு அலையாமே. ஒரு புலவர் சொன்னாரு புலவர் சொன்னாரு நான் யமனுக்கிட்டையும் பரமனுக்கிட்டையும் சிக்கிக்கிட்டேன் யமனுக்கிட்டையும் பரமனுக்கிட்டையும் சிக்கிக்கிட்டேன் பரமன் படைச்சு இங்கே தள்ளுறேன் யமன் அடிச்சு அங்கே தள்ளுறேன் என்ன செய்வேன் சாமி. இங்கு இருக்க என்றால் யமன் ஒட்டான் இங்கு விட்டு அங்கு இருக்க என்றால் அயன் ஒட்டான் இங்கு வைத்து பேணுவேன் ஊடலை பித்தா பிறச்சூடி தானுவே சுக்கநாதன் என்று ஒரு சுக்கநாத புலவர் பாடியிருக்காரு. அதனாலே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி அன்மாவானது பிறவி பெருங்கடலை நீந்துவதுதான் முக்கியமானது. அதே திருவாரத்தில் விரித்து சொன்னார் தனியனேன் பெரும்பரவி பப்பத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி கணியை நேர் தோர்வாயார் இன்னுங்காலார் கலக்குண்டு காமவான் சொரவின் வாய்ப்பட்டு எத்தினி கண்டா. அப்பா புரியுதா பாட்டு புரியுதா. தனியனேன் பெரும்பரவி பெரும்பரவி ஏதா பிறவி பெருங்கடல் பவ்வம்னா கடல். தனியனேன் பெரும்பரவி பப்பத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி கனியை நேர் துவர் வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி அஞ்சலத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை. முனைவனே முதலந்தம் மில்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனுக்கு. அதனாலே இப்படி பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு புனையாக இருப்பது அஞ்சலுக்கு. சரி அந்த அஞ்சலுத்தை யார் சொல்லணும் ஆச்சாரியன் மூலமாக அதைத்தான் ஆச்சாரியன் மூலமாக பெற்றதைத்தான் நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம விளங்குற நானேயோ தவஞ்சீரேன் சிவாயனமாய் என பெற்றேன் கொடுக்க பெற்றேன். ராஜாரியன் அஞ்சலத்தை அறிவித்து அயன் எழுத்து அழிப்பான். அஞ்சலத்தை அறிவித்து அயன் எழுத்து அழிப்பான். அதனாலே இப்படி அஞ்சலத்தை அறிவித்து அந்த அஞ்சலத்தை நன்றாக கணித்தானால் ஜபித்தானால் பறவை பெருங்கடல் எண்ணி ஆச்சாரியன் கொடுக்க எல்லாம் சிவத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், துண்டுல எல்லாம் போட்டு கொடுக்குறேன் அஞ்சலத்து எல்லாம் இடுப்பில் கட்டிட்டு பெரிய பெரிய குருக்கள் எல்லாம் இடுப்பில் கட்டிட்டு அலையிறான். ஐயோ பார்க்கும்போது நமக்கு உசிரே போகுது. பெரிய பெரிய குருக்கள் எல்லாம் சிவாயனமா நம சிவாய போட்டு துண்டை கட்டிக்கிட்டு பெரிய பெரிய பக்தர்னு தெரியுமா? அப்படி யாருக்கு அந்த உண்மையை தெரியலம்மா? அஞ்சலுத்துன்னா அது என்ன சொல்றது? அதை நாத்திகம் தேவலாம் இதுக்கு. அதனாலே இப்படி அஞ்சலத்தை ஆச்சாரியன் உபதேசிக்க பெற்று அந்த அஞ்சலத்தை என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன பதி விதி என்னும் அஞ்சலத்தை என்றார் போல சிவஞான போதும். ஊனக்கண் பாஷ உணராப்பதியை ஞானக்கண்

0: புனையை விடாது, புனையை பிடித்து கிடக்கின்றேனே முனைவரே, பூதலந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி. அதனாலே எத்தனையோ கூடி ஜென்மங்கள் எடுத்து, எவ்வளவு ஜென்மா அளவில்லாத, ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடற்பரவி அவதாரம். அப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்களை எடுத்து இழைத்து போன என்னை இனிமேல் பரவாதபடி, புறவியில சேராதபடி அருள் செய்தான் மெய்கண்ட தேவன். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து, என்னை இப்பவத்தில், பவம்னா பரப்பு, இப்பவத்தில் சேரா வகை எடுத்து இனிமேல் பரப்பிலே புகாதபடி எடுத்து, எங்கிருந்து எடுத்த, பிறவி பெருங்கடல் இருந்து எடுத்து. எடுத்துங்கிற வாக்கியம் மிக சிறப்பான வாக்கியம், எடுத்துங்கிற வாக்கியம் மிக சிறப்பான வாக்கியம். பெரிய புராணத்தில் விநாயகர் தோத்தர் எப்படி தெரியுமா, எடுக்கும் மாக்கது, எடுக்கும் மாக்கது. இந்த கதையை படிக்கின்றவர்கள், படிக்கின்றவர்களே இந்த கதை என்ன பண்ணும்னா, பிறவி பெருங்கடல் இருந்து எடுக்கும், எடுக்குமாக்கது.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எங்குமில்லாதாகும்னா எங்கேயும் கிடைக்காத ஆகும்னு ஒரு பொருள். எந்த ஆபத்துக்குள்ளேயாவது ஆகம இருக்கலாம், சுவடி இருக்கலாம், உள்ள இதுவா இருக்கும். அது எங்கு மீளாததோர் ஆகமும் நுணுகனா மனுஷன். அது மட்டுமல்ல, கொடு வந்தேன் எம்ப என்றான். அந்த சொல்லறிவை பார்த்தார். கொண்டு வந்தேன் சொல்லுவதற்கு, என்ன சொல்லணும், சொல்லுவதற்கு கொண்டு வந்தேன்னு சொல்லணும். எம்ப கொடு வந்தேன், கொண்டு வந்தேன் சொல்லுங்கண்ணா. வாய் தருமாறுது தன்னை மீறி என்ன நுணுக்கமா பத்தீங்களா, இதெல்லாம் சொல்லு சொல்லுதான். அதுதான் இப்படி இப்படித்தான் நமக்கு நயம் இருக்குமே தவிர, அந்த வெறும் பதவியை பதவி வந்துடுது. உடனே பேரனுக்கு இதன் மேல் உண்டோ பிரான் அருள் செய்த இந்த செய்ய இந்த மாறில் ஆகமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்ன. நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும் என்றனன். என்ன சொன்ன அப்படியான பாருங்க, இவரும் சரி சுவாமி ரொம்ப அருமையானது. ஏ தத்தன் இங்க வாப்பா, ஐயாவை கொண்டு அடிச்சு அந்த அறையில வச்சு வேண்டியதெல்லாம் செய்ய அடியன் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு ஆரம்பிக்கல. ஈடுபாடு தன்னை மறந்து தன் நாமம் கெட்டாளுங்கிற மாதிரி, அந்த ஈடுபாட்டினால சுவாமி அந்த ஆகமத்தை சொல்லுங்களேன் கேட்டுடுறேன் அப்படின்னு. எப்ப போன நேரம் ரெண்டாம் கட்டு நேரம், அதுல ஒரு அம்மா எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பினதோட வந்து நின்ற உடனே இவர் வந்து, நான் உங்களுக்கு ஆமம் சொல்ல வந்தேன்னு சொன்ன உடனே, ஆமா சொல்ல வந்தேன்னு சொன்ன ஒரு ஆசிரியர் பெருமகனாரை நாளைக்கு வாங்கன்னு சொல்லாம. அதனால இவன் அருள் செய்யும்னாரு. என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல்ல இந்த அம்மா இங்க இருக்கப்படாது. ஏன்னா ஞான நூல்களை உபதேசமாக பண்ணுகின்ற பொழுது பிறருக்கு செய்யக்கூடாது. உபதேசம் அந்த ஆன்மாவுக்கு தான் தெரியும். குருநாதன் அவன் கிட்ட இருக்கிற மாநாடு. இவன் மூன்றாவது ஆள், உனக்கு மனைவியா இருக்கலாம், உபதேசம்னு வருகின்ற பொழுது அந்த அம்மா இருக்கணும். எப்படி இருக்கணும், நாறு பூங்கோதை மாது. அந்த அம்மா எப்படின்னா, அருமையாக மாலை அணிந்த கூந்தலை உடையவளா இருக்கா. தவிரவே அவள் இங்க விட்டு நீங்க நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும். இந்த ஆமத்தை சொல்லணும்னு சொன்னா நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும். இங்கேயும் சீக்கிய என்ன நுழையா இருக்கீங்களா. இப்ப நம்ம என்ன என்ன சொல்லுவோம், நாறு நாறுகின்ற பூ பூவானது, கோதை அந்த மாலையுடைய கூந்தல் கூந்தலானது, தவிரவே நீங்கவே நானும் நானும் நீயும் நீயும் நான் கூட கேரமா பாடுது வர நீயும் பாரம்பரியம் போடுவேன். பையன் போறான்னா நாமும் ஒரு காரணம் தான். அடல் சொல்லவ வேணா சின்ன பையன், நாறு பூங்கோதை மாது தவிரவே. இந்த அம்மா வந்து இந்த இடத்துல வந்து இருக்காமே அவ நீங்கட்டும், நீய நானுமா இருந்து இதை நான் சொல்றேன்னு சொன்ன. அதான் அந்த பாட்டுடைய கருத்து. இவர் என்ன பண்ணார், நாறு பூங்கோதை தனியா வச்சுங்க, தலையில் என்ன இருக்கிறது அந்த பெண்மணி இடத்துல, இப்பொழுது இதோ மாலை இருக்கிறது, இந்த மாலை இனி தவிரவே

0: இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாலை ஒரு பூவுமின்றி பொட்டுமின்றி போராடி, இந்த பூ இனிமே தலையில் இருக்காது. நாறு பூங்கோதை மாது தவிரவே சொல்லணும், நாறு பூங்கோதை மாது தவிரவே. இனிமே இந்த அம்மா என் கொந்தல்ல தலையில் தவள வாழ்நகை கோவலம் இழப்ப கொங்கை முந்தில் குங்குமம் எழுதாள் மங்கள அணியில் பிரிதனி மகிழாள். கணவனை விட்டுட்டு அப்படி இருந்தாரு, எப்படி விழாம இருக்கிறது, அப்படி எப்படி விழாம இருக்க முடியுமா? அதனால வே நாறு பூங்கோதை நிறுத்திட்டு மாது தவிரவே. இனி முதற்கொண்டு இந்த பெண் கொந்தல்ல அந்த மாலை நீங்க போக. இன்னொன்னு, நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும். அதுக்கு கண்டுபிடிச்சாரு, நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும், நீயும் நானும் தனியா ஓடத்தில் இருக்க வேண்டும். ஒரு உரை இனிமேல்பா, நீயும் திருக்கோவிலூர்ல இருக்கிற, நானும் திருக்கோவிலூர்ல இருக்கிறேன், இனிமேல் நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும். நீ இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அருட்செல்வராக ஆகி நீ இங்க போற, விண்ணுலகம் போற, நான் என்ன பண்ண போறேன், இவனால் நீக்கப்பட்டு ஏழு ஏழு நரகத்திலையும் போக போறேன். வேறு இடத்து இருக்க வேண்டும், வேறு இடம் என்பது நீ புண்ணிய பூமியிலும் நான் நரக பூமியிலுமாக வேறு இடத்து இருக்க வேண்டும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ண அருமை அருமை பார்த்தீங்களா, அண்ணாத்தல் செய்யாத அலருனர். திருவள்ளுவருக்கு நரகம் எல்லாம் உண்டு, நமக்கு நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல, ஆனா திருவள்ளுவருக்கு உண்டுன்னு தெரியும், நம்பிக்கை உண்டு, அதை மறைக்கப்படாது. ஏ இந்த உயிரில்லாதது கோழி கூவுதே, குன்னு பாவம் குயில் கூவுதே, இந்த இதெல்லாம் இருக்குதே, அதனால என்னன்னாரு, நீ அதெல்லாம் உள்ள வாயில போடாது இருக்கிறதுனால அதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குது, எல்லாம் ஒவ்வொன்றா வாயில போட ஆரம்பிச்சுன்னா அதெல்லாம் வாழாதுரா ராஜா. உண்ணாமல் உள்ளது உயிர்நிலை, நாமெல்லாம் அதை சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த உயிர்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்குனர். உடனே ஒரு திருப்பு கொடுத்தான், ஊன் உண்ணு கேள்டா கேள்டா, ஏ சாமி இதெல்லாம் நாங்கள் வாயில போட ஆரம்பிச்சா, நீ இதை முழுங்கினா ஒன்ன ஒருத்த முழுங்குறது முழுங்கிடும், உன்னை விழுங்கிய நரகம் இருக்குதே அது என்ன, அண்ணாத்தல் செய்யாது, அண்ணாத்தால் நான் வாயவே திறக்காதான். என்ன அப்படியே நரகமான ஒண்ணு முழுங்கிடுதுன்னா, நீ வந்து அப்படி கொஞ்சம் என்ன விடுங்கல, என்ன விடுதலை பண்ணுங்கள், முழுங்கியே இருக்கும், அண்ணாத்தல் வாயை திறக்காதுன்னு. பரிமேலகன் அவனை விழுங்கிய நரகம் பின் உமிழ்தற்கு அங்காவாது. தமிழ் தெரியணும்னா போய் பறிக்கணும், சொன்னு வந்துச்சு போய்க்கு நின்றுச்சுதான் ஒரே. ஒரு பக்கம் தமிழும் அறியலாம், ஒரு பக்கம் உரையும் வளமும் அறியலாம். பரிமேல உரையில அவனை விழுங்கிய நிறையம், அது இந்த மாதிரி ஊனுன்னு ஊனுன்னு நினைக்கிற நரகம் இவனை முழுங்கிடுமா, முழுங்கிட்டுதுன்னு சொன்னா இவன் உள்ள இருந்து மெதுவா வர்றது முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வாய் தருகிற முழுங்கிடுமா. அவனை விழுங்கிய நிறையம் பின் உமிழ்தற்கு அங்காவாது, வாயை திறக்காது. ஆகவே வேறு இடத்து இருக்க வேண்டும். நீ எங்க இருப்பே, அருமையா பெருமானத்தில் இருப்பேன். நான் எங்க இருப்பேன், விழுங்கிய நரகம் பெண் உமிழ்தற்கு அங்காவாது, வேறு இடத்து இருக்க வேண்டும். அதை சொல்லுகின்ற சொல்லிலேயே எதிர்கால பின்விளைவுகளை அப்படி அதில் இணைத்து பார்த்து, திருமகள் என்ன நின்ற தேவியா தம்மை நோக்கி புரிவுடன் விரையாந்த புறத்திடை போக ஏவி. சொன்னேனா ஆணை அல்லவா, சரி அப்படியான நீ அரண்மனையில, அரண்மனையில அப்படின்னு அர்த்தம் போகணும்னு அர்த்தம், போன்னா சொல்லுவாங்க நாகரிக நகரன்னு, அப்படி என்ன நீ அரண்மனையில அப்படின்னா என்ன முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கணும் சொற்கள் எல்லாம். அப்படி அருமையா அந்த அம்மா போயிட்டாங்க. சரி இப்போ தருதவ, தருதவ வேடத்தானி, தருதவ வேடத்தானி, அது என்ன தருதவன், இந்த தவம் வந்து இயற்கை தவம் அல்ல, தருதவம். இவனா தூக்கி தலையில போட்டுட்டு இருக்கிற தவமே தவிர உற்ற நோய் நோண்டல் உயிர் கொள்கை செய்யாம அச்சே தவத்திற்கு அந்த தவமா இல்ல, இது வாங்கின தவம், கடன் வாங்கின தவம். தருதவ வேடத்தானி தவிசின் மேல் இருத்தி தாமும் இரு நிறத்து இருந்து போற்றி இனி அருள் செய்யும் என்றார் குருநாதன். என்ன வைக்கணும், இது மாதிரி ஒரு பெரிய இதுல உட்கார வச்சு, குருநாதா இதுல உட்காரு உட்காரு. இவர் எங்கே உட்கார்ந்தார், இரு நிலத்து இருத்தி தரையில் இருந்துகிட்டு, கீழே தரையில் இருந்துகிட்டு அப்படியே குருநாதன் சொல்றதே அப்படி, செய்வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை விடாதுளத்தமைத்து போ என போதல் என்பனார் புலவர். இலக்கணம் அப்படிலாம் இருக்கும்னு சொல்லிச்சு பையன், அப்படி இருந்தாதான் வாத்தியார் சொல்ற அறிவு வரும்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ
1: திருமகள் என்ன நின்ற தேவியார் தம்மை நோக்கி புரி உடன் விரைய அந்த புறத்திலே போக ஏவி தருதவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி தாமும் இரு நிலத்து இருந்து போற்றி நீ அருள் செய்யும் என்றார். உடனே பெருமானின் குருநாதா எங்களுக்கு இங்க உபதேசம் பண்ணும்னு அவன் உபதேசமா பண்ணவன் தான் இப்ப ஒலியும் ஒலியும். என்ன தெரியுமா காட்டணும்? இந்த தத்தன் மாதிரி. ஆமா எல்லாம் சரிதான், தவ வேட முனிவர் எல்லாம் உபதேசம் பண்ண வந்தார், இந்த நேரம் பார்த்து வந்தாரு. அதுவும் இப்ப யாரும் அரசாங்கத்துல யாரும் இல்லையே, அந்த பக்கத்துல தத்தன் நிக்கிறேன், நாமும் அரண்மனைக்கு உள்ள போயிட்டோம்னா யார் இருப்பா? அந்த பெண் உள்ளத்தை காட்டணும் நிச்சயம் இருக்கு. சில சமயங்கள் நம்ம வந்து என்னமோ நாய் குறைக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க, ஆமா அப்படின்னா போகாதீங்கன்றாங்க. திறக்காதீங்க சத்தியம் எங்க மனைவி சொன்னது இவட என்ன பல தர நாயினா என்னமோ நாய் குறைக்குது பாருங்க, ஆமா அப்படின்னா போகணும் போகணும், லைட் எல்லாம் போட்டுக்குவோம் இங்கேயே இருப்போம், போனா தீங்கு வருமோ? இதெல்லாம் பெண்பாலா இருக்கு நிச்சயம், அதுலாம் ஒண்ணு இல்லாமல். அது போல இந்த பெண் அப்படியே அந்த அங்கிருந்து அந்த அவனை விட்டு நீங்கும் போது கொஞ்சம் கால் நிரடணும் நிரடி இருக்கும், அதெல்லாம் காட்டணும். ஆமா ஒலியும் ஒலியும் காட்டினா அவன் சும்மா இருக்கு சும்மா கிடப்படாது, இதுக்குன்னு அவன் ஆட்படணும், எழுத்து கழுத்து சைக்கிளாரோடவே தெரிந்து அப்படி போகணும். அதனால போயிருக்கான் அவ அங்க இருக்கிறான், இந்த இவங்க தத்தன் இங்க இருக்கிறான், இப்ப குருநாதன் மேல இருக்க இங்க கீழே வந்து மெய்ப்பொருள் உட்கார்ந்துருக்கு. என்ன செய்யணும்? கைத்தாளத்து இருந்த வஞ்ச கவலிகை மடி மேல் வைத்து இதெல்லாம் சொல்ற, இது வரைக்கும் இங்க வச்சிருந்தான் பக்கத்துல, இப்ப என்ன பண்ணு கேட்டா இப்ப எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காரு இருப்ப வம்பு வசதி. ரெண்டாவது அவர் என்ன பண்றாரு? எது எமை பணி கொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பண்டி எழுந்தருளாய். எது எமை பணி கொளுமார் அதுக்கு என்று அவர் பெண் அப்படி இருக்காரு, அதனால அவர் கண்ணுக்கும் தெரியாது. அதனால இறந்தப்படாது மடித்தளத்து வைத்து மேதுவா எடுத்துட்டு வச்சார். ஒளியும் ஒளியில காட்டணும் சாமி, இதுல என்ன சமயமா கலக்குது இல்லையே? சமயம் கலந்து பரவாயில்ல, கடைசியில் வேணா அவர் என்ன அறியவருங்கிறது தவிர வேற ஒண்ணு இங்க ஒண்ணு எந்த வித இதுவும் இல்லை சரிங்களா. நல்லாவே காட்டலாம், இப்படி எல்லாம் ஒரு பணியாளர் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க காட்டலாம், இவன் காட்ட போறான். புத்தகம் அவிழ்ப்பான் போன்று என்னென்ன கயிறு கட்டிருக்கிறேன், ஆனா அந்த வந்து அந்த இதை வந்து சுமடியை பெரட்டி வருவது பாடம் சொல்றதுக்கு இருக்கிறது மாதிரி இவர் எங்க வச்சிருக்காரு? ஒரு 30-40 சுவடிக்கு நடுப்புற வச்சிருக்காரு. அதை பார்த்தீங்களா, யாருக்கு புரியல இப்ப எதை வச்சிருக்காருங்கிறது யாருக்கு மனங்கிறியா? அப்படியே போகணும், அப்படியே போகணும். எதை வைத்திருக்கிறார் அதை வைத்திருக்கிறார். அதனால அப்படி ஒரு 20-30 சுவடி அப்படி தாண்டணும்னு கயிறை வைக்கிற மாதிரி அதை எழுதிட்டாராம். எழுதிட்டு புத்தகம் ஆவிப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில், இது ஏற்கனவே இப்படியே இருக்குல்ல, இவர் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொன்னோடனே மீண்டும் ஒரு வணக்கம் போடுது, ஏன் சௌரியமா இருக்கிறது இல்ல? ஆம் இது சௌரியமாகணுமே அவருக்கு, அதனால இப்படி வணங்கிச்சான். நல்ல நேரம் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி, பத்திரம்ங்கிறது அந்த ஆயுதம் வாங்கி என்ன செய்தார்? இது ஒரு அழகு எல்லாரும் சொல்றதும் எல்லாம் சொல்றதும் ஜெயிக்கிறார். இந்த ஒழுக்கமுடையாருக்கு ஒல்லாதே தீய வழிக்கியும் வாயார் சொல்லல், தீமையான காரியத்தை மறந்தும் வாய்னால வராது. யாருக்கு ஒழுக்கமுடையாருக்கு, ஒழுக்கமுடையாருக்கு ஒல்லாதே தாரணிக மறந்துடும் வழிக்கியும் வாயார் சொல்லல்னு மறந்துட்டான். ஆதலால் சேக்கிரா பெருமான் தீய வழிக்கியும் வாயார் சொல்ல மாட்டார். அதனால் என்ன செய்தார்? தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய, தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய. இந்த மாதிரி கவிஞர் எங்கேயா இருக்காரு? குத்தனா குறைஞ்சிட்டான் எதுனா அடிச்சான் ஓடனா ஓனியான்னு இப்படி பாரம் இருக்கான்னு தவிர இவ்வளவு நாகரிகமும் அந்த சொல்லை கூட சொல்லப்படாது இருக்கிறாரு. இப்ப எங்க பார்த்தாலும் அதுவா இருக்கு, எங்க பார்த்தாலும் பேப்பர் பார்த்தா தினமும் அதுவா இருக்கு. தான் நினைத்த அப்பரிசே செய்ய அவர் என்ன செய்தார்? மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். அப்போ என்ன சொன்னாரு? இது மாதிரி எவரேனும் தாமாக, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் இருக்குது, அவர் எனக்கு அறிவு. அதனால மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என இங்கதான் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். அதற்கு உரை வகுக்கிறார் நம்முடைய சேக்கிரா பெருமாள். இதற்கு திருக்குறள் உரை அது என்ன வெல்லுவதில் மிக வல்லமையா வெல்றதுன்னு என்னங்க? நான் படிக்கணும்ப்பா, சொல்லுக்கு சொல்லுங்க. வெல்லணும், அந்த வெல்வதில் மிக வல்லமையா வெல்றீங்க. இவருக்கு எதில் பற்றி எது எது மிகு வல்லமை? இவருக்கு எதில் மிகு வல்லமை? இறைவனும் இறைவனுடைய அடியார்களை தொழுது வாழ்வதுதான் எனக்கு வல்லமை. எனக்கு என்ன? இறைவன் இறைவனுடைய அடியவர்கள் அவருடைய தொழுது வணங்கி அவருக்கு அடிமை செய்வதுதான் எனக்கு வாழ்நாள்ல வெற்றி அப்படின்னு. அப்போ இவருடைய வெல்லுதல் என்னன்னு கேட்டா அவர்களை வணங்கி வாழ்தல் இல்லைங்களா. அதனால தொழுது வென்றார். யார? அந்த அடியவரை அந்த நேரத்திலும் தொழுது வென்றாராம். அப்ப மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால். தம்முடைய தகுதி எது? கடைசி வரைக்கும் எவரானாலும் சரி அடியவர் அடியவர்னா வணங்குவதுதான் அடியவர். எனவே தொழுதல் தான் அவருக்கு. எனவே தொழுதே வென்றார். தாம் தம் தகுதியால் வென்றார். தாம் தம் தகுதி என்பது என்று அடியவரை வணங்கி வாழ்தல். அந்த வணங்குதல் என்ற ஒன்றையாலேயே வென்றார் வென்றார். அவ்வளவுதான். மறைந்தவன் மறைத்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன். இப்ப தத்தன் பத்தி சொல்ற இந்த ஆள் உள்ள நுழைஞ்சதுல இருந்து மனசு அவனுக்கு அப்படியே இந்த புளி கரைக்கிற மாதிரி. அதாவது சொல்லுவாங்க பெண்கள் இங்க உண்டானு தெரியல, புளி கரைக்கிற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் கொட்டையோட சேர்ந்துருக்கும். அதனால இவங்க என்னன்னு கேட்டா இதுன்னு கொட்டையை எடுக்கணும். அது மாதிரி எனக்கு என்னமோ அந்த கடிதம் பார்த்தோடனே புளியே கரைக்குதுங்க. ஏன்னா அமாவாசை போட்டு எழுதியிருப்பாங்க நல்லா இருக்கு உடம்புலாம் சரியமா இருக்கு. அமாவாசை அமாவாசை போட்டுனு என்ன அர்த்தம்? என்னமோ எனக்கு புளியே கரைக்கிறது. புளி கரைக்கிற மாதிரி இந்த அந்த தவன் வந்த உள்ளத்துல அந்த அந்த இதுக்குள்ளே தன்னை தாண்டி நீயும் நின்றுடு என்று அப்படி உள்ள போகும்போதே மறைத்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்ததத்தன். இந்த உடம்பு தான் வெளியில நிக்குது, உள்ள யாரோட போச்சுன்னா அந்த இவனோடய போச்சு. இறைப்போடு தின்கண் கூடி வெள்ளடிச்சு வரல வெள்ளடிச்சு எங்கடா நான் சென்ஸுக்காரன் எங்கடா போட்டான் டீ குடிக்க போட்டானாங்க. சரி சரி வந்த வர சொல்லு. சரி அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு ஐயா மணி அடிச்சிரு மணி நேரம் அவர் ஆமாம் இதுதான் வேலை அவருக்கு மனுஷன் அடிச்சுட்டே கிடப்ப. இது இருபதாம் நூற்றாண்டு தொழிலாளர் இவர் அந்த கீமும். அதனால அவர் இறை போடுவதென்கண் கூடி உன்னா யாரும் அழைக்கல போகல. இங்க உள்ள என்னன்னு தானே அது மாதிரி கொஞ்சம் அந்த அது செய்த உடனே ஒரு சத்தம் கேட்டுருக்குல்ல, சிறு சத்தம் கேட்டுருக்கு. அந்த சத்தம் அது இன்னமும் சதக்குன்னு சத்தம் கேட்டு உள்ளது. இறை போடுவதென்கண் கூடி வாளினால் எரியலுற்றான். அப்ப அவர் நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார். நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தான் அமர். அப்படி கீழே விடுவதே விடணும். ஏன்னா அந்த உரையில் எடுக்கிறது போக்குவரத்து எல்லாம் இது இவருக்கு கைவரத்து. அவர் அப்படியே இந்த கீழே எடுப்போம். தத்தான் அமர். அப்படி தத்தான் அமர். வேதனை எய்தி வீழ்ந்த வேந்தரால் விளக்கப்பட்ட நாத நாம் தக்கந்தானும் தலையினால் வணங்கி தாங்கி. என்ன பண்ணிருப்பான்? அப்ப உரைய அப்படியே பட்டுன்னு போட்டான். கடக்குன்னு சத்தம் கேட்கணும். ஒலியும் ஒலியில வச்சா ஒலியும் ஒலியும் இல்ல காட்டிங்க நீங்க ஒலி அவரு போட்டோம் கடக்கு அப்படியே கீழே தாங்கற தலையை தாங்க. ஏன்னா கீழே விழுந்துட்டே சொல்ற தாங்கி. அருமையானதுங்க இதெல்லாம். யாது நான் செய்கிறேன் என்ன எம்பிரான் அடியார் போக மீறிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய் விடு நீ என்றார். எந்த வித இடையூறு அவருக்கு இல்லாம இது எப்படி எப்படி நல்லா இவர இதுல வந்து கொருமண்டபத்தில் இருந்த அரசாணை வகுக்கிறார். இங்க கீழே விழுந்துகிட்டே அது தலை கிளம்பிட்டு அவர் ரொம்ப தூரம் போய் வர வரைக்கும் எந்த தீங்கு வராம கொண்டு போய் கொண்டு போய் விட்டு விடுங்கும் போது கிடையப்படுத்து. அவ்வளவுதான். அத்திரம் அறிந்தார் எல்லாம் அரசனை தீங்கு செய்த பொய்த்தவன் தன்னை கொள்வோம் என புடை சூழ்ந்த போது. அதுக்குள்ள அரண்மனையில் செய்தி வெளி வந்துட்டு வந்த உடனே யார் யாவன் உள்ள அந்த பயல புள்ளா ஒரு சத்தம். அந்த உள்ளே வந்த உடனே வெளியில சத்தம் கேட்டு. ஆனாலும் ரொம்ப அருமை என்ன செய்தாங்க. இப்பொழுது வெளியில வந்துட்டான். வந்தவொடனே என்ன செய்வான்? அரசனுடைய ஆணை இவருக்கு எந்தவித இடையூறும் நேரக்கூடாதுன்னு. அதனால என்ன பண்ணும்? ஒரு இடையூறு வரக்கூடாது. தான் கத்தி கூட மோதிடக்கூடாது. உரையில போட்ட கத்தி கூட ஒரு இடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்? எந்த வித இடையூறு இல்லாம கொண்டு போய் ரொம்ப தூரத்துல விடணும். அதனால என்ன இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பான் தெரியுங்களா? அடாடாடா, அதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் நம்மை நினைக்குமாறு விட்டார். சரி, பெரியவங்க வரட்டும் வரட்டும், பெரியவங்க வரட்டும், பெரியவங்கன்னு தான் சொல்லியிருப்போம். ஏன் எதியமை பணிகொழுமாறு அப்படி கேட்டவர் அவருடைய உள்ளம் செய்யும். அதனால நாய வாடா பெரிய நிச்சயங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். சொல்லக்கூடாது, சொன்னால் தத்தம் அல்ல, கேட்கலாது அப்படி பாடுங்க. அதனால பெரியவங்க வட்டம் வட்டம் இப்படியேதான் அப்படிதான் நேராக போகணும். அப்புறம் வெளியில் வந்து வாழை கையில் இருக்கிறான். ஏன்னா யாராவது தானே எங்கேயே அழைச்சிட்டு போறீங்க தத்தா, என்ன அழைச்சிட்டு போறீங்க, நம்ம அரசாங்கம் கொண்டுறது அப்படி ஒரு உருவம் காட்டுறது. அரசர் ஆணி, இந்த அரசர் ஆணின்னு சொன்னோடனே அங்கே அங்கே எடுத்தவங்க இங்கே எடுத்தாங்கன்னா அரசர் அரசர் ஆணை அரசர் ஆணை அரசர் ஆணை அப்படிலாம் காட்டு. நானே கூட நினச்சி பார்க்கலான்னு இருக்கேன். அழைத்து கொண்டு போனான் யாரும் எல்லாம் இல்லை, வெறு வெறு நீரா மிக தொலைவு. கிருஷ்ணனை கண்டால் தூர விலகினர், இங்கே தூர விளக்குனர். ஏன்னா இவர் தூர போக முடியல, இறந்து கிழவுகள் நல்லா தூர விட்டு. நாலஞ்சார் பாட்டில் ஆற்றும் துணையும் பொறுக்க வேற்றுமை இன்றி கலந்திருவ நட்டக்கால் தேற்றா ஒடுக்கம் ஒருவன் உண்டாயும். நீதி நூல் கூட வைக்கப்படாத எங்கேயாவது ரெண்டு பேர் பழகிட்டு வந்தாங்க, பத்து ஆண்டு பதினாண்டா, அதில் ஒரு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் குணம் போதாமல் இருந்துக்கிட்டான். என்ன பண்ணுறாரு, ஆற்றும் துணையும் பொறுக்க இல்லை ஆற்றும் துணை முடிஞ்ச வரைக்கும் அவனை திருத்த கருத்த பார்த்து இதே பண்ணுறது முடியல சார். இனி இந்த மக்கு திருந்தாங்க புறாநாயின் சூற்றாதே தூர விடல். இதெல்லாம் தெரிய வேணாமா மக்களுக்கு, இந்த அறமெல்லாம் தெரியப்படாத. சூற்றாதே தூர விடல், நேராக கொண்டு போனான், கொண்டு விட்டான். மீண்டும் இங்கே வந்தான். வந்தது என்னன்னாரு, ரொம்ப அருமையா, செய்தவ வேடங்கொண்டு வென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனம் என்று கூற. இவர் என்ன பண்ணுறான், அந்த ஆவி போகுது இருந்தாலும் இவன் இந்த தத்தன் கொண்டு போய் நன்றாக விட்டுவிட்டு வந்தான்ங்கிற செய்தி காதில் வாங்கிறதுக்காக அந்த உயிர் அப்படியே தாங்கிட்டு இருக்கான். சோர்கின்ற ஆவி தாங்கும், அது போகுது இருந்தாலும் அந்த ஆவியை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த நல்ல செய்தி கேட்கணும். எந்த நல்ல செய்தி, எந்த விதையோர் இல்லாமல் அரசருடைய ஆணையின் மண்ணும் அந்த அவரை அந்த மீத்தவரை கொண்டு போய் விட்டு வந்து விட்டேன் என்று அந்த அந்த சொல்லு கேட்கணும். சொன்னோடனே சொல்லிவிட்டான். சொன்னோடனே இங்கி வந்து ஐயன் செய்தது யார் செய்தது என்றார், பணியாளன் அல்ல, இங்கிவை ஐயன் செய்தது, என்னுடைய தலைவர் தொழிலாளி கம்யூனிஸ்ட் படிக்கப்படாத ஐயன், இதுவரை பணி செய்தவர் எனக்கு தலைவன். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ, அந்த சொல் சாமி அந்த சொல் ஐயனும் நீ, அந்த சொல்லை யாருக்கு பயன்படுத்துகிறார், நம்மிடத்தில் இதுவரை பணி செய்தவர். எப்பொழுது சோர்கின்ற ஆவி தாங்கி கொண்டு எதை செய்து தனக்கே உலை வைத்த ஒருவனை அப்படி செய்து, இங்கிவன் ஐயன் செய்தது யார் செய்தது அப்படி சொல்லிட்டு போதே அந்த புலனைந்தும் பொறிகளைங்கி நெறிமையங்கி அறிவு அடிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்து வருது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பேரரசு நீங்கள் சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள், என்ன கட்டளையிட்டு சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். என்ன சொன்னாங்க, கடைசி சொல்றேன், வீதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து வைத்தி. திருநீறு தான் நமக்கு மெய்ப்பொருள், அது ஒன்றுதான் நாம் அடைய வேண்டிய செல்வம், அதுதான் நான் உங்களுக்கு நிறைவாக சொல்ல வேண்டுவது. விதியினாலே பரவிய திருநீர்த்தன்பு பாதுகாத்து அப்படி சொல்லி பிறகு பெருமானுடைய திருவடியை சேர்ந்தார். இந்த இடத்துல ஒரு அருமையான பாட்டை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்வது பாரதியார் பாட்டில் பல பாடல்கள் இந்த எங்கிருந்தோ வந்தான்ங்கிறது இருக்குதே, இங்கிருந்து தான் வந்தான், இங்கிருந்து தான் வந்தான். அவருக்கு அந்த கண்ணனே அப்படி அருமையாக இருக்கிறது. எங்கிருந்து வந்தான்னு சொல்லும்போது அது அவர் சொல்றார், இருந்தாலும் எங்கிருந்து வந்தான் இங்கிருந்து வந்தான்னு சொல்ற, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்னதவும் செய்து விட்டேன். பாடபேதம் தத்தன் தத்தன் பாடபேதம் தான் என் பதிப்பில் இருக்கு. அதனால எங்கேயோ வந்தான் வீடு பெருக்கிடுவேன் விளக்கேற்றி வைத்திடுவேன் மாடு கன்று மேய்த்திடுவேன் மக்களை நான் காத்திடுவேன் சின்ன பிள்ளைக்கு சிங்கார பாட்டிருப்பேன். அருமையான படம், லட்சம் இல்ல கோடி படம். அத பின்னால அரசனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய். அவன் யாருன்னு கேட்டா வேலையாள் மட்டுமல்ல, எனக்கு ஒரு பெரிய துணை போகின்ற அமைச்சராய் அரசராய் நல்லா, அது அருமையான பாட்டை யார் பாடுன்னு தெரியல, அந்த பாட்டுலாம் வைக்கவே மாட்டேங்கிறான். நல்லா ஆசிரியனுமாய் நல்ல ஆசிரியனுமாய், இவர் ஐயன்னு சொன்னார் பாருங்க, நல்லா ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய். பண்புல சொன்ன ஆசிரியன் என்ன, தெய்வமாவே சொல்லுங்க. ஆனால் பார்வையிலே சேவகனாய்
0: எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நாம் என்றான். எங்கள் மெய்ப்பொருளாலிருந்து வந்தான்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் கூட்டியுள்ளது. ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள திருவருள் பயன் என்ற அரிய சாஸ்திரத்திலே இறுதியில் விளங்குகின்ற 10வது அதிகாரமாகிய அணைந்தோர் தன்மை என்ற அதிகாரத்தில் சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த அணைந்தோர் தன்மை என்ற அதிகாரத்திலே சீவன் முத்தர்களுடைய இயல்பினை குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே முதல் 3 அதிகாரங்களிலே சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களை பற்றி விளக்கும் முகமாக முதல் அதிகாரமாக பதி முதுநிலையையும், 2வது அதிகாரமாக உயிரவை நிலையையும், 3வது அதிகாரமாக இருள்மல நிலையையும் வைத்திருந்தார். இந்த 3 அதிகாரங்கள் மூலம் முப்பொருள்களை நிறுவி விளக்கி நல்லதொரு தெளிவினை தந்தருளிவிட்டு அடுத்தாற்போல அந்த 3வது அதிகாரத்திலே கூறப்பட்ட இருள்மலமானது எவ்வாறு நீங்கும் என்றால் அது சிவபிரான் திருவருள் ஒன்றால்தான் நீங்கும் என்பதனாலே அந்த இருள்மலம் அதனை நீக்கவல்ல திருவருளை பற்றி, அந்த திருவருளின் இயல்பினை பற்றி மிகச்சிறப்பாக அருளது நிலை என்ற அதிகாரத்திலே அருள் செய்தார். அந்த திருவருளானது சிவபுண்ணியங்களை ஆன்மா செய்ய செய்ய நல்ல பக்குவமான நிலை வரும்பொழுது அந்த திருவருளானது குருவருளாக அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அதாவது உயிர்க்குயிராய் நிற்கின்ற சிவபெருமானே குருவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தன்னுடைய திருவருளை குருவருளாக வழங்குவான் என்ற உண்மையினை குறிப்பிடும் முகமாக அருள் உருநிலை என்ற அதிகாரத்தை அதற்கு அடுத்தார் போல அமைத்திருந்தார். அந்த குருமூர்த்தியுடைய உபதேசத்தினை எவ்வாறு ஆன்மா அறியும் என்பதை விளக்கும் முகமாக, அதை அறியக்கூடிய முறையினை விளக்கும் முகமாக அறியும் நெறி என்ற அதிகாரம் அதற்கு அடுத்தாற்போல, அருளுரு நிலைக்கு அடுத்தாற்போல அந்த அறியும் நெறி என்ற அதிகாரமானது விளங்கியது. ஆக குருமுதல்வன் உணர்த்துவதை ஆன்மா எந்த முறைப்படி உணரும் என்பதையும் அந்த குருமூர்த்தியினுடைய உபதேசத்திறனையும் மிக அருமையாக அந்த அதிகாரத்தை விளக்கியிருந்தார். அந்த உபதேசத்தை கேட்டு அதன் வழி ஆன்மா நிற்கும் பொழுது ஆன்மாவானது மும்மலங்களிலிருந்து முற்றிலுமாக நீங்கி தன்னுடைய தலைவனாகிய சிவத்தோடு இரண்டர கலந்து அதன் மூலம் தன்னுடைய வியாபகத்தன்மையை அது பெறுகின்றது. ஆணவமலத்தினால் அதுகாரம் தடுக்கப்பட்டிருந்த வியாபகத்தன்மையை பாச நீக்கத்தின் மூலமாகவும் சிவச்சார்பின் மூலமாகவும் ஆன்மா பெறுகின்றது என்ற உண்மையினை விளக்கும் மூலமாக உயிர் விளக்கம் என்ற அதிகாரம் 7வது அதிகாரமாக அந்த அறியும் நெறியினை தொடர்ந்து அமைந்துள்ளது. அதாவது அறிய முறைப்படி, அறிய முறையாவது அவன் அருளின் வழி நின்று அவன் அருளில் அடங்கி அவனை அறிதல். அவ்வாறு அறியவே சிவச்சார்பு கைகூடி ஆன்மாவினுடைய பாசமானது முற்றிலும் நீங்கி ஆன்மா வியாபகத்தன்மையை பெறுகின்றது. ஆகவே அந்த வியாபகத்தன்மை ஆன்மா பெறுவதுதான் விளக்கமுறுதல் என்பது. அந்த நிலையிலே சிவசமம் என்கின்ற ஒரு எண்ணமானது வரவே கூடாது என்பதை இந்த 7வது அதிகாரத்திலே உயிர் விளக்கத்திலே மிக நன்றாக வலியுறுத்தி வருகின்றார்கள். அடுத்தார் போன்று விளங்கக்கூடிய 8வது அதிகாரம் இருக்கின்றதே, அவ்வாறு சிவச்சார்பற்ற உயிர் என்ன அனுபவிக்கும்? பேரின்பத்தையே அனுபவிக்கும். அந்த சிவப்பேரினால் கிட்டக்கூடிய பேரின்ப நிலையினை ஒரு நூலின் துணை கொண்டு எந்த அளவு சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு இன்புறு நிலை என்ற அதிகாரம் வைத்து அதிலே அந்த சிவச்சார்பற்ற உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை பற்றி கூறினார்கள். அதான் இன்புறு நிலை. முக்கியமாக பிற சமயம் கூறுகின்ற முத்திக்கும் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முத்திக்குள்ள வேறுபாடு நாம் நன்றாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார்கள். மற்றபடி அந்த முத்தி இன்பத்தினை வந்து வார்த்தைகளால் சொல்லி நம்மை உணர செய்ய முடியாது. ஆகையினாலே முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் முத்தி நிலையிலே சிவமும் உயிரும் பொருளால் இரண்டாகத்தான் இருக்கும். அதிலே வந்து எந்த மாறுபாடும் கிடையாது. சிவம் ஒரு பொருள் என்றும் ஆன்மா ஒரு பொருள் என்றும் நிச்சயமாக உள்ளன. இதை மிக அருமையாகவும் எளிமையாகவும் நம்முடைய சித்தாந்தம் விளக்கிவிடுகின்றது. எப்படி என்றால் முத்தி இன்பத்தை அனுபவிப்பவன் யார்? ஆன்மா. அந்த முத்தி இன்பத்தை அருள்பவன் யார்? சிவபெருமான். ஆகவே முத்தி இன்பத்தை அருள்பவனும் இருக்க வேண்டும், அதை பெறுபவனும் இருக்க வேண்டும். அருள்பவன் பெறுபவன் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னா இன்பம் அப்புறம் என்ன இருக்கு? இன்பம் இல்லையா? ஒரு பொருளாக மட்டும் இருந்து கொண்டு என்ன இன்பம் அனுபவிக்கும். ஆகையினாலே உள்ளதற்கு கேடில்லை, இல்லதற்கு தோற்றம் இல்லை என்ற கொள்கைதான் சர்க்காரியவாத கொள்கை. உள்ளதுதான் தோன்றும் என்பது. அதன் மூலமாக நாம் பெறுகின்ற கொள்கை என்னவென்றால், இல்லாதது என்னைக்குமே இல்லாததுதான், உள்ளது என்றுமே உள்ளதுதான், உள்ளதற்கு அழிவில்லை. அப்ப ஆன்மா முதல்ல உள்பொருளா இருந்துட்டு அப்புறம் முத்தி நிலையில் வந்து அழிவதற்கா? அப்ப கடைசியில் போய் அழிவதற்கா இத்தனை சாதனங்களும் வழிபாடு முறைகளும்? ஆகையினாலே திருமுறைகள் எல்லாம் நான் கெட்ட வாபாடி என்றார் போன்ற அருளுரைகள் வந்திருக்கின்றன என்றால், அவற்றை நாம் தெளிவாக உணர வேண்டும் என்றால் சாத்திரம் நோக்கினாலன்றி நம்மால் உணர முடியாது. அல்லது ஒவ்வொருவர் ஒவ்வொரு தடைகளை எழுப்புவர், நம்மால் விடை கூற இயலாமல் போய்விடும். ஆகையினாலே தான் கெடுதல் என்பது என்னவென்றால், அங்கே தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையும் அந்த ஆன்மாவானது கைவிட்டு சிவ பேரின்பத்திலே அமிழ்ந்து அந்த பேரின்பத்தினை அது அனுபவிக்கின்றது. அது பல்கி பெருகக்கூடிய பேரின்பமாகும். உலக இன்பங்கள் அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எதா இருந்தாலும் தூரப்பட வேண்டியதா? ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிழ்தும் நெஞ்சுன்னா உலக இன்பத்தை பொறுத்த வரைக்கும் பழமொழியெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். எல்லாம் ஒரு அளவு தான். ஆனால் சிவச்சார்பு என்பது அது அளவில்லாத பேரின்பம். ஆன்மாவுக்கு வந்து ஏற்ற இன்பமும் அதுதான். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஏன் அப்படி சொன்னாங்க, அளவுக்கு மீறினால் அமுதம் என்று எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, இங்க உலக பொருளா சடம், சடப்பொருளை சார்ந்து, முதல்ல சடப்பொருளாகிய உடலை சார்ந்து விட்டது இதே ஆன்மா. ஆனா உடலுக்கு ஏகப்பட்ட சார்புகள், உடலுக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பிடம் வேண்டும். சரி, இந்த அத்தியாவசியமானது மட்டும் கிடைச்சா மட்டும் திருப்தி வந்துருதா? இல்லை, இன்னும் மேல என்னெல்லாமோ வேண்டும் என்று பற்றுகள் பல்வி பெருகுகின்றன. அப்ப எல்லா சார்புகளும் இருக்கு. நமக்கு உடல் நல்லா இருக்கும் போது அனுபவத்திற்குரிய பொருள்கள் நமக்கு கிடைக்கணும், அது அரிது. அப்புறம் உடல் அப்புறம் அனுபவித்துக்குரிய நல்ல பொருள்கள்லாம் கிடைக்கும் போது நம்முடைய உடல் அதை அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள். ஏன்னா உலக போகங்கள் வந்து வினைக்கீடாகத்தான் கிடைக்கும். வகுத்தான் வகுத்தவை என்றால் கோடி தொகுத்தா இருக்கும், துய்த்தால் அரிதுன்ற. ஆகவே இப்படி வினைக்கீடாக உழன்று வருந்தி ஏதோ ஒரு இன்பம் அனுபவிச்சமா இருந்தது, அவ்வளவுதான். வேறு என்ன இந்த உலக இன்பங்கள் என்ன உணர்வு ஏற்படுத்துகின்றன? ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரைதான் இதையுமே அனுபவிக்க முடியும். அதுக்கு மேலன்னா அதுவே திகட்ட ஆரம்பிச்சிருது, வேண்டாம் நிறுத்திருதோம், திருப்பி இடைவெளி விட்டு திருப்பி வேண்டும். அப்போ மேலும் மேலும் வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தையும் தவிப்பையும் தந்து நிற்கின்றனவே ஒழிய, ஒரு நிறைவை தரக்கூடிய இன்பம் என்று இந்த உலகத்திலே எந்த இன்பமும் கிடையாது என்பதை நன்கு உணர்ந்தமையால் தான் வள்ளுவ பெருமானும் நமக்கு உபதேசித்தான். இந்த உலகத்தில் எதெல்லாம் விட்டு நீ நீங்கி இருக்கையோ அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லைன்னு நம்ம நல்லா கவனிக்கணும். அதனால் வரக்கூடிய இன்பமும் இல்லைன்னு சேர்த்து சொல்லலாம் இல்லையா? இன்பம் இருக்கதாகவே அவர் கருதவில்லை, ஏன்னா அவருக்கு தெளிவு வந்துவிட்டது, உலக இயல்பை நன்கு உணர்ந்தவர்கள். ஆகவே உலகத்தில் எதை எதை விட்டு நீங்கி இருக்கின்றாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லை, அதனால் வரக்கூடிய நோவு, இந்த நோதல் உனக்கு இல்லை என்று சொன்னார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், மகிழ்தல் சொல்லல, இன்புறுதல் சொல்லல, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன் என்று அருமையாக சொல்லியிருக்கு. எதை ஒவ்வொன்னையும் சொல்ல தனித்தனியா சொல்றேன். இந்த பொருளை நீங்கிக்கியா, அப்ப இந்த பொருளால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்ல, அந்த பொருளை தவிர்த்துட்டியா, அப்ப அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்ல. இப்ப ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை செய்யக்கூடியவை என்பதை அல்லவா வள்ளுவர் பேராசான் நமக்கு உணர்த்தி வருகின்றார்கள். ஆகவே இவையெல்லாம் இன்பம் என்று ஞானாசிரியர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதான் முத்தி இன்ப நிலை, முத்தியில் இன்புறு நிலை என்றெல்லாம் கூட அடைமொழி கொடுக்கவில்லை, இன்புறு நிலையினே கொடுத்தார்கள். ஏன்னா இன்பம்னாலே அது சிவபெருமான் தருகின்ற இன்பம் தான். அவ்வாறு அந்த இன்புறு நிலையினை வைத்தவர்கள் அந்த இன்புறு நிலையை இருந்து கொண்டு அதே சமயத்திலே இந்த உலகிலும் இருக்கின்றார்களே, அதாவது அவருடைய உடல் இந்த உலகத்திலே இருந்து வருகின்றது, உடல் இன்னும் நீங்காமல் இருந்து வருகின்றது. அந்த ஆன்மா இருப்பது சிவத்திடம் தான், அதுல எந்த விதமான இரண்டாங்கிறது சிந்தனையும் இல்லை. ஆன்மா சிவத்திடம் தான் உள்ளது, உடல் வந்து இன்னும் நீங்காமல் இருக்கின்றது அல்லவா. ஆகவே அந்த சீவன்முக்தர்கள் தம்முடைய அந்த சீவன்முக்தி நிலையிலே அவர்கள் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் அஞ்செழுத்தவர்களுக்கு துணை செய்கின்றது. அந்த அஞ்செழுத்தினுடைய இயல்பினையும் பெருமையினையும் அது எவ்வாறு சீவன்முக்தர்களுக்கு துணை செய்கின்றது என்பதையும் அஞ்செழுத்தில் வைத்தே காட்டினார்கள். அந்த அஞ்செழுத்தவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், ஐந்தெழுத்திலே ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை உணர்த்துவார், ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை உணர்த்தும். ஆகவே அந்த முறைப்படி அஞ்செழுத்தினுடைய எழுத்துக்களை பயன்படுத்தியே அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு அதிகாரமாக ஐந்தெழுத்தர் நிலையை அமைத்திருந்தார்கள். ஐந்தெழுத்திலே சிகாரம், அதாவது சி என்ற அந்த சிகாரம் சிவத்தையும், வா என்ற வகாரம் அருள் சக்தியையும், யா என்ற யகாரமானது உயிரையும், நா என்னும் அந்த நகாரமானது திரோதான சக்தியையும், மா என்னும் மகாரமானது ஆணவ மனத்தையும் குறிக்கும் என்ற உண்மையினை அஞ்செழுத்து அருள்நிலையிலே குறித்து அதன் பின்பு அவர்கள் அந்த அக்கரங்களை வைத்துக் கொண்டே அருமையாக விளக்கினார்கள். சிகாரத்தை முன்வைத்து ஓத வேண்டும். அதனுடைய குறிப்பு என்னவென்றால், நீ சிவத்தை சிந்திக்க வேண்டும், சிவசிந்தனைக்கு உன்னை அர்ப்பணித்து விட வேண்டும், வீடு பெயர் வேண்டும் என்று நிற்கின்ற ஞான நெறியிலே இருப்பவன். சைவத்தில் வந்து எத்தனையோ பிரிவுகள் வைத்திருக்கிறார், ஒவ்வொன்றையும் நன்கு பகுத்து சொல்வார்கள். பொது சிவபுண்ணியம், சிறப்பு சிவபுண்ணியம் எத்தனையோ வைத்திருக்கின்றார். புகழ் வேண்டி, பொருள் வேண்டி, வேண்டுவோம் சிவபுண்ணியம் செய்யலாம், அதுக்கு யார் இருக்கினாலே போக வேண்டியது. மாபாடியத்தில் எட்டாம் சூத்திரத்திலே மிக அருமையாக உணர்த்தி விட்டார். எல்லா பேர்களும், இம்மை பேர்களும், பரமை பேர்களும், அதான் நம்முடைய மகாத்மா தண்டமடைந்த செய்தவர்கள் அருமையாக சொல்வார் என்றால், முடியுடை மூவேந்தரிடம் போய் பிடியரிசி கொடுனா கொடுக்க மாட்டார்களா? அப்படி கேட்பதற்குத்தான் நமக்கு வந்து வெக்கமா இருக்கணும். மொழிய அவருக்கு அவற்றது இருக்குமா இல்லையாங்கிற, அவர் கொடுப்பாரா கொடுக்க முடியுமாங்கிற கேள்விக்கே இடமில்லை. அது மாதிரி உலக வளங்களை எல்லாம் சிவபெருமானால் கொடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு இடமில்லை. எவ்வளவுனாலும் கொடுப்பார். குபேரனுக்கு கட்டளை இடுபவரே அவர் தான். அது குன்றையூர் கிடாறு பற்றி சொல்லும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறு ஏறுவன் கலிக்காவராயன் புராணத்தில் வருகின்றது. அப்ப குன்றையூர் கிடாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்று அவர்கள் திருத்தொண்டு செய்து வந்தார்கள். அப்போது கொடுப்பதற்கு பொருள் இல்லையே என்று அவர்கள் வருந்திய போது குபேரனை ஏவி எம்பெருமான் குபேரனை ஏவி நெல்ல குவித்து விட்டார். கொண்டு போக ஆடிலேன்னு அதுக்கு ஒரு பதிகம்பாடி, அப்புறம் பூதப்படை வந்து கொண்டு போய் சேர்த்து திருவார்கள். ஆகவே எல்லா வளங்களையும் கொடுப்பார். ஆகையினாலே அந்த பெருமான் இருக்கின்றாரே, அவரிடம் ஞான நெறியில் நிற்பவன் வேண்டுவது என்ன? மற்றவர்கள் என்னாலும் வேண்டலாம். ஒரு ஐயா ஒரு சரியே கிரிய யோகம் பூர்த்தி பண்ணிட்டான், ஞான நெறிக்கு வந்து விட்டான், அவன் என்ன வீடு பேர் தான் வேண்டுவான், அவன் மற்ற எப்படி வேண்டுவான்? ஆகவே அப்படிப்பட்டவன் எவ்வாறு மந்திரத்தை சிந்திக்க வேண்டும்? குருமுகமாக, குரு உபதேசமாக சொல்வது. நம்ம திருமணங்களில் பாடல்களை பார்த்து சொல்லக்கூடாது. அங்கு அதை சூக்க பஞ்சாக்கிரமாகவோ தூள பஞ்சாக்கிரமாகவோ வைக்கவில்லை. பாடலே எப்படி வைக்கணும் அப்படி வைத்திருப்பார்கள். ஆகையினாலே நூல் என்றும் பொருள் அது தோத்திரங்கள், அது நூலாக அருளி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே செய்யப்பட்டவை இல்லை. தரந்தரமாக எம்பெருமானை வழிபட்டு பாடிய தோத்திரங்கள், அதை தொகை நூலாக நாம் தொகுத்திருக்கின்றோம். நூல் என்று வரும்பொழுது அதிலே உபதேச முறையிலே சொல்லக்கூடியவற்றை நாம வந்து தள்ளிவிட முடியாது. இதற்கு ஏற்றபடி அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அதுதான். ஆகவே சிகாரம் முதலாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுதுதான் அந்த சிவமானது நமக்கு கிட்டுகின்றது, வீடு பேர் கிட்டுகின்றது, நகாரமாகிய திரோதான சக்தியானது மாறி அருள் சக்தியாக விளங்கி நமக்கு சிவத்தையே அருள்கின்றது என்ற செய்திகளை எல்லாம் ஐந்தெழுத்து அருள்நிலை மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த முத்தான்மாவானது அது எப்பொழுதுமே திருவருளுக்கும் சிவத்துக்கும் இடைப்பட்டு நிற்க வேண்டும். அது ஆணவனத்தை சாரவே கூடாது. சிவன்முத்த நிலையை உள்ளவர்கள் பழைய பயிற்சி காரணமா என்ன செய்திடக்கூடாது? ஆணவமல சார்பில் வந்து விழுந்துடக்கூடாது. அதான் அந்த தன்முனைப்புன்னு வருதுன்னா அங்க ஆணவமல சார்பை வந்துட்டு இருக்கோம். ஆணவமல சார்பை எப்படி விளங்கிக் கொள்வது? யான் எனதுங்கிற உணர்வு வந்துட்டுதுன்னா அப்ப ஆணவமல சார்பு வந்துட்டு இருக்கும். ஆணவமலத்தை தான் வந்து நேரடியாக அறிய முடியாது. யான் எனது என உணர்வு நீங்கியது சிவம் அங்க காட்சிப்படும். யான் எனது என்ற இடமே திருவடியா என்று சொல்வார்கள். ஆகவே அந்த திருவடி சார்பு கிடைத்ததென்றால் அப்போ நமக்கு யானது என்ற உணர்வு நீங்கியது, எல்லாம் சிவமே அப்படிங்கிற உணர்ச்சி மேலோங்கும் பாருங்க. அப்ப நாம தெரிந்து கொள்ளலாம் ஆணவங்களும் நம்மிடம் இல்லை, அப்படிதான் தெரிந்து கொள்ள முடியும். அது வந்து மற்றபடி நேரடியாக அறியக்கூடியதல்ல. அது மாதிரி இந்த யானது என்ற உணர்வு வந்துவிட்டது, உலக மயக்கம் தோன்றிவிட்டது, உலக பற்று தலை தூக்குகிறதுனாலே அப்ப ஆணவமல சார்பு வந்துவிட்டது அப்படின்னு தான். ஆகையினாலே அந்த ஆணவமல சார்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சிவத்துக்கும் அந்த சீக்கும் வாக்கும் இடையிலே அந்த யா என்ற அந்த ஆன்மாவானது நிற்க வேண்டும். ஆணவமல சார்பு மேற்கொண்டால் அந்த அருட்சக்தி வா என்ற அருட்சக்தி என்ன ஆயிரும்? திரோதான சக்தியா மாறிடும். சரி, என்ன ஏன் மாறுது? சரி, உனக்கு உலகப்பற்று வேண்டுங்க, அப்ப அந்த உலகப்பற்றை உனக்கு ஊட்டுகிறேன். ஏன்னா சிவ இன்பத்தை திருவருள் ஊட்டினாதான் நமக்கு கிடைக்கும், உலக இன்பத்தும் உலக இன்பமும் திருவருள் ஊட்டினால்தானே கிடைக்கும். ஆகவே உலக இன்பத்தை நாடினான் என்றால் அந்த அருட்சத்தை என்ன ஆயிரும்? திரோதான சக்தி ஆயிரும். ஆக என்ன பண்ணும் அது வந்து உலக இன்பத்துக்கு உனக்கு சிவ சிந்தனை, எனக்கு சிவ இன்பத்தை விட உனக்கு உலக இன்பம் தான் வேணும் போல அப்படின்னு சொல்லி அந்த அருட்சக்தியானது திரோதான சக்தியாக மாறி உலகை காட்டிவிடும். அதற்கு அந்த சிவமுத்தர்கள் இடம் கொடுக்க கூடாது என்று அருள்கின்றார்கள். அருளும் விடாது, அவர்களை வந்து அந்த நிலைக்கெல்லாம் விடாது, உடனே காப்பாற்றிவிடும். அப்படி வந்தால் இப்படி நடக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே அந்த திருவருட்சக்தியானது திரோதான சக்தி என்ற நிலையிலே இல்லாமல் அருள் சக்தியாகவே இருக்கும் வண்ணம் அதனுள்ளே அடங்கியிருந்து அவர்கள் சிவத்தையே துய்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அருமையாக இங்கே கூறுகின்றார்கள். சிவஞான சித்தியாரை பார்த்தோம் என்றால் அதிலேயும் அருமையாக சொல்வார்கள், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார் என்று சொல்வார்கள். ஆகவே அப்படி பதார்த்தங்களை பாராமல் இருப்பதற்கும் பரத்தையே பார்த்து இருப்பதற்கும் தேவையான உபாயங்களை எல்லாம் அஞ்சலித்தே கூறும். அஞ்சலித்தை சிந்திக்க சிந்திக்க உலகப்பற்று நீக்கமும் சிவ பேரின்பமும் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். யாருக்கு? சீவன்முத்தருக்கு என்று அருமையாக சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்தார்கள். அடுத்தார் போல இந்த அணைந்தோர் தன்மைக்கு வரும்பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட தன்மையோடு இருப்பார்கள் சீவன்முத்தர்கள் என்று சொல்லும்பொழுது, சிவஞானத்துக்குள்ளே பரிபூர்ணமாக அடங்கியிருப்பார்கள். சிவஞானம் திருவருள் திருவடி எல்லாம் ஒன்றுதான். அந்த திருவருளுக்குள்ளே பரிபூர்ணமாக அடங்கியிருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய அறிவிலே பேரின்பமானது தங்கியிருக்கும். இதற்கு மேல வேற என்ன நான் சொல்ல முடியும் என்று சொல்கின்றார். வேற என்ன உண்டு அப்படின்னும் போது வேற என்ன அவர்களுக்கு தேவை? எல்லாத்த விடவும் பெரிய பேரு கிடைத்து விட்டது. தாய்மானடிகள் அருமையாக சொல்வார்கள், எம்மார் சிவப்பேரு எப்படிப்பட்ட பேரு தெரியுமா? நமக்கு ஒரு பேரு கிடைக்கின்ற உலகத்தில் நமக்கு ஒரு பேரு கிடைக்கின்றது, ஒரு பொருள் நமக்கு கிடைக்கின்றதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு பொருள் ஒரு சிறப்பு கிடைச்சிருது. அந்த சிறப்பு கிடைச்சது அப்படின்னால இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தூர வீசிட முடியுமா? சரி, எவ்வளவோ இருக்கு அதோட இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் வாங்கி வைப்போம். ஆனா சிவப்பேர் வந்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லைன்னு உதறி தள்ளக்கூடிய அளவிற்கு முழுமையான பேர் அதுதான். ஏன்னா மற்றதெல்லாம் இன்பமும் செய்யும் துன்பமும் நிறைய செய்யும் மற்ற பேர்கள்லாம். ஆனா இந்த பேர் இன்பம் மட்டுமே செய்யும் துன்பமே செய்யாது. அப்படிப்பட்டது கிடைச்ச பிறகு மற்றதெல்லாம் நமக்கு எதுக்கு இல்லையா? மற்றதை சார்ந்தால் அது இந்த சிவப்பேருக்கும் இடையூறு. அப்படி இருக்கும்போது மற்ற பேர்களை வைத்திருப்போமா? அவ்வளவுத்தையும் தூக்கி வீசிடுவோம். அப்படிப்பட்ட பேரு சிவப்பேரு என்று தாய்மானடிகள் சொல்வார்கள். பேரனைத்தும் அணுவனவே உதறி தள்ள பேரின்பமாக வந்த பெருக்கே என்று தாய்மானடிகள் அருள் செய்வார்கள். மற்ற நம்ம நம்மளோட உள்ள பேரெல்லாம் அணுவாக கருதி உதறி தள்ளும் அளவிற்கு பேரின்பமாக வந்த ஒரு பெருக்கு என்பருமான அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பேரு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. யாருக்கு? சீவன் முத்தர்களுக்கு. அந்த சிவஞான பேரு அவர்களுக்கு சித்தியாகிவிட்டது. அந்த சிவஞானத்துள் தாம் அடங்க பெற்று அதனாலே பேரின்பத்திலே அவர்கள் திளைத்திருக்கின்றார்கள். வேறு அவர்களுக்கு என்ன வேண்டும்? வேறு நான் என்ன சொல்வது அவர்களை பற்றி என்று அருமையாக மற்ற ஏதுண்டு சொல் என்று அருமையாக கூறினார்கள். தூங்குவர் என்று சொல்லும்பொழுது தன் செயல் அற்றிருப்பர் என்பது அங்கே பொருள். எப்படி ஆணவ மனத்தில் அழிஞ்சு கிடக்கவன் தன் செயல் அற்று அவன் வந்து மயக்கத்தில் அறியாமையில் இருக்கானோ, அதே மாதிரி இவர்கள் திருவருளில் அடங்கியிருந்து பேரறிவையோடு விளங்கி எந்த செயலும் சிற்றறிவு இல்லை, ஆகவே சிறுதொழிலும் இல்லை. ஆகையினாலே செயலற்று இருப்பர், சிறுதொழிலற்று இருப்பர். ஏனென்றால் அவர்கள் சிற்றறிவு இல்லை, சிவஞான சார்பு வந்துவிட்டது, பேரறிவிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் தூங்குவர் என்ற சொல்லாட்சி அங்கு வைத்தார்கள். சரி, பேரறிவு வந்துவிட்டது என்பதனாலே பெருந்தொழிலாகிய ஐந்தொழிலை செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள். அது எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது. அப்ப இவர்களுக்கு என்ன வேலை? சித்தியார் அருமையாக சொன்னது, உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்று சொன்னது. ஐயா, உம்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரிய உற்பத்தினா படைத்தல், உற்பத்தி ஆதினா படைத்தல் முதலிய. அப்ப படைத்தல் காத்தல் ஐந்து தொழில்களையும் சேர்த்துக்கிடணும், அதான் உற்பத்தி ஆதி. ஆதி என்பது முதலிய என்ற பொருள் வருது. உற்பத்தி ஆதினா படைத்தல் ஆதி, படைத்தல் காத்தல் அளித்தல் மறைத்தல் அருளல் ஐந்து தொழில்களையும் சேர்த்துக்கிடணும். அதெல்லாம் யாருக்குரியவை? அவையெல்லாம் எம்பெருமானுக்குரியவை. அப்ப இந்த முத்தான்மாவுக்குரியது சிவானுபவத்தை அனுபவித்தல் ஒன்றுதான், சிவபேரின்பத்தை நுகர்தல் ஒன்றுதான் முத்தான்மாவுக்குரியது. கும்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்குரிய உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்று சொன்னார்களே, அந்த முறைப்படி இங்கே கூறினார்கள். ஐந்தொழிலும் செய்ய மாட்டார்கள். காரணர்கள் ஆந்தொழிலும், அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேசன் சதாசிவன் இந்த மாதிரி அதிதேவதைகள் இருந்து கொண்டு அவர்கள் திருவருளாலே அவர்கள் செலுத்தப்பட்டு ஏதாவது தத்தமக்குரிய தொழில்களை செய்வார்கள். அந்த மாதிரி இருந்து கொண்டு காரணர்களாக இருந்து கொண்டு ஒவ்வொரு தொழிலையும் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். சரி, நம்மள மாதிரி உலக போகங்களை நுகர்ந்த தொழில் கிடையவே கிடையாது, அதுவும் கிடையாது. போக நுகர் வெந்தொழிலும் மேவா, போக நுகர்தல் இருக்கின்றதே அது கொடுந்தொழில். ஆகும் அவர்கள் நிலைக்கு அது வந்து வெய்ய தொழில், நமக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நாம அந்த அளவுக்கு பக்குவப்படல. என்ன இதன் மீது நம்ம வந்து ஒரு வெறுப்பும் எம்பெருமான் மீது ஒரு அன்பும் வைத்தோம் என்றால் இது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எம்பெருமான் உயர்த்துவார். அந்த அன்பை நாம் தான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் முத்தர்கள் எல்லாம் அந்த அன்பினை பெருக்கி அந்த முத்தியாக இலக்கையை அடைந்து விட்டவர்கள். அவர்களை பொறுத்தவரை உலக போகம் என்பது அவர்களுக்கு கொடுமையானது. ஆகையினாலே அவர்கள் அந்த விடயங்களையே பார்க்க மாட்டார்கள், எல்லாவற்றிலும் சிவத்தைத்தான் பார்ப்பார்கள். அது விரிந்த நூல்களிலே நன்கு விளக்கி சொல்லப்பட்டுள்ளன. சிவபிரகாசம் போன்ற நூல்களை பார்த்தோம் என்றால், சித்தியாரை பார்த்தோம் என்றால் நன்கு சொல்லப்பட்டுள்ளன. அந்த நூல்களை சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புகளை எல்லாம் மிக விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து இந்த அளவிலே அவர்கள் உலகபோகங்களை நுகரவே மாட்டார்கள் என்ற அளவிலே சிந்தித்துக் கொள்வோம். மிக என்று முடித்தார், மிக அப்ப வந்து அறவே சிறிதும் அவர்கள் நுகர மாட்டார்கள். ஐந்தொழில் செய்வதை பற்றி சிறிதும் அவர்கள் கருத மாட்டார்கள். அதிதேவர்களாக இருப்பதற்கும் அவர்கள் சிறிதும் விரும்ப மாட்டார்கள். அப்புறம் வந்து போக உலக போகங்களில் நுகர்கின்ற தொழிலையும் சிறிதும் செய்ய மாட்டார்கள், சிறிதும் பொருந்த மாட்டார்கள் என்பதற்குத்தான் மிக என்ற சொல்லாட்சியை வைத்தார். அடுத்த குரட்பாவிலே கூறினார்கள், எல்லாம் அறியும் அறிவுரினும் இங்கிவர் ஒன்று அல்லாது அறியார் அவர். முத்தான்மாவுக்கு வந்து சிவபெருமானுடைய எண்குணங்களும் முத்தான்மாவுக்கு பொருந்துகின்றன என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அவற்றின் வழிவந்தனமுடைய மெய்கண்ட சாத்திரங்கள் யாவும் கூறுகின்றன. அப்ப பேரறிவு இந்த முத்தான்மாவுக்கு கிட்டுகின்றதே, அப்போ அந்த முற்றறிவு என்பது கிட்டுகின்றதே, அப்ப எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு அந்த முத்தான்மாவுக்கு உள்ளதல்லவா என்று ஒரு கேள்வி வரும்பொழுது, ஆமா எல்லாவற்றையும் அறியக்கூடிய முற்றறிவு முத்தான்மாவுக்கு உள்ளது, ஆனாலும் அந்த முத்தான்மா சிவம் ஒன்றையே அறியும், மற்ற எதையும் அறியாது. ஏன்னா உயிருடைய இயல்பு இருக்கின்றதே, அதனுடைய தனித்தன்மை இருக்கின்றதே, அந்த தனித்தன்மை வந்து முத்தி அடைந்தாலும் மாறாது. ஒரு செயற்கையாக ஏற்பட்டதுதான் மாறி இருக்கு. என்ன ஆணவமலச்சார்பு, ஆணவமலச்சார்பு உயிருக்கு இயற்கை என்ற செயற்கை தான். என்ன இயற்கைனா எப்படி இருக்கும், இயற்கைனா வந்து ஆன்மாவுடைய குணமாக ஆணவமலம் இருந்ததுன்னா அது இயற்கை, அது ஒரு நாளும் குணம் வந்து அந்த பொருளை விட்டு நீங்காது. அப்படி இல்லையே, அங்க வந்து ஒரு பொருளுக்கு வந்து எது குணமோ அந்த குணம் வந்து பொருளை விட்டு நீங்காது. ஆமா, ஆனா ஆணவ மலத்தை நாம என்ன சொல்லவில்லை, உயிரின் குணம் என்று சொல்லவில்லை. ஆணவ மலம் வேறு பொருள், உயிர் வேறு பொருள், ரெண்டுமே அனாதி பொருள்கள். உயிருடைய அறிவு அனாதியே வந்து வளம் குன்று இருப்பதனாலே அது சிவச்சார்பினை மேற்கொள்ள மாட்டாது, இந்த மலச்சார்பிலே சிக்கிவிட்டது. அதான் அதான் ஆணவ மலச்சார்பு காரணம். அதுதான் அதுக்கு ஒரு தொடக்கம் கூறுவதோ அல்லது உயிர் வந்து மலத்தின் மீது இச்சை வைத்து அதை சார்ந்ததுன்னு சொல்வதோ அதெல்லாம் சித்தாந்தத்துக்கு சிறிதும் இயலாத கொள்கை, அவரவர் சொந்த கற்பனைகள். அதெல்லாம் உயிரின அறிவு வந்து எப்படி இருந்தது, அது வந்து வன்மை குன்றிதான் இருந்தது. அறிவு திறன் மிகவும் தாழ்ந்து இருக்கின்றது, அதுல சந்தேகமே இல்லை. நம்ம படிப்படியா தான் அறிவு திறனை வளர்த்து வருகின்றோம். இந்த உலகப்பிறவை ஏன் கொடுத்திருக்கார், உலகப்பிறவையில உலக வாழ்க்கையில் நடப்பது என்ன, அறிவை படிப்படியாக வளர்த்து வருகின்றோம். அதுதான் நம்முடைய உலகப்பிறவையில நடக்கின்றது. எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா நிலையில உள்ளவர்களுக்கும் பொருந்தும். சின்ன குழந்தை, வீட்டில் இருக்க குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக அறிந்து வருகிறது. பள்ளிக்கு செல்கின்ற மாணவனாக போன பிறகும் அறிவை வளர்த்து வருகின்றது. அதுக்கப்புறம் உத்தியோகம் போன பிறகும் அந்த உத்தியோகத்துறையில வந்து அறிவை வளர்த்து வருகின்றது. உலக நடப்புகளிலே, சொந்த வாழ்க்கையிலே, உலக வெளி வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அறிவை வளர்த்து வருகின்றது. அப்ப வந்து இன்னும் வளர்ந்துதான் வருகின்றது அறிவு என்றால், அப்போ எவ்வளவோ வளர வேண்டிய நிலையில் தான் இந்த அறிவு தாழ்ந்து உள்ளது என்பதுதானே அதுக்கு வந்து பொருள். அப்போ இந்த உலகப்பிறவையே எடுப்பதற்கு முன்னால் எவ்வளவு தாழ்ந்து இருக்கணும் அந்த உயிருடைய அறிவு எல்லாம். அந்த தாழ்ந்த அறிவு ஆணவ மலத்தை பற்றியிருக்கும், சிவத்தை எப்படி அது சார்ந்திருக்க முடியும். ஆகையினால்தான் உயிர்கள் எல்லாம் ஆணவ மலத்தை பற்றி கிடந்தன என்று சித்தாந்தம் தெளிவாக சொல்லிட்டு. சித்தாந்தம் வாழ்வியல், வாழ்வியல் என்ன இருக்கோ அதை நம்ம எதை எடுத்துக்காட்டு நம்ம சொன்னாலும் சித்தாந்தத்துக்கு நன்றாக பொருந்தும். இந்த வாழ்வியலுக்கு பொருந்தாத எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லக்கூடிய அந்த வழக்கமே சித்தாந்தத்தில் கிடையாது, மிக தெளிவாக சொல்கின்றார்கள். ஆகையினாலே இந்த முத்தி நிலையில் தான் அந்த உயிரின அறிவு வந்து முழுமை அடைகின்றது. என்ன, சிவத்தை சார்ந்ததனாலே அந்த ஆன்மாவுக்கு சார்ந்ததன் வண்ணமா தன்மை இருப்பதனாலே அந்த சிவத்துக்குரிய அந்த முற்றறிவு முதலிய பெருங்குடங்கள் எல்லாம் இந்த உயிருக்கும் பொருந்துகின்றன. ஆனாலும் இந்த உயிருக்குரிய சிறப்புத்தன்மைன்னு சொன்னேன், அந்த சிறப்புத்தன்மை என்னவென்றால் ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறியாதிருத்தல். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த சைவத்தில இந்த மாதிரி பாயிண்ட்கள்லாம் மனசிலே அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய பாயிண்ட்கள், அவ்வளவு அருமையான பாயிண்ட். ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறியாது வந்து, அதை அடிப்படையா வச்சுதான் மாமாடியத்துல விரித்து சொல்கின்றார்கள். என்ன, அதான் வேற எதையாவது இந்த முத்தான்மா அறிந்தால் அது சிவச்சார்புக்கு தடையாகும். வேறொன்றை அறியாமையே அதற்கு வந்து அங்க சிறப்பு. என்ன முத்தான்மா சிவத்தை தான் அறியுமா, வேறொன்றையும் அறியாதா? ஏன் முத்தான்மா வந்து வேற எதுவுமே அறியாதா, சிவத்தை மட்டும்தான் அறியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து முத்தான்மாவுக்கு வந்து அதோட தகுதிக்கு வந்து பொருந்துமான்னா கேட்டா அதான் அதுக்கு தகுதி. வேறொன்றே அறியாம இருக்கதான் தகுதி. ஏன் தெரியுமா, வேற எதையாவது அந்த முத்தான்மா அறிந்தது என்றால் அதற்கு சிவ பேரின்பத்திலே இடையூறு ஏற்படுகின்றது, சிவ சார்பிலே இடையூறு ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒன்றை பற்றினால் அது இன்னொன்றை விட்டுதான் பற்ற முடியும். அதனாலதான் விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு ஒன்பது உரையில சொன்ன வள்ளுவர் வந்து பத்தாவது உரையில என்ன சொன்னார், பற்றுகன்னு. பற்ற இணையா துறவுன்னு அதிகாரம் தலைப்பு கொடுத்திருக்காரு, பற்ற விடு விடுங்கார். பத்தாவது குரல் என்னடா, பற்றுகன்னு சொல்றாரு அப்படின்னா, ஒன்பது குரலை நான் எதுக்காக உன்னை விட சொன்னேன் தெரியுமா, இந்த சிவத்தை பெறுவதற்காகத்தான் விட சொன்னேன். ஆகையினால நீ சிவத்தை பெற்றால் அவனை போலவே நீயும் பற்றற்று இருக்கலாம், ஏன்னா அவன் பற்றற்றவன். நீயும் முழுக்க முழுக்க பற்றற்றவனாக இருக்க வேண்டும் என்றால், முற்ற துறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் சிவத்தை பற்று. சிவத்தை பற்றியவர்களே முற்ற துறந்தவர்கள். சிவத்தை பற்றாமல் வேற எதை பற்றினாலும், வேற எதுவுமே முற்ற துறந்தது இல்லையே, வேற எல்லா பொருளுமே தத்துவங்களோடு கூடியது, வேற எந்த எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் தான் இருப்பிடம், ஆகமும் தெளிவா சொல்லிட்டு. அப்ப அவர்களை பற்றினா அவர்கள் இருக்கிற தத்துவ போனங்கள்ல போய் நாம பிறக்கலாம், அவ்வளவுதான். சிவத்தை பற்றியவன் தான் 36 தத்துவங்களையும் துறந்தவன், முற்ற துறந்தவன், அவனே பேரின்பத்துக்குரியவன் என்று அருமையாக சொன்னார். ஆகையினாலே அப்படி இருக்கும்போது இந்த முத்தான்மா மற்றதையே அறிய போறான். எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு அவனுக்கு வந்தாலும் அவன் சிவத்தை தவிர வேறு எதையும் என்ன செய்ய மாட்டான், அறியவே மாட்டான். அதான் சொன்னார், எல்லாம் அறியும் அறிவு உரிமும் அந்த முற்றறிவு இருக்கு வாஸ்தவம் தான், ஆனாலும் இங்கு இவர் ஒன்று அல்லாது, இங்கு இந்த முத்திய நிலையில் இவர் இந்த முத்தான்மாக்கள் ஒன்று அல்லாது சிவமாகிய அந்த ஒரு பரம்பொருளை தவிர அது சிவம் அல்லாது அறியார் அற, மற்றவற்றை அறவே அறியார். அறன்னு சொல்லும்போது சிறிதும் அறியார், அறவே கூடாது சொல்றோம் இல்லையா, மாதிரி அறவே அறிய மாட்டார்கள் மற்றவற்றை. அதான் சொன்னார்கள், மற்றவற்றை அறிந்தால் என்ன நடக்கும் சொன்னார்கள் சித்தியார்ல, பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார், பதார்த்தங்களை சிறிதும் பார்க்க மாட்டார். பார்த்துட்டாங்கன்னா பார்க்க வருஞானம் பழஞானம் அஞ்ஞானம் என்றெல்லாம் சொன்னார், பார்த்தா அஞ்ஞானம் தான். ஏன்னா நீங்க பதார்த்தங்களை பார்க்கின்றீர்கள் என்றால் பதார்த்தங்களை எப்ப பார்க்க முடியும், உலக பதார்த்தங்களை. ஆணவ மனச்சார்போடு இருக்கவனுக்குதான் உலகம் காட்சிப்படும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு உலகம் காட்சிப்பட்டு விட்டது என்றாலே இது சிவச்சார்பன் என்று நீங்கி மலச்சார்பை சிறிதே பொருந்தி விட்டது அப்படின்னு அங்க அர்த்தம் ஆயிடுச்சு. ஆகவே அந்த இன்னர்களுக்கெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சு நொந்து போய் அப்புறம் வந்து அவற்றின் மீது தெளிவு வந்து பற்றுவிட்டு இந்த முத்தி அடைந்திருக்கின்றது, எத்தனை பிறவிகளிலே சிவபுண்ணியங்களை ஈட்டி இந்த பிறற்கரிய முத்தியினை பெற்றிருக்கிறது அப்படி இருக்கும்போது திருப்பி போய் அந்த உலகத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு அது நினைக்குமா, பார்க்கவே மாட்டாது. ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக ஏதாவது உலக பொருள் காட்சி பட்டுது அப்படின்னா அவர்கள் செய்கை எப்படி இருக்குமா, யாராவது மனிதன் இருக்க வந்தா அப்படின்னா ஆமையோட செயல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், என்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணிரும், அது வந்து ஓட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளும் அல்லவா. யாராவது வந்து பூமியில வந்து நடந்து போகும்போது எதுக்க வந்துட்டாங்கன்னா உடனே அவரை கண்டு அஞ்சு தன்னுடைய தலையினை என்ன செஞ்சுவிடும், ஓட்டுக்குள்ள இழுத்துக் கொள்ளும் அல்லவா, இழுத்து தன்னை மறைத்துக் கொள்ளும். அதை போலவே உலக விடயங்கள் காட்சிப்பட்டன என்றால் உடனடியாக என்ன செய்வார்கள், தம் முதல்வனாகிய அவர்களுக்குத்தான் அவன் வந்து தாயாக இருக்கின்றான். நாம அவன் தாயாக இருக்கும்படி நாம வந்து நமக்கு தலைவனாக இருக்கின்றான்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 15.
1: மறைத்தல் பந்தம் என்றும் அருளல் வீடு என்றும் கூறப்படும். பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு என வரும் திருவாசக அடியில் திருப்பொற்சுண்ணம் 20 ஐந்தொழிலும் இவ்வாறு இரண்டாய் சொல்லப்பட்டமை காணலாம். முத்தொழிலில் அடக்கி கூறுதல். பல சமயத்தவரும்
2: இந்த தத்துவங்கள் படிக்கிற பொழுது முன்பும் சொன்னேனோ தெரியவில்லை, ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் நம்முடைய தத்துவம் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டால் திருமுறைகள் தான் அதனுடைய ஸ்தோத்திரப்பாடல்கள். இதிலே நாம் மாற்றம் காணக்கூடாது. அது சில பேர் பிடிவாதமாக ஏன் அப்படி என்று கேட்பார்கள். தத்துவமாக சித்தாந்தத்தை படித்தால் ஸ்தோத்திரமாக திருமுறை தான் படிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த அடிப்படையெல்லாம் குழம்பி ஒரு காலத்திலே இதை நம்முடைய தமிழர்கள் பேணினார்கள். ஏனென்றால் நம்முடைய திருமுறைகள் இந்த முப்பொருள் உண்மை அடிப்படையிலே தான் மொத்த செய்தியும் சொல்லும். ஆகவே முப்பொருள் அடிப்படையிலான தத்துவத்தை படிக்கிறவர்கள் முப்பொருள் அடிப்படையான தோத்திரங்களை படித்தால்தான் ஒன்றுக்கொன்று முரண்பாடு வராது. இப்போ எதையும் படிக்கலாம் என்று வந்துவிட்டது என்றால் எதையும் நாங்கள் பொருள் அறிந்து யோசித்து படிப்பதிலே சும்மா வாய் சொல்வதாலேயே நாங்கள் படிப்பை முடித்துக் கொள்கிறோம் என்றபடியால் முப்பொருள் உண்மையை படித்துவிட்டு அதற்கு முரணான ஒரு தோத்திரத்தை படித்தோம் என்றால் விளங்கி படித்தோம் என்றால் நமக்கு புத்தியிலே குழப்பம் வந்து முப்பொருள் என்கிறார்கள் இங்கே இப்படி வருகிறார்கள். ஆகவே சைவர்களை பொறுத்தளவிலே தோத்திரம் திருமுறை தான், பாத்திரம் சைவ சித்தாந்தம் தான். இந்த நிலையை நாம் விளங்கி கொண்டு படிக்க வேணும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
1: முத்தொழிலில் அடக்கி கூறுதல். பல சமயத்தவரும் பொதுவாக கொள்வது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலேயே. அதற்கேற்ப ஐந்தொழிலை முத்தொழிலில் அடக்கி கூறலாம். அங்கனம் கூறும்போது மறைத்தல் காத்தல் தொழிலில் அடங்கும், அருளல் அழித்தல் தொழிலில் அடங்கும்.
2: அதாவது ஐந்தொழிலையும் முதல் படைத்தல்லையும் அருளலையும் மறைத்தலையும் அடக்கி காட்டினார். இப்பொழுது அந்த அருளலையும் மறைத்தலையும் முத்தொழிலே அடக்கி காட்டுகிறார். அதுக்கு ஏன் அப்படி இதென்ன ஒரு வித்தை பண்ணுகிறார்களா என்றால் இல்லை, பெரும்பான்மையான சமயத்தவர்கள் முத்தொழிலைத்தான் சொல்வார்கள். ஆகவே முத்தொழில் என்று நீ வழங்கிக் கொள்ளப் போகிறாய் என்றால் அருளல் எங்கே போய் பொருந்தும், மறைத்தல் எங்கே போய் பொருந்தும் என்று எடுத்து காட்டுகிறார். மறைத்தலை கொண்டு போய் எங்கே பொருத்தி காட்டுகிறார்,
1: காத்தல்
2: காத்தலுக்குள்ளே கொண்டு போய் காட்டுகிறார். அருளலை அழித்தலுக்குள்ளே கொண்டு போய் காட்டுகிறார்.
1: அங்கனம் கூறும்போது மறைத்தல் காத்தல் தொழிலில் அடங்கும், அருளல் அழித்தல் தொழிலில் அடங்கும். திடப்பெறவே இச்செய்யுளில் ஆசிரியர் பிற தொழில்களை வாழா கூறி மறைத்தல் தொழிலை மட்டும் திடப்பெறவே என அடை கொடுத்து குறித்துள்ளமை நோக்குதற்குரியது.
2: உங்களுக்கு இப்ப தமிழோடு பரிச்சயம் ஏற்பட்டபடியால் அதிகம் பிரச்சனை இல்லை. வாழா கூறி என்றது உங்களுக்கு என்னென்று தெரியும் தானே, வெறுமனே கூறி.
1: வெறுமனை கூறி திடப்பெறவே என அடை கொடுத்து குறித்துள்ளமை நோக்குதற்குரியது. ஏனைய தொழில்களை மாணாக்கர் எளிதில் விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் மறைத்தல் தொழிலை விளங்கிக் கொள்ளுதல் அத்துணை எளிதன்று. அதன் நோக்கம்
2: விளங்கி விட்டால் அது மறைத்தல் தொழிலாக இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, மறைத்தல் என்பதே விளங்க முடியாமல் பண்ணுவது தானே. ஆகவே அந்த தொழிலை விளங்கப்படுத்துவதற்கு சொல்லுகிற பொழுது திடம்பெறவே என்ற அடைமொழியை சேர்க்கிறார் என்கிறார்.
1: ஆனால் மறைத்தல் தொழிலை விளங்கிக் கொள்ளுதல் அத்துணை எளிதன்று, அதன் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுதலும் எளிதன்று. அதனை கருதியே ஆசிரியர் அடைமொழி தந்து மறைத்தலின் நோக்கத்தை கிளந்தெடுத்து கூறுகின்றார். திடப்பெறவே என்பதை
2: தவிர வேற எந்த மொழியும் நம்முடைய சமயத்தோடு உறவு கொண்டாட முடியாது, இந்த அளவு உறவு கொண்டாட முடியாது. இதை சொன்னால் இப்ப அடிக்க வருவார்கள். அதனாலே யாழ்ப்பாணத்திலே ஒரு தொடர் பிரயோகத்திலேயே இருக்கிறது, சைவமும் தமிழும் தான் சொல்வார்கள். தனியே தமிழ் தமிழ் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இங்க பாருங்க, கவிதைக்குள்ளே ரொம்ப கடினமான ஒரு வெண்பா வடிவத்துக்குள்ளே தத்துவம் சொல்லுகிறேன். தத்துவத்தை சும்மா சொல்றதே கஷ்டம். இங்க பாருங்க, நாங்க படுகிற பாடு தெரியுறதுதானே, இதே சும்மா வார்த்தைகளுக்குள்ளே அடக்குவதே கஷ்டம். கவிதைகளுக்குள்ளே மிகச்சிரமமான வெண்பா வடிவத்துக்குள்ளே சொல்லுகிறார். அதற்குள்ளேயும் பாருங்கள், இந்த கவிதையாக சொல்லுகிற பொழுது இந்த திடம்பரவே என்று ஒரு சொல்லை எடுத்து வைத்துக் கொண்டு, அல்லது ஒரு அந்த அடையை எடுத்து வைத்துக் கொண்டு, அதற்கு நயங்கள் சொல்லுகிற தன்மை என்பது தமிழிலே தான் வருது. வேறொரு கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்கிறார்கள், அது வெறும் வசனங்களாக சொல்ல முடியுமே தவிர இப்படி பாடலாக, கேட்க இனிமை தருகிற பாடலாக, பொருள்நுட்பமுடைய விஷயங்களாக சொல்ல முடியாது. அது நான் அவர்களை குற்றம் சாட்டி சொல்லவில்லை, அது இந்த மொழியோடு இயைந்து வரவில்லை, மொழியோடு இயைந்து வரவில்லை. அதெல்லாம் பிற்காலத்திலே வேறு வேறு இடங்களில் இருந்து வந்தபடியால் இணைக்கப்பட்டிருக்கிறதே தவிர இணையவில்லை. சைவ சமயமும் தமிழும் இணைந்து போய் நிற்கிறது. நம்முடைய நம்முடைய நாட்டிலே பிறந்ததான சமயங்களுக்கும் மொழிக்குமான தொடர்பு இதுதான். ஆகவே நாங்கள் சைவர்களாக பிறந்தோம் என்கிற பெருமையை விட தமிழர்களாக பிறந்தோம்

0: தொழிலையே தலைவனாக கொண்டு செருக்குற்று நிற்கும். இறைவனது மறைத்தல் தொழிலால் உயிர் பிறப்பு இறப்புகளில் மாறி மாறி சுழன்று அளவிலாத துயரங்களை மாறி மாறி அனுபவிக்கும் போதுதான் உயிரை பிடித்துள்ள ஆணவ மலத்தின் சக்தி குறையும். அறியாமை தேய்ந்து நல்லுணர்வு தோன்றும். தனக்கென ஒரு செயலும் இல்லை என்பதையும் எல்லாம் அவன் செயல் என்பதையும் சிறிது சிறிதாக உணரும்.
1: ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதாவது யான் யான் என்ற அந்த உணர்வு, ஆணவ முனைப்பு தருகிற யான் யான் என்ற உணர்வு எல்லா விஷயத்திலும் கலக்கிறது. சுத்தமாக சொன்னால் யான் சித்தாந்தம் படித்து விட்டேன் என்பதும் ஆணவத்தினுடைய வெளிப்பாடுதான். இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் வெளியிலே வர வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேணும் என்றால், அருணிநாதருக்கு முருகன் செய்த உபதேசம் சும்மா இரு. திருவண்ணாமலையிலே தற்கொலைக்கு முயற்சிக்கிற அருணிநாதருக்கு இவ்வளவுதான் சொன்னார். உபதேசம் என்றால் நாங்களே இத்தனை மணித்தியாலம் பேசினார், இவ்வளவு நேரம் சொன்னார், அப்படித்தானே எங்களுக்கு உடனே தெரியும் உபதேசங்கள் எத்தனை. இப்ப என்ன என்ன பாட்டு சொன்னார் ஒன்றும் இல்லை. முருகனுக்கு நாக்கை நீட்ட சொல்லி ஓம் என்ற பிரணவத்தை எழுதிவிட்டு சும்மா இருந்து விட்டு போய்விட்டார். இதெல்லாம் என்ன என்ன ஏதோ வாக்கியம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த அந்த வார்த்தை காதலே விழுந்த உடனேயே ஞானம் உதிக்க தொடங்கும். அதுதான் அந்த குரு வாக்கியத்துக்கு இருக்கிற சிறப்பு. இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பேசுகிறோம், படிக்கிறோமே தவிர ஞானம் உதிக்கவில்லை. நாங்கள் வார்த்தைகளை தொகுத்து தொகுத்து இந்த விஷயத்தை பாட்டை விளங்கி கொண்டிருக்கிறோமே தவிர சுத்தமான ஒரு ஞானியினுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த படிப்பு கிடைப்பு எல்லாத்தாலும் வருவதாகிய ஞானம் என்று ஆன்மாவிலே வர வேண்டும். அது வந்தால்தான் அது இந்த ஞான குரு என்று பெயர். நாங்கள் இப்ப படிக்கிறதெல்லாம் வித்யா குரு. நாங்கள் ஒரு வித்தை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த வித்தையாலே ஒரு சிலருக்கு ஞானம் வரலாம், ஒரு சிலருக்கு வித்தை விளங்காமல் போகலாம், ஒரு சிலர் இந்த வித்தையை படித்து பிழையாக விளங்கலாம். இந்த இதை இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் இதுல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஞான குருவிடம் பாடம் கேட்கிற பொழுது என்னென்றால், அவர் ஒன்றும் அவருக்கு இதெல்லாம் ஒரு பாட்டு சூத்திரம் பயனற்று சூத்திரம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒன்று சும்மா சுண்டி விடுவார். இப்படி சுண்டி விட்ட உடனே கடறும். அப்படியானால் அந்த குரு எங்க இருக்கிறார் சீக்கிரம் சொல்லுங்களேன் என்று இங்க நினைச்சு. அந்த குரு நாம் தேடி பிடிக்கக்கூடியவர் அல்ல, அவர் நம்மை தேடி பிடிப்பார். அதுதான் அந்த குருவுக்கு இருக்கிற சிறப்பு. அதாவது பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு இனி இந்த ஆன்மா எனக்குரியதென்று இறைவன் உறுதி செய்த உடனே அவரே வந்து சும்மா ஒரு ஒரு தொடுகை செய்வார். தொடுகை என்பது அது வார்த்தையால இருக்கலாம், மனதால இருக்கலாம், உடையாலே இருக்கலாம், அதான் அந்த திச்சை மனசு திச்சை ஸ்பரிச திச்சை என்று சொல்ற சும்மா ஒரு தொடுகை செய்வார். செய்த உடனே ஆன்மா ஆணவ மலத்திலிருந்து கலரும். அது எப்படி என்றால், இந்த அதுக்கு உதாரணம் சொல்வார்கள், வெள்ளரி பழம். தோட்டங்களிலே வெள்ளரி பழம் பார்த்தவர்களுக்கு தெரியும், பெரிய பழம். அதான இயற்கையை கவனிக்கிற வாய்ப்பையே விஞ்ஞானம் நமக்கு அடைத்து நம்ம எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்களிலே சிறை வைத்து விட்டது. இயற்கையை கவனித்தால் தான் தெரியும், வெள்ளரி பழம் கொடியிலே பெரிய பழமாக இருக்கும். அதை பிடுங்குவதானால் ரொம்ப கஷ்டப்படணும் ஆரம்பத்தில். பழுத்த உடனே, அது நல்ல பழுத்த நிலை வந்த உடனே சும்மா தொட்ட உடனே காம்புல இருந்து விடுபட்டது. எல்லா பழத்துக்கும் உரியது வெள்ளரி பழத்திலே, அது ரொம்ப நுட்பமாக தெரியும். பழுத்த உடனே ஒரு குருவி வந்து உட்கார்ந்தாலே பழங்கள் ரெண்டு படுத்து. அதுபோல ஞானகுரு எப்படி கிடைப்பார் என்று கேட்டால், இந்த படிப்பு கிடைப்பு இந்த புத்தகம் உண்மை விளக்கம் சித்தாந்த விளக்கம் இதெல்லாம் இது வித்யா குரு. அப்ப இதனுடைய தேவை இல்லை என்றால் இதை ஏன் படிப்போம் என்றால், இது அந்த இடம் நோக்கி நம்மை நகர்த்தக்கூடிய நூல்கள் அவ்வளவுதான். இதை படிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஞானிகள் ஆகிவிட்டதாக தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். அப்படின்னு பல பேர் நினைத்து சிவபெருமானுக்கே கார்டியன்களாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்தாந்தம் படித்தவர்கள் தாங்கள் தான் சிவபெருமான் இப்படி பண்ணப்படாது, அவர் இது பண்ணப்படாது என்று எல்லாரையும் பிரயரித்துக் கொண்டு. அதனாலதான் சேர்க்கிறார் என்ன செய்தார், உடை தருகிறார் அந்த எண்ணத்தை. எனக்கு சைவத்திலே வர்ற பெருமை என்பது இதுதான். சேர்க்கிறார் என்ன செய்கிறார், மிக உயர்ந்த ஞானிகளையும் படைத்து காட்டுகிறார், ஒன்றும் இல்லாததையும் படைத்து காட்டுறார். ஒரு வேடுவனுக்கு ஆறு நல்ல முத்தி, நல்லா படித்த ஞாபகத்திற்கு 81 வயசுலே முத்தி. இது என்ன ஏன் இப்படி எல்லாம் பண்ணினார் என்றால், இது விளங்கிக்கோள், இதெல்லாம் உன் விஷயத்திலே இல்லை, இறைவன் தீர்மானம் பண்ண வேணும். இறைவன் தீர்மானம் பண்ணிவிட்டார். ஒரு வார்த்தை, அதான் வார்த்தை சொல்ல சற்பூர்வம் வாய்க்கும் பராபரமே தாய்மானவர்.

0: வார்த்தை சொல்ல தற்கூறுவும் வைக்கும் பராபரமி, ஒன்னும் பண்ண தேவையில்லை. அது வந்து சும்மா ஒரு சொல்லி சொல்லும், என்ன அதற்கு சும்மா இரு இவ்வளவு தான். அந்த ஒரு வார்த்தையே சுழன்று சுழன்று சுழன்று சுழன்று சினிமா படங்கள்ல காட்டுவார்கள், உள்ளு கொண்டு போற மாதிரி கொண்டு போய் பக்கம் அம்மாவை கலட்டி. ஆகவே இவை எல்லாம் கூட நாங்கள் படிக்கிற படிப்பு, அதுலேயும் நான் முன்பு சொன்னேன் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த தத்துவ படிப்பு படிக்கிற பொழுது ஒரு பெரிய திமிர் வரும். ஏனென்றால் சூக்குமத்தை யாராகிற அறிவு இது நாங்கள் படிக்கிற பொழுது, இது என்ன இந்த அணு என்ன வடிவமானது, இது கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதா, நாங்க இப்ப கொஞ்ச நாளா படுறோம் பாடு, அதன் நிறம் என்ன, அது கலர் என்ன, அது இன்றைய விஞ்ஞானத்தோடு எப்படி பொருந்துறது, இதெல்லாம் வித்தை விளையாட்டுகள். இதுக்குள்ளே மாட்டிக்கொண்டோமானால் வெளியிலே வரவே மாட்டோம். அதனாலேதான் படிப்பறிவு இல்லாதவன் டக்குண்டு கடவுளை அடைஞ்சிட்டான் என்று அரசேக்கலாம். கண்ணப்பருக்கு படிப்பறிவே கிடையாது. கண்டார் கண்ட ஆறாவது நாள் முத்தி, அது அது ஒரு அது ஒரு பெரிய ரகசியத்தை சேர்க்கலார் சொல்லுகிறார். ரொம்ப அறிவு இருந்தால் ஆராயத்த அறிவினுடைய வேலையே ஆராய்வு. அதனால பாருங்க, நான் இத வலியுறுத்தி இவ்வளவு நேரமா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாங்கள் இந்த தத்துவத்தை முத்தி எய்தும் பொருட்டு கற்கிறோம் என்று நான் முன்னமே சொல்லிவிட்டேன். திருக்குறளை வாழும் பொருட்டு கற்கிறோம், தத்துவத்தை முத்தி அடையும் பொருட்டு கற்கிறோம். ஆகவே இதை அடிக்கடி மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும், அடிக்கடி மனதிலே நினைத்துக் கொள்ள. அந்த குரங்குக்கு அடி போட்ட கதை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லவா, சாமியார் வீட்டிலே குரங்கு வளர்க்கிறார், அது ஒரு விருந்தினர் வருகிறார், சாப்பாடு அது எல்லாம் பழக்கி வச்சு சாப்பாடு போடுகிறது. சாமி ஒவ்வொரு தரம் போடுகிற பொழுது ஒரு அடி, ஒரு பெரிய பிரம்பு வச்சு குரங்கு சோறு போட்டவனையும் அடிக்கிறார், கறி போட்டவன் அடிக்கிறார். இந்த வந்தவனுக்கு சைக்கிள் ஏனப்பா இந்த அடி அடிக்கிறது, அது வேலை சரியா செய்வது என்ற உடனே அடிக்காமல் விட்டு காட்டுறேன் பார் என்று விட்ட உடனே அது சாம்பாரை விட்டுட்டு பார்த்தது சாமி அடிக்கல, சாம்பார் இருந்தது சாமியார் தள்ளி ஊத்தி. நம்ம புத்தியும் அப்படித்தான், அடித்து கொண்டே இருக்கவன். அடிக்காத பட்சத்திலே அது தன்னை அறிவை ஒரு மகுடமாக சூட்டி கொண்டு ஆடத் தொடங்கிவிடும். தத்துவ படிப்பிலே அது ரொம்ப தெளிவாக, ஏன்னா கல்வி அறிவு என்ன செய்யும் என்றால் வித்தை அறிவு ஆராய்ச்சி அறிவை தரும். இது அதுவா அதுவா இதுவா என்று ஓட்டு முடிவு செய்து மற்றவனுக்கு தெரியாத கேள்விகளை கேட்டுவிட்டு பிறகு அந்த கேள்விக்கான விடை எனக்கு தெரியும் என்று பெருமைப்பட்டு இதுக்குள்ளே கடவுள் காணாமல் போய்விடுவார். புரிந்து கொள்ளுங்கள். அதான் கருடாழ்வார் வருகையிலே கம்பன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆராயின் ஏதும் இலையாதி. ஆராய தலைப்பட்டால் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவான் கடவுள், ஆராய்ச்சி தான் நிற்கும். அப்போ ஆராய வேண்டும், அதே நேரத்திலே ஆராயத்திலிருந்து தப்ப வேண்டும், பந்தத்துக்குள்ளே போக வேண்டும், பிறகு அதிலிருந்து விடுபடவும் வேண்டும், அப்பொழுதுதான் முக்தி வரும் என்கின்ற உண்மையை ஒவ்வொரு நிமிஷமும் தத்துவம் படிக்கிற பொழுது படித்துக் கொள்ளுங்கள். திடீரென்று தன் மேலேயே காட்ட ஆரம்பிக்கும், நான் இதை கண்டுபிடித்து விட்டேன், அதை படித்து விட்டேன், எனக்கு இது விளங்கி விட்டது என்று நினைக்கிற நினைப்புகள் எல்லாம் தூக்கி மூலையிலே போட்டுட்டு படிக்க வேண்டும் என்பதை இடையிடையே சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நீங்கள் தொடரலாம்.
1: தனக்கென ஒரு செயலும் இல்லை என்பதும் எல்லாம் அவன் செயல் என்பதையும் சிறிது சிறிதாக உணரும்.
0: இதுவரை இருக்கிறேன், இந்த குருவாசகம் வார்த்தையாகத்தான் வர வேண்டும் என்பது கூட இல்லை, ஒரு வாசனையாக கூட வரலாம். இதெல்லாம் இந்த அதிநுட்ப விஷயங்கள் நான் சொல்லுகிறேன். சில நேரத்திலே குறிப்பிட்ட ஒருவனுக்கு ஒரு ஒரு வாசனை கட்டென்று ஞானத்தை உரிய பணி, ஒரு சத்தம் ஒரு ஒரு குருவியினுடைய சத்தம் வந்துவிடும், கண்ணிலே காணுகிற ஒரு காட்சி சும்மா ஒரு இலையை பார்க்கிறோம் டக்குன்று அதுக்குள்ளே இருந்து முத்தி வந்துடும். அதனாலதானே பாரதியார் பாடினார், காக்கை சிறகின்லே நந்தலாளா, அவருக்கு முத்தி நிலை வந்து என் கரியனிடம் தோன்றுகிறதே நந்தராரா. ஆகவே இதெல்லாம் ஞான உருவை வருவிப்பதற்கான முயற்சி, அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஞான உருவை எல்லாரும் பல பேர் தவறை செய்கிறார்கள், ஞான உரு எந்த எங்கே அந்த தேடித்திருந்து ஞான உருவை சுற்றி தாங்களும் கட்டு ஞான உருவையும் கிட பண்ணி குத்துதான் இப்ப சமயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு இப்ப நாங்கள் நினைப்போம் ஒரு குரூப் பெற வேணும் என்று கொஞ்ச நேரத்தை கொஞ்சம் பேர் நினைப்போம், இடைய கடவுள் குருவாக வருவதுன்னா ஒரு 25 பேராவது வேண்டாமா அந்த பகுதியோடு, அப்பதானே கடவுள் வரலாம் என கேட்டு இந்த ஒரு கிளாஸ் நடத்துறதுன்னா ஒரு 15 பேராவது வேண்டாமா என்ற மாதிரி நினைக்கிறோம் இல்லையே, அது தாபம். ஒரு ஆன்மா பக்குவப்பட்டாலும் ஆண்டவன் ஞான குருவாக வருவான், ஏதோ விதத்திலே தேடி வந்து அந்த குருவை விடுவித்து அந்த மாணவனை விடுவித்து தான் போவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வழிபாடினது கூட கூப்பிட்டா மலர் தேடி வந்து வரும், அவள் குறிப்பிட்டா கொய்யாவை கிளிகொத்து. பக்குவப்பட்ட ஆன்மா வந்து விட்டால் இறைவன் பறந்து ஓடி வருவான். ஏனென்றால் இறைவன் தவம் கிடக்கிறானா, என் பிள்ளைகள் எல்லாவரும் வெளிநாடுகளுக்கு போய் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள், இப்ப என்னிடம் திருப்பி வருவார்கள் என்று இறைவன் தவம் கிடக்கிறான். ஆகவே ஒரு ஆன்மா வந்து விட்டாலே, அது ஒரு 10 அடி வந்தால் ஆண்டவன் 100 அடி முன்னே வருவானா, என் பிள்ளை வர்றான் என்று கட்டிப்பிடித்துக் கொள்வதற்காக வருகிறானா. ஒரு வைஷ்ணவ பாடல் நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எங்களுடைய திருக்குறள் வகுப்பிலே எனக்கு அந்த பாடல் முழுதாக தெரியாது. ஒரு வைஷ்ணவாடியார் ஆழ்வார் பாடல்களே ஒரு பாடல், அது இந்த இறைவனுடைய திருமாலுடைய வடிவம் சொல்லு, எதனுடைய ஒளி எதிலே வந்தது என்று ஆராய்ச்சி பண்ணுவார். முகச்சோதி உந்தன் முடிச்சோதி, முடிச்சோதி உந்தன் முகச்சோதி ஆனதுவோ என்று பாடல் தொடங்கும். முடியினுடைய உன்னுடைய முடியினுடைய ஒளிதான் உன்னுடைய முகமொழியானதா, அல்லது முகச்சோதி உந்தன் முடிச்சோதி ஆனதுவோ மாறி, அல்லது முகச்சோதியாலே முடி ஒளிகிறதா, முடியாலே முகம் ஒளிகிறதா, இப்படியே ஒவ்வொன்றாக சொல்லிக்கொள்ளி வந்து பாடலை முடிப்பார். கடைசியிலே அடிச்சோதி என்ன தாமரையாய் தாமரையாலே பாதம் ஒளிபெறுகிறதோ அல்லது ஒளியாலே பாதம் ஒளிபெறுகிறதோ என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாட்டை நீங்க எடுத்து பாருங்க, முழுசா பாடங்களே இந்த குருநாதர் ராதாகிருஷ்ணய்யா சொல்லுவார். இதுலயே ஒரே ஆசிரியர்கள் ஒரு கேள்வி எழுப்பார்கள், இந்த பாட்டிலே இறைவனை பாடுகிற பொழுது பாதாதிகேசமாக பாட வேணும் என்பது மரபு. நான் தானே சொன்னேன் இதெல்லாம் நாம் வகுத்து கொண்ட சட்டங்கள், ஞானத்துக்கு சட்டம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் உடச்சரிஞ்சு விட்டு போயிடும். இவர்கள் இந்த சட்டத்தின்படி வந்தவர்கள் கேள்வி கேட்பார்கள், பாதத்தில் எந்த அளவா பாடி இருக்க வேணும், என்னென்று இவர் முகச்சோதி முடிச்சோதி உங்கள் முகச்சோதியானதோ என்றால் தலையில இருந்து தொடங்குகிறார். இதெல்லாம் பொது சட்டங்கள், சரிய கிரியை சட்டங்களை தவிர யோக ஞானத்துக்கு எந்த சட்டம் இல்லை. நாவுக்கரசர் பாடுகிற பொழுது வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், பலர் சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும், தடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும், காதில் கண் குழைதோடு கோடும் என்று ஒரு பாடல் இருக்கிறது திருத்தாண்டகத்திலே ஒரு பாடல். அதுல அவர் என்ன பாடுவார் என்றால், வடிவேறு திரிசூலம் தோன்றும் தலைக்கு மேலே இருந்தே பாட்டு தொடர்ந்தார், திரிசூலம் அதுக்கு மேலே நிற்கிறான். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், பலர் சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும், அப்போ தலையிலிருந்து பாடுற அவை சட்டம் எல்லாம் பெரும்பான்மை பற்றியதை விட விதிவிலக்குகளுக்கு சட்டமே கிடையாது. அவரை இதை தூக்கிறஞ்ச உடனே உரையாசிரியர்கள் கேட்டார்கள், இவர் எப்படி பாடலாம், முடிச்சோதி முகச்சோதியானதுவோ என்று கேட்டதுக்கு, இந்த வைஷ்ணவ உரையாசிரியர்கள் போல நயம் மிகுந்த உரையாசிரியர்கள் உலகத்திலே கிடையாது. அவர் என்ன சொன்னார் ஒருத்தர், அது பாடினது தப்பில்லை, ஏன் அப்படி பாடினார் என்றால், பெரியாழ்வார் பெரியாழ்வாரோ யாரோ இந்த நாலு பேர்ல யாரோ ஒரு ஆள் பாட்டு இந்த பாடல்கள் ஏன் பாடினார் என்றால், இத்தகைய பக்குவம் பட்ட ஒரு ஆன்மா வருகிறது என்று தெரிந்தவுடனே அவரை வரவேற்க திருமால் குனிந்து கும்பிட்டு கொண்டு ஓடி வந்தார். அப்படி ஒரு ஆன்மா தன்னை நோக்கி வருகிறது என்ற உடனே திருமால் குனிந்து கும்பிட்டு கொண்டு ஓடி வந்தார். அதனாலே அவருக்கு முதல் முதல் முடிதான் தெரிந்தது, அதனாலே முடிச்சோதி எந்த முடிச்சோதையானது என்று அங்கிருந்து ஆரம்பிச்சார் இருக்கிறார். இது இப்படி நயக்க இந்த சமயம் தான் அனுமதி தரும், இந்த தமிழ் தான் அனுமதி தரும். ஆகவே இறைவனுடைய திருவருள் எப்படியும் வந்து கிடைக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது கல்வி உட்பட எல்லா சிறையையும் ஒழித்து விட வேண்டும். நிதி பெண்டிர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகு என்றார் திருவாசர். அவர் லிஸ்ட் பண்ணுகிறார், எதாவது கடவுள்கிட்ட போக கூடாது என்று லிஸ்ட் பண்ணுகிற பொழுது வைத்த நிதி, வைத்த நிதி என்பது பேங்க்ல இருக்கிற காசு, வைத்த நிதி பெண்டிர் அது துப்புரவா போக விடாது, அம்புட்டா அம்புட்டதுதான், மக்கள் பிள்ளைகள் குலம் ஜாதி, மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகம், அதுல அந்த லிஸ்ட்ல எதை சேர்த்தனா கல்வியையும் சேர்த்து விட்டாங்க. இதெல்லாம் நம்மை ஆண்டவரிடம் போகாத விஷயங்கள், இதை உடைத்துக் கொண்டு வெளியிலே வருகிற போதுதான் உண்மையான ஞானம் கிடைக்கும். ஆகவே முதல் பற்றுதலை பண்ணி மறைத்தலை சொல்லி தந்து பிறகு வீட்டை சொல்லித் தருகிறார் என்பதுதான் இவருடைய கருத்து.
1: இதுவரை தன்னையே பெரிதாக மதித்திருந்த உயிர் இப்பொழுது இறைவனே என் வாழ் முதலாகிய பொருள் என்று உறுதியை பெறும்.
0: இந்த வார்த்தை மணிவாசர் பயன்படுத்துகிற வார்த்தை, ஒற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே என்று உணர்ந்தது பூம்பனல் பாட்டு தெரியும், அதாவது திருப்பள்ளி எழுச்சியில வரும் அந்த பாடலை எடுத்து பாருங்கள். போற்று என் வான்முதல் ஆகிய பொருளே, இந்த வார்த்தை நான் சிலிர்க்கிற வார்த்தைகளில் ஒரு வார்த்தை. என்ன சொன்னார் என்றால், இறைவனை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கைக்கு முதல் நீதான் என்கிறார். முதல்ன்றது கேபிட்டல், இங்கிலீஷ்ல சொன்னதுனே தமிழ் விளங்குகிறது. எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன முதல் போட்டிருக்கிறேன் என்றால், உன்னைத்தான் நான் முதலாக போட்டிருக்கிறேன். ஆகவே நீதான் எல்லாம் பார்த்துக்கணும். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, அந்த வார்த்தை கிடையாது சொல்கிறார்.
1: இதுவரை தன்னையே பெரிதாக மதித்திருந்த உயிர் இப்பொழுது இறைவனே என் வாழ் முதலாகிய பொருள் என்று உறுதியை பெறும். ஆடை நெய்யும் இடத்தில் நூல் இழைகளின் ஊடே இங்கும் அங்கும் மாறி ஓடும்
0: குழல். எங்கள் எல்லாருக்கும், எங்கள் எல்லாருக்கும் வாழ் முதல் வேறே. நான் படித்த படிப்பு வாழ் முதல், என்னுடைய குடும்ப பெருமை என்னுடைய வாழ் முதல், என்னுடைய அழகு என்னுடைய வாழ் முதல். நடிகர்களுக்கு எல்லாம் வாழ் முதல் என்றால் அவர்கள் அவர்களுடைய அழகுதான். இழந்து போனா எல்லாம் போயிருக்கும். இப்படி ஆளுக்கு ஒரு முதல் வைத்திருக்கிறோம். இந்த முதல் எல்லாம் அழியக்கூடிய முதல்கள். செல்வம் அழிந்துவிடும், அழகு அழிந்துவிடும், கல்வி அழிந்துவிடும், எல்லாத்திலையும் பிரயோசனம் இல்லை. அழியாத ஒரு புதலே, ஒரு பொருளை வாழ்க்கைக்கான முதலாக வைத்திருந்தால் நாமும் அழிய மாட்டோம். அதனாலேதான் மணிவாசகர் அழியாத பொருளை தன்னுடைய வாழ்க்கையின் முதல் என்கிறார். வாழ் முதல் ஆகிய பொருளை.
1: ஆடை நெய்யும் இடத்தில் நூல் இழைகளின் ஊடே இங்கும் அங்கும் மாறி மாறி ஓடும் குழல் போல எனது உள்ளம் உலக ஆசைகளில் பட்டு அலைந்தது. அதனால் உன்னை மறந்தேன். மயக்கத்தை செய்யும் உடம்பிலே கிடந்து இழைத்தேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலம் என்று இறைவரிடம் முறையிடும். உலகத்தை நோக்காது இறைவனையே நோக்குகின்ற இந்த உறுதிதான் உயிரின் பக்குவ நிலையாகும்.
0: அதாவது இந்த நூல் நெய்கிற பொழுது அந்த நடுவிலே அது ஏதோ ஒரு பேர் கூடையோ ஏதோ சொல்வார்கள். அது இப்படி ஒரு பக்கம் மூலம், இப்படி ஒரு பக்கம் மூலம். வாழ்க்கையும் அப்படித்தான். அப்பப்ப இறைவனிடமும் தொட்டுக் கொள்கிறோம், இறைவனையும் தொட்டுக் கொள்கிறோம். பிறகு உலகத்திலே ஒரு பக்கத்துக்கு ஓடி விடுகிறோம், மாறி மாறி ஓடுகிறோம். பக்குவம் கூட கூட நிற்கிற பகுதி கூடும். பக்குவம் குறைய குறைய எங்களுக்கு உலக பக்கமாகவே நின்று அப்பப்ப மனம் போய் ஆண்டவனை தொட்டு விட்டு வரும். பக்கவும் கூடுகிற பொழுது அந்த பக்கமாக போய் நின்று அப்பப்ப இங்க வந்து விட்டு போகும். இதெல்லாம் பக்குவம் கூடுகிறது குறைவதை அறிவதற்கான பரிசோதனைகள். உலகத்திலேயே அதிக நேரம் நின்று எங்களுக்கு எல்லாம் அதுதான் நிலம்பி. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கடவுள்கிட்ட போய் நின்றாலே மனம் பெரிய விஷயம், மற்றபடி உலக விஷயத்துக்குள்ளே வந்து விடுகிறது. ஞானி ஞானத்தன்மை கூட கூட கூட கடவுள்கிட்ட போய் நின்று எப்பயாவது உள்ளதுக்கு இந்த அது இடையிலே ஒரு தடுமாற்றமான ஒரு நிலை இருக்கிறது. பலதரம் நான் அந்த வகுப்புலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது எதை பிடிப்பது, இந்த பிடிப்பதா அங்க பிடிப்பதா என்று ஒரு குழப்பம் வரும். இதெல்லாம் படிக்கிற பொழுது ஒரு எல்லையிலே ஒரு குழப்பம் வரும். மணிவாசகரான மணிவாசகரே தான் அந்த குழப்பத்துக்கு உட்பட்டேன் இருக்கிறார். இறைவன் வந்து கூப்பிட போக முடியவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், உலகம் ஒரு பக்கம் பிடித்து இழுத்தது, நான் உன்னை விட்டு விட்டேன், பல பேர் உன்னோடு வந்து விட்டார்கள், நான் இழுத்து விட்டு விட்டேன் என்று கதறி அழுகிறார். துகாசம் பல பாடல்களையும் அந்த செய்தி உண்டு. அவர் அதற்கு சொல்லுகிற அந்த வரி, எனக்கு அந்த வரி எங்க வருதுன்றும் மறந்து போச்சு. அந்த வரி பிடிக்கும். ரெண்டிலையும் என்ன என்ன உங்களுக்கு அந்த வரி ஞாபகம் இருக்குதா? என்னமோ அது சொல்றேன். அது அதாவது இரண்டு மிலி தமியனேனை என்பார். இரண்டு மிலி தமியனேனை சென்றதுக்கு வர்ற பொழுது ஒரு பக்கத்துல இருக்க பிரச்சனையே இல்லை. உலகியல்லையே வாழ்ந்துருவோம். ஞானத்துக்கு போயிட்டாலும் பிரச்சனையே இல்லை, ஞானத்துக்கு வாழ்ந்துருவோம். கொஞ்சம் மேல போகிற பொழுது உலகத்திலையும் வாழ முடியாது, ஞானத்திலையும் வாழ முடியாது. ஞானத்துல இப்படி ஒரு நிலை உண்டு. அது ரொம்ப அந்த அது எங்க ஊர் பாசையில அந்தரமான நிலை. எங்க ஏற்பாணத்திலே அந்தரம் என இவன் அந்தரப்படுறான்னு என்று சொன்னால் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று நிற்கிற நிலை. அதுக்கு அந்தரம் என்று சொல்றாரு. அதாவது இடைநிலையிலே கிடந்து குழம்புவோம். மணிவாசகர் சொல்லுகிறார், நான் அப்படித்தான் ஆண்டவனே இருந்தேன், இரண்டு மிலி தமியனேனை என்கிறார். அங்கேயும் தெரியா இல்லை இங்கேயும் தெரியா இல்லை. அது அது இல்லாமல் ஒரு நிலைக்கு போவதுதான் உண்மையான ஞானத்தினுடைய அடிப்படை. அதைத்தான் இந்த இந்த இந்த நெய்கிற பொழுது இந்த குழல் ஓடுகிறதுக்கு சான்றாக சொல்லுவார்.
1: அதனால் உன்னை மறந்தேன், மயக்கத்தை செய்யும் உடம்பிலே கிடந்து இழைத்தேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலம் என்று இறைவனிடம் முறையிடும்.
0: அடைக்கல பத்து என்று திருவாசகத்திலே ஒரு தொடர் இது இருக்கிறது, 10 பாடல்கள், அதை படியுங்க.
1: உலகத்தை நோக்காது இறைவனையே நோக்குகின்ற இந்த உறுதிதான் உயிரின் பக்குவ நிலையாகும். இந்த உறுதி நிலையை உயிர்கள் பெறும் பொருட்டே இறைவன் மறைத்தல் தொழிலை செய்கின்றான். இவ்வாறெல்லாம் விரித்து பொருள் கொள்ளும்படியாக திடப்பெறவே என்ற சிறிய அடைமொழியை அமைத்துள்ள ஆசிரியரின் சொல்லாட்சி எண்ணி மகிழ்தற்குரியது.
0: இந்த திடம் பெறவே என்ற அடைச்சொல்லை விளங்கப்படுத்துவதற்காக இப்படி எல்லாம் ஓடி தெரியாமல் உறுதிப்பட்டு இறைவனுடன் சேர்வதை சொல்வதற்காகத்தான் அந்த திடம் பெறவே என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது பாடலில் என்று நூலாசிரியர் விளங்கப்படுத்துகிறார். அடுத்த தலைப்பு என்ன?
1: ஐம்பூதங்களின் செய்தி தொகுப்பு. இதுவரை சொன்னது அப்படியே தொகுக்கிறாருங்க,
0: அதை சொல்லுங்க, அதை படியுங்க.
1: இதுவரையில் நாம் அறிந்த ஐம்பூதங்களின் வடிவம் முதலிய செய்திகளை இங்கே தொகுத்து கூறுவோம். பிருத்வி அதாவது மண், வடிவம் நாற்கோணம், நிறம் பொன்மை, குறி அதாவது அடையாளம் வஜ்ராயுதம், எழுத்து லகரமை, அதிதெய்வம் பிரமன். அப்பு அதாவது நீர், வடிவம் அரைவட்டம், நிறம் வெண்மை, குறி தாமரைப்பூ, எழுத்து வகரமை, அதிதெய்வம் திருமால். தேயு அதாவது தீ, வடிவம் முக்கோணம், நிறம் செம்மை, குறி சொத்திகம், எழுத்து ரகரமை, அதிதெய்வம் ருத்ரன். வாயு அதாவது காற்று, வடிவம் அறுகோணம், நிறம் கருமை, குறி ஆறு புள்ளி, எழுத்து யகரமை, அதிதெய்வம் மகேஸ்வரன். ஆகாயம் அதாவது வான், வடிவம் வட்டம், நிறம் புகைமை, குறி அதாவது அடையாளம் அமுத விந்து, எழுத்து ஹா, அதிதெய்வம் சதாசிவன். இதோட முடியுமையா?
0: சரி, இன்றைக்கு இந்த அளவுலயே நிறுத்துவோம். இந்த தலைப்பு என்ன?
1: பூதங்களின் குணமும் செயலும்.
0: நாளைக்கு படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: இந்த நூற்பாவில யாவையும் சூனியம் சத்ததிர் ஆதலின், யாவையும் சூனியம் சத்ததிர் ஆதலின், சத்தே அறியாது, சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, அசத்து இலது, என்னது இலது? அறிவு இலது, அசத்துக்கு அறிவு இலது, அதனால் அறியாது. எனவே இந்த ரெண்டும் ஏது? இந்த ரெண்டும் ஏது? யாவையும் சூனியம் சத்தெதிர், அதுவும் அசத்து அறிவிலது, அதனால் அறியாது என்ற இரண்டு என்னது? ஏதுக்கள். எதுக்கு ஏது? இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா என்பதற்கு. எனவே இந்த ஆறாவது நூற்பாவில் நாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இருதிறன் அல்லது சிவசத்து, இந்த ரெண்டும் அல்லாதது சிவசத்து. இங்கே ஏழில் இருதிறன் உள்ளது, அது என்னது? அது பசுவினர். விளங்குதா? எனவே இந்த யாவையும் சூனியம் சத்ததிர், யாவையும் சூனியம் சத்ததிர், சத்தாகிய சிவத்தின் முன்னால யாவையும் சூனியம், யாவையும் சூனியம். சூனியம்னா என்ன? என்னதுமா? ஏப்பா யார் வெற்றிடம்? வெற்றிடம் அல்ல. ஆ, நீங்க உங்க கருத்து பூரா சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன்னே முதலே. ஆசிரியர் என்ன சொல்றான்னு சொல்லுங்க, நீங்க படிச்சத சொல்லுங்க. இங்க வந்து ஒத்தையாரட்டையா பாத்துக்கிட்டு, யாவையும் சூனியம், சூனியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? முனைத்து நில்லாது. அம்மா சொல்றது சரி, முனைத்து நில்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். முனைத்து நில்லாதுனா என்ன அது தெரியணுமே. முனைத்து நில்லாதுன்னு எழுதியிருக்காரு, அந்த வகையில் பரவாயில்ல. உங்களுக்கு உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த அம்மா பதிலை சொல்லிட்டாங்க, முனைத்து நில்லாது. விளங்கி தோன்றுதல்னா என்னது? இப்படியே சொன்னா நான் என்ன செய்ய அப்படிங்காங்க. விளங்கி தோன்றுதல் அப்படின்னா அதுவே விளங்க மாட்டேக்க. விளங்குதா ஐயா உங்களுக்கு விளங்கி தோன்றுதல்னா என்னன்னு? எது சான்சார் விளங்குச்சு? என்னைக்கு இங்க வந்தனோ அன்னைக்கே விளக்கம் போச்ச. அது உண்மைதான். அடா பாவமே, நாம விளங்கிக்கிறதுக்கு வந்தா. விளங்கி தோன்றாது. ஏன்னா இந்த இதுல சொல்லக்கூடிய இந்த கலை சொற்கள், இதுக்கெல்லாம் என்ன பேரு? கலை சொற்கள். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதை அகராதியை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நிகண்ட போய் தேடி பார்த்தாச்சு, லெக்சிக்க நான் பார்த்துட்டேன் சார், இதுல இல்லைன்னா இருக்காது. அப்போ இந்த விளங்கி தோன்றாமையாவது, இப்போ நம்ம மாணவர்களில் நவகோடி நாராயணன் தெரியுமா? தெரியுமா? இருக்காரா? இருக்காரு, இருக்காரு. பார்த்துக்கங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. சரி, நீங்கள் எப்போ பின்னால் போய் காய் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரனாலும் வர்றாங்க, அதை பற்றி ஒன்று. இந்த ஐயா வந்து வகுப்பு முடிந்த உடனே ஊருக்கு போய், இங்கே பஜாரில் போய் இவங்களுக்கு ஒரு ஜாமான் வாங்கணும்னு போகிறாங்க. இல்லை சிவஞான போதம் தான் வாங்க போகிறாங்க, பாடியம் வாங்கிறதுக்கு போகிறாங்க. சிவஞான மாபாடியம் வாங்கிட்டு வந்துட வேண்டி தான், இங்கே வைக்கலை. இங்கே புக்கில் இல்லை, இங்கே நாம் அங்கே போய் வாங்கிடுவோம்னு ஒரு புக் ஸ்டாலுக்கு போகிறாங்க. அது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதில் போகிறாரு. மால், மால்னு வைக்க, இங்கே மால்லாம் இருக்கா? சரி இருக்கட்டும், இருக்காமல் அதில் போகிறாரு. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ஜாமான்கள் இருக்குது, கடைகள் இருக்குது, ஜாமான்கள் இருக்குது. அதெல்லாம் அப்படி சூப்பர்ஃபிஷியலாக அப்படியே பார்த்துட்டே போகிறாரு. புத்தக கடை வந்தோடனே சிறப்பு வகையாக பார்க்குறாரா இல்லையா? அப்போது அந்த புத்தக கடைக்குள்ளே போன உடனே அங்கே எத்தனையோ நூல்கள் இருக்கும், அந்த நூல்களெல்லாம் மேலோட்டமாக பார்க்குறார். அங்கே எங்கேயோ போதும் சிவஞானம் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை என்ன செய்கிறோம்? இப்போ எந்த ப்ராடக்ட்னால தான், இப்போ ஒரு சோப்பு வாங்க போகிறோம்னா நீங்கள் சோப்பு எத்தனையோ இருக்கும், நீங்கள் நினச்சி வந்த ப்ராண்ட் இருந்தால் அது மாத்திரம் எப்படி தெரியுது? பெருசாக தெரியுதா இல்லையா? விளங்குதா? அதுதான் விளங்கு, பிரகாசம். விளங்குதா? நீங்கள் இச்சித்த பொருள் அங்கே தோன்றுனா அதுக்கு பேர் என்ன பேர்? பிரகாசம். இப்போ ஐயா கூட பக்கத்தில் இருக்க ஐயா, அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்க இவரோட கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் வாங்க வரலை, அவங்க சீக்கிரம் வந்து தொலைய மாட்டேக்கானேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கடையில் உள்ள ஜாமான்களெல்லாம் பார்க்காங்க. அந்த பொருள் எதையும் அவரை கவர்வதில்லை. ஏன்? அவருக்கு தேவையில்லை. விளங்குதா? சிவபெருமான் குறைவில்லா நிறைவு, அவனுக்கு என்ன தேவை இருக்கு? எனவே அவன் அது அவன் முன்னால் யாவையும் சூனியம், அதான் சூனியம். விளங்குதா? எனவே நமக்கு இச்சை இருக்கு, தேவை இருக்கு, ஆஹா ஓகனு ஒன்று ஒன்றா பார்க்கும், நம்ம அதை கவருது, அவனை ஒன்றும் கவராது. விளங்குதா? எனவே இது போலதான் சிவஞானியர் முன்னாலையும். சிவஞானம் பெற்றாச்சுன்னா அந்த பேரின்பத்தை நுகர்ந்தவருக்கு சூனியம் என்பது நத்திங் என்பது மாதிரி இல்லையா? இப்போ கந்த புராணத்துல சொல்றாரு, அந்த சூரபதுமன் அந்த முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறாரு இல்லையா? தன்னை அதுவரைக்கு பெரிதாக மதித்து கொண்டிருந்தவன், 108 அண்டங்களை 108 யுகங்கள் ஆண்ட அந்த தன்னையே மதித்து நின்றவன், அப்போ அந்த முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு முடியில இவனுடைய 108 அண்டத்தை பார்க்கான். அப்போ அதுக்குள்ள இவன் இருக்காம்னா அவனுடைய உயர்வெங்கே, என்னுடைய சிறுமை எங்கே? பார்க்கறானா இல்லையா? பார்க்கறானா இல்லையா? அப்போ அவன் முன்னாலவன் நத்திங், அதான் சூனியம். அவனுடைய பெருமைக்கு முன்னால இது தூசு இல்லையா? அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் என்ன மூச்சே காட்ட மாட்டேங்க. வண்டி தள்ளுனாலும் போக மாட்டேக்கு, தள்ளுன கீழே தான் விழும்பு இருக்கு. இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா இந்த கருவி நூலெல்லாம் படிச்சுட்டு வந்தாதான் இதை படிக்கணும். விளங்குதா? எனவே பேரனைத்தும் அணுவெனவே உதறி தள்ள பேரின்பமாய் வந்த பெருக்கே என்பார். விளங்குதா? எனவே அந்த அருள் வந்தாச்சுன்னா நாம் வாழ்க்கையில எதை உயர்ந்ததாக கருதி கொண்டிருந்தோமோ அதெல்லாம் என்ன ஆயிரும்? அணுவாயிரும். அதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை லட்சியமா நினைச்சிட்டு இருந்திருப்போம், அதெல்லாம் இப்ப என்ன ஆயிருது? அணு அணுவெனவே உதறி தள்ள சீனு வெறுத்து போகுது. விளங்குதா? பேரின்பமாய் வந்த பெருக்கே என்று அருளின் பெருமையை சொல்லுவார். விளங்குதா? எனவே இங்கே அந்த சிவம் குறைவில்லா நிறைவு, அவனுக்கு முன்னால் மற்ற பொருள்கள் எல்லாம் சூன்யம். அதுபோல தான் சிவஞானி இருக்கும் இல்லையா? இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடையில் உள்ள காபி பிடிக்கும். விளங்குதா? அப்படிதானே? அந்த காபியை குடித்தாதான் அவளுக்கு திருப்தி. கும்பகோணம் டிகிரி காப்பியும் பாரு, அதை சாப்பிட்டா தான் காப்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாரு இல்லையா? அது என்ன இருந்தாலும் அதை விட உயர்ந்த ஒரு பதார்த்தத்தை, நல்ல திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்டார் ஒரு கிலோவை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த காப்பியை போய் குடிச்சாருன்னா எப்படி இருக்கு? அது முன்னால் இது இனி அதை ருசியே தெரியலை. அது போலத்தான் சிவம், சிவ இன்பத்தை ஒருத்தர் அனுபவிச்சுட்டாமன்னா உலக இன்பம் எப்படி இருக்கும்? நத்திங், சுவைக்காது. அதான் சூனியம். விளங்குதா? அதனால சத்ததில் யாவையும் சூனியம். எனவே அவன் இதை அனுபவிக்க மாட்டான். எதை? உலகத்தை. அசத்து அறிவில் அது அசத்துக்கு என்ன இல்லை? அனுபவம் என்பது அறிவுடைய பொருளுக்கு தான், அது அறிவே இல்லை. எனவே அந்த உலகமும் ஒன்றையும் அனுபவிக்காது என்று இந்த இரண்டையும் பாரிஷேட அளவையால் நீக்கவே, ரெண்டையும் பாரிஷேடம்னா தெரியுமல்ல ஒழிவு, ஒளிவி அளவையால் நீக்கவே எஞ்சி இருப்பது எது? பசுதான் இல்லையா? அதனால இரண்டையும், ஏன்னா இரண்டும் எதெல்லாம்? உலகம் பாசம் உள்பொருள், பதி உள்பொருள் இல்லையா? பசுபதி பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி. இந்த முப்பொருள் உண்மையும் நம்ம முதலே பார்த்துட்டோம். இதெல்லாம் இருக்குன்னு பிரமாணமே பார்த்தாச்சு இல்லையா? உள்பொருள்னு முதல்ல நிறுவிட்டோமா இல்லையா? இப்போ இங்க வந்து அதை அனுபவிக்கிற பொருள் இல்லைன்னா அது இல்பொருள்னு ஆயிருமா இல்லையா? அப்போ அதை அனுபவிக்கிற பொருள் ஒன்று இருந்தே ஆக வேண்டும். இந்த ரெண்டு பொருளும் விளக்கப்படவே அப்ப எதுன்னு தெரியுது? மூன்றாவதாகிய பசுதான். எனவே அந்த பசு இரண்டு நீக்கப்படவே மூன்றாவது பசுதான் அதை ரெண்டையும் அனுபவிக்கும், இரண்டையும் அனுபவிக்கும். அந்த பசு அந்த சிவம் போல தூய அறிவுடையதும் அல்ல, அந்த சடமான பாசம் போல அறிவே இல்லாததும் அல்ல இல்லையா? அப்போ எப்படிப்பட்டது? அததான் இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளது. இருதிறன் அறிவுள்ளதுன்னா என்ன? அந்த அது ஒரு தொகை சொல், அது ஒரு தொகை சொல். அந்த தொகை சொல்லை விரித்து இருதிறனையும் அறிவது இரண்டாம் வேற்றுமை உருவு விரிக்கிறார். இருதிறனையும் அறிவது. இங்க திறன் திறன்னா என்ன? பகுதி. திறன் என்பது பகுதி. இரு திறனையும் அறிவதுனா ரெண்டு பகுதியையும் அறிவது. இரு திறனை அறிவது, இரு திறனால் அறிவது. என்னது திறனால்? ஆள்னா எத்தனை வேற்றுமை? மூணாம் வேற்றுமை. எனவே ரெண்டையும் அனுபவிக்கும், ஆனா துணையின்றி அனுபவிக்காது, வியஞ்சகமின்றி அனுபவிக்காது, துணை கொண்டு அனுபவிக்கும். எனவே இந்த உலகை அனுபவிக்கும் பொழுது பாசத்தின் துணை கொண்டு அனுபவிக்கும், பாசக்கருவிகளின் துணை கொண்டு அனுபவிக்கும். சிவத்தை அனுபவிக்கும் பொழுது சிவஞானம் துணை கொண்டு அனுபவிக்கும். விளங்குதா? எனவே இரண்டையும் அனுபவிக்கும், இரண்டால் அனுபவிக்கும், அது அதுவாய் நின்று அனுபவிக்கும். இரண்டின்பாலும் உளதாய், இரண்டின்பாலும் உளதாய் என்று ஏழாம் வேற்றுமை. எனவே இரண்டையும் அனுபவிக்கும், துணை கொண்டு அனுபவிக்கும், அழுந்தித்தான் அனுபவிக்கும், அது அதுவாய் மாறித்தான் இல்லையா. பாசத்தை அனுபவிக்கும் போது பாசமயமாக நின்றுதான் அனுபவிக்கும், சிவத்தை அணியும் போது சிவமயமாக நின்றுதான் அனுபவிக்கும் இல்லையா. எனவே அந்த இருதீரன் அறிவுலக சொல்ல இரண்டாம் வெற்றுமை, மூணாம் வெற்றுமை, ஏழாம் வெற்றுமை உருவ விரித்து கொண்டு இந்த மூன்று தன்மையையும் விளக்குகிறார். இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்கிறார். எனவே இருதிறனையும் அறியும் எது போல, கண் போல என்று ஒருமை காட்டுகிறார். எது போல, கண் போல. இருளையும் அனுபவிக்கும், ஒளியையும் அனுபவிக்கும், கண் போல. துணை கொண்டு அனுபவிக்கும் இரண்டையும், எது போல, ஆகாயம் போல. ஆகாயம், ஆகாயத்தினுடைய குணம் என்ன, சப்தம். அந்த சப்தம் எப்ப விளங்கும், துணைப்பொருள் இருந்தா விளங்கும், முரசு குனிர் போன்ற துணைப்பொருள் இருந்தா தான் சத்தம் வெளியே கேட்கும், துணைப்பொருள் இல்லைன்னா கேட்காது. அது மாதிரி இந்த ஆன்மா ரெண்டு அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும், துணைப்பொருள் வேண்டும், சுதந்திரமா அனுபவிக்காது, துணை கொண்டுதான் அனுபவிக்கும். அடுத்தது அது அதுவாய் நின்று அனுபவிக்கும், எது போல, படிகம் போல. எது போல, படிகம் போல இல்லையா. படிகம் எதை சாருகிறதோ அந்த மயமா மாறி நிற்கிறது, அது போல. இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். இதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். எனவே இப்போ நமக்கு இந்த ஏழாவது நூற்பாவில சாதனையினுடைய முதல் பாதம், சாதனையினுடைய முதல் பாதத்தில் சாதிப்பவனுடைய இலக்கணம் சொன்னார். சாதிப்பவனுடைய இலக்கணம் அல்லது அதிகாரி, அதிகாரின்னு என்னது, ஆபீசர்ன்ற கூடாது. அதிகாரின்னா யாரு, தகுதி உடையோன். இதுக்கு தகுதி உடையோன் யாருன்னா ஆன்மா என்று அந்த ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். விளங்குதா சொல்லி. இப்போ அப்படி அந்த சாதனையில் முதல் பாதத்தில் சாதிப்பவனுடைய இலக்கணம் சொல்லவே அவனுக்கு சாதனம் எது, சாதிக்கிறதுக்கு ஒரு கருவி வேணுமா இல்லையா, சாதனம் எது, அது எப்போது வரும், அந்த சாதனம் எப்போது வரும், யார் தருவார் சாதனத்தை, யார் தருவார், அதனால் என்ன பயன், அந்த சாதனத்தினால நமக்கு என்ன பயன். விளங்குதா. அப்போ என்னெல்லாம் வருது இங்க கேள்வி, சாதனம் எது, அது எப்போது வரும், யார் தருவார், தந்தால் அதன் பயன் என்ன. இந்த நான்கு கேள்விகளுக்கும் விடையாக வருவதுதான் எட்டாவது நூற்பா. இதுதான் நாம பார்க்க வேண்டிய நூற்பா. இதைத்தான் விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் அதுக்கு தோற்றுவாய். இப்போ நமக்கு ஏழாம் நூற்பாவில் என்ன சொன்னோம், சாதிப்பவன் இல்லையா, சாதிப்பவன் அவன் இருதிறன் அறிவுலகையும் அனுபவிப்பவன் பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த இருதிறன், இருதிறன் என்பது ஒன்று பாசம், நிலையில்லாத பாசம், இன்னொன்று நிலைத்த சத்தான பதி, ரெண்டும் கான்ட்ரடிக்டா உள்ளது அப்படிதானே, அப்படித்தானே, ரெண்டும் எதிர்மறையான பொருட்கள் நேர் எழுதி, அதனால ரெண்டும் மாறுபட்ட பொருள்கள், தமிழ் மாறுபட்ட இரண்டையும் அறிவு உளதாமாறு யாங்கனம், ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறது எப்படி, ஒத்த அனுபவங்கள் நிகழும், மாறுபட்ட அனுபவமா இருக்கு அது எப்படி என்ற ஒரு தடை எங்கு எழுகிறது, ஆசங்க எழுகிறது. அதனால அந்த ஐயத்தை நீக்கும் முகத்தான் நமக்கு அதிகரண இயைவு பெறப்படுகிறது. விளங்குதா. அப்புறம் இந்த ஏழாம் நூற்பாவில் ஆன்மாவின் இலக்கணம் சொன்னார் இல்லையா, பொது வகையில் சொல்லியிருக்காரு சிறப்பு இலக்கணத்தை, அது ஆன்ம ரூபம். அதுக்கு என்ன பேரு, ஆன்ம ரூபம். ரூபம்னா என்னது, தசகாரியத்தில் வடிவம்னு சொல்லக்கூடாது, வடிவம் வேற உருவம் வேற, அது தெரியாதுன்னு இதுவும் தெரியாதுன்னு காட்டிடாதீங்க. ரூபம், ரூபம் தரிசனம் சுத்தி தசகாரியம் நடக்கலாம் இல்லையா, அதில் என்ன சொன்னாங்க முதல்ல, ரூபமாவது பொதுவாய் அறிதல், பொதுவாய் அறிவது, அதுக்கு பேர் ரூபம் இல்லையா. அப்புறம் ஐயமாய் அல்லது தெரிவாய் அறிவது என்னது, ஐயமாய் அறிவது தரிசனம், ஐயம். பொதுவாய் அறிவது ரூபம், ஐயமாய் அறிவது தரிசனம், தெளிவாய் அறிவது சுத்தி, அதானே. எனவே இங்கே நம்ம ஆன்மாவை பற்றி பொதுவாய் அறிஞ்சிருக்கிறோம், அதனால் அது ஆன்ம ரூபம் ஏழாம் நூற்பாவில். எனவே இந்த ஆன்ம ரூபம் ஏழாம் நூற்பாவில் அறியப்படவே அந்த ஆன்மா ரூபம் பார்த்தாச்சுன்னா அடுத்தாப்புல என்ன பார்க்கணும், தரிசனம் பார்க்கணும் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தானே. எனவே ஈண்டு அதனை தரிசிக்குமாறு உணர்த்துதல், இங்கே ஆன்ம தரிசனம் எப்படி பெறுவது என்பதை காட்டுவது தான் எட்டாவது நூற்பா. எனவே இந்த எட்டாம் நூற்பாவில் சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம் எப்போ நடக்கும், சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம் அதை சொல்வது, அது பற்றி சூத்திர இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த ஏழாவது நூற்பாவில் அதிகாரியை சொன்னோம், ஏழாவது நூற்பாவில் அதிகாரியை சொன்னோம். அப்புறம் அந்த அதிகாரி, அதை அதிகாரி யாருன்னு தெரிஞ்சாச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம சொன்ன சாதனம், அவனுக்கு அதிகாரிக்கு சாதிக்கணுமா ஒரு சாதனம் வேணுமா, கருவி வேணும்ல, சாதனம்னா என்னது, கருவி, கருவி எது, எப்போ வரும், யார் தருவா, பயன் என்ன, இதை சொல்வதனால ஓத்தியைவும் பெறப்படுகிறது. ஆக இந்த இந்த எட்டாம் நூற்பாவில் இப்போ வந்துச்சா இல்லையா. எனவே சாதிப்பவனுக்கு சாதனம் எது, அது எப்போ வரும், யார் தருவாள், அதை பெற்றால் என்ன பயன், இந்த கேள்விக்கு பதில் சொல்வது. ஆக இந்த எட்டாம் நூற்பாவில் நமக்கு ஆன்ம தரிசனம் சொல்கிறார். சொல்லும் பொழுது இதுவரைக்கு இந்த ஆன்மா ஆன்மா இருதிறன் அறிவுள்ளதுன்னு பார்த்தோம். எனவே அசத்தை, அசத்தை, அசத்தை என்ன, நிலையில்லாத உலகை, நிலையில்லாத உலகை, அசத்தை அசத்தால் அறிந்து, எதை கொண்டு அறிஞ்சது, அசத்தால், அசத்துனா என்ன, அசத்தால்னா பாசத்தால், பாசக்கருவிகளால், அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உளதாய் அசத்தாய் நின்றவாறும், விளங்குதா, அசத்தை, அசத்தை என்ன, அசத்தாகிய உலகத்தை அசத்தால் அறிந்து, அப்போ அசத்தாகிய நிலையில்லாத பாசக்கருவிகளின் துணை கொண்டு, பாசக்கருவி தனுகரண புவன போகம்தான், இதன் துணை கொண்டு அறிந்து, அறிந்துனா அனுபவிச்சுன்னு அர்த்தம், அறிந்து அசத்தாய், அசத்தின்பால் உளதாய், அசத்தின்பால் உளதாய், அசத்தின்பால் உளதாய் என்ன, நாமே இந்த உடம்பு அப்படின்னு தானே இருந்தோம். எனவே நாமே அப்படின்னு இந்த பாசமே நாம வாழ்ந்தோம் இல்லையா. மற்றவற்றின் வேறாக நான் ஏது, எங்க படிச்சீங்க, உண்மை விளக்கம் படிச்சீங்களா இல்லையா. எனவே ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது. எனவே ஆன்மாவை சொல்லும் போது என்ன சொல்றாரு, பாசத்தை சார்ந்து பாசமயமாகவே நிற்கின்ற நான் என்கிறார், விளங்குதா. அதனால இங்க அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உளதாய், அப்போ அது அதுக்கு அடங்கியிருந்தா அதுவும் அந்த மயமா மாறுமா இல்லையா, அசத்தாய் நின்றவாறு இல்லையா, நிலை இல்லாம நினைப்பு மறப்பு இறப்பு இல்லையா பிறப்பு, அப்படித்தானே இன்பம் துன்பம் இப்படி மாறிட்டே தானே இருந்தது, நிலை இல்லாம தானே இருந்தது. எனவே இவ்வாறு எத்தனையோ காலம் கழிஞ்சு போச்சு, எத்தனையோ பிறவி கழிஞ்சு போச்சு, இதுதான் முதல் ஆறு நூற்பாவில் சொல்லியிருக்காரு. எனவே அதை இறந்த காலத்தில் சொல்றாரு, அசத்தாய் நின்றவாறும், அசத்தாய் நின்றவாறும் சத்தை, சத்தை நான சத்தாகிய சிவத்தை, சத்தை சத்தால் அறிந்து, சிவஞானத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய், அப்பவும் எப்படி இருக்கணும், அதுக்கு அடங்கி சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்குமாறும், இனிமே நிற்க போறான், இனிமே நிற்க போறான், நிற்குமாறும் உணர்த்துதல், அதான் எட்டாம் நுட்பா. இதை உணர்த்துவதுதான் எட்டாம் நுட்பா. விளக்குச்சா? எனவே இந்த ஆன்மா சிவத்தை சிவஞானம் துணையாக கொண்டு அறிந்து அனுபவித்து நிற்க போறத சொல்ல போகிறார். இப்போ அதிகாரியை சொல்லியாச்சு, இப்போ சாதனத்தை சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்றாரு இல்லையா. எனவே இங்கே இந்த எட்டாம் நூற்பாவில் சாதனம், சாதனம் எது? ஞானம்தான் சாதனம், ஞானம்தான் சாதனம். அது எப்போ வரும்? தவத்தை முற்றுவித்தால் வரும். எப்போ வரும்? தவத்தை முற்றுவித்தால் வரும் இல்லையா. தவத்தை முற்றுவித்தல்னா என்ன? எங்கேயாவது கொண்டு போய் வித்துடலான்னு பாக்கியதான். ஆ, முற்றுவித்தால்னு என்ன? அதான் ஐயா, அதை முற்றுவித்தல்னா என்னதுன்னு கேட்கேன். இப்போ சரியையை முற்றுவித்தல் அப்படின்னா சரியைனா என்னது? சரீரத்தால் பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அதை முற்றுவித்தல்னா பெருக்கி முடிச்சாச்சு, சரியையை முடிச்சாச்சுன்னு அர்த்தமா? கோயிலில் போய் அழகிடுதோம், அழகிட்டு முடிச்சாச்சுன்னா சரியை முடிச்சாச்சுன்னு அர்த்தமா? அப்போ எது அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்குறேன். சரியையை முற்றுவித்தல், ஏன்னா அப்போ கிரியைக்கு போனோம்னா முற்றுவித்தல் முருகுதல் அப்படிலாம் வரும். இங்கே சரியையில் முறிய பின் கிரியை முருகுதல். முருகுதல்னா என்னது? முற்றுவித்தல்னா என்னது? அதாவது முருகுதலாவது அல்லது முற்றுவித்தலாவது இந்த சரியையாகிய தொண்டினை செய்த புண்ணியத்தின் காரணமாக ஆன்மாவிடத்திலே ஒரு அப்லிப்மெண்ட், கொஞ்சம் முன்னேற்றம். என்ன? உலகப்பற்று குறைஞ்சி சிவப்பற்று வருது இல்லையா. சிவபெருமானை பூசிக்க வேண்டும் என்ற ஆசை பெருகுனா அது என்னது? அதுதான் முருகி வந்திருக்குன்னு அர்த்தம். விளங்குதா? இதுவரைக்கும் உலகத்திலையும் தூள பொருளைத்தான் பொருள் என்று நினைத்து வந்தோம் இல்லையா. இப்போ இறைவனை அதாவது அந்த சிவத்தையே அருவுருவ திருமேனியே பொருள், அருவுருவ திருமேனியே பொருள் என்று உணரக்கூடிய பக்குவம் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் என்ன இருந்தது? உருவ திருமேனியே பொருள் என்று இருந்த ஆன்மா நுணுகி அருவத்திருமேனியே பொருள் என்று உணர்கின்ற பக்குவத்திற்கு வருதல், அதான் முருகுதல். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே அப்புறம் அந்த கிரியையை செய்த புண்ணியத்தினாலே, அந்த சிவபூசனையை செய்த புண்ணியத்தினாலே அது என்ன வருகிறது? படிப்படியாக இந்த ஆன்மாட்ட அகபூசையிலே விருப்பு மிகுகிறது, அகபூசையில் உரைப்பு ஏற்படுகிறது. அதுதான் என்னது? யோகம் முதிர்வு இல்லையா. அந்த யோக முதிர்விலே என்ன ஆகுது? அறிவு பூசையிலே, அறிவு பூசையிலே விருப்பம் நிகழ்கிறது, அதுதான் ஞான பூசை இல்லையா, அதான் முருகுதல். விளங்குதா? எனவே இதை முற்றுவித்தல்னா சரியை கிரிய யோகங்கள் ஞானம் இருக்காது. அந்த சரியை கிரிய யோகத்தை முடித்து இங்கே ஞானத்திலையும், ஞானத்திலையும் ஒரு மூணு படி இருக்கு, ஞானத்திலையும் மூணு படி. அது இந்த நூலை படிக்கும் போதே சித்தியாரின் சேர்த்தே படிக்கணும். அப்போ இந்த ஞானம் என்பது அது நாலு படியா இருக்கு. கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை கூடுதல் என்று இருக்கு. இந்த முதல் ஞானமாகிய கேட்டல் ஞானத்தை பெறுவதற்கு முன்னாலேயே நான் அதுக்கு பிரிலிமினரியா ஒரு மூணு, அதுக்கு பிரிலிமினரியா மூணு, அதை முற்றுவிச்சாதான் இதுக்கே வர முடியும். விளங்குதா? அது என்னதுன்னா ஞான நூல்தானை ஓதல், ஓதிவித்தல், நட்பொருளை கேட்பித்தல். இந்த மூணையும் முற்றுவிச்சாதான் யார் வருவா? சிவம் குருவாய் வருவார், சிவம் குருவாய் வருவார். அப்போ இந்த தவம் என்பது என்னது? தவம் என்பது என்னது? அதுதான் உழவு. உழத்தல்னா என்ன? உழவுன்னா என்னது? எல்லாம் உழவுதான். உழவு என்று சொன்னாலே சரீர வருத்தம் இல்லையா. உடம்புன்னா என்னது? உடம்புன்னு என்னது? உடல்னு சொல்றோம்ல, உள்ளத்தல் பற்றி உடல் என்றாயிற்று. உள்ளத்தல் பற்றி உடல் என்றாயிற்று. உண்மையாம் உழவு என்கிறார். யார் சொல்றா? நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். மெய்மையாம் உழவு, எதை? இந்த தவத்தை சொல்றார். அது என்ன செய்யுது? உழவு என்ன செய்யும்? உழவு என்ன செய்யும்? மண்ணை மிருதுவாக்கும், விளைச்சலுக்கு தகுதிப்படுத்தும். அதுவே என்ன விளைக்காது? பயிரை விளைவிக்காது. அதனால உங்க தபமே என்ன செய்யாது? ஞானத்தை தராது. அப்ப என்ன தரும்? ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை தரும். ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை தரும். சரி, செஞ்சிட்டு வாங்க, அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம்.
6: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org அர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
7: திருச்சிற்றம்பலம். இப்படி படிமுறையாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் இந்த போற்றி பகருடையிலே உணர்த்தி காட்டுகிறார். இந்த நூலானது எந்த முறையிலே எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சிந்திக்கின்றன. இனி அந்த நூல் எவ்வளவு நல்ல செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை உணர்த்துகிறது என்பதை அந்த போற்றி பகருடையினுடைய நூலை வைத்து நாம் சிந்திப்போம். முதன் முதலாக 1 முதல் 4 கன்னிகள் வரை சிவபுரானது சுரூப லட்சணத்தையும் தடத்த லட்சணத்தையும் உணர்த்துகிறார். அதாவது அவன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாக இருக்கிறான். வேதங்களாலும் உணரப்படாத உயரத்தே இருக்கின்றான். ஆன்மாக்களால் எளிதிலே அங்கே அடைய முடியாத தன்மையிலே பெருநிலையிலே இருக்கின்றான். அப்பொழுது ஆன்மாக்கள் மீது கருணை கொண்டு இந்த ஆன்மாக்களை கடைதேற்றுவதற்காக சொரூப நிலையிலே இருந்து அங்கே அருவம், அரு உருவம், உருவம் என சொல்லக்கூடிய அந்த தடத்து நிலைக்கு உயிரில் பொருட்டு வருகின்றான். இதை முதலில் சொல்லி காட்டுகிறார். பூமண்ணு நான்முகத்தோன் புத்தேரி ராங்கவர்கோன் மாமண்ணு சோதி

பொருள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை ஓற்றி. இப்பொழுது இதற்கு ஒரு பொழிப்புரை போல பார்ப்போம். பூ மண்ணு நான் முகத்தோன், தாமரை பூவில் இருக்கின்ற நான்கு முகங்களை உடைய பிரமன். பூ சைவத்தின் கண்ணே மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவத்தை குறிக்கும். புராணம் என்று பொதுவாக சொன்னால் பெரிய புராணத்தை குறிக்கும். இதே போல பூ என பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பூ எனப்படுவது பொறிவாள் பூவே. எனவே பூ மண்ணு நான் முகத்தோன், தாமரை பூவில் இருக்கின்ற நான்கு முகங்களை உடைய பிரமனும், புத்தேடி தேவர்களும், ஆங்கவர்கோன் அத்தேவர்களுக்கும் அரசனாகிய இந்திரனும், மா மண்ணு சோதிமணி மார்பன், லெக்கும தேவியை மார்பிலே பொருத்தி இருக்கின்ற ஒளிபொருந்திய கௌத்தமணி அணிந்த மார்பனை உடைய விஷ்ணுமூர்த்தி. விஷ்ணுமூர்த்தி யார் என்று சொல்லி காட்டுகிறார்? லெக்கும தேவியை உடையவராக இருக்கிறார். அவர் மார்பிலே கௌத்துவமணியை அணிந்திருக்கின்றார். இந்த கௌத்துவமணி என்பது என்ன? அது இறைவனது கருணை பிரவாகத்தை காட்டுகிறது. விஷ்ணுவுடனது மார்பிலே ஒரு கௌத்துவமணி உண்டிருக்கிறது. அந்த மணியை அணிந்தவர்களுக்கு வெற்றியும் கீர்த்தியும் வந்து கொண்டே இருக்கும், சேர்ந்து கொண்டே இருக்குமா? அந்த கௌத்துவமணி என்பது எப்படி விஷ்ணுவுக்கு வந்தது, யார் கொடுத்தது என்றால் அதற்கு ஒரு செய்தி இருக்கின்றது. தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து அமிர்தத்தை நினைந்து பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி பார்க்கடலை கடைகின்ற பொழுது முதலில் ஆலகால விடம் தோன்றியது. அப்படி ஆலகால விடம் தோன்றியதற்கு பின்பாக அந்த ஆலகால விடத்திற்கு அஞ்சி தேவர்கள் சிவனிடம் சென்று சரணடைந்தார்கள். உடனே நம்முடைய பெருமான் தன்னிடம் சரணடைந்ததற்காக அந்த ஆலகால விடத்தை தானே உண்டு தேவர்களுக்கு அங்கே உயிர் கூடும்படியாக உயிர் பிச்சை கொடுத்தான். பெண்தான் பாதி பரிசென்னி கொண்டானே, கோலக்கா கோயில் கண்டானே, பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சினை உலகம் உய்யவே. ஆகையினாலே அனைவரையும் காப்பதற்காக நஞ்சினை உண்டு விட்டார். பின்பு கருணை கொண்ட நம்முடைய பெருமான், தேவர்களே நீங்கள் அமிர்தத்தை விரும்பி நீங்கள் செயல்பட்டீர்கள், உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவோம், இப்பொழுது மீண்டும் பார்க்கடலை கடையுங்கள், உங்கள் எண்ணம் நிறைவேறும். நான் இறைவனது அருளானையை கொண்டு மீளவும் தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து பார்க்கடலை கடைகிறார்கள். அப்படி பார்க்கடலை கடைகின்ற பொழுது பன்னீர் என்று பரிசு பொருட்கள் முதலில் தோன்றியது. அதற்கு பின்புதான் அமிர்தம் தோன்றியது. பன்னீர் என்று பரிசு பொருட்கள் எவை என்றால் காமதேனு, உஜ்ஜேசரவஸ் என்று சொல்லக்கூடிய குதிரை, ஐராவதம், பஞ்ச தருக்கள், இந்த கௌஸ்துபமணி, மூதேவி, 60 கோடி தேவமாதர்கள், மதுவாகிய சுரா, சந்திரன், மகாலட்சுமி, சிவமந்தகமணி, தன்வந்திரி, இப்படி பன்னிரண்டு தோன்றியது. இதிலே காமதேனு அது தேவலோகத்திலே தங்கி நல்ல கற்புடைய மனைவியை பெற்றிருக்கின்ற முனிபுங்கர் ஆசிரமத்திற்கு அது செல்லும். உஜ்ஜய சிரவஸ் என்ற குதிரை பறக்கும், ஒற்றை கொம்பை உடையது, வலிய சிறகு. ஐராவதம், 4 கொம்பு உள்ள யானை, இதை இந்திரன் தனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டான். பஞ்ச தருக்கள், 5 மரங்கள், அரிசந்தனம், கற்பகம், சந்தனம், பாரிஜாத மந்தானம் என சொல்லக்கூடியதை தேவர்கள் விரும்பி கேட்க அது வானுலகத்தே தங்கிவிட்டது. கௌசுவம் என சொல்லக்கூடிய இந்த மணியை திருமகள் கேட்டு பெற்றுக்கொண்டார். இதில் கண்ணை பறிக்கின்ற அழகான ஒளி வீசும், அணிந்தவர்களுக்கு அளவற்ற ஆற்றலையும் வெற்றியையும் புகழையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதை திருமாலானவர் கேட்டு பெற்றுக்கொண்டார். இந்த மணியைத்தான் இங்கே நம்முடைய உமா விசுவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். அடுத்து மூதேவி என சொல்லக்கூடிய, மூதேவி என்றால் முன்னே பிறந்தவள், ஏன்னா பின்னே வந்து நம்முடைய மகாலட்சுமி பிறக்கிறார். இந்த மகாலட்சுமிக்கு முன்னே பிறந்த காரணத்தினாலே மூத்த தேவி. இவளை அழகு குறைந்தவள், கழுதை வாகனமாக உடையவள், காகம் குடைபிடிக்க உள்ளவள். இவள்
தூக்கம் சோம்பல் தருபவள் இவர்களை யாரும் ஏற்க மறுத்து விட்டனர். அப்பொழுது பெருமானானவர் இந்த மூதேவியை பூவுலகத்திற்கு அனுப்பி வைத்தார், நம்ம உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அனுப்பி வைத்திருக்கின்ற பொழுது நான் எங்கே சென்று தங்குவதுன்னு மூதேவி கேட்கிறான். அப்பொழுது ஒரு பட்டியல் உண்டு, இப்பொழுது அந்த பட்டியல் நீண்டு கொண்டிருக்கும். மாலை நேரங்களில் கருக்களில் விளக்கு வைக்காத வீடுகளிலும், அன்னத்திலே மயில் கடக்கின்ற அந்த இல்லத்திலும், இல்லத்தின் முன்னே கருக்களிலே நடையிலே நின்று கொண்டு அங்கே தலையை வாரிக்கொண்டிருக்கின்ற பெண்கள் இல்லத்தினுள்ளும், அம்மி மேல் பெண்கள் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற அந்த இல்லத்தினுள்ளும் இப்படி ஒரு பட்டியல் வரும், அந்த வீட்டுக்கெல்லாம் நீ போ என்று மூதேவி அனுப்பியதாக ஒரு பட்டியல் அங்கே சொல்லப்படும். எனவே மூதேவி அடுத்து 60 கோடி தேவ மாதர்கள் பேரழகு பொருந்திய இந்த தேவ மாதர்களை தேவர்கள் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். அடுத்து மதுவாகிய சுரா, இதுக்கு சுராதேவி அதிதேவதை, அசுரர்கள் இதை ஏற்றுக்கொண்டனர். அடுத்து சந்திரன், அமுத சுவையுடன் விடம் நீக்கக்கூடிய ஒரு மருந்து. அதற்கு பின் மகாலட்சுமி தோன்ற அந்த மகாலட்சுமி அப்படியே திருமார் பெற்றுக்கொண்டார். ஸ்ரீமத் மந்தகமணி, 100 கோடி சூரிய பிரகாசம் கொண்டிருக்கின்ற இந்த மந்தகமணி, இதற்கு தினமணி என்ற பெயர். இது இந்த மணி இருப்பவர்களுக்கு வெற்றியும் ஆற்றலும் புகழும் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து தன்வந்திரி, தேவ மருத்துவர், அவரிடம் இருந்த கலசத்தில் இருந்து விழுந்தவர்கள் தான் தேவ மாதர்கள் தோன்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த 12 பரிசு பொருள்களில் ஒன்றுதான் கௌத்துவ மணி என்று சொல்லக்கூடியது. இந்த கௌத்துவ மணி அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகின்றது. மாமண்ணு சோதி மணி மார்பன், இப்ப இறைவன் யாருக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அப்படியே பட்டியல போடுறார். மாமண்ணு சோதி மணி மார்பன், நா மண்ணு வேதம், நாக்கிலே விளங்குகின்ற 4 வேதம். ஏன் நா மண்ணு வேதம் என்றால், வேதம் என்பது எழுதா கிளவி.

உபனிஷத்து என்றால் என்ன என்றால் வேதங்களின் முடிவு அல்லது வேத சிரஸ் என்று சொல்லப்படுகிறது. இது இறைவனை துதிக்கும் வேதத்தினுடைய பாகம் என்று சொல்லி காட்டுவார்கள். உப நிஷத் என்றால் உப என்றால் சமீபம், நிஷத் என்றால் கேட்க வேண்டியது, சமீபத்தில் இருந்து கேட்க வேண்டியது, குருமுகமாக இருந்து கேட்க வேண்டியது உபனிஷத். இந்த உபனிஷத் என்பது உப என்பதிலே அருகிலே இருந்து சொல்லி கேட்க வேண்டியது என்று பொருள். அதனாலதான் ஆசிரியர்களுக்கு பழைய காலத்தில் உபாத்தியாயர், உப என்றால் சமீபத்தில் வைத்து அத்தியாயம் செய்பவர், திரும்ப திரும்ப பாராயணம் செய்யும்படியாக செய்வர் உபாத்தியாயர் என்று பெயர் வந்தது. எனவே இங்கு உபனிஷத் அருகிலே இருந்து கேட்க வேண்டியது உபனிஷத். இந்த உபனிஷத் 1180 உபனிஷத்துகள் இருக்கிறது. இதிலே 108 உபனிஷத்துக்கள் பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 108 உபனிஷத்துக்களும் சைவ நூல்களிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. 7 உபனிஷத்திலே திருநீற்றின் பெருமை தனியாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த உபனிஷத்தினுடைய சாரம்தான் திருமுறைகளிலே நிறைய இடங்களிலே வருகிறது. ஆகையினாலே இந்த காலபாச குருந்தொகை என்று சொல்லக்கூடிய எப்படி வந்தது என்று சொன்னால், கடோபனிஷத்தினுடைய ஒரு சாயல் என்று சொல்வார்கள். இந்த கடோபனிஷத் என்பது என்ன என உபனிஷத்து அதனாலும் அறிய முடியவில்லை என்கின்ற பொழுது உபனிஷத்தை பற்றியும் லேசாக நாம் தெரிந்து கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் கடோபனிஷத் என்றால் ஒரு ஊரிலே வாஜசிரஷ் என்று சொல்லக்கூடிய அந்தனர் இருந்தார். அவருக்கு நசிகேதன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதல்வர் இருந்தார். இந்த வாஜசிரஸ் தான் யாகம் செய்யுகின்ற பொழுது தனக்கு உதவாத பொருள்களை மட்டும் தானம் கொடுத்தார். இதை கண்டுகொண்டிருந்த மகனாகிய நசிகேதன், தந்தையே உதவாத பொருள்களை நீங்கள் தானம் செய்கின்றீர்களே என்று சொல்லி காட்டியுமே தந்தை அந்த செயலை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் மகன் நசிகேதன், தந்தையே எல்லா பொருளையும் தானம் கொடுக்கின்ற நீங்கள் என்னை யாருக்கு தானம் கொடுக்கப் போகிறீர்கள்? உடனே தந்தையாகிய வாஜசிரஸ், உன்னை யமனுக்கு தானம் கொடுத்து விட்டேன். உடனே நசிகேதனானவன் இந்த உலகிலே இருந்து புறப்பட்டு யமலோகத்திற்கு சென்றான். யமலோகத்திற்கு சென்றுகின்ற பொழுது வாயல் காவலர்கள் அவரை மறித்து, நீ அனுமதி இல்லாமல் வந்திருக்கின்றாய், யமதர்மன் இப்போது இங்கு இல்லை என்று வாயிலே காவல் வைத்து விட்டார்கள், அங்கே தடுத்து நிறுத்தி விட்டார்கள். நம்முடைய நசிகேதனாகிய சிறுவர் 3 நாட்கள் அங்கேயே வாயில் காவலிலேயே வாயிலேயே காத்து கிடந்தார். 3 நாட்கள் கழிந்து யமதர்மன் வருகின்ற பொழுது ஒரு பாலகன் தனக்காக காத்திருப்பதை அறிந்து, இப்படி நடந்து விட்டதை என அறிந்து அந்த பாலகனை அழைத்து தன் பக்கத்திலே அறிந்து, எதற்காக வந்தாய்? உடனே, தந்தை என்னை உமக்கு தத்தம் செய்து விட்டார், ஆகையினாலே நான் உனக்கு வந்து உன் பொருளாக வந்து சேர்ந்து விட்டேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ வருதல் கூறாது, நீ வருவதற்கு உரிய உனக்கு விதி உன்னிடம் இல்லை என்றான். இல்லை, என்னை உனக்கு தத்தம் செய்துவிட்ட காரணத்தினாலே நான் திரும்ப போவதில்லை என்று அவன் கூறினான். உடனே அவருடைய நிலையை அகமழிந்து, 3 நாட்கள் உன்னை நான் காக்க வைத்து விட்டேன், அந்த 3 நாட்கள் காக்க வைத்ததற்காக நீ 3 வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் அப்படிம்பார். உடனே ஒரு 3 வரத்தை கேட்கிறார். அந்த 3 வரங்களிலே ஒன்று, அதாவது என்ன வரம் கேட்கிறாருன்னா, நான் கேட்கிற 3 கேள்விக்கு நீ பதிலை சொன்னாலே அதுதான் எனக்கு பெரிய வரப்பிரசாதம். அப்படி 3 கேள்விகளை கேட்கிறார். அதுல 3வது கேள்விதான், மரணத்திற்கு பின்பு அந்த உயிரின் நிலை என்ன? இந்த மரணத்திற்கு பின்பு உயிரின் நிலை என்ன என சொல்லுகின்ற பொழுது அதை யமதர்மன் சொல்ல மறுக்கிறார். அப்பொழுதுதான் நசிகேதனாகிய சிறுவன், நீ சத்தியம் செய்து கொடுத்தபடி வாக்கு கொடுத்தபடி உபதேசம் செய் என சொல்ல, ஒரு உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு என்னெல்லாம் நிகழ்கிறது என்பதை அப்படியே அழகான ஒரு உபதேசத்தை செய்தார். அந்த உபதேசத்தை பெற்ற நம்முடைய நசிகேதன் இந்த பூலகத்திற்கு யமதர்மனுடைய அனுமதியோடு வந்து கடர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருக்கு உபதேசம் செய்கிறார். அந்த கடர் என்கின்ற அந்த முனிவரானவர் நசிகேதன் தனக்கு செய்த உபதேசத்தை அப்படியே ஒரு வேதச்சாரமாக வைத்து ஒரு நூலை செய்தார். அதுதான் கடோ உபனிஷத். இதுதான் இந்த ஆன்மாக்களானது தீவினை செய்கின்ற பொழுது எப்படி யமனவயப்பட்டு துன்பமடைகிறது, இந்த ஆன்மா நல்வினை செய்து சிவன் அடிமைகள் ஆகிவிட்டால் எப்படி உபச்சாரம் செய்து பெருமைப்படுத்தப்படுகிறார் என்ற விவரமெல்லாம் அதிலே அங்கே அழகாக சொல்லி காட்டப்படும். ஆக அந்த வேற

0: வேதம் என சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்தங்களும் என்ன செய்யவில்லை, இறைவனை அறிய முடியவில்லை. அதைத்தான் நாம் அன்னு வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்ய விந்துவுடன் நாதம் நாதாந்தம் அறிவை விளக்கம் செய்கின்ற விந்து தத்துவமும் நாட தத்துவமும் அந்த நாட தத்துவத்தின் முடிவாகிய குடிலை அதாவது சுத்தமாயையும் தம் நடுவே போதத்தால் ஆம் அளவு தேட இவைகளெல்லாம் தன்னுடைய அறிவினால் இயன்ற மற்றும் சிவத்தை காண்பதற்கு முயல அளவு இறந்த அப்பாலை இவைகளையெல்லாம் கடந்து அந்த பசுஞானங்கள் எல்லாவற்றையும் கடந்து அப்பால் சேம ஒளி பேரின்ப ஒளி ஆகிய சிவபெருமான் இவைகளையெல்லாம் கடந்து அவன் எப்படி இருக்கின்றான், சேம ஒளியாக அவன் இருக்கின்றான். ஆக இறைவன் சொரூப நிலை எந்த ஒரு ஆன்மாவினாலும் தன்னுடைய ஆன்ம போதத்தாலோ அல்லது பசு ஞானத்தாலோ அறிய முடியாத ஒரு பேரின்ப ஒளியாக சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியாக இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற அந்த பெருமான் இந்த உயிர்களை நோக்குகின்றான். இந்த உயிர்களை எல்லாம் பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு சுழலிலே அகப்பட்டு துன்புறுகிறது. மேல் வீட்டுக்காரனுக்கும் கீழ் வீட்டுக்காரனுக்கும் அங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு யாரால் முடிகிறது, ஒரு நீதிபதியால் முடிகிறது. இதே போல இந்த ஆன்மாவிடத்தில் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற வழக்கினை தீர்த்து வைக்க நீதிபதி போல நம்முடைய பெருமான் அங்கே தொழிற்படுறார். அதான் அடுத்த வரையில் சொன்னார், பிறவி வழக்கு அறுக்க ஆன்மாக்களது பிறவி தொடர்பை அறுத்தெறியும் பொருட்டு ஆன்மாக்களது அந்த பிறவி பிறவி தொடர்பை அறுத்து எரியும் பொருட்டு மாமணிசூழ் மன்றுள் எவரும் தேரும் வகை. அதாவது மாமணிசூழ் ரத்தினங்கள் சூழ்ந்திருக்கின்ற திருச்சிற்றம்பலம் என்னும் சிதம்பரத்துள் எவரும் தேரும் வகை தன்னை எல்லா ஆன்மாக்களும் தெளிந்து தரிசிக்குமாறு நிறைந்து நின்ற நிறுத்த நிலை போற்றி உருவ திருமேனி தாங்கி எங்கும் எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஆண்டவர் ஆனந்த தாண்டவ நிலையை அடியேனை காத்தருவதாக. ஆக எவரும் தேரும் வகை நிறைந்து நின்ற நிறுத்த நிலை போற்றி. எனவே இறைவனானவன் உயிர்கள் பொருட்டு சொரூப நிலையிலே இருந்து தடத்து நிலைக்கு வந்து உபகாரம் செய்கிறான். அந்த உபகாரம் செய்கின்ற அந்த பெருமான் அந்த அந்த ஆனந்த தாண்டவ நிலை என்னை காப்பதாக என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த கண்ணியிலே பிரம்மன் தேவர் இந்திரன் விஷ்ணு வேதங்கள் உபனிஷத்துகள் எதுவுமே காண முடியாதபடி கடந்து நிற்கின்ற பெருமான் ஆன்மாக்களது சனன மரண துக்கத்தை நீக்குவதற்காக சிதம்பரம் என்கின்ற தலத்திலே திருமேனி தாங்கி சபையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த ஆனந்த தாண்டவ நிலை, இந்த ஆனந்த தாண்டவ நிலை என சொல்லுகின்ற பொழுது நிறுத்து நிலை என்பதை ஆனந்த தாண்டவ நிலை என்று சொல்லி காட்டுகிறார். அதாவது அவரது ஆனந்த தாண்டவ நிலை உயிர்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. இதை சுந்தரக்கூத்து என்று நம்முடைய நூல்கள் குறிப்பிடுகிறது. இந்த சுந்தரக்கூத்தை தான் நம்முடைய அப்பர் பெருமான் சந்தித்திருக்கின்றார். என் தோல் வீசி நின்றாடும் பிரானை கண்டாள் காண்மீன்களோ என்று சொல்லி காட்டுவார். இதே போன்று என் தோல் வீசி நின்று என்று எந்தோள் முக்கன் எம்மானே என்று மணிமாசகரும் குறிப்பிடுகிறார். இது உயிர்களுக்கு உணர்த்துகின்ற சுந்தரக்கூத்து. இறைவனுக்கு நான்கு திருக்கைகள் தான் என்று நூல்களிலே படிக்கின்றோம். மான்மடு அபயகர வரணகரம் இருக்கின்றது. ஆனால் இங்கு எண்தோள் என்று சொல்லப்படுகிறது. இந்த எண்தோளை காட்டி ஆன்மாவுக்கு முதலே தன்னை உறுத்துகிறார். இது திருமந்திரத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இறைவனானவன் இந்த ஆனந்த சொல்லக்கூடிய இந்த சுந்தர கூத்திலே எட்டு கைகளோடு காட்சி தருகிறார். இந்த எட்டு கைகளும் எதை உணர்த்துகிறது, எதை தாங்கி இருக்கிறார் என்றால் எட்டு கைகளிலும் நெருப்பு அகல் உடுக்கை அக்கமாலை பாசம் அங்குசம் முத்தரை சூடம் பிரமகபாலம் நீல மயிர் இவைகளையெல்லாம் தன்னுடைய கைகளிலே தாங்கிக் கொண்டு எட்டு கைகளோடு காட்சி தருகிறார். இந்த கைகளிலே தாங்கி இருக்கின்ற இது ஆன்மாக்களுக்கு எதை உணர்த்துகிறது? நெருப்பு அகல் சங்காரகர்த்தா நானே. நீ பிறப்பு இறப்புக்கு உட்பட்டிருக்கின்றாய். உன்னிடம் ஆணவமலம் இருக்கின்றது. அதை வலி கெடுப்பதற்கு நீ ஐந்தொழிலில் அமிழ்த்தப்பட்டிருக்கின்றாய் என்ற உண்மையை உணர்த்துவதற்கு நெருப்பு அகல் சங்கார அடையாளம். உடுக்கை படைப்பு. அகமாலை யோக நிலையிலே தன்னை கூடும்படி. அதான் மன ஒருமைப்பட்டு யோக நிலையிலே என்னை வந்து அடை. பாசம் அங்குஷம் ஆணவ மலத்தை ஒடுக்குதல், அதற்குள்ள உபாயத்தை தேடு. முத்தலை சூலம் ஆரணி ஜனனி ரோதரித்திரி மூலமாக மும்மூர்த்திகளையும் நான் அதிர்ஷ்டித்து செலுத்துகின்றேன். பிரமகபாலம் ஊழிக்காலம் அழிந்த பின்பும் கூட, ஊழிக்காலம் அழிந்த பின்பு கூட அழிவின் தன்மையை உலகோர்க்கு காட்டுவதற்காக நான் அந்த பிரமன் அது கபாலத்தை நான் தாங்கி இருக்கின்றேன், அவனையும் நொடிக்கின்றேன். நீல மலர். இந்த நீல மலர் என சொல்லக்கூடியது ஞானத்தையும் உலக போகத்தையும் குறிக்கிறது. எனவே நான் இம்மைக்கு வேண்டிய பலனையும் தருவோம், மறுமைக்கு உரிய பலனையும் தருவோம் என்பதற்காக அந்த நீல மலரை கையிலேயே தாங்கி ஞானத்தையும் போகத்தையும், போகமும் திரும்பும் புணர்ப்பவன் யானே என்று காட்டுவதற்காக அவர் அந்த ஆனந்த நடனத்தை சுந்தர கூத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே அதைத்தான் இந்த திருக்கூத்தினை காட்டுகின்ற அந்த பெருமானது திருவடியை நான் வணங்குகின்றேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இப்படி இறைவனானவன் உயிர்களுடைய மனநீக்கம் அங்கே நிகழ்வதற்காக தான் ஐந்தொழிலை இயற்றுகின்றான். இந்த ஐந்தொழில் எப்பொழுது நிகழ்கிறது? இன்று நேற்று நிகழ்வது அல்ல, தொன்று தொட்டே நிகழ்கிறது. இறைவன் நித்தியம், உயிர்களும் நித்தியம். நித்தியமாக இந்த உயிரானது எல்லா உயிர்களும் அங்கே வீடு பேர் பெறுகின்ற வரை அவன் நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நாலாவது கன்னி முதல் ஆறாவது கன்னி வரை இறைவன் உயிர்கள் பொருட்டு செய்கின்ற அந்த ஐந்தொழில் அனாதி பண்டுதொற்றே நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்கும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். குன்றாத பல்வியவர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும் தொல்லையும் அந்தம் அடி நடுவென்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழிபோற்றி. அழகாக சொல்லி காட்டுகிறார். குன்றாத பல் உயிர் இதுவரை முத்தியடைந்த ஆன்மாக்கள் பலவாயினும் குன்றாத பல் உயிர் எண்ணிக்கையில் குறைவுபடாமல் பல்வேறு தன்மைகளை உடைய ஆன்மாக்கள். அதாவது நம்முடைய சைவத்திலே என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால் எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு வரையறை செய்தது. ஆனால் அளவு வரையறை என்று செய்யப்படாத ஒன்று உயிர்களினுடைய எண்ணிக்கை. இந்த உயிர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு என்று எந்த நூலும் அறுதியிட்டு சொல்லவில்லை. அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய நூல்களிலே இதுவரை இறைவனது ஐந்தொழிலினால் திருவடி பெயர் பெற்ற உயிர்கள் எண்ணிறந்தன, இன்னும் அடைய வேண்டிய உயிர்களும் எண்ணிறந்து இருக்கின்றன. அப்படிதான் சொல்லி முடிக்கும். கற்பங்கள் தோறும் நடம் செய்ய கடல் அடைந்தோர் கணிப்பில. கோயில் புராணத்துல நம்முடைய உமாவதி சிவாச்சாரியர் சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு கற்பகாலத்திலும் உயிர்களை சென்று அடைய உயிர்கள் சிவத்தை சென்று அடைந்த எண்ணிக்கை கணிப்பில்லை, அது அளவிட முடியாது என்று சொல்லி காட்டுகிறார். இதே செய்தியினை உமாபதி சிவாச்சாரியா திருவுட்பயன் என்கின்ற நூலிலே தான்மாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோ துறப்போ தொகை. சிவதினத்தை சென்று அடைந்த உயிர்களும் சிவத்தை சென்று சார இருக்கின்ற உயிர்களும் போலும் உயிர்கள் எண்ணிக்கின்றார். ஆகையினால் இவைகளெல்லாம் நாம் அளவிட முடியாது என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஆகையினால குன்றாத பல் உயிர் எண்ணிக்கையில் குறைவுபடாத பல தன்மைகளை உடைய ஆன்மாக்களை வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் வெவ்வேறு படைத்தும் என்பது ஆன்மாக்களினுடைய அந்த வினை வலிமைக்கு ஏற்ப எந்த வினையின் பயனை எப்பொழுது ஊட்டுவது என்பதை கணித்து அதற்கு ஏற்ப ஒரு பிறவியை தனு காரண போன பாவத்தை கொடுப்பார். எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒன்றாவது செய்த வினை, இரண்டாவது செய்த வினை, மூன்றாவது செய்த வினை என்று கூட வரிசைப்படியாக அனுபவிப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, இந்த ஆன்மா இப்பொழுது எந்த வினையின் பயனை அனுபவிப்பதற்கு அது தகுதி பெற்றிருக்கிறது, எந்த வினையின் பயனை அனுபவிப்பதற்கு இது பக்குவப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேத்த பிறவியை கொடுப்பார். ஆகையினால வரிசை கிரமம் என்பது அங்கு இல்லை. அந்த இதன்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார், வெவ்வேறு படைத்தும் நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு 84,000 யோனி வேதத்தில் அந்த உயிர்களை படைத்தும் அவைகளை காத்தும் இழைப்பு ஒழிய அவைகளெல்லாம் பிறப்பு இறப்புகளால் அவைகளுக்கு நேர்ந்த இழைப்பு அந்த களைப்பு நீங்குவதற்கு கொல்லாகி கூடாகி புழுவாகி மரமாய் என்று கூறுகின்ற போது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எனவே இந்த ஆன்மா அந்த இழைத்திருக்கின்ற நேரத்தில் இழைப்போடிய எல்லையிட்டு அதை சங்கார காலமாகிய முடிவில் அவர்களை அப்படியே அங்கே காரண கேவலாவத்தையில் அப்படியே அங்கே ஒடுக்கி வைத்து அதை என்ன செய்கிறார், அடி நடு அந்தம் சிருஷ்டி திதி சங்காரம் என சொல்லக்கூடிய அந்த முத்தொழிலையும் தொல்லை உரும் என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி இப்படி எல்லா உயிர்களுக்காக அடி நடு அந்தம் படைப்பு காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தொழிலையும் அனாதியிலிருந்து செய்து கொண்டிருக்கின்ற அளவு இறந்து வந்த பெரிய வழி போற்றி கணக்கில்லாமல் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய கருணை முறையினை அடியேனை காத்தருள்வாயாக என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனானவர் அந்த முத்தொழிலை பண்டு தொட்டே செய்கிறார். இறைவனுடைய 8 குணத்தை 6 குணத்திலே அடக்கி சொல்வார்கள், ஷட்குணம் என்று சொல்லுவார்கள். இதே போல மலம் 5 ஆணவம் கண்மம் மாயை திரோதம் மாயம் என்று சொல்லக்கூடியது, அதை மும்மலத்திலே அடக்கி காட்டுகிறோம். இதே போல படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பதை இதை மறைத்தலை காத்தல் தொழிலும் அழித்தலை அருளல் தொழிலும் ஒடுக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழிலே சொல்வது உண்டு. ஆகினால் 5 தான் அதை முத்தொழிலே அடக்கி சொல்கிறார். அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறார், பண்டு தொட்டே செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, அதாவது இறைவனது 5 நாம் இப்போது இருக்கின்ற இந்த சகல நிலைக்கு முன்னே இருக்கின்ற கேவல நிலையிலும் அவர் பண்றார். இந்த சகல நிலையிலே இருந்து பரிபோக்கம் பெற்று முத்தி நிலைக்கு சென்ற பின்னும் அங்கேயும் 5 நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே கேவல நிலையிலே 5 நடத்துகிறார், உயிரினுடைய சகல நிலையிலையும் 5 நடத்துகிறார், உயிர்கள் சுத்த நிலையிலே அடைந்த பின்னும் அவர் 5 நடத்துகிறார். கேவல நிலையிலே இருக்கின்ற பாடானமாக ஆணவ மலைப்பினால் மறைக்கப்பட்டு கேவல நிலையிலே அனாதியாய் கிடக்கின்ற அந்த கேவல நிலை செய்கின்ற அந்த 5 சூக்கும 5, இது சூமானது தன்னுள் அந்த 5 நிகழ்த்தும். அதற்கு பின்பு அந்த கேவல நிலையிலே இருந்து தனு கரண போன போகத்தை கொடுத்து இந்த ஆன்மாவை மேலே தூக்கி விடுகின்ற அந்த சகல நிலையிலே அதுக்கு தூள 5, இது மாயிடத்தை நிகழும். அதுதான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்று சொல்லிக் கொடுக்கும். அடுத்து சுத்த நிலை, சுத்த நிலையிலே அடைந்த ஆன்மாக்களுக்கு அந்த சுத்த நிலையை செய்கின்ற அந்த 5 அதிசூக்கும் 5, இது உயிரினிடம் நிகழும். ஏனெனில் அந்த உயிரினிடத்தே ஆணவமலமானது தாக்காது, அது இன்பத்தையே தூய்த்துக் கொண்டிருப்பதற்காக அது என்ன செய்து கொண்டிருக்கின்றது, அங்கே இறைவனானவன் அந்த சுத்த நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களிடத்தும் ஒரு 5 ஏற்றுகின்றான். ஆக இந்த 5 என்பது எல்லா உயிரிலும் கடைத்தேறுகின்ற வரை நிகழ்கிறது. ஒவ்வொரு ஆன்மாக்களிடத்தும் கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் இந்த 5 நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி 5 நிகழ்த்து கொண்டிருக்கின்ற இதை அவர் இடையிலாமல் செல்கிறார், நடனம் செய்கிறார். அப்படி ஐந்து விழுதை ஏற்றுகின்ற அந்த வடிவம் தான் நடராஜ பெருமானுடைய அந்த திருவடிவம். ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கிக் கொண்டு அப்படி ஐந்து விழுதை செய்வதை உணர்த்துகிறார். இப்படி ஐந்து விழுதை அவர் சரியாவது செய்கின்றார் என்பதற்காக அவருக்கு அவர் கால் சலிப்பது இல்லை. ஒற்றை காலிலே அங்கே ஊன்றி ஒரு காலிலே ஊன்றி நடனம் செய்கிறார். பல்லூலி காலமாக ஒரே காலிலே நின்று நடனம் செய்தாலும் அவர் சலிப்பினர். ஆனால் அவருக்கு பதஞ்சலியார் என்று பெயர். இதை குமரகுருபுரர் சுவாமிகள் தன்னுடைய நூலிலே இந்த பதஞ்சலியார் என்ற ஒரு அருமையான சொன்னாட்சியை வைத்து காட்டுகிறார். அவர் உயிர்கள் பொருட்டு இடைவிடாது சரியாது பதம் சரியாது அந்த கிருத்தியத்தை செய்கிறார். இந்த உண்மையை உயிர்கள் அறிந்தால் தன் பொருட்டு அந்த பெருமான் எப்படி இந்த கிருத்தியத்தை இடைவிடாது செய்கிறார் என்று அவரது கருணையை நினைந்து அவன் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்படித்தான் ஆடல்வல்லானை தரிசிக்கிறார் ராஜசேகர பாண்டியன். தொழிலாளர் புராணத்தில் வருகிறது. அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு நம்முடைய பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த பின்பு ராஜசேகர பாண்டியன் கண்ணீர் வடிக்கிறார். உடனே அன்பரை நோக்கி ஏன் கண்ணீர் வடிக்கிறார் என கேட்டதற்கு சொன்னார், பெருமானே உயிர்கள் கணிப்பில்லை, நீரோ பண்டு தொட்டே ஆடு கொண்டிருக்கின்றீர், இன்னும் எத்தனையோ உயிர்கள் கதியடைய வேண்டியிருக்கிறது, ஒரே காலை ஊன்றிக் கொண்டு திருநடனம் செய்கின்றீரே, உங்களுடைய திருவடி நோகுமே அப்படின்னார். உடனே திருவடி நோகுமே என்று அவர் மனம் வந்தது, சுவாமிக்கு நோகல. உடனே திருவடி நோகுமே என்று மனம் நொந்த நம்முடைய ராஜசேகர பாண்டியன் வருத்தம் தீர்வதற்காக தன்னுடைய வலக்காலை உண்டு இடக்காலை தூக்கி அதுவரை ஆடிய பெருமான் இடக்காலை உண்டு வலக்காலை தூக்கி அங்கே நடனத்தை மாற்றினான். இதுதான் கால் மாறி ஆடிய படலம் என்று திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஏன் வந்தது? இறைவனை இடைவிடாது அங்கே கிருத்தியத்தை செய்து கொண்டிருக்கின்றான். நம்பொருட்டு அவன் இடைவிடாது செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையினை நினைந்தால் அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி கடப்பாடு உடையனாக இருத்தல் வேண்டும் என்று இந்த ஆன்மா நிச்சயமாக உணரும். இதைத்தான் சொல்லி காட்டுவிட்டார். அதற்கு பின்பு இந்த ஆன்மாவுக்கு நம்முடைய பரம்பொருளானவர் ஐந்து விழுதை செய்கிறார் என சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இறைவன் செய்கின்ற எச்செயலும் உயிர்கள் மீது இருக்கின்ற கருணையினாலே, அவன் தனக்கென்று எதையுமே செய்வது இல்லை. எனவே இறைவனானவன் தான் ஐந்து உயிர்கள் செய்வது உயிர்கள் பொருட்டே, உயிர்கள் பரிபக்கம் அடைதல் பொருட்டே என்பதை ஆறாவது கன்னி முதல் பதிமூன்றாவது கன்னி வரை அழகாக அதை உணர்த்த இருக்கிறார். இப்படி உயிர்கள் பொருட்டு நம்முடைய பெருமானவர் செய்கின்ற அந்த ஐந்தொழில் தன்னை நினையாது உயிர்கள் நலம் பொருட்டு உயிர்கள் உயிர் கூட வேண்டும் என்பதற்காக அவர் செய்கின்ற அந்த ஐந்தொழிலினை பற்றி, அவரது கருணையை பற்றி, ஆன்மாவினுடைய லாபத்தினருக்கு செய்கின்ற அந்த தருணத்தை பற்றி வருகின்ற கண்ணியிலே சொல்ல இருக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: 29வது பாடலிலே சிந்தனை இருந்து வருகின்றது. ஞானாசிரியர் அருள் திரு அம்பலவான தேசிகர் 24 பாடல்களிலே தசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவையான செய்திகளை எல்லாம் தொகுத்து கூறி 24வது பாடலிலே தசகாரியத்திற்கு அருமையாக தோற்றுவாய் செய்தார். அதாவது முப்பொருள்களுக்கும் ஈர் இயல்புகள் உள்ளன. ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று தன்னியல்பு என்று சொல்லக்கூடிய உண்மை இயல்பு. முப்பொருள்களுக்குமே பொது இயல்பும் உண்டு, சிறப்பு இயல்பும் உண்டு என்று அந்த பாடலை சொல்லி அதற்கு அடுத்த பாடலில் இருந்துதான் தசகாரியங்களை வரையறுத்து விளக்கிச் சொல்கின்றார்கள். ஆகவே தசகாரியங்களை படிக்கும் பொழுது முப்பொருளுடைய பொது இயல்பும் நம்மால் அறியப்படும், முப்பொருளுடைய உண்மை இயல்பும் அறியப்படும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மூன்று பொருள்களுக்குமே பொது இயல்பு, உண்மை இயல்பு என்ற இரண்டு இயல்புகள் உள்ளன என்று ஆசிரியர் தொடங்கிக் கொள்கின்றார். இவ்வாறு தொடங்கிக் கொண்ட ஆசிரியர் தசகாரியங்களை சொல்கின்றார் என்றால், தசகாரியங்களை அறிந்தால் முப்பொருள்களின் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களின் பொது இயல்பையும் உணரலாம், சிறப்பு இயல்பையும் உணரலாம் என்ற உண்மையினை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார். மேலும் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் இவற்றையெல்லாம் முதலே சொல்லி வைத்தார்கள். ஏன் சொல்லி வைத்தார்கள் என்றால், தசகாரியங்கள் இருக்கின்றனவே தத்துவ ரூபம் தொடங்கி தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி அப்படியே வந்து கடைசியா சிவபோகம் என்று முடிகின்றது. இந்த 10 காரியங்கள், இந்த தசகாரிய அனுபவம் யாருக்கு கிட்டும், அதனை குறிப்பிடத்தான் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் இவற்றையெல்லாம் கூறி அருளினார்கள். இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்கள் அவை மல மலவென்று முத்தியை நோக்கி முன்னேறி செல்லும். இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்கள், ஏனென்றால் இருவினை ஒப்பு வந்துவிட்டதென்றால் மலச்சக்தி நன்கு தேய்ந்துவிடும். மலச்சக்தி தேய்ந்துவிட்டால் திருவருள் இருள் நீங்கினால் ஒளிதான். ஆகவே மலபரிபாகம் நிகழ்ந்தால் மலச்சக்தி குன்றிவிட்டால், இந்த மலச்சக்தி தானே தடுத்துக் கொண்டிருந்தது திருவருளானது, அதாவது இந்த ஆன்மாவானது தன் அறிவில் கலந்திருக்கின்ற ஆன்ம அறிவிலே திருவருள் தொன்று தொட்டு கலந்திருக்கின்றது. ஆனாலும் அந்த திருவருளை இந்த ஆன்மா சாரவில்லை. அப்ப தன்னோடு அத்துவிதமாய் கலந்திருக்கின்ற அந்த திருவருளோடு உயிரை சார விடாமல் தடுத்து வந்தது இந்த ஆணவ மல சக்தி தான. உயிர் அறிவிலே தான் திருவருள் இருக்கின்றது, ஆனால் அந்த திருவருளை உயிர் சாரவில்லை, அதுக்கு தடையாக இருந்தது ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தின் சக்தி கெடுகின்றது என்றால் அப்போ அந்த திருவருள் சார்புக்கான தடை நீங்குகின்றது. எனவே திருவருள் சார்பு கைகூடுகின்றது. அந்த திருவருள் சார்பு கைகூடுதலே சத்தினிபாதம். அவையினாலே இருவினை ஒப்பு வந்துவிட்டால் உடன் நிகழ்ச்சியாக மலபரிபாகம், சத்தினிபாதம் நிகழ்ந்துவிடும். அந்த சத்தினிபாதர்களுக்கு சிவாகமத்தை உபதேசிக்க எம்பெருமானே குருவாக எழுந்துவிட்டு வந்துவிடுவார். எம்பெருமான் குருவாக வந்து இந்த தசகாரிய உண்மைகளை அனுபவத்தில் வைத்து உணர்த்துவார். ஆகவே இந்த தசகாரியங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியவை, படித்து தெரிந்து கொண்டு சென்றுவிடக்கூடியவை அல்ல, அனுபவிக்கக்கூடியவை. நம்மை பொறுத்த மட்டிலே நாம் சரியை நெறி, கிரியை நெறி என்று தொடக்க நிலைகளிலே இருக்கின்றோம். அதுவும் உபாய சரியில் தான். உலகியல் பற்றினை முற்றும் விட்டு உண்மை சரியை, உண்மை கரியை இவற்றையெல்லாம் ஏற்றும் பொழுதுதான் சாலோகம், சாமீபம் போன்ற உயரிய பதங்கள் கிட்டுகின்றன. உபாய சரியை ஏற்றினால் பலன் இல்லையான, அப்படி இல்லை, உபாய சரியை உபாய கிரியைன்னு தொடங்கிட்டாலே அதற்கப்புறம் உண்மை சரியைகளை செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல பிறவியை சுவாமி கொடுத்து விடுவோம். அதாவது சைவ சமயத்திலே நுழைபவனுக்கு நம்பிக்கையும் தர வேண்டும், அதே சமயத்திலே உண்மையையும் நாம் கூற வேண்டும். என்னவென்றால், உபாய சரியை செய்கின்றான் என்றால் அவனுக்கு உண்மை சரியை செய்ய பலன் கிட்டு. இது எதற்கு? சிவபெருமானை ஏதோ எல்லா தெய்வங்களையும் வணங்குவனாகவே இருக்கட்டும், அவன் சிவபெருமானையும் விட்டுவிடாமல் வணங்கினான் என்றால் அதுவே அவனுக்கு சிறந்த புண்ணியமாகி மறுபிறப்பிலே அவன் சைவனாக வந்து விடுவான். இது மகாபாரதத்திலே சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கிறார். சைவனாக வந்தால் உபாய சரியைகளை செய்வான், அதாவது உலகியல் வேலைகளையும் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு இந்த தீக்கை பெற்ற அனுஷ்டானம் இவற்றையெல்லாம் செய்வது நம்மனவர் கூட செய்வான். அதை அந்த பிறவி அதிலே ஒரு நாட்டம் கொண்டு அதை நன்றாக செய்து வந்தான் என்றால் உண்மை சரிகளை செய்யக்கூடிய நல்ல பிறவிகளை பெறுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு மேலும் மேலும் முன்னேற்றம் தான். அதுக்கு முந்தைய எத்தனை வினைகள்னாலும் செய்திருக்கலாம். மந்திரம் அண்ண பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகல்வரே சிந்து மல்வினை செல்வம் மல்வால் அந்தி நாம நமச்சிவாய் என்றார். ஏன்னா தீக்க பெற்றா அவன் வந்து செவிக்க போவது, தியானிக்க போவது எல்லாம் இந்த அஞ்செழுத்து மந்திரம் தான். ஆகவே அந்த வினைகள்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிடும். அவன் சிவநதியிலே மேலும் மேலும் ஈடுபடத்தக்க பிறவிகளைத்தான் சுவாமி வழங்குவார். அப்படி வழங்கி அவன் உண்மை சரியாதிகளை ஏற்றி அந்த உண்மை சரியாதிகளை முற்றுவித்து அதன் பயனாக இருவினை ஒப்பு என்னவென்றால் அவனுக்கு நாட்டம் பூரா சிவபுண்ணியங்கள் தான், இன்ப துன்பங்கள் தான் இல்ல. இன்பம் துன்பங்கள் முன்வினைக்கீடாக வரும், அவை என்ன வந்துட்டு போட்டு சிவபுண்ணியங்கள தான் நாட்டம். அப்படி நிற்பவனுக்கு மேல் வினை இல்லை, என்னன்னா இருவினை ஒப்பு யாருக்கு வந்துட்டதோ அவர்கள் மேற்கொண்டு வினைகளை செய்ய போவதில்லை. இதுவரை செஞ்சிருக்கின்ற வினைகள் தான் இருக்கின்றன, மேற்கொண்டவர்கள் செய்ய போவதில்லை. ஏன்னா இருவினை ஒப்பு வந்துருந்துன்னா விருப்பு வெறுப்பு வராது. இருவினை ஒப்பு என்றால் என்ன, இரண்டு வினையும் அவன் ஒப்ப காணுவான், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சமமாக கருதுவான். ஏனென்றால் எல்லாம் முன்வினைப்படம், முன்வினைப்படனை வந்து நாம் அனுபவிக்கணும். அவ்வளவுதான், இது அவனால் வந்தது இவனால் வந்தது என்று அந்த நோக்கிலே உலகிய நோக்கிலே பார்க்காமல் அவன் வந்து தத்துவ நோக்கிலே காணக்கூடிய வல்லமையை பெறுவான் இருவினை ஒப்பு வந்தவன். ஆகவே அவனுக்கு புதிதாக ஏறக்கூடிய வினைகள் இல்லை, ஏற்கனவே ஈட்டிய வினைகள் தான். அவற்றையெல்லாம் அத்துவ சுத்தியிலே கெடுப்பதற்கு ஆச்சாரியனாக சிவபெருமானை எழுந்தடி விடுவான். அந்த சிவபெருமான் வந்து எழுந்தடி வந்து தசகாரிய அனுபவங்களை உணர்த்துகின்றார். எனவே தசகாரிய அனுபவம் யாருக்கு என்றால் இருவினை ஒப்பு வந்தவனுக்கு. அவனுக்கு மடபரிவாகம் சத்தினிவாதம் போன்ற அனுபவங்கள் எல்லாம் நிகழும் என்று சொல்வதற்காகத்தான் முதலில் இருவினை ஒப்பு மடபரிவாகம் சத்தினிவாதம் இவற்றை பற்றியெல்லாம் வரையறுத்தார்கள். வரையறுத்து இந்த தசகாரியங்களிலே முப்பொருள்களின் ஈரியல்பும் அடங்கும் என்பதற்காகத்தான் 24 பாடலிலே முப்பொருளின் ஈரியல்பையும் உணர்த்தினார்கள். அதாவது தசகாரிய அனுபவத்திலே என்ன நிகழ்கிறது என்றால், அவர்கள் ஈரியல்புகள் சொன்னார்களே, பிற பொருளை சார்ந்து நிற்றல் பொதுவியல்பு, அந்நியமான பொருளை சார்ந்து நிற்றல் பொதுவியல்பு, அந்நியமான பொருளில் இருந்து நீங்கி நிற்றல் சிறப்பியல்பு என்று சொன்னார்கள். ஆகையினால இந்த தத்துவ ரூபம் தொடங்கி வருகின்ற இந்த தசகாரியத்திலே, இந்த தசகாரியத்தில் என்ன நிகழ்கின்றது என்றால், உயிரானது தன்னுடைய பொதுவியல்பு நீங்கப்பெற்று உண்மை இயல்பை அடைகின்றது. அதுதான் தசகாரிய அனுபவ நிகழ்ச்சி. ஆகையினாலே உயிரானது பொதுவியல்பு நீங்கப்பெற்று உண்மை இயல்பை அடைவதனாலேதான் அந்த பொதுவியல்பு உண்மையல்பை முதலிலே சொல்லி வைத்தார்கள். மேலும் மூவகை ஞானங்களும் சொன்னார்கள். தசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இதெல்லாம் சொன்னார்கள். மூவகை ஞானம், பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம், முப்பொருள்களை ஞாபகம் வச்சுட்டா போறோம். முப்பொருளை வச்சுதான் மூவகை ஞானம். ஆகவே இந்த தசகாரிய அனுபவத்திலே உயிரானது முதலில் பாச ஞானம் நீங்கப்படுகிறது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், இதில் பாச ஞானத்தை பற்றி நன்கு விளங்கிக் கொள்கின்றது, நன்றா புரிஞ்சுக்கிறது. உயிர் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த தத்துவ சுத்தின்னு எழுது பாருங்க. மூணாவதாக அந்த தத்துவ சுத்தியில தான் உயிர் பாச ஞானத்தில் என்றும் நீங்குகின்றது. சுத்தினா என்ன, அத ஒன்ற சத்துவ சுத்தின்னா தத்துவத்தின் சார்பை விட்டு விடுதல். சுத்தினா இந்த இடத்துல விடுதல் தான், விடுவதன் மூலமாக அந்த உயிர் சுத்தம் அடைகின்றது. எனவே தத்துவ சுத்தி என்றார்கள். இப்ப நாமெல்லாம் தத்துவங்களை விட முடியுமா? விட்டா நம்ம ஆணவ மனத்துல தான் சாரணும். உறக்க நிலையில எத்தனையோ தத்துவங்களை நாம் விட்டு விடுகின்றோம். அப்ப நமக்கு என்ன இருக்கின்றது, அறியாமை தான், அறியாமை தான் நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் இந்த ஞானிகளும் வந்து தத்துவங்களை விடுகின்றார்கள் என்றால், நாம் தத்துவங்களை விட்டால் ஆணவ மலத்தில் அழுந்துகின்றோம். ஏற்கனவே அதில் அழுந்திருக்கோம், கொஞ்சம் அதிலிருந்து நீங்கி தான் தத்துவங்களை பெற்றிருக்கோம். இந்த தத்துவங்களை விட்டா ஆணவ மலத்தில் முழுமையாக அழுந்திரும். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, அவர்களும் தத்துவங்களை விடுகின்றார்கள், ஆனால் ஆணவ மலத்தில் அழுந்துவதில்லை, திருவருளையே அழுந்துகின்றார்கள். அதனால நம்மள மாதிரி அதுவும் அஞ்சவத்தை தான். தசகாரியத்திலே அஞ்சவத்தைகள் வருகின்றன. தசகாரியங்கள் பத்தா சொல்றாங்க, அதை அஞ்சம் அடக்கி சொன்னா அஞ்சவத்தை. ஆனா அஞ்சவத்தை ஒண்ணு நாம அன்றாடம் அடைகின்ற அஞ்சவத்தை போன்றவை அல்ல அந்த அஞ்சவத்தைகள். அவை நின்மல அஞ்சவத்தை, அதான் அடைமொழி கொடுத்தார்கள். நின்மல மலச்சார்பு அற்ற அஞ்சவத்தைகள். நாமும் தத்துவங்களிலிருந்து நீங்குகின்றோம், ஆனால் மலத்தில் அழுந்துகின்றோம். ஆணவ மலத்திலே ஞானிகள் தத்துவங்களிலிருந்து நீங்குகின்றார்கள், ஆனால் அருளில் அழுந்துகின்றார்கள். மலத்தில் அழுந்துவதால் அறியாமையே மேலோங்குகின்றது. ஞானிகளோ அருளில் அழுந்துவதால் அவர்களுக்கு பேரறிவு வெளிப்படுகின்றது. ஆகையினாலே நின்மல அஞ்சவத்தைகள் தசகாரியங்கள் ரெண்டும் ஒரே அனுபவம் தான். அஞ்சா சொன்னா நிம்மல அஞ்சவத்தைகள், பத்தாக விரித்தால் தசகாரியம். தசகாரியம் தான் இங்கே சொல்லுகின்றார்கள் என்றாலும் அதோட நிம்மல அஞ்சவத்தைகளையும் இணைத்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி சொல்லக்கூடிய தசகாரியம் பற்றிய சாத்திர நூல் வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய ஆதினத்து பண்டார சாத்திர தசகாரியத்தை போல பத்து தசகாரியங்களோடு அஞ்சு நிம்மல அவத்தைகளையும் இணைத்து எந்த தசகாரியத்திலே எந்த நிம்மல அவத்தையை நாம் வந்து பொருத்திக் கொள்ள வேண்டும், இந்த தசகாரியம் இந்த நிம்மல அவத்தைக்கு சமம் என்று எப்படி சொல்வது என்றெல்லாம் இதில் தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தத்துவ சுத்தியில வந்து பாச ஞான நீக்கம் பெறுகின்றது. 25 பாடலிலே பார்த்தோம், 25 பாடலிலே அதன்படி தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி இந்த மூன்றுக்கும் வரையறை பார்த்தோம். 36 தத்துவங்களின் தொழிலையும் தனித்தனியே காணுதல் தத்துவ ரூபம் என்று கூறினார். அப்புறம் தத்துவ தரிசனம் இரண்டாவது, அது என்ன என்றால், இந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டை கண்ட ஆன்மா இந்த தத்துவங்கள் இவ்வாறு தொழிற்படினும் இவை சடமே, இவை தாமாக தொழிற்படுவதில்லை, அருளால் தான் தொழிற்படுகின்றன என்று உணர்தல் தத்துவ தரிசனம். அப்புறம் தத்துவ சுத்தி, இந்த தத்துவங்கள் நித்த பொருள்கள் அல்ல, மகாசங்கார காலத்திலே முதற் காரணமாயிலே ஒடுங்கி ஒன்றுமில்லாமல் மறைந்துவிடும், இருந்தும் இல்லாத மாதிரி தான். முதற் காரணத்தில் இருக்கின்றது தற்காலிகவாதம் சரிதான், ஆனால் இருந்து என்ன பயன், சூக்குமருவமாக ஒடுங்கி இருக்கும். நிலையானவை அல்ல இந்த தத்துவங்கள். மேலும் இந்த தத்துவங்கள் ஏகதேசமானவை, அதாவது வியாபக பொருள்கள் அல்ல. ஏகதேசமான இந்த தத்துவங்கள் வியாபக பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லன அல்ல. இவற்றோடு சேர்ந்திருக்கும் வரை நாம் சிவபெருமானை அனுபவமாக தரிசனம் செய்ய முடியாது. சிவலிங்கம் போன்ற திருமேனிகளிலே ஆவாகனம் செய்துதான் வழிபட முடியுமே ஒழிய சிவ அனுபூதி, நேரடியாக சிவத்தையே தரிசித்தல், அந்த சிவத்தோடு கலந்து விடுதல், அந்த அனுபூதி, அந்த சிவானுபவம் இந்த தத்துவங்களை சார்பாக கொண்டிருக்கும் வரை கிட்டவே கிட்டாது. தத்துவங்களின் சார்பை நீத்தால்தான் அருட்சார்பு கிடைக்கும். இப்ப நாம நீத்தா நமக்கு கிடைக்கலையா? நாம அருளை வேண்டி சிவபுண்ணியங்களை ஆற்றினால், அந்த சிவபுண்ணியங்களுடைய சரியை கிரிய யோகத்தை முற்றுவித்தால் நமக்கும் கிட்டும். அது அவன் செலுத்துகிறான் நம்மை. எப்போ நாம முற்றுவிக்கணும் அவன் தான் முடிவு செய்வான். நாம அந்த சிவபுண்ணியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டிய. ஆகவே எல்லா வழிபாடும் முடிச்சாச்சு. புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு, புற வழிபாடு உருவத்திருமையை வழிபடுதல், அகப்புற வழிபாடு ஆத்மார்த்த சிவபூசை, சிவலிங்கம் வைத்து பூசை விடுதல், அகப்புற வழிபாடு. நாங்க அகத்தும் வழிபாடு செய்யறோம், புறத்தும் வழிபாடு செய்யறோம் சிவபூசையில. அக வழிபாடு யோக நெறி, புற வழிபாடு சரியை, அகப்புற வழிபாடு கிரியை, அக வழிபாடு யோகம். ஆகவே அகமும் புறமும் எல்லா வழிபாடையும் முற்றுவித்த நிலை வந்துவிட்டுதான். இந்த அகப்புற வழிபாட்டிலே நிறைவு எனக்கு வரவில்லை, புற வழிபாடும் பண்ணியாச்சு, அக வழிபாடும் பண்ணியாச்சு, இந்த புறம் அகம் இதையெல்லாம் கடந்து வியாபக சிவத்தை நேரடியாக வழிபட்டு அவனோடு கலந்து விட வேண்டும் என்ற தாகம் அப்பந்தான் வரும். அந்த தாகம் வந்து, அந்த தாகம் வரும்போது அதை தணிப்பதற்கு ஆச்சாரியனாக சிவபெருமான் எழுந்தருளி வந்து இந்த தத்துவங்களை எல்லாம் அந்த ஆன்மாவுக்கு வேறாக காட்டி அந்த ஆன்மாவை தன் அருளிலே சேர்த்துக் கொள்கின்றான். அருளின் துணை கொண்டு தத்துவத்தை காண்கின்றான். இப்ப கண்ணின் துணை கொண்டு பிற பொருள்களை காணலாம், ஆனால் கண்ணை எவ்வாறு காண்பது? கண்ணை கொண்டு நம் கண்ணையே காண முடியாது, கண்ணை கொண்டு பிற பொருள்களை தான் காணலாம். அது மாதிரி தத்துவங்களின் துணை கொண்டு உலகப் பொருள்களை பார்க்கலாம். தத்துவங்களை எப்போ நாம தனியா பார்க்கறது? கண்ணை தனியாக பார்க்கணும்னா அப்ப வந்து அங்க கண்ணாடி என்று இன்னொரு துணை நமக்கு தேவைப்படுகிறது. கண்ணாடியின் துணை கொண்டு கண்ணை காண்கிறோம் அல்லவா? அது மாதிரி எல்லா தத்துவங்களையே நாம தனியா பிரிச்சு பார்க்கணும்னா அங்க திருவருளின் துணை வேண்டும். அது குருவருளாக வருகின்றது. அந்த குருவருளை சார்பாக கொண்டு ஆன்மா தத்துவங்களை தன்னின் வேறாக காண்கின்றது. அந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிகின்றது. தொழிற்பட்டாலும் அவை சடமே என்று உணர்கின்றது. அவற்றால் சிவவரம்பொருளை உணர முடியாது என்று தெளிகின்றது. சிவவரம்பொருளை காட்டாத இந்த தத்துவங்களின் சார்பு நமக்கு தேவையில்லை. சிவவரம்பொருளை காட்டுவது திருவருள், அந்த திருவருள் சார்பே நமக்கு வேண்டும் என்று சொல்லி தத்துவங்களின் சார்பை நீத்து அருளில் அழுந்துகின்றது. அதான் தத்துவ சுத்தி. அப்படி அருளில் அழுந்தக்கூடிய நிலையிலே என்ன நடக்கலாம்? இடைப்பட்ட ஒரு நிலையில வந்து என்ன ஆன்மா படிமுறைதான், அது முத்தி வரைக்கும் அதை வந்து நிலைநிறுத்தி காட்டுறாங்க பாருங்க. அதான் சித்தாந்தத்துல ஒரு சிறப்பு. எப்போதும் ஒரு பொருளின் இயல்பை சொல்லும் போது எந்த நிலையிலும் அந்த இயல்புக்கு மாறா சொல்ல மாட்டான். இவன் வந்து படிமுறையில தானே வளர்ந்து வந்திருக்கான். சரியை கிரிய யோகம் ஏன் அதுக்கும் முன்னாடி பல பல சமயங்கள், புறப்புறச்சமயம் புறச்சமயம் இவற்றிலெல்லாம் ஒழுகி ஒழுகி படிமுறையில் தானே மேல் மேல் சமயங்களுக்கு வந்து அப்புறம் பல குழப்பங்கள் எல்லாம் குழம்பி அப்புறம் தானே தெளிவா வந்து சிவாகம் நெறி நின்று சித்தாந்த சைவத்துக்கு வந்திருக்கான். அந்த சித்தாந்த சைவத்துக்கு வந்து அவன் அதுல சரியை கிரியை யோகம்னு படிமுறையை அனுசரிச்சுதான் வந்திருக்கான். அதே மாதிரி தத்துவங்களின் சார்பை நீத்து இந்த ஆன்மா அருளில் தோய்வதும் ஒரு படிமுறை நிகழ்கிறது. அப்ப இடையில வந்து சில பிறழ்ச்சிகள் நிகழ வாய்ப்பு உண்டு. என்னவென்றால் அந்த தத்துவங்களை விட்ட ஆன்மா அருளில் சார்ந்திருந்தாலும் அருள் சார்பை அது எண்ணி பார்க்காமல் எல்லாம் அருளால் வந்தது என்ன என்று எண்ணாமல் தன்னால் வந்தது என்று எண்ணி தன்னை பெரும்பொருளாக மதித்து நிற்கும். அந்த நிலை ஆன்ம ரூபம் என்று சொல்ல சொல்லப்படும். இப்போது நான் தத்துவங்களை நீத்துவிட்டேன், நான் வியாபக பொருளாக இருக்கின்றேன். வியாபகம் எதனால் வெளிப்பட்டது? அருளால் தான் வெளிப்பட்டது. ஆகாயம் பறந்து விரிந்து விளங்குவதுதான் ஆகாயம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா எப்போ அந்த வியாபகம் வெளிப்படும்? இருள் அழுதி கிடக்கு இந்த ஆகாயம். அப்ப ஆகாயம்னு ஒரு இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது, எங்கும் இருளாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியும். எப்போ இந்த ஆகாயம் வெளிப்படும் என்றால் சூரிய ஒளி எங்கும் பரவி விளங்கினால், அந்த ஆகாயம் எங்கும் சூரிய ஒளி பரவி விளங்கினால், அந்த சூரிய ஒளியினால் இந்த ஆகாயமானது வெளிப்பட்டு எங்கும் ஆகாயம் வெட்ட வெளி எங்கும் பெரிய வெட்ட வெளி இருக்கின்றது என்று ஒருவன் அறிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆகவே ஆகாயத்தின் வியாபகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சூரிய ஒளி தான் வெளிப்படுத்த முடியும். ஆன்ம வியாபகமும் அந்த ஆன்மா அருளை சார்ந்தால் தான் வெளிப்படும். எனவே திருவருளால் வெளிப்பட்டது தன்னுடைய வியாபகம் அப்படின்னு உணர அந்த உணர்ச்சியை மறந்து நான் இவ்வளவு வியாபக பொருளாக இருக்கின்றேன் என்று தன்னை சுதந்திரமான வியாபக பொருளாக அது கருதி கொள்கின்றது. ஆன்ம ரூபம் இதுதான் ஆன்ம ரூபம். இதைத்தான் பசுஞானம் என்று சொல்வார்கள். தன்னை பெரும் வியாபக பொருள், எனவே தான் பிரம்மத்துக்கு சமமாகிவிட்டோ என்று கருதுகின்றானே இந்த நிலையைத்தான் பசுஞானம் என்பார்கள். இது நின்மல அவத்தைகளிலே நின்மல நனவு, நின்மல சாக்கிரம், சாக்கிரம் நனவு எல்லாம் ஒண்ணுதான். எனவே இந்த பசுஞானம் தான் நின்மல சாக்கிரம், நின்மல நனவு. இதை சொல்லக்கூடிய ஒரே நூல் அம்பலவாணி தேசிக தசகாரியம் தான். அடுத்தாறு போன்ற அடுத்தாறு போல நாம் பார்ப்பது என்னவென்றால், அப்படி இருக்கும் பொழுது குருவானவர் உபதேசம் செய்கின்றார். இன்று உன்னை வியாபக பொருளாக மதித்து நிற்கின்றாயே, இதுகாரம் நீ எத்தனை பிறவிகளிலே உடன்று வந்தாய், சொர்க்க நரகங்களில் எல்லாம் தோய்ந்து வந்தாய், அப்பெல்லாம் உன்னை சற்றும் எண்ணி பார்த்தாயா? இப்ப மட்டும் என்ன முடிந்தது என்றால் அது அருளால் அல்லவா என்று உணர்த்த உடனே அந்த ஆன்மா தன்முனைப்பை விட்டு அருளே கதி என்று அது அருளை போற்றி நிற்கின்றது. இந்த இடத்துல தான் பிரம்மம் அப்படின்னு நின்று அந்த ஆன்மா அந்த உணர்வை விட்டு எனக்கு அறிவு விளங்கினாலும் சரி, இச்சை வெளிப்பட்டாலும் சரி, செயல் வெளிப்பட்டாலும் சரி, எல்லாம் அருளால் தான் வெளிப்படுகின்றன, அருளே முதன்மையானது, அருளின் உதவியின்றி எனக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது என்று அருளின் மேன்மையினையும் தன்னுடைய தாழ்வையும் உணர்ந்து இருக்கின்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படும். இது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனத்தில் வச்சு விளங்கிக்கலாம். தத்துவங்களே தொழிற்படுவதாக கருதுதல் தத்துவ ரூபம். இல்ல இல்ல, தத்துவங்கள் தானா தொழிற்படல, அருளால் தான் தத்துவங்கள் தொழிற்படுகின்றன, தத்துவ தரிசனம். அதே மாதிரி தானே அறிவு உள்ள பொருள், தானே இச்சை கிரியெல்லாம் உள்ள பொருள், தன்னை மதித்து நிற்றால் ஆன்ம ரூபம், தான் சித்து பொருள், தான் வியாபக பொருள். அப்படி இல்லை, அருளால் தான் நான் அறிகின்றேன், அருள் வெளிப்படுத்தியதால் தான் நான் என்னுடைய வியாபகம் வெளிப்பட்டது, திருவருள் என் வியாபகத்தை தடை செய்த மனசக்தியை அது நீக்கியது, என்னை சிவநெறியிலே செலுத்தி செலுத்தி இந்த திருவருள் தான் மலத்தடையை நீக்கி அந்த மலத்தடைக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்த என்னுடைய வியாபகத்தை வெளிப்படுத்தியது. திருவருள் தான் எனக்கு உணர்த்துகின்றது, அதனால்தான் இந்த வியாபகம் பெற்ற பிறகும் நான் உணர்ந்து வருகின்றேன், அது உணர்த்தாவிட்டால் நான் உணரமாட்டேன் என்று சொல்லி அது தரிசனம். பார்த்தீங்களா, தத்துவங்கள் சிவபெருமானால் அவனுடைய திருவருளால் தொழிற்படுகின்றன, தத்துவ தரிசனம். அது மாதிரி ஆன்மாவாக என்னுடைய அறிவு திருவருளால் தான் விளங்குகின்றது, ஆன்ம தரிசனம். திருவருளுடைய மேன்மையை உணர்வு தான் தரிசனம்னு வருது, ஆன்ம தரிசனம். இந்த ஆன்ம தரிசனம் நிலை அஞ்சவ நின்மல அஞ்சவத்தையிலே நின்மல கனவு நின்மல சொப்பனம், அந்த அருள நன்றாக இந்த ஆன்மா அழுந்தி அந்த அருள் சார்பு இன்னும் மிகும், அதுக்கு மிகும் போது அப்போ ஒரு பிறழ்ச்சி ஆன்மாவுடைய ஏற்படுகின்றது. பாருங்க, இந்த படிமுறையில செல்லும்போது பிறழ்ச்சி நிறைய வருது, ஆனா குருமூர்த்தி கூடவே இருக்கார், பிறழ்ச்சி வரும்போதெல்லாம் காப்பாத்திடுறார். அருமையான அந்த செய்திகளை எல்லாம் இந்த நூல் தான் மிகச்சிறப்பாக சொல்கின்றது. இவ்வளவு விளக்கமா, எப்பெல்லாம் இந்த தசகாரிய படிநிலைகள்ல இந்த ஆன்மா அப்படி ஏறி ஏறி செல்லும் போது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆன்மாவுக்கு விபரீதம் என்ன வருகின்றது, அங்க என்ன வரவும் உடனே அந்த குருவானவர் அருகில் இருந்து எத்தனை ஆன்மாக்களை உய வச்சிருப்பார். அப்ப அந்த குரு உடனே அருகில் இருந்து அந்த பிறழ்ச்சி நின்றும் அந்த ஆன்மாவை காப்பாற்றி அந்த ஆன்மாவை ஈடேற்றுகின்றார். இப்ப என்ன விபரீதம் என்ன வருகின்றது, ஒரு சின்ன விபரீதம், அருள் சார்பு மிகும் போதும் அந்த விபரீதம் என்ன வருது, என்னன்னா, ஆகவே சிவபெருமானுடைய திருவருள் இப்போது நம்பால் இருப்பதனாலே, இந்த அருளால் தானே சிவபெருமான் ஐந்து வழியிலே ஏற்றுகின்றார், இந்த அருளும் நம்பால் நிறைந்திருப்பதனாலே, நம்மிடத்து இந்த அருள் நிறைந்திருப்பதனாலே, அவரை போல நாமும் ஐந்து ஒளிர்களை அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து ஒளிர்களை நாமும் செய்வோமே. சிவபெருமானும் பாசத்தடை நீங்கியவர், நாமும் அவர் அருளால் பாசத்தடை நீங்கிட்டோம், அவர் அருள் பூரணமா இப்ப நம்மகிட்ட இருக்கு, நாமளும் அந்த ஐந்து ஒளி செய்தாமே அப்படின்னு ஒரு சிறிய இச்சை வருகின்றது. அந்த ஆசைய வந்து போக்குவது குரு தான். அப்ப குரு குருவுடைய நிலை எப்படிப்பட்டது, அவர் துணையின்றி முத்தி கிட்டுமா, இப்படி எல்லாம் வந்து மருள் விபரீத எண்ணம் உயிருக்கு வந்தா உயிர் என்னைக்கு சிவானுபவத்தை அனுபவிக்குது. அப்ப சொல்றார், நீ ஐந்தொழில் செய்ய வேண்டும் ஆசை கொள்ளாதே, ஏனென்றால் அது உனக்கு பொருந்தாத காரியம். ஐந்தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அது சிவபெருமான் ஒரு நாளே செய்யக்கூடியது பதிப்பொருள். நீ முத்தி அடைந்தாலும் நீ வந்து உயிர் தான், சிவம் சிவம் தான், உயிர் உயிர் தான். ஆகவே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையினால உயிர் சிவமாம் தன்மையை பெறுமோ ஒழிய மற்றபடி அந்த ஐந்தொழில்களையும் செய்ய முடியாது. அதை எப்படின்னு ஓமையில வச்சு குருவானவர் உணர்த்துகின்றார். என்னவென்றால், கதிரவன் ஒளியிலே கண் ஒளியானது கலந்து விட்டால் அந்த கண் என்ன செய்யும், தன்னால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யும். கண் வந்து பொருள்களை காணும், உருவத்தை காணும், அதைத்தான் அந்த கண்ணால செய்ய முடியும். கதிரவன் வந்து எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒளி, எல்லாருக்கும் எல்லா பொருளையும் காட்டுவது கதிரவன் ஒளி தான். அவன் காட்டுவதனாலதான், அந்த கதிரவன் காட்டுவதனாலதான் நம்ம கண்டு வருகின்றோம். இப்ப கண்ணில கதிரவன் ஒளி நிறைய முழுமையாக கலந்து விட்டதுங்கிறதுனால அந்த கதிரவன் செய்கின்ற காட்டும் தொழிலை இந்த கண்ணு செய்ய முடியுமா? கதிரவன் காட்டுவான், நம்ம கண் அதை காணும், அது காட்டுற பொருளை காணும் இல்லையா? ஆனா நம்ம கண் வந்து இன்னொரு கண்ணுக்கு காட்ட முடியுமா? நம்ம கண்ணால இன்னொருத்தனை கூட்ட ஏதா பாரு அப்படின்னு காட்டுனா அவனும் தன்னுடைய கண்ணால கதிரவனுடைய துணை கொண்டு தான் காட்டுறான். நாம சொல்லியிருப்போம் அவ்வளவு, நம்ம சொன்னதை கூட்டு பார்த்தாலும் நம்முடைய கண்ணுடைய துணை கொண்டு அடுத்தவன் காண்பதில்லை, அவனும் கதிரவனுடைய துணை கொண்டு தான் காண்கின்றான். எனவே காட்ட வல்லது கதிரவன் ஒளி மட்டும்தான். கதிரவன் ஒளியோடு கண்ணு பரிபூர்ணமா கலந்திருக்கலாம், கதிரவன் ஒளி கண்ணுக்கு முழுமையாவே கிடைச்சிருக்கலாம். கிடைச்சாலும் காட்டும் செயல், கதிரவன் ஒளி செய்கின்ற காட்டும் செயலை கண்ணுடியால் செய்ய முடியாது, அது காணத்தான் முடியும். அது மாதிரி சிவபெருமானுடைய திருவருள் இந்த முத்தான்மாவிடம் நன்கு முழுமையாக அது கலந்திருந்தாலும் ஐந்தொழிலே அவனுடைய அருள் தான் செய்ய முடியும். இந்த முத்தான்மா கண் வந்து காணத்தான் முடியும், இந்த முத்தான்மா அவன் தருகின்ற இன்பத்தை நுகரத்தான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதான் உம்பர்வினான் உற்பத்தி ஆதிகளுக்குரிய உற்பத்தினா என்ன, படைத்தல். படைத்தல் ஆதினா மத்த நாலு துடிகளையும் சேர்த்துக்கணும், அஞ்சு துடி ஐந்து துடிகளையும் வச்சுக்கணும். உம்பர்வினான் தேவர் தலைவனாகி சிவபெருமான், உம்பர்வினான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். அப்ப உயிர் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்று சிவஞான சித்தியார்களே அருமையாக சொன்னார்களே. அங்கே ஒரு ஓமையிலே சொன்னார்கள், இங்கே இன்னொரு சிறப்பான முறையிலே சொன்னார்கள். ஆகையினாலே இந்த ஆன்ம தரிசனம் நின்மல சொப்பனம், அதுக்கு அப்புறம் வந்து நின்மல சுளுத்தி அப்படின்னு ஒரு அனுபவம் வருகின்றது, அதான் நின்மல உறக்கம். அந்த நின்மல சுளுத்தி வரும்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், உயிருக்கு உயிர் அருளோடு நன்கு பொருந்தி அந்த அருளின் துணை கொண்டு ஐந்தொழி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய இச்சையை அது மேற்கொள்கின்றது. இந்த நிலையில தசகாரிய அனுபவம் எதுவும் கிடையாது. ஆன்ம தரிசனம்ங்கிற தசகாரியம் தான், ஆன்ம தரிசனத்துல நின்மல சொப்பனம் அதாவது அருள் சார்பு. அதுக்கப்புறம் அந்த அருள் சார்பு மிகு மிகுதியாகும் போது நின்மல சுளுத்தி, அந்த நின்மல சுளுத்திக்கு சமானமா அந்த நின்மல சுளுத்திங்கிறது தசகாரியத்துல எது அப்படின்னா அதுக்கு தசகாரியம் எதுவும் கிடையாது. இதை இந்த செய்தியை சொன்னவர்கள் நம்முடைய அம்பலவான தேசிகர் மட்டும்தான். எங்கே சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், சிவஞான போத சிந்தனை உரையிலே சொல்லியிருக்கின்றார். ஆன்ம ரூபம் அப்படிங்கிற தசகாரியம், அதுக்கு இணையா நின்மல அவத்தையில நின்மல சாக்கிரம், அப்புறம் ஆன்ம தரிசனம் என்பது நின்மல சொப்பனம். பாத்தீங்களா, தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அதுலாம் நின்மல அவத்தையில சொல்லல. ஏன்னா இந்த நனவு கனவு அப்புறம் வந்து உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் இவைதானே அஞ்சவத்தைகள். இந்த அஞ்சவத்தைகளை அடைவது யார், ஆன்மா தானே. அதனால ஆன்ம ரூபத்திலிருந்து தான் தொடங்குது அஞ்சவத்தைகள், நின்மல அஞ்சவத்தைகள் ஆன்ம ரூபத்திலிருந்து தான் தொடங்குது. ஆன்ம ரூபம் தன்னை மதித்து நிற்றல், தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் தன்னை மதித்து நிற்றல், தன்னை சுதந்திரமுடைய பொருளாக கருதி செருக்குற்று நிற்றல், இதுதான் ஆன்ம ரூபம். இது நின்மல அவத்தையில நின்மல நனவு சாக்கிரம். அப்புறம் இல்லை இல்லை, அருளால் தான் எனக்கு இந்த முதன்மை கிடைத்துள்ளது என்று அருளின் முதன்மை உணர்தல் நின்மல சொப்பனம். அந்த அருளை நன்கு அழுந்தி அந்த அருளின் துணை கொண்டு ஐந்தொழில் செய்ய வேண்டும் என்று கருதுதல், அதுதான் நின்மல சுளுத்தி நின்மல உறக்கம். ஆனா இது தசகாரி நிலையில இதை வைக்க மாட்டார்கள், தசகாரியில் இது வராது. இந்த செய்தியை நம்முடைய அம்பலவான தேசிகர் தான் அருள் செய்திருக்கார்கள் சிவஞான போத சிந்தனையிலே. சரி, நின்மல சொப்பனத்துக்கு அப்புறம் நின்மல சுளுத்தி வருது, அதாவது ஐந்தொழில் செய்யணுங்கிற ஒரு இச்சை ஆன்மாவில் தோன்றுகிறது. அந்த இச்சையை குருமூர்த்திகள் உடனே போக்கி விடுகின்றார்கள், அருமையாக ஓமையெல்லாம் சொல்லி போக்குகின்றார்கள். போக்கிய உடனே அந்த ஐந்தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அது கைவிடுகின்றது, கைவிடுகின்றது. அந்த கைவிடுத நிலைதான் நின்மல சுளுத்திக்கு அப்புறம் என்ன துரியம், நின்மல துரியம். ஐந்தொழில் செய்ய வேண்டும் இச்சையை கைவிட்டு சிவபோகமே வேண்டும் அப்படின்னு நிற்கிய அது நின்மல துரியம். சரி, இனி வந்து அடுத்த தசகாரியத்தை சொல்ல வருகின்றார். அடுத்த தசகாரியம் என்ன, ஆன்ம தரிசனத்தில் நிற்கின்றது, ஆன்மா தன்னை மதித்து நின்றது, தானே வியாபக பொருள், அப்புறம் அருளால் தான் தனக்கு எல்லாம் எல்லா மேன்மையும் கிட்டி உள்ளது, இன்று பிறவியை கடந்திருக்கின்றேன் என்றால் அது அருளால் தான் என்று குருவின் உபதேசம் மூலம் அது நன்கு உணர்ந்து கொண்டது. அப்படி ஆன்ம தரிசனத்தில் நிற்கும் போதுதான் நின்மல சொப்பனம் நின்மல சுளுத்தியெல்லாம் நிகழ்கின்றன. சரி, அப்புறம் ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் என்னது, ஆன்ம சுத்தி. ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி என்பது என்ன என்றால், அந்த அருள் அருளால் ஐந்தொழில் செய்வோம் என்ற எண்ணத்தை கைவிட்டு அந்த அருளிலே முழுமையாக அடங்கி தனக்கு என்ன ஐந்தொழில், தான் என்ன ஐந்தொழில் செய்வதற்கு தான் யார் என்று அது நன்கு உணர்ந்து அந்த இச்சையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு தன் தனக்குன்னு என்ன செயல் இருக்கின்றது, தன் செயலெல்லாம் அருளின் செயலே, அருள் செலுத்த நாம் செய்யும், நாம் எப்படி செய்ய முடியும் ஐந்தொழில், தன் தான் எது செய்தாலும் அது திருவருள் செலுத்தித்தான் நிகழ்கின்றது. எனவே நம்முடைய செயலுக்கெல்லாம் கர்த்தா, உண்மையான கர்த்தா யாருன்னா சிவபெருமான் தான். கர்த்தா தன்மையே தனக்கு கிடையாது, நாம் ஏதாவது செய்யணும்னா அது சிவபெருமான் செலுத்தி நம்மை செய்ய வைத்தால்தான் உண்டு என்ற தெளிவான ஒரு உணர்ச்சி அதுக்கு ஏற்படுகின்றது. அதான் தன் பணியெல்லாம் அரண்பணி என கருதுதல், அதான் அரண்பணி நிற்றல், இறைவணி நிற்றல் என்பார்கள். ஏகனாகி இறைவணி நிற்க சொல்வார்களே, அந்த இறைவணி நிற்றல் அதுதான் ஆன்ம சுத்தி. இறைவணி நிற்றல்னா உலகினில் என் செயலெல்லாம் உன் செயலே என்ற உணர்ச்சி, மெய்யுணர்ச்சி வாய்க்கப்பெறுதல். அப்ப தன் பணியை விடுதல் ஆன்ம சுத்தி, அல்லது தன் பணியெல்லாம் சிவன் பணி என்று தெரிதல் ஆன்ம சுத்தி என்று கூறலாம். ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் ஆன்ம சுத்தி நிகழ்கிறது. அந்த ஆன்ம சுத்தி என்பது தனக்கு செயலில்லை என்று உணர்ந்து இறைவணி நிற்றல், அதுவே ஆன்ம சுத்தி. அதான் அதுவேயாக குலவிடல் துரியம், அந்த திருவருளே ஆக ஐந்தொழில் செய்ய வேண்டும் என்ற இச்சையை விட்டு அந்த திருவருளோடு ஒன்றை சிலைத்து விடுதல் நின்மல துரியம். இந்த நின்மல துரியம் தான் ஆன்ம சுத்தி. அஞ்சவத்தையில நின்மல துரியம்னு சொல்கின்றோம், தசகாரியத்துல அதையே ஆன்ம சுத்தின்னு சொல்கின்றோம். குலவிடல் துரியம் அடுத்தால சுத்தின்னு சொல்லிட்டாங்க. சுத்தினா ஆன்ம சுத்தி, சுத்தி. இந்த ஆன்ம சுத்தியை கொண்டால், இந்த ஆன்ம சுத்தி என்ற அனுபவத்தை பெற்றால் சிவமதாகும். அந்த ஆன்மா வேறு சிவம் வேறுங்கிறது கிடையாது, இந்த ஆன்மா சிவமயமாய் விளங்கும். அப்படி சிவத்தோடு ஒன்றிவிடும். ஏன்னா தன்னை பற்றி நினைப்பே அதை விட்டுட்டுது. ஆகையினாலே அது சிவமயமாய் விளங்கும். அடுத்தார் போல ஒரு இந்த இடத்துல ஒரு ஐயப்பாடு எவ்வளவு செய்திகள் சொல்றாங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஃ. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: 1300 ஆண்டுகள், 1600 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அம்மா மூத்த திருப்பதிகம், ஒன்று நட்டபாடை, மற்றொன்று இந்த ரெண்டையும் ஞான சம்பந்தம் முத முதல்ல சோழருடைய சிவன் என்பது அம்மா போட்ட அந்த பதிக பெருவழியில பன்னிசை பாடினார். சோழருடைய சிவன் மூத்த திருப்பதிகம், மற்றொன்று இந்தள பண்ணில் அமைந்தது. அதை சுந்தரர் எடுத்துக்கொண்டார். பெரியவங்க போன அம்மா போட்ட பிச்சை காரைக்காலமையார் பாடினார். அவங்க பாடி காட்டின பிறகு பாட வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அர்த்தம், தாய் பாடி காட்டினா தாய் வழிய நம்ம போக வேண்டாம், தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் இல்லையா. பெருமானுடைய பெரும்புகளை அந்த அம்மா பாடி காமிச்சாங்க. அறவா நீ ஆடும் போது உன்னுடைய அடியின் கீழே சும்மா உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து பாடணும். அதனால உங்களை கொஞ்சம் பாட சொன்னேன். பாடுகிற உணர்ச்சி இருக்கிறது, அந்த உணர்ச்சிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேணும். நல்லா ஓடுவார்கள், பாட தெரிந்தவர்கள் அவர்களை அழைத்து ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கேட்கணும். இந்த இரட்ட ஓட்டம் இருக்கு பாருங்க, அந்த குருதி ஓட்டத்தினுடைய வேகம் அடங்கும். வேகம் கெடுத்தல், வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி. இந்த வேகம் என்பது மனோவேகம், வாயுவேகத்தை எத்தனையோ வேகங்கள் இருக்கு, அத்தனை வேகத்துக்கு அடிப்படையா இருக்கிறது தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு அடங்கி நல்ல இசை பாடுகிற போது கேட்கணும். கேட்கிற போது இது அதனால விமர்சனம் பண்ணக்கூடாது, நன்றாக பொருளை கேட்டு அதுல பலகாலம் கேட்ட பிறகுதான் உங்களுக்கு அதனுடைய நுட்பம் தெரியும். அந்த நுட்பங்கள் இசையில ரொம்ப நுட்பங்கள் இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம், உயிரையும் வளர்க்க முடியும், பயிரையும் வளர்க்க முடியும். உயிரை மீட்டு தந்தது இசை, ஞாபகத்தில் போன உயிர்களை எல்லாம் மீட்டு தந்தது இசை. அந்த குளத்துல தண்ணி கிடையாது, இருந்த முதலை இல்ல, உண்ட பாலன் இல்ல. கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே, இப்படியா வசன நடையில பேசினார் சுந்தரமூர்த்தி சாமி. அழகாக போய் அந்த குளக்கரையில நின்று பெருமானை நினைந்து இசை நாள் பாடினாரு. அந்த குளம் நிறைந்தது, நீர் நாளை நிறைந்தது. எப்படி அகத்துல இன்பம் நிறைகிறதோ அது போல நீர் நிறைந்தது. அதுலேருந்து முதலை வந்தது, அந்த முதலையிலே வளர்ந்த பிள்ளை வந்தது. இசையினாலே முடியாது ஒன்றும் கிடையாது, இசையினாலே பயிர் வளர்க்கலாம்னு இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அன்றைக்கு அருமையான இசை பாடினால சூழ இருக்கக்கூடிய மிகச்சிறந்ததாக இருக்கிற வளப்பம் இருந்த வயல்கள் எல்லாம் தானாகவே உரம் போடாமே வளர்ந்துருக்கு. ஆனால் தான் சொன்னார், சிறைவான் புனர்கிள்ளை சித்தம் பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். மணிகாசாமி சார், சிறைவான் புனக்கில்லை சித்தம் பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். ஒன்று சிதம்பரத்தில் இருக்கணும், அல்லது என் உள்ளத்தில் இருக்கணும். எவ்வளவு நிச்சயம் பாருங்க. உயர் உறைவான் உயர் மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்த நல்ல இயல் தமிழ்ல பாடம் கட்டுச்சியா, அல்லது ஏழிகை சூழல் புக்கோ, நல்ல சங்கீத சபாவுக்கு போயிட்டியா, ஏழிகை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்று என் கோலாம் பூந்து எய்தியதே. ஒரு பெருமீரன் இளைஞன், மலை போன்ற தோழுடையவன், அப்படியே மெலிஞ்சு கிடக்கிறான், தோல் குந்தி சுமந்தி அப்படி கிடக்கிறான். நண்பன் பார்த்தா, நீ என்னப்பா, அவனுக்கு வேற என்ன போறல, ஒன்று மதுரையில போய் தமிழ் படிக்கிற தியாகராசர் கல்லூரியில் போய் சந்திட்டியா, அல்லது இசை ராஜா முத்தாமன்றத்துக்கு போய் இசை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டியா, பன்னிசை ஏன் தோல் சும்பி போச்சு. அவர் வந்து ஒரு பெண்ணை கண்டு மயங்கி அந்த வருத்தத்தில் இருக்கிறார். ஓமை சொல்றாரு, இந்த ரெண்டு நாள் தான் தோல் வெளியும், நீ பெரிய ஆடவர்கள் பெருவீரன், வலிமையும் தோற்றம் உடையவன், இந்த தோற்றம் தோல்னால தெரியும். உன் தோல் வெளிவுக்கு காரணம் ஒன்று, தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா தமிழ் படிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க நினைச்சிடாதீங்க. இசை பெற்றவங்களும் ரொம்ப நொய்மையா இருப்பாங்க, ரொம்ப நுட்பமா இருப்பாங்க. வலிமை வலிமை உடம்புல இருக்காது, ஆனா உள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா வல்ல ஒரு பொருளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால தங்களுடைய உடல் வலிமையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். மதுரை மணிகர்லாம் அப்படி அருமையான மதுரையில இருந்து எம் எம் தண்டபாணியெல்லாம் இங்க இருந்து கற்று பெரிய ஆளானவர். எத்தனை பேர் எத்தனை பேர் மதுரையில் இருந்து மதுரை இசைக்கு இருப்பிடமாக இல்லை என்று பலர் சொல்வார்கள். தஞ்சாவூர் தான் இசைக்கு இருப்பிடம். மதுரை சங்ககாலத்துக்கு முன்னே இருந்து இன்று வரைக்கும் இசைக்கு இருப்பிடமாக இருக்கிறது. இசை வளர்ச்சியில் மதுரையினுடைய பங்கு மிகப்பெரிய தொடர்ந்த பங்களிப்பு செலுத்தியில் இடைக்காலத்தில் வந்திருக்கு. சம்பந்த பெருமான் இந்த மதுரையில வந்து இசையினாலே தான் வென்றார். தமிழினாலே வந்தாலும் இசை தமிழாலே வந்தார். அவர் பாடிய 21 பண்கள்ல ஏறத்தாழ 11 பண்புகள் மதுரையிலே சிறப்பாக வல்லமை காட்டி இருக்கிறது. இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இசை மதுரையிலே என்ன செய்தது? இன்றைக்கு இருக்கிற பெருநிலைக்கு வெற்றித்தானமாக இசை இருந்திருக்கிறது. வெற்றியை தருகிற வல்லமம் அந்த இசைக்கு இருந்திருக்கிறது. ஆனால் தான் முதல்லயே சொன்னேன், மண்ணின்றி உண்கொடுக்கும் மணிகண்டன் மருமம் இடம்.

ரொம்ப நன்றி. இங்க பெருமான் குடியாக இருக்கிறான் என்று நான் அடியன் கருதுகிறேன். அகம் பெருமான் எங்க எப்படி கூப்பிட்டாலும் இசைக்கு ஓடி வருவான். ஏமநாதன் வந்தான், இந்த இசை இதே மாதிரி இசை, அது செவிசைதான், நல்ல இசைதான், ஆனால் பக்தியோடு கலவார இசை, கனத்த தத்துவமுற்ற இசை, அகங்காரத்தினாலே பாடுவது. நினைத்ததனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவ முற்று அழியாமல் கரித்த நித்திய சித்தி அருவாயே மறித்தர் பக்தர் தமக்கு எளியோனே. இந்த எளிமையாக எப்ப வருவான்னா பெருமானுடைய திருவடியில இசை பாடினா மிக எளிமையாக வருவான். நீலங்கள் மேகத்தின் மயில் மீதே.

மாதங்கு தாரைத்தான் தருளாயே. எப்படி என்ன வேணுமோ அத்தையும் இந்த இசைப்பாட்டு நமக்கு தருங்கிற நம்பிக்கை திருமுறைகளினாலே சாதிக்கப்பட்டிருக்கின்றன. அடியார்களுக்கு காவல்கார பெருமானாக பெருமான் எப்ப இருப்பான் என்று சொன்னால், சம்பந்தனுடைய திருவடிகளை சம்பந்தனுடைய நற்றமிழை நல்லிசையை எவர்கள் பாடுகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் மிக எளிமையாக வந்து நிற்கிறான். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே அவரே சொல்கிறார். எம்பந்தம் என்று சம்பந்தனுடைய திருவடிகளை பற்றிக் கொண்டு அவன் பாடிய பாடல்களை பாடினார். வெறுமனை கும்பிட்டு போகக்கூடாது, அவர் காட்டின வழியில இசை பாட வேண்டும். அப்படி பாட்டினா அதுதான் எழில் ஞான பூஜை. அதனால்தான்

பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய். என்னென்ன சும்மங்கள் அத்தனை நீக்குவாராம். ஒரு நன் கலனாக உன் பலி குழல்வானே. நீ கையில ஓட்ட வச்சிட்டு எல்லாத்தையும் போய் பிஞ்சு எடுக்கிற, நீ பாடுவார் பசி தீர்ப்பாய். பாடுகிறவர்களுக்காக பரமன் என்ன வேலையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான். கச்சூர் ஆலக்கோயில்ல 12 மணி வெயில்ல உச்சி காலத்துல சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வருகிறார். பரிசாரகர்கள் வரல, பசி ஒன்று. ராஜா வீட்டுல வளர்ந்தவர், உயர்ந்த பசி இல்லாத குருக்கள் வீட்டுல பிறந்து, எந்த விதமான வளம் இல்லா குறைவில்லாத வளம் நிறைந்த அரசர் வீட்டுல, நரசிங்க நாடுவாழ் நரசிங்கர் முனையர் வீட்டுல வளர்ந்தவர். ஒரு துன்பமும் அறியாதவர். அந்த 2 வருஷத்துக்குள்ள அவர் போட்டு பாடாப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுத்தும் அவர் நெய்ய வச்சுட்டாரு. 16 to 18 வயசுக்குள்ள அந்த பெருமாள் பட்டினியோட இருக்கிறான்னு சாமி வந்து ஒரு அந்தனருடைய வந்து நீர் பசித்திருக்க சமயக்காரெல்லாம் வரல, கூடவே பரிசனங்கள் எல்லாம் வருவாங்க. இருந்தாலும் இது நான் போய் சாப்பாடு கொண்டாரு. எங்க போறாரு? அந்த கச்சூர்ல இருக்கக்கூடிய செல்வர்களுடைய செழுமனைகள் தோறும் போறாரு. ஒரு வீட்டுல ரசம் ரொம்ப நல்லா வைப்பாங்க, அங்க போய் ரசம் வாங்கினாரு. ஒரு வீட்டுல பொரியல் நல்லா வைப்பாங்க, அங்க போய் வாங்கிட்டு வந்தாரு. இப்படி ஒவ்வொரு வீடுகள்ல யாராருக்கு என்னென்ன சமையல் தரமுடைய பெண்கள் அந்த வீட்டுல இருக்கிறாங்க, செல்வர்களா இருக்கிறாங்களா, வளமா சமைச்சிருக்காங்களா, தேடி தேடி தேடி ஒவ்வொரு ஹோட்டல இருந்து சாமான வரவழைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உயர்ந்ததை எல்லாம் வரவழைச்சு சாமி தொண்டு சாப்பிடுனாரா. எப்படி பாரு, பாடுகிறவருடைய பசி தீர்ப்பார். பன்னிடை இசை ஒப்பாய், பழத்தினில் அந்த சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமல்

இந்த ஏமநாதன் என்பவன் சிறந்த இசைய வரகுல பாண்டியனுடைய செவியில மாற்றி மகிழ்ந்து அவன் வரிசை தந்து அழகாக தங்குவதற்கு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இடத்தை கொடுத்து போய் தங்க சொல்றான். பெரிய கூட்டத்தோட வந்திருக்கிறான், ஒரு ஆளா வரல. தங்கித விட்டுவாங்க எல்லாம் தனியா வந்தா மதிப்பு இருக்காது. இயல் புலவர்கள் கூட்டத்தோட வரக்கூடாது, இயல் வல்ல புலவர்கள் கூட்டத்தோட வரக்கூடாது. தங்கிதக்காரனோட நாடகக்காரன் அதிக கூட்டம்மா ஒரு ரயில் கூட பாலாமணி ஸ்பெஷல் வருது. யாருக்கும் தெரியாது பாலாமணி ஸ்பெஷல் பாப்பா எவ்வளவு புகழோட இருந்திருக்கிறாங்க. எத்தி கிட்டப்பா அம்மா கொடுமுடி அம்மா இத்தனை பேர் இத்தனை பேர் மதுரை மண்ணில் இப்ப இசை கேட்கறதுக்கு இடமே காணும். சபாக்களுக்கு எங்க போறது நம்ம மாதிரியா சாமி? தெருத்தோரம் கச்சேரி நடக்கும், இப்ப கதாகாலட்சம் நடக்கும், ஆடல் பாடல் எல்லாம் போச்சு. இப்ப எல்லாம் பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம காடுறதுதான் பார்க்கணும். ஆக மனம் சுருங்கி போச்சு. பறந்துபட்ட என் நலங்களாகிய அறிவுகள் விரிவதற்குரிய மார்க்கம் இல்ல. நுகர்வு கலாச்சாரம் ஆயிட்டு தவிர அந்த இறை நிலையை அனுபவிக்கக்கூடிய தேவார கொச்சைகள் ஆவணி மாசத்தில் எத்தனை பேர் வரும்? விடிய விடிய பாடுவாரு. இங்கே சாமி ஏமநாதனை பார்த்து வரவண வாழ்ந்தே நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பானபத்தனை கூப்பிடுனர். பானபத்தன வணங்கி நின்றான். அப்பா வடநாட்டிலிருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் ரொம்ப சும்மாந்து இருக்கிறான், அவனை நீ வெற்றி கொள்ள முடியுமா? வெற்றி கொள்ள முடியுமான்னு ஒரு சொல்லு. அப்ப சொல்ற தென்னவர் பெருமை இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த பாட்டை தான் இன்னைக்கு படிக்கிற போது நினைச்சுக்கிட்டேன். தென்னவர் பெருமை யான் உன் திருவலனும் திருவுளவலனும் உள்ள வலிமையினாலும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலும் கூடல் முன்னவன் அருளும் ஊற்று முயற்சியான். உன்னுடைய என்ன வலு இறைவனுடைய திருவுருள் ரெண்டும் எனக்கு கொடுக்கிற முயற்சியினால நான் பாடி வெல்வேன். நானும் அடியன் திருவிளையாடு சொல்லி முடிப்பேன் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த வலிமை. பெருமான் எனக்கு தந்திருக்கிற என் பொருட்டு என்னுடைய தகுதிக்கேற்ப தந்திருக்கிற திருவருள் அதனால் விளைகிற முயற்சினாலே உங்கள் முன்னே சொல்லுகிறேன். தவிர என்னுடைய அறிவு நலத்தினாலோ என்னுடைய ஆற்றலினாலோ நான் சொல்லுகிறேன் என்று தவிக்கொள்ள வேண்டாம். தவறுகள் இருந்தா என்பால் நன்மைகள் இருந்தா உங்களுடைய முன்னிலை என்று நான் உங்களுக்கே இப்பொழுது சமர்ப்பிக்கிறேன். அதை மாணவத்தில் சொன்ன முன்னவன் அருளும் ஊட்டு முயற்சியான் முயன்று பாடி என்னால் எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் சொல்லலாம். முயன்று பாடி அன்னவன் விருது வாங்கி அவனை வீடு அளி

0: அந்த இறைவனுடைய திருவருளினாலே இருக்கக்கூடிய அந்த திருவருள் வல்லமையினால வரக்கூடிய உள்ள திணிவு இருக்கு பாருங்க, அதுதான் வேணும். நாம் ஆர்க்கும் குடியல்லோ. ஏன் கோமார்க்கே நீளா ஆளாய் கொய்மலர் சேவடியே குடியினோம். அது பெருமான் தடுக்கிற திருவடி தடுக்கிற வலிமை. அந்த நாளைக்கு இப்படி சொல்ல முடியுமா யாராவது, நான் வீடு அளிப்பேன் என்று சொன்னார். சரி பாப்பா ராஜா முத்தரும் சொல்லிட்டானே தவிர கவலை ஒன்று நேர பெருமானுடைய சன்னியாசத்துக்கு போனா வேற எங்க போவார்கள். எந்த நிலையில இருந்தாலும் யார் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் இறைவன் முடியாத போது இறைவனுடைய முன்னிலைக்கு தான் போகும். ஏன்னா இந்த ஏமனாரனுடைய மாணவர்கள் ஊரு பூரா சுத்தம் அந்த விளம்பரம் இருக்கு பாருங்க. அந்த காலத்துலயும் ஜாஸ்தி 10 பேரை கூட கூடியிருக்க மாட்டான், போஸ்டர் 2000 அடிச்சிருப்பான். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, 10 பேர் கூட இருந்து கேட்டுக்க மாட்டான், அது பாதி பாதி எழுதி போடுவான், அவன் ஏனவர் ஆனவன் நடத்துவான். அதுக்கு பாத்தீங்கன்னா விளம்பர உலகம் நடந்தாம ஒருத்தனும் போய் கேட்டிருக்க மாட்டான், பார்த்திருக்க மாட்டான். அப்படி நடந்ததாம பேப்பர்ல வரல பார்த்துட்டு இவன் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆகா அப்படி சொன்னார் அப்படி சொன்னாரு. ஆக உலகத்துல அந்த காலத்துல இந்த விளம்பர டெக்னிக் மகாவித்வான் பொன்சாமி உள்ள மதுரையில் உள்ளவர் எப்போ அவர் போனா வந்து கூட்ட மாதிரி மலர் தேன் உண்ண வந்த மண்ணு கூட்ட மாதிரி வரும். இருந்தாலும் கூட தான் உற்சாகம் பெறுறதுக்காக ஒரு 10 பேரை கூட கூட்டிட்டு போவாராம். இசை வல்லவர்கள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த சாப்பாடு மட்டும் போட்டு அவங்க கொடுக்கற அந்த உற்சாகத்துல அன்னைக்கு ரொம்ப பிரமாதமா வாழ்ச்சிடுவாராம். அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவர் சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ணாருன்னா, இந்த கூட இருக்கிறவங்க சாப்பாடு போட்டு எந்த வித்வான மாதிரி செய்ய மாட்டான், அது ஒண்ணு கூட கூட்டி போக மாட்டான். அடுத்தவங்க இருந்து ஏதாவது வெத்தலை காம்பு கூட வாங்குவான், வெத்தலை வாங்குறது இல்ல வெத்தலை காம்பு வாங்குறது. எப்படின்னா அதுல கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து கொடுங்கம்மா, அப்புறம் கொஞ்சம் குடிச்சுதான் வச்சு நல்ல வெத்தலையா இருக்குமே உங்கள்ட்ட இருந்து ரெண்டு வெத்தலையா வாங்கிக்கிறது. எல்லாம் இந்த சங்கீதத்தோனுடைய பழக்கம், சங்கீதத்தான் தப்பா நினைக்க கூடாது. நான் பார்த்ததே என்னுடைய இதெல்லாம் மீறி வந்து பெருமானுடைய திருவருள நிக்கிறதுங்கிறது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். இன்னும் எத்தனையோ பிறவிகள்ல நமக்கு அதெல்லாம் திட்டிக்கணும். அங்க பெருமானுடைய அருள்வரத்தினாலே வெளிவேன் வந்துட்டான். அங்க மாணவர் எல்லாம் வந்து வீடு பேசுகிறாரு, எங்க வாத்தியார் மாதிரி யாராவது உண்டா, வயிற்றுல புளிய கரைச்சு விடுவான், நாளைக்கு அதை பாடப்படாது இந்த பாடப்படாது. இந்த பாடி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சங்கதி. சிவகங்கையில மகா பெரிய வைத்தி சின்ன வைத்தியம் ரெண்டு பேரு, உவேசாமி ஜெயிக்கிறது எல்லாம் சின்ன வைத்தி பெரிய வைத்தி அண்ணன் தம்பி ரொம்ப பிரமாதம், எவ்வளவு அவங்க முன்னாடி யாரும் பாட முடியாது. கல்லடக்குறிச்சியில திருவாரூர் ஆதரித்து சின்ன பட்டம் மேலகரம் சுப்பிரமணிய இருக்கிற போது மழவராயன் சொல்லி மழவைன்னு சொல்லி தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல ராமசாமி சிவம் மகாவித்யநாதன் வைத்தியநாதன் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க, அப்படி சன்னமான குரல். அவங்க அழைச்சிட்டு அங்க வந்திருந்தாங்க. இந்த மேல சுப்பிரமணியன் பாட கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நாளைக்கு பாடுங்கிட்டாரு. இங்க டாம்பவான்களா உட்காந்துருக்காங்க, அது பெரிய வைத்தி சின்ன வைத்தி அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு அப்பதான் அவங்கள பாட சொல்லணும். பாடுறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டான், இடமே கொடுக்க மாட்டான். யாராட்ட உச்சத்துல போனீங்கன்னா எவ்வளவு பெரிய சிபாரிசு வேணும் தெரியுமா உங்களுக்கு, சாதாரணமா மேடை ஏற்றிட மாட்டாங்க. அங்க வந்து இவரை பாட சொல்ல நினைக்கிறாரு. அப்ப பெரிய வைத்தியை பார்த்து இந்த வைத்தியநாதன் ஒரு உங்க பேர் உள்ளவன் அவர் பிளீஸ் பண்றாரு. பெரிய தேசிகர் எல்லாருக்கும் சம்பாதனை கொடுக்கக்கூடியவர், அவரும் கூட கலைவல்ல முதல்வர்கள் ரொம்ப மரியாதை நடந்துட்டு உங்க பேர் உள்ளவர் இங்க பெரிய வைத்தி இவரை பார்க்க சின்ன வைத்தி ஆட்சி அவர் பண்றாரு. இவன் சின்ன பொடி பையன் எல்லாம் வந்து இங்க பேசுறாரு பாடுறது அவரு இல்ல உங்களுக்கு பாடுங்க. அப்போ அவர் சொன்னார், இங்க பாடணும்னா நாங்க பாடின பிறகு அதுக்கு ஈடு கொடுத்து பாடணும். சரி, அப்ப சொன்னார் அவரு, நீங்க பாடினது அவர் வாங்கி பாடிட்டா அவர் பாடலாமா பாடலாம். சரி அது சரி, அவங்க பாடினது நீங்க வாங்கி பாடுறது அதான் உங்களை பற்றி குட்டிய போட்டாருங்க. நீங்க பாடினாலும் அவர் பாடினா வல்லாளன் ஆயிட்டாரு, அவர் பாடுறாரு பின்னாடி அதை நீங்க பாடணும். அதுக்குதான் வந்து போடுறது பல்லவி மேடம் போடுறது. ஒரு பெரிய வித்வான் வெளியூர்ல இருந்து வந்தாலும் வச்சுங்க உள்ளூர்காரர் முதல்ல வாசிக்கணும், வாச்ச பிறகு அவர் வாசிக்கணும். வெளியூர்காரர் வாசித்த உள்ளூர்காரர் வாசிக்கணும், உள்ளூர்காரர் வாசித்த வெளியூர்காரர் வாசிக்கணும். அந்த காலத்துல அப்படி எல்லாம் போட்டி ஒரு பண்ணாரு பெரிய வைத்தி. உடனே இன்னும் ராகம் தெரிஞ்சு பாடிவிட்டார், யார் சின்ன வைத்தி சின்ன பிள்ளை. அப்புறம் நீங்க பாடுங்கன்னாரு, எது வேண்டாம் வேண்டாம்னாங்க. நினைச்சல் நினைச்சல் பாடுறாங்க. அந்த காலத்துல சக்கரவாகம் பாட தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, உருப்படியும் கிடையாது. அந்த சக்கரவாகத்தவர் விநியாசம் பண்ணா என்ன ராகம்னு ஒருத்தருக்குமே தெரியல. அதாவது சங்கீதத்துல பயமுறுத்தணும்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி பண்ணிவிடணும். மற்றவங்களை அனுபவிக்க விடாம அறிவு பூர்வமா கொண்டு போயாச்சும். நமக்கு என்ன ராகம் தெரியுது, என்ன தாழா, இது எல்லாம் கவலை கிடையாது. மனம் ஒன்றிட்டா அதான் இசை. அப்படி விட்டா வித்வான் இல்லவன். மனம் ஒன்ற மற்றவர்களை லயிக்கும்படியா செய்யறது தான் பெரிய இசையனுடைய தன்மை. ஆண்டவனத்துல லயிக்கிற மாதிரி ஆலயம் மாதிரி இசையில லயிக்கணும். அது என்ன ராகம், என்ன தாழம், மிரட்டக்கூடாது. ஜனங்கள் இந்த மிரண்டதுனாலே ரொம்ப பேர் பாடாம ஓடி போனாங்க. இந்த வாத்தியார் பாட்டு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் வந்து பயமுறுத்துற பயமுறுத்துல. அப்பா 32 வயசு வரைக்கும் சங்கீத பக்கம் போகாம இருந்தேன். எங்க வாத்தியார் கூப்பிட்டு வாப்பாடு ஒண்ணும் இல்ல, வா வா கூப்பிட்டு கூப்பிட்டு அப்ப கரடு மட்டும்தான் சாரிகிறோம். அந்த அருள் வந்து ஆசிரியருடைய அருள் இருக்கு பாருங்க, எழுதி இருக்கு பாருங்க. அது நமக்கு எல்லா வகையான கலைஞானங்களும் கொடுக்கும். அனுபவிக்க நம்ம பாடணும் சொல்லி செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. அடுத்தவங்க என்ன பாடுறாங்க அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். நல்ல ஓவியம் தீட்டி இருக்கு, அது என்ன அழகா வரைய வரைஞ்சிருக்கிறாரு, அதுல என்ன தத்துவ பொருள் இருக்கு, அதை பார்க்கணும். கலைகளை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் நாம கலை வல்லாறா ஆகணும்னு நினைக்கிற கலை உணர்ச்சி இருந்ததுன்னா பல சிலர் கலைஞர்களை நம்ம மதிக்க முடியும். நல்ல தமிழ் அறிவு கவி பாடணுங்கிறது இல்ல. ஆக்கி பருமான கவிஞராக படிச்சு விட்டு நான் கவி பாடணும் இல்ல. நல்ல கவிகளை அனுபவிக்கிறதுக்கு எங்க பிரித்து படிக்கிறது, என்ன பொருள் நலம், இதெல்லாம் நூல்களை கற்றுக்கொள்றதுனால நாம அனுபவிப்பதற்கு அடுத்தவங்களை மிரட்டுவதுக்காக இல்ல. அந்த பிள்ளைகள் மாணவர்கள் மிரட்டின மிரட்டல அவரை அபாதாரி இந்த நீங்க பெரிய வைத்திய இருக்கீங்க, சின்ன வைத்திய இருக்கீங்க, இவரை என்ன வைத்தியன்னு சொல்றது. மூணாவது வைத்திய வந்து அடிச்சுப்போம், பெரிய வைத்தி சின்ன வைத்தி இவர் என்ன அவரே சொன்னார் மகா வைத்தியன்னு. இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஞானிகள் ஜாம்பவானிகள் இருந்த நாடு, அதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாணபத்தன் ஏமநாதன் எல்லாம் இருந்தாங்க. இந்த ஏமநாதன் மாணவர்கள் வந்து பண்ணர் இதை பார்த்துட்டு படோரபத்தை பார்த்துட்டு இவருக்கு பாணபத்தருக்கு இந்த பையன்களை இப்படி பாடினா இந்த ஆள் எப்படி பாடுவான் சாமி கிட்ட போறாங்க போய் சொன்னார். மையானையமிடத்தினானே மதுரை நாயகனை வந்திட்டு அங்க கண்டத்துல மைய வச்சிருக்காரு, ஆளாள விஷத்தை வச்சிருக்காரு. மையானையமிடத்தினானே மதுரை நாயகனை வந்திட்டு ஐயனே ஐயனே ஐயாயன வேதங்கள் ஆண்டு அகண்ட நுண்ணியன் ஐயா ஐய ஐயன்னதல்லதில்லை மற்றொரு பத்து வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை மணிகர் ஐயனே அடியேற்று இன்று உன் அருள் துணை செய்யல் வேண்டும். உன்னுடைய துணை எனக்கு வேணும் சாமி. அதனால்தான் முருகன் துணை, கர்ப்ப விநாயகர் துணை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணை எல்லாம் போடுறதுக்கு எடுக்கல இல்ல. உள்ளபடியே வேண்டிக் கொண்டா துணையாக வருவான் அவன். அவன் ஒரு துணை இல்லாதவன், ஒரு யாரையும் வேண்டாத கூட்டு ஒருவரையும் வேண்டாத பெரியவன் அவன். நமக்கு கூட்டி சேர்ந்துக்கலாம். அவன் பேர்ல வச்சுக்கீங்கன்னா எல்லாம் விளங்கும் விளங்கும். இங்க சொன்னார் செய்யல் வேண்டும் என்று அன்பு தோய்ந்த பொய்யரு மனத்தான். சாமி கிட்ட கூட வழிபாடு பண்றவங்க கூட சில பேரு சொல்லுவாங்க, எனக்கு நீ 1 ரூபாய் தந்தீங்கன்னா உனக்கு 8 அணா தரேன்னு சொல்லிட்டு அந்த 8 அணா கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ சாமியிட சொல்லுவான். அதுவே வேற செலவு எடுத்துக்கேன் சாமி, அப்புறம் நாளைக்கு ஒன்னும் 2 பங்கா தர்றேன், உனக்கு என்ன அவசரம், எனக்கு செலவு ஒன்றுமா. சாமி நேரத்திலையும் போய் கரவு செய்கிறவர்கள் கரவுடையார்கள் பால் விரவாடார் கிட்ட நெருங்க மாட்டான் சாமி. இங்க சொன்ன பொய்யரு மனத்தான், அன்பு தோய்ந்த பொய்யரு மனத்தான். இத கேட்ட உடனே சாமி உடனே வேஷம் கட்ட ஆரம்பித்தார். இந்த சாமிக்கு தான் இந்த வேஷம் கட்டுறதுல. அவர் மிகப்பெரிய ஜடாபாரம் உடையவர், அதுக்கு பேரு ஜடாபாதின்னு பேரு. அந்த ஜடை வல்லபம் உடையது, வல்லபம்னா பெருவெற்றி ஆற்றல் உடையது. அந்த தடையினால எத்தனையோ வல்லமைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு சாமி. பெரிய ஜடையை தரித்தவர். ஜடை தரிக்கிறதுன்னா சாமானியம் இல்ல. எங்க தர்மம் சொன்னாலும் ஜடைய இன்னும் வச்சுருக்காங்க, ரொம்ப சிரமம். ஜடையை வச்சுக்கிறதுனா சிக்கல் இல்லாம வச்சுக்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். அதோரம் அரைச்சி கழிச்சு போட்டு அது சிக்கல் ஆயிட்டு சிரி பிரிச்சு போச்சுன்னு ரொம்ப சிரமம். இப்படி இப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. ஆக அந்த ஜடையை தரிப்பதே ஒரு பேராற்றல். அந்த ஜடையினாலே பல நல்லவைகள் செய்வது இருக்கு. அதுக்கு பேர் ஜடா வல்லபம். சாமியினுடைய ஜடை என்ன வல்லபெல்லாம் செஞ்சதுன்னு புராணங்கள் வாயிலாக கண்டறிங்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பழையதாகவும் புதியதாகவும் இருக்கக்கூடியது புராணம் என்று சொல்வார்கள். அப்படி பலவிதமான கருத்துக்களை இங்கே சொல்கின்ற இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம தொடர்கின்றோம். அவன் தாரகாசுரனுடைய யுத்தம் தாங்க மாட்டாது, எல்லாரும் ஓடுகின்றார்கள். அவனுடைய அடி தாங்க மாட்டாது, ஓடுகின்றார்களாம். அஸ்திர சஸ்திரங்களோடு அவ்வளவு மிகச்சிறப்பாக தாரகாசுரன் தன்னுடைய யுத்தத்தை செய்கிறான். யானை முக துதிக்கினாலே பல பேரை அடித்து எடுத்து கடல்லே எடுத்து வீசுகின்றானா, ஓடுகின்றார்களாம் அவர்களெல்லாம். தன்னுடைய காலினாலே உதைப்பவர், தன்னுடைய தண்டத்தினாலே அடிப்பவர் என்று பலவிதமாக நடக்கின்றது. அப்ப வீரகேசரி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய தம்பி, வீரபாகவனுடைய தம்பி வந்து நவவீரர்களுடைய ஒருவர். இவனிடத்திலே யுத்தம் எடுக்கிறார். யுத்தம் இடும் பொழுது ஏராளமான பாணங்களினாலே யுத்தம் எடுக்கிறார். ஆனால் தன்னுடைய இறுதியாக தன்னுடைய கதாயுதத்தினாலே அவருடைய மார்பிலே அடிக்க வீரகேசரி மூர்ச்சையாகிறாராம். மிக சந்தோஷமாக சிரித்து கொண்டு எல்லாரையும் அடித்து கலக்குகின்றான். அப்ப வீரபாகுதேவர் மிகவும் கோபத்தோடு வந்து அவனிடத்திலே சண்டையிடுகின்றார். நீ வந்து அவரை வீரகேசரியை அடித்துவிட்ட காரணத்தினாலே மிகச்சிறந்தவன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், இப்பொழுது பார் என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சண்டையிடுகின்றார். இரண்டு பேருமே மிகச்சிறப்பாக சண்டையிடுகின்றார்கள். ஒரு முறை தாரகாசுரன் மிகச்சிறப்பாக ஆடுகின்றார், இன்னொரு பக்கம் பார்க்க வீரபாகுதேவர் மிகச்சிறப்பாக சண்டையிடுகின்றார். ரெண்டு பேரும் அப்படியே மேலே கீழே மேலே கீழே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது இவன் சொல்லுகின்றானா, தாரகாசுரன் கோபத்தோடு பேசுகின்றான், விஷ்ணுவினுடைய சக்கரத்தையே நான் ஏற்றுக்கொண்டவன், என்னுடைய மார்பிலே வந்து அந்த விஷ்ணுவினுடைய சக்கரமும் என்று ஒன்றும் செய்ய முடியவில்லை, காலதேவனுடைய தண்டாயுதமும் ஒன்று செய்ய முடியவில்லை, தேவேந்திரனுடைய வஜ்ராயுதமும் ஒன்று செய்ய முடியவில்லை, இப்ப நீயா என்னை அடிக்கப் போகிறேன், இப்பொழுது என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அவன் அஸ்திரங்களை விட அந்த அந்த அஸ்திரங்களுக்கு பிரதி அஸ்திரமாக, இப்ப அக்னேயாஸ்திரம் விட்டால் வாரணாஸ்திரம், இது போல ஒவ்வொரு அஸ்திரங்களுக்கும் இவர் நிகரான அஸ்திரங்களை அவர் விட்டு கொண்டிருக்கிறார். அப்ப தாரகாசுரன் பொறுக்க மாட்டால் தன்னுடைய மாயையினாலே மிகச்சிறந்ததாக தன்னுடைய சமோகனாஸ்திரத்தினாலே எல்லாவரையும் மயக்குகிறாராம். அப்பொழுது இவர் வீரபாகு வீரபத்ர படை என்று சொல்ல முடியாத வீரபத்ர படையை ஏவுகின்றார். எல்லா விதமான மாயையும் அழிந்து விடுகின்றது. அப்பொழுது பொறுக்கு பார்க்கிறான், இதுக்கு மேல இவரை இப்படி செய்ய முடியாதது, நியதியான நேர்மையான யுத்தத்திலே இவரை அழிக்க முடியாது என்று நினைத்து தன்னுடைய மாயையினாலே யுத்தம் செய்து அப்பொழுதும் அவரை அடிக்க முடியாத காரணத்தினாலே கிரௌஞ்ச கிரியினுக்குள்ளே ஓடுகின்றானாம் தாரகாசுரன். அப்போ ஓடக்கூடியவனை கொல்லக்கூடாது, அவனை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்படியாக இவர் அந்த கிரௌஞ்ச கிரிக்குள்ளே வீரபாகுதேவர் நுழைகின்றார். கிரௌஞ்சகிரியும் தாரகனுமாக சேர்ந்து கொண்டு வீரபாகுதேவரை அங்கும் இங்கும் அலைக்கழித்து அவரை மயங்கும்படியாக செய்து விடுகின்றான். மயங்கி கீழே விழுகின்றாராம் வீரபாகுதேவர். போனவர் வரவில்லையே என்று சொல்லி அவருடைய 8 தம்பிமார்களும் தன்னுடைய சைன்யங்களோடு செல்லுகின்றார்கள். அவர்களையும் மயக்குகின்றான் கிரௌஞ்சகிரியோடு சேர்ந்து, எல்லாரும் மயங்கி கீழே விழுகின்றார்கள். இப்போ வீரபாகுதேவர் இங்கு மயங்கி விழுவதற்கு முன்பாக ரொம்ப அழகாக ஸ்காந்தத்தில் அதை பற்றி வரும். நான் என்ன தம்பியாய், முருகப்பெருமானுடைய தம்பியாக இருக்கிறேனா, என்னுடைய மனமானது கலங்குகின்றதே, நான் ஒரு வீரன் தானா, என்னிடத்திலே பராக்கிரமானது இருக்கிறதா இல்லையா, என்னுடைய தொங்கிக் கொண்டிருப்பது தோழியில் இருந்து தொங்கிக் கொண்டிருப்பது என்னுடைய கைதானா இல்லை வெறும் மலரா, இப்படியெல்லாம் அவர் அங்கே பேசுவார். ஆனால் அவர் மயங்கி விழுகிறார். வெளிவந்த தாரகாசுரனும் இந்த பூத கணங்களை எல்லாம் அடித்து துவைக்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை நம்ம பார்க்கணும். இப்ப தாரகாசுரன் சில கருத்துக்கள் நம்ம கடைசியா முழுமையாக ஒரு கருத்துக்களாக பார்க்க வேண்டும். அதாவது மயில்னா என்ன, சேவல்னா என்ன, அல்லது யானைன்னா என்ன, ஆடுன்னா என்ன, அதாவது அவருடைய வாகனம், முருகப்பெருமானுடைய வாகனங்கள். வேல் என்பது என்ன? வள்ளி தெய்வ சேனா அப்படின்னா என்ன? தாரகாசுரன், சிங்கமுகன், கஜமுகாசுரன், அஜமுகி, இந்த நாலு பேர் அப்படின்னா என்ன? இவர்கள் செய்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்று இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சிறு கருத்து இங்கே சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்விலே முதன் முதலாக நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது இந்த மாயை என்று சொல்லக்கூடியது, அவித்தை என்று சொல்வார்கள். இந்த அவித்தைங்கிறதுனால தான், அதாவது எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறோம், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். இதுக்கு காரணம் என்ன சொன்னா அவித்தை என்று சொல்லப்படும். இந்த அவித்தையின் காரணத்தினாலே அல்லது மாயையின் காரணத்தினாலே ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மூன்றிலே ஆணவம் என்றைக்கும் அழியாத மலமாக இருக்கும். ஆணவம் என்றைக்குமே அழியாத ஒன்று. அதனுக்கு உறுதுணையாக துணை செய்வதைப் போலவே நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடியது. இந்த மாயை என்று சொல்லக்கூடிய தத்துவத்துக்குத்தான் தாரகாசுரன், கஜமுகாசுரன் என்று சொல்ல முடியாது. அதாவது யானை தலையோடு இருக்கப்பட்ட தாரகாசுரன் இங்கே சொல்லப்படுவான். அது மட்டும் கிடையாது, இவன் முன்னாலே தனக்கு மாயாபுரி, அவன் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு பேரே மாயாபுரின்னு பேர். அந்த மாயாபுரி பட்டணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியதுதான் கிரௌஞ்சகிரி. இந்த கிரௌஞ்சகிரிங்கிறது என்னன்னா, இந்த அநாதிகால அவித்தையினாலே வரக்கூடிய வாசனா என்று சொல்லக்கூடிய தன்மை. கர்மங்கள் செய்கிறோம், மாயையினாலே கர்மங்கள் செய்கிறோம், ஆதலினாலே வாசனா என்று சொல்லக்கூடிய தன்மை வருகிறது. கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க, கதை கதையா சண்டை சண்டையா பார்க்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் உங்களாக ரொம்ப சந்தோஷமா பார்க்கலாம். அப்பப்ப கொஞ்சம் கருத்தும் பேசணும் இல்லையா, நம்ம கேட்டுக்கணும் இல்லையா. வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்தில அவித்தை என்று சொல்லக்கூடிய இந்த மாயையின் காரணத்தினாலே நாம் மயங்கி செய்யத்தகுந்தவற்றை செய்யாமல் செய்யக்கூடாதவற்றை எல்லாம் செய்கின்றோம். இப்போ அந்த மாயைக்கு எது முக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொன்னா, மாயையின் காரணத்தினாலே கர்மங்களை செய்கிறோம். இதுக்கு காரணம் ஆணவம், ஆணவத்திலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து மாயை. மாயை என்ன செய்கிறதுன்னா, அநாதி காலமாக நமக்கு செய்து செய்து செய்து படலமாக வாசனா என்று சொல்லுவார்கள். வாசனைன்னா என்ன? அதான் மனம்னு சொல்லுகிறோம் இல்லையா. ஆனா அந்த மனம் எப்படி வருகிறதுன்னா, உயிரானது ஒரு சின்ன அந்த வேத கருத்தை அப்படியே எடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறேன். உயிர் பல, ஒன்று கிடையாது. அத்வைதம் இங்கே சொல்லப்படவில்லை, அதை மட்டும் மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் பல, ஒன்று கிடையாது, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பதி வேறு, பசு என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் வேறு, அந்த ஜீவாத்மாக்கள் அநேகம், சரிங்களா. அந்த ஜீவாத்மாக்களையும் இந்த பதி என்று சொல்லக்கூடிய இறைவனையும் பிரிக்கக்கூடியது பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை. இதன் காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்ணுகிறோம், அதுல இருந்து பிரிந்து வருகிறோம். சரி, இந்த உயிர்கள் அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறது, இந்த ஜீவாத்மாக்களை இறைவன் படைத்த பொழுது அந்த ஜீவாத்மாக்கள் ஒரு பிறப்பு எடுக்கிறதுனா, புல்லாகி, பூடாகி, புழுவாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பெய்யாய், கணங்களாய், வல்லச்சுடராகி, முனிவனாய், தென் செல்லாயின்றை தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எப்படி பிறப்பு வருகிறது நமக்கு முக்கியமான விஷயம், எப்படி பிறப்பு வருகிறது, பிறப்பு என்ன காரணத்தினாலே வருகிறதுன்னு சொன்னால் அறியாமையினாலே. அந்த அறியாமை பிறக்கும் பொழுது எப்படி வருகிறது, ஜட்டம் என்கின்ற வாயு அறியாமை நம்மை பீடிக்கிறதாம். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எல்லா அறிவோடையும் இருக்கிறார்களாம், ஆனால் கர்ப்பத்திலிருந்து வெளியில வரும்போது சட்டம் என்று சொல்லக்கூடிய அறியாமை நம்மை பீடிக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த அறியாமை பீடித்தால் என்ன ஆகும், நம்மோடு என்ன என்ன வரும், ஒரு உயிரானது ஒரு இடத்துல இருந்து, அதாவது இப்பொழுது இருக்கிறேன் நான், இறந்த பிறகு இந்த உயிரானது ரெண்டு வழியில போகலாம், அதாவது ரெண்டு வழியில போகலாம். ஒன்று, என்னுடைய நல்வினை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நல்வினையின் காரணத்தினாலே நல்ல இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஒன்று செல்லலாம், அதுதான் பூர் புவ சுவகா என்று சொல்லக்கூடிய சொர்க்கலோகம் வரைக்கும் போய் அங்கே அடுத்தது போகலாம், போயிட்டு மீண்டும் வரணும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தீவினையின் காரணத்தினாலே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்று கீழே இருக்கக்கூடிய ரௌரவாதி நரகங்களுக்கு போகலாம். நல்ல கர்மம், தீய கர்மம், நல்ல கர்மா செய்யும் பொழுது நல்வினை காரணத்தினாலே நல் பயன்கள் வரும், அனுபவிக்கணும். தீய வினைகளின் காரணத்தினாலே கெட்டது பண்ண அதுக்கு பாவம் பண்ண அதுக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கும். தீக்கர்மாக்கள் செய்யும் பொழுது அதை தீய செயல்கள் செய்தால் அதற்கு இருக்கக்கூடிய தண்டனை உண்டு. நல்ல புண்ணிய செயல்கள் செய்தால் அதற்கு இருக்கக்கூடிய விஷயம் உண்டு. இது ரெண்டுமே ஒரு பகுதி தான், நல்லா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டு பண்ணாலுமே, நீங்க புண்ணியம் பண்ணாலும் பாவம் பண்ணாலும் மீண்டும் பிறப்புண்டு, நல்லா கவனிக்க வேண்டும். இந்த புண்ணியம் பாவம் போகிற வரை என்னாகும், அனுபவிக்கணும். அந்த புண்ணியத்தினுடைய பலனை பாவத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். பிறகு நீங்க அந்த ஜென்மாவில எடுப்பீர்கள் இல்லையா, இந்த புண்ணியம் அல்லது பாவத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு ஜென்மா வரும். இப்ப நான் ஏதோ நல்ல புண்ணியமா பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அடுத்த பிறப்பிலையும் ஒரு மனிதனாக பிறந்து, சரி இவனுக்கு பல பேர் நம்ம பார்க்கலாம், ஏன் பணக்காரனாவோ அழகனாவோ பலவிதமான சம்பத்துக்களோடோ அறிவோடோ ஏன் பிறக்கிறார்கள், அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய புண்ணிய பலன்கள் தான் காரணம், வேறொன்றுமே கிடையாது. ஒரே ஒரு இந்த பிறப்பிலேயே முடித்துவிடக்கூடிய விஷயம் கிடையாது. நம்முடைய சனாதன தர்மம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. இது ஒரு பெரிய தொடர்ச்சியாக இருக்கும், இது ஒரு பெரிய தொடர்ச்சி, சங்கீத தொடர். இதை அறுத்து கொண்டு செல்லுகின்றவரை, இதை அறுத்து கொண்டு செல்லுகின்றவரை அதான் இரண்டாவது மார்க்கம். முதல் மார்க்கம் நல்லது, நல்லவினை தீவினை எது செய்தாலும் மீண்டும் மீண்டும் பிறப்போறோம். இந்த பிறப்புங்கிற சக்கரத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய விஷயம் அது. இரண்டாவது இன்னொரு மார்க்கம் உண்டு, ரெண்டு மார்க்கம் உண்டு. இதைத்தான் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று ரெண்டு சொல்லுவார்கள். தட்சிணாயணம் என்று சொல்லக்கூடியதுக்கு மீண்டும் பிறப்புக்கு வந்து சேர வேண்டும். உத்தராயண மார்க்கம் என்பது நான் இங்கே சொல்லக்கூடியது சூரியன் போகக்கூடிய பாதை இல்லை, கவனிக்க வேண்டும். சூரியன் போகக்கூடிய பாதை இல்லை, அது தட்சிணாயணம் உத்தராயணம், அது வேற. இந்த உயிர்கள் போகக்கூடிய பாதை, இது பகவத்கீதையில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூம வித்யா என்று சொல்லக்கூடிய வித்தியை எல்லாம் பகவத்கீதையில இறைவன் சொல்லுகிறான். தட் அந்த உத்தராயணத்திலே பகல் பொழுதிலே இப்படி எல்லாம் இறக்கக்கூடியவர்கள் என்னை அடைகின்றார்கள் என்று சொல்லுவான். இதெல்லாம் வந்து அப்படி இல்லை, அந்த தேவதைகளின் மூலமாக செல்ல வேண்டும். இப்ப உத்தராயணம் என்று சொல்லக்கூடியது இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை இச்சிக்கக்கூடிய ஞான மார்க்கம், பிரவிருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது இன்னொன்று, தட்சிணாயன மார்க்கமாக மீண்டும் மீண்டும் பிறப்பு, மீண்டும் பிறப்பு என்று புல்லாகி பூடாய்தான் பல்லுவிரமாகி எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்று கர்மாக்களினாலே பிறக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை காரணம், அதன் காரணத்தினாலே பிறப்பு நமக்கு ஏற்படுகிறது. சரி, இந்த நல்வினை தீவினைகள் என்ன செய்கிறதுனா, இந்த பிறப்புல இருந்தா இந்த பிறப்பிலேயே அனுபவித்து விட முடியாது, இந்த பிறப்புல கொஞ்சத்தை அனுபவிப்போம். அடுத்தது இந்த பிறப்பின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய வினையில இருந்து எது மிச்சம் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய சூக்ஷ்மமான சரீரமானது அடுத்த பிறப்புக்கு போகிறது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடனே போயிடாது, அப்படியே அதாவது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்துட்டு தான் போகிறது என்று சொல்வார்கள். மேலே இருந்து இது ஆகாசத்திற்கு செல்லும், ஆகாசத்திலே இருந்து மேகத்துக்கு வரும், மேகத்திலே இருந்து மின்னல் முதலிய விஷயங்களுக்கு வரும், மின்னலிலே இருந்து மழைக்கு வரும், மழையிலே இருந்து பூமிக்கு வரும், பூமியிலே இருந்து தாவரங்களாக உற்பத்தியாகும், தாவரங்களின் மூலமாக ஒருவனுடைய வயிற்று அல்லது ஒருத்தினுடைய வயிற்றுக்கு வரும், அதன் மூலமாக குழந்தையாக பிறக்கும் என்று இந்த வேத சாஸ்திரமானது பெரிய ஒரு பெரிய சைக்கிளே சொல்லும். இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் விட்டு போயிடுவோம். ஒரு சின்ன கருத்துக்காக இதை சொல்லுகிறேன். இந்த வாசனாய் என்று சொல்லுவார்கள், நான் செய்ய செய்ய ஒரு காரியத்தை செய்ய செய்ய அந்த காரியத்தின் அந்த கர்மங்களின் காரணத்தினாலே வாசனா என்று சொல்லக்கூடிய தொடர்பு எனக்கு ஏற்படுகிறது. இதுக்கு பேர் உதாரணமாக சொல்ல போனோம்னா இது பழக்கம், சிம்பிளாக சொல்ல போனோம், வேற ஒன்றும் கிடையாது. ஹேபிட்னு சொல்கிறோம் இல்லையா, ஹீஸ் ஹேபிச்சுவேட்டட். எதுக்கு, எதுக்கோ ஒன்றுக்கு அவன் திருடலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லாமே ஒரு பழக்கத்தின் காரணத்தினாலே ஏற்படுகிறது, அவ்வளவுதான். இந்த பழக்கம் என்பதை நாம் வேணும்னா வாசனைன்னு சொல்லலாம். வாசனா என்று சொல்லும்படியாக நாம் செய்யக்கூடிய செயல்களின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய தொடர்பு. இப்போ நான் தொடர்ச்சியாக பூஜை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு பழக்கமாகும், இது வாசனை என்று சொல்லி என் மீது அந்த தொடர்பு ஏற்படும். இதே போலத்தான் நான் ஒரு தீச்செயல்கள் செய்து கொண்டு வருகிறேன், எல்லாரையும் திட்டுறது இல்லை ஏதோ ஒரு திருடுவது, இப்படியே நான் செய்து கொண்டு வந்தேன் என்று சொன்னால் இது ஒரு பழக்கமாகும். அந்த பழக்கம் அல்லது அதனுடைய தொடர்பு வாசனையாகி இந்த தீச்செயல் அல்லது நெச்செயல் அல்லது புண்ணிய கர்மா பாப கர்மா இந்த இரண்டின் காரணத்தினாலே அடுத்த பிறப்பிலே இந்த தொடர்பு உடையதாக, இது அந்த தொடர்பு, இந்த பிணிப்புக்கு பேர் வாசனைன்னு பேர், வேற ஒன்றும் இல்லை. இந்த பழக்கம்னு சொல்லலாமா? நம்ம 10 நாள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தா 16வது நாள் அதே மாதிரி பண்ணுவோம் இல்லையா? இதே போலத்தான் ஒரு பிறப்பிலே என்ன செய்கிறோமோ அந்த பிறப்பினுடைய தொடர்பு அடுத்த பிறப்புக்கு வருகிறது, அதுக்கு வாசனைன்னு பேரு. அந்த வாசனை என்பது இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கும். இந்த நற்செயல்கள் தீச்செயல்கள் இந்த வாசனையோடு சேர்ந்து இந்த உயிரோடு அடுத்த பிறப்புக்கு வருகிறது. அதனால தான் சில பேருக்கெல்லாம் முற்பிறவிலே இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாசனையினுடைய தொடர்பின் காரணத்தினாலே ஏற்படுகின்றன. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா பார்க்கணும்னா, சிம்பிளா சொன்னா ஒரு விஷயம்தான், பழக்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. பெரிய தத்துவத்துல சொல்லக்கூடியது ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல போனா என்னன்னா பழக்கம். ஒரு காரியத்தை 10 தடவை 100 தடவை பண்ணம்னா பழகி பழகி, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தோதொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்று அவையார் பாடுவாரே, அதே மாதிரி தான் பழக பழக ஒன்று நம் மீது படுகிறது இல்லையா, அந்த படிவு அந்த பழக்கம் அதை வாசனைன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனோம் இதுதான். இதை வந்து நல்வினை தீவினை செய்ய செய்ய அதன் மீது செய்யக்கூடிய காரணத்தினாலே ஏற்படக்கூடிய பலன்கள் நம் மீது சாருகின்ற, இதுதான் வடமொழியில சொல்லக்கூடிய வாசனை. இந்த வாசனை போறதில்லை, நம்மோடு வரும். இந்த கர்மாக்கள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி என்று சொல்லும்படியாக 3 விதமாக கர்மாக்கள், அதை அப்படியே சேர்த்துட்டு வருவோம். ஒரு பிறப்பு, அந்த பிறப்புல நல்லவினையோ தீவினையோ ஏதோ ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அதுக்குன்னு ஒரு பலன் உண்டு. இந்த பலன் என்னாகும், அதே பிறப்பிலேயே அனுபவித்து முடித்து விட முடியாது. ஆன காரணத்தினாலே அடுத்த பிறப்புக்கு, இப்ப டெபாசிட் போட்டு அடுத்த நாளைக்கு வர்ற மாதிரி, அப்படி வட்டி வர்ற மாதிரி இதோட சேர்த்து அடுத்த பிறப்புக்கு வரும். இப்ப அடுத்த பிறப்புல நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், கர்மா பண்ணுவோம். இப்ப ஒரு யூனிட் லெவல்ல உதாரணத்துக்காக சொன்னேன், இந்த ஜென்மால நான் வந்து 50 புண்ணியம் 50 பாவம் பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான், நம்ம 50 இல்ல 50,000 இல்ல 50 லட்சம் இல்ல 50 கோடி இல்ல, நம்ம பண்றதெல்லாம் அவ்வளவு கர்மாக்கள். இப்ப பேசுறது, உட்கார்ந்து இருக்கிறது, நடக்கிறது, எத்தனையோ கர்மாக்கள். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நீங்க பயந்துருவீங்க. நளன் அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய காலை கழுவி, அதாவது மலஜலம் கழித்து விட்டு வரும் பொழுது காலை கழுவிக்கணும். அவன் கழுவி கொள்ளும் பொழுது புறங்கால் கழுவிக்கல, சரியா கழுவல, சனி வந்து பிடிச்சிட்டான். அத்தனை வருஷம் படாத வாடு நள மகாராஜா பட்டானான். சின்னதை யோசிச்சு பாருங்க, ஒரு புறங்கால் கழுவாததற்கு இவ்வளவு வரும் என்று சொன்னால், அதுக்காக அதாவது ஒரு செயலின் காரணத்தினாலே ஒரு விளைவு இப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம பண்றதை பத்தி யோசிச்சாது பார்க்க முடியுமா? நம்ம ஒரு நாளைக்கு பண்ற பாவமோ புண்ணியமோ எவ்வளவு, புண்ணியம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பாவம் எவ்வளவு. புண்ணியம் பண்ணாலும் இதே கதிதானே, புண்ணியம் பாவம் செய்வதற்கு யோசித்து பாருங்கள். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கும். இந்த புராணங்கள் அதுக்குதான் இருக்கிறது, அதை நினைத்துத்தான் நல்ல விஷயங்களுக்கு வரணுங்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது மாதிரி பழக பழக்கம் என்னாகும், இப்ப 50 50 அந்த உதாரணத்துக்கு வருகிறேன், 50 புண்ணியம் 50 பாவம் இந்த பிறவியிலேயே என்னால அனுபவிக்க முடியல, 25 25 முடிச்சுட்டேன்னு வச்சுக்கலாம். இப்ப 25 புண்ணியம் 25 பாவம் அடுத்த பிறப்புக்கு வரும். இப்போ அடுத்த பிறப்புக்கு என்ன இருந்தது, எனக்கு ஓபனிங் பேலன்ஸ், இந்த அக்கௌண்டன்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ ஓபனிங் பேலன்ஸ் என்ன, 25 புண்ணியம் 25 பாவம் வந்தாச்சு. இப்ப அந்த பிறப்புல இவன் பண்ணுவான் இல்லையா, அந்த பிறப்புல இன்னொரு 100 இவன் பண்றான்னு வச்சுக்கலாம், அதுல 50 50 மிச்சம் இருக்கும், என்ன ஆகும், 75 75 அடுத்த பிறப்புக்கு போகும். எப்ப முடியறது யோசிச்சு பாருங்க, எப்ப முடியறது, ஒரு பிறப்பிலே நம்மால அனுபவிக்க முடிக்க முடிவது கிடையாது. இப்போ பாவமும் புண்ணியமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார், எப்ப போகும், எப்படி போகும், இது எப்படி போகும், இதுதான் இங்க கிரவுன்ஸ் சொல்லக்கூடியது. அதுக்காக தான் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த வாசனாங்கிற தன்மை இருக்கிறது, படிவங்கள் நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப உதாரணம், அடுப்புங்கிறதான். இந்த அடுப்புங்கிற என்ன ஆகும், என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க, சமைக்க சமைக்க சமைக்க அந்த ஜிட்டு சேருதுன்னு சொல்லுவாங்களே, ஜிட்டு சேருதோ எது சேருதோ அப்படியே ஒரு படலம் படலமா அழுக்கு சேரும். இல்ல வீடை ரொம்ப நாள் பூட்டி வச்சிருந்தோம், படலம் படலமா அழுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும், அது அழுக்க போக்குறது ரொம்ப கஷ்டமான காரியம், அவ்வளவு படலமா இருக்கும். அந்த படலத்தினுடைய அழுக்க போக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படணும். இந்த அழுக்கு மாதிரி தான், இது கொஞ்ச நாள் அழுக்கே இப்படி இருக்கே, ஜன்ம ஜன்மமா அழுக்கு வந்தா எப்படி இருக்கும், ஒரு பெரிய கல்லு கல்லா இருக்குமா, பாறைகள் படிவ பாறைகள்னு சொல்லுவாங்க. இப்ப இமயமலை எல்லாம் படிவ பாறைகள், ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் நம்முடைய நல்வினை தீவினைகள் எல்லாம் படிவ பாறை மாதிரி இருந்து திண்மையாக இருக்கிறதாம். அதை கழுவுறது கட்டம், வீட்டுல அனுபவிச்சிருப்பீங்களா இல்லையா, இதேதான் நம்முடைய வாழ்வுல. இது அருணகிரிநாதர் பாடுவார், திணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, திணியான மனோசிலை மீதும். ரொம்ப அற்புதமான பிரயோகம் இது. மனத்திலே இந்த வாசனைகள் சேர்ந்து கொள்ளுகின்றன. அதான் நம் மீது இந்த வாசனை என்று சொல்லக்கூடிய படிவங்கள் சேருகின்றன. அது எப்படி இருக்கிறது? திண்மையாக கெட்டிப்பட்டு போயிருக்கிறது. கெட்டி எப்பப்படும்? ஜென்ம ஜென்மமா. எருவாய் கருவாய் தனிலே உயிரா என்று அந்த திருப்புகள்ல பாடுவார். ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய். ஒரு அம்மா ரெண்டு அம்மா இல்ல. பட்டியலத்தார் பாடுவாரு, அம்மாவும் என்ன பண்ணா சலித்தாள், பிரம்மனும் வேதாவும் கைசலித்துவந்தானே என்று பாடுவார். அவனுக்கு இதன் தலைவரியை எழுதி எழுதி அட போப்ப, இந்த பையன் எத்தனை ஜென்மாதான் இப்படி எடுப்பானோ அப்படின்னு அவனுக்கும் போச்சான். மாதாவும் உடல் செலித்தாள், அவனும் பெத்து பெத்து எத்தனை அம்மா, ஒரு தாயா ரெண்டு தாயா, ஒரு தாய் இரு தாய் பல கோடியதா என்று அருணகிரிநாதர் பாடுவாரே. அது மாதிரி எத்தனையோ எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஆடி ஆடி என்று பாடுவார். எத்தனை கோடி பிறவி வந்து வந்து வந்து வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும். நான் சொன்னது ஒரு உதாரணம், 25 25 50 50 ஒரு பிறவிக்குன்னு வச்சுட்டா எத்தனை கோடி பிறவி. அத்தனை கோடி பிறவியிலே சேர்ந்து சேர்ந்து படலாம் படலாம் படலாம் படலமா வருகிறதே, இதுதான் க்ரௌஞ்சன் என்று சொல்லக்கூடிய தன்மை. இதுதான் க்ரௌஞ்சன் என்று சொல்லக்கூடிய தன்மை. இந்த படலம் படலமா இருக்கிறது அடுத்த விஷயத்துக்கு வழிவகுக்கும். என்ன? மாயைக்கு வழிவகுக்கும். இந்த மாயை என்பது இந்த வாசனையோடு சேர்ந்தது. மாயையும் கர்மமும் இந்த வாசனை, அதாவது ஒன்ன தொடர்ந்து அடுத்தது வரும். எனக்கு பழகி போச்சு, 10 நாள் 5 மணிக்கு இல்லை 8 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கறது, லேட்டா எந்திரிக்கிறதே பழகி போயிட்டா 11வது நாள் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. ஏன்? பழக்கம் காரணம். அப்பவும் 8 மணிக்கு தான் எழுப்ப வேண்டி இருக்கும். அதே போலத்தான் இத்தனை கோடி பிறவிகளாக இருக்கக்கூடிய வாசனையின் காரணத்தினாலே, கர்ம வாசனையினாலே மாயையானது சேர, அந்த மாயை கர்மத்தை கொடுக்க ஒரு பெரிய விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் இல்லையா, விஷச்சக்கரம் விஷச்சக்கரம் விஷவட்டம் இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த க்ரௌஞ்சன் இந்த இடத்துல வாசனா என்று சொல்லக்கூடிய படிவம். மாயையின் மாயாபுரி என்று சொல்லக்கூடியது மாயை என்று சொல்லக்கூடிய தாரகாசுரன், மாயை என்று சொல்லக்கூடிய தத்துவம். இந்த ரெண்டும் எப்படி போகும்? நல்ல ஷார்ப்பான ஒரு விஷயத்தை வச்சு எப்படி அழுக்க சுரண்டி சுரண்டி எடுப்போமோ அதே போல உணத்தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. எப்படி அரும்பும்? வேல் என்று சொல்லக்கூடிய ஞானத்தின் காரணத்தினாலே தான் இது நடக்குமே தவிர வேறு எதாலே நடக்காது. அதனால்தான் க்ரௌஞ்சகிரியையும் தாரகாசுரனையும் வேலாலே கொன்றார் என்று பின்னால பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்பதற்கு அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானப்படை இருக்கிறதே, வேல் இருக்கிறதே, இங்க இந்த ஞானத்தினாலே மட்டும்தான் போதும்பா சாமி போதும், இதுக்கு மேல எனக்கு நல்ல வினையும் வேண்டாம் தீய வினையும் வேண்டாம், இதை எங்கேயாவது நிறுத்த வேண்டும் என்று ஓரிடத்திலே நிறுத்துவதற்காக நாம பிரயத்தனப்படுகிறோம். அந்த பிரயத்தனப்படுவதற்கு ஞானம் தேவை. ஞானம் தேவை என்றால் முருகனுடைய நாமம் தேவை. கவனிக்க வேண்டும், திருப்பி அதே இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அதுக்கு தான் முதல்லயே ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், நாம பிரபாவம் இருக்கிறதே. நாம பிரபாவத்துக்கு என்ன பெரிய விஷயம் என்று சொன்னால் ஆசை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல நம்ம பாப புண்ணியங்களை ஓட்டும். புண்ணியத்தை கொடுத்து முதல்ல பாபத்தை கழித்து புண்ணியத்தை கொடுத்து பிறகு இறைவனை பற்றிய அந்த சிந்தனையை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும். இந்த வாசனை அல்லது மாயை இதை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்மால ஒழிக்க முடியாது. இறைவனுடைய அருளாலே மட்டும்தான், ஞானத்தினாலே மட்டும்தான் ஒழிக்க முடியும். அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அடிப்படையான விஷயம் இறைவனுடைய திருநாமா. அதான் முக்கியமான விஷயம். அந்த திருநாமா இருந்தால் மட்டும்தான் நம்மால முடிக்க முடியும். இப்போ அந்த க்ரௌஞ்சகிரி என்பது வாசனை, தாரகாசுரனுடைய மாயாபுரி தாரகாசுரன் என்பது மாயை. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு அருமையான வேத கருத்து அடுத்தது முருகப்பெருமானுடைய வாயாலே நம்ம கேட்க போகிறோம். ஸ்காந்தத்துல மிகச்சிறப்பாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மாயையிலே வீரபாகுதேவர் மயங்கி கிடந்தார். நான் என்ன அர்த்தம்னா, ஞானியராக இருந்தாலும் கூட, ஞானியராக இருந்தாலும் கூட மாயையிலே மயங்கி இருப்பார்கள். அவர்களை ஞானம், இறைவனுடைய அனுக்கிரகம், இறைவனுடைய இறைவன் தரக்கூடிய ஞானம் மட்டுமே மாயையிலே இருந்து அவர்களை விடுவிக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய தத்துவம். முருகப்பெருமானுடைய தம்பியான வீரபாகுவுக்கே அப்படின்னா சார் நம்ம எப்படின்னா, கவலையப்பட வேண்டாம், எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான், அவித்தை எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஞானம் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் திணியான மனோசிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. அவன் என்ன பண்ணிக்கிறான், கருணையோடு இருக்கக்கூடியவன், கருணையை தவிர வேற தெரியாதவன். அதனால தான் சொன்னார், பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரன். முருகப்பெருமான் எப்ப தயையிலே உயர்ந்தவன், பரம் உயர்ந்தவன் இவன், தயையிலே உயர்ந்தவன். தயை என்பது என்ன? அவ்யாஜ கருணை என்று சொல்லுகிறோம் இல்லையா. ஒரு காரணம் பற்றி அல்லாது தன்னுடைய இயல்பாகவே கருணை கொண்டிருப்பது முருகப்பெருமானுடைய இயல்பு. அதனால தான் தயாபரன் என்று இந்த இடத்துல சொல்லுவார். தாயேயான தயாபரன் எம்மிரை என்று பாடுவார். எல்லாவற்றிற்கும் தாயேயான தயாபரன் இருக்கின்றாரே சிவபெருமான், அதே போல தான் இங்க தயாபரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கருணையினாலே இதையெல்லாம் நீக்கி கொடுப்பாராம். ஆன காரணத்தினாலே வீரபாகு மயங்கினார், கிரௌஞ்சகிரியிலே மயங்கி விழுந்தார் என்பது நம்முடைய மாயையினாலே, வாசனாதி அவித்தியினாலே நாம் இந்த உலகத்திலே மயங்கி கிடக்கக்கூடிய தத்துவத்தை இது சொல்லும். இதை யார் சொன்னார்னா, நாரத முனிவர் வந்து முருகப்பெருமானத்தில் சொல்லுகிறார். இதை எப்படி இருக்கும் ஞானம் எதன் மூலமாக கிடைக்கும்? ஒரு குருவின் மூலமாக கிடைக்கும். இங்க நாரதர் என்று சொல்லக்கூடியவர் குருவாக இருந்து நாரத குருவெண்டிராயா என்று ரொம்ப மிகச்சிறப்பு தியாகராஜர் பாடுவார். நாரதர் என்னுடைய குரு என்று சொல்லி குருதம் அவருடைய, அவருக்கு குரு அவர் தான். அந்த குருவாக இங்கே நாரதர் வருவார். அவர் வந்து சொல்லுகின்றாரா, முருகப்பெருமானே இவர்களெல்லாம் மயங்கி இங்கே கிடக்கின்றாரே, முருகப்பெருமானுக்கு தெரியாதா? எங்கிங்க நான் அப்படி இங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு தெரியாதா என தெரியும். ஆனால் ஒரு குருநாதன் வந்து சொல்லுகிறார், சொன்ன உடனேயே முருகப்பெருமான் அந்த கோபத்தை காட்டுகின்றாராம். இந்த உலகத்திலே இங்கு மீண்டும் இந்த கருத்தானது நான் முதல்ல சொன்னதே மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. என்னை தஞ்சம் அடைந்தவர்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களுக்கு விரோதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். என்னுடைய அன்பர்களுக்கு விரோதிகள் என்று இருக்கவே மாட்டார்கள். எனக்கு தீங்கு நினைத்தால் அவர்களை ஒருவேளை நான் மன்னித்தாலும் மன்னித்து விடுவேன். ஆனால் என்னுடைய அடியவர்களுக்கு எவன் ஒருவன் தீங்கு நினைக்கின்றானோ அவர்களை நான் மன்னிப்பது கிடையாது, அவர்களை அழிக்கிறேன் என்று சொல்லும்படியாக இறைவன் அந்த வாயுவை சாரதியாக கொண்டு தன்னுடைய லட்சம் குதிரைகள் பூட்டி இருக்கக்கூடிய ரதத்திலே கோபத்தோடு அந்த கிரௌஞ்சனையும் தாரகாசுரனையும் அழிப்பதற்காக தன்னுடைய வேலாயுதத்தோடும் 11 ஆயுத படைக்கலங்களோடும் மீண்டும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பூதசைனியங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு முருகப்பெருமான் வருகின்றார் என்று அங்கே புறப்பட்டாராம் முருகப்பெருமான்.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 24. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, ஜீவராசிகளை படைத்து அவற்றின் முன்வினைக்கேற்ப இனிவரும் பிறப்புகளையும் வாழ்க்கையையும் நிர்ணயிக்கும் கருணைக்கடலே, சிவபெருமான் மற்றும் நலன்களை வாரி வழங்கும் சதிதேவியின் புகழ்கதைகளை கூறி அருளினீர்கள். அவர்களது திருப்புகழ் கூறும் கதைகளை கருணையோடு மேலும் கூற வேண்டுகிறேன். சிவதம்பதிகள் கைலையில் மேலும் செய்த திருவிளையாடல்களை கூற வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவ தம்பதிகளின் சரித்திரத்தை நான் கூற அன்போடு கேள். அவர்கள் அங்கு கைலையில் உலகியலை ஏற்று அதன்படி திருவிளையாடல்களை செய்யலானார்கள். இவ்வாறு இருக்கையில் சதிதேவி ஒரு சமயம் சிவபெருமானை விட்டு பிரிய நேர்ந்ததே என்று சிறந்த அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் முனிவரே, உண்மையில் அவர்கள் இருவர்களுக்குள்ளும் பிரிவு எவ்வாறு ஏற்படும்? ஏனெனில் அவர்கள்தான் சொல்லும் பொருளும் போல் ஒருங்கு இணைந்து உள்ளனரே. சக்தி சக்திமானை விட்டு பிரிய இயலுமா? ஈருருவும் ஓர் உருவான சித் சுரூபமன்றோ? ஒருவேளை திருவிளையாடல்களில் காணும் ருசிக்கேற்ப பிரிவும் நேரலாமே. ஈஸ்வரர்களாக இருப்பினும் உலகியலுக்கு ஏற்ப அவர்கள் நடத்தும் திருவிளையாடல்கள் ஒருவேளை நாடகமாகவும் இருக்கலாம். வேள்வியில் சிவபெருமானை ஒதுக்கியதாக தெரிந்த சதீ தேவி தன் தந்தை தட்சன் செய்யும் வேள்விக்கு சென்றாள். அங்கு தன் மணாளரான சிவபெருமானுக்குரிய மரியாதையின்மையை கண்டு அங்கு வேள்வித்தீயில் தன்னுடலை மாய்த்துக் கொண்டாள். அந்த சதீ தேவியே பார்வதி என்னும் திருப்பெயருடன் திரும்பவும் இமவானின் திருமகளாக பிறந்து கடும் தவம் இயற்றி சிவபெருமானையே மணாளராக அடைந்தாள். சூதபுராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, இவ்வாறு பிரம்மதேவர் கூறியதை கேட்ட நாரதர் சிவாசிவர்களின் புகழ் பாடுவதை பற்றி மேலும் கேட்கலானார். நாரதர் கேட்கிறார், பெரியோரே, ஸ்ரீமன் நாராயணனின் முக்கிய சீடரே, சிவ தம்பதிகளின் விருப்பமான எண்ணங்கள் நடைப்பழக்க வழக்கங்கள் கொண்ட சரித்திரங்களை சற்றே விளக்கமாக கூற வேண்டுகிறேன். சிவதம்பதிகளின் விருப்பமான எண்ணங்கள் நடைப்பழக்கங்கள் கொண்ட சரிதங்களை சற்றே விளக்கமாக கூற வேண்டுகிறேன். தந்தையே, தன் உயிரை விட அதிகமாக நேசித்த தன் தர்மபத்தினியான சதீ தேவையை பகவான் சங்கரர் ஏன் தியாகம் செய்தார்? இந்நிகழ்ச்சி சற்றே விசித்திரமாக தோன்றுகிறது. ஆகவே இதை அவசியமாக கூறத்தான் வேண்டும். தங்கள் திருமகனான தட்சணது வேள்வியில் சிவபெருமானுக்கு அவமரியாதை ஏற்பட்டது எப்படி? தன் தந்தையின் வேள்விக்கு சென்ற சதீ தேவி எவ்வாறு தன் உடலை நீத்தாள்? அதன்பின் அங்கு என்னதான் நடந்தது? சிவபெருமான் என்ன செய்தார்? இவற்றை கேட்க என் மனம் துடிப்பதால் தாங்கள் அவசியம் விளக்கமாக கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நற்பிள்ளாய் நாரதா, நீ சிறந்த அறிவாளி. இளம்பிறை அணிந்த சிவபெருமானது சரித்திரத்தை மற்ற மகர்ஷிகளோடு ஆனந்தமாக கேள். ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவராலும் வணங்கத் தகுந்த சிவபெரும்பொருளை வணங்கி அவரது ஒப்புயமற்ற சரித்திரத்தை கூற விழுகிறேன். இவரே, இதுவும் சிவனது ஒரு திருவிளையாடலே ஆகும். பல பல திருவிளையாடல்கள் புரிந்திடனும் அவர் சுதந்திரர், விகாரமற்றவர். சதீதேவியும் அவர் போன்றவளேதான். இல்லையேல் அவ்வாறான செயல் புரிவரில் யார்தான் திறனுடையார்? சிவபெருமானன்றோ பரம் பிரம்மமான பரம்பொருள். மூவுலகங்களிலும் சுற்றித் திறந்து திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் முன்பொரு சமயம் சதீதேவியுடன் தன் காளை வாகனத்தில் அமர்ந்து இந்நில உலகை சுற்றி வந்தார். அவ்வாறு சுற்றி வந்த இறைவன் தண்டகாரண்யம் வந்தடைந்தார். அங்கு இலக்குவனோடு விற்றிருக்கும் ஸ்ரீராமபிரானை கண்டார். ஸ்ரீராமனோ ராவணன் கபடமாக கவர்ந்து சென்ற சீதா பிராட்டியை தேடிக் கொண்டிருந்த சமயம் அது. ஹே சீதே, ஹே சீதே என்று இங்கும் அங்கும் நாற்புறமும் உறக்க கூவிக்கொண்டு கதறி அழுத வண்ணம் இருந்தார். அவர் மனதிலோ விரகம் படர்ந்திருந்தது. கதிரவன் குலத்திற்கோர் குலவிளக்காய் தயரதன் முதலையாய் படியில் குணத்து அழக்க முடியாத நற்குணம் பரதநம்பிக்கு அண்ணனாய் வீரருக்கு வீரராய் திருஅவதாரம் செய்த ஸ்ரீராமபிரானே மகிழ்ச்சியின்றி இலக்குவனோடு வனத்தில் இங்குமங்கும் அலைந்து திரிகிறாரே. திருமுகமும் ஒளியின்றி வாடி துவண்டு கிடக்கிறதே. இச்சமயத்தில் பெருமனம் கொண்ட பூர்ண காமனான சிவபெருமான் பெருமகிழ்ச்சியோடு அந்த ஸ்ரீராமனை வணங்கி போற்றி போற்றி என்று கூறிக்கொண்டே வேறிடம் சென்றார். அடியார்க்கு ஆட்பட்ட விமலனான சிவபெருமான் அவ்வனத்தில் ஸ்ரீராமனுக்கு தன் தரிசனத்தை அளிக்கவில்லை. மோகத்தில் ஆழ்த்தும் இம்மாதிரியான சிவலீலையை கண்டு சதீதேவி மிகவும் வியந்தாள். அவரது மாயையில் சிக்கிய சதீதேவி கூறலானாள். சதீதேவி கேட்கிறாள், தேவதேவரே, தாங்கள் அனைத்திற்கும் ஈசன், பரபிரம்மமும் பரமேசனும் தாங்களே. பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் என்றும் எப்பொழுதும் தங்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். அனைவராலும் போற்றப்படுபவர் தாங்கள். சேவிக்க தகுந்தவரும் தியானிக்க தகுந்தவரும் தாங்களே. பலவாறான முயற்சிகள் கொண்டே வேதாந்த சாஸ்திரங்கள் தங்களை அறிய முயல்கின்றன. தாங்களோ விகாரமற்றவர், தலைவருக்கெல்லாம் தலைவர். பிரிவாற்றாமையால் வாடி வதங்கி சோர்ந்து அலைந்து திரியும் இவ்விருவரும் யார்? கைகளில் வில், பார்க்க சிறந்த வீரர்களாக காட்சியளிக்கின்றனர். திரிவதோ வனத்தில், சோர்வாக வேறு காண்கின்றனர். என்ன கொடுமை இது! இவர்களில் மூத்தவர் நீல தாமரையை ஒத்த கருநீல நிறத்தர். அவரை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொண்டது ஏனோ? சித்தமும் தெளிவடைந்ததாக தெரிகிறதே. ஏதோ ஒரு சிறந்த பக்தனைப் போல வணக்கமாக நிற்பது ஏனோ? இறைவா, நலன் அருளும் நால்வேத பொருளே, தலைவனான ஒருவன் பணியாளனான சேவகனை வணங்குவானா? இது சரியாக தெரியவில்லையே. தங்கள்தான் என் ஐயத்தை போக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மங்களங்களே வடிவெடுத்த ஆதிசக்தியான பரமேஸ்வரி சதீதேவி சிவமாயையில் மயங்கி சிவபரம்பரோளிடம் இவ்வாறு கேட்கவே இதை செவிமடுத்த சிவபெருமான் சற்றே புன்மறுவிழித்து கூறலானார். அவர்தான் ஆடல் அரசனாயிற்றே. சிவபெருமான் கூறுகிறார், தேவி, நான் ஒளிவு மறைவின்றி உள்ளதை உள்ளவாறு கூறுகிறேன். வரமளித்தலின் பெருமையாலேயே நான் இவர்களை ஆதரவுடன் வணங்கினேன். வீரர்கள் கொண்டாடும் வீரர்களான இவர்கள் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் என்னும் சகோதரர்கள். சூரிய வம்சத்தில் உதித்தவர்கள். மன்னன் தசரதனின் புதல்வர்கள், அறிவு செம்மல்கள். விழுப்பாயிருக்கும் இளையவன் ஆதிசேடனின் திரு அவதாரம். அவன் பெயர் இலக்குவன். இவனது அண்ணன் ஸ்ரீராமன். ஸ்ரீமன் நாராயணனே தன் முழு கலைகளுடன் இத்திருமேனியில் தோன்றியுள்ளார். இவரை சொல்ல இன்னல்கள் களையும். சான்றோர்களான நல்லோர்களை காக்கவும் நம் போன்றோர்க்கு நலம் அளிக்கவுமே இந்நில உலகில் திருஅவதாரம் செய்துள்ளார். ஆக்கும் கடவுளான சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு சற்றே மௌனம் சாதித்தார். இவ்வாறு கூற கேட்டும் சதீதேவியின் மனதில் நம்பிக்கை பிறக்கவில்லை. ஏனெனில் சிவமாயை திரள் உடையதன்றோ? மூவுலகங்களையுமே மாய வலையில் தலைப்பதாயிற்றேன். தன் வார்த்தையால் சதீதேவியின் மனதில் நம்பிக்கை பிறக்கவில்லை என்பதை அறிந்த ஆடல் அரசன் பழையாடி சிவபெருமான் மேலும் கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், தேவி நான் சொல்வதை கேள். நான் கூறியதில் உனக்கு நம்பிக்கை இல்லை எனில் நீயே அங்கு சென்று உன் புத்திக்கு எட்டியபடி பரீட்சை செய்து கொள். உன் மயக்கம் தெரிய வேண்டுமல்லவா, அதற்கேற்ப செயல்படுத்து. அதுவரை நான் இந்த ஆலமரத்தின் அடியில் நிற்கிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா சிவபெருமானின் கட்டளைப்படி சதீதேவி அங்கு சென்றாள். சென்றவள் வனத்தில் திரிந்து தவிக்கும் ராமபுரானை நான் எவ்வாறு பரீட்சிப்பேன்? சரி, நான் சீதையின் வேடத்தில் ராமனிடம் செல்வேன். ஸ்ரீராமன் உண்மையாகவே ஸ்ரீ விஷ்ணுவாக இருப்பின் நிச்சயம் அனைத்தையும் அறிவார். இல்லையே என்னை அடையாளம் காணவியலாது என்று மனத்திலே சிந்தித்தாள். இவ்வாறு சிந்தித்த சதீதேவி சீதையாக மாறி ஸ்ரீராமனை பரீட்சிக்க அவர் அருகில் சென்றாள். உண்மையில் அவள்தான் சிவமோகத்தில் மயங்கியன்றோள் இருக்கிறாள். சீதையின் வடிவில் சதீதேவி வந்துள்ளதைக் கண்ட ரகுகுலத் தோன்றலான ஸ்ரீராமன் சிவத்திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம் அனைத்தையும் அறிந்து சற்றே முருவலைத்து வணங்கி கூறலானார். ஸ்ரீராமன் கூறுகிறார், சதீதேவியே வணக்கம். சிவபெருமான் எங்கு சென்றார் என தயவு செய்து கூறுங்கள். மணாலரான அவரை விடுத்து தாங்கள் தனித்து இவ்வனத்துக்கு ஏன் வந்தீர்கள்? தங்கள் இயற்கையான வடிவத்தை விடுத்து புதிதான இத்திருமேனை தாங்கியது ஏன்? என்மேல் கருணை கொண்டு அந்த காரணத்தை கூறுங்கள். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவ்வாறு கூறவே சதீதேவி வியப்பில் ஆழ்ந்தாள். சிவபெருமான் கூறியது உண்மையே என்றறிந்த சதீதேவி வெழுகினாள். ஸ்ரீராமன் சாக்ஷாத் சிவன் நாராயணனே என்றறிந்து தன் சுய உருவை ஏற்று மனதாலே சிவபெருமானது திருவடிகளை தியானித்து மகிழ்ந்த சதீதேவி ஸ்ரீராமனிடம் இவ்வாறு கூறலானாள். ரகுகுலத்து மணிவிளக்கே, ராமா சுதந்திரரான பரமசிவன் என்னுடனும் தனது பார்ஷதர்களுடனும் இந்நிலவுலகை சுற்றி வரும் வேளையில் இவ்வனத்திற்கு வந்தார். தம்பியுடன் சீதையை தேடித் திரியும் தங்களை கண்டார். தாங்கள் சீதையின் பிரிவால் மிகுந்த துன்பம் அடைந்துள்ளதைக் கண்டு அப்படியே தங்களை வணங்கிவிட்டு அருகிலுள்ள கல்லால மரத்தின் அடியில், அதாவது ஆலமரத்தின் அடியில் நின்று கொண்டிருக்கிறார். தங்களது ஒப்புயர்வற்ற ஸ்ரீ வைஷ்ணவ சுரூபத்தின் பெருமையை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். நான்கு திருக்கரங்கள் கொண்ட ஸ்ரீமன் நாராயண சுரூபத்தில் தங்களை தரிசிக்காவிடனும் இந்த ஸ்ரீராமரூபத்தில் கண்டதாலேயே மிக்க ஆனந்தத்தில் திளைத்தார். தூய்மையான இத்திருமேனியை தரிசித்ததாலேயே பரமானந்தம் பெற்றார். ராகவா, சிவபெருமான் கூறியதில் சற்றே ஐயம் தோன்றவே நான் அவர் கட்டளைப்படி தங்களை பரீட்சித்தேன். ராமா, இப்பொழுதுதான் தாங்கள் ஸ்ரீமன் நாராயணனே என்றறிந்தேன். தங்களது சர்வ வல்லமையையும் கண்டேன். இப்பொழுது என் ஐயம் நீங்கியது. இருப்பினும் அறிஞரில் அறிஞரான ராமா, சிவபெருமானாலும் வணங்கத்தக்கவராக தாங்கள் ஆனது எப்படி என்பதன் உண்மையை எனக்கு கூறுங்கள். என் மனதில் உள்ள இச்சந்தேகத்தை நீக்கி முழுமையான மன அமைதியை விரைவில் நல்குவீராக. சதீதேவி கூறியதைக் கேட்ட ஸ்ரீராமனது திருக்கண்கள் அன்றளர்ந்த செந்தாமரையை ஒத்தன. மனதாலேயே தன் பிரபுவான சிவபெருமானை நினைத்தார். அதனால் அவர் இதயத்தில் அன்பு வெள்ளம் ஊற்றெடுத்தது. முனிவரே, இறைவன் கட்டளையின்மையால் ஸ்ரீராமன் சதீதேவியோடு சிவபெருமானிடம் செல்லவில்லை. சிவபெருமானின் பெருமைகளை மனதிலே கொண்டு ரகுநந்தனான ஸ்ரீராமன் சதீதேவியிடம் கூறலுற்றார். அத்தியாயம் 25. ஸ்ரீராமன் கூறுகிறார், தேவி முன்பொரு சமயம் அனைத்தையும் ஆக்கியருளும் பரம்பொருளான சிவபெருமான் விஸ்வகர்மாவை தன் இருப்பிடத்திற்கு அழித்து தன் பசுத்தொழுவத்தில் ஓர் அழகிய பெரிய மாளிகையை ஆக்கிக் கொண்டார். அம்மாளிகையில் ஓர் உயர்ந்த சிங்காதனத்தையும் அமைத்துக் கொண்டார். அச்சிங்காதனத்தில் விஸ்வகர்மா மூலமாக தெய்வத்தன்மை கொண்ட ஓர் உயர்ந்த வெண்கொற்ற குடையையும் அமைக்கச் செய்தார். இந்திரன் முதலிய தேவகணங்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், நாககணங்கள் மற்றும் நாற்றிசைகளிலும் உள்ள அனைத்து தேவர்களையும் விரைவிலேயே அழைத்து வரச் செய்தார். நால் வேதங்கள், 86 ஆகமங்கள், பிரம்மதேவர் மற்றும் அவரது திருக்குமாரர்கள், முனிவர்கள், அனைத்து செல்வங்களும் நிறைந்த மற்றும் உள்ள தேவிமார்கள் ஆகிய அனைவரையும் அழைத்திருந்தார். மேலும் தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மங்கள பொருள்களை கையிலேந்தி நிற்கும் 16 பிரிவுகள் கொண்ட நாககன்னிகைகள் ஆகிய அனைவரையும் கூட அழைத்திருந்தார். வீணை, மிருதங்கம் முதலிய பல பல இசைக்கருவிகள் முழங்க இன்னிசை பாட திருவிழாவே அமைக்கப்பட்டிருந்தது. அரசர்க்கு உரிய திருநீராட்டத்திற்கான உயர்ந்த பொருட்கள், மூலிகைகள் முதலியன சேகரிக்கப்பட்டன. அதில் திருமேனி தாங்கி வந்த தெய்வீக நதிகளின் புனித நீர் நிறைக்கப்பட்ட 5 கலசங்கள் வைக்கப்பட்டன. இவை தவிர மேலும் பல்வேறு உயர்ந்த பொருட்களையும் தன் பார்ஷதர்கள் மூலம் சேகரிக்கச் செய்தார். வேத கோஷம் விண்ணை பிளந்தது. தேவி, ஸ்ரீமன் நாராயணனது அளவிலா பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் முழு மனதோடு அவரை ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து அழைத்து வரச் செய்து ஒரு நல்ல சுப முகூர்த்தத்தில் அவரை அவ்வுயர்ந்த சிங்காதனத்தில் அமர்த்தி தானே அன்போடு பல பல வகையான ஆபரணங்களை அணிவித்தார். தலையில் அழகானதொரு முகுடத்தை அணிவித்து கௌதுகமான, அதாவது மங்களமான காப்பு நான் கட்டச் செய்தார். இவையனைத்தும் ஆன பிறகு மகேசனான பரமசிவன் பிரம்மாண்டமான மண்டபத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு திரு அபிஷேகம் செய்தார். வேறு எவரிடமும் இல்லாத தன்னிடம் மட்டுமே உள்ள அனைத்து செல்வங்களையும் அவருக்கு அளித்தார். சர்வ சுதந்திரான சிவபெருமான் ஏழை பங்காளன் அல்லவா? ஆகவே சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணனை துதித்து தன் எளிமையை, அடியார்க்கு அடியவன் என்னும் தன்மையை எங்கும் விளங்கச் செய்தார். பின் பிரம்மதேவரிடம் கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், உலகநாயகரே, இன்று முதல் என் கட்டளைப்படி ஸ்ரீமன் நாராயணன் என்னால் வணங்கத்தக்கவர் ஆனார். நான் கூறுவதை எல்லோரும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறீர்கள்? பிரம்மதேவரே, தாங்கள் அனைத்து தேவர்களோடும் ஸ்ரீமன் நாராயணனை இன்று முதல் வணங்குங்கள். இந்த வேதங்களும் என் கட்டளைப்படி ஏற்று என்னைப் போலவே ஸ்ரீமன் நாராயணனையும் கொண்டாடி வர்ணிக்க வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறுகிறார், சதீதேவி, ஸ்ரீமன் நாராயணனது சிவபக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்த பக்தவச்சலனும் வரதனும் ஆன சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு கருணக்குடியோரான ஸ்ரீமன் நாராயணனை தானும் வணங்கினார். பின் பிரம்மதேவர் முதலிய தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் ஆகியோரும் ஸ்ரீஹரியை வணங்கினர். சிவபெருமான் அடியார்க்கு எளியவன் அன்றோ? ஆகவே மனம் மகிழ்ந்த அவர் தேவர்கள் அனைவரும் காண ஸ்ரீஹரிக்கு பல பல வரங்களை அளித்தார். மகேசர் கூறுகிறார், ஹரியே, தாங்கள் எனது கட்டளையை ஏற்று அனைத்து உலகங்களையும் படைத்து காத்து அழிப்பவராக ஆகுவீர். அறம் பொருள் இன்பம் நல்குவீர். மறச்செயல்கள் தீரச் செயல்கள் செய்யும் தீயோர் அனைவரையும் தண்டிப்பீராக. அளவிடற்கரிய பெருந்திரளையும் பராக்கிரமத்தையும் பெறுவீர். உலகங்கள் கொண்டாடும் உலகநாயகன் ஆவீர். போரில் உம்மை எவரும் வெல்ல முடியாது. என்னிடம் கூட நீர் தோல்வியை தழுவ மாட்டீர். நான் இப்பொழுது தரும் மூன்று விதமான சக்திகளையும் பெறுவீர். ஒன்று இச்சை, அதாவது விரும்பியதை செய்யும் சக்தி, சித்தி. மற்றொன்று பலவாறான திருவிளையாடல்களை ஆற்றும் திறல். மூன்றாவது உலகங்களிலும் எப்பொழுதும் சுதந்திரனாக இருப்பது. உம்மிடம் பகை கொள்பவர்கள் நிச்சயமாக என்னால் தண்டிக்கப்படுபவர்களே. விஷ்ணுவே, உன் அடியாருக்கு நான் உயர்ந்த முக்தியை அளிப்பேன். என் மாயையும் பெற்றுக் கொள்வீர். அதை போக்குவது தேவர்களுக்கும் கடினமே. அதனால் மயங்கும் உலகு ஜடமாகிவிடும். அதற்கு மயங்கும் உலகும் செயலற்றுவிடும். ஹரியே, நீர் எனது இடதுகரம், பிரம்மா வலதுகரம். நீர் இந்த பிரம்மனுக்கும் தோற்றுவாயாகவும் காத்து அருள்பவராகவும் ஆவீராக. என் இதயமான ருத்ரன்தான் நானும், இதில் ஐயமே வேண்டாம். அந்த ருத்ரன் உமக்கும் பிரம்மனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் கொண்டாடத்தக்கவன். நீர் இங்கிருந்து கொண்டு அனைத்து உலகங்களையும் காத்தருள்வீர். பல பல திருவிளையாடல்கள் புரியும் பல பல திரு அவதாரங்கள் செய்து அனைத்தையும் காத்தருள்வீர். சின்மயமாக விளங்கும் எனது இடத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து மிகவும் பிரகாசமாய் விளங்கும் உமது இந்த இடம் கோலோகம் என புகழ் அடையட்டும். நில உலகில் நீர் கொள்ளும் அவதாரங்கள் அனைத்தும் அனைவரையும் காப்பாற்றுவதாகவும் எனது பக்தர்களாகவும் ஆகட்டும். நான் நிச்சயம் அந்த அவதாரங்களை தரிசிப்பேன். எனது வரத்தினால் அவை அனைத்தும் பொலிவுடன் விளங்கட்டும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறுகிறார், தேவி, இவ்வாறு எல்லையற்ற தன் செல்வங்கள் அனைத்தையும் ஸ்ரீஹரியிடம் ஒப்படைத்த உலக உமையொருவாகனான சிவபெருமான் கைலையங்கிரியில் இருந்து கொண்டே தன் சிவகணங்கள் பலவிதமான திருவிளையாடல்களை தன் சிவகணங்களுடன் பலவிதமான திருவிளையாடல்களை புரிந்த வண்ணம் இருந்தார். அது முதற்கொண்டு திருமகள் கழ்வரான ஸ்ரீஹரி அந்த கோலோகத்திலேயே கோபனுடைய திருமேனி தாங்கி கோபர்கள், கோபியர்கள், பசுக்கணங்கள் ஆகியனவற்றிற்கு அதிபதியாக நின்று மகிழ்ச்சியோடு அனைத்து உலகங்களையும் காத்து அருளனானார். சிவனது கட்டளையை ஏற்ற அவர் பல பல திரு அவதாரங்கள் செய்து உலகை காத்தருள்கிறார். இப்பொழுதும் அந்த சிவபெருமானது அருட்கட்டளைக்கு ஆட்பட்டே நான்கு சகோதரர்களாக திரு அவதாரம் செய்துள்ளார். அந்நால்வரில் மூத்தவன் ராமனாகிய நான், இரண்டாவது பரதன், மூன்றாம் அவன் லக்ஷ்மணன், நான்காவது சத்ருக்னன். தேவி, தந்தையின் கட்டளைக்கு இணங்க நான் சீதை மற்றும் இலக்குவனோடு கூடி காடு வந்தேன். இங்கு யாரோ ஒரு அரக்கன் என் மனைவி சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றான். பிவாற்றாமையில் வாடும் நான் தம்பியுடன் என் மனைவியை தேடி வனத்தில் அலைகிறேன். எப்பொழுது தங்களது தரிசனத்தை பெற்றேனோ அப்பொழுதே நிச்சயம் எனக்கு நலனே ஏற்படும். தாயே சதீதேவி, தங்கள் அருளால் என் காரியம் பயனுடையதாக ஆகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சீதையை திரும்ப அடைவது நிச்சயம். தங்களது வரம் அருள்வதாக ஆகும். தங்கள் அருளால் துன்பமளிக்கும் பாவியான அவ்வரக்கனைக் கொன்று நிச்சயம் சீதையை பெறுவேனாக. இன்றே எனது பொன்னான நாள். ஏனெனில் இன்று நீங்கள் இருவரும் எனக்கு அருள் புரிந்தீர்கள் அல்லவா? எவன் பக்கலில் தாங்கள் கருணை கொள்கிறீர்களோ அவரே பாக்கியம் செய்தவர். அவர்தான் உயர்ந்தவரும் கூட. இவ்வாறு பல பல சொல்லிய ரகுகுல திலகமாகிய ஸ்ரீராமபிரான் மங்களச் செல்வியான சதீதேவியை வணங்கி விடைபெற்று அவ்வனத்தில் சீதையை தேடலானார். தூய எண்ணங்கொண்ட ஸ்ரீராமபிரான் கூறியதை கேட்ட சதீதேவி சிவபக்தரான ஸ்ரீராமனை மனதாரப் புகழ்ந்து மகிழ்ந்தாள். ஆனால் தன் விதியை நினைத்து நொந்த அவள் மனதளவில் பெரும் துயரம் அடைந்தாள். அவளது திருமேனி எழில் மங்கியது. மனம் விதும்பிய நிலையில் சிவபெருமானிடம் திரும்பிச் சென்றாள். சிவபெருமானது சொல்லை ஏற்காமல் ஸ்ரீராமனை பற்றி தவறாக எண்ணம் கொண்டோமே என்று வழி நெடுகிலும் நினைந்த வண்ணம் திரும்பினாள். இப்பொழுது சிவபெருமானிடம் சென்று என்ன பதில் கூறுவது? இவ்வாறு தொடர்ந்து நினைத்த சதீதேவி மிகவும் பச்சாதாபம் அடைந்தாள். சிவனிடம் சென்ற சதீதேவி மனதளவிலே அவருக்கு வணக்கம் செலுத்தினாள். முகத்திலே கவலை படர்ந்திருந்தது. சோகத்தில் கலக்கமுற்றிருந்த சதீதேவி ஒளியிழந்து காணப்பட்டாள். சோகமற்றிருந்த சதீதேவியைக் கண்ட சிவபெருமான் அன்போடு நலன் விசாரித்து கேட்கலானார். சதி, நீ எவ்வாறு பரீட்சை செய்தாய்? இதை கேட்ட சதீதேவி தலைகுனிந்து நின்றாள். அவளது மனமோ சோகத்தில் கலங்கி

0: ஸ்ரீதேவியின் ஒளி மங்கியது. உடனே அவள் சிவபெருமானிடம், இறைவா பரமேசா, நீங்கள் அப்படி என்னதான் சபதம் செய்தீர்கள், தயவு செய்து கூறுங்கள் என்று கேட்டாள். சதீதேவி இவ்வாறு கேட்டும் அவளது நலனை விரும்பும் சிவபெருமான் முதலில் தன் திருமணம் பற்றி ஸ்ரீ விஷ்ணுவின் முன்னிலையில் தான் செய்த சபதத்தை கூறவில்லை. ஆனால் முனிவரே, சதீதேவி தன் உயிர் காதலராகிய சிவபெருமானை தியானித்து தன்னை தன் மணாளன் தியாகம் செய்ததன் காரணத்தை அறிந்தாள். சிவபெருமான் தன்னை ஒதுக்கியதை அறிந்த சதீதேவி சோகத்தில் ஆழ்ந்து தேம்பலானாள். சதீதேவியின் உட்கருத்தை அறிந்த சிவபெருமான் அவளுக்காகத்தான் செய்த சபதத்தை மறந்து வேறு பற்பல நிகழ்ச்சிகளை பற்றி கூறலானார். பலவாறான கதைகளை கூறிக்கொண்டே சதீதேவியோடு கைலி சென்றார். அங்கு நல்லதொரு ஆசனத்தில் அமர்ந்து மனமோட்டத்தை நிலைநிறுத்தி சமாதி நிலையில் தனது ஆன்மஸ்வரூபத்தை தியானிக்கலானார். மனம் வருந்திய சதீதேவியும் அங்கேயே இருக்கலானாள். முனிவரே, சிவ சிவையின் இத்திருவிளையாடல்களை யார்தான் அறிந்தோர்? விருப்பம் போல் திருமேனை தாங்கி உலகியலுக்கொப்ப திருவிளையாடல்களை புரியும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு இவ்வாறே வெகு காலம் கழிந்தது. பின்பொரு சமயம் சிவபெருமான் தியானம் கலைந்தார். இதையறிந்த சதீதேவி அங்கு சென்று நெஞ்சு நோக சிவ சரணங்களில் வணங்கினாள். பெருமனத்திரான சிவபெருமான் ஒரு உயர்ந்த ஆசனத்தை அளித்து அதில் தன்னதில் அமரச் செய்து அன்போடு இன்மையான பல பல கதைகளை கூறினார். இவ்வாறான திருவிளையாடல் மூலம் சதீதேவியின் வருத்தத்தை அந்நொடியிலேயே போக்கினார். சதீதேவியும் முன்போலவே மகிழ்ந்தாள். ஆனால் சிவனோ தன் சபதத்தை கைவிடவில்லை. அன்பனே, சிவபெருமானை பற்றியதில் இதுவொன்றும் ஆச்சரியமில்லை. முனிவர்களும் இவர்களை பற்றி இதுபோன்றுதான் கூறுகிறார்கள். சில மனிதர்கள் அவர்கள் பிரிந்துள்ளதாக நினைக்கின்றனர். ஆனால் அவர்களுள் பிரிவு என்பது எப்படி ஏற்படும்? அவர்களது திருவிளையாடல்களை உண்மையில் யாரே அறிவர்? அவர்கள் இருவரும் தம் இச்சைப்படியே என்றும் திருவிளையாடல்களை புரிந்து பலவாறு விளையாடுகிறார்கள். சிவனும் சதியும் சொல்லும் பொருளும் போன்று இணை பிரியாதவர்கள். அவர்களுள் பிரிவு என்பது என்றுமே இல்லை. அவர்கள் விருப்பப்படியே அவர்களுள் விளையாட்டன பிரிவு ஏற்படலாம். வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ சதா கலு சதீ சிவோ தயோர் வியோகோ சம்பாவியா சம்பவேதிஷ்சயா தயோ சம்பவேதிஷ்சயா தயோ. அத்தியாயம் 26.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருமலை வலம்புரிச்சருக்கம். மலைவலம் வரும் செயலை சொல்ல வேண்டுதல். கனகமல கனகமலர் தடங்கள் அது பெருமையினால் கழித்தேனந்த அனகமலை வலம்புரியும் செயலினையும் தெரிய உரைத்தருள்வா என்று சனகமுனி எழுந்து பணிந்துரைக்குதலும் மனம் மகிழ்ந்து கிரணக் கோலில் தினகரனார் திறந்தடைக்கும் திருக்கோயில் கடவுளிவை செப்பல்லானான். அருணகிரி வலத்தின் நலம். கற்பமேலாம் அரிய தவம் புரிந்தவரும் அதன் பெருமை காண மாட்டார். அற்பதவம் புரிந்தவரு கருணகிரி வலத்தின் நலம் அறியலாமோ? சித்பரதன் புகழ் கேட்கும் விருப்புடையாயென உனக்குச் செப்ப நின்றேன். அற்புதமிக் கதையமுதைச் செவி வழியே புகட்ட இன்ப மருந்துகையின்றான். சோணகிரி வலம் புரிதல் பிறவி எனும் பெருங்கடற்குத் தோணியாகும். ஏழ்நரகக் குழிபூதாதறிய முக்தி வழிக்கேற ஏணியாகும். காணறியதவத்தினுக்கும் அறத்தினுக்கும் அரும்பொருட்கும் காணியாகும். வாழ்நுதல் மின் இடத்திருக்கும் கண்ணுதலை மனமுறுக்கும் மகிழ்ச்சியாகும். அருணகிரிய வலம் வருக என்பதற்கு ஏதும் நிகராகுமோ? காசி முதல் சிறப்புடைய தலங்களிலே இருந்திரையக் கற்ப காலம் பூஜை செய்யும் ஒரு பலமும் நெடுங்காலம் அரிய தவம் புரிகைதானும். தேசிகனார் உரைத்தபடி சமாதியிலே இருந்து பெறும் சித்திதானும். நேசமுடன் அருணகிரி வலம் வருக என் உரைப்பதற்கு நிகரதாமோ? மலை வலம் வரும் பலன். அருணகிரி வலம் வருகவென் உரைப்ப

0: நீங்கும் நறுமதையின் அளவும் அது அருந்துபவம் வருந்தி நடுநடுங்கியோடும் மறுவு பெரும் பொருள் கவர்ந்த பழவினையும் கரம் குவித்து வழிக்கொண்டேகும் குருபரர்க்கு தவறிழைத்த கொடுவினையும் பயந்து கருக்குலையும் தானே. பலவகையான பாவங்கள் போகும் அந்த வினை உடன்படரும் பெருங்காற்றின் நெறிச்சுடர் போல் அவியா நிற்கும் தந்தையரை கடிந்த வினை கருடனுற்ற அறவெனவே தளர்ந்துமாயும் மைந்தரையும் மகளிரையும் தொலைத்த வினை கடல் சுவரிவரியவாகும் எந்த பொருள் கவர்ந்த வினை தனக்கிருக்கும் இடமேதன் இசைக்கும் தானே. கிரிவல பலன் ஓரடிக்கியாகம் செய்த பலத்தினை உதவா நிற்கும் ஈரடி ராஜசூய பலம் தரும் இனிய மூன்று நேரடி பரிமேதத்தின் பலத்தினை நிறைக்கும் நாலு பாரடி இழுவார்க்கியாக பலனெல்லாம் வலிக்கும் தானே. ஏனைய பலன்கள் பலம் கொள்ளோர் அடியே பூமி வலம் செய்யும் பலத்தை நல்கும் அலங்கும் ஈரடியே தீர்த்தம் ஆடிய பலன்கள் ஈயும் தலங்கொள் மூன்றடிகள் ஈரன் தானத்தின் பலத்தை நல்கும் இலங்கு நாள் அடிக்கு யோகத்து எண்வகை பலத்தை நல்கும் வைத்த ஓர் அடியே பூஜை பலனெல்லாம் வழங்கும் மங்கே உய்த்த ஈரடியே லிங்கம் தாவித்த உறுதி நல்கும் மெத்தவே அடிமூன்றிட்ட பலன் சொலின் விமானம் கோடி எத்தனை ஸ்தூபிக் கோயில் சமைத்த பேரெல்லாம் நல்கும் நீடருண கிரிவலத்தோர் அடியிட்டோர் உருத்திரர் வாழ்நிலை கை கொண்டோர் நாடி இரண்டு அடியிட்டோர் மகேசுரர்தம் பதத்தடைந்தார் நதியும் சூடி ஆடரவம் புனைந்த மலை வலமாக எழுந்தொரு மூன்றடியிட்டார்க்கே கோடி தலை முறையவரைச் சிவலோகம் தனில் கொடுபோய்க் குடி வைத்தாரே. கைலாய வழி குறையும் பாவங்கள் ஓடும் நன்றி தரும் அருணகிரி வலமாகச் சிறிது வழி நடந்த வேர்க்கு துன்று நெடும் கிரண வெள்ளி கைலமலை வழிகடுகித் தொலையா நிற்கும் அன்றியும் அம்மலை வலமாய் நடந்த வழி பரலுறுத்து மழச்சியாலே கன்றிய கால் அரைக்கானில் கன்றிய கால் அரைப்போலக் காணும் பாவம். வலம் புரிந்தோர் பாததூளியின் பெருமை வன்னிமலை வலம் புரிந்தோர் பதத்துகளொன்றொரு வாயு வசத்தினாலே புன்னரகம் அணைய இடம் புகுதில் அது கைலையெனப் புனிதம் ஆகும் இன்னும் அவர் பதத்துகளோர் மனிதருடல் செரியில் அவர் இறப்பு நீங்கும் துண்ணும் அவர் பிறப்பொழியும் வலம் புரிந்தோர் பெருமைகள் என் சொல்லுவோமே. வலம் வந்தோர் கைலையில் அடையும் சிறப்பு அந்த மலை வலம் புரிந்தோர் சிவன் இருக்கும் கைலையினில் ஏகும் போதில் சந்திரன் வெண் குடை எடுக்கும் இரவி விளக்கெடுக்கும் அங்கை தருமம் தாங்கும் அந்தரமே இந்திரனாரவ்வழிக்கு மலர் பரப்பிடுவான் அழகை கோமான் வந்தனை செய்து அருகுவரும் கந்தமலர் மழை சுரிவர் வசுக்கள் தாமே. மேனகையும் அரம்பையுடன் உருப்பசியும் திலோத்தமையும் வீணை ஆர்க்கும் கானநடம் புரிவர் கங்கா நதியுடனே யமுனை நதி கவரி வீசும் போனகையின் அமுதும் மலை துகிலும் முகிலெடுத்தெதிரே போகும் போதும் நாணமும் கொண்டலர் மடந்த நணுகு முன்னே மறைபுகழ்ந்து நடக்கும் தாமே. இப்பலனுக்கு எப்பலனும் ஒப்பாது செயல்பொதிந்துகளும் கங்கை படிவதும் சிறந்த தானம் பார்ப்பதும் யோகத்தாலே வருதலும் பலமுவாதால் ஆற்பொலி சடையின் சோனா சலத்தினை வளமாய்ச் சூழல் கால்பலன் என்றெண்ணாதே முழுப்பலம் கருதும் காலே. பரலால் சிவந்தது பணியால் சிவக்கும் நிரந்தரம் இமையோர் போற்றும் நெடியமால் வரையைச் சூழ்வோர் பரந்திடும் வழியில் தோன்றும் பரலினால் சிவந்தவாதம் வரங்குள வணங்கும் வானோர் மகுடகோடிகளில் தைத்து விரிந்த செம்மணிகள் தாக்கி மீளவும் சிவக்கும் மாதோ. மலை வலம் புரியார் உய்யார் கால்நடை கொடுக்கப் பெற்றென் கரிய கண் தெரியப் பெற்றென் மானுடப் பிறவி உற்றென் மலைவலம் புரியாமந்தர் ஊனுடைப் புழுக்கூடேறி நரகிடை ஊசல்லாடி தானிடற்படுவதல்லால் உய்கிலர் சனக என்றார். வேண்டுதல்கள் நிறைவேறும் வஞ்சியர் புணர்ச்சி வேண்டின் மன்னர் கை வசமா வேண்டில் அஞ்சிய பகைமையெல்லாம் அக்கணத்தகற்ற வேண்டின் பிஞ்சிள மதிபோல் நல்ல புதல்வரை பெறுதல் வேண்டில் சஞ்சிதம் முதலாமூன்று கருமமும் தவிர்க்க வேண்டின் முயலகன் அலகை பூதம் கணங்களை முனிய வேண்டில் துயருரு பிணியுமாகச் சோகமும் தவிர்க்க வேண்டின் இயல் இசை அறிய வேண்டின் எழுதரும் கோலம் வேண்டில் வயல்லறு புகழை வேண்டின் மலைவலம் புரிவார் வல்லார். ஞாயிறு திங்களில் வலம் வரும் பலன் வரம் தரும் அறுக்கவாரம் மலைவலம் புரிந்தோர் வையோன் தெரிந்த மண்டலத்தைக் கீறி சிவகதி பதியாய் சேர்வார். திறம் தரும் சோமவாரம் திருமலை வலமாய் வந்தோர் புரந்தரன் என ஏழ்பாரும் புரந்தரன் தன்மை பூண்பார். செவ்வாய் புதனில் வலம் வரும் பலன் மங்கள தினத்தில் சூழ்வோர் கடனுடன் வறுமை நீங்கி சங்கிலித் தொடராம் ஏழு பிறப்பையும் தவிர்ப்பார் புந்திக்கு எங்கள் நாயகரைச் சூழ்வோர் இருங்கலை மறைகள் நாளாறு அங்கமும் தெளிந்து முத்திக்கு அருகராய் அமரர் ஆவார். வியாழன் வெள்ளியில் வலம் வரும் பலன் மாவியாழத்தில் செய்ய மணிவரை வலமாய்ச் சூழ்வோர் மூவரும் புகழத்தேவர் முனிவர்தம் குறவராவார். தாவிலா வெள்ளி வாரம் தனில் வலம் புரிந்தோர் கஞ்சப் பூவையைப் புணரும் பூவை புணரும் மால் புறத்தில் சேர்வார். சனிக்கிழமை மற்றும் சிறப்பு நாட்களில் வலம் வரும் பலன் உதயமே சனி நாள் சூழ்வோர்க்கு ஒன்பது இரகம் நன்றாய் பதினோராம் இடத்தில் தூய பலன்களைப் பலியா நிற்கும் மதியணி சிவன் இராவும் வருடம் வந்துதிக்கும் நாளும் அதிகமாம் அதிகமாகும் ஐப்பசி முதலாம் மூன்றும். அயன நாளிலும் நாள்தோறும் பலம் வரும் பலன் அயன சங்கிராமம் மாசி மகத்திலர்தோதயத்தில் வெயிலுறும் கதிரைப் பாம்பு விழுங்கு நாள் விதிபாதத்தில் பயனுற வலம் செய்வோர்க்கு பலன்களில் கோடியாகும் அயர்வரத் தினமும் சூழ்வார் பெற்றையார் அறிய வல்லார். மலை வலம் வரும் முறை காரிகை அவரை அற்றை கனவிலும் புணர்ந்திடாமல் நீரினில் மூழ்கித் தூயது உடுத்து வெண்ணீரு சாத்தி ஆரிடம் முறையே தானம் அளித்துதாம் அவை கொள்ளாமல் பாரிடை நடந்து சூழ்ந்த தேவரை பணிந்து போற்றி கஞ்சுகம் போர்வை நீத்து கவிகையும் செருப்பும் நீத்தே அஞ்சுதல் வெகுளி சோகம் அக்கணத்தகற்றி வாஜி குஞ்சரம் முதலா உள்ள வாகனம் குறுகியிடாமல் விஞ்சிய அடைக்காய் உண்டி வழியிடை வெறுப்பதாக்கி செங்கை வீசாமல் சோராது உவகையால் சிரத்தில் கூப்பி மங்கையர் பதிதர் நீச்சர் உறுப்பிலா வடிவு நோக்காது அங்குறும் அடியின் ஓசை செபிப்புகாதரச மாதர் திங்களை இரண்டும் சென்று நடந்திடும் செயல்போல் சென்று இருவினையகற்றும் அந்த மலையன் திசையும் வீழ்ந்து பரவியங்கதனைச் சூழ்ந்த கடவுளர் பணிந்து போற்றி அருவமாய் வலமாம் சித்தர் அமரரை மனத்தால் போற்றி உருகியங் அவர் மேல் கை கால் படுமென ஒதுங்கிச் சென்று வானமார் மலையைப் பொன்னில் படிகனல் மணியா எண்ணி மோனமாய் நடக்க அல்லது இறைபுகழ் மொழியைக் கேட்க ஆனையிச் செயலினாலே வலம் செய்தாலயத்தில் நன்னி ஏன முன் அறியாந்தாளை பணிந்து தன் இருக்கை எய்தி குன்றெனும் குணத்தார் சூழ இருந்து தீம் கனிபால் கொள்க அன்றியே புலவு நீத்த அடிசிலை உண்க நீதி நின்ற அத்தலத்தோர் செய்யும் நிலைமையீது அதிதூரத்தில் சென்றவர் வருத்தமாய வகைவலம் செய்யினும் சீரான் தண்டுதலிலாத ஞான சனகையிச் சைலம் சூழ என் திசை புறப்போர் தம்பேரினில் சிவ உருவம் கண்டார் வண்டிசை பெருகும் மோதி மலைமகள் மலையின் கீழ்பால் கண்டனல் பவள வெற்பில் கையிலை வெற்பிறைவன் காட்சி மணிவரை பரியில் சூழ்ந்த வஜ்ஜிராங்கதன் அப்போது புனர்பவம் தவிர்க்கத் தென்பால் புழுகணி இறையைக் கண்டான் தனிவிழா வினைகள் நீக்கத் தமியனேன் மலையின் மேல்பால் அணியண்ணா மலையான் என்னும் அருவுரு இறையைக் கண்டேன். சூரியலிங்கம் முதலானவை வாலபெம் கதிர்மேல் சோன வரைகடந்தொருநாள் பாய்ந்து சாலுமத் துயரம் தீரத் தனது பேர் இறையைக் கண்டான் ஆலயம் முழுதும் தேவர் அரவநாட்டுரைவோர் சித்தர் சீலமா முனிவர் கண்ட சிவனுருத் தெரிக்கொணாதே மூன்று காதங்கள் தூரம் வரை சிவலிங்கங்கள். ஈசனார் வடிவமான இலிங்கம் வெள்ளை சூழ யோசனை முன்றும் சேர நெருங்கும் வான் உடுக்கள் போல பேசுவதெவனோ அந்த தலத்தினின் பெருமை வேலன் தேசுறும் கௌரியானை முகத்தனும் தெரிக்கொணாதே. பாவங்கள் நீங்கும் வழியைக் கேட்டது. தாதவிழ் மலரோன் இவ்வார் உரைத்தலும் சனகன் போற்றி வேதனே பிறவி தீர்க்கும் விமலனே விமலன்னான ஆதியைப் பழித்தோர் செம்பொன் கவர்ந்த பேர் அடையும் தீங்கும் பாதகம் தவிருமாறும் பகரனப் பதுமன் கூறும்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

சீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீரமஸ் மாவித்திஷாவகை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிணகைலாசம் வந்தே வாஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதேஸ்வரே வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதி சிவகாமி சமோபேதம் சுந்தரம் லோகசுந்தரம் சம்போனகுலதெய்வதம் பசுபதே சாம்ப த்விதீயாவயம் சாம்பம் ஸ்தௌமி

温柔，随着我龙的日月追，随我马金也那样。

துந்துபி குழல் யாழ் முந்தைவான் இயம்ப தொடர்ந்து இருளியம் துதிப்ப நந்திகை முழவம் முகிழல முழங்க நடங்குரி வருவர் பரமதங்கோயில் அந்தியன் மறை நான்கு ஆரணம் கொதிந்த அருங்பெறல் மறைப்பொருள் மறையோ சிந்தையில் அரும்பம் பெரும் வெற்ற புனையோ திருவளர் திருச்சிற்றம்பலமே சீரும் திருவும் பொலிய சிவலோகநாயகன் திருவழிக்கு யாரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகம் கழற உளறி உமைவனவாடனுக்காட்பாரும் விஷம்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு போருதுமே மறைவளரும் சிறுவே வைதிக நிலையே வளர் ஞான பொறையணி முகிலே புகழியல் சுகலே பொறுப்பொன்னை துறை பெருமணியே சுருதியன் ஒழிஜே வெளியே வந்து இளையவன் உமையாளுடன் அல்கர எய்தினே அன்ப வேதப்பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமற்று தீரே பொருளும் தெளிந்துவிந்தேன் ஏது குறை தெற்றி சோழ சிங்க சிவயானவாமுனிவன் ஒற்றாமரை அடுக்கு நம பார்வதி மதனே மகாதேவ என் நகரின் கண்ணை எழுந்தொழிக்கின்ற ஸ்ரீ திருமூலநாதருடைய திருவுளில் துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான இந்த சாஸ்திர புராண சிந்தனைகளை கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் என வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ சமயத்திற்கு பரம பிரமாண நூல்கள் வேத சிவாகமங்களும் அதன் வழித்தாக வந்த பன்னிர திருமுறையின் 14 சாஸ்திரங்களும் ஆகும். பாஷ்யம் என்று குறிப்பிடப்படுவது சிவஞான போதத்திற்கு ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் செய்த பாஷ்யம். பாஷ்யம் என்பது அனைவரும் வடமொழியில்தான் இருக்கின்றன. தமிழிலே மாபாடியம் என்பதான ஒன்று இல்லாமல் இருந்தது. அந்த குறையை நிவர்த்தி செய்தவர்கள் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள். மாபாடியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இலக்கணத்தோடு அமைத்துக் கொடுத்தவர்கள் சுவாமிகள். அவரை அருளி செய்துதான் ஸ்ரீ காஞ்சி புராணம். அஞ்சு காஞ்சி புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சர்க்கவாரியாக பழனி ஈசான சிவாச்சாரிய சுவாமிகளின் திறந்தார் போன தலைமுறையில் அவர் சொல்வார், கேட்பவருடைய தகுதி கேட்பதான் நம்ம வாயிலிருந்து வரும்ப்பா, நாம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சுட்டு போய் உட்காருவோம், அங்கே வேறொன்று முன்னால் வந்து நிற்கும். அது காரணம் அதுதான். அதனால் சுவாமி இருக்கார் சிவஞான சுவாமிகள், நம்ம கைவிட மாட்டார் என்று சாஞ்சி புராணத்திலே சிந்தித்துக் கொண்டிருப்பது மணிகண்டேஸ்வர படலம் என்பது. அசுரர்களும் தேவர்களும் பார்க்கிறதை

0: கிடைந்த வைபவம் இந்த வைபவம். சிவத்தானத்தின் உண்மையை போன வாரங்களிலே சிந்தித்தோம். இப்பொழுது பார்க்கடலை சுரகன் அசுரன் பார்க்கடலை கிடைந்த வைபவத்தை இப்படி சிந்திக்க இருக்கின்றோம். நிமிருகால் உழக்க முகை உழைந்து அலர்ந்து நெட்டிதழ் வாய்தொரும் நரவம் உமிழ்மலத்தடஞ்சூள் திருச்சிவாத்தான தொன்மையை தெரித்தவாறுரைத்தான். நிமிரு என்பதைத்தான் அங்கே நிமிரு என்று போட்டிருக்கிறது. சில இடங்கள் செய்யவில்லை, அப்படி மாறி வரும். நிமிரு என்றால் வண்டு. வண்டு அந்த மலரிலே உட்காருகின்றது. உட்காரும் பொழுது அரும்பு உழைந்து அதனுடைய தேன் அந்த சொட்டி அதனாலே உமிழ் மரம் தடன் சூழ் அப்படி சோலைகள் சூழ்ந்த திருச்சிவாச்சானம். ஆறாறு அந்த சாணத்தினுடைய செழிப்பை குறிப்பிடுகின்றார். சோலைகள் மிகவும் நெருங்கி இருக்கின்றது. எப்படிப்பட்ட சோலைகள் என்றான? அதாவது வண்டுகள் வந்து மலரிலே உட்காருகிறது. அப்படி மலரிலே உட்காரும் பொழுது அதனுடைய வெயிட்டு தாங்காம தேனை சிந்துகிறது மலர்கள். அப்படி தேனை சிந்துகின்றதான சோலைகள் நிறைந்த சிவஸ்தானம். அதைவிட ஒரு அமிழம் இருக்கிறது என்ன? அமிழமும் கைப்ப குழாங்குழாமாகி அறிஞதாம் கழகங்கள் தோறும் தமிழ் தெரி காஞ்சி வரைப்பினில் மணி கண்டேஸ்வரத்தலத்தியல் உரைப்ப. காஞ்சியிலே இருக்கின்றதான மணிகண்டேஸ்வரம் என்ற தலத்தை பற்றி சொல்கிறோம். அந்த தலத்தில் என்ன விசேஷம் என்ன? தமிழ் தெரி காஞ்சி, தமிழை ஆய்கின்றதான காஞ்சிபுரம். குழாங்குழாமாகி அறிஞரெல்லாம் குழுவாக கூடி கழகங்களோறும் தமிழ் ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அதனால என்ன? அமிழமும் கைப்ப அந்த தேவாமரமும் கைச்சி போகிறது, கசக்கி போகிறது. தமிழ் ஆராய்ச்சி இருக்கின்றது. தமிழ் வந்து அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதனுடைய நயத்தை எல்லாம் தெரிய போகும் பொழுது அமிழமும் கைப்பாக ஆகிவிடும், தேவையில்லாது கசப்பாக ஆகிவிடும். அப்படி கசப்பாக ஆகின்ற அந்த அமிழே கசப்பாக போகின்ற அளவுக்கு தமிழ் ஆராய்ச்சி அங்கே நடைபெறுகின்றது. அப்படிப்பட்ட மணிகண்டேஸ்வரர் தலத்தை உரைப்பான். பாட்டணி உளரும் கற்பகன் அருந்தார் பனிமுடி கலர் உளர்தாம் வாட்டிரல் படைத்த அசுரரும் முன்னாள் வல்வினை இறப்பினு கெஞ்சி வேட்டனர் வாசனை பொருந்திய கற்பக மரணகள் நிறைந்த பனிமுடியை கடவுளதாம் யாருன்னு? அவர் பிரம்மா. அவர் என்ன பண்றாரு? வாழ்த்திரல் படைத்த அசுரரும் தேவரும் அசுரரும். வாழ்த்திரல் படைத்தனா சண்டை போடலாம, கட்டிக்காரங்க வாழ்ச்சண்டை போடுறது. அந்த வாழ்த்திரல் வாய்ச்சண்டை போடுகின்ற திறமையுடைய அசுரர்களும் முன்னாள் வல்வினை இறப்பினு கஞ்சி, முன்னாள் செய்த வல்வினைக்கெல்லாம் பிறப்பு ஏற்படுகின்றதே, பிறந்து இறந்து இறந்து பிறக்கிறோமே அதற்கு அஞ்சு. அதாவது தேவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றால் நியாயம், அசுரர்கள் எப்படி அஞ்சுவார்கள்? அசுரர்களுக்கு இதை பற்றி சிந்தனையே கிடையாது. அதுக்குத்தான் முன்னாள் வல்வினை இறப்பினு கஞ்சி. ஏதோ முன்னாள் செய்த ஒரு தபத்தினாலே வல்வினையினாலே பிறப்புக்கு இறப்புக்கு அஞ்சி வேட்டனர் விரும்பினர். இது சாவா மருந்தினை பெறுவான். சாவே வரக்கூடாது, பிறப்பு வரக்கூடாது சொல்றது பேர். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமே. நாம வேண்டுவது என்னன்னா, இனிமே எனக்கு இந்த பிறகு வேண்டாம் அப்பா அம்மா, நான் அஞ்சுமாரே சொல்ற பயமா இருக்கப்பா, எனக்கு இனி பிறவியே வேண்டாம். அதுதான் கேட்கணும். அது கேட்டா மத்தலை தானா வரும். நீ மத்தல ஏதாவது ஒன்னு கேட்க போனா அதோட நின்னுவோம். ஆகையினால வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை சொன்னால் பிறமாய்க்கே வேண்டும். இவங்க என்ன பண்ணா, இறப்பு கஞ்சி இறந்து போறதுக்கு பயந்தவனான். இன்னும் எப்போது சாஸ்வதமா இருக்கணும், எப்போ இப்படியே இருந்து கொண்டு இந்த உலக போகங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். ஆகையினால சாவாம் அருந்தினை பெறுவான் வெறினரா கொப்பழி தளர்ந்த தோள் அணி கமல கிழவனை எய்தி. அதாவது வெறினரா கொப்பொழி திறந்த தோற்றணி கமல கிழவன், அந்த குளிர்ச்சியுடைய தாமரை மலராக கொண்ட கமல கிழவனை, அந்த தாமரை கிழவன் யாரு, பிரம்மா. அவன்கிட்ட போய் துணையடி பழிச்சு நின்றுரைப்ப, பிரம்மாவிட்ட போய் சொன்னான், நமக்கு இறப்பே இருக்கக்கூடாது சாவே கூடாதுப்பா, அதுக்கு ஏதாவது நான் ஒரு வழி பண்ணணும். முக்குண பகுப்பின் உரு கொண்டு முத்தொழில் இயற்றியோய் எங்கும் தொக்க நின்று விழிப்பின் இமைப்பினில் எமக்கு தோற்றமும் ஒடுக்கமும் நாமா. அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரர் அவர் உலகத்தினை தோற்றி நிறுத்தி அழிக்கின்றார். அழிப்பது தமோகணம், காப்பது சத்துவகணம், தோற்றுவது ரஜோகணம் என்ன. ஆனா அவருடைய இயல்பு குணம் என்னன்னா, இதுக்கு நேர்மாறானது. சத்துவகுணத்தவர் ரஜோகுணத்தை உடையவராக இருக்கார், தமோகுணம் உடையவர் சத்துவகுணம் உடையவராக இருக்கார். ஏன்னா அந்த தொழிலுக்கு ஏற்ப குணத்தை வைத்திருக்க. எனக்கு ஒரு குணம் இருந்தாலும் நான் ஒரு எந்த தொழில் இருக்கணும் அந்த தொழிலுக்கு உண்டான குணம் கிட்ட இருக்கணும். இப்ப அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. தொழிலுக்கேற்ற குணம் இருக்கணும் இல்லையா, இவரிடத்துல அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கிற முறையில ஒக்கணம் இறப்பு கஞ்சி வந்தடைந்தோ, பிறவி கஞ்சிங்க வந்திருக்கோம் யா, இறப்பு கஞ்சி. உலா புறா திருந்து போர் புரிய தக்கதோர் உபாயம் தெரித்து எமக்குறையாய் தலைவனே. அதுக்குண்டான உபாயம் எங்களுக்கு நீங்க சொல்லணும். அப்பிரம்மா என்ன செய்வார், அவரே பிறப்புடையவர். ஆமா, எத்தனையோ பிரம்மா வந்துட்டு போயாச்சு. அவர் யோஜனை பண்ணார், சரி இதுக்கு சரியான ஆள் நாம இல்லைன்னு சொல்லி, மடநடை கலைவான் இளமுறை நிலைக்கும் மார்பினான் சரஸ்வதி அணைந்து கொண்டிருக்கிறான் பிரம்மா. அவரோடும் எழுந்து நடலை நீர் காட்சி வைகுந்தவரை நண்ணுவு, துன்பத்தை தரைக்குன்றிய அந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் வைகுண்ட பெருமான் இருக்கிறானே, அவனை போய் பார்ப்போன்னு யாரும் புறட்டு போறார். விடியுறக்கின்றான் நல்ல சிரஷ்டமா அவரை பார்த்து பேசினான். படவரா அணையன் முனிவரன் பழிச்ச மலர் மகள் பதாம்புயம் வருட அரசினை கலுடன் முதலியோ சூழ அரிதுயில் அமர்ந்த நாயகன். அவர் எப்படி உட்கார்ந்துருக்காருங்க, வைண்ட பெருமாள் பாம்பனையில படுத்து கிடக்கார். முனிவர்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள். மலர்மகள் பதாம் புயம் வருட, மலர்மகள் லட்சுமி இருக்காள, அவருடைய திருவடியை தலையை குறித்துக் கொண்டிருக்கிறாள். அடசினை கலுடன், அதாவது இறகுடைய கருட பகவான் கருடாழ்வார். கலுடன் என்றார் கருடன், அது அடர் சிறை கருடன், சிறைகளையுடைய அடர்ந்த சிறைகளையுடைய கருடன். அவன் எவ்வளவு தூரவனா உயரமா பிறப்பான், அவன் அவ்வளவு சக்தி உடையவன் அவன். அந்த அவன் முதலியோர் சூழ அரிதுயன் அமர்ந்தான் ஆயகனே, அந்த விஷ்ணுவை பார்க்கிறார்கள். கண்டு நாட்டழும்ப தனித்தனி சுதித்து கண் துயில் எழுப்பி முன்வணங்கி முண்டகன் முதலாம் சுராசுரன் குழிவி மொழிபரார். அங்க போன நாச்சழம், அதாவது நம்ம பெரியவரை போய் பார்க்கணும் போவோம், இங்க போய் கலெக்டர்கிட்ட போய் இந்த விஷயத்த பேசிட்டு வந்துட வேண்டிதான், நானும் எல்லாரும் இங்கேயிருந்து வளர்த்து போவோம். அங்க போனா அங்க அங்க டெக்கோரேஷன் எல்லாம் பார்த்தோன்னா வாய ஒண்ணும் வராது, என்ன சொல்றது தெரியாம. சப்ஜெக்ட் இருந்தா சப்ஜெக்ட் சிங்கிளாக இருந்தா பிடிக்கெட் பிடிக்கிறதா இருக்கும், என்னச்சாக பேச மார்க் வளரும். அந்த மாதிரி அங்க போன உடனே கண்டு நான் தழும்புகிறது. தனித்தனி துதித்து, தனித்தனியாக எல்லோரும் துதிக்கிறார்கள் அவரை. கண் தூங்கில் எழுப்பி, அவர் தூங்கி இருக்கிற எழுப்புறார். அவர் தூங்குறன பெரிய கஷ்டம், அதாவது ஒரிஜினலா தூங்குறவனா எழுப்புதான், தூங்குற மாதிரி பாதாபட எழுப்புறது கஷ்டம். அவர் எங்க தூங்குறார், எப்பவுமே பாவலாதான் தூங்குற மாதிரி அப்படி படுத்திருப்பார்கள்தான். அவரை எழுப்புறார்கள். முண்டகன் முதலாம் சுராசுரன் குழுமி, முண்டகன் என்றால் பிரம்மா, அதாவது முண்டகம் என்ற சொல் தாமரையை குறிக்கும், தாமரையில இருப்பவனாகினாலே பிரம்மா. அவள் முதல் சுராசுரர், சுரர் அசுரர், தேவர் அசுரர் எல்லோரும் குழுமி அவர்கிட்ட போய் இறப்புக்கு அஞ்சு பேசுகிறார்கள். ஒன் தழிற் சரணம் சரணம் என்றடைந்தோம், இறப்பு கஞ்சி உன்னுடைய தாய், உன்னுடைய திருவடியே சரணம் சரணம் என்று வந்து அடைந்திருக்கிறோம். உழப்பினை கடக்குமாறு எமக்கு தன் துழாய் அலங்கருணயங்கடலே. அந்த பிறவிக் கடலை கடக்குவதற்கு கண் தன் துழாய் அலங்கர், அலங்கலினா மாலை, துழாய் என்ற துளசி, துளசி மாலை அணிந்தவர். தன் துழாய் அலங்கர் கருணயங்கடலே சாச்சன, விஷ்ணுட்டு போய் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு உபாயம் நீங்க சொல்லணும். ஆனால் அவர் நியாயமானவரா இருந்தா நேரம் பரமேஸ்வரன் போங்க, உங்களுக்கு உபாயம் சொல்லுவார். இல்ல அவருடைய திருவிழை இருந்தால் உங்களுக்கு பிறப்பு கிடையாது, இறப்புக்கு அஞ்ச வேண்டாம்னு சொல்லியிருப்பார். அவர் அப்படி சொல்லல, அவர் நியாயமா சொன்னாரா, இந்த கவு கிடையாது இந்த பேரிட்ட இப்படித்தான் சொல்லணும்னு சொன்னாரா தெரியல. அவர் என்ன சொன்னார், நெடிது போது எண்ணி, ரொம்ப நேரம் யோசிச்சாங்க, எப்போ இதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம யோசிச்சாரு. ஆனா அத ஏன்னா ஏன் ரொம்ப நேரம் யோசிச்சாருன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எம்பெருமானுடைய திருவிழியை காண்பதற்கு இலசில்லை முடியாது, அப்படி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு வராது. அதனால ரொம்ப நேரம் யோசிச்சிருக்காங்க, யோசிச்சு யோசிச்சு செய்வகை துணிந்து, சரி இதுதான் சரி, அதனால அவர் மனசு துணிஞ்சாராம். நீங்கள் மற்ற அஞ்சலீர், நீங்கள்லாம் பயப்படாதீங்க நான் இருக்கேன். ஆனால் இனி நாம் முடிவரா திருப்பக் கடல்களைந்தெடுத்து நாமெல்லாம் சரி திருப்பார்கடலை கடைவோம். அப்படி கடைஞ்செடுத்து முனிவர பருகுவோம் அபிஷம் அது அமுதம் வரும், அது நாமெல்லாம் சாப்பிடும். அதுதான் வழி திருப்பார்கடலை கடைவோம்ப்பா. கடிபடம் அமிதம் பருகி பருகிடும் இறப்பை கடக்கலாம் என்றும், அந்த அமிர்தத்தை பரிகாச்சனும் இறப்பை கடந்து விடலாம், எப்போதும் சாஸ்வதமாக இருக்கலாம். கழிகூர்ந்த அடியினை வணங்கி கடையுமாறு எவ்வாறு கரை என வினாயுமார். அதை சொல்லி கடன் எப்படி கடையிறது என்பதற்கு அவர் வழி சொல்வார். வழி சொல்லணும்ல என்ன சொல்ற, இந்திரை கொழுநன் உளத்திரை எண்ணி. இந்திரை என்றால் லட்சுமி, அந்த லட்சுமியினுடைய கொழுநன் என்ற நாரே திருமால். அதாவது இந்த சொல் வந்து சில தமிழ் சொற்கள் வந்தா ஒரு காலத்துல ஒரு அர்த்தத்துல புழங்கியிருக்கு, காலம் கடந்த கண்டு வேற ஒரு அர்த்தத்துல புழங்கியிருக்கு. உதாரணமா பழமொழியிலேயே அப்படி இருக்கு. அதாவது கட்சி நடக்கிறது, சங்கீத கட்சி இசைக்கச்சேரி ரொம்ப பிரமாதமா நடக்கு. அப்படி நடக்கிறோம் என்ன சொல்றாங்கன்னா சவாஷ் பிரமாதம் ஆங்கிறாங்க. பிரமாதம் என்கிற சொல்லுக்கு புரிய பார்த்தா தவறுன்னு அர்த்தமா இருக்கு. ஆனா என்ன சவாஷ் பிரமாதம் என்ன நல்லா இருக்குங்கிறதுக்காக பயன்படுத்து, ஆனா பொருள் பார்த்து தவறுன்னு இருக்கு. அது பிற்காலத்துல இப்படி புழங்கிடு. அதே மாதிரி கொழுநன் என்பது கணவனை குறிக்கிற சொல், இப்ப கணவனுடைய சகோதரர்களை குறிக்கிற சொல்லாக பகிர்ந்திருக்கு. அதான் இங்க இந்திரை கொழுநன் உளத்திடை எண்ணி எரிகுணல் அறிவியஞ்சாரல் மந்தர பரம்பு மத்தன நாட்டி வாசுகி கயிற்றன பூட்டி கந்தர திருப்பார் கடலினை கடைந்து சுவை அமழ்கிறது எழுத்தும் என்றுரைப்ப. விஷ்ணு சொல்ற ஒன்றும் பெரிய காரியம் இல்லைப்பா, எல்லாரும் வாங்க போவோம், பார்க்கடலை போய் கடைவோம். மந்திர மலை உள்ள போட்டு வாசியை கயிறா கட்டி இழுப்போம், அமிர்தம் வரும், நாம் எல்லாம் சாப்பிட்டு இறப்புக்கு இல்லாம எப்போ சாஸ்வதமா இருக்கலாம். வரை நரா துளிக்கும் பசுந்துழாய் அலங்கள் விண்டவன் ஒன்று பேசுவனா. துளிக்கும் பசுந்துழாய் நறுமணம் நிறைந்த துளசி மாலை அணிந்தவர் அவர் என்ன பண்றார், அலங்கள் விண்ணவன் ஒன்று பேசுவனால் அவரு சொல்ல. அதனால பார்க்கடல் கடகம் வாங்க. இரு தீரத்து அவர்கள் வான் சுவை அமிழம் எருளினால் கடைந்தெடுத்தவரே பருகிடத் தகுமால் ஏனையோர் எய்தற்பாரதன்பது கேட்டு. யாரு நல்ல பலத்தோட கடையிறாளோ அவளுக்கு தான் அமுதம் கிடைக்கும். அப்படி கடையிறவாய்தான் அமரம் சாப்பிடலாம். கடையிற மாதிரி பாவலா பண்றவளுக்குலாம் அமரம் கிடைக்காது. ஆக ஒரே விஷ்ணு சொல்லிட்டார் விஷயத்த. அப்படி பொருதிரன் அசுரன் மகிழ்ந்து எழுந்து ஆர்த்து நாமதான பலசாரி தேவர்களோட பாத்திரம் ஒரு கை பொரியரா இருகுடை பற்றி தருபலி மிகையால் ஈர்த்தனர் அசனம் தன் பயர் நாட்டியதன்றே போட்டி எடுத்தான். அசனம் என்றால் மலை, அதுக்கு ஏன் வந்தது அசனம்னா, ஷலம் என்றால் அசைதல், அசனம்னா அசையா இருக்கு, அசையாம இருக்கிறனால அதுக்கு மலைன்னு பேரு அசனம். இந்த அசனங்கிற பெயரை நிலைநாட்டிச்சான், அது அசைஞ்சு கொடுக்கல இழுத்து பாருங்கள அப்படியே நிக்கிறான். இயக்கல் ஆற்றாமை இழைத்து அப்படியே இழைச்சு போயிட்டாங்களா, இழுத்து இழுத்து ஒன்றும் கதை நடக்கல. தானவரை எதிரும் கடவுளர் நோக்கி வியத்தக எழுந்து நீர் இனி விடுமின் நீ இயக்கல் ஆற்றாமை இழைத்த தானவரை எதிரும் கடவுளர் நோக்கி வியத்திரக எழுந்தெனியலினி விடுமின் விடிமினின் ஜெய்தி வாசுயை வயத்துடன் பற்றி ஈர்த்தனர் அவரும் மது இழந்து எய்த்தனர் நின்றார் சயத்தகம் சிரம் ஏதீனியன யாரும் சிந்தையிற்கவரை கூறுவோரு. நீ விடல நான் இழுக்கேன் என்ன பெரிய இழுக்க இழுக்கிறேன் இழுக்கிறேன் இருக்கேன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கேன் முடியாது போல நான் இழுக்கிறேன் பாரு சொல்லி இவன் இழுக்கிறான் போடா நீ எல்லாம் இழுத்த செண்டாக்கின பாரு இவன் இழுக்கிறான். ஒன்னும் கதை நடக்கலை அசனை அப்படியே தான் இருக்கு அசையவே இல்லை. வலி இழந்து எய்த்தானர் தன்னுடைய வலிபுறாம் முயற்சி இழைச்சாச்சு அப்படி நிக்கிறத்துல சயத்திரகம் தீரம் ஏது இனி என யாரும் சிந்தையின் கவலை கூர்ந்து இனி செய்யறதுதான் எப்படி இனி என்ன செய்யறது ஆன்னு சொல்லி கவலையோட உக்கா கண்டான். மலன் உயிர் செகுத்த மாணவன் உயிர்த்த மாலியான் குரணன் தலைவன் அந்நேரத்த வாலி வந்து சேர்றான். இன்னைக்கு என்னுடைய கதையில என்னுடைய சரக்கையும் சேர்த்துருவேன்ல சேர்த்தேன் வாலியை பற்றியும் சொன்னேன். செவ்வூஜா துரந்தரன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சமுத்திர கரையில அனுஷ்டானம் பண்ண அவனுக்கு. ஆமா இன்னைக்கு காலை அனுஷ்டானம் கன்னியாகுமரி கடல்னா மாலை அனுஷ்டானம் வங்கக்கடல்ல ஆய்காலத்து அனுஷ்டானம் அரபிக்கடல்ல இப்படி அவன் அனுஷ்டானம் பண்ணுவான் அப்படி சூஜை பண்றான். அப்படி செய்யறவன் சூரிய வம்சத்து வண்ணவர் அத்தனை பேரும் சூஜா துறந்தர்கள். ஆமா அது சொல்ல மாட்டாங்க சூரிய வம்சத்தில் பிறந்த அத்தனை ராஜாக்களும் அவ்வளவு சூஜா துறந்தர்கள் தான். அதனால அந்த வாலி வந்தான் எப்படி வர வலன் உயிர் செகுத்த வானவன் உயிர்த்தவானி வலன் என்ற அசுரனை வரைத்தவன் அவன் அந்த உயிர்த்த வாலி அங்கு குரங்கின தலைவன் குரங்கின தலைவன் அங்கு வந்து சேர்றான். பலகளிடத்தும் சென்று பாண்டரக்கன் பதாம்புயன் அருச்சனை புரிவன் பல கடல் இடத்துல சென்று நம்முடைய எம்பெருமானுடைய பாதத்தை அர்ச்சனை புரிபவன் ஒவ்வொரு காலத்துல ஒரு கடல்ல போய் பண்ணுவான். புலன் உயர் சிறப்பின் ஆயிடை இயல்பால் போதனும் இயல்பா வரான் இயற்கையா வரா வாரியங்க வந்தவன் என்ன நல்ல சிதி எல்லாரும் கேட்கணும். மாலையன் முதலோர் நலமுற நோக்கி உவகை மீதுர நல்வரவேற்று நின்றன. அப்பா இப்போ ஒரு ஆள் கிடைச்சாயா நமக்கு வாங்க வாங்க வாங்க உங்கள்தான் இவாதிட்டே இருக்கோம் அவரை நம்ம வரவேற்புடன் கொடுத்து வாரியை காத்தி வச்சு அவன் என்ன செய்தி இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்க அவர் சொல்றான். வந்தவன் அயனை மாயனை வணங்கி வானவர் கஞ்சனி அழித்து சிந்தனை ஒருக்கி நீர் இவன் முயலும் செயல் இது என்னவ பிரம்ம விஷ்ணுக்களை வணங்கினார் எல்லாரையும் அவருக்கு வேணுங்கிற உபச்சாரங்களாம் செய்தார் வானவர்களையும் வணங்கினார் வணங்கி இங்கெல்லாம் என்ன செய்கிறீ எல்லாம் உட்கார்ந்து கூட்டம் போட்டுன்னு கேட்கிறார்.
1: கந்த மாமலரோன் உள்ளவாறு உரைத்து கருதரும் தெய்வம் இங்கு உன்ன தந்ததால் எமக்கு நீ துணை செய்யத்தகுமென்றிருத்தன
0: பிரம்மா விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி நாங்கள் அவளை இறப்பு கஞ்சி விஷ்ணுகிட்ட போனோம் அவர் இந்த மாதிரி பாடுக்கலர் கடைஞ்சா அமுதம் கிடைக்கும் சாப்பிட்டா இறக்கவே முடியாதுன்னு சொன்னார். அதை வச்சு நாங்கள் போட்டு கடைஞ்சிட்டே இருக்கோம் ஒரு கை கடை நடவரில் நல்ல வேலை நீங்க வந்து சேர்ந்தீங்க சொல்லி அவற்ற எங்களுடைய இணைகள் என்று சொல்றார்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: மச்சிது செய்தார் யாரோ பெருமானுக்கு இந்த இனிய பெருமான் உவக்கின்ற பெருமான் இன்புறுகின்ற செயல்களை யார் செய்தார்கள் அப்படின்னு கண்ணப்பனார் கேட்கிறார். நானே பார்த்து நானன் ஹிண்ட புரிஞ்சுக்கிட்டு நாயனாரை போல பெருமான் இன்புறுகின்றான் என்பதை அவன் அறிய தவறினான். ஆனால் நாயனார் என்ன கேட்கிறாருங்கிற அளவில் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் என்ன சொல்றான், உன் தகப்பனோடு நான் முன்பு இங்கு வந்தபொழுது ஒரு பார்ப்பான் இங்கு வந்து பெருமானுடைய தலையில நீரினாலே அபிஷேகம் செய்து இலைகளையும் பூக்களையும் சூட்டி அவன் முன்பாக சிறிது சோறு வைத்து முணுமுணு என்று அவனிடம் பேசி அதை ஊட்டி விட்டு சென்றான். அவன் தான் இன்றைக்கும் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த காட்டில் வேற ஐயரை பார்க்க முடியாது. அவன் ரொம்ப தைரியமான ஐயர். அவன் வேடனுக்கும் பயப்பட மாட்டான், வரிப்புலிக்கும் பயப்பட மாட்டான். ஏன், பெருமான் காப்பான் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருக்கு. சிவகோச்சரியா இருக்காரு, அந்தனர்கள் நுழையாத அருங்காட்டுக்குள்ள இருக்கிறாரு. பெருமானுக்கு ஒப்புக்குரிய செயல்கள் இவைதாம் என்று உணர்ந்தார். பெருமான் எப்ப சந்தோஷப்படுவார், அவர் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவருக்கு சிறிது நிவேதனம் பண்ணி அவரோடு இருந்து அவர் முன்பு பேசிக் கொண்டிருந்தால் அவர் சந்தோஷப்படுவார். பெருமான் ஒரு குழந்தை போல, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல பெருமானை இங்கனம் கொண்டாடினால் சந்தோஷமா இருப்பார். அவர் செஞ்சுக்கிட்டார். அதே போல கிரியா மார்க்கத்திற்கு என்ன வேணும்னா பெருமான்ட்ட ஈடுபாடு வேணும். அதற்கு அடிப்படை பஞ்ச உபச்சாரம் என்ன, அபிஷேகம், தூபம், தீபம், நைவேத்தியம். அபிஷேகம், வஸ்திரம், தூபம், தீபம், நைவேத்தியம், இது குறைஞ்சபட்சம். என்னுடைய குருநாதன் எனக்கு தீட்சை கொடுத்த போது நான் கேட்டேன், மினிமம் என்னென்ன வேணும் பூஜைக்கு, ஏன்னா அது இல்லாமல் பூஜைக்கு உட்காரக்கூடாது, அடிப்படையாக என்ன வேணும் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னார், உண்மையில பூஜைக்கு என்ன வேணும்னா சுவாமி வேணும், நீ வேணும், மற்றதெல்லாம் தானாக வரும். பெருமானுடன் நாம் உளோம் என்று அந்த எண்ணம் இருந்ததுன்னா, அப்போ ஒரு அம்மா அப்படி தானே நினைக்கிறா. அம்மாவுக்கு குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு அவள் என்ன பண்ணுறா, வெட்கத்தை விட்டுட்டு வெளியூருக்கு வந்திருக்கும் போது பசும்பால் கிடைக்குமான்னு முன்பின் அறியாதவர்கிட்ட கேட்குறா. ஏன் கேட்குறா, அப்ப அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்கு உணவு தேவையில்லை, அந்த தாய்க்கு குழந்தைகிட்ட அன்பு தான் தேவை. அன்பு என்பது எல்லாத்தையும் என்ன பண்ணும், சம்பாதித்து விடும். சிறுத்தொண்ட நாயனார்ட்ட பெருமான் வந்தார் வீட்டுக்கு பைரவரா. நாயனார் வந்து எங்க வீட்டுல நீங்க இன்றைக்கு அமுது எடுத்துக்கணும்னு சொன்னார். அதெல்லாம் நீ வந்து எனக்கு அமுதுட்ட நீ முயற்சி பண்ணாத, எனக்கு அமுதுட்டுவது உனக்கு சிரமம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் எண்ணாத அடியேன் மொழியேன், நான் அமுதுட்டுவேன்னு சொன்னார். யோசிக்காம சொல்ல மாட்டேன், அவசியம் உங்களுக்கு அமுதுட்டுவேன் என்று சொன்னார். புராணத்தில் இந்த பழைய இந்த இடத்த படிக்கும் போது நெருடும். என்ன நெருடும்னா, நாயனார் அகங்காரத்தினால சொல்றாரு போல இருக்கு. சாமியே சொல்றாரு மாட்டிக்காதடா, எனக்கு அமுதுட்டுவது உனக்கு முடியாதுடா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கிறீங்க, அதெல்லாம் நான் கேட்கறத உங்களால சாப்பாடு போட முடியாதுங்க, வேணாங்க நான் பாத்துக்கிறேன் வெளியில, நீங்க நான் இசுக்கோ நான் சுக்கோ விட்டுருணும், நாம ஏன்பா மாட்டிக்கணும்னு விட்டுருணும். சாமி அதே மாதிரி எஸ்கேப் பண்றது எஸ்கேப் பண்றதுக்கு ரூட் கொடுக்குறாரு. நாயனார் என்ன பண்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு இன்றைக்கு அமுது ஊட்டித்தான் தீருவேன். நான் உண்பது பசுவிழ்த்து உண்பது அப்படிங்கிறார். அசைவம் சாப்பிடுவேன், அசைவம் சாப்பிட்டாலும் வந்திருக்கிறவர் சிவனடியார், அவர் சைவர் தான், பரவாயில்ல. முன்னிறையும் என்னிடம் உண்டு. முன்னிறைனா ஆடு மாடு கோழி மூணு என்கிட்ட இருக்கு. மூணு என்கிட்ட இருக்குன்னு சிறுத்தொன்றர் சொல்றாரு, அது மூணையும் டெய்லி சாப்பிட்றவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த புராணம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான புராணம். மூணு என்கிட்ட உண்டுன்னு சொன்னா, நீங்க விரும்புறத என்னால காசு கொடுத்து வாங்கி செய்ய முடியும்னு அர்த்தம். அவ்வளவுதான், என்பால் உண்டு என்று சொன்னால் என்னுடைய ஆற்றலின்கள் உண்டு, என்னால் அதனை ஈட்டித்தர முடியும். இயற்பை நான் வீட்டுக்கு சாமி வந்தாரு, நான் கேட்கறத மறுக்காம கொடுப்பேன்னா தான் நான் கேட்பேன், இல்லை என்றால் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டு நீ கொடுக்கலன்னா அது எனக்கும் அவமானம் உனக்கும் அவமானம், வேணாம். அப்ப நாயனார் சொன்னார், யாதும் ஒன்றும் என் பக்கல் உளதாகில் அகுது எம்பிரான் அடியவர் உடைமை. வந்திருக்கிற கடவுள்னு அவருக்கு தெரியாது, அடியவர் நினைச்சிட்டு சொல்றார். என்னிடம் ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் உளது ஆகில்கிறார். அது உண்டான் தன்மை உண்டென்றால், அதாவது என்னால் ஈட்டித்தர முடியும் என்றால், அது நிச்சயமா எம்பிரான் அடியவர் உடைமை. பக்தர்களுக்கு சொந்தமானதுதான், சந்தேகமே இல்லை, தைரியமா கேளுங்கனர். இவர் மனைவியை கேட்டார், அப்ப அவர் அவருக்கு நன்றி சொன்னார். 10 ரூபாவை கையில் எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வரா மாதிரி அந்த வேலை வைக்காம அடுப்பங்கரையிலே ரெடிமேடா இருக்கிற பொருளை கேட்டீங்களே உங்களுக்கு நன்றின்னு. வீட்டு வாசப்படி தாண்டி கடையில போய் வாங்க வேணாம், அந்த சிரமம் இல்லை, ரெடிமேடா இருக்கு அந்த பொருள். அப்படின்னா யாதும் ஒன்றும் என் பக்கல் உள்ளதாகிறதுக்கு என்ன பொருள்னா, என்னால் ஈட்டித்தர முடியும் என்றால் அர்த்தம். நம்மால ஒரு பொருளை சம்பாதிக்க முடியும்னா அதை சம்பாதிச்சு கொடுத்துடணும். அடையாளர்கள் கேட்கும் பொழுது எங்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் சோறு இல்லை, அடையாளம் வந்திருக்காங்க, சோறு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை சொட்டினை ஆக்கி தர வேண்டும், இல்லாத வாங்கி தர வேண்டும். நம்மால முடியுமே, முடிந்ததே முடியாது என்று சொல்லக்கூடாது. ரகு என்ற மன்னன் நாட்டை துறந்து காட்டில கொட்டாங்கச்சியில சமைச்சு சாப்பிட்டுட்டு துருவ வாழ்க்கை வாழறாரு. அப்போ ஒரு அண்ணன சிறுவன் அவன் மன்னனாக இருக்கின்றான் என்று நினைத்து அவனிடம் வருகின்றான். அவன் வாழ்கின்ற துருவ வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், கேட்க வந்தையை கேட்காமல் திரும்பி போகிறான். இங்க வா, உனக்கு என்ன வேணும் நீ கேட்க வந்தையோ கேட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. உன்னால முடியாதுங்கிறான். என்னால் முடியுமா முடியாதாங்கிறத அப்புறம் பார்த்துமா, நீ எதுக்காக கேட்க எதுக்காக என்னை பார்க்க வந்தேன்னு சொல்லு அப்படிங்கிற. எங்க குருநாதர்ட்ட நான் வேதம் படித்தேன், நான் ரொம்ப ஏழை, கருணையினால வேதம் சொல்லி கொடுத்தார். குரு தட்சிணையா எல்லாரும் கொடுக்கும்போது எனக்கும் குருநாதனுக்கு ஒரு 10 ரூபாயாவது குரு தட்சிணை தரணும்னு ஆசைப்பட்டது. அதனால குரு தட்சிணை வாங்கிங்க பெருமானேன்னு சொன்னேன். நீ ரொம்ப ஏழப்பா, நீ படித்த வேதத்தை மறக்காம நீ பாராயணம் பண்ணிட்டு இருப்பதே எனக்கு குரு தட்சிணை தான், அதனால நீ வேற காசு எனக்கு தர வேண்டாம்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதை மீறி இல்லை இல்லை, எல்லார போல எங்கிட்டையும் நீங்கள் வாங்கிக்கணும்னு நான் ரெண்டாவது சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இந்த ஆணவம் உனக்கு கூடாது, குருநாதனுக்கு அடங்கணும், நாமுங்கிற எண்ணமே வரக்கூடாது, நமக்கு பிடிச்சதை செய்யறது கூடாது, என்றைக்குமே குருநாதனுக்கு அடங்கி வாழ்வதுதான் சைவம். அவர் சொன்னார், வேணான்னு சொல்கிறேன் வாங்கிட்டு போன்னு நீ என்ன வற்புறுத்துறியா, 10,000 பவுன் கொண்டு வந்துட்டார். இவன் தலைகீழ நின்று எத்தனை பிறவி எடுத்து சம்பாதிச்சாலும் இவனுக்கு 10,000 பவுன் வராது. அப்ப அவன் நினைத்தான், 10,000 பவுன் கொடுத்தே தீரணும். ஆகவே அயோத்தி மன்னனாகின்ற ரகு அவர்கிட்ட போய் 10,000 பவுன் கேட்டு வாங்கலாம். அயோத்திக்கு வந்தா ராஜா ஊர்ல இல்லை, காட்டுக்கு போயிட்டார். காட்டுல தவ வாழ்க்கையை செய்கிறார். அங்க போனார், நான் 10,000 பவுன் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தே, நீ கொட்டாங்கச்சியில சோறு சமைச்சு சாப்பிட்ற, நீ எங்க எனக்கு தரப்போற காசுன்னு கேட்டார். ஏய், எங்கிட்ட சல்லி காசு கிடையாது, ஆனா உனக்கு 10,000 பவுன் என்னால் தர முடியும்னார். அதான் யாதும் ஒன்றும் என் பக்கல் உளதாகில். ஒரு க்ஷத்ரியன் எதை துறந்தாலும் தன்னுடைய வில்லையும் அம்பையும் துறக்க கூடாதுன்னு மனு சொல்றார். அதனால காட்டுக்கு வந்தாலும் கையில வில்லும் அம்பும் இருக்கு. யார்கிட்ட? ரகு என்ற மன்னன், ராமனுடைய தாத்தா ரகு என்ற மன்னன். அவர் குபேரரை நோக்கி அந்த அம்பை வச்சாராம். குபேரர் என் மேல போட்டுறாதீங்கன்னு ஓடி வந்தார். என்ன வேணும்னார், இந்த பையன் 10,000 ரூபாய் கொடுங்கன்னு. ஏ, உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு அவர் சொன்னார். 10,000 பவுன் அந்த பையன் மட்டும் கொடு, அவனுக்கு கூட வேணும்னா கொடுன்ட்டார். அந்த பையன் சொன்னா, இந்த ரகு பார்த்துட்டு அவன் சொன்னா, குருநாதனுக்கு சேர வேண்டிய 10,000 பவுனை மட்டும் கொடு, அதை விட சல்லி காசு 1 கிராம் தங்கம் கூட வாங்கி மாட்டேன்ட்டான். அந்த அளவுக்கு பற்றில்லாதவர்களாக வாழ வேண்டும். பணத்திற்கு அடிமை இல்லாம வாழ்ந்தாதான் ஒழுக்கம் நிற்கும். பணத்தினால்தான் எல்லா விதமான ஒழுக்கமும் கெட்டு போகும். பணத்தின் மீது ஆசை வந்து விட்டால் எல்லா ஒழுக்கமும் கெட்டு போயிடும் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த வந்த பையன் குபேரனே கொடுக்கறான். குபேரன் கொடுக்கும்போது எண்ணியா கொடுப்பான், வாங்குற பையன் எண்ணி வாங்கிட்டான், 1 கிராம் கூட வாங்கிட்டோம்னா தப்பா போயிடும். குபேரன் எண்ணியா கொடுப்பான், அள்ளிண்டு போனா கொடுப்பான். அப்படி அள்ளிண்டு போன கொடுத்த போது கூட அவன் 10,000 பவுன் தான் எடுத்துக்கொண்டான். ரகு, அப்ப ரகுனுடைய ஆற்றல் இருக்கு, அவன்கிட்ட காசு இல்லாட்டாலும் யாரு கேட்ட காசையும் கொடுக்கற ஆற்றல் இருக்கு. அது போல நாயனார் வந்து கோழியும் ஆடும் தின்னு இருந்தா நினைக்க கூடாது. புராணத்தை படிச்சுட்டு அதுக்காக சொல்றேன், நாயனார் ஆட்டையும் மாட்டேன்னு நீங்கல்ல, ஆனால் வீட்டுக்கு வருகின்ற ஒரு அடியவர் எனக்கு ஆட்டு மாம்சம் வேணும்னு சொன்னார்னா அவரால் போட முடியும், அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு, அவரால் முடியாது இல்லை, அதெல்லாம் என்ன முடியும்னு சொன்னார். அப்புறம் சாமி என்ன சொன்னார் வந்து, அது முடிஞ்சா கூட நான் சாப்பிட்றது நீ வச்சுருக்கிற முன்னிறையில ஒன்று இல்லை, நான் உண்பது நரப்பசு அப்படின்னார். நரப்பசுனால நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், எண்ணாத அடியேன் மொழியேன்னு சொல்லும்பொழுது நமக்கு என்ன நினைக்குமோ, என்னடா இவர் இப்படி போய் மாட்டிக்கிறாரு, எண்ணாத அடியேன் மொழியேன் யோசிக்காம சொல்ல மாட்டேன், என்னால் முடியும்னு சொல்றாரே, இது ஒரு அகங்காரமோ இது ஒரு ஆணவமோ, நாயனார் இப்படி சொல்றாரே சொல்லலாமா அப்படின்னு அறியாதவர்கள் நினைப்பார்கள். அதுக்கு உண்மை என்னன்னு கேட்டா, உலகத்திலே கிடைத்திருக்க அறியவர்கள் யாருன்னா இறைவனுடைய அடியார்கள் தான். இறைவனுடைய அடியார்களே கிடைத்த பிறகு அவர்களுடைய உணவா தேடுவதற்கு அறியது. ஒருவன் எல்லையில்லாத புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இறைவன் அடியார்கள் அவன் வீட்டுக்கு வருவார்கள். உங்க வீட்டுக்கு அடியார்கள் வராங்கன்னா நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு அடியார் வீட்டுக்கு வர அளவுக்கு நிறைய புண்ணியம் பண்ணினா உங்களுக்கா சக்கரை பொங்கலும் இதுவும் பண்றதுக்கான புண்ணியம் இருக்காது. அவரை சொல்றாரு, எனக்கு 4 விதமான ஸ்வீட்டு பண்ணணும், எனக்கு பஜ்ஜி பக்கோடா பண்ணணும், இந்த தொகையல் பண்ணணும், வறுவல் பண்ணணும், அப்பளம் பொறிக்கணும், எதை வேணா பண்ணணும், எதை பண்ணணும், 10 மணி நேரம் சமைக்கணும்னு சொல்றாரு. சமைக்க மாட்டீங்களா? என்னன்னா அடியார் நம் வீட்டிற்கு வருகின்ற புண்ணியத்தை செய்திருப்பவர்களால அதை விட குறைந்த புண்ணியம் போதும் அடியாருக்கு உணவிடுவதற்கு. நான் சொல்றது புரியுதா? அதே போல

வேண்டும், அரிசி தேவையில்லை, பருப்பு தேவையில்லை, யார் வேண்டும்? கற்பு கரசியா இருக்கின்ற ஒரு பெண் வேண்டும். இல்லதன் இல்லவள் மாண்பானால், உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. நல்ல மனைவி இருக்கும் போது வீட்டில் இல்லாதது என்பது இல்ல, ரெண்டும் கட்டானா இருக்கும் போது இருக்கிறதுங்கிறது இல்ல, எது இருந்தாலும் இல்ல, அவள் இருந்தாலே போதும், இல்லை என்பதே இல்லை. அதை இளையன்குடி மரணியாருடைய புராணத்தில் நம்ம நிரூபிக்கிறோம். ஆகவே பூஜை எடுத்து கொடுக்கும் போது பூஜைக்கு அடிப்படையில் என்ன தேவைன்னு கேட்கும்போது கடவுள் வேண்டும், நீ வேண்டும் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கடவுள் வேண்டும் அவனை பூஜிக்காது இருக்கக்கூடாது, அந்த கடவுளே நம்மிடம் இருக்கும் பொழுது வயத்துல ஒரு குழந்தை இருக்குங்கும் போது அந்த தாயார் எப்படி அந்த குழந்தைய காப்பாத்துறா? வயத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த தாய் எவ்வளவு கவனமா இருக்கா அந்த குழந்தைக்கு, வயத்துக்குள்ள குழந்தை இருக்குங்கிற. அது போல ஒரு பக்தனிடத்துல அவன் பூஜையில உடையவர் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவன் ஜாகிரதையா இருக்கிறான், ஆட்டோமேட்டிக்கா அவனால பூஜை பண்ண முடியும். இந்த பக்தி உணர்ச்சி இருந்தால் போதும். இருந்தாலும் இந்த கிரியா மார்க்கத்துல பெருமானை பூசிக்கும் போது புறப்பூசை தான் முக்கியம், அகப்பூசை என்பது கம்மி. என்ன காரணம்னா, அன்பு இல்லாமல் புறத்திலே வந்து நிகழாது, புறத்தே செய்யப்படுகின்ற பூசையினால்தான் மனமானது அடங்கும் என்று பார்க்கின்றோம். இந்த பெருமானை புறத்தை பூசை பண்ணும் போது அதுக்கு தூப தீப நைவேத்தியங்கள், பெருமானுடைய அபிஷேகம் போன்றதெல்லாம் முக்கியம். அந்த கிரியா மார்க்கத்தில் உள்ள அங்கங்கள் எல்லாம் சொல்றார். கந்த வர்க்கமும், கந்த வர்க்கம்னா பலவிதமான வாசனை திரவியங்கள் பெருமானுடைய திருமேனியிலே பூசுவதற்கு, சந்தனம், அகில், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போன்ற வாசனை மிக்க அந்த பேஸ்ட், இதுல பலவிதமான வாசன திரவியங்கள்னால பெருமானுக்கு திருமேனியிலே பூச்சிடுவதற்கு வேண்டும். இதை தயார் பண்ணி வச்சுக்கணும். அதாவது பெருமானுடைய பூசைக்கு அமர்வதற்கு முன்பாக ரெண்டு விஷயத்த, பெருமானுடைய பெட்டியை திறந்து பெருமான அபிஷேக வேதியில கொண்டு வந்து வச்சு எழுந்துருள பண்ணி பெருமான ஆவாகனம் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு ஐட்டம் முக்கியமா தயார் பண்ணி வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்னா, பெருமானுடைய திருமேனி பூச்சுக்கான சந்தன தரத்தை வச்சுக்கணும், பெருமானுடைய நைவேத்தியத்துக்கான அமுது தயாரா இருக்கணும். அமுது தயாரான அப்புறம் தான் பெருமானுக்கு நீராட்ட வேண்டும், இது சட்டம் என்று பார்க்கணும். அதில் தயார் பண்ணி வச்சுக்கணும். அதில் நம்ம பார்ப்போம், இப்போ சிவராத்திரி வருது, சிவராத்திரியில் நாலு காலம், நாலு காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கந்தவர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காலத்தில் அகில், இரண்டாவது காலத்தில் சந்தனம், மூன்றாவது காலத்தில் பச்சைக்கற்பூரம், நான்காவது காலத்தில் குங்குமப்பூ. இந்த நாலு திரவியங்கள்னால அவருக்கு திருமேனி பூச்சு விசேடமாக சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கின்றோம். அந்த கந்த வர்க்கமும் கிளர் மணப்புகையும், பெருமானுக்கு நல்ல நறுமணப்புகை, அகில் கட்டைகள், சந்தனக்கட்டைகளை பொடி செய்து சாம்பாணி அல்லது குங்குலியம் போன்ற புகையோடு கூட்டி அந்த புகை நின்று பெருமானை சூழ்வதற்காக சிறிதே பசு நெய் கலந்து கொள்ள வேண்டும். நெய் கலந்த அந்த தூபம், கிளர் மணப்புகையும், கவின்கொள் தீபமும், அழகான பார்ப்பதற்கு அழகா இருக்கின்ற தீபம். அந்த தீபம் எப்படி இருக்கணும், அந்த பித்தளை தேய்ச்சிருக்கணும். அன்றாடம் பெருமானுக்கு நேற்றுக்கு பயன்படுத்தின அந்த பெருமானுடைய பூஜையில் பயன்படுத்தின பாத்திரங்களை எல்லாம் மறுநாள் பூஜைக்கு வரும்பொழுது தூய்மையாக தேய்ச்சி பலப்பலன்னு வச்சிருக்கணும். அது ஸ்ரத்தான், கவின்கோள் தீபம்னர். அந்த அடுக்கு தீபார்த்தனை பண்ணாலும் பஞ்சாரதி பண்ணாலும் பலப்பலன்னு புதுசாக கடலிருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கணும். கவின்கோள் தீபம், புனித மஞ்சனமும், தூய்மையா இருக்கிற மஞ்சனம். என்ன, இப்ப நம்ம வந்து சௌச்சம் பண்ணிண்டு, சௌச்சம்னா உடல் தூய்மை பண்ணி கொண்டு திருநீர் அணிந்து சில திரவியங்களை சேகரிக்கலாம். பால், தயிர் போன்ற அபிஷேக திரவியங்களை சேகரிக்கலாம். பால், தயிர் போன்ற அபிஷேக திரவியங்களை சேகரிப்பதற்கு நாம நீராடி இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் பெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய திருமஞ்சன நீர், அதை நாம வந்து தயாரிப்பதற்கு முன்பாக விழுப்போட தயாரிக்க கூடாது. விழுப்புன்னா என்ன, நாம் நீராடி தூய ஆடையை உடுத்துவதற்கு முன்பாக இருக்கின்ற நிலைக்கு விழுப்புன்னு பேர். நீராடி தூய ஆடையை உடுத்த பிறகு இருக்கின்ற நிலைக்கு மடின்னு பேர். இதெல்லாம் சில குழுக்குறிகள். விழுப்பா இருக்கிறோம்னா நீராடலன்னு அர்த்தம். நீராடி தூய்மையா இருந்தாலும் விழுப்பு பட்டுக்கிட்டோம் அப்படின்னா விழுப்பாயிடுவோம், விழுப்பின் மீது பட்டால் விழுப்பாயிடுவோம். மடியா இருக்கிறோம் அப்படின்னா தூய்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப சந்தனம் அரைக்கிறதோ, புஷ்பங்களை பறித்து கட்டுவதோ, வில்வத்தை ஆயிரதோ, அல்லது பெருமானுக்கு நைவேத்தியம் வைக்கிறதோ, அபிஷேகத்துக்கான நீரை கிரகிப்பதோ, பால், தயிர் போன்ற தேன் போன்றவற்றை கிரகிப்பதை போல நீராடுவதற்கு முன்பு செய்யக்கூடாது. நீராடி மடியா இருக்கும் போது தான் செய்யலாம். அதனால புனித மஞ்சனம் என்று சொன்னார். தூய்மையான மஞ்சனம்னா மஞ்சனத்துக்கு உரிய நீர், மஞ்சனம்னா அபிஷேகம், அது ஆகுபயிராக மஞ்சனத்துக்குரிய நீரினை சொல்கின்றது. புனித மஞ்சனமும், கொந்தவிழ் தார் மலரும், கொத்து கொத்தாக பூக்கின்ற அந்த தாருக்குரிய மாலைகளுக்குரிய மலர்களும், மற்ற உளவும் கொண்டு, ஏனையவற்றையும் கொண்டு. அப்ப பூஜையில இதெல்லாம் மினிமம், மற்றதெல்லாம் அதிகபட்சமா மற்ற உபச்சாரங்கள்லாம் கொண்டு.
மாயையின்

0: குணங்கள் ஒன்றிலராய். மாயின் குணங்கள் என்ன? மாயிக்கு குணங்கள் மூன்று, சத்வம் ரஜஸ் தமஸ்னு. அந்த மூன்று குணங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு அன்றாடம் ஒரே நாளிலேயே இந்த மாயினுடைய குணங்கள் மாறி மாறி வந்து அமையும். இவை மனதினை வந்து தன் வசப்படுத்தும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப சத்துவ மனம், சத்துவ புத்தி இருக்கு. அப்படின்னா யாராவது இடிச்சுட்டா கூட, அவங்க சாரி கேட்டா கூட, இதுக்கு எதுக்கு சார் சாரி, இதெல்லாம் நிகழ்வு வேணும்னா செஞ்சீங்க, இட்ஸ் ஆல் ரைட் சார். அப்ப நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்கு, சத்துவம்னு பேர். ரஜஸ்னு ஒரு குணம், ஆசையும் கோபமும் ரஜஸ். அது எப்படின்னா வந்து ஒரு குழந்தை மிதிச்சுட்டா கூட பட்டுன்னு அடிச்சுடுறது, பெத்தா போருமா வழக்க தெரியல அப்படின்னு அவன் அம்மாவுக்கும் திட்டு வரும். குழந்தை தானே, ஓடி வந்து மேலே விழுந்துருத்து, வேணும்னா பட்டினது அப்படின்னு மன்னிக்கிற குணம் இல்லை. அதுக்கு ரஜோ குணம் ரஜஸ்னு பேர். தமோ குணம்ங்கிறது வெறும் உறக்கம், சோம்பேறித்தனம், உட்காந்துட்டே இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, இல்ல பேப்பர் தனக்கு விருப்பமான பேப்பரை படிச்சுட்டே இருக்கிறது, செல்லு பார்த்துட்டே இருக்கிறது, நேரத்தில் எழுந்து நீராடிய ஜபம் பண்ணி கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாம சோம்பல ஆடு மாடு போல. ஆடு மாடு போலன்னு சொன்னா ஆட்டு மாட்டுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அதுகளுக்கு கூட சிரத்தையா இருக்கலாமே, இந்த மனுஷனுக்கு எங்களை போய் எடுத்துக்காட்டா சொல்றீங்களே, நாங்க என்ன தப்பு பண்ணினோம்னு சண்டைக்கு வந்துடும். எருமை மாடுன்னு ஒருத்தர் திட்டத்துக்கு எனக்கு கூச்சமா இருக்கும். ஏன்னா எருமை மாடு எத்தனை விதத்துல பயனுள்ளதா இருக்கு. நாம ஒரு விதத்திலும் பயனில்லாத மனிதனை போய் எருமை மாடுங்கிறோம், ஆனா எருமை மாடு நல்லா பயனுள்ளதா இருக்கே. ஆகவே எருமை மாடுன்னு அவனை சொல்லக்கூடாது. நம்ம உண்மையில எருமை மாடு நம்மள்ட்ட சண்டைக்கு வரணும் அப்படி சொல்றதுனால. அந்த நிலைக்கு தமோ குணம்னு பேரு, சோம்பல். ஆணவ மலத்தினுடைய நேரடியான விளைவு தமோ குணம். இப்ப மாயின் குணங்கள்னு சொல்லும் பொழுது, மாயின் குணங்களிலே தீய குணங்களாக இருக்கின்ற இரண்டு குணங்கள் இல்லாதவர்களாக அர்த்தம். மாயின் குணத்திலே சத்துவ குணம் இருக்கலாம். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக என்ற பெரிய புராணம் இதற்கு சான்றாக இருப்பதனால, பெருமானை பூசிக்கும் போது மாயின் முக்குணங்களையும் கடந்து சென்று பூசிக்க வேண்டிய தேவையில்லை. மாயின் இரண்டு குணங்களாகின்ற ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய இரண்டையும் சத்துவகுணம் என்ற குணத்திற்குள்ளே அடக்கி ஆள வேண்டும். நம்ம வீட்டில் படுத்துற பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த படுத்துற பசங்களை ஏதோ ஒரு விதமா வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நல்ல பசங்க மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க வர்றவங்க நல்ல பிள்ளைங்களா பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போன பிறந்தா இவங்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். அது போல பூஜை முடிகிற வரையில இந்த ரஜோ குணமும் தமோ குணமும் அடங்கி இருக்கணும், நல்ல பேர் வாங்கி தரணும். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக. இப்ப மாயின் குணங்கள் ஒன்றிலரா என்று சொன்னால், பூஜைக்கு நடுப்புற ஆசை வரக்கூடாது, பூஜைக்கு நடுப்புற கோபம் வரக்கூடாது, பூஜைக்கு நடுப்புற ஒருத்தர் வந்து டிவியை போட்டுட்டு சத்தமா பக்கத்து ரூம்ல பாடிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க, அதுல மனம் செலுத்தாமல் பூஜையில நம்ம மனம் செலுத்தணும். அவங்கள நம்ம கடிஞ்சின்ற கூடாது, கோச்சின்ற கூடாது. விடுபட நம்ம வேலை வந்து பட்டுட்டாங்க, அதனால பூஜையில குற்றம் விளையாது. இடையில எழுந்து செல்லக்கூடாது. அப்ப நமக்கு சினமோ ஆசையோ, சமயக்கட்டில இருந்து அந்த வெங்காய பக்கோடா வாசனை வருது, வெங்காய பக்கோடா போல இருக்கு இன்னைக்கு மெனு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பூஜையை சீக்கிரம் முடிச்சா சுட சுட பக்கோடா விடும் இலையில அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவ்வாறு இந்த ரஜோகுணத்துக்கு இடம் கொடுக்காமல் பூஜைக்கு நடுப்புற கொட்டாவி வரக்கூடாது. காஞ்சி பெரியவர் ஒன்று சொல்லிருக்கிறார், இந்த பஸ்ல ட்ரெயின்லாம் ராத்திரி பயணம் பண்ணிட்டு காலையில் வந்த உடனே டக்குன்னு பூஜைக்கு உட்கார வேண்டாம், கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உறங்கி விட்டு எழுந்து கூட பூஜை பண்ணலாம். என்ன காரணம்னா, பூஜை பண்ணும்போது மனம் பெருமானத்தில் ஈடுபட வேண்டும். நாம உறங்கி கொண்டே பூஜை பண்ணினா பூஜை பண்ண மாதிரியே தெரியாது, அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியாது. பூஜை பண்ணும்பொழுது பெருமானை விட பூஜை பண்றவனுக்கு தான் இன்பம் அதிகம். இது அப்பர பெருமான் சொல்றார், இன்புற்றார் இட்ட பூ ஏறும்படி. சாமி திருவடியில ஒருத்தன் பூ வைக்கிறான்னா அந்த பூ இன்புற்றவன் கையினால வைக்கிறான். வைக்கும் போதே அவனுக்கு இன்பம் வந்துருது, இன்பத்தை அடைந்து சம்பளத்தை வாங்கிட்டு தான் வேலையை செய்யறோம். பெருமானுக்கு தொண்டு செய்யும் பொழுது தொண்டு நிறைவேறுவதற்கு முன்னாடி சாமி சம்பளம் கொடுத்துறாரு, இன்பம் என்ற சம்பளத்தை கொடுத்து விடுகின்றார். இன்புற்றார் இட்ட பூ ஏறும்படி என்பதனால அந்த சிவானந்தத்தை உணர்ந்து பூசிக்க வேண்டும் என்பதனால அந்த கொட்டாவை விட்டுக்கிட்டு உறக்க நிலையிலே பூசிக்காமல் உடம்பிற்கு தேவையான ஓய்வினை கொடுத்து விட்டு எழுந்து பூசித்தால் குற்றம் இல்லை. பெரியவர் சொல்லிருக்கிறார், காஞ்சி பெரியவர். அப்ப மாயின் குணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தமோ குணம் என்பது உறக்கம், தமோ குணத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. பூஜையின் போது இடம் கொடுக்காது என்பதனால உறங்கி எழுந்து பூசிக்கலாம். பூஜையின் போது உறங்கக்கூடாது என்பதற்காக உறங்கி விட்டு எழுந்து நீராடி விட்டு பூசிக்கலாம். மாயின் குணங்கள் ஒன்றிலராய் ஐந்து சுத்தி செய்யுது என்றால், பஞ்ச சுத்தி என்பது என்ன? முதல்ல நம்ம பூஜை பண்ற இடத்த சுத்தம் பண்ணிக்கணும், அதுக்கு பூ சுத்தி என்று பெயர். தூய்மை செய்வது சுத்தினா தூய்மை செய்வது. அப்ப திரவிய சுத்தி, பூஜைக்கு ஏகப்பட்ட திரவியங்கள் வச்சிருக்கிறோம், பால் கறந்து வச்சிருக்கிறோம். அந்த பால் கறந்த பாலை அப்படியே சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது, அதே நம்ம இந்த டீ ஃபில்டர் மாதிரி சுவாமியினுடைய அபிஷேக பாலை மட்டும் ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணணும். அந்த ஃபில்டர்ல அந்த பாலை ஃபில்டர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். என்ன காரணம்னா, மாட்டு மட்டிலிருந்து கறக்கும் பொழுது நுண்மையான ரோமங்கள், அப்புறம் வந்து ஈ எறும்பு அதெல்லாம் அதில் விழும், கொசுவெல்லாம் விழும் அது. அப்போ கறந்த பாலாக இருந்தாலும் அதை வடிகட்டி தான் பயன்படுத்தணும். பழங்காலத்தில் வஸ்திரத்தில் வடிகட்டுவார்கள், நமக்கு அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், சுவாமியினுடைய அபிஷேக பாலை மட்டும் வடிகட்டுறதுக்கு என்றைக்குமே பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்துகின்ற திரவியங்கள் பாத்திரங்கள்னு வச்சுருக்கணும். அது நம்ம வீட்டு சமையலுக்கோ சாப்பிட்றதுக்கோ அதை பயன்படுத்தக்கூடாது. பெருமானுக்கு இந்த அடுக்கிலேருந்து தண்ணீர் ஒப்பி அபிஷேகம் பண்ணுறோன்னா அது பெருமானுடைய பூஜைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அது வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பெருமானுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு அமுது படைக்கிறோம்னா அது தொடர்ந்து ஒவ்வொரு வேளைக்கும் பெருமானுக்கு அமுது எடுத்துன்னு வரத்துக்கே பயன்படுத்தணும் அந்த பிளேட்டை. அந்த பிளேட்லேருந்து இருந்து நம்ம வாயில் போட்டுருக்கூடாது. அந்த அமுதத்தை நாம் நுகர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு அதை மாற்றிடணும். பெருமானுக்கு நிவேதனம் பண்ணுற பிளேட்லேருந்தே நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்போ எல்லா உபகரணங்கள், கருவிகள், பாத்திரங்கள், திரவியங்கள் எல்லாம் பெருமானுக்குன்னு இருக்கணும். பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டிலில் தேன் இருக்கு, அந்த தேனை நாம் பருகுவதற்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த பாட்டிலேருந்தே மருந்துக்கு வேணும் பயன்படுத்தக்கூடாது. பெருமானுடைய நிர்மால்யமான தேனை வேணால் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு பாட்டிலேருந்து பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணுறோம், நாமளும் எடுத்து வாயில் விட்டுக்கிறோம், அடுத்த வேளைக்கு அதே பாட்டிலேருந்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. இப்போ பெருமானை எல்லாம் செப்பரேட்டாக இருக்கணும் பெருமானுக்கு எல்லாம். அதான் சுத்தி, திரவிய சுத்தி. இவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்மை அறியாமல் நாமே தப்பு பண்ணியிருக்கலாம், அல்லது வீட்டில் மற்றவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் என்பதனால அந்த வேளை பூஜையில் கிரகிக்கப்பட்ட திரவியங்களுக்கு சுத்தி பண்ணணும். அதுக்கெல்லாம் சம்ஹிதா மந்திரங்கள்னால சுத்தி பண்ணணும், புரோக்ஷணம் பண்ணி சுத்தி பண்ணணும், பூமியை சுத்தி பண்ணணும், திரவியத்தை சுத்தி பண்ணணும், அப்புறம் மந்திரத்தினால் சுத்தி பண்ணணும், ஆத்மசுத்தி பூஜைக்காரனாகிய தன்னை சுத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று லிங்க சுத்தி என்று பெருமானுடைய உடையவர் பானம் இருக்கின்றதே அதற்கு அந்த பிம்பத்துக்கு சுத்தி பண்ணணும். இப்படி பஞ்சசுத்தி ஐந்து சுத்தி செய்து அகம்புறம் இறைஞ்சி பெருமானை உள்ளத்தாலும் வெளிப்படையாகும் பெருமானே உன்னை பூசிக்கின்ற வாழ்வு எனக்கு கொடுத்தாயே என்று நன்றியோடு பூசை ஆரம்பித்ததற்கு முன்பாக அன்பு பாராட்ட வேண்டும். உன்னை பூசிப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்தாய், பூசிப்பதற்கான மார்க்கத்தினை அறிவித்தாய், பூசிப்பதற்கு ஒரு குருநாதனை எனக்கு காட்டினாய் என்று சொல்லி அந்த அன்பு ஒழுக அகத்தும் புறத்தும் பெருமானை வணங்கித்தான் பெருமானை எழுந்தோட செய்ய வேண்டும். அகம்புறம் இறைஞ்சி அப்புறம் நமக்கு உபதேசித்திருந்தார்கள் என்று சொன்னால் முதலிலே அக்னி காரியத்தை செய்ய வேண்டும். அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்னியிலே பெருமானை எழுந்துள்ள செய்து அதில் பெருமானுக்குரிய மந்திரங்கள்னால ஆகுதிகள் செய்து பிறகு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கு ஸ்நப்பனம்னு பேர். அக்னி முகமாக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு ஸ்நப்பனம் என்று பெயர். நமக்கு உபதேசம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆனால் அதுக்கு கொஞ்சம் சிரமமான மார்க்கம் என்பதனால பொதுவாக குருநாதர் எப்படி உபதேசம் பண்ணுவார், எடுத்த உடனேயே பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நமக்கு உபதேசம் பண்ணி தருவார். அங்கியின் கடன் முடித்து என்றால் அக்னி காரியத்தை செய்து, அருள் வழி நின்று என்றால் பெருமான் உணர்த்துகின்ற வழியிலே, அன்றன்றைக்கு பெருமான் உணர்த்துவார் எனக்கு இது வேண்டும்னு. எப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தை, பெண் குழந்தை, இன்னைக்கு எனக்கு எல்லோ ட்ரெஸ் போட்டு விடுங்க, அங்கும் எல்லோ ஃப்ராக்கு, எல்லோ ஸ்கர்ட்டு, அப்புறம் எல்லோ எல்லோவிலேயே ரிப்பன் தலையில் எல்லாம் மேட்சா, நெயில் பாலிஷும் எல்லோவாக இருக்கணும், அப்போ காலுக்கு ஷூ கூட எல்லோ கலரில் இருக்கணும், எல்லாம் எல்லோவாக மேட்சிங்க. அதுபோல பெருமான் உணர்த்துவானா எனக்கு இது வேண்டும் என்று, எனக்கு இந்த அலங்காரம் வேண்டும், இந்த நிவேதனம் வேண்டும் என்று உணர்த்துவதும் உண்டா பெருமான் அன்போடு பூசிக்கின்ற பக்தன்ட்ட. அவ்வாறு யாருக்கு உணர்த்தினார் என்று கேட்டால் முருகனாயனுக்கு உணர்த்தினார்னு வருது சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். குறிப்பறி முருகன் செய் கோலம், பெருமான் எதை விரும்புகின்றான் என்று அறிந்து அலங்காரம் பண்றாராம். பெருமான் இந்த கோலம் எனக்கு இனி அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் பண்ணுன்னா இந்த மூலஸ்தான லிங்கத்தை அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் பண்ணுவார். பெருமான் இன்னைக்கு என்ன சோமாஸ்கந்தரா அலங்காரம் பண்ணுன்னா பண்ணுவார், இன்னைக்கு நான் நடராஜாவா அலங்காரம் பண்ணுனா பண்ணுவார். பாவனை அந்த லிங்க திருமேனிலே அந்த புஷ்பங்களை சாத்தும் போது அந்த எண்ணம் வரும். அதுபோல குறிப்பறி முருகன் செய் கோலம் என்பதனால பெருமானை பூசிக்கும் போது அருள் வழி நின்று பூசிக்க வேண்டும். திருவருளுக்கு விளக்காக பூசிக்க கூடாது, அதாவது தன் இச்சைப்படி பூசிக்க கூடாது, பெருமான் திருவருள் குறி நின்று பூசிக்க வேண்டும். இந்த நற்பெரும் கிரியை அன்புடனே இயற்ற வல்லவர் எம் அருகு இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலக அளிப்போம் என்று முதல் பாட்டில் சொன்னார். பெருமானுக்கு உடம்பினாலே யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் பெருமானுடைய உலகத்தினை சென்று அடைவார்கள். சைவத்தில் பதமுக்தி என்றும் பரமுக்தி என்றும் இரண்டாக பிரித்தார்கள். பதமுக்தி என்பது பெருமான் வாழ்கின்ற உலகிலேயே வாழ்வது, அதுக்கு சாலோக்கியம் என்று பெயர். அடுத்த பதமுக்தி என்பது சாமீபியம், பெருமான் அருகில் வாழ்வது, பெருமான் அருகில் வாழ்வது. அடுத்தது சாரூபியம், பெருமானை போன்ற தோற்றம் கொண்டு அந்த கைலாயத்தில் எழுந்துள்ளது. இது மூன்றும் பதமுக்திகள். இறுதியாக இருப்பது பரமுக்தி, மேலான முக்தி. அந்த பரமுக்தி என்பது மீண்டும் பிறவா நெறியை தரும். பெருமாளுடைய திருவடியிலே இரண்டரை கலத்தல், மீண்டும் உடம்பு கொண்டு இந்த உயிர் பிறக்காது. நோ ரிட்டர்ன், ந புனராவர்த்ததே என்று வியாசமுனி இவர் சொல்றார். அந்த பதமுக்தியை பெற்ற உயிர் மீண்டும் பிறப்பதில்லை. அப்ப மீண்டு வாரா வழியமக்கருளி, திருவாசகம் மீண்டு வாரா வழியமக்கருளி என்று வருகின்றது. அது பதமுக்தி, பரமுக்தி, சாயுஜ்யம், திருவடியாகின்ற பேரு. அது ஞான நிலையிலே இருப்பவர்களுக்கு கிட்டுகின்றது. இப்ப பதமுக்தி என்றால் மட்டம் என்றோ, பரமுக்தி என்றால் ஒஸ்தி என்றோ பொருள் வரல. பதமுக்தியில் இருப்பவர்கள் பிறந்துதான் தீர்வார்கள் என்பது இல்லை. ஆனால் பதமுக்தியில் இருந்தால் பிறந்தாலும் பிறக்கலாம். பதமுக்தியில் இருப்பவர்கள் எவ்வாறு பிறப்பார்கள்? இறைவனுடைய அருள் ஆணைப்படி பிறப்பார்கள். சாமி சொல்லி பூமியில பிறந்தால் என்ன குத்தம் இருக்கு? குத்தம் இருக்கா? சாமி சொன்ன காரியத்தை சாமி காரியத்தை செய்யறோம். பெருமான் ஏவலுக்கு கட்டுப்படுறோம், அவ்வளவுதானே. அப்ப பதமுக்தி நிலையிலே இருந்து பூமியிலே நமக்கு வழிகாட்டுறதுக்காக பிறந்தவர்கள் தான் சமயக்குறவர் நால்வரும். அவரெல்லாம் எப்படி இருந்தாங்க? பதமுக்தி நிலையிலே இருந்தார்கள். இருந்து அந்த பதமுக்தி நிலையில் இருந்தால் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிறந்துதான் தீர வேண்டும் என்பதில்ல. எத்தனையோ கோடி உயிர்கள் பதமுக்தி நிலையிலே இருந்து பெருமான் திருவடியிலே அங்கேயே இருந்து கலந்து விடும். அதுல ஒரு சிலர் மட்டும் பூமியிலே பிறந்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஏற்றமா இல்ல இழிவா? கரெக்டா சொல்லுங்க. எப்படி? இப்ப ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன், ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, எல்லாரும் வராங்க, சாப்பிடுறாங்க, மேடையில போய் புதுமண தம்பதிகளுக்கு கை கொடுக்குறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோல இருக்காங்க, உடனே புறப்பட்டுறாங்க. ஒரு நாலு பேர் மட்டும் அன்னைக்கு ராத்திரி அவங்க கூட தங்குறாங்க, அவங்களுக்காக தொண்டு செய்யறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வெளியில போய் வாங்கிட்டு வராங்க, அவங்க கூட இருக்காங்கன்னா இந்த நாலு பேருக்கு அது ஏற்றமா இழிவா? ஏற்றம். அதுபோல பதமுக்தி நிலையில் இருந்தபடியே கைலாயத்தில் இருந்து முறையாக பரமுக்தி, கைலாயத்திலேயே நந்திய பெருமான் மூலம் அந்த சிவஞான போதத்தை கேட்டு இறைவன் திருவிழிலே சேருவார்கள் பதமுக்தியில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான உயிர்களிலே ஒரு நால்வர் மட்டும் பூமியிலே மீண்டும் பிறந்தார்கள் சொன்னா அந்த நால்வர்களுக்கு தகுதி அதிகம். சாமி நம்ம வேலையை இவன்கிட்ட கொடுப்போம் நினைச்சிருக்கிறார். அதனால ஏற்றம். பதமுக்தி நிலையில் இருந்து பூமியிலே அவதாரம் செய்த சமயக்குறவர் நால்வருக்கும் ஏற்றம். அப்ப ஆனா அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு மன வருத்தம், பெருமானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமேனு. அதெல்லாம் அவங்க பாட்டுல இருக்குது. நீக்கி முன்னனை தன்னுடும் நிலாவகை குரம்பியில் புகப் பெய்து அப்படின்னு திருவாசத்துல வருந்தரார். துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய் அப்படின்னு சம்பந்தர் வருந்தரார். ஆனா சாமி என்ன சொல்றார்? நீ வருந்தினாலும் என் வேலையை செய்கின்றாய், வருந்தாது செய் அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுத்து வேலையை வாங்கிப்பார். அப்படி பதமுக்தி என்பதுனால பதமுக்தி எனக்கு வேணாம், பரமுக்தி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்காக இந்த சைவ மார்க்கம் சொல்லல. Beggars are not the choosers. நமக்கு திருவருள் எதை கொடுக்குதோ அதை தான் நம்ம செய்யணும். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சைய பண்டு செய்தார் இலர். ஆகவே இது பெருமானுக்கு உடம்பினால் தொண்டு செய்வதனால நமக்கு பதமுக்தி தானே கிடைக்கும் அப்படிங்கிற அற்பமான எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. அன்பின் அடிப்படையில உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் பெருமானுக்கு உடம்பால் தொண்டுபடாது இருக்கக்கூடாதுன்னு பெருமானுடைய எண்ணம் தான் இருக்கணுமே தவிர வீட்டு பேற்றின் மீது ஆசை கூட இருக்கக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட முக்தி நிலைக்கு செல்லுவோம் என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்க வேண்டும். உண்மையான அன்புடைய தொண்டர்கள்லாம் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். சாத்திரம் என்ன சொல்லுதுன்னா, சரியிலே நிட்டை கொண்டவர்கள் சாலோக்கியத்தை பெறுவார்கள், கிரியிலே நிட்டை கொண்டவர்கள் சாமிப்பியத்தை பெறுவார்கள் என்று சாத்திரத்திற்காக சொல்லப்பட்டது. அதற்காக நாம் அதை அது நமக்கு வழிகாட்டுதலுக்காக சொல்லப்படல. நம்மை பொறுத்தவரையிலும் பெருமானுக்கு உடம்பெடுத்தனால் பெருமானுக்கு உடம்பினால் தொண்டு செய்ய வேண்டும், பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற பேர் ஆசை ஏற்படும் பொழுது பெருமானுடைய பூசையை எழுந்தொழுவித்துக் கொள்ள வேண்டும், பெருமானை பூசிக்க வேண்டும். இவ்வாறு சரியும் கிரியும் செய்யும் பொழுது இந்த மனம் என்ற நாய் நம்மை நான்கு திசைகளிலும் இழுத்துச் செல்கின்றது, அல்லது இந்த மனம் என்ற தேரினை ஐந்து குதிரைகள் வெவ்வேறு திசைகளிலும் இழுத்துச் செல்கின்றன என்று அறியும் பொழுது அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்காக யோகத்தை பயில வேண்டும். இந்த மூன்றிலும் உரைப்பு ஏற்படும் பொழுது பெருமான் பரமுக்திக்குரிய ஞானத்தை நமக்கு அளிப்பான் என்பதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல சிறப்பாக பார்ப்போம். சரியே கிரியாக இந்த இரண்டை பற்றியும் இந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். நம பார்வதி பதயே சகர மகாதேவா.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரிபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: நேர்களே, இன்று சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்கின்ற அற்புதமான இந்த விரத காலத்திலே இந்த நிகழ்ச்சியிலே முதலில் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு ஆசிரியர் சின்னையா சிவனேசன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். தொடர்ந்து அவர் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக இங்கே டாக்டர் லம்போதரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று நேயர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான கேள்விகள் சிவராத்திரி பற்றியவாக இருக்கின்றன.
3: அவர்கள் அப்ப செய்யலாம், செய்யும் பொழுது அங்கே இருக்கிறோம் என்பது வந்து ஒரு ரொட்டேஷன்ல இருந்தாலும் ஒரு தரம் வந்தாலும் ஆலய தரிசனம் செய்து முறைப்படி ஆலய தரிசனம் செய்ததை ஊக்குவிக்க வேண்டும். நிச்சயமாக தேவை, இல்லாவிட்டால் குளிக்க போய் சோறு பூசுற
4: மாதிரி
3: கனி இருப்ப காய் கவர்ந்த பாட்டு என்று சொல்லி ஒரு குரல் இருக்கின்றது. இன்சொல்லுக்கு அவர் சொல்லுவார் வள்ளுவர். அதே மாதிரி கோயில்கள் திருக்கோயில்கள் விதிப்படி ஸ்தாபிக்கப்பட்டு சிவாச்சாரிகள் விதிப்படி பூஜை செய்து கொண்டிருக்க அந்த தரிசனம் அந்த புண்ணியம் இல்லாமல் நாங்கள் சபைகளிலே அடைந்து கொண்டு பாடுவதிலேயோ கூடுவதிலேயோ பயன் குறைவு. கோயில் இல்லாத இடத்துக்கு ஓகே.
4: இப்ப இன்றைக்கு வந்து நான் இதை குறிப்பா சொல்றதா, நேர்கள் பிள்ளையா விளங்க கூடாது. வழக்கமாக இந்த நாட்கள்
3: அதுல உண்மை இருக்கிறது, ஆனா ரொட்டேஷன் வந்திருக்க வேண்டும். அதாவது வந்து ஒரு தரம் என்றாலும் சிவா வழிபாடு ஆலய வழிபாடு செய்திருக்க வேண்டும். சத்யசாய் பாபா சென்று தரிசிக்காத போன்று புண்ணிய வளங்கள் எல்லாத்துக்கும் போயிருக்கின்றார். ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கின்றார், கன்னியாகுமரிக்கு போயிருக்கின்றார், காசி விஸ்வநாதரையே போய் தரிசித்திருக்கின்றார். அவர் அப்ப அந்த தன்மை இருக்கின்றது. காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே போய் அந்த லிங்கத்துக்கு முன்பக்கம் பின்பக்கம் என்று தெரியாது, விதிமுறைகள் கொஞ்சம் மறந்து விட்டது. முகலாய ஆட்சியெல்லாம் மாறப்பட்டது. அப்ப அந்த லிங்கத்துக்கு இந்த பக்கமாகத்தான், முன் பக்கம் இதனம் கூடாகத்தான் ஆக்கள் வந்து வழிபட வேண்டும் சொன்னது சாய்பாபா.
4: அதன் பிறகுதான் அவர்கள்
3: இன்றைக்கு அது எனக்கும் தெரியாது எந்த பக்கம். நான் அந்த நேரம் அவர் அணிகலனை எடுத்து கொடுத்து அந்த பக்கம் எடுக்கக்கூடியதாக அணிவித்திருக்கிறார். அதே மாதிரியாக லிங்கத்துக்கு சொட்டுகின்ற அபிஷேக நீர் இருக்கிறதா, அது இன்றும் வரக்கூடிய அபிஷேக நீர் வரக்கூடியதாக ஒன்று போட்டார். அதுக்கென்று அந்த அபிஷேகம் எடுத்துக் கொடுக்கின்ற குடும்பம் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு அது குண்டகமாக இருக்கப்படாத அதை நிப்பாட்டிட்டார். அப்படி அந்த
4: ஒரு குடும்பமே அதுக்கு
3: அவர்களுடைய வேலை கண்டையிலிருந்து தண்ணி கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த சொத்து குண்டகம் நிரப்புறது.
4: நான் சென்றவனை பார்த்தேன், அதுல போய் டாக்டர் நான் கவனித்தேன். அந்த ஆலயத்துல ஒரு நின்று ஒரு ரெண்டு நிமிடமும் ஒரு நிமிடம் கூட நிக்க முடியாத அளவுக்கு பக்தர்கள் வந்து
3: கொண்டே இருக்கிறார். அதுல காசி லிங்கத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் கட்டுப்பாடு குறைவு. நீங்க உங்கள் கையினாலேயே தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாம். நீங்க போகின்ற நாட்களை பொறுத்தது, புண்ணிய நாட்கள் மற்ற நாட்களில் போகின்ற பொழுது அது வந்து கூடுதலான நாட்களை வைப்பார்கள். அதான் கோயில்களிலே எல்லாம் லிங்கத்துக்கு சில பேர் தாங்களாக அபிஷேகம் செய்கின்ற வழிபாடு செய்கின்ற மரபு இருக்கின்றது இல்லையா, அது உண்மையிலே ஆகம மரபு அல்ல. ஆனாலும் கோயிலே எல்லா கோயிலும் பார்த்தா காசிலிங்கம் என்று ஸ்தாபித்திருப்பார்கள். இந்த காசிலிங்கத்துக்கு மட்டும் அந்த நாங்கள் எந்த கையாலேயே அந்த அபிஷேகம் செய்வதோ பூஜை செய்வதோ அனுமதிக்கப்படலாம். அதுதான் அங்க
4: இருக்கு.
3: ஆனா மூலஸ்தான லிங்கத்துக்கு நாங்கள் கைதொட்டுவோம். அதாவது முப்போதும் பிரிமேனி தீண்டுவார் கடியேன் என்பது சிவாச்சாரியர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. அந்தனர்களிலேயே சிவாச்சாரிய பெருமக்களுக்கு அந்த ஐந்து கோத்திரங்களிலே வந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கு மட்டும்தான் அது உண்டு. அகஸ்தியர் காஷ்யபர் அந்த ஐந்து மரபு இருக்கின்றது. அந்த ஐந்து மரபிலே வந்த அவர்களுக்கு தான் இருக்கின்றது. ஒருவர் கேட்டிருந்தார், இந்த குலம் என்றால் என்ன, கோத்திரம் என்றால் என்ன, கேள்வி என்று வந்திருந்தது. குலம் வந்து பிறப்பினாலே வருவது, இவருடைய குலத்திலே பிறந்தது, அவருடைய குலத்திலே பிறந்தது. ரகுகுல திலகா ராமா என்ற ரகுவம்சத்திலே ஒரு வருவார். அவருடைய சரித்திரத்தை காளிதாசன் பாடியிருக்கிறார், அதுக்கு பேர் ரகுவம்சம். ரகுவினர்கள் வந்தது பரத வம்சத்திலே வந்தவர் தான் பாண்டவர்கள் எல்லாரும் அப்படி இருக்கின்றது. அதே மாதிரியாக ராவணனை சொல்லியிருந்த நீ புலஸ்தியனுடைய பேரன், புலஸ்திய வம்சத்திலே வந்தவன், துளசியர் என்பவர் ஒரு பிராமணர் அபுணர் நம்முடைய வந்து இங்கு ஐந்து ரிஷிகளுடைய கோத்திரத்திலே வந்தவர்கள்தான் சிவாச்சாரியார்கள். அவர்கள் மட்டுமே அப்ப அந்த குலம் என்பது வேறு, அது பரம்பரையாக. கோத்திரம் என்பது உபதேச வழிவாரது. குலம் என்பது புறப்பாளவார், அதே கரி த ஜீன்ஸ். கோத்திரம் என்பது உபதேச வழிவாரது. அந்த உபதேச வழியில ஐந்து உபதேச மரபுகளிலே வருகிறவர்கள் தான் சிவாச்சாரியர்.
4: அவர்களுக்கு அந்த உபதேசம் கிடைச்சிருக்க
3: அந்த மரபிலே வர வேண்டும், அந்த மரபிலே வர வேண்டும், அதான் அங்கே இருக்கிறது. அதான் சொல்லுவார்கள், அதிலே வந்து அந்த நாளிலே வந்து சொல்லிவிட்டு கேட்டால் எப்பவும் ஒரே ஐடியாலஜிக்கே இருந்து கொண்டிருந்தால் அந்த ஐடியா வளர்ச்சி விடாது, செயல்படாது. அதான் அந்த காலத்தில் ஒரு கோத்திரத்திலே திருமணம் செய்யப்படாது.
4: இந்த மாதிரி பண்ணும்
3: போது ஒரே குரு பரம்பரை அந்த கோத்திரத்துக்குள்ள நீங்க திருமணம் செய்யப்படாது. ஏனென்றால் மரபுகள் கலக்க வேணும், வலமுறைகள் கலக்க வேணும், புதிய சிந்தனைகள் புறக்க வேணும். அதுதான் கோத்திரங்கள்ல ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் செய்யப்படாது.
4: அது பொதுவாக இந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கல்யாணம் பொருத்தம் பார்க்கிறவர்கள் கூட அதை சொல்லுகிறார்கள்.
3: கோத்திரம்
4: நீங்கள் கோத்திரம் மாறி செய்யறது நல்லது.
3: கோத்திரம் அதான் முறை, ஒரு கோத்திரத்துக்கு திருமணம் செய்யப்படாது என்பது விதி. விதி அது உண்டு. அப்ப இந்த மேலே இந்த பூஜை செய்வர்கள் என்ன செய்வாங்க, பூஜைக்கு அதிகாரம் இல்லாமல் மற்ற இந்த சிவபுராண பாராயணம் மற்றும் பஞ்சாட்சர ஞான ஜபம் மந்திரம் எடுத்தவர்கள் மந்திரஜபம் செய்ய வேணும். அனுஷ்டானம் கனவு தேதிச்சு எடுத்திருப்பார்கள், அனுஷ்டானம் செய்யாவிட்டு தினம் இன்றைக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும், அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அதற்குரிய நித்திய அனுஷ்டான விதி எங்களுடைய இணையதளத்திலும் இருக்கின்றது. சந்தியா காலம் இருக்கின்றது, அதே மாதிரி அந்த புஸ்தகம் எங்களிடம் இருக்கின்றது. இன்னைக்கு மாலையிலே கூட என்னுடைய வகுப்புகளுக்கு வருகின்ற மாணவர்கள் மற்ற பெரியவர்கள் சமய ரூட்சியை எடுத்தவர்கள் இன்றைக்கு அனுஷ்டானம் செய்துதான் அவர்கள் அறிந்ததை தொடங்குவார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பிரதோஷமும் கூட, பிரதோஷ காலத்திலேயும் ஆலய வழிபாடு முக்கியம். பிரதோஷ காலத்திலே செய்யப்படாத காரியங்கள்ல கணக்கே இருக்குது. அதுல ஒன்று சாத்திரம் படித்தல், அதாவது இந்த மீன்களை படித்தல். ஏனென்று ஆலய வழிபாடு இருக்கிறது, அப்ப அந்த ஆலய வழிபாட்டுக்கு குந்தகம் படப்படாத சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இங்கே பிரதோஷம் இருக்கின்றது, சிவராத்திரி இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு ஒரு சிறந்த நாள் திருவோண நட்சத்திரம். இப்ப உறவனுக்கு சிவனுக்குரிய ரெண்டே ரெண்டு நட்சத்திரங்கள், ஒன்று ஓணம் மற்றது ஆதிரை. இந்த நட்சத்திரங்கள்ல ஆதிரை நட்சத்திரமும் ஓண நட்சத்திரமும் தான் சிவனுக்குரியது. இந்த 21 நட்சத்திரங்களிலே இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு என்கின்ற அடைமொழி, ப்ரீஃபிக்ஸ் திரு என்ற மொழி. திரு திருப்பரணி திரு கார்த்திகை எல்லாம் சொல்லுவதில்லை, இந்த ரெண்டுக்கும் தான் அந்த அடைமொழி இருக்கின்றது.
4: அது உண்மையிலே ஒரு சிறப்பு.
3: இன்றைக்கு மிகவும் புண்ணியமான நாள், அது மிகவும் சிறப்பான விஷயம். கனடாவில் நாளைக்கு ஃபேமிலி டே. இப்ப இன்றைக்கு விஜிலாக இருந்தால் நாளைக்கு வேலையை பாதிக்கும், பள்ளிக்கூடத்தை பாதிக்கும் என்று பயப்பட தேவையில்லை. அதை இறைவன் உங்களுக்கு என்று தந்திருக்கிறார். அடுத்ததாக வந்து யோசிக்க வேண்டும் தலைவர், நாங்கள் பிள்ளைகள்ல நாங்கள் படிப்பதற்காக இத்தனை நாள் திருமணத்திருக்கிறோம். வேலைக்காக 12 மணிக்கு வேண்டாம், 12 மணிக்கு போவோம், 2 மணிக்கு வேண்டாம், 2 மணி கிளம்பி போகின்றோம். இரவு முழுக்க முடித்திருந்து வேலை செய்யணும். வேலைக்காக, படிப்புக்காக, பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக என்று தூக்கத்தை எத்தனை அவரை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். இந்த ஒரு நாள் மகாசிவராத்திரி இழைக்கண்டு இந்த தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும். இயலாதவர்கள் அந்த லிங்கோத்பவ காலம் வரையிலும் ஆகுது. லிங்கோத்பவ காலம் ரொம்ப தமிழ்நாடு அவாறு வதக்கினாவது நிறுத்திருந்து சிவாலய வழிபாடு ஒன்றை கூடுதல் என்றாலும் செய்து பஞ்சாட்சரத்தை சொல்லி சிவபுராணத்தை சொல்லி வழிபட வேண்டும். போதுமானவர்கள் பூ பலம் அவர்கள் வைத்து வழிபடலாம்.
4: இல்ல டாக்டர், ஒரு கேள்வி நான் யோசிக்கிறேன் என்றால், இப்ப இதுவரைக்கும் நாங்கள் உரிய வரைக்கும் முழித்து விட்டு பிறகு அவர்கள் நித்திரை கொள்கிறார்கள், அதை நாங்கள் தவித்துக் கொள்ள
3: அது அப்படி என்பதல்ல. அதாவது ஒவ்வொருவருடைய இதை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதிலே உபவாசம் உத்தமம், அதாவது உணவு இல்லாமல் இருப்பது. பாலேனும் நீரேனும் என்பது மத்தினம், இது ஆரோக்கியம் சொல்வது. பால் நீர் கொடுக்குவது மத்தினம். பழம் என்பது அதமம், பழம் சாப்பிடலாம், அது இயலாதவர்கள். தோசை முதலிய பணிகாரம் என்பது அதமா அதமம், அதை கூடாது என்று சொல்லவில்லை. இயலாதவர்கள் மரியாதை சாப்பிடலாம், இவ்வளவுதான் அவர் சொன்னது. ஆனால் யுவர் சுவாமிகளுடைய வரலாற்றில பார்த்து வந்தால் அவர்கள் முந்தைய ஒரு தோட்டம் அரியாலையில் ஒரு தோட்டத்தில் கூடுவார்கள் சிவராத்திரி சிவதமத்துக்கு முந்தின காலத்திலே. அங்கேயெல்லாம் என்ன செய்வார் என்று கேட்டால் அப்ப அவர் வருவார் சுவாமிகள். அங்கே வருகின்ற காலத்திலே நண்பகல்ல சாப்பாடு கொடுப்பினம், அதாவது உபவாசம் இல்லாதாக்கள் ஒரு நேர சாப்பாடு சாப்பிடுறாக்கள் மத்தியானம் சாப்பிடலாம். அந்த விதிமுறை இருக்கு. ஏன்னா முதலாவது சொல்லி போட்டார், உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். அது உண்டு. அப்ப இதுல வந்து சிவராத்திரி திராத்திலே ராத்திரி பதினான்கு நாளிகைக்கு மேல் ஒரு முகூர்த்தம் இங்கு பதகாலம் நான் சொன்ன வந்துட்டு இல்லையா. அப்ப ஆறு மணி அளவுக்கு மணி தெரியாதா போடுறதுக்கு பன்னெண்டு கால் மணி உண்டு போடையில. சூரிய அஸ்தமனத்துலதான் நிலவு தொடங்குது. சூரிய அஸ்தமனத்தில இருந்து பதினான்கு நாளிகைக்கு மேல ஒரு முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் வந்து ரெண்டு நாளிகை. அப்ப பதினாலு இருந்து பதினாறு நாளிகை, அப்ப இருபத்தி நாலு நிமிஷம், இருபத்தி நாலு நிமிஷம், நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரையில் இங்கு பதகாலம். அப்ப சிவராத்திரி தினத்திலே ராத்திரி பதினான்கு நாளிகைக்கு மேலே ஒரு முகூர்த்தம் லிங்கோத்தவ காலம். அடுத்த சொல்றேன், நீங்க கேட்டீங்களோ நித்திரை எல்லாரும் சொல்ல வேணுமாண்டு சாப்பாடுன்னு சொல்லி போட்டேன். நான்கு காலமும் நித்திரை ஒழிக்க இயலாதவர் லிங்கோத்தவ காலம் நீங்கும் வரைவாயினும் நித்திரை ஒழித்தல் வேண்டும். பாத்தீங்களா, ஆறு மணி எவ்வளவு பிளெக்சிபிலிட்டி பாத்தீங்களா. உணவுக்கும் பிளெக்சிபிலிட்டி இருக்கு, விஜய் நித்திரையினருக்கும் பிளெக்சிபிலிட்டி இருக்குது. அவரு லிங்கோற்பவாலம் நீங்கும் வரையிலமாறு நித்திரை அளிக்க வேண்டும். இக்காலத்திலே சிவ தரிசனம் செய்வது உத்தமோ உத்தம புண்ணியம். புண்ணியங்கள்ல மூன்று வகை உண்டு. சிவராத்திரி விளக்கம் சொன்னால் சிவராத்திரிக்கு பல விளக்கங்கள் உண்டு. அடுத்ததாக வருவோம் சிவராத்திரியுடைய விளக்கம் என்னண்டு. சிவராத்திரியுடைய விளக்கத்திலே வந்து பல விளக்கங்கள் அடிமொழி வரலாம் இருக்கின்றது. பிரம்மா விஷ்ணு இருவரும் ஜோதியாக தோன்றிய அந்த உரையினுடைய அடிமுடியை தேடுகின்றார்கள். பிரம்மா யார்? சரஸ்வதியை பத்தினியாக கொண்டவன், கலை தெய்வத்தை பத்தினியாக கொண்டவன். ஆகவே இவ்வளவு அறிவை நாங்கள் உடைமை பொருளாக கொண்டிருந்தாலும் இந்த அறிவால, ஆராய்ச்சியால, தர்க்கத்தால, வாதத்தால இவரையே அறிய முடியாது. You never reach the God or know the God, experience the God by your intellectual capacities and analysis. அது வராது. அதான் சாத்திரத்தை ஓதிடற்கு சத்குருவின் தன்வசன மாத்திரைக்கே வாய்க்கு நலன் வந்துருமோ. இவ்வளவு சாஸ்திரங்கள் நூல்களை படித்தாலும் ஒரு சத்குரு வந்து ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் சொன்னா அது போல வேற வரும் வருமோ? ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தீந்துடுமோ? கலர் தண்ணி குடிச்சா தாகம் போயிருமா? அப்ப இவ்வளவு சுபஞான போதும், இவ்வளவு சித்தி சுபஞான சித்தியர், இவ்வளவு சைவனாவோட வந்து கட்டி கட்டி படிச்சு இவ்வளவு வானொலிகள் சொல்லி சொல்லி சொன்னாலும் இந்த ஞானம் வராது. ஒரு குருவுடைய ஒரு வார்த்தைக்குனால வேற ஞானம் படிப்பால வராது. அதுதான் பிரம்மா முடிதேறி அறிய முடியாத விஷயம். விஷ்ணு யார்? லக்ஷ்மிபதி. லட்சுமி என்றால் செல்வம், சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான லட்சுமி. அந்த லட்சுமியை தன்னெடுத்துக் கொண்டவன். எங்களுக்கு ஐஸ்வர்யம் என்றால் கணக்கில் செல்வம் மட்டும் உண்டு. அஷ்ட ஐஸ்வர்யம் எட்டு. வீரம், வீரம் இருக்க வேண்டும். விஜயம், புகழ் இருக்க வேண்டும். சந்தானம், பிள்ளைகள் இருக்க வேண்டும். தானியம், தானியம் என்றால் உணவுப் பொருள்கள் அனுபவிக்கும் அந்த உணவு பின்னல் இருக்க வேண்டும். தனம், தனம் என்றால் உயிருக்க வேண்டும். கஜம் என்றால் மிருகங்கள், கட்டில் அந்த அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன. இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அதாவது உங்களுடைய நல்ல புண்ணங்களாலேயோ, நல்ல புகழாலேயோ, படிப்பாலேயோ, பதவியாலேயோ, வீரத்தாலேயோ, பராக்கிரமத்தாலேயோ நாங்கள் என்னுடைய புண்ணிய செயல்கள். Some people say service is the goal. Service is a tool, not the goal. Service is the tool, not the goal. சேவை செய்வது ஒரு ஒரு கருவி, உரை அடைவதற்கு, உறவாளியில போவதற்கு, சித்த சுத்திக்கு உதவும். ஆனால் அதுதான் கடவுள் என்றல்ல, அது பாடு என்றல்ல. அவை என்ன நீங்கள் உங்களுடைய செல்வத்தை வைத்து, இந்த செல்வங்களை வைத்து செய்தாலும் யூ நெவர் ரீச் த காட். அதுதான் விஷ்ணு தேட முடியாதான. இதுலயும் வந்து இந்த அறிவுள்ளவர்கள் தான் குதர்க்கவாதம் பேசுவார்கள். அதான் இந்த பிரம்மா வந்து முடிய கண்டே நின்று பேசினான் இல்லையா? அதான் மாலவியா நான் முகனும் காணா மலையினை, மா கூட தேவையா அறியாத மலை காணா, நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் நாம் அறிவோம். உரை இப்படித்தான் இருக்கின்றது, சமயம் இப்படித்தான் சொல்லுகின்றது, இந்த புஸ்தகம் இப்படித்தான் சொல்லுகின்றது, இந்த சபை இப்படித்தான் சொல்லுகின்றது, இப்படி வருவது, அவர் இப்படி வருவார் என்று பல பேர் நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அவன் மாலரியா நான்முகனின் காணா மலையினை, திருமாலன் நான்முகனின் காணாத அந்த மலை இறைவனை நாம் போலறிவோம், எங்களுக்கு தெரியும் அவர் இப்படித்தான் இருப்பார், அவர் இப்படித்தான் கும்பிட வேண்டும், அவர் இப்படித்தான் பார்க்கலாம் என்று எல்லாம் குதிர்கண்டு நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பொக்கம் என்றால் பரு பொய், பச்சை பொய்,
4: பொய்யர்கள்,
3: பொய்யர்கள், பொக்கங்களே பேசும். இப்படி சொல்லுவார்கள், இந்த பொக்கங்களை நல்லா சொல்லுவார்கள். சபகூட்டி இனிக்கு இனிக்கு சொல்லுவார்கள். அவங்க டிஸ்கோஸ் கேட்க நல்ல இனிமையா இருக்கு. கனவே உடுத்து படுத்து போய் இருந்து கேட்கணும், ஆஹா என்னை அருமையாக சொல்லுகின்றார், என்ன அருமையாக இனிக்கு வியாகியானம் செய்கின்றார், என்ன அருமையா கீதை சொல்லுகின்றார், என்ன அருமையா தியானம் சொல்லி தருகின்றார், என்ன அருமையா தூகம் செய்கின்றார் என்றால் பாலூறு தேவாய் படிவி பாலும் தீனும் ஊர்ற வாயாலதான் சொல்லுவேன்
4: சொல்லுவேன்.
3: அப்ப இனிமையாக சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாரும் போய் சேருவார்கள், ஆனால் ஞானம் கிடையாது. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கிற குருவினை கொள்ள மாட்டார்கள், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடன் குருடன் குருட்டாட்டமாடி குருடன் குருடன் குழு விடுவார். அப்ப உண்மையான ஞானத்தினுடைய பாதை வித்தியாசமானது. அப்ப இந்த லிங்கோத்தவ காலத்தில் இதனது ஒரு தத்துவம், அது ஒரு தத்துவம். இரண்டாவது தத்துவம் சொல்லுவார்கள், உமையம்மையாரே இறைவனை வழிபட்டது சிவராத்திரியில், சக்தியும் சிவனை வழிபடும் காலம், சக்தி சிவனை வழிபடுகின்ற பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுவார்கள், கந்தபுராணத்தில் வருகிறது, உமையம்மையார் என்னுடைய கண்ணை பொத்தினால் உலகம் முழுவதும் இருந்தது சகல காரியங்களும் சம்பித்தன, அதற்கு பிராயச்சித்தமாக அவர் ஒரு இரவு முழுக்க பூஜை செய்தார், அது சிவராத்திரி நாள். அது உண்டு. அண்ணாமலையிலே இப்படி லிங்கம் தோன்றிய நாள், ஜோதியாக தோன்றிய நாள் சிவராத்திரி. இன்றைக்கும் திருவண்ணாமலை இந்தியாவில் இருக்கின்றது. பல பேர் கேட்பார்கள் இது என்ன கதை ஆண்டு, திருவண்ணாமலை செட்டில் டவுன் வொல்கானோ, ஒரு எரிமலை, அந்த காலத்து எரிமலை இப்ப செட்டில் டவுன் பண்ணி இருக்குது, பல எரிமலை ஆக்டிவிட்டி சேமணி தௌசண்ட் செடி இயர்ஸுக்கு முந்தி, ஆகவே அது அழலாக வந்தது உண்மை, இது ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ் பூமியில. அப்ப அழலாக வரவில்லை என்று சொல்ல முடியாது. அது ரெண்டு. அடுத்ததாக சொல்லுவார்கள், இதுல வந்து இந்த புண்ணியங்கள் அவர் சொல்றாருன்னா, இந்த காலத்திலே சிவ தரிசனம் செய்வது உத்தமோத்தம புண்ணியம். உத்தமோத்தம புண்ணியம் என்றால் இந்த சிவ புண்ணியங்கள் என்று இருக்கின்றன, உலக புண்ணியங்கள் இருக்கின்றன. நாங்கள் ரோட்ல போகிற பொழுது டிராபிக் ரூல்ஸ் பார்த்து ஓட வேணும், பார்க்கிங் ரூல்ஸ் பார்த்து தான் நாங்கள் இந்த வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ண வேணும். அதே மாதிரியாக அது ஒரு வகையான புண்ணியம். அது சொல்வார்கள் இந்த ஊர்ணி தர்மா, உலக புண்ணியங்கள். அடுத்த வகையான தர்மம் இருக்கின்றது வேதிக் தர்மா. வேதிக் தர்மம்னு சொன்னா வேதம் விதித்தபடி செய்கின்றது. பெற்றோரை பேண வேண்டும், பிள்ளைகளை சரியான விதத்திலே வளர்க்க வேண்டும், கணவன் மனைவியை பராமரிக்க வேண்டும், மனைவி கணவனை பாதுகாக்க வேண்டும், குரு சிஷ்யர்கள் இந்த உறவுகளை சொல்வது வேதிக் தர்மா. இந்த உலக தர்மங்களோ இந்த வேதி தர்மங்களோ உங்களுக்கு ஆன்ம விடுதலையை தரா. இதை மேல உலக தர்மம் வந்து உலகத்திலே சுமூகமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் சமூகம் இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் உதவும். எனவே சொல்லுவார்கள் சமயம் இன்னத்துக்கு கேட்டால் ஒரு சமூகம் ஒழுங்கா இயங்குறதுக்கு. ஆனா அது அல்ல, அது சமயத்தின் பேசிக் உலக தர்மத்துக்கு தான் அது. அதுக்கு மேலே வேதிக் தர்மா இருக்குது. வேதிக் தர்மம் என்றால் தன்னை மையமாக கொள்ளாமல் மற்றவர்களை முன்னிலையில் வைத்து செயற்படுகின்ற தர்மம் வேதிக் தர்மம். குரு சிஷ்யன், தந்தை பிள்ளைகள், தாய் பிள்ளைகள், கணவன் மனைவி எங்கேயும் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னை அடுத்த நிலையிலே வைத்துக் கொண்டுடுவது, அது வேத புண்ணியங்கள், வேதிக் தர்மா. மூன்றாவது தர்மா இருக்கிறது இதுதான் இறை தர்மா, சிவதர்மா, சிவபுண்ணியம். அங்கே இறைவனுக்கு முன்னிலை முதலிது, மற்றவர்களுக்கு இரண்டாவது இடம், தனக்கு கடைசி இடம். சத்யசாய்பாபாவுடைய கடைசி ஆண்ட காலத்திலே பல நாடுகளிலிருந்து மாணவர்கள் பல பேர் போனார்கள், இப்ப கனடாவில் இருந்து போயிருந்தார்கள். அவருக்கு ஒரு டின் கோட்ஸை வந்து அவர்கள் நாங்கள் இதை ஒழுகுவோம் என்று சொல்லி கையெழுத்து வைத்து அவருக்கு கொடுத்தார்கள். சத்யசாய்பாபாவுடைய கடைசி ஆண்டிலே மிகவும் பெருமைக்குரிய விஷயம், மாணவர்கள் அதிலே ஒரு கட்டளை என்று கேட்டால், நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைக்கு முதலிடத்தையும் மற்றவர்களுக்கு இரண்டாவது இடத்தையும் எனக்கு கடைசி இடத்தையும் கொடுப்பேன். அதுதான் இந்த உலக தர்மம், வைதீக தர்மம், மற்றது சிவதர்மம். ஆகவே இந்த சிவபுண்ணியம் என்பது இந்த சிவதர்மத்தை பொறுத்தது. இந்த சிவதர்மத்தில்தான் இந்த சிவபுண்ணியம் நடக்கின்றது. ஆகவே இந்த சிவராத்திரியிலே சிவ தரிசனம் செய்வது சிவபுண்ணியம். இது தேர்ட் கேட்டகரிய தர்மம். அப்ப சிவராத்திரிக்கு அடுத்த விளக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கதை ஒன்று இருக்கின்றது. யார் வேடகருவன் வேட்டைக்கு சென்றான். அன்று இரவு அவனுக்கு அகப்படவில்லை என்றும் அவன் நீர்மலை அருகிலே ஒரு பீங்க மரத்திலே ஏறி அமர்ந்து கொண்டான். தாகத்துக்கு பருவதற்காக ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். இந்த தண்ணீர் குடிப்பதற்கு விலங்குகள் நான் இரவிலே வந்தால் அதை அந்த இது அன்றைக்கு விடுத்தலாம் என்ற நோக்கத்திலேயே அவன் அங்கே இருக்கிறான். அவனுக்கு சிவனும் தெரியாது, ஜோதிகளும் தெரியாது, அவனுக்கு தெரியும் வயிற்று பூசி பசி. அவனை ஏறி இருந்தபோது அவன் தூக்கம் பெறாமல் இருப்பதற்காக இந்த வீழ்வ நிலைகளை பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்கிறான். இடக்கில அந்த தண்ணீரும் சுண்டுப்பட்டு கீழே விழுகின்றது. இந்த வீழ்வ நிலையும் தண்ணீரும் அந்த கீழே மரத்தின் கீழே இருக்கிற சிவலிங்கத்துக்கு விழுகின்றது. அது அவனுக்கு சிவ பூஜை ஆகின்றது. சிவ பூஜையாகின்றது. அந்த காலையிலே அவன் சிவகதி வைப்பான் என்று சிவராத்திரி புராணத்தில் இருக்கின்றது. சிவராத்திரி புராணத்தை தமிழில் அருமையாக பாடியிருக்கின்றார் சுன்னாகம் ஸ்ரீ வரவராஜ பண்டிதர். நூக உண்மைக்கு பெற்றோர்கள் எடுத்து அதை ஊத வேண்டும், தாவிக்க வேண்டும். இது வழக்கொழிந்து போகின்ற ஒரு நூல். இந்தியாவிலே இது பெரிய பெருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சிவராத்திரி புராணம் சுன்னாகம் வரவராஜ பண்டிதர் எழுதினது. அதே மாதிரியாக பிள்ளையார் கதையையும் கூட அவர் அருமையாக எழுதியிருக்கின்றார். அதெல்லாம் பிள்ளையார் கதை காலத்திலே பாராயணம் பண்ணக்கூடிய ஒன்று. இதுவே இந்த வரலாறு வருகின்றது. இந்த வரலாறு என்னன்னா சிவ புண்ணியத்துக்குரிய முக்கியத்துவம். மூன்று வகையான த்ரீ லெவல் ஆஃப் தர்மாவில சிவபுண்ணியம் மேலானது. அந்த வேதனைக்கு சிவனுடைய சிந்தனையும் இல்லை, இதுவும் இல்லை. அவன் பூமியை யோசிக்கவும் இல்லை. அவன் செய்வதே சிவபுண்ணியமாகுது. ஏனென்றால் அவன் சிவனுக்கு செய்கின்றான். அது எப்படி சிவபுண்ணியமாகின்ற சொல்வார்கள், ரெண்டு இன்டென்ஷனலா செய்கிறது, மற்றது அன்இன்டென்ஷனாக செய்கிறது. அன்இன்டென்ஷனாக செய்தான் அதுக்கு பூர்வமான சிவபுண்ணியம் என்று சொல்வார்கள். He was not intended, but he did that in the same day. அவ்வளவு மகிமையான நாள் இன்றைக்கு அபத்து பூர்வமாக செய்கின்ற அன்இன்டென்ஷனல் சிவபுண்ணியத்துக்கு அவ்வளவு பலன் என்றால் இன்டென்ஷனாக செய்தால் அவ்வளவு இருக்கும். அதுதான் சிவபுண்ணியத்தின் முக்கியத்துவம். சிவராத்திரியின் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா சொன்னோம், போனவரை சொன்னோம். இது மனோநாசம், மனோநிகிரகத்துக்குரிய நாள். இரண்டாவது சந்திரன் வந்து ஜாதகத்திலே மனத்தை குறிக்கும், வளர்ந்து தேர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனத்தை நாசம் பண்ணுகின்ற, மனோநிகிரகம் பண்ணுகின்ற தியானங்கள் தேய்பிரை காலத்திலே 14-15 நாட்களும் நடக்க வேண்டும். 15 நாள் பிரதோஷம் வரும், திரியோதசி. 14 நாள் சவித்தசியில சிவராத்திரி வருகிறது. அந்த நாட்களிலே செய்கின்ற தியானம் ஜபம் வந்து என்னுடைய மனோ நிகிரகம் மனோநாசத்துக்குரவி என்னுடைய ஆத்ம நிலையிலே அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இது சிவராத்திரிக்குரிய அடுத்த விளக்கம். இப்ப நான்கு விதமான தத்துவ விளக்கங்களை சொல்லி இருக்கின்றோம். இதே வாரம் நாளுடைய வசனத்தினால் நிற்கின்றார். இக்காலத்திலே சிவதரிசனம் செய்வது உத்தம உத்தம புண்ணியம். உத்தம உத்தம என்றால் மிகவும் சிறப்பான புண்ணியம். இச்சிவராத்திரி உறவன் சைவ சமயக யாரராயினும் ஆவசியகம் அனுஷ்டிக்கத்தக்கது என்றால் நிச்சயமாக இந்த சிவராத்திரி உறவத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது முதலாம் விரதம் என்றால் என்ன என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விரதத்தினுடைய வழிமுறை என்ன, விதிமுறை என்ன, எங்கே இந்த விதிமுறை இருக்கின்றன, இத்தனை வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றன, இவற்றை அனுஷ்டிக்கின்ற முறைகள் என்ன, இவனுடைய தத்துவ விளக்கங்கள், அதாவது மனோநாசம், மற்றது ஒரு கல்வியாலும் செல்வத்தாலும் அடைய முடியாத தன்மை, மற்றது சிவபுண்ணியங்களுடைய சிறப்பு. இந்த மூன்று வகையான வைதி உலக தர்மம், வேத தர்மம், மற்றது சிவதர்மத்திலே சிவபுண்ணியங்களுடைய சிறப்பு, அதுவும் என்னுடைய அன்னிந்தனா செய்கிறார்கள் வர சிறப்பு. இந்த காலத்தில் செய்கின்ற நித்திய நிதி செய்கின்ற மந்திர ஜபம், நாம ஜபம், சூத்திரம், பஜனை, அவைக்குரிய பலன்கள் இந்த காலத்திலே ஆலய வழிபாடு மிகவும் முக்கியம், மறக்கக்கூடாது. ஆலய வழிபாடு மிகவும் முக்கியம். அமைப்புகள் சங்கங்களுடைய பஜனைகள் கூட்டங்கள் அதுகள்ல ஆலய வழிபாட்டை அது அனுசரித்து அதுக்கு இடையில போய் உட்கார்ந்தாலும் ஆலய தரிசனம் செய்துவிட்டு வரக்கூடிய அளவிலே அவர்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் இந்த சிவராத்திரிக்குரிய வழிபாட்டு முறைகள். இதில் அன்பர்கள் யாராவது ஏதாவது கேள்விகள் வினாக்கள் இருந்தால் வந்து கலந்து கொள்ளலாம்.
4: நேரில் வந்து வந்து போனாலும் நான் உங்களை இடைநிறுத்த விடும்ப இல்லை. அதனால் நேரில் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு வரலாம். இப்போது உங்களுக்காக அந்த நேரம் ஒதுக்கப்படுகிறது. இப்ப இங்க ஒரு நேர் வந்து டாக்டர் கேப்பாங்க அவரே. வணக்கம்.
5: வணக்கம் இருவருக்கும்.
3: வணக்கம்.
4: வணக்கம்
5: டாக்டர். எனக்கு ஒரு கேள்வி. இப்ப சிவராத்திரிக்கு இந்த இரவைக்கு முழித்திருந்தால் நாளைக்கு பகல் நித்திர கொள்ளலாமா? சில நாளைக்கு ஓய்வெடுத்து அடுத்த நாள் பகல் முழுக்க நித்திர கொள்கிறார்கள், அது சரியா? அல்லது அடுத்த நாள் இரவுக்கு தான் நித்திர கொள்ள வேண்டுமா?
3: அடுத்த நாள் இரவு நித்திரை கொள்வதுதான் சிறப்பு, உத்தமம். இங்கே சொன்னோம் சிவராத்திரியிலேயே நித்திரை கழிக்க வருகிறார்கள். அந்த லிங்கோத்துவ காலம் முடிந்த பிறகு இன்றைக்கு நித்திர கொள்ளலாம். சரி, கால வரைக்கு முடித்தவர்கள் அடுத்த நாள் இரவு நித்திர கொள்ளவும் உத்தமம். உத்தமம் அதுல இன்னொரு விடுதலை இருக்கிறது. அந்த நாங்கள் எங்களுக்கு போலாம் தெரியும், இரவில் எல்லாம் நித்திர கொள்ள தெரியும். எங்களுடைய பாரம்பரிய மரபிலே மத்தியானத்துக்கு பிறகு ஒரு தூக்கம் இருக்கிறது, பகல் தூக்கம். இப்பெல்லாம் மறந்து போன ஒன்று எல்லாருக்கும் கிடையாது. ஆலயங்களை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது எந்த ஆலயத்துக்கு போனாலும் மத்தியான பூஜைக்கு பிறகு 4 மணி வரைக்கும் ஆலயம் நடைபெறலாம். ஒரு காலம் இந்தியாவில சைவ திருமணங்களுக்கு போனாலும் அந்த 12 மணி மத்தியான முன்பு வரது, பின்னர் 4 மணி வரைக்கும் அது ஓய்வு காலம் அந்த இது இருக்கிறது. ஆகவே இரவு வரைக்கும் முடிக்கிறார்கள். இந்த ஓய்வு காலம் வரைக்கும் என்றாலும் முடிச்சிருந்து அதை செய்யலாம். அப்ப ஒவ்வொரு லெவலில் உங்களுக்கு சிறப்பு மூலக்குடியாக முடித்திருந்து அடுத்த நாள் இரவு நிறுத்தினார் கொள்வது அதான் சிறப்பானது. தீராளர்கள் அவர்களுடைய ஈட்டு வகையிலே அறிவித்துக்கொள்வது தன்னை பருத்தி முக்கியமானது ஆன்ம முன்னேற்றம் ஆன்ம சிந்தனை அதான் இருக்கணும். இதுவே நான் நித்திரம் இருக்கின்றேன் நான் முதன்மை என்பது அல்ல, அது உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய வேலை மற்ற நியமனங்களுக்கு தக்கவாறு நீங்கள் இதை செய்து கொள்ள வேண்டும். சிவத்தியானம் சிவநாமம் சிவாலய வழிபாடு முக்கியம்.
5: நன்றி டாக்டர்.
4: நன்றி நன்றி. வணக்கம், இன்னொரு நீர் வந்திருக்கிறார்.
6: வணக்கம், நான் சிவகுமார் ஆலயக்கிறேன்.
4: சொல்லுங்க சிவகுமார்.
6: ஸ்ரீநேசன் ஐயா அவர்களுக்கும் ஆன்மீக டாக்டர் லம்பதன் அவருக்கும் எனது வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
6: இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்கள் சிவராத்திரிய காலங்காலமா நாங்க பிடிச்சொண்டு வந்தோம், சிவபெருமான முழு முதல் கடவுளா கும்பிட்டோம். சிவபெருமான் வந்து சிவபெருமான் எந்த உருவத்துல எங்களுக்கு காட்சி அளிப்பது? ஏனென்றா சிவபெருமான் வருகை நீல கண்டன வருவர், நீல கலரோட கழுத்துல பாம்போட வருவர், தலையில கங்கையோட வருவர். அப்ப எங்களுக்கு வந்து ஒரு பயம் மாதிரி இருக்கும், இவர்தான் சிவபெருமானோன்னு சொல்லி. ஏன்னா அந்த புட்டுக்கும் மனுஷம் வந்த அந்த கதையில கூட அவர் மாறு இடத்துல அவர் வந்தவர். ஏனென்னா அந்த எங்களோட ஆன்மா வந்து அதை ஒத்துக்கொள்றதுக்கு பயப்படுது. அப்ப எங்களோட ஆன்மாக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த உருவத்துல காட்சி அளிப்பார்? நன்றி வணக்கம்.
3: இது இறைவனுடைய தோற்றம் எப்படி நிகழ்ந்தது? முதலாவது நாங்கள் என்ன வடிவாக அவரை வழிபடுகிறோமோ அந்த வடிவத்திலே வருவார். இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வழிபடுவதற்கு அவர் உருவமில்லாகத்தான் இருப்பார். உருவம் கொடுத்தால் உருவமாகத்தான் வருவார். திருவள்ளுவர் புராணத்திலே நாரைக்கு முத்தி கொடுத்த வரலாறு காணப்படுகின்றது. நாரைக்கு ஒரு ஈகிரட்டுக்கு அந்த நாரை மரத்தில் இருந்தபோது முனிவர்கள் இந்த மதுரையில் இருக்கின்ற சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை பற்றி கூறுவதை கேட்டு அந்த அதனால ஈர்க்கப்பட்டார்கள். முன்பிறப்பு புண்ணிய பலன் ஈர்க்கப்பட்டு இந்த மதுரைக்கு வந்து அங்கே இருக்கிற பொத்தாமர குளத்திலே நீராடி வழிபட்டு வர இறைவன் நாரைக்கு காட்சி கொடுக்கிறார். நாரை எல்லாம் கோவிலுக்குள்ளே கற்பகிரகத்துக்கு போயிடலாம், அதுக்கு அங்கே இந்த மாதிரி இருக்கணும்னு தெரியாது. இறைவன் காட்சி கொடுத்தபோது திருவாத்திரத்தில் வருகின்றது. நாரை என்ன வடிவத்திலே இறைவனை வணங்கி நின்றதோ அந்த வடிவத்திலே இறைவன் காட்சி கொடுத்தான். அது ஒன்று. பன்றி குட்டிகளுக்கு இறைவன் தாய் கொடுத்ததெல்லாம் ஒண்ணு, அங்கே இறைவன் தாய் பன்றியாக வந்தான். பன்றி பிஜாவார் வேறு.
4: அப்ப அந்த வழிபாடு ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக இது நடைமுறை விளக்கம்.
7: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
8: Sandhyaram bhavijrambhitam shrutishirasthanantaradhittitam saprema bhramarabhirama masakrat sadvasanashobhitam భోగింద్రాభరణం సమస్త సుమన పూజ్యం గుణావిష్టృతం సేవే శ్రీగిరిమల్లికార్జున మహాలింగం శివాలింగితం భృంగిచ్ఛా నటనోత్కట కరిమదగ్రాహీ స్ఫురన్మాధవాక్లాదో నాదయుతో మహాసిత వపు పంచేషుణాచృత సత్పక్ష సుమనో వనేషు స పునః సాక్షాన్మదీయే మనో రాజీవే భ్రమరాధిపో విహరతాం శ్రీశైలవాసీ విభో కారుణ్యామృతవర్షిణం ఘన విపద్గ్రీష్మచ్చిదాకర్మఠం విద్యాసస్య ఫలోదయాయ సుమనః సంసేవ్యమిచ్ఛాకృతిం నృత్యద్భక్తమయూరమద్రనిలయం చంచచ్చటామండలం శంభో వాంఛతి నీలకంధర సదా త్వాం మే మనశ్చాతకః. சிவானந்த லஹரி பிரகரணம். ஆச்சாரியால் இந்த பிரகரணத்துல ஒரு பொசத்தியான ஒரு காவிய சைலிய நமக்கு காமிச்சிருக்கார். பரமேஸ்வரனிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தி, அந்த பக்தி பிரபாவமானது எப்படின்னா எந்த பொருளை பார்த்தாலும் பரமேஸ்வரனா காணப்படுறது. அந்த உபாசனா மகிமை எப்படி இருக்குன்னா எதை பார்த்தாலும் பகவானாக காணப்படக்கூடியதான நிலைக்கு உபாசனமும் பேர். அப்படி இந்த சிவோபாசனமானது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் எதை பார்த்தாலும் சிவனாகத்தான் காணப்பட்டோம். அப்போ அந்த பரமேஸ்வர பாவனை என்னென்னமாக இருக்குது, எப்படி இருக்குது என்கிறது அழகாக அந்த அவருடைய திருஷ்டியானது இந்த ஸ்லோகங்களில் தெரிகிறது. இப்போ சாதாரணமாக போனதார் ஒரு மல்லி புஷ்பத்தை பார்த்து சிவனுக்கும் மல்லி புஷ்பத்துக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சாதிருஷ்யத்தையும் அதனால ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷத்தையும் காண்பித்தார். அதே போலயே அடுத்ததா ஒரு ஸ்லோகத்துல ஒரு வண்டு எப்படி இருக்கோ அது மாதிரி பரமேஸ்வரர் இருக்கார். சாதாரணமாக ஒரு வண்டு பார்க்கிறோம், அந்த வண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி வண்டோட பரமேஸ்வரனுக்கு ஒரு சம்பந்தத்தை கல்பிச்சு வச்சிருக்கார். இப்ப பாருங்க, ஒரு மயிலை பார்த்தா பரமேஸ்வரன், ஒரு மேகத்தை பார்த்தா பரமேஸ்வரன், மலையை பார்த்தா பரமேஸ்வரன், வண்டை பார்த்தா பரமேஸ்வரன். இப்படி எந்த ஒரு பொருளானது உங்களுக்கு வாழ்க்கையில காணப்படுகிறதோ அந்த பொருள்கள் எல்லாம் பரமேஸ்வர சம்பந்தமாக இருக்கிறதாக காணப்படுறது. இதுதான் உத்தம உபாசக லட்சணம். அவனுக்கு இதம் சர்வம் எதயம் ஆத்மா, எதை பார்த்தாலும் அந்த பிரம்மஸ்வரூபமாகவே காணப்படுகிறது. ஆகையால் அவனுக்கு லௌகிகமான விஷயங்களில் விருப்பு வெறுப்புகளோ காமக்ரோதாதிகளோ ஒன்றும் ஏற்படுவதில்லை. அந்த ஒரு ஸ்வரூபத்தில் இங்கே சொல்ல ஒரு வண்டை காமித்து அந்த வண்டு மாதிரி பரமேஸ்வரன் இருக்கார் பாருங்க அப்படிங்கிற இந்த ஸ்ரீசைலத்தில் இந்த சிவானந்த லஹரி எழுதினதாக ஒரு சரித்திரம். அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு மல்லிகார்ஜுனன்னு பேரு, அங்கே இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பிரமராம்பான்னு பேரு. அந்த பிரமரம்னு சொன்னால் ஒரு வண்டு, அந்த வண்டு மாதிரி அம்பாள் சுற்றின்னு இருக்காளாம் பரமேஸ்வரனையே. பரமேஸ்வரனுடைய லிங்கத்துக்கு மேலே வச்சதான மல்லி புஷ்பங்கள் அந்த மல்லி புஷ்பங்கள் மேலே சுற்றி கொண்டு இருக்கா. அதே விதமாக அந்த பரமேஸ்வரோட லிங்கத்தையும் சுற்றி கொண்டே இருக்கா, பிரதட்சிணம் பண்ணி கொண்டு இருக்காங்கிற ஒரு சரித்திரம் அந்த ஊருடைய ஸ்தல புராணம். இப்போ அந்த வண்டை பற்றி விசேஷமாக மல்லி புஷ்பத்தை பார்த்தார், மல்லி புஷ்பத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சாதிருஷ்யத்தை சொன்னார். இப்போ அந்த மல்லி புஷ்பத்தை சுற்றி வண்டு இருக்கக்கூடியதான வண்டு அவருடைய மனசை கவர்ந்தது. இந்த வண்டுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருக்குங்கிறது இப்போ சொல்கிறார். இந்த வண்டை பற்றி பார்ப்போம். ஒரு வண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண் வண்டு அது பெண் வண்டு எப்படி சிரிக்குமோ அப்படி பார்க்கறது. லோகத்தில் எல்லாமே பிடித்தான். ஆனால் விவகாரம் என்னன்னா, பிராணிகளுக்கு தெரியாது. மனுஷியாள் அவ எப்படின்னு நாலு பேருக்கு தெரியாமல் இருந்துட்டுருப்பான். அபிமானம் இருக்கும், இருந்தாலும் நாலு பேருக்கு நடுவில் நம்ம சங்கத்தில் இருக்கும் பொழுது நாலு பேர் இதை பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இலமருவா காய்மருவா வச்சுருந்ததான் நாட்கள் இருந்தது. இப்போ அகோரமாக போயிடுது. பசுக்களை விட ரொம்ப மோசமாக போயிட்டா மனுஷாள் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பெண் வண்டு எப்படி சந்தோஷப்படுமோ அது மாதிரி ஆண் வண்டு நடத்துக்கிறது தான். அது அந்த வண்டினுடைய ஒரு ஸ்வரூபம். வண்டு என்ன பண்ணுறது, அந்த பெண் வண்டுக்கு தகுந்தா போல அதுக்கு இஷ்டமாக நடந்து கொண்டு இருக்கு. வண்டு என்ன பண்ணுறது இன்னொன்றுன்னு, யானையுடைய தலையில் மதம் இருக்க மத ஜலம் பெருகும். யானையானது நல்லா சாப்பிட்டு அது சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதனுடைய கண்டஸ்தலத்திலேருந்து லலாட்டத்திலேருந்து மத ஜலம் பெருகும். அந்த மதலம் வந்து நல்ல வாசனையோடு இருக்கும். அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்ட இந்த வண்டானது அதில் போய் வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும். யானை கண்டஸ்தலத்திலேருந்து வரக்கூடியதான மத ஜலத்துக்கு மேலே வந்து உட்கார்ந்து கொண்டே இருக்கும். இந்த வண்டெல்லாம் எப்போ அதிகமாக காணப்படும் தெரியுமோ, நான் வசந்த ருத்துவில், அந்த வசந்த ருத்துவில் தான் நிறைய புஷ்பங்கள் பூக்க ஆரம்பிக்கும், நிறைய வாசனைகள்லாம் இருக்கும், அங்கே தேன் நிறைய கிடைக்கும். ஆகையால் அந்த வசந்த ருத்துவில் வந்து ஆனந்தமாக அது எல்லோருக்கும் தெரியும். வண்டு மட்டும் என்னென்ன, அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னென்னா, எப்பொழுதும் ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கும்னு ஒரு சத்தம். வண்டு எங்கே இருந்தாலும் சத்தம். நீங்கள் தூங்கிட்டே இருக்கிற உங்கள் காதை சுத்திண்டு ஒரு ஒரே கொசு அது சத்தம் பண்ணிகிட்டே இருக்கோ இல்லையோ, அதுக்கு தான் அதுக்கு சக்கரின்னு பேர். மகாவிஷ்ணுடைய கையில் சக்கரம் மாதிரி உங்கள் காதில் இருக்கிற கொசுவுக்கும் சக்கரின்னு பேர். ஏன்னா சுத்திண்டே இருக்கு பாருங்க, காதை சுத்தும் சுத்திண்டே இருக்கு. அதே போலயே இந்த வண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது வந்து அந்த ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கு, ரும்முன்னு ஒரு சும்முன்னு ஒரு சத்தம் பண்ணிகிட்டே இருக்கு. அதோட இல்லை, அதனுடைய சொரூபம் என்னன்னா கருத்த கருப்பு. வண்டனுடைய சொரூபம்னா கருத்த கருப்பாக இருக்கு. இன்னொன்று, இந்த வண்டு எப்போ வந்தாலும் அதை மனுஷியாளுக்கு அதை பார்த்து பார்த்து மனுஷியாளுக்கு அந்த மன்மதனுடைய ஒரு ஆசையானது அதுக்கு ஏற்படும் அந்த வண்டுனால, அதை பார்க்கறதுனால. அது ஒன்று. இது எங்கே இருக்குன்னா, எப்பொழுதுமே நல்ல புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான வனத்தை சுற்றிகிட்டே இருக்கும், வேற எங்கேயும் போகாது. அந்த வண்டனுடைய சுபாவம் என்ன, நிறைய புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான வனம் பார்க்கு அவைகள்லாம் சுற்றி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த வண்டானது என்னுடைய மனசு எனக்கூடியதான அந்த இதில் பிரமராதிபமான அந்த மண்டானது என்னுடைய மனசுன்னு தாமரையில் உட்காரட்டும் இப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டானது பெண் வண்டுக்கு இஷ்டமாக நடந்து கொண்டிருக்கு. யானையினுடைய மத ஜலத்தில் பருகிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கேயே சுற்றி கொண்டிருக்கு. வசந்த ருத்து கண்டால் அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. கருப்பான ஒரு நிறத்தை கொண்டிருக்கு. மன்மதனால் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துண்டு அந்த வண்டுக்கு மன்மதனுடைய அனுகிரகம் இருக்கு. நல்ல ஒரு பார்க்கு வருஷங்கள் இது புஷ்பங்கள் இருக்கிற இடத்துல சுற்றி கொண்டிருக்கு. அப்படிப்பட்டதான வண்டானது என் மனசில் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை இப்போ நடக்கிறது. ஆனால் இங்கே வண்டுன்னு சொன்னால் எந்த வண்டு சார் அப்படின்னு கேட்குற. பிருங்கிச்சா நடனோட்கடஹா கரிமத கிராஹி ஸ்புரன் மாதவாக்லாதா நாதயுதா மகாசிதவபு பஞ்சேஷுடா சாதிரதா சத்பட்சுமனோவனேஷுனாட்சான்மதியே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபு. இங்க என்ன சொல்றது, பிரமராதிபா இந்த வண்டுக்கு அதிபையா இருக்கக்கூடியதான பிரமராம்பாவுக்கு அதிபர். பிரம்மராம்பாள்னு அந்த ஊரில் இருக்கக்கூடியதான அம்மா. அந்த மகா தேவி இருக்காளே அவருடைய ஆத்துக்காரா இருக்கக்கூடியதான இந்த பிரமராதிபன் என்னுடைய மனசுல விஹரதாம் எப்பொழுதும் ஆனந்தமா விஹரித்து கொண்டிருக்கட்டும். அவர் யார்? ஸ்ரீசைலவாசி விபு. ஸ்ரீசைலவாசியா இருந்துருக்கார். அப்படிப்பட்டவர் அவர் எப்பொழுதும் என் மனதில் இருக்கட்டும். சரி, அந்த பிரமராதிபனாக ஸ்ரீசைலவாசி எப்படி இருக்கார்? வண்டோடு அவரை சேர்த்து வச்சிருக்க. அந்த வண்டானது வண்டுக்கு பிருங்கம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். புருங்கீச்சா நடனோக்கடஹா பெண் வண்டுக்கு இஷ்டமாக நாட்டியமாடுபவர் அந்த வண்டுக்கு சொன்ன. இங்கே எப்படின்னர் புருங்கீச்சா நடனோத்சுகா. இங்கே புருங்கி அப்படிங்கிற ஒரு முனிவர். அதே போலயே அவர் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கார். தன்னுடைய வாகனமாக இருக்கார் நந்தீஸ்வரர். இந்த நந்தீஸ்வரன் புருங்கி எனக்கூடியதான மகர்ஷிகள்லாம் தாளம் போட்டு இருக்கார். அந்த தாளத்துக்கு தகுந்தா போல நாட்டியமாடிட்டு இருக்கார். இவர் எப்படி இருந்திருக்கார்? புருங்கி புருங்கி பிருங்கிரி டஸ் தண்டு நந்தினவு நந்திகேஸ்வரவ் அப்படின்னு புருங்கி பிருங்கிரிசன் தண்டு நந்தி நந்திகேஸ்வரன் இப்படிப்பட்டதான மகர்ஷிகள்லாம் அவள்லாம் இருந்துட்டு அவள் நாட்டியமாடும் பொழுது தாளம் போட்டுருக்க அந்த தாளத்துக்கு தகுந்தா போல நாட்டியமாடுறாராம். நாட்டியம்ங்கிற ஒரு கலை இருக்க, அதுக்கு ஸ்ருதி இருக்கணும், அதோட சங்கீதம் இருக்கணும், நாட்டியம் இருக்கணும், பாவம் இருக்கணும். இந்த பாவங்களோட சேர்ந்து நாட்டியமாடணும். அப்பத்தான் அது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இந்த புருங்கி முதலிய மகர்ஷிகளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நாட்டியமாடிருக்கார். புருங்கிச்சா நடனோத்கடா ஒண்ணு கரிமத கிராஹி. யானை கஜாசுரன் ஒரு அசுரன், ஒரு அரக்கன் யானை வேஷத்துல வந்துட்டு பரமேஸ்வரன் எல்லோரையும் மிச பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த கஜாசுரனை அடக்கிறதுக்காக பரமேஸ்வரன் வந்து அவரை கொன்னார். அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான மேல் தோலை கிழிச்சு அதை தன்னுடைய சரீரத்தில் ஒரு வஸ்திரமாக தரித்தார் அப்படின்னு இருக்கு. கரி மத கிராஹி. கரி யானை, யானையினுடைய மதத்தை கொழுப்பை அழைத்தவர். முன்னால கரிமத கிராஹின்னு கரி யானை யானத்தினுடைய யானையினுடைய மத நீர் மத ஜலம், அந்த மத ஜலத்தை பெருகக்கூடியது வண்டுன்னு சொன்னேன். இப்ப என்னாச்சுன்னர் கரிமத கிராஹி. கரி கஜாசுரனுடைய மதத்தை அழித்தவர் கரிமத கிராஹி பரமேஸ்வரன். ஸ்புரன் மாதவாக்லாதா. முன்னால என்ன சொன்னேன், மாதவம்னா மதுமாசம், மதுமாசம்னா வசந்த ருத்து. வசந்த ருத்துல ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு ரீங்காரம் பண்ணிட்டு எங்கும் சுத்தி கொண்டிருக்கிறவர்னு சொன்னேன். எது யாரை சுத்தி கொண்டிருக்கிறது? வண்டு. பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? அதே பதத்தினாலே தெரியுது. ஸ்புரன் மாதவாக்லாதா. மகாவிஷ்ணு இருக்காரே, அந்த மகாவிஷ்ணுனுடைய ஒரு அழகான மோகினி வடிவத்தை பார்த்தார். இங்க மாதவன் சொன்னா மாது மாசம் இல்லை, இங்க மாதவன் மாதவ ருத்து இல்லை. அந்த ருத்துங்கிறது வண்டுக்கு சொன்னேன் வசந்த ருத்துன்னு. இங்க மாதவன் மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணார், மோகினி வேஷத்தை போட வேண்டியதான நிர்பந்தம் வந்தாச்சு. எதற்காக மோகினி வேஷம் போட வேண்டி வந்தது அப்படின்னு, அமிர்தம் கிடைச்சதுமே அரக்கர்கள் அந்த அமிர்த குடத்தை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். அந்த சந்தர்ப்பத்தில் தேவதைகளுக்கு இல்லாமல் போயிடும். அதுக்காக ஒரு அழகான ஒரு ரூபத்தை எடுத்தார், திரிலோக சுந்தரனா ஒரு ரூபத்தை எடுத்தார். அந்த உருவத்தை பார்த்ததுமே ராட்சசாலோ தேவதைகளில் மோகிச்சு விட்டா. அப்போ என்ன சொன்னால், அந்த அம்பாள் நீங்கள்லாம் வரிசையாக உட்காருங்கோ, உங்களுக்கு நான் அமிர்தத்தை எல்லோருக்கும் பரிமாறுகிறேன். நான் வரிசையாக உட்கார்ந்தேன், அரக்கர்களுக்கெல்லாம் சொல்ற சொன்னார், அப்புறம் நான் போடுறேன், முதல்ல தேவதைகள் ஒவ்வொரு சொட்டு மட்டும் விட்டுவிட்டு வரையினார். இப்படி வரிசையாக எல்லாத்தையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னார், அவர் முடியறதுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு அரக்கர் அங்கிருந்து இங்கே வந்ததுமே, இந்த பக்கம் வந்ததுமே, அவரை தான் தன்னுடைய சக்கராயுதத்தினால கொண்டு விட்டார். அந்த அவதாரம் முடிஞ்சச்சு. இப்படி ஒரு மோகினி அவதாரம் முடிஞ்சதுமே பரமேஸ்வரன் அங்கே இல்லை, அதுக்கு முன்னால் ஹாலாஹல விஷத்தை பருகினார், அவருக்கெல்லாம் சந்தோஷம் வந்ததுமே கிளம்பி போயிட்டார். அவர் இந்த ஒரு உருவமானது, திரிலோக சுந்தரமான உருவம், எல்லா தேவதைகளையும் எல்லா அரக்கர்களையும்

அதுக்கு பிறகு நாதயுத அந்த வண்டுக்கு ஒரு நாதம் இருக்கு, அந்த நாதத்துக்கு ரீங்காரம்னு பேர். மூணு சுத்தின் இருக்கும். அது பரமேஸ்வரனுக்கு என்ன நாதம் இருக்குன்னு, இவருக்கு ஓங்கார நாதர், நாதத்தோட கூடினவர். நாத தனு மனிஷம் சங்கரம், நாத தனுவாக இருந்து கொண்டிருக்கார். ஆனா இவர் எப்படி எந்த நாதம் அங்க இருக்கக்கூடியதான வண்டு மாதிரியான ரீங்காரம் இல்லை, இந்த பரமேஸ்வரனுக்கு ஓங்கார நாதம், அகார உகார மகார நாதங்கள் அப்படின்னு. இது ஜாகிர ஸ்வப்ன சுஷுப்தி துரியம், அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்டதான ஒரு நாதத்தோடைய இருக்கார். ஆகையால் அந்த பரமேஸ்வரனை சொல்றதுக்கு சொல்லு இல்லை. சிவா என்ற பதமோ ஹரா என்ற பதமோ, இந்த பதங்கள்லாம் பரமேஸ்வரனுடைய உருவத்தை காட்டமேட்டவர், அவருடைய நாதத்தனுவா இருக்கக்கூடிய இந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை இவைகள்லாம் ஒன்றும் காட்டாது. ஓங்கார லட்சியமா பரமாத்மா இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த நாதத்தனு நாதயுதா, பரமேஸ்வரன் நாதயுதன். அதற்கு பிறகு பிருங்கி இந்த வண்டு எப்படி இருக்குன்னு சொன்ன, கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்ன. மகா சீதவபு, மகா சீதவபு, பரமேஸ்வரன் விளவிளையில் இருக்கார். வண்டானது மகா அசீதவபு, சம்ஸ்கிருதத்துல எப்படி பிரிக்கிறது பாரு, மகா அசீதவபு, கார் கருப்பாக இருந்துருக்கார், இருந்தது வண்டு. எங்க பரமேஸ்வரன் எப்படி மகா அசீதவபு விளவிளையில் இருக்கறியா, அந்த ரெண்டுக்கும் ஒரே பதம் போட்டிருக்கார். மகா சீதவபு பஞ்சேஷுணா சாத்ரதா, இவர் என்ன பண்ணினார், அந்த வண்டானது பஞ்சேஷுணா சாத்ரதா, பஞ்ச பானங்கள் இருக்கக்கூடியதான மன்மதன் அந்த வண்டுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தார். அவர் என்ன பண்ணினார், புஷ்பங்கள்லாம் வரும் பொழுது எல்லோருடையும் ஒரு ஆசையை உண்டு பண்றது, எல்லோருடைய மனசுலையும் ஆசையை உண்டு பண்றதுக்காக வண்டுகளை விடுவார். அந்த வண்டானது அப்படியே போய் ரீங்காரம் பண்ணி அங்கே இருந்ததுன்னா அந்த புஷ்பங்கள் மேலே நம்ம காசிபுரம் அதை எடுக்க போவா, அதை பிடிப்பா, அந்த வாசனையை கேட்பா, அவ மனசில் விகாரம் ஏற்படும். இப்படி இருந்தது. இதுதான் சாதாரணமாக நடக்கிறது. வெறும் மனுஷியால் மட்டும் இல்லை, பிராணிகளுக்கு கூட அந்த காலத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் இப்படி ஏற்படும். அதுதான் வசந்த ருத்து ருசூனாம் குசுமாகரஹான்னு சொல்றது. அப்படி அந்த வசந்த ருத்துனுடைய ஒரு சைத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறவர் இங்கே என்ன பண்ணினார் பரமேஸ்வரனுக்கு, பஞ்சேஷுணா சாத்ருதா, பஞ்சேஷுணா மன்மதனால் என்ன ஆயிடுது, ஆத்ருதா பரமேஸ்வரனால், பரமேஸ்வரன் மன்மதனால் தான் சிக்ஷையை அனுபவித்தார். அந்த பரமேஸ்வரனிடத்திலிருந்து சிக்ஷையை மன்மதன் அனுபவித்தார். அப்படி சத்பட்ச சுமனோவனேஷு, அதே போலயே சுமனோவனேஷு அங்கே ஒரு சிலேஷம் இருக்கு. சுமனஹா நல்ல மனசுள்ள இருக்க மனுஷியால் இருக்காளே, அவளுடைய அவளுக்கு நல்ல வாசனையும் நல்ல வனங்கள்லையும் நல்ல சுமனமன புஷ்பம், நல்ல புஷ்பங்களோட கூடியனதான காத்து, இது காடில் இருக்கக்கூடியதான காடுகள்லையோ அல்லது பார்க்கலையோ அவருக்கு நல்ல ஆசை கொண்டிருக்கிறது பிருங்கம் வண்டு. அந்த வண்டானது எப்படி இருக்கு, நல்ல காடு புஷ்பித்திருக்கக்கூடியதான், நல்ல புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான காடுல மனம் கொண்டது, பிரீதியை கொண்டது. சத்பட்ச சுமனோவனேஷு அப்படின்னு வண்டுக்கு சொன்னேன். ஆனா இங்க என்ன, சத்பட்ச சுமனோ அவனேஷு, அவனமுன்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம், சுமனால்னா தேவதைகள் அர்த்தம், தேவதைகளை காப்பாத்துறதுல ஆசை கொண்டவர் எங்க பரமேஸ்வரன். அங்கே பிருங்கமானது வண்டானது நல்ல புஷ்பங்கள் கொண்டதான காடில் இருக்கணும்னு ஆசைப்படுறது வண்டு. எங்கே பரமேஸ்வரன் எப்படி சத்பட்ச சுமனோ அவனேஷு அப்படி பிரிக்கணும், அவரட்சணேங்கிற சாதுனால் என்னாச்சு, அவனேஷு சுமனோ அவனேஷு, தேவதைகளை காப்பாத்துறதுல சத்பட்ச நல்ல அபிப்பிராயம் கொண்டவர், நல்ல அபிப்பிராயம், பக்தாளுக்கும் தேவதைகளையும் காப்பாற்றணும் என்று நினைக்கிறார். சபுனஹா இப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் சாட்சான் மதி ஏ மனோராஜீவே, அந்த வண்ட சொல்றார், எங்கெல்லாம் சுத்தின் இருக்கேப்பா, என் மனசு எனக்கூடியதான தாமரையில் இருக்கப்படாத, அதே போல இந்த பரமேஸ்வரனும் என் மனசு எனக்கூடியதான தாமரையில பிரமராதி போ விஹரதாம், அங்கே பிரமராதிபன்னா வெறிய வண்டுன்னு அர்த்தம், இங்கே பிரமராதிபன்னா பிரமராம்பாவுக்கு அதிபனா அதிபதியாக இருக்கக்கூடியதான ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமின்னு அர்த்தம். சத்பட்ச சுமனோவனேஷு தபுன சாட்சான்மதி ஏ மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதம் ஸ்ரீசைலவாசி விபு, ஸ்ரீசைலவாசி ஸ்ரீசைலத்தில் இருக்கார்,
ஸ்ரீசைலத்தான் இருக்கணுமா, அவர் தான் விபு ஆச்சா.

0: எல்லா இடத்திலையும் இருக்கிறவர், விசேஷேன பவதி இதி விபு, எங்கும் போக செல்கிறவர், எங்கும் இருக்கிறவர், எங்கும் இருக்கிறவர் என்னுடைய மனதிலையும் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்கிறார். அந்த பிரமரத்துக்கு அதுவும் ஒரு இடத்துல சுத்தாது, இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்கும். அதே போல அந்த வண்டாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் என் மனசுலையும் இருக்கட்டுமே அப்படின்னு வண்டு மாதிரி பரமேஸ்வரத்தில் ஒப்பிட்டு, வண்டானது பெண் வண்டுக்கு தகுந்தா போல ஆடிக்கொண்டும், யானைகளுடைய மத ஜலத்தை பெருகி கொண்டும், வசந்த ருத்துவில் ஆனந்தமாக இருந்து கொண்டும், ரீங்கார சப்தத்தை பண்ணிக்கொண்டும், கருப்பான உருவத்தை அடைந்து கொண்டும், மன்மதனால் சேவிக்கப்பட்டும், காடுகள்லையும் நல்ல புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடியதான காடுகளில் சந்தோஷமாக இருந்து கொண்டும் இருக்குமே அந்த பிரமரம் மாதிரி, ஹே பரமேஸ்வரா நீங்களும் எப்படி, நீங்களும் பிருங்கி நந்தி இப்படிப்பட்டவாளுடைய தாளங்களுக்கு தகுந்தா போல ஆடிக்கொண்டிருக்கள், யானை கஜாசுரனான யானையினுடைய மதத்தை கொழுப்பை அடக்கியிருக்கள், மகாவிஷ்ணு மாதவன் இருக்காரே அந்த மகாவிஷ்ணுவுடைய ஒரு விசேஷமான ஒரு உருவத்தை கண்டு சந்தோஷப்பட்டிருக்கள், ஓங்கார நாதத்துடன் கூடியிருக்கள், விளவிளேல்கிற ஒரு சுரூபத்தை கூடியிருக்கள், மன்மதனை அடக்கியிருக்கள், மகாவிஷ்ணு மகாதேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்காளே அந்த தேவதைகளை காப்பாற்றுவதில் எப்பொழுதும் அபிப்பிராயத்தை கொண்டிருக்கள், அப்படிப்பட்ட தாங்கள் மதியே மனோராஜீவே என்னுடைய மனசு எனக்குடையதான தாமரையில் பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபு, விபுவா இருந்து கொண்டு, இங்க விபுன்னா பிரமரபட்சத்துல எங்கும் சுத்துறதுன்னு அர்த்தம், இங்க விபுன்னு எங்கும் வியாபிச்சிருக்கிற தாங்கள் என் மனசுல வரப்படாதவா, என் மனசை பார்க்கப்படாதோ அப்படின்னு ஒரு வண்டோட பரமேஸ்வரனை ஒப்பிட்டு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். பிருங்கிச்சா நடனோத்கடஹா கரிமதக்ராஹி ஸ்புரன் மாதவாக்லாதா நாதயுதா மகாசீதவபு, ஒரு தரம் மகாசீதவபு, இன்னொரு தரம் மகா அசிதவபுன்னு பிரிக்கணும். பஞ்சேஷுனா சத்ரதா சத்பட்சசுமனோவனேஷு, ஒரு தரம் இன்னொரு தரம் சத்பட்சசுமனோ அவனேஷு சபுனசாட்சான் மதியே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபூ அப்படின்னு இந்த 51வது ஸ்லோகத்தில் பரமேஸ்வரனை வண்டாக சொல்லி நமக்கு சொல்லியிருக்கார். அதே போலயே அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்க, பரமேஸ்வரனை ஒரு மேகமாக பார்க்கிறார். வண்டு இருக்கிற இடத்துல எப்படி இருக்க, மேகங்கள்லாம் இருக்க, மழை தூரிண்டு இருக்க, அந்த மழை கொட்டின்றே இருக்கும் பொழுது நிறைய புஷ்பங்கள் வளர்ந்துட்டு இருக்கு, பூத்துண்டே இருக்க, அப்படிப்பட்ட அந்த மேகத்தை பார்த்து, ஹே பரமேஸ்வரா மேகம் மாதிரி இருக்கீங்களே நீங்க, மேகத்தை பண்ணதுமே அவருக்கு ஆச்சாரியாளுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்க, பரமேஸ்வரன் தான் ஞாபகம் வந்திருக்கு. நமக்கு ஏதோ ஒன்று பார்த்தா வேற ஏதோ லௌகிகமான விஷயம் ஞாபகம் வரும், எவ்வளோ இந்த கலரில் புடவை வாங்கணுமே நினைப்பிருப்பா. அப்படி இல்லை, லோகத்தில் ஒரு கலர் பார்த்ததுமே நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படி இருந்தா இருக்குங்கிறது தான் சாதாரண மனுஷியாளுக்கு தோணும், தப்பு இல்லை அது. ஆனால் ஆச்சாரியாளுக்கு எப்படி தோணிருக்கு, அந்த மேகத்தை பார்த்ததுமே ஆஹா பரமேஸ்வரன் இப்படி வியாபகமாக இருந்துட்டு மேகத்தினுடைய நிறத்திலையும் இருந்துட்டுருக்கார், அந்த மேகத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் எவ்வளவு ஒரு சாதிருஷ்யம் இருக்க அப்படின்னு மேகத்தை கண்ட பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறார். இப்படி இருக்கணும் நமக்கு, எந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணாரோ, கணபதி தியானமோ அல்லது சுப்பிரமணிய சுவாமியோ சூரியனுடைய தியானமோ அம்பாளுடைய தியானமோ பரமேஸ்வர தியானமோ மகாவிஷ்ணு தியானமோ எந்த ஸ்வரூபம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணும் பொழுது உங்கள் உபாசனையினுடைய ஒரு விசேஷமான உச்சகட்டம் எப்படி இருக்க, எதை கண்டாலும் அது ஞாபகம் வரணும். எத்யத் பசதி, எதை பார்க்கிறளோ தத்ததேவ பகவான் அப்படின்னா நமக்கு வரணும். சம்போ தவாராதனம்னு சொல்லிட்டு இருக்கேல, அந்த ஸ்வரூபம் வர வேண்டாமா? எத்யத் கர்ம கரோதி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம்னு தாங்கள் எதை பண்ணினாலோ, நடந்தாலோ போனாலோ பார்த்தாலோ கேட்டாலோ எல்லாம் அந்த பரமேஸ்வரனுடைய ஆராதனமாக முடியணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படி இல்லாமல் மனசு ஒரு க்ஷணம் இங்கே ஒரு க்ஷணம் அங்கே ஒரு க்ஷணம் ஏதோ அப்படின்னு சுற்றி கொண்டிருந்தா மனசுக்கு லாபம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இறங்கி போயிடும். ஆகையால் மனசு முழுக்க பரமாத்மானிடத்தில் சேர்த்து வைக்கணும். அது சேர்த்து வைக்கக்கூடியதான வழியை நமக்கு சொல்கிறாரு. எதை கண்டாலும் பரமேஸ்வரன் தானேப்பா அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் இந்த பரமேஸ்வரனை பற்றி இந்த மேகத்தோடு சேர்ந்து மேகத்துக்கும் பரமேஸ்வரனுக்கு இருக்கிற சாதிருசியத்தை நமக்கு அழகாக அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். காருண்யாமிருத வருஷணம் கனவிபத் கிரீட்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய సుమనస్సం సేవ్యం ఇచ్చాకృతిం నృత్యత్ భక్తమయూరమద్రి నిలయం చంచటామండలం శంభో వాంఛతి నీలకందర తద త్వాం మే మనశ్చాతక. இந்த மனசு எனக்குடையதான சாதக பட்சி ஏ பரமேஸ்வரா உங்களையே எதிர்பார்க்கறதப்பா. இந்த மனசுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு பரமேஸ்வரனையே தியானம் பண்ணணும், அவரையே நினைக்கணுங்கிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் மகந்தம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்போ அதிகாரியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரி அப்படிங்கறது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேத வேதாங்கத்தை படிச்சவர். வேத வேதாங்கத்தை படிச்சவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேத வேதாங்கத்தினுடைய பொருளை உணர்ந்தவர். பொருளை உணர்ந்தவர்னு சொல்லி சொன்னா, நம்மள பலரும் வந்து இதுல தகுதி இல்லாமலே ஆயிடுவோம் அப்படிங்கறதுனால அவர் அதுல இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு. இஹ ஜென்மணி ஜென்மாந்திரேவா அப்படிங்கிற, இந்த ஜென்மத்திலயோ அஸ்மின் ஜென்மணி இஹ ஜென்மணி, ஒன்னும் பெரிய வித்தியாசம் தான். இந்த ஜென்மத்திலயோ இல்ல போன ஜென்மத்திலயோ இதுல முந்தின ஜென்மங்கள்லயோ நமக்கு உண்டான சம்ஸ்காரத்தினால காமிய நிஷித்த வர்ஜன புரஸ்சரம், காமிய கர்மமும் நிஷித்த கர்மமும் விடுதல் மூலியமாக, அதை விடுறது மூலியமாக நித்திய நைமித்திக்க பிராயச்சித்த உபாசன அனுஷ்டானின, நித்தியம் நைமித்திகமான கர்மத்தையும் பிராயச்சித்த கர்மத்தையும் அதே மாதிரி அனுஷ்டானங்களையும் ஒழுங்கா செய்யறதுனால அனுஷ்டான கிரமேன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அனுஷ்டானம் சொல்லி சொல்லும்போது நித்திய நைமித்திக பிராயச்சித்த அனுஷ்டானம்னே எடுத்துட்டுருலாம். நித்திய நைமித்திக பிராயச்சித்தம் மாத்திரமே அனுஷ்டிக்க அனுஷ்டானம் சொல்லி சொன்னா அனுஷ்டிக்கிறவர், கடைபிடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதை கடைபிடிக்கிறவர் அப்படின்னு எடுத்துட்டுலாம். இல்ல நித்தியம் நைமித்திகம் பிராயச்சித்தம் மற்றும் அனுஷ்டானத்தை கடைபிடிப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரியான அனுஷ்டானங்களை செய்யறதுனால, இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால, சில விஷயங்களை கடைபிடிக்காததுனால நிர்கதனிக்கல கல்மஷத்தையா, அவருக்கு மனதில் இருக்கும் கல்மஷம், கல்மஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா அழுக்கு, அந்த அழுக்கானது அவருக்கு முழுவதுமான நீங்கினதுனால, முழுவதுமாக அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க வந்து ஒரு உபச்சார சொல்லு தான். முழுவதுமாக நீங்கினது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஞானம் இல்லாம முழுவதுமா நீங்கிறது அப்படிங்கறது சாத்தியம் இல்ல. அதனால ஞானம் அடையறதுக்கு தகுதியாக, ஞானம் அடையற தகுதியான அந்த சிரவணத்துக்கு தகுதியா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கி இருக்கு அவருக்கு அப்படின்னு. சிரவணத்தை சிந்திக்கிறதுக்கு அதாவது சிரவணம் செய்யணும், சிரவணோ கர்த்தவ்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரவணம், அந்த சிரவணத்துக்கான அந்த சம்ஸ்காரமானது உண்டார அளவுக்கு அவருக்கு மனதானது தூய்மை அடைஞ்சிருக்கு. நிதாந்த நிர்மலா சுவாந்த, அப்படிப்பட்டதான நிர்மலமான அடங்கிய மனதோடு, அதனாலதான் சொல்லு அடங்கிய விருத்தியான் என்று அவந்தனை கண்ட தேசிகரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நாம் திருப்பி திரும்பி சொல்றது என்ன அப்படின்னா, எப்படிப்பட்டவனுக்கு நாம் இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடங்கிய விருத்தியான், யாருக்கு விருத்திகளானது மனதில் எண்ணங்களானது அடங்கியிருக்கோ அவனுக்கு தான் உபதேசம் பண்ணணும். அப்படி நிர்மல சுவாந்தக, அப்படிப்பட்ட மனது சமாதானம் அடைந்தவனா இருக்கிறவன், சாதன சதுஷ்டய சம்பன்ன பிரமாதா, அந்த அதிகாரி யார் அப்படின்னா, இந்த மாதிரி சாஸ்திரத்தை வேதத்தை படிச்சவன் அப்படிங்கறது மாத்திரம் இல்லாம, இது வந்து இந்த ஜென்மத்திலயோ இல்ல போன ஜென்மத்திலயோ அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துடலாம். ஆனா இந்த ஜென்மத்துல கண்டிப்பா இருக்க வேண்டிய அம்சம் என்னது அப்படின்னா, சாதன சதுஷ்டயம். அதான் இங்க சொல்லியாச்சு. இஹ ஜென்மணி ஜென்மாந்தரேவா அப்படிங்கறது வேத வேதாங்கங்களுக்கு பொருந்தும், ஆனா சாதன சதுஷ்டயம் இந்த ஜென்மத்துல இருக்கணும், போன ஜென்மத்திலேயே இருந்தேனே அப்படின்றது கணக்கு எடுக்க முடியாது. சாதன சதுஷ்டயமானது பக்குவத்தினால மேல் மேலும் வளர்ந்து இந்த ஜென்மத்திலயும் அது அதோடைய லட்சணமானது தெரிபடும், காணத்துக்கு வரும். அதனால அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டயத்தை இந்த ஜென்மத்துல உடையவரா இருக்கிறவர். ஏன்னா சாதாரணமா விசாரமானது பண்ணும்போது எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு இப்ப ரமண மகர்ஷி மாதிரி ஆளுங்களுக்கு சாஸ்திர சிரவணமே பண்ண வேண்டாதுன்னு ஒரு நிலை, ஏன் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்துல அவங்க சாதனை பண்ணிட்டாங்க, சாஸ்திர சிரவணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பதில். அப்படின்னா என்ன அர்த்தம், சில பேர் பக்தியே பண்றது இல்ல, போன ஜென்மத்துல பக்தி பண்ணிட்டாங்க அப்படின்றது. இப்படி ஒருவனத்துக்கும் ஒரு ஒரு காரணம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஞானம் அடைஞ்ச நிலையில, ஞானம் அடையறதுக்கு முன்னாடி இல்ல, ஞானம் அடைஞ்ச பின்னாடி அவங்களுடைய காரியத்தை பார்த்து காரணத்தை அனுமானம் பண்றாங்க, ஊகிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க போன ஜென்மத்துல பண்ணிருப்பாங்க. அதனாலதான் எப்படின்னா இந்த ஜோசியக்காரங்கெல்லாம் சொல்றது என்னது, இப்ப எல்லா அரசியல் தலைவர்களும் ஆட்டங்கான்றாங்க, அதனால இது குரு பயிற்சியோட மாற்றம் அப்படின்றாங்க. குரு பயிற்சியினால உண்டாருது அப்படிங்கறது முன்னாடி, இந்த மாதிரி உண்டாகும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நியாயம். ஆயிட்டு அப்புறம் சொல்றது அப்படிங்கறது காரியத்தை வச்சு அனுமானம் பண்றாங்க அவங்களும். அப்படி அந்த அனுமானம் ஊகிக்கிற மாதிரி இங்கேயும் என்ன சொல்றது, அவங்களுடைய காரியத்தை வச்சு அவங்களுடைய நிலைகளை பார்த்து ஊகிக்கிறோம் நம்ம, இப்படிப்பட்டதா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு அவங்க போன ஜென்மத்தை செஞ்சிருக்கணும். அப்போ அந்த மாதிரி போன ஜென்மத்துல அது எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு உதாரணம் சொல்றது என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு 10 இட்லி சாப்பிடுவான் அப்படின்னு வச்சிருந்தா, 4 இட்லி சாப்பிட்டு இருக்கான் போன ஜென்மத்திலேயே, இந்த ஜென்மத்துல அவனுக்கு 6 இட்லி போதும். இது உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா நமக்கு இட்லி தோசையோட உதாரணம் ரொம்ப சுலபமா புரியும் அப்படிங்கறதுனால. சரி, இதுல இப்போ வந்து 10 இட்லி தான் நம்மளுடைய சாதாரணமான ஒரு டயட் அப்படின்னு வச்சுட்டா, அப்போ நான் போன ஜென்மத்தில 8 இட்லி சாப்பிடலன்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு கேட்பாங்க. இல்ல பாப்பா, நீ ஜபம் பண்ணு, நீ வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் இதை அனுஷ்டானம் எல்லாம் பண்ணுங்க, நான் 8 இட்லியோ 6 இட்லியோ சாப்பிடலன்னு, அதாவது நான் இந்த கர்மத்தை பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல, நான் போன ஜென்மத்திலேயே பண்ணிட்டேன் பண்ணலங்கிறது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இல்ல, எனக்கிட்ட ஒரு ஆதாரமும் இல்ல. காரியலிங்கக்கு அனுமானம் இதெல்லாமே காரியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். ஒருத்தர் வந்து சாத்விகரா இருக்காரா இல்லையாங்கிறத வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, வெளித்தோற்றத்தை வச்சு அனுமானம் பண்ண முடியும் இவர் சாத்விகமானவர். ஏன், நல்லா நாமம் போட்டுட்டு இருக்கார் இல்ல பட்டு அடிச்சுட்டு இருக்கார், அடுத்தவங்களுக்கு நாமம் போடுறாருன்னு சொல்லல, நம்ம நாமம் போட்டு இருக்கார் இல்ல பட்டு அடிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத வச்சுட்டு அவரு சாத்விகமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனுமானம், காரியலிங்கக்கு அனுமானம், பழகி பார்த்தாதான் தெரியும் எப்படி அப்படின்ட்டு. அதனால அந்த மாதிரி அனுமானத்தை பார்த்துதான் நம்ம வச்சு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க தவிர இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. தாத்பரியம் என்ன, இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு ஆளுங்களும் அந்த அந்த அந்த கிரமத்துல நம்ம போக முயற்சி பண்ணும்போது, அந்த கிரமத்துல போகும்போது அந்த கிரமத்துக்கு உண்டாக வேண்டிய பலனானது உடனே நமக்கு உண்டாகும். ஜபம் பண்ணிருக்காரு போன ஜென்மத்திலேயே அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஜபம் போன ஜென்மத்திலேயே பண்ணிருக்கிறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இட்லி சாப்பிடுற கணக்கிற மாதிரி பல்ல நோண்டி வச்சுட்டு போயிருக்கு வேற ஒரு ஆளு, அந்த இடத்த நீங்களும் வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்த வாங்கும் போது ஏற்கனவே பல்ல நோண்டி இருக்கு, திருப்பி நோண்டதுக்கு அவசியம் இல்ல, அதுக்கு மேல இருந்து திருப்பி நோண்டணும் நீங்க. அந்த மாதிரி உங்களுடைய போன ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த சாதனையை பண்ணிருக்கீங்கிறதுனால அந்த சாதனையோட பலம் அதுல உண்டாகும். அந்த ஜபத்தை நீங்க கண்டினியூ பண்ணும்போது, தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது, அதனுடைய பலனானது பிரத்யக்ஷப்படுறது. ஜபத்துக்கான ஜபம்ங்கிறது மந்திரம் அப்படிங்கறது ஒரு சயின்ஸ் மாதிரி, அறிவியல்ல ஒரு விஷயம், சாஸ்திரத்தை எப்பவுமே நான் சம்பந்தப்படுத்தவே மாட்டேன் சயின்ஸ்ல. ஒரு லெவல் வரைக்கும் நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா இப்படி பண்ணினா இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவுதான். அங்கேயும் கூட எப்பவுமே அப்படியே ஆகுங்கிறது இல்ல, ஆனா இந்த இடத்துல மந்திர சாஸ்திரத்துல அப்படி இல்ல, எப்பவுமே இப்படித்தான் ஆகும், அதனுடைய பலன் இப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்றாரு, சாதன சதுஷ்டய சம்பன்ன, அந்த சாதன சதுஷ்டயத்தை இவர் அடைஞ்சவரா இருக்காரு. அதனால என்ன சொல்றது அப்படின்னா, கிரமத்தை நீங்க இத்தனை சாதனை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அந்த சாதனை கிரமத்துக்குள்ள நம்ம ஈடுபடும் போது அதனுடைய பலனை வச்சுதான் நாம அனுமானம் பண்ண முடியுமே தவிர, முன்னாடியே நான் இப்படிப்பட்டவன் தீர்மானம் பண்ணிட்டு நம்ம விவகாரத்தை எடுக்க ஆரம்பிக்க முடியாது. முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டு விவகாரத்தை ஆரம்பிக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டயன் யாருகிட்ட இருக்கோ அவர் தான் அதிகாரி, அவர் தான் இங்க பிரமாத்தா, அவர் தான் அறிபவர், அந்த அறிபவர் தான் அதிகாரின்னு சொல்லிட்டு இருக்கோம். நித்தியம்னா என்ன, நைமித்திகம்னா என்ன, காமியம்னா என்ன அப்படிங்கிற விசாரத்தை ஆரம்பிச்சாரு. காமியம்னா என்ன, சுவர்க்கம் முதலிய விருப்பப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கான கர்மங்கள், ஒரு பலன் மேல ஆசைப்பட்டு அந்த பலனுக்காக செய்யப்பட வேண்டிய படக்கூடிய கர்மங்களுக்கு காமிய கர்மம், காமம் இச்சா ஆசை, ஆசையினால் தூண்டப்பட்டு செய்யப்படுகின்ற கர்மம் காமிய கர்மம். நித்திய கர்மம்னா தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மம், என்னவா இருந்தாலும் சரி அந்த கர்மத்தை மாத்திரம் விடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்ப சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இதுல எல்லாம் கூட விசாரம் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு கிளை விசாரம் போயிட்டே இருக்கும். அது சந்தியாவந்தனம் யார் பண்றது, எப்ப பண்றது, வேதோ நித்தியம் ஜீயதாம் ததுதினம் கர்ம சுனிஷ்டியதாம், அந்த மாதிரி சாதனா பஞ்சகத்துல இந்த விசாரம் ஒன்னொன்னா பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, யாரு பண்றது, யாருக்கு பண்ணக்கூடிய தகுதி இருக்கு, யாருக்கு தகுதி இல்லைன்னு தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அவங்களுக்கு அப்படிங்கறது தான் அர்த்தம் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஒரு கர்மத்துக்கும் ஒரு சமயம் விதிச்சிருக்கு. இந்த சமயத்துல இந்த கர்மத்தை செய்யணும் அப்படின்ட்டு. அந்த கர்மத்தை அந்த சமயத்துல செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா செய்யப்படாததா ஆயிடுறது அந்த கர்மம். இந்த கர்மம் செய்யப்படாததாகவே ஆயிடுறது. அப்படி யஜ்ஞோபவித தாரணம் அப்படிங்கிறது, பூணல் போடுறது அப்படிங்கறது என்னைக்கு பண்றாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நாள். 40 வயசு அவனுக்கு இல்ல 35 வயசு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கேரியர் எல்லாம் வாழ்க்கையில நான் நின்ன அப்புறம் என் சொந்த காலில் நின்ன அப்புறம் அப்படின்னு அவன் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியே 30 வயசு ஆயிடுது. 35 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு அவனுக்கு பொண்ணு எல்லாம் ரெடி ஆகி கல்யாணம் வரைக்கும் வரும்போது 35 வயசு. இப்போ அந்த 35 வயசுல அவன் முன்னாடி நாள் பூனால போட்டுன்னு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிப்பான். 35 வயசுல அவன் பிரஷ்டன் ஆயாச்சு. அவன் அந்த தகுதியை இழந்துட்டான். எப்படி? இதெல்லாம் ஒரு கிரமத்தை சொல்லியிருக்கு. 3 வருஷம் 3 ஜென்மத்துல ஒருத்தன் வந்து, 3 ஜென்மம்னா 3 பரம்பரையா வந்து ஒருத்தங்க இந்த பூனல்ல போடல அப்படின்னு சொல்லி சொன்னா, பூனல் சம்ஸ்காரமானது செய்யப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா, யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம்னு சொல்லி சொல்ற அந்த சம்ஸ்காரமானது செய்யப்படல, உபநயனம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேர். உபநயன சம்ஸ்காரமானது செய்யப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா 3 தலைமுறையா அவங்க அதுக்கு தகுதி இல்லாமலா போயிடுறாங்க. அதே மாதிரி யஜ்ஞோபவீதம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சொல்லியிருக்கு. சில சாஸ்திர சில தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, அதுலயும் கூட இந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி இந்த வயசுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்ஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இந்த பிராயச்சித்தம் நீ கண்டிப்பா அனுஷ்டிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனாலதான் நான் அதை கிண்டல் பண்றேன். 35 வயசுல நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறது இல்ல, பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு சில தர்ம தாத்திரம் ஒத்துக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிராயச்சித்தத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. இந்த பிராயச்சித்தத்தை கடைபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இந்த பிராயச்சித்தம்னே என்னன்னு தெரியாது உங்களுக்கு. அந்த பிராயச்சித்தம் என்னன்னு தெரியாது. பிராயச்சித்தம்னாலே என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த பிராயச்சித்தம்னா என்னன்னு தெரிஞ்சா கூட பிராயச்சித்தம் எப்படி பண்றதுன்னு தெரியாது. எந்த பிராயச்சித்தத்தை பண்றதுன்னு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அந்த தகுதி போயிடுறது. அதனாலதான் அதே மாதிரி 3 வருஷம் ஒருத்தர் சம்ஸ்காரம் பண்ணிட்டதுக்கு அப்புறம், யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் உபநயன சம்ஸ்காரம் பூணல் கல்யாணமானது நடந்ததுக்கு அப்புறம் 3 வருஷம் வரைக்கும் இந்த சந்தியாவந்தனாதிகளை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, புதுசா திருப்பியும் பூணல் திருப்பியும் ஒரு பூணல் உபநயனம் வச்சாகணும். திருப்பி பண்ணி ஆகணும், சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு 3 மாசம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா, பூனலை மாத்திட்டதுக்கு அப்புறம் தான் புது அவங்களே மாத்திக்கலாம். அது கிரம பிரகாரம் எப்படி பண்றதோ, நம்ம தீட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்துக்கு எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பூனலை எப்படி மாத்துறோமோ அந்த மாதிரி ஒரு மொட்டை அடிச்சுட்டு வர்றது, மொட்டை அடிச்ச உடனே பூனலை மாத்துறது, இல்ல ஏதாவது ஒரு கர்மத்துக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி கர்மத்துக்கு போயிட்டு வரும்போது பூனலை மாத்துறது. இப்படி இந்த மாதிரியான அசுச்சியான தூய்மையற்றதான அந்த மாதிரியான நிலைகளை நம்ம போயிட்டு அடையும் பொழுது அதுல இருந்து வர்றதுக்கு பூனலை மாத்துற மாதிரி திருப்பியும் பூனலை மாத்திட்டு தான் கர்மத்தை பண்ணணும். இப்படி எல்லாம் நிலைமைகள் நீ அங்க தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இப்போ அந்த மாதிரியான நித்தியமா சொல்லப்பட்ட கர்மங்கள் தினம் தினம் செய்யப்பட வேண்டியது, இந்த மாதிரி தகுதி உள்ளவன், இந்த உபதேசத்தை அடைஞ்சவன், தினம் தினம் செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிற கர்மத்துக்கு அங்க ஆதாரம் சொல்லிக்கார் நித்திய அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நைமித்திக்க, நைமித்திக்கம்னா என்ன அப்படின்னா, புத்திர ஜென்மாதி அனுபந்தீனி ஜாத்தியஷ்டியாதீனி, புத்திர ஜென்மம் முதலிய வகைகள்னால கட்டுப்பட்டதுனால, அதாவது ஒரு மகன் வேண்டும் அப்படின்றதுனாலயோ இல்ல மகன் பிறந்தது அப்படிங்கறதுனாலயோ உண்டாகக்கூடிய கர்மங்கள், ஜாத்தியஷ்டி முதலிய கர்மங்கள், பிராயஷ்சித்தானி. அடுத்தது பிராயஷ்சித்த கர்மம்னா என்ன அப்படிங்கிறாரு, பாபக்ஷய சாதானி சாந்திராயணாதீனி. பாபக்ஷயத்துக்கு பிராயஷ்சித்தம்னா என்ன அப்படின்னா, பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது நாம செஞ்ச கர்மங்களுக்கு மாற்று கர்மங்களா உண்டாடுறதுக்கு பேர் பிராயஷ்சித்தம். செய்ய கர்மங்களுக்கு மாற்று கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல கர்மம் செஞ்சுட்டேன், போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் செஞ்சுட்டேன், அந்த புண்ணியத்தை அழிக்கிறதுக்காக இப்ப பாவம் செஞ்சுட்டு இருக்கேன்னு யாரும் பண்றது இல்ல. செஞ்ச பாவ கர்மத்துக்கு மாற்று கர்மமா செய்யறது புண்ணிய கர்மம், அந்த புண்ணிய கர்மம் பிராயஷ்சித்தமா செய்யறது. இது எப்படி பண்ணணும்? பிராயஷ்சித்தம் புண்ணிய கர்மம்னா, கோயிலுக்கு லைட் லைட் கொடுக்கறது, அந்த லைட் ஃபுல்லா எழுதிடுறது பேரு உபயம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தாத்தா பாரு பாட்டி பாரு எல்லாமே லைட்டே வெளியில வராது, வெளிச்சமே வெளியாத மாதிரி. அந்த மாதிரியான கர்மத்தில இருந்து தொடங்கி பல கர்மங்கள் இருக்கு. பிராயஷ்சித்தம் யஜ்யம் தானம் முதலிய பல வகையில பிராயஷ்சித்தம் பண்ணலாம். இங்க என்ன சொல்லியிருக்கு, சாந்திராயணாதீனி, இதுல கிருச்சர கர்மங்கள்னு சொல்லக்கூடிய கர்மங்கள், சாந்திராயணாதீனி அப்படின்றதெல்லாம் அந்த கிருச்சர வகையை சேர்ந்த கர்மங்கள். இதுவும் பிராயஷ்சித்த வர வகைதான். சாந்திராயணம் அப்படிங்கிற கர்மம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட கர்மம் இல்ல, சாதுக்களுக்காக சொல்லப்பட்ட கர்மம் இல்ல. சாந்திராயணம் நான் பண்றேன்னு பெருமையாரா சாது சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுருங்க. சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட கர்மம் இல்ல. சாதுக்களுக்கு சொல்லப்பட்டது மிதாகாரம், எல்லாத்திலயும் முறைப்படி இருக்கிறது அப்படின்ட்டு. இந்த பகவான் புத்தாவோட பியூட்டிஃபுல் டீச்சிங் என்ன, மிடில் பாத் அப்படிம்பாங்க. மிடில் பாத் பகவான் புத்தனோட எல்லாம் வேதத்துல சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது. பகவத்கீதையில அதைதானே சொல்றாரு, மிதமான உறக்கம், மிதமான ஆகாரம், மிதமான செயல் அப்படிங்கறது பகவத்கீதையில சொல்லப்பட்டது. மிதம் அப்படிங்கிறது தான் மிடில் பாத் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படி அந்த நடுநிலையான மிதமான, எதுலையுமே அதிகமாவும் இல்லாம கம்மியும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் சாதுக்களுக்கு சொல்லப்பட்ட நியமம். இந்த கிருச்சிர சாந்திராணி விரதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, உடம்ப துன்புறுத்துறதான ஒரு விரதம். உடம்ப துன்புறுத்துறது வறுமையா ஏத்துக்கணும் அப்படிங்கறது சாது தன்மையா இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான துன்பத்தை அவங்க உடம்புக்கு கொடுக்க கூடாது. ஏன், பிராணனானது க்ஷயமாகும், க்ஷீணமாகும், அவங்களுக்கு சக்தி இருக்காது, புத்தியில தாரண சக்தி இருக்காது. இதுக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல கதையும் வருது. சாப்பாடு உள்ள ஒழுங்கா போகலன்னா பிராணனுக்கு சக்தி இருக்காது, புத்தி தாரண சக்தியை இழந்துரும். நாலு நாள் சாப்பிடலன்னா வேற மந்திரமே ஸ்மரணம் பண்ண வராது. அந்த மாதிரி கிருச்சிர சாந்திராயணம் ஒரு விரதம். என்ன விரதம், சாந்திர அந்த சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறைக்கு ஏற்ற மாதிரி பௌர்ணமியில இருந்து தொடங்கணும். பௌர்ணமியில 15 கவலம், பௌர்ணமியில 15 கவலம். அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா குறைச்சு குறைச்சு 14, 13, 12 அப்படின்னு குறைச்சு அமாவாசையில ஒண்ணுமே சாப்பிடாம, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு கவலம் ரெண்டு கவலம்னு கூட்டி திருப்பியும் பௌர்ணமி வரைக்கும் 15 கவலம் வரைக்கும் நிக்கணும். 15 இருந்து ஆரம்பிச்சு 0 வந்து திருப்பியும் 15 போகணும். இது ஒரு சாந்திராயண விரதம். இந்த மாதிரி சாந்திராயண விரதமானது செய்யப்படலாம் எதுக்கு, பாபக்ஷயத்துக்கு அப்படின்ட்டு. நம்ம பாபக்ஷயத்துக்கு அழகா சொல்லியிருக்கு, கங்கையின் ஸ்மரணம் தர்ஷனம் எல்லாமே. சோ அதுவே விரதம் தான், அதுவும் பாபக்ஷயத்துக்கு சொல்லப்பட்ட பிராயசித்த கர்மம் தான். உபாசனானி, உபாசனம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சகுண பிரம்ம விஷய மானச வியாபார ரூபானி சாண்டில்ய வித்யானினி. உபாசனம்னா என்ன அப்படின்னா, சாண்டில்ய வித்தியன்னு சொல்லப்பட்ட உபநிஷத்துல சொல்லப்பட்ட சாண்டில்ய வித்தியை முதலிய உபாசனைகள், அது வந்து அங்க சொல்லப்பட்ட சகுண உபாசனைகள், வேதத்தை அடிப்படையா, வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அடிப்படையா வச்சு பண்ணக்கூடிய உபாசனைகள் சாண்டில்ய வித்தியில சொல்லப்பட்டதெல்லாம். மற்ற இன்னொரு வகை, இதுல இவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த சாண்டில்ய வித்தியை மாத்திரம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இங்க முதல் பாகத்தை நம்ம எடுத்துக்கணும், சகுண பிரம்ம விஷய மானச வியாபார ரூபாணி அப்படிங்கறத மாத்திரம் எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணமா கொடுத்த சாண்டில்ய வித்தியை அப்படிங்கறத எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலி அங்க கொடுத்துருக்க கூடாது அந்த உதாரணத்தை அவரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாண்டில்ய வித்தியை அப்படிங்கறது வேதத்துல சொல்லப்பட்ட வேத விகிதமான ஒரு கர்மம். இப்போ இக ஜென்மனே ஜென்மாந்திரேவா அப்படிங்கறது மேல சொல்லப்பட்ட ஒரு ஹேத்து. இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ, இந்த ஜென்மத்துல அவங்க செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அந்த கர்மமானது நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு வேதத்துல தகுதி இல்லாம போயிடுறது. வேதத்துல தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது அங்க அப்படின்னா, வேதத்தோடைய ஞானத்துல தகுதி இல்லைங்கிறதுல, வேதத்துடைய உபாசனையில தகுதி இல்ல அப்படின்றது. சாண்டில்ய வித்தைங்கிறது உபாசனைக்கு சகுன பிரம்ம விஷயமா சொல்லிக்கூடாது. உபாசனை அப்படிங்கிறது நம்ம சகுன பிரம்ம விஷயமா இருக்கிற எந்த உபாசனையா வேணாலும் எடுத்துக்கலாம். கணேசம் உபாசனை, கணேச மந்திர ஜபம் பண்றவங்களுக்கு கணேச உபாசனை, சிவ மந்திர ஜபம் பண்றவங்க சிவ உபாசனை. அப்படி சிவன் விஷ்ணு இந்த மாதிரி எல்லாம் கார்த்திகன் இவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பிரம்மத்துடைய சகுண ரூபமா பாக்குறது. பிரம்மம் ரெண்டு நிலையில இருக்கு, ஒன்னு சகுணம் இன்னொன்னு நிர்குணம். அப்படி குணம் கூடியது குணமற்றது அப்படிங்கறது ரெண்டு நிலை பேச்சுக்கு. அப்படிப்பட்ட குணம் கூடிய நிலையில இருக்கிறது தான் அந்த ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்துடைய உபாசனையை தான் இங்க நம்ம உபாசனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாண்டில்ய வித்யா ஆதினி அப்படிங்கறதுனால, அங்க சாண்டில்ய வித்யா ஆதினி அப்படிங்கிற ஆதி பதத்தினால நீங்க எடுத்துருந்தோம் சிவ உபாசனை, முருக உபாசனை, கார்த்திக உபாசனை, ஸ்கந்த உபாசனை, இல்லாட்டி கணேச உபாசனை, இந்த மாதிரி உபாசனை எடுத்துருந்தோம் அங்க. அப்படி அது உபாசனையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதேஷாம் நித்யாதீனாம் புத்தி சுத்தி பாரமம் பிரயோஜனம். இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா, சரி இந்த உபாசனை எல்லாம் எதுக்கு பண்ணணும், நித்திய கர்மத்தை பண்ணணும், இந்த நைமித்திக் கர்மத்தை பண்ணணும், காமிய கர்மத்தை விட்டுடணும், இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும், காமியே மதிஸ்தியஜ்யதாம் அப்படிங்கிறார் பகவான் பாஷ்யக்காரர். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், காமிய கர்மத்துல புத்தியானது பற்றானதை நான் விடணும், நித்திய நைமித்திக் கர்மத்தை நான் பண்ணணும், ததுதித்த கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் அப்படிங்கிறாரு. வேதோ நித்தியமதீயதாம் ததுதித்த கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷ்ய விதீயதாம் அபச்சதி காமியே மதிஸ்தேஜதாம் அபச்சதி காமிய மதிஸ்தேஜதாம் அப்படிங்கிறார். வேதத்தை தினமும் படியுங்கள், அதில் சொல்லப்பட்ட கர்மங்களை முறைப்படி செய்யுங்கள், அதை ஈஸ்வரனுக்கு சமர்ப்பியுங்கள், உபாசனை ஆயிடுறது, செய்யப்படுற கர்மமானது உபாசனை ஆயிடுறது. அபச்சதி காமிய மதிஸ்தேஜ நம்மை பிரச்சனை கொண்டு போகக்கூடிய காமிய கர்மத்தை நம்ம மனசுல உதயமாகாம இருக்கணும், தடுத்துடணும், இல்ல அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த மாதிரி ஏதேஷாம் நித்யாதீனாம் இந்த கர்மத்தை செய்யறதுக்கான பிரயோஜனம் என்ன, இந்த கர்மத்துக்கா செய்யறதுக்கான பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஏதேஜாம் நித்யாதி நாம் புத்தி சுத்திஹி பரமம் பிரயோஜனம். சித்த சுத்திஹி, புத்தி சுத்திஹினா சித்த சுத்திஹி, மன தூய்மை தான் இதுக்கு பரமம் பிரயோஜனம். இதனுடைய நிலை என்னது, அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, நான் வந்து சாதனை பண்ணிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், சாஸ்திர சிரவணம் ஏதாவது பண்றேன், இல்ல இல்ல அதெல்லாம் உன்னோட சாதனை சாதனை பண்ணிட்டு இருக்கேன், சாதனை பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குடா அப்படின்னா, சித்த சுத்திக்கு சாதனை பண்ணிட்டு இருக்கேன். சித்த சுத்தியை வச்சு என்னடா பண்ணுவேன், சித்தசுத்தி தான் முக்கியம், சித்தசுத்திக்கு சாதனை பண்ணிட்டு இருக்கேன். சத்தியம் சித்தசுத்தி தான் முக்கியம். சத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், உண்மை இல்ல, அது அங்கீகாரே. சாஸ்திரத்துல பொறுத்த வரைக்கும் சத்தியம் எங்க சொல்றோமோ சத்தியம்னு சொல்லி சொன்னா அர்த்த அங்கீகாரே, பாதி ஒத்துக்கிறோம் நம்ம அவங்க வாக்கியம், அதுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்ற. சத்தியம் நீங்க சொல்றது கரெக்ட் தான், சித்தசுத்தியானது அவசியம். சித்தசுத்தியை மாத்திரம் வச்சுட்டு நாக்கு வலிக்க முடியாது. அந்த சித்தசுத்தியில மன தூய்மையான நிலையில அந்த தூய்மையான மனதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், எதை பிடிச்சுக்கிறதுக்கு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். யானைக்கு தும்பிக்கை ஆட்டிகிட்டே இருக்கிற யானைக்கு அது காலில் கட்டி இருக்கிற செயினியை கொடுத்துட்டீங்கன்னா அடங்கி நிக்கிறது. அந்த மாதிரி இந்த கோழிக்கு கண்கட்டு வித்தை அப்படிமா என்ன அப்படின்னா, கோழி மூக்கு அப்படியே குனிய வச்சு அப்படி அது அதோட மூக்கிட்ட ஒரு ரவுண்ட் அப்படி வளைய மாதிரி போட்டுட்ருவான். அது என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தன்னோட மூக்கோட அந்த கோடு போட்டதை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து நகரவே நகராது. அந்த மாதிரி நம்மளுடைய மனசு அடங்கி நிக்கிறதுக்கு, மனசு சுத்தமாயிருக்கு, சுத்தமான மனசு அடங்கி நிக்கிறதுக்கு, பிடிச்சு நிக்கிறதுக்கு, பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், எது சாஸ்திரம். ஏன்னா அதுதான் பலனை கொடுக்கக்கூடியது. வெறும் மனசு தூய்மையான தூய்மையான மனசு பலனை கொடுக்காது, உங்களுக்கு பலனுக்கு தகுதியுடையதா இருக்கு. அதனால என்ன சொல்றாருங்க, பரமம் பிரயோஜனம் சித்தசுத்தி, அதனுடைய பரமமான பிரயோஜனமானது நித்திய கர்மத்தை செய்யறது சித்த சுத்திக்கு தான், புத்தி சுத்திக்கு தான். அந்த புத்தி சுத்தியானது என்னத்துக்கு பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த புத்தி சுத்தியானது சாஸ்திரத்தை கேட்கக்கூடிய தகுதியானது உண்டு பண்ணும், ஜிக்யாசாவை உண்டு பண்ணும். பாமதிகாரர் சொல்றது என்னது, ஆசையை உண்டு பண்ணும், சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணக்கூடிய ஆசையை உண்டு பண்ணும். தூய்மையான மனது இருந்தா தான் சாஸ்திர சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே உதயமாகும். எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் சாஸ்திர சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உதயமாறது எப்போ அப்படின்னா, மனத்து தூய்மையா இருக்கிற நிலையில மாத்திரம்தான், அது உண்டான நிலையில மாத்திரம்தான். அதனால உபாசனானாம் சரி, இது நித்திய கர்மத்துக்கானது பலன்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஆகவே என்னென்ன கண்டிஷன், ஆதிசைவ மரபுல வந்திருக்கணும், அவர் வந்து ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும், மூணாவது என்ன, ஹி மஸ்ட் பி மேரீட், நோ பேச்சுலர் கேன் டூ, அவர் கல்யாணம் ஆகிருக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க விக்கிரத தொடருக்கு உரிமையே கிடையாது. இன்னைக்கும் எங்கள் நாட்டில் சட்டம் அப்படிதான் இருக்கு. யூ கேன் என்ஃபோர்ஸ் விதிகள் தான். இப்போ எங்கள் நாட்டில் ரைட் ஹேண்ட் டிரைவ் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இனி எனக்கு வழக்கினா தான் நான் எடுப்பேன், என்னன்னா லைசன்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமாங்க? கேன் யூ சே நான் ரைட் ஹேண்ட் டிரைவ்ல தான் வந்தேன், நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் எடுக்க மாட்டேன்னா உங்க கனடியன் கவர்மெண்ட் எக்ஸ்கியூஸ் பண்ணுமா பண்ணாதான்? அப்போ கவர்மெண்ட்ல நீங்க முதல் எக்ஸ்பிளைன் ஹவு பெட்டர் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் இஸ் பெட்டர் எனக்கு ப்ரூவ் பண்ணு, தென் ஐ வில் டேக் த லைசன்ஸ். அதே மாதிரிதான் சொல்லியிருக்கேன். ஆர்வத்துலயும் பதில் இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம டாபிக். அது சிவபெருமான் சொன்னதா இல்லையா, அது எப்படி சொன்னா, அதை சொன்னா தமிழ்ல சொன்னாரா இங்கிலீஷ்ல சொன்னாரா அப்படின்னு போயிட்டே அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஒரு உதாரணமே சொல்லி காமிச்சு. இதையே ஆனான்னு சொல்லணும், இதையே ஆவண்ணான்னு சொல்லணும்னு கேள்வி கேட்டால் அவன் படிக்க போறதே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிவபெருமான் ஐந்து ரிஷிகள் மூலமாக வெளிப்படுத்தினது சொல்லிட்டான். அஞ்சனமேனி அறிவையோர் பாரதம். அப்ப அந்த திருமூலர் வாக்க நம்பல் என்ன, திருமூலத்தில் திருமந்திரத்தில் படிச்சு என்ன பண்ணீங்கன்னா, அஞ்சனமேனி அறிவையோர் பாரதம் அஞ்சொழு 23 அஞ்சலி கூட்டி 66 அஞ்சலாமுகத்து அரும்பொருள் கேட்டது. ஐ வில் டிசைட் திருமந்திரம் பட் ஐ ஓன்ட் பிலீவ் திருமூலர் அப்படின்னு என்ன, அது ஒரு முடிவே கிடையாது இல்லையா. சொல்லிட்டே போனா அது வரம்பிங்கி ஓடல் ஒரு குற்றம் தர்க்கத்துல, இட் இஸ் ஓன் ஆஸ்கிங் சம்திங். அதுக்கு என்ன குற்றம் வந்துடும், வரம்பிங்கி ஓடல். அது போயிட்டே இருக்கும், அது முடிவே கிடையாது.
2: தமிழ் பூசைக்கு வழக்கு போட்டது நியாயம் சொல்றீங்க?
1: அதாவது சுப்ரீம் கோர்ட் போகும்போது எல்லாமே வந்து அவன் எல்லாம் கேட்டுதான் கொடுக்கறான். ஆன்மார்த்த ஊழியை உங்களுடைய சொந்த கோயில்ல பண்ணலாம். பராட்ட பூஜைங்கிறது நமக்கு ஆலயங்கள் வந்து பராட்ட பூஜை தான், ஆன்மார்த்த பூஜைக்கு அந்த ரூல் கிடையாது. வேதம்னு வராது இல்லையா சான்ஸ்கிரிட்ல, வேதம்னு வராது இல்ல, வேதக சிவன் வருமா சான்ஸ்கிரிட்ல வராது, சிவகன்னு வரும், சிவன் சொல்லணும் இல்லையா, சிவன்
2: சிவன்
1: சான்ஸ்கிரிட்ல சிவன் சொல்லக்கூடாது, சிவக
2: சிவக.
1: மாகேஸ்வர அதாவது அந்த பேரு மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு பேரு, அதாவது மகேஸ்வரன் மாகேஸ்வரன். அதுல மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்பது அந்த சிவபெருமானே தன்னுடைய சக்தியினாலே அவன் கற்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த உருவங்கள் இருக்கக்கூடியதுக்கு தேவகோஷ்டம்னு பேர். இந்த நடராஜர், பைரவர், சோமாஸ்கந்தர், ரஜமுகா அனுகிரகமூர்த்தி இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரே பேர் வந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள். அந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை வழிபடுவது பூஜை செய்வதற்கு அதுக்கு என்ன பேர்னா தேவகோஷ்டம்னு பேர், தேவகோஷ்டம். அதுக்கு வழிபாடுகள் முடித்து விட்டு தான் பரிமாற மூர்த்திகளுக்கு பண்ணுவாங்க, அது பரிமாற கோஷ்டம்னு பேர். பரிமாற கோஷ்டத்தில் யாரெல்லாம் இருக்கா, சூரியன், சந்திரன், அகத்தியர், சமயபுரவர்கள், சந்தானபுரவர்கள், அதாவது அவர்கள் நம்மோன்று ஒரு ஆன்மாவாக இருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றவர்களை நம்முடைய ஆலயத்திலே நாம் அதுதான் அவர்களை குருமார்களாக. ஆகவே அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பரிவார கோஷ்டம். அந்த பரிவார கோஷ்டத்தில் அந்த பரிவார மூர்த்திகளுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேற, மாகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேற, பூஜை முறையுமே மாறுபடும். அதுலேயும் என்ன சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னேன், பரிவார கோஷ்டத்தில் அந்த வைக்கக்கூடிய அந்த ஆன்மார்த்த அதுக்கு பேர் என்னன்னா அனுபட்சம்னு பேர், அனுபட்சம் சம்புபட்சம். அதுக்குள்ள வார்த்தை. சம்புபட்சம் என்பது அந்த திருமேனியே சிவபெருமானே எடுப்பது சம்புபட்சம். அதே உருவத்தை ஆன்மாக்களுக்கும் கொடுப்பார். உதாரணமாக பிரம்மா என்றால் இந்த பிரம்மாவுடைய முகூர்த்தம் எப்படி இருக்கோ அதே போல தானே பிரம்மாவாக இருப்பார். அது சம்புபட்சம் பேர். சம்புபட்சம் அனுபட்சம் அது ஆகமங்கள்ல சொல்லப்படுகின்ற செய்திகள். அதன் பின்பு நான் வழிபட்டு விட்டு அந்த முதல்ல வந்து தேவகோஷங்களை மூலவருக்கு முடிச்சு, தேவகோஷங்களுக்கு முடிச்சு, அப்புறம் பரிவார கோஷங்களுக்கு முடிச்சு, அப்புறம் நாமளும் வழிபடும் பொழுது பிரதட்சிணமாக வரும்பொழுது அன்றைக்கே சொன்னேன், அந்த பிரதட்சிணமாக வந்துவிட்டு கடைசியாக சண்டேஸ்வரர், அதாவது இந்த பூஜைக்கு அன்றைக்கே சொன்னேன் சௌராதி சண்டாந்த பூஜை. பொதுவாக சிவபெருமானை நோக்கி செல்லப்படுகின்ற எல்லாமே சூரியன்ல ஆரம்பிச்சு சண்டியில முடியணும். அதனால சௌராதி, சௌராதின்னு என்ன அர்த்தம், பிகினிங் வித் சூரியன். சூரியன்கிறது சௌரம் அப்படி வரும். இந்த மாதிரி சிவம் சைவம்னு ஒரு அது போல சண்டி என்பது ஒரு பதம். அந்த பதத்துல பலவிதமான ஆன்மாக்கள் அந்த கற்ப பேதங்கள்னு வரும். அகமங்கள் எப்படின்னு கேட்டா கற்ப பேதங்கள்னு ஒரு பெரிய செய்தி வருது. இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்ப அந்த சண்டிங்கிற தத்துவம் வந்து இப்பொழுது நடக்கக்கூடிய கலியுகத்துல அந்த சண்டி வந்து எப்படி அமைக்கணும், துவாபர யுகத்துல எப்படி அமைக்கணும், திரேதாயுகத்துல எப்படி அமைக்கணும், கிரேதாயுகத்துல எப்படி அமைக்கணும் ஆகம சொல்லு. அப்படி வரும்பொழுது இப்பொழுது கலியுகத்தில இருக்கக்கூடியவர் தான் யாரு, நம்ம சண்டேஸ்வர நாயனாராக அவதாரம் செய்து இப்பொழுது இருக்கின்றவர் இந்த கலியுகம் வரை அங்கே இருக்கிறார். அதனால அவருக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு கொடுத்தார்கள். அத திருப்பல்லாண்டுல அருமையா பாடினார், தாதையை தாளரவீசிய சண்டிக்கு இவ்வண்டத்தொடும் உடனே உதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும். அதாவது சிவாலயத்துக்குள்ளேயே ஒரு விமானம், தனி கோயில் தனி விமானமாக அமைந்திருப்பது அவர் ஒருவர் தான். இப்ப இங்க உள்ள கோயில்கள் ஒரு விதமா வச்சிருக்கிறாங்க. ஆகவே அங்க பொற்கோயிலும் போனகமும், போனகம்னு அர்த்தம் சிவபெருமானுக்கு படைக்கப்படுகின்ற உண்ணக்கூடிய நைவேத்தியம், அவைகள் போனகமும் பொற்கோயிலும் அவருடைய நிர்மால்யம் எல்லாமே அவருக்கு வந்து ஐந்து விதமான உரிமைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு. அங்கே வந்து எப்படி செய்யறோம் நாம் அப்படின்னு கேட்டா, அவருக்கு வந்து அந்த சிவபெருமானுக்குள்ள சண்டி இருக்கார் இல்லையா, அந்த சண்டிக்கு என்ன பேர்னா துவனிச்சண்டன்னு பேர். துவனிச்சண்டன் ஒவ்வொருவருக்கும் ஒரு சண்டி உண்டு. பொதுவாக முருகனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சண்டிக்கு சுமித்திர சண்டர்னு பேர். இப்ப திருச்செந்தூர் இருக்கக்கூடிய சண்டி வந்து சுமித்திர சண்டர், சிவபெருமானுடைய சண்டர் வந்து துவனிச்சண்டன்.
2: எல்லாரும் சண்டை சொல்றதுதானே.
1: அந்த சண்டிங்கிற பதம் வந்து எல்லாரும் சண்டி கிடையாது. அதாவது இப்ப முருகப்பெருமானுக்கு சண்டியா இருக்கிறவர் வேற, அவர் இன்னொரு ஆன்மா. மூன்று ஜென்மங்கள்ல சுப்பிரமணியரை வாசனை செய்து கொண்டிருந்த ஒருவரை தான் அங்க வச்சிருக்கிற.
2: என்ன பேர் சொன்னீங்க?
1: அவருக்கு வந்து சுமித்திர சண்டை. முருகனுக்கு சுமித்திர சண்டை, சிவபெருமானுக்கு இருக்கிறது துவனிச்சண்டை. துவனிச்சண்டை விநாயகருக்கு வந்து கும்போதர சண்டை, அம்பாளுக்கு வந்து யமனி சண்டீஸ்வரி. அங்கே அதாவது சிவ புண்ணியங்கள், நாம் செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, இப்ப உலக புண்ணியங்கள் சிவ புண்ணியங்கள். அத இன்னொரு விதமா சொல்ல போனீங்கன்னா த சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் ஆஃப் லார்ட் சிவா. அதே போல உலக புண்ணியத்தையெல்லாம் அக்கவுண்ட் பண்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் யமனுடைய பிரைவேட் செக்ரட்டரி, அதான் சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் சித்திரகுப்தன் வந்து உலக புண்ணியங்களை அக்கவுண்ட் பண்றவர். அவர் வந்து இஸ் அ பிரைவேட் செக்ரட்டரி லார்ட் யமா. அவன் தென்திசை தலைவன். யமனுக்கு வந்து நிறைய அவருக்கு பவர்ஸ் கொடுத்துருக்க. யமனுக்கு அதுல வந்து தென்திசை காவலன், அவன் அட்டதிக்கு பாலர்கள் தெற்கு திசைக்கு அவன் காவலன். அது ஒன்று. இன்னொன்று அந்த யமலோகம் இருக்கு இல்லையா, யமலோகம் அது எந்தெந்த கோணங்கள்ல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யமலோகத்துக்கு அவன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இஸ் ஹெச்ஓடி. இன்னொன்று பிதிர்லோகத்துக்கு அவன் தான் தலைவர். அதாவது நம்முடைய ஆன்மா வந்து மறுபடியும் மறுபிறப்பை அடைகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் தான் பித்ருக்கள். அந்த பித்ருக்களும் யமனுடைய கண்ட்ரோல தான் இருப்பாங்க. அது சான்ஸ்கிரிட்ல பேரு பித்ருக்கள். அதுக்குள்ள இது தமிழ் பேர் என்ன, அதுதான் திருவள்ளுவர் பயன்படுத்தினார், தென்புலத்தார். தென்பு அது திருக்குறள் பெரிய சர்ச்சை. தென்புலத்தார் என்பது யாரை குறிக்கும்னு, தென்புலத்தார் என்பது சைவ இலக்கியங்கள் யாரை சொல்லியிருக்கு, கந்த புராணத்தில் தென்புலத்தார்னு யாரை சொல்லியிருக்கு, பித்திருக்கள் தான். பித்திருக்களுக்குள்ள தமிழ் பெயர் தான் தென்புலத்தார். அதுக்குள்ள ஆங்கில சொல்ல மேன்ஸ், எம்ஏஎன்இஎஸ் மேன்ஸ், எம்ஏஎன்இஎஸ் மேன்ஸ்ங்கிறதா இங்கிலீஷ் வார்த்தை. அந்த திருக்குறளை மொழிபெயர்த்த ஜியு போப் வந்து அந்த வார்த்தையை தான் போடுறார், தென்குலத்தாருக்கு அவரை அதை தான் யூஸ் பண்ணுறார். ஆகவே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, திருக்குறளை வந்து எத்தனையோ வகையில் சொல்லி நமக்கு வந்து நம்முடைய அந்த கான்செப்டை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய சமயம் சொல்லக்கூடிய கான்செப்டை ஏற்றுக்கொள்ள நமக்கு சைவன்கிற பேர் கிடையாது. தெற்க வசிக்கிறவன் நான் ஒருத்தன் ஆளுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறான், திருக்குறள் எளிய உரைன்னு ஒன்று இருக்கு, திருக்குறள் எளிய உரை. அது எங்கள் பெரிய பெரிய தமிழ் புலவராக இருந்தவர் டாக்டர் மு வரதராசனார், மதுரையின் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு அவர் வைஸ் சான்சலராக இருந்தவர். எளிய உரைன்னு ஒன்று போட்டிருப்பார், அதை படிச்சீங்கன்னா என்ன இருக்கும் தெரியுமா, தென்புலத்தார் இசி கொண்டு தென்புலத்தார். இதுக்கு எதுக்கு உரையாதுக்கு, உரையாசிரியர் நமக்கு எந்த இடத்துல சிக்கல் வருதோ அதை சொல்றவங்க தானே உரையாசிரியர். எதுக்குடா டிஸ்பியூட்னு எடுத்து பாருங்க, உரைய தென்புலத்தார் இசி கொண்டு தென்புலத்தார். அவரு அதாவது அவங்க வந்து அந்த பகுத்தறிவு கொள்கையிலிருந்து வந்தவர் தானே அவரு, அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அத ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை சொல்லி பிதரராவார் கருமையில் என்ன எழுதினாரு, பிதரராவார் படைப்பு காலத்து அயனால் படைக்கப்பட்டதோர் கடவுச்சாரி தான் கருமையில் உரை. அதாவது திருக்குறளை வந்து குறைச்சினா திருக்குறள் இன்னொருனாலதான் சொல்லணும் இருக்கேன், அதாவது திருக்குறளை வந்து சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிமேலழகர் உரையும், ஆனால் பரிமேலழகர் உரை சில இடத்துல புரியாது. அதுக்காக நீ என்ன பண்றீங்கன்னா பரிமேலழகர் உரையை புரிந்து கொள்வதற்காக ஒருத்தர் எழுதின, அவர் தான் வந்து தேப்போ மீனாட்சிங்கனாருடைய குரு, அவர் வந்து கோவண்ணா வடிவேலு செட்டியார். கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் எப்பொழுதுமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்ரிபடி கேன் டிஸ்அக்ரி வித் எனிதிங். இந்த நாட்டில் உரிமை கொடுத்துருக்கு, நான் சொல்ல தப்புன்னு சொல்லுங்க உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க சொல்ல தப்புன்னு சொல்லுங்க எனக்கு உரிமை இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சொற்களுக்கு பாரம்பரியமாக என்ன பொருள் சொல்லியிருக்குங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம, அதுக்கப்புறம் தான் கொஸ்டினா டிஸ்அக்ரிமெண்ட். இன்னைக்கு அதுதான் கிடையாது, இன்னைக்கு என்ன என்ன அதை நான் ஒத்துக்க மாட்டேன், இதை ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கலாம் யாரு கிளாஸ் ஒத்துக்கிறதுனால சமயத்துக்கு ஒன்றும் குறைபாடு வந்துட போறது இல்லையா. அதனால அவர் கோ வடிவேலு செட்டியார் என்ன பண்ணாருன்னா, அது உங்க டாக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த நூல் வந்து கட்டாயம் நீங்க வாங்கி வச்சோம், அதுதான் கீ ஃபார் பரிமேலழகர் உரை. அது வந்து அதை பார்க்கும்போது தான் அந்த இடத்துல அவர் என்ன நல்ல விளக்குவார், இந்த மேற்கோள்கள்லாம் பிரமாதமா கொடுத்துருப்பார். ஏன்னா தமிழ் வடமொழி ரெண்டுலையும் பெரிய ஸ்காலர், கோவண்ணா வடிவேலு செட்டியார்னு பேர், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூணுக்கு முழுமையாக அழியிருக்கிறார், ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ். அதை நம்ம படிச்சுட்டு இந்த பரிமேல உரை எங்கேயெல்லாம் சிக்கல் வருதோ, இப்போ நான் என்ன கேட்பேன்னா பரிமேல உரையை பற்றி பேசுறவங்ககிட்ட முதல்ல நான் என்ன சொல்லுவேன், 27வது குறளுக்கு பரிமேலவரை என்ன எழுதியிருக்கிற அதை முதல்ல படி, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சுன்னா யூ ஆர் குட். அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல சொல்லு, அப்புறம் டிஸ்அக்ரிமெண்ட் அப்புறம் இருக்கட்டும், டெல் மீ வாட் இஸ் சேஸ். இந்த 27வது குறள் ரொம்ப ரொம்ப நுட்பமானது, அதை ரொம்ப விரிவாக, அதாவது இன்னொரு அதில் ஏன் இந்த குரலை நாங்கள் வலியுறுத்துறோம் கேட்டீங்கன்னா, அந்த அந்த குரலுக்கு உங்களுக்கு அர்த்தம் விளங்கி போச்சுன்னா சைவ சித்தாந்தமும் 50% புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், எனக்கு ரெண்டு இன்டர் ரிலேட்டடு. அந்த குரலுக்கு அவருடைய பரிமையை உரை புரிஞ்சு போச்சுன்னா யுவர் நோன் சைவ சித்தாந்தம் 50% or 60%, அவ்வளவு அருமையான ஒரு உரை. அதனால தான் அவர் அவ்வளவு சிறப்பு கொடுத்தது காரணம் தான். ஆகவே அங்க எழுதினாரு பிதரராவார், தென்புறத்தார் என்பது பிதரர், பிதரராவார் படைப்பு காலத்து அயனால் படைக்கப்பட்டதோர் கடவுச்சாதி. அதுதான் அவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீத்தார் கடன் அப்படின்னு சொல்றாங்க, நீத்தார் கடன், நீத்தார் நீத்தார் பெருமைன்னு செத்து போனவங்களை பற்றியா சொல்றாரு திருவள்ளுவர். நீத்தார்ங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் எப்படி பயன்படுத்துறாரு, நீத்தார் பெருமைன்னு ஒரு அதிகாரம் பாடியிருக்காரு இல்லையா, அப்ப நீத்தார் பெருமையில செத்து போனவங்களை பற்றியா சொல்றாரு, அவர்கள் துறவிகளை நீத்தாருங்கிறார். அதனால தென்புலத்தார் என்பதுதான் மெயின், பித்திருக்கள் பித்திருக்கள். அந்த பித்ருக்கள் வந்து அந்த யமனுக்கு வந்து சிறப்பதான் தென்திசை தலைவனை செலுத்துவீர்பர்களின் அது இருக்கு சொல்றேன்னா அந்த சிவபுண்ணியங்கள் உலக புண்ணியங்கள் இருக்கு இல்லையா அந்த உலக புண்ணியத்தை அக்கௌண்ட் பண்றதா சித்திரகுப்தன் அவன் யமனோட பிரசன்ஸ் இருக்கு ஆனா இங்க சிவபுண்ணியங்கள் அக்கௌண்ட் பண்றவர் யாரு சண்டி இவர் தான் சிவபெருமானுடைய அந்த சிவபுண்ணியங்களை அக்கௌண்ட் பண்றார் அவரை எப்படி வழிபட வேண்டும் என்றால் அவரை போய் இப்படி தட்டுறாங்க உங்க இதுல வந்து என்னன்னு கேட்டா ஒண்ணு போல தட்டுறாங்க சியர் கிளாஸ் அப்படி அப்படி இல்லை அவரை வந்து தனியாக போய் அவருக்கு வந்து கோவிடான முத்திரைக்கு பேரு கோவிடான முத்திரைக்கு இந்த முத்திரையினால தாளத்ரயம் அது பேர் என்ன தாளத்ரயம் மூணு தடவை அது வந்து
3: என்ன முத்திரையாது
1: கோவிடான முத்திரை
3: கோவிடான
1: அது இந்த ரெண்டு விரல் இந்த ரெண்டு விரல்னால உள்ளங்கையில தட்டி இந்த சிவ தரிசன பரணி எனக்கு தந்தருளும்னு கேட்கிறோம் அவருக்கு மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் அவருடைய சன்னிதிக்கு செல்லும் பொழுது வந்த வழியே வரணும் அது ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவாலயத்திலே செய்யத்தகாத குற்றங்கள் 33 குற்றம் அப்படி நாவலர் பகவான் சொல்லியிருக்கிறேன் சைவ வினாவுடைய 333 அதுக்குதான் அந்த நூல்களையும் படிக்கணும் சைவ வினாவுடையில ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த 33 குற்றங்கள்ல ஒரு குற்றம் என்ன நிர்மால்யத்தை தாண்டுதல் நிர்மால்யத்தை மிதித்தல் இது சிவாலயத்தில் செய்யக்கூடாத குற்றங்கள்ல ஒன்று ஆகினால என்னன்னு கேட்டா அந்த சிவனுடைய நிர்மால்யம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்ப என்ன ஆகுதுன்னு நேர சர்க்கியூட்டா முடிச்சீங்கன்னா என்ன ஆகும் அந்த குற்றம் வந்துருது நிர்மால்யத்தை தாண்டுதல் குற்றம் வந்துருது இல்லையா அதுக்காக தான் அது வரக்கூடாது அந்த நூல் போடுறதுங்கிற பழக்கம் வந்து கிடையாது அது வந்து சீக்கிய சரியாவர்கள் பெரிய புராணத்தில் அற்புதம் பண்ணியிருக்கிறார் எல்லா கேள்விக்கும் பெரியவங்க உர சொல்லியிருக்காங்க என்ன எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கு இந்த சீக்கிய சுரமையிலேயா பெரிய புராண உரையில தெளிவாக நூல் போடக்கூடாது அது நூல் போடுகின்ற பழக்கம் எப்படி வந்ததுங்கிறதையும் வளைக்கிருக்கிறாங்க அது எப்படி வந்துச்சுங்கிறதையும் சில விஷயங்கள் வந்து பழக்கங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வருது அப்புறம் அதுவே நூல் ஆயிருது அதாவது நான் சொன்னேன் இல்லையா அதாவது நிர்மால்யம் என்பது சிவபெருமானுக்கு சாத்திய இந்த உண்ணுவது உண்ணக்கூடாது ரெண்டு இருக்கு இல்லையா சிவபெருமானுக்கு கொடுக்கறது உண்ணுவது இருக்கு உண்ணக்கூடாது ஒன்று இருக்கு அந்த உண்ணக்கூடாதது இருக்கு இல்லையா வஸ்திரங்கள் அவைகள்லாம் உண்ணக்கூடாதது அதுக்கு தான் நிர்மால்யம்னு பேர் நிர்மால்யம் அதாவது அந்த பாவனையின் அப்படிதான் வரும் இந்த கோயிலில் அந்த அபிஷேகம் பண்ண அந்த தண்ணீர் வந்து சண்டேஸ்வரர்க்காக தான் வருது அப்படிதான் இருக்கும் அமைப்பு நீங்க பார்த்தது இல்லையா ஒரு தாரை வழியாக வந்துட்டு இருக்கும் அதனாலதான் அவரை வந்து அப்படி ரவுண்டா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அந்த 32 குற்றங்கள்ல ஒரு குற்றம் நம்மை சாரும் சிவாலயத்துல புசிப்பது நெய்வேத்தியம் அதாவது அவருக்கு படைத்து நான் உண்ணுகிறோம் இல்லையா அது நெய்வேத்தியம் அது உண்ணுவது
0: சண்டீஸ்வரருக்கு நான்
1: இளமையிலங்களுக்கு
0: கற்பிச்சாருங்க
1: அப்படி ஒரு கதை இருக்கு சிவட்டி சாமி இதெல்லாம் எப்படின்னு கேட்டா இந்த ஹியர்சே அதாவது நூல்களை படிக்காம பெரியவங்கிட்ட கேட்காம இவங்களா ஒரு காரணம் கற்பிப்பது அது ஏன்னா எப்பயும் நிஷ்டையில இருக்கிறதுனால அந்த நிஷ்டைய வந்து அந்த சிவபுண்ணியத்துக்கு மட்டும்தான் அவரை கலைக்கலாம் மற்றபடி இட் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ்ங்கிறக்காக அது வந்து மெதுவாக தான் தட்டணும் சத்தம் கேட்கக்கூடாது இப்படிதான் மெதுவாக கட்டி சிவ தரிசன பலனை எனக்கு தருவாங்க அதாவது நிர்மால்யம் நைவேத்தியம் ரெண்டுக்குள்ள ஆங்கில வார்த்தையே சொன்னேன் நிர்மால்யத்துக்குள்ள ஆங்கில வார்த்தை தான் அப்லூஷன் நைவேத்தியத்துக்குள்ள வார்த்தை ஆப்லேஷன் அதாவது சைவ உணவு அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன் சைவ உணவு டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ் சைவ உணவு எப்படி இருக்கணும் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அப்படி
2: சொல்லணும்
1: அதுதான் நியரஸ்ட் ஈக்குவலன்ட் அபிஷேகத்துக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமா? அபிஷேகம், அபிஷேகம், அனாயின்ட்மெண்ட், அனாயின்ட்மெண்ட் அபிஷேகம். அதாவது அது என்னன்னு கேட்டா சிவபெருமானுக்கு இருக்காது, ஆனா அது அது அர்த்தம் வரும். சிவான் வருமாங்க வராது, வராது. அது நியரஸ்ட் அவர் சிவாய் சொன்னாலும் இட் இஸ் அ இட் இஸ் நாட் அ சாட்டிஸ்பாக்டரி ஈக்குவலன்ட் பட் இட் இஸ் அ ஈக்குவலன்ட் அவைலபிள் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்படிதான் சொல்ல முடியும். நீங்களோ ஒரு வார்த்தையை போட்ட இங்கிலீஷ் கணக்கு ஏற்றிடுவாங்க.
2: நீங்க சொன்னீங்க சிவனோட சம்பந்தம் பூஜை ஹோமம், அது பூசகர் தான் செய்யலாமா?
1: அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எந்த கிரியையும் செய்வதற்கு அதிகாரம் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, விசேட தீட்சை பெற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து நீங்க செய்யலாம். அக்னிகாரியம் அக்னிகாரியம் அக்னிகாரியம் பண்ணலாம், ஆனாலும் பரார்த்தத்தில் செய்ய முடியாது. அக்னிகாரியம் பண்ணலாம், ஆனாலும் பரார்த்தத்தில் செய்ய முடியாது. பரார்த்த பூஜை வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இன்னொன்னு என்ன செய்யலாம்னா அந்த அந்த கோயில் கொடிமரத்துக்கு அந்த பக்கம் எந்த கிரியையும் செய்யறதுக்கு அந்த ஆதிசேவர்களுக்கு மட்டும்தான் உரிமை.
4: கோயில்ல ஒரு கிரியையும் செய்யக்கூடாது.
1: சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னா 600 இயர்ஸ் என்ன இது இருக்கோ அதை மாத்துறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. திஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட். இஃப் யூ ப்ரூவ் தட் தி சேம் திங் இஸ் அடாப்டட் ஃபார் மோர் தேன் 600 இயர்ஸ்
2: யூ கான்ட் சேஞ்ச் இட்.
1: தி கவர்மெண்ட் ஹஸ் நோ பவர் டு சேஞ்ச். ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். அதோடு அந்த அன்னைக்கு ஒரு கருத்து சொன்னேன், அந்த பஞ்சமூர்த்திகள் எப்பொழுதுமே சிவாலயங்கள்ல அந்த சிவபெருமான் வெளியில உற்சவராக வரும்பொழுது பஞ்சமூர்த்திகளாக தான் வரணும். அப்படிதான் ஆலயங்கள்ல பஞ்சமூர்த்தி திருவீதி உலா அப்படிதான் போடுவாங்க. அந்த இது கூட சொல்ல மாட்டாங்க, ஊர்வலங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. பஞ்சமூர்த்தி வீதி உலா அப்படி போடலாம், வீதி உலா. அதுதான் சைவ மரபு. பெரிய கோயில்கள்லாம் அப்படிதான் பத்திரிகை அப்படிதான் அடிப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஞானிகளுக்கு ஆலய வழிபாடு உண்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்போ என்ன என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன பண்றாங்க அப்படி சொல்றாங்க, அதாவது ஆலய வழிபாடு ஒன்லி ஃபார் பிகினர்ஸுக்கு தான், நாங்கள் வந்து தியானமும் அதெல்லாம் பெரிய நிலைக்கு அடைஞ்சோன்னு ஆலய வழிபாடு தேவையில்லை அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் பல இயக்கங்கள் இருக்கு, இந்தியாவில் அப்படி இயக்கங்கள் சொல்லுகின்றன.
2: சங்கரெல்லாம் வந்து லைனில் தானே போகிறாங்க.
1: இல்லை, சங்கரை என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆகம பிரமாணம் இல்லை இல்லையா அவங்களுக்கு, அதனால் அவங்க வேள்விகளை வலியுறுத்துவாங்க. அவர்களுக்கு வேத கிரியைகள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக அபேண்டன் பண்ண மாட்டாங்க. அது வந்து அதுதான் அந்த மீமாஞ்சகருடைய கொள்கை. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீமாஞ்சகர் என்பவர் அதுதான் சரின்னு சொன்னாங்க. அவனும் விரதமே பரமாகனு மாணிக்கவாசகர் சொன்னது. அவர்களை வந்து நெறிப்படுத்துவதற்காக தான் சிவபெருமான் வந்து பிச்சாடன வடிவத்தை மேற்கொண்டார் என்று வருகிறது அந்த புராணங்களில் வருகிறது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சில காலங்களில் அந்த இயக்கங்கள் அப்படியே வந்து, அதாவது அதுக்கு ஆரிய சமாஜினே ஒரு பெரிய இயக்கம் தோன்றியது இந்தியாவில், தயானந்த சரஸ்வதின்னு பேரு. அவங்க வந்து ஆலய வழிபாடு கூடாது, வந்து வேள்விகளை வர்ணனை தரும் என்ற அந்த கொள்கை, ஆனால் வேதங்களை உடன்படுவார்கள். அதனால தான் நம்ம அவங்களை வந்து என்ன வச்சோம், புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் அப்படிதான் நம்ம கிளாஸிஃபை பண்றோம் சைவ சித்தாந்தத்தில். அதனால வேதத்தை உடன்படுகிறவளை வந்து என்ன சொல்றோம்னா புறச்சமயம்னு சொல்றோம். வேதாங்களை உடன்படாதவங்க புறப்புற சமயம்னு வச்சுக்கிறோம். பௌத்தம் சமணம் புறப்புறத்தில் வருது. புறத்தில் வந்து ஆகம உடன்பாடு இல்லை, வேத உடன்பாடு புறத்தில் வர்றாங்க. அகப்புறத்தில் யார் வர்றா, வேதாகமும் உடன்பாடு ஆறுபுற உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். அவளை வந்து புறப்புறத்தில் வைக்கிறான், அகப்புறத்தில் வைக்கிறான். அது சைவத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் என்ன வேறுபாடு நான் சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி வகுப்பில் சொன்னேன் இல்லையா, சைவ சித்தாந்த சைவத்திற்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அது சிவபெருமானுடைய முழு முதல் தன்மையை ஏற்றுக்கொண்டு ஆறு பொருள்கள் அனாதியாகவே இருக்கின்றன என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் சைவ சித்தாந்தங்கிற ஒன்றுக்குள்ள நுழையிறீங்க நீங்க. லார்ட் சிவா இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னா இவர் நாட்ட ஆனா சைவம் தான், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. சிவபெருமானுடைய முழு முதல் தன்மையை ஏற்றுக்கொண்டா சைவம் தான் இல்லையா, வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யாட்டிலும் சரி அவன் சைவம் தான். அதுமே அவங்களா கூட பிரிக்கும், அது எப்படி பிரிப்பது என்னன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த கேள்விக்கு நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பதில், எப்பொழுதுமே இந்த கொஸ்டினுக்கு நம்முடைய ஞானிகள் என்ன பதில் சொல்றாங்க. அதனால அவர் என்ன சொன்னாரு, சீவன் முத்தர்களுக்கே ஆலய வழிபாடு வேண்டும் தான் முடிச்சிடாரு சிவஞானபுரத்தை. ஆனா அப்படி பார்த்தால் இப்ப சரியே கிரிய யோகம் ஞானம் என்று நிற்கக்கூடிய எல்லாருக்குமே ஆலய வழிபாடு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு சைவம் என்ன பதில் சொல்லுதுன்னா, அதுதான் நாவலர் அவர்கள் மிக அற்புதமாக சைவ வினாவுடைய 207, 208, 209, 210. ஞானிகளுக்கும் ஆலய வழிபாடு கட்டாயமாக வேண்டும், ஆனால் சிவபெருமான் அருள் செய்கின்ற விதம் மாறும். இதுதான் சொல்லு, இது சித்தியார்ல சொல்லப்பட்ட செய்தியை தான் சொல்ற. வேற ஒன்று சித்தியார் இந்த கேள்விக்கு பதில் இருக்கும். அதாவது அவன் அருள் செய்கின்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப நான் வந்து இப்ப நான் கனடாவுக்கு வர்றேன், மன்மோகன் சிங் கனடாவுக்கு வர்றாரு, ரெண்டு பேருக்கும் வரவேற்பு வித்தியாசமா இருக்குமா இல்ல? எனக்கு கொடுத்த வரவேற்பு சிங் கொடுப்பீங்களா இல்லையா? ஆனா அவருக்கும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கும் அந்த லெவல்ல என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஃபார்மாலிட்டிஸ் அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். அது போலத்தான் ஞானிகளுக்கு அருள் செய்கின்ற விதம் வேற, யோகிகளுக்கு அருள் செய்கின்ற விதம் வேற, ஆனால் வழிபாடு எல்லாருக்கும் உண்டு. அதனாலதான் கடைசியில் முடிக்கும் போது மெய்கண்ணர் எப்படி முடிச்சிட்டாரு, ஆலயந்தானும் அரண்மன் தோர்மே. அதுல ஒரு நயம் சொல்லுவார் சாமி, தொழுக என்று வியங்கோள்ள சொன்னாம தொழும் என்று சொன்ன அந்த சிவஞானபுரத்தில் ஒரு நயம் சொல்ற, செம்மலர் நோந்தாள் சேரல் வட்டா அம்மலங்கழி.

0: இட் இஸ் நாட் பிரிஸ்கிரிப்டிவ். ஏன்னா சீவன் முத்திரைகளை சொன்னதுனால பிரிஸ்கிரிப்டிவா சொல்லக்கூடாது. சோ இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ். தொழும் அவருடைய இயல்பு இருக்கும். அப்ப என்ன சொன்னாரு, நீ உனக்கு தொழுக அவங்களுக்கு தொழும். ஆகவே ஃபார் அதர்ஸ் இட் இஸ் பிரிஸ்கிரிப்டிவ், ஃபார் ஜீவன் முக்தா இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ். வஜ்ரமலியார் டிரான்ஸ்லேஷன் பாடிய வியங்கோள், அதாவது வியங்கோள் தான் பெரிய, இட்ஸ் நாட் இம்பரேட்டிவ். அதாவது ரெண்டு இருக்குது, பை ஆர்டர் சொல்றது வேற இல்லையா, அது வந்து ஒரு விஷயத்த ஆர்டரா சொல்றது வேற, அது இஸ் இம்பரேட்டிவ். இன் இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் இம்பரேட்டிவ். இப் ஐ சே இம்பரேட்டிவ் இட் இஸ் அன் ஆர்டர். ஆனா வியங்கோள் ஆணையா சொல்றது வேற, வியங்கோள்னு பேர் தமிழ்ல வியங்கோள். இந்த வியங்கோளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வேற, இம்பரேட்டிவ் வேற, அது வேற. வியங்கோளுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு? ஆப்டேட்டிவ். ஆப்டேட்டிவ் இட் இஸ் நாட் இம்பரேட்டிவ், இட் இஸ் ஆப்டேட்டிவ். எல்லாம் இங்கிலீஷ் ஈக்வல்ட்டி இருக்கு எல்லாத்துக்கும். அதாவது அவர்களுக்கு நூல் வேண்டியது இல்லை, அவர்கள் இயல்பு இவ்வாறு இருக்கும். நம்ம புசுதப்படுத்தி தெரிவிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, சீமன் முத்தர்கள். சீமன் முத்தர்கள்னா என்ன அர்த்தம் டிஸ்கிரிப்ஷன், அதான் அணைந்தோர் தன்மையினர். இந்த சீமன் முத்தர்கள்ங்கிறதுக்கு தமிழ் சொன்னார், இதுல உண்மை இதுல நம்ம திருவருப்பம் இல்லை. அணைந்தோர் தன்மை,
1: அணைந்தோர்
0: ஜீவன் முக்தாஸ்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
3: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: தலைநெறியாக சமயம் தன்னை அழித்து உன்னுடைய நம்ம நூல்களை நல்லா படிக்கணும் அல்லவா, நமக்குரிய நூல்களை படிக்க வேண்டாமா? நூல்களை படிச்சாதானே தெரியும், 14 சாஸ்திர நூல் இருக்கு, 12 கோத்திர நூல் இருக்கு, இதெல்லாம் முழுமையா ஓரளவாது முழுமையா படிக்க முடியாது. ஒரு ஆயுசு காலம் போராது, ஒரு ஆயுசு காலம் நிச்சயமா போராது. படிக்கணும், ஒரு நூல்ல நல்லா தேர்ச்சி பெறணும், ஒரு நூல் நல்லா தேர்ச்சி பெறணும், அப்பதான் முழுமையா ஞானம் கிடைக்கும். தலை நெறியாக சமயம் தன்னை அழித்து உன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பின் நெறியடித்த பொறியிலேயே அலைபுரிவாய். அந்த துன்புறுத்து அலைபுரிதல் வாட்டுதல் வருத்துதல் என பரவி வயால் அஞ்சாது உரைத்தார். கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஏன் அஞ்சாதுன்னு சொன்னார்? இங்க ஒரு நுட்பம், இதுல உலகியல்லையும் தப்பு அருளியல்லையும் தப்பு. உலகியல் என்ன தப்பு? தர்மசேனர் அல்லது திருநாவுக்கரசு சுவாமிகள் அல்லது அப்பரடிகள் சமணமைத்து அழிக்கணும்னு திகா செய்தி சமைத்துக்கு போல, அவர் விதி பெறணும் திகா போனார். அதுக்காக இவரை அழிக்க இவங்க முற்படுறது அநீதி அதர்மம். ஆகவே அது உலகியலுக்கும் மாறுபட்டு. இனி அருளியல்ல பார்ப்போம். அருளியல்ல நுட்பமான ஒரு உண்மை, சிவனடியாரை பகைத்து அவருக்கு கெடுதி நேர வேண்டும் என்று எண்ணினால் நமக்கு தான் கெடுதி நேரும். இது ஒரு நுட்பம். இது என்ன சான்று? பொன்மன்ன தந்தாதி பேரமானாருடைய வாசல், நலகா மலரால் அர்ஜிமின் நாள் நரகத்தில் நிற்கும் அலகா முருவி அரண் அடியாரை அலைவிங்களே. அடியாரில் துன்புறுத்தாத அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்கின சிதவுகள் செய்தவர் அத்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்று மாண்டிகள் சத்தியம் சதானந்தி யானையே. அது சிவனடியாருக்கு கெடுதி வேற நாம விரும்பக்கூடாது. மூர்க்கனார் புராணத்துல சொல்ற முழுதும் பழுதே புரி மூர்க்கன். அது சிவனடியாருக்கு துன்பம் வரும் மூர்க்கன், அவன் முழுதும் பழுதே புரி மூர்க்கன் என்பதெல்லாம் உணர்த்தப்பட்ட. ஆகவே அஞ்சாதுன்னா அஞ்சனும், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவா தொழில் திருவள்ளுவர். அஞ்சு வேண்டியது அஞ்சு, அது அஞ்சல் அவன் கொலை புரியா நிலை கொண்டு பொய் ஒழுகும் சொன்ன கொலை செய்யலாம். ஆனா பண்றதெல்லாம் இருக்கு சில பேர். அதான் நாம ஒண்ணு படிக்கிறோம் சாமிகள்னா எந்த அளவு பின்பற்றணும், பின்பற்றாம படிக்கிறது பிரயோஜனம் இல்லை. போதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையரில் பேதையரில் எல்லாரும்

0: சைவ சமயத்தினுடைய கோட்பாடு எங்களோ கடைபிடிக்கும். நீ யாரும் வாழ முடியாது, நயன்மார்கள் மாதிரி யாராலே வாழ முடியாது. அதுக்காக நூலே வேண்டாமா, அப்ப நூல் மூட்டு சொல்லாமா இயன்ற அளவு கத்துக்கிறோம், பல உண்மைகள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அண்ணம்பாருக்கு எப்படி செய்யணும் புராணம் சொல்லி சொல்லித்தருது, அடியார் எப்படி வரவேற்கணும், ஏன் அடியார வரவேற்கணும், அடியார் வேறு சாமி வேற இல்ல,
1: பூவல சுவை மனம் அடிப்புள்ள பாட்டு அவ்வளவு செம்மையா சிவமனக்கும் பார்த்தா இருக்கிறதுனால போற வயதில் இருக்கிற சோலைகள்லாம் என்ன பண்ணலாம், மலர்களை தூவி தூவி திருநாவுக்கு திருவடியை கழுவும். பொருள் மொழியின் காவலன் உண்மையான பொருள் சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருளையே சொல்லப்பட்ட தேவாலயத்தின் பொருளாக கொண்ட மொழிக்கு அரசர் திருநாவுக்கரசன் பொருள் மொழி காவல் செல்வ திரு கெடிலத்தை கடந்தான் என்றா கெடிலையை கடந்து அரியர் நதியில வாழ்ற அடியார்களும் மற்ற மக்களும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, வரலாறு எல்லாரும் தெரிய வச்சு ஆனால் எப்படிப்பட்ட பேரப்புறவங்க எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. இங்க கூட ஒரு குப்பம் இப்போ அடியாரா இருக்கிறவங்க அவங்க சாமியோட அருளை பெற்றவெல்லாம் சில ஏற்றி காட்டினாதான் உலகம் நம்பும். இவரையே இவ்வளவு வரவேற்பு கிடைக்கிற காரணம் என்ன, இவ்வளவு நாலு அரிசி இதை பண்ண வீட்டுல இருந்தால் இருந்தா நஞ்சு சோறு சாப்பிட்டு கிடைச்சிருந்தா அதே போல யானை அதே போல கடன் இதை கண்டுதான் உலகம் தெரிஞ்சது பாருங்க. அதுலயும் உலகம் இருந்தா இப்ப நான் சாமி கும்பிடுறோம் சில செய்து காட்டணும். அப்ப அது நம்ம தவத்தை பிரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல கவனிப்பு இப்போ உலகத்துக்குலாம் நீ படிக்கும் பாரு ஜபம் போகும் நான் ஜபம் வந்தோடனே டாக்டர் போய் பார்த்தேன்னு வச்சுக்கிறேன் பேச கேட்க யாரும் தேவைப்படா நீனே தொடர்ந்து டாக்டர் போச்சு நீ சொல்ல முடியாது நீ ஒரு தூரத்தை முதல்ல படிக்கிறதால தீர்த்துக்கோ அப்படி கேட்டலாம். நாம தவம் உதயம் வந்தது முந்தி நாம செய்யும் இதுதான் பெரிய பண்ணிடுறாங்க. ஆகவே பெஞ்சமன் குண்டர்கள் செய்வித்த தீய நிலைகள் எல்லாம் நமக்கு பையன் ஒரு நம்பிக்கை வரும். எந்த இடத்துலயும் பையன் நம்பிக்கை இருந்துட்டே எஞ்சவன் தேரிய சொல்ற அருமையா சொல்ல போற கிவ் தமிழ் ஈஸ்வர் பட்டம் கொடுத்தா புத்தம் அற்புத மனிதர்ல பட்டம் கொடுத்தா செய்கிறார் தமிழுக்கு ஈஸ்வரம். எப்படிப்பட்ட தமிழ் இன்தமிழ் இனிய தமிழ் இன்பத்தை தருகின்ற தமிழ் இனிமையை பயக்கின்ற தமிழ் அந்த தமிழுக்கு காவலர் தமிழுக்கு இதர் என்பதுமா தாண்டக சதுரந்திராசி இந்த மஞ்சு இவர் மாற திருவதிகை பதிவாளரெல்லாம் தம்சைகள் பொங்க கடுங்கொலி மங்களம் சாப்பிட்டார் அழகே பாருங்க கடுங்கொலி மங்களம் மங்கள சொற்களால பலவித ஒலிகளை எழுப்புகின்றாராம் எழும்பெற்ற மங்களமா வீட்டுல மனிதனும் தோரணம் பண்புலை கூடம் மதர் கடலி
2: கழித சிலன்னு வந்தார் அப்படின்னா அறிமுகத்திற்கு
1: சிந்திக்க விரும்புறாங்களா அந்த அடியார்களெல்லாம்? அவ்வண்ணம் நன்னியே அன்பரும். இவரெல்லாம் ஆராய்ச்சியை பெறுவனாகவே அவ்வண்ணம் தான். அகரத்தை தொடர் அகரத்திலிருந்துதான் ஏனைய எழுத்துக்கள் தொடங்கும். ஆகவே அப்பறத்திலிருந்துதான் ஏனைய தொண்டுகள் தொடங்கும். ஆகவே அவ்வண்ணம்னு ஒரு பிரச்சனை. அன்பரும் நன்றி அம்பவள செவ்வண்ண கோவில் இது வீரத்தானத்தை சேர்ந்தனரே நுழையிறது. முழுமையா வெற்றி பெற்று சாமி வாங்கப்பட முதல்ல வந்தபோது தமக்கையாரால உள்ள செலுத்தப்பட்டவர். அப்போ கீழே விழுந்து புலம்பி கூட்டாயினவாறு பாடினார். முழுமையா ஞான நிலை முடிந்த நிலையில இருந்துருமான் நாகரதன் இரண்டாம் முறை அறிகிறே சொல்ற பார்க்க போறார். கும்பதம் போனை உடைய பிரானை உள்புக்கு இறங்கி நம்பூரு அன்பு நயப்புரு காதலினா திளைத்தே எம்பெருமாந்தனை ஏழையே நான் பண்டு இயல்பதென்று பெரியவருடைய இயல்பு தெரியப்படுறேன். நம்மளும் நான் என்ன போட்ட வளர்ந்து நான் அந்த கடல் இருந்தேன் நீட்டில இருந்தேன் பெரியவருடைய தத்துவமே பேசிக்கணும். நான் என்ன அதுல நினைக்கவே இல்லை. அவன் பெருந்து என்ன மறந்துடுவான். சிறுமி ஏன் நினைச்சிருக்கிறான் இந்த பெருமானை நான் இழந்து பேசினேன். இவரை இகழத்துக்காகவா சமண கூட்டத்துல சேர்ந்த இப்படியாகவா கல்மனம் கொண்டு காலத்தை கடித்த ஊருக்கு அங்கே திருத்தாந்தம் பாடினார். ஊருக்கு தனி சிறப்பு அஞ்சு திருத்தாந்தம் அஞ்சு திருநேசம். வேற எந்த ஊரும் ரெண்டு நேரத்தில் அதிகம் பாடல ரெண்டு நேரத்தில் ஆரூர் ரெண்டு நேரத்தில் சில ஊர் ரெண்டு நேரம் பண்ண ஊர் இருக்கு. ஆனா அஞ்சு திருத்தாண்டகம் பெற்று அஞ்சு திருநேசம் பெற்ற ஒரே ஊர் அம்பரிவா திரு தாண்டக சின்னமே சாட்சி வாழ்ந்தார். பதினாறு தனியும் பாடியிருக்கிறார். நுட்பமான ஒரு செய்தி அரியருக்கு அறியாமை அரியவருக்கு எளியார் அறியார் யார் அறியார் இல்லாதார் யாருன்னு அரியன் அறியார் இல்லை. அவர்தான் பெருமான் அறியவனாருனா அரியவருக்கு அவர் திருவடி சார்ந்தவர் அவர்களுக்கு எளியவனார். பெருமானுக்கு அருமையும் இருக்கு எளிமையும் இருக்கு. அந்த அருமையும் எளிமையும் ஒரே அடியிலே புலப்படுத்துகின்றார் ஆசிரியர். கண்முனைப்பு கொண்டு பெருமானை வணங்குபவருக்கு அவன் அறியவன் தான். தன்னை பெருமானிடத்திலே ஒப்பு கொடுத்து எல்லா செயலும் முந்தையிலே என்ற எண்ணத்தோடு கடைபவருக்கு அவன் எளியவன் தான். அதுவே அறிய எனக்கு அறியா அறியவருக்கு எளியான் விரிபுணத்து திருவதிய வீரத்தான தந்தை தெளிவரிய பெருந்தன்மை திருநாமத்தான். அவருடைய பெருந்தன் பெருந்தமேனே சொல்ல முடியாது. ஆகவே தெளிவரிய பெருந்தன்மை நல்ல சான்று. இத்தனை துன்பத்தை விளைத்த சமணர்களை அவர் பதிலுக்கு அழிச்சிடலாம். கொல்லாங்கல் புரிந்திருக்கலாம். திருநாகர் சுவாமி பகைவனுக்கே அருள் பண்ணுவார்னா அவரை பணிந்தவருக்கு எவ்வளவு அருள் பண்ணுவோம்? பகைத்தவருக்கு இவ்வளவு அருள் பண்ணக்கூடிய தெளிவரிய பெருந்தன்மை பணிந்தவருக்கு எவ்வளவு அருள் பண்ணும்? நமக்கு நல்ல உப்ப எதிரியமா இருக்குதான் அவர் பணிய ராஜாக்கு மேல அவருக்கு யாரோட விளக்கமும் தேவையில்லை. நாலு சோதனை பார்த்தோம்னா சமணோட அறிவு தான் பெரிய வந்து அறிவு புல்லறிவி சமண காரணம் புல்லறிவு அது வந்து வெளிப்படையே சொல்லிடுற புல்லறிவி சமணம் தான். கொல்லாங்கு புரிந்தொழுவும் பல்லவனும் தன்னுடைய பறவை பாதம் பறிய அல்லல் ஒழிந்து அங்கு எழுதி ஆண்டரசனை பணிந்து பல்லவனை கவனித்து மழவிடையும் தவறடைந்தா சமணர்களை கைவிட்டான். அனந்தபெருமான வணங்கினா சுவாமியுடைய திருவடியை வந்து கொடுங்க. அதோட நிறுத்தாம இவர் ஆட்சியை நிர்வாகம் பண்றவானாலே அந்த பாடலிபுத்திரத்துல சமணருடைய பள்ளிகளையும் பாழிகளையும் இடிச்சு தலைமட்டமாக்கணும். பள்ளினா சமணர் வழிபடுற கோவில் பாழினா சமண தங்கர மனம் ரெண்டையும் இடிச்சான். அந்த கருங்கல்ல முதலான கொள்கைகளை கொண்டு திரவியங்களை கொண்டு குணவரை திறந்த பெதவர் புது கோயில கட்டுறான். இப்ப இடிந்த நிலையில இருக்கு. திருவதிகை விதத்தான திருக்கோவிலுக்கு மேற்கு திசையில இருக்கு. இடிஞ்ச சிவிலமடைந்த நிலையில இந்த கோயில் இருக்கு. இந்த ராஜாவுடைய பட்டப்பேரில் உண்டு குணபரன் என்பது. ஆகவே குணபரை ஈஸ்வரம் குணபரனின் பெயருடையவனாலே உண்டாக்கப்பட்டதுனால இந்த கோயிலுக்கு குணபரீஸ்வரம் பேர். ராமனாலே உண்டாக்கப்பட்டதுனாலே ராமேஸ்வரம் சாரகினாலே உண்டாக்கப்பட்டதுனாலே சாரகேஸ்வரம் என்பதுவர். புல்லறிவி கமணக்கா பொல்லாங்கு புரிந்தழுவும் பல்லவரும் தன்னுடைய பழவடை பாதம் தெரிய அல்லருடைய நங்கையை ஆங்கலரை படித்து வல்லவன பழவடைகள் பாருங்க. உடனடியா தமிழ்மொழி பொய் என்று மெய்து வந்த அவர் வீடு மெய்யை வீடு தெரியாது, ஞானம் தெரியாது, புத்தி தெரியாது, ஆகவே வீடறியா என்றார். மெய் உணர்ந்த காரணம் மெய்ய உணர்ந்துட்டான். பொய் என்று மெய்யை உணர்ந்து ரொம்ப ஞானம் வேணும். பொய்யெல்லாம் மெய்ய தெரியும், மெய்யெல்லாம் பொய்ய தெரியும். காரவனும் திருவதி நகரின்கள் கண்ணுதற்கு பாரதி புத்திரத்தை அவன் பள்ளி ஒரு பாய்களும் கூட இடித்துக் கொண்டு குணவரையை சேர்ந்திருக்கிறான். அந்த மன்னன் கட்டின கோவில் தான் இந்த குறைவரை குடைவரை கோவில் என்று சொல்லி என்பதை குணவரை குணவரை ராஜா பண்ணிக்கிறதுனால இவர் என்ன செஞ்சார், இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற இந்தவைக்கு மன்னான வாகி இனிய தவைக்கு மன்னர் இந்த வெயில் சொன்னார். வேறமாதிரி சொன்னார் இந்த வெயில் மன்னர் வாகி திருமொழி சாதாரண முனிவர் தமிழ் குறைந்து தூண்டதை வாசல் தமிழ் தான் பாலம் இது வரவில்லை நல்ல விற்பனர் ஆறுகளும் போன்ற தமிழத்தை தழுவினாலே ராகத மொழியில் கையெழுந்த ராகதம் தான் பேசப்படும் மொழியா வழங்கி வந்தது. சமஸ்கிருதம் எழுதப்படும் மொழி, அது பேச்சு மொழியா இருக்கும்போது பாயலம் இருக்கு. பாயத மொழியில கிஜேந்த வாசப்படணும். புகழ் வாய்ந்த தமிழ் மொழியில பாடினார். திருவதிகை பதிவரும் புரட்டா யாரா உண்டாச்சு திருவதிகை வாப்பது திருவெண்ணை நல்லூர் மூணாவது ஆச்சாரியார் ஒரு போயிட்டார். அங்கிருந்து சாமிக்கு பேர் அழகிய நாடு பேர், அம்மாவுக்கு பேர் அழகிய நாயகி. மூவர் பாடின நடுநாட்டு தலம், நடுநாட்டு தலைவர் 22 மூவர் பாடின தலைவர் 4 அதே பேர் காணும். ஆமாத்தூர், திருநெல்வாரி அரசவர், திருவுரு நான்கு தலைமையில தான் 22 தலைமையிலும் மூவர் பாடு. அப்போ முத்தியலிங்க ஒரு திருக்குறுந்த பாடியார், திருத்தாண்டவம் பாடியது, வடமொழியில கோமாதூர் பிரபுக்கு என்ன பொருள். நாமெல்லாம் பசு உயிர் வர்க்கத்தினர்லாம் பசுப்பை என்று சொல்லப்படுவார்கள். பாசத்தினாலே கட்டப்பட்டதுனாலே உயிருக்கு பசு இருக்கு. இந்த பசுவாகிய உயிருக்கு
0: பூரணார் அராமனும் சதையார் திரு ஆமாத்தூர் இராமனும் வெளிபாடு செய்யமையாகிய வலைய மாற்றிட்டு இந்த அஞ்சு புலன் போட்டு சேட்டம் இதே விழுப்புரம் முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம் அன்பு இந்த ரெண்டையும் இந்த பையத்தில் செய்யறது வழிகாட்டுறார். அன்பு வேணுமா, அது முந்தி பஞ்சபூதம் அருகணுமா,
1: பஞ்சபூத வலையில் படுவதற்கு அஞ்சி நாம் ஆமாத்தூர் அழகனை நெஞ்சினால் நினைந்து பஞ்ச ஆறுகள் பற்றின அந்த பஞ்சமான ஆறு வற்றி போட்டான். அந்த பாடு சொல்ற பித்தனை பெருந்தேவ தொடப்படும் அத்தனை அணி ஆமாத்தூர் மேறிய முத்தினை அடிய உள் உயரலும் பத்தி வெள்ளம் பறந்தது. பஞ்சாறு வற்றிட்டு பத்தி வெள்ளம் பறந்தது ஒரு நயம் பாருங்க. அதாவது நம்ம தண்ணி வரும் கேட்கிறோம் அப்படின்னா சாக்கரை நம்ம தண்ணி வந்து என்னது தண்ணி வேணுமா வேண்டாம், சாக்கரை வைக்கணும், நல்ல நீர் வேணும், இதெல்லாம் கேட்கும். அது வழி தர பஞ்சாறு வட்டத்தின் வழி ஆமாத்து பெருமான நன அன்பு வெள்ளமாகிய ஆள் பாயத்துக்கும் அதே பெருமான நன எவ்வளவு அருமையான ஒரு உபாயம் இந்த ஊட்டில் தான் அந்த திருக்குறுந்தோ நான் சொல்ல பாயக தளம் இது அவர் கண்ணிலிருந்து நிலையிலே பாடினார். ஒரு கண்ணோட பாடினார் விநியாசம் என்ற சுவாமிகள் பாடுகிறார், ரெண்டு பதிகம் பாடுகிறார், ரெண்டுமே சீகாவை பண்ணல அல்லப்பட்ட ஊர்ல ஒரு வரலாறு உண்டு. பிரிங்கியின் பெயருடைய ஒரு முனிவர் சிவபக்தி பண்றதை மட்டும் பொழியா கொண்டவர் அம்மாவை வழிபட வரலாம். அம்பாள சுவாமியுமே அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துல வந்தபோது கூட ஒரு வண்டு வடிவம் எடுத்து அம்பாள் வடிவம் சுவாமி விட்டு வைத்தான். அம்பாள் வடிவம் சுற்றம் அவர் சக்தி போயிட்டான். சக்தியோட அருள் இல்லாதனால நடக்கிற சக்தி போயிட்டான். காலில்லாம முதல்வரா இருந்தவர் வன்னி மரமா இந்த தலத்துல தோன்றி அம்மையப்பரை வழிபட்டு தற்கதி பெற்றார் என்பது நல்லவர்கள். ஊர் விழுப்புரத்தை ஒட்டி இருக்கு. விழுப்புரத்தை ஒட்டி அந்த ரயில் கிராசிங்க தாண்டி சென்றோம். அப்பச்சியும் பார்க்கத்தக்க நெடுநாட்டம் திருக்கோவில் திருக்கோவில் கூட இது அப்புறம் பாடுகிறார் பாடுகிறார். இது ஒரு திருநேர செத்தகே சிதம்பராயே மருவது பரிபிரம் வணங்கி வளத்தமிழ் பாடி வளம் பொருந்திய தமிழ் பாடி பிறகு விருப்புடன் விளையாடுவது பெண்ணாகரம் அணைந்தா திருப்பெண்ணாக வந்துட்டார். இதுவும் இது ஒரு பாடிய தான் பெண் ஆகடம் அற்புதமான தூங்காணி மாடத்தை தொழுமீன்களே தொழுமீன்களே என்று உலகியல உலகியல வாழ மக்கள் ஆற்றுப்படுத்தி ஒரு அறிவித்திருப்பதை வளர்ச்சியினர். மாடங்கள் கலந்த மறைமுடி வளர்க்கும் கீழ்வுடைய எண்ணங்கள் வாழும் பெருந்தறி நடத்தி பார்வரையாளர் மண்ணு திரு தூங்காணி மாடத்தை பார்வரவும் திருமுடிவர் பஞ்சேற்றி பரவினார். அந்த காலத்து அந்த வாழ்ந்தாங்க தெரியும். சீருடை அந்தனர் என்று சொன்னார். வாதரையா மண்ணு திரு தூங்கானை மாறத்தை நீண்ட தலைவுடைய பெருமான் நேற்றிருக்கக்கூடிய தூங்கானை மாறம் ஆணை தூங்குவது போல இருப்பதனால தூங்கு ஆணை மாறம் என வந்தது. வாதரவும் திருமுனிவர் உலகமே பரவுகின்ற திருமுனிவர் ஆகின்ற பெருமான் அவர் ஈசரை பணிந்து ஏற்றி பழகிறார். பாருங்க பெரியவங்க கூடதான் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு சாமி கடல தெரிவித்து சொல்லவே வேண்டாம். வேண்ட பெருமான் பாடவர் நாகோர் பெருமாடத்திலே பிரார்த்தித்து பூஜிய வெளியேறியாம் மஞ்சமய தொடக்குந்து போன்ற உலக தன்னுடனே உயிர் வாழ தெரியும். இந்த உடம்பு சமன்பாட்டில இருந்து பல நாள் வாழ்ந்தது. இந்த உடம்போட வாழலாம். தரிப்பதற்கு என்னுடைய நாயகன் லட்சணி இட்டு உத்திராதாரணங்கள் வைணவர்கள் கூட வச்சுக்காங்க. சைவருக்க ஒரு காலத்துல இதை வழக்கத்தில இருந்து ஒழிந்திருக்க கூறு என்று கருதப்படுகிறது. கேட்டுக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய பேரவை செய்கிறார்கள். லட்சணை இட்டு அவருடைய லட்சணி பாட்ட தெய்வாரு பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பமோ போட்டி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டே இரும் கூற்றகளை மின்னாலும் என்னே பொறி பண்ணும் இல்லையனையும் இரவு முத்திரையும் என் மேல பொறி திருவடி நீர் என்ன கூத்து செய்யக்கூடாது. அவர் கேட்டுக்க எளிதில் பெற்றுவிட்டார். நாமும் பெற வேண்டாமா இந்த மூணு பாடல்களையும் நாம் தினந்தோடு பெருமாநாட அன்பர்த்தமா விண்ணப்பம் செய்யும் சேர்க்கிற அந்த பாதையே விளக்கல அதே சொந்தம் அதேயா பொன்னாந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் எந்தெடுத்து முன்னாகி எப்பொறுக்கும் முடிவாகிருந்தானே முன்னாணம் ஆதி முடிவானவன் அந்தவாரம் தன்னாகத்து உமைபாரத்தை அருள் வடிவினன் நன்மையை செய்வோம் நன்னாம திருவிருத்தம் நல்ல புகழ்பெற்ற திருவிருத்தம் நலம் திறக்க பாடலுடைய காரணம்.